0: கதை செஞ்சாலி ஆக்கிட மகிழ்ந்து. அந்த செஞ்சாலிகள் மனிதனுக்கு மகிழ்ச்சி அடையார். மகிழ்ந்து சிந்தை அண்ணலார் அறுத்த கூறி கொண்டு அகுது அடியேன் செய்த புண்ணியம் என்று போத அகுது செய்விப்பார் ஆனார். அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எங்க பார்த்தாலும் சென்னல் விளைகிறது கடமங்கலத்துல என்று அவருக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ந்தார். அந்த இடத்துல நம்ம தான் அப்படி நினைப்போம். நேரத்து காரணம் வச்சு கிடைச்சது சாப்பிட்டோம். இன்னைக்கு சாமி இவருக்கு தொண்டு செய்து என்ன பிரயோஜனம்? காரணம் வச்சு கிடைக்கலையா? என்னைய பட்டியா கொண்டு அவர் மொத்தம் நல்ல சாப்பிட்டுதான் இல்லையா? நம்ம நினைப்போம். அவர் மகிழ்ச்சி அடைந்தார். சென்னரசி விழுவது கண்டு மகிழ்ந்தார், சிந்தை மகிழ்ந்தார் என்று சேகரா பெருமான் கூறினார். அப்பொழுது அருமையாக இந்த பணி நடந்துட்டு ஒரு நாள் இவர்களுக்கு காரணரசியை கிடைக்கல. அங்கே செய்ய பட்னி, அந்த அம்மா பட்னி இவரும் பட்னி மனைவியான பட்னி, ரெண்டு பேரும் திருக்கோயிலுக்கு சென்னல் இன்னமுடி தயாரிக்க செய்து அதையும் செங்கிரி அம்மையை வைத்துக் கொண்டு மாபொருளையும் எடுத்துக்கொண்டு ஒரு கூடையில சுவாமிக்கு நைவேத்திய பொருளை சிறசில வச்சு நாயனார் சென்றார். அவருக்கு முன்னால அவர் திருமனைவியா கையில ஒரு மண் பாண்டத்துல சுவாமிக்கு அபிஷேகத்துக்குரிய பஞ்சகவியம், பஞ்சகவியம் இதெல்லாம் பாலு தயிர் நெய்யி கோமயம் கோசலம் இந்த அஞ்சு கலந்த அந்த அருமையான அபிஷேக தலைமைக்கு எடுத்துக்கொண்டு இவர்கள் ரெண்டு பேரும் போறாங்க. அன்னைக்கு முழுக்க சாப்பிடு. அப்படி சாப்பிடாம போகும்போது கோயிலுக்கு போற வழியில இடையில ஒரு பயன், தை மாசம், தை மாசத்துல திருவாதிரை நட்சத்திரம் அவருடைய குடும்ப ஜாதகம். அதுல தை மாசத்துல அந்த சோழ நாட்டில எல்லாம் அதிகமான தண்ணீர் வர, அதையும் வறட்சியா இருக்கும். அப்படியே வறட்சியா இருக்கனால அங்காங்க வயல்கள்ல அப்படியே பிளவுபட்டு, அந்த பிழகுபட்ட இடத்துலயே அவங்க போறாங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு கோயில தாண்டிதான் போனோம். ரெண்டு பேரும் தலைச்சியோட இருக்கிறார். இந்த அம்மையை தாங்கி கொண்டு இவர் செல்ல அந்த அம்மா அபிஷேகத்தை வெட்டி கையில வைத்துக் கொண்டு முன் செல்ல ரெண்டு பேரும் போறாங்க. அப்ப என்ன நடக்குப்பாங்க? முன்பு போல் முதல்வனார் முதல்வனாரை அமுது செய்விக்க மூழும் அன்பு போல் தூய சென்னரசி மாபடையும் என்கீரை துன்புபோம் அனைத்து தொண்டர் கூடையில் சுமந்து போக பின்பு போம் மனைவியா மனைவியார் ஆண் பெற்ற அஞ்சு ஏந்தி சென்றார். துன்புவோம் அனைத்து தொண்டர் அந்த மனசுல கொஞ்சம் துன்பம் இல்லையா? சந்தோஷமா இருக்கே சாப்பிடல, சுவாமிக்கு அமுது கிடைக்கிறது சந்தோஷப்படல. அவர் மனம் எப்படி படைக்கிறா? துன்புபோம் அனைத்து ஆக திரும்பவும் அழைத்துக் கொண்டோம். கந்த சஷ்டியில ஒரு நாள் விரதம் இருக்கக்கூட நம்ம நாகினி மாதிரி ஆட்கள படுத பாடு, அந்த ஒரு நாள் பட்னியா கிடக்கக்கூட படுத பாடு. அன்னைக்கு பார்க்க ஏதாவது ஒரு சின்ன கடையில அந்த முறுக்கு தூங்கும், அது மேல ஆசை. மத்த நாள் இட்லி பார்க்காது. சரி, ஒரு முறுக்கு ஐசா விட சொல்றாங்க, ஒரு 50 பைசா மைசூர் பண்ணு அதை எடுக்கலாம் ஆசை, ஒரு கலண்டா எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படும். அந்த ஒரு நாள் எப்படா சூர சுமார் ஆகும், விரதத்தை முடிக்கலாம் என்று நமக்கெல்லாம் வேதனையா இருக்கும். இணை போன்றவர்களுக்கு அங்க அவர் என்ன செய்தார்? துன்புவோம் மனத்து தொண்டர். அவ்வாறு அந்த பெருமான் இந்த அழகான அமுதி குடியை ஏந்தி கொண்டு போறான். போகும்போது என்ன நடக்கணுமாங்க?
1: போதரா நின்ற போது புலர்ந்து கால் தளர்ந்து தப்பி மாதரார் வருந்தி வீழ்வார். மக்களும் கையார் காதலார் அனைத்தும் எல்லாம் கமலிலேயே சென்ற கண்டு நாயகர் தம் தொண்டர் போபதங்கு இனியல் என்று
0: அப்படியே போகும். கால் தந்துச்சு, கால் தந்து அம்மா விளப்பறேன், சாமி தடுக்கப்பட கையில் உள்ள கூட வந்துச்சு. கூடையில் உள்ள அமுது பூரா பயக்காட்டுக்குள்ள, பயக்காட்டுக்குள்ள பெரிய பெரிய வெடிப்பா கமல், அந்த வெடிப்புக்குள்ள சென்னல் அமுது அரிசி அமுது செங்கீர மாவடையில கடையில உள்ள பெரிய நீதி பிளவுக்கு இருந்து
1: பூதநாயகர் தம் தொண்டர்
0: சிறுமணர் தொண்டர்
1: போவது அங்கி இனியல் என்று
0: ஐயோ வெறுங்கியோடு போது போவோம். உச்சிக்கிற சாமிக்கு அமைதி படிக்க வழியிலாம
2: போச்சேன்,
0: இந்த வயக்காட்டுமே இப்படி ஆயிடுச்சு என்று அப்படியே அழுகிற
3: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
4: அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பீச்சம் சராயிசத்தோடு எந்தெருநாள் 84,100,000 உண்டு கொல் யோனியெல்லாம் ஒழித்து மானுட துதித்தல் கண்டிடர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். ஒருவன் கடலை கையாலேயே நீந்தி கரையை சரி சேர்ந்தால் எப்படி வந்திருப்பானோ அதுபோல எத்தனையோ பிறவிகளிலே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த புண்ணியங்கள் தான் இந்த மானுட பிறவிலே வந்து நம்மை கொடுத்திருக்கின்றது. அப்படி சொல்ல அந்த நால்வகை பிறப்பு அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பீச்சம் சராயிசத்தோடு. அண்டஜம் முட்டையில் தோன்றுவன, சராயிஜம் கருப்பையில் தோன்றுவது, உற்பீச்சம் வேறுகிண்டு பிறப்பது. அண்டஜம் சுவேதஜம் உற்பீச்சம் சராயிசத்தோடு எந்தரு நாள் 84,100,000 உண்டுவல் யோனியெல்லாம் ஒழித்து மானுட துதித்தல் கண்டிடர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். அதனால் அந்த மானுட பிறவியினுடைய அருமை அப்படி உணர்ந்தால்தான் தெரியும். மறுபடியும் என்ன சிறப்பு இருக்குது? மறுபடியும் மானுட பிறவி மறுபடியும் கிடைக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது நமக்கு? இல்லையா, காரைக்கால் அம்மையார் போன்றவர்களே என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் மீண்டும் பிறப்பு உண்டே, பிறப்பு இருக்கா இல்லையா யாருக்கும் தெரியல. அதனால தான் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது அங்கே பெருங்கடல் என்றார் விளக்கம் சொன்னார். திருக்குறள் ஒரு அருமையான இடம் சொன்னார். நாம் ஒன்று நினைக்கிறோம், பரிமலர் இன்னொரு அர்த்தம் சொல்ல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவிய பெருங்கடல்னு சொன்னாராம், அது கடல், பிறவி பெருங்கடல், நீங்க பார்க்குற கடல் கடல், ஆனால் உங்க பிறவி பெருங்கடல் திருவள்ளுவர் சொன்னார். ஆனால் இதுக்கு நம்ம காரணம் சொன்னால் என்ன சொல்லியிருப்போம்? ஆனால் பரிமையாளர் காரணம் சொன்னார், ஏன் திருவள்ளுவர் பெருங்கடல்னு சொல்றாரு தெரியுமா அப்படின்னார். நீ உலகத்தில் எந்த கடலை பார்த்தாலும் அது அட்லாண்டிக்காக இருக்கலாம் பசிபிக்காக இருக்கலாம், ஆனால் அந்த அட்லாண்டிக் பசிபிக்கு ஒரு சீஷோர் இருக்குது இல்லையா? இவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சீஷோர் இருக்கா இல்லையா? அப்போ என்ன தெரியுது, அவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சீஷோர் இருக்கிறது தெரியுது, ஆனால் உன்னுடைய பிறவிக்கு ஷோர் தெரியல இல்லையா? அதனால எழுதினாரு, காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பெருங்கடல் என்றார். என்ன அதனாலதான் பரிமளவுக்கு அவ்வளோ சில பெரிய நம்ம பெரிய கடல்லாம் பிக் ஓஷன் மேமத் ஓஷன் இதோ எழுதும் அவ்வளோதான். அங்கே பெருங்கடல் என்பது கரை இல்லை. இந்த பிறவி எப்போது முடிகிறது என்று தெரிய முடியாது. கடல்லாம் லைட் ஹவுஸ் இருக்குது, பார்த்தா ஒரு கோயில் ஒரு 24 hours லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வருது தெரியுத, இது ஒன்றும் தெரியலையே. அதில் காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பெருங்கடல் என்றார். விளக்கம் உரையாசிரியர் உரையப்பான், அதனால தான் பரிமையை உரைக்க அவ்வளோ சிறப்பு கொடுத்தது காரணம். அதனால் இன்னொரு குறிப்பையும் சொல்ல விரும்புகிறேன், நாவலர் பெருமான் திருக்குறளுக்கு மட்டும் உரை எழுதலை. சிந்திக்கணும், நீ எத்தனை நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார் ஆர்வம் நாவலர். நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், தமிழர்களினாலே எல்லாராலையும் போற்றப்படுகின்ற திருக்குறளுக்கு ஒரு உரம் பண்ணியிருக்கணும் இல்லையா? அவர் திருக்குறளுக்கு ஏன் நாவலர் உரம் பண்ணலை? உண்மையிலேயே திருக்குறள் எல்லாராலையும் மதிக்கப்படுகின்ற ஒரு நூல் தான், அவருடைய காலத்திலேயும் சரி இன்னைக்கும் சரி.
5: பெருமையாளர்
4: அது காரணம் என்னென்ன, அதனால அதுதான் அவர் மறவையும் மீறமாட்டார். சைவ சான்றோர்கள் தனக்கு முன்னாடி வாழ்ந்த சைவ சான்றோர்கள் பரிமேலழகர் உரைதான் சிறந்த உரை என்று முடிவு செய்து விட்டார்கள். இனிமேல் அதில் போய் நம்ம கை வச்சுட்டார். அதே போல அந்த திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை, திருவள்ளுவ மாலை இருக்கு இல்லையா, திருவள்ளுவ மாலை, அந்த திருவள்ளுவ மாலைக்கு ஏற்கனவே ஒருத்தர் உரை எழுதினார், திருத்தணியை சரவண பெருமாள் ஐயர். திருத்தணிகை சரவண பெருமாளையர் தான் திருவள்ளுவர் மாலைக்கு உரை எழுதினார். ஆகவே திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரையும் திருவள்ளுவ மாலைக்கு சரவண பெருமாளையர் உரையும் சிறந்த உரை என்று சைவ உலகம் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டது. ஆகையினால என்ன பண்ணார், அப்போ நமக்கு என்ன கடமைன்னு பார்த்தார். என்னன்னு கேட்டால், அதை பரிசோதித்து வெளியிடுவது என்னுடைய கடமை. அது இதுக்கு முன்னாடி எழுதணும்னா எழுத்து பட விட்டுருக்கலாம், சொற்பட விட்டுருக்கலாம், அது நடந்திருக்கும், அது பிரிண்டர்ஸ் டெவில் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா. ஆகினால தான் என்ன பண்ணார், பரிமேலழகர் உரையும் சரண பெருமாளையர் உரையும் அவர் வந்து பரிசோதித்து வெளியிட்டார். அதை ஒன்று எழுதிக்கிட்டார். அது மரபு இகவாமை அப்படிங்கிறதையும் எங்கள் சான்றோர்கள் கடைப்பிடிப்பாங்க. எப்பயுமே ஒரு மரபு, அந்த மரபை போய் நம்ம வந்து உடச்சு எறியக்கூடாது. அது சைவ சான்றோர்கள் மரபையும் பாதுகாக்க வேண்டியது. இன்னும் சொல்ல போனால், திருக்குறளை முதன் முதலிலே அச்சு ஏற்றி பதிப்பித்தவர் அவர் தான். திருக்குறள் இன்னைக்கு ஆசிட்டிஸ் அப்படியே கிடைச்சிருக்குன்னா காரணம் யார், சரவண பெருமாளையர் தான். யாருக்காவது தெரியுமா திருக்குறள் இவ்வளோ பெருமை சொல்லணும், யார் முதல்ல பிரிண்டில் கொண்டு வந்தது யார், திருக்குறளை பிரிண்டில் கொண்டு வந்தது யார், சரவண பெருமாளையர் அவர் தான் கொண்டு வந்தார். போப்பே எழுதுகிறார், போப்பே எழுதிக்கிறார் அந்த கருத்து. இதை விஷயத்தை திருக்குறளுக்கு சரியான பிரிண்ட் போட்டது சரவண பெருமாளையன்னு தீயு போப்பை எழுதுகிறார். அவர் அந்த திருவள்ளுவர் மாலைக்கு உரை செய்திருக்கிறார். அது அற்புதமான செய்திகள் இதெல்லாம் வந்து. அதனால் திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சைவ நூல் என்பதை அது இன்னொரு நாளை நம்ம பார்ப்போம். என்னுடைய கேசல்லையும் நான் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறேன். அதன் பின்பு அந்த சம்பந்தருடைய காலத்திற்கு பின்பாக அங்கே சமண இருள், பாண்டிய நாட்டிலே உள்ள சமண இருளை சம்பந்தர் நீக்கினார். பல்லவ நாட்டிலே உள்ள சமணர்களை அப்பர் நீக்கினார். ரெண்டு பேரும் ஜூடிஸ்டிக்ஷன் பிரிச்சுக்கிட்டாங்க, சம்பந்தரும் அப்பர் இல்லையா. பாண்டிய நாட்டில் இவர் தானே சம்பந்தர்.
6: எங்கேருந்து வந்தது சமணம்?
4: சமணம் வந்து வடநாட்டிலேருந்து வந்தது. நான் சொன்னேன், அதாவது அன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், மகதி அர்த்த மகதி என்று சொல்லக்கூடிய மொழியில தான் சமண மத கருத்துக்கள் முதன் முதல்ல வந்தது. அவர்கள் அவர்களுடைய அந்த சமண குருமார்களை தீர்த்தங்காரர் என்று சொல்வார்கள். தீர்த்தங்காரர்கள் இவர்கள் புத்தர் என்று சொல்வார்கள். புத்தர் என்று சொன்னால் உண்மையிலேயே இவரை மட்டும் குறிக்காது, அவருக்கு முன்னாடி உள்ள 24 புத்தரையும் குறிக்கும். அதே போல தான் சமணர்கள்லையும். ஆனால் நம்ம அங்கே ஒரு விஷயம் சொல்லுவோம், அது அது அந்த அது அது ஒரு பெரிய கருத்து. ஆதிபுத்தன் என்பவன் மகாவிஷ்ணு தான் ஆதிபுத்தன். அதான் சைவத்தினுடைய கொள்கை. புத்த சமயம் இந்த கௌதம புத்தரினாலே தோற்றுவிக்கப்பட்டது அல்ல, புத்த சமயம் அவருக்கு முன்னாடி இருக்கு, அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஆதிபுத்தன்ல இருந்து 24வது புத்தன் தான் கௌதம புத்தன். அந்த கௌதம புத்தன் சாக்கிய வம்சத்திலே அவன் பிறந்த காரணத்தினாலதான் புத்த மதத்தை சாக்கியர்னு சொல்றதுக்கு காரணம். தேவாரத்தில் புத்த மதத்தை சாக்கியர்னு சொல்றாங்க இல்லையா, சாக்கியர்னு ஏன் சொல்றாங்க, சாக்கிய நாயனாரும் இருக்கார், ஒரு நாயனாரே சாக்கிய நாயனார். சாக்கியன் என்று புத்த மதத்துக்கு ஏன் பேர் கொடுத்தாங்க, புத்தர்களுக்கு சாக்கியன் என்று. இந்த கௌதம புத்தன் தோன்றிய வம்சம் சாக்கிய வம்சம், ஆகையினால அவனுக்கு சாக்கியன் என்று. ஆகவே அது வந்து வடநாட்டிலிருந்து வந்தது. ஆனால் அந்த பௌத்த சமய கருத்துக்களும் சமண கருத்துக்களும் தோன்றி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 600 to 800 இயர்ஸ் கழித்த பிறகுதான் தமிழ்நாட்டை அவைகள் பாதித்தன. அது வரைக்கும் தமிழ்நாட்டை பாதிக்கல. இந்த களப்பிரர்களுடைய படையெடுப்பு நடந்த பின்புதான் அந்த மதமானது உள்ளே வந்தது. அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், ஒரு பௌத்த சமயத்தை சார்ந்து சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய நாயன்மார் பட்டியலில் இருக்க சாக்கிய நாயனார். அதே போல சமண மதத்தை சார்ந்து நமக்கு ஒருத்தர் கூற்றுவ நாயனார், அவர் சமண மதத்தைச் சேர்ந்தாலும் கூட இந்த சிவபெருமானை முனிவர் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டதுனால அவரையும் நாயன்மாராக வச்சிருக்கிறோம். இது பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி தான். உலகத்தில் இந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இருக்குமா வேற மற்ற சமயத்திற்கு என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி தான். இல்லை, எந்த சமண பௌத்தத்தை இவர்கள் கண்டித்தார்களோ அதிலே தோண்டிய ரெண்டு பேரையே நாம் வந்து நாயனாராக வச்சிட்ருக்குறோம். அது காரணம் என்ன, அவர் ஏற்றுக்கொள்கிறார் உள்ளத்தால் வர வேண்டும் என்பது தான் ஒரு பெரிய விஷயம். அவை நாயன்மார்கள் எல்லாம் அவர்கள் பூர்வ ஜென்மத்திலேயே, நாயன்மார்கள் பூர்வ ஜென்மத்திலேயே சரியகிரியா யோகங்களை முடித்துவிட்டு ஞானத்திற்காக இந்த உலகத்திலே அவதாரம் செய்தார். அதுதான் சைவ சான்றோர்களுடைய கருத்து. அவங்களுக்கு என்ன பேர்னு கேட்டால், அதனை குறித்து கொள்ளுங்கள், சாமுசித்தர்கள். சைவ சித்தாந்த பரிபாஷையில் அதுக்கு பேர் என்னது, சாமு சித்தர்கள். கண்ணப்பரும் வந்து அவர் ஏற்கனவே அவர் வந்து அந்த ஞானத்தில் ஞானம் ஏற்கனவே அர்ஜுனனா இருக்கும்போதே அந்த நிலையை அடைந்து விட்டார். ஆனாலும் ஒரு காரியத்திற்காக அந்த பாச பாரத போர் என்று நடக்க வேண்டும், பாசுதாசிரம் வந்தாலும் அது நிறைவேறும். அதுக்காக தான் எப்பொழுதுமே சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா, இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டுமோ அதற்கு தகுந்தாற் போல எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்வார். அதாவது வினையை அனுபவி வைக்கிறார். வினையை அனுபவிக்கும் போதே அந்த வினையை முன்னுக்கு பின்னால் என்ன ஆர்டரில் வரும், சிவப்பிரகாசத்தில் வரும் பதில். அது நாம் செய்கின்ற வினைகள் இருக்கே, அந்த வினைகள் எல்லாம் எந்த ஆர்டரில் வருது. இப்போ உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள், 100 பிறவிக்கு முன்னாடி நான் செய்த ஒரு நல்வினை முதல்ல பலனை கொடுத்துட்டு தான் 99வது பிறவியில் செஞ்சது வருமா? அப்படிதானே வரணும். இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி அப்படி வருமானன்னா வராது. சிவபிரகாசத்தில் பதில் வராது. ஏன்னு கேட்டால், ஏன் மாற்றுகிறார் என்றால், அவர் ஒரு சங்கல்பம் பண்ணுறார் இல்லையா, அவர் வந்து இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்று ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார் இல்லையா, அதன்படி மாற்றுவார். இப்போ எப்படி ஒரு நாடக மேடை டைரக்டர் என்ன பண்ணுவார், நான் கதாநாயகன், நான் முதல் சீனில் தான் வருவேன்னு சொல்ல முடியுமா? அப்போ டைரக்டர் வந்து எப்போ நீ திரையை விட்டு வெளியில் போ, எப்போ முன்னாடி வான்னு அவர் தானே சொல்ல, அப்போ தான் நாடகம் திரையிடும். ஏன்னா சங்கற்பம் வந்து சிவபெருமான் சங்கற்பத்தினால தான் எல்லாம் செய்கிறார். ஆகையினால தான் பிற சமயங்களுமே வந்து அந்த வினை அனுபவத்திற்காக தான் கொண்டு வரப்படுகிறதுன்னு தான் சார் சொல்லுது. பிற சமயங்கள் வந்து சிவபெருமானுடைய அனுமதிக்கு மாறாக ஒன்றும் தோன்றலை. சிவபெருமான் அனுமதியோடு தான் வருது. அனுமதி இல்லாமல் வந்துன்னு சொன்னாலே இறையாண்மைக்கு குற்றம் வந்துடும். ஏன்னா அந்த வினை அனுபவம் என்பது எல்லாவற்றையும் பொறுத்து தானே வரப்போகுது. ஆக இந்த வினையினுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே. அது வந்து சங்கற்ப நாராயணத்திலையும் தெளிவாக சொல்கிறார், எல்லா சமயங்களுமே அவர் தான், அந்தந்த சமயங்களிலே எது உண்டாகணும் எது மேலே போகணும் எல்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணிக்கிறார்.
7: அப்படின்னா அவரே திரிபுரத்தை இருக்கிறாரு.
4: அது அது என்ன கேட்டால்,
7: அவர் அவங்க வினை.
4: ஆமாம், அவர்கள் இல்லை இல்லை, அது காரணம் உண்டு, கட்டாயம் உண்டு. வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த 3 பேர் எரிக்காம விடுறாரு இல்லையா, எல்லாத்தையும் எரிக்கிறார், 3 பேர் எரிக்காம விடுறார். அதுக்கெல்லாம் காரணம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன செய்கிறார் என்றால், இந்த உலகம் இயங்குவதற்காக, இப்போ என்ன கேட்டால், எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட உலக வினை வந்து அவர் அனுபவம் அதன்படி தானே வரணும், அதை மாத்துறதே இல்லையே அவர். நீ வந்து சைவ சமயத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த வினை வந்து உன்னை வந்து சேராதுன்னோ சேரும் என்று அவர் சொல்லவே இல்லையே. உலக வினைகள், உலக வினைகள் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப எதை சார்ந்திருந்தாலும் சரி, அதனால தான் திருவள்ளுவர் சார்ந்து வையத்துள் வாழ்வாங்க வாழ்வோன்ட்டார். ஒரு கேள்விக்கு பதில் என்ன சொன்னார், நீங்கள் வந்து நான் வந்து கடவுளை வணங்கலை, ஆனால் நீ நல்லபடியாக தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு சரின்னு தோன்றதை தான் நான் செய்கிறேன், எனக்கு தவறுன்னு சொல்கிறத நான் செய்கிறதில்லை, எனக்கு என்ன பலனை கொடுப்பா உங்க கடவுள்னு அவன் கேட்டான்னு அவனுக்கு பதில் என்ன? அவனுக்கு தான் திருவள்ளுவர் பேர் வச்சார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த தேவலோகம் வரைக்கும் அவனுக்கு என்ன உண்டு, ப்ரமோஷன் உண்டு. கடவுளை ஏற்றுக்கொள்ளாததுனால அவன் நரகத்துக்கு போகிறது இல்லை. அவன் அந்த வினைக்கு தகுந்த பலனை கொடுக்கும். அதுனா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோன்னார். ஆனால் இறை அந்த இதை சொல்லும்போது என்ன சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராத, அங்கே புள்ளிய வச்சிடுறார். எதுக்கு அந்த நுட்பமான வேறுபாடு பார்த்தீங்கன்னா, அதனால் இறைவனை வணங்குவது என்பதே அந்த பிறப்பு அறுத்தல்ங்கிற ஒன்று தான். அதன் முன்பாக நம்முடைய தேவாரம் கிடைத்தது. அதுக்கப்புறம் எப்படி கிடைத்தது, கிட்டத்தட்ட 6வது நூற்றாண்டு 7வது நூற்றாண்டிலே அவர்கள் பாடிய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நூற்றாண்டுகள் கழித்த பிறகு தான் அவர்கள் தூக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, அவர்கள் பாடிய எல்லா பதிகங்களும் கிடைக்குமாறு அவர் செய்யவில்லை. சில விஷயங்களை வந்து நாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது. 16000 பதிகங்கள் பாடியிருக்கிறார் சம்பந்த பெருமான். சுந்தரர் கிட்டத்தட்ட 37000 பதிகம் பாடியிருக்கிறார். ஆனால் நமக்கு 100 பதிகங்கள் தான் கிடைத்திருக்கு. அவர்கள் பாடியத்தில் அவர்கள் கணக்கு எடுத்துருக்கார். ஒருத்தர் கணக்கு சொல்லும்போது என்ன சொன்னால், அவர்கள் பாடியதில் நமக்கு 0.67% தான் கிடைச்சிருக்குன்னு எழுதியிருக்கிறார் ஒருத்தர். 0.6 அவர்கள் எவ்வளவு பதிகங்கள் பாடினாரோ அதில் நமக்கு கிடைச்சது 0.67, less than 1% தான் நமக்கு கிடைச்சது.
8: சம்பந்தர் வந்து 16 வருஷம் பாண்டு 3 வயது அடக்கம் 16 வயது மட்டும் பாடுறாரு.
9: ஆமா
8: 16,000 பதியங்கள் பாடியிருக்கு.
9: ஆமா
8: சுந்தரர் வந்து
9: ரெண்டே ஆண்டுகள் தான்,
8: ரெண்டே ஆண்டுகளுக்குள்ள 37,000 பதியங்கள் பாடியிருக்காரு.
9: பாடுவதே தொழிலாதான் வச்சிருக்காரு, அவருதான் இருக்க முடியும் இல்லையா.
8: அப்பர்
9: அப்பர் வந்து 49,000 700 பதிகம் அப்படின்னு இவர் சொல்றார். நம்பியாண்டா நம்பிகள் சொல்றார் இல்லையா, அது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இப்போ இருக்கிறதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்களா, இனிமேல் படிக்கிறவங்களுக்கு பதிவு இல்லையான்னு கேட்டேன். இருக்கிறது இல்லையா, இருக்கிறதேன்னு ஒழுங்காக படிக்கலையா, அதனால் இந்த காலத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் வெளிப்படுத்தணும் அவ்வளோதான் போதும் அப்படின்ட்டார். அப்படின்னு அவரே அசரீரிவாக்காக தானே சொன்னார், ஏன் முடியும் அவரே சொல்லிடுறார், இந்த காலத்துக்கு எது தேவையோ அதை வெளிப்படுத்தணும் அவ்வளோ. அதன் மின்பு வருகிறார்கள் திருவிசைப்பா மாணிக்க வாசகர் வருகிறார், திருவிசைப்பா ஆசிரியர் வருகிறார்கள். இந்த திருவிசைப்பா காலத்திலே சில புதிய தலங்கள் தோன்றுகிறான்னு தெரிகிறது. ஏன்னா திருவிசைப்பா தலங்களில் தேவார பாடல் பெற்ற தலமும் வருது, தேவார பாடல் பெறாத தலங்களும் வருது. உதாரணமாக தஞ்சாவூர், தஞ்சாவூர் என்பது அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் என்பது தேவார காலத்தில் இல்லை. தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்பது திருவிசைப்பால் மட்டும்தான் வருது இல்லையா. அப்போ என்ன தெரிகிறது என்று கேட்டால், அந்த தஞ்சாவூருடைய வரலாறு, அதாவது பெரிய ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டால், தஞ்சாவூர் வாஸ் நாட் அட் ஆல் எக்ஸிஸ்டிங் டியூரிங் த தேவாரம் ட்ரியோ அப்படி சொல்கிறாங்க. இவரது காலத்தில் தஞ்சாவூர் ஊரே இல்லை. செம்பியன் மாதேவி கண்டராதித்த சோழன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் திருவிசைப்பார். 9 பேரில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, கண்டராதித்த. அந்த கண்டராதித்த சோழருடைய மனைவி செம்பியன் மாதேவி, அந்த செம்பியன் மாதேவி என்பவள் தான் தஞ்சாவூர் டவுன் மேப்பே போட்டவன், அவள் தான் தஞ்சாவூரே கிரியேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் பிரகதீஸ்வர ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அவங்களால தான் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்பது தேவார பாடல் பெற்ற காலத்தில் அது இல்லை, அந்த ஊரும் இல்லை, இந்த கோயிலும் இல்லை. அதோடு வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் தஞ்சாவூர் வாஸ் நெவர் த கேபிட்டல் ஆஃப் த சோழாஸ். சோழர்களின் தலைநகரம் 5 மொத்தம், சோழர்கள் அவர்களுக்கு மட்டும் 5 தலைநகரம் இருந்திருக்கு. ஒரு காலத்தில் திருவாரூர், இப்போ மனைவி சோழனுடைய காலத்தில் திருவாரூர் தான் தலைநகரம், காவிரிப்பூப்பட்டினம், உறையூர், அப்படி 5 தலைநகரம் அவங்களுக்கு இருந்திருக்கு சோழர்களுக்கு. அப்போ என்ன வரல, தஞ்சாவூர் தலைநகரமாக இருந்ததுன்ட்டு வரலாற்றில் வரல. அப்போ அதனாலேயும் தஞ்சாவூர் என்பது பின்னாடி வந்ததுதான் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு சோழ நாட்டில் தஞ்சாவூர் முக்கியமான ஒரு இடம். அதுபோன்று அவர்கள் தோன்றுகிறார்கள். கடைசியாக வருகிற அந்த திருமுறை கண்ட சோழன், அந்த திருமுறை கண்ட சோழன் தான் அவருடைய அவைக்களத்திலே கிட்டத்தட்ட இவர்கள் பாடியதெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 6-ஆம் நூற்றாண்டு 7-ஆம் நூற்றாண்டில் பாடியவை. அப்பொழுது அவனுடைய அவைக்களத்திலே ஒரு புலவர் வந்து பாடுகிறார், ஒரு பாணர் வந்து பாடுகிறார், இந்த தேவாரத்தை கேட்கிறான். கேட்கும் பொழுது உனக்கு என்ன, அபயகுலசேகரன்னு தான் அந்த பேர் வருது, அபயகுலசேகரன். அந்த அபயகுலசேகரன் கேட்கும் பொழுது அவன் அந்த பாடலை கேட்டு அப்படி மெய்மறந்தான். இது எங்கே இருக்கு இந்த பாடல்னு கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, இது செவி வழியாக வருகிறது, இது மூவர்கள் பாடிய தேவாரத்தில் ஒரு பகுதின்னு சொல்லி சொன்னான். அப்போ முழுமையும் எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று நினைத்தான். அதற்காக தான் போய் சுவாமியிடத்தில் விண்ணப்பம் செய்தான். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆக நம்பியாண்டார் நம்பியின் மூலமாக அந்த பதியங்கள் தூக்கப்பட்டு நமக்கு கிடைத்தன. ஒரு பிரச்சனை முடிஞ்சுது. அடுத்த பிரச்சனை என்ன வந்தது என்றால், அவன் விரும்பினான் அவர்கள் என்ன ராகத்திலே பாடினார்களோ அந்த ராகத்திலே பாடுவது எப்படி என்று உங்களுக்கு சந்தேகம் வந்தது. அது அந்த காலத்தில் பாவநாத சிவன் ஒருத்தர் பாடல் பாடியிருப்பார், எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனா ஆசை கொண்டேன் சிவனே. அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் அருமையான பாடல்கள் வந்தது. ஒரு காலத்தில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட், அவ்வளவு நம்முடைய நூல்களை எல்லாம் மிக அருமையாக நம்முடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்தார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திரித்து எடுத்தார்கள், ஒரு காலம் வரைக்கும் சரியாகவே எடுத்தாங்க. ஒரு காலத்தில் சிலவற்றையும் கொஞ்சம் மாறுபாட்டாக செய்து ஏதோ கவர்ச்சி வேணுங்கிறக்காக மாறுபாடு செய்தார்கள். இப்போ அறவே அந்த பக்தி அல்லது வரலாற்றை அடிப்படையாக கொண்ட சினிமா வருவதே இல்லை என்று ஆகிவிடுகிறது. இல்லை என்றாலும் இந்த மாதிரி இப்போ தசாவதாரம் மாதிரி எது பெரிய பிரச்சனைக்குரிய படமாக வந்து கொண்டிருக்கு. எங்கிட்ட எத்தனையோ மெயில் வந்துகிட்டு இருக்கு, தசாவதாரம் காட்டப்படுகின்றதெல்லாம் உண்மையா, தமிழ்நாட்டில் நடந்ததா என்று மலேசியாவிலேருந்து எனக்கு மெயில் கொடுக்குறாங்க. நான் அந்த படத்தை பார்க்கல, டாக்டர் அன்னைக்கு இங்கே போட்டு காட்டுறேன்னு.
8: அது வந்து அது அவன் பத்து பத்து விதமாக நடிக்கிறான், அதான் தசாவதாரம்.
9: இல்லை அந்த ஒரு
8: சோழன் தேசம் வருதுன்னு சொல்லிச்சு நம்ம டெக்கரேஷன்
9: வருது, அங்கே வரலாறு வருது. அரசர்களுடைய காலத்தில் அது இருந்திருக்கு, எல்லாமே இருக்கு. எப்பயுமே ஏதாவது பிரச்சனை ஏதாவது ரூபத்தில் இருக்கத்தானே செய்யும். மன்னன் வந்து சைவனாக இருந்தாலும் வித்தியாசமா இருக்கும், வைணவனாக அது இயற்கை தானது. ஆகவே மாணிக்க வாசகர் வந்து அதுக்கப்புறம் சைவத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த இருண்ட காலம் என்ற அந்த அமைப்பிலே அந்த காலத்திலேயே வந்த அந்த தாக்கம் எல்லாம் இவர்களினாலே அது மறுமலர்ச்சி செய்யப்பட்டு மறுபடியும் மீண்டும் சைவ சமயமே மெய்ச்சமயம் வந்து நிலைநாட்டப்பட்டது. அதன் பின்பு ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த தேவாரம் எப்பொழுது பாடப்பட்டது? இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், தேவாரம் என்ற சொல் ஆட்சியே கிடையாது. 12 திருமுறையிலும் தேவாரம்ங்கிற வார்த்தையே வரல. ஆக அது இந்த தேவாரம் என்ற வார்த்தை வந்து இந்த மூவர் பாடிய இந்த பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர் சூட்டியவர் யார் என்றால் இரட்டைப்படவர்கள் தான். அது முக்கியமான ஒரு செய்தி. திரு ஏகாம்பரநாதர் உலால தான் இவ மூவரும் பாடியதுக்கு தேவாரம்னு பெயர் கொடுக்குறார். பெயர் கொடுத்த இரட்டைப்படவர்கள் தான் கொடுக்குறாங்க ஏகாம்பரநாதர் உலால. அதுக்கு முன்னாடி தேவாரம் என்ற சொல்லாட்சி உண்டு. ஆனால் அந்த தேவாரம் என்பது எதை குறிக்கும் என்றால், பூஜை பட்டகத்துக்கு தான் தேவாரம்னு பேர். பூஜை பட்டகம் இருக்குல்ல, பூஜை பட்டகம் அதாவது ஆன்மார்த்த பூஜை செய்கிறவர்கள் தன்னுடைய மூர்த்தி எழுந்தள்ளக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் தேவாரம்னு பேர். அந்த பெயர் அப்படி தான் வழக்கில் இருந்திருக்கு. தேவாரம்ன்ற சொல் வழக்கில் இருந்திருக்கு, ஆனால் வேறு குறளை குறித்து வந்திருக்கிறது. இவர்கள் பாடலுக்கு தேவாரம் என்ற ஒரு சிறப்பு வந்து எட்டைப்பரவர்களாலே கொடுக்கப்பட்டு அப்புறம் சைவ உலகம் ஏற்றுக்கொண்டது. யாராவது ஒருத்தர் பெயர் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் அந்த உலகம் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை பற்றி பிரச்சனை இல்லை.
8: திருவாசகம் என்றது
9: திருவாசகம் என்பது அவரும் திருவாசகம் என்று பெயர் கொடுத்து சொல்லலை. மாணிக்க வாசகர் வந்து நூலாக செய்யலை. பொதுவாகவே இந்த நூலாக செய்த நூல்களும் இருக்குது. இப்போ திருக்கோவையார் அப்படி இல்லை, நூலாக செய்த மாணிக்க வாசகரே திருக்கோவையாரை நூலாக செஞ்ச, ஆனால் திருவாசகத்தை நூலாக செய்யலை. அங்கங்கே பாடினார். அவர் பாடும் பொழுது எழுதுவதற்கு ஆள் இல்லை. தேவாரம் பாடும்போது தான் ஆடு இருந்தாங்க எழுது, ஆகவே கிடைச்சிது. ஆனால் திருவாசகம் பாடும்போது தனியாக தான் இருந்து பாடியிருக்கிறார், ஆகவே எழுதுவதற்கு யாரும் ஆள் இல்லை என்பதற்காக தான் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கிறக்கா அவருக்கு கேட்டு மறுபடியும் பாட சொல்லார். ஒன்ஸ் மோர் பாட சொல்லி மறுபடியும் எழுதுறார். அது இன்னொரு நாளைக்கு அதை பற்றி சிந்திப்போம். மாணிக்கவாசலே வரலாறு வரும்பொழுது ஏன் பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக அப்படின்னு ஏன் கேட்டேன். அது ஒரு அற்புதமான ஒரு திருவாசகம் பாடிய வாயால்னு சொல்லலை, பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக, அது ஏன் அப்படி கேட்குற, அது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அது மாணிக்க வாசகருடைய வரலாறு. இன்றைக்கி வந்து பொதுவாக இந்த தேவாரம் திருமுறைகளை பற்றி ஒரு பொதுவான சில கருத்துக்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாம் வந்து ஃபோக்கஸிங் ஆன் சம்பந்தர், ஃபோக்கஸிங் ஆன் மாணிக்க வாசகர், ஃபோக்கஸிங் ஆன் சுந்தரர் அப்படி ஒரு சில வகுப்புகளை சிந்திப்போம். அப்போ வரும்போது அதை பற்றி விவரமாக நான் பார்க்குறேன். ஆகவே திருவாசகம் என்பது அவர் நூலுக்கு அவரது தலைப்புக்களோ அதை குழு என்று சொல்வார்கள், அந்த பதியத்தினுடைய தலைப்புகளோ அல்லது அந்த பதியத்தினுடைய சுருக்கம் என்ன சொல்கிறது என்பதையோ அவர் சொல்லலை. அதோடு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அவர் பாடிய வரிசையிலேயும் அது இல்லை. 51 பதிகங்கள், அந்த 51 பதிகத்தில் சிலது திருச்சதகம் 100 பாடல் இருக்குது, 50 பாடல் இருக்குது, 20 பாடல் இருக்குது, சிலது 10 போட்டு அது கிடைக்கல, 2-2 தான் இருக்குது. திருப்படையாசியில் 2-2 பாட்டு தான் இருக்குது, அது கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளலாம். அதனால ஒன்று தவறு. ஆனால் சிலவற்றை சதகம் 100 பாட்டு, அதே 100 பாடுறேன். ஆக 51 பதிகங்களில் 22 பதிகங்கள் திருப்பெருந்துறையில் தான் அருள் செய்தார். ஆகினால தான் அதை வந்து அந்த செவி வழியாக வந்த செய்திகளையெல்லாம், மாணிக்கவாசருடைய வரலாற்றை செவி வழி செய்திகளையெல்லாம் கடைசி வந்துக்கிட்டே வந்து கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு வடிவம் கொடுத்தார் கடவுண்மா முனிவர். அதனால தான் மாணிக்க வாசருடைய வரலாற்றை பொறுத்தவரை கடவுண்மாமுனிவர் சொன்ன கூற்றை தான் சைவ உலகம் ஏற்றுக்கொண்டு அந்த வாதவரடிகள் புராணத்திலே சொன்ன அந்த மாணிக்க வாசருடைய சரித்திரம்தான் சரியான சரித்திரம் என்று அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு தான் மாக்காவேர் பிள்ளையவர்கள் உரை எழுதினார்கள். அந்த கடவுன்மா முனிவர் என்பவர் கச்சியப்ப முனிவருடைய மாணாக்கர் என்று சொல்லப்படும். திருவாவூர் ஆதீனத்திலே சிவஞான முனிவருடைய மாணவராக இருந்த தலை மாணாக்கர் கச்சியப்ப முனிவர்.

மறைமலடிகள் தான் முதல்ல அதை ஆரம்பித்தேன். முதல்ல ஆரம்பித்தது மாணிக்க வாசகர், முன்னாடி இருந்தவன் ஆரம்பித்தவர், முத முதல்ல ஆரம்பித்தவர் பேராசிரியர் சுந்தரமுள்ள. அவர் தான் சிவஞான போதும் முடிவேற்பில்லைன்னு சொல்ல ஆரம்பித்தவன் அவர் தான். பேராசிரியர் சுந்தரமுள்ள தான் முதல்ல ஆரம்பித்து விட்டேன். அப்புறம் இவங்கெல்லாம் துதி பாடினாங்க அவ்வளோதான், மறைமலடிகள் கொண்டவர்கள். ஆனாலும் நம்ம சைவத்தை பொறுத்தவரை ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவை விட நமக்கு மரபில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நான் சைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அந்த மரபையும் நிலைநாட்டி, ஆனாலும் ஆராய்ச்சிங்கிற கேள்வியில் ஒரு பதில், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்லி ஆகணுமே நான் இல்லையா? என்னென்னா ஏதோ எனக்கு ஏதோ விஷயம் தெரியும் தான் நீங்கள் கேட்குறீங்க, கேட்டால் பதில் சொல்லலாம். அப்படி அந்த வகையிலே அது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்ட காரணத்தினால, அதையும் மறைமலடிகளே அப்படி சொல்லிவிட்டதுனால என்ன பண்ணாருன்னா, அதை இவருடைய வரலாறுல, பன்னீர்செல்வருடைய வரலாறுல மாணிக்கவாசகரம் முந்தியவர் என்பதற்கு எட்டு காரணங்கள் இருக்கிறார் மறைமலடிகள். அந்த எட்டு காரணங்களையும் அப்படியே வரிசைப்படுத்தி அது ஏன் பொருந்தாது என்று நிலைநாட்டியிருக்கிறார் காணவில்லை வரணா. ரொம்ப அற்புதமான இடம் அந்த இடம். அப்போ தான் அந்த மாதிரி உள்ள படிக்கும்போது தான் ஒருவருடைய அறிவு வந்து எந்த அளவுக்கு விரிந்து இருக்கிறது என்பதை நாம் புரிய முடிகிறது. அதோடு அந்த தர்க்க முறையிலே அவர்கள் காண்டுகின்ற சான்றுகள் அவைகளும், அதில் ஒரு காரணம் திசை சொற்கள் அதிகமாக இருக்கிறது. மாணிக்கவாசகர் அது ஒரு காரணம், திசை சொற்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால. ஏன்னா தேவார ஆசிரியர்கள் திசை சொற்களை அதிகமாக பயன்படுத்தவில்லை, இவர் கொஞ்சம் பயன்படுத்துகிறார், அதுவும் ஒரு காரணம். அது மாதிரி ஏழு காரணம், மொத்தம் எட்டு காரணம் சொல்லியிருக்கிறார். அவை மரபு வழியாக நாம் சிந்திப்போம். அந்த மரபு வழியாக சிந்திக்கும் பொழுது மாணிக்கவாசருடைய காலம் 795 அவதாரம் செய்து 32 ஆண்டுகள் இந்த நில உலகத்திலே இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஆதிசங்கரரும் மாணிக்கவாசகரும் கொஞ்சம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆதிசங்கருடைய காலம் 788, அவர் அவதாரம் 788, அவரும் 32 வருஷம் தான் இருந்திருக்கிறார். ஆமாம், 795 32 ஆண்டுகள். இதை நான் என்னுடைய குறிப்பு எல்லாமே வெள்ளைவாரனார் அடிப்படையாக கொண்டு, பெரும்பாலும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சதாசிவ பண்டாரத்தார், கே என் நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆதிசங்கரர் வந்து 788 32 அந்த கிட்டத்தட்ட 788 ஆதிசங்கருடைய அவதாரம். ஏன்னா அதை ஏன் சொல்கிறேன்னா, அடுத்த வகுப்புக்கு அதில் ஒரு அதை அடிப்படையாக கொண்டு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதுக்காக தான் அவர்கள் அவதாரம் தான் சொல்றாங்க, சிவபெருமான அவதாரமே சொல்றாங்க. இல்ல, அதாவது அந்த மாயாவாதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா, அதனால ஆதிசங்கருடைய கொள்கையை வந்து அது வந்து மாயாவாதம் என்று சொல்லப்படும். அது மாயாவாதம் என்னும் சண்டை மாடுதம் சுழித்து அடித்து ஆர்த்து என்று அந்த மாயாவாதம், அந்த மாயாவாத கொள்கையினால தமிழகம் மயங்கி விட்டது என்று ஒரு சாட்டையடி கொடுக்குறாங்க. அதனால் அது சங்கருடைய கொள்கையை அதிகமாக தாக்கின பிறகு தான் அது சொல்ல வேண்டிய அவசியம் வருது இல்லையா. அதுக்கு முன்னாடி சங்கருடைய கொள்கையை அப்படி தாக்கலை. அதனால் மாயாவாதம் என்னும் சண்டை மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து நடிக்கிறார் இல்லையா அவரடி. அதே போல் மாணிக்கவாசத்துக்கு ஒரு சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, என்னென்ன கொள்கைகளை எங்கெங்கே மறுக்கிறார் என்பது சாத்திரம் படித்து ரொம்ப ஒரு நிரம்ப ஒரு நூலறிவு இருக்கிறவங்களால தான் புரிஞ்சுக்கிட முடியும். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க, உடனே சொல்வார், விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். இது யாரை சொல்கிறாருன்னா, மீமாஞ்சகரை சொல்கிறேன். அதாவது நீங்கள் படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எந்த கொள்கையை மறுக்கிறாரு, எந்த கொள்கையை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் சொல்லக்கூடிய அந்த மெத்தேடு போருக்கு அது அது வந்து நூல் பயிற்சி இருந்தால் தான் தெரிய முடியும். அப்போது அந்த தாரகாவனத்து முனிவர்கள் என்ன பண்ணாங்க, மீமாஞ்சக மதம், அது என்ன சொல்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளே ஞானத்தை தரும் தான் அவங்க கொள்கை. அவங்களுக்கு பேர் என்ன, மீமாம்சா. அதுக்கு வடமொழியில் அதுக்கு பேர் மீமாம்சா. மீமாம்சான்னா என்ன அர்த்தம்னா, இன்கொயரின்னு அர்த்தம் இங்கிலீஷில். இங்கிலீஷில் சொன்னால் இன்கொயரி, இன்கொயரி, என்கொயரி வேற, இன்கொயரி வேற. என்கொயரி இஸ் அப் கேஷுவல் நேச்சர், இன்கொயரி ஒரு வரம்போடு பண்ணுறது தான் இன்கொயரி. ரெண்டுக்கும் இங்கிலீஷில் வேறுபாடு, என்கொயரி இன்கொயரி. இந்த இன்கொயரின்னு அர்த்தம் மீமாம்சா அப்படின்னா இன்கொயரி. அந்த அதெல்லாம் அருமையான சிவாய சுப்பிரமணியர் மிக அருமை, டான்சிங் வித் காட்ல ரொம்ப அருமையாக, அதாவது

0: சம்ஸ்கிருதம் படிக்காத குறையை நிவர்த்தி பண்ணிடுறேன். நான் தான் சொல்கிறேன், சிவாய சுப்ரமணியனுடைய அந்த டான்ஸிங் வித் சிவா கட்டாயமாக படிக்கணும், இங்கிலீஷ்லேருந்து எல்லோரும் படிக்கணும். அதை ஏன்னு கேட்டால் அது ஒரு லாபம் என்னன்னு கேட்டால், நாம் சம்ஸ்கிருதம் படிக்காத குறை அங்கே நிவர்த்தி ஆயிடுது. ஏன்னா சில விஷயங்கள் சம்ஸ்கிருதம் படிக்காதனால நமக்கு தெரியல, ஆனால் அவற்றையெல்லாம் அவர் எப்படி தான் வச்சுருக்காருன்னு தெரியல, அவர் எடிட்டோரியல் போர்டே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னா இப்படி பதில முடியாது. சிங்கிள் மேன் கேனாட் ரைட் லைக் திஸ். அது எனக்கு நல்லா புரியுது. சிங்கிள் மேன் இப்படி பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஸ்காலர்ஸ் குழு தான் செய்ய முடியுமே ஒழிய, ஒரு மனிதனுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஆற்றல் இருக்க முடியாது இல்லையா. ரொம்ப அற்புதமாக கொடுக்குறேன். அதில் அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால், வேதத்தில் சொல்லப்பட்ட 21 வேள்விகள், அந்த வேள்விகளே ஞானத்தை கொடுக்கும். சிவபெருமானை தனியாக வணங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அந்த வேள்விகளை தான் அவர் சொன்னார் விரதம்னர். விரதமே பரமாக வேதியரும். ஏன் வேதியர்னு சொன்னார், வேதத்தை நன்றாக கற்றவன். அவ்வளோ தூரம் வேதத்தை மாஸ்டர் பண்ணிடுறான். அப்படி பண்ணியும் வேதம் என்ன சொல்கிறதோ அதுக்கு நேர் மாறாக பொருள் செய்து கிரியையும் செய்கிறான். அதனாலதான் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். சரதம்னு நிறுத்தவன் நிறைய மேற்கோள் கடகடகடன்னு அடிக்கிறது, அங்கே பார் இங்கே பார் அந்த அந்த சூத்திரத்தை பார் இதை பார் இதை பார்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் சரதம். சரதமாகவே சாத்திரம் காட்டினார். அது ஜீவ் போப் அந்த இடத்துல எழுதுவார், தே ப்ரொஃப்யூஸ்லி கோட்டட் ஃப்ரம் த வேதாஸ் எழுதுவார். என்ன அருமையாக படிச்சுக்கிறார். அதாவது அந்த மாணிக்கவாதர் என்ன சொல்கிறாருங்கிறது அவர் இங்கிலீஷ்காரங்க எப்படி கரெக்டாக புரியுது பாருங்க, நமக்கே புரிய மாட்டேங்குது, அவருக்கு அவ்வளோ தெரியும். அதனால் மீமாசகா வந்து தே ப்ரொஃப்யூஸ்லி கோட்டட் ஃப்ரம் த வேதாஸ் எழுதுகிறார். சரதமாகவே சாத்திரம் காட்டினார். அதில் அந்த அந்த போகிற போக்கில் எந்த கொள்கையை வந்து மறுக்கிறார், எந்த கொள்கையை சாடுறாருன்னு சாதாரண அறிவுடையவரை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் திருவாசகத்துக்கு ஒரு பெருமை என்ன, ஓதற்கு எளிது உணர்தற்கு அரிது. இன்னைக்கு அதோட முடிச்சுக்கோங்க. அதாவது திருவாசகத்துக்கு ஒரு பெருமை என்ன சொன்னாங்க, சொற்கள் எளிமையாக இருக்கும். இந்த சொற்கள் எளிமையாக இருக்கிறத வச்சு ஏதோ அர்த்தம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிடாத. நீ தேவாரம் அப்படி இல்லை. இப்போ தேவாரத்தில் சில இடங்கள் கடினமான பதங்கள், இப்போ சித்திர ஞான சம்பந்தனுடைய சித்திர கவியை எடுத்து கொடுத்தா எத்தனை பேருக்கு பொருள் சொல்ல முடியும். மாலை மாற்று, சித்திரகவி, சித்திரகவியில் எத்தனை வகைகள், திருஎழுகூட்டி இருக்கை, இப்படி எத்தனையோ வகையான சித்திரகவிகளை பாடியிருக்கிறார். அதை வந்து இன்றைக்கி நம்ம எடுத்து கொடுத்தாங்கன்னா எம்ஏ எத்தனை எம்ஏ வாங்கியிருந்தாலும் அர்த்தம் சொல்ல முடியாது இல்லையா. அப்படி கஷ்டமான பாடல்களும் இருக்குது தேவாரத்தில். ஆனால் திருவாசகத்தை பொறுத்தவரை சொற்கள் எளிமையாக இருக்கும், ஆனால் பொருள் நுட்பமாக இருக்கும். அதில்தான் ஓதற்கு எளிது உணர்தற்கு அரிது, திருவாசகத்தில் பெரிய பெருமையை சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஓரளவு திருமுறைகளை பற்றி சில செய்திகளை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். அடுத்த நாளைக்கு உண்டு தானே வெள்ளிக்கிழமை, நாளைய சிந்தனையிலே சாத்திரத்தை பற்றி இன்னும் திருமலையை பற்றி இன்னும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டும் தான் இன்னும் கொஞ்சம் சொல்லுகிறேன். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவாரத்தை, சில தேவாரங்களை மட்டும் தேவாரத்தை சொல்லி எப்படி பொருள் பண்ணணும்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். குறிப்பிட்ட சில பாடலை எடுத்துக்கொண்டு இப்படி ஏன் பொருள் சொல்லக்கூடாது, இப்படி ஏன் சொல்ல வேண்டும். ஏன்னா சில பேர் தேவார பதங்களையே திருத்துறாங்க, அப்படி கூட நடக்குது. இப்போ உணகடல்னு எப்படி இருக்கும், உணது உண்கடல் தான் இருக்கணும்னு ஒருத்தர் தேவாரத்தை திருத்திக்கல.
1: நான் ஒன்று திருத்தி சேர்க்கிறேன், மூசு வண்டரே பூசல் வண்டரேன்னு
0: மாற்றிருக்கேன்.
1: நீங்கள் மாற்றிருக்கீங்களா?
0: கொஞ்சம் நடைமுறை
1: இலக்கணத்துக்கு பொருந்தேன்னு தான் நான் ரொம்ப உங்களுக்கு
0: அப்படி
1: பப்ளிஷ் பண்ணேன் கேட்டதுக்கு அதுக்கு நிகழ்ந்து அந்த அதன்படி அது சரி வாரத்தில் உள்ளதான் தெரியும்.
0: அப்படி சில அதாவது அது புலவர் போன்றவர்கள் அது தமிழ் இலக்கணம் யாப் இலக்கணத்தை வைத்துக் கொண்டு சொல்லலாம். இப்போ நான் சொல்லப்போது அப்படி இல்லை, நான் சொல்லப்போது சாத்திரத்தின் அடிப்படையில் அந்த சைவ சித்தாந்த கொள்கை அடிப்படையில் எப்படி பொருள்பட வேண்டும் அதுதான் முக்கியம் என்னுடையது. ஏன்னா யாப் இலக்கணம் ஒரு தமிழ் இலக்கணம் கற்றவர்கள் புலவர்கள் அதிகமாக யாப் இலக்கணம் கற்றுக்கிறார்கள், நாங்கள் அந்த அளவுக்கு யாப் இலக்கணம் படிக்கலை. ஆனால் அந்த சைவ சித்தாந்த சாத்திரங்களின் பிடிவாக அந்த கருத்துக்களை அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்பதை சொல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனை செய்வோம். இன்னும் சில பேருக்கு வந்து தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறேன்னு என்பதை தெரியப்படுத்தினாலும் இன்னும் சிலர் சில பேருக்கு ஆவல் இருக்கலாம், வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இது பண்டிதர் சொன்னார், எனக்கு வந்து வாகனம் இருந்தால் நான் வந்துடுவேன் அப்படின்னார். சில பேருக்கு வாகனங்கள் வாகன வசதி இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ காரணங்களினாலே வராமல் இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு
2: இது கொஞ்சம் கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் போக்குவரத்து
1: சத்தமான இடம்
0: என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சேனையை செய்யலாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க கொக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார்
3: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். வழங்குபவர் பாலரா வாயர் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: என்ன அர்த்தம்? பொருள் தெரியாமல் அஞ்சலித்து நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். அந்த பொருள் என்ன என்று தெரியாது, எல்லாரும் சொல்லுவதனால நான் சொல்றேன் என்று அஞ்சலத்தை புனைவிடுத்து கிடந்தால் அதனாலேயே என்ன பண்றது முனைவரே, முதல் அந்த ஆதியில்லாம் வல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் ஊர்கிறேன் என்று இன்பமான கரையிலே என்னை கேட்டிருக்கிறாய் அல்லவா முனைவனே. ஆதி அந்தமில்லா கரை என்பது ஆதி அந்தமில்லா கரை என்பதாலே அது பிறவாமையை குறிக்கிறது. ஏன்னா மற்ற கரையெல்லாம் மீண்டும் பொதுவாக சொல்லினா மீண்டும் பிறக்க வேண்டார், அந்தமும் இல்லாமல் நம்ம பிறவிக்கெல்லாம் ஆதி அந்தம் உண்டு. அது ஆதி அந்தம் இல்லாத எது என்று நான் பெருமாளைக்கு சொல்லுகிறவர்கள் அவர் பிறப்பிருக்கில்லாத எது சொல்றான், அவன் ஆதி அந்தம் இல்லாதவன். அது போல நம்ம என்ன செய்கிறான், அவனைப் போலவே பிறவாமையாக பிறவாமை பெருமானாக அவன் இருப்பது போல நம்மையும் பிறவாமை பொருளையிடம் சேர்க்கின்றான் என்று முனைவனே முதல் அந்தம் ஆதி இல்லாமல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்த்தரேற்கே என்று சொல்லி அது எப்படி அதற்கு என்ன வழி செய்யணும் என்பதற்கு தான் முன்பாட்டப்பாட்டார். இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையெல்லாம் அவனுடைய திருவடியிலே சேர்க்க வேண்டும். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேந்தன் கண்ணினை நின் திரு பாதப்போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கினார் என்று சொன்னார். சிந்தனை என்பது நமக்கு அகப்பூஜையாக இருக்கிறது, கண் என்பது பார்ப்பதற்குரிய கை, இதெல்லாம் புறப்பூஜையாக இருக்கிறது. சிந்தனை நிந்தனக்காக்குவோம், நாயினேந்தன் கண்ணினைந்தால் பார்க்கும் பெருமாள் உடைய திருவடியை நான் பார்க்கிறேன் என்று கண்ணினை திரு பாதப்போதுக்காக்கி வந்தனையும் மலர்க்கை ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி மனம் மொழி மெய் மூன்று அந்த வணக்கம் வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று சொல்வதால் தான் திருவிளையாடல் புராணத்துல வாதவரடிகளுடைய விஷயங்களின் வரலாற்றை சொல்லுகிற பொழுது பெருமானவருக்கு மாணிக்கவாத என்ற பட்டம் கொடுத்தார் என்று வருகிறது. ஆனால் திருவாசகத்துல மணிவார்த்தை என்ற இடம் இரண்டு இடம் வருகின்றது, இங்க ஒரு இடம் நமக்கு, அதுபோல பண்டாய நான்மறையில பேசும் பொருளுக்கு கிடைக்கணுமா என்று பாட்டுல மாசில் மணியின் மணிவார்த்தை என்று வருகிறது. மணிவார்த்தை என்பது இரண்டு இடத்துல வருவதாலே அதே சொல்ல இடத்துக்கு மாணிக்கவாசகர் என்று அவருக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து காரணம் என்று சொன்னால் தமிழருக்கு அப்படி ஒரு மரபு பெயர் தெரியாத பொழுது இயற்பெயர் தெரியாத பொழுது அவர்கள் பாடியிருக்கின்ற பாடலிலிருந்தே நாம் பெயர் கொடுக்கிற வழக்கம். தங்க இலக்கியங்களிடம் செம்புல பயணியரா
5: தப்பாது தப்பிலாது உன் பொற்கடலுக்கு இடாது
4: நான் என்ன பண்றேன், கடமுடையார் கண்ணுடைய மைப்புலான் கண்ணுக்கு அகப்பட்டு விட்டேன் பாரு. இந்த பிறவில ஒரு வாழ்க்கை எனக்கு வந்திருக்கிறது. இப்பிறப்பில் இணை மலர் கொய்து இயல்போடு அஞ்செழுத்து ஓதினார். இயல்பாக அந்த நாட்டில் அது வந்துடும் இல்லையா, இப்ப அசமாமன்று சொல்றமே, அதுபோல் நாட்டில் இயல்பாக அந்த அஞ்செழுத்து வந்து விட வேண்டும். இயல்போடு அஞ்செழுத்து ஓதி தப்பிலாதிருந்த முட்டாது இறங்கேன்னு சொல்லுவார். தவறாது இங்க சொல்ல நன்மலை விட்டு முட்டாது இறங்கேன்னு மணிவாதர் பாடுறார். தவறாமல் செய்ய வேண்டும், ஒரு நாள் தவறாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக தப்பிலாது ஒரு பொற்கடலுக்கு இடாது அப்படி எடுத்து உன்னுடைய கடலுக்கு இடாமல் நான் என்ன பண்ணுகின்றேன், பெண்களுடைய மைப்புலாம் கண்ணுக்கு நான் அகப்பட்டு விட்டேனே, அப்படிப்பட்டிருந்தாலும் கூட நீ ஆட்கொண்டிருக்கிறாயே என்றவர் பாடுகிறார் என்கிற பொழுது எல்லா இன்னொரு அவர் சொல்கிறார், பிழையெல்லாம் பொறுக்கின்றவர் என்று சொல்லுவார். திருச்சரத்திலே வருகிறது, நாம் செய்கின்ற பிழையெல்லாம் பொறுத்து நம்மை ஆட்கொள்ளுகின்ற பெருமானாக இருப்பதால் தான் அவருடைய அருளை பெறுவதற்கு அழுது அழுது பாடுகிறார் வெளிவாளர் பெருமான் என்ற ஒரு மைய கருத்தை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லி நான் குறித்து வந்த நிறைய சொல்வதற்கு இருபத்தி ஏறக்குறைய அவருடைய திருச்சரங்களை அடிப்படையாக நாம பார்த்தோம் சொன்னா நான் சொன்ன பக்தி வைராக்கியம் அந்த இரண்டு முக்கியமா பார்க்க அதையெல்லாம் அடையும் போது எல்லாம் அடையும் போது இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமாக நாம் பார்த்தோம் சொன்னா தன்னிறக்கம், தன்னையே இறந்து இறந்து பாடுகின்ற தன்னிறக்கம் இருக்கிறது. திருவடி வேண்டுதல், வேற ஒண்ணு வேணா எனக்கு வேண்டும் என் கடற்கு அன்பு என்று திருவடியை வேண்டுதல் இருக்கின்றது. போற்றி செய்ய வேண்டும், அதற்கு நாம் வழிபாடு செய்வது மிக முக்கியம் என்று போற்றி செய்வதற்காகவே போற்றி திருத்தாண்டகம் போல போற்றி உள்ள ஒரு பகுதியில் திருச்சரகத்தில் இருப்பதை பார்க்கிறோம். சிவபரம், சிவபரத்துவம் சொல்றார் இல்லையா, மூவரோடு ஒருவர் அல்ல அவர் சிறந்தவர் என்று சொல்கிறோம். சிவபரத்துவம் அவர் சொல்லுகின்றார், பிற தெய்வங்களை நீங்கள் வணங்கக்கூடாது என்று வருகின்றது. இந்த ஒரு கருத்து நாம சொல்லணும், பிற தெய்வங்களை வணங்கக்கூடாது வணங்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் என்றால், பாப்பனா திருப்பதிக்கு போகக்கூடாதா இல்ல விநாயகரை கும்பிடக்கூடாதா என்று நமக்கு வருகிறது இல்லையா. பொதுவா நம்ம கலைகளை வணங்கக்கூடாதா என்று வருகிறது. குமரகுரு கூட சிறந்த சைவ சித்தாந்தி தான், அவர் கலைகள் துதி பாடியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும் இல்லையா. இருக்குது அவர் பாடியிருக்கார், அவர் பாடியிருக்க அதையும் பாடியிருக்காரு பார்க்கிறோம். அபிராமி பட்டர் என்று சொன்னால் அபிராமி பட்டர் வந்து பக்மிய பாதத்து இறைவரும் நீ மகிழ்ந்திருக்கும் செவியும் தான் அப்படி யாரும் இரண்டு பேரும் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று பாடுறார். அதனால் அப்படி அல்ல, அப்பர் பெருமானும் சென்று சிறு தெய்வம் சேர்வோம் அல்லவும் இதெல்லாம் பாடுறான். அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், சிறு தெய்வங்களை நாம் வணங்குவது தப்பில்லை, அது உலகில் இன்பங்களுக்காக நாம் வணங்குவோம் ஒன்றும் இல்லையா. இப்போ கலைமகள் என்று சொன்னால் கல்விக்காக, சிறுமகள் என்றால் செல்வத்திற்காக, இப்படி ஒன்றுலாம் வைத்திருக்கிறோம் இல்லையா. அது போல நாம் வணங்கலாம் தவறில்லை, அது உலகில் இன்பத்தைத்தான் தருமே தவிர வேறு வழியாக உலகை கடந்த ஒன்றை தரார். வேண்டுகிற பொழுதெல்லாம் உனக்கு கிடைச்சு போகுது, நீ உண்மையிலே வேண்டுகிறீர்கள் கிடைச்சு போதா, இங்கேயே இருக்கலாம் ஆசை வருமே தவிர இதை விடுவதற்கு நமக்கு ஆசை வராது. வாழ்க்கையில ஒரு உவர்ப்பு வராது என்பதனால்தான் அந்த துன்பப்பட வேண்டும், உவர்ப்பு வர வேண்டும் என்பது அடிப்படை அல்லவா. எனவே சிறு தெய்வங்களை வணங்கினால் ஒரு எல்லையோடு நின்று விடுகிறீர்கள், நீங்கள் பரம்பொருளுக்கு நீங்கள் போகவில்லை, எனவே அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் வாழுங்கள் என்றுதான் சொல்லுறாங்க. அதனாலே நமக்கு சூலா அருந்ததி நியாயம் என்று அடிக்கடி நமக்கு பாஷ்யத்தில் உள்ள அவர் எழுதுவார். அதாவது சூக்கும பொருளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சூலப்பொருளை முதல்ல காட்ட வேண்டும், அதான் முடியும். நம்ம கூட சொல்றோம் பெருமானை அறிவே மயமானவன் என்று அறிவு வடிவான் தான் சொல்றோம். ஆனால் அருவம் உருவம் அருவம் ஏன் சொல்றோம், உருவம் முதல்ல உருவத்துக்கு பின்னாலே போகிற பொழுது அருவமும் சிவலிங்கம், அதுக்கடுத்து அருவம் படிநிலையாக போய் பின்னாலே அறிவாக நாம் வழங்குவது ஞானத்தால் சொல்லுவார் சில ஞானிகள் என்று பாடுறாங்க பார்க்கணும். அந்த நிலைக்கு போகணும்னா முதல்ல தூலமாக வழிபட வேண்டும் என்று ஒரு பொருள். அதுபோல சிறு தெய்வங்களை எல்லாம் தூல நிலையிலே நாம் வைத்து வழிபடலாம். முதல் காலங்களில் பக்தி வருவதற்காக வழிபடலாம் தப்பில்லை. உண்மையான பக்திக்கு என்ன பொருள் என்று சொன்னால் பிறவாமைதான் இல்லையா. இரவாறு என்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றால் பிறவாமைதான். உன்னிடத்திலே உண்மையான அன்பு இருந்தால் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பது கிடையாது, பிறவாமை வேண்டும் என்ற நிலை வர வேண்டும் என்று சொன்னால் பரம்பொருளை நீங்கள் நாட வேண்டும் அல்லவா. எனவே இந்த தெய்வங்களை விட்டுருங்க. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வுன்னு சொன்னா இந்திர போகனா ஆயிரம் வேள்வி செய்தால் இந்திர போகணும்னு சொல்றாங்க, இந்திர நாள் போகிறான்னு சொல்றாங்க. அவ்வளவு ஆயிரம் வேள்வி செய்து நீங்க இந்திர நாள் போயிட்டு வீட்டுங்க வந்தான் பிறக்கணும் இல்லையா, அது தேவையில்லையா. ஒரே வேள்வி சிவவேள்வி செய்துடுங்க, ஒரே மந்திரத்தை நீங்க சொல்லுங்க, சொன்னா அங்கே போயிடலையா என்று எளிமையாக சொல்றதை விட்டு ஏன் கடுமையா போக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சிறு தெய்வ வழிபாட்டை மறுக்கிறார்களே தவிர சிறு தெய்வங்களையே மறுப்பது அல்ல. அது நமக்கு மிக முக்கியமான வைத்துக்கொள்ளும் தெய்வங்கள் எல்லாம் இருக்க நமக்கு தேவைதான், அது அடிப்படையாக வைத்துக் கொண்டு இன்னும் மேல் நோக்கி வர வேண்டும் என்று பார்க்கும். ஒன்று என்று ஆரம்பித்த பின்னால் தான் ஆயிரம் லட்சம் என்று எண்ணிக்கை நமக்கு தெரியும். எடுத்த உடனே லட்சம் சொன்னால் நமக்கு தெரியாது, இதுவும் எண்ணிக்கைனா அதுவும் எண்ணிக்கைனா. ஆனால் சிறு எண்ணிக்கை தெரிந்தால் தான் பேர் என்று நம்ம நமக்கு புரியும் என்பதனாலே சிறு தெய்வங்களை நீங்கள் சேருங்கள், ஆனால் அங்கேயே இருந்து விடாதீர்கள், அங்கிருந்து நீங்கள் வளர வேண்டும், பக்குவம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சிறு தெய்வ வழிபாட்டையும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். இன்னொரு மிக முக்கியமான சித்தாந்த கருத்தா இருக்குது, விச்சதின்றியே விளைவு செய்வாள். திருச்சரத்துல வருகிறது, விச்சதின்றியே விளைவு செய்வாள், விண்ணும் மண்ணும் வச்சு வாங்குவாய்னு பாடினார். பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுகின்ற ஒரு இடம் அந்த இடம் அந்த பாட்டுல. என்ன எல்லாம் கேட்கிறாங்க, பிறப்பு எதனால என்றால் வினையினால, வினை எதனால பிறப்புனால, அதுக்கு இதுவாக என்று சொன்னால் இது என்ன ஒன்றை ஒன்று பத்துகின்ற குறைவு சொல்லுவாங்க நியாயத்துல. தருக்கத்தில் சொல்லப்படும் பொழுது எல்ஐசி எங்க இருக்குது, மவுண்ட் ரோடு இருக்கு, மவுண்ட் ரோடு எங்க இருக்கு, எல்ஐசி பக்கத்துல இருக்கு சொன்னா இதுவே தெரியாத அது எங்க என்று கேட்பது ஏதாவது ஒண்ணும் தெரியும் இல்லையா, இதுக்கு அது அல்ல இதுக்கு அது அல்லன்னு சொல்லக்கூடாதுதான். நாம தான் சொல்லிட்டு இருக்கோம், பிறப்பு ஏ என்றால் வினைதான், வினையும் பிறப்பினால. அப்ப பிறப்பு நிலை மாறி மாறி வரும், பிரவாக நிதியாக வரும், நதியாக வரும், நம்ம விளக்கம் கொடுக்குறோம். அப்ப முதல் வினை ஏன்பா இந்த உயிருக்கு வந்தது, பெரிய பிரச்சனை இல்லையா, உயிர் ஏதோ இருக்கட்டும், இருட்டுலதான் கிடக்குது, கேவலமா இருக்கு, அதுக்கு ஏன் வினையை வருகின்றது என்றால், கேவலமாக இருக்கின்ற நிலை இருக்கிறதே அது சிறந்த நிலை அல்ல. முதல் அடிப்படையை வைத்துக்கொள்ளும், தனிமையாக இருட்டிலே இருக்குது. தாய்மாரர் பாடுறார், காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குடவையாக இருக்கிறது. அந்த குடவையாக இருப்பதை விளக்கம் தர வேண்டாமா, விளக்க வேண்டிய பொருள் இருக்குது அல்லவா, ஒளிப்பொருளாக பெருமான் இருக்கிறான், கருணையாக இருக்கிறான். அறிவு மட்டுமல்ல அவனுக்கு ஆழ்ந்த அறி பேரறிவு மட்டுமல்ல, அவனுக்கு வரப்பில் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம், பேர் அருள் சொல்லியிருக்கோம். எனவே இந்த உயிர்களை எல்லாம் உயிர் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருப்பதாலே கேவலமாக தனியா இப்படி இருந்துடுறேன் என்பது கிடையாது. தெரியாம போறதுல நிறைய விளக்கம் எழுதுகிறார். உதாரணமாக நன்மை செய்யல ஒருத்தன், தீமையும் செய்யல, சரியான கேட்கிற தீமை செய்யல, நன்மை செய்யாம தீமை செய்தா தப்பு. அவன் சொல்றான், நான் தீமையும் செய்யலப்ப நன்மையும் செய்யலன்றான் இல்லைன்ற, அது காரணம் சொல்றார். என்ன சொல்றார், தீமை செய்தால் என்னை வரப்போகுது அது சரி, நன்மை செய்யவில்லையே செய்யாததற்கு என்ன வரும், அது நன்மையா தீவினையான்னு கேட்கிறார்கள். செய்யல, எந்த வரையும் செய்யல. அப்ப நன்மையா தீவினையா என்றால், உனக்கு விதிக்கப்பட்ட நல்கரை ஒன்று இருக்கிறது, இதை செய்ய வேண்டிய விதி அது, அந்த விதிக்கு ஒரு காலம் வருகிறது, இந்த நேரத்தில் செய்தால் அந்த காலத்தை, உதாரண திருவாதிரை ஒரு கோயிலுக்கு போக வேண்டும் விதி, நம்ம போகல அது போல அது விதி, அந்த காலம் அதை கடந்தால் காலத்தை கடந்து போகிறாய், நீ காலத்திலே செய்ய வேண்டிய ஒரு செயலை நீ செய்யவில்லை என்ற குற்றம் வருகிறது. நன்மையோ தீமையோ அளிப்பதில்லை, காலத்தினால் தீமை கூட செய்துள்ள தப்பு கிடையாது, தீமை செய்தால் கூட அதுக்குள்ள தண்டனை போகிறேன், நன்மை செய்யவில்லை என்பதற்காக ஒரு எஸ்கேப்பிசம் உனக்கு வேண்டாம், ஏதாவது செய்ய வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் சொல்றார், புறநானூற்றுல நல்லது செய்தல் ஆசிராயினும் நல்லது செய்தல் ஓம்புக்கு வருது, அவன் அப்படி சொல்றான். வள்ளுவர் அதை மறுக்கிறார், செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையான கெடும், செய்யாத தவறானவற்றை செய்தால் நீ கெட்டுப்போவ, செய்ய வேண்டிய நல்லவற்றை செய்யவில்லை என்றாலும் கெட்டுப்போவா என்றார். எனவே செய்தக்க செய்யாமையான கெடும் என்பதாலே அந்த வினை என்பது நன்மனை நாம் செய்யணும் என்றார். இந்த அடிப்படை இதெல்லாம் நிறைய விளக்கம் கொடுக்கிறார். எனவே என்ன செய்கிறார், பெருமான் வந்து ஒரு நல்வினை செய்யவில்லையா, இந்த காலத்திலே இந்த உயிர் வந்து பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் நல்வினை செய்வதற்காக என்ன செய்கிறான், கேவலத்திலே இருக்கின்ற உயிர்களுக்கு ஒரு நினைவை தருகிறான், அவருடைய அருளினாலே அந்த உணர்ச்சியை தருகிறான், அதை நாம் மனம் என்று வைத்துக் கொள்ள, போத்திப்பகருடைய அதை மனம் என்று வைத்துக்கிறார், நினைவு தருகிறான் பெருமான், நினைவு மனசு தரணும், எனவே மனம் என்று வைத்துக்கொள், மனம் வந்துருச்சு போகணும், அந்த நினைவு வந்தவுடன் உணர்ச்சி வந்தவுடனே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் வினையாக போகும். அது நல்லது நினைக்கிறீங்களா கெட்டதுனா தெரியாது இல்லையா. தனு கரணம் என்பதை எல்லாம் சூக்குமாக தருகிறான் உங்களுக்கு, முதல்ல சூக்கு மூலமாக தருகிறான். தருகிற பொழுது ஒரு முதல் நினைவு வருது அல்லவா உயிருக்கு, முதல் நினைவு வந்தாலே அதுவே வினை, செயல் மட்டும் வினை அல்ல, நினைவே நமக்கு வினை என்பதாலே அந்த நினைவு வருகின்றார். அதுதான் இங்க சொல்றார், விச்சது இன்றியே விளைவு செய்வா, அந்த உயிருக்கு அப்பொழுது வினை கிடையாது, ஆனால் விதை உழைக்க வேண்டும். என்ன பண்ண என்றால், அப்போ விதை இல்லை, மிச்சம் விதை கிடையாது, அந்த விதையினை உண்டாக்குகிறாய், அந்த விதையினை உண்டாக்கி மிச்சமின்றியே விளைவு செய்வாய் என்று விண்ணும் மண்ணும் வச்சு வாங்குவாய் என்பது அது கடத்தல சென்று வருகின்ற போது அந்த ஐந்து பூதங்களை வைத்து வாங்குகின்ற அதையும் சொல்லுகிறார். உயிருடைய இயக்கத்தையும் அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கணும்னா, உயர்ந்த தத்துவ கருத்துக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமாக விடை தருகின்ற இடமாக திருவாரூர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது திருச்சரகத்தை அது போன்ற பல பகுதிகள் நமக்கு வருவதை, நூறு பாட்டு ஓய்வாக இருந்தால் ஐயாவுக்கு கொஞ்சம் குறையாக இருக்கலாம், கண்டி பாட்டாக சொல்லல இல்லையா, ஓய்வாக இருக்கும்போது நாம் மெல்ல ஒவ்வொரு பாட்டாக நாம் வகுப்பு போல நாம் எடுப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு பாட்டாக நாம் ஆழ்ந்து பார்க்கலாம். இந்த குறுகிய நாளே ஓரளவு சுருக்கமாக சொல்லுகின்ற ஒரு முறையில் தான் சிலவற்றை நான் தொகுத்து தான் சொல்லியிருக்கிறேன். அதை எல்லாம் இன்னும் விளக்கினால் ஒரு ஒரு மணி ஆகும். ஓய்வு இருக்கின்ற பொழுது நான் மீண்டும் ஒரு சந்தித்து மயங்கி கிடக்கின்ற நிலைனால் இணையிலே இருந்து மயங்கி கிடப்பேர் என்னே ஒரு பாடுகிறார்கள். அதாவது மயங்கி கிடக்க ஒருத்தனுக்கு தண்ணீர் தெளித்தால் கண்ணை திறக்கிறான், திறந்து யார பாக்குறான் அது அவனுக்கு தான் தெரியும் இல்லையா. தண்ணி தெளிச்சாச்சு கண்ணை திறக்கிறான், திறக்கிற பொழுது பொருள் தெரிகிறது. ஒண்ணு உங்களை பார்க்கலாம், இவளை பார்க்கலாம், வேற வானத்தை பார்க்கலாம் இல்லையா. அது போல உணர்ச்சி தருகிறான் பெருமான். அந்த பார்க்கின்றது நினைவு, பார்ப்பது நினைவு, அது உயிருக்குள்ளதான்.
5: அப்புறம் பெருமா
4: அஸ்திரமாதான் அஞ்சலத்திலே என்று அவர் சொல்றார். ரெண்டு அர்த்தமா சொல்றார். படைக்கலம் என்று சொன்னால் அது கருவி, நமக்கு காக்கின்ற கருவி. நமக்கு வேணும்னா இப்ப தற்காப்புக்கு படைக்கலாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த படை என்னன்னு சொன்னா அடுத்தவ ஏதாவது பண்ணா அவன் அழிச்சு முடியா, அதையும் செய்யலாம்ன்றார். அந்த அஞ்சலத்தை அவன் கவிக்கவும் செய்ய மாட்டோம், செய்யலாம்ன்றார். அதனாலதான் பெரிய புராணத்தை வரப்பொழுது புத்தர் அஞ்சி வந்து அங்க வாதம் பண்றான். வாதம் பண்ற பொழுது ஞான சம்பந்தமும் வாதம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி வாதம் பண்றாங்க பக்கத்துல இருக்கிற அடியாருக்குதான் கோபம் வந்து அச்சரமாக அஞ்சலத்து மேல அது இடி விழுந்தது என்று அடியாருக்கு கோபம் வந்து அங்கே இடி விழுந்தது சொல்றாரு. ஞான சம்பந்தத்துக்கு கோபம் வந்து அங்கே அச்சரம் போடல என்று சொல்றாரு. இருந்தாலும் நமக்கு நம்முடைய இலைதான் அது. இத்தகைய நீர் அடிவாருக்கு இணைப்பகைக்கு அஸ்திரமாவாங்க. சும்மா ஒரு பெரு அஸ்திரம் சொல்ல, அஸ்திரம்னா எது அஸ்திரம் என்றால் இத்தகைய நீர் அணிய வேண்டும். யாரும் வினைப்பகை இல்லை, வினைக்குனா வினைதான் நமக்கு பகை, அதற்கு அஸ்திரமாவன இருக்குமே என்பதுதான் நமக்கு உண்மை. நடைமுறையில இப்ப என்ன பண்றாங்க, சில பேர் அதை செய்யறதுல இப்படி சதிக்கிறாங்க, அது நம்ம முறை கிடையாது. நம்முடைய வினை நீங்குவதற்காக உள்ள அஸ்திரம் அது, கவசம் திருநீது என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். பார்க்கணும் அதையெல்லாம் நம்முடைய திருவாசகத்திலும் கூட ஆங்காங்கே பார்க்கலாம். பெருமானுடைய அடையாளங்களை எல்லாம் இப்படி பொருளோடு நாம் பார்க்கிற பொழுது தத்துவமாகவும் தத்துவார்த்தமாகவும் உலைகளாகவும் ஆழ்ந்த பொருள் உள்ள திருமுறைகளுக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்று நாம் எண்ண வேண்டும். அப்படி ஒரு அருமையான ஒரு திருச்சிறையர் பகுதியை பற்றி ஒரு நான்கு நாள்கள் சிந்திப்பதற்கு எனக்கு அருமையான வாய்ப்பு பெற்ற கைவிட்டு பெருமக்களுக்கும் தாயாரர்களுக்கும் துணிப்புறை பெருமக்களுக்கும் இருந்து கேட்ட பெருமக்களாக இவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி மீண்டும் வாய்ப்பு
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு வேத அங்கங்கள் ஓர் அறிமுகம். தலைப்பு வேதாந்த ஜோதிஷம். வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: எல்லாரும் நமஸ்காரம். சபாபிய சபாபதி இன்னைக்கு கடைசி அங்க வேதாங்கத்தை பார்க்க போறோம். ஆறு அங்கம் பார்த்தோம், இன்னைக்கு அஞ்சாவது அங்கம் கடைசி அங்கம் வேதாங்க ஜோதிஷத்தை பத்தி பார்க்கணும். இத்தனை நாள் வந்து சிக்ஷா சந்தஸ் வியாக்கரணம் நிருப்தம் கல்பம் எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு கடைசி அங்கத்தை நம்ம பார்க்காத அங்கம் பாக்கி இருக்கிறது வந்து வேதாங்க ஜோதிஷத்தை பத்தி பார்க்கணும். இந்த இந்த அங்கம் அப்படின்னு வேத புருஷனோட எந்த பாகம் அப்படின்னு பார்த்தா இது வந்து வேத புருஷனோட கண்ணு. அதாவது ஏன் கண்ணு அப்படின்னா அதுக்கு அந்த பேர்லயே இருக்கு. ஜோதிஷம் அப்படின்னா அது வந்து ஜோதிகி அப்படின்னா அது லைட் ஒளி. இந்த ஒளியை வந்து நம்ம கண்ணாலதான் பார்க்க முடியும். அதாவது நம்ம என்ன அப்படின்னா பொதுவா அந்த வேதாங்க ஜோதிஷம் அப்படிங்கிறது நம்ம காலத்தை கணிக்க, அதாவது நம்ம பண்ண வேண்டிய வைதிக கிரியைகளுக்கு காலத்தை கணிக்கிற அங்கம். அதாவது நம்ம பண்ண வேண்டிய தர்ஷ பூர்ணமா சேஷ்டி இல்லைன்னா உபாசனம் ஸ்தாலி பாக்காதிகள், அதாவது தர்ஷஸ்தாலி பாக்கம் பூர்ண ஸ்மார்த்தாக்னிக தர்ஷஸ்தாலி பாக்கம் பூர்ணமாச ஸ்தாலி பாக்கம், இதுக்கெல்லாம் வந்து அமாவாசை எப்போ வருது, பிண்டபித்ரேக்கியம்னா பிரதமம் எப்போ வருது, இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ண வேண்டிய யாக கர்மங்கள் அனுஷ்டானங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காலங்கள்ல பண்ண வேண்டியது அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அக்னிஹோத்திரத்துக்கே எப்போ ஆகுதி கொடுக்கணும், அதாவது திரேத அக்னியில பண்ற அக்னிஹோத்திரத்துக்கு எப்போ ஆகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த நிறைய வேத சாஸ்திரங்கள், அதாவது கரெக்டா ஆறு மணி அதாவது பிராத்தர் வேலையில பண்ற அக்னிஹோத்திரத்துக்கு சூரியன் உதிக்கிறது முன்னாடியே கொடுக்கணுமா, சூரியன் உதிக்கும் போது கொடுக்கணுமா, இல்ல முழுசா உதிச்சாவிட்டு கொடுக்கணுமா அப்படிங்கறதுலாம் சில சர்ச்சைகள் நிறைய வருது. இதுக்கெல்லாம் வந்து எப்ப பண்ணணும் அப்படிங்கறது கால நிர்ணயம் பண்றது அப்படிங்கறதுதான் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தோட பிரதான பயன்பாடு. இது வந்து நாம இன்னைக்கு பார்க்க போற ஜோதிஷம் எல்லாருக்கும் பொதுவா ஜோதிஷம் அப்படின்னா இந்த பலித்த ஜோதிஷம், அதாவது ஜாதக ரீதியா பார்த்து என்னென்ன இன்னைக்கு என்ன, அதாவது இந்த தோஷம் இருக்கா அந்த தோஷம் இருக்கா என்ன தச போறது யார் யாருக்கு அப்படிங்கலாம் பலம் சொல்றது. ஸோ அந்த மாதிரி ஜோதிஷத்தை நம்ம பார்க்க போறதுல அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பலித்த ஜோதிஷம் அப்படிங்கிறது கீழே வருது. நம்ம இப்போ பார்க்க போறது வேதாங்க ஜோதிஷம். இது இன்னும் கொஞ்சம் பிராச்சீனமானது, இந்த பலித்த ஜோதிஷத்தை காட்டிலும் கொஞ்சம் பிராச்சீனமானது. இது நம்ம வந்து இது இதுக்கு தேவையானது ராசி. நம்ம இன்னைக்கு பார்க்கறது பலித்த ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து ராசி மண்டலங்களை வச்சு பார்த்தோம், அதாவது மேஷம் ரிஷபம் அப்படின்னு பார்க்கணும். ஆனா வேதாங்கத்திலயோ வேதத்திலயோ நம்ம பார்த்தா ராசிகளை பத்தி நமக்கு வந்து ஒரு புரிய எங்கேயுமே வந்து குறிப்பிட்டு சொல்லல ராசியை பத்தி மேஷம் ரிஷபம் அப்படின்னு. ஆனா 27 நட்சத்திரங்களை பத்தியும் பேசியிருக்கு. இப்ப நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நட்சத்திரேஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைத்திரிய பிராமணத்துல மூணாஷ்டகம் ஒன்னாம் பிரச்சனை அக்னிர்ண பாத்து கிருத்திகா அப்படின்னு ஆரம்பிக்குது. இன்னைக்கு பொதுவா வந்து அந்த தோஷங்கள்லாம் பண்ணுனா அதை வச்சு அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து கும்பராசிக்கார அழகி இந்த இது பண்ணு, அது மாதிரி மேஷராசிக்கார அழகி இப்படி பண்ணு அப்படின்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அது வந்து நட்சத்திரங்கள் அடிப்படையில் சொல்றது. அதே மாதிரி நமக்கு காலக்கணக்கும் வந்து வெறும் நட்சத்திரங்கள் அடிப்படையெல்லாம் ஏற்பட்டுருக்கு. திதி அப்படிங்கிறது வந்து நம்ம நட்சத்திரத்தை அடிப்படையில் தான் சொல்ல, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். இப்போ அந்த வேதாங்க ஜோதிஷத்தோட பயன் அப்படின்றத நான் சொன்னது வந்து நம்ம வந்து காலத்துல நமக்கு அனுஷ்டானம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமா. நமக்கு வந்து நமக்கு வேதாங்க ஜோதிஷம் அப்படின்னு ரொம்ப பிராச்சீனமான கிரந்தம் நமக்கு கிடைச்சிருக்கிறது லக்கதன் அப்படிங்கிற மகரிஷினால வந்து இவாள்லாம் வெஸ்டர்னஸ்னா அவர் தான் 1600 பிசிங்கிறா ஒருத்தன் 800 பிசிங்கிறான் அந்த காலக்கணக்கை நம்ம விட்டுருவோம். ரொம்ப மிக பிராச்சீனமான ஒரு கிரந்தம் அது. அதுக்கு நமக்கு வந்து ரெண்டு வகையான நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஒன்று ரிக்ஜோதிஷம், அதாவது ரிக்வேதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஜோதிஷ கணக்கு. இன்னொன்று யாதுஷ ஜோதிஷம், அதாவது அதே ரெண்டு வருஷம் நமக்கு இந்த லக்கதனோடதே ரெண்டு வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று ரிக்வேதமும் யஜுர்வேதமும். இதை வச்சுதான் நமக்கு பிரதானமா வந்து நம்ம வந்து காலத்தை வந்து கணிக்கணும். சரி, இப்ப வேதங்கள்லாம் முதல்ல எப்படி என்னென்ன காலங்கள்லாம் நமக்கு வந்து சொல்றது அப்படின்னு பார்ப்போம். கால யூனிட்லாம் பத்தி பேசுறதா, என்னென்ன காலங்கள்னு ஏதாவது மென்ஷன் பண்றதா அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு. இப்ப பார்த்தா முதல்ல யூனிட்ஸ் ஆஃப் டைம், அதாவது இந்த கால கணக்கு மகாநாராயண உபநிஷத்துல தைத்திரி ஆரண்யத்துல அங்க நாராயணவல்லின்னு சொல்றான், இல்ல மகாநாராயண உபநிஷத்துன்னு சொல்றான், அம்பஸ்ய பாரே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அதுல வந்து அந்த அனுவாகத்தை கலாம் ஹுர்தா காஷ்டாஹோ ராத்ராஷ்ட சர்வஷா அர்த்த மாசா மாசா ரிதவ சம்மத் சரஸ்ய கல்பந்தாம் அப்படின்றது மந்திரம். இந்த மந்திரத்துல வந்து பார்த்தா கலா முகூர்த்தாக காஷ்டாக இந்த மாதிரி 1 செகண்ட் நானோ செகண்ட் அப்புறம் மினிட் அவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி கலா முகூர்த்தாக காஷ்டாக இப்படிலாம் வச்சு அகோராத்திராக, அகோராத்திரனா இரவு பகல் அப்படி ஆரம்பிச்சு நம்ம அகோராத்திரா அர்த்த மாசாக பாதி மாசம் மாசாக முழு மாசம் ரித்தவகா ரித்தவகானா வந்து நம்ம வந்து சொல்ற மாதிரி சீசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். வசந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சீசன்ஸ் அதுதான் ரித்தவகா. அப்புறம் வருஷம் சம்வத்சரக, ஒரு வருஷத்துக்கு வந்து சம்வத்சரம் அப்படின்னு பேர். இந்த வருஷங்களுக்கே 5 வகையா சொல்றான் நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கால அளவு வந்து இங்க வந்து நமக்கு தைத்திரிய சாக்கையில வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது. கலா முகூர்த்தா காஷ்டாஷ்ட அகோராத்திராஷ்ட சர்வஷா அர்த்த மாசா மாசா ரித்தவஹா சம்வத்சர அப்படிங்கிறது நமக்கு இங்க கிடைக்கிறது. அத மாதிரி இங்க வந்து நமக்கு வந்து நிறைய நிமேஷா ஸ்திருட்டி பிஸ்ஸா, நிமேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கண் சிமிட்ட நேரத்துக்கு நிமேஷா அப்படின்னு நமக்கு பேரு. நிறைய நிறைய கணக்கு இருக்கு நமக்கு என்ன பார்க்கலாம். நம்ம நாடி வினாடி அப்படின்னா நம்ம சொல்றோம். இதுக்கெல்லாம் நம்ம என்னங்கிறது ஒரு அளவுக்கு மேலோட்டமா நம்ம கொஞ்சம் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். அப்புறமா பார்த்தா நமக்கு இங்க நான் சொன்ன மாதிரி நமக்கு பிரைமரியா வந்து அமாவாசை பௌர்ணமி தரிச பௌர்ண மாசம் அப்படின்னு சொல்றது. தரிசம் அப்படின்னா அமாவாசை, பூர்ண மாசம் அப்படின்னா வந்து பௌர்ணமி. தரிசம் அப்படின்னா பொதுவா சம்ஸ்கிருதத்துல அந்த விபரீத அர்த்தம், அமாவாசைக்கு ரொம்ப இருட்டா இருக்கும், நிலாவே இருக்காது. இன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட்டு விளக்கெல்லாம் இருக்காது வேற, ஆனா அந்த காலத்துல நிலா போச்சுன்னா இருட்டா இருக்கும். ஆனா அதுக்கு தரிசம், தரிசம்னா நன்னா தெரியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு விபரீத அர்த்தமா வந்து இது நமக்கு சொல்றது தரிச. இப்ப வந்து ஹிம்சைக்கு சிம்ஹம் அப்படிங்கறது நமக்கு வந்து பதத்தை ரிவர்ஸ்ல போட்டா எப்படி கிடைக்கிறதோ அதே மாதிரி தரிச அப்படிங்கிறதுக்கு நமக்கு அர்த்தம் இருக்கு. பூர்ண மாசம் அப்படின்னா பௌர்ணமி, நமக்கு ரெண்டும்னா வந்து இது ஒரு கால கணக்கு சொல்லியிருக்கு. அப்புறமா வந்து நமக்கு நட்சத்திரங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துலயும் வந்து நமக்கு என்ன யாகங்கள் பண்ணணும் இந்த மாதிரி. இப்போ ஆதானம் முக்கியமா நம்ம தைத்திரிய பிராமணத்துல முதல் அஷ்டகத்துல பிரம்ம சந்தத்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதுல வந்து நமக்கு அது முதல் அனுவாகம். ரெண்டாவது அனுவாகத்துல இந்த கிருத்திகா ஸ்வக்னிமாத தீத இந்த அக்னி ஆதானம், அதாவது முதல்ல அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு விரும்புற கிரகஸ்தன் இந்த அக்னி ஆதானத்தை வந்து பண்ணணும். ஆதானம்னா நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி 3 அக்னியா பிரியுது, தார்கபத்தியம் ஆகவனியம் தட்சிணாக்னி ஆர் அன்வாகாரிய பசனம் அப்படிங்கிறது 3 அக்னியா பிரியுது. இதை வந்து கிருத்திகா மாசத்துல பண்ணணும், கிருத்திகா நட்சத்திரத்துல பண்ணணும், சாரி கிருத்திகா. அப்புறமா வந்து அதுக்கு ஒரு பலன் சொல்லியிருக்கு, ரோஹிணியில பண்ணா அதுக்கு ஒரு பலன் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பிராமணனுக்கு இந்த நட்சத்திரத்துல பண்ணு கத்திரியனுக்கு இப்படி பண்ணு, அது மாதிரி ரத்தகாரன் வந்து இதை மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் கால சொல்லியிருக்கு. இது ஒரு வகையான காலகட்டம். அப்புறமா வந்து நமக்கு வந்து பார்த்தா இங்க நமக்கு இன்னும் ஒரு டீப்பரா நமக்கு வந்து ஆழமா காலக்கணக்கு சொல்லியிருக்கிறது நமக்கு வந்து காட்டகத்துல, முதல் காட்டகத்துல நமக்கு சஞ்ஞானம் விஞ்ஞானம் பிரஜானம் அப்படின்னு அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அந்த முதல் அனுவாகத்தை சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு ஒன்னா வந்து பூர்வ பக்ஷஸ்யா நாமதேயானி அபரபக்ஷ, இந்த மாதிரி அந்த மாசங்கள்ல முதல் 15 நாளைக்கு என்ன பேரு, பின்னாடி வர 15 நாளைக்கு என்ன பேரு, இந்த மாதிரி வந்து அப்புறம் முகூர்த்தானா முகூர்த்தா அதாவது என்னென்னா வந்து முகூர்த்தங்களோட பேரு இப்படின்ட்டு, அப்புறமா வந்து நிறைய இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் வந்து நமக்கு வந்து இந்த காட்டகங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். காட்டகத்துல முதல் பிரச்சனம் சாவித்திர சயனம் அப்படிங்கிற சயனத்தை பத்தி பேசுறது. இந்த சாவித்திர சயனத்தை வந்து நமக்கு வந்து இந்த காட்டகங்களை இதை பத்தி தெரியுது நமக்கு. அத மாதிரி இன்னொன்று வந்து இந்த ரித்துக்களை பத்தி ரொம்ப விஸ்தாரமா நமக்கு வந்து பத்ரம் கர்ணேபிகி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல ஆரம்பிக்கிறது. ரித்தர் ரித்தர் ரித்துனா நித்தியமானஹா அப்படின்னு அந்த ரித்துக்களை பத்தி நல்லா, அந்த ரித்துக்களுக்கு எப்படி இருக்கும், அந்த சீத உஷ்ணங்கள் எப்படி இருக்கும், குளிருமா எப்படி இருக்கும், அது மாதிரி என்னென்ன தேவதைகள் அதுல வரும், பொதுவா ஜனங்கள் வந்து அந்த நேரத்துல என்னென்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி நல்லா அந்த ரித்துக்களை பத்தி நல்லா ஒரு வர்ணனை வந்து ஆரண்யத்துல நமக்கு கிடைக்கிது. அந்த பொதுவா நம்ம வந்து ஆபம் ஆபாம் அப்ப சர்வாஹா அப்படின்னு சொல்ற சூரிய நமஸ்காரம் நம்ம இன்னைக்கு பொதுவா வழக்கத்துல இருக்கிற பிரச்சனத்துல அந்த இதுல வருது. ரித்துக்களோட வர்ணனை நல்லாவே வருது. ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து நடுல யாகங்கள்ல நிறைய எழுத்துக்களை வந்து நம்ம வந்து திருப்திப்படுவோம். பிரீணாமி சமாஹா பிரீதா பிரீணன் து கிரீஷ்மிருத்தூனாம் பிரீணாமி அப்படின்னு மாதிரி ரித்துக்களுக்கு பிரீத்தி ஏற்படுத்துறது. நம்ம வந்து நட்சத்திர பிரீத்தி நம்ம பண்றோம், ஆனா ரித்து பிரீத்தி இன்னைக்கு வழக்கத்துல இல்லை. ஆனா வந்து வேத யாகங்கள்ல வந்து பார்த்தா ரித்துக்களுக்கு வந்து பிரீத்தி இருக்கு. சந்தமிருத்தம் அது சந்த்வா சிஞ்சாம் யஜுஷா அப்படின்னு அந்த பிரச்சனத்துல வந்து ஒன்னாங்கன்னா ஆறாம் பிரச்சனத்துல அந்த பிரச்சனத்துல வந்து வசந்தமிருத்த உனாம் பிரீணாமி அப்படின்னு எல்லா ரித்துக்களுக்கும் வந்து நான் பிரீணாமி அப்பிரீணாமி அப்படின்னா என்னன்னா அதுக்கு பிரீத்தி பண்றேன், அந்த வசந்த ரித்துவ பிரீத்தி பண்றேன், கிரீஷ்ம ரித்துவ பிரீத்தி பண்றேன், இந்த மாதிரி சில ரித்துக்களுக்கு பிரீத்திகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து காலத்துல இருக்கு. அத மாதிரி நமக்கு வந்து முக்கியமா இது நம்ம வந்து பார்த்தது அமாவாசை பௌர்ணமி பார்த்தாச்சு. தினசரி பண்ண வேண்டிய உபாசனம் அதுவும் அதுக்கும் கால கணக்கு இருக்கு. எப்போ எப்போ வந்து ஆபத்தி கொடுக்கணும், அக்னிஹோத்திராதிகளுக்கு எப்படி ஆபத்தி கொடுக்கணும் இருக்கு. ஸோ இது தினமாச்சு. அப்புறமா வந்து அயனம் பார்த்தாச்சு, அதாவது ரித்துவும் பார்த்தாச்சு. ரித்துவனா என்ன, பொதுவா 6 ரித்துக்கள் இருக்கு நம்ம நம்மளோட இந்தியன் நம்ம வைதிக இதுல. பொதுவா வந்து வெஸ்டர்ல வந்து இந்த பொதுவா அந்த குளிர் பிரதேசங்கள்ல வந்து 4 சீசன் சொல்றா, சம்மர் ஸ்பிரிங் ஆட்டம் வின்டர் அப்படிங்கிறா. நமக்கு வந்து வசந்த கிரீஷ்ம சரத ஹேமந்த சிசிர அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரித்துக்கள்னா நமக்கு 6 இருக்கு. பொதுவாக நம்மளோட கணக்குப்படி என்ன அப்படின்னா 2 மாசம் ஒரு ரித்து அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அது நம்ம சங்கல்பத்திலே நம்ம வந்து ஏதாவது ஒரு பூஜைக்கோ இல்லை வந்து நம்ம தர்ப்பணமோ ஸ்ராத்தமோ எதுக்கோ ஒரு பூஜைக்கு சொன்னோம்னா நம்ம வந்து கிரீஷ்ம ரித்தோ அந்த மாசம் என்ன அப்போ அந்த மாதிரி என்ன பட்சம் அப்படின்னு நம்ம அந்த கால கணக்கை நம்ம வந்து இந்த சங்கல்பத்தை வந்து சொல்லி பண்றோம். அது பூஜை பண்ணவாளுக்கு புரோஹிதாளுக்கும் தெரியும். அதெல்லாம் நம்ம கால கணக்கு நம்ம சொல்றோம், அதாவது என்ன இது என்ன மாசம் திதியிலன்னு ஆரம்பிச்சு வாரம், அதாவது கிழமை, அதாவது கிழமை அப்படிங்கிற கான்செப்ட் இன்னொன்னு சொல்லணும், கிழமைங்கிற திங்கக்கிழமை அந்த மாதிரி நம்ம சொல்றது வந்து சோமவாரம் அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வேதத்துல நமக்கு அது இல்லை. அந்த கிழமைங்கிற கான்செப்டும் வேதத்துல இல்லை, திதி தான் வந்து இருக்கு நமக்கு. அதாவது என்னன்னா அமாவாசை பிரதம திருத்தியை திருத்தியை சதுர்த்தி இதை மாதிரி ஆரம்பிச்சு சதுர்தசி 14 நாள் ஆனவுடனே அப்புறம் திருப்பி அங்கே பௌர்ணமி வந்துடுது, திருப்பி அதை மாதிரியே பிரதம அமாவாசை இப்படி. அதாவது ஒரு மாசம் அப்படின்னா ஒரு பட்சம் பாதியா 15 நாள், ரெண்டு பட்சம் சேர்ந்தது ஒரு மாசம், பூர்வ பட்சம் அப்புற பட்சம் அப்படிங்கிற மாதிரி மாசத்துக்கு நம்ம பிரிக்கணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த காலக்கணக்குகள்லாம் வேதத்துல நம்ம சொல்ற கர்மாக்களுக்கு வந்து நமக்கு இது தேவைப்படுறது. இது இது வந்து நமக்கு வேதத்துல பார்த்தா திங்கக்கிழமை இதை பண்ணணும், செவ்வாய்க்கிழமைக்கு நமக்கு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு விசேஷமா எதுவும் அங்க வேதத்துல குறிப்பிடப்படல. இது வந்து தித்தியோட கணக்கு. இது இது இந்த தித்தியை பேஸ் பண்ணி தான் நமக்கு அன்றாடமா நமக்கு. சரி, ரித்து பார்த்தாச்சு. இப்ப வந்து உத்தராயணம் தட்சிணாயணம் அடுத்த பெரிய லெவல் ஆஃப் இது அந்த டைம் யூனிட். இப்ப பார்த்தா நமக்கு வந்து உத்தராயணம் தட்சிணாயணம், இந்த தட்சிணாயணத்துல வந்து நமக்கு உத்தராயணத்துலதான் முக்கியமா பெரிய பெரிய யாகங்கள்லாம் நமக்கு வசந்த உத்தராயணத்துலதான் நமக்கு வசந்த ரித்து வருது. ஏன்னா உத்தராயணம்ங்கிறது எப்படி வருதுன்னா, நம்ம தமிழ் வழக்கப்படி ஜனவரி 14 தை மாசத்துக்கு அப்புறம் நம்ம உத்தராயணம் நம்ம எடுத்துக்கிறது 1st. இதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து வசந்த ரித்துக்கள்ல இருந்து நமக்கு வந்து சோமயாகாதிகள்லாம் நமக்கு ஆரம்பிக்கும். அக்னிஷ்டோமம் ஜோதிஷ்டோமம் இதெல்லாம் வந்து பண்றது வந்து வசந்த ரித்துல இருந்து பண்றது அப்படிங்கிறது கணக்கு. இங்க தட்சிணாயணத்துல நமக்கு வந்து முக்கியமா தட்சிணாயணத்துல நமக்கு வரக்கூடிய சில ரிச்சுவல்ஸ்னா இருக்கு, அதாவது பசுபந்தேஷ்டி இருக்கு. அப்புறமா வந்து நமக்கு வந்து கார்த்திகை மாசம் நமக்கு தட்சிணாயணத்துல கார்த்திகை மாசத்துல நமக்கு வந்து வாஜபேய யாகம், பொதுவா வாஜபேய யாகம் பண்றவா பண்ணுவா. இப்போ இந்த மாதிரி அயனங்களை பேஸ் பண்ணியும் நமக்கு வந்து காரியங்கள் இருக்கு, வேத யாகங்கள் இருக்கு. அப்புறமா ஒரு வருஷ காலம், அதாவது சம்வத்சரம் ஒரு வருஷம், அத மாதிரி நிறைய வந்து தசராத்திரம் ஏகாதசராத்திரம் துவாதசராத்திரம் அப்படின்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சத்திர யாகங்கள்னு சொல்லுவோம், தீர்க்க சத்திரங்கள், அதாவது ரொம்ப நீளமான யாகங்கள். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வருஷம் பண்ற வரைக்கும் நமக்கு வந்து யாகம், இதுக்கு சம்வத்சர சத்திரம்னு பேரு. அது வந்து நமக்கு தைத்திரிய சமிதல அதுக்கு வந்து 7th அஞ்சாம் வருஷத்துல அது காவோவா ஏக சத்திர மாசத அப்படின்னு ஒரு வருஷ சத்திர காலம் ஒரு வருஷம் நம்ம பண்ண வேண்டியது. இதுல முக்கியமா நமக்கு அஸ்ட்ரானமிக்கெல்லாம் நமக்கு காலக்கணக்கு என்ன அப்படின்னா, விஷுவான் அப்படின்றது ஒரு நாள் இருக்கு, 2 விஷுவான் வருது ஒரு வருஷத்துக்கு. அதுல நமக்கு வந்து இந்த நமக்கு வந்து உத்தராயணத்துல வர அந்த ஒரு வருஷ காலம் அப்படின்னு ஆரம்பிச்சா, இங்க ஒரு இப்போ ஒரு பேச்சு நம்ம இங்கிலீஷ் மாசத்துல இருந்தா ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சானா அடுத்த ஏப்ரல் வரைக்கும் பண்ணும். அப்போ அந்த 6 ஒரு இது இருக்கும், அந்த அயனத்துல வந்து ஒரு ஒரு ஈக்வினாக்ஸ், அதாவது விஷுவான்னா ஈக்வினாக்ஸ், அதாவது நீ ஈக்வினாக்ஸ் டே அப்படின்னு நம்ம அஸ்ட்ரானமி சொல்றோம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஈக்வினாக்ஸ் இது இருக்கு. இதுல விசேஷங்களா சில நமக்கு வந்து விஷுவான்னு அன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும் பண்ணணும் கிரியைகள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி பார்த்தா நமக்கு வந்து காலத்தை ஒட்டியே தான் வந்து நமக்கு வந்து அனுஷ்டானங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு நாள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு வருஷ காலம் வரைக்கும் நமக்கு வேதத்துல அனுஷ்டானங்கள் விதிக்கிறது. இப்போ நம்ம வந்து என்னென்ன நம்ம எப்படி காலம் பிரிக்கிறது, இதுக்கு என்ன விவரணும், எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஷுவா, இப்போ எப்படி விஷுவான் என்னன்னைக்கு விஷுவான் அப்படின்னு நமக்கு தெரியும் தெரியாது. நமக்கு இன்னைக்கு கேலண்டரை பார்க்கணும், அந்த காலத்துல ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அதை பார்த்துருப்பாவா, சம்வத்சர சத்திரம் பண்ணாலாம் தெரியல, பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அவ எப்படி கண்டுபிடிச்சா அந்த விஷுவான்ங்கிற நாள் எப்படி ஈக்வினாக்ஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது தெரிய வருது. அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த வேதாங்க ஜோதிஷ கிரந்தங்கள்னா வருது. இன்னும் நாம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு வேதத்துல இன்னைக்கு கிரகண காலத்துல வந்து நம்ம வந்து ஜப்பம் தர்ப்பணாதிகள்லாம் உடுறப்போ மாதிரி உச்சத்துல இருக்கிறப்போ இந்த மாதிரி சந்திர கிரகணத்துக்கு ஒரு மாதிரியும் சூரிய கிரகணத்துக்கு ஒரு மாதிரியும் அவ பித்திரு தர்ப்பணம் தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா வேதத்துல வேதாங்கத்திலயோ அந்த மாதிரி கிரகண நிமித்தமா வந்து நமக்கு எதுவும் வந்து அனுஷ்டானம் சொல்லப்படலை. எல்லாம் வந்து சைக்கிளிக்கா இருக்கிற அந்த காலங்கள்லாம், அதாவது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கிறது தான் நமக்கு வந்திருக்கு. கிரகணம் வந்து நமக்கு வந்து சைக்கிளிக்கா கிடையாது, அதாவது இன்னைக்கு வந்து அடுத்த வருஷம் எப்ப வருங்கிறதுனா நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு வருஷம் வரும், அப்புறம் 3 ஆகலாம், அப்புறம் 2 ஆகலாம். அதனால கிரகணம் வந்து நமக்கு இன்னைக்குங்கிறது சொல்ல முடியாது. அதனால அந்த கிரகணத்தை பத்தின தகவல் நமக்கு வந்து வேதாங்க ஜோதிஷங்கள்ல நமக்கு காணல. ஆனா பின்னாடி வந்த சூரிய சித்தாந்தம் ஆரியபட்டர் இவாள்லாம் எழுதின கிரந்தங்கள்ல அவ வந்து அந்த கிரகணத்தை பத்தி எப்படி ஒழுகிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளீனா வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து அந்த அல்காரதமேல அவ சொல்றா. அவ வந்து ஒரு நம்ம பார்ப்போம் முக்கியமா. அப்புறமா முக்கியமா சூரிய சித்தாந்தத்தை தான் வந்து இன்னைக்கு சொல்ல போனோம்னா, இன்னைக்கு இந்த பலித்த ஜோதிஷத்துக்கு வந்து அடிப்படை அப்படிங்கறது பார்த்தா வேதாங்க ஜோதிஷ கிரந்தங்களோட நமக்கு வந்து நம்ம ப்ருஹஜாதகம் அப்புறமா வந்து சூரிய சித்தாந்தம் இந்த மாதிரி சைத்தாந்திக கிரந்தங்கள்னா நமக்கு வந்து நான் வந்து இதுக்கு வந்து அடிப்படை பிரமாணமாவே நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நேரடியா வந்து நமக்கு அந்த பலித்த ஜோதிஷத்தை நம்ம வேதாங்கத்துல நம்ம பார்க்க முடியறது இல்லை, அது அதை பத்தி நமக்கு ஒரு தகவலும் இல்லாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து வேதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு கால வரையறையை பத்தி ஒரு தகவல். இப்போ நம்ம வந்து ரெண்டா பொதுவா நம்ம வந்து நம்ம காலக்கணிப்பை வந்து நம்ம வந்து வேதாங்க ஜோதிஷ காலமா பிரிக்கலாம், அப்புறமா சைத்தாந்திக காலமா பிரிக்கலாம். அதாவது முதல்ல நிறைய இருக்கு, யாஜுஷ ஜோதிஷம், அப்புறமா வந்து ரிக் ஜோதிஷம், அப்புறம் அதர்வ ஜோதிஷம் கூட ஒன்று இருக்கு போட்டுட்டு, அப்புறமா வந்து ஆரியபட்டர் வர்றார். அதுக்கப்புறம் அப்புறமா பின்னாடி வந்து நமக்கு வந்து சூரிய சித்தாந்தம் இந்த மாதிரி நிறைய கிரந்தங்கள். இப்போ இன்னைக்கு குறிப்பா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு எப்படி வந்து அந்த வேத காலங்கள்லாம் நம்ம வந்து காலங்களை கணிச்சா எப்படி நம்ம வந்து அவளோட பேசிக்கா நம்ம வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். இப்போ வேதத்துல வந்து அது அந்த வேதாங்க ஜோதிஷம் வந்து லக்கதர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். இந்த லக்கத ரிஷி தான் வந்து அதை வந்து இந்த அந்த கிரந்தத்தை எழுதியிருக்கா, வேதாந்த ஜோதிஷத்தை. அதுக்கு வந்து அவர் வந்து முதல்ல வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் ஓவர்வியூ எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கிரந்தத்துக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன காமன் யூனிட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றார், எப்படி வந்து என்ன மாதிரி யூனிட்ஸ் நம்ம இப்போ எப்படியுமே நம்ம வந்து டைமை மெஷர் பண்ணோம்னா இன்னைக்கு எஸ்ஐ யூனிட்ஸ், சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி முதல்ல நம்ம வந்து அந்த யூனிட்ஸ் சொல்லிடலாம் அளக்கிறது. அது மாதிரி இங்கேயும் அவர் வந்து முதல்ல என்ன டேர்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா வந்து காலக்கணக்கு நம்ம எப்படி நம்ம வந்து பண்றோம், அந்த காலத்துல எப்படி அளந்திருக்கா காலத்தை அப்படின்னு. அந்த காலத்துல இந்த இந்த வாட்டர் கிளாக் மாதிரி வச்சுருக்கா, இப்ப அதை பாத்துக்கலாம், ரெண்டு மேலையும் கீழையும் வந்து கிளாஸ் இருக்கும், அது மேல வந்து தண்ணி ஊத்தி வச்சா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கேலிபிரேட்டடா ஒரு ஓட்டை வந்து நம்ம கிளீனா போட்டு வச்சா அந்த ஓட்டை வழியா கொஞ்சம் கொஞ்சமா சிந்தும். அதுதான் வந்து அந்த காலத்து கிளாக். இல்லைனா வந்து நிறைய வகையான பானைகள் இருக்கு. அதை வந்து அதாவது என்ன சொல்ற அப்படின்னா, குடவான்னு ஒரு பானை இருக்கு, அப்புறம் ஆடக்கான்னு ஒரு பானை இருக்கு, அப்புறம் துரோண அப்படின்னு ஒரு பானை இருக்கு. இப்போ துரோணன்னா கொஞ்சம் ஃபெமிலியர், துரோண கலசமே வா எவ்யானிச்சமே அப்படின்னு, அந்த துரோண கலசம் அப்படிங்கிறது ஒரு பீக்கர் மாதிரி இருக்கும், அது ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அந்த துரோண கலசம் அப்படிங்கிறது ஒரு ஃபெமிலியரான, அந்த சமக பிரச்சனை தெரிஞ்ச வாழ்க்கை அது ஃபெமிலியரா இருக்கும். இப்ப மூணு வகையான பாத்திரங்கள் சொல்றா, குடவம் ஆடக்கம் துரோணம், இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அளவு சொல்லியிருக்கா. 16 குடவம் வந்து ஒரு ஆடக்கம் அப்படிங்கிற அளவு, 4 ஆடக்கம் வந்து ஒரு துரோணம். இப்ப இந்த நாடி அப்படின்னு நம்ம நாடி வினாடி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இத்தனை வினாடி வந்து அந்த நட்சத்திரம் இருக்கும், இத்தனை வினாடி பிரதமா இருக்கும் அப்படிங்கிறலாம் நம்ம வந்து டெய்லி நம்ம பண்ணக்கூடிய நல்ல நாள் இப்போ கிரக பிரவேசம் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடியதுக்கு நம்ம நாடி வினாடி வச்சு கணக்கு சொல்றோம். நாடி அப்படின்னா டெக்னிக்கலா டிஃபைன் பண்றது எப்படி அப்படின்னா, 45 குடவம் நீர் வந்து அந்த நான் சொன்ன வந்து அந்த அந்த குடவத்தை ஓட்டையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ஒழுக விட்டு காலியாறது வந்து அந்த டைம், அதுக்கு பேர் நாடி. 45 குடவம் நீர் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் காலம் ஆகுமோ அதுக்கு ஒரு நாடின்னு பேரு. அதே மாதிரி நிறைய ஒரு இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருந்துச்சு. இது நிறைய நமக்கு வந்து ஒரு டேபிள் ஆஃப் யூனிட்ஸ் மாதிரியே நமக்கு இது கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தா நமக்கு வந்து இங்க இருந்து குருவக்ஷரம், அதாவது குருவக்ஷரம் அப்படிங்கறதுதான் லோயஸ்ட் யூனிட். என்ன குருவக்ஷரம் அப்படின்னா, நம்ம வர்ணங்கள்ல குருவக்ஷரம் ஒன்னா தீர்க்கமா இருக்கும், இல்லைனா வந்து ஹஸ்வமா இருந்து சயுக்தாட்சரம் இருக்கும். இந்த மாதிரி குரு அக்ஷரத்தை உச்சரிக்கிறது, ஒரு குரு அக்ஷரம் உச்சரிக்கிறது ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, ஒரு குரு அக்ஷரம் உச்சரிக்கிறதுக்கு ரெண்டு மாத்திரை. இத மாதிரி 5 குரு அக்ஷரம் 10 மாத்திரை உச்சரிக்கிறதுக்கு ஒரு காஷ்டம் பேரு, அதாவது 10 மாத்திரைக்கு ஒரு காஷ்டம்னு பேரு. 120 காஷ்டத்துக்கு இப்ப நான் கலாமுகூர்த்தா காஷ்டான்னு சொல்றேன்னு, அந்த காஷ்டத்துக்கு நான் யூனிட் சொல்றேங்க. 124 காஷ்டம் வந்து ஒரு கலா கலான்னு பேரு. 10 1 1 கீழ் 20 10 120 காலம் வந்து ஒரு நாடிக்கை. இந்த நான் நாடி சொன்னேன், அதாவது இந்த இதுல குடவத்துல 45 குடவம் வந்து ஒழுகி அந்த பானை NTR வரைக்கும் இருக்கிற காலத்து பேர் நான் வந்து நாடின்னு சொன்னேன். இந்த வந்து 10 காலத்துல சொல்ல கலால சொன்னா 10 1/20 கலா வந்து ஒரு நாடிக்கா, 2 நாடிக்கா ஒரு முகூர்த்தம், 30 முகூர்த்தம் வந்து ஒரு நாள். அது மாதிரி எல்லாரும் தெரிஞ்ச 365 நாள் வந்து ஒன்னா வந்து அது ஒரு ஒரு வருஷம் சொல்றோம், இல்லைனா 6 ஒரு வருஷம் சொல்றோம், இல்லைனா 2 அயனம் வந்து ஒரு வருஷம் சொல்றோம். இங்க ஸ்பெசிபிக்கா நம்ம இன்னொரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பாக்கணும், ஒரு இன்னொன்னு, 5 சம்வத்சரம் சேர்ந்தா ஒரு யுகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவா நம்ம புராணங்கள்லாம் அப்புறமா லேட்டரா வந்த சைத்தாந்திக ஜோசியங்கள்லாம் அவெல்லாம் லட்சோபலட்ச வருஷம் அப்படிங்கிற யுகத்தை. ஆனா இங்க வந்து ஒரு கணிக்கிறதுக்கு ஒரு சௌரியமா சுலபமா இருக்கிறதுக்காக இவ அந்த லக்கதர் என்ன பண்ணிட்டா, நமக்கு ஏன்னா இந்த ஜோதிஷ நூல் வந்து காலத்தை வந்து எதுக்கு காலத்தை கணிக்கிறது அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டிய யாக யுகங்களுக்காகவும் அனுஷ்டானங்களுக்கும். அதுக்கு வந்து அஞ்சு யுகம், அஞ்சு சம்வத்சரம் இயர்ஸ் வந்து ஒரு யுகம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கணக்கு சொல்றாரு. எதுக்கு இப்படி பண்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து அதுக்குள்ள கால்குலேட்டிவ், அதாவது கணிக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து வசதியா இருக்கு. எல்லாமே ஈவன் நம்பரா, ஃபிராக்ஷனே இல்லாம, நமக்கு பின்னமா நம்பர்ஸே இல்லாம சௌரியமா இருக்கு கணிக்கிறதுக்காக. அதாவது எப்படி கணிக்கிறது அப்படின்னா, அஞ்சு வருஷத்துல எத்தனை விஷுவான் வரும், என்னன்னைக்கு வரணும், என்னென்ன திதிக்கு வரணும், இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த கர்மாவுக்கு ஏற்ப மாதிரி

0: கடகம் குடவம் துரோணம் அப்படின்லாம் வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அது மாதிரி காஷ்டம்னா என்ன, காஷ்டம்னா பஞ்சாட்சரம் பவே, பஞ்சாட்சரா பவேத், பஞ்சு குரு அஞ்சு குரு அக்ஷரம் அப்படின்னா பஞ்சாட்சரா பவேத் அப்படிங்கிற அது வந்து காஷ்டம். நான் சொன்ன மாதிரி பத்து மாத்திரை காஷ்டம்னா. அது மாதிரி இங்க வந்து அடுத்தாப்புல என்ன சொல்றா அப்படின்னா, ரித்துனா என்ன அப்படின்னு சொல்றா. ரித்து அப்படின்னா சீசன். பொதுவா நம்ம சீசன் வந்து நம்ம சோலார் சீசன், சோலார் மந்த் வச்சுதான் நம்ம சீசன் குறிக்கிறோம். நம்ம வந்து இப்போ நம்ம லூனார் சீசனும் இருக்கு, ஆனா அது வந்து நமக்கு வந்து நமக்கு ஒன்றும் ஒரு எஃபெக்ட் தெரியறதில்ல. அது ஒன்றும் ஒரு நமக்கு ஒன்றும் ஒரு சேஞ்ச் உண்டு பண்றது இல்லை அந்த லூனார் சீசன்ங்கிறது. ஆனா நமக்கு பொதுவா வந்து வசந்தம் கிரீஷ்மம் அப்படின்னா நம்மளை சுத்தி இயற்கையில வந்து நம்ம வந்து புதுசா வளர்றது இல்லை எல்லையெல்லாம் உதறது இதெல்லாம் நமக்கு பார்த்தா நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு என்னன்றது அந்த அந்த காலத்தோட ஒரு இது தெரியுது, மாற்றம் தெரியுது. அதனால நமக்கு வந்து அது தெரியறதுனால நமக்கு அதை அதை எடுத்துக்கிறது சௌரியன் வந்து. அதனால இங்க வந்து இவர் அடுத்தாப்புல ரித்து, இப்ப நான் வந்து காஷ்டா டிஃபைன் பண்ணேன். அர்த்த பஞ்சாமபா அர்த்த அதாவது சூத்திரத்துக்கு நாலரை இது நாலரை என்ன சொல்றது, இப்போ நம்ம இங்க ராசிங்கிற கான்செப்டை கொண்டு வரணும். இப்போ ரெண்டு மாசம் ரித்து அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ரெண்டு மாசம் அப்படின்னா சூரியன் வந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியில பேர்றதுதான் வந்து சௌரமானம். அதாவது நமக்கு வந்து காலம் வந்து ஒரு ராசியில இருந்து ஒரு ராசியில நாலு பாதம் இருக்கு. அப்போ நாலு என்ன சொல்ற ஆஸ்டரிஸ்மல் செக்மெண்ட் அல்லது ராசி, ராசின்னு நம்ம இங்க சொல்றது இல்ல, பாதம்னு சொல்றோம். நாலரை பாதம் ஏன்னா இங்க ராசிங்கிற கான்செப்ட் இங்க வருது இல்ல, இங்க யாஜு சொல்ல நாலரை பாதம் வந்து ஒரு ரித்து அதாவது ரெண்டு மாசம், ரெண்டு மாசம் முன்ன பின்ன ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆறு திதி கூட வரலாம்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ரித்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி வந்து இப்ப அடுத்தாப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு வருஷத்துல எத்தனை நாள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அது மாதிரி அதுல எத்தனை ரித்து இருக்கு, ஆறு ரித்து ரெண்டு ஆயினம் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டா வந்து டிஃபைன் பண்ணாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு யுகம் அப்படின்னா என்னது அப்படிங்கறது, ஒரு யுகம்னா அஞ்சு வருஷம் ஒரு யுகம். அதாவது நம்ம சொல்ற மாதிரி கலியுகம் அப்படின்னா அது ஒரு லட்சம் வருஷம், திரேதாயுகம் அதுக்கு ஒரு சில லட்ச வருஷங்கள், இந்த மாதிரி லட்சத்துலாம் வந்து லேட்டரா வந்து சைத்தாந்திக ஜோதிஷத்திலயும் புராணங்கள்லயும் நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க நமக்கு வந்து யாக யஜ்யங்களை கருதி கால்குலேஷன் ஈஸுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அஞ்சு கணிக்கிறதுக்கு சுலபமா இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி வச்சுருக்கு. இப்ப பொதுவா யுகம் அப்படின்னா பல கிரகங்களோட அதாவது ஒரே ஒரு நட்சத்திரத்துல கூடுறதுதான் வந்து யுகம்னு சொல்றோம். ஆனா இங்க நமக்கு வந்து ரொம்ப வந்து சுலபமா இருக்கிறதுக்காக வெறும் சந்திரனையும் சூரியனையும் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம சந்திரனும் சூரியனும் ஒரு ஒரே இடத்துல இருந்து நமக்கு கூடுற அன்னைக்கு யுகம் நம்ம அது அடுத்த யுகத்தோட ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இங்க நம்ம இந்த யாதுஷ ஜோதிஷத்துல நம்ம சொல்றோம். இது பொதுவா வந்து சவிஷ்டா நட்சத்திரத்துல ஏற்படுது அப்படிங்கிறது இங்க இங்க லக்கத ஜோதிஷத்துல வேதாங்க படம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ தர்மம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: கைவாள் எப்படி இருக்கா, அந்த தீட்சை எப்படி இருக்குன்னு நான்கு விதமான தீட்சைகளை சொல்லிடுறேன். முதல்ல இந்த சமயத்துல பிரவேசம் பண்றதுக்காக இந்த தீட்சைக்கு சமய தீட்சா. இந்த சமய தீட்சாவை ரெண்டா பிரிச்சிருக்கு சைவாகவங்கள். ஒன்னு சாமானிய சமய தீட்சா, மற்றொன்று விசேஷ சமய தீட்சா. சாமானிய சமய தீட்சா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அர்ச்சகர் இதுல முதல்ல யாருக்குதான் யோகியதா இருக்குன்னா, நான்கு வர்ணத்தார்களுக்கும் இதுல யோகியதா இருக்கு. பிராமணாக சத்ரியாக வைசியாக சூத்ராகான்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு விதமான ஜாத்தியை சார்ந்தவர்களுக்கும், அது போல அனுலோமர்களுக்கும், இப்படி எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, சமய தீட்சா இந்த சைவ தீட்சா பண்ணிக்கிறதுக்கான யோகியதா இருக்கு, அந்த அருகதை இருக்கு. ஆனால் அவனுக்கு சமய தீட்சா சைவம் யாரு வேணாலும் வரலாம், தப்பவும் இல்லை. அது மூணாவது சமய விசேஷ நிர்வாண தீட்சான்னு வரும்பொழுதுதான் அவனுக்கு பக்குவம் இருக்கான்னு பாருன்னு மூணாவது ஸ்டேஜ்ல சொல்றார். சமய தீட்சா யார் வேணா பண்ணிக்கலாம், அதாவது இந்த நான்கு ஜாத்தியை சார்ந்தவர்களும் பண்ணி வைக்கிறவர் யாருன்னா ஒரு ஆச்சாரியார் பண்ணி வைக்கணும். இதுல ஒரு இந்த சைவ பரம்பரையில சைவ பரம்பரையிலையும் வைஷ்ணவத்திலையும் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசம், ஒரு பாக்கி மதங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, அந்த சமயத்திற்கு அந்த சமயத்திலேயே உதித்தவர்கள் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த சைவ சமயம் இப்ப நீங்க இது பார்த்துருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்ச விஷயம் தான். பாக்கி கர்நாடகாலையோ இல்ல ஆந்திராலையோ அல்லது கேரளாலையோ கேட்டா இந்த விஷயம் தெரியாது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விஷயம் தெரிஞ்சதுதான். இந்த சைவ பிறப்பினாலேயே சைவனாக இருக்கக்கூடியவா யார் அப்படின்னா, குருக்கள்னு சொல்லக்கூடிய சிவா.

0: இவாளுக்கு நீங்க தீட்சை இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சம்ஸ்காரம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் உபநயன சம்ஸ்காரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் பிராமணன் ஆகிறான், அது சமய தீட்சை ஆன பின்புதான் அவன் செய்வனாக மாறுறான்னு சொன்னேன் இல்லையா. இந்த நியமம் யாருக்கு கிடையாது அப்படின்னு கேட்டா, அதே பரம்பரை இதுக்குன்னே சிருஷ்டி பண்ணப்பட்டவர்கள் இந்த சைவ சமயத்திற்கு என்றே மதர்ச்சனார்த்தம்ன்றார். ஒரு ஆகமத்துல காமிகாகமத்துல என்ன பூஜை பண்றதுக்காகவே இவாளை நான் சிருஷ்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு இதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குருக்கள், சிவாச்சாரியால், பட்டர்கள் போன்ற பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி ஒரு சிலர். இதுபோல் வைஷ்ணவ மதத்துல நாம பார்த்தோம்னா இந்த வைகானச ஆகமம் இருக்கு இல்லையா, அந்த வைகானசத்துல இருக்கிற அவங்களுக்கு தனியா சமய தீட்சை பண்ணிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, கர்ப்ப தீட்சான்னு பேர். அவர்களுக்கும் ஒரு தீட்சை பண்ண பின்புதான் அவர்கள் வைஷ்ணவர்களாக மாறுகிறார்கள் கிடையாது, சொத்தகாவே இருக்கார். இந்த ரெண்டு இருக்கு. இது மாதிரியான ஒரு அமைப்பு சாட்டத்திலேயோ தானாபத்திலேயோ பாக்கிய மதங்களே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இந்த ரெண்டுத்துக்கு இதற்கென்றே உரியவர்கள் இவங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் அதுல வைஷ்ணவ மதம் விட்டுருங்க, அதுல வந்து நமக்கு வேற யாருக்கும் அதுல பிரவேச அதிகாரம் கிடையாது, வைகானசத்துல யாரும் போக முடியாது, நினைச்சாலும் கூட போக முடியாது, அவதான் போகணும். ஆனா இந்த சைவத்துல இந்த நான்கு வர்ணத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணலாம்னா சமய தீட்சை செய்து கொண்டு சைவர்களாக மாறலாம். அதுல ஒரு அந்த ஸ்மிருதி பரம்பரையை அனுசரிக்கக்கூடிய பிராமணர்கள் இந்த சமய தீட்சையை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சைவன்ற பெயர் வரும். அவர்களுக்கு வரக்கூடிய பெயரானது மகா சைவா. இந்த குலத்திலேயே இந்த சைவ மதத்திலேயே இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியாருக்கு ஆதி சைவகான்னு பேர். தீட்சை செய்து கொண்ட பிராமணர்களுக்கு மகா சைவகான்னு பேர். அனாதி சைவகா ச சிவகா. இந்த சிவபெருமானுக்கு பரமேஸ்வரனுக்கு அனாதி சைவன்னு பேர். அனாதி சைவ ச சிவகா, ஆதி சைவகா சிவத்விதா, மகா சைவஸ்து மகா சைவம் து விப்ராணாம், அனுசைவம் து பூபுதாம், அவாந்தரம் து சூத்ராணாம், பஞ்ச சைவோத்பவா கிரமாத் அப்படின்னு இந்த ஐந்து விதமான சைவங்கள், ஏழு விதமான சைவங்கள்னு பேசுறது. இதுல தீட்சை ஆன பின்பு இவர்களுக்கு சாமானிய சமய தீட்சை ஆன பின்பு இவர்கள் அனைவரும் சைவர்களாக மாறுகிறார்கள். அடுத்து இருக்கக்கூடிய தீட்சைக்கு என்னன்னா விசேஷ சம்ஸ்கார தீட்சா, விசேஷ சமய தீட்சா ரெண்டாவது. இந்த குரு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவனை ஸ்மரிக்கிறதுக்கான ஒரு ஆசை இந்த பையனுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சாருன்னா உடனே எல்லாருக்கும் தீட்சை பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குருக்கள் தான் தீட்சை பண்ணி வைக்கணுமானா, அப்படி இல்லை. தீட்சையை செய்து கொண்ட பின்பு அந்த நான்கு வர்ணத்தார்களும் அடுத்தவர்களுக்கு தீட்சை செய்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த சைவத்துல இருக்கு இல்லையா. இந்த இரண்டாவது ஸ்டேஜ்ல வரும்போது விசேஷ சமய தீட்சா. இந்த விசேஷ சமய தீட்சால சொல்லிருக்கக்கூடிய சில அம்சங்களும் பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களும் கொஞ்சம் அழகா ஒரே மாதிரி இருக்கு. என்ன இருக்குன்னா, அதுல நம்ம பிறக்கும் பொழுது நமக்கு அஞ்சு சமாச்சாரம் நம்ம சரீரத்தோட சேர்ந்திருக்கு. ஒன்னு வந்து யோனி, பீஜம், அது மாதிரி ஆகாரம், பாவம், ஏதோ ஒன்று, இந்த அஞ்சு விஷயங்கள். அதாவது இந்த உடம்பு பிறக்கிறதுக்கு ஒரு அம்மா காரணம், இந்த உடம்பு சரீரம் உண்டாகிறதுக்கு ஒரு அப்பா காரணம், இந்த சரீரம் வளர்றதுக்கு ஆகார காரணம். அதுபோல் இதற்கு வந்து ஒரு பாவம் ஒன்று, அதற்கு இதுக்கு ஒரு ஜாதி ஒன்று. இந்த அஞ்சும் இந்த விசேஷ தீட்சையில் என்ன பண்ணுறாங்கனார், பாகீஸ்வரி பாகீஸ்வரால்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பார்வதி பரமேஸ்வரோட பூஜை பண்ணி இவனுடைய ஆத்மாவை சரீரத்தை இவனுடைய ஆத்மாவா அந்த வாகீஸ்வரி வாகீஸ்வரனுடைய சரீரத்துல சேர்த்து அவ சரீரத்தை உண்டாகும்படி அந்த யாகத்துல பண்ணி இவனுடைய ஜாத் சுத்தாரஹானு அவனுடைய அந்த ஜாத்தியிலிருந்து அவனுடைய வாஸ்தவமா அவன் என்ன ஜாத்தியை சேர்ந்திருக்கிறானோ அந்த ஜாத்தியிலிருந்து அவனை உத்தாரம் பண்ணி பிரித்து எடுத்து சைவ ஜாத்திக்கு கொண்டு வந்துடுறான். இது ஜாத்தி உத்தாரஹான்னு பேரு. இப்படி பண்ணக்கூடிய தீட்சை தான் ரெண்டாவது இருக்கக்கூடிய விசேஷ சமய தீட்சா. இது போல இந்த ஜாத்யுத்தாரகான்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் காணப்படுறது, இந்த சைவ ஆகமத்துல ரெண்டாவது தீட்சையிலையும் காணப்படுறது. இது ரெண்டாவது. இந்த தீட்சை யார் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஆச்சாரியர் தீர்மானம் பண்ணணும். இந்த சிஷ்யனானவன் அதுக்கு பக்குவமான ஆத்மாவா இருக்கானான்னு பார்த்துட்டு அவனுக்கு இந்த தீட்சை பண்ணி வைக்கலாம். இது ரெண்டாவது இருக்கக்கூடிய விசேஷ தீட்சான்னு பேர். இதுல முதல் தீட்சையை பண்ணிட்டு முதல்ல சமயத்துக்குள்ள பிரவேசமானவன் அவனுக்கு சைவன்னு பேர் சொன்ன, சமய தீட்சை பண்ணா அவனுக்கு ஒரு பேர் கிடைக்கிறது சாமானிய சமயின்னு பேர் கிடைக்கிறது. அந்த விசேஷ தீட்சை செய்து கொண்ட பின்பு அவனுக்கு விசேஷ சமயி, சமயத்தை செய்து கொண்டவன் சமயத்துல இருப்பவன் சமயி. அதுக்கு முன்பு சமயம்னா என்ன அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு. அவன் வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு திட்டத்துக்குள்ள ஒரு ஒரு மதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணியிருக்கோம். அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்க வேண்டும். அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரங்களுக்கு என்ன பேருனா சமயஹா, மதத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரங்களுக்கு, தர்மங்களுக்கு, ஒழுக்கங்களுக்கு சமயஹான்னு பேர். சமயஹான காலம் நேரம்னு நினைச்சுக்க வேண்டாம், அந்த ஆச்சாரத்துக்கு சமயஹான்னு பேர். அந்த சாமான்ய சமயம் விசேஷ சமயம் ஆயிட்டான். அடுத்து இருக்கக்கூடிய தீட்சைக்கு நிர்வாண தீட்சான்னு பேர். இந்த நிர்வாண தீட்சா நிர்வாணம்னா என்ன அப்படின்னா, பானம்ன்ற சப்தத்துக்கு சரீரம்ன்ற அர்த்தம். நிர்பானம் அப்படின்னா சரீரம் கிடையாது, அதாவது மோட்சத்துக்கு நிர்வாணம்னு பேர், மோட்சத்துக்கு நிர்வாணம்னு பேர். அந்த நிர்வாண தீட்சை என்ன பண்றான்னா, இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுத்துல இவன் என்ன பண்ணா, முதல் சமய தீட்சையில சைவ சமயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணா, ரெண்டாவது இருக்கக்கூடிய விசேஷ சமய விசேஷ தீட்சையும் பொழுது தன்னுடைய பூர்வ ஜாதியெல்லாம் விட்டுட்டு சைவ ஜாதிக்குள்ள நுழைஞ்சான். அடுத்து இருக்கக்கூடிய நிர்வாண தீட்சையில இவன் மோட்சத்தை அடைவதற்கு தகுந்தவனாக மாற்றப்படுகிறான். சுருக்கமா சொல்லுவோம், அது நிர்வாண தீட்சை. இந்த நிர்வாண தீட்சை செய்து கொண்டவனுக்கு ஒரு பேர் கிடைக்கிறது, புத்திரகான்னு பேர் கிடைக்கிறது. இப்படி சைவாகமங்கள்ல மூன்று விதமான ஒரு தீட்சைகள். இந்த ஒழுக்கம் நாம சைவ சைவ தர்மங்கள்னு பார்த்தோம் இல்லையா, சைவ தர்மங்கள்னு பார்க்கும்போது இவாளுக்கு தகுந்தாற் போல இந்த தர்மமானது மாறிண்டே இருக்கும். இந்த சாமானிய சமயினுடைய தர்மங்கள் வேற, விசேஷ சமயினுடைய தர்மங்கள் வேற. நிர்வாண தீட்சை செய்து கொண்டவனுக்கு புத்திரகான பேர், அந்த புத்திரகனுடைய தர்மங்கள் வேற. நான்காவதாக இருக்கக்கூடிய ஒரு தீட்சைக்கு ஆச்சாரிய தீட்சான்னு பேர். ஆச்சாரிய தீட்சானா என்ன அப்படின்னா, அந்த ஆச்சாரிய தீட்சான்றது பெரிய ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தீட்சை இல்லை, ஒரு யோக்கியதா. இந்த மூணு பேருக்கும் இந்த மூணு நிலையை கடந்த பின்பு அடுத்த வாளுக்கு நாம பண்ணி வைக்கக்கூடிய யோக்கியத்தையை தரக்கூடியது ஒரு நிலை வந்து ஆச்சாரிய அபிஷேகா. அதையும் தீட்சான்னு கவுனமாக உபசாரத்தினால பிரயோகம் பண்ணுவான். இப்படி ஆச்சாரியனா இவனுக்கு ஆச்சாரிய தீட்சை செய்து கொண்டவனுக்கு ஆச்சாரியான்னு பேரு. இது சைவத்தில் இருக்கக்கூடிய நான்கு விதமான நிலைகள். மறுபடியும் சொல்றேன், சமய தீட்சா, விசேஷ தீட்சா, நிர்வாண தீட்சா, ஆச்சாரிய அபிஷேகா. அபிஷேகம்ன்றது பட்டாபிஷேகம் மாதிரி ஒரு ஸ்தானத்தை அவனை கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவன் தன்னுடைய ரைட்ஸை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. புதுசா எந்த ரைட்ஸும் வரப்போறதில்ல அவனுக்கு. இதுல இந்த சாமானிய சமயி, அது மாதிரி விசேஷ சமயி, புத்திரக்கன்னு சொன்ன முடியா. இது இந்த புத்திரக்கனுக்கு அப்புறம் இந்த சாதக இந்த ஆச்சாரியனுக்கும் புத்திரக்கனுக்கும் நடுவுல ஒரு அவாந்திர பேதம் ஒன்று வருது, சாதகாபிஷேகான். இதுல வந்து இவா நாலு பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரம்மச்சாரியாகவும் இருக்கலாம், கிரகஸ்தனாகவும் இருக்கலாம், அதுபோல் வானப்பிரஸ்தனாகவும் இருக்கலாம், சன்னியாசியாகவும் இருக்கலாம். நான்கு ஜாதிக்கும் இதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டேன். நான்கு ஆசிரமங்களுக்கும் அதிகாரம் இருக்கு. இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமம் என்ன பண்ணுறான், பிரம்மச்சரியம் அப்படின்னா என்னன்னா, வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, படிப்பை படிக்கக்கூடிய ஒரு படிச்சுட்டு இருக்கவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர் அவரான். பிரம்மா அப்படின்னா வேதத்துக்கு பேர். பிரம்மச்சரதி அப்படின்னா வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு சீலம், ஒரு சுபாவம் அவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர். அதுல வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டான், ஆனா சமாவர்த்தனம் பண்ணிக்கல. சமாவர்த்தனம்ன்றது என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு சம்ஸ்காரத்துக்கு சமாவர்த்தனம்னு பேர். சமாவர்த்தனம் பண்ணல, வேதத்தை படிச்சுட்டான், அப்படி ஒரு பிரம்மச்சாரி இருக்கான். அவன் என்ன பண்ணலான்னா, சமய தீட்சை செய்துக்கலாம், அது போல் விசேஷ தீட்சை செய்து கொள்ளலாம், நிர்வாண தீட்சை செய்து கொள்ளலாம், அவன் ஆச்சாரியாபிஷேகமும் செய்து கொள்ளலாம். ஒரு பிரம்மச்சாரி ஆச்சாரியாபிஷேகம், இதுல சைவம் என்ன பண்றதுன்னா, அந்த பிரம்மச்சாரிய ரெண்டா பிரிக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிய ரெண்டா பிரிக்கிறது, பௌத்திக பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பிரம்மச்சாரிய. இந்த விஷயங்கள்லாம் சைவத்துல மட்டும் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் ஸ்மிருதிகள்ல ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் தான். இதனோ சைவம் வந்து தனியா இருக்குன்னு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம், ஸ்மிருதிகள்ல இருக்கக்கூடியதுதான். இந்த பிரம்மச்சாரிய ரெண்டா, பிரம்மச்சாரியோட பேதம் ரெண்டு, ஒன்னு பௌத்திக பிரம்மச்சாரி, ஒன்னு நைஷ்டிக பிரம்மச்சாரி. பௌத்திக பிரம்மச்சாரினா என்னன்னா, வேதத்தை அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டான், இன்னும் பொண்ணு கிடைக்கல, அது கிடைக்கிற வரைக்கும் இவன் வந்து ஏதோ ஒரு ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பூத்திஹினா சித்திர அபிமத பதங்கள்னு வருது. தான் ஆசைப்படக்கூடிய பல நிலைகள் அதெல்லாம் பூத்தின்னு பேரு. அதை விரும்பக்கூடியவன் பௌத்திக பிரம்மச்சாரி, அதாவது கல்யாணம் பண்ணிப்பான், நிச்சயம் கல்யாணம் பண்ணிப்பான்னு அர்த்தம். நைஷ்டிக பிரம்மச்சாரினா நான் நிஷ்டானா கைவல்யம் மோட்சம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, நான் நேரடியாக எங்க இருக்க போறேன்னா என்னுடைய குருவுடைய வீட்டில். நைஷ்டிக பிரம்மச்சாரி அதாவது சரீர பாத பர்யந்தம் மரண பர்யந்தம் குருவுடைய வீட்டில் இருந்துட்டு, குருவுக்கு சுசூஷா பண்ணிட்டு, குருவுடைய மனசு போனாத அளவுக்கு குருவோட சேர்ந்தே வாழக்கூடியவனுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர். இதுல இந்த பௌத்திக பிரம்மச்சாரி என்ன பண்ணலாம்னா, நான்கு தீட்சையும் பண்ணிக்கலாம். சமய தீட்சை பண்ணிட்டு சமையா மாறலாம், விசேஷ தீட்சை செய்து கொண்டு அவர் விசேஷ சமையாக மாறலாம், நிர்வாண தீட்சை செய்து கொண்டு புத்திரகனாக ஆகலாம், அதே போல ஆச்சாரியாபிஷேகம் செய்து கொண்டு பிறருக்கு ஆச்சாரியாபிஷேகம் செய்து வைக்கலாம். பிரம்மச்சாரியா இருந்துட்டு எல்லாருக்கும் பண்ணி வைக்கலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நைஷ்டிக பிரம்மச்சாரி வரும்போது அவன் என்ன பண்ணலாம், இந்த சைவம் எப்படி பாக்குறது அப்படின்னா, இந்த பௌத்திக பிரம்மச்சாரியும் கிரகஸ்தன் கிரகஸ்தனா இல்வாயுவான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவன். ஆனா ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்னா, போகத்தை நான் சொன்ன மாதிரி, சைவத்துல முதல்ல சொன்ன மாதிரி முக்கியமான உத்தேசம் மோட்சமாக இருந்தாலும் கூட இந்த லோகத்துல வாழற வரைக்கும் நமக்கு என்ன வேணும், போகம் தேவை. அப்ப இந்த போகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, இந்த பௌத்திக பிரம்மச்சாரியும் கிரகஸ்தனும் சிஷ்யாளுக்கு, அவாளுடைய சிஷ்யாளுக்கு போகத்தை அளிக்கிறதுக்கான சாமர்த்தியம் இவாளுக்கு இருக்கு. ஏன்னா இவாளும் போகத்தை அனுபவிப்பான், நியாயமான போகத்தை, தர்ம சாஸ்திர அவிருத்தமான போகத்தை அனுபவிக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த யோகியதா இவாளுக்கு இருக்கு. ஆனா இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரி சொன்ன இல்லையா, அவனுக்கு போகமே வேண்டாம். அவன் எப்பொழுதும் குருவுடைய சரணாரவிந்தங்களையே கவனிச்சுட்டு குருவையே நினைச்சிட்டு பார். ஒரு க்ஷணம் கூட குருவுக்கு தன் பேர்ல எந்த விதமான மனஸ்தாபம் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கரெக்டா நடந்துக்கக்கூடியவன் அவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவன் அது போல் இந்த வானப்பிரஸ்தன், அது போல் இந்த சன்னியாசி சன்னியாசாசிரமத்துல இருக்கக்கூடியவர், இவா மூணு பேருக்கும் தன்னுடைய சிஷ்யாளுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுதான் சாமர்த்தியம் இருக்கு. அப்ப குருவை ரெண்டா பிரிக்கிறார், புக்தியை கொடுக்கக்கூடிய போகத்தை கொடுக்கக்கூடிய குரு, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய குரு. இதுல யார், இந்த கிரகஸ்தன் கிரகஸ்தோத்தமோ ஜேயா. ஏன் நாம ஆலயங்கள்ல பார்க்கும் பொழுது எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டே இருக்காளே, இது கேரளாவில் நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியெல்லாம் இருக்கா கோவில்கள் சொல்றேன். இதுவே இந்த தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கல்யாணம் பண்ணவாதான் இருக்கா, விதுரால் கல்யாணம் ஆகாது, மனைவி இல்லாம இருந்தா அவன் கோவில்ல பூஜை பண்ண வேண்டான்ற அளவு கூட நாம பல இடங்களை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா, புக்தி முக்தி பிரசித்தியர்த்தம் கிரகஸ்தா குரு ரிஷ்யத்தை, இது மாதிரி ஒரு வார்த்தை வருது. அதாவது இவன் போகத்தையும் கொடுக்கறதுக்கான சாமர்த்தியம் இவனுக்கு இருக்கு, மோட்சத்தையும், எனவே வரக்கூடிய வாழ்க்கை ரெண்டும் கொடுக்கறதுக்கான சாமர்த்தியத்தினால கிரகஸ்தனானவன் குருவாக இருக்கலாம். எது குரு, குருன்னா நான் உபதேச குருன்னு நினைச்சுட்டுறாதீங்க, இங்க நான் குருன்னு சொல்றது இந்த தீட்சை செய்து வைப்பதற்கான தகுதி இருக்கக்கூடிய குரு. எனவே இந்த பௌத்திக பிரம்மச்சாரி நான்கு தீட்சைகளை செய்து கொள்ளலாம், கிரகஸ்தனும் நான்கு தீட்சைகளை செய்து, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறோன்னு கேட்டுறாதீங்க, ஏதோ பேசுறதுக்கான ஒரு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு, வேற யார்கிட்ட சொல்ல முடியும். அடுத்து நைஷ்டிக பிரம்மச்சாரி வரும்போது அந்த நைஷ்டிகனா ஆகமம் தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா ஞானம் தானே தெரிவாலாம் சொல்லுவான், தெரிஞ்சுக்கிறதுனுடைய பிரயோஜனம் என்னன்னா தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான்வான். அது மாதிரி நைஷ்டிக பிரம்மச்சாரிய பண்ணும்போது ஆகமம் இன்னொரு ரெண்டு விதம் கொடுக்கறது, இது வேற கிரந்தங்கள்ல இருக்கான்னு தெரியல எனக்கு. என்னன்னா ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி பார்ப்போம், யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதியிலேயே வருது இந்த விஷயம், நைஷ்டிக பிரம்மச்சாரி குருவினுடைய சன்னிதானத்துல இருக்கணும்னு வருது. ஆகமத்துல இன்னொரு நைஷ்டிக பிரம்மச்சாரி நைஷ்டிகன் என்ன வருது அப்படின்னா, நைஷ்டிக பிரம்மச்சாரின்ற நைஷ்டிக பிரம்மச்சரியம்னு எடுத்துக்கலாம். பிரம்மச்சரியம்ன்றதுக்கும் பிரம்மச்சாரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது பிரம்மச்சாரினா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான் அப்படின்னு அர்த்தம், பிரம்மச்சரியம்னா கல்யாணம் பண்ணிட்டு கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்றான்னு சொல்லலாம். அது சில சில சமயங்கள்ல கிரகஸ்தனுக்கு கூட அதை அலோவ் பண்ணிருக்கு. என்னது அப்படின்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட காலம் நாம பண்றோம் இல்லையா, விரதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம விநாயக விரதம் பண்றோம், பிள்ளையார் விநாயக சதுர்த்தி பண்றோம், பிரதோஷ விரதம் பண்றோம். இன்னைக்கு நாம எல்லாம் பண்ணும்பொழுது கடைசி வரைக்கும் பிரதோஷ விரதம் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா புஸ்தகத்துல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஒன்னு என்னன்னா குறிப்பிட்ட மாசங்கள், குறிப்பிட்ட வருஷங்கள், அதை ஆரம்பிக்கிறது அதை முடிச்சுக்கிறது, விரத உத்யாபனம்னு போட்டிருப்பா, விரத ஆரம்பம் விரத உத்யாபனம் அப்படின்னு நீங்க புத்தகங்கள்ல பாக்கலாம். என்ன பிரதோஷ விரதம், ஒரு ரெண்டு வருஷம் பிரதோஷ விரதம், 12 வருஷம் பிரதோஷ விரதம் பண்றேன், அதுக்கப்புறம் முடிச்சுக்கிறேன் இப்படின்னு இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், ஆஜீவம் ஆவரணம் பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிட்டே வரும் எல்லாத்தையும். ஆனா நம்ம கிரந்தங்கள் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்கு. அது போல் இந்த நைஷ்டிக பிரம்ம ரெண்டாவது விதமான நைஷ்டிக பிரம்மச்சரியம் என்னன்னா, ஒரு கிரகஸ்தானே இருக்கான், அவன் என்ன பண்றான், கிரகஸ்தாசம் தான் இருக்கான், குழந்தைலாம் பிறந்துட்டு எல்லாரும் சௌகரியமா இருக்கான், ஏதோ குறிப்பிட்ட காலம் வந்து ஒரு ஒரு ஒரு கோவில் ஆசிரியிட்டு அந்த கோவிலுக்கு ஒரு 4 வருஷம் பணிவிட பண்ணணும்னு நினைக்கிறான். அப்ப தன்னுடைய விரதமாக அதை எடுத்துட்டு 4 வருஷம் வீட்டை விட்டு வெளில வந்துட்டான். அதாவது அன்னைக்கு எது பண்ணாலும் ஒரு அங்கீகாரத்தோட பண்ணணும், இவன் வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருந்து வெட்டியா சுத்தின்னு இருக்கான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க என்ன அனாசிரமி நிஷ்டே, நீ என்ன பண்ணாலும் நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, ஓ பிரம்மச்சாரியா இருக்கியா, பிரம்மச்சரி ஆசிரமத்துல இருக்கா, ரைட், நீ என்னவா இருக்க, கார்ஹஸ்தத்துல இருக்கா, சரி உன்னுடைய கடமை இது. அவனவனுடைய என்ன காரியம் பண்ணின்றிருக்கான்ற விஷயம் அன்னைக்கு பதிவு பண்ணப்பட்டு இருந்தது பழைய காலத்துல நம்ம ஸ்மிருதிகள்ல. அது போல் நீங்க என்ன பண்ற, கிரகத்தினாக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலங்கள், யதா காலேன இதம் விரதம் சந்நஸ்தவ்யம் இதி யஸ்ய சாவதிகம் விரதம் சஹா நைஷ்டிகான ரெண்டாவது கொடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் கிரகத்தனா இருந்தாலும் கூட இல்லையா, இந்த இந்த கோவில் வந்து இந்த கோவிலை ஜீர்ணோத்தாரம் பண்ணியாகணும், நான் ஒரு 10 வருஷம் என் வீட்டு பக்கம் போறது இல்ல, நான் இருந்து இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போறேன்னு சொன்னா அவனுக்கும் நைஷ்டிகன் இருக்கு. அப்படி ஒரு நைஷ்டிகன், ரெண்டு நைஷ்டிகன், இந்த ரெண்டாவது சொன்ன நைஷ்டிகனுக்கு புக்தி முக்தி ரெண்டும் கொடுக்கறதுக்கான சாமர்த்தியம் உண்டு, அவன் வந்து எல்லா தீட்சையும் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பேதம். கிரகஸ்தனா யார் இருக்கானோ, இந்த அதாவது நைஷ்டிகனா இல்லாம சாமானிய கிரகஸ்தனா யார் இருக்கானோ அவனுக்கும் எல்லா தீட்சையும் பண்றதுக்கான அர்ஹதை இருக்கு. அது போல வானப்பிரஸ்தன், சன்னியாசி, இப்படி எல்லாருக்கும் இந்த சைவ மதத்துல அவளுக்கான பிரவேச யோகியதா இருக்கு. இதுல சமய தீட்சா விசேஷ தீட்சா ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல விரத ஸ்வீகாரான்னு ஒண்ணு. இந்த விரத ஸ்வீகாரம்னா நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட விரத ஸ்வீகாரம் பண்ணும்பொழுது கிரகஸ்தனாக இருந்தாலும் கூட அவன் ஜட்டையை வச்சுக்கலாம். ஜட்டா கௌபீனம் தண்டம் கமண்டலு ருத்ராட்சம் அல்லது பஸ்ம இல்லையா, அவன் வந்து ஜட்டை அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜட்டையை தரிச்சுட்டு இருக்கணும். கிரகஸ்தனா இருந்தாலும் கூட விரதம் முடிகிற வரைக்கும், பௌத்திக பிரம்மச்சாரியா இருந்தாலும் கூட அந்த விரதம் முடிகிற வரைக்கும் அவன் அப்படி இருக்கும், அவன் வந்து ஜடையவே. இதுக்கு இந்த விரதத்தை ஸ்வீகாரம் பண்றதுக்கு ஒரு தீட்சை இருக்கு, இந்த விரதத்தை முடிச்சுக்கிறதுக்கு ஒரு தீட்சை இருக்கு. இது இந்த சமய விசேஷ தீட்சை முடிஞ்சோன்னு நடுவில் நடக்கக்கூடியது. அடுத்து இந்த நிர்வாண தீட்சை ஆனதுக்கு அப்புறம் நடுவில் ஒரு அவாந்தர தீட்சை இருக்கு, அதுக்கு சாதகாபிஷேகான்னு பேர். எல்லாம் இந்த மூணு தீட்சையை பண்ணிட்டான், மந்திரங்கள்லாம் குருட்டேன்னு உபதேசம் வாங்கிட்டான். ஆனா அந்த மந்திரத்தை புரஸ்தரணம் பண்ணி மந்திரத்தை சித்திக்கும்படி பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. நம்ம வந்து இங்க தங்கணும், நம்ம எனக்கு கூட ஆசை, இந்த நம்ம ஆசிரமத்துல வந்து தங்கணும்னு ஒரு ஆசை. என்ன நான் என்ன பண்ணணும்னா சும்மா தங்கக்கூடாது, சாஸ்திர பிரகாரம் வெறுமை வந்து தங்கக்கூடாது. சாதகாபிஷேகம்னு ஒரு அபிஷேகம் பண்ணி, இந்த சாதகாபிஷேகம் பண்ணிட்டு வந்து தங்கி இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாள் 20 தடவை உருப்படணும். ஏன்னா சாதகனுக்குள்ள நியமங்கள்லாம் எப்படி சொல்லியிருக்கார், அந்த நியமத்தோடு இருந்தா அவனுக்கு சாதகாபிஷேகம். அப்புறம் குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போதும்னா அந்த சாதகாபிஷேகத்துல சாதக பதவியிலிருந்து அவனுக்கு உத்தாரம் பண்ணி திருப்பி ஆச்சாரிய பதம் கொடுப்பார், அது ஆச்சாரிய அபிஷேகம். இப்படி சைவத்துல ஒரு ஒரு நிலைக்கும் சம்ஸ்காரங்கள்லாம் சொல்லி அவளை உட்கார வச்சிருக்கு. இதுல முதல்ல இந்த ஆச்சாரியன், ஆச்சாரியா அப்படின்றது இந்த அபிஷேகம் செய்து கொண்டவனுக்கு ஆச்சாரியா, இந்த சைவ சமயத்திலேயே இருக்கக்கூடியவருக்கு ஆதிசைவகான பேரு. பாக்கி எல்லாரும் தீட்சை பண்ணிக்கலாம்ன்றது நாம சொல்லிட்டோம். அந்த ஆச்சாரியனா ரெண்டா பிரிக்கிறார். நாம வந்து கூடுமான வரை வாழ்னுடைய ஒழுக்கங்கள்லாம் என்ன அப்படின்றது முதல்ல சிவஞான போதத்துல பல இடங்கள்ல 4-5 சூத்திரம் சிவஞான போதம் சுவாமி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சிவஞான போதத்துல பல இடங்கள்ல என்ன பண்றார், பல சூத்திரங்கள்ல நம்ம சைவ தர்மங்களை பத்தி 4-5 சூத்திரங்கள்ல முதல்ல சொல்லியிருக்கார். அதை சொல்லிட்டு சைவ இந்த சைவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய தர்மம் என்ன அப்படின்னா கடைசி சூத்திரமே பார்க்கலாமே. முக்கியை பிராப்திய சதத்தேஷாம் பஜே தேஷம் சிவாலயம் ஏவம் வித்யாதி சிவஜான போதே சைவார்த்த நிர்ணயம் அப்படின்னு கடைசி 12வது சூத்திரம். இதுல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா சொல்ல வேண்டிய ஒரு உபோத்காத்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல முக்கியை பிராப்திய சதகா, முக்கியை சதகா பிராப்திய அன்வயம், என்ன பண்ணோம், இப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சைவன் என்ன பண்ணணும்னார், முக்தியை, முக்தியை அடைவதற்காக சதஹா பிராப்திய நல்லவர்களை நாட வேண்டும். சத்சங்கத்து நிஸ்தங்கத்தும் சொல்ற மாதிரி முக்தி கிடைக்கணும்னு சொன்னா நீ நல்லவர்களோட சம்சர்க்கம் நமக்கு இருக்கணும். சதஹா பிராப்திய தேஷாம் வேஷம் பஜே, அந்த நாம் அடைந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு என்ன வேஷம் இருக்கோ அந்த வேஷத்தை நீ போட்டுக்கணும். இதுல நடுவுல இன்னொரு விஷயம் நான் விட்டுட்டேன், இந்த சமய விசேஷ தீட்சை சொன்னேன் இல்லையா, சமய தீட்சை பண்ணும்பொழுது அவர் என்ன பண்ணுவார், நீ வந்து இந்த ஆச்சாரங்கள் எல்லாம் உனக்கு உண்டு, இதை நீ அனுஷ்டானம் பண்ணணும்னு அவனுக்கு எழுதி கொடுத்துருவார். அது கார்த்தால நீ வந்து சமய தீட்சா ஆயிருக்குன்னு சொன்னா அவன் வந்து சைவ சந்தியாவந்தனம் பண்ணணும். முக்கியமான விஷயம் எப்படி இந்த ஸ்ரௌத பரம்பரையில எப்படி நமக்கு வைதிக சந்தியாவந்தனம் இருக்கோ அது போல் இந்த ஷண் மதங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பிரபஞ்ச சார தார சங்கிரகம் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, கோபால சந்தியாவந்தன விதி, அது மாதிரி குமர இவர் வந்து குஹ சந்தியாவந்தன விதி, கோபால சந்தியாவந்தன விதி, குஹ சந்தியாவந்தன விதின்னு அந்தந்த மதங்களுக்கு தனியா ஒரு சந்தியாவந்தனம். அதுபோல் இந்த சைவ மதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டேன்னு சொன்னா அவன் ரெண்டு சந்தியாவந்தனம், சைவ சந்தியாவந்தனம் பண்ணிருக்கணும். அது என்னன்னா, இந்த மார்க்கத்திலிருந்து சைவத்துக்குள்ள நுழைஞ்சவா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப இன்னைக்கு இந்த ஸ்மிருதி பரம்பரையில இருக்கிறவா சாக்தத்துக்குள்ள நிறைய பேர் போறா, பூர்ணாபிஷேகம் பண்ணி சாக்தத்துக்குள்ள நிறைய பேர் போறா. இந்த வைநாயக மதத்துக்குள்ள நிறைய பேர் பிரவேசம் பண்றான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்பைய தீட்சிதர் நீலகண்ட தீட்சிதருக்கு அப்புறம் சைவ பிரகாரம் அந்த நான்கு தீட்சைகளை எல்லாம் செய்து கொண்டு அந்த பிரகாரம் அனுஷ்டானம் பண்ணக்கூடியவா வந்து யாரும் இருக்கா மாதிரியே தெரியல. சிவனை சாதாரணமாக உபாசனை பண்றதுன்றது வேற, இந்த சைவ மதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி உபாசனம் பண்றதுன்றது அப்பைய தீட்சிதரோ நீலகண்ட தீட்சிதரோ ஹரதத்த சிவாச்சாரியாரோ இவாளுக்கு அப்புறம் யாரும் வந்து பண்ற மாதிரி இல்லையேன்னு ஒரு தாபம் இருக்கு. அது வந்து சுவாமி வந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி நிறைய பேர் இந்த சைவ சமயத்துக்குள்ள வரும்படி அவர் தான் பண்ணணும். ஏன்னா தெரியாத விஷயங்களை நம்ம ஆசிரமத்துல பேசணும்னு அவர் வந்து ரொம்ப உற்சாகம் கொடுத்து வர வச்சிருக்காரு. அதே போல சைவ சமயமும் எப்படி இந்த அத்வைத சம்பிரதாயம் எப்படி இந்த ஆசிரமத்துக்கு நல்லா வளரணும், அது போல இந்த சைவ சம்பிரதாயமும் அந்த சைவ பிரகாரம் வளர்றதுக்கு அவர் வந்து நிறைய பேர் உபதேசம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அது நமக்கு ஹரதத்த சிவாச்சாரியருக்கு அப்புறம் யாரும் இருக்கா மாதிரி தெரியல. அதுல இவன் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆகமத்தினுடைய ஒரு சௌலபியம் பாருங்க, என்ன பண்ணும், விபூதி எடுக்கணும், சந்தியாவனம் பண்ணணும், இந்த விசேஷ தீட்சாயத்துன்னு சொன்னா சிவபூஜை பண்ணணும், அது மாதிரி கோவில்களுக்கு எல்லாம் போகணும், கோவிலை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த சைவ தர்மங்கள் எழுதி கொடுக்குறார். அவன் ரொம்ப பால பாலிஷ விருத்த ஸ்திரீன்னு எடுக்கிறார். பெண்களா இருக்கா, பெண்கள் வந்து ஒரு ஒரு கணவனுக்கு அதீனமாக இருக்கும் பொழுது கணவனை மீறிட்டே அவ கோவில் பதிலாம் பண்ணக்கூடாது. அது தர்மசாஸ்திரமும் ஒத்துக்கல, ஆகமங்களும் ஒத்துக்கல. ஆத்துக்காருக்கு பிடிக்கல, ஆத்துக்கார் நாஸ்திகனா இருக்காரு, ஒரு பேச்சுக்க வச்சுக்கலாம பேசலாம், நாஸ்திகனா இருக்கார். ஆனா அவ வீட்டுல வந்து ரொம்ப வந்து ஆஸ்திகாலா இருக்கான் அப்படின்னா அவனை மீறி இவன் போகக்கூடாது. அவனுடைய அங்கீகாரத்தோட தான் இவன் வெளில வரணும். அது நம்ம சம்பிரதாயம், சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கிறது. அதுல அவன் மீறி வரவே கூடாது, அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னா வரக்கூடாது. அதுல ஸ்ரீ ஆனா ஸ்ரீ தீட்சை பண்ணிட்டு இருக்கான். பாலாள் சின்னவாள் பாலிசால் மூர்க்கால் முட்டாளா இருக்கான். அவனுக்கெல்லாம் வந்து உயிர் எந்த விதம் மோட்சம் கிடையாதுன்னா அவனுக்கும் தீட்சை உண்டு. பாலாள் பாலிசால் விருத்தாள் ரோகி யாதிஸ்தனா இருக்கான், குஷ்டரோகியாவே இருக்கான். ஆனா எனக்கு வந்து எனக்கு மோட்சம் வேணும், சிவனுடைய பதப்பிராப்தி வேணும்னு அவன் விரும்புறான். அவன் தீட்சை பண்ணிவே. இது போல வந்து அவன் சண்டனா இருக்கான், நபும்சகனா இருக்கான், பண்ணிவே. அவன் போகரத்தனா இருக்கான், எனக்கு சிவன் சில பேர் இருக்கா அது மாதிரி, எனக்கு சைவ சிவன் மேல பக்தி உண்டு, சைவ பக்தி உண்டு. ஆனா அவன் பண்றது முழுக்க போக காரியங்களா பண்ணிட்டு இருப்பான். அவளுக்குலாம் தீட்சை உண்டு, எல்லாரும் தீட்சை உண்டு. அப்ப தீட்சை பண்ணா அவன் சமயத்தை சமய பரிபாலனம் பண்ண மாட்டானே, இந்த சமய ஆச்சாரங்கள்லாம் அவன் கடைபிடிக்க மாட்டானே அப்படின்னும் போது அதுக்கு ஒரு உபாயம் சொல்லியிருக்கார், சமய சோதனம்னு சொல்லியிருக்கார். அவனுக்கு என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு உதாரணம், அதாவது பிரகிருத விஷயம் புரியறதுக்காக நாம நிறைய உபமானங்கள்லாம் எடுத்துருந்தோம். இப்ப நம்ம ஒரு காலேஜ்ல படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அட்டண்டன்ஸ் இருக்கணும், இவ்வளவு நாள் இருந்தாதான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும். ஆனா நம்மளால போக முடியலன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸம்ஷன் வாங்கிக்கிறோம் இல்லையா, ஃபீஸ் கட்டணும்னு எக்ஸம்ஷன் கிடைச்சிருக்கு, உடனே காலேஜ் போகாமலேயே பிரைவேட்டா இருக்கும். இது போலவே சமய விசேட தீட்சை செய்து கொண்டாலும் கூட அவனால சக்தி இல்லைன்னு, இந்த சில பேருக்கு அஞ்சாறு பேருக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா சமய சோதனம்னு ஒண்ணு சொல்லியிருக்கார். அதுக்காக சுவாமி இந்த ஆகுதி கொடுத்து, இவன் ரொம்ப வயசானவன், இவன் ரொம்ப சின்ன குழந்தை, இவன் ரொம்ப ஸ்திரீயா இருக்கா, இவன் சண்டனா இருக்கா அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லி அவனுக்கு இதிலிருந்து நீங்க எக்ஸம்ஷன் கொடுங்க வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அவனையும் சைவனாக மாற்றலாம். இந்த மதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு உயிருள்ள ஒரு எந்த வஸ்துவாக உலகத்துல இருந்தாலும் அவ எல்லாருக்கும் தீட்சை கொடுத்து அவளுக்கு சைவ மோட்சத்தை கொடுக்கறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய உபயோகம் படக்கூடிய ஒரு மதமாக இந்த மதம் இருக்கு.
1: சிவாய நமஹ. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆணி மகம் சிறப்பு நிகழ்ச்சி. பாடிப்பவர் விஜயலட்சுமி ராஜாராமன் மற்றும் மாணவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: திருச்சிற்றம்பலம் சிவாய நம. இன்று ஆணி மகம். மாணிக்க வாச்சக பெருமான், தில்லை நடராஜ பெருமான் திருவடிகளில் இரண்டர கலந்த நாள். திருவாச்சகத்திற்கு உருகாதார், உருவாச்சகத்திற்கும் உருகார் என்பது பொன்மொழி. அடியேனுடைய மாணவ மாணவியர் திருவாச்சக பாடல்களில் சிலவற்றை இந்த நன்னாளில் மணிவாச்சக பெருமானை பணிந்து வணங்கி அவர் அருளி செய்த பாடல்களை கேட்டு மகிழ்வோம். திருத்தசாங்கம் தில்லையில் அருளியது. திருவாச்சக பெண்கள் சிவபெருமானை அரசனாக பாவித்து அந்த அரசனுக்குரிய பெயர், நாடு, ஊர், மாலை, படை, கொடி போன்ற 10 முக்கியமான அங்கங்களை அழகான பச்சைக்கிளியிடம் கேட்டு தெரிந்து கொள்வது போல அமைத்திருக்கிறார் மணிவாச்சக பெருமான். மிகவும் அழகான இப்பாடல்களை செல்வன் கிருஷ்ண துளசி, செல்வி விலாசினி பாட, செல்வன் ஹரிபிரசாத் மிருதங்கம் வாசிக்க நாம் எல்லோரும் ரசிப்போம்.

திரு அம்மானை. இது ஆனந்த களிப்பு என்று சொல்லப்படுகிறது. அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் ஒரு வகை விளையாட்டாகும். இப்படி விளையாடும் போதும் இறைபக்தி ஊட்டும் பாடல்களை பாடுமாறு அமைத்திருக்கிறார் நம் மணிவாசக பெருமான். திருவண்ணாமலையில் அருளி செய்த செங்கண் நெடுமாலும் என்று தொடங்கும் 20 பாடல்கள் கொண்ட இந்த தொகுப்பிலிருந்து 2 பாடல்களை பாடுகிறார் செல்வி ஸ்ரீவித்யா கண்ணன். திருச்சி

திருப்பூவல்லி, திரு உந்தியார் இரண்டுமே தில்லையில் அருளி செய்தது. மணிவாசகப் பெருமானின் எண்ணத்தில் பெண்கள் அல்லிப்பூ கொய்யும்போது இறைவனின் பெருமைகளையும் கருணையும் வியந்து பாடுகிறார்கள். அந்த பக்தைகள் மனோ வாக்கு காயம் என்ற திருகரணங்களாலும் சிவபெருமானையே எண்ணி அவனை பாடி பூக்கள் கொய்யும் காட்சி நம் மனக்கண் முன்னால் தெரிகிறதல்லவா? இதைத்தான் அப்பர் பெருமான் பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாதை வாக்கையால் பயனேன் என்று திரு அங்கமாலையில் பாடுகிறார். திரு உந்தியார் என்பது ஞான வெற்றி எனப்படுவது. உந்தியாடுதல் என்றால் கைகளால் கல் காய் முதலியவற்றை உந்தி எறிந்து ஆடும் ஒரு வகை விளையாட்டு. மகளிர் சிவபெருமானின் வீரச் செயல்களையும் கருணையையும் வியந்து பாடி உந்தியாடுகிறார்கள். இவற்றிலிருந்து சில பாடல்களை திருமதி கீதா, செல்வன் கௌதம் பாடுகிறார்கள்.

அன்னைப்பத்து. இது ஆத்ம பூரணம். மாணிக்க வாசகர் தில்லையில் அருளியது. ஒரு பக்தை சிவபெருமானை தன் தலைவனாக கொண்டு அவன் சிறப்புகள், அவன் அழகான கோலம், அவன் கருணை முதலியவற்றை பற்றி தன் தோழியிடம் சொல்ல அந்த தோழி அவள் அன்னையிடம் கூறுவது போல அமைந்திருக்கிறது. திருப்பொற்றுண்ணம். இது ஆனந்த மனோலயம். மாணிக்க வாசகர் தில்லையில் அருளிய இப்பாடல்கள் மிகவும் சுவையானவை. பெண்கள் பொற்றுண்ணம் இடிக்கும் போது ஈசனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டே செயல்படுகிறார்கள். என்ன அதிசயம்! அந்த உலக்கையின் ஒலி அந்த பாடல்களுக்கு தாளம் போடுவது போல அழகாக இருக்குமல்லவா? பெண்கள் வேலை செய்யும் களைப்பு தெரியாமல் இறைவனிடம் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் பாடிக்கொண்டே பொற்றுண்ணம் இடிப்பதை இப்போது கேட்போம். நமக்கு வேலைகள் பல இருக்கின்றன. இறைவன் நாமத்தை சொல்ல நேரமில்லை என்கிறோம். மணிவாசக பெருமான் வேலை செய்து கொண்டே இறைவனை பாடி பரவலாமே என்று நமக்கு உணர்த்துகிறார் போலும். மிகவும் அழகான இந்த பாடல்களை பாடுபவர்கள் செல்விகள் நித்யஸ்ரீ நிரஞ்சனா.

திருப்பொன்னூசல். திருப்பொன்னூசல் என்பது அருட்சுத்தி. மாணிக்க வாசகர் இதை தில்லையில் அருளியிருந்தாலும் பெரும்பாலும் உத்தரகோச மங்கையில் எழுந்தருளியுள்ள ஈசனுடைய புகழை பாடி மகளிர் பொன்னூசல் ஆடுவதாக சித்தரித்திருக்கிறார். அவர்களுடன் சேர்ந்து இறைவனின் புகழையும் அழகையும் கருணையையும் வியந்து பாடி நாமும் பொன்னூசலில் ஆடலாமா? இதோ இந்த பாடலை கேட்டுக்கொண்டே மானசீகமாக ஆடலாம். இதை பாடுபவர் செல்வன் கிருஷ்ண துளசி.

0: பிடித்த பத்து. மாணிக்க வாசகர் திருத்தோணிபுரத்தில் அருளியது. அவர் இறைவனை என்னை ஈன்ற தாய் தந்தையே, ஒப்பில்லாத மாணிக்கமே, அமிர்தமே என்று உருகி அழைத்து அவன் கருணையை வியந்து பாடி இறைவனை கெட்டியாக நழுவ விடாமல் உறுதியாக பிடித்து கொண்டார். பிடித்த பத்து என்பது பத்து பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு. அவர் தில்லையில் அருளிய அச்சோப்பதிகம் திருவாசகத்தில் நிறைவு பகுதி. இது அனுபவ வழி அறியாமை எனப்படும். இறைவன் அவருக்கு கருணை காட்டி அவர் களங்கத்தை மயக்கத்தை நீக்கி சிவமாக்கி ஆட்கொண்ட விதத்தை யார் பெறவல்லார்? இது அதிசயமே என்று அதிசயப்படுகிறார். இவைகளிலிருந்து சில பாடல்களை செல்வன் பாலகிருஷ்ணன் பாட இருக்கிறான். நாமும் கேட்டு ரசிக்கலாம்.
1: திருச்சிற்றம்பலம்.

உலகின் பெருமை நமசிவாய எனும் திருவைந்தெழுத்தின் பெருமையே, அது திருக்கோவிலே. ஆகவே சிவம் தந்த அருள் கொடை அது. நீ அதை தியானித்தால் என்றும் இளமையாக இருக்கலாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1021.

காற்றை இடகலை பிங்கலை வழியாக கருத்தோடு செலுத்தினால் சுழுமுனை வழியாக மூலக்கனல் மேலேறி புருவ மத்தியில் குளிர்ந்து விடுவதால் நம் உடல் வாட்டமின்றி விளங்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1028.

ஒளி உடம்பு பெற்றவர்கள் பிற மனுக்குலத்திற்கும் அருள் புரியும் தன்மையை பெறுவர். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1031.

0: அறிந்து கொள் பத்தே.
1: ஆன்மாவும் இறைவனைப் போல் அழிவில்லாதது, ஆனால் அது எங்கும் நிறைந்தும் அளவிட முடியாததும் ஆற்றல் மிக்கதுமான சிவப்பரம்பொருளை அன்போடு தொழுதால் ஒழிய அதன் மீது படிந்துள்ள மாயையை அழிக்க இயலாது. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 653.

திரிபுரையை தெய்வம் என்று உணராத தேவர்கள் இல்லை. தவ பயனும் அவளே. ஐந்தொழில் ஏற்றும் காரிய கடவுள்களுக்கு ஆதியும் அவளே. அவள் அருள் பெறாது வீடு பேறு இல்லை. திருச்சிற்றம்பலம். இறைத்துவதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1056.

மண்ணுலகில் பராசக்தியே யாவற்றையும் காத்து வாழ்வழிக்கின்றவள் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1066.

பராசக்தியே உடலிலும் உயிரிலும் ஒளிமயமாக உள்ளாள். சிவகதியில் சிவனை சேர்க்க விரும்பிய பராசக்தி சந்திரமண்டலத்தை நோக்கி ஊர்த்துவ முகமாக செல்கிறாள். இவள் வேதமாகிய வாக்கை ஏந்தி நிற்கும் ஒளி வடிவினராவாள். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1069.

தேவி பராசக்தியின் நாமத்தை பயின்றால் நமக்கு முக்காலமும் விளங்கப்பெறும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1073.

0: பராசக்தி பிரணவ மந்திர வடிவமே. அவள் கன்னிப்பெண், பச்சை நிறமுடைய சக்தியாய் சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மன் ஆகிய ஐவரை தோற்றுவித்து ஹ்ரீம் என்னும் தனது விதை மந்திரத்தில் வீற்றிருக்கின்றாள் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

நீ மூலாதாரத்தில் ஆதி பைரவியை தியானித்து சகசர தளத்தில் உணர்ந்து சிவமாம் தன்மையை பெற்று அறியாமை நிறைந்த உலகில் மீண்டும் பிறவா வரம் பெறலாம். மேலும் மிகுந்த அழகுடையவராயும் ஆகலாம். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1103.

யோக சாதனையில் மணிமுடியாக திகழ்பவள், மயக்கத்தை போக்குபவள் மனோன்மணி, அவளை பதறாது நின்று புகழ்ந்து பணிக, பணிந்து பிறவி நீக்கம் பெறுக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1121.

உலகில் தோன்றிய கலைகளில் முதன்மையானதும் உயர்வானதுமான வேதங்கள் கூறும் கலைகளையும் தத்துவங்களையும் மனிதனுக்கு அருளி அதன் வழியே தொழில்கள் செய்ய வகை செய்தும் மனிதனுக்கு நாகரிகத்தை வழங்கியும் ஆதி பைரவி அருள் புரிந்தாள் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1136.

பரிபூர்ண சக்தி பரம்பொருள் சிவத்தோடு இணைந்து நல்ல பக்திமானுக்கு நல்ல விருப்பங்களை உண்டாக்கும் இச்சாசக்தியாகவும், உலகியலில் அதை அடைய கிரியாசக்தியாகவும், சித்தத்தை சிவமாக்க ஞானசக்தியாகவும் நிலை பெறுகின்றாள் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1153.

எங்கும் நிலை பெற்றிருக்கும் சிவமே ஆன்மாவிற்கு பராசக்தியை சுட்டிக்காட்டியது. அச்சிவம் உலகை படைக்கும் போது பராசக்தி எல்லா அண்டங்களிலும் பொருள்களிலும் உயிர் நாடியாக கலந்து நிற்பாள். ஊழி முழுவில் அனைத்தும் அவளிடமே ஒடுங்கி நிற்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1181.

குண்டலியான சக்தி கன்னி அவள் சதாசிவத்தில் விளங்கும் சக்திகளுடன் நமது புருவ நடுவில் நிலை பெற்ற ஆரிய நங்கை அதாவது மேன்மையானவள் பிரம்மனை ஆள்பவள் நமக்கு உயிருக்கு உயிராய் நின்று காப்பவளும் அவளே திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4 மந்திரம் 1203.

சக்தி உரைகின்ற தலங்களுக்கு சென்று நாள்தோறும் மலர் தூவியும் ஆராதனை செய்தும் வந்தால் வேதங்களில் கூறப்பட்ட அறம், பொருள், இன்பம், வீடு என்ற உறுதி பொருள் நமக்கு கிட்டும். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1228.

அறிவு உரையோர்களே, உங்கள் நுண் அறிவை கொண்டு உலகியலையே நுகராது சிவனது பேரறிவால் பதிஞானம் பெற்று சிவகதியில் பேரின்பப் பெருவாழ்வு வாழ்வீராக. நீவீரே சன்மார்க்கிகளும் ஆவீராக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4 மந்திரம் 1232.

பராசக்தியின் திருவடி ஞானம் பெறுவோர் பிராப்தம், ஆகாமியம், சஞ்சிதம் ஆகிய வினைகளையும் ஐம்புலன்களையும் வெல்லும் ஆற்றலையும் பெறுவர். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 1240.

0: சிவத்தையும் பராசக்தியையும் வேறாக கருதாமல் சகசிரார தளத்தில் தியானித்து பேரானந்த மயக்கத்தில், அதாவது உலக வாழ்விலேயே உன்னத பேரானந்தம் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.
1: சிவாய நம. சைவம் டாட்டாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு உலகளாம் சிற்றுரையின் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ திரு முத்து மாணிக்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அந்த அமைச்சருக்குண்டான தகுதியிலும் தலைமையாக வைத்தாலும் அதற்கு மேலும் அவருடைய சிறப்புகளை எல்லாம் கண்டு அவன் மகிழ்ந்து அவருக்கு என்ன சொல்றாரு, உத்தம சோழ வல்லவன் என்று உயர் பட்டமும் கொடுக்கின்றார். அந்த பதவியிலே ஒருத்தரை இருத்துவது என்பது ஒரு வகை. அந்த பதவியிலே அவரு சிறப்புற செயல்படும் பொழுது அவருக்கு என்ன செய்யறோம், நம்ம விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறோம், ரொம்ப சிறப்பாக பணியாற்றினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அது தெய்வ ஜெயக்கலார் பெருமானுடைய இளமை பருவம் எப்பேற்பட்ட ஒரு திறமை மிகுந்ததாக, எப்பேற்பட்ட அறிவார்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தலைமை அளித்ததோடு மட்டுமல்லாது தன்னுடைய பெயரும் உத்தமச்சோழ பல்லவன் என்று உயர் பட்டமும் கொடுத்து, வாங்க நீர் நாட்டு நித்தனுரை திரு நாகேஸ்வரத்தில் அன்பு நிறைதலினால் மறவாத நிலைமை மிக்க. இப்படி பெரிய பதவி, சாதாரண பதவியா, உத்தம சோழ பல்லவன் ஒரு பட்டம் வேற கொடுத்திருக்கிறாரு சோழ மகாராஜா. அதோடு சேர்ந்து தமக்கு அந்த தலைமை அமைச்சர் என்கின்ற பெரும் பதவியும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலும் அந்த அருண்மொழி தேவரானவர் நீர் நிறைந்த நாடாகவும் நித்தனாகிய சிவபெருமான் உரைகின்ற திருக்கோயிலாகிய திருநாகேச்சரம் என்கின்ற திருத்தரத்தில் எப்பொழுதும் திரு நாகேச்சர பெருமானை மறவாத நிலைமை மிக்க. அவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார், இப்பேற்பட்ட உயர்ந்த பதவிகள் நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்முடைய கல்வி கேள்வி சிறப்புகளால் நம்மளுக்கு கிடைத்தது என்று அவரு தன்னை இருமாந்து இருக்கவில்லை. இவைகளெல்லாம் பெருமானுடைய திருவருள் நலத்தால் விளைந்தவை என்கின்ற அந்த சிறப்பை அவர் அமைச்சராக இருக்கும் பொழுதே பெற்றிருக்கிறார் என்பதை நமக்கு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் எடுத்து காட்டி இருக்கின்றார்கள். அதனால அவர் என்ன செய்கின்றார், எப்பொழுதும் மறவாத நிலைமை மிக்கார். பெருமானுடைய ஜெயக்கலார் பெருமானுடைய அந்த வழிபாட்டு நிலையினையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றதாக இந்த செய்தி இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே திருநாகேச்சரத்தில் இருக்கின்ற பெருமானிடத்தை அன்பு மிகுதியாக மறவாத நிலையிலே இருக்கிறார். அதனால அப்பெருமானுடைய திருப்பெயரிலேயே தம்முடைய குன்றத்தூரிலே அவர் அவதரித்த பதியாகிய அந்த குன்றத்தூரிலே ஒரு திருக்கோயில், பெருமானுடைய திருக்கோயில் போலவே அதை அமைத்து திருநாகேஸ்வரம் எனவே திருப்பெயர் சாட்டி என்ன செய்கின்றார், நித்தமும் வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வழிபாடு செய்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய நாளிலே என்ன செய்கின்றார், வழிபாடு என்பது நமக்கு உத்தம சோழ பல்லவன் என்கின்ற பட்டத்தோடு நாட்டினையும் உரிய முறையிலே அந்த தலைமை அமைச்சர் என்கின்ற நிலையிலே அதை பரிபாலனம் செய்து கொண்டோம் என்றும் பெருமானை மறவாத அந்த நிலையிலேயும். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை இருந்ததுன்னா கோயிலுக்கு போறத விட்டுறோம். அவரு தலைமை அமைச்சராக இருந்தும் அதோடு மட்டுமல்லாது அப்பெருமானது திருவடியை மறவாத நிலையிலே நின்று அமைச்சு செலுத்துகிறார் என்கின்ற அந்த நிலையும் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அப்படி வருகின்ற அந்த நாளிலே கழகமிடும் அமன் முருட்டு கையர் பொய்யே கட்டி நடத்திய சிந்தாமணியை மெய்யென்று உலகிலுள்ளோர் சில சிலர் கற்று என்ன செய்கின்றார்கள், இந்த உலகத்தில் உள்ள சிலர், அதாவது இந்த உலகத்தில் அப்படின்ற பொழுது அங்க சோழ நாடை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும். கழகமிடும் அமன் முருட்டு கையர் பொய்யே கட்டி நடத்திய சிந்தாமணியை மெய்யென்று உலகில் உள்ளோர் சிலர் கற்று. அப்படி கற்ற அந்த நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னா, நெல் குத்தி அரிசியை உண்ணாம உமியை யாராவது உண்ணுவார்களா? நெல்லை குத்தினா அரிசி கிடைக்கும், உமியை குத்தினால் என்ன கிடைக்கும், கைவலி தான் மிச்சமாகும். அப்படி சிலர் கற்று நெற்குத்தி உண்ணாது உமி குத்தி கைவருந்தி நிற்கின்றார்கள். கறவை நிற்க மலடு கறக்கின்றார்கள். கறவை மாடு இருக்க ஒரு மலட்டு பசுவிடம் சென்று கறந்தா அது பால் தருமா, தராது. குளிர்ந்த பூஞ்சோலை இருக்க என்ன செய்கின்றார்கள், வழியிலே இருக்கின்ற குழியில போய் விழுகின்றார்கள். அழகான சாருடைய கரும்பு இருக்க இரும்பை போய் தின்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில இந்த சிந்தாமணி நூலினுடைய அந்த நிலையை நமக்கு காட்டுகின்றார். ஏன் அப்படின்னா, இந்த சிந்தாமணியை மன்னன் படிக்க தொடங்கிய அந்த நிலையிலேதான் நமக்கு இந்த பெரிய புராணம் என்கின்ற ஒரு நூல் எழுந்தது என்பது நமக்கு ஆசிரியர்மார்கள் காட்டுகின்ற ஒரு வழி. அப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு இந்த சிந்தாமணியினுடைய நூலின் திறத்தையும் காட்டுவது அவசியம். நம்முடைய சமயத்தை பொறுத்த மாத்திரத்தில் எந்த ஒரு கருத்தையும் கண்மூடித்தனமாக இது தவறு என்று ஒதுக்குவது அல்ல. அந்த நூலினுடைய கருத்தை ஆராய்ந்து அதன் பின்பே அந்த நூல் எத்தகையது என்று சொல்வதற்கு நம்முடைய சமய பெரியோர்கள் முயன்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த நிலையில நமக்கு சந்தானக்குரவராக திகழ்கின்ற அவர் நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள். அடுத்தபடியாகவும் இந்த சிந்தாமணி நூலை பற்றி சொல்லுகின்றார். இப்படி உலகத்தில் உள்ளோர் சிலர் கற்கின்றார்கள், கற்று அந்த நூல் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா வளவனுக்கும் வந்து சேர்ந்துடுச்சு. வளவன் என்பது இங்கு சோழ மன்னன். அமன் புரட்டு திருட்டு சிந்தாமணி கதை. இங்கு அந்த சிந்தாமணிக்கு இன்னொரு பெயரும் கொடுக்கின்றார், திருட்டு சிந்தாமணி, அமன் புரட்டு. அப்படிப்பட்ட புரட்டு அதுல என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, இது ஒரு பெரும் காப்பியமாக, ஐம்பெரும் காப்பியங்களிலே நமக்கு நம்முடைய தமிழ் மொழியிலே அமைந்த ஐம்பெரும் காப்பியங்களிலே ஒரு காப்பியமாக இந்த சிந்தாமணி திகழ்கின்றது. சீவகன் என்கின்ற அவனுடைய கதையை கூறுகின்ற விதமாக, அவனுடைய பிறப்பு தொடங்கி, அவனுடைய தாய் தந்தையார், அவனுடைய பிறப்பு தொடங்கி அவனுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள், கிட்டத்தட்ட அதிலே 9 திருமணங்கள் பேசப்படுகின்றன. தன்னுடைய நண்பனுக்கு ஒரு திருமணமும், சீவகன் என்பவனே 8 திருமணம் செய்து கொள்கின்றார். அதிலே காமச்சுவை நிரம்பி இருக்கின்ற பகுதிகள் நிறைய இருந்தாலும், நமக்கு அத என்ன சொல்லிடுறோம், இதுல காமச்சுவை இருக்கின்ற நூல் அப்படின்னு சொல்லி பொதுவா எல்லாரும் சொல்லிவிடுகின்றோம். ஆனால் அது இடையிடையே சமண சமயத்தினுடைய கோட்பாடுகளையும் அறிவித்து கொண்டே வரக்கூடியது. இவ்வளவு காமச்சுவை பொருந்திய நூலாக அது இருந்தாலும், அதனுடைய இறுதி பகுதியை பார்த்து கொண்டோம் அப்படின்னா, அந்த சமண சமயத்தின்படி 8 பெண்களை திருமணம் செய்திருந்தாலும் அவன் இறுதியிலே இவைகளையெல்லாம் துறந்து சமண சமயத்தின்படி அந்த முக்திநெறி செல்வதற்காக அவன் துறவு மேற்கொள்ளுகின்றான் என்று அது நிறைவு பெறுகின்றது. அப்பேற்பட்ட காரணத்தினால இது மிகவும் புரட்டான ஒரு நூல் என்றும், அதிலே சொல்லப்படுகின்ற தர்மங்கள் எல்லாம், இன்று சமண சமயம் என்று சொன்னோமானாலே அதனுடைய கொல்லாமை என்கின்ற ஒரு செயல் விதந்து விதந்து எல்லோராலும் பேசப்படுகிறது. ஆனால் இங்கு அவை அறம் என்ற தலைப்பிலே எல்லோரும் சொல்றோம், சமண சமயம் போல அறத்தை போதித்த சமயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உயிர்களுக்கு பெருமான் அறத்தை அருளி செய்யவே வேத சிவாகமங்களை அருளி செய்வார். அதன் வழி வந்ததுதான் அறம். அதை நமக்கு நம்முடைய தேவர் பிரானாகிய திருமூல தேவநாயனார் அறிவுறுத்தி காட்டுகின்றார். வேதத்தை விட்ட அறம் இல்லை, அதை அப்படியே பொன் போல போற்றி எடுத்துக்கொண்ட நம்முடைய ஆறுமுக நாவலர் அவர்கள் வேதத்தில் விதிக்கப்பட்டது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் சைவ வினாவிடையே. அதிலே அதற்கு பதிலாக சொல்லுகின்றார், வேத சிவாகமங்களிலே விதிக்கப்பட்டது என்ன அப்படின்றது கேள்வி. அப்படி விதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, புண்ணியங்களாம் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த கேள்வியில வேத சிவாகமங்களிலே விதிக்கப்படாதது என்ன அப்படின்னா, பாவம் என்று சொல்லிட்டார். அப்ப வேத சிவாகமங்களே முற்றறிவுடைய முதல்வனால் உயிர்களினுடைய உயர்வு கருதி அருளி செய்யப்பட்ட நூல். அப்படிப்பட்ட அந்த நூலில் இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் திருடி இவர்களுடைய தர்மம் என்று வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இது திருட்டு சிந்தாமணி என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட இந்த திருட்டு சிந்தாமணி கதையை மெய்யென்று வரிசை கூற உளம் மகிழ்ந்து பலபட பாராட்டி கேட்கின்றார். யாரு? உபயகுல மணிவிளக்கம். உபயகுல மணிவிளக்காக இருக்கின்ற அந்த மன்னன், சோழ மன்னன். ஒரு நூலின் வழியே அன்றைய காலகட்டங்களிலே நாம் நன்றாக பார்த்து கொண்டோமானால், ஒருவனுக்கு கல்வி அறிவு எவ்வளவு நிரம்பி இருக்கிறதோ அவ்வழியிலேதான் அவனுடைய செயல்பாடு இருக்கும். இந்த சமணர்களுடைய போக்கு என்பது நமக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் காலம் தொட்டு திருநாவுக்கரச பெருமானுடைய திருவாழ்விலும் நாம் பலவாறும் காண்கின்றோம். தெய்வச்சேக்கலார் பெருமான் அருளி செய்தது ஒரு புறமானாலும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருப்பதிகங்களிலே வைத்து அவர்களை சாடி இருக்கக்கூடிய நிலை, அதாவது அவர்களுடைய பொருந்தாத தன்மையை எடுத்து காட்டியிருக்கக்கூடிய நிலை என்பது ஒன்று உண்டு. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இந்த சிந்தாமணி கதையை உளம் மகிழ்ந்து பலபட பாராட்டி கேட்கின்றார். யாரு? இந்த சோழ மன்னன். அப்படி கேட்பதனால் என்ன ஆகும் அப்படின்ற பொழுது அந்த சமன் சமயத்து கருத்துக்களையும் அவன் உள்வாங்கியதாக ஆகும். அப்படி உள்வாங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது மெய்ச்சமயமாகிய சைவ சமயத்தினுடைய பற்று குறைய ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையோ? ஏன்னா இந்த சமணர்கள் எப்படிப்பட்டவர்கள்? புரட்டு செய்கின்றவர்கள். எதுவும் உண்மை என்று காட்டாதபடிக்கு தங்களுக்குள்ளேயே பேசி ஒரு முடிவுக்கு வரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையை யாரு பார்க்கின்றார் அப்படின்னா நம்முடைய மணி விளக்கு உபய குல மணி விளக்காம் சேர்க்கிறார். இங்கு நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் காட்டுகின்றார், இருட்டிலே கிடந்து தவிப்பவர்களுக்கு என்ன செய்யும், விளக்கு உதவி செய்து அந்த இருளிலிருந்து அவனை மீட்டெடுக்கும். அதுபோல இந்த புரட்டு திருட்டு சிந்தாமணி கதையையே மெய்யென்று எண்ணி அந்த இருட்டினில் இருளில் அறிவா அறியாமை என்கின்ற இருளில் அமிழ்ந்து கிடக்கின்ற அந்த அனாபயனை நம்முடைய மணிவிளக்கு போல திகழுகின்ற சேக்கிலார் கண்டு அவனை நோக்கி, சமண பொய்நூல் இம்மைக்கும் ஆகாது மறுமைக்கும் ஆகாது. ஒரு நூல் என்பது இம்மைக்கும் ஆக வேண்டும். இப்ப நம்ம படிக்கிற கல்வி என்ன செய்யுது, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு என்ன படிக்கிறோம், இந்த ஸ்கூல்ல போய் படிக்கிறதெல்லாம் பள்ளிக்கூடங்களிலே படிப்பதெல்லாம் நமக்கு என்ன செய்கின்றது, நம்முடைய வாழ்க்கை வளம் பெற அமைத்துக் கொள்வதற்காக படிக்கின்றோம். அப்ப இம்மை பயனை அந்த கல்வி கொடுக்கின்றது. அப்படி கல்வியினால் பெறப்பட்ட அந்த பொருளை கொண்டு அம்மை நலத்திற்கான செயல்களையும் நாம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இது மேலான புரட்டாகவும் இருக்கின்ற காரணத்தினால இந்த நூல் இம்மைக்கும் ஆகாது. ஏன்னா இதிலே சிற்றின்ப ரசங்கள் அதிகமாக தென்படுகின்ற காரணத்தினால அதிலேயே திளைத்து விட்டால் என்ன ஆகுது? ஏன்னா இந்த கதை சிவகனுடைய தந்தை அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஒரு அரசன், அரசனாகிய அவன் அரசியிடம் கொண்ட பெரும் காதலினால அவன் அரசாட்சியை கட்டியக்காரனிடம் கொடுத்து விட்டு இந்த அரசனானவன் தன்னுடைய மனைவியோடு எப்பொழுதும் அந்த புறத்திலே இருக்கின்ற காரணத்தினால அந்த கட்டியக்காரன் என்ன பண்ணினா இந்த நாட்டை அபகரித்துக் கொண்டான். இப்படிதான் அந்த கதையே தொடங்கும். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இதையே நீ சரி என்று படித்து அந்த சிற்றின்ப நுகர்ச்சியிலேயே, ஏன்னா எதை படிக்கின்றோமோ அவ்வழியிலேதான் நம்முடைய அறிவினுடைய செயல்பாடு இருக்கும். அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அப்படிப்பட்ட அந்த நிலையில இது இம்மைக்கும் பயன் தராது. ஒருவன் கற்ற கல்வி என்ன செய்கின்றது, எழுபிறப்பும் ஏமாப்பு உடைத்து என்பது நமக்கு திருவள்ளுவர் தேவநாயனார் காட்டுகின்ற வழி. அதனால இந்த நூலை படிப்பதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இப்ப கூட பிரயோஜனம் இந்த இந்த பிறவிக்கும் பிரயோஜனம் இல்லை, அம்மைக்கும் உனக்கு பிரயோஜனம் இல்லை என்கின்ற சொல்லுகின்றார். மறுமைக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதி எது அப்படின்னு வளவன் கேட்கின்றார். இப்ப இம்மைக்கும் வளமைக்கும் எது உறுதி பயக்கக்கூடியது? நீங்க இந்த சிந்தாமணி இம்மைக்கும் ஆகாது மறுமைக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க, அப்ப இம்மைக்கும் மறுமைக்கும் ஆகுகின்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது வளம் மறுபுகின்ற சிவகதை இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதி என்று வளவனிடம் தேவச்சேக்கலார் பெருமான் எடுத்து காட்டுகின்றார். அப்ப சிவபெருமானது திரு புகழ்களை நமக்கு இம்மைக்கும் மறுமைக்குமான பயனை அளிக்க வல்லது. அதையேதான் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானம் மானின் நெருவிழி மாதராய் என்கின்ற திருப்பதிகத்திலே கூட்டினார் கிளியின் விருத்தம் உரைத்ததோர் ஒளியின் தொழில் தொழில் பாட்டு மெய்சொலி பக்கமே செல்லும் எக்கர் தங்களை பல்லறம் காட்டியே வரும் மாடலாம் கவறு கையறை எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, இதுதான் உண்மையான நூல் என்று கிளியின் விருத்தம். இப்ப நம்ம அந்த திருத்தக்க தேவர் கூட, சிவக சிந்தாமணி செய்தவர் கூட நரி விருத்தம் என்கின்ற தலைப்பிலே ஒரு நூல் செய்திருக்கிறார். அவர்கள் கிளி விருத்தம் நரி விருத்தம் இப்படியாக நூல்கள் செய்யக்கூடியவர். இதுதான் உண்மையான நூல், இதுதான் உண்மையான தர்மத்தை போதிக்கின்ற நூல் என்று சொல்லுவார். உரைத்ததோர் ஒளியும் தொழில் பாட்டு மெய் சொலி. அவர்கள் அருகே இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, வல்லறம் காட்டிய நாங்கள் தான் இந்த அறத்தை உள்ளபடியே வளர்க்கின்றவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் கவர்கின்ற கையறை என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் குறிப்பித்து அருளுகின்றார். அதனால இந்த சமண சமய நூல்கள் எல்லாம் நமக்கு மேற்படுவாக இருக்கின்ற நிலையிலேயும் அவைகளெல்லாம் நமக்கு பொய்க்கதையாக திகழ்கின்றது என்பதை நமக்கு இந்த நம்முடைய அருண்மொழி தேவரானவர் அனாபய சோழனுக்கு எடுத்து காட்டுகின்றார். அதோடு மட்டுமல்லாது சமன் சமயத்தினால் இந்த பாண்டிய நாடு உற்ற இடரினையும் எடுத்து காட்டுகின்றார். இவர்கள் இப்படியாகிய நூல்களின் வழியே என்ன செய்வார்கள், உண்மையான தவம் இதுவே என்று மக்களை மதி மயங்கச் செய்து அதன் வழியே சென்று அரசை பிடித்து கொண்டு அதன் பிறகு திருநீர் அணிந்து வருகின்ற அவர்கள் மேல் பட்டு வருகின்ற காற்று கூட தங்கள் மேல் படக்கூடாது என்று இருக்கின்ற நிலையிலே அவர்கள் விரதம் போகும். எல்லா அறம் என்பது எல்லா உயிருக்கும் பொதுவானதுதான். ஆனால் அதை அவர்களுடைய சார்பாகவே கொண்டு சென்று அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதனால இந்த சமணர்களால பட்ட நிலையும், அதோடு மட்டுமல்லாது இந்த சோழ பரம்பரை இப்பேற்பட்ட பரம்பரை. அதனால இங்கு திருநீற்று நெறி வளர்க்கும் செல்வி என்று அந்த மங்கையர்கரசியாரை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிட்டு அருள்கின்றார். திருநீற்று நெறி வளர்க்கின்ற செல்வி என்று அப்பேற்பட்ட சோழகுலம். அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரச பெருமானுக்கு இந்த சமணர்கள் செய்யாத கொடுமையா, இவைகளையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று எடுத்து காட்டுகின்றார். ஏன்னா மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல், வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் இல்லை. இந்த கதையை இவன் படிக்கின்றான். படிக்கின்ற பொழுது இதிலேயே அழுந்தி கிடக்கின்ற நிலையிலே அதை சார்ந்தவர்கள் வந்து இலகுவாக மனம் மாத்தி அவரை அந்த நெறியிலிருந்து, மெய்ச்சமய நெறியிலிருந்து தப்பச் செய்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சிகரமான விளம்பர நூலாக இருக்கிறது அந்த சிந்தாமணி. அதனால அந்த நூலினுடைய திறத்தையெல்லாம் அனாபய சோழனுக்கு நம்முடைய அருண்மொழி தேவரானவர் எடுத்து கூறி இம்மைக்கும் பயனில்லை மறுமைக்கும் பயனில்லை. அதனால இப்பேற்பட்ட நூல்களை, பொய் நூல்களை ஓதக்கூடாது என்பதனையும் காட்டி இம்மைக்கும் அருமைக்கும் பயன் தருகின்ற கதை எது அப்படின்னா சிவகதையே. சிவகதையே என்பது இங்கு சிவபெருமானாகவே நிற்கின்ற நாயனாரது திருக்கதை அப்படின்னு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமா, அவர்கள் பெருமானோடு இரண்டர கலந்து நிற்கின்ற அந்த நிலை, அவகதையாய் பயனற்ற கதை ஈதாகின். அவரு மன்னன் கேட்கிறார், இம்மையும் அம்மையும் உறுதி பயக்கத்தக்க சிவகதையே அது கற்ற திறமை பேரார். இது அவகதை பயனற்ற கதைன்னு சொல்லிட்டீங்க இந்த சிவக சிந்தாமணியை. சரி, அப்ப இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதி பயக்கத்தக்க சிவகதையே கற்பதற்கு கற்க வேண்டும் அப்படின்னா இந்த கதையை ஏற்கனவே கற்ற பேரார். இந்த கதையை ஏற்கனவே சொன்னது யார் அப்படின்னு கேட்கிறார். யார் கேட்கிறார், அனாபய சோழன் கேட்கின்றார். அதோடு மட்டுமல்லாது இந்த சீவக சிந்தாமணி போல இடையில் வந்த கதையா, புதிதாக தோன்றிய நூலாது அப்படின்னு கேட்கின்றார். தவக்கதையோ புராணமோ முன்னூல் உண்டோ, ஒரு இந்த ஒரு கதை இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நூல் உண்டோ, அந்த நூலினுடைய அடிப்படையில இந்த நூல் வந்திருக்குதோ, நானிலத்து சொன்னவரார், இந்த சிவகதையை சொன்னவர்கள் யார், கேட்போரார், தவக்கதையோ தவம் பண்ணி பேறு பெற்ற தனிக்கதையோ அடைவுபட சாற்றும் என்றார். யார்கிட்ட கேட்கிறாரு, தெய்வ சேக்கலார் பெருமானிடத்தே நம்முடைய அனாபய சோழனானவர் கேட்கின்றார். அப்படி கேட்கவும் செம்பியர் பூபதி மகிழ்ந்து வினவி கேட்க சேக்கிலார் குறிசில் உரை செய்வார் ஞாலத்து அம்பளவர் திருத்தொண்டர் பெருமை ஆரூரர். பெருமை இந்த உலகத்திலே செம்பியர் பூபதி ஆகிய அந்த அனாபய சோழன் மகிழ்ந்து கேட்கின்றார். ஏன்னா இவரு தலைமை மந்திரி, மந்திரியினுடைய சிறப்பு நிலையிலே வலுவாது நிற்கின்றவர். அதனாலதான் அவருக்கு உத்தம சோழ பல்லவன் என்கின்ற திருப்பெயரும் பட்டமும் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மந்திரியினுடைய இலக்கணமாக வரும் பொருள் உரைத்த, இனி இந்த நாடும் மன்னனும் நன்று இருக்க வேண்டும், இம்மைக்கும் பயன் பெற வேண்டும், அவன் அம்மைக்கும் பயன் பெற வேண்டும். அதனால அப்படி இந்த மந்திரிமார் உரை செய்யவும், அருண்மொழி தேவநாயனார் உரை செய்யவும் அவரு மகிழ்ந்து கேட்கின்றாரு. அப்ப கேட்கின்ற பொழுது செய்கிலார் குறிசிலாகிய செய்கிலார் குடியினுடைய அரசராக விளங்குகின்ற அந்த அருண்மொழி தேவர் கூறுகின்றார், ஞாலத்து அம்பலவர் திருத்தொண்டர் பெருமை ஆரூர் அடிகள், திருஆரூரிலே இருக்கின்ற புற்றிடம் கொண்ட பெருமான் முதல் அடி எடுத்து கொடுக்க நம்பி என்ன செய்தாரு, திருப்பாட்டாக 11 திருப்பாட்டாக கொடுத்தார். நம்பி ஆரூரராகிய அப்பெருமான் திருத்தொண்டர் தொகை என்கின்ற, ஏன்னா அவர் கேட்டார், முன்னமே கேட்டார், இதற்கு முதல் நூல் என்ன, இதை கேட்டவர்கள் யார், இதை சொன்னவர்கள் யார் என்று. அப்ப இதை சொன்னவர் யார் அப்படின்னா புற்றிடம் கொண்ட பெருமான் சொன்னார். அதை எடுத்து நம்பி ஆரூரர் பெருமான் 11 பாட்டாக செய்தார். அப்படிப்பட்ட அந்த 11 பாட்டும் எப்படிப்பட்டது, நலமளி தொண்டர் தொகை, நலங்கள் எல்லாம் பொருந்தி இருக்கின்ற தொண்டர் தொகை. அப்படிப்பட்ட அந்த திருத்தொண்டர் தொகைக்கு நாரையூரில் தும்பிமுகன் பொருள் உரைக்க, அந்த திருத்தொண்டர் தொகைக்கு யார் பொருள் உரைத்திருக்கிறார்கள் நம்பியாண்டார் நம்பிக்கு அப்படின்னா, நம்முடைய பொல்லா பிள்ளையார் பொருள் உரைத்திருக்கிறார். அப்ப அந்த திருத்தொண்டர் தொகையினுடைய சிறப்பு எப்பேற்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட நம்பியாண்டார் நம்பி சுருதி மொழி கலித்துறை அந்தாதியை அவர் செய்தார். அப்படிப்பட்ட அந்த அந்தாதிதனை சேய திருமுறை கண்ட ராசராசன், ராசராச தேவர், சிவாலய தேவர் முதலாயுள்ள வேய கருங்கடல் புடைசூழ் உலகமெல்லாம் மிடுத்து இனிது பாராட்டி வந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த அமைப்பிலே, ஏன்னா செய்கிலார் பெருமான் ஒரு பெரிய பணி அவர் முன்னே இருக்கின்றது. புதிதாக ஒரு நூல் செய்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம், ஆனால் முன்னோர்கள் காட்டிய அம்மொழியிலே, அதுவும் இறைவனாலேயே முதலடி எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த நிலையிலே, அனுபவ வாக்குகளாக வருகின்ற அந்த வாக்குகளுக்கு எவ்வகையிலும் குறைவு ஏற்படாமல் செய்கின்ற ஒரு பெரும் பணி அது. கொத்த பெருமான் தான் செய்தார், இருந்தாலும் நமக்கு வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட நிலையிலே அந்த அனாபய சோழனுக்கு அருண்மொழி தேவரானவர் அந்த முன்னை கதை எது என்று கேட்டதற்கும், இது புதிதாக வந்ததோ என்று கேட்டதற்கும், இது ரொம்ப தவம் செய்த தவம் செய்தவர்களுடைய கதையா என்று கேட்டதற்கும், தவம் செய்து பேறு பெற்றோர்களது கதையா என்று கேட்ட அந்த நிலைக்கும் பதில் சொல்லுகின்ற முகமாக ஆரூரிலே பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டது, நம்பி ஆரூரர் பெருமானால் 11 திருப்பாட்டுகளால் ஆக்கப்பட்டது, அப்பேற்பட்ட அந்த 11 திருப்பாட்டுகளினுடைய பொருளை பொல்லா பிள்ளையாரிடம் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் உணர்ந்தார். அப்படி உணர்ந்த அந்த நிலையிலே இந்த திருத்தொண்டர்களது புராணங்கள் எல்லாம் இருக்கின்றது என்று அனாபய சோழனுக்கு நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமான் என்ன செய்கின்றார், பிரித்து சொன்னார். அப்படி சொல்லவும் தூய கதை அடைவுபட சொல்வீர் என்று சோழன் உரை செய்கின்றார். என்ன சொல்றாரு, ஓ இவர்களெல்லாம் இந்திரக்கான முன்னூல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இதை அடைவுபட தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் விளங்குமாறு இதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று வளவன் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த நிலையில தில்லைவாள் அந்தனரே முதலாக எடுத்துக்கொண்ட அந்த நூல் திருநீலகண்டத்து பாணர் அந்த திருத்தொண்டர் தொகையிலே இறுதியாக குறிக்கப்படுகின்ற அடியார். அப்படிப்பட்ட அந்த தொகை நூல் வகை அந்தாதி தொடர்ச்சியினை விரித்து உரைக்க வளவன் கேட்டு, அந்த நிலையிலேயே நம்முடைய அருண்மொழி தேவரானவர் அங்கு விரித்து உரைக்கின்றார். இதையும் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அனாபய சோழனுக்கு முன்பே விரித்து உரைத்து விட்டார். விரித்து உரைக்க வளவன் கேட்டு மெல்லியலால் பாங்கர் திருவருளை நோக்கி, உமையம்மையை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற அந்த பெருமான் அடியவர்களுக்கு செய்த அந்த திருவருளை நோக்கி அவனுடைய மனம் நெய்கின்றது, வியக்கின்றான். இப்பேற்பட்ட அடியார்களது புகழை கேட்காமல் இப்படி சிற்றின்பம் நோக்கிய ஒரு நூலை கேட்டு நாம் காலத்தை கடத்தி விட்டோமே, இப்பொழுது நம்முடைய மந்திரியாகி இவர் இப்பேற்பட்ட அருமை பொருந்திய சிவ கதையினை நமக்கு எடுத்து கூறி நம்மை ஆட்கொண்டு இருக்கின்றாரே என்று வியந்து நிற்கின்றார். வியந்து நிற்கின்றதோடு மட்டுமல்லாது அடிமை தொண்டு செய்து பேறு பெற்று செல்கதியை நினைந்து உருகி, அடிமை தொண்டு செய்து பேறு பெற்ற செல்கதியை, பெருமானுடைய திருவடிக்கு தொண்டு பூண்டு ஒழுகிய அவ்வடியார்களது திறங்களையெல்லாம் கேட்டு கேட்டு நினைந்து உருகி வளவர் கோமான் சேவையர் காவலரை முக நோக்கி சொல்வான். அப்ப அவனுடைய மனதிலே பெரும் மாற்றம் நிகழ்ந்து அந்த நிலையிலே சேவையர் காவலராகிய தெய்வ சேக்கலார் பெருமானை நோக்கி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, அவர் அவர்கள் நாடு, அவர்கள் இருந்த ஊர், அவர்கள் அவதரித்த திருமரபு, திருப்பேர், செய்த சிவசமய திருத்தொண்டு, முற்பிற்பாடு, சிவனடிக்கீழ் உயர் பர முக்தி பெற்றோர், எவரும் அறியா சீவன் முத்தராய் இங்கு இருப்பவர்கள் இனி மேலும் பிறப்பவர், மண்மேல் அவர்களை சேர்ந்து அருள் பெற்றோர், பகைத்து பெற்றோர் பேறு பெற்றோர், பகையராய் நரகில் அடைந்த பேர்கள், இவர்களையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். நீங்க இத கேட்ட மாத்திரத்திலேயே ஓரளவுக்கு அடைவுபட சொல்லினீர்கள், ஆனால் இவற்றை இன்னமும் விரிவாக கேட்க வேண்டும். இவற்றை எப்படி கேட்கணும், அவரு ஏற்கனவே நம்பியாண்டாரு, நம்பிகளை அடைவு செய்த அந்த திருத்தொண்டரு அந்த திரு அந்தாதியின் வழியே அதை விரித்து உரை செய்தார். அப்படி விரித்து உரை செய்த அந்த நிலையிலே, ஏன்னா அது நமக்கு தொகை, அதன் பிறகு வருகின்ற வகை நூலாக இருக்கின்றது. வகை என்பது அந்த குறிப்பா சொல்லப்பட்டிருக்கக்கூடியதோட சேர்த்து இரண்டு மூன்று குறிப்புகளோடு நமக்கு காணப்படும். திருத்தொண்டர் தொகை எல்லாரும் ஓதி இருப்பீர்கள், அதை பார்த்தாலே புரியும். அப்பேற்பட்ட அந்த நிலையிலே அதிலே அவர்களுடைய நாடும் ஊரும், அவர்கள் அவதரித்த திருமரபும், அவர்கள் திருப்பெயரும், செய்த சிவசமய திருத்தொண்டும், முற்பாடு பிற்பாடு சிவனடி கீழ் உயர் பரம் முத்தி பெற்றோர்களுடைய திறமும், எவரும் அறியா சீவன் முத்தராய் இங்கு இருப்பவர்களது திறமும் தெளிவுபட இல்லை. அதனால அவர் என்ன செய்யறாரு, அதை விரிவுபட உரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வளவர் கோமானாகிய நம்முடைய சோழ மன்னனாகிய அனாபய சோழன் அடைவுபட பிரித்து கேட்டார். யாவருக்கும் யாவருக்குமே தரிக்க செவி நா நீட்ட ஒப்பரிய பொருள் தெரிந்து விளங்கி தோன்ற ஓமை உடைத்த ஓமை உடைத்ததாய கதை நீங்கள் செய்து அருள வேண்டும் என்று காட்டுகின்ற. இப்படிப்பட்ட அந்த நிலையில இது என்ன செய்யணும், அடைவுபட பிரிக்கணும். இவர்கள் அவதரித்த நாடு, ஊர், அவர்களுடைய திருப்பெயர், அவர்கள் செய்த தொண்டு, அவர்களுடைய முக்தி நிலை, அதனோடு இல்லாமல் இந்த உலகிலே ஜீவன் முக்தர்களாக இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று பலபட அடைவு பிரித்து அதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய அநாபய சோழனானவர் நம்முடைய அருண்மொழி தேவரை கேட்டு நிற்கின்றார். அப்படி தப்பில் பெரும் காவியமாய் விரித்து செய்து தருவீர் என்று அவருக்கு விடை கொடுத்து என்ன சொல்றாரு, எனக்கு இதை மிகச் சிறந்ததாக சிறப்புடைய ஒரு காவியமாக செய்து தந்தருள வேண்டும் என்று விடை கொடுத்து, அதாவது அரசவையிலிருந்து விடை கொடுத்து நிற்கின்றார். அப்பொழுது தெய்வ சேக்கலார் பெருமான் அங்கு என்ன சொல்லுகின்றார், இந்த அடியவர்களது திறத்தை யாரால் சொல்ல முடியும், பெருமானை அன்றி. ஆகவே தில்லையிலே கூத்தாடுகின்ற பெருமானை வழிபாடு செய்து அப்பெருமானுடைய திருவாக்கை பெற்றே இத்திருத்தொண்டர் அந்தாதியான திருத்தொண்டர் புராணமானது தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை உணர்கின்றார். ஏன்னா தனக்கு முன்னோர்கள் அவ்வழியிலே வந்திருக்கிறார். அம்பி ஆரூரர் பெருமான் ஏற்கனவே பித்தா என்று பெருமான் அடியெடுத்து கொடுத்த பின்பு கிட்டத்தட்ட ஆறு ஏழு பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். அப்படி அருளி செய்த பின்பும் அம்பியாரூரர் பெருமான் இவர்களை பாடுவதற்கு நானார் அப்படின்னு கேட்கின்றார். அப்படிப்பட்ட அந்த நிலையிலேயும் பெருமானே அங்கு அடியெடுத்து கொடுத்ததையெல்லாம் தெய்வ சேக்கலார் பெருமான் உணர்ந்து அவ்வகையிலே பெருமானது திருவருளே இந்நூலுக்கும் முதல் அடி எடுத்து தருகின்ற நிலை. இன்னொன்னே நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பெருமானது இப்பேற்பட்ட தலைமை அமைச்சர் என்கின்ற பதவியிலே அவர் இருந்தாலும், உத்தம சோழன் என்கின்ற பெரும் பட்டத்தோடு அவர் இருந்தாலும், அவர் எப்பொழுதும் திரு நாகேச்சரத்து பெருமானுடைய திருவடியை மறப்பு இல்லாதவர். அதனால அவர் என்ன செய்தார், அங்கிருந்து தில்லைக்கு சென்று பெருமானது திருவருள் பெற்றே இந்நூல் தொடங்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால அனாபய சோழனிடத்தே விண்ணப்பம் செய்து கொள்கிறார். அப்படி விண்ணப்பம் செய்து கொள்ளவும் செப்பரிய திரவியமும் கொடுக்க அவன் என்ன செய்யறான், தில்லையிலே சென்று இருப்பதற்காக பெரும் திரவியமும் கொடுக்க அதை வாங்கி செய்கிலார் குரிசில் தில்லை சேர்ந்தார். அப்பெருமான் செய்கிலார் குரிசில் செய்கிலாரினுடைய அந்த குளத்திலே அவதாரம் செய்தவர் சிறப்பு பொருந்தியவராகிய அவர் இந்த தில்லைப்பதியை வந்து அடைகின்றார் என்கின்ற அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நாளை நாம் தொடர்ந்து எடுத்து கொடுக்கின்ற முதல் மொழியாகிய உலகளாம் என்கின்ற அந்த சொல்லை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்
3: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி கதோபனிஷதம் வள்ளி 2. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தம் துர்தர்ஷம் மற்றும் பல மந்திரங்கள் 12 முதல் 13 வரை. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: 2வது வள்ளி ஆரம்பத்திலேயே ஸ்ரேயோ மார்க்கம் பிரயோ மார்க்கம்னு சொல்லி, அதுல ஸ்ரேயோ மார்க்கமானது ஆத்ம தத்துவம் ஒண்ணுதான் அதை அடையக்கூடியது, பிரயோ மார்க்கத்தினால ஒரு புருஷார்த்தமும் கிடைக்காதுன்னு சொல்லி, அந்த புருஷார்த்தம் உபதேசிக்க சமதிகம்யம் அப்படின்னு தர்க்கத்தினாலேயோ வேற எதனாலையும் அடைய முடியாதுங்கிறத நிச்சயமாக சொல்லி, நான் எதை சொல்லி தாங்கள் அறிந்து கொண்டாச்சு அப்படின்னு உபதேசத்தினால்தான் அடைய முடியும் எனக்கூடியதான அம்சத்தையும் விசாரமாக சொன்னார். பிறகு நசிகேதத்தானவன் எல்லா ஆசைகளையும் காமியமான பதார்த்தங்களையும் கொடுக்க முயற்சி பண்ணும் பொழுது அவைகளை வேண்டாம்னு தள்ளிட்டான்னு பரவைராக்கியத்தை காட்டினதையும் சந்தோஷப்பட்டார். பிறகு எந்த ஆத்மா வேணும் என்று முயற்சி பண்ணுகிறானோ ஆசைப்படுகிறானோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லணும், அதை சொல்றதுக்காகத்தான் இந்த மந்திரமானது ஆரம்பிக்கப்படுறது. அது தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கர்வரேஷ்டம் புராணம் அத்தியாத்ம யோக அதிகமேன தேவம் மத்வா தீரஹ ஹர்ஷஜோ கௌஜஹாதீன்னு ஆரம்பிக்கப்படுறது. அந்த ஆத்மாவை எந்த ஆத்மாவை அறியணும் என்று விரும்புகிறாயோ அந்த ஆத்மாவானது துர்தர்சம், சுலபமாக பார்க்க முடியாதது, துக்கேன தர்கன மத்திய அதை அறிவதே மிகவும் சிரமமானது. ஏன் அறிவது சிரமம் அப்படின்னா கூடம், அது ரகசியமாக இருக்கு, எதற்க இருந்தால் நாம் அறிந்து கொள்ளலாம், ரகசியமாக இருக்கிறதுனால அதை அறியறது ரொம்ப சிரமம். ஏன் ரகசியமாக இருக்கிறது அனுப்பிரவிஷ்டம், நம்ம சரீரத்துக்குள்ள எங்கேயோ மூளையில ஒளிஞ்சிருக்க, சரீரத்துக்குள்ள அனுப்பிரவிஷ்டம் மூளையில எங்கேயோ பூந்துட்டு இருக்க, மூளையிலன்னு எங்க குஹாஹிதம் குகைக்குள்ள, குகைக்குள்ள இருந்தா குகைக்குள்ள நம்ம போனாதான் பார்க்க முடியும், ஒரு ஹால்ல இருந்தா ஒரு மூலையில இருந்தா இங்க இருந்தே பாக்கலாம், குகைக்குள்ள இருக்கோம் இல்லையோ அயல் குஹாஹிதம். சரி, அந்த குகைக்குள்ளயே நம்ம இப்ப அத்துருவோமே அப்படின்னா அந்த குகையில முள்ளு கல்லு எல்லாம் இருக்கு, அநேகமான அனர்த்தங்கள் இருக்கு, அதை தாண்டிட்டு தான் போகணும் அந்த குகைக்குள்ள. அயல் கக்வரேட்டம், சரி குகைக்குள்ள இருக்கார், அநேக அனர்த்த சங்கடங்களுக்குள்ள இருக்கார், அதை பார்க்கறது சிரமம் இத்தனையும் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை அவரே வெளியில வந்துருவாரோ அப்ப நம்ம பார்க்கலாமா, இந்த புராணம் வெகுநாள உள்ளேயத்தான் இருக்கார், ஆகையால் அவர் துர்தர்சர் பார்க்க ரொம்ப சிரமமானவர். ஏன் கூடம் ரகசியமா இருக்கார், எங்க இருக்கார் அனுப்பிரவிஷ்டம் உள்ள பொந்துட்டு இருக்கார், எங்க பொந்துட்டு இருக்கார் குகைக்குள்ள பொந்து கொண்டிருக்கார், அந்த குகையானது நம்ம உள்ள போகலாமே, குகைக்குள்ளேயே அநேக அனர்த்தங்கள் இருக்கு, அவராது வெளியில வருவாரா, ரொம்ப நாளா உள்ளே இருக்கார் புராணம், அப்ப அவரை எப்படித்தான் பாக்கிறது, அத்தியாத்ம யோக அதிகமே ந தேவம், அத்தியாத்ம யோகத்தினாலதான் அவரை பார்க்கலாம். அத்தியாத்ம யோகம்னு என்ன சொல்ல போறார், ஆத்மானம் அதிகரிக்க பிரவர்த்தா யோகா அத்தியாத்ம யோகா, ஆத்மாவை பார்ப்பதற்காக ஏற்பட்டதான யோகத்துக்கு அத்தியாத்ம யோகம்னு பேரு. அதனால தேவம் மத்வா அவரை பார்த்து அறிந்து கொண்டு தீரஹா புத்திசாலியா இருக்கிறவன் ஹர்ஷசோகௌஜஹாதி சுகதுக்கங்கள் உத்கர்ஷ அபகர்ஷங்கள் எல்லாவற்றும் ஆனந்தமான நிர்விஷயமான ஒரு நிலையை அடைகிறான் அப்படின்னு பலத்தையும் சொல்லிருக்கு. இப்ப அதுக்கு பாஷ்யம் பாவம். எம் துவம் ஞாதும் இச்சசி, எந்த ஆத்மாவை நீ அறிய விரும்புகிறாயோ தம் ஆத்மானமாக, அந்த ஆத்மாவை சொல்ல தொடங்குகிறார். தம் துர்தர்சம் இது, தம் அவரை துர்தர்சம், துர்தர்சம் என்ன, துக்கேன தர்சன மத்தியா இது துர்தர்ச, அவரை பார்ப்பது மிகவும் சிரமமான காரியம், அதனால் அவருக்கு துர்தர்சம்னு பேர். அதிசூக்மத்வாத், என்ன ரொம்ப சூக்மமா இருக்கு, கடதுக்கா இருந்தாலே நம்ம விட்டுடலாம், அது எப்படின்னா ரொம்ப சூக்மமா இருக்கு, அதிசூக்மமா இருக்கிறதுனால பார்க்கறது கஷ்டம். டூ சட்டல் கூடம் ஜகனம் அனுப்பிரவிஷம், யார அவரை அறியறது ரொம்ப சிரமம், உள்ள போந்துட்டு இருக்கார், யாரால அறிய சிரமம், பிராகிருத விஷய விகார விஜானை பிரச்சன்னமித்தேதது, அவர் பிராகிருதமாக பிறந்த மெனக்கி வந்து கலந்திருக்கக்கூடியதான விஷய விகார விஜானை விஷயாகார அறிவுகள்னால, விஷயாகார விருத்திகள்னால, கடவிருத்தி படவிருத்தி இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு நமக்கு ஏற்படக்கூடியதான ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் கண் வழியாகவும் காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் நாக்கு வழியாகவும் தோல் வழியாகவும் அறியணும் எனக்கூடியதான அறிவுகள் விகார விஜானை, அதான் விகார விஜானம்னா விருத்தி ஞானங்கள், பிராகிருதமாக பிறந்த மனைக்கு வந்ததான விஷய விகார விஜானை விஷயாகாரமான அறிவுகள்னால விருத்தி அறிவுகள்னால பிரச்சன்னமித்தேதது மறைக்கப்பட்டிருக்க. ஆகையால் நாம் அந்த பரம்பொருளை பார்க்க முடியல, ஏன் முடியல, மறைஞ்சிருக்கு, எதனால மறைஞ்சிருக்கு, அறிவுகள்னால, எந்த அறிவுகள், விஷயாகாரமான அறிவுகள். ஆகையால் அந்த விஷயாகாரமான அறிவுகள் வர வர

கஹ்வரே தம் திஷ்டதிங்கிற போல கஹ்வரே திதம் கஹ்வரே தம் கஹ்வரம் விஷமே அநேக அனர்த்த சங்கடே அநேக விதமான அனர்த்தங்கள் அங்க இருக்கு. ஏன்னா அங்க புத்தி இருக்கோ, புத்தி இருந்தால் என்ன இருக்கும், ராகம் துவேஷம் இப்படிப்பட்டதானங்கள்லாம் இருக்கும். ஆயா இந்த புத்தி எனப்படும் ஒரு பதார்த்தம் இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடியதான தோஷங்கள் ராகம் துவேஷம் ஆசை இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் குரோதம் கோபம் எத்தனையோ இருக்கு. இப்படிப்பட்டதான அநேக அனர்த்தங்கள் இருக்கக்கூடியதான புத்தியை தாண்டி போய் பார்க்கணும். ஆயால் தான் கஹ்வரேஷ்டம் கஹ்வரே விஷமே அநேக அனர்த்த சங்கடே அநேக விதமான அனர்த்தங்கள். என்ன அனர்த்தங்கள்னா சொல்லணும், ராகம் தேகம் காமம் குரோதம் மோகம் லோகம் இப்படிப்பட்டதான அனர்த்தங்கள் இவைகள்லாம் புத்தி இருக்கு, புத்தியில இருக்கு. இந்த புத்தியை தாண்டி நம்ம போகணும். அநேக அனர்த்த சங்கடே திஷ்டதி இதி கஹ்வரேஷ்டம் யதா ஏவம் எக்காரணத்தினால இப்படி கூடமனு பிரவிஷ்டா ரொம்ப ரகசியமா உள்ள புந்து கொண்டிருக்காரோ குகைக்குள்ள இருந்துருக்காரோ கஹ்வரேஷ்டா அநேக அனர்த்தங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்காரோ ஆயால் தான் துர்தர்சர். ஏன் ரொம்ப நாளா ஜனங்கள் பார்க்கல, இப்படி இருக்காரு அவர் குகைக்குள்ள இருக்கார் அதனால பார்க்க முடியல. அநேக அனர்த்தங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கார் ஆகையால பார்க்க முடியல. உள்ள புந்துன் இருக்கார் ஆகையால பார்க்க முடியல. அதோ துர்தர்சா தம் புராணம் அப்படி புராணம் புராதனம் அனுசரிப்பதால் அத்யாத்ம யோகத்தை அறிவதால் விஷயேப்யஹ பிரதிசம்ஹத்ய சேதஸா ஆத்மனி சமாதானம் அத்யாத்ம யோக. அத்யாத்ம யோகம்னு என்ன சார், இது வரைக்கும் நான் எங்கேயும் கேள்விப்படலையே. ராஜயோகம் போகம் சுகயோகம் இப்படிப்பட்டதான யோகங்களை தானே பார்த்திருக்கேன். அத்தியாத்ம யோகம்னு ஒன்னும் சொல்லவே இல்லையே நீங்க. அத்தியாத்ம யோகத்தினால் அறியுங்களே, அத்தியாத்ம யோகம்னு தெரியாதே எனக்கு அப்படின்னு. விஷயேபியா பிரதிசம் மருத்யா சேதசா சேதசா புத்தியை விஷயேபியா புல விஷயங்களிலிருந்து பிரதிசம் மருத்யா உள்ள இழுத்து விஷயத்தில் போக விடாமல் தடுத்தி கண்ணு உருவத்தை பார்க்காமலும் காது சத்தத்தை கேட்காமலும் அந்த கண்ணு காது முதலிய புலன்களை உள்ள இழுத்து ஆத்மனி சமாதானம் ஆத்மாவில நிறுத்தி வைத்தல் இதுதான் அத்யாத்ம யோகம். பகவத்கீதையில ஏதோ ஏதோ மனஹ நித்திரதி அப்படின்னு எங்கெங்க வெளியில போறதோ அங்கெங்க அதை எடுத்துக்கொண்டு ஆத்மன் ஏவ வசம் நயே அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். ஆகையால் அத்யாத்ம யோகம் ஏதோ உபனிஷத்தில் தான் சொல்லியிருக்கேன், வரைக்கும் தெரியாது சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படாது. எப்பப்ப மனசானது ஆத்மாவில் இருந்து கிளம்பி வெளியில போறதோ அப்பப்ப அந்த மனசை மறுபடியும் இழுத்துக்கொண்டு ஆத்மாவில நிறுத்தணும் அப்படின்னு இந்த பிராக்டிஸ் அவசியம் தாங்கள் பண்ணி ஆகத்தான் வேணும்னு பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்காரு அத்தியாத்ம யோகம். ஆகையால் கீதையில சொல்றப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்லப்படாது, அங்கே உபநிடத்துல சொல்லிருக்கு. உபநிடத்துல சொல்றப்ப தெரியாதுன்னு கீதையில சொல்லியிருக்கேன், நீங்க பிராக்டிஸ் பண்ணத்தான் வரும் அது. ஆகையால் எல்லா உபநிடத்திலையும் சொல்லியிருக்காரு, ஆனா சூட்சமாக கவனிக்கணும். ஆகையால் விஷயேபியா பிரதிசம்ஹத்ய சேதசா விஷயங்களிலிருந்து புலன்களை இழுத்து மனசை இழுத்து ஆத்மனி சமாதானம் ஆத்மாவனிடத்தில் நிறுத்தறது இத யோக சாஸ்திரத்துல பிரத்யாகாரம்னு சொல்லலாம். இதுக்கு பிரத்யாகாரம்னு பேரு யோக சாஸ்திரத்துக்கு. அந்த பிரத்யாகாரம் அதற்கு பிறகு தாரணா தியானம் அந்த மூணும் சேர்ந்து அதுக்கு சம்யமம்னு பேர். தாரணா தியான சமாதி திரயமே கத்ர சம்யமா அப்படிங்கிற சூத்திரத்துல சம்யமம்னு சொல்லியிருக்கார் யோக சாஸ்திரத்துல. அதற்கு முன்னிலைய அத்யாத்ம யோகம்னு பேர். ஆகையால் விஷயேபிய பிரதிசம்ஹத்ய சேதசா ஆத்மனி சமாதானம் அத்யாத்ம யோக தஸ்யாதிகமேனா தஸ்யாதிகமா. அதை அறிந்து கொண்டு அதை அறியறதுன்னு என்ன, இதோ அப்படி இருக்கு அப்படின்னு இல்ல, இதை பிராக்டிஸ் பண்ணின்னு அர்த்தம். இதை பிராக்டிஸ் பண்றதுனால நமக்கு ஆத்ம தத்துவம் புரிகிறது. ஆயால் தேவம் ஆத்மானம் தீரஹ இதுக்கு பண்றதுக்கு ரொம்ப புத்திசாலியா இருக்கணும், ஒரு தைரியம் வேணும். புலன்களை எல்லாம் அடக்கி ஆத்மாவை இதயத்துல பார்க்கணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆகையால் ஹர்ஷ ஜோகவ் ஆத்மனா உத்கர்ஷ அபகர்ஷயோர் அபாவாத் ஆத்மாவில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அது ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆகையால் இந்த ஏற்றத்தாழ்வுகளை இல்லாததுனால் அவைகளை விட்டு ஹிராஞ்சஹாதி. ஆகையால் நிரதிசயமான ஆத்மஸ்வரூபத்தை எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்கிறான், அத்யாத்ம யோகத்தினால் அறிந்து கொள்வான் அப்படின்னு.

0: இந்த ஆத்மாவை பார்க்க வேண்டியதான முறை அதை இந்த மந்திரத்துல சொன்னார். அதற்கு பிறகு ஆத்மதத்துவத்தை நான் சொல்ல போகிறேனோ அதை கேட்டுண்டு, எப்படி ஆச்சாரிய பிரசாதத்தினால கேட்டுண்டு, தம் பரிகிருக்கியா, பரிகிருக்கியா அடைஞ்சால் அர்த்தம், நன்றால் அடைந்தார். நன்றாக அடையறதுன்னு என்ன அர்த்தம் சொல்லும் பொழுதே இதை நன்றாக சீகரித்து ஆத்மாவில மனசுல நிறுத்திண்டு அதை அனுபவித்தல். அதெல்லாம் தம் பரிகிரக்கிய மார்த்தியா, ஒரு மனுஷனா இருக்கிறவன் ஆச்சாரிய முகமாக இந்த ஆத்ம தத்துவத்தை சொல்லும் பொழுது நன்றாக வாங்கிக் கொண்டு பிரவருக்கிய தர்மியம், பிரவருக்கிய இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு ட்ரை பண்ணி பிரவருக்கியான அறிந்து கொள்றது மட்டும் இல்ல, மறுபடியும் மறுபடியும் அத முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி என்ன பண்ணணும், பிரவரக்கிய தர்மியம், இந்த தர்மியம், தர்மம்னா தர்மத்துக்கு மாறாததா இல்லாதது, தர்மத்துக்கு சேர்ந்தது. இந்த பிரம்மமும் தர்மம் தான். ஏன் பிரம்மம் என்ன, எதனால தர்மம், சோதனால கணோர்த்தோ தர்மா அப்படின்னு வேதத்துல ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து சொன்னதெல்லாம் தர்மமாகும். இங்க ஒரு பிரயோஜனம் இருக்கு, பிரவர்த்தகத்துவம் தான் தர்மத்துக்கு லட்சணம்னு இல்ல, பிரயோஜனோத்தேசின்னு சொன்னதெல்லாம் தர்மம். இது மாத்தான ஒரு பிரயோஜனத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆத்ம ஜானம். ஆகையால் இதுவும் தர்மம் தான், பிரம்மமும் தர்மம் தான், ஆத்மாவும் தர்மம் தான். ஆகையால் அந்த தர்மாதன பேதமாக இருக்கக்கூடியதான இந்த தர்மியத்தை அறிந்து கொண்டு பிரவருக்க சரீரத்துவ சரீரம் வேற ஆத்மா வேறன்னு பிரிச்சுன்னு, இது ரொம்ப முக்கியம். சரீரமே ஆத்மான்னு நினைச்சுட்டு ஆரம்பிச்சோம், இந்த சரீரத்துக்குள்ள அத்தியந்த சூக்ஷ்மமாக இந்த ஆத்மா இருக்கு என்று சரீரத்தை வந்து பிரித்து இதயத்துக்குள்ள ஒரு மூலையில அவர் இருக்கார் என்கிறத பார்க்கணும். முதல்ல சரீரமே ஆத்மா என்று நினைச்சோம், சரீரம் ஆத்மா இல்ல, சரீரத்துக்குள்ள இதயத்துக்குள்ள அவர் இருக்கார் அப்படின்னு உள்நோக்கி அவளை பார்த்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து பிறகு ஆத்மஸ்வரூபத்தை சரீரத்தை விட்டு தனியாக பிரித்து அறியணும். அப்படி பார்த்த பிறகு சமோதே, இப்படி யார் பார்க்கிறானோ அவன் மோததே மோதனீயம் இலக்குவா, சந்தோஷப்படக்கூடியதான பொருள் ஒண்ணுதான் இது ஆத்மா. ஏன்னா அங்கதான் துக்க சம்பந்தம் இல்ல, துக்க கலப்பில்லாதான பதார்த்தம் அது ஒண்ணுதான். மற்ற உலகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்களையும் துக்க கலப்பு இருக்கு. ஆகையால் மோதனீயமான பதார்த்தம் எப்பொழுதும் சந்தோஷப்படக்கூடியதான ஒரு பதார்த்தம் அந்த ஆத்மா ஸ்வரூபம். அதை அறிந்து மோததே அது சொல்லி தெரிஞ்சுவிட்டார். அதோட ஸ்லோகம் ஆயிடுது, என்ன பண்றது, விவர்த்தகம் சத்ம நசிகேதம் மன்யே, ஹே நசிகேதே உனக்கு அந்த மோட்ச துவாரம் இருக்கு பத்தியா, அது விவர்த்தம் இது மன்யே, அது ரொம்ப விஸ்தாரமாக பிரகாசிக்கப்பட்டிருக்கு, அது திறந்திருக்கு. அந்த விவர்த்தமா அந்த சத்மா அந்த மோட்ச வாசலானது, மோட்ச வாசப்படியானது உனக்கு திறந்திருக்கு அப்படிங்கிற, எதற்கு நான் சொல்ல போறேன் உனக்கு புரிய போறது, உனக்கு அபரோட்ச சாட்சாத்காரம் ஏற்பட போகிறது என்கிற அம்சம் வரைக்கும் இவர் சொல்ற. அதான் ஆச்சாரியனுடைய ஒரு ஆசீர்வாதம், உனக்கெல்லாம் இது வராதுன்னா இது மூடி வச்சுவிடு அப்படின்னு வைக்க வேண்டாம். என்ன சொல்வா, நிச்சயமா உனக்கு வர சந்தோஷமா இரு அப்படின்னு தட்டி கொடுத்து அதை சொல்லிக் கொடுப்பாரு. எல்லா ஆச்சாரியாளுக்கும் சாதாரணமான ஒரு தர்மம். அதே விதமாக இந்த ஸ்வரூபமானது உனக்கு நன்றாக பிடிபட போறது, நீ அபரோட்ச சாட்சாத்காரத்தை அடைய போகிறாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். விவரம் தத்மா நச்சிகேதம் மன்யே அப்படிங்கிற நான்காவது பாதத்தல். இப்பொழுது பாஷ்யம் பார்ப்போம். கிஞ்ச ஏதது ஆத்ம தத்துவம், இதோ இந்த ஆத்ம தத்துவம், எதஹம் வக்ஷ்யாமி, நான் எதை சொல்ல போகிறேன் உனக்கு, தத்ஸ்வத்வா, அதை கேட்டுக்கொண்டு ஆச்சாரிய பிரசாதாது, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால் சம்யக் ஆத்மபாவேன பரிகிரக்ய, அதான் சம்பரிகிரக்ய, வாங்கி ஒரு ஆத்மா இருக்க ஒரு பிரம்மம் இருக்க நம்ம பார்த்தா தெரியும் அப்படி இல்லையா. சம்யக் ஆத்மபாவேன, நானே அந்த ஆத்மா, எந்த ஆத்மாவை சொல்லுகிறாரோ, எதை ஜெகத் ஜென்ம காரணம்ங்கிறாரோ, எதை ஸ்வப்பிரகாசம்ங்கிறாரோ, இது ஏகமத்வீதீயம்ங்கிறாரோ, எதுல நிரதிசயமாகவும் நிஷ்கிரியமாகவும் நிஷ்கலம்னு சொல்லிக் கொண்டிருக்காரோ, எது அகண்டம்னு சொல்லிக் கொண்டிருக்காரோ, அப்படிப்பட்டதான ஆத்மஸ்வரூபம் நானாகத்தான் இருக்கேன் அப்படின்னு அறிவதற்கு சம்பரிகிருக்கியான்னு அர்த்தம். சம்யக் ஆத்மபாவேன பரிகிருக்கிய உபாதாய, அப்படி அறிந்தவன் இதுக்கு முன்னால எப்படி மர்த்தியா, மர்த்தியான மரண தர்மா, மனுஷாளுக்கு எல்லாம் என்ன பேரு, மர்த்தியாள்னு பேரு. மர்த்தியாள்னு என்னதான், ஒரு நாளைக்கு போறவாள்னு அர்த்தம். மர்த்தியன் மர்த்தியன்னு சொன்னா இந்த ஊர்ல வந்தவன்லாம் இங்கே இருந்திருக்க முடியாது, பர்மனண்டா ஒரு நாள் போக வேண்டியதுதான், மேக்சிமம் ஒரு 100 வருஷம்னு சொல்லி வச்சிருக்கான். வேணா நீங்க யோகம் யோகம் பண்றேன் அப்படி பண்றேன்னு சொன்னீங்கன்னா ஒரு 116 வருஷம் இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். 120 வருஷம் தான் மனுஷனுக்கு மேக்சிமம்னு சொன்னார். அதுக்கு மேல பண்ணணும், ஏன்னா வஜ்ரகாயாதிகள்லாம் பண்ணணும். அது நாட்டு வருத்திட்டுங்கிற வேண்டாங்கிற அதிதீர்க்கே ஜீவிதே போறமேதா. இவ்வளவு தீர்க்கமான ஜீவிதத்தில் நகரம் ஒரு சந்தோஷம் எல்லாம் கிடையாது. ஆகையால் இருக்கக்கூடியதான சமயத்துக்குள்ள ஆத்மாவை அறிவதுங்கிறது ஒசத்தியே தவிர தீர்க்கமான ஆயுசோட இருந்த இருந்த பிரயோஜனம் இல்ல. காக்க பூச்சுட்டாருன்னு அவர் ஒரு கல்பமான அடுத்த கல்பத்திலையும் இருந்தாராம். என்னையா பிரயோஜனம்? அடுத்த கல்பத்தில் இருக்கக்கூடியதான விவகாரங்கள்லாம் அடுத்த வாழ்க்கைலாம் சொல்றாரு. போன கல்பத்துல இப்படி இப்படியெல்லாம் நடந்தது அவருக்கு சொல்றார். ஒருத்தரும் புரிஞ்சுக்கலையாது சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்ல அவருக்கே வைராக்கியம் வந்து. நான் கண்ணால பார்த்து அனுபவிச்ச பதார்த்தத்தை நான் சொன்னாலும் இவன் நம்பலையேங்கிற. இப்ப நமக்கே சொல்றாரோ இல்லையா, இப்ப 70-80 வயசானவள்லாம் சொல்வா, அந்த காலத்துல 1 ரூபாய்க்கு 3 படி அரிசிம்பா. தங்கமானது ஒரு கிராம் தங்கமானது ஒரு சவரன் தங்கம் 35 ரூபான்னு சொல்றான். நம்ம நம்ப முடியும், நம்ப முடியலன்னு இருந்தது இல்லேன்னு சொல்லல, அவ அப்படித்தான் வாங்கினான். ஆனா நம்ம நம்பிக்கைக்கு அது ஏன் வரமாட்டேங்குது. இப்ப இருக்கிற வாழ்க்கை பார்த்தா, இப்ப இருக்கிற சந்தர்ப்பத்தோட அதை பார்த்தா நம்ப முடியல. அதே விதம் ஆனா அவன் நம்பித்தான் அனுபவிச்சுதான் சொல்லிட்டு இருக்க, அதுல சந்தேகம் இல்ல. அதே விதமாக தீர்க்கமான ஒரு வாழ்க்கை வரும் பொழுது நாம ஒண்ணு சொல்றது இன்னொருத்தர் ஒண்ணு கேட்கறதுங்கிற இடத்துல அவன் நம்பல, நமக்கும் சில சமயத்துல கட்டமா இருக்கு. நான் பொய் சொல்லாம அனுபவிச்சு சொல்றேன், இப்பவும் நம்ப மாட்டேங்கிறாளே அப்படின்னு வரும். ஆயால் இந்த தீர்க்கமான ஒரு ஜீவிதம்ங்கிறது ஒரு அழகான ஒரு பதார்த்தம் இல்ல. ஆயால் அதை நீ இப்பவே அனுபவிக்காதனால் இந்த மனுஷியாளுக்கு என்ன பேரு? மர்த்தியாள்னு பேரு. மர்த்தியாள் மரண தர்மாக்கள், ஒரு நாள் போக வேண்டியவ தான் அவ. தர்மாதன பேதம் தர்மியம், இந்த பிரம்ம ஆத்ம தத்துவம் இது தர்மியம். தர்மம்னா தர்மத்துக்கு மாறாக இல்லாதது, எப்பொழுதும் தர்மத்தோடையே கூடிய, இதுவும் தர்மம் தான். ஆயால் தர்மியம் பிரவருத்திய உத்தியம்ய, நீங்க முயற்சி பண்ணணும். ஏதோ கேட்டோம் வேதாந்தம் சொல்றது அப்படின்னு இருக்கப்படாது. கொஞ்ச நேரமாவது ஆத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணணும். ஆயால் உத்தியம்ய பிரதஸ்ருத்யா, பிரிச்சு ஆத்மா வேற அனாத்மா வேற. இந்த அனாத்மாவான சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. இந்த சரீரத்துல ஸ்தூல சரீரம் இருக்கு, புலன்கள் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, பிராணன் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கு. எதை நான் நான் என்று அறியப்படுகிறதோ, இது சைத்தன்ய சுரூபமாக இருக்கோ, அதுதான் ஆத்ம தத்துவம் அப்படின்னு பிரிச்சு அறியணும் நம்ம. பிரவருத்தியா பிரதத்ரத்யா, இதுதான் மேல போய் முஞ்சாதிவகிஷிகாம் தைரியேண அப்படின்னு அந்த முஞ்ச பொருள்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆணி வேற எப்படி தனியா புடுங்கி எடுக்கிறானோ அப்படி. நமக்கு தெரிஞ்சு வாழைப்பூல இருந்து அந்த கள்ளனை எடுக்கிறேள் பார்த்தேல அது மாதிரின்னு வச்சுட்டு என்ன முஞ்ச புல்லுன்னு கொண்டு காய்ங்க சார் தெரிஞ்சா தானே எப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் புரியணுமா? நம்ம பாக்குற லெவல்ல அது எப்படி நம்ம தனியா பிரித்து எடுக்கிறோமா வேறோட? அதே போல இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மாவை பிரிக்கணும், பிரதக்கரணம் பண்ணணும். சரீராதே, சரீரம் வேற, மனசு, புலன்கள், பிராணன், புத்தி, அகங்காரம் இவைகள்லாம் வேறு, இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக ஆத்மா இருக்கு. அதை நான் தனியா பிரித்து கருத்து கொள்ளணும். சரீராதே அணும் சூக்ஷ்மம் ஏதம் ஆத்மானம், அதி சூக்ஷ்மமா இருக்கக்கூடியதான் இந்த ஆத்மாவை ஆப்ய பிராப்ய, இதை அடைந்து சஹா மர்த்யா வித்வான், அந்த ஞானியானவன் மோததே மோதனீயம் ஹர்ஷணீயம் ஆத்மானம் லப்த்வா, சந்தோஷப்படக்கூடியதான ஆத்மா ஒண்ணுதான். வாழ்க்கையில எதை பார்த்து சந்தோஷப்படணும்? தனகனக வஸ்து வாகனாதிகளையோ சரீர ஆரோக்கியத்திலேயோ மற்றதை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு இடம் இல்ல. ஏன்னா இவைகள்லாம் அனித்யம். சௌக்கியமா ஆனந்தமா இருக்கேன், எனக்கு ஒன்னும் கவலை இல்லைங்கிற அடுத்த நாள் உடம்பு தெரியல, ஒண்ணும் உலகமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. அதே போல எத்தனையும் இருக்கு, ஒரு சின்ன கவலை இருக்கு, ஒரு போகத்தையும் அனுபவிக்க முடியல. ஆத்துல இருக்க எல்லா போகங்களும் வச்சுட்டு இருக்கா, மனசுக்கு ஒரு சின்ன கவலை எதையும் வேண்டாங்கிறான். என்ன சுவாமின்னார்? அது அப்படித்தான் அந்த பதார்த்தங்கள் அனுபவிக்கணும், அநித்தியமான பதார்த்தங்கள் அவைகள் எல்லாம். ஆகையால் நிஜமா எப்பொழுதும் மனசு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது, எப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்திலையும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது ஆத்மா ஒண்ணுதான். ஆகையால் ஹர்ஷணீயம் ஆத்மானம் லப்த்வா ததே ததேவம் விதம் பிரம்ம சத்மா, இப்படிப்பட்டதான இந்த பிரம்ம பவனமானது, சத்மான வீடு பவனம் மாளிகை எப்படியாது பிரம்ம பவனம். நச்சிகேதசம் துவாம் பிரதி, ஏ நச்சிகேதச உனக்காக அபாவிருத துவாரம் விவருதம், உனக்காக கதவெல்லாம் திறக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கு, நீ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறதுன்னு. அபாவிருத துவாரம் விவருதம் அபிமுகி பூதம் அந்நிய உனக்கு முன்னால நிக்கிறது, அந்த ஸ்வர்க வாசல்னா திறந்திருக்கு, நீங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு. மோட்சாரம் மன்னே இத்யபிப்ராய, ஆயால் மோட்சத்துக்கு தகுந்தவனாக நீ இருக்கை என்று என்னுடைய அபிப்பிராயம். வேற என்ன வேணும்? ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரகம்னு இருக்கமையானால் வீதி எல்லாமே உண்டாச்சு. ஆகையால் இதை கேட்கறதுக்கு முன்னாலேயே அந்த நச்சிகேதனுக்கு ஆச்சாரியான வருமானு பார்த்துட்டு இருக்காங்க. நச்சிகேதன் என்ன, அவர் விடாமலே பேசிட்டே இருக்காரு. கேட்டாரோ அதுல இருந்து அவர் ஏதாவது சான்ஸ் கொடுத்தா தானே ஏதாவது கேள்வி கேட்கலாம். ஏ அப்படி இருக்க இப்படி இருக்க அது அப்படி இப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காரே தவிர அவர் ஒன்னும் கேள்வி கேட்கவே இல்லை. நம்ம நடுவுல பூந்துட்டு பேசுறதும் சரியா இல்ல, இங்கிதமாகவும் இல்ல அப்படின்னு பார்த்தா. இப்ப நச்சிகேதசே உனக்கு அந்த மோட்சத்வாரங்கள்லாம் திறக்கப்பட்டதாக இருக்கு என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு பர்சனலா எப்ப சொன்னாரோ அடுத்த க்ஷணம் இவன் கேட்க ஒரு ஆலம்பரம் கிடைச்சது. எதி அகம் யோக்யா, நான் வந்து அதை அறிவதற்கு யோக்கியனாக இருக்கேன் என்று தாங்கள் கருதுகிறீர்களேயானால், பிரசன்னஸ்ட அசி, என்னிடத்தில் தாங்கள் சந்தோஷத்தையும் அடைஞ்சிருக்கேடையானால், எனக்கும் யோக்கியதை இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், என்னிடத்துல உங்களுக்கும் சந்தோஷமும் இருக்கு, அப்ப என்ன? பகவான் மாம் பிரதிவாச்சம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் வேற ஒன்னும் கேட்கல, நான் எதை கேட்டனோ என்னிடத்துல சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன், எனக்கும் அதை அறியறதுக்கு யோக்கியதை இருக்குன்னு நீங்களே சொல்லிவிட்டேள். இனிமேல வேற என்ன நடுவுல பிரதிபந்தகம் இருக்கு, ஒண்ணும் இல்லையோன்னு சொல்லுங்களேன்.
1: இறையாமி அம்மையார் திருமணத்துல வந்து பூலோகத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஒருத்தர் இவர் ஒருத்தர் தான், முசுந்த சக்கரவர்த்தி தான். ஏன்னா இத்தனையோ லோகங்கள் இல்லையா, ஏன்னா இந்திரன் வந்து அவனுடைய அழைப்புங்கிறது விஐபிஸ் மட்டும்தான் வரும். பிரைம் மினிஸ்டர் வீட்டு கல்யாணம்னா நமக்கு பத்திரிக்கை வருமா? வராது. எம்பி லெவலோட நின்று போயிடும், எம்எல்ஏ கூட வராது. அந்த யானை வந்து என்ன பண்ணுதுன்னா, அது வந்து அது தொண்டு செய்து ஆனா எந்த விதமான வேண்டுகோளையும் வைக்கல. ரெண்டு பேரும் இறக்க போறாங்க, ரெண்டு பேருக்கும் தெரியுது, கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் சாக போறோம், அவங்களுக்கே தெரியுது. ஆனா யானைக்கு நேர முக்கிய கொடுத்துறேன். ஆனா சிலந்தி பூச்சிக்கு என்ன பண்ணாரு, ராஜனா பிறக்க வைக்கிற. ஏன் அப்படி கேட்டா அதுதான் அங்க உள்ள வித்தியாசம். அங்க வந்து யானை செய்தது உண்மை சிவபுண்ணியம், இவர் செய்தது உபாய சிவபுண்ணியம். அந்த உபாய சிவபுண்ணியத்துல அந்த வேண்டுகோளை நிறைவேற்றிதான் அடுத்த சொட்டு போவார். அதுதான் மாணிக்கவாசர் ரெண்டையும் சொன்னார், வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. எப்படி ஒரே ரெண்டு நமக்கு பார்த்தா வித்தியாசமா தெரியுது. சிவபெருமான்ட்ட விண்ணப்பத்தை வைக்கணுமா வைக்கக்கூடாதா? வேண்டத்தக்கது அறிவோயினி, அடுத்து வாக்கியத்தில் வேண்ட முழுதும் தருவோயினி, ரெண்டு கான்ட்ராஸ்ட் மாதிரி தெரியுது நமக்கு. கான்ட்ராஸ்ட் இல்லை. என்னன்னு கேட்டா அந்த வேண்டத்தக்கது அறிவோயினி என்று நிற்கின்றவர்கள் யாரு அப்படின்னா, அவர்கள் உண்மை சிவபுண்ணியத்தை துறைப்பட்டவர்கள். வேண்ட முழுதும் தருவோயினி என்பது உபாய சிவபுண்ணியம், ரெண்டையும் தருவைங்கிறது இதனுடைய, இதுக்கு அதிகாரி வேற அதுக்கு அதிகாரி வேற. ஏன்னா அந்த நிலை வரும்பொழுது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இறைவன்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு விண்ணப்பம் போடுறோம், ஆனா நம்ம சொன்னாதான் நமக்கு தேவை என்னன்னு அவருக்கு தெரியுமா? உனக்கு என்ன வேணும்னு தெரியாதவரை எப்படி கடவுளாக முடியும்?
2: அதுதான் நறுமொழி வித்தியாசமா சொல்ற. வேண்டத்தக்கது அறிவோயினி என்ற, வேண்டத்தக்கது அறிவோய், அறிவாகிய நீ.
1: சரி சரி,
2: அவரே
1: அது ரைட்டு,
2: அவரை அவரே அழைக்க அவரே
1: ரைட்டு. அப்புறம் வேண்ட முழுதும் தருவோயினி, அதுக்கு என்ன
2: நாம வேண்டது
1: அதெல்லாம் கேட்டா, அந்த உண்மை சிவபுண்ணியத்தை தடைப்பட்டவர்கள் அப்படி அந்த அவருடைய நிலை. இங்க இல்ல, அதை குடுத்துட்டு அந்த வானிலை உள்ளவங்களுக்கு அந்த வேண்டுகோளை நிறைவேற்றி விட்டுட்டு அப்புறம் அதை செய்யற. இப்ப அர்ஜுனனுக்கு அதே கதை தானே, பகீரதனுக்கு நிறைய கதை இருக்கிற மாதிரி. பகீரதன், பகீரதனும் பெரிய சிவபுண்ணியம் தான், ஆனா அவனுடைய வேண்டுகோளை தான் கங்கையை கொண்டு வரணும், அதை நிறைவேற்றிட்டு அடுத்தது பண்ற. அதே போலதான் முசுகந்த சக்கரவர்த்தி, அதே போலதான் அர்ஜுனன். பாசுபதாஸ்திரம் வேணும் அதை வாங்கிக்கோ. அதாவது திருவூர் பையன்ல அந்த அந்த பாட்டுக்கு சில பேர் தவிர அர்த்தம் பண்றாங்க. அந்த திருவூர் பையன் ஒரு பாட்டு வருது இல்ல, அதாவது சலமிரன் சங்கரன் நன்னினருக்கு நல்லன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பாட்டு நலமிலன் என்று சொன்னால் அங்க நலம் செய்யாதவர்னு அர்த்தம் இல்லை, நலம் என்று வீடு வேட்டை தரமாட்டான்னு அர்த்தம். அதான் அதாவது வீடு வேடு வேணும் போது வீடு பேர் தருவாரே ஒழிய
3: நன்னி
1: நற்கு நல்ல நலன் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு இலக்கணம் வாங்குவான்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க, சாதாரண சென்ஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அவன் சலமில்லன்ட்டாரு. அப்போ நன்னினருக்கு நல்ல, அவனை அணுகினவருக்கு நல்லவன், அணுகாதவருக்கு நல்லது செய்ய மாட்டான்னு சொன்னா எப்படி கடவுளுடைய இலக்கணம் ஆகும்?
2: நன்றுடையானே தீயதிலானே,
1: அது பரவாயில்ல, அது நன்றுடையானே தீயதிலானே, அது கரெக்ட். பேர் சங்கரன், சங்கரன் சுகத்தை செய்வன், சங்கரன் வார்த்தைக்கு என்ன சம்னா சுகம், கரன்னா கொடுப்பவன், சங்கரன்னா த பிளிஸ் கிவர், சம்பு அப்படிங்கன்னா த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் பிளிஸ், சம்பு அப்படின்னா அந்த சுகத்திற்கு உறைவிடமானவன். சங்கரன் சம்புங்கிறது ஒரு சிறந்த நாமம், அதனாலதான் அது கோஷமா சொல்லும்போது சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர சங்கர சங்கர சம்போ, கோஷமா சொல்லும்போது சங்கரன் சம்பு இந்த ரெண்டு நாமங்களுக்கு சிறப்பு அதிகம். சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க
2: சங்கரன்,
1: அது அங்க சங்கரன் சங்கரிக்கிறவன் அர்த்தம் இல்ல, அது சங்கார காரணம் வந்து அப்படி வரும். இதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள், அதாவது உலக இன்பங்களை கருதி செய்கின்ற சிவபுண்ணியங்கள் உபாயச்சரியை முதலானவை, ஞானத்தை வேண்டி செய்வது உண்மை சரியை. இப்போ இந்த எட்டாம் சூத்திரத்தில் வரக்கூடிய ரெண்டு மூணு பாடல்களுக்கு அதாவது உதாரணம் என்பா, சூத்திரத்தை ஓரளவு தெளிவாக சிந்திச்சிட்டோம், நேற்றும் சிந்திக்கிறோம் இன்னைக்கு சிந்திக்கிறோம், இனிமே இந்த சூத்திரத்தில் சில உதாரண வெண்பாக்களின் மூலமாக சில செய்திகளை வலியுறுத்த வருகிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஏன்னா சைவ சித்தாந்த சம்பந்தமான செய்திகள், ஆகவே அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது எடுத்துக்காட்டு வெண்பா ஒன்ன பற்றி சிந்தி, வேதத்திலே சொல்லப்பட்ட புண்ணியங்களும் நிறைய இருக்குது, தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட புண்ணியங்களும் நிறைய இருக்குது, அப்ப அந்த புண்ணியங்களையெல்லாம் செய்வது பயன் உண்டா பயன் இல்லாம போயிருமா? என்ன தவம் என்ற சொல்ல எல்லாரும் பயன்படுத்துறாங்க, ஆக இங்க தவம் என்பது எட்டாம் சூத்திரத்தில் தவம் என்பது என்னவென்றால் சரீகிரியா யோகங்கள் தான் தவம், இங்க சொல்ற தவம் வந்து மற்ற தவம் இல்லை, தவம் என்பது வேத வழியிலும் சில தவங்கள் இருக்கின்றன, அந்த தவங்களுக்கு பலன் உண்டா இல்லையான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படுறேன். அதே ரொம்ப அருமையாக அற்புதமாக நம்முடைய காசிவாசி அவர்கள் அதுக்கு உரை எழுதினவங்களாம் நல்லா சொல்லியிருக்கிறாங்க, அந்த செய்தி நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக நம்ம இடைவெளிக்கப்பா சொல்லிப்போம். ஆகவே தவம் என்பது அதாவது வைதீக தர்மங்கள் ஆகம தர்மங்கள், இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு என்பதற்கு மெய்கண்டார் என்ன சொல்றாருங்கிறது நம்ம பார்ப்போம். அரக நம பார்வதி பதை அரக மகாதேவா, தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து மற்றிருப்பாராக, தவம் செய்த நற்சார்பில் வந்துதித்து ஞானத்தை நன்னுதலை கட்டார் சூழ் சொல்லுமாம் கண்டு, அதாவது சிவபுண்ணியங்களை தலைப்பட்டு இந்த சிவபுண்ணியங்களுடைய பயனாக விளைகின்ற முத்திகள் வந்து நாலு வகை, அதை குறித்துக் கொள்ளுங்கள். நான்கு வகையான மொத்தம் வந்து முத்தி என்று சொல்வதில் விரிவாக 32 வகையான முத்திகள் உண்டு என்று எழுதுவார் பாஷ்யத்தில், 32 வகையான முத்திகள் உண்டு, அவை 32 நான்கு பிரிவில் அடங்கும், மொத்தம் நான்கு பிரிவு தான், ஒன்று சீவன் முத்தி, ரெண்டு பதமுத்தி, மூணு அபரமுத்தி, நாலு பரமுத்தி. அப்படி சொல்றேன், பதமுத்தி முதல்ல சீவன் முத்தி, பதமுத்தி, அபரமுத்தி, பரமுத்தி, நான்கு வகையான முத்திகள். அதுல இந்த சீவன் முத்தி என்பது இந்த உடல் இருக்கும் பொழுதே வரக்கூடிய ஒரு நிலை தான் சீவன் முத்தி. நம்முடைய சமய குறவர்கள் சந்தான குறவர்கள் நாம் எப்படி சொல்றோம்னா அப்படிதான் சொல்றோம், சீவன் முத்தர்கள், அதாவது இந்த உடம்பை சுமந்து கொண்டு இருப்பார்களே ஒழிய அவர்களுக்கு வரக்கூடிய அனுபவம் என்பது அந்த முத்தி லோகத்தில் போய் இருக்கக்கூடிய இன்பத்தை இங்கே நுகர ஆரம்பிச்சுவாங்க. அவர்களைத்தான் திருவருட்பயில என்ன சொன்னாரு, அணைந்தோர் அணைந்தோர் தன்மை, அணைந்தோர் தன்மை திருவருட்பயில சொல்றது சீவன்முத்தருடைய இயல்பு தான். அந்த மேலே சொல்லப்பட்ட பரமுத்தி அபரமுத்தி என்ற நிலைக்கு போனவங்க மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து பிறக்க மாட்டாங்க. ஆனா அந்த பதமுத்திகள்னு இருக்கு இல்லையா, அந்த பதமுத்திகளை அடைந்தவர்கள் அந்த பதமுத்தி லோகங்களில் இருந்து சில சமயம் முழுவதும் அவர்கள் பற்று அறுக்கவில்லை என்று சிவபெருமான் கண்டால் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்க வைப்பார்.

0: ஆனா அவர் பரமுத்தி தான் உயர்ந்த நிலை. அதாவது எந்த விதமான ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்னு தெரிஞ்சுக்கணும். பரமுத்தி என்பது 36 தத்துவங்களினால ஆன சரீரமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைதான் பரமுத்தி. ஆனா அபரமுத்திலையும் பரமுத்திலையும், அபரமுத்திலையும் பரமுத்திலையும் அவர்களுக்கு சரீரம் உண்டு. ஆனா அந்த சரீரம் என்ன சரீரம் என்றால், அந்த சரீரம் பிரளயாகர உலகத்திற்கும் விஞ்ஞானகர உலகத்திற்கும் உள்ள சரீரங்கள், அதாவது கலாதி சரீரம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரளயாகர உலகத்தில் உள்ள சரீரம் கலாதி சரீரம், விஞ்ஞானகர உலகத்தில் உள்ள சரீரம் வைந்தவ சரீரம். பிரளயாகலருடைய சரீரம் கலாதி சரீரம், கலாதி சரீரம். அந்த பரமுத்தியில இப்படி பரமுத்தியில பரமுத்தியில எந்த விதமான சரீரமும் கிடையாது. மாயினால சரீரம் எதுவுமே இல்லாமல் இருப்பதான் பரமுத்தி. அதை நீங்க வந்து அந்த பதமுத்தி, பதமுத்தி அபரமுத்தி இருக்கே அதுல, அதுல உள்ள அந்த சரீரங்கள் அவருடைய பெயர்களை பற்றி திருமந்திரம் எங்க இருக்குன்னா 2232 திருமந்திரத்துல பல செய்திகளை இங்கேயோ சொல்றார். 2232 திருமந்திரத்துல அந்த பெயர்லாம் சொல்வார், அனுசதா சிவர், அஷ்டவித்யேஸ்வரர். அவர்களுக்கு சரீரம் உண்டு, இதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதுக்காக சொல்றேன், அது சிவஞான சித்தியாரில் எங்க சொல்லப்பட்டதுன்னு தெரியணும். சிவஞான சித்தியார் 45, சிவஞான சித்தியார் 45 திருமந்திரம் 2232. சில சமயம் என்னன்னா ரெண்டையும் சேர்த்து படிக்கும்போது நமக்கு சில உண்மை தெரியும். இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் நோட் பண்றதுல ஒரு லாபம் என்னன்னு கேட்டா, அந்த ரெண்டையும் சேர்த்து படிக்கும்போது சில நுட்பங்கள் நமக்கு விளங்கும். சட்டத்திலே அப்படி சொல்லுவான் இல்லையா, இந்த செக்ஷனை படிக்கும்போது இந்த ஆக்ட்ல அந்த செக்ஷனையும் சேர்த்து படிப்பா, ரெட் பீட் செக்ஷன் இல்லையா சட்டத்துல, அதையும் சேர்த்து படிக்கும்போது என்ன தெரியும், சில நைசிட்டிஸ் தெரியும். அந்த நுட்பமான வேறுபாடுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு உள்ள தத்துவம், சரீரம், போகம் எல்லாமே அந்த வைந்தவம் என்று சொல்லக்கூடிய சுத்தமாயேதான் கொடுக்கும் என்று 45 சொல்ற சிவஞான சித்தியார். 45 விஞ்ஞானகலருக்கு சரீரம் உண்டு, அது வைந்தவ சரீரம், அது சுத்தமாயிருந்து கொடுக்கப்படுகின்ற சரீரம் அப்படிங்கிற சொல்ற 45 திருமந்திரம் 2232 இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ற, அஷ்டவித்யேஸ்வரர்கள், அனுசதாசிவர்கள், சப்தகோடி மகாமந்திரர்கள், அங்க உள்ள கிளாஸ் ஆஃப் சோல்ஸுக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்கு. அதனாலதான் சிவஞான சுவாமி எழுதும்போது அதில் என்ன எழுதுவாருன்னா, விஞ்ஞானாகலர் பிரளயாகலருக்கு தனு இல்லை என்று மயங்கி கூறுவாரும் உளர் அப்படி எழுதுவார். அப்படி நடைய பாத்தீங்களா, விஞ்ஞானாகலர் பிரளயாகலருக்கு தனு இல்லை என்று மயங்கி கூறுவாரும் உளர். அது ஆகம வசனங்களோடு முரணுதலின் அவசித்தாந்தம் என்று ஒழிக அப்படின்னா, நடை எப்படி இருக்கு பாத்தீங்களா, அது ஆகம வசனங்களோடு முரணுதலின் அவசித்தாந்தம் என்று ஒழிக. அவசித்தாந்தம்னா சித்தாந்தத்துக்கு நேர மாறுபாடானதுன்னு அர்த்தம். அவசித்தம் சூக்ம சரீரம் இல்ல, சூக்ம சரீரம் எல்லாருக்கும் உண்டு. வைந்தவ சரீரம் சுத்தமாயினாலான சரீரம், சுத்தமாயி இருக்கு இல்லையா பிந்து, சூக்ம சரீரத்தில் வராது. ஏன்னா அது வந்து தத்துவத்திலான வருது, சூக்ம சரீரம் என்பது தத்துவத்திலே வராது. ஏன்னா அது வந்து முத்திக்காலம் வரைக்கும் தொடர்ந்து வருது இல்லையா, அந்த பரமுத்திக்கு செல்லும் போதுதான் சூக்ம சரீரம் நீக்கப்படும். பரமுத்திக்கு போகும்போது சூக்ம சரீரம் இருக்காது. அது சிவஞான போது 2 சூத்திரத்தில் ரொம்ப அருமையா விளக்குவார். உள்ளம் போமாறு அது சூக்ம சரீரம் எப்ப நீங்கும் என்பதற்கு சிவஞான போதத்தில் ஒரு விளக்கம் இருக்கு. அந்த சூக்ம சரீரம் என்பது ஒரு முறை கொடுக்கப்பட்டு அந்த முத்திக்கு தகுதி பரமுத்திக்கு தகுதி வரும்போது தான் எடுக்கப்படுகிறது. அது வரைக்கும் சுக்கம் சரி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா சூக்கம் சரீரம் இருக்கிற வரைக்கும் தூள சரீரம் கட்டாயமா வந்துடும். அதான் உள்ள பாயிண்ட். சூக்கம சரீரம் இருக்கிற வரைக்கும் ஒரு தூள சரீரம் கட்டாயமா அதுக்கு வேணும். அது இல்லைன்னா தூள சரீரம் வேண்டியதில்லை. அத மிக தெளிவாக அந்த அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த நால்வகை முத்தியில அபரமுத்திக்கும் பரமுத்தினே உள்ள ஆன்மாக்கள் மறுபடியும் இந்த உலகத்துல வந்து பிறக்க மாட்டாங்க. ஆனா பதமுத்திகள் இருக்கு பாருங்க, அந்த பதமுத்திகள் உள்ளவங்களும் எல்லாரும் வந்து பிறக்க மாட்டாங்க. அந்த பற்று வந்து யாருக்கு முழுமையாக நீங்கவில்லையோ அவர்களை மறுபடியும் பிறக்க வைக்கிறார். ஆனால் நம்போல பிறக்க மாட்டாங்க. அவர்கள் அந்த பூர்வ ஜென்மத்தில் தாங்கள் செய்த அந்த தவம் வந்து எங்கே முற்று பெறுகிறதோ அந்த நிலையிலிருந்து வருவார். விட்ட இடத்தை பிடிப்பாங்க மறுபடியும். அதனால சொன்னாரு, நற்சார்பில் வந்துதித்து ஞானத்தை நன்னுதலை. அதான் நற்சார்புங்கிறார். பிறக்கும்போது எந்த சூழ்நிலையில பிறக்கணுங்கிறது அவர் தானே முடிவு பண்றார். சூழ்நிலையும் ஒரு காரணம் இல்லையா. இப்போ அடுத்த கேள்விக்கு என்ன சொல்றாரு, இது ஒரு முக்கியமான விஷயம். அது என்னன்னு கேட்டா, அந்த வேதத்தில் விதிக்கப்பட்ட அந்த வைதிக கர்மங்கள், அந்த வைதிக கர்மங்களை செய்வதனால பலன் உண்டா என்று கேட்டால், அதற்கு எடுத்துக்காட்டு என்பார் ரெண்டுல பதில் சொன்னார். அதுதான் சொன்னார், பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வரு வினையில் இன்பம். இசைத்து வருதல் என்றால் பயன் கூறுதல் அர்த்தம். தமிழ்ல இசைத்து வரு என்றால் கர்மாவுக்கு இன்ன பலன் என்று வேதங்கள் அந்த கர்மாக்களை விதிக்கும் பொழுதே வேதத்தில் 21 யாகங்கள் சொல்லப்படுது. அந்த முதல் யாகத்துக்கு தான் அக்னி, அதாவது ஆகமத்தை சொல்லும் பொழுது காமிகம் முதல் வாதோட நீராக 28 எழுதுவாங்க. சைவாகமங்கள் 28 என்னும் பொழுது காமிகத்தில் ஆரம்பிச்சு வாதுளத்தில் முடிக்கணும். காமிகம் முதல் வாதுளம் ஈராக 28. அதுபோல வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகள் இருக்கு பாருங்க, அது வந்து அக்னிஸ்டோமம் முதல் ஆசியவசி என்ற யாகம். அக்னிஸ்டோமம்னு ஒரு யாகம், அதுலேருந்து ஆசியவசியு என்று இன்னொரு யாகம். இப்படி 21 யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 21 யாகங்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையது, அதுக்கு என்ன பலன் என்பதை கூறுகின்ற ஒரு தமிழ் நூலே இருக்குது. அண்ணாமலை சதகம்னு பேர் இருக்கு. பேர் அண்ணாமலை சதகம், திருவண்ணாமலை மீது பாடப்பட்ட ஒரு 100 பாடல்கள், அதுக்கு பேர் அண்ணாமலை சதகம். அந்த அண்ணாமலை சதகம் பாடினவர் வந்து மாம்பாக்கம் உபாத்தியாயர், திருச்சிற்றம்பல நாவலர். அதாவது அந்த காலத்து தமிழ் நாவலர்கள் எல்லாம் வேதத்தை பற்றியும் அவ்வளவு தெளிவான கருத்து வச்சிருக்காங்க. அதுதான் பெரிய பாராட்டத்தகுந்த விஷயங்கள். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த காலத்தில் உள்ள அந்த தமிழ் புலவர்கள் எல்லோருமே வடமொழிலையும் ஈக்குவலா பிரில்லியண்டா தான் இருந்திருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்ப கம்பருக்கு எவ்வளவு பிரில்லியன்ஸ் இல்லைன்னா பாட முடியுமா? கம்பராமாயணத்தை வடமொழியில எவ்வளவு ஞானம் இருந்தா அவர் பாட முடியும் கம்பராமாயணத்தை. அது ஒரு பெரிய அந்த காலத்துல புலவர்களுக்கு அதே போலதான். தொல்காப்பியத்துக்கு அந்த அவர் அப்பொழுது இருந்த அந்த ஐந்திரம் என்ற வியாக்கரணத்தின் மீது அவருக்கு அதிகமான ஒரு நுணுக்கங்கள் படித்ததுனாலதான் தொல்காப்பியத்தை பாட முடியுதுனே வருது பாயத்துல. ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் வருது. அது வந்து பாணினி சூத்திரத்துக்கு முன்னாடி இருந்த இலக்கணம். பாணினி என்பது இப்ப உள்ளது. இப்ப எப்படி தொல்காப்பியம் கிடைச்சது, அகத்தியம் கிடைக்கல இல்லையா? இப்ப தொல்காப்பியம் அரங்கேறுவதற்கு முன்பாக அகத்தியம் என்று ஒரு இலக்கணம் இருந்ததுன்னு எழுதுறாங்க. அது முழுசா நமக்கு கிடைக்கல. அதே போல வடமொழியில பாணினி இலக்கணம் வருவதற்கு முன்பாக கையாளப்பட்ட இலக்கண நூல் தான் ஐந்திரம். அதுக்கு ஏன் ஐந்திரம்னு பேருன்னு கேட்டா, ஒரு இந்திரன் செய்தத அந்த வியாக்கரண நூல செய்ததும் ஒரு இந்திரன், இந்திரனால் செய்யப்பட்ட வியாக்கரணம் ஐந்திரம். ஐந்திரம் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன். ஐந்திரத்தில் அவ்வளவு பயிற்சி, அப்போது பாணினி இலக்கணம் கிடையாது. அதாவது எல்லாரும் அது கருத்து வேற்றுமே கிடையாது. தொல்காப்பியம் அரங்கேறு, தொல்காப்பியம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த காலத்துக்கு அப்புறம் தான் பாணினி இலக்கணம் வந்தது. அது எல்லா அறிஞர்களுக்கும் ஏற்றுக்கொண்ட கருத்து. பாணினி வந்து இலக்கணம் செய்து தொல்காப்பியத்துக்கு அப்புறம் தான். ஆனா தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியம் பாடும் பொழுது அவருக்கு மூலமா எடுத்துக்கிட்டு ஐந்திரம். அது சேனாவரையே மேற்கோளும் காட்டுறார். ஐந்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை ஒன்று சொல்றார், வேற்றுமை எட்டு என்பது இந்திரன், இந்திரன் என்ப இந்திரன் எழுதுவார் சேனாவரே. அந்த ஐந்திரம் என்பதற்கு இந்திரனால் செய்யப்பட்ட வியாக்கரணம்னு எழுதுவார். அதே போல தொல்காப்பி அரங்கேறும் பொழுது இருந்த அந்த அவையில் இருக்கக்கூடிய அதங்கோட்டு ஆசான், அந்த அதங்கோட்டு ஆசானும் ஈக்குவலி பிரில்லியன்ட் இன் சான்ஸ்கிரிட். அவர் தான் அக்ராதி பண்ணார், இந்த நூலை அரங்கேற்றலாம் என்று கையெழுத்து கொடுக்கிற ஆள் வேணும் பிரசிடென்ட் மாதிரி. அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசாருக்கு அறிந்தவர் தெரிந்து. அந்த தொல்காப்பிய பாயிர விருத்தி சாமி எழுதியிருக்கிறார். சிவஞான சுவாமிகள் செய்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, தொல்காப்பிய பாயிரத்துக்கு மட்டும் ஒரு விரிவான விளக்கம், அதுபோல தொல்காப்பிய முதற் சூத்திரத்துக்கு ஒரு விளக்கம். அது ரெண்டையும் படிச்சா அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, நம்முடைய சபாபதி நாவலர்கள் பெரிய புராணம் முழுசுக்கும் உரையில் இருந்தா எப்படி இருக்கும், உலகலாம்ங்கிற ஒரு பாட்டுக்கு எழுதின விளக்கத்தை தான் இன்னைக்கு நான் சொன்னேன். இல்லையா அன்னைக்கு அம்மா வந்தீங்களான்னு தெரியல. இல்ல உலகலாம் இந்த பாட்டுக்கு அந்த ஒரு பெரிய புராணத்துக்கு மட்டும் உரை எழுதினால் சபாபதி நாவலர், யாழ்ப்பாணம் வடகோவை சபாபதி நாவலர், எப்பயுமே வடகோவை சேர்த்துருவாரு, வடகோவை சபாபதி நாவலர் தான் போடுவேன். அதை நம்ம படிச்சா நமக்கு என்ன தோணுதுன்னா, அடாடா பெரிய புராணம் முழுசுக்கு ஒரு உரை எழுதியிருந்தா எப்படி இருக்கும், ஆனா ஒரு பத்து வாலையும் போட வேண்டிய வந்திருக்கும், ஒரு பாட்டுக்கே 50 பக்கம் எழுதுறாரு, அவர் முழுசு எழுதுனா ஒரு 10-15 வாலையும் போட்டாதான் சரியா வரும். ஆனா அப்படி வந்து அதே போல அந்த தொல்காப்பியம் பாயிர விருத்திக்கும் சூத்திர விருத்திக்கும் சிவஞான சுவாமியுடைய உரையை படிச்சோம்னா, அடாடா தொல்காப்பியம் முழுசுக்கு ஒரு உரை எழுதிருந்தா எப்படி இருக்கும், தொல்காப்பிய பாயிர விருத்தி தொல்காப்பிய முதற் சூத்திர விருத்தி எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் ஆர்வனாவில் எப்படி எல்லா விதத்திலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, சாத்திரம் தோத்திரம் புராணம் நீதி நூல்கள் இலக்கண நூல்கள் நிகண்டுகள் எல்லாத்திலையும் கை வச்சுட்டாரு, அவர் கை வைக்காத இடமே கிடையாது நாவல. அதே போலதான் சிவஞான சுவாமி, அவரும் வந்து எல்லாத்திலையும் அது அந்த தொல்காப்பிய பாயிரம் ரொம்ப அற்புதமான ஒரு பாயிரம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிழை தமிழ் கூறும் நல்லுலகத்து வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு முந்து நூல் கண்டு உரைப்பட எண்ணி புலந்தகுத்தோனே போக்கருவனுவல் நிலந்தர திருவிரு பாண்டியன் அவையத்து அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசார்க்கு அறிந்தவர் தெரிந்து மயங்கா முறையின் எழுத்து முறை காட்டி மல்கினீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன தன்பெயர் தோற்றி பல்புகள் நிறுத்த படிமையோனே. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அப்ப தொல்காப்பியத்தை சொல்லும்போது ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன், அதங்கோட்டு ஆசான்னு சொல்லும் பொழுது நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசான், அந்த ஈக்குவலி பிரில்லியன்ட் இருந்தாதான் வந்து நுட்ப பொருளை போய் பிடிக்க முடியும். அதான் உள்ள விஷயம், நுட்ப பொருள்ங்கிறதுக்கே அந்த மூலத்தை பிடிச்சாலும் நுட்ப பொருளை பிடிக்க முடியும். அதே போல இந்த 21 யாகங்கள், அந்த யாகங்கள் எல்லாம் பலனை கொடுக்குமான்னா கொடுக்கும், ஆனா பசித்து உண்ணும் பின்னும் பசிப்பானை ஒக்கும், பசிக்கிறோம் சாப்பிடுறோம் பசி போயிருது, ஆனா மறுபடியும் பசி கட்டாயமா வரும் இல்லையா, பசி ஒன்ஸ் ஃபார் ஆல் போயிருமா. அதே போலதான் அந்த பலனை அனுபவித்தவுடன் அவைகள் நசித்து போய்விடும். அதுக்குதான் உதாரணம், பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வருவினையில் இன்பம். அதே போலதான் 21 யாகத்துல ஒரு யாகத்துக்கு பேரு தான் வாஜ்பாய வாஜ்பாய யாகம்னு பேர். அந்த பேர் தான் எங்க பழைய பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய். வாஜ்பாயின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, பத்திரிக்கைக்காரன் ஒருத்தன் ஒன்னு எழுதுவான், ஒருத்தன் வாஜ் பாயின்னு எழுதுவான், ஒருத்தன் வாஜ் பேயின்னு எழுதுவான்.
1: வாஜ்பாய்
0: அதை கரெக்ட் பண்ண சேர்ந்து வாஜ்பாய் வாஜ்பாய் வாஜ்பாயின்னா என்ன அர்த்தம்னா, வாஜ்பேய யாகத்தை செய்தவன் அர்த்தம். ஓன் வி பெர்ஃபார்ம் வாஜ்பேய யாகம். அண்ணாமலை சதகம் பாடியது மாம்பாக்கம் மாம்பாக்கம் வாத்தியாயர்னே பேராம் இருக்கு. மாம்பாக்கம் வாத்தியாயர் அவருடைய உண்மையான பேர் வந்து திருச்சிற்றம்பல நாவலர். அந்த 21 யாகத்து பேரையும் தமிழ்லேயே பாடியிருக்கிறார். அதனால இங்க இருக்க மெய்கண்டார் என்ன எழுதினாருன்னா, அந்த யாகங்கள் இருக்கு பாருங்க, அது அது ஒரு தவம் தான். ஆனா என்ன சொல்றதுன்னா இறப்புடைய தவம். ஆனா சிவபுண்ணியங்கள் இறப்பில் தவம்.

0: பதினால் இந்த சிவ வசனாலங்கார தீபத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கல நம்முடைய சிந்திநாதையர். கேள்வி எழுதுகிறார் பாருங்க, சரியகிரியா யோகங்களே யோகங்களாகிய தவங்களே தத்துவ ஞானத்தை கொடுக்கும் என்று வலியுறுத்தி கூற வேண்டியது எற்றுக்கு கேட்கிற வைகண்டார் வந்து இந்த இடத்துல சரியகிரியா யோகங்கள் தான் தத்துவ ஞானத்தை கொடுக்கும் என்று வலியுறுத்துகிறாரே வைகண்டார். எதற்காக? வேதத்தில் கூறப்பட்ட யாகம் முதலின தத்துவ ஞானத்தை கொடுக்கும் என்று கூறினால் என்ன எனி? வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த யாகங்களும் பலனை தத்துவ ஞானத்தை கொடுக்கும்னு சொன்னா என்ன தப்பு? நடை எப்படி இருக்குவா? வேதத்தில் கூறப்பட்ட யாக முதலின தத்துவ ஞானத்தை கொடுக்கும் என்று கூறினால் என்ன எண்ணின் சொன்ன அது எழுதுற அந்த வேத வசனத்தை எழுதுற சொர்க்க காமோ யஜேத. என்ன அர்த்தம்? சொர்க்கத்தை விரும்பினவன் வேள்வியை புரிக. அந்த வேதங்கள் அந்த யாகங்களே என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த யாகத்தை செய்தால் இந்திர பதவி அடைவார், இந்த யாகத்தை செய்தால் சந்திரனாய் போய் பிறக்கிற அப்படின்னு பலன சொல்லியே தான் விதிக்கிறது. அந்த பலன்களை சொல்லும் பொழுது இந்த யாகத்துக்கு பலன் என்ன என்பது அந்த வேதமே சொல்லுது இல்லையா? அப்போ அதனால எங்கேயாவது சொல்லியிருக்கா வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த ஞானத்தை இந்த யாகத்தை செய்தால் ஞானம் உண்டாகும் வேதமே சொல்லலையே அப்படி எழுது. அதனால வைகண்டார் என்ன சொன்னார்னா, இசைத்து வருவினையில் இன்பம். இசைத்து வருவினை என்றால் அந்த வேள்விகளே அதுக்கு என்ன பலன்? இசைக்குது. இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு இடங்கள். அதாவது அவங்க எல்லாவற்றுக்கும் தொட்டு பதில் சொல்லிடுறாங்க.
1: அவர்கள் வைசியர்களோ அல்லது வேதாந்திகளை ஏற்றுக்கொள்வார்களா? இந்த
0: வேதாந்திகள் வந்து அதாவது வேதாந்திகள் வேதாந்தம் அது உண்மையான வேதாந்தம் ஏற்றுக்கிட்டது இல்லையா? இப்ப இன்னைக்குள்ள அது வேதாந்தம் சித்தாந்தத்தில் வேதாந்தம் ரெண்டு கனோட்டேஷன் இருக்குது, அதான் பிரச்சனை. வேதாந்தம் என்பதற்கு பிரம்மசூத்திரம் என்று ஒரு பொருள், இன்னொன்று உபனிஷத்துக்கள் என்று பொருள். இந்த உபனிஷத்து பொருள் என்பது நாமளும் உடன்படுறோம் அவங்களும் உடன்படுறாங்க. அதனால வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனுங்கு தெரிக்கலுற்றான். சைவ சித்தாந்தம் வேதாந்தத்துக்கு முரண் இல்லைன்னு சொல்லியிருந்தார்கள் அவரே. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் தான் சொல்றாரு. அந்த இன்டர்பிரேஷன்ல ஏன்னா உபனிஷத்துக்கு நிறைய காமெண்ட்ரி வந்திருக்குது. இப்ப தமிழ் நூல்களுக்கு வந்து வந்த கமெண்ட்ரியை விட அந்த சான்ஸ்கிரிட் நூல்களுக்கு அந்த கமெண்ட்ரி அதிகம். தமிழ் நூல்களுக்கு கூட அவ்வளவு உரைகள் வரல, அவங்களுக்கு நிறைய. ஏன்னா எல்லாருக்கையிலையும் முடங்குது இல்லாது உபனிஷத்துங்கிறது எல்லாருக்கையிலையும் முடங்குறதுனால அவங்க ஒவ்வொரு நோக்கில அவங்களுடைய உரை அந்தந்த பிராந்தியங்கள்ல தோணவங்க இருப்பாங்களே சில பேர். இப்ப தெலுங்கு தேசத்துல தோன்றியவன், மலையாள தேசத்துல தோன்றியவர்கள், அந்தந்த பிராந்தியங்கள்ல தோணுன சில ஞானிகள் இருக்கிறாங்களே அவங்க கொடுத்த விளக்கமும் சேருது இல்ல. அதான சிக்கல். அது போல இங்க சொல்லிட்டு அதே போல திருமறைகளை ஒரு மேற்கோள் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் என்பது படிமுறையிலேதான் பல்வேறு பிறவிகள்ல தான் வந்து சேரும் என்பதற்கு திருவிசைப்பால கருவூர் தேவர் திருவிசைப்பா திருவுடை மருதூர் பதிகம் ஐந்தாவது பாட்டுல அவரும் சொல்ற. ஞானம் அதனுடைய கருத்து என்னவென்றால், ஞானம் கேனாட் பி ஏர்ன்ட் இன் அ சிங்கிள் பர்த். ஞானம் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் தி அக்யூமுலேட்டட் திங்ஸ். அதனால என்ன சொல்றாரு, தெரிவோருட்பணுவர் படிவழி சென்று சென்று ஏறி, சென்று சென்று ஏறி. அதனால மாணிக்கவாசகர் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே. எல்லாம் அந்த திருமுறைகள் எல்லாம் நுட்பமாக சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து சென்று சென்று பல்வேறு பிறவிகளில் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து அப்படின்னு நிறுத்தம். இந்த தேய்ந்து தேய்ந்துங்கிறது என்னன்னா சூழ சரீரம் நீங்கி நீங்கி அர்த்தம். இந்த திருவாசத்துக்கெல்லாம் நிறைய பேர் சரியாவே உரை எழுதல. அதாவது என்ன பிரச்சனைனா, சாத்திரங்கள் படிக்காம ரொம்ப பேர் திருமறைகளுக்கு உரை எழுதிட்டாங்க, பெரிய கஷ்டம். அது ரொம்ப ஒரு சர்ச்சைக்குள்ளானது அந்த நம்ம திருவாசகத்துல. இன்றன கருணி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே ஒன்று நின்ற நின்தன்மை நினைப்பற நினைந்தேன் நீ அலார் பிரிது மற்ற இல்லை. எடுத்துக்கிறீங்களா இந்த திருவண்ணக்கருளி? அதுக்கு முக்கியமாக
1: ஆற்று உரையல் நல்லதுன்னு,
0: அதாவது இந்த சைவ சித்தாந்தம், அதாவது நல்ல ஒரு நான் சொன்ன பேர்கள் சொன்னீங்களா, இவங்கெல்லாம் திருவாவூரிலே தெளிவுபுரத்தில் வித்வான்களாக இருந்தவங்க, அது ஆதீன வித்வான்களாக இருந்து தமிழ் சம்ஸ்கிருதம் ஈக்குவலி பிரில்லியன்ட்டு. அதோட வந்து இந்த கருவி நூல்கள் பயிற்சி, தர்க்க சாஸ்திரம் இலக்கண சாஸ்திரம் எல்லாம் படிச்சு எழுதுனவங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இப்படி உரை சொன்னால் என்ன குற்றம் வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி சொன்னால் என்ன குற்றம் வருது? இப்போ பாருங்கள், வாழ்க வளமுடன் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க, இப்போ நான் சொன்ன பிறகு தானே தெரியுதோ அப்படி ஒரு குற்றம் இருக்கா இல்லை? அவர் கேட்டார், என்ன ரெண்டு குற்றம்னு கேட்டீங்க இல்லையா, சொல்லி விளக்கும் போது தெரியுது இல்லையா என்ன குற்றம் இருக்குன்னு. அதே போலதான் அந்த அந்த ஒவ்வொரு கருவி நூல்கள் பேர், கருவி நூல்களை படித்துட்டு வரும்போதுதான் நம்ம என்ன இடத்துல தவறாக புரியுறோம். எடுத்துட்டீங்களா? இந்தனக்கருளி. இப்ப நீங்க சத்தமா
2: படிங்களேன்கருளி இருள் கடிந்துள்ளெழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன் நீயலால் பெரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறையுறை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கிட்பாரே.
0: ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை என்று இதுதான் பிரபஞ்சத்தை தவிர வேற பொருளே இல்லை. ஒன்றும் நீ அல்லை ஆனா அன்றி ஒன்று இல்லை, இதுதான் சங்கருடைய வேதாந்தத்தை சொல்ற அப்படின்னு இருக்கிறார் சித்பவானந்தா. திருவாசகத்துக்கு உரை எழுதின சித்பவானந்தா அவர் படித்தவர் தான், எல்லாம் சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் படிச்சது இல்லை, அவர் தமிழ் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனா இந்த பாட்டு
3: வைஷ்ணவத்தை தான் எழுதுறாரு முழுக்க.
0: அதுல அந்த இடத்துல ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்று இல்லை ஒன்றும் நீ அல்லை அப்படின்னு, இந்த உலகத்தில் நாம பார்க்கின்ற பொருள் எதுவும் நீ நீ இல்லை, அந்த பொருள் வேற நீ வேற, ஆனா அன்றி ஒன்று இல்லை அப்படிங்கிறதுனா அதனுடைய இயக்கம் இல்லை என்பதுதான் எங்க கருத்து. அதாவது இறைவன் இந்த உலகமாக பரிணமிக்க மாட்டான், அது ஒன்றும் நீ அல்லை, நான் பார்க்கின்ற இந்த பொருளும் பை கான்ஸ்டிடியூஷன் நீ இல்லை ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை அங்க வரும்போது வரைக்கிற அன்றி ஒன்று இல்லைங்கும் போது அந்த நீ அன்றி அந்த அன்றி ஒன்று இல்லை என்றால் அதனுடைய இயக்கம் இல்லைன்னு அர்த்தம், பொருள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாயாகாரியமான பொருளுடைய இயக்கம் வந்து நீ இல்லாம இல்லை, ஆனா அந்த பொருளாகவே நீ இருக்கிறேன்னு அர்த்தம் பண்ணிட்டாங்க அவங்க இல்ல. அதோட கடவுள் தான் உலகமாகவும் பரிணமிக்குது
1: அன்றி ஒன்று இல்லை,
0: அதான் பரிணாமவாதம். அந்த பரிணாமவாதத்தை சொன்னவர் தான் ராமானுஜரும் பரிணாமவாதம் சொன்னாரு, நீலகண்ட சிவாச்சாரியன் சொன்ன, நீலகண்ட சிவாச்சாரிய நம்ம ஏத்துக்காதுக்கு அது ஒரு காரணம், நீலகண்ட சிவாச்சாரிய எல்லாம் சிறப்பா சொல்லியிருக்கிற செஞ்சநாதையரே முடிவு வைத்திருக்கிறார், கட்டாயமா தெரிஞ்சுக்கணுங்கிற காரணம், சில சமயம் பிறர் எழுதுற சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் முடிவு வைத்து கொடுத்த. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு ஒரே ஒரு இடத்துல, நிமித்த காரண பரிணாமவாதம், A God will not become the material cause for this universe. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, இறைவன் உலகத்திற்கு முதற் காரணமாக மாட்டான், இந்த உலகத்திற்கு நிமித்த காரணனாகத்தான் இருப்பான். So God will always be the efficient cause for this universe. God will never become the material cause of this universe. எப்படி உலகமாக அவரே பரிணாம ஆயிடுறாரு ஆக மாட்டேன். அதனாலதான் என்ன சொல்லுச்சுன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிச்சு உபனிஷத்து, என்ன சொல்லுச்சுன்னா, இந்த உடம்பு அதாவது இந்த உலகம் இறைவனுக்கு உடம்பு அப்படின்னு சொல்லி வச்சு உபனிஷத்துல வருது, இந்த உலகம் இறைவனுக்கு உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா என்ன காரணம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்ப இறைவன் இறைவனுக்கு உலகம் உடம்புன்னா அப்ப இறைவன் தானே உலகமா இருக்கார், அப்படி அர்த்தம் பண்ணிட்டான். அது என்ன காரணம் பற்றி சொல்லப்பட்டது என்றால், இந்த உலகத்தை இயக்குகிறான்ல இறைவன், அந்த உலகத்தை இயக்குவதற்கு முதல்வனின் சங்கற்பமே போதுங்கிறதுக்காக அப்படி சொல்லப்பட்டது. அதாவது இந்த உயிருக்கு உடம்பு, இந்த உயிர் என்ன பண்ணுது, உயிர் வந்து உடம்பாக பரிணாமம் ஆகல, அதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த உயிரோட ஆன்மாவுடைய பரிணாம உடம்பு இல்லை, உடம்பு வேற, வேற உடலால் ஆக்கப்பட்டது. ஆனா இந்த உயிரானது சங்கற்பிக்கும் பொழுது உடம்பை இயக்க முடியுது இல்லையா, நான் என்ன சொன்னேன் இல்லையா, கையை தூக்குனா தூக்குது, கையை போடுனா போடுது, கமாண்ட் கொடுக்குறது ஆன்மா, ஒபே பண்றது உடம்பு இல்லையா, ஆனா ஆன்மா வேற உடம்பு வேற. அதே போலத்தான் இந்த உலகமானது இறைவனுக்கு உடம்புன்னு ஏன் சொல்லியிருக்குன்னா, நீங்க எப்படி இந்த உயிர் வந்து உடம்பை இயக்குதோ அதே போல இந்த உலகத்தை அவன் சங்கற்பத்தினால இயக்குவான், அதுக்காக உடம்புன்னு சொன்னாங்க. அப்ப இவன் என்ன பண்ணிவிட்டான், அர்த்தம் உலகமாக இருப்பு இறைவனே தான் உலகமாக இருக்கிறான் அப்படி சொன்னா என்ன குற்றம் வருதுன்னா, ரெண்டு குற்றம் வருது. ஒன்று, இறைவனுக்கு பரிணாமம் உண்டுன்னு ஒரு குற்றம் வந்தது. காடுக்கு ஒரு எவல்யூஷன் வந்துருது, பரிணாமம்னா எவல்யூஷன். ஆனா சித்து பொருளுக்கு எவல்யூஷன் கிடையாதுங்கிறது சைவ சித்தாந்தம். தர்க்கம்
4: இன்பமும் மட்டும் இருக்கணும், துன்பம் மட்டும் இருக்கணும், இயல்புன்னு சொல்லலாம். இன்பம் துன்பம் இரண்டு மாறுபட்ட அனுபவங்கள் நிகழும் போது அவற்றை இயல்புன்னு சொல்ல முடியாது, எனவே அவற்றுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அந்த காரணமே முன்வினையாகிய சஞ்சிதமாகும் அப்படின்னு சொல்லி விளக்கின உடனே அன்னோர் சாரர்வா என்ன பண்றான், இவனும் மறுக்கின்றான். இவன் என்ன ஒத்துக்கொள்ளுங்க என்றால், இன்ப துன்பங்கள் இயல்பு என்று சொல்வது தவறுதான். நிச்சயமாக இன்ப துன்பங்களுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஆனா அந்த காரணம் தான் என்னன்னு தெளிவா தெரியுது ஐயா. அதுக்கு போய் நீங்க ஏதோ முன்வினைன்னு இல்லாததெல்லாம் இல்லாத கொள்ளாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே. இன்ப துன்பங்கள் இயல்பு கிடையாது, அதற்கு காரணம் வேணும். அந்த காரணம் என்ன அப்படின்னா, முயற்சி தான் காரணம். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும், ரெண்டையுமே சொல்லிட்டார். திருவினை ஆக்கும், செல்வத்தை கொடுக்கும், செல்வம் கொடுத்தா இன்பம். இன்பத்துக்கு காரணம் முயற்சி, ஆமா துன்பத்துக்கு காரணம் முயற்சி இன்மை, தெளிவா இதான் காரணம்னு புட்டு புட்டு வச்சுட்டாரு. அதுக்கு மேல போட்டு நீங்க வந்து இருவினைன்னு ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. இம்மையின் முயற்சியாலே இருநிதி ஈட்டி இன்பம் இம்மையே நுகர்வர். இந்த மறுமை அப்புறம் போன பிறவி இதெல்லாம் அந்த கதையெல்லாம் வேண்டாம், எல்லாம் இம்மைதான். இம்மையின் முயற்சியாலே இருநிதி ஈட்டி, இருநிதினா ரெண்டு நிதின்னு அர்த்தம் இல்ல, பெரிய நிதின்னு அர்த்தம். ஓடும் இருநிதியும் ஒன்றாக காண்பவர்க்கு அப்படின்னு சொல்லி தாய்மான சுவாமி போடுவாங்க. ஓடும் செம்பனும் ஒக்குவேனும் அந்த கருத்தை சொல்லுவாங்க. இருநிதினா அந்த இடத்துல என்ன அர்த்தம், பெரிய நிதி. இம்மையின் முயற்சியாலே இருநிதி ஈட்டி இன்பம் இம்மையே நுகர்வர். செய்தி இல்லாதவர், அதாவது முயற்சி இல்லாதவர், செய்தி இல்லாதவர் பொருளும் இன்றி இம்மையே இடருளப்பர். வேறு இரு வினையது உண்டேல் இம்மையின் முயற்சியின்றி எழுதிட வேண்டும். இங்கு இந்த முயற்சி தவிர முன்வினைன்னு இருவினை இருந்ததுன்னா அப்ப முயற்சி இல்லாமலேயே ஒருத்தனுக்கு எல்லாம் இங்க கிடைக்கணும், கிடைக்கிறதா கிடையாத. முயற்சி உள்ளவனுக்கு தான் பலன் கிடைக்கின்றது, முயற்சி இல்லாதவன் துன்புறத்தான் செய்யறான். ஆகவே இன்ப துன்பங்களுக்கு காரணம் உண்டு என்பதை ஒத்துக்கொள்கின்றோம், முயற்சி தான் அதற்கு காரணம். முயற்சி இன்பத்திற்கு காரணம், முயற்சி இன்மை துன்பத்துக்கு காரணம். ஆகவே எல்லாம் இம்மையிலேயே முடிந்து போய்விடுகின்றன. இதற்கு போய் முன்வினைன்னு சொல்லி அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அப்படி முன்வினைன்னு வேற ஒரு காரணம் இருந்தது என்றால், இம்மையில் முயற்சி செய்யாமலேயே வந்து பலன்கள் எய்தப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறான் இந்த பாடலை கொடுத்து. இதற்கு நாம கொடுக்கிற பதிலையும் அடுத்த பாடல வருகின்ற பதில், ஆகவே அந்த அடுத்த பாடலையும் சேர்த்தே கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி ரெண்டு பாடல் தடையுடைய சேர்த்து கொடுத்த மாதிரி இதையும் கொடுத்துட்டான். என்ன அப்படின்னா, மறுக்கின்றார்கள் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், சைவ சித்தாந்த ரீதியாக மறுக்கின்றார்கள். என்ன, முயற்சி தான் இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்பதை மறுத்து சொல்ற. இருவினை செயல்தான் என்ன சொன்ன, நீ வந்து இன்ப துன்பங்களுக்கு காரணம் முயற்சியா கிடையாது, இருவினை செயல்தான், இருவினை தான் காரணம். இம்மை இரும்பொருள் அவன் சொல்ற அவன் கருத்தை வந்து தகர்த்துக்கணும் இல்லையா. அப்ப அந்த முயற்சி தான் காரணம் தகர்த்து எழுதிட்டார், தூளாக்கிட்டேன். என்ன, இம்மை இரும்பொருள் இன்பம் வேண்டி வருவினை செய்யும் காலை மடிவரும். என்ன அப்படின்னா, இம்மையிலே இன்பத்தை வேண்டி அந்த இன்பத்துக்கு காரணமாகிய செல்வத்தையும் வேண்டி முயற்சியை செய்யும் பொழுது சோர்வு வரும், தளர்வு வரும். சரி, வர்றது மட்டுமல்ல, தருவினை அதனில் அர்த்தம் தானரும். பொருள் வேண்டிதான் நீ முயற்சி செய்யற, ஆனா முயற்சி செய்வதற்கு கொஞ்சம் பொருள் வேண்டுமே. ஒரு வியாபாரத்தை தான் தொடங்குறான், அதுக்கு முதலாக போடுறதுக்கு பொருள் வேண்டும் இல்லையா? லாபம் பெறதுக்கு தான் வியாபாரம் தொடங்குறான், லாபம் வரணும், நிறைய செல்வம் கிட்டணும்னு. அதை தொடங்குறதுக்கு பொருள் வேணும், முதல் வேணுமே. அல்லது நான் படிச்சு வேலை பார்க்க போறேன்னா படிச்சதுக்கும் பொருள் வேண்டுமே, அதற்கு தேவையான சாதனங்கள் வாங்குறது, கட்டணம் வந்து கேட்கவே வேண்டாம் இல்லையா? எல்லாத்துக்கும் பொருள் வேண்டும். அந்த பொருளும் வந்து நீங்கி போகலாம், அதனால் முயற்சி தடைபடலாம். தருவினை அதனில் அத்தம் தானரும், அத்தம்னா அந்த இடத்துல பொருள், அத்தம் தானரும் துயரும் தங்கும், அதனால துன்பமும் வந்து சேருது. இன்பம் வேண்டி முயற்சி செய்து அந்த முயற்சியால துன்பம் வந்து சேருது பாரு. ஒருவினை செய்யாதோரும் உடையறி உலகத்துள்ளே. இது மட்டுமா, உடன்பாட்டு முகத்தாரம் மட்டுமா, எதிர்மறை முகத்தாரம் சொல்றேன் பாரு. இப்படி அவன் பெரும் முயற்சி செய்து கடைசியில பலனை எய்த முடியாமல் முயற்சியின் இடையிலேயே துன்புற்று சோர்ந்து விடுகின்றான். இன்னொரு பக்கம் பார், முயற்சியே செய்யாதவன் அவன் பலனை அனுபவிச்சுட்டு இருக்கான். உலகத்துல பார், சுத்தி பார் அப்படிங்கிற என்ன, அதான் இந்த கருத்துக்களை வந்து சுவாமியுடைய உரையின் மூலம் பார்த்தோம் என்றால், அற்றே அக்காரணமாவது முயற்சியேயாம். அவன் சொல்ற தடை முதல் பாடு, அவன் சொல்ற தடை முதல் பாட்டு. அற்றேர காரணமாவது முயற்சியேயாம். இன்ப துன்பங்களுக்கு காரணம் உண்டு, அந்த காரணம் என்ன, முயற்சிதான் என்பது உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வைத்து கண்கூடாக அறிய கிடத்தறி. உடன்பாட்டிலையும் பாருங்க, எதிர்மறையிலையும் பாருங்க. உடன்பாட்டில் என்ன, முயற்சி உடையவன் இன்பம் அனுபவிக்கின்றான் உடன்பாடு. எதிர்மறையில பாருங்க, முயற்சி இல்லாதவன் துன்பம் அனுபவிக்கின்றான் எதிர்மறை. உடன்பாட்டிலும் பார்க்கலாம், எதிர்மறையிலும் பார்க்கலாம் சொன்ன, இல்லைன்னு சொல்லி உடன்பாட்டிலையும் காட்டிட்டார்கள், எதிர்மறையிலையும் காட்டிட்டார்கள். என்ன, முயற்சி உள்ளவனும் துன்பம் அனுபவிக்கிறான், முயற்சி இல்லாதவனும் துன்பம் அனுபவிக்கின்றான். இதையும் நீ உடன்பாட்டிலையும் பாரு, எதிர்மறையிலையும் பாரு காட்டுறார்கள். உடன்பாட்டினும் எதிர்மறையினும் வைத்து கண்கூடாக அறிய கிடத்தலில் அதுவே அமையும். அவன் சொல்றான், அந்த முயற்சியே போதும். வேறுமோர் காரணம் கூட மிகையா, முயற்சியை தவிர முன்வினைன்னு இன்னொரு காரணம் சொன்னால் அது மிகை. மிகைன்னு என்ன, தேவையில்லாம அதிகப்படியா ஏதாவது சொல்லுது, மிகையா அப்படின்னு சொல்றான் இல்லையா. என்றது பொருந்தாது என்று நீ சொல்கின்ற கருத்து பொருந்தாது. அகுது ஒரோ வழி பிறழ்தலும் அவ்விருதிறத்தினும் வைத்து அறிய கிடத்தலின். எது, முயற்சியினால் இன்பம் கிடைத்தலும் முயற்சி இன்மையினால் துன்பம் கிடைத்தலும் சில இடங்களில் பிறந்து விடுகின்றதே இல்லையா. அது பிறந்து முயற்சி உள்ளவன் துன்பம் எய்துதலும் முயற்சி இல்லாதவன் வந்து இன்பம் எய்துதலும் பார்க்கும்படியாக நடக்கின்றனவே. எனவே நியத காரணம் வேறு உண்டு. எனவே நியதியாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் வேறு உள்ளது என்பது பெறப்படுதலால் அதுவே ஆண்டைக்கு புலனாகாத. அந்த இடத்துல உனக்கு புலனாகல, அவன் செய்யற முயற்சி உனக்கு புலனாவது மாதிரி அவன் செய்த முன்வினை புலனாகல.

முயற்சி இருந்தும் துன்பம் வருகின்றது. எனவே நியதமாய் வேறு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணமே முன்வினை. நியத காரணம் வேறுண்டு என்பது பெறப்படுதலால் அதுவே ஆண்டைக்கு புலனாகாத, ஆண்டைக்குன்னா அந்த இடத்தில் புலனாகாமல் இருக்கின்ற, தெரியாமல் இருக்கின்ற சஞ்சித வினை என்று அறியப்படும், முன்வினை என்று அறியப்படும். ஒருவினை செய்யாதாரும் உடையர் இவ்வுலகத்துள்ளே அப்படின்னு முடிச்சார் கடைசியில. ஒருவினை செய்யாதாருனா இந்த இடத்துல வினை என்பது முயற்சி. ஒரு முயற்சி செய்யாதவன் எப்படி இருக்கான்? உடையராய் இருக்கான். உடையர்னா யாரு? செல்வந்தர தான் உடையர்பாங்க. வள்ளுவ பெருமான் சொல்வார், உடையர் முன் இல்லா உடையார் முன் இல்லார்கோல் அப்படின்பாங்க. கல்வி அதிகாரத்தை சொல்வார், உடையார் முன் இல்லார்கோல். உடையார்னா யாரு? செல்வந்தர். ஒருவினை செய்யாதாரும் உடையறி உலகத்துள்ளே. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கிளியீடு நேர்பட பெற்றார் முதலாயினார் மாட்டு காணப்படும். அதாவது ஏதாவது அவர்கள் அறியாமலே அவர்கள் வந்து ஒரு முயற்சி செய்ய மாட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு ஏதாவது புதையல் கிடைத்துவிடும், எதிலையாவது பரிசு கிடைத்துவிடும் இல்லையா, அதை வச்சு செல்வந்தன் ஆயிடும். ஆனா நுணுகி பார்த்தா அவனும் கொஞ்சம் முயற்சி செய்திருப்பான். அந்த முயற்சி மதிக்கப்படாததா இருக்கும். அவன் பெற்ற அந்த பேரை கூட பெற்ற பேரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, என்னையா அவன் பெருசா முயற்சி பண்ணிட்டா இவ்வளவு பெரிய பலனும் பெறுதானே அப்படிதான் சொல்லுவாங்க. முயற்சி பெறாம யாரும் பலன் இல்லை. அதை வந்து இந்த இடத்துக்கு பின்னாடி விளக்குவார்கள் சுவாமி, உரையில விளக்குவார்கள். ஒருவினை செய்யாதாரம்னா ஒரு முயற்சி செய்யாம யாரும் பலன் பெற முடியாது. கண்டிப்பா முயற்சி செய்தாதான் பலன் கிடைக்கும். ஆனால் அவன் செய்த முயற்சியின் அளவையும் அவன் பெற்ற பலனின் அளவையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த முயற்சி வந்து இதெல்லாம் என்ன பெரிய முயற்சி அப்படிங்கிற மாதிரிதான் அது இருக்கும். இதை விட எவ்வளவு பெரிய முயற்சிகள் செய்து ஒவ்வொருவரும் பலன் இல்லாமல் வருதுகின்றார்களே, இவன் என்ன பெருசா முயற்சி பண்ணிட்டான், ஏதோ இவ்வளவுதான் பண்ணினான். ஆனா அந்த எவ்வளவோ பண்ணிருக்கான் இல்லையா? அதுதான் பண்ணிருக்கான். அது வந்து பலனோடு ஒப்பிடும் பொழுது ரொம்ப அற்பமா பேர்றதுனால ஒருவினை செய்யாதவரும் சொன்னார்கள். பின்னாடி சுவாமிகள் ஒரு இடத்துல விளக்குவார்கள், ஏன்னா இதுக்கு மேல ஒரு தடை வரும். என்ன சார் நீங்க இப்படி வந்து முயற்சி காரணம் இல்ல முன்வினை தான் காரணம் சொல்றீங்களே, அப்ப முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும், இன்மைனா வறுமை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே, அப்ப முயற்சி செய்ப்பான்னு மன எழுச்சி ஊட்டும்படியாக சொல்லியிருக்கின்றார்களே, நீ அந்த மன எழுச்சியெல்லாம் போக்குகின்ற வகையிலே எல்லாம் முன்வினை சொல்றீங்களேன்னு ஒரு தடை வரும்பொழுது அப்போ விளக்குவார், கண்டிப்பா முயற்சி இருந்தால்தான் பலன் கிடைக்கும். ஒருவினை செய்யாதாருன்னு சொன்னதோட உட்கிடை என்னங்கிறது அங்கதான் சொல்லுவார். அதாவது குறைந்த முயற்சி செய்தவன் அதிக பலனை பெற்றவன், அதான் அங்கதான். இன்று உடையர் என்பது செல்வரை அகுது உடையார் முன் இல்லார்போல் என்பதனானும் அறிக. அந்த திருக்குறள் வந்தது இல்லையா, உடையார்னா செல்வந்தர்னு, அந்த மாதிரி இங்கேயும் உடையார்னா செல்வந்தர். இவை நான்கு செய்யுளானும், நான்கு செயல்கள், முதல் செயலை விட்டுறணும். அது இருவினை குறித்த சித்தாந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து சொன்னது. அதுக்கப்புறம் அந்த இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இந்த நான்கு செயல்களாலும் உலகாயதருடைய தடைகள் தான் கேட்கப்பட்டு அந்த தடைகள் எல்லாம் அகற்றப்பட்டன. உலகாயதர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து, ஆசங்கித்துனா அவன் சொன்ன அந்த தடைகளை எல்லாம் வாங்கி செவிமடுத்து அவற்றை வாங்கி அப்புறம் அவற்றுடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இந்த தடைகள் எல்லாம் பொருந்தாது அப்படின்னு பரிகரித்து விட்டார், நீக்கிவிட்டார். நீக்கி எதை சாதித்தார்? சஞ்சிதம் எனப்படும் இருவினை உண்மை, சஞ்சிதம் முன்வினையாகிய புண்ணியம் பாவம் என்ற அந்த இருவினை உண்மையை எப்படி சாதித்தார்? காரிய ஏதுவின் வைத்து சாதிக்கப்பட்டது. என்ன அருமையான தர்க்க ரீதியான விளக்கம் பாருங்க. காரிய ஏது அளவை இலக்கணம் அதுக்குதான் முதல்ல வச்சிருந்தார் சுவாமிகள். இதெல்லாமோ சொல்றாங்க இல்லையா காரிய ஏதுன்னு அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அளவை இலக்கணம் சொல்லிதான் இந்த நூலே ஆரம்பிக்கிறார் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். அதுல ஏதுவுக்கு மூன்று வகை பார்த்தோம் இல்லையா, இயல்பு காரியம் அனுபலத்தின்னு பார்த்தோம். அதுல உள்ள பாடலை நீங்க பாடலாம். ஏறுது மூன்று ஆகும், இயல்பு காரியம் அனுபலத்தி என அப்படின்னு பார்த்தோம். அதுல காரிய ஏதுன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, புகையை காணும் பொழுது அதன் மூலம் நெருப்பு உண்டு என்று துணிவது. நெருப்பு காரணம், புகை அதன் காரியம். அது மாதிரி இங்க வந்து காரணமாகிய சஞ்சிதத்தை முன்வினையை, அந்த முன்வினை உண்டுன்னு எதை கொண்டு துணிந்தோ, காரியமாகிய இன்ப துன்பங்களை கொண்டுதான். இந்த இன்ப துன்பங்கள் நமக்கு நேர்கின்றனவே, அப்ப இந்த இன்ப துன்பங்களாகிய காரியங்களுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் கிடையாது இயல்புன்னா அதை மறுத்தோம், காரணம் உண்டு ஆனா அது முன்வினை இல்ல முயற்சி தான் காரணம்னா அதையும் மறுத்துட்டோம். மறுத்து இந்த இன்ப துன்பங்களாகிய காரியங்களுக்கு காரணமாக முன்வினை உள்ளதுன்னு சொல்லி இன்ப துன்பங்கள் தான் ஏது, நெருப்பு உண்டுங்கிறதுக்கு ஏது.

0: ஏது புகை, அது மாதிரி அது அது அங்க காரிய ஏதுவாக புகை உள்ளது. அது மாதிரி முன்வினையாகிய சஞ்சீதம் உண்டு என்பதற்கு காரிய ஏதுவாக இன்ப துன்பங்கள் உள்ளன. எனவே இன்ப துன்பங்கள் ஆகிய காரிய ஏதுவில் வைத்து சஞ்சீதமாகிய முன்வினை சாதிக்கப்பட்டது என்று அற்புதமாக விளக்குகிறார். அற்றேன் அது மேல கேள்வி கேட்கிறான், ரொம்ப வருந்தி கேட்கிறான். முயற்சிங்கிறத அப்படி தூக்கி எரிஞ்சிட்டீங்களா சார் அப்படிங்கிறான். அற்றேல் இருவினையே அமையும் ஆகலின், இன்ப துன்பங்களுக்கெல்லாம் இருவினையே காரணமாக இருப்பது போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா ஒரே முடிவா? இருவினையே அமையும் ஆகலின் முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்பது பற்றி செல்லும் மன எழுச்சிக்கு பயனில்லை போடும். மன எழுச்சிக்கே வழி இல்லாம பண்ணிட்டீங்க சார். முயற்சி செய் நேரலாம், முயற்சி செய்யாமல் சோம்பிக்கணும்தான் உனக்கு துன்பந்தான் அப்படின்னு சொன்னால அது வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நெறிமுறை கிடைக்கும் இல்லையா. மன சரி நாமளும் முன்னேறலாம் அப்படின்னு ஒரு எழுச்சி கிடைக்கும். இது இருவினைதான் காரணம் தான், அவ்வினை எனக்கு என்ன விதிச்சிருக்கோ தெரியல, அது தெரியாம நாம வந்து முயற்சி பண்ணி என்ன புண்ணியம், முயற்சி மேல முயற்சி பண்ணியும் கிடைக்கல. அங்க இருவினை இல்லாட்டா தலையெழுத்து சரியில்லை அமையாட்டா ஒண்ணும் கிடைக்காது, இது எதுக்கு பண்ணுவானே அப்படிலாம் நினைப்பு போகும் இல்லையா. நீங்க வந்து இப்படி மன எழுச்சிக்கு வழியெல்லாம் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கின்றான். மன எழுச்சிக்கு பயனில்லை போலும் எனின் அது முன்னர் கூறப்படும், அதுதான் வருகின்ற செய்யுளில் கூறப்படும். முன்னர் அதான் இடம் பற்றி முன்னர் சுவாமியர் எழுதுது எல்லாமே முன்னர் எழுதாமே இடம் பற்றி முன்னர். இப்ப காலம் பற்றி பின்னர் அர்த்தம், வரக்கூடியதான் சொல்லப்படும். எல்லாத்துக்கும் விளக்கம் வைத்திருக்கிறார். முயற்சிக்கு வந்து நம்ம மரியாதையும் கொடுக்கின்றோம், ஆனால் முயற்சியே வந்து முழு முதல் காரணம் அல்ல, இருவினைதான் காரணம். அப்ப முயற்சியினுடைய பங்கு என்ன அதை விளக்கிடணும் இல்லையா. இருவினைதான் எல்லாம் அப்படின்னா அப்ப முயற்சிக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. அதனாலதான் ஆழ்வினை உடைமைன்னு ஒரு அதிகாரம் வைத்து இப்படி முயற்சி திருவினை ஆக்கும்னு முயற்சி அவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்கின்றார். அந்த முயற்சி வரும்போது பல அந்த முயற்சியில் ஈடுபடும் போது பல தடங்கல்கள் ஏற்படலாம், அதற்கெல்லாம் மனம் தளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆழ்வினை உடைமைக்கு அடுத்த அதிகாரமா இடுக்கன் அழியாமைன்னு வைக்கின்றார். இடுக்கன் துன்பம், முயற்சி செய்யும் போது வரக்கூடிய துன்பத்தை கண்டு நீ மனம் தளர்ந்து விடாதேன்னு சொல்லிதான் இடுக்கன் அழியாமைன்னு வைக்கின்றார் அதிகாரம் எல்லாம். ஆகவே முயற்சி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளத்துல வரணும். அதனாலதான் ஊக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம் முதல்ல வச்சார். ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை இடுக்கன் அழியாமைன்னு அப்படி ஒன்றெடுத்து ஒன்று வைத்திருக்கின்றார். அப்படின்னா அப்படியெல்லாம் வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அப்போ அவற்றுக்கெல்லாம் பொருள் இல்லாமல் போகுமா இல்லையா. இப்ப நாம என்ன சொல்றோம், அவற்றுக்கெல்லாம் பொருள் உண்டு, ஆனால் இருவினைதான் வந்து மூல காரணம் என்பது உங்களுக்கு, அதன் வழியே வருவதுதான் இதெல்லாம். அது எப்படிங்கிறத அருமையாக விளக்க இருக்கின்றார். இதுதான் பலருக்கும் வந்து இருக்கிற சந்தேகம் அதுதான். ஆமா, அதாவது எல்லாம் வினைப்பலன் விதி, வினைப்பலனை தான் விதினு சொல்றோம். விதிங்கும் போது விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறான், வெல்லலாம்னா வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு சாரா சொல்கின்றார்கள். அது வெல்லலாமா வெல்ல முடியாதா அது என்ன ஏது அப்படின்னு அது ஒருவருக்கொருவர் வந்து வாக்குவாதம் செய்து அது ஒரு முடிவு பெறாமலேயே போய்கொண்டிருக்கின்றது. அது கொண்டு இதுக்கு ஒரு முடிவே கிடையாது போலும் என்று கூட ஒரு எண்ணம் அவ்வப்போது நமக்கு வந்துவிடக்கூடும். ஏன்னா யார் பேசினாலும் இதுக்கு வந்து ஒரு நிறைவான முடிவு கிடைப்பதில்லை. ஆனால் நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள் சித்தாந்தம்னால என்ன முடிந்த முடிவு, அதுக்கு மேல வந்து எந்த ஒரு ஐயமும் கிடையாது, எந்த ஒரு அதிருப்தியும் கிடையாது, விருப்பு வெறுப்பின்றி நோக்குவா இருக்கு. முடிந்த முடிவு இதுவும் வந்து விதி கொள்கையும் சொல்கின்றது, முயற்சியை பற்றி சொல்கின்றது. அப்ப நிச்சயமா இதையும் முடிந்த முடிவாக தான் அதை சொல்லியிருக்கணும். அருமையாக சொல்லியிருக்கின்றன வரக்கூடிய பாடல்கள் அது எவ்வளவு அருமையாக சொல்றாரு பாருங்க. அப்ப இருவினைதான் வந்து இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்று சொன்னால் முயற்சியால் பயனில்லை போடும் என்று சொல்லி கருதி அவர் மன எழுச்சி இல்லாமல் போய்விடுகின்றதே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து படிப்படியாக விளக்குகின்றார். ரெண்டு மூன்று பாடல்களில் வைத்து படிப்படியாக அருமையாக விளக்கிச் சொல்கின்றார். இன்ப துன்பங்களுக்கு இருவினை எவ்வாறு காரணமாக அமைகின்றது, முயற்சி அந்த இடத்தில் என்ன பங்கு வகிக்கின்றது என்பதையெல்லாம் அற்புதமாக சொல்கின்றார். பேறு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது, தேறு நீ இனிச்சை கண்மம் மேலுடல் சேரும் அன்றே. தேரு நீ இனிச்சை கண்மம் மேலுடல் சேரும் என்றே என்று சொல்லி முடிக்கின்றேன். பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் ஆறு சொல்கின்றார். ரெண்டு ரெண்டா ஆறு மூவி ரெண்டு ஆறு அப்படி சொல்லியிருக்கின்ற. இப்படி பேரு இழவு இது ஒரு இரட்டை. அப்புறம் பிணி மூப்பு இல்ல பேரு இழவு அப்புறம் இன்பம் பிணி இன்பம் பிணி அடுத்த இரட்டை. அதுக்கு அடுத்த இரட்டை என்ன மூப்பு சாக்காடு மூப்பு சாக்காடு அடுத்த இரட்டை. பேரு இழவு பதவுடைய பாபம் பேரு இழவு எடுத்ததோர் உடம்பின் வரக்கடவனவாகிய இன்ப துன்பங்கட்கு ஏதுவாகிய செல்வ வறுமைகளும். ஐயா இன்பம் துன்பம்னு சொல்றோம். செல்வம் வந்தால் இன்பம் வறுமை வந்தால் துன்பம் பொதுவான கருத்து. ஆகவே இந்த இன்ப துன்பங்களுக்கு காரணமாகிய இருப்பவை செல்வம் வறுமை. அந்த செல்வ வறுமைகளும் அப்புறம் மூப்பு சாக்காடு. இது நேர் பொருள் பாத்தீங்கன்னா மூப்புன்னா வயதால் மூத்து தளர்ச்சி அடைதல் முதிர்ச்சி அடைதல். சாக்காடுன்னு பார்த்தா மரணம்னு அர்த்தம் வரும். ஆனா நேர் பொருள் இங்க பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா பொருந்தாதுன்னு பின்னாடி விளக்கமா சொல்கின்றார்கள். மூப்புன்னு அந்த இடத்துல என்ன சொல்கின்றார்கள் உயர்வு சொல்லலாமா மூப்புன்னா உயர்வுன்னு சொல்லலாமா? என் திருமுறை சொல்லலையா விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய். அது மாதிரி உயர்ந்த திருப்பதிகம்ங்கிற பொருள் மூத்த திருப்பதிகம் சொல்றோம் இல்லையா. மூத்த திருப்பதிகம்னு சொல்றோம் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய்னு சொல்றோம். ஆகவே மூப்பு என்றால் உயர்வு சாக்காடு என்றால் தாழ்வு. என்னையா வாழ்க்கை செத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது தாழ்ந்த நிலை அப்படி சொல்றான் இல்லையா. ஆகவே சாக்காடு என்பது இழிவு தாழ்வு என்பது சாக்காடு போன்றது. ஆகவே சாழ்வை சாக்காடுன்னு சொன்ன சாக்காடுங்கிறது தாழ்வு மூப்புன்னா உயர்வு. நீங்க நேர்பொருள் சொன்னீங்க மூப்புன்னா வயதில் மூத்து முதிர்ச்சி சாக்காடுனா மரணம்னா இது ரெண்டும் எப்படி எதிர்மறையான பொருள் ஆகும்? ஐயா முன்னாடி சொல்லியிருக்கிறது பேரு இழவு பேரும் இழவும் ஒன்று கொண்டு எதிர்மறையானவை இல்லையா. அதே மாதிரிதான் மூப்பும் சாக்காடும் ஒன்று கொண்டு எதிர்மறையா இருக்கணும். இன்பம் பிணி சொல்றாரு இன்பமும் பிணியும் ஒன்று கொண்டு எதிரானவை பேரும் இழவும் எதிரானவை. அப்ப மூப்பும் சாக்காடும் எதிரான எதிர்மறையா தானே சொல்லணும். மூப்பும் சாக்காடுன்னு அதுக்கு உண்டான பொருளே சொல்லிட்டு போனா. ஆகவே மூப்பு என்பது உயர்வு சாக்காடு என்பது தாழ்வு இழிவு. அப்போ என்ன அப்படின்னா இன்ப துன்பங்களுக்கு காரணம் செல்வம் வறுமை. அந்த செல்வம் வறுமையால வரக்கூடியவை என்ன உயர்வும் இழிவும். செல்வத்தால உயர்வும் வறுமையால இழிவும் வருகின்றன. சரி அப்புறம் அதனால என்ன வருகின்றது அப்படின்னா இன்பம் பிணி அதனாலதான் இன்ப துன்பங்களும் வருகின்றன. அப்போ இன்பம் பிணின்னு சொன்னாங்க. அந்த பிணி என்பது நோயின் அர்த்தம் இல்ல நேர்பொருள் பண்ணக்கூடாது. பிணினா துன்பம்னு அர்த்தம். நோயை வந்து துன்பம்னு சொல்லக்கூடிய வழக்கு இருக்கின்றதா தொல்காப்பியர் சொல்கின்றார். ஒரு சூத்திரத்தை சொல்றார் நோயும் இன்பமும் அப்படின்னு சொன்னார். அதாவது துன்பமும் இன்பமும் சொல்ல வேண்டிய இடத்துல நோயும் இன்பமும். அப்ப நோய் பிணி எல்லாம் ஒண்ணுதானே. அப்போ அந்த நோய் பிணி என்பது துன்பம்ங்கிற பொருளையும் தருகின்றது அப்படின்னு சுவாமிகள் அந்த சூத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க. எனவே பிணி என்றால் துன்பம் இன்பமும் பிணியும் இன்பமும் துன்பங்களும். அப்ப செல்வம் வறுமை செல்வம் வறுமை காரணமா வரக்கூடியவை உயர்வு தாழ்வு உயர்வு தாழ்வு காரணமா வரக்கூடியவை இன்பம் துன்பம். இந்த ஆறுமே முன் கருவுட்பட்டது முன்னேதானே சூக்குமமாய் கருவினுள் அமைந்து கிடந்தன. ஒருவன் வந்து இந்த பிறவியில என்னென்ன செல்வத்தை பெறணும் எப்படி வறுமை அடையணும் செல்வம் காரணமா வந்து உயர்வு எப்படி கிடைக்கும் அல்லது வறுமை உள்ளதான அதன் காரணமா தாழ்வு எப்படி கிடைக்கும் இல்லையா. அப்புறம் அவனுக்கு அதன் காரணமா வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து கருவிலேயே அமைந்து கிடந்தவை கருவிலேயே அமைந்து கிடப்பவை அன்றி அப்போது அப்போது உழவாவன அல்ல அப்போதைக்கு அப்போது உழவாக்கும் உண்டாகக்கூடியவை அல்ல. ஆனா பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது. நேற்று வரை இப்படி இருந்தான் ஐயா அப்புறம் பாருங்க ஒரு தொழில ஈடுபட்டான் ரொம்ப ஊக்கத்தோட உழைத்தான் இப்படி ஆயிட்டான். அது வந்து வெளியே தெரிவது அவன் இந்த சிறப்பை எய்த வேண்டும் என்ற அந்த நியதி வந்து கருவிலேயே அமைந்து கிடந்தது. அதற்கு ஏற்றபடிதான் முயற்சிகள்லாம் வந்து நடக்கின்றன. ஏன் அப்போ கருவிடையே இருந்ததுன்னா இவ்வளவு காலம் கழிச்சு இப்ப தான் வரணுமோ? உரிய காலத்தில் தான் வினைப்படன் ஊட்டப்படும். வினைக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும், ஆனால் உரிய காலத்தில் தான் கிடைக்கும். கால வரையறையும் இருக்குது அல்லவா? இப்ப காலம் ஒரு தத்துவம் எதற்காக வைத்திருக்கின்றார்? ஏன்னா ஒரு ஆன்மாவின் வினை இன்னொரு ஆன்மாவின் வினை எல்லாம் பின்னி பிணைந்து தொடர்புபட்டு கிடப்பவை. ஆகவே ஒன்னா ஒவ்வொரு காலம் வரும்போதுதான் பலன்கள் வந்து சேரும். அதனால் அவ்வாறு சொன்னார்கள். ஆகையினாலே அவை அப்போது அப்போது உளவாவன அல்ல, கருவிலேயே அமைந்து கிடந்தவை. எவை? இந்த ஆறுமே, செல்வம், வறுமை, உயர்வு, தாழ்வு, இன்பம், துன்பம், இந்த ஆறுமே. இந்த ஆறுல வாழ்க்கையே அடங்கியாச்சு. இந்த ஆறுமே கருவிலேயே அமைந்து கிடந்தவைய ஒழிய அப்போதுக்கு அப்போது உருவாவன அல்ல. அவ்விதி ஏறிடும் அனுபவத்தால். அப்ப முயற்சியின் பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவை பின்னர் தூளமாய் வந்து கூடுதல் அவற்றை அனுபவத்திற்கு துணையாகிய முயற்சியாலாம். ஒருவன் அடைய வேண்டிய உயர்வு தாழ்வு, ஒருவன் பெற வேண்டிய செல்வம் வறுமை, அனுபவிக்க வேண்டிய இன்பம் துன்பம், இவையெல்லாம் கருவிலேயே அமைந்து கிடப்பவை. கருவில அமைந்து கிடக்கும் போது அப்ப உரிய காலத்துல அது வந்து அவனுக்கு வந்து கூடும். அந்தந்த காலத்துல எந்தெந்த காலத்துல செல்வம் வரணும், எந்தெந்த காலத்துல வறுமை வரணும், அந்தந்த காலத்துல அதாவது வரும். எல்லாம் வரும்னா அப்ப ஒரு இடத்துல இருந்தா தானே வரும். எல்லாம் அவங்க கருவிலேயே இருக்கின்றன. கருவில என்ன எங்க இருக்கின்றனன்னா, பின்னாடி தத்துவங்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவார். புத்தி தத்துவத்திலே உயிருக்கு எப்போதுமே சூக்ம உடம்பு உண்டு. அந்த சூக்ம உடம்புல புத்தி தத்துவம்னு ஒரு கருவி இருக்கிறது. அந்த புத்தி தத்துவத்துலதான் அந்த முன்வினையானது அந்த பலன் கொடுப்பதற்கு ஏற்றபடி இப்படி செல்வம் என்றும் வறுமை என்றும் உயர்வு தாழ்வு இன்பதும்பம் அப்படி அமைந்து கிடக்கும். அமைந்து ஏன் கிடக்கின்றது? உரிய காலத்துல வந்து கூடுவதற்கு. அப்ப உரிய காலத்தில் அவை கூடும் போது இந்த ஆன்மாவின் முயற்சி அதற்கு ஒரு துணை காரணமாக அமைந்து அவை வந்து கூடும். அப்ப முயற்சியின் பங்கு என்னவென்றால், கருவிலேயே அமைந்து கிடக்கின்ற உயர்வு தாழ்வுகள் இன்ப துன்பங்கள் இந்த ஆன்மாவை பொருந்துவதற்கு ஆன்மாவின் முயற்சி ஒரு துணை காரணம். அதுவும் ஒரு துணை காரணம் தான், அதுவே முதன்மையான காரணம் அல்ல. முயற்சி முயற்சி காரணம் தான் அதை ஒத்துக்கொள்கிறோம், அது முதன்மையான காரணம் அல்ல, துணை காரணம், ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடியது. முதன்மையான காரணம் அது அல்ல, முன்வினைதான். துணை காரணம் மட்டுமே வந்து சாதித்துவிட முடியாது. துணை காரணத்தை மட்டும் வைத்துக் கொண்டே சாதித்துவிட முடியாது, அதுக்குதான் சொல்றாரு. ஏன்னா அந்த முதன்மையான காரணமாகிய இருவினை வந்து சரியா பொருத்தமா இருந்ததுன்னா அந்த துணை காரணம் சேரும்போது அதுக்கு தோதுவா அமையும் கைகூடும் இல்லையா? அதத்தான் அங்க தெளிவா சொல்றாங்க. தூளமாய் வந்து கூடுதல் அப்படின்னா புலப்படும்படி, இந்த உயர்வு தாழ்வுலாம் கருவிலே இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. தூளமாய் வந்து கூடுதல்னா பலருக்கும் பலரும் அறியும்படியாக வந்து பொருந்துதல், அதான் தூளமாய் வந்து கூடுதல், அது முயற்சியினால். ஆகவே கருவில் அமைந்து கிடக்கின்ற பலன்களை நாம் பெறுவதற்கு துணை காரணமாவது முயற்சி. அப்போ விதியை நோக்கி நாம் செல்கின்ற அந்த செயல்பாடு தான் முயற்சி. நாமளா என்ன பண்ணிக்கிடுறோம், கற்பனை பண்ணிக்கிட்டு நாமளா குழப்பிக்கிடுறோம். ஒருவனுக்கு வந்து பல இன்னல்கள், பல இடர்பாடுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவன் இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியுமா? மேலிருந்த வாரியா பாக்கிறவன் முடியாது. உன் தலை விதியா உனக்கு ஒண்ணு சரியில்லை அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இவன் அந்த தலை விதிங்கிறதெல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை, இவன் நன்றாக முயற்சி பண்ணினான். இப்போ அந்த பெரிய நிலையை அடைந்து விட்டான். இவன் தலை விதின்னு இருந்தான்னா இப்படி முன்னேற முடியுமா அப்படின்னு நாமா என்ன பண்ணிக்கிறோம், ஒரு தப்பான நோக்கி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவன் தலை விதி இன்னதுதான் உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் நீ செய்யற தப்பு. அந்த இடத்துல ஒருவன் வந்து எல்லா வசதியும் வாய்ப்பு வசதியோடும் இருக்கலாம், அது மாதிரி வாய்ப்பு வசதி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா யாரு முன்னுக்கு வருவான் நமக்கு தெரியாது. நமக்கு எப்படி தெரியும்? நம்மளை பத்தியே நமக்கு தெரியாது. நாம நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. நாம ஆனா எல்லாம் தெரிஞ்சபடி பேசணும். என்ன இவன் பாருங்க ஐயா இப்படி இருக்கிறான், இவன் தலையெழுத்துன்னு இருந்தா முன்னேறுவானா, இவன் முயற்சி பண்ணுனா முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறோம். எது அவனுக்கு முடிவாக கிடைக்கிறதோ அதுதான் விதி. அவன் விதியை வென்று விட்டான்னு சொல்வது பேதமை இல்லையா? முயற்சியால் விதியை வென்று விட்டான், அருளால் வெல்லலாம், அது வேற ரூட்டு. அந்த ரூட்டு வேற, இங்க அது அது வந்து உண்மை அதிகாரத்தில் வரக்கூடிய செய்தி. அருளால் வெல்வது விதியை வெல்வது எப்படிங்கிறது, முயற்சியால் வெல்வது என்பது அது ஒரு நாள் முடியும். ஏன்னா முயற்சி என்பது விதி பலன் என்ன இருக்கோ அதை அடைவதற்கு செய்யப்படுகின்ற செயல்பாடு தான். அதுதான் அவனுக்கு வந்து ஒரு செல்வம் வரணும்னு கருவிலேயே அமைந்து கிடக்கின்றது அந்த ஊழ். அப்ப அவன் படிக்கின்றான், தேர்வில் ஈடுபடுகின்றான், இன்டர்வியூக்களில் ஈடுபடுகின்றான். அந்த முயற்சியெல்லாம் என்ன, அந்த கருவியில் அமைந்து கிடக்கின்ற அந்த செல்வத்தை அவனோடு வந்து பொருத்துவதற்கு செய்யப்படுகின்ற செயல்பாடு. அது அந்த அது கருவியில் அமைந்து கிடந்தா அதுக்கு ஏற்ற முயற்சிகள் இவன்ட்டு அமைஞ்சிடும். அந்த முயற்சி சிலருக்கு வந்து குறைய செஞ்சு கூட அமைஞ்சிருது, இந்த முயற்சிகளை போதுமான அளவு செய்யாம எளிதாக கூட அமைஞ்சிருது. சிலருக்கு ரொம்ப வருந்தி முயற்சி செஞ்ச பிறகுதான் அமைது. அது அந்த அவர்களுடைய முன்வினையினுடைய வேறுபாடு தான். வினையில எத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றன, நல்வினைன்னு எடுத்துக்கொண்டாலுமே எத்தனை வேறுபாடுகள், தீவினைன்னு எடுத்துக்கொண்டாலுமே அதுல எத்தனை வேறுபாடுகள். ஆகவே அந்த வினைகளில் வேறுபாடு இருப்பதனால வினை பலன்களிலும் வேறுபாடுகள், அந்த விளைப்பலன்களை நோக்கி செய்யப்படும் முயற்சிகளிலும் வேறுபாடுகள். அதிக முயற்சி குறைந்த பலன், குறைந்த முயற்சி அதிக பலன், சரியான முயற்சி சரியான பலன் என்று அதுல அநேக பேதங்கள். இவற்றையெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்காமல் நாமா சொல்றோம் வந்து வாய்ப்பசதி இல்லாதவன் முன்னேற முடியாது. அது பொதுவா நாம வந்து என்ன சொல்லலாம், வாய்ப்பசதி இல்லாதவன் முன்னேறுவது அரிதுன்னு சொல்லலாம், முடியாதுன்னு நாமா சொல்லிக்கிறோம். அவன் முன்னேறிட்டான்னா அவன் விதியை வென்றுட்டான்னு சொல்றான். அவன் அவன் என்ன முன்னேற முடியாதுங்கிறதுதான் விதின்னு நமக்கு எப்படி தெரியும், விதியை நாம அறிந்து வைத்திருக்கின்றோமா, சாமி காட்டினாரா, இந்த பாருப்பா இவன் இப்படி வாய்ப்பு வசதி இல்லாம இருக்கான், இவன் முன்னேற முடியாது, இதுதான் நான் அவனுக்கு விதின்னு எழுதி வச்சேன்னு உனக்கு காட்டினாரா, அதை நீ பார்த்தையா, அப்படி சுவாமி உனக்கு காட்டி நீ பார்த்தால அதுக்கப்புறம் அவன் முன்னேறின பிறகு பார்த்தே அவன் விதியை வந்துட்டான்னு சொல்ல முடியும். விதி என்ன நமக்கே தெரியாது, நம்ம விதி என்ன நாளை நமக்கு என்ன வினைப்படங்கள் நமக்கு இன்றைக்கு தெரியாது. நாம பிறருடைய வினைப்படம் எல்லாம் வந்து அறிந்த மாதிரி அவன் முயற்சியால் வந்தான் ஆதாரம் தான் இதான் வந்தான். அப்போ அவனுக்கு வந்து அந்த இடத்துல நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இடத்துல ஊழல் தான் வலியுறுகின்றது. ஜப்பான் நாட்டை உதாரணமாக காட்டி பேசுவார். இரண்டாம் உலக போரிலே அணுகுண்டு வீசப்பட்டு அந்த நாடு வந்து ஆமா கிட்டத்தட்ட அழிந்தே போய்விட்டது அவ்வளவுதான் சொன்னா சரி, அவன் விதி அவ்வளவுதான் யா முடிஞ்சது அப்படின்னு மற்றவங்க எல்லாம் பேசும்போது அவனுடைய முயற்சியாலே மேலே வந்தான்.
1: திருச்சி தம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவனாயம்மானை இழிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலு மாமே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு வைதிக சைவம் எங்கும் வளர்ந்திடல் வேண்டும் என்ற பெருநோக்கிலே ஞானாமிரகம் என சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஞான நூலினை தந்தருடைய ஸ்ரீ வாகீச முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு அண்ணல் திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் அகிலமெங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீச முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிரதம் என்கின்ற அந்த அருமையான ஞான நூலை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். திருவருளையும் குருவருளையும் அடியன் துணையாக வைத்துக் கொண்டு இன்று வாகீச முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிரதத்திலே 70வது அகவல் பாவினுடைய விளக்கத்தை அடியன் கொடுப்பதற்கு மேற்கொள்கின்றேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய சைவத்திலே சிலவற்றிற்கு சில வடிவம் சொல்லப்படும். அந்த வடிவம் என சொல்லுகின்ற பொழுது அதனுடைய பெருமை எங்கே தொடங்குவோம். உதாரணமாக சைவத்தை எடுத்துக்கொண்டால் ஆணவமலத்தினுடைய வடிவம் என்றால் அது முயலகனை சொல்லி காட்டுவார்கள். கோயில் புராணத்துல இதுக்கு விளக்கம் இருக்கிறது. ஆணவமலத்தினுடைய வடிவம் முயலகன். அதற்கு எதிர்மறையாக இருக்கின்ற ஞானத்தினுடைய வடிவம் எது என்று சொன்னால், ஞானத்தினுடைய வடிவத்தை ஞான சம்பந்தன் என்று சொல்லி காட்டுவார்கள். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை என்று சேக்கலார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்லி காட்டுவார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மணிவாசகர் பெருமான் புகழ் என்று சொல்வதற்கு ஒரு வடிவத்தை சொல்றார். இந்த புகழ் என்பதனுடைய வடிவம் தான் சிவபெருமான் அப்படிமா. புகழ் என்பதன் வடிவமே சிவபெருமான் என்பதை திருவாசகத்துல 44வது அந்த பதிகத்துல அந்த எண்ண பதிகம் என சொல்லக்கூடியதுல முதல் திருப்பாட்டை குறிப்பிட்டு காட்டுகிறார். பாருருவாய பிழப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீர் உருவாய சிவபெருமான். சீர் உருவாய சிவபெருமான்கிறார். அந்த சீர் உருவாய சிவபெருமான் என்று சொல்வதற்கு விளக்கம், புகழின் வடிவமாக இருக்கின்ற சிவபெருமானே என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த பெருமான் புகழ் என்பதற்கு ஒரு வடிவமாக நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமானத்தான் நம்முடைய நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட தன்மையினால் புகழ் பெறுகிறான் என்றால், தன்னுடைய கருணை தன்மையினால். அவன் கருணை எப்படிப்பட்ட கருணை என சொன்னால், அழகாக சொல்லி காட்டுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமானே. பல இடங்களிலே இறைவன் அளப்பெரும் கருணை தடப்பெரும் கடல் என்றெல்லாம் அந்த கருணையினுடைய தன்மையை வீழ்த்தி சொல்லி காட்டுகிறார். இன்னும் அத்தோடு மட்டுமல்லாது அங்கே சொல்லுகின்ற பொழுது நம்முடைய 9வது திருமுறையிலே கருவூர் தேவரானவர் கங்கை கொண்ட சோழேச்சரம் என சொல்லக்கூடிய அந்த திருவிஷை பாவிலே அவன் எந்த அளவிற்கு அவன் கருணை உடையவன் என்பதை ஒரு பாடல்ல அழகாக சொல்லி காட்டுகிறார். தத்தையங்கனையா தங்கள் மேல் வைத்த தயாவை நூறு ஆயிரம் கூறிட்டு பெண்கள் மேல் நீ வைத்திருக்கின்ற ஆசையில். பெண்கள்னு பெண்கள் மட்டும் இல்லை, மண் பெண் பொன், இப்படி உலகியல் பொருள்களிலே நீ வைத்திருக்கின்ற அந்த ஆசையை, தத்தையங்கனையா தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு லட்சம் கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு அமர் உலகம் அளிக்கும் பெருமை. ஒரு பொருள் மேல் வைத்த ஆசையை 100,000 கூறிட்டு அதிலே ஒரு கூறு உண்மையில் அன்பு வைத்தவர்களுக்கு நீ தேவலோகத்தையே கொடுக்கிறாயே, அதான் உன்னுடைய பெருமை. அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு அமருலக அழிக்கும் நின் பெருமை அப்படின்னு சொல்லி காட்டுகிறார். ஆக இப்படி இறைவனானவன் எந்த அளவிற்கு கருணை உடையவன், ஆளுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்தவிரான், எவ்வளவு பெருமை பாருங்க. இந்த குழந்தைக்குன்னு கடல்லவா வேணும், அந்த குழந்தையினுடைய பெருமையை காட்டுவதற்காக இந்த சைவ உலகமானது பரம்பொருளினுடைய அவருடைய கருணையின் அளவினை அறிவதற்காகத்தான் அங்கே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த புறான் என்று அங்கு அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல நம்முடைய கருவூர் தேவரானவர் அழகாக சொல்லி காட்டுகிறார், ஐந்தெழுத்து மந்திரத்தை மனதிலே நினைத்து கொண்டு உன்னை தியானம் பண்ணுவதற்கு நீ எதையெல்லாம் கொடுக்கிறீர் சுவாமி, இந்த ஒரு காரியத்திற்காக நீர் எதையெல்லாம் கொடுக்கிறீர், அதனால நீர் ஒரு அற்புத கடவுள் அப்படிங்கிறார். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்பொழு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டர்க்கு எந்திசை கனகம் 8 திசையும் நிறையின்படியாக மலை போன்ற பொற்குவியலையும் எந்திசை கனகம் பற்பதக்குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே. எனவே இப்படியெல்லாம் அவன் பெருமை பெற்று கருணையினால் அவன் சிறப்போடு திகழ்கின்றான். அந்த பெருமை எப்படிப்பட்ட பெருமை என்பதையெல்லாம் நம்முடைய ஆன்றோர்கள் நன்றாக அனுபவித்து தங்கள் அனுபவ வாக்காக நமக்கு கூறி இருக்கிறார்கள். அப்பெருமானது பெருமையை அங்கே சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திருமூல தேவநாயனார் அழகாக சொல்லுகிறான், இறைவன் எப்படிப்பட்ட தன்மை, அவன் பெருமையை அறிந்து கொள்ளுங்கள் என்று அழகாக நம்முடைய திருமூல தேவநாயனார் திருமந்திரத்தில் சொல்லி காட்டுகிறார். திருமூல தேவநாயனார் எப்படி அழகாக சொல்லி காட்டுறார், நான் தியான நிலையிலே, இந்த தியானம் என்பது சைவத்திலே உறக்கம் என்ற வார்த்தையை வைத்து சொல்வது, நான் தியான நிலையிலே இருக்கின்ற பொழுது ஞானாம்பிகையானவள் வெளிப்பட்டு, நீ இப்பொழுது தூங்குப்பிடி யோக நிட்டையில் இராதே, தூய தமிழிலே ஆகம சாற்றினை நீ உயிர்கள் உய்யும் பொருட்டாக கொடு என்று ஆணையிட்டாள். ஆணையிட்டதோடு மட்டுமல்லாது, என்னுடைய தாயானவள் மனோன்மணியானவள் தன் வாயிலே இருக்கிற தம்பலத்தை எடுத்து என்னை வாயை திற என்று சொல்லி என் வாய்க்குள் உமிழ்ந்தாள் என்று அழகாக நான் தனக்கு ஞானம் கொடுத்த தன்மை சொல்லி காட்டுகிறான். ஞான சம்பந்தருக்கு ஞானாம்பிகை மூலமாக இந்த பரஞானம் அபரஞானம் என சொல்லக்கூடிய இரு தனத்திலிருந்து பாட கொடுத்தார். ஆனா திருமூல தேவநாயனாருக்கு வாயில் இருக்கிற தம்பலத்தின் வழியாக ஞானத்தை கொடுக்கிறார். எவ்வளவு கருணை பாருங்க பரம்பொருளுக்கு. உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து, திருமூலர் சொல்றார் தன்னுடைய அனுபவத்தை, உறங்கும் அளவில், உறங்கும்னா யோக நிட்டை, உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து கரந்து வழக்கை கழுத்தார புள்ளி, அப்படியே வளைந்த தன்னுடைய திருக்கரங்களினால், வளையல் அணிந்த கரங்களினால் என்னுடைய கழுத்தோடு இப்படி சேர்த்துக்கொண்டு கரந்து வளைக்கை கழுத்து ஆரம் புள்ளி, பிறங்கு ஒளி தம்பளம் வாயில் உமிழ்ந்துட்டு, பிறங்கு ஒளி, ஒளி என்பது ஞானம், ஞானத்தை தூண்டுகின்ற அந்த தம்பலத்தை, பிறங்கு ஒளி தம்பளம் வாயில் உமிழ்ந்துட்டு உறங்கல் ஐயா, இவனிட்டையிலே இருந்து விடாது, என்ன செய்தல் வேண்டும், இடையிலே எழுந்து உன் அனுபவத்தை உலகூர்க்கு ஆகமச்சாரை கொடு, உலங்கள் ஐயா என்று உபாயம் செய்தாளே. ஆக இறைவனானவன் ஆணையின்படிதான் திருமூல தேவநாயனார் யோக நிட்டையின்படி அவர் வெளிவந்து என்ன செய்தார், அங்கே திருமந்திரத்தை வெளிப்படுத்தினார். என்ன சில பேர் கேட்கலாம், யோக நிட்டையில இருக்கவர் எப்படி யோகம் தெளிந்து பாட்டை அருளி செய்தார் என்றால், இது சுவாமியினுடைய அம்மையின, சுவாமியினுடைய அருளானையினால் அம்மல் இட்ட அருள் கட்டளை. ஆகையினாலே தான் தனக்கு எப்படியெல்லாம் அருள் செய்தான் என்ற அந்த பேரருள் திறத்தினை உயிர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான், அவர் புகழை அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அழகாக இந்த திருமந்திர பாடலே தன்னுடைய அனுபவத்தை திருமூல தேவநாயனார் சொல்லி காட்டுகிறார். அந்த பெருமான் இறைவனது தன்மையை சொல்லுகின்ற தன்மை இருக்கிறதே, ரொம்ப முக்கியமான தன்மை இறைவனுடைய தன்மை. திருமந்திரத்துல இப்ப நான் சொல்ல இருக்கிற பாடல் மிகுந்த பொருட்செறிவு மிகுந்தது, இறைவனை பற்றிய தன்மையை அழகாக சொல்லக்கூடிய அருமையான திருமந்திர பாட்டு. தீ எனும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை, ஷேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் பின்தாள் சடையோனே, பின்தாள் சடையோனே. பின்னே சரிந்து தொங்குகின்ற நீண்ட சடைகளை உடைய அந்த பெருமான் எப்படிப்பட்டது, பின்தாள் சடையோன். தீயினும் வெய்யன், கனமா கொள்ள வேண்டிய பகுதி, இறைவன் தீயினை காட்டிலும் வெம்மையானவன். ஏன் தீயினை காட்டிலும் வெம்மையானவன் என சொன்னால், இது உண்மையிலேயே ஒருவரை தண்டித்தற்கு தண்டனை கொடுப்பதை கொடுத்து காட்டப்படுகிறது. தீயினும் வெய்யன், ஒரு ஆன்மா தண்டனை செய்கின்ற பொழுது தீயினும் வெய்யனாக மாறுவான். இதை புராணத்திலே வைத்து காட்டுவதுதான் தகாத செயலை செய்து முடிக்க எண்ணிய மன்மதனை அப்படி தகித்தார், அக்னியில தகித்தார். இதே போன்று திருப்புறத்தையும் தகித்தார், மன்மதனையும் தகித்தார், அந்த திரிபுராதியும் திரிபுரத்தையும் தகித்தார். ஆக இப்படி இன்னும் இலக்கணைவு முற்று பெறாது, வந்தது சிவமென்று அறியாறு அபச்சாரம் செய்த அந்த நக்கீர தெய்வ நாயனாருக்கும் தன்னுடைய அக்னித்தன்மையை காட்டினார். எது தீயினும் வியன் யாருக்கு பிசகி செல்வார்க்கு, நல்லவர்களுக்கு தீயினும் வெய்யனாக வந்து தண்டனை கொடுத்து உடனே ஆட்கொள்வார். பாபம் நிறைந்த ஆன்மாக்களுக்கு நரகத்துல தள்ளி விட்டுதான் பக்குவம் பண்ணுவார். எனவே இப்படி தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லாம் புண்ணியசீலர்கள். நம்முடைய திருச்சாளல் பகுதியை பார்க்கணும், தேவர்களெல்லாம் தண்டிக்கப்பட்டது, தேவர்களுக்கு ஜெயம் பண்றோம், புண்ணியம் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் சிவனடியா சிவபெருமானால் நேரடியாக தண்டிக்கப்பட்டு அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இப்ப என்னை போன்ற பாவிகளுக்கு நரகத்துக்கு தான் விடுவார். ஆக இறைவனானவன் எப்படிப்பட்டவன், தீயினும் வெய்யன், குற்றம் செய்பவர்களுக்கு அவன் கொடியவன். எதை போல ஒரு அரசனானவன் குற்றம் செய்பவர்களை தண்டிக்கின்ற பொழுது அந்த அரசன் எப்படி குற்றம் செய்தவனுக்கு கொடியவனாக காட்சி தருவான். உபதேசத்தை கொடுத்து இதன்படி நில் என சொல்லுகின்ற அந்த குருவின் மேல அப்படியே ஒரு வெறுப்பை கொள்வான் மாணாக்கன். அவனுக்கு அந்த குருவை கண்டால் வெப்பத்தை கண்ட மாதிரி இருக்கும். ஏன்னா உபதேசம் பிடிக்கல, அனுபவத்திற்கு கொண்டு வர முடியல. ஒரு தந்தையானவன் தன்னுடைய மகனை நல்வழிப்படுத்துகின்ற பொழுதே காலையிலே எழு புத்தகத்தை படி என்று சொன்னார். தந்தையை எப்படி நினைப்பான், கொடியவனாக நினைப்பான், அக்னி போல நினைந்து ஒதுங்குவான். ஆக இப்படி கண்டிப்பு கட்டுப்பாடுடைய தந்தையையே மகன் வெறுப்பான். அவனுக்கு தந்தையானவள் கடுமையாக நடந்து கொள்வான். இதே போல கொடுக்கின்ற வீட்டு பாடத்தையும் செய்யாது, வகுப்பிலும் பாடத்தை கவனியாது, பக்கத்தில் உள்ளவர்களிடம் பேச்சையும் கொடுத்து கெடுக்கின்ற அந்த மாணவனுக்கு ஆசிரியன் கொடியவனாக இருந்து கோல் எடுத்து அடிப்பார். எல்லாத்துக்கும் அடிக்கிறார். குற்றம் செய்கின்ற தகாத செயலில் ஈடுபடுகின்ற மாணவனுக்கு அவன் ஆசிரியர் கொடியவன் போல கோலை எடுத்து அடுப்பான். இதே போன்று சில பேர்கள் கடுமையாக கண்டிப்பும் கட்டுப்பாடும் இருக்கின்ற பொழுது இந்த பணியாளர்களுக்கு அதிகாரியை கண்டா பிடிக்காது, கொடியவன் போல தெரியும். இதே போல சில ஊர்களில் சில பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியரை கண்டா பிடிக்காது. ஏன்னா அவர் கண்டிப்பும் கட்டுப்பாடும் வருகின்ற பொழுது அந்த தலைமை ஆசிரியரை கொடியவர் என்று நினைத்தே பாவிப்பார். இதே போலத்தான் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது, தீயினும் வெய்யன். யாருக்காக, குற்றம் செய்பவர்களுக்கு தீயினும் வெய்யன். இந்த தீயினும் வெய்யன் என சொல்லுகின்ற பொழுது இன்னொரு பொருள் இருக்கிறது. இந்த உலகத்துல சூடு என சொல்லக்கூடியது ரொம்ப அவசியம். சூடு என்பது இல்லை என சொன்னால் அந்த சூரிய வெப்ப ஒளி, அந்த உஷ்ணம் என்பது இல்லை என சொன்னால் மரம் செடி கொடிகள் தளர்வது இல்லை. ஏன், ஆன்மாக்களாகி நமக்கும் அது முக்கியம். சில உடம்புல உயிர் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும், அந்த ஜூட்டை வைத்து அந்த சூடை வைத்து கண்டுபிடிச்சிடுறோம். ஆக இந்த சூடு என சொல்லக்கூடிய உஷ்ணம் இருக்கிறது, அதுவும் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. அவன் எப்படிப்பட்டவன், தீயினும் வெய்யன், எல்லா உயிர்களுக்கும் அக்னியை கொடுத்தும் அவன் பரோபகாரியாக இருக்கிறான். எனவே குற்றம் செய்தவர்களுக்கு கொடிய அக்னி போல் இருக்கிறான், தன்னை விரும்புகின்ற தேவைப்படுகின்ற ஆன்மாக்களுக்கு அவன் அக்னி போல் இருந்து அவன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறான். தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன். அவன் எப்படி தன்னை நாடி வருகின்ற அன்போடு இருக்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் புனலினும் தண்ணியன், தண்ணீரை காட்டிலும் குளுமையுடைய கருணை பிரபாவத்தோடு இருக்கின்றான், கருணை பிரபாவத்தோடு அவன் இருக்கின்றான். ஆகையினால அழகா சொல்லுகிறான், தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன், ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை. ஆயினும் ஈசன் அரண் அருள் அறிவார். இதை கடைசியில கொண்டு கொட்டணும், தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன், ஷேயினும் நல்லன், குழந்தையை காட்டிலும் நல்லவன். ஏன் குழந்தையை காட்டிலும் நல்லவன் என்று சொல்லி காட்டுகிறார் என சொன்னார். இந்த குழந்தையினுடைய ஒரு தன்மை இருக்கிறதே, அது காம குரோத லோப மோக மனம் ஆச்சரியம் எதுவுமே இல்லாத நல்ல குணம், அதான் குழந்தையினுடைய தன்மை. அதைவிட இவன் தூய்மையானவன், இயல்பாகவே பாசங்கள் தான் ஷேயினும் நல்லன் என்று அழகாக சொல்லிக்கிறார். இரண்டாவது ஷேயினும் நல்லன் என்பதற்கு இன்னொரு பொருள், ஒரு குழந்தை ஒரு தகாரசியல் செய்கின்ற பொழுது தாய் அடிச்சு அப்படி கிள்ளி விட்டுவார். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஒன்றுமே நடக்காதது போல அந்த குழந்தை வந்து அம்மாவை கட்டிப்பிடிக்கும், தன்னை தண்டித்தது என்று நினைக்காது. தன்னை நோக்கி அப்படியே கண்ணை உருட்டி அச்சுறுத்தியது, பயமுறுத்தியது, அடித்ததெல்லாம் நினைக்காது. இதே போல உயிர்கள் செய்கின்ற எந்த அடாத செயலையும் இறைவனும் மனதை கொள்ளாது என்ன செய்வான், அப்படியே அந்த உயிர் மேல அன்பையே செலுத்துவான். அந்த குழந்தையோட மேலானவன் அதைத்தான் செய்யணும் நல்லன். அணியன், அணியன் என்றால் உள்ளன்போடு தன்னை நேசிக்கின்ற அன்பர்களுக்கு அணுக்கமாக இருக்கிறான் அணியன். நல்ல அன்பர்க்கு தாயினும் நல்லன், நல்ல அன்பர்களுக்கு தாயினும் நல்லன். தாயினும் நல்லன் என்ற அந்த சொல்லுக்கு பொருள் என்னவென்று சொன்னார், இந்த தாயை விட நல்லவன் என்று நம் நூல்கள் உலகிலேயே அன்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுவது தாயினுடைய அன்புதான். ஆனா இறையன்பை சொல்லுகின்ற பொழுது நாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவினைப்பார், பாலினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்துப்பார். அப்ப இந்த தாயை விட அன்புனா அப்ப தாய் அன்பில என்ன குறைபாடு இருக்கிறது அப்படின்னா ரெண்டு குறைபாடு. இந்த தாயானது வயிற்றுக்கு உணவை கொடுத்து கொடுத்து உடலை கொடுக்க வைத்து விடுவாள், அறிவுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை, தந்தை தான் கொடுப்பான், கவனமா கொள்ள வேண்டியது. நல்ல உணவை கொடுத்து கொடுத்து உடலை கொடுக்க வைப்பாளே அன்றி, சானா தண்டமான ஜெயசிகர் எழுதிய உரையைத்தான் நான் சொல்றேன், என்னுடைய சொந்த கற்பனை இல்லை. ஆகையினாலே அந்த அறிவு என்பது கொடுத்து அடுத்தார் போன்றெழுதுன்றால் ஒரு குற்றம் செய்தால் தன்னுடைய மகனை தாய் துரத்தி அடிப்பா தண்டிச்சு விடுவான், தாய் துரத்தி அடிச்சிடுவான். இதுதான் பாரதத்தில் வரக்கூடிய பகீரதனுடைய கதை, அதுதான் பகீரதனுடைய கதை. இதனுடைய முன்னோர்கள் அம்சுமான் தன்னுடைய தாய் தந்தையினாலே காட்டுக்கு துரத்தப்பட்டவன், ஒரு தீய செயல் செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே சக குழந்தைகளை தூக்கி யமுனை நதியிலே தூக்கி எரிந்து பாபங்களை செய்த காரணத்தினாலே ஊரார்கள் முறையிடுகிறார் என்பதற்காக பெற்ற மகனேயே அங்கே என்ன செய்தார்கள், காட்டுக்கு துரத்தினார். ஆகையினாலே அந்த தாயன்பிலும் கூட உணவை கொடுத்து உடலை கொடுக்க வைத்தலும், தகாத செயல் அடாது விடாது செய்து கொண்டிருந்தால் அடித்து துரத்துவதும் இருக்கும். ஆனால் பிழைபொருக்கும் பெம்மான் நம்முடைய கோடி பிழை செய்தாலும் அவன் பெருத்துக் கொள்ளுகின்ற பெம்மான். அதனால்தான் இங்கே அழகாக தன்னுடைய திருவாக்கிலே அங்கே திருமலர் சொல்லி காட்டுகிறார், நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன் பின்சடையவனே, ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. ஆனாலும் ஈசனுடைய அறிவு அருளினை இந்த உயிர்கள் இன்னும் அறியவில்லையே என்று இறைவனுடைய தன்மையெல்லாம் அவர் சொல்லி காட்டுவிட்டு அழகாக நம்முடைய திருமல தேவனை அவனை இன்னும் அறியாமல் இருக்கின்றீர்களே என்று சொல்லி காட்டுகிறான். இந்த திருமந்திரத்தை படிக்கிறேன். தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன், ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. ஷேயினும் நல்லன் அணியன், நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் பின்சடையோனே, பின்சடையோனே என சொல்லிக்காடு. அவனுடைய பெரும் கருணைக்கு எடுத்துக்காட்டு என்னவென்று சொன்னால், அழகாக இன்று நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய பகுதி, ஒரு ஆன்மாவானது பக்குவப்பட வேண்டும் என்பதையே அவன் குறிக்கோளாக இருக்கிறான். எப்படி பக்குவப்படுத்துதல் வேண்டும் என்பதற்காகவே ஐந்தொழிலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படி அலைகிறான், காற்றிலே வேடன் போல நல்ல பறவை எது கிடைக்கும், நல்ல விலங்கு எது கிடைக்கும் என்று அலைவதைப் போல எங்கே பக்குவ ஆன்மாக்கள், எங்கே பக்குவ ஆன்மாக்கள் என்று தேடிக்கொண்டு அலைகிறாராம் நம்முடைய பரம்பரை. எங்கே பக்குவ ஆன்மாக்கள் இருக்கிறது, என்று காட்டில் வேடனாகவும் கடலில் வலைஞனாக, கடலிலே எந்த இடத்திலே நல்ல வகை ஜாதி மீன்கள் இருக்கிறது என்பதை அலைகிறான். எனவே காட்டில் வேடன் போல், கடலிலே வலைஞன் போல, அவன் தேடி அலைவதை போல பக்குவான்மாக்கள் எங்கே என்று தேடி தேடி அலைகிறான். அப்படி பக்குவான்மாக்கள் வருகின்ற பொழுது இருவினை உப்பு ஆன்மா ஈந்திய பொழுது அங்கே மரபரிபாகம் ஏற்படும். மரபரிபாகம் ஏற்பட்ட உடனே சத்தினி பாதம் ஏற்படும். அப்படி சத்தினி பாதம் ஏற்பட்ட உடனே அதுவரை உள்ளிருந்து உணர்த்திய அந்த பரம்பொருளானவர் குருவாக வெளிப்பட்டு அந்த ஆன்மாவுக்கு தீட்சை செய்து விட்டு ஞானத்தை கொடுத்து முக்திக்கு சேர்த்துவார். நல்ல கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி இன்னைக்குள்ள பகுதி, இருவினை ஒப்பு மரபரிவாகம் சத்தினி பாதம் எழுதுகின்ற பொழுது குருவாக வெளிப்படுவார். அது ஆவேச குருவாகவும் இருக்கலாம், அதிர்ஷ்ட குருவாகவும் இருக்கலாம். குருவாக வெளிப்பட்டு அந்த ஆன்மாவுக்கு தீட்சை செய்து ஞானத்தை கொடுக்கும் முத்தி பேற்றை கொடுப்பார். எனவே முக்தி பேற்றுக்கு திறவுகோல் ஞானம். அந்த ஞானத்தை தருவது குரு. எதனால் தருகிறார் என்றால் தீட்சை கொடுத்து தருகிறார். அந்த தீட்சையினுடைய விஷய இடம் தான் இன்றைக்கு சொல்லப்படும். நல்ல கவனமாக கொள்ள வேண்டும். தீட்சையினுடைய விஷய இடம் தான் இந்த 70வது அகவலிலே சொல்லி காட்டப்படுகிறது. உங்கள் கையில் இருக்கிற ஞானாமரம் புஸ்தகத்தை பார்த்தா அந்த 70வது அகவலுக்கு தீட்சை விஷயம் என்று சொல்லி காட்டப்படும்.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் ஐராறும் அம்பதனால் புறம் ஒன்று எய்து குயிலாறும் என்மொழியாள் ஒரு கூறாகி மயிலாறும் மல்கிய சோலை மனஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாபமே.

இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுடைய சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையம்மங்கு வைதிக சைவம் வளர்ந்திட வேண்டும் என்ற நோக்கிலே ஞானாமிரத்தை திருவாய் மலர்ந்த வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, அண்ணல் திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் அகிலமங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே நாம் ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிரதம் என்கின்ற ஒப்பற்ற ஞான நூலை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கு. அந்த நிலையிலே இன்று ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிரதத்திலே 69வது அகவலினை நாம் திருவருள் துணையோடு நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். இந்த 69வது அகவல் என சொல்லக்கூடியது சத்திரி பாதத்தை பற்றிய செய்தியை உணர்த்தி காட்டுகிறார். சத்திரி பாதத்தை பற்றி இந்த மாணாக்கன் சில ஐயங்களை எழுப்புவதைப் போலவும் அதற்கு தான் பதில் சொல்வதைப் போலவும் இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த 69வது அகவல் அந்த வினா என்ன என்பதையும் அதற்குரிய ஞானாசிரியர் கொடுக்கின்ற விளக்கம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக, இந்த சத்திரிவாதம் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சத்திரிவாதம் என்று நாம் தெரிவதற்கு முன்பாக சைவத்திலே ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சைவத்தின் கண்ணே இன்று நான் சொல்லக்கூடிய செய்திகள் கூறியது கூறல் போல சில அன்பர்களுக்கு தெரிய வாய்ப்பு உண்டு. ஆனால் நினைவூட்டுவதற்காக அந்த செய்திகளை சொல்லி காட்டுகிறேன். நம்முடைய சமயத்திலே ஒரே கடவுள் கொள்கை, அந்த சமயத்திலே ஒரே கடவுள் கொள்கை என சொல்லுகின்ற பொழுது இந்த சக்தி என சொல்லக்கூடியது அந்த பெருமானது அருள் அல்லது ஆற்றல் அல்லது செயல்பாடு. ஞாபகப்படுத்துறேன், இறைவன் தன் நிலையிலே நிற்கின்ற பொழுது சிவமாக இருக்கிறான், உயிர்கள் பொருட்டு செயல்பட தொடங்குகின்ற பொழுது சிவசக்தியாக மாறுகிறான். அந்த சிவசக்தி என சொல்லக்கூடிய அந்த சக்தியை வைத்து தான் எல்லா இயக்கமும் நடைபெறுகிறது. உதாரணமாக ஒரு காந்தம் உள்ள இரும்பு துண்டு, இரும்பு துண்டு சிவம், அதிலே பொதிந்து கிடக்கின்ற காந்த சக்தி சக்தி, காந்த சக்தி தான் நம்முடைய அம்மையாகிய சக்தி. எனவே இரும்பின் பலன் அந்த காந்த சக்தி ஈர்ப்பது, இதே போல சிவத்தின் பலன் உயிர்கள் பொருட்டு இயங்குவது. அந்த சக்தியை வைத்துத்தான் எல்லா செயல்பாடுகளையும் செய்து காட்டுகிறார். அதுக்காகத்தான் திருக்கழுச்சிப்படியால் உள்ள பாடலை ஞாபகப்படுத்துறேன், நம் கையினார் நாம் அனைத்தும் செய்தார் போல் நாடு அனைத்தும் நங்கையினார் செய்தளிக்கும் நாயகனும். எல்லாவற்றையும் அவனைத்தான் செய்கிறார். நங்கையினும் நம்பியாய் தார் நடுவே நாற்ற பெறும் இது கான் எம்பிரானார்தாம் இயல்பு. எனவே அந்த நங்கைக்கும் மத்தியிலும் அவர் இருந்து செயல்படுத்துவது அவனே என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிவசக்தி என சொல்லக்கூடியது அது பிரிப்பட்டது. இதை சொல்லுகின்ற பொழுது தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லப்படும். சிவம் ஆண், பிரிக்க முடியாத அந்த சிவத்திற்குரிய சக்தி சிவை. பரன், சிவத்தை குறிப்பது அந்த பரனுக்குரிய சக்தி பறை. இதே போல சத்தன், சிவத்துக்குரியது அந்த சத்தனுக்குரியது சக்தி. இனி சத்தன் என்றால் அது அறிவுடைய பொருள், அது ஒருபடித்தான ஒரு பொருள், இன்றைக்கு நிலையான பொருள் என்று சொல்லப்படும்.
இந்த சிவமும் சக்தியும் எப்படி சாதாரண சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தம் எனில், மரமும் வைரமும் போல மரம் சிவம், வைரம் என்பது சக்தி என்று சொல்லி காட்டப்படுகிறது. செயல்பாடுகளை வைத்துத்தான் போர் சக்தி, கோப சக்தி, புருஷ சக்தி, அருள் சக்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த சக்தியை நாம் பிரிக்க இயலாது என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய நூல்களிலே நாம் அங்கு சொல்கிற அர்த்தநாரீஸ்வரர் படிமம் ஒன்று உண்டிருக்கிறதும், கல்யாண சுந்தரர் என்ற ஒரு படிமமும் இருக்கிறது. 25 மூர்த்தங்களிலே ஒன்று அர்த்தநாரீஸ்வரர், கல்யாண சுந்தரர். ஏன்னா சிவத்திடம் இருந்து சக்தி பேதப்படாதது என்பதை காட்டுவது. அதிலே அரியை சிவம் அரி என சொல்லக்கூடிய மாலானவர், அந்த மால் என சொல்லக்கூடிய அந்த பெருமான் இருக்கிறார், அது புருஷ சக்தி. ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்காக உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். முதன் முதலிலே உயிர்களுக்காக காட்டுவதற்காக சிவத்தின் மேனியிலே பாதியை முதலில் பெற்றவது விஷ்ணுமூர்த்தி தான். அதனால தான் அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே அரியலால் தேவி இல்லை என குறிப்பிட்டு காட்டினார். இந்த சங்கர நாராயணர் வடிவம் என இருக்கிறதே, சங்கர நாராயணர் என்ற வடிவம் என சொல்லப்படுகின்ற ஒன்று இருக்கிறது. இதுதான் தொன்மை கோலம் என்று நம்முடைய மணிவாசக சுவாமிகள் திருக்கோத்துமலை சொல்லி காட்டார். இது தொன்மை கோலம். தோலும் துகிரும் திருவாசகத்துல கோத்துமிட, தோலும் துகிழும் குழையும் சுருள்தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிழியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குடிர்ந்து ஊதாய் கோத்தும்பி. ஆகையினாலே இதை இந்த படிவத்தை சொல்லுகின்ற பொழுது இது தொன்மை வடிவம் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டு. இப்படி இருக்கின்ற அந்த சக்தியானது முதலில் உயிர்கள் பொருட்டு பரிபக்கம் பெறுவதற்காக, உயிர் பரிபக்கம் பெறுவதற்காக, உயிரை பந்தித்திருக்கின்ற அந்த பாசமாகி அந்த நோய் நீங்குவதற்கு மருந்தாக அந்த சக்தி தான் மாயையாகிய சக்தியாக மாறுகிறது. ஞாபகம் பற்றி மாயையாகிய அந்த சக்தியாக மாறுகிறது. அந்த மாயையாகிய சக்தி மாறி அடைப்பாய் தொழில்களை சிவனுடன் இருந்து தொழிற்படும்படியாக செய்து உயிர்களை பாசத்தில் அழுத்தி கண்மத்தை நுகரும்படி செய்கின்ற பொழுது திரோதான சக்தி, திரோதான சக்தி தெரிஞ்சு கொடுக்கணும். ஏன்னா சிந்தனைக்கு வருகிறது திரோதான சக்தின்னா என்னங்கிறது, அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியணும். எனவே அந்த அம்பாள் தான் திரோதான சக்தியாக இருக்கிறது. திரோதான சக்தி என்றால் மறைப்பு சக்தி. இந்த மறைப்பு சக்தி முன்னுரையிலே இந்த செய்தி சொல்லுகிறேன். திரோதான சக்தின்னு சொல்லிப்பாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக திரோதான சக்தியாக இருந்து உயிர்களை கண்மங்களை புசிக்கும்படியாக செய்கின்ற பொழுது அந்த ஆன்மாவினிடத்து சத்தினி பாதம் நிகழ்கிறது. இந்த சத்தினி பாதம் நிகழ்வதற்கு என்ன ஒரு காரியப்பாடுகள் உயிரிடத்தை நிகழுதல் வேண்டும் என்றால் இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்தினி பாகம், இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாகம். இந்த இருவினை ஒப்பு வருகின்ற பொழுது மலபரி பாகம் ஏற்படும், மலபரி பாகம் வருகின்ற பொழுது சத்தினி பாதம் ஏற்படும். சத்தினி பாதம் என்றால் அருளின் வீழ்ச்சி. அப்பொழுதுதான் ஆன்மாவிலே அந்த அருளின் அது வீழ்ச்சி என சொல்லி காட்டப்படும். இந்த சத்தினி பாதம் என சொல்லுகின்ற இந்த இதிலே நம்ம முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும், உயிர் சிவத்தை காண்பதற்கு முன்பாக முதலிலே சக்தியைத்தான் அது அனுபவத்திலே காண்டு அனுபவிக்கும். எதை போல, சிவம் என்பது சூரியன், அதில் இருக்கின்ற கதிர்கள் இருக்கிறது அதுதான் சக்தி. அதிகாலையிலே சூரியன் தோன்றுவதற்கு முன்பாக அதன் கதிர்கள் நீல நிறத்தில் தெரியும் நமக்கு. அந்த கதிர்கள் சூரியன் கதிர்கள் முதலில் காட்டப்பட்டு அதற்கு பின்புதான் சூரியன் கண்ணிலே படும். இதே போல சிவம் வெளிப்படுவதற்கு முன்பாக அம்பாள் தான் முதலில் வெளிப்படுவாள். இதை ஞானசம்பந்தர் ஞானப்பால் ஊற்றிய செய்தி ஏற்கனவே அடியான் கூறியிருக்கிறேன். எனவே இந்த சிவத்தை காட்டுவது நம்முடைய சக்தி. அதனாலத்தான் அம்பாளை சொல்லுகின்ற பொழுது கை விளக்கு, உட்கை விளக்கு என்று திருவருட் பயணியிலே உமா விஸ்வாச்சாரியா சொல்லி காட்டுவார். ஒரு இருள் படர்ந்து இருக்கின்ற ஒரு இடத்திலே கை விளக்கை முன்னே ஏந்தி கொண்டு விளக்கின் பின்னே செல்வதை போல
அந்த அருளாகி அந்த விளக்கை பின்தொடர்ந்து செல்லும். அதுதான் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கு. அந்த அருள் என்பது சக்தியையும் குறிக்கும். அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கு என்பதற்கு பல பொருள் இருக்கிறது. ஆகையினாலே இந்த சக்தி தான் முன்னே வெளிப்பட்டு அதுக்கப்புறம் சிவத்தை காட்டும். அதன்படி இருவினை ஒப்பு மலபரிபாதம் சத்தினிபாதம் என சொல்லக்கூடிய அவை நிகழ்கின்ற பொழுது அங்கே இந்த மூன்றும் ஏக காலத்திலே நிகழும். அதுதான் ரொம்ப முக்கியம். இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் சொல்வது இப்படி இருந்தாலும் ஆனா ஏக காலத்தில் நிகழும். இருவினை ஒப்பு வந்த அந்த க்ஷணத்திலேயே மலபரிபாகம் ஏற்படும். மலபரிபாகம் ஏற்பட்ட அந்த க்ஷணத்திலேயே சத்தினிபாதம் ஏற்படும். சத்தினிபாதம் ஏற்பட்ட அந்த க்ஷணத்திலேயே குருவை நாடுவான், குரு கிடைக்கும். ஆகையினாலே இந்த சத்தினிபாதம் என சொல்லக்கூடியது இந்த இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம் என்பதை இப்படி தொடர்ச்சியான நிகழ்வு. ஏககாலத்தில் நிகழும். எப்படி இடியும் மின்னலும் ஏககாலத்தில் தான் அங்கே வானிலை நிகழ்கிறது. ஆனால் நமக்கு எப்படி தெரிகிறது? மின்னல் முன்னேயும் இடி பின்னையும் வருவதை போல அது விஞ்ஞான முறையில் சொல்லி காட்டப்படுகிறது. ஒலியை விட ஒலி வேகம் குறைந்தது என்று சொல்லப்படும். ஆனால் ஏக காலத்தில் தான் அங்கே நிகழ்கிறது. இதே போல இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாகம் இது நிகழ்கின்ற பொழுதுதான் இந்த ஆன்மாவிடத்து குரு வேட்கை ஏற்படும், குரு வெளிப்படுவார். இந்த இருவினை ஒப்பு என சொல்லக்கூடியது எப்படி என சொன்னால், சுருக்கமா சொல்றேன், ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுவார்கள். எப்படி ராமபிரானே நீ மகுடம் தாங்கி அரியணையில் அமர் என்று கூறிய பொழுதும் எப்படி முருகனோடு இருந்தாரோ அதே போல நீ உன் பதத்தை விட்டு தொடர்ந்து நீ கானகம் போ என்று சொல்லுகின்ற பொழுதும் அதே புன்னகையோடு இருந்தாரா ராமபிரான். இப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுவது. இன்பமும் துன்பமும் வருகின்ற பொழுது நம்முடைய வினைக்கு ஏற்ப இறைவனால் கொடுக்கப்பட்டது. அத்தோடு மட்டுமல்லாது ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். ஓடும் செம்பொன் ஒக்கவே நோக்குவார்னா சிலவே கீழ கிடக்கின்ற ஓடும் செம்பொன்னையும் சமமாக பாவிப்பார்கள். இது ஒரு பொருள். அப்படித்தான் பாவித்தார் நாவுக்கரசி சுவாமிகள். திருப்புகலூர்ல தான் உழவாரப்பணி செய்கின்ற பொழுது பருக்கை கற்களுக்கு மத்தியிலே நவமணிகள் கிடைந்தது. எல்லாவற்றையும் ஓடும் செம்பனும் ஒக்க நோக்கி அதை அப்படியே கூட்டி அந்த தீர்த்த குளத்திலே கொண்டு போய் கொண்டார். ஓடும்

ஆக ஓடும் செம்பன் ஒக்கவை நோக்குவார் என சொன்னார். ராஜபோகத்தில் இருக்கின்ற வாழ்வினையும் ஒன்றும் மற்ற அந்த வாழ்வையும் சமமாக கருதுவது, அப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுகின்ற எதையும் சமமாக கருதுவதுதான் இருவினை ஒப்பு என்று சொல்லி காட்டப்படுது. இந்த இருவினை ஒப்பு என்று ஒன்று வருகின்ற பொழுது அந்த ஆன்மாவை பிடித்திருக்கின்ற ஆணவமனம் என ஒன்றிருக்கிறதே, அது அப்படியே தன் வலி குன்றும். தன் வலி குன்றும் எப்படி? அந்த காலத்துல கொட்டைப்பாக்குன்னு ஒண்ணு உண்டு, கேரளத்துல இருந்து வரும் விசேஷமானது கொட்டைப்பாக்கு. அந்த கொட்டைப்பாக்கு கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் அந்த பெரியவர்கள் என்ன செய்வார்கள், அதை இடித்து அவர்களுக்கு வேண்டுகின்ற அளவில் அந்த கொட்டைப்பாக்கு எடுத்து வாயிலே போட்டு சிறிது நேரம் வாய்க்குள்ளேயே ஊற வைப்பார்கள். ஊற வைத்த பின்பு அது கடிக்கின்ற அளவிற்கு அது கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுத்து விடும், இழகிடும். இதே போல சில பேர்களை நம்ம பார்க்கிறோம், சீடை கல்லு மாதிரி இருக்கும், வாய்க்கட்டை போடுவாங்க, கொஞ்ச நேரத்துல ஊற வச்சு அதுக்கப்புறம் கடிப்பாங்க. இதே போல அங்கே இருவினையும் உப்பு என்று வருகின்ற பொழுது கடினத்தன்மை உடைய கல்லின் வலிமையாக தன்மை உடைய அந்த ஆணவ மலம் சற்று நெகிழ்ந்து கொடுக்கும், அதனுடைய வலி குன்றத் தொடங்கிவிடும். அப்படி குன்றத் தொடங்குகின்ற பொழுது இந்த ஆன்மாவு பரிபக்கப்பட்டது என்பதை இறைவன் அறிந்து இறைவனானவன் அந்த சக்தியினை ஆன்மாவிடத்தை பதியும்படியாக செய்வான். அதுதான் சக்தி நிபாதம். சக்தி என்பது அருள், நிபாதம் என சொல்லக்கூடியது வீழ்ச்சி. இதுக்கு விளக்கத்தை பின்னால பார்ப்போம். இது உயிரினிடத்தை நிகழ்வது. இதை ஆதி குமரகுருபுரர் சுவாமிகள் தன்னுடைய கந்தர்களின் வெண்பாரை சொல்லி காட்டுகிறார். நால் வகையாம் சக்தி நிபாதம் தருதற்கு இருவினையும் ஒத்து வரும் காலம் உளவாகி பெத்த மலபரிபாகம் வரும் அளவில் பண்ணால் அலமறுதல் கண்ணுற்று அருளி உளவாது அறிவுக்கு அறிவாகிய அறிவுக்கு எட்டா நெறியில் செறிந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காஷினிக்கே தோன்றி குருபரன் என்றுவோர் திருப்பெயர் கொண்டு அப்படி என்ன தொடர். எனவே நான்மாவிடத்தில் சத்தினி பாதம் நிகழ அங்கே இருவனை ஒப்பு சத்தினி பாதம் நிகழுகின்ற பொழுது அங்கே குருவினுடைய வேட்கை ஏற்படும். அந்த குருவினுடைய வேட்கை ஏற்படுகின்ற பொழுது அதுவரை உள்ளிருந்து அருளிய சிவம் இப்பொழுது வெளியிலே ஒரு வடிவம் எடுத்து வருவான். அது ஆவேச குருவாகவும் இருக்கலாம், அதிட்டேய குருவாகவும் இருக்கலாம். இது இந்த சத்தினி பாதம் என சொல்லக்கூடியது நான்கு வரை மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் ஒன்றை விட ஒன்று கூடியது, தன்மையிலே பக்குவத்திலே கூடியது. மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு விதிகள் இருக்கிறது. இந்த சத்தினி பாதம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, இந்த சத்தினி பாதம் எந்த ஆன்மாவிடத்தை நிகழ்கிறதோ அந்த ஆன்மாவுள்ளதான் ஞானவிற்கு ஏற்படும். ஒரு செய்தியை பகிரங்கமா சொல்றேன், ஞான நூல்கள் எல்லாம் சத்தினி பாதத்திற்கு உரியது. தீட்சை பெற்று குருமுகமாக அந்த சத்தினி பாதம் அந்த அருளை பெற்ற அடியார்களுக்கு தான் ஞான நூல் கிரகிக்க முடியும். இதை நம்முடைய திருவிளையாடல் புராணத்து ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் வாகவுரடிகளுக்கு உபதேசித்த படலத்திலே சொல்லி காட்டுகிறார். பத்தி செய்து அரண் அருள் பெறும் பத்தருக்கு அன்றி முத்தி எய்தற்கு அரிய அரிதியன மறை மொழிவது அப்பொது நூல் சக்தி அப்பொருள் தெளிவலாம் சத்தினி பாதற்கு உயித்து உணர்வது ஆகமம் என்பார் மெய் உணர்ந்தோ. வேதம் ஆகமம் தோத்திரம் சாத்திரம் புராணம் இதிகாசம் என சொல்லக்கூடியது சத்தினி பாதற்கு உரியது. முக்தி பேரை விரும்புகின்ற அந்த முக்தி நாட்டமுடையவர்களுக்கு உரியது என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டும். இதில் நான் கூறிய அந்த சத்தினி பாதம் நான்கு வகைப்படும். மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம். இதுல நான் இது விளக்கி சொன்னா கொஞ்சம் தாமதமாயிரும், ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இதுல நான்காவது தரம் சொல்லக்கூடிய தீவிரதரம் என சொல்லக்கூடியதான் உயர்ந்த ஒரு சத்தினி பாதம் நிலை. முழுக்க முழுக்க சிவமான தன்மையை விரும்புவது. இதை மணிவாசகர நிலையில இருந்தாராம். அவருக்கு நாலாம் சத்தினி பாதம் அவருக்கு வீழ்ந்த காரணத்தினாலே தான்.

0: கைலையிலே சிவகணங்கள் மத்தியிலே இருக்கின்ற பொழுது நம்முடைய பெருமான் மாணிக்க வாசகனுக்கு சத்தினிபாதம் அங்கே வந்து விட்டது, வீழ்ந்து விட்டது. சத்திரிபாதத்தை அவன் எழுதிவிட்ட காரணத்தினால் அவனுக்கு ஆட்கொள்ள செல்லுகிறோம் என சொல்லி உடனே கையிலிருந்து பரப்புறான். இதே கருத்தை நம்முடைய திருவிளையாளர் புராணத்தை ஆசிரியர் பரஞ்சோதி முனிவரில் அவர் நாலாவது சத்திரிபாதத்தில் இருந்தார்னு சொல்லி காட்டுறார். அவர் எப்படி இருந்தாரா? சிவத்தை தவிர வேறொன்றும் காணாது, சிவத்தை தவிர வேறொன்றும் விரும்பாதது. எப்படி? பித்துது என பிறர் நகைக்க வரும் நாலாம் சக்தி பதிய, நாலாம் சக்தி பதிய தமது சத்த அறிவு தன்னை பொத்திய மலத்தினு வெறியே சுமை பொறுத்தோன் ஒழித்து பிணிப்புறும் ஒருத்தனையும் ஒத்தா. அது இதுதான் என்னாச்சு தெரியுமா? மணிவாசகர் பெருமானுக்கு நான் அணிந்திருக்கின்ற ஆடை ஆபரணங்கள் அந்த அரசத்திற்குரிய கோலங்கள் அமைச்சருக்குரிய கோலங்கள் எல்லாவற்றையும் கலைந்தான். எல்லாவற்றையும் கலைந்து விட்டு அந்த பெருமானானவன் அந்த கோவணத்தையும் திருவோடை மட்டுமே துணையாக கொண்டார். ஓடும் கவந்தியுமே துணை எனக் கொண்டு மணிவாசகரே சொல்றார். ஓடும் கவந்தியுமே உறவு என்று கொண்டாராம் நம்முடைய மணிவாசகர் பிறந்தார். திருவிளையாடல் புராண தாசனன் சொன்னார், உடையும் கோவணம் உண்டியும் கைப்பலி உற என்று அடையும் கேளிரும் அரணடியார்கள். அரணடியார்கள் சுற்றம் கண்டி கலன்கள் படை அம் பாரிடம் ஆயினும் பகல் இரா முதலில் இடை இன்றாம் இடத்து உறங்குவது எத்தியுவர் வாழ்க்கை. இதுக்கு விளக்கம் நிறைய இருக்கு. எனவே இந்த நாலாவது சத்தினிபாதத்தை எழுதினார் நம்முடைய மணிவாசக பெருந்தகை. அப்படி நாலாவது சத்தினிபாதத்தை அங்கே எழுதுகின்ற பொழுது அங்கே மணிவாசகருக்கு வந்து அதனால்தான் நேரடியாக தானே குருவாக சென்றார். எனவே அப்பொழுது இந்த அறிவினிடத்தே முழுக்க முழுக்க சுமயமா இதை அப்பர் பெருமான் தன்னுடைய வாக்கிலே சொன்னார். மங்கை உமை நோக்கால் என் ஊனமெல்லாம் ஒழித்தான், மங்கை உமை நோக்கால் என் ஊனம் எல்லாம் ஒழித்தான். சத்தினிபாதத்தை சொல்லி காட்டு ஏற்பட்ட அந்த நிலைதான் சத்தினிபாதம் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டது. இந்த சத்தினிபாதத்தை பற்றிய சில ஐயங்களைத்தான் நம்முடைய திருமறை ஆசிரியர் இங்கே எடுக்கிறார். இந்த சத்தினிபாதம் விழுந்தாத்தான் அந்த ஆன்மா சிவத்தை காணும். சிவம் வருவதற்கு முன்பாக சக்தி தான் தன்னுடைய அருளை முதல்ல கொடுக்கும். இதை திருவம்பாவையிலே நம்முடைய மணிவாசக பெருந்தகை அழகாக சொல்லி காட்டுகிறார். தன்னில் பிரிவியிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலை ஏலோ எம்பாவாய். முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன. ஆகையினாலே இந்த அருள் என சொல்லக்கூடியது சத்தினிபாதம் படம். இந்த சத்தினிபாதத்தை பற்றிய சில ஐயங்களை நம்முடைய வாகிஷ முனிவருடைய மாணாக்கர் சில ஐயப்பாடுகளை கேட்பது போல் எழுப்புவது போல் எழுப்பி அதற்கு பதில் தருகின்றார் நம்முடைய வாகீஷ முனிவர். என்ன ஐயங்களை எல்லாம் எழுப்புகிறார் என்று அங்கே சொன்னார். முதல் சொன்னார், இது சத்தினிபாதத்தை பற்றிய முன் செய்தி. இந்த செய்தி தெரிந்தால்தான் நாம வந்து இன்றைய 69வது தகவலுக்கு ஏகதேசமாக நாம் பொருள் கொள்ள முடியும். இந்த சத்தினிபாதம் என சொல்லக்கூடியது சொல்லுகிறது அருணினுடைய வீழ்ச்சி. இப்ப இதுல ஒரு வினாவை மாணாக்கர் எழுக்கிறார். சுவாமி, சிவம் என்பதும் சக்தி என்பதும் எங்கும் வியாபகமானது, சக்தி என்பதும் எங்கும் வியாபகமானது. அப்படி வியாபகமாகின்ற பொழுது அப்ப என்ன ஆன்மாக்களிடத்தில் இருக்கிறதே, எல்லா ஆன்மாக்களிடத்தே அது இருந்தாலும் கூட சில ஆன்மாக்களுக்கு மட்டும் ஞானம் வருகிறது, சில ஆன்மாக்களுக்கு மட்டும் ஒன்றுமே அறியாமல் இருக்கிறார்களே. அப்ப சிவசக்தி என்பது வியாபகம் என்பது அங்கே இல்லாது போய் விடுகிறதே என்ற ஒரு ஐயத்தை முதல்ல எழுப்புகிறார். அந்த ஐயத்தை முதல்ல நம்ம பார்ப்போம். அந்த மில் அமலன் சக்தி, அந்த மில் இறைசக்தி என சொல்லக்கூடிய அந்த சிவசக்தி இருக்கிறதே அது நித்தியமானது, எங்கும் பரந்தது, எங்கனும் நன்று நந்தும் எனில் அந்த சிவசக்தி என சொல்லக்கூடியது எங்குமே வியாபகமாக இருக்கும் என்று அப்படி சொல்லுகிறேன் என்றார். எல்லா உயிரறிவுகளும் எப்பொழுதும் அது உடன் இருக்க வேண்டும். அப்படி இருக்க நல்லறிவு எவர்க்கும் உந்தாது ஒழிதல் ஏன், உண்மை ஞானம் எல்லோருக்கும் உண்டாதல் வேணுமே, அவ்வாறு உண்டாகாமல் போவது என் உண்டாகாமல் போவது. அருசக்தி தான் வீழ்ந்து, அந்த அருசக்தி வீழ்ந்த உடனே இதுக்கு பின்னால விளக்கம் வருகிறது. சத்தினி பாதம் எண்ணங்களுக்கு விளக்கம் பின்னால வருகிறது. ஏன் வீழ்ச்சிங்கிற பேர் வச்சார்? அருளின் வீழ்ச்சி வீழ்ந்த பின்பு ஆன்மாவானது அந்த பாசு தலையில் நின்று நீங்கி சிவத்தை அடைவதற்கு உரிய வேட்கை எழுந்து குருவை தேடத் தொடங்கும். இது எல்லோருக்குமே நிகழ்வது இல்லையே, இது எல்லோருக்குமே நிகழ்வது இல்லையே. ஏன் அவரிடம் மட்டும் நிகழ்ந்தது? கொஞ்சம் கவனமா கொள்ளணும். திருப்பெருந்துறையில குதிரை வாங்குவதற்கு நம்முடைய அரிமர்த்தன பாண்டியன் ஏவையம் ஆணையின் வண்ணம் போய்கொண்டிருக்கிறார். நம்முடைய மணிவாசக பெருந்தகை, மணிவாசக பெருந்தகையுடன் சுற்றிலும் பரிசனங்களும் செல்லுகிறது. அவருக்கு நாலாவது சத்தினி பாதம் வந்து விட்டது. அவர் எந்த நிலையிலே இருந்தார் என சொன்னால், புறத்தேதான் அவர் என்ன செய்தார், வேடத்திலே அமைச்சர் கோலத்திலே இருந்தாரே அன்றி அகத்திலே முழுக்க முழுக்க சிவன்பாலே வைத்திருந்தார். எப்படி சிவந்தி வைத்திருந்தார்? சிவ அனிமர்த்தன பாண்டியனை கும்பிடுகின்ற பொழுது கூட புறத்தே தொழுதார் என்றுதான் சொல்லுகிறார். புறமே காணும்படியாகத்தான் புற வணக்கம் தான் செய்தாரே அன்றி அவர் அக வழிபாடு செய்யலை, அகமாக அரிமர்த்தனை வணங்கலை என்று நம்முடைய பரஞ்சோதி முனிவர் திருவிழா பிராரத்தை சொல்லிக்காட்டு. சத்தினி பாதம் பயந்திருந்தது. அப்படி பயந்திருந்த காரணத்தினாலதான் கையில இருந்து பெருமான் புறப்பட்டு வர்றார். அவர் புறப்பட்டு வருகின்ற பொழுது குருந்த மரத்தின் அடியிலே நம்முடைய பெருமான் குரு வடிவத்தோடு மீட்டிருக்கின்றார். முன்னிருக்கின்ற சீடர்கள் எல்லாம் அரகர அரகரா என்ற கோஷத்தை எழுப்புகிறார்கள். ஏன்? மணிவாசகன் கவனத்தை ஈர்ப்பதற்கு. அப்படி ஈர்க்கின்ற பொழுது இந்த ஓசை எல்லார் காதலையும் கேட்கணும்ல, எல்லாருமே அது என்ன ஓசைன்னு கேட்கணும்ல, யாருமே கேட்கல. மணிவாசக பெருந்தகை ஒருவர் தான் அங்கே என்ன நடக்கிறது, அங்கே என்ன என்பதை கண்டு மாறும் நான். அப்பத்தான் ஒருத்தர் போயிட்டு சொன்னார், குருந்த மரத்தடியிலே ஒருவர் குரு போல் அமர்ந்திருக்கிறார். 999 சீடர்கள் அவர்களை சுற்றி அமர்ந்திருக்கிறார். அப்படியான்னு கேட்டு போகல. அப்படியா, அவர் சென்று காண வேண்டும் என சொல்லி அப்படியே குருந்த மரத்தின் அடியிலே இருக்கிற அந்த கூத்த பிராணை கண்ட கண்ட மாத்திரமே இரும்பினை காந்தம் கவர்வதை போல் கவர்ந்து ஓடி சென்று திருப்பாகத்திலே வீடு ஓடிச்சுண்டு திருப்பாதத்தில் வீழ்கின்ற பொழுது பெருமானது அந்த குரு ஒடிவினை ஆற பருகுகின்ற பொழுது அந்த குருவின் கையிலே இருந்த சிவஞான போதம் என்று எழுதப்பட்ட அந்த நூல் கண்டிலப்படுது. சுவாமி, செங்கையில் தவழும் புத்தகம் ஏதையா? என்ன சுவாமி கையில புஸ்தம்? அந்த ஈர்ப்பருகிறது. மற்றவர்கள் கேட்டார்களா இல்லையே? மற்றவர்கள் சுவாமியை நாடி வந்தார்களா இல்லையே? அந்த சத்தினி பாதம் விழுந்தவர்களுக்குத்தான் செங்கையில் தவழும் புத்தகம் ஏதையா, சிவஞான போதம் என்றார். அப்பத்தான் மணிவாசகர் அந்த ஞான வெட்கம் இருந்து சிவம் என்பது என்ன, ஞானம் என்பது என்ன, போதம் என்பது என்னங்கிறதுக்கு ஒரு விண்ணப்பம் வச்சு இதுக்கு விளக்கி சொல்லுங்கன்னார். அது அப்படியே செல்கிறது. அந்த விளக்கம் இங்கே கடவுள் மாமனியர் அழகாக வைத்து காட்டு. அப்ப இந்த இடத்துல மணிவாசக பெருந்தகைக்கு மட்டும் இருக்கிற, மற்றவர்களுக்கு இல்லை. இதைத்தான் அதை அழகாக கேட்கிறார். நல்லறிவு எவருக்கும் உண்டாது ஒழிதல் ஏன், உண்மை ஞானம் எல்லோருக்கும் உண்டாதல் வேண்டும், அவ்வாறு உண்டாகாது சிலருக்கு மட்டும் உழுவது ஏன், உறவோர்க்கு அல்லதை பிறவாது எனே, அறிவுடைய நல்லோர் கல்லது மற்றவர்களுக்கு உண்டாது என்று நீ கூறினார். அதற்கு அந்த சிவசக்திக்கு தாதக தாரகம் இரவா, அப்படி ஒருவருக்கு அந்த வேட்கை கிடைக்க மற்றொருவர் அதை அறியாமல் இருக்கிறார் என்றார். அந்த சிவசக்தி பாரபட்சம் தானே காட்டுறார். ஒருவருக்கு மட்டும் பக்குவத்தை கொடுத்து அந்த ஞான வேட்கையை ஏற்படுத்துகிறார். குரு எங்கே என்று தேடும்படி செய்கிறார். மற்றவர்களுக்கு அந்த அந்த ஞான வேட்கை ஏற்படவில்லையே, அப்போ இந்த அருசக்தியானது வேண்டுதல் வேண்டாமையோடு இருக்கிறதோ? தான் அங்க ஒரு ஒரு சாராருக்கு அருளும் தன்மையும் ஒரு சாராருக்கு அருளா தன்மையும் அல்லதோ இருக்கிறது. இது இறைவனது கருணைக்கு இழுக்கல்லவா? மகவென பல்லுயிரு ஒக்க பார்க்கும் பண்பு என்று சொல்லி இருக்கிறீர்களே, இங்க வந்து ஒரு சாராருக்கு மட்டும்தானே அந்த ஞானம், அந்த சத்தினி பார்த்தால் வருகிறது, மற்றவர்களுக்கு ஏன் வருவதில்லை கேட்டார் இறைவா. இதற்கு அனைத்து எனில், இப்படி நீ ஒரு வினாவை கேட்பா எனில், அதுக்கு நான் பதில் சொல்றேன் பாக்குறார். பதில் சொல்றார், என்ன பதில் சொல்றார்? நல்ல ஒரு பதில சொல்றார். சூரியன் இருக்கிறது, அந்த சூரியன் வந்து தன்னுடைய கதிர்களை உலகிலே காலையிலே பரப்புகிறது. அப்படி காலையிலே பரப்புகின்ற பொழுது அந்த செஞ்ஞாயிறினுடைய கதிர்படுகின்ற பொழுது தாமரையின் உள்ளிருந்து தேன் அப்படியே சுட்டும். இதே போல மொட்டுபோல் இருக்கின்ற தாமரையை விரியும்படியாக செய்கிறது. மொட்டும்போல் இருக்கின்ற அந்த தாமரையை விரியும்படியாக செய்கிறது. ஆனால் ஒன்றை தேன் பிழிற்ற செய்கிறது, எல்லா தாமரையிலும் இருந்து தேன் பிழிற்றாது. அது முற்று முதிர்ந்து அப்படி விரிகின்ற தன்மை வருகின்ற பொழுது, இந்த மலர்கின்ற தன்மை வருகின்ற பொழுதுதான் அந்த தாமரையில் தேன் சொட்டும். அப்போ ஒரு இடத்துல தாமரையில தேன் சுட்டுகிறது, மற்றொன்றிலே அது மூடிய முட்டாகவே இருக்கிறது. எல்லா தாமரையும் ஏன் சொட்டல? அப்ப சூரியனது குற்றமா? இல்லை, தேன் சுட்டுகின்ற தாமரை தேனை சொரிவதற்கு உரிய பக்குவத்திலே இருக்கிறது. தேன் சொரியாத தாமரை இன்னும் வளர வேண்டிய பக்குவத்திற்கு வர வேண்டிய நிலையிலே இருக்கு. எனவே தாமரையினுடைய பக்குவம்தான் தேன் சொரிதலுக்கும் இல்லாமைக்கும் காரணமே அன்றி சூரியன் வேண்டுதல் வேண்டாமை செய்யவில்லை. இதே போல நன்றாக முற்று குவிந்திருக்கின்ற பொழுது சூரியனது கதிர்பட்ட மாத்திரத்திலே விரிகிறது. ஆனால் அரும்பு நிலையிலே உள்ள அந்த தாமரையை இந்த சூரியன் கதிர் விரிவு செய்வது இல்லை. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பக்குவம் அடையணும். எனவே பக்குவம் உள்ள தாமரை மலரை சூரியன் கதிர் மலரும்படியாக விரியும்படியாக இதழை விரியும்படியாக செய்கிறது. ஆனால் பக்குவம் அடையாத பக்குவத்திற்கு வர இருக்கின்ற தாமரைக்கு அந்த குவிதல் விரிதல் தன்மையை கொடுப்பதில்லை. இப்படி தாமரை மலர் விரிவதற்கும் அந்த தாமரை மலர் விரியாதிருப்பதற்கும் காரணம் சூரியன் காட்டுகின்ற பாகுபாடோ சூரியன் காட்டுகின்ற சினமோ அன்று தாமரையினுடைய ஒரு பக்குவமே என்று அழகா சொல்லி காட்டுகிறார். பதங்கள் அலர்கதிர், சூரியனுடைய விருந்த கதிர் பங்கயம் அனைத்தும் அலர்த்த ஆய் இயல்பிற்கு. அந்த மொட்டுபோல் இருக்கிற தாமரையை அது விரிய செய்யுமே அன்றி பக்குவம் இல்லாத தாமரை மொட்டை அது விரிய செய்வது இல்லை. அவற்றின் உருஷினம் உண்டுகொள், இப்படி ஒரு தாமரை விரிவதற்கு அந்த தாமரை மேல் விருப்பையும், இன்னொரு தாமரை விரியாமல் இருந்ததற்கு தாமரை அந்த தாமரை மேல் சிவம் சினம் கொண்டார் என்றாய் சொல்வது? சூரியன் மேல் குற்றம் இல்லை, தாமரையினுடைய பக்குவத்தன்மைதான் காரணம். அதுதான் அவற்றின் உருஷினம் உண்டுகோள். எனவே தாமரை மலர்த்தாமல் இருந்ததற்கு காரணம் சூரியன் அந்த மலராத தாமரை மேல் இருக்கின்ற கோபமா? இல்லையே. உரைமோ சொல்லா, இதற்கு பதில் சொல்லும் மாணாக்கனே என்று சொல்லி காட்டுகிறார். கண்டுஷின், இப்படிதான் சிவசக்தியினுடைய தன்மையை நீ அறிந்து கொள் என சொல்லி காட்டுகிறார். கண்டனமாவலி அற்று ஆக கோடி, இப்படித்தான் சிவசக்தியாக இருக்கின்ற அந்த தன்மையை சூரியனிடத்தே பொருந்தி இருக்கின்ற அத்தன்மையாகிய சக்தி போல் நீ உணர்வாயாக என்று சொல்லி காட்டுகிறார். அழகா சொல்லி காட்டுகிறார். சூரியம் சிவம், அதனில் இருக்கின்ற கதிர் சக்தி, தாமரை உயிர்கள், விரிந்த தாமரை இருவினை ஒப்பு மலபரிவாகம் வந்தது, அங்கதான் சத்தினி பாதம் விழுது. ஆகையினாலே இந்த ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்பத்தான் இது விழுகிறது. இதை அழகாக நம்முடைய திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனம் ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமியில் இந்த கேள்வி அப்படி எழுப்புறார். முற்று இன்பமாம் அருளில் மூழ்குவதும் மோகம் இது சிற்றின்பமாம் மருளில் சேர்குவதும் உற்று இங்கு அறிந்தால் நன் நெஞ்சே அகில் ஆண்டம் என்கும் செறிந்தான் செயலே தளி. ஒரு ஆன்மாவானது ஞானத்தை பெற்று பேரின்பத்தில் மூழ்குவதற்கும் இன்னொரு ஆன்மா அந்த நல்ல ஞானம் கிடைக்காது அஞ்ஞானத்திலே மூழ்கி அங்கே சிற்றின்பத்தை நுகர்ந்து உழல்வதற்கும் காரணம் சிவன் செயல். என்ன சிவன் செயல்? அங்கு சத்திரி பார்த்து பதிய விடவில்லை. ஏன் அங்க இருவினை ஒப்பு மலபரிபாகம் வரல? ஆகையினாலே அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்பதான் இவைகள் வருகிறது என்று அழகாக.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு அப்போதி நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அந்த சாப்பிடுவதற்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணாங்கன்னா, புகழ்ந்த கோமயத்து நீரால் பூமியை பொலிய நீவி அதானே, திகழ்ந்த வான் சுதையும் போக்கி சிறப்புடை தீபம் ஏற்றி நிகழ்ந்த கதலி நீண்ட குறித்தினை விரித்து நீரால் மகிழ்ந்துடன் விளக்கீர்வாய் வளம் பெற மறவித்தால். இதை மகேஸ்வர பூஜை செய்யறதுக்கு இலை எப்படி போடணுங்கிறத கூட சொல்லி வச்சுக்காரு. என்னவா புகழ்ந்த கோமயத்து நீரால், பசுவினுடைய நீர் இருக்குதே கோமயம், அந்த சாப்பிட்றதுக்கு முன்னால அவங்க சாப்பிட்ற இடத்துல அந்த கோமய நீரை லேசை சொல்லிச்சு அப்படி கையினால் செஞ்சுட்டு அப்புறம் தான் அது மேலே இலை போகணும், இலை போகணும், அப்படி இலை போட்டு இந்த கோமயத்து நீரால் இந்த மாதிரி அலைகிடுதல் என்பது இப்பொழுது இல்லவே இல்லை. திருமணங்களிலும் இல்லை, வேற எங்கும் இல்லை. சும்மா தண்ணி எடுத்து ஊற்றி அப்படி தடி விட்டு இலையை போட்டுருவாங்க. அந்த பசுவினுடைய கோமய நீரால் இப்போ சுகர் அது இங்கே சன்னிதான இலைக்கு மட்டும் போட்டுருவோம், அது அறியல. மற்ற ஓதாமூர்த்தி மற்ற அடுத்தபடி சன்னிதானத்துக்கு அப்புறம் அடுத்ததுன்னு சொன்னால் ஓதாமூர்த்திகள் தான் உட்காரணும், அதன் பிறகு தான் நாமெல்லாம் உட்காரணும். அந்த நீதி இன்றைக்கும் எல்லா மடங்களும் இருக்கும். ஆமாம்மா, எவ்வளோ பெரிய பணக்காரம் இருந்தாலும் சரி, சன்னிதானம் அப்படி உட்கார்ந்து அந்த இலை போட்டிருந்ததுன்னா இந்த பரமும் இந்த பரமும் ஓதாமூர்த்திகள் தான் ரெண்டு பக்கமும் போட்டிருக்கும். இந்த ஓதாமூர்த்திகளுக்கு பிறகு தான் அவன் டெல்லியில் பாச்சாவாக இருந்தாலும் உட்காரணும். இன்றைக்கும் எல்லா மண்டம் நம்ம அருமையான மூன்று மடங்கள்லையும் நாங்கள் அடிக்கிட்டு தான் இருக்கிறோமே பார்க்குறோம். நாமெல்லாம் உட்காந்தோம்னு சொன்னால் அண்ணன், அதில் இன்னொன்று தான் அந்த ஓதுவாரனுக்கு அடுத்து உட்காடுறவங்க பாருங்கள், அப்படி உட்காடுறவங்க கொஞ்சம் நல்லா தகுதியாக இருப்பாங்க. நாம் ஏதாவது வந்தவங்களுக்கு இடம் விட்டு சரி உட்காருன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பந்தியில் உட்காந்தோம்னா இங்கே வாங்க ஏன் நீங்கள் இன்னும் நீங்கள் அங்கே போய் உட்காருங்கம்பாங்க. ஆமா, அவங்கள சொன்ன பிறகு சரின்னு வர்றது இல்லைன்னா, ஏன்னா வந்தவங்க எல்லாம் மரியாதையாக சாப்பிட்டு போட்டோம், நம்ம தான் இங்கே எப்போ மடத்தில் இருக்கிறோமேனு நினச்சிக்கிட்டு அப்படி எட்ட போனோம். ஆனால் அவங்கன்னா அந்த ஓதாமூர்த்தியை அடுத்துன்னா அப்புறம் அதுக்கு சில தகுதி அவங்க உட்காரணும், அதன் பிறகு தான் மற்றவங்க உட்காரணும் என்ற நீதியெல்லாம் இன்றும் இருக்கிறது என்றால் திருமணங்களில் இருக்கின்றது. இந்த பாட்டியா 39 திருந்திய வாசனின் நீர் அடித்திட திருக்கை நீவும் பெருந்தவர் மறையோர் தம்மை பிள்ளைகளுடனே நோக்கி அரும் புதல்வரும் நீரும் அமது செய்வீர் இங்கென்ன விரும்பிய உள்ளத்தோடு மேலவரை அவள் செய்வார் அப்படியெல்லாம் எல்லாம் படைச்ச உடனே அந்த சாப்பிட்ற நம்ம திருநாவுக்கரசர் ஏன்னா தான் சாப்பிட ஆரம்பித்தா தான் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, ஏன்னா விருந்தெல்லாம் இவர், அதனால் என்னுடைய விரும்புது அப்படி சரி. இந்த சாதம் பருப்பு சாதம் நெய்யோடு பேஞ்சதை எதில் முதல்ல தொடணும்னு கேட்டால் தொடணும்னு கேட்டால் அங்கே இருக்கிற கூட்டு இருக்கு பாருங்கள், கூட்டில் தொடணும், ஏன்னா அதுதான் வந்து குறைவாக இருக்கும். பொரியல் தொட்டிங்கன்னா ரெண்டு எடுக்கு ரெண்டு போது கீழே விடும். ரெண்டாவது சாம்பார்லாம் அப்புறம் தான் தொடணும். சாம்பாரை எங்கே பரிமாறணும்னு சொன்னால் இல்லைங்களா, இது இப்படி அந்த ரெண்டு இது அந்த கூட்டு எடுத்து இப்படி தொட்டு சாப்பிடும்போது சாம்பார் வந்து இதுக்கு பக்கத்தில் தான் ஊற்றுவாங்க, சாதத்து மேலே ஊற்ற மாட்டாங்க, ஊற்றுனா அரைஞ்சி விடுவாங்க, சாதத்து மேலே ஊற்றுவாங்க. இவங்க எடுத்து அந்த சாம்பார், ஏன்னா சில பேர் சாம்பார் நிறைய ரசமாக ஊற்றி சாப்பிட்றவனும் இருக்கான், சில பேர் சாம்பார்னா சாம்பாராக இருக்கும் ரசம்தான் அந்த மாதிரி நிறையா ஊற்றி சாப்பிட்றா இருக்கும் சரிங்களா. அதனால் என்னென்னு கேட்டால் பக்கத்தில் பரிமாறினா இவங்க வேண்டிய அளவு எடுத்துக்கிட்டு எடுத்து தொட்டுக்கலாம். தலையில் ஊற்றணும்னு சொன்னால் அந்த சாம்பார் பூரா எல்லாம் சாதத்து மேலே இருக்கும். அதெல்லாம் பரிமாறும்போது இதெல்லாம் இப்போ அப்படியே வர வர விட கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாங்க. அந்த காலத்தில் திருப்பணந்தாள் கார்பார் பொன்சாமி யாருன்னு இருப்பார், அட்டவணை பிள்ளை நடேச பிள்ளைன்னு இருந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் அந்த அட்டவணையும் கார்பார் தான் அந்த காலத்தில் உயர்ந்து மடங்களில் உயர்ந்த போஸ்ட்டு அல்ல. அதனால் அந்த கார்பாரும் அந்த அட்டவணை பிள்ளையும் அப்படியே அந்த பந்தியில் பரிமாறதான் பார்த்துட்டே இருப்பாங்க, நிற்பாங்க. ஏதேனும் காய்கறி மாற்றி வச்சா சரி, அட்டோன பிள்ளை மா மாற்றி விடாம்பாரு கார்பார் அந்த பொன்சாபுன என்ன தேசியர் ஐயா அப்படிம்பா. என்ன அர்த்தம்னு கேட்டால் உதைக்கிறதுக்காக, ஏன்னா பெருமாளெல்லாம் பெரும்பாலும் தேசியர் பண்ண இனத்தில் தான் இருப்பாங்க. என்னடா என்ன தேசியர் ஐயா கூட்டு எங்கே வைக்கிறதோ தெரியல அப்படின்னு எடுத்துருவோம். காய்கறி எங்கெங்கே பொரியல் எங்கே வைக்கணும், கூட்டு எங்கே வைக்கணும், பச்சடி எங்கே வைக்கணும் என்பது இருக்குது. அப்பளம் எங்கே வைக்கணும், திங்கிற ஆட்களும் சாறு சாப்பிடும்போது எல்லாத்தையும் எடுத்து நடுப்புற புளியை பறித்து அது மேலே சொல்லக்கூடாது அல்லவா, ஒதுக்கிட்டு இதை மட்டும் சாப்பிடணும். அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும், சாம்பார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்புறமே அடுத்தபடி என்ன அப்புறம் வந்து வேணால் ரசத்துக்கு அப்புறம் பீண்டு பருமாதுவாங்க அந்த ரசம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த ரசம் சாப்பிட்டுட்டு இல்லை. அப்புறம் மோர்க்குழம்பு வரும், மூணாவது தான் மோர்க்குழம்பு, குருபூஜை இன்னைக்கு மோர்க்குழம்பு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் பாயசம் வரும். பாயசம் வந்ததுன்னா அடுத்தது நேர என்ன மோர் சாதம் தான், அந்த சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர்க்குழம்பு இருந்ததுன்னா மோர்க்குழம்பு போட்டுவேன், அப்புறம் பாயசம் அப்புறம் மோர். இந்த இந்த படிமுறை மாறாமலும் இருக்கணும், முன்ன பின்னெல்லாம் பருமாது எல்லாம் உள்ளதானே போகுதுன்னா அது அது உள்ளே போகிறது தான், அது இப்படி போகணும். இன்னமும் சில மரபுகளெல்லாம் முட்டா பையங்க வச்சதுன்னு அர்த்தம் இல்லை, நல்ல அருமையாக வச்சுருக்கேன். நம்முடைய அந்தந்த உடலும் நல்லா சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா இருக்கணும், பரிமாறவங்களுக்கும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் செய்து செய்கின்ற மடங்கள் அல்லது வந்து யாராவது ஒரு அன்பர்கள் இருந்தால் மகேஸ்வரபதி செய்கிற அன்பர்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். அதனால் அந்த பொருளுக்கு தந்தவங்களுக்கும் நன்மை வரணும், சாப்பிட்றவங்களுக்கும் நன்மை வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் மகேஸ்வர பூஜைன்னு சொல்கிறது. சிவம் இப்படி எல்லாம் இருந்து சாப்பிட்டாங்களாம் அல்ல. விளக்கு சார்பாய் வளம்பெற மரபில் வைத்தார் திருந்திய வாசன நீர் அளித்திட திருக்கை நீவும் பிறந்தோர் மறையோர்தம்மை பிள்ளைகளுடனே நோக்கி அரும் புதலோரும் நீரும் அமுது செய்வீர் இங்கன்ன விரும்பிய உள்ளத்தோடு மேலவர் ஏவல் செய்வார். எல்லாம் சாப்பிடலாம்னு சொன்ன உடனே சாப்பிடாதுதான். மைந்தரும் மறையோர்தாமும் மருங்கிருந்த அமுது செய்ய சிந்தை மிக்கில்ல மாதர் திருமுது எடுத்து நல்க. பாருங்க இங்க அந்த அம்மா அதெல்லாம் கூட சேர்க்கலா சொல்லுவான், இவங்கெல்லாம் அருமையாக சாப்பிட்டுட்டுருக்காங்கன்னா இந்த பார்த்து பார்த்து பார்த்து யார் இலையில எது குறையுதோ உடனே பெருமாறுறாங்களாம். யார் அந்த அம்மா அப்புதடிகளாருடைய மனைவியார். அவங்க மருங்கிருந்தமது செய்ய சிந்தை மிக்கு இல்ல மாதரும் திருவமுது எடுத்து நல்க. அந்த அம்மா அருமையாக பெருமாறுதான் அல்ல, அதெல்லாம் சேர்க்கலாம் சொல்கிறார். கொந்தவில் கொன்றை வேணி கூத்தனார் அடியாரோடும் அந்தமிழ் ஆளியார் அங்கு அமுது செய்த அருளி நாரி அப்படியா உணவருந்தி நிறைவு பண்ணாங்களாம். மகேஸ்வர பூஜை நடந்தது. அந்த உடனே மாதவ மறையோ செல்ல மனையிடை அமுது செய்து காதல் நன் பழித்து பன்னால் கலந்துடன் இருந்த வின்றை பாருங்க. ஆகவே அந்த திங்களூர்ல நம்முடைய நாவுக்கரசர் பல நாட்கள் தங்கியிருந்திருக்கிறார் என்று தெரியுது சேக்கலாருடைய குறிப்பு. அப்போ இந்த அப்புதிரிகளார் வந்து ஒரு நாள் உணவை மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு காட்டியிருக்காரு, இப்படி பல நாட்கள் அவர் அந்த ஊரில் இருந்து அந்த வீட்டில் சாப்பிட்டுருக்கார் என்று சேக்கிறார் சொல்கிறார் இல்லவா. இருந்துச்சுன்னு இருந்த பிண்டை மேதகு நாவின் மன்னர் விளங்கிய பழனமோதூர் நாதர் பாதமும் சேர்ந்து நத்தமிழ்பதியும் செய்வார். பக்கத்தில் இருக்கிற திருப்படனம் இருந்தது, அங்கே போன உடனே அருமையாக பதியம் சொன்னாராம், பதியம் பாடினாராம் நாவுக்கரசர். அப்போ அப்போதடிகளும் கூட போயிருக்கார். அப்போதி அடிகளார்தம் அடிமையை சிறப்பு சிறப்பித்து ஆன்ற மெய்ப்போதி அணிந்தார்தம்மி விரும்பு சொல் மாலை வைந்த இப்போதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்றும் செப்பூர் செப்பு ஊதி அங்கை கொண்டார் திருநாவுக்கரசர் பாதம். அப்படி அந்த ஊரில் கோயிலுக்கு போய் போகும்போது அப்புதிரிகளும் கூட போயிருக்கார், நாவுக்கரசரும் போறார். அங்கே போய் பாடின பெருமானை பற்றி பாடினாரான். அப்படி பாடுகின்ற பொழுது அப்போதி யாரை பற்றி என்ன பாட்டு சொல் மாலை பயில்கின்றங்கிற பாட்டு அந்த பதியம் இல்லை

பழைய குந்தவி. அதுல அப்புதிரியில வச்சு ஒரு ஒரு பாட்டு வருது. வஞ்சித்தன் வளைக்க வந்தான் வாராணி. பழைய வந்து பழைய ஓதுவாள்லாம் அப்படிதான் பாடுவாங்க. இப்ப இவங்க என்ன இவங்க சினிமா மேட்டை வச்சுறாங்க. சினிமா மேட்டை வச்சா கொஞ்சம் தூக்கி செஞ்சணும் அல்லவா. நிறுத்தியா உன் பாட்டு எங்களுக்கு வேணான்ட்டு இல்லை தந்தனம் தான் பாட்டா இதெல்லாம் பண் சுமந்த பாடல்லவா. பண் சுமந்த பாடல்ல சொல்லியிருக்கும் போது அந்த பண்ணோட பாடினா பாடல வேண்டாம் நிறுத்து. எங்களுக்கு இந்த புதிய நாகரிக அமைப்பெல்லாம் வேண்டியதில்லை. இந்த பாட்டை அப்படிதான் படிப்பாங்க. வஞ்சித்தன் வளைக்க வந்து என தந்தையார் எல்லாரும் இந்த மூன்று பேருடைய குருபையை தொடர்ந்து நடத்தணும். இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் அந்த பாட்டெல்லாம் தெரியுமா? தெரியாது. வஞ்சித்தன் வளைக்க வந்தான் வாராணி ஆயிரி பஞ்சீக்கால் சிறகன் பரந்தார்க்கும் பழனத்த மூன்றாவது வரியில தான் அப்போதே சொல்ற. அஞ்சி போய் களிமெலிய அழல் ஓம்பும் அப்பூதி. அஞ்சி போய் களிமெலிய அழல் ஓம்பும் அப்பூதினா தான் ஒவ்வொரு நாளும் வேள்வி செய்துதான் சாப்பிடுவாராம் அவர். அப்பூதி பிராமணர்ல அதனால அதான் இந்த நாட்டில் இருக்கிற வறுமையெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த தீமையை வைத்து அதன் வழியாக வழிபாடு செய்து அப்பூதியாகும்.

0: ஆய் அந்த அப்புதிரிலா இருக்கு, இந்த நாவுக்கரசருடைய அந்த திருவடிதான் அப்புதிரிலாருடைய குஞ்சிப்பூ, தலையில வைக்கிற பூவா இருந்தான் என்று ரொம்ப அருமையான பதிவு. இதெல்லாம் அந்த மாதிரிதான் பாடுவாங்க அந்த காலத்துல. நாவுக்கரசர் குருபூஜைன்னா அன்னைக்கு பெரும்பாலும் நாவுக்கரசர் திருப்பதிங்க அதிகமாக பாடணும். ஞானசம்பந்தர் குருபூஜைன்னா ஞானசம்பந்தர் குருபூஜை பாடணும். சுந்தரன்னா அவரது அதிகமாக பாடணும். மற்றவங்களும் பாடணும். அந்த பிடியதன உரிமை அதுலேருந்து வரிசையாக வர்றதுலாம் வந்து தான் இருந்துட்டு பஞ்சபூத ஸ்தலங்களும் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் தான் எந்த பதிவும் பாடணும். பிடியதன உரிமை சொல்லி, நன்கடம்பனை சொல்லி, தோடுடைய செவியன் சொல்லி, கூட்டாயினவாறு சொல்லி, சித்தாப்பிரை சூதி சொல்லி, இதன் பிறகு திருவாணிக்காவல் பதியம் பஞ்சபூத ஸ்தலங்கள், திருவாணிக்காவல் சொல்லி, திருவண்ணாமலை சொல்லி, திருக்காலத்தை சொல்லி, திருவாரூர் சொல்லி, திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் சொல்லணும், கற்றாங்கரி ஓம்பிகளையும் அப்புறம் சொன்ன பிறகுதான் நீங்க எந்த பாட்டும் திரு தேவாரம் பாடலாம். எடுத்த உடனேயே வாயானை மனத்தானேன்னு சொன்ன மூர்த்திகள் வரிசையா வாங்கன்றுவாங்க. அப்பா எடுத்த உடனே திடீர்னு தொண்டரஞ்சு களிர் மடைக்குன்னு அறிவிக்க என்னமோ. சரி, அதுல இந்த மாதிரி இருந்து ரொம்ப அருமையா இந்த அஞ்சி போய் களிமெறிய அலரோம்பும் அப்பூதிங்கிற அந்த சொல்லுதான் நம்ம சொன்னேன். எனவே சொல் மாலை வைந்த இப்பூதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்றும் செப்பு ஊதி அங்கை கொண்டார் திருநாவுக்கரசர் பாதம். திருநாவுக்கரசருடைய திருவடியை வணங்கினார்லாம். அப்பா இவ்வகை அரசின் நாமம் ஏத்தி எப்பொருளும் நாளும் அவ்வரும் தவறு பொற்றாலே என உணர்ந்து அடைவார் சொல்லும் செவ்விய நெறியதாக திருத்தில்லை மன்றுளாடும் நவ்வியங் கண்ணால் பங்கர் நற்கடல் அண்ணினாரே. இப்படி எல்லாம் இருந்த அப்புதிரிகள் ஒரு கால எல்லையிலே பெருமானுடைய திருவடி நிழலை சார்ந்தார், திருவடி நிழலை சார்ந்தார் என்று முடிகிறது. அப்பா மான்மணி கையர் பெற்றால் வாகீசர் அடைவாள் பெற்ற மேன்மைய பூதியாராம் வேதியர் பாதம் போற்றி. இங்க என்ன சொல்றாரு, வாகீசர் அடைவாள் பெற்றனர். நாவுக்கரசர் வந்து இவருடைய இல்லத்திற்கு வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிட்ட ஒரு அமைப்பு தான். அப்போதிரிகளார் அவர் பெருமானுடைய திருவடி அடைவதற்குரிய அந்த பக்குவமும் பெற்றார், பக்குவம் பெற்றாராம். எனவே அப்படிப்பட்ட அப்புதிரியாருடைய பாதத்தையும் முடங்கி
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam. And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Aanmeega Anbargalukku Vanakkam. Neengal kekkavirukkum adutha nigazhchi Thiruvilaiyaala Purana Sorpozhivu. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: மனக்கவரம் எனக்கு நீதா, மனக்கவலை நிற்கின்ற தென்மதுரை நிர்மலனே, இவ்வுலகம் ஆக்குகின்ற சுக்கநாதா, நம பார்வதீபதையே, அரகர மகாதேவா, தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, நிலையம் தலைமை வைக்கின்ற அன்னையார் அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு எல்லாம் கடந்திருக்கிற அண்டங்கடந்த பொருள் அழகந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு பாடக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு பொருள், எல்லா தத்துவங்களையும் கடந்திருக்கிற ஒரு பொருள், இந்த கலிமலனுடைய மண்ணை சுமந்த ஒரு மாண்பு, அதுதான் இன்றைக்கு அதன் அடிப்படையிலே சிந்தனை சிந்தனைகள். இட்டமனாளர் என்று பேசுவார் மாணிக்கவாசகப் பெருமான். நாள்தோறும் அவரு திருமண கோலம் கொண்டு இருக்கிறாராம். அதனால மதுரையில தடாதகை பிராட்டியார வந்து திருமணம் செய்து கொண்டார் என்று ஒரு கல்யாணம் தான் நமக்கு தெரிகிறது. சித்திரை மாதத்தில் நிகழ்கிற திருமணம் தான் நமக்கு தெரிகிறது பெருவழக்காக. அதுக்கு இந்த பாசு கேட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு வர்றது, டிவி முன்னாடி உட்கார்ந்து பாக்குறது எல்லாம் சட்டம் இல்லாம இன்னொரு கல்யாணம் நடக்குது தை மாசத்துல. இவள் பேரரசியா இருக்கக்கூடிய நிலையிலே திருமணம், அதனால மிகப்பெரிய ஆரவாரம். தட்சனுடைய மகளாக இருந்த போது திருமணம், அது சாமி கைலாயத்தை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாருங்க. பார்வதி கல்யாணம் இங்கே நடந்தது இமவானுடைய தலைநகரத்துல, மீனாட்சி கல்யாணம் மதுரையில நடந்தது, இன்னொன்னு குக்கிராமத்துல கடற்கரை நெய்தல் ஊரிலே போய் திருமணம் செய்து கொள்கிறார். ஆக பெருமான் மிக எளிவந்தவன். கல்யாணம் என்றால் என்ன? மங்களத்தை தருகிற நிகழ்ச்சி. கல்யாணம் செய்தார்கள், அது பொருத்தமாகவும் துர்த்தமாகவும் அமைந்து எல்லா நலன்களையும் வாழ்க்கையில தர வேண்டும். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணி நல்லும் கடுமல வளநகர் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அதனால மண்ணி நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததுனாலே மண்ணி நல்ல வண்ணம் வாழலாம். அதான் திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்தை பெருமான் மதுரையில ஒரு ஆடல் காரணமாக நிகழ்த்தி காட்டுகிறார். இறை அருள் எங்கே நிற்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்னை சொல்லுவதற்கு அருமையான சூழ்நிலை உடையவன் இறைவன். நம்முடைய சூழ்நிலையோட வைத்து அவனை உணர்ந்து கொள்ள முடியாது. அவனுடைய நிலை நமக்கு வருமானால் அந்த சூழலை அவன் தருவானால் சூழுமா சூழே என்று சொல்வார் திருவிசையார். அந்த நிலை நமக்கு கொடுப்பானால் அவன் காட்டுகிற கண்ணின் வழியாக அவற்றை எல்லாம் கண்டு அனுபவிக்கலாமே தவிர நம்மாலே நம்முடைய அறிவு கொண்டு அளந்து காண முடியாது. பெருமான் பாட்டுக்கு உருகிறவன் மாதிரி அம்மையும் பாட்டுக்கு உருகிறவர். ஆனால்தான் மதங்கள் குலத்தோன்றிய எம்பெருமாட்டினன் பேரழகினர். அம்மா எங்க வேணாலும் போய் அவதாரம் எடுத்து அந்தந்த குலங்களை எல்லாம் வாழ்விக்கிற சிறப்புடையதாக. ஆனால்தான் லலிதா சகசிரநாமத்துல ஒரு நாமாவளி மாதங்கியாய நமக என்று அதை எடுத்துக்கொண்டு அற்புதம் வச்சு. மதங்கரின் பாணர் குலத்தை சேர்ந்தவர். அங்க போய் அம்மா பிறக்கிறார். அப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இசை இசை நலம் உடையவர். அவருடைய பெருமையெல்லாம் பற்றி மிகச்சிறப்பாக நூல்கள் சொல்லுகின்றன. அதுபோல பாணர் வீட்டிலே பிறந்த மாதிரி அந்த கடல்ல வலை வீசுகிற மீனவர் பரதவர குலத்தில போய் பிறக்கிறார். அது பெருமானுடைய இச்சை. அது இன்னைக்கும் கூட சிவகாமி நடராஜா தேர்ல வர்ற போது அந்த ஈதான மூலையில வந்து அந்த சிதம்பரத்துக்கு அருகில இருக்கக்கூடிய பரதவர்களெல்லாம் வந்து எங்க விட்டு பொண்ணு மாப்பிள்ளை வர்றாங்கன்னு சொல்லி அந்த தேர்ல வைப்பாங்க. எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கு. நம்முடைய சமயம் யாரையும் ஒதுக்கி வைக்கல. தெய்வம் ஒதுக்கி வச்சா தானே சமயம் ஒதுக்கி வைக்க முடியும். தெய்வம் யாரையும் ஒதுக்கி வைக்கல. மண்ணு மகேந்திர மலையில் இருந்து சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் துர்வாசகத்துல ஆகமம் நிறைய சொல்லினார். பலருக்கு சொன்னார். இதை திருநாவுக்கரசன் எடுத்துக்கொண்டார். பனையில் ஆகமம் சொல்லும் தன் வாங்கிக்கே. யாரு பிரியமானவங்களோ அவங்களுக்கு தான் விஷயங்களை சொல்லணும். ரொம்ப அணுக்கமா இருக்கிறவர்களுக்கு சொல்லணும். முதல்ல தன்னுடைய துணைவியாருக்கு சொன்னார். இணையிலா எழு இடைமாமல் பனையில் ஆகமம் சொல்லும் தன் வாங்கிக்க. திருவிடை முருதல்ல சொல்ல சொல்ல முடியாத இணை சொல்ல முடியாத பெருமை ஊரா அந்த இடைமருது. அங்க வந்து அம்பாளுக்கு ஆகமங்கள் பல்வேறு வகையாக விளங்கி தோன்றுகிற ஆகமங்கள், பனையில் ஆகமம் பனை தெழுகிற ஆகமங்கள். சிந்திக்க சிந்திக்க புது புது புது கருத்துக்கு அந்த சித்த மாசகல வருகிற சிவாகமங்கள் அவற்றையெல்லாம் அம்மாவுக்கு சொன்னாங்களாம். அது மாதிரி மக தனி இடத்துல இருந்து மதுரை பெறான் அந்த உபதேசத்தை செய்கிறார். வேறிடத்து வை மந்தனமான வேதமறை பொருள் உணர்த்தும் மாதோ. ஒரு தனியான இடத்துல ஏகாந்தமான இடத்துல இருந்து உயர்ந்த விஷயங்களே சுவாமி சொல்றார். அதை கேட்கக்கூடிய நிலையும் அம்மாவுக்கு இருக்கு. ஆனாலே கேட்கிற போது கொஞ்சம் என்ன காரணம் எல்லாம் திருவருள் வசம் தான். எந்த காரியம் செய்தாலும் அதுல திருவருள் மயம். அதனால அம்மா கொஞ்சம் கேளாது மாதிரி லேசா 1000 ரூபாய் கொட்டாவி விட்டாங்க சாமிக்கு பொறுக்கல. சாமி யாரா இருந்தாலும் பணி கொள்ளுவார். பணி கொண்ட பிறகு அந்த பணியிலே சரியாக நிற்கவில்லை என்று சொன்னால் புளிய வளாரால் மோதுவிப்பாய். சாமி மாதிரி தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை உணர்றதுக்கு ஆற்றல் இல்லை. பணி தருவான், பணி பிழைக்கில் புளிய வளாரால் மோதுவிப்பாய். அப்படி கொடுத்தாத்தான் உயிர்களுக்கு நினைப்பு இருக்கும். சரியா செய்யணும், சரியா செய்யணும். இந்த கண்டிக்காததுனாலையும் தண்டிக்காததுனால பல நிலைகள் நாம இந்த சிறந்த வல்லாழன் செஞ்ச தேர் இருக்கு பாருங்க, அது போல அந்த தேர் இருக்கணும்னு சொன்னா சரியா இருக்கணும். அது கட்டு உடைந்தது போல நம்முடைய சமுதாயத்துல பல நிலைகள் தக்கவர்கள் இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லணும். நமக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு என்னன்னு போனதுனால பல காரியங்கள் அறிய வருகிறது. நல்ல விஷயங்கள்லாம் அறிய வருகிறது. அம்மாவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அயற்சி தோன்ற மாதிரி அந்த அம்மாவும் நடிச்சிருக்கேன். இந்த ஐயா நடிக்கிற மாதிரி அந்த அம்மாவும் நடிக்கிறாங்க. நடிச்ச உடனே தக்க பொருளை நீ அலட்சியமா கேட்டதுனால நீ போய் அந்த வலைஞர் குலத்துல நாளும் நாளும் கொடிய கொலை செய்து கொண்டிருக்க ஆயிரக்கணக்கான கொலை. ஒரு கொலையில இருந்து வலை வீசினா 100,000 துடி துடிச்சு கண் முன்னாடி பார்க்கலாம். வலை வீசினா அதுல அகப்படுகிற மீன்களை எல்லாம் பிடித்து பிடித்து துடி துடித்து சாவதை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அது அவர்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை. அந்த நிலையில அவர்கள் குலத்துல போய் நீ தோன்றுவாயாக சொன்னாங்க. இப்படி நீங்க சாபம் போடலாம், அம்மாவுக்கே சாபம் போடுறோம் அப்படின்னு சொன்ன. நான் வந்து அங்க ஒரு காரணமா வரணும், அதுக்காக நீ போக முடியாது. எங்க இவர் போகணும்னு நினைக்கிறாரோ அங்க சித்தக்திய அனுப்புறாரு. அதுதான் திருவருளுடைய வீழ்ச்சி. இந்த கதைகள்னா என்ன சொல்லுதுன்னா, அம்மை வந்தாலன்றி அல்லது அருளிப்பாடு வந்தாலன்றி அவனுடைய திருவடி வந்தாலன்றி அல்லது ஞானம் வந்தாலன்றி தேரில் திருவடிய ஞானம் அருள் திருவடி அல்லது அம்மை. இந்த 4 அம்மை என்றால் அன்னை பராசக்தியினுடைய சொரூபம் அல்லது அவனுடைய திருவடி அல்லது உயிர்களுக்கு ஏற்படுகிற சிறந்த ஞானம், ஓமையில்லாத கலைஞானம், உணர்வறிய விஞ்ஞானம். இது வந்துட்டதுன்னா சாமி அங்க வந்துட்டா இருந்தோம். ஆனால் தான் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமா திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா என் உடல் இடம் கொண்டா யான் இதற்கு இளங்கோர் கைமாறு. நான் என்ன பெரிய உபகாரம் செய்ய முடியும்? மன்னியன் சிந்தை இருந்தாய் போற்றி. ஞானிகள் சொன்ன வாக்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமான் சிந்தை மிசையார், சிந்தனையிலேயே இருப்பார். எப்போ திருவடி தொய்வு இருக்கும், நல்ல அடியாளுடைய சிந்தனையிலே இருந்து கொண்டே இருக்குமா. அதனால அம்மாவை போய் சொல்லி அவர்களுக்கு அழுதுவதற்காக நான் வருகிறேன். ஒன்னை வந்து நான் மன்னம் செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்வு நடக்கிற போது பெரிய பிள்ளை வந்தது. இந்த பிள்ளைகள் மூத்த பிள்ளையார் வந்தார். முன்னாடி இந்த சுவடி கட்டெல்லாம் வச்சிருந்தது. இதெல்லாம் இருக்கிறதுனாலதானே எங்க அப்பா எங்க அம்மாவை கோச்சுக்கிட்டாரு. தூக்கி பிடிங்கி கடல் ஊதி போட்டார். உரிமை பத்தி கோபம் வந்தா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? முருக பிள்ளை சின்ன பிள்ளை வந்தார். அவர் இன்னும் கொஞ்சம் உரிமையானவர். பெரிய பிள்ளையாவது மேஜ மலர் இந்த சொத்து தூக்கி போட்டாரு. இந்த குழந்தை முருகன் என்ன பண்ணாரு? கையில வச்சிருந்த சரியான போதும் இருக்கு பாருங்க, அதை வாங்கி கடல்ல போட்டுட்டாரு. என்ன எப்படி எல்லாம் நடக்கும்? மனிதர்களுடைய வாழ்க்கை முறை போல இறைநிலைகளை வைத்து காட்டி இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லாமல் வேறு விஷயத்தை சொன்னா யாருக்கும் புரியல. அதனால கதை சொல்றது ரொம்ப பல இடங்கள்ல கதை சொன்னா கருத்து சொன்னா கேட்க மாட்டாங்க. கதை சொன்னா நம்ம மாதிரி இருக்க கண்ணீர் விடுறாங்க. பெட்டிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்க அத்தை அம்மா சித்தி எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறதா அங்க காமிக்கலாம். கருணிச்சலோட பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அரிய உரிய விஷயங்களை எல்லாம் அரிய உரிய விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையோடு பிணைத்து சொல்லலன்னா யாரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால்தான் ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டு காலம் வாரியார் சாமிகள் தமிழ்நாடு மட்டுமல்ல பல இடங்கள்லயும் போய் ரொம்ப நுட்பமான விஷயம் சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கிட்டவங்க இலை கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், தழை கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், நல்ல பிஞ்சு கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், காய் கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், பட்டை கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், நல்ல மாங்கனி கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், சில பேர் ஜூஸா பருகிட்டு போனவன். அந்த மாதிரி அவர் பெரிய மரம் போல மாமரம் போல பழுத்தம் பழம் அது. அப்படி என்ன அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அதுக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சொல்ல வல்லார்கள், ரொம்ப எல்லா வகையாகவும் சொல்ல வல்லவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வரணும். அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணணும், இல்லைன்னா பல நூறு பேர் பலனடைந்திருக்கிறார்கள். பல பேர் நான் இப்படிலாம் ஆனேன் சொல்றதுக்கு அவருடைய பேச்சு காரணம். அதனால சுவாமி இங்கே மிகச் சிறப்பாக அவர் அனுப்பினார். அந்த நூலை எடுத்து விநாயக பெருமான் போட்டுட்டார். விநாயகருக்கு சாபம் கொடுத்தா தனக்கே சாபம் கொடுத்த மாதிரி அதனால பேசாமல் விட்டார். முருகனை பார்த்தார், நீ இந்த மாதிரி செஞ்சிருந்தால மதுரையில போய் நேற்று பார்த்தோம் இந்த புலவருடைய தங்கத்தா புலவருடைய கழகத்தை தீர்க்கிறதுக்கு நீ உப்பூரிக்குடி கிழார் மகன் அந்த உருத்திர சன்மன் என்று பெயர் எடுத்து உங்க பிள்ளையா என்று வருகிறது என்று சாமி அது நேற்றே கழிஞ்சு போச்சிருந்த சாபம். நந்திய பெருமான கும்பிட்டார், வேலை தெரியாம உள்ள விட்ட பாரு, நீ என்ன காவக்காரன், பணி செய்கிறவர்கள் சொன்ன எஜமானுடைய நேரம் நியமம் எல்லாம் தெரிஞ்சு ஆட்களை உள்ளே அனுப்புறது தடை செய்வதெல்லாம் இருக்கணும். இவ்வளவு சர்வஜாகிரதையா இருக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நந்தி அங்க நழுவி போயிட்டார். திருவூர் உள்ளயம் கும்பிட்டார், நீ வந்து கடல்ல போய் சுறா மீனா போய் கலக்கு, எந்த நேரத்தில் எப்படி யார உள்ள அனுப்புறதுன்னு தெரியாதவன் கலங்கி போனவன், ஆனால் நீ போய் கலக்கு. அப்படியெல்லாம் நடந்துச்சு. அந்த நீதல் நிலத்து தலைவன் பரதர் குலத்தவன் அவனுடைய தோற்றத்தெல்லாம் பரஞ்சோதி மிக மிக அழகாக வர்ணிக்கிறார். அங்க போய் கால நாள் மகப்பேர் இல்ல, குவிடல் பெருமான நினைந்து கொண்டிருக்கிறான். அந்த முருட்டு மனமா இருந்தாலும் இருட்டு உடலா இருந்தாலும் உள்ள என்னமோ ஒளிதிகள் விழமா இருந்தது. அவன் ஒரு நாள் கடற்கரை பக்கம் போகும்போது புன்னை மலை நீளம் இல்ல, அம்மா சின்ன குழந்தையா கிடக்குற, அங்க மேனைக்கு தாமரை மலர்ல தோன்றினா கடாதகைக்கு நெருப்பிலே நீரோடையிலே தோன்றினாள். அங்க நீரோடையில பங்கஜம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலர்ல பங்கஜ வெள்ளியா தோன்றினார். இங்க மதுரையில வேள்விச்சி நெருப்பிலே தோன்றினார். இங்க புன்னை மர நீழலிலே நீதல் நிலத்திலே அந்த கடற்கரை ஓரத்தில் அம்மா குழந்தையாக இருந்து அழுகிறார். ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாள். தன்னுடைய மனைவிடத்தில் கொடுத்தான், மிக மகிழ்ச்சியாக வளர்க்கிறார்கள், விளையாடுகிறார், மிகச் சிறப்பாக விளையாடுகிறார். இந்த விளையாட்டு எல்லாம் ரொம்ப அழகா சொல்றார் பரஞ்சோதி முனிவர். அப்படி வளர்ந்திருக்கிற போது சாமி ரொம்ப நாள் நினைச்சாராம், அம்மா விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கமே, இப்போ போய் நம்ம சோமசுந்தரராகவோ சுந்தர பாண்டியராகவோ சிறந்த வணிகராகவோ போனா அங்க பொருத்தமா இருக்கும், பொண்ணு கொடுக்க மாட்டான். அந்த மகளுக்கு ஏற்ற நிலையில அவள் வளருகிற இடத்துக்கேற்ப நாம போகணும் என்று சொல்லி அன்னவளுக்கு அந்த மீன்பலை உருவு எடுத்து ஏழுதும் என்ன, அவளுக்கு பொருத்தமான வலைஞர் குலத்து தலைவனாக நம்ம இளைஞனாக போக வேணும்னு வேடமிட்டுக் கொண்டார். அங்க போனார், செமாந்து போனார். கூட ஆட்கள் எல்லாம் வர்றாங்க, எல்லாம் அந்த வலைஞர் குலத்து இளைஞர்களாக வருகிறார்கள். அங்க வந்தவுடனே தலைவன் வரவேற்று பார்த்தா ரொம்ப பெருமிதம் உடையவன் ஆயிருக்கையே, எந்த ஊர்னா, நான் மதுரைக்காரன். இந்த மதுரைக்காரன் சொன்னாலே ஒரு பெருமிதம். நான் சில பேர் தஞ்சாவூர்காரன்மா, அதுக்கு மேல ரெண்டு பேர் சொன்னா திருநெல்வேலிக்காரன்மா. இதெல்லாம் அந்த காலத்துல இந்த வினயமா இருக்கக்கூடியவங்க பேசிக்கிற பேச்சு. நான் மதுரைக்காரன், நான் வல்லவன், மதுரையிலே மீன்வலை வீசி பெருநிலையிலே பெருமிதமாக வாழ்கிறவனுடைய மைந்தன் நான். மதுரையில் என்னன்னா கடல் இல்ல, கடல் போன்ற குளங்கள் இருக்கு, ஏரி கம்மாயெல்லாம் இருக்கு, அங்க மீன் வலை வீசி வாழ்வு பெறுகின்ற ஒரு தலைமகனுடைய பிள்ளை நான். நான் எப்படிப்பட்டவன், படைத்து அழித்து காக்கின்ற முத்தொழில் செய்ய வல்லவன். முதல்ல இந்த இயல்பா சொன்னார், நான் எல்லாவற்றையும் உண்டாக்கி காத்து அழிக்கக்கூடிய ஆற்றலுடையவன் என்று சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வாக்குமூலம் கொடுக்கிறார் சாமி. சாமி முதல்ல ஒரு வாக்கு உண்மையான வாக்குமூலம் கொடுத்துட்டார், அடுத்த வாக்குமூலம் என்ன கொடுக்கிறார், வான் மீன் எல்லாம் வலை கொண்டு ஓச்ச வல்லவன், மிகப்பெரிய மீன் கூட்டங்களை எல்லாம் வலையிலே அகப்படுத்திக்கிட வருகிற ஆற்றலுடையவன். அங்க மீனவன் ஆய் வெளிப்படும் ஆயினிலே என்று பேசுவார் மாணிக்கவாசாமி. அங்க அவன் மலையாக இருக்கிறான், அந்த மலையாக இருக்கிறவன் தான் கையில அகப்பட்டுக் கொள்கிறான். பக்தி வலை வீசினா அதுல அவன் அகப்பட்டுக் கொள்வான். இவன் வந்து அருள் வலை வீசி அன்புடையவர்களாகிய வான் மீன்களை எல்லாம் கவர்ந்து கொள்ளுகிற ஆற்றல் உடையவன். தான் வீசுகிற வலையில ஒரு உயிர் கூட தப்பக்கூடாது, இடையராது வீசிக்கொண்டே இருக்கிறான். பிறவி பெருங்கடல்ல இடையராது எப்படி அவர்கள் தொழில் செய்கிறார்களோ இடையராது மீன் படுகிறதோ. எங்கேயாவது குறையுதான் மீன்பிடி தொழில்னா இடையராது ஏதாவது ஒரு மீன் மீன் பிடிக்கலன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை வர்றவர்களுக்கு. அது போல இறைவனுக்கு அடியாரலை வலைவீச்சு பிடிக்கலன்னா அவனுக்கு வாழ்க்கை இல்லை. அவனுடைய வாழ்க்கை என்ன என்று சொன்னால் இடையராது அடியாரலை ஆட்கொண்டு கொண்டே இருப்பது. திருவுருளாகிய வலையை வீசி அன்புடையவர்களாகிய அந்த வான் மீன் விசிறுகிறவனாக இருக்கிறான் பெருமான். அந்த நிலையிலே நான் மீன் கலைஞர் சொன்ன உடனே என்ன இவன் முன்னுக்கு முன் மரணா சொல்றானே, நான் படைத்து காத்து அழிக்க வல்லவன் சொன்னான், இப்ப மீன் வலைங்கன்னு சொல்றானே, இவனுடைய உண்மை நிலையை பார்ப்போம்னார். அங்க சொல்லா மீன் கடல்ல நந்தியம் பெருமான் போய் கலக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் படகுகள் எல்லாம் செறிஞ்சு போச்சு, வலை வீசினா வலையெல்லாம் அருந்து போச்சு. என்ன பண்ணுவது, இந்த மீனவ தலைவனாகிய இந்த பெருமானே போய் அதை பிடிக்கணும்னு பார்த்தான், ஒன்னும் நடக்கல. எப்படி அறிவுள் பிடைய அன்பர்கள் எல்லாம் தேடி பார்த்தாலும் அகப்படாத திருவிழி இருக்கும், அது மாதிரி இந்த மீனும் இவனுடைய வலையில் அகப்படல, புறந்தள்ளி போய்விட்டது. ஆனால பார்த்தா நீ இவ்வளவு வல்லாளன்னு சொல்றிய, இந்த சுறா மீனை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா என் பொண்ணை தருவேன்னா, அந்த மாதிரி சொல்லுவதற்கு ஏற்ற பெருமித தோற்றத்தோட போனதுனால என் பொண்ணு தரு. அப்படியே ஏறினார். இவர் ஏறிய அந்த நந்தியம் பெருமான் வணங்கி வந்து வலையில விழுந்தார், கரை சேர்த்தார். திருமணம் இப்படி வலை வீசி ஒரு திருமணம் நடந்த ஒரு அற்புத திருவிளையாடலையும் இந்த இறுதி பகுதியிலையும் வைக்கிறார். திருமணத்தை முதல் பகுதியில் வச்ச மாதிரி இறுதி பகுதியிலையும் வைக்கிறார். இப்படி பெருமானே இந்த செயல்கள் எல்லாம் நிகழ்த்திய பிறகு மதுரையில 59வது திருவிளையாடலாக ஒரு திருவிளையாடல், அது என்ன 58வது திருவிளையாடல், வாத ஊர் அடிகளுக்கு உபதேசம் பண்ணினது. இந்த உபதேசம் உபதேசம்னா என்ன, கேட்கிறவர்களுக்கு தான் உபதேசம், கேளாதவர்களுக்கு உபதேசம் கிடையாது. பெருமான் பலகாலம் சிறந்த அறிவு நலம் வாய்ந்தவராக மதுரையினுடைய வைகையாற்றினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய திருவாதவூர் என்ற ஊர்ல தோன்றி அருளினார். அந்த வாதவூர் எப்படின்னா சங்க காலத்திலேயே சிறப்புற்றிருந்தது. பரம்பு நாட்டு அரசனாகிய பாரியனுடைய 300 ஊர்களில் அது ஒரு ஊர் திருவாரூர் இருக்க, அது பாண்டி நாட்டினுடைய எல்லையில் இருந்தாலும் பரம்பு நாட்டுக்குள்ள ஒரு பகுதியாக 300 ஊர்கள் வழங்கிய 300 ஊர்களில் தென்பரம்பு நாட்டு திருவாரூர் என்று சொல்வார்கள். அந்த திருவாரூர்ல திருவாரூரர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே பொய்யா நாடு அந்தணனாக இருக்கிற கபிலனும் அங்கே தோன்றியிருக்கிறார். அங்கே அந்த கோவிலுக்குள்ளே கபில தீர்த்தம் என்று ஒன்றிருக்கிறது. அந்த கபில தீர்த்தத்தை நாம தீர்த்தம் ஆடித்தான் உள்ளர போய் பெருமானே, அந்த கபில தீர்த்தம் தான் பெருமானுக்கு திருமஞ்சன் ஆட்டுகிற தீர்த்தமாகவும் இருக்கு. ஒரு கணறு வடிவத்தில் இருக்கு கபில தீர்த்தம், அக்னி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம் எல்லாம் இருந்தாலும் ரொம்ப அணுக்கமா இருக்கிறது கபில தீர்த்தம். ஏன்னா புலவர்கள ரொம்ப அணுக்கமா ஆண்டம் வச்சுக்குவான். அந்த ஊரிலே அமாத்திய குலம் என்று சொல்லக்கூடிய அமைச்சு தொழில் செய்யக்கூடிய அந்தணர் குலத்துல வந்து இவர் பிறக்கிறார். 16 ஆண்டுக்குள்ள எல்லா கலைகளும் கற்று நிறைய அறிவுடையவராக இருக்கிறார். எந்த வேலைக்கும் இவர் அப்ளிகேஷன் போடல, அறிவுடையவனாறு அரசன் செல்லும் என்று ஒரு கருத்து. இவர் அறிஞர் என்ற கேள்விப்பட்டு உரியவர்களை அனுப்பி அழைத்து தன்னுடைய அமைச்சராக ஆக்கிக் கொண்டான் பாண்டியன் அரிமர்த்தனன். பொருத்தமா வேலை செய்கிறார், திருத்தமா வேலை செய்கிறார். உடனே முதலமைச்சராக ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. அந்த காலத்துல அப்பாயின்மெண்ட் பண்றது அமைச்சர், இப்ப தேர்ந்தெடுக்கிறது. ஆக உயர்ந்தவர்கள் தக்கவர்கள் அவர்களை நியமித்தார்கள், உயர்ந்தார்கள். தென்னவன் பிரம்மராயன் பட்டம் பெற்றார். அப்பத்தான் எது எது என்று ஆய்வு செய்கிறார். ஒரு நல்ல பதவியில் இருக்கிற போதுதான் சிந்தனைகள் நன்றாக கூர்மையா இருக்கும். செயல் செய்கிறவர்களுக்கு தான் சிந்தனை நன்றாக கூர்மையா இருக்கும். அந்த சிந்தனை வைத்தினாலே இந்த வைகையாறு இருக்கிறதே, அந்த வைகாறு என்ன செய்தது, கடல் வயிற்றை போய் நிரப்பல்லையா பரஞ்சொன்மன் சொல்ற. தக்கவர்கள் வழங்கினா வழங்குகிறவர் யார் பெறுகிறார்களோ அவர்கள் வறுமை உடையவர்களா, அந்த வறுமையை நீக்க நாம் பொருள் கொடுத்தால் அதை தக்கவாறு பயன்படுத்துவார்களா. இப்ப செல்வேறவங்களாம் போட்டா அவன் கெட்ட காரியம் பண்ணுவான், அவனுக்கு இப்படி எல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி வைகையாரும் தகுதி அறிந்து கொடுத்தால் அந்த கொடுத்ததுக்கு ஏற்ற பயனூட்டுகிற தன்மை இருக்கிறதா என்று பார்த்து இந்த கூவல் நிலம் இதுக்கெல்லாம் கொடுத்ததை தவிர பயன்படாத கடலுக்கு கொண்டு போய் தண்ணீரை கொடுக்கலையா. ஏன்னா யாருக்கும் பயன்படாது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்படிப்பட்ட வைகைக்கரையிலே ஒரு பிறந்தனால வாழ்க்கை பயன்பட வேண்டும், பெற்ற பிறப்பு இருக்கிறதே அதை மதிக்க வேண்டும், மதித்தவாறு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு வந்தது. அந்த நினைப்பினாலே எது விவேக அவிவேகம் என்று சொல்ல, அறிவில்லாத நிலை அறிவுடைய நிலை அந்த ரெண்டிலையும் கால் நெஞ்சம் கால்பட்டு பல்வேறு வகையான நூல்களை எல்லாம் படித்து படித்து அதனுடைய உண்மை பொருள் தெரிவதற்கு தக்க ஒரு குருநாதன் வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த குருநாதனை நினைக்கிற போது அவருக்கு விருப்பம் ஒன்று உண்டாகிவிட்டது, ஒரு நிலை அடைய வேண்டும் என்று. அது என்னன்னா மேலான நிலைமை, மேலான நிலைமை. அத பரகதி என்று சொன்னால் பரகதி பாண்டியருக்கு அருளினை, இவருக்கு அடுத்த பாண்டியனுக்கு முதல்ல கொடுத்தார். அந்த பரகதி மேலான நிலைமை இடம் நடை, அந்த நிலையை விரும்பி நினைக்கிறார். மெய்மயாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மயாம் பொருள் விவேகமும் குன்றியுள் தோன்ற அறிவிலே விளைகிற முதிர்ந்த நிலை, குன்றியுள் தோன்ற மெய்மயாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மயாம் பொருள் விவேகமும் குன்றியுள் தோன்ற இம்மையாசையும் மறுமையில் ஆசையும் மிகந்தே. இப்படி தோன்றுமானால் இந்த பிறப்புல ஆசை என்பது அவிந்து போய்விட வேண்டும். ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். வழிபாடு செய்வதனுடைய கடமைதானே தவிர வழிபாட்டினுடைய பயனாக எனக்கு ஒரு நிலை வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு ஒழுந்தி போவதுதான் ஆசை அருந்தல். கடவுளை வழிபாடு செய்வது என்னுடைய கடமை, கும்பிடல் என்னுடைய வாழ்வியல் பாங்கு, அதற்காக நான் உன்னை விரும்புகிறேன் என்று இறைவன் கருதி கொடுத்து விடக்கூடாது. ஆனால் சொன்னார் இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து, ரெண்டையும் நீக்கிவிட்டார். இம்மை மறுமை, அதுக்கு பிறகு அம்மை ஒன்று இருக்கிறது, இம்மை என்று ஒன்று இருக்கிறது, மறுமை என்றால் அடுத்த பிறப்பு அது என்ன என்று தெரியாது. ஆனால் அதுக்கு மேல அம்மையும் இருக்க ஒன்று இருக்கிறது. அம்மை என்பது நீட்டிங்கு வாரா நெறி, நீட்டிங்கு வந்து நினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிரலில் நட்டாம் பயந்தாடு நாதனே, தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லிக் கொண்டே இருக்கிற நிலை, சொல்லிக்கொண்டே இருக்கிற நிலை, நின்று கொண்டே இருக்கிற நிலை. அந்த நினைதலும் சொல்லுதலும் ஆகிய அனுபவத்துக்குள்ள ஆண்டு இருக்கிற மலத்தால் என் தலைமையில் வைத்து அங்கே அனுபவத்தை தருகிற ஒரு நிலை. அது பேசவனாதது, வாசித்து காணவனாதது, எந்த நிலையிலும் அறிய முடியாத ஒரு அனுபவம், அதுதான் அம்மை. ஆனால் தான் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவில்லையே, சுந்தரருடைய வாக்கு. இப்படி அந்த பரகதியை விரும்பினாலே என்ன ஆசையும் இகழ்ந்து என்ன நிலையில் இருக்கணும், ஆசையை விட்டுடுவான் சில பேர், ஏன்னா இதனால ஒன்றும் பயனில்லைன்னு நினைச்சு. ஆனால் நிலை ஒன்று இருக்கிறது, செம்மையாகிய கருத்தராய், இந்த செம்மை என்பதை கடையே

எனக்கு இவர் தான் குருன்னு. அவருக்கும் அறிவு இல்லை. குருடும் குருடும் குருட்டார் ஆடி குழியில் விழுகிற குருநாதர்கள் சீடர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அது இன்னும் சொல்லக்கூடாது. அவரவரும் தெரிந்து கொள்வார்கள். இங்க போதம் தருகிற குரு பதந்தார். அவனும் அறிவுடையவனாக இருக்கணும். அவன் அறிவு வழங்குவதற்கு ஏற்ற ஆற்றல் உடையவனாக இருக்கணும். அப்படி வழங்கினாலும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உடையவனாக இவன் இருக்க வேண்டும். அவன் எப்படி நமக்கு வந்து அழக போகிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார், அது தவமாக வைத்திருக்கிறார். நிறைய கல்வி கேள்வி எல்லாம் அனுபவம் தான் இருக்கு. ஆனால் இந்த தொட்டு காட்டுகிறது இதுதான் இப்படித்தான் என்று இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டுகிற தெய்வம் எப்பொழுது வரும், குருநாதன் எப்படி வருவான், எப்பொழுது வருவான் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். கரவிலாத பேரன்பினுக்கு எழிவரும் கருணை புறவனார் அன்றி. கரவிலாத பேரன்புக்குத்தான் எளிமையாக வருவான். கரவின்றி நன்மாமலர் கொண்டே இரவும் பகலும் நினைவார்கள். அவர்களுக்குத்தான் ஊனத்திருளை நீக்கி ஞான பொருள் தருவான் பெருமான். கரவிலாத பேர் அன்பினுக்கு எழிவரும் கருணை குறவனார் அருளன்றி. இக்கொடியவன் பாசம் புலையில் கேள்வியால் குற்றமில்லாத கேள்வினாலே மட்டும் நாம் பெற்றுவிடலாம் என்று நினைப்பது கடப்பது அந்த நிலையிலிருந்து கடந்து செல்வது என்பது புனையினால் அன்றி தெப்பம் இல்லாமல் உறவு நீர் கடல் கரங்கொடு நின்று வருவக்கும் வலிமையான கடலை கைகளினாலே நீந்தி கடந்து விடலாம் என்று கருது போல இருக்கிறது. அதுதான் சிவஞான போகத்துல எட்டாம் சூத்திரத்துல சாமி வந்து நீ யார் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் நான் தொழக்கண்டு தொழ வேண்டும் அப்படி காட்டுகிறவர்கள் யார், சுட்டி காட்டுகிறவர்கள் யாரு நமக்கு குருநாதர். அவர் எப்படி வேணாலும் எந்த வடிவத்தில் வேணாலும் வரலாம் அவர்களுடைய நிலைக்கு தக்கபடி. மாணிக்க வாசகருக்கு கால் காட்டி ஆண்டான். திருஞான சம்பந்த பெருமானுக்கு பால் கொடுத்து ஆண்டான். அவருக்கு சூளை அவருக்கு ஓலை. அருளிப்பாடு எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது.

இங்கேன்னு கொடுப்பாராம் உடனே. எங்கே எப்படி பிறந்தாலும் சரிதான், அவரவருடைய தகுதி. ஆமா, எப்படி பிறந்திருக்கான்னு பாக்கிறதுதான் பிறப்புக்கும் என்று வள்ளுவர் பெருமாள் சொன்னார். சிறப்பு உவா செய்தொழில் வற்றுமையினார். பெருமான் செய்கிற அருளிப்பாடு இருக்கே சிறப்பு, அவரவருடைய வினைகளுக்கு ஏற்ப செய்தொழில் வேற்றுமையினால் சிறப்பு. பிறப்புக்கும் பெருமானுக்கு எல்லா பிறப்பும் ஒன்றுதான். அவன் செய்கிற அருளிப்பாடாகிய சிறப்பு உவா, ஏன் செய்தொழில் இவர்கள் ஆத்துகிற வினைகளுக்கு ஏற்ப அப்படின்னு தோணும். தப்பு தான் மன்னிச்சுங்க, தப்பு தான் மன்னிச்சுங்க. இங்க தோணுன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையினால், அதனால பிறப்பை கருதி பெருமான் எதுவும் செய்வதில்லை. எங்கேனும் யாராகி பிறந்தடியும் தன்னடியாருக்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான். அதனாலதான் அங்க போய் ஐந்து புல வேடத்துக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிற இந்த உயிரை மீட்டுக் கொண்டு வருகிறான். நீ பெரிய ராஜகுமாரனுடைய பிள்ளை, இங்க இருக்கக்கூடாது, அறியாமைக்குள்ள இருளில இருக்கக்கூடாது. காராரும் ஆணவமான காட்டை அகழ்ந்து அவன் வெளியாக்கி அங்கே மிகச்சிறந்த அகழ்ந்து எடுக்கக்கூடியவன். யாருக்கும் தெரியாது தானம் என்பது கிழங்காக, கண்ணுக்கு தெரியாததாக நான் இருக்கிறேன் என்று காட்டாததாக இருக்கிறது உயிருக்குள்ளே. அதை காட்டுவதற்கு குருநாதன் தான் வரவேணும். அந்த குருநாதன் எப்பொழுது வருவான்? நான் வெறும் கல்வி கல்விகளினாலேயே கடந்து விடலாம் என்று கருதுகிற நிலையில இருந்து பெருமானுடைய திருவருள் குருவர்களாக வருமானால் நமக்கு அந்த அருளிப்பாடு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். வருகிறவர்கள் எல்லாம் வருபவர்கள் எல்லாம் பல உஷாப்புகிறார். யாராவது குருநாதராக கிடைப்பாரான்னு பார்க்கிறார். அப்படி அவருக்கு கிடைக்கல. ஆனாலும் அமைச்சர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அதுல மனம் ஒன்றி வேலை செய்ய முடியல. உள்ளம் வேறுபட்டு அமைச்சியல் நெறியில் இன்று ஒழுகும் வள்ளலார். ஒரு பெரிய வள்ளல், ஞான வள்ளல். அவர் திருப்பணிக்கு செய்த வள்ளலும் கூட, பாண்டியனுடைய பணத்தை எடுத்து திருப்பணி செய்தார். அந்த திருப்பணி செய்த பெருமை மட்டுமல்ல, இந்த சொல் திருப்பணி கல் திருப்பணி மட்டும் அவர் செய்யல, சொல் திருப்பணியும் பண்ணியிருக்காரு. அது பிறகு ஒரு உயர்ந்த ஞான தானம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இறுதி வரைக்கும் நினைந்து நினைந்து உருகி உருகி

0: படிக்க வேண்டிய ஒப்பந்த அருள்ஞான நூல்.
1: பழையதாகவும் புதியதாகவும் இருக்கக்கூடியது புராணம் என்று சொல்வார்கள். அப்படி பலவிதமான கருத்துக்களை இங்கே சொல்கின்றார். இந்த ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம தொடர்கின்றோம். அவன் தாரகாசுரனுடைய யுத்தம் தாங்க மாட்டாது, எல்லாரும் ஓடுகின்றார்கள். அவனுடைய அடி தாங்க மாட்டாது, ஓடுகின்றார்களாம். அஸ்திர சஸ்திரங்களோடு அவ்வளவு மிகச்சிறப்பாக தாரகாசுரன் தன்னுடைய யுத்தத்தை செய்கிறான். யானை முக துதிக்கினாலே பல பேரை அடித்து எடுத்து கடல்லே எடுத்து வீசுகின்றானா, ஓடுகின்றார்களாம் அவர்களெல்லாம். தன்னுடைய காலினாலே உதைப்பவர், தன்னுடைய தண்டத்தினாலே அடிப்பவர் என்று பலவிதமாக நடக்கின்றது. அப்ப வீரகேசரி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய தம்பி, வீரபாகவனுடைய தம்பி வந்து நவவீரர்களுடைய ஒருவர். இவனிடத்திலே யுத்தம் எடுக்கிறார். யுத்தம் இடும் பொழுது ஏராளமான பாணங்களினாலே யுத்தம் எடுக்கிறார். ஆனால் தன்னுடைய இறுதியாக தன்னுடைய கதாயுதத்தினாலே அவருடைய மார்பில் அடிக்க வீரகேசரி மூர்ச்சியாகிறாராம். மிக சந்தோஷமாக சிரித்து கொண்டு எல்லாரையும் அடித்து கலக்குகின்றான். அப்ப வீரபாகுதேவர் மிகவும் கோபத்தோடு வந்து அவனிடத்திலே சண்டை இடுகின்றார். நீ வந்து அவரை வீரகேசரியை அடித்துவிட்ட காரணத்தினாலே மிகச்சிறந்தவன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம், இப்பொழுது பார் என்று சொல்லும்படியாக அவனிடத்திலே சண்டை இடுகின்றார். இரண்டு பேருமே மிகச்சிறப்பாக சண்டையிடுகின்றார்கள். ஒரு முறை தாரகாசுரன் மிகச்சிறப்பாக ஆடுகின்றார், இன்னொரு பக்கம் பார்க்க வீரபாகுதேவர் மிகச்சிறப்பாக சண்டையிடுகின்றார். ரெண்டு பேரும் அப்படியே மேலே கீழே மேலே கீழே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது இவன் சொல்லுகின்றானா, தாரகாசுரன் கோபத்தோடு பேசுகின்றான், விஷ்ணுவினுடைய சக்கரத்தையே நான் ஏற்றுக்கொண்டவன், என்னுடைய மார்பிலே வந்து அந்த விஷ்ணுவினுடைய சக்கரமும் என்று ஒன்றும் செய்ய முடியவில்லை, காலதேவனுடைய தண்டாயுதமும் ஒன்று செய்ய முடியவில்லை, தேவேந்திரனுடைய வஜ்ராயுதமும் ஒன்று செய்ய முடியவில்லை, இப்ப நீயா என்ன அடிக்கப் போகிறேன், இப்பொழுது என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி அவன் அஸ்திரங்களை விட அந்த அந்த அஸ்திரங்களுக்கு பிரதி அஸ்திரமாக, இப்ப அக்னேயாஸ்திரம் விட்டால் வாரணாஸ்திரம், இது போல ஒவ்வொரு அஸ்திரங்களுக்கும் இவர் நிகரான அஸ்திரங்களை அவர் விட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப தாரகாசுரன் பொறுக்க மாட்டால் தன்னுடைய மாயையினாலே மிகச்சிறந்ததாக தன்னுடைய சமோகனாஸ்திரத்தினாலே எல்லாவரையும் மயக்குகிறாராம். அப்பொழுது இவர் வீரபாகு வீரபத்ர படை என்று சொல்ல முடியாது, வீரபத்ர படையை ஏவுகின்றார். எல்லா விதமான மாயையும் அழிந்து விடுகின்றது. அப்பொழுது பொறுக்கு பார்க்கிறான், இதுக்கு மேல இவரை இப்படி செய்ய முடியாது, அதாவது நியதியான நேர்மையான யுத்தத்திலே இவரை அழிக்க முடியாது என்று நினைத்து தன்னுடைய மாயையினாலே யுத்தம் செய்து அப்பொழுதும் அவரை அடிக்க முடியாத காரணத்தினாலே கிரௌஞ்ச கிரியினுக்குள்ளே ஓடுகின்றானாம் தாரகாசுரன். அப்போ ஓடக்கூடியவனை கொல்லக்கூடாது, அவனை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும்படியாக இவர் அந்த கிரௌஞ்ச கிரிக்குள்ளே வீரபாகுதேவர் நுழைகின்றார். கிரௌஞ்சகிரியும் தாரகனுமாக சேர்ந்து கொண்டு வீரபாகுதேவரை அங்கும் இங்கும் அலைக்கழித்து அவரை மயங்கும்படியாக செய்து விடுகின்றான். மயங்கி கீழே விழுகின்றாராம் வீரபாகுதேவர். போனவர் வரவில்லையே என்று சொல்லி அவருடைய எட்டு தம்பிமார்களும் தன்னுடைய சைன்யங்களோடு செல்லுகின்றார்கள். அவர்களையும் மயக்குகின்றான் கிரௌஞ்சகிரியோடு சேர்ந்து, எல்லாரும் மயங்கி கீழே விழுகின்றார்கள். இப்போ வீரபாகுதேவர் இங்கு மயங்கி விழுவதற்கு முன்பாக ரொம்ப அழகாக ஸ்காந்தத்தில் அதை பற்றி வரும். நான் என்ன தம்பியாய், முருகப்பெருமானுடைய தம்பியாக இருக்கிறேனா, என்னுடைய மனமானது கலங்குகின்றதே, நான் ஒரு வீரன் தானா, என்னிடத்திலே பராக்கிரமானது இருக்கிறதா இல்லையா, என்னுடைய தொங்கிக் கொண்டிருப்பது தோழியில் இருந்து தொங்கிக் கொண்டிருப்பது என்னுடைய கைதானா இல்லை வெறும் மலரா, இப்படியெல்லாம் அவர் அங்கே பேசுவார். ஆனால் அவர் மயங்கி விழுகிறார். வெளிவந்த தாரகாசுரனும் இந்த பூத கணங்களை எல்லாம் அடித்து துவைக்கிறான். இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்து நம்ம பார்க்கணும். இப்ப தாரகாசுரன் சில கருத்துக்கள் நம்ம கடைசியா முழுமையாக ஒரு கருத்துக்களாக பார்க்க வேண்டும். அதாவது மயில்னா என்ன, சேவல்னா என்ன, அல்லது யானைன்னா என்ன, ஆடுன்னா என்ன, அதாவது அவருடைய வாகனம் முருகப்பெருமானுடைய வாகனங்கள், வேல் என்பது என்ன, வள்ளி தெய்வ சேனா அப்படின்னா என்ன, தாரகாசுரன் சிங்கமுகன் கஜமுகாசுரன் அஜமுகி இந்த நாலு பேர் அப்படின்னா என்ன, இவர்கள் செய்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன என்று இந்த கருத்துக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சிறு கருத்து இங்கே சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்விலே முதன் முதலாக நம்மை அடிமைப்படுத்தக்கூடியது இந்த மாயை என்று சொல்லக்கூடியது, அவித்தை என்று சொல்வார்கள். இந்த அவித்தைங்கிறதுனால தான், அதாவது எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறோம், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வது கிடையாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில். இதுக்கு காரணம் என்ன சொன்னா அவித்தை என்று சொல்லப்படும். இந்த அவித்தையின் காரணத்தினாலே அல்லது மாயையின் காரணத்தினாலே ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்றிலே ஆணவம் என்றைக்கும் அழியாத மலமாக இருக்கும். ஆணவம் என்றைக்குமே அழியாத ஒன்று. அதனுக்கு உணை உறுதுணையாக துணை செய்வதை போலவே நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் நம்மை பந்தப்படுத்தக்கூடிய மாயை என்று சொல்லக்கூடியது. இந்த மாயை என்று சொல்லக்கூடிய தத்துவத்துக்குத்தான் தாரகாசுரன் கஜமுகாசுரன் என்று சொல்ல முடியாது. அதாவது யானை தலையோடு இருக்கப்பட்ட தாரகாசுரன் இங்கே சொல்லப்படுவான். அது மட்டும் கிடையாது, இவன் முன்னாலே தனக்கு மாயாபுரி, அவன் இருக்கக்கூடிய பட்டணத்துக்கு பேரே மாயாபுரின்னு பேர். அந்த மாயாபுரி பட்டணத்துக்கு முன்பாக இருக்கக்கூடியதுதான் க்ரௌஞ்சகிரி. இந்த க்ரௌஞ்சகிரிங்கிறது என்னன்னா, இந்த அநாதிகால அவித்தையினாலே வரக்கூடிய வாசனா என்று சொல்லக்கூடிய தன்மை. கர்மங்கள் செய்கிறோம், மாயையினாலே கர்மங்கள் செய்கிறோம், ஆதலினாலே வாசனா என்று சொல்லக்கூடிய தன்மை வருகிறது. கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க, கதை கதையா சண்டை சண்டையா பார்க்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் உங்களாக ரொம்ப சந்தோஷமா பார்க்கலாம், அப்பப்ப கொஞ்சம் கருத்தும் பேசணும் இல்லையா, நம்ம கேட்டுக்கணும் இல்லையா. வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்தில அவித்தை என்று சொல்லக்கூடிய இந்த மாயையின் காரணத்தினாலே நாம் மயங்கி செய்யத்தகுந்தவற்றை செய்யாமல் செய்யக்கூடாதவற்றை எல்லாம் செய்கின்றோம். இப்போ அந்த மாயைக்கு எது முக்கியமானதாக இருக்கிறதுன்னு சொன்னா, மாயையின் காரணத்தினாலே கர்மங்களை செய்கிறோம். இதுக்கு காரணம் ஆணவம், ஆணவத்திலிருந்து கர்மம், கர்மத்திலிருந்து மாயை. மாயை என்ன செய்கிறதுன்னா, அநாதி காலமாக நமக்கு செய்து செய்து செய்து படலமாக வாசனா என்று சொல்லுவார்கள். வாசனை என்ன, அதான் மனம்னு சொல்லுகிறோம் இல்லையா. ஆனா அந்த மனம் எப்படி வருகிறதுன்னா, உயிரானது ஒரு சின்ன அந்த வேத கருத்தை அப்படியே எடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லுகிறேன். உயிர் பல ஒன்று கிடையாது, அத்வைதம் இங்கே சொல்லப்படவில்லை, அதை மட்டும் மனதிலே நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். சைவ சித்தாந்தத்தில் உயிர்கள் பல ஒன்று கிடையாது, நன்றாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். பதி வேறு, பசு என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள் வேறு, அந்த ஜீவாத்மாக்கள் அநேகம், சரிங்களா. அந்த ஜீவாத்மாக்களையும் இந்த பதி என்று சொல்லக்கூடிய இறைவனையும் பிரிக்கக்கூடியது பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கர்மம் மாயை. இதன் காரணத்தினாலதான் நம்ம என்ன பண்ணுகிறோம், அதுல இருந்து பிரிந்து வருகிறோம். சரி, இந்த உயிர்கள் அதாவது இந்த ஜீவாத்மாக்கள் இருக்கிறதே, இந்த ஜீவாத்மாக்களை இறைவன் படைத்த பொழுது அந்த ஜீவாத்மாக்கள் ஒரு பிறப்பு எடுக்கிறதுனா, புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல்லச்சுடராகி முனிவனாய் செல்லாயின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எப்படி பிறப்பு வருகிறது நமக்கு, முக்கியமான விஷயம், எப்படி பிறப்பு வருகிறது, பிறப்பு என்ன காரணத்தினாலே வருகிறதுன்னு சொன்னால் அறியாமையினாலே. அந்த அறியாமை பிறக்கும் பொழுது எப்படி வருகிறது, ஜட்டம் என்கின்ற வாயு அறியாமை நம்மை பீடிக்கிறதும். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது எல்லா அறிவோடையும் இருக்கிறார்களாம், ஆனா கர்ப்பத்திலிருந்து வெளியில வரும்போது சட்டம் என்று சொல்லக்கூடிய அறியாமை நம்மை பீடிக்கிறது என்று சொல்லுவார்கள். இந்த அறியாமை பீடித்தால் என்ன ஆகும், நம்மோடு என்ன என்ன வரும், ஒரு உயிரானது ஒரு இடத்துல இருந்து, அதாவது இப்பொழுது இருக்கிறேன் நான், இறந்த பிறகு இந்த உயிரானது ரெண்டு வழியில போகலாம், அதாவது ரெண்டு வழியில போகலாம். ஒன்று, என்னுடைய நல்வினை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நல்வினையின் காரணத்தினாலே நல்ல இன்பங்களை அனுபவிப்பதற்காக ஒன்று செல்லலாம், அதுதான் பூர் புவ சுவக என்று சொல்லக்கூடிய சொர்க்கலோகம் வரைக்கும் போய் அங்கே அடுத்தது போகலாம், போயிட்டு மீண்டும் வரணும், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தீவினையின் காரணத்தினாலே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் என்று கீழே இருக்கக்கூடிய ரௌரவாதி நரகங்களுக்கு போகலாம். நல்ல கர்மம் தீய கர்மம், நல்ல கர்மா செய்யும் பொழுது நல்வினை காரணத்தினாலே நல் பயன்கள் வரும், அனுபவிக்கணும். தீய வினைகளின் காரணத்தினாலே கெட்டது பண்ண, அதுக்கு பாவம் பண்ண, அதுக்கு அனுபவிக்க வேண்டியிருக்கும். தீ கர்மாக்கள் செய்யும் பொழுது அதை தீய செயல்கள் செய்தால் அதற்கு இருக்கக்கூடிய தண்டனை உண்டு, நல்ல புண்ணிய செயல்கள் செய்தால் அதற்கு இருக்கக்கூடிய விஷயம் உண்டு. இது ரெண்டுமே ஒரு பகுதி தான், நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டு பண்ணாலுமே, நீங்க புண்ணியம் பண்ணாலும் பாவம் பண்ணாலும் மீண்டும் பிறப்புண்டு, நல்லா கவனிக்க வேண்டும். இந்த புண்ணியம் பாவம் போகிற வரை என்னாகும், அனுபவிக்கணும். அந்த புண்ணியத்தினுடைய பலனை பாவத்தினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும். பிறகு நீங்க அந்த ஜென்மாவில எடுப்பீர்கள் இல்லையா, இந்த புண்ணியம் அல்லது பாவத்தின் அடிப்படையில உங்களுக்கு ஒரு ஜென்மா வரும். இப்ப நான் ஏதோ நல்ல புண்ணியமா பண்ணிருக்கிறேன் அப்படி சொன்னா, அடுத்த பிறப்பிலையும் ஒரு மனிதனாக பிறந்து, சரி இவனுக்கு பல பேர் நம்ம பார்க்கலாம், ஏன் பணக்காரனாவோ அழகனாவோ பலவிதமான சம்பத்துக்களோடோ அறிவோடோ ஏன் பிறக்கிறார்கள், அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய புண்ணிய பலன்கள் தான் காரணம், வேறொன்றுமே கிடையாது. ஒரே ஒரு இந்த பிறப்பிலேயே முடித்துவிடக்கூடிய விஷயம் கிடையாது. நம்முடைய சனாதன தர்மம் அதை ஒப்புக்கொள்வதில்லை. இது ஒரு பெரிய தொடர்ச்சியாக இருக்கும், இது ஒரு பெரிய தொடர்ச்சி, சங்கீத தொடர். இதை அறுத்து கொண்டு செல்லுகின்றவரை, இதை அறுத்து கொண்டு செல்லுகின்றவரை, அதான் இரண்டாவது மார்க்கம். முதல் மார்க்கம் நல்லது, நல்லவினை தீவினை எது செய்தாலும் மீண்டும் மீண்டும் பிறப்பு வரும். இந்த பிறப்புங்கிற சக்கரத்திலிருந்து, சம்சாரத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய விஷயம் அது. ரெண்டாவது இன்னொரு மார்க்கம் உண்டு, ரெண்டு மார்க்கம் உண்டு. இதைத்தான் தட்சிணாயணம் உத்தராயணம் என்று ரெண்டு சொல்லுவார்கள். தட்சிணாயணம் என்று சொல்லக்கூடியதுக்கு மீண்டும் பிறப்புக்கு வந்து சேர வேண்டும். உத்தராயண மார்க்கம் என்பது நான் இங்கே சொல்லக்கூடியது சூரியன் போகக்கூடிய பாதை இல்லை, கவனிக்க வேண்டும், சூரியன் போகக்கூடிய பாதை இல்லை, அது தட்சிணாயணம் உத்தராயணம் அது வேற. இந்த உயிர்கள் போகக்கூடிய பாதை, இது பகவத்கீதையில எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது வேதத்தில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூம வித்யா என்று சொல்லக்கூடிய வித்தை எல்லாம் பகவத்கீதையில இறைவன் சொல்லுகிறான். அந்த உத்தராயணத்திலே பகல் பொழுதிலே இப்படி எல்லாம் இறக்கக்கூடியவர்கள் என்னை அடைகின்றார்கள் என்று சொல்லுவான். இதெல்லாம் வந்து அப்படி இல்லை, அந்த தேவதைகளின் மூலமாக செல்ல வேண்டும். இப்ப உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய இறைவனை அடையக்கூடிய மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை இச்சிக்கக்கூடிய ஞான மார்க்கம், பிரவிருத்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியது இன்னொன்று, தட்சிணாயன மார்க்கமாக மீண்டும் மீண்டும் பிறப்பு, மீண்டும் பிறப்பு என்று புல்லாகி போடாய்தான் பல்லுவிரமாகி எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் என்று கர்மாக்களினாலே பிறக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னா நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை காரணம், அதன் காரணத்தினாலே பிறப்பு நமக்கு ஏற்படுகிறது. சரி, இந்த நல்வினை தீவினைகள் என்ன செய்கிறதுனா, இந்த பிறப்புல இருந்தா இந்த பிறப்பிலேயே அனுபவித்து விட முடியாது, இந்த பிறப்புல கொஞ்சத்தை அனுபவிப்போம். அடுத்தது இந்த பிறப்பின் காரணத்தினாலே ஏற்படக்கூடிய வினையிலே இருந்து எது மிச்சம் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய சூக்ஷ்ம சரீரமானது அடுத்த பிறப்புக்கு போகிறது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடனே போயிடாது, அப்படியே அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருந்துட்டு தான் போகிறது என்று சொல்வார்கள். மேலே இருந்து இது ஆகாசத்திற்கு செல்லும், ஆகாசத்திலே இருந்து மேகத்துக்கு வரும், மேகத்திலே இருந்து மின்னல் முதலிய விஷயங்களுக்கு வரும், மின்னலிலே இருந்து மழைக்கு வரும், மழையிலே இருந்து பூமிக்கு வரும், பூமியிலே இருந்து தாவரங்களாக உற்பத்தியாகும், தாவரங்களின் மூலமாக ஒருவனுடைய வயிற்று அல்லது ஒருத்தினுடைய வயிற்றுக்கு வரும், அதன் மூலமாக குழந்தையாக பிறக்கும் என்று இந்த வேத சாஸ்திரமானது பெரிய ஒரு பெரிய சைக்கிளே சொல்லும். இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நம்ம அந்த சப்ஜெக்ட் விட்டு போயிடுவோம். ஒரு சின்ன கருத்துக்காக இதை சொல்லுகிறேன். இந்த வாசனா என்று சொல்லுவார்கள், நான் செய்ய செய்ய ஒரு காரியத்தை செய்ய செய்ய அந்த காரியத்தின் அந்த கர்மங்களின் காரணத்தினாலே வாசனா என்று சொல்லக்கூடிய தொடர்பு எனக்கு ஏற்படுகிறது. இதுக்கு பேர் உதாரணமா சொல்ல போனா இது பழக்கம், சிம்பிளா சொல்ல போனோம், வேற ஒன்றும் கிடையாது. ஹேபிட்னு சொல்றோம் இல்லையா, ஹி இஸ் ஹேபிச்சுவேட்டட். எதுக்கு, எதுக்கோ உனக்கு, அவன் திருடலாம், கோயிலுக்கு போகலாம், எல்லாமே ஒரு பழக்கத்தின் காரணத்தினாலே ஏற்படுகிறது, அவ்வளவுதான். இந்த பழக்கம் என்பதை நாம வேணும்னா வாசனைன்னு சொல்லலாம். வாசனா என்று சொல்லும்படியாக நாம் செய்யக்கூடிய செயல்களின் காரணத்தினாலே ஏற்படக்கூடிய தொடர்பு. இப்போ நான் தொடர்ச்சியாக பூஜை செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு பழக்கமாகும், இது வாசனை என்று சொல்லி என் மீது அந்த தொடர்பு ஏற்படும். இதே போலத்தான் நான் ஒரு தீச்செயல்கள் செய்து கொண்டு வருகிறேன், எல்லாரையும் திட்டுறது இல்லை, ஏதோ ஒரு திருடுவது, இப்படியே நான் செய்து கொண்டு வந்தேன் என்று சொன்னால் இது ஒரு பழக்கமாகும். அந்த பழக்கம் அல்லது அதனுடைய தொடர்பு வாசனையாகி இந்த தீச்செயல் அல்லது நற்செயல் அல்லது புண்ணிய கர்மா பாப கர்மா இந்த இரண்டின் காரணத்தினாலே அடுத்த பிறப்பிலே இந்த தொடர்பு உடையதாக, இது அந்த தொடர்பு, இந்த பிணிப்புக்கு பேர் வாசனைன்னு பேர், வேற ஒண்ணும் இல்லை. இந்த பழக்கம்னு சொல்லலாமா, நம்ம 10 நாள் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தா 16வது நாள் அதே மாதிரி பண்ணுவோம் இல்லையா. இதே போலத்தான் ஒரு பிறப்பிலே என்ன செய்கிறோமோ அந்த பிறப்பினுடைய தொடர்பு அடுத்த பிறப்புக்கு வருகிறது, அதுக்கு வாசனைன்னு பேரு. அந்த வாசனை என்பது இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு இருக்கும். இந்த நற்செயல்கள் தீச்செயல்கள் இந்த வாசனையோடு சேர்ந்து இந்த உயிரோடு அடுத்த பிறப்புக்கு வருகிறது. அதனால தான் சில பேருக்கெல்லாம் முற்பிறவிலே இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாசனையினுடைய தொடர்பின் காரணத்தினாலே ஏற்படுகின்றன. இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா பார்க்கணும்னா சிம்பிளா சொன்னா ஒரு விஷயம்தான், பழக்கம், வேற ஒண்ணுமே கிடையாது. பெரிய தத்துவத்துல சொல்லக்கூடியதை ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல போனா என்னன்னா பழக்கம். ஒரு காரியத்தை 10 தடவை 100 தடவை பண்ணம்னா பழகி பழகி சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தோதொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம் என்று அவையார் பாடுவாரே, அதே மாதிரி தான் பழக பழக ஒன்று நம்மீது படிகிறது இல்லையா, அந்த படிவு அந்த பழக்கம் அதை வாசனைன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்ல போனா இதுதான். இதை வந்து நல்வினை தீவினை செய்ய செய்ய அதன் மீது செய்யக்கூடிய காரணத்தினாலே ஏற்படக்கூடிய பலன்கள் நம் மீது சாருகின்றன. இதுதான் வடமொழியில சொல்லக்கூடிய வாசனம். இந்த வாசனை போறதில்லை, நம்மோடு வரும். இந்த கர்மாக்கள் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி என்று சொல்லும்படியாக மூணு விதமாக கர்மாக்கள் அதை அப்படியே சேர்த்துட்டு வருவோம். ஒரு பிறப்பு, அந்த பிறப்புல நல்லவினையோ தீவினையோ ஏதோ ஒண்ணு, ரெண்டுமே ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அதுக்குன்னு ஒரு பலன் உண்டு. இந்த பலன் என்னாகும், அதே பிறப்பிலேயே அனுபவித்து முடித்து விட முடியாது. ஆன காரணத்தினாலே அடுத்த பிறப்புக்கு, இப்ப டெபாசிட் போட்டு அடுத்த நாளைக்கு வர்ற மாதிரி வட்டி வர்ற மாதிரி இதோட சேர்த்து அடுத்த பிறப்புக்கு வரும். இப்ப அடுத்த பிறப்புல நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம், கர்மா பண்ணுவோம். இப்ப ஒரு ஒரு யூனிட் லெவல் உதாரணத்துக்காக சொன்னேன், இந்த ஜென்மால நான் வந்து 50 புண்ணியம் 50 பாவம் பண்ணேன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தான். நம்ம 50 இல்ல, 50,000 இல்ல, 50 லட்சம் இல்ல, 50 கோடி இல்ல, நம்ம பண்றதெல்லாம் அவ்வளவு கர்மாக்கள். இப்ப பேசுறது, உட்கார்ந்து இருக்கிறது, நடக்கிறது, எத்தனையோ கர்மாக்கள். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நீங்க பயந்துருவீங்க. நளன் அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய காலை கழுவி, அதாவது மலஜலம் கழித்து விட்டு வரும் பொழுது காலை கழுவிக்கணும். அவன் கழுவி கொள்ளும் பொழுது புறங்கால் கழுவிக்கல, சரியா கழுவல, சனி வந்து பிடிச்சிருந்தான். அத்தனை வருஷம் படாத வாடு நள மகாராஜா பட்டானா. சின்னதா யோசிச்சு பாருங்க, ஒரு புறங்கால் கழுவாததற்கு இவ்வளவு வரும் என்று சொன்னால், அதுக்காக அதாவது ஒரு செயலின் காரணத்தினாலே ஒரு விளைவு இப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம பண்றதை பத்தி யோசிச்சாவது பார்க்க முடியுமா? நம்ம ஒரு நாளைக்கு பண்ற பாவமோ புண்ணியமோ எவ்வளவு, புண்ணியம் எப்படி இருக்குன்னு தெரியாது, பாவம் எவ்வளவு. புண்ணியம் பண்ணாலும் இதே கதிதானே, புண்ணியம் பாவம் செய்வதற்கு யோசித்து பாருங்கள். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கும். இந்த புராணங்கள் அதுக்குதான் இருக்கிறது, அதை நினைத்துத்தான் நல்ல விஷயங்களுக்கு வரணுங்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இது மாதிரி பழக பழக்கம் என்னாகும், இப்ப 50 50 அந்த உதாரணத்துக்கு வருகிறேன், 50 புண்ணியம் 50 பாவம் இந்த பிறவிலேயே என்னால அனுபவிக்க முடியல, 25 25 முடிச்சிட்டேன்னு வச்சுக்கலாம். இப்ப 25 புண்ணியம் 25 பாவம் அடுத்த பிறப்புக்கு வரும். இப்போ அடுத்த பிறப்புக்கு என்ன இருந்தது, எனக்கு ஓபனிங் பேலன்ஸ், இந்த அக்கௌண்டன்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அப்போ ஓபனிங் பேலன்ஸ் என்ன, 25 புண்ணியம் 25 பாவம் வந்தாச்சு. இப்ப அந்த பிறப்புல இவன் பண்ணுவான் இல்லையா, அந்த பிறப்புல இன்னொரு 100 இவன் பண்றான்னு வச்சுக்கலாம், அதுல 50 50 மிச்சம் இருக்கும், என்ன ஆகும், 75 75 அடுத்த பிறப்புக்கு போகும். எப்ப முடியறது யோசிச்சு பாருங்க, எப்ப முடியறது, ஒரு பிறப்பிலே நம்மால அனுபவிக்க முடிக்க முடிவது கிடையாது. இப்போ பாவமும் புண்ணியமும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொன்னார், எப்ப போகும், எப்படி போகும், இது எப்படி போகும், இதுதான் இங்க கிரவுன்ஸ் சொல்லக்கூடியது. அதுக்காக தான் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த வாசனாங்கிற தன்மை இருக்கிறது, படிவங்கள் நீங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப உதாரணம், அடுப்புங்கிறது தான். இந்த அடுப்புங்கிற என்ன ஆகும், என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்க, சமைக்க அந்த ஜிட்டு சேருதுன்னு சொல்லுவாங்களே, ஜிட்டு சேருதோ எது சேருதோ அப்படியே ஒரு படலம் படலமா அழுக்கு சேரும். இல்ல அந்த வீடை ரொம்ப நாள் பூட்டி வச்சிருந்தோம், நான் படலம் படலமா அழுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம், அது அழுக்க போக்குறது ரொம்ப கஷ்டமான காரியம், அவ்வளவு படலமா இருக்கும். அந்த படலத்தினுடைய அழுக்க போக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படணும். இந்த அழுக்கு மாதிரி தான், இது கொஞ்ச நாள் அழுக்கே இப்படி இருக்கே, ஜன்ம ஜன்மமா அழுக்கு வந்தா எப்படி இருக்கும், ஒரு பெரிய கல்லு கல்லா இருக்குமா, பாறைகள் படிவ பாறைகள்னு சொல்லுவாங்க. இப்ப இமயமலை எல்லாம் படிவ பாறைகள், ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு அப்படி வச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் நம்முடைய நல்வினை தீவினைகள் எல்லாம் படிவ பாறை மாதிரி இருந்து திண்மையாக இருக்கிறதாம். அதை கழுவுறது கட்டம், வீட்டுல அனுபவிச்சிருப்பீங்களா இல்லையா, இதே தான் நம்முடைய வாழ்வுல. இது அருணகிரிநாதர் பாடுவார், திணியான மனோ சிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ, திணியான மனோ சிலை மீதும். ரொம்ப அற்புதமான பிரயோகம் இது. மனத்திலே இந்த வாசனைகள் சேர்ந்து கொள்ளுகின்றன, அதான் நம் மீது இந்த வாசனை என்று சொல்லக்கூடிய படிவங்கள் சேருகின்றன. அது எப்படி இருக்கிறது, திண்மையாக கெட்டிப்பட்டு போயிருக்கிறது. கெட்டி எப்பப்படும், ஜென்ம ஜென்மமா, எருவாய் கருவாய் தனிலே உயிரா என்று அந்த திருப்புகள்ல பாடுவார், ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய், ஒரு ஒரு அம்மா ரெண்டு அம்மா இல்ல, பட்டினத்தார் பாடுவாரு, அம்மாவும் என்ன பண்ணா சலித்தாள், பிரம்மனும் வேதாவும் கைசலித்து ஓய்ந்தானே என்று பாடுவார். அவனுக்கு இதன் தலைவரியை எழுதி எழுதி அட போப்ப, இந்த பையன் எத்தனை ஜென்மாதான் இப்படி எடுப்பானோ அப்படின்னு அவனுக்கும் போச்சான். மாதாவும் உடல் செழித்தாள், அவளும் பெத்து பெத்து எத்தனை அம்மா, ஒரு தாயா ரெண்டு தாயா, ஒரு தாய் இரு தாய் பல கோடியதா என்று அருணகிரிநாதர் பாடுவாரே, அது மாதிரி எத்தனையோ எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஆடி ஆடி என்று பாடுவார். எத்தனை கோடி பிறவி, வந்து வந்து வந்து வந்து அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொன்னது ஒரு உதாரணம், 25 25 50 50 ஒரு பிறவிக்குன்னு வச்சுட்டா எத்தனை கோடி பிறவி, அத்தனை கோடி பிறவியிலே சேர்ந்து சேர்ந்து படலாம் படலாம் படலாம் படலமா வருகிறதே, இதுதான் க்ரௌஞ்சன் என்று சொல்லக்கூடிய தன்மை. இதுதான் க்ரௌஞ்சன் என்று சொல்லக்கூடிய தன்மை. இந்த படலம் படலமா இருக்கிறது அடுத்த விஷயத்துக்கு வழிவகுக்கும், என்ன, மாயைக்கு வழிவகுக்கும். இந்த மாயை என்பது இந்த வாசனையோடு சேர்ந்தது, மாயையும் கர்மமும் இந்த வாசனை, அதாவது ஒன்ன தொடர்ந்து அடுத்தது வரும். எனக்கு பழகி போச்சு, 10 நாள் 5 மணிக்கு இல்ல 8 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கறது, லேட்டா எந்திரிக்கிறதே பழகி போயிட்டா 11வது நாள் 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது. ஏன், பழக்கம் காரணம், அப்பவும் 8 மணிக்கு தான் எழுப்ப வேண்டி இருக்கும். அதே போலத்தான் இத்தனை கோடி பிறவிகளாக இருக்கக்கூடிய வாசனையின் காரணத்தினாலே, கர்ம வாசனையினாலே மாயையானது சேர, அந்த மாயை கர்மத்தை கொடுக்க ஒரு பெரிய விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள் இல்லையா, விஷச்சக்கம், விஷச்சக்கரம், விஷ வட்டம், இதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இந்த க்ரௌஞ்சன் என்பது இந்த இடத்துல வாசனா என்று சொல்லக்கூடிய படிவம். மாயையின் மாயாபுரி என்று சொல்லக்கூடியது மாயை என்று சொல்லக்கூடிய தாரகாசுரன், மாயை என்று சொல்லக்கூடிய தத்துவம். இந்த ரெண்டும் எப்படி போகும், நல்ல ஷார்ப்பான ஒரு விஷயத்தை வச்சு எப்படி அழுக்க சுரண்டி சுரண்டி எடுப்போமோ, அதே போல உணத்தாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ, எப்படி அரும்பும், வேல் என்று சொல்லக்கூடிய ஞானத்தின் காரணத்தினாலே தான் இது நடக்குமே தவிர வேறு எதாலே நடக்காது. அதனால்தான் க்ரௌஞ்சகிரியையும் தாரகாசுரனையும் வேலாலே கொன்றார் என்று பின்னால பார்க்க போகிறோம். இப்போ பார்ப்பதற்கு அந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானப்படை இருக்கிறதே, வேல் இருக்கிறதே, இங்கே இந்த ஞானத்தினாலே மட்டும்தான் போதும்பா சாமி போதும், இதுக்கு மேல எனக்கு நல்ல வினையும் வேண்டாம் தீய வினையும் வேண்டாம், இதை எங்கேயாவது நிறுத்த வேண்டும் என்று ஓரிடத்திலே நிறுத்துவதற்காக நாம பிரயத்தனப்படுகிறோம். அந்த பிரயத்தனப்படுவதற்கு ஞானம் தேவை. ஞானம் தேவை என்றால் முருகனுடைய நாமம் தேவை, கவனிக்க வேண்டும். திருப்பி அதே இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அதுக்கு தான் முதல்லயே ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், நாம பிரபாவம் இருக்கிறதே, நாம பிரபாவத்துக்கு என்ன பெரிய விஷயம் என்று சொன்னால் ஆசை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல்ல நம்ம பாப புண்ணியங்களை ஓட்டும், புண்ணியத்தை கொடுத்து முதல்ல பாபத்தை கழித்து புண்ணியத்தை கொடுத்து பிறகு இறைவனை பற்றிய அந்த சிந்தனையை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும். இந்த வாசனை அல்லது மாயை இதை ஒழிக்க வேண்டும் என்றால் நம்மால ஒழிக்க முடியாது, இறைவனுடைய அருளாலே மட்டும்தான், ஞானத்தினாலே மட்டும்தான் ஒழிக்க முடியும். அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அடிப்படையான விஷயம் இறைவனுடைய திருநாமா, அதான் முக்கியமான விஷயம். அந்த திருநாமா இருந்தால் மட்டும்தான் நம்மால முடிக்க முடியும். இப்போ அந்த க்ரௌஞ்சகிரி என்பது வாசனை, தாரகாசுரனுடைய மாயாபுரி தாரகாசுரன் என்பது மாயை, இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு அருமையான வேத கருத்து அடுத்தது முருகப்பெருமானுடைய வாயாலே நம்ம கேட்க போகிறோம். ஸ்காந்தத்துல மிகச்சிறப்பாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே மாயையிலே வீரபாகுதேவர் மயங்கி கிடந்தார். நான் என்ன அர்த்தம்னா, ஞானியராக இருந்தாலும் கூட, ஞானியராக இருந்தாலும் கூட மாயையிலே மயங்கி இருப்பார்கள், அவர்களை ஞானம், இறைவனுடைய அனுக்கிரகம், இறைவனுடைய இறைவன் தரக்கூடிய ஞானம் மட்டுமே மாயையிலே இருந்து அவர்களை விடுவிக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய தத்துவம். முருகப்பெருமானுடைய தம்பியான வீரபாகுவுக்கே அப்படின்னா சார் நம்ம எப்படின்னா, கவலையப்பட வேண்டாம், எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான், அவித்தை எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஞானம் இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டால் திணியான மனோசிலை மீது உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ, அவன் என்ன பண்ணிக்கிறான், கருணையோடு இருக்கக்கூடியவன், கருணையை தவிர வேற தெரியாதவன். அதனால தான் சொன்னார், பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரன், முருகப்பெருமான் எப்ப தயையிலே உயர்ந்தவன், பரம் உயர்ந்தவன் இவன், தயையிலே உயர்ந்தவன். தயை என்பது என்ன, அவ்யாஜ கருணை என்று சொல்லுகிறோம் இல்லையா, ஒரு காரணம் பற்றி அல்லாது தன்னுடைய இயல்பாகவே கருணை கொண்டிருப்பது முருகப்பெருமானுடைய இயல்பு. அதனால தான் தயாபரன் என்று இந்த இடத்துல சொல்லுவார். தாயேயான தயாபரன் எம்மிரை என்று பாடுவார். எல்லாவற்றிற்கும் தாயேயான தயாபரன் இருக்கின்றாரே சிவபெருமான், அதே போல தான் இங்க தயாபரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கருணையினாலே இதையெல்லாம் நீக்கி கொடுப்பாராம். ஆன காரணத்தினாலே வீரபாகு மயங்கினார், க்ரௌஞ்சகிரியிலே மயங்கி விழுந்தார் என்பது நம்முடைய மாயையினாலே, வாசனாதி அவித்தியினாலே நாம் இந்த உலகத்திலே மயங்கி கிடக்கக்கூடிய தத்துவத்தை இது சொல்லும். இதை யார் சொன்னார்னா, நாரத முனிவர் வந்து முருகப்பெருமானிடத்துல சொல்லுகிறார். இதை எப்படி இருக்கும், ஞானம் எதன் மூலமாக கிடைக்கும், ஒரு குருவின் மூலமாக கிடைக்கும். இங்க நாரதர் என்று சொல்லக்கூடியவர் குருவாக இருந்து நாரத குருவெண்டிராயா என்று ரொம்ப மிகச்சிறப்பு தியாகராஜர் பாடுவார். நாரதர் என்னுடைய குரு என்று சொல்லி குருதம் அவருடைய அவருக்கு குரு அவர் தான். அந்த குருவாக இங்கே நாரதர் வருவார். அவர் வந்து சொல்லுகின்றாரா, முருகப்பெருமானே இவர்களெல்லாம் மயங்கி இங்கே கிடக்கின்றாரே, முருகப்பெருமானுக்கு தெரியாதா, எங்கெங்கே நான் அப்படி இங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு தெரியாதா என்ன தெரியும். ஆனால் ஒரு குருநாதன் வந்து சொல்லுகிறார், சொன்ன உடனேயே முருகப்பெருமான் அந்த கோபத்தை காட்டுகின்றாராம். இந்த உலகத்திலே இங்கு மீண்டும் இந்த கருத்தானது நான் முதல்ல சொன்னதே மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. என்னை தஞ்சம் அடைந்தவர்கள் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்களுக்கு விரோதிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். என்னுடைய அன்பர்களுக்கு விரோதிகள் என்று இருக்கவே மாட்டார்கள். எனக்கு தீங்கு நினைத்தால் அவர்களை ஒருவேளை நான் மன்னித்தாலும் மன்னித்து விடுவேன். ஆனால் என்னுடைய அடியவர்களுக்கு எவன் ஒருவன் தீங்கு நினைக்கின்றானோ அவர்களை நான் மன்னிப்பது கிடையாது, அவர்களை அழிக்கிறேன் என்று சொல்லும்படியாக இறைவன் அந்த வாயுவை சாரதியாக கொண்டு தன்னுடைய லட்சம் குதிரைகள் பூட்டி இருக்கக்கூடிய ரதத்திலே கோபத்தோடு அந்த கிரௌஞ்சனையும் தாரகாசுரனையும் அழிப்பதற்காக தன்னுடைய வேலாயுதத்தோடும் 11 ஆயுத படைக்கலங்களோடும் மீண்டும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பூதசைனியங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு முருகப்பெருமான் வருகின்றார் என்று அங்கே புறப்பட்டார்.
2: சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: வண்டாடுவ மலரும் மலர்ல அப்படியே வண்டாடுது. இங்க பல மலரின் கருமேகம் கண்டாடுத, இந்த கருமேகத்தை பார்த்த உடனே அப்படியே மயில் என்ன செய்யுது, அது ஒரு பக்கம் அழகா ஆடுது. மழை வரப்போகுது சொன்னா மயிலுக்கு தெரியும், அழகா ஆட ஆரம்பிச்சிச்சு. இங்க கிளி என்ன செய்யுது, இந்த மணி மேடைய பார்த்த உடனே அது அதுவா பூவை பார்த்து அது அதுவா நாகனவாய் பறவைகள் எல்லாம் பாடுகிறது, இதுங்க ஆடுகிறது அதுங்க பாடுகிறது. அப்ப எப்படி ஒரு தோற்றம் அந்த சென்னை மாநகரத்துல இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப நம்ம நம்ப முடியுமாங்கிறதே நமக்கு சந்தேகம். கொந்தாடிய மலர்மென் குழல் குழைய களை களைய சந்தாடிய முளைமேல் வளர் தரள தொடையலைய மந்தாடவ விழியும் கல மனமும் திரை நல்க பந்தாடுவர் கடலம் மனை பழாடுவர் மடவார் நம பர்வதீபதை ரகர மகாதேவா. இந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அவனுடைய தலை கூந்தல்கள் களை களைய அப்படியே அழகாக அந்த பெண்கள் அம்மானை ஆடி கொண்டிருக்கின்றார்களா. பெண்கள் அம்மானை ஆடுறது அந்த காலம். இப்ப பெண்களும் சரி குழந்தைகளும் சரி எப்ப பார்த்தாலும் கையில ஒரு செல்ல வச்சா போதும், உலகமே அதுக்குள்ள இருக்குன்ட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இப்ப வந்து இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்ச காலத்துல அப்பா அம்மாவே பிள்ளைங்கள்கிட்ட பேச டைம் கேட்க வேண்டிய நேரம் வந்துடும் போல தெரியுது இப்ப இருக்கிற யுகத்துல. ஏன்னா அந்த மாதிரி கூடி எல்லாரு கூடயும் சேர்ந்து எல்லாரும் விளையாடுற விளையாட்டெல்லாம் பெண் குழந்தைகள் மறந்து விட்டார்கள். எல்லாருக்கும் தனி ரூமு தனியா ஒரு செல்லு கொடுத்தா போதும், சாப்பாடு கூட தேவை கிடையாது. அப்படி போயிடுச்சு இப்ப உள்ள உலகம். சென்னை மாநகர் மட்டும் சொல்லல, உலகமே அப்படி போயிடுச்சு. கடுமாமணி அணையார் கமுகிடு ஊசலினாட செழுமாமணி ஒளிரும் குழை செவி ஊசலினாடும் குழுபாரை நோக்கி சிறுகொடி ஊசலினாடும் எழுகாலையன் மனமாமைய எனும் ஊசலினாடும் நம பார்வதீபதையே அகர மகாதேவா. பெண்களுடைய அழகாக அந்த குழை அப்படியே ஆடி ஆடி அந்த பெண்கள் சிறு கொடி போல நடந்து கொண்டு அன்னம் போல நடக்கின்றார்கள். காளையர்கள் அங்கே அந்த பெண்களை பார்க்கின்றார்கள். வெள்ளோதி மலர் மேல் விளையாடு பயமாடி முள்ளோடு எழுகொடியும் புய அம்புய முருகார் மலர் குவளை கல்லோடு அலர் குமுதம் கொடுகண்டார் மணமருகார் புல்லோடு அணி தொடை செய்குவ புனமா மயிலனையா நம பார்வதி பதையே அகர மகாதேவா. பெண்கள் வந்து அன்னம்போல் ஆடுகின்றன இந்த தடாகத்துல. குமுதம் கொடு மண் கண்டார் மணமருகார் நீராடி அந்த பூக்களை மாலையாக அழகாக அந்த பெண்கள் தொடுத்து வருகின்றார்கள். வண்ணம் தரு கனகத்தொடும் அணியும் கரை வெய்து தின்னம் தரு முசலம் கொடு செங்கை கொடி தொடி உழல சுண்ணம் செய்யும் அடவாரிடுது கொங்கை கிண்ணம் வெளிபடாடவ கிண்ணந்தன நேர்வார் கிள்ளை திரள் பூவை திரள் கிழகு எட்டி கிளர் கூட்டி உடை கூட்டிடை உய்த்து வள்ளத்தனமான் பாலுடு வைத்தூட்டு மறைவோன் மெல்ல பயில் வித்தின் இசை மென் சொற்கழி மாத எல்ல திறமினி இன்று மேதின் சொக்கன மகிழ்வார். அந்த பெண்களுடைய சொற்களே அருமையா இருக்கின்றது. அதை விட கிளியும் அந்த நாகனவாய் பறவையும் பேசுறது அதை விட இனிமையாக இருக்கிறது. சிலை வானுதன் மடபா திலகமும் வாகுடன் மலரும் முளை மேலணி கலவங்களும் முன்னும் களி செய்யும் கலை நீவிய கலவித்தொழில் கதுவித்த மதியது குளவாகிய பின்னும் களி செய்யும் குணமிகந்தே. இவ்வாறு பெண்கள் ஆடும்போது எல்லாருடைய மனமும் அப்படியே மயக்கத்துல செய்கின்றதா. ஊடி செல்லும் அளவா தமது மேகலை பற்றி வாடித்தள உருமைந்தகள் வாங்க கமல் சுண்ணம் நீடிக்கிள தீபம் கெட நேரோச்சியும் விழிகன் மூடித்தலை குனிவார் மணி முற்றும் இவன் மாடம் நம பார்வதி வதையே அகர மகாதேவம். இந்த பெண்களுடைய மனத்தை மயக்கி இந்த ஆடவர்கள் அப்படியே சுண்ணங்களை வீசி அப்படியே விழியால் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மலர்ந்த மகிழ்வால் ஆடவதம் வடிவம் வரிப்பார் படமெடுப்ப கலந்த பரத்தை உறுத்தி உருக்க ஒரு கவின தீட்ட முயன்றீர் என்று அளந்த கமல சீரடி ஒன்று அடிவோ குஞ்சி முடிசூட்டி உழந்து போவார் மேகலையும் பொன்னா சிலம்போ மேலிடும் மோலிடுமே நம பார்வதீபதே அழகர மகாதேவா. பெண்ணுடைய கை வலை இருக்கின்றதே அது அப்படியே அந்த பெண்ணுடைய கணவன் யாரோ பின்னால வருவது போல இருக்கின்றதுன்னு பாக்குறதா. அந்த வலைகள் ஒன்றுக்கொன்று சண்டையிடுகிறது. கலவியிடத்து நீராடும் கருமத்திடத்தும் கழிக்கின்ற கலனம் உடையும் போலாத கையில் வலை சோர்வன நோக்கி பலரை மணந்து எவ்வோல் இவருக்கு பகை தீரோ என்று ஆடவர்கள் பல நன்குரைத்தும் பாவை அணையார் குழியெங்கும் ஓடும் பொழுது மடபார்கள் உணர்ந்தைந்த அமளியின் மேல் கூடும் பொழுது மலர் பொய்கை குடையும் பொழுதும் பசும்பொழிலி ஆடும் பொழுதும் சிதத்து விழும் அனங்கநாதங்கள் தங்களன் இரவு நீடும் பொழுதும் இருள் வருகே நெடுவான் புறையும் இடை நகரே. இந்த பெண்கள் எல்லாம் அமளியின் மேல படுக்க போறப்ப இந்த பொய்கை குடைந்து அப்படியே அமளி போல இருக்கின்றதா. அனங்கநாதங்கள் இரவில அந்த இருளை பருகி இந்த உடைநகர் இடைநகர் முழுவதும் அப்படியே ஜெகஜோதியாக காட்சி கொடுக்கின்றதா. தன்னம் தரல கலந்த மனதடைந்த பொழிலோ பல நீரோ வண்ணம் தலை சந்திரகாந்த மணிமாடமும் மல்குதலாலும் தின்னந்தகு சூரியகாந்த திறன் மேடையோ மல்குதலானோ மின்னந்தகவே அருவருவம் விளைக்கோ துயரோ இளததுவே நம பார்வதீபதையே அழகர மகாதேவா. மாடங்கள்ல சந்திரகாந்த கல்லு சூரியகாந்த கல்லு அந்த வெம்மைக்கும் குளிர்ச்சிக்கும் அப்படியே அந்த அந்த அந்த காலத்துல அப்படியே பயிற்சி வச்சிருந்துருக்கிறாங்க. அந்த இடைநகர் வீடுகள்ல மாடங்கள்ல தோறும் நாகமணக்கும் நாகமும் முழை நன்னி நவைதீ முனிவோர்கள் யோகம் முழக்கும் மாறே போல் யோகம் மிகுந்த விளையார்கள் போகம் முழக்கும் இடை நகரா புகன்றாம் இனி உன் நகரகளே ஆக நிவக்கும் அதின் முதலாம் வரிசையாக உரை செய்வாம் நம பார்வதீபதை அகர மகாதேவாம். இப்ப அழகாக நாகவனக்கும் முழை நன்னி நவைதீர் முனிவோர்கள் முனிவர் பெருமக்கள்லாம் யோகத்துல இருக்கின்ற யோகம் மிகுந்த விளையாடுகள் அந்த இடைநகரத்துல அவ்வளவு ஒரு செழிப்பா இருந்தது போல இங்கே இப்பொழுது இடைநகரத்துக்கு அப்புறம் உள்நகரமாகிய சென்னை மாநகரம் இது எல்லாம் வேறவே இல்லை. சென்னை மாநகரத்துல இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் சொல்றாரு நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். இப்ப உள்நகர் எப்படி இருக்குது அப்படிங்கிற உள்நகரத்தினுடைய பெருமைய சொல்றாரு. நிகழ்ந்த ஓதி மாத நெஞ்சினாத வஞ்சமும் மிகழந்த ஞான யோகமே வினார்கள் உள்ளமும் கைகள்

சென்னைக்குள்ள வந்தாச்சு. பெண்கள் உள்ளத்தினுடைய ஆழத்தை பார்க்க முடியாது. அது போல ஞானம் ஏவினார்கள் உள்ளமும். ஞானத்தோட இருக்கிறவங்க கிட்ட எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு நம்மளால கண்டுக்க முடியுமா? முடியாது. கை கலந்து முக்க நான் கடை கணிக்கும் வண்ணமோ. முக்க நாயகனாகிய பரமேஸ்வரன் எல்லாருக்கும் அருள் வந்து அவருடைய அருளை நம்ம எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? மை கலந்து அழக்கினோ அழக்கொனா கிடங்கரே. நம்மளால அழக்க முடியாது. உருப்பெதிர்ந்த கஞ்சமாம் நாம்பலூர் பழங்கள் வல்லை கண்டு மறுபடா அணிச்சமோடு மற்ற மாதரே வளா இருப்பவேற்கை மல்லர் சூழ்ந்த என்னமென் மலர்குழா வெறுத்ததன் கிடங்கி மாடு வேடம் பூத்து மண்ணிற்குமே. நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. அகலில பூக்கள்லாம் அணிச்சமோடு அப்படியே மாதரை ஏவலா நிற்பது போல நிற்கின்றதாம் அந்த இடத்துல. தெளிந்ததன் கிடங்கு மாத சேர்ந்திடும் செயற்கையால் குளிர்ந்திணிக்கு நீரதாய் கொடுங்கள் மாமனத்தினோடு ஒளிந்தளர்ந்த பூவதாய் உலாவும் வண்டி நோசியார் விழுந்திடாமல் ஐம்பொறைக்கும் வேணமா விளைக்குமே. நம பார்வதீபதையே ரகர மகாதேவா. பெண்களுடைய குளிக்கும் போது ஆபரணங்கள் அப்படியே மேல மேல வருகிறதா அந்த ஆபரணங்கள். அந்த வண்டி நோசையால் மனத்தினுடைய இதாகல கிடங்கு மாத செய்திடும் செயற்கையால அவங்க அந்த குளத்துல குளிக்கும் பொழுது விழுந்திடாமல் ஐம்பொறைக்கும் வேணவா விளைக்குமே. துள்ளு கெண்டை வாழை முச்சுறாபரன் வழங்குவேன் எள்ளு கெண்டிடங்கூர்மை எண்ணிலாம் உயிர் தொகை உள்ளலாம மேலலாம் உவக்கு மாண்பில் வைகலாம் வெள்ள நீர் கிடக்கும் என்ற வேசை மாத போலவே. அந்த அந்த சுறாமி அங்க இருக்கின்ற அந்த மீன்கள் எண்ணிலாகிய உயிர் தொகை இருக்கின்றதே அந்த குளத்துல இருக்கின்றது அது வந்து அப்படியே குதிச்சு குதிச்சு மேல வந்து வந்து போகுது. அழக்கரத்த தங்கிடங்க அகன்ற இணர்ச்சியோடுதான் விளக்க முற்று நீக்கமின்றி மேவினா நட்பினாதமை துளக்கலின்றி ஒற்றலந்து தொடங்க ஒற்று நிற்றலாள் இலக்குலா மதிர்க்கு வாய்த்த இல்லின்மாது போலுமே. கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த மணமகனாக காட்சி அப்படியே எப்படி இருக்கிறதோ அது போல இந்த மதுர் சுவர் வந்து அந்த அகலியை சுற்றி அப்படியே காட்சி கொடுக்கின்றதா. அந்த நட்பினாதமை எப்படி அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் புதுசா வாய்ப்பு வர்றது போல வில்லின் மாது போல இப்ப கல்யாணம் முடிஞ்சவங்க போல அந்த மகிழ்ச்சுவரும் அந்த அகலியும் தோன்றுகிறதா. நாகர் வாழும் வைப்பு மும்பர் நன்னி வாழும் வைப்பு போக பூமி ஒக்கு மேற் புகுந்து காண்கும் என்று சென்றோகையோடு கீழும் மேலும் ஒன்றிடங்கு ருச்சியும் ஈகையால கீர்த்தி என்ன என்று நின்று இளங்குமே. நம பார்வதீபதையே அரகர மகாதேவான். அந்த அகலியும் நொச்சியும் பூமியில் காண்பது போல அப்படியே கொடுத்து கொடுத்து ஈகையார கீர்த்தி போல இருக்கின்றதா. என்னை மாதிரத்தினார் இமைத்திடாத பார்வையால் திண்மையாக ஒரு வந்து சேரும் இந்நகற்கென உண்மை நாடி ஏகமைத்து தொக்கு நொச்சி விண்ணுடா அண்மை நோக்க மாற்றவே மலிந்ததெங்கு பார்வொடி. அப்படியே அந்த நகர்ல ஊர் வரக்கூடாதுன்னு சொல்லி எப்படினாலும் அந்த எட்டு வகையான குவைத்திராத பார்வையால் இந்த நகருக்கு ஏதாவது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நொச்சி விண்ணுலால் நோக்க மாற்றவே எங்கு பார்த்தாலும் அந்த கொடிகள் படர்ந்து இருக்கின்றதா. மாறு கொண்ட மன்னர் போசு வந்திடாமும் சென்றவர்க்கு ஈறு கண்டு மேலும் வீர எண்ணிலாது வந்துடன் வீற்று மாட மூடு நிற்றலானும் இந்நகர் கூறு தீர்ப்பவே இழைத்ததாக மோங்கு மாமதில். எதிர்நாட்டு மன்னர்கள் வராமல் அப்படியே இருக்கிறதுக்காக அந்த மாமதில ஓங்க வளர்த்து வச்சிருக்கிறாங்களா. நொச்சி உச்சி வேந்து நீண்ட நொச்சியோடு ஓசைய இச்சையுற்று மன்னவன் மன்னர் வந்து திக்கு மன்ன முண்டை நின் நச்சு மின்னகற்கண் வாழும் நல்ல வீரர் வேண்டுமோ எச்ச எந்திரங்களே இறைந்து போர் விளைக்குமே. அந்த வீரர்கள் அந்த மதில் சுவர்ல இருந்து போர்க்களத்தை வச்சுக்கிட்டு எந்த எதிரிகள் நம்ம நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே உஷாரா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களா. வந்து மன்னர் ஒச்சி முற்றி வாழ தண்டம் ஒச்சியே எந்திரக்கடா கலிற்றின் அங்க தீர்த்த தேரடு முந்த ஓடி மாமடங்கள் முற்றும் மேல மட்டலா குந்த மல்லர் வாம்பரி குளம் சவட்டு வேங்கையே. வேளமும் அந்த வேங்கையும் அந்த மன்னனுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றதா இல்லையா யார் வந்தாலும் சண்டை போடுறதுக்கு.
இழுக்கல் கப்பனங்கள் வேடிரு புழக்கை நாந்தகம் கழுக்கடை குளங்கைய கதை குளங்கள் மழுக்கள் விண்டி பான பார்வை வாழை சூழநேமிகள் முழுக்க உய்க்குமோ உடனேயும் ஒய்ப்பிணைந்திருங்களே. அந்த மன்னட்ட ஒரு மன்னட்ட என்னென்ன படைகள் இருக்கணுமோ அத்தனை படைகளையும் இங்க சொல்றாரு. செருப்பு கன்று வந்த மன்னர் சேனை மேலுருக்கிய விருப்பு நீர்கள் செப்பி நீர்கள் நீங்களிய மோடிப்பன நெருப்பினோடு கல்லலோக நீடை செலுத்துவ உறுப்பு அமைக்கு யாவும் அங்குழப்பில்லாத வல்குமே. மா ஆசையை குறித்த இந்த மாநகர் உம்பர்கள் பூசையை குறித்தலாக போல் குறித்து மேரன்மின் ஆசையை குறித்த நொச்சி அங்கையான் அரித்த போல் ஓசையை குறித்து நீடும் ஒன்பதாக யாருமே. பார்வதி பதையே அழகர மகாதேவா ஆசையை குறித்த இந்த மாநகர் ஒருவர்கள்லாம் பூசையை குறித்தலாது அந்த நொச்சியங்கையால் மறித்தல் கூட ஓசையை குறித்து ஒன்பதாக ஆடுகின்றார்கள். எண்ணில் பட்டினங்களுக்கு ஏந்தன் மன்னனாகவே பண்டியிந்த ஒப்பிலாத பட்டினத்தை மற்றிதன் உண்மையாரும் ஓந்து கொள்ள ஒங்கு மூலி சூட்டிய மண்மை காட்டி நிற்குமின் வளர்ந்தொழிந்த கோபுரம். நம பார்வதிபதை அழகர மகாதேவா எண்ணில் பட்டணங்களுக்கு ஏந்தல் மன்னனாகவே இருக்கிறதுனால இந்த உயர்ந்த கோபுரம் சென்னை பட்டினத்தை அப்படியே ஜொலிக்க வைக்கின்றதா. உடுக்கள் கோள்கள் நாள்கள் மற்றை உம்பராறும் மாண்பழி விடிக்கினும் விடாது மனாலும் ஏவுமாறு காலமும் அடுக்கு நாற்குலத்தரும் நடந்தெழுந்து செல்லவே தடுக்குமாறி தடுக்குமாறிலாங்கிருந்த எங்கு சூழ் தயங்கு வாய்தல் வாயம் யாவுமே. நம பார்வதிபதையே அழகர மகாதேவா அந்த அந்த உயர்ந்த கோபுரத்தினுடைய அந்த வாசல்ல உடுக்கள் கோள்கள் வாசல்ல நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் உம்பர்கள் வான்வழியில விடிக்கணும் அப்படியே எங்கு பார்த்தாலும் ஜொலிக்கின்றது. இப்ப வீதிக்கு வர்றாரு நமது கச்சியப்ப முருகன் பெருமான். அந்த இடைநகர் உள்நகர் புறநகர் வந்தாச்சு. இப்ப வீதியில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீதியா வரப்போறாரு. வந்ததித்த தேவின் மன்னர் வாமுனி முடித்தலை முந்துரப்படித்திரோம் பொன்முற்றும் வாங்கு நொச்சியின் சந்தமின்ன சுற்றமைந்த தம்பொருள் கவர்ந்தவா சிந்தையும் தடிக்குமாத சேரிவன்மை செப்புவாம். நம பார்வதிபதையே அழகர மகாதேவாம் வந்து எதிர்த்த தெப்பின் மன்னர் மன்னராகிய அந்த சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மன்னர் பிரான் எப்படியெல்லாம் அந்த பொருளை கவர்ந்து அந்த யானைகளும் குதிரைப்படைகளும் தானைப்படைகளும் தேர்ப்படைகளோட அப்படியே அந்த நகர்களையெல்லாம் வர்ணிச்சாரு கச்சியப்ப முனிவர் பெருமான். இப்ப சென்னை மாநகரத்துல அந்த வீதிகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல பரத்தையர் வீதியை சொல்றாரு. இந்த இடத்துல பரத்தையர்கள் என்றால் விலை மாதர்கள் போர் தொழிற்தமை வென்று பொருள் கொள என்னுணர்க்கு என்னுணர்க்கு அதிசை பார்த்தி வரும் குழைய வெளிப்படை விடுத்து உள்ளுயிரோடு கூத்த ஒரு நிலம் முழுதும் கொள்ளை கொண்டு அவர் குறித்த சீர்த்த சுகம் அளித்து ஒப்ப செய்பவர் சேரிகள் வளவார் இந்திரனார் குலோ மிசையோடு இனிதமர் வள்ளியும் நான பத்திலங்கார பண்டு அசைய மல வாழை மாலை மலர் மாலை பல தூங்க சந்தனம் குங்குமம் பொழுகா தரை வழித்து மணிப்பந்த சுந்தரமாய் அவர் விழிக்கும் சுகம் விளைக்கும் வாய் தளரும் தூமத்தின் அருங்கூந்த தொடிக்கை மடவார் இடத்து காமத்தை விளையாத கருத்தினரார் ஐம்பறிக்கும் தாமத்தின் அருங்கனியே

வரலாதி புறத்தொழிலும் மணியல்குள் உளநெகிழும் கரிகர லீலைகள் ஆதி உட்தொழிலும் அளவிலவோ சித்திரத்தின் அமைத்தனர் ஆவணமே போல் சித்திரத்தின் அவதொழிலை சென்றியது நோக்கினும் அறிவு ஒத்தியமை உளத்தினரும் பொறி ஐந்தும் நிலைகளங்க பெத்தினராகுவர் என்றார் பெரு மலைகள் பரத்தயதம் நித்தில பொன்முலை உணர்ந்தோர் நீங்கின் உயிர் வாழ்வர்களே குளமகளில் தமை மணந்த கொன்கனையலா பிறர் வாழ் கடவியுரின் அவர் தம்மை கருத்தடக்கும் மறையர்களோ பலரை மணந்தனர் என்றே வாற்றிலராய் சிறப்பருளம் நிலவும் அரசவை அடுப்ப நித்திய மங்கள மடவார் உறுப்பினார் பெருமணப்பால் உள்ளடியார் இளமையினால் மறுப்படா குளமகளிர் வழியொழியே தரும் சுகமும் வெறுப்பவே காளையர்க்கு மிகுபோகம் விளைக்கின்ற சிறப்பினார் பொருள் முழுதும் திரை கொள்வார் விளை மாதர் முன்னொன்ற பொருள் கொடுத்து முயங்கினவர் கண்ணெதிரே மின்னொன்று விளை மாதர் விளை செய்த முளை மீட்டும் பொன்னொன்றும் தசம் சதம் ஆகிரமாதி புகன்றவர்க்கும் பின்னொன்ற விளை செய்தோம் பிழையுமிழர் வழியுமிழர் விளை கொடுத்து ஆவணத்து எழுதும் வினைஞரும் செய்யார் என்ன தலையடியார் பொருள் கொடுத்து தமை விற்கும் காளையர்கள் கலை திருத்தி அணி அணிந்து காமலரும் தெய்வந்து நிலை தருவாய் தம்பலமோ நித்தமோ நித்தலும் வாயார் கவர்வார் தொடி அணிகை பொருள் நிறைத்தும் சூழுளத்தை நிறையாக்கும் கடிதலிலாகிய வளர்கள் காமமிகும் காளையரே படியகம் அவர்வாகிய பள்ளியுமோ மற்றவர் மாறே வடிவு கூற தோன்றாமல் வைப்பிடமோ அவர் மனமே ஆடலினார் பாடலினார் அபிநயத்தார் பணிமொழியார் மாடகனல் யாழ் இசையால் வள்ளுவிளை ஆடலினார் ஊடலினார் கூடலினார் ஒன்றாலும் குறைவின்றி நாடடிய பொருள் வளமோ நானாலும் நீட்டு வராள் துறந்தவர்க்கு உடல் முழுதும் தோறி இணைந்த முதுமையர்க்கும் அறந்தலை நின்றார் குணர்க்கும் அழிவினி உலக்குணர்க்கும் சிறந்த பரத்தையர் கழுவி செய்யாமை உருமேனோ மறந்தடையும் அவர் விழிக்கும் வாடாத மனமில்லை அருங்கலமாகிய மாமன வரவிட்டு சுகப்பொருளே மருங்கவளாகிருதமோ வரைவில செய்திகள் புகன்றாம் ஒருங்கி ஒருங்கலவிழா பொருளும் நோவாமே விளை செய்தோம் பெருங்கலமாகிய மானம் பேணுநரா வனம் புகழ்வாம் நம பார்வதீவதை அழகர மகாதேவா உன்னோட பரத்தையர் விதிகளை பத்தி சொன்னாரு. அடுத்ததாக ஆவண விதிகளை பத்தி நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் நகர சிறப்புல சொல்வாரு. அந்த சிந்தனையை அடுத்த சிந்தனையில பார்க்கலாம். இதுவரை இச்சிந்தனையை செயல்படுத்த வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்கள் திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சிற்றம்பலம் துய்யதோர் மறைகளாலும் துய்த்திடற்கு அறிய செவ்வேல் செய்ய பேர் அடிகள் வாழ்க சேவலோ மயிலோ வாழ்க பெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணா பொய்யில் சீர் அடியார் வாழ்க வாழ்க.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம், தலைப்பு சிவமான்மியம் உரைத்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அலங்குலை புறவி அறுவரையாக அதற்கு பூட்டப்பட்ட குதிரைகள் வேதங்கள். அகநிலம் அழியம் தேராக பூமி தேராக கொலஞ்சுடர் பரிதி மதி உருளால் சக்கரமாக பூமகன் பாகனைய பரமாதான் தேரூற்ற சாரல் ஆக விலங்கு ஒரு குவடு வரிகிலையாக மேறுமலை வில்லாக இந்திரை குழுன நம்பா இந்திரை குழுனந்த மகாவிஷ்ணு நம்பாக நலம்பெற சாதித்து அடுபடை வீரன் நானன தேரினை நடாத்தி மீமிசை திருவி கோலமே உண்டு மற்றடம் உயர்த்துவில்லை காமர் வில்லாளி ஆகியும் ஆகியும் கரித்து கடிதெழுப்பிய குடுங்கணலார். அத வில்லாளி ஆகியும் கரித்து கரித்து என்ன கோபித்து சிரித்தது, கோபித்து சிரித்தது கடி கரி கரித்து கடிது எழுப்பிய குடுங்கணலார். அந்த சிரிப்பில நெருப்பு, சிரிப்பிலே என்ன இருக்கு, சிரிப்பில நெருப்பு, கண்ணுல நெருப்பு இல்ல, சிரிப்பில நெருப்பு, கையில நெருப்பு. மன்மதன் கூட சொன்ன பரமா அந்த சிவபெருமான் யோகத்துல இருக்காரு, அவர் வேலை போய் புஷ்பபாரத்தை தூவிட அப்பத்தே அவரு கல்யாணம் பண்றதுக்கு என்ன வர அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்புறம் ஒரு புத்திரனை திருவாரு என்னன்னா கண்ணுல நெருப்பு, கையில நெருப்பு, சிரிப்புல நெருப்பு, இப்படி இருக்கிற சாமி வேலை போய் மலகு கூட சொல்லியே நான் உனக்கு என்ன தப்பு பண்ணுனேன்னு கேட்டேன்.
3: அதனால இப்படி அந்த சிறிது எழுப்பிய அந்த கொடுங்கணலா தாமதமின்றி இமைக்கு முன்கூடிய தடமதின் மூன்றையும் யாவன்
2: உபசாரம்னா எப்படி தெரியுமா, சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அந்த அப்படி உபசாரம் இல்ல, தங்க தம்பாளத்துல சாப்பாடு, வாழையில இல்ல இல்ல தங்க தம்பாளத்துல சாப்பாடுப்பா. சாப்பிட்டு விட்டு தட்ட எடுத்துட்டு வந்துடலாம், ஏன்னு மாட்டாங்க. அதுக்கு மேல மூட்டை மட்டும் எதுவும் உண்மையா பொய்யல்ல. தக்க நாளைக்கு யாகம் செய்வாங்க, யாகம் செஞ்சு பேர் வாங்கினா அவன் மூட்டையா கட்டிட்டு வரலாம். தங்க காசு வெள்ளி காசோ பட்டோ பணமோ எது வேணாலும் மூட்டையா கட்டிட்டு. அது பிராமணர்கள் நிறைய போயிருக்காங்க. அதுல சோடியா போனவன் சில பேர் பல பேர் ஒத்தையா போயிருக்கிறான். இந்த சோடியா போனவன் புருஷன் ஒரு முட்டை பொண்டாட்டி ஒரு முட்டை கட்டிக்கிட்டு போறதான் இந்த ஒத்தையா போனவன் பார்த்து வைத்தறிஞ்சு வைக்கும் கடவுளே நம்ம பொண்டாட்டியும் கூட்டிட்டு வரா போனவே அப்படின்னா அகன் கவலை போட்டு அது ரெண்டு பேரும் இருந்தா ரெண்டு மூட்டையில அப்படி தக்கையா தக்கையா அப்படி உபச்சா அத்தனை எல்லாம் காமதி எனக்கு செஞ்சுரு சங்கரதி பதுமதி எல்லாம் வந்து குஞ்சிருச்சு. அப்புறம் அங்க என்ன குறைவு அப்படிப்பட்டபடியா தக்கனது திருவேழி சந்திரம் இந்திரம் எச்சம் கவிதால் ஆவிரோடு விதிவழியே தண்டித்த விதிவழியே தண்டித்த வளர் கோயில் கொக்கினிய கொடுவருக்கை கடலிகம் உயர்தெங்கும் குவைகள் போலை முக்கணியும் சாருழுகி சேருலரா நீழ்வயல் நூல் முதுகுன்றமே என்பது சம்பந்தர் விவகாரம். தக்கன் வழியை பற்றி நிறைய பாடியிருக்காரு. அதை அதிகமாக பாடினவர் மாணிக்கவாசகர். தக்கன் வழியை பற்றி அதிகமாக பாடினவர் மாணிக்கவாசகர். அது அந்த வேள்வி அடித்தவர் யாரு? வீரபத்திரர். அதனால தான் திருப்பரந்துறையில் வீரபத்திரர் தான் அவ்வளவு சிறப்பாக வச்சுருக்காங்க. திருப்பரந்துறையில் கோயிலில் வீரபத்திரருக்கு முதல் அச்சிடு தலையும் உடைந்த பொண்ணுடையும் ஆயினர். அந்த ஜாதி யாகத்து வந்து இருந்தா அத்தனை பேரும் தலை போனவன், கண் போனவன், காது போனவன், மூக்கு போனவன், பல்லி போனவன், கை எச்ச நனக்கலை கொண்டார், பகன்கண் கொண்டார், இறைவிகளில் ஒருவன்புல் இருந்து கொண்டார், மெச்சன் வியாச்சரந்தலையும் வேறாக் கொண்டார், விரல் அங்கி கரங்கொண்டார். அக்கிஞ்சேவனா கையை விடுத்தார். விரலங்கி கரங்கொண்டார், வேள்வி காத்து உச்சனமும் தாளறுத்தார், சந்திரனை உதைத்தார், உணர்வினார் தக்கந்தன் வேள்வியெல்லாம் அச்சமலா அழித்துக் கொண்டு அருஞ்சியார் அடியனை ஆண்மையை அடிகொண்டார் என்பது அப்புறம் திருத்தாண்டகம். பண்பட்ட தில்லை பதிக்கரசை பரவாதே என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் உண்பட்ட பூதப்பட ஈரபத்தரால் புண்பட்டவா பாடி போகிறீங்க. அதை சொல்றாரு இங்கே அச்சிடுதலையும் உடைந்தவனுடைய ஆயினார் ஆயிடை சில்லோர் இச்சிடு கரமும் இழந்திடு பதமும் எய்தினர் சிலர் சிலர் மூக்கு சரஸ்வதித்தான் மூக்கு அறுத்தது. துற்றவன் சுழல்கணும் தோற்று துடித்தன சில சிலர் இவை போல் தொற்று மங்கு அளித்தார் யாவரும் இறந்தார் அவன் குணம் தழுவிய முதல்வன். அதனால இப்பொழுது அவன் அந்த தாமர குணத்தை தழுவி இவர்களெல்லாம் சங்காரமணினான் என்று சொல்கிறார். வேதாமி விரைந்து

சீதையை விரும்பினானா, அவள் பயந்து ஓடினாளா, சிவனை அபயம் நாளா, சிவருமான் வேடரா வந்து பரமாவை அடக்கினாரா? அப்படி அடக்கினான், அவருடைய தலையை கிள்ளினான். தலைனை யாவன் அவன் அணையவனே குணங்கிளிய குணங்கிளியோன் வரியற வணிந்து மூவிலை வைவேல் வரையுறல் திணிபுற தேந்தி குறைகணல் புலரா சடையுடும் குறுகி குழுமிய வானர மகளிர் திரைகடல் உலக மடந்தையர் அசுர தெரிவையர் செங்கன்வாடு அரவ அறிவையர் குழாங்குட் திடுபலி வந்தான் இவனவன் குணத்தினை அடைந்தோன். இது அந்த தாருகாவனத்து ரிஷி பத்தி இடத்திலே இது வாங்குறது, இது பலி வாங்கியது, பிச்சை வாங்கியது. மைவரை புறையும் மரளியை விரிவி, மைவரைன்னா கருத்த மலை போன்ற தேகமுடையவனாகிய யமனுக்கு அக பயந்து, யமனுக்கு பயந்து, யமனுக்கு பயப்படாதே உலகத்திலே யாரும் இல்லம்மா, சிவனுக்கு பயப்படாதே நிறைய பேர் இருக்கிற, யமனுக்கு பயப்படாது உலகத்திலே. யமன் வந்துரும்னு சொன்னாதான் கோயிலுக்கே போறேன், யமன் அவ்வளவு பயம், இவ்வளவு வந்தாத்தான் இவ்வளவு கட்டிக்காரன்னா யமனுக்கு கட்டாயம் பயப்படுத்தாந்து சந்தேகமே கிடையாதுப்பா. ஆனா இன்னொன்னு என்னன்னா யமன் எதா இருக்காரு, சிவன் வஞ்சகன், எப்படின்னா சிவன் வரவே மாட்டேங்கிறான், யமன் கரெக்டா வந்தேன். யாரு நல்லது, கரெக்டா வர்றவன் நல்லவனா வர, எவ்வளவு காலம் சிவனே சிவனே என்று ஓரமிட்டாலும் சிவன் வெளியில எட்டி பார்க்க மாட்டேங்கிறான். உண்டா இல்லையா? அந்த இவனுக்கு பயந்து 16 வயசுன்னு தான் கொடுத்திருந்தார். யாருக்கு? மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு தான் கொடுத்திருந்தார். 16 வயசு தான் கொடுத்தார். நல்ல பிள்ளையனா 16 வயசு, பொல்லாத பிள்ளையனா 100 வயசு. அப்படின்னா நல்ல பிள்ளையனா 16, பொல்லாத பிள்ளையனா 100. அவர் என்ன பண்ணுவார், திண்டாடி போனார். யாரு? மிருகந்த மகரிஷி. அவரு அடுத்த சொன்னார், கட்சியை போற மாண்டது தவத்தின் மேலாம் மறைமுனி அவற்றை ஓரார், பெருமபுருந்திய தவத்திலே உயர்ந்தவராகிய மிருகண்டு மகரிஷி. அந்த மிருகண்டு மகரிஷியினுடைய அப்பா குச்சகமுனிவர், மிருகண்டு மகரிஷியுடைய அப்பா வேறு, குச்சகமுனிவர் வேறு. அவர் வந்துதான் இந்த மார்க்கண்டையருக்கு பொண்ணு கேட்க போயிருந்தார், இது மிருகண்டு மகரிஷிக்கு பொண்ணு கேட்க போயிருந்தார். உஷத்திய முனிவருடைய பொண்ணு, உஷத்திய முனிவருடைய பெண்ணை கேட்க குச்சகமுனிவர் போயிருந்தார். உச்சக முனிவர் போயிருக்கிற காலத்துல இவரை வரவேற்று உபசாரம் பண்ணினாரு. இந்த மாதிரி என்னுடைய புத்திரனுக்கு உங்க பெண்ண கொடுக்க ஒண்ணுமன்னாரு. சரி, உபசாரம் பண்ணி 2 நாள் அங்க தங்கினாராம். அது இந்த உச்சக முனிவர் உஷத்திய முனிவருடைய மனையில தங்கினாராம். அப்படி தங்கி இருக்கிற காலத்துல இந்த பெண்ணானவள் என்ன பண்ணிருக்கிறா, சில பெண்களோட சேர்ந்து குளத்துக்கு குளிக்க போனாலாம், குளத்துக்கு குளிக்க போனாலாம், குளத்துக்கு குளிக்க போயிட்டு வரும்போது காஷ்டானை வந்துருக்கு. அப்பெல்லாம் முனிவர்கள் வனத்துலதான் அதிகமா இருந்ததாக நம்ம வரலாறு, வனத்துலதான் வந்துருக்கு. ஏன்னா அவர்களுக்கு மந்திரம் தெரியும், பச்சை தெரியும், அவர்களுக்கு பயம் இருக்காரு. அதனால குளத்துக்கு குளிக்க போயிருக்கிற, சில தோழியோட சேர்ந்து போயிருக்கிற, அப்படி போயிட்டு வரும்போது காஷ்டானை வந்து மிரட்டிடு. காஷ்டானை வந்து மிரட்டவும் அந்த கூட வந்த பெண்கள் எல்லாம் பயந்து விருந்து பல பக்கம் ஓடி சேர்ந்து வீட்டுக்கு வந்து விட்டார்கள். இந்த பெண்ணு என்ன பண்ணிருக்கிறா, பயந்து ஓடினவர் தட்டி பாடும் இடத்துல விழுந்துட்டார். பாலகணத்துல விழுந்தா, விழுந்த உடனே ஆவியும் போயிடுச்சு. பாலமான கணக்குல விழுந்தா ஆவியும் போயிடுச்சு. இறந்துட்டான். அவ இறந்துட்டான சொல்லி இந்த கூட போன பெண்கள் எல்லாம் வந்து அந்த அந்த பெண்ணோட அப்பா அம்மா கிட்டக்குள்ள அவ ரொம்ப கவலைப்பட்டு அழுதார்கள், தாங்க முடியாது, வருத்தத்தை அடைந்தார்கள். அப்போது இந்த குச்சக முடிவு சொன்னாராம், அந்த உஷத்தி முடிவு கவலைப்படாது, உன் பெண்ணை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பெண்ணை மேலே தூக்கி எடுத்து வந்து அதை தைலத்துல வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த தேகத்தை அதுக்கு மேல பொய்கையில இருந்து யமனை நோக்கி அதில் ஜெபம் பண்ணாராம். இந்த குச்சகம் யமனை நோக்கி ஜெபம் பண்ணும் போது யமன் வந்துட்டார். என்ன சமாச்சாரம்னு கேட்டாரா, ஆறு யமதர்மன் ஆறு ஆறு குச்சகம் இந்த இந்த பெண்ணை கேட்டு வந்தேன், அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டுகிட்டு போயிட்ட, என்னுடைய தவத்துல 1 நாள் தவத்தை எடுத்துக்க, அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டாந்து விடுவேன், என்னுடைய தவத்துல 1 நாள் தவத்தை நீ எடுத்துக்கோ, அந்த பெண்ணுடைய உயிரை கொண்டாந்து விடுனா அதே மாதிரி கொண்டாந்து விட்டாங்க. தூ பக்கத்துல தூதண்டை சொன்னானா அந்த பெண்ணினுடைய ஆவியை வச்சிருக்கிற அந்த ரூம்ப திறந்து கொட்டியை திறந்து பொண்ணு பழக்கிட்டா, அதுக்கு ஒரு பாடி சந்தோஷம். அதுக்கு அந்த பொண்ணத்தான் விருது கட்டினதாரு மார்க்கண்டையோட அப்பாவுக்கு மிருகண்ட முயற்சி மருத்துவ 1 நாள் தவத்து. அந்த பரம்பரையே அந்த பரம்பரைக்கு யமன் பயப்படுறான், அந்த பரம்பரைக்கு. அதனால அப்படிப்பட்டது மார்க்கண்டையருடைய பரம்பரை. சிவபூஷை பண்ணி யமனை சம்காரம் பண்ணவர் மார்க்கண்டையர், சிவபூஷனுடைய பெருமையை காட்டினவர் மார்க்கண்டையர். சுந்தரர் ஒரு நியாயமா சொன்னாரு, எமே கொல்ல வல்ல, காக்கிறதுக்காக வந்தான், மார்க்கண்டையரை காப்பதற்காக வந்தான் சுந்தரர். எமே வராம இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துல போயிருப்பாரு, வந்ததுனாலதான் எப்போது மார்க்கண்டையர் இருந்தார். அந்த அவனை காப்பது காரணமாக வந்த காலம், கொல்லும் காரணமாக இல்லையா, காப்பது காரணமா. அந்த

0: என வந்தவன் அழியும் இவன் மற்றன் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்து என் சிடும் பொழில் திருப்பொன் கூறுளானே என்பது சுந்தர தேவாரம். எவன் மார்க்கண்டைய காப்பாத்துறதுக்காக வந்தான் அப்படித்தானே சொல்றாங்க. அந்த நாடன் நடக்கலும் போது அவனை காப்பது காரணமாக வந்த காலம், காப்பது காரணமாக கொல்லுவது காரணமாக வந்த காலம்னு சொல்லலாம். அதனாலே செவ்வூசையினாலே எவனை வெல்லலாம் என்று காட்டினவர், செவ்வூசையுடைய பெருமையை காட்டினவர், அடியார் பெருமையை காட்டினவர் மார்க்கண்டேயர். அவ்வளவு அது நீங்க மார்க்கண்டேய படலும் கந்த புராணத்தை பார்த்தீங்கன்னா பிரமாதமா பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கா. மார்க்கண்டேயர் சொல்றாரு, நான் சிவபூஜை பண்றவன், அதனால நீ என்னுடைய பெருமை தெரியாம நீ வந்து நின்றுகிட்டு இருக்கிற, அதனால நீ சீக்கிரம் போயிருந்தாரு. எமன் சொன்ன, தம்பி நீ விவரம் தெரியாம பேசுற, நானும் சிவபூஜை பண்ணிட்டேன், இந்த எருமக்கடை இந்த சூழாயுதான் பாத்திரத்துக்கு எல்லாம் சோறு மாட்டதான் வாங்கிருவேன், நான் சந்தையில வாங்கல தெரிஞ்சுக்கோ. அதுக்கு மேல நீ பண்ற பூஜை பாவத்தை போக்கும், இதை விட நான் வீசுற பாசத்தை போக்காது, அது பெரிய தவறு பண்ணிருக்கேன். நீ பண்ற சௌபூஷை நான் நீ பண்ண பாவத்தை வேணா போக்கும், இதை வர நான் வீசுற பாசத்தை போக்க முடியுமா அப்படின்னு சௌபூஷை பாசத்தை போக்குவான்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. இல்லை புறம் வீசினேன், பாசத்தை வீசினேன், அப்புறம் எமை இறந்து போனேன், எமை இறந்து போனேன். அது சொல்றாரு, மை வரை புறையும் வரலியை எழுவி மலர்கடல் சிந்தனையோடும், மலர்கடல் சிந்தனையோடும் கைவரு பூசை நிலை பிடித்துளவார் கண்டனை முண்டகம் முதலா வெவ்வவர் உள்ளு என இயலாதிருப்ப இவன் முருத்தியஞ்சன் என வைத்து உய்வகை அவனை துறந்தவன் யாங்க யாவன் ஆங்கவன் குணத்தோடும் முற்றோன். அதனாலே மார்க்கண்டையர்க்காக சிவபெருமான் வந்து எவனை சங்காரம் பண்ணி கலசத்துல முருகீஸ்வரர் அமிர்தீஸ்வரர், அங்க நம்ம திருக்கடவுல இருக்க மூர்த்தி என்ன பேரு அமிர்தகடேஸ்வரர். அதனால அமிர்தம் என்று சொன்னால் முருத்தியை நிற்குவது, அமிர்தம் என்றால் முருத்தியை நீக்குவது, முருத்தியும்னா யமன் வெண்டாத நீக்குவது அமிர்தம் ஆ போட்டாய் அமிர்தீஸ்வரர். முருத்தியும்னா காலி பண்ணா கண்டா, அந்த கண்டத்தை நீக்குகின்றவனாயினால அவனுக்கு அமிர்தீஸ்வரன். அதனாலே இப்படி சௌசையினாலே யமனை வந்தவர் மார்க்கண்டையர், அதனாலே அவனை காக்குன்ற குணத்தோடும் கலந்தான் சௌர்மான். சேயிதழ் கமல திருவடி பூசை, அதே மாதிரி இன்னொரு ஆளுக்க யமனை காலி பண்ணியிருக்காரு. அந்த ஆள் எந்த ஒரு தெரியுமா? திருவையாறு. திருவையாத்துல அந்த ஆட்கொண்டார் உய்யக்கொண்டாருங்கிற ஆட்கொண்டாரு விட்டு யமனை சங்காரம் பண்ணது. திருவையாத்துல முன்னாடி ஆட்கொண்டார் உய்யக்கொண்டாரு அல்லவா, ஆட்கொண்டாருட்டு யமனை சங்காரம் பண்ணது சுவேத கேது என்கின்ற ஒரு அந்தன சிறுவனுக்காக. அதை சொல்றாருங்க, சேயிதழ் கமல திருவடி பூசை திடமுரு சுவேதன் என்று எம்பும் நேய மன்னவனை நெட்டிலை சுழன் நெருப்பு செங்கன் வெள்ளி ஈற்று காய்ச்சின மரளி புனித்திட குணர்ந்த கயிற்சின மரளியத்தானே யாயிட சிக்க எவன் துணிப்பித்தான் அங்கவன் குணத்தோடும் அமர்ந்தோம். அதனால அந்த யமபாசத்துல யமனையே கட்டி போட்டாராம். ஆறு யமன் கொண்டு நல்ல பாசம், அந்த பாசத்தை பிடிங்கி அவனையே கட்டி போட்டாராம். ஆறு ஆட்கொண்டார், ஆட்கொண்டாரு விட்டு உதவி சொல்லியிருக்காரு எங்கே? திருவையாத்துல. இங்க மார்க்கண்டேயருக்கு சௌரமானே உதைச்சாரு, அங்க ஆட்கொண்டாராகிய தன்னுடைய வாயிற்காவலரை விட்டு யமனை காலி விடுவார். தேவாரத்திலையும் திவ்விய வடிவின் திகழொளி விளங்க தென்திசை திருமுக நோக்கி. இது வந்து அறக்கவனை, இதுவரை மரக்கருணை, இதுவரையில மரக்கருணைன்னு பேரு, இப்ப அறக்கருணையை சொல்றாரு. இது எப்படின்னு கேட்ட சௌரவன் போகியா இருக்கிறான், யோகியா இருக்கிறான், வேகியா இருக்கிறான். போகியா இருக்கிறான், போகியா இருக்க போது அகல்யாண சுந்தர் சோமார் சுந்தர். யோகியா இருக்கிறான், வேகியா இருக்கிறான். யோகியா போகியா இருந்து இருக்கு போகத்தை புரிதல் ஓறார், யோகியா யோக முத்தி உதவுதல் அதுவும் ஓறார், வேகி யானார் போர் செய்த வினையினை வீட்டல் ஓறார், ஊகியா மூலரெல்லாம் உம்மரில் ஒருவன் என்பார் என்று சித்தியார். அதனால போகமூர்த்தி யோகமூர்த்தி வேகமூர்த்தி என்று சிவபெருமான மூன்று வடிவம் சொல்லப்படும். அதிலே ஒன்று போக வடிவம் ஓராதியோடு இருப்பது, யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி, யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியா இருந்து என்ன பண்ணான் தெரியுமா? அதனால நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ண, நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ண, நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ணினா நல்லா இருக்கும். அது எத்தனை நல்லா வருது, நல்லா வருது இல்லது? நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ணா அந்த உபதேசம் நல்லா இருக்கும், பண்ணனவனு நல்லா இருப்பான். பொல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணான்னு வச்சுக்க, பொல்லாதவனுக்கு உபதேசம் சாதாரணம் இல்லை சாமி, உபதேசங்கிறது சாதாரணம் இல்லை, எல்லாத்துக்கும் பண்ணவே படாது, எல்லாத்துக்கும் பண்ணப்படாதுப்பா. அதை நம்ம இதுல சொன்னாரு சிவதர்மோத்தரத்துல பருவம் உற்றவர் பாலுபதேசிகள் பரமனுக்குள்ள எங்குணம் பற்றுவார். பக்குவமானவனுக்கு உபதேசம் பண்ணின ஆச்சாரியன் சிவபெருமானுக்குண்டான எட்டு குணங்களையும் கொள்வார். பருவ அற்றவர் பாலுபதேசிகள் நரகிடைப்படுவார். அதனால ஆச்சாரிய விஷயம் ரொம்ப சிரமம் தான். அதனால ஆச்சாரிய விஷயம் பாதிக்காம இருக்கிறது நல்லது. இல்ல அந்த அளவுக்கு சீடர்கள் அமையும். சீடர்கள் செய்த பாவம் ஆச்சாரியனுக்கு, மனைவி செய்த பாவம் கணவனுக்கு, குடிகள் செய்கிற பாவம் அரசனுக்கு. இப்படி தீட்சைனா எப்படி, உபதேசம்னா எப்படி, எப்படி வாங்கி கொண்டவன் நடக்கவும். அதனாலே இந்த நாலு பேரும் வேதங்களை நன்றாக கரட்டி குடிச்சவங்க. ஆகமத்தை படிக்கிறேன் நல்லா வேணுங்கிறது. அப்பா வேதத்துக்கு ஆகமத்துக்கும் உள்ள வித்தியாசம். வேதத்துக்கும் ஆகம் பரமதேவருடைய புத்திரர்கள் ஆகையினாலே அவர்களுக்கு வேதம் உரிமை. வேதம் உரிமை எடுத்த உடனே அதான் படிப்பு. இப்ப நம்ம எடுத்த உடனே ஆனாவதா படிக்கிறாப்புல, அவங்களுக்கு என்ன படிப்பு? வேதம் தான். யாருடைய உள்ளகே பரமாவுடைய வேதத்தை தலைவிழா படிச்சு விட்டாங்க, வாயில வாங்கி குடிச்சு விட்டாங்க. கல்லாலும் குழைய வந்து நான் வரை யார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லாதடா. கல்வியிலே வல்லவர்கள் கேள்வியிலே வல்லவர்கள். கேள்வியில வல்லவன்னா கல்வியிலே வல்லவன் நல்லா படிச்சு தெளிவா சொல்றவே, வந்து பொருள் நல்லா சொல்றவே, மறக்காம சொல்றவே, இந்த உறுதியா சொல்றவேன்னு வச்சுக்கோங்க. கேள்வி வல்லவர்னா கேள்வி வல்லவர்கள் என்று சொன்னால் அது புரியுதா? கேள்வி வல்லவர்னா ஞான விஷயத்தை தவிர வேறொரு கேள்வியும் கேட்காதவர்கள் வல்லவர்கள். சிவஞான சம்பந்தமாயிருக்கிற கேள்வியை கேட்பவர்களே வல்லவர்கள். கேளாத நாளெல்லாம் பரவானாளே என்று நினைக்கின்றவர்கள் வல்லவர்கள். உயிருக்கு உயிருகின்ற சிவஞானத்தை கேட்பவர்கள் வல்லவர்கள். அதை தவிர வேறொன்றையும் கேளாமல் இருப்பதனாலே அவர்கள் வல்லவர்கள். அதாவது சிவஞான விஷயத்தை தவிர வேறொன்றையும் கேளாமல், பதிநூலை தவிர வேற பசுநூலை பாச நூலை கேட்காமல் பொருள் வல்லவர். அதான் கேள்வி வல்லாமல். அப்படி வேதங்களை எல்லாம் நன்றாக படித்து அந்த வேதங்கிற கடலிலே விழுந்துட்டாங்களாம். வேதங்கிற கடல்ல விழுந்துட்டாங்க. விழுந்து அந்த வேதம் என்ன பண்ணுது தெரியுமா? பெரிய பெரிய அலைகளால இங்க இருந்து அங்க இதெல்லாம், அந்த அலை இங்க இதெல்லாம் இப்படி திருந்தாங்களா, கரையேற முடியாம அப்படிங்கிற அந்த வராகத்துல இருப்பெரும் கடலுள் யாமத்து, இருப்பெரும் கடலுள் யாமத்து சாமத்துல இரவில இருப்பெரும் கடலுள் யாமத்து எரி மறுத்து இடைப்பட்டாங்க. புயல் காத்து அடிக்குதான், புயல் காத்து அடிக்குதான், அலை வந்து மோதுதான். அது என்ன பிழைக்கிறது? அத்தனை கஷ்டம் இருக்குது. வேதத்தை படிச்சு கரை காண்றது, முடிவு காண்றது. இருப்பெரும் கடலுள் யாமத்து எரி மறுத்து இடைப்பட்டாங்க. பொறுப்பெரும் கடலா வேதம் புனைதுறம் அழைப்ப யாப்புண்டு அருப்பெரும் கடலே எய்த்தியம் அமைந்தியது உணர்வு யாங்கள் மறுப்பெரும் கடலின் இங்கும் வண்ணம் ஒன்றது என்றார் என்பது கந்தபுராணம். அதனாலே இப்படி வேதத்தை படித்து அதிலே பொருள் கண்டு அதிலே தெளிவு காண்பது ஆச்சரியம். வேதத்தை சொல்லு, வேதம் எல்லாம் சொல்லுது, ஆனா அதை படித்து அதை பொருள் கண்டு தெளிவடைவது சாமானியம் அல்ல என்பதற்காக அப்படி சொல்லப்படுது. அதனாலே வேதத்தம் வேதத்தை புதநூல் என்று ஆகமத்தை சிறப்பு நூல் என்றும் சொல்லி இப்படி வேதத்தை படித்து வந்தவர்களாகிய அந்த நாலு முனிவருக்கு என்ன பண்ணினாரு சுவாமி தெரியுமா? உட்கார வச்சு வேதம் படிச்சா அப்படித்தாப்பா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், உங்களுக்கு ஆகமம் சொல்றேன். வேதம் படிச்சா அப்படித்தான் இருக்கும், உங்களுக்கு வேதம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது சாமிய. ஆகமம் கூப்பிடல, ஆகமே சாமி. ஆகமம் ஆகி நின்று வேதங்கள் ஐயா, வேதங்கள் ஐயா என, ஓ ஐயா என, ஐயா என வேதங்கள். அதனால வேதம் சுத்தி வரணும், ஆகம நேரா போ. ஆகையினாலே உங்களுக்கு ஆகமத்தை சொல்றேன்னு சொன்னாரு. ஆகமத்துல சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம் சொன்னாரு. அப்புறம் யோகபாதம் கேட்டு தெரியவில்லை, அப்புறம் ஞானவாதம் சொல்லுங்க. ஞானவாதத்தை சொல்லாமல் சொன்னார். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைவு. அதை சொல்றாரு, திப்பிய வடி திப்பிய வடிவின் திகழொலி விளங்க தென் திசை திருமுகம் நோக்கி. தென்முக கடவுளாக இருந்தவர்கள் தட்சணாகும். தட்சணம் என்றாலும் தெற்கு என்றாலும் உண்டு. அப்படி திவ்விய வடிவின் திகழொலி விளங்க தேசோர்மயமாக தெற்கு திசையை நோக்கி விவ்வினை உருவி ஆற்றருந்தவத்தை விதியினில் இழைத்த வேதியரா, தீயவரைகளை எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல தவத்தை செய்தவர்களாய், நல்ல தவத்தை செய்தவர்களாய் இருக்கின்ற அந்த வேதியர்களுக்கு எவ்வமின் முனிவர்க்கு இனிய ஞானத்தை எதிரிருந்து அருளியாங்கு உணர்த்தி செவ்விதிர் கருணை பொழிந்தவன் யாவன் அங்க ஆங்கவன் குணத்தொடும் ஏற்பு. இப்படி ஆச்சாரிய மொத்தவாக தெற்கொழுக்கு எழுந்தவர்களிருந்து அந்த நான்கு முனிவர்களுக்கும் சிவஞானத்தை பதிவுசு ஞானத்தை சொல்லாமல் சொன்னான். அவன் குணத்தோடு சேர்ந்தவன், அருக்குணத்தோடு சேர்ந்தவன். இப்ப சாமி எப்படி இருக்காரு? யோகமூர்த்தியா இருக்கார். யோகமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அதே வடிவம் தான் மாணிக்கவாசல் போது மாணிக்கவாசல் உபதேசம் பண்ணியிருந்தது. அந்த திருக்கோலமே தான், வேற யாருக்கும் அந்த திருக்கோலத்தை ஜனகாதி முனிவர்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணினாரோ அதே திருக்கோலத்துல மாணிக்கவாசல். சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம், சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம், திருநீற்று கோலமணி சிவந்த திருநீ நவகோடி மதியுதித்தல் என்ன பிரகாசம் நல்ல நவகோடி மதியுதித்தல் என்ன பிரகாசம் நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூழல் சிவஞான தேசிகனாய் தென்திசையை நோக்கி சிவஞான தேசிகனாய் தென்திசையை நோக்கி மணிக்காவது உபதேசம் தென்திசையை நோக்கி தென்திசையை நோக்கி திருவாத ஊரன்றான் வருவாள் என்று திருவாத ஊரன்றான் வருவாள் என்று சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோ என்று அந்த வாதவர் வல்லன். ஆகையினாலே இப்படி சிவஞானத்தை வடிவ சிவஞானத்தை தக்கவர்களாயிருக்கின்ற முனிவர்களுக்கும் உபதேசித்தான் தக்கவர்களாயிருக்கின்ற முனிவர்களுக்கும் உபதேசித்தான் அவர்களுக்கு கூட கேட்டு உபதேசம் பண்ணினான் கேளாமலே உபதேசம் பண்ணினா மன்னிக்குவான். ஆகவே அப்படிப்பட்ட சுவாமியினுடைய அருளையும் ஆற்றலையும் அவன் செய்த கருணையும் இப்படி இந்த புராண வரலாற்று மூலமாக சொல்லி கொண்டு வருகிறார். ஏழுதலே 47 பாட்டுகளையும் சொல்லிட்டோம், 13-14 பாட்டு சொல்லிட்டோம், அதுக்கு மேலே 55-108 பாடல் இருக்கிறது. அது திருவருளால் சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்ற
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருக்கருவை 10 அந்தாதியில் சைவ சித்தாந்தம் பகுதி 1. வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.
3: பெருமதிப்பிற்குரிய ஆன்மீக சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த சிறுவனின் அன்பான வணக்கங்கள். திருக்கருவை 10 அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதிவீர ராமபாண்டியர். அதிவீர ராமபாண்டியர், அதிவீர ராமபாண்டியர். ஆனா இந்த நூலை வந்து எல்லாரும் குட்டி திருவாசகம்னு சொல்லுவாங்க, சைவ பெரு வழக்கில் குட்டி திருவாசகம்னு சொல்லுவாங்க. இந்த நூல் வந்து தென்காசியை ஆண்ட அந்த வரதுங்க பாண்டியன் அதிவீர ராமபாண்டியனுடைய சரதியை சொல்லுகின்ற வகையாக அவர் எழுதியிருப்பாரு. பின்னாடி வருகின்ற போது இவர் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயிலிருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கரிவளமந்தனல்லூர். இந்த நூலில் பாடப்பட்டிருக்கக்கூடிய பாட்டுடை தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் பெயர் பால்வண்ணநாதர். என்னநாதர்? பால்வண்ணநாதர். அங்கே இருக்கக்கூடிய லிங்கம் வந்து வெள்ளையாக இருக்கும், அதனால் அதுக்கு பேர் என்னது? பால்வண்ணநாதர்னு பேர். ஆனால் இந்த அதிவீர ராமபாண்டியர் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனுஷனாக தான் இருக்கிறார், சராசரி மனுஷனாக இருக்கிறார். காசிகாண்டம், நைடதம், கொக்ககம் முழுக்க முழுக்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முழுக்க சிற்றின்பம் பற்றி பாடுவது கொக்ககம் சொல்லக்கூடியது. இப்ப அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய வரதுங்க பாண்டியர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தம்பி நீ இந்த உலகியல் இன்பத்தை பாடாதே, பொய்மையாளரை பாடாதே அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவர் கோவம் வந்து அண்ணனை அடிக்க ஓடுறாரு. உடனே அடிக்க ஓடணும்னா, ஏப்பா இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, பரதனையும் ராமனையும் நீ பார்ப்பாயாக, பரதனையும் ராமனையும் நீ பார்த்தேயானால் அவர்கள் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அதை போலே நாமும் இருக்க வேண்டுமே தவிர நீ இப்படி சண்டைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய மனம் கொஞ்சம் மாற்றம் பெறுகிறது. இவருடைய மனம் மாற்றம் பெற்று 3 நூல் எழுதுகிறார். 1 திருக்கருவை 10 திருக்கருவை வெண்பா அந்தாதி, திருக்கருவை களித்துறை அந்தாதி. 3 வெண்பா தான், 3 வெண்பா நூல். அதாவது திருக்கருவை 10 1, 2 திருக்கருவை வெண்பா அந்தாதி, 3 திருக்கருவை களித்துறை அந்தாதி என 3 நூல்கள் பாடுகிறார். இன்னொன்று வெற்றி வேர்க்கை, வெற்றி வேர்க்கை, வெற்றி வேர்க்கை. இந்த 3 நூலும் பாடுறாரு. இப்ப நம்ம பாடுறது, நம்ம பேசுறது ஒரே நூல் மட்டும்தான், திருக்கருவை, அவ்வளவுதான். ஏன் அதுக்கு கருவைன்னு பேர் வந்துச்சு அந்த கோயிலுக்கு? ஏன்னு கேட்டீங்கன்னா, யானை வளம் வந்ததால், கறி வளம் வந்ததால் அதற்கு கறி வள வந்த நல்லூர். எது வளம் வந்தது? கறிக்கு யானைக்கு மோட்சம் கொடுத்த தலம். யானைக்கு மோட்சம் கொடுத்த தலமாக இருக்கின்ற காரணத்தினாலே அது கரிபலவந்தநல்லூர் அப்படின்னு பேர். இதனுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம். 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம். ஆனா இந்த 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம், ஆனா திருவாசகம் எத்தனாம் நூற்றாண்டு மாணிக்க வாசகருக்கு சரியான காலம் சொல்ல முடியல. 8, 9, 10 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு தோராயமா 9ஆம் நூற்றாண்டு வச்சுக்கிடுவோம். ஆனா 9ஆம் நூற்றாண்டுல தொடங்கிய திருவாசகம், 657 பாடல்களை கொண்ட அந்த திருவாசகம் ஒரு 600-700 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன நூல் அந்தாதியில இடம்பெறுகிறது என்று சொன்னால் அது என்ன செஞ்சிருக்குன்னு ஒருவேளை அதிவீர ராம பாண்டியரை ரொம்ப கவர்ந்து இழுத்திருக்கு. கேட்டீங்கன்னா ஒரு படைப்பாளி எதை சார்ந்து இருக்கிறாரோ அதை சார்ந்து வருவர் தான் அவருடைய படைப்பிலக்கியம். மாணவன் ஒரு மாணவனுடைய நடத்தை அவருடைய குருநாதரை வழிவந்து வருவதைப் போல இந்த திருவாசகத்தின் மீது அவர் கொண்ட பற்று, அதன் மீது கொண்ட ஈடுபாடு பின்னர் வந்த அவருடைய இலக்கியங்களிலே அது பதிவு செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்த இந்த திருக்கருவியில அவருடைய மாணிக்கவாசகருடைய பதிவுகள் அப்படியே இடம்பெறுகிறது. 100 பாட்டில் 657 பாட்டை கொண்டாந்து எனக்கு சொல்றார். இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா இங்க இந்த கோயில்ல வந்து இருக்கக்கூடிய தளம் சங்கரன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரிவளம், மூர்த்தி பால்வண்ணநாதர், இறைவி ஒப்பனையம்மாள் ஒப்பனையம்மை, அங்க இருக்கக்கூடிய தளமரம் கலாமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலாமரம், அங்க ஒரு 4 தீர்த்தங்கள் இருக்கிறது. அந்த 4 தீர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா கலா கலாமரம் ஆக இந்த நிலையில் எனது சுக்கிர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சூல தீர்த்தம், கங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 தீர்த்தங்கள் அங்க இருக்கிறது. ஆனா நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா அங்க தீர்த்தம் எங்க இருக்காது. ஏன்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குளம் மட்டும்தான் இருக்குது. ஆனா இந்த கதையினுடைய வரலாறு வருவதற்காக எனது அசுரகுலு சுக்கராச்சாரியார் வழிபட்டதனால் சுக்கர தீர்த்தமும், அக்னி தேவன் தன்னுடைய பாவம் தீர்ப்பதற்காக அங்கு முங்கியதால பாவ தீர்த்தம் எனது அக்னி தீர்த்தமும், கங்கை தன்னுடைய பாவங்களை போக்க திரிகூடமலை வந்து கரிவளவந்தனால் இருக்கக்கூடிய பால்வண்ணநாதரை வழங்கியதால் அதற்கு கங்கை தீர்த்தமாகும். ஆக எனது ஒரு 4 தீர்த்தங்களை இங்கு அடிப்படையாக சொல்றாங்க. இந்த 4 தீர்த்தங்களை அடிப்படையாக சொல்லிட்டு என்ன செய்யறான் அப்படியே வர்றான். முத எழுத்தது பார்த்தீங்கன்னா நைடதம், காசிகாண்டம், கூர்ம புராணம், கொக்ககம் இப்படிலாம் பாடின ஒருத்தர் திடீர்னு எப்படி உள்ள வர முடியும், நல்லா யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப அவர் பெரிய ஞானியா அப்படிலாம் இல்லை. அப்ப ஞானியல் என்னது உலக பற்றுடையாளர், சிற்றின்ப வேட்கையாளர். ஆனா தன்னுடைய அண்ணன் அறிவுறுத்தியதற்கு பின்பு கொஞ்சம் லேசா மனசு மாறுறாரு. இப்படி மனசு மாறி பாட ஆரம்பிக்கிறாரு. இப்ப மனசு மாறி பாட ஆரம்பிக்கின்ற போது எடுத்ததுமே ஞானத்தினுடைய கைவரப்பெற்ற பாடலாம் வந்துருமா? திடீர்னு கோயிலுக்கு போக சொல்ற போறன்னைக்கு அப்படியே என்னது காய் வேஸ்ட் கட்டி அப்படின்னது இங்க இருந்து இங்க வரைக்கும் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு பட்டை அடிச்சு போவாங்களா? வேற வேலையில் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, போயிட்டு வருவான். மாணிக்க வாசகர் மாதிரிதான், நாடகத்தால் முன்னடியார் போல் நடித்து தான், இங்கேயும் இவர் நடித்து தான் உள்ள வர்றாரு. இவர் ஞானி இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனால் ஆரம்ப படிநிலையில் உள்ள வந்த அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சில குறைபாடுகள் இருக்குது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாறுகின்ற போது ஒரு குறைபாடு ஏற்படும். அதே குறைபாடு இவரிடம் ஏற்படுகிறது. இவருடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா இறை தரிசனம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவார், சில இடத்துல கிடைக்கலைன்னு சொல்லுவார், சில இடத்துல முக்தி பெற்றாச்சுன்னு சொல்லுவாரு, சில இடத்துல முக்தி பெறலைன்னு சொல்லுவார். இப்ப ஏன் இந்த முரண்பாடு இல்லா முரண், நல்லா தெரிஞ்சுக்கணும், இதே முரண்பாடு இல்லா முரண் திருவாசகத்துல மாணிக்க வாசகர்கிட்ட இருக்கு. ஏக்கம், அதுக்கடுத்து முக்தி பெற்றாச்சு, முக்தி பெறவில்லை, இந்த மனம் என்பது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா இங்கேக்கும் அங்கேக்கும் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊசலாட்டத்திலேயே இருக்கு. இந்த ஊசலாட்டத்தினுடைய பதிவு இந்த 100 பாடல்களும். ஊசலாட்டத்தினுடைய பதிவு தான் இந்த 100 பாடல்களும். ஆனா சிற்றிலக்கியத்துல வந்து ஏதாவது ஒரு பொருளை மட்டுமே எடுத்துக்கொண்டு பாடுவது மரபு. அருளாளராக இருந்தாலும் சரி, படைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு பாடுவது. அப்ப இந்த நூலை எதை எடுத்துக்கொண்டு அவர் பாடுகிறார் சொன்னீங்கன்னா, இறைவனுடைய பெருமையை முழுக்க சொல்லணும். இறைவனுடைய பெருமையை, பதியினுடைய பெருமையை முழுக்க சொல்லணும். அதோட சேர்ந்து தனக்கான ஏக்கத்தையும் பதிவு செய்யணும். இந்த ரெண்டு நிலையில தான் வச்சிருக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதே ஏக்கம் இதே அழுகை மாணிக்க வாசகர்கிட்ட இருக்கும். நீங்க வைஷ்ணவத்துல போயிட்டீங்கன்னா திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள்லையும் இதே நிலை இருக்கும். ஆக வைணவத்துல திருமங்கை ஆழ்வார்கிட்டையும், சைவத்துல மாணிக்க வாசகர்கிட்டையும், பின்னர் 17 நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில் வந்த அதிவீர ராம பாண்டியருடைய குட்டி திருவாசகத்திலும் இந்த நிலையை காண முடியும். ஒரு ஏக்கம். இதற்கு நான் சில புத்தகங்களில் தேடுகின்ற போது அதுக்கு என்ன அவங்க விட சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, அருளாளர்கள் எப்போதுமே தன்னை அருளாளராக எண்ணிக்கொள்ளாமல் தன்னை கீழ்நிலைப்படுத்தி உலக மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப பாடுதல், உலக மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப பாடுதல், இதுதான் உண்மையான அருளாளருக்கான இலக்கணம். எடுத்ததுமே தான் ஞானியாகவோ தான் இறைவருள் கைவர பெற்றதாக நினைச்சு பாடிட்டா அது உண்மையான இயக்க பதிவாக இருக்காது. இப்ப உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு சில நிகழ்வுகளை திரைப்படமோ தொலைக்காட்சியை பார்த்தா என் வீட்டுல நடக்கிற மாதிரியே நடக்குது, என் வீட்டுல செய்யற மாதிரியே செய்யுது, என் பிள்ளைங்க பண்ற மாதிரியே பண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை போலதான் இந்த அருளாளர்களும் என்ன சொல்றாங்க, உலகியல் இருக்கக்கூடியவனுக்கு என்னென்னலாம் இடர்பாடுகள் இருக்கும், என்னென்ன இயக்கம் எல்லாம் இருக்குமோ அதே இயக்கங்களை எல்லாம் அப்படியே பதிவு செஞ்சுக்கிட்டு இதை சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப எளிமையான ஒரு நூல், பெரிய உரையெல்லாம் இதுக்கு கிடையாது, ரொம்ப ரொம்ப எளிமை, எல்லாம் மனப்பாடம் செய்யக்கூடிய எளிய பாட்டுகள் தான். அதனாலதான் இது என்னது, தோத்திர வரிசையில அடங்குது. என்ன வரிசையில அடங்குது, தோத்திர வரிசையில அடங்குது. இப்ப நான் என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய அந்த பதிவுகள்ல இருந்து இறை தரிசனம் பெற்றாச்சுன்னு சொல்றாரு, இறை தரிசனம் பெறலைன்னு சொல்றாரு. அப்ப இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை மனம் முதிர்வு அல்ல. ஏன்னா ஒரு நைடதம், ஒரு காசிகாண்டம், ஒரு கொக்ககம் பாடின ஒருத்தங்கிட்ட திடீர்னு அண்ணன் கண்டிச்ச உடனே அவன் இறை இன்பத்தை பாடணும்னு கேட்டீங்கன்னா, அப்ப அது குழந்தை மனமாகத்தானே இருக்க வேண்டும். நான் புரிந்து கொண்டது, அந்த குழந்தை மனத்தோட அவன் பாடுறான். பாருங்களேன், கிடைத்த பொருள் கரத்திருந்தும், இறைவனுடைய அருள் கரத்தில் இருக்குது, கிடைத்திலார் போல் என்னது, படைத்து நினது அருள் பெற்றும் பெற்றிலார் போர் பறிவுற்றேன். இறைவனுடைய அருள் கையில இருக்கு, கிடைச்சிருச்சு, ஆனா கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சு ஏங்குறேன். இப்ப வேற ஒண்ணும் இல்லை, இப்ப திடீர்னு ஓடியாந்து நான் ஒரு பெரிய ஒரு பார்சலை கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்றேன், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு கடைசியில் அவர்கிட்ட கேட்கிறேன், எனக்கு கொடுக்கலையே, வச்சிருக்க தானே சொன்னீங்க, ஏப்பா அது உன் கையில இருக்கு, உனக்கு தாப்பா அருளை கையில கொடுத்தாச்சே, நேரம் வந்து இந்த கதை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நீங்க வச்சிருங்க, எல்லாத்துக்கும் எடுத்து தரேன்னு சொன்னாத்தே அது உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம், உங்க கையில கொடுத்தாச்சுல, அப்ப அது உங்களுக்கு தானே சொந்தம், ஆனா நீங்க என்ன செய்றீங்க, அங்க என்ன கொடுக்குறாங்க, அங்க என்ன கொடுக்குறாங்கன்னு ஏங்குறீங்க. இதேதான் யார்கிட்ட இருக்குது, அதிவீர ராமவடியார்கிட்ட இருக்கு, கொடுத்தாச்சு, கரத்தில் இருக்கிறது, கிடைத்த பொருள் கரத்திருக்க, அவர் கையில் அந்த பொருள் இருக்கின்ற போது என்னது, கிடைக்காதவர் போல் பறிவுற்றேன். அப்ப இந்த நிலை பாருங்களா, இறைவனுடைய தரிசனம் கிடைத்தும் கிடைக்காதவர் போல் நான் பறிவுற்று இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது யாவும் காட்ட கண்டேன், அப்ப இறை அனுபவத்தை நான் எனது காட்ட நான் கண்டுவிட்டேன், ஆனால் கண்டாலும் என்னிடம் என்னது, காணாத ஒரு நிலை இருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இனி மற்றொரு காட்சி உண்டோ, ஏற்கனவே ஒருக்கா காட்சி கொடுத்தாச்சு, ஆனா அந்த காட்சியில் அவருக்கு என்ன வரல, மன நிறைவு வரல. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், குழந்தை மனம. இந்த குழந்தை மனத்தில் இருக்கக்கூடிய அடியவருக்கு ஒரு காட்சி கிடைச்சிருக்குது, கிடைச்சதை மறுபடியும் என்ன செய்யறாரு, கிடைக்கலையோன்னு ஏங்குறாரு. அதனாலதான் இது என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முரண்பாடு இல்லா முரண். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது கண்டனன், கலா ஈசன், திருக்கருவையில் இருக்கக்கூடியவன், அவனுடைய அருளை நான் கண்டேன், ஆனால் காணாதது போல் என் மனம் பறிவுறுகிறது. அதாவது என்னது, இறை தரிசனம் கிடைத்தும் கிடைக்காது போல் என் மனம் பறிபுறுகிறது. அதனாலதான் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, முன் முரண்பாடு, அந்த குழந்தை மனத்துக்கான ஏக்கம் இவருடைய பாடல் பதிவுகளே என்ன செய்கிறது, அதிகமாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இது ஏன் குட்டி திருவாசகம் நம்ம சொல்லணும், ஏன்னா திருவாசகத்துல 657 பாடல் இருக்கிறது, இதுல ஒரு 100 பாடல் இருக்கிறது, இந்த 100 பாடல் இருக்குல்ல எப்படி இந்த 657 அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரும். ஆனா இந்த தோத்திர பாடல்களே மாணிக்க வாசருடைய பாடலில் இருக்கக்கூடிய ஏக்கமும் உருக்கமும் இவருடைய பாடலில் இருக்கிறது. இன்னொன்று, அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அதே தொடர்களை, அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அதே சொற்களை இவர் கையாண்டிருக்கிறார். ஏன்னா ரெண்டு பேருமே என்னது, அழுது அழுதழுது அடியடைந்த பெருமான் இவர். ஆனால் இவர் என்னது, தன்னுடைய பாடலை உருக்கமாக சொல்லி செல்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, திருவாசகத்தால் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவேன் மிக பெரிதும் விரைகின்றேன். இது திருவாசகம். ஆனா இங்க சொல்றாரு பாருங்களே, நடித்தேன் பொய்க்கூடு எடுத்து அவமே நன்னால் கழிய இந்நாளில் படித்தேன் உனது திருநாமம். நானும் என்ன செஞ்சேன், நடித்தேன். என்ன, நான் சிற்றின்ப பிரியனாக இருந்தவன் அண்ணன் வரதுங்க பாண்டியன் சொன்ன உடனே நான் என்ன செஞ்சேன், என்னுடைய அந்த போக்கை மாற்றிக்கொண்டு கருவையில இருக்கக்கூடிய அந்த பால்வண்ணநாதர் மீது பற்றுக்கொண்டு நான் என்ன செய்தேன், என்னுடைய ஞானம் கைவரப்பற்ற நிலையில் வந்தேன். அப்ப நானும் ஆரம்ப காலத்துல எனது நடிக்கின்ற ஒரு மனநிலை தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அஞ்செழுத்தின் புனை பற்றி புனை பிடித்து கிடந்தேனே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார். ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடந்தேனே. இங்க சொல்லுவாரு, பெருமை சான்ற நின் திரு எழுத்து ஐந்துமே பெரும் புனை என பற்றி அருமை சான்ற இப்பட பவக்கடல் கடக்குமாறு ஆசையால் துணிகிறேன். இங்க இவருக்கு என்னது ஆசை, சீக்கிரம் இறைவனுடைய அருளை பெற்று வர வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஆக என்ன செய்கிறேன், இந்த பிறவி பெருங்கடலை வேகமாக கடப்பதற்கு உன்னுடைய திரு ஐந்தெழுத்தை நான் பற்றி கொண்டேன். அதே மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய அதே நிலையிலே இங்க சொல்றார், ஞானமான பள்ளியிலே நன்மையாய் வணங்கினால் காயமான பள்ளியிலே காணலாம் இறைவனை. சிவவாக்கியர் சொல்றார், என்னது ஞானமான பள்ளியில், இவருக்கு ஞானமான பள்ளி யாரு, வரதுங்க பாண்டியன் சொன்னது. இவருக்கு தீட்சை வச்சு கொடுத்தவர் யாரு, அகோர சிவாச்சாரியார், அதிவீர ராமபாண்டியருக்கு அண்ணன் சொன்னதுக்கு பின்னாடி என்ன செய்யறாரு, அகோர சிவாச்சாரியார்கிட்ட போய் தீட்சை பெறுகிறார். அந்த தீட்சை பெற்றதுக்கு பின்னாடி வந்து என்ன செய்யறாரு, திருவாசகத்தின் மீது அதிகமாக பற்றுக்கொண்டு அதன்பால் இழுக்கப்பட்டு மீண்டும் அப்படியே உள்ள வர்றாரு. அது மட்டுமல்ல, அல்லல் பிறவி அறுப்பானே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்றாரு. ஆனா இங்க இவர் என்ன செய்யறாரு பாருங்களேன், ஆண்ட குறவன் ஆவானை அள்ளல் பிறவி அறுப்பானே. என்னை ஆண்ட குறவன், என்னை ஆண்ட குறவன் யாரு, கரிவளவந்தன் உள்ள இருக்கக்கூடிய அந்த லிங்கம் முகலிங்கன், அந்த லிங்கன் என்ன செய்யறா, எனக்கு இருக்கக்கூடிய அந்த அள்ளல் பிறவியே அறுக்கக்கூடியவன். இப்படி பல தொடர்கள் எங்கது திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தொடர்களுமே இவருடைய பாடலில் என்ன செய்கிறது, இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதனாலதான் பின்னாடி வந்த சைவ பெருமக்கள் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல் கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் இதனுடைய எளிமை கருதி இந்த 100 பாடல்கள் என்ன செஞ்சாங்க, மனப்பாடம் செய்து இது சைவ பெருமக்கள்கிட்ட என்னது அந்த திருவாசகத்தினுடைய கருத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் இதுக்கு குட்டி திருவாசகம்னு ஒரு அடை கொடுத்தார்கள். இந்த குட்டி திருவாசகம் என்பது என்னது, சிவ சைவ பெருமக்களோட தோத்திர பாடலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுக்கடுத்து பாருங்களா, தில்லை மன்றில் அடி போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. ஆனா இவர் சொன்னாரு, கடி நடம் புரியும் கடவுள் போற்றி, தில்லை மன்றில் களி நடம் புரியும் கடவுள் போற்றி. ஆனா மாணிக்க வாசகருடைய பாடல்ல சிவபுராணத்திலையும் போற்றி திருவாகவல்லையும் தான் இவருடைய போற்றி பாடல்கள் இருக்கும். ஆனா அதிவீர ராமபாண்டியருடைய கடைசி இருக்கக்கூடிய 10 பாடல்களுமே ஒவ்வொரு பாடல்களிலும் குறைஞ்சது ஒரு 5 இடத்துல அவர் தன்னுடைய என்ன செய்கிறார், அந்த போற்றியை பதிவு பண்ணுகிறார். அந்த 100 பயன் வருகின்றது மாதிரி இங்க தொடக்கத்துல சொல்லுகின்ற போது என்னது, சிவபுராணத்திலையும் போற்றி திருவாகர்லையும் சொல்லி வரக்கூடிய அந்த போற்றி மரபை இவர் தன்னுடைய கடைசி பாடல்ல சொல்லி வருகிறார். ஆகவே திருவாசகத்தில் இருக்கக்கூடிய உருக்கமும் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அதே தொடர்களையும் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அதே இயக்கமும் இந்த குட்டி திருவாசகத்தில் இருக்கு. அதனாலதான் இது என்னது, குட்டி திருவாசகம் என்று மக்கள் மத்தியிலே என்ன செய்யப்படுகிறது, சைவ பெருமன்றத்திலே அழைக்கப்படுகிறது. அப்ப இப்ப ஒரு ஞானி அல்ல, ஒரு சாதாரண ஒரு அருளாளர். அந்த அருளாளருக்கு ஏற்கனவே என்னது, ஒரு முரண்பட்ட நிலையிலே ஒரு குழந்தை மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமும் பற்று இன்பயமாக சொல்லப்பட்டது. அதற்கடுத்து திருவாசகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் அதிவீர ராமபாண்டியருடைய கருத்துக்களும் மேற்போக்கான இடங்களில் எங்கெங்கெல்லாம் தொட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பெருமையை முழுக்க இது சொல்லக்கூடியது. ஏன்னா இங்கே உயிர் பாசம் இது ரொம்ப கம்மி, ஆனால் பதினுடைய பெருமையை முழுக்க முழுக்க சொல்லுகிறதாகவே இது அமைக்கப்பட்டுள்ளது. அது இன்னும் சொல்லப்போனால் இந்த போற்றி பாடலில் இறைவனுடைய பராக்கிரமங்களையும் பெருமைகளையும் சொல்லுவது. அப்படி இந்த பராக்கிரமங்களையும் பெருமைகளை சொல்லுகின்ற போது இறைவனுடைய சொரூப லக்கணத்தை தான் அதிகம் சொல்லியே வர்றாங்க. ஒரு ரெண்டு சீர் மூணு சீர்கள் இல்லை, இறைவனுடைய சொரூப லக்கணம் மட்டுமே அதிகமாக சொல்லப்படுகிறது. இறைவனுடைய சொரூப லக்கணம் எப்படி, என்னது, பெயர் குணம் குறி அருவம் உருவம் இல்லா நிலை மனம் சொல் மெய், இந்த என்னது மூன்றும் அறியப்படாத ஒரு நிலை. இறைவன் பேரொளி பிளம்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி பேரொளி பிளம்பாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றிய அந்த பெருமைகளை சொல்வதாகவே இருக்கிறது. அப்ப இந்த நிலை என்ன செய்வோம், சிவசத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சிவசத்துன்னு சொல்லுகின்ற போது இறைவன் ஞானத்து உருவானவன், இறைவன் ஞானத்து உருவே, பேரொளி பிளம்பே, காண்டற்கரிய பேரொளியே, அதாவது காண்பதற்கரிய பேரொளி. யாரெல்லாம் காண முடியல, தேவர்களும் பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியாத அந்த பேரொளி பிளம்பு இவன் என்ன செய்கிறான், தனக்கு காட்டக்கூடிய அந்த வடிவத்தை சொல்வதற்கு முன்னாடி என்னது, இறைவன் பேரொளி பிளம்பாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, சாதாரண மானிடன் நான், ஆனால் முழுக்க முழுக்க நான் என்னது பிறவியிலே திருவுடையவன் அல்ல. பின்னாடி அருள் அனுபவம் வாய்க்கப்பட்டு இருக்கின்ற போது என்னது, என்னுடைய அருள் அனுபவத்தை, அருள் அனுபவத்தால் உன்னுடைய பெருமைகளை, உன் பெருமை தன்னை எவ்வாறு நான் சொல்வேன், உன்னுடைய பெருமைகளை என்னால் சொல்ல எவ்வாறு சொல்ல முடியும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அளவில்லா பொருளே கருணை மா கடலே. ஆக இறைவனுடைய அந்த நிலைப்பாடு என்னது, அவன் கருணாமூர்த்தி, அது மட்டுமல்ல ஞான நாயகனாக இருக்கக்கூடியவன். அப்ப ஒவ்வொரு இடங்களிலையும் இறைவனுடைய அந்த பேரொளி பிளம்பாகவும் ஞான சுரூபமாகவும் இருக்கக்கூடிய அந்த நிலைகளையே பதிவு பண்ணிக்கிட்டே வர்றார். உண்டென மறைகள் போதும் ஒரு தனி முதல்வா, வேதங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தனி முதல்வன் நீ. அது மட்டுமல்ல நாளும் அண்டரும் முனிவரும் தாமும் காண்கிறார். அப்ப நீ யாருக்கு எளிமையாக ஆட்படக்கூடியவனாக இருக்கிறாய், அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மாமலையாக இருக்கிறாய். அப்ப நீ பேரொளி பிளம்பாகவும் ஞான சுரூபமாகவும் இருக்கக்கூடிய இறைவன் அடியவருடைய அன்புக்கு அவன் என்ன செய்கிறான், கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய தடத்தலக்கணம் சொல்றான். இறைவனுடைய தடத்தலக்கணம் சொல்லுகின்ற போது இங்க இறைவனுடைய ஐந்தொழில்கள், இறைவனுடைய உருவ திருமேன், இறைவனுடைய உருவத் திருமேனி சொல்லுகின்ற போது உரு அருவத் திருமேனி, உருவத் திருமேனி, அரு உருவத் திருமேனி. ஏன்னு கேட்டிங்கன்னா சாதாரண அருளாளர்கள் ஞானிகளுக்கு இருந்த நிலையில் இருந்து கொண்டு இறைவனை உணர்ந்து விட முடியும். சாதாரண ஆளுகளுக்கு ஒரு குறியீடு தேவை, படிமம் தேவை. அப்படி அந்த படிமத்தின் வழியாக இருந்தால் என்ன செய்ய முடியும், இறைவனுடைய அருளை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய உருவத் திருமேனி, அதாவது முதல் அருவம், அதுக்கடுத்து உருவம், அதுக்கடுத்து அரு உருவம். இந்த அருவம் என்பது கண்ணிற்கு புலனாகாத நிலை. என்ன நிலை அது, கண்ணிற்கு புலனாகாத நிலை. முழுக்க முழுக்க சக்தி சொரூபமாக இருக்கக்கூடியது. என்ன சொரூபமாக இருக்கக்கூடியது, சக்தி சொரூபமாக.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீர்கம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
5: திண்டிரல் கழுவன் நேமி திண்டிசை கிரையும் செய்ய வண்டமிழ் கரையும் காண திண்டிசைக்கு இறையாகிய பாண்டியனும் தமிழுக்கரையாகிய மாணிக்கவாசகரும் காண வந்திடு திசையினை, எந்த திசையிலிருந்து வந்தாரோ அந்த திசையிலே மறைந்திருக்கிறார். கூட வந்த அத்தனை பேரும் மறைந்து விடினார்கள். பண்டை நற்படிவமாகி, பண்டை நற்படிவமாகி பணிந்து உண்ணவர்கள் சூழ கொண்டலை பொருவு கண்டர் கொலவுதம் கோயில் உக்கால்.
0: ஏழை பழைய தன்னுடைய சுய வடிவத்தை எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள்ள புகுந்துட்டாரு. கோயிலுக்குள்ள புகுந்து மீனாட்சி கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி பாண்டியன் சந்தோஷப்படும்படியா, அந்த மாணிக்க வாசகன் சந்தோஷப்படும்படியா ஏராளமான குதிரைகளை கொண்டு கட்டிக்கிட்டேன் அப்படின்னாரு வீட்டுக்காரிக்கிட்ட.
5: அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், அப்படித்தான் செய்யணும் அடியாரர்களுக்கு, நீ அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கணவனை மேலே தூக்கி வச்சு சந்தோஷப்பட்ட அந்த அம்மா ஆறு மீனாட்சி. போய் இங்கே நடக்கிற விளையாடலாம் அப்புறம் போய் வீட்டுக்காரிட்டு சொல்லி ஆகணும் சொல்லிடுவார். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்தடைஞ்சார் மீனாட்சி. இப்படி ஆச்சு, இப்படி குதிரை வந்தாச்சு, ஏல பந்தியில கட்டியாச்சு. வாய்ந்தான பரிகன் மாணிக்கவாசன் மேல அந்த பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னே அந்த மற்றைய மந்திரிகள் சொன்னது, மற்றைய மந்திரிகள் சொன்னது குதிரை வாங்கலைன்னு சொன்னது, இந்த மாதிரி சாமியார் ஆகிட்டாருன்னு சொன்னது, பணத்தை எல்லாம் அந்த சாமியார்கிட்ட கொடுத்துட்டாருன்னு சொன்னது, இதெல்லாம் கிட்ட அளவில்லாத வருத்தத்தில் இருந்தானா, அதெல்லாம் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியாம அளவில்லாத சந்தோஷத்தை. அதனாலே வேத உரரை அழைத்து வேத உரையின் வேந்தரை மனையில் ஏகவிடு உள மகிழ்ச்சி ஊரும் சார்ந்தமை தகமை ஊரும் தானையின் சூளை ஏகி வாய்ந்தனர் தமிழில் வல்ல அர்த்தமும் கோயில். அதனாலே பாண்டியன் தன்னுடைய பரிவாரங்களுக்கெல்லாம் உபசார வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு சென்றான் பாண்டியன். இப்போது மதுரை எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே மகிழ்ச்சி உள்ளத்தை மூடி மதுரை மூடி, அதான் நிறைய குதிரை பெரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வுக்கு பெரிய தன்னன் மதுரை எல்லாம் பிச்சது என்று அரிய பொருளே அவினாசி. நிறைய குதிரை பரியாக்கி ஞாலமல்லார்களுக்கு பெரிய தன்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளை அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்று அறியேனே என்று பின்னாலே மாணிக்க வாசகர் பாடுகிறார். அதனாலே இப்படி அடியவருக்கு சொன்ன மாதிரியே குதிரையை கொண்டு வந்து ஆவணி மாதம் மூலத கேத்திரத்தில் கொடுத்து அதன் மூலமாக அவர் பாண்டியனும் மதுரை மக்களும் மகிழ்ச்சியடையும்படியாக செய்து அதன் மூலமாக சைவ சமயமே சமயம் என்று எல்லாரும் தெரியும்படியாக இப்படி ஒரு திருவிளையாடலை செய்தார். வாதவூரராகி மாணிக்கவாதகருக்கு பாண்டியன் வெகு பரிசுகள் எல்லாம் கொடுத்து நீங்கள் சென்று உங்கள் மாடிகையில் தங்கி இருக்கலாம் அப்படின்னா அதே பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டியன் தான். பொருள் கொடுத்து அருள் பெற்றான், இது இந்த இடம் உங்களுக்கு விளங்குத? அருள் பெறுவதுன்னா சரியே கிரியே யோகம் செய்து ஞானத்தை பெறும், சரியே கிரியே யோக ஞானங்கள் தவத்தை செய்து அல்லவா அருள் பெறணும், அப்படித்தானே பெறணும். அப்படியா பண்றவனுக்கே அருள் கிடைக்க மாட்டேங்குது, சரியே கிரிய யோகங்கள் இருக்கிறவனுக்கே சமானியமாக அருள் கிடைக்க மாட்டேன். ஆனால் பணம் கொடுத்து அருளை வாங்கினவன் பாண்டியன், பணம் கொடு இது எங்கேயுமே இல்லாத பணம் கொடுத்தா அருள் கிடைக்குமான்னு கிடைக்காது இல்லை. ஆனால் பாண்டியன் பணம் கொடுத்து வரணும், கொடுக்குற இடத்துல கொடுத்தா கிடைக்கிறது கிடைக்கும். இதில் இந்த பாட்டில் பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டியன்றான் பூமிதனில் இவனை போல் பெற்றார் இல்லை, அறியாதவன் செய்தவரும் அடைந்திடாத அரிய பயன் பாண்டியன்றான் அடைந்தானும். அரிய அது அர்த்தம்ல, அரிய தவம் செய்தவர்கள் கூட இந்த பாண்டியன் பெற்ற அருளை யாரும் பெறவில்லை. அது என்ன காரணம் தெரியுமா, பெரியவர்தம் உறவாலே, பெரியவர்தம் உறவாலே சிறியோர்தாம் பெரிய பயன் பெற்றிடுவாரும். பெரியார் உடன்குடல் பேரின்பமாமை என்பது திருமங்கலம். அதனாலே வாத ஊரருடைய உறவினாலே, மாணிக்கவாதருடைய உறவினாலே, உறவினாலே அவருக்கு மந்திரி பதவியை கொடுத்தானா, மாணிக்கவாதர் மந்திரி பதவியை கொடுத்தானா, அது ஒரு பெரிய சிறப்பு. அதனாலே இவனுக்கு பயன், அவருக்கு மந்திரி பதவியை கொடுத்தது உயர்ந்த பதவியை கொடுத்தார் அல்லவா, அதனால இவனுக்கு பல. இப்ப புரியுதா, அதனால பலன். அவர் கையில பொருளை கொடுத்தானா, அதனால பயம். அந்த பொருளை கொண்டு போய் சாமி கிட்ட கொடுத்தாரா, அதனால பயம். அந்த சாமி திருப்பணிக்கு கொடுன்னு சொன்னாரா, அதனால பயம். அத்தனை பயனும் இவனுக்கு வந்துருச்சு. அதற்கு மேலே சாமி அவனை நயனதேசம் முதலானதெல்லாம் பண்ணிட்டாரு. பாண்டியன் குதிரையில வரும்போது, குதிரையில வரும்போது அப்படி கண்ணு அடிச்சாரு, தொலைக்கு மேல கையெழுத்து நயனதேசம். அவனுக்கு தெரியாது, இவருக்கு தெரியும். அதனாலே இவர் பாண்டியன் என்ன நினைச்சிருப்பாரு, ஆக இந்த மாதிரி நம்ம மாணிக்கவாசன் பணம் கொடுக்க வந்தானே, நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுத்தேன், அது இப்ப சிவப்பணிக்கு ஆச்சு, திருப்பணிக்கு ஆச்சு, அதனால இவனுக்கு அருளை கொடுக்கணும்னு தானே நினைச்சிருப்பாரு. அந்த நினைப்பின் மூலமாக பயன் வந்துருச்சு. அதனாலே பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டி என்றான், புனிதனில் இவனை போல் பெற்றார் இல்லை. அறியாதவன் செய்தவர் அடைந்திடாத அரிய பயன் பாண்டி என்றான் அடைந்தான். பெரியவர்தம் உறவாலே சிறியோர் தாமும் பெரிய பயன் பெற்றுள்ளார். ஒரு ஞானியினுடைய உறவு இருந்துச்சுன்னு சொன்ன கட்டாயம் அவனுக்கு ஞானம் கிடைச்சது. ஞானியினுடைய உறவு, உறவு தான் முக்கியம், உறவு தான் முக்கியம். உயர்ந்தோருடைய உறவு, உயர்ந்தோருடைய உறவு இருந்தா உயர்ந்த பலன். இதுல என்ன சந்தேகம்? அது நம்ம குசேல வாக்கியானத்துல சொன்னாரு, நல்ல தவமுடைய ஞானியுடைய உறவு உள்ளவனுக்கு இல்லாதது ஒண்ணும் இல்லை, தவமுடைய ஞானியினுடைய உறவு இல்லாதவனுக்கு இருக்கிறது ஒண்ணும் இல்லையினார். பொண்ணுள்ளான் பூமியுள்ளான் புந்தியுள்ளான் ஆயிடின், பொண்ணுள்ளான் பூமியுள்ளான் புந்தியுள்ளான் ஆயிடின், என்னுள்ளான் ஆவனவன் இருந்தவர் நப்பு இல்லையனால், என்னுள்ளான் ஆவனவன் இருந்தவர் நப்பு இல்லான், பொன்னில்லான் பூமி இல்லான், அதே வாக்கியது, பொன்னில்லான் பூமி இல்லான் புந்தி இல்லான் ஆயிடின், எண்ணில்லான் ஆவணவன் இருந்தவர் நப்பு உள்ளானே என்பது குசேல வாக்கியம். ஏழை பொண்ணுக்குள்ள மொத்த அத்தனையே நிறைய இருந்தாலும் பெரியருடைய நட்பு இல்லையானால் அவன் ஒன்று இல்லாதவன், பெரியருடைய நட்பு இருந்தா எல்லாம் உள்ளவன் என்று சொல்லுவார். ஆகையினாலே இப்படி வந்து பெரியவருடைய உறவினாலே பெரிய பயன் பெற்றார், திருவாதவருடைய உறவினாலே பெரிய பயன் பெற்றார். அதே பெரிய பயன் பெற்றுடுவார் என்னும் உரிய கருத்ததனை நல்ல வாத ஊரம் உறவாலே நன்றாக உணர்ந்தோம் அம்மா. இன்னொரு பாட்டு பாடுவார், பாண்டியன் பொருளை தந்து பரித்திரள் வாங்க சொன்னான், பாண்டியன் பொருளை தந்து பரித்திரள் வாங்க சொன்னான், தா மாண்டகு வாத ஊரன் மற்றவை குமரச் சென்றார், தாண்டவ பதத்தோன் வந்து தடுத்தருள் செய்ய பெற்றார், பாண்டியன் பொருளார் பெற்ற பயன் அளவில்லை. பாண்டியன் பொருளாரை பெற்ற பயன், நீங்க பணம் கொடுத்து அருளை வாங்கினான்னு கதை எங்கேயாச்சும் இருக்கான், அதான் தவஞ்சீதவனு கூட அருள் கிடைக்கிறது அரிசா இருக்குதே, இதெல்லாம் நேரடியா பணத்தை கொண்டு வாங்கணும். அது காரணம் என்னன்னா வாணிக்கவாசருடைய உறவு. அதை நல்லா பாடி இருக்கிறான் அதுல. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்பை பாண்டியன் பெற்றான். இப்ப இன்னொரு பாட்டு, பொருள் பெரிது என்றிருந்தான் பாண்டியன்தான், ஆனால் என்னமா பொருள் பெரிது என்றிருந்தான், புண்ணியானா வாதவூர் முனிவர் தம்மால் அருள் பெரிது என்று உணர்ந்தான் அதனால் மாணிக்கவாசனுடைய உறவினால. அப்புறம் என்ன கண்டார், அந்த மஞ்சு வந்து அடிபட்ட பிற்பாடு, ஆகா சாமி சொக்கநாதர் அல்லவா வந்து இப்படி திருவிளையாடல் செய்திருக்காங்க, அப்புறம் உணர்ந்துட்டானா, அப்புறம்தான் அருள் பெரிது முதல்ல அருள் பெரிது என்று உணர்ந்தான் அதனால் அது நாமும் அருளினையே அடைவதற்கு முயல வேண்டும், அருளிருக்கு இடத்திலே பொருளை ஈர்ந்தால் அருள் கிடைக்கும் என்பதிலே ஐயம் இல்லை, அருளரசன் வாத ஒரு புலவன் மூலம் அறமுதலா நான்கனையும் அறிந்துவோம் அம்மா என்பது இந்த வாத ஊர் வள்ளல். அதனாலே இப்பொழுது பாண்டியன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், வாத ஊரடிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார், மதுரையே மகிழ்ச்சியாக இருக்கிறார். அந்த மகிழ்ச்சி அப்படியே இருந்தா நல்லது. பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே என்பாரு மாணிக்கவாசகர். தாரா அருள் ஒன்றியே தந்தா என்றும் தமரல்லா ஆறான் அயலார் போல அயர்வேணும் சீரார் அருள்வாள் சிந்தனையை திருப்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே என்பது சிவவாசகம். அதனாலே இப்படி எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது, எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால் இதோடு நின்று விட்டால், இந்த கதை இதோடு நின்று விட்டால் வேற விசித்திரமான பின்னாடி பாண்டியன் முக்தி அடைகிறதுக்கும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் சாமியினுடைய சர்வ வியாபகத்தன்மை தெரிவதற்கும் பாண்டியன் உணர்வதற்கும் வாய்ப்பில்லாமல் வந்திக்கு பண்ண முடியாது. இப்படி பல நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியினால பல நன்மைகள் வரும். அதற்காக என்ன பண்ணினார் தெரியுமா? அதற்காக சாமி என்ன பண்ணார் தெரியுமா? உயர்ந்ததை தாழ்ந்ததாக செய்வது, தாழ்ந்ததை உயர்ந்ததாக செய்வது, உயர்ந்த பொருளை தாழ்ந்ததாக செய்வது, தாழ்ந்த பொருளை உயர்ந்ததாக செய்வது. அது சாமிக்கு சாதாரணமானவர், சாதாரணமான வேறு. அதனால என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ராத்திரி ஒரு மணி ஆச்சு, ராத்திரி ஒரு மணி ஆச்சு, அத்தினம் மகள மாலை அனைதரும் பதிகள் எல்லாம் நித்தனது அருளினாலே நெடுங்குற நரிகளாய். ராத்திரி ஒரு மணி ஆச்சு, சிவபெருமானுடைய அருளாலே, சிவபெருமானுடைய அருளாலே, சிவனுடைய அருளாலே நரியாச்சான். அருளாலே நரி குறிதலை குதிரை நரியாவது. மெய்த்தமிழ் மதுரை மூதர் விழித்துயிர் ஒளிந்தரங்கி விழிந்தரங்க தத்தமிழ் உடன்று கூடி தனித்தனி கழித்து நின்று. ராத்திரி ஒரு மணி ஆச்சு, அதுக்கு மேல அந்த நரிகளாலே அந்த லாயத்துல கட்டி கொள்ளு புல்லு வைக்கிறானா, கொள்ளு வைக்கிறானா, நரிக்கு கொள்ளு, இது குதிரைக்கு கொள்ளு வைப்பானா, புல்லு வைப்பானா, இதெல்லாம் அதுக்கு பிடிக்காத தீனி, நரிக்கு பிடிக்காத தீனி. மட்டமாச்சா மட்ட மட்டமான உணவை சாப்பிடணும், உயர்ந்த உணவு பிடிக்காது, உயர்ந்த உணவு சாப்பிடணும், மட்டமான உணவு பிடிக்காது. அதனால அதெல்லாம் மட்டன் தான் சாப்பிடும். நரி என்ன சாப்பிடும்? மட்டன் தான் சாப்பிடும். இப்போ மட்டன் இல்லை, இங்கே வந்து புல்லு வைக்கிறேன், புல்லு வைக்கிறேன், இது நமக்கு பிடிச்ச உணவு அல்ல. அதனாலே நம்ம இன்னமும் இதே மாதிரி நம்ம இருந்து விருதம்னு வச்சுக்க, காலையில நேற்று அந்த ஆளுக அந்த கைலாயத்தை வந்து ஆளுக அடிக்கடினு அடிச்சு விட்டாங்க, சாட்டையில பிடி எடுத்து விட்டாங்க, அடிச்சு விட்டாங்க குதிரை வீரனுக்கு எல்லாம் அடி பிடி எடுத்து விட்டாங்க, அதெல்லாம் வேற புண்ணா இருக்கு. அதுக்கு மேல காலையில இருந்தோம்னா, காலையில இருந்தோம்னா இப்ப கைத்தலால கட்டி போட்டுருக்காங்க, நம்ம பாட்டுல ஃப்ரீயா காட்டுல அலைஞ்சு நண்டு நத்தை ஒவ்வொருத்தர் ஆடு கோழியை சாப்பிட்டு கொண்டு எம் அலைவோம், பாட்டு பாடி நரி பாட்டு பாட முடியல, நரி பாட்டு பாட தெரியும் இல்லை, அப்படி அழைப்போம். இப்போ கொண்டாந்து கட்டி போட்டு புள்ள வைக்கிற புள்ள வைக்கிறதெல்லாம் நமக்கு பிடிச்ச உணவா ஐயா அப்படின்னு எல்லாம் கூடி பேசிச்சு. கூடி பேசி இன்னமேல் இந்த உருவத்தை நம்ம மாற்றிக்கணும்னு நினச்சோம். நம்ம குடி இருந்தோம்னா காலையில் எல்லாம் வந்து மேலே ஏறுவானு, மேலே ஏறுவானு தொத்துவேன் தொத்துவானா, மேலே ஏறுவானு வம்பு இன்னும் கைத்த சாட்டையில் அடிப்பானு, உடனே நம்ம பழைய உருவத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிடலாம். அது அந்த வேப்பத்தூரார் திருவிளையாடு புராணத்தில் அவர் சொல்றாரு, இருமைதரு மதுரை நகர் நின்றாமாய இனப்புறவி முகம் முகம் பார்த்து என்னேன் என்னல். நரி பேசிக்கலாம், அந்த குதிரை ஒன்று ஒன்று பேசிக்கலாம். வெறுவ அடி உண்டதல்லார் கழுத்தும் காலும் வெங்கையிற்றார் கட்டுண்டம் மேலும் நிற்கில் குருதி வட புண்படுவோம். என்ன இருந்தோம்னா பணம் இல்லாம புல்ல வைக்கிறார் புல்லிடுவர் பாவம் பாவம் நரரும் இனி துத்துவம் மனுஷன் நாளைக்கு நம்ம மேல துத்துவார் நாம் விடியும் முன்னர் நம் உருவம் கொடுநழுவ கடவோம் என்று விடியதுக்குள்ளே நம்ம உருவத்தை பழைய உருவத்தை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுறோம் அப்படின்னு நினைச்சதுப்பா நினைச்சதுப்பா நினைச்ச உடனே எல்லாம் நரிகளாயிடுச்சு, எல்லாமே நரிகளாயிடுச்சு. ராத்திரி ரெண்டு மணிக்கெல்லாம் பழையபடியே நரிகளாகி விட்டன, பழையபடியே நின்ற நின்ற நெடும்பரியாளர் மேல் அந்த பரிவீரர் குதிரை புதுசாக கொண்டாந்து கட்டிருக்காங்கல்ல, அந்த குதிரை பார்க்கறவனுங்க கவல் பார்க்குறவனுக்கு அடிக்கடி வந்து பார்க்க, புது குதிரை புது குதிரை வந்துட்டு தான் ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு உபசாரங்கள் ஒன்று தீடி வைக்க, இப்படி ஆள் மாற்றி ஆள் வந்துக்கிட்டே இருப்பான். அப்படி பார்க்க அவன் மேலே பாய்ஞ்சிடும், அது இந்த கவல் பார்க்குறான் பாரு, அவன் மேலே பாய்ஞ்சிடும், பாய்ந்தா அவன் பாய்ந்து ஊதி நின்ற நின்ற நெடும்பரியாளர் மேல் சென்று வெம்பகை செய்து உருட்டிய துன்றுகின்ற துரங்கம் ஒருங்கொடு கொன்று தின்றுயர் கூவிலி கொண்ட இருக்கிற குதிரையெல்லாம் கடிச்சு அதுக்கு பசி ஏத்துக்கிட்டு இருக்கிற குதிரையெல்லாம் முன்னாடி இருந்த குதிரையெல்லாம் கடிச்சு அதுக்கு பசி ஏத்துக்கிட்டு அதுக்கு மேல ஊர் முழுவதும் நரி மாடத்துல நெறி, கூடத்துல நெறி, வீதியில நெறி, வீட்டுல நெறி, எங்க பார்த்தாலும் நெறி கூட்டம். வரிசை கோபுரம் மாட நெருங்கிய அரச வீதியும் ஆவண வீதியும் முரச ஓச முளக்குளிந்தே மிக குறைசை வாய் நெறி கூக்குரலானது. முரச முதலான வாத்தியங்கள் முழங்க இப்ப நரி சத்தம் எல்லாம் எங்க பார்த்தாலும் ஊழை ஊழை நரி ஊழையிடுதல், நரி ஊழையிடுதல், குதிரை கனைத்தல், யானை பிழிதுதல், மயில் அகவுதல், குயில் கூவுதல், குதிரை இது நரி ஊழையிடுதல். குறைசை வாய் நரி கூக்குரலானது. பாடியாரணம் போற்ற மந்தில் பயிர்ந்து ஆடியார் விளையாட்டின் புதுமையார். மண்டிலே விளையாடுகிறவராகிய, மண்டிலே ஆடுகின்றவராகிய சிவபெருமானுடைய திருவிளையாட்டலினாலே, திருவிளையாடலினாலே இப்படி ஆச்சு. ஓடியாறு ஒழித்திட வந்து ஜனங்கள் எல்லாம் பயந்து அங்கு இங்குமாக ஓடி சிதைந்து ஓடி வராது பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். கடிக்க போன நரி கடிக்க போன என்ன பண்ணுவோம், ஓடி கோடியானது பூவு நரி கூட அதுக்கு மேலே ஒரு நரி கோடி நரி ஆயிடுச்சு. அதுமாதிரி நரி உண்டாகிட்டே இருக்குதான் புதுசு புதுசா நரி. இப்ப ஆயிரம் நரி இருந்துச்சா அது வந்து லட்சக்கணக்கா நரி ஆகுதா. துங்கமாறன் தூகுபட வெங்கோல தங்கும் ஆயுதம் தாங்கி எதிர்க்கவே. அந்த காவலர்கள் சும்மா இருப்பானா, அவன் பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்து, தடிகளை கொண்டு வந்து, ஆயுதங்களை கொண்டு வந்து எல்லாம் நரிகளை அடக்கினான். அப்படி அடக்குனா எங்குமான நரிகள் எல்லாம் கொடு சிங்கமாய் அமர் செய்ய தொடங்கும். அந்த நரிகள் பயப்படலை, அந்த காவலர்களுக்கு பயப்படலை. அவன் எதிர்த்து அந்த ஆயுதங்களை எதிர்த்து அந்த நரி யுத்தம் பண்ணியது. யுத்தம் நீடுவாடை இடந்தோறும் நன்றணி கூடுவார் மிக கூவி விருட்டுவார் ஓடுவார் ஒளி தோடி புகும் இடம் தேடுவார் எதிர் சென்ற முரசி கூவார். கையால் ஜனங்கள் அளவில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சதா, இப்போ அளவில்லாத வருத்தத்தை அடைஞ்சது, அளவில்லாத வேதனை அடைஞ்சது. எல்லாம் ஓடினார்கள், ஒழிந்தார்கள். அதுக்கு மேலே மீனாட்சி ஜொக்கநாதரையும் எல்லாம் கும்பிட்டாங்க. இந்த பாரி பெரிய கஷ்டத்தை கொண்டாந்து விட்டுட்டிய சாமி, நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், மகளில் மகிழ்ச்சியாக இருந்தோம், இப்போ இந்த மாதிரியான ஒரு வேதனையை கொண்டாந்து நிறைய விட்டு கழிக்க வச்சு விட்டிய அப்படின்னு சொல்லி ஜொக்கநாதரையும் மீனாட்சியை ஓட்டினார். எங்களாருயிர் காத்தருள் என்றணி திங்களா எனி தெய்வம் பரவுவார் அங்கவாட மடைத்தரம் நீங்குவார் மங்கூலாடும் மதிற்றரை ஏறுவார் நற்றவச்சயன் அங்கிலதானதோ. அந்த சடங்கு பேசிக்கிறான், நல்ல தவம் இல்லாமல் இந்த நகரம் போயிருச்சா, தவம் செய்யாதவர்களாக இந்த நகரத்தில் இருக்கிறார்கள் அப்படி. நற்றவச்சயன் அங்கிலதானது கொற்றவன் செய்ய கோல் கொடியதானதோ. கொற்றவனாகிய அரசனுடைய கோல் செம்மையாக உள்ளவர்கள் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது அல்லவா, அது எப்படியோ பாரபட்சமா ஒரு பக்கம் அடைந்து விட்டதோ. கொற்றவன் செய்ய கோல் கொடிதானதோ விற்றிதன் பய நென்னன விண்ணன முற்றரங்கினர் கூடல் உள்ளோரெல்லாம். அதனால இது என்ன காரணத்தினால இப்படி ஆனது, என்ன காரணத்தினால இப்படி ஆனது என்று எல்லாரும் கழுங்கினார்கள். தூயவன் துரக தொழிலாளர்கள் கோயிலன் கடை கூக்குரல் செய்து போய் அமாய வெம்பொறி வந்தவளான் நரி ஆயவென்று அரசர்க்கு ஓய் பாண்டி நிலத்துல போய் காவலர்கள் சொன்னார்கள், பரியா வந்ததெல்லாம் நரியா போச்சு அப்படின்னு பாண்டியிட்ட சொன்னார். கோபத்துல இருந்தான் அதுக்கு மேல சந்தோஷத்துல மூழ்கினா. இப்ப பழைய எப்படி இருந்தது, மாக்கள் ஓசையும் பாம்பரி ஓசையும் குக்குலாவும் குறுநறி யோசையும் மீக்கொன் மாமுடி மீனவன் தஞ்சவி தீக்கொன் வெளிச்செருகிறது. இப்படி இவர்கள் சொல்லும் போது, இப்படி இவர்கள் சொல்லும் போது நரி சத்தம் வந்துச்சு. நரி சத்தம் வந்து அவனுக்கு என்ன மாதிரி ஒரு சொல்ல அந்த சத்தம் வர எல்லாம் வெந்த முன்னிலே வேலு விட்ட வேலை சொல்லுகிறது போலாச்சு. மக்கள் ஓசையும் வம்பரி யோசையும் குக்குலாவும் குறுநறி யோசையும் மீக்கொன் மாமுடி மீனவன் தஞ்சவி தீக்கொன் வேலை செருகியது ஒத்தவே. ஆகம் சிறு பெயர்பெய்தி வந்தமாறு மகிழ்ச்சி கண்டு அண்ணலாறு வந்தமாய நரிப்படை. அளவில்லாத வருத்தத்தை அடைந்தான், கோபத்தை அடைந்தான். அப்புறம் உடனே இந்த நரியெல்லாம் காட்டுக்கு போக சொல்லிட்டாரு. ஊருக்குள்ள இருந்த நிறைய எல்லாம் போயிருங்க, பாண்டி ரொம்ப போகிறேன் அதனால போயிருந்தார்கள். இதெல்லாம் காட்டுக்கு போயிடுச்சு. நரியினுடைய அந்த அட்டகாசம் ஓரளவு அடங்குச்சு.

0: நற்பரித்திரளாக்கும் சரிதியை உணர்வு. நரிகளை எல்லாம் இப்படி குதிரைகளாக்குற ஒரு வித்தை கற்றுகிறான் பாரு அவனோட நரிய குதிரையாக்குற வித்தையை கற்று. அந்த வித்தையின் மூலமாக நரிய குதிரையாக்கி நான் கிட்ட கொண்டாந்து மாய குதிரையை கட்டி போனா அந்த சரிதியைன்னா அந்த சித்து வேலை செஞ்சவர் கூட்டிட்டு போ. தாடோடு அவரோடு இருபழப்புடையராகி இனி பிறப்பில்லாதவன். இருபிறப்புடையவர்கள் இனி பிறப்பில்லாதவர். விரைவினில் குறுகினுமை அழைத்தனம் சேர்ந்தனால் திருவாதவனிடை சென்று காவல்கள் அழைத்தார். இந்த இடத்துல சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தரும் உருவல் செய்து சிவபெருமான் சித்தர் சித்தர்னா ஒன்றை இன்னொன்றாக செய்கின்றவர். சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தர் இவரும் சித்தர். சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தரும் உருவல் செய்து நித்தில துளி போனும் நீரனும் சார்ந்து பூசி கூப்பிட்ட உடனே புறப்பட்டாரு. புறப்படும் போது திருநீர் பூசி திருநேற்றை பற்றி மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி யாரும் சொல்லாது. திருநேற்றை பற்றி திருவாசகத்துல மற்ற உள்ள திருநேற்றை பற்றி சொல்லுது, திருவாசகர் சொன்ன மாதிரி சொல்லல. அது எப்படி சொல்றாருன்னா 8-2 எனக்கு தெரியாது. 8-2 தெரியாது. 8-2 தெரியாதுன்னா எவ்வளவு விவரம் இல்லாத ஆளுநர். 8-2 தெரியாதா மாணிக்க வேலை உனக்கு தெரியுமா? 8-2 எவ்வளவு இவனுக்கு 8-2 10 தெரியுதுப்பா. அது கூட மாணிக்க தெரியாதான். அப்படிப்பட்ட எண்ணெய் அப்படிப்பட்ட எண்ணெய் திருநீர் பூசி இருக்கிற அன்பர்கள் கூட்டத்துல ஒட்டி உட்கார வச்சாங்க. கட்டறுத்து என அன்பு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற்றினோடு இருந்து அறிகிறோம். அதுக்கு மேல அச்சப்பத்துல வியாதிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், பெரும்பரப்புக்கு பயப்பட மாட்டேன், திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படும். பிணியலா வரின் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன் துணிநிலா அணியனான்றன் துளும்பொருள் அழுந்தி அம்மாள் திணிநலம் வளர்ந்து காணா சேவடி பரவி வெந்நீர் அணிகலாத வரை கண்டால் அம்மனா அமைஞ்சுவாள். திருநீர் பூசாதவனை கண்டா அது நம்ம சீர்காழி திருக்கோள்ல அருணகிரிநாதர் அரகரா எனா மூடர் திருவெந்நீர் இடா மூடர் அடிகள் பூசியா மூடர் கரையேற அறிவு கலா மூடர் நெறியிலே நிலா மூடர் அறச்சாரியா மூடர் நரகுகளின் குரலும். ஆனால் திருநேற்றை பற்றி மாணிக்கவாச மாதிரி யாரும் சொல்லல. எந்த சமாசாரமும் மாணிக்கவாச மாதிரி யாரும் சொல்லல. பஞ்சாட்சரத்தையோ திருநேற்றையோ அடியார் பெருமையோ சிவன் பெருமையோ திருவாசகத்தில் மாணிக்கவாச மாதிரி யாரும் அதனால பூசுவதுதான் வெள்ளி. அதனால சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தரும் ஒருவர் செய்து நித்தில தொழில் போர்மன் நீரணிஞ்சு ஆண்டு பூசி பத்தரு கேவல செய்வார் பதமரன் முடியில் சூடி முத்தமிழ் புறநாடன் முன்பு சென்று அருகன்றார். இப்படி திருநீர் பூஜை கூட சந்தோஷமா போனார். அரசன் அழைக்கிறான்னு சொல்லுவோம், ஏதோ வேற சமாசாரம் கட்டியான விஷயங்களை சொல்லுவாராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அங்கே அரசனுக்கு முன்னால போய் நிற்கிறாரு. அரசனுக்கு முன்னால போய் திருவாதவுடியில் இருக்கிறார். அதற்கு மேலே மற்ற நிகழ்ச்சிகளே எப்படி இருக்கிறதுன்ற திருவருளால சிந்திக்கலாம்.
1: சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசா
2: அரகர அரகர அம்பலவானா

தருவாய். அம்மை இம்மை வா

0: சிவ சம்போ சிவ சிவ சம்போ
1: சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ
0: சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ
1: சிவ சம்போ சிவ சிவ சம்போ
0: சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ வான்முகில் வளாது வெய்கமணி வணங்கக்க
2: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
3: கிணறில் வந்து இப்படி 1300 வேற ஏதோ கிணவில வந்து அவருடைய தகப்பனார் வச்சுட்டு போன ஏதோ உண்டு இங்க இருக்கண்டு யோசிச்சு
4: பண்ண. அதாவது ஒரு கவிஞர், அது பிரெஞ்சு கவிஞர் 1300 அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கவிஞர். அவருடைய தகப்பன் எழுதின அந்த கவிதைகள் எல்லாம் அவர் இறந்துட்டார். அந்த புத்தகம் கிடைக்கல. அப்ப மகன் கனவு காண்ற, மகன் கனவு காணத்துல பார்த்தா கனவு கண்டத சொல்ற, அடுத்த நாள் அந்த நண்பர்கிட்ட சொல்ற, வீட்டுல இந்த மூலையில இந்த இடத்துல அப்ப அந்த கவிதை தொகுப்பு இருக்குது என்று பார்த்தா, நிலத்தை தோண்டி பார்த்தா கீழே ஒரு பலகை மாதிரி வச்சு, பேஸ்மெண்ட் மாதிரி ஒன்றை செய்து பலகை மாதிரி படிக்கட்டு வச்சு அதுக்குள்ள உணர்ந்த புத்தகம் எடுத்து
3: கனவு என்ற நிலையில. அதால என்ன கேட்டா, கனவுகள் வந்து பல விதமான கனவுகள் வரும். ராமகிருஷ்ணர் ஒரு முறை ராமகிருஷ்ணர் சொன்னார், சில கனவுகள் உணவு தோஷத்தால வாரது. அது என்னவோ தெரியாது, உணவு தோஷத்தால வாரது. அவர் சொன்ன எல்லாத்தையும் சொல்லாது, சில இதுகளை கேட்கல, அது உணவின் தோஷம் என்று சொன்னேன். உணவின் தோஷம் என்று சொல்லி சொன்னேன். அப்ப உணவு தோஷத்தினாலேயும் கனவு வர்றது மாட்டது. சில கனவுகள் வந்து அந்த நகல்கால சம்பவத்தோடயே வரும். அதுகளும் நடக்கிற சம்பவங்கள் வந்து மனதில் போயிருந்து கொண்டு கொஞ்சம் மாறி அதன்று வர்றது. அதுக்கும் இருக்குது, அதுவும் என்ன இன்டர்பிரிட்டேஷன் சொல்லலாம். சில கனவுகள் வந்து இந்த ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து அப்படி இந்த போய் வரைக்குள்ள வார கனவுகள்ல வந்து சில பலன்கள் இருக்கின்றது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது சொல்லப்பட்டிருக்கிறது கனவின் பலன்கள் சோதர நூல்கள்ல இருக்கு, ஆகமங்கள்லயும் இருக்கு. எங்களுக்கு பெரிய புராணத்துல சிவன் 16 இடத்துக்கு மேல கனவில்தான் வாரன். திருநாவுக்கரசனாருடைய தமக்கையா திலகவதியாருக்கு கனவில்தான் வந்து சொல்றாரு, அவன் முன்னே என்னை அடைய தவன் செய்தார், அவனுக்கு நாம் சூரனோய் கொடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்லி கனவில்தான் சொல்றேன். சுந்தரம் திருவாரூருக்கு போய்க்கே பறவையை கண்டு காதல் கொள்றேன். பறவையாரும் சுந்தரரை கண்டோன்ன காதல் கொள்றார். லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோன்னு அழகாக பாட்டு இருக்கும் பெரிய புராணத்துக்கு. அன்றைக்கு இரவு சுந்தரர் அது ஒரு நாள்லயே சிவன் போய் சுந்தரருக்கு சொல்றார், உமக்கு பறவையை கல்யாணம் செய்து வைப்போம். பறவைக்கு சொல்றார், உமக்கு அவர்தான் மணமகன், கல்யாணம் செய்து வைப்போம். ஊர்ல இருக்கிற அத்தனை பெரியவருக்கும் போய் சொல்றார், ரெண்டு பேருக்கும் நாளையே கல்யாணம் செய்து வைப்போம். சைமல்டேனியஸ் ட்ரீம் ஃபார் எவ்ரிவன். கனவுல வந்து அவ்வளவு நடக்குது. இப்படி அவர் கனவில வந்து செய்த விடயங்கள் நிறைய இருக்கு. அப்ப பெரிய புராணத்துல அவர் கனவில வந்ததே இருக்கு. அவை கனவு வந்து பொய் என்று சொல்லலாம். அது கொடுக்கு எங்களுக்கு சைவத்தில சொல்லுவார்கள், எங்களுக்கு அந்த ஆன்மா வந்து 5 அவஸ்தைகளுக்குடாக போய் வருகிற அவஸ்தை என்றுதான் சொல்லுவார்கள். பஞ்சவத்தை 5 அவஸ்தை என்று. நாங்கள் இப்ப இருக்கிற நிலை விழிப்பு நிலை, ஜாக்கிரத என்று சொல்லிவிடும். ஜாக்கிர என்றால் விழிப்பு, ஜாக்கிரதையா இருந்தால் விழிப்பாய். உத்திஷ்ட ஜாக்கிரத என்ற விவேகானந்த இது வேற, உத்திஷ்ட என்றா எழும்பு. இது படிப்போமே, சுப்பிரபாதத்துக்கு முதல் படிப்போம். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்த திரைலோக்கியம் மங்களம் குரு எழும்பு. திருப்பள்ளி எழுச்சியும் சுப்பிரபாதமும் வித்தியாசம். சுப்பிரபாதம் வந்து நெற்காலை போடுது, குட் மார்னிங் சொல்றாங்க. தபசுப்பிரபாதம் ரெண்டு மணிக்கு. ஆனா இது மற்றது பள்ளி எழுச்சி, ரெண்டுமே வித்தியாசம். இதுல அந்த முன்னுக்கு வர்ற அந்த சுப்பிரபாதத்துக்கு முன்னுக்கு வரல உத்திஷ்ட என்பது எழும்பு, உத்திஷ்டன்னா எழும்பு. அது மாதிரி ஜாக்கிரதண்டா விழித்திரு, ஜாக்கிரவ விழிப்பு. விழித்திருக்கைக்குள்ள என்னுடைய ஆன்மா புருவ மத்தியில், ஆன்மாக்கு இடம் இங்க, என்னுடைய வீடு அங்க இருக்குது, நான் ஆபீஸுக்கு அங்க வாரேன், அங்கே ஒரு தொழில் செய்கிறேன், பிறகு இங்க வாரேன், இங்கே ஒரு வேலை செய்கிறேன், பிறகு இது முடிய ஷாப்பிங் போறேன், அது வேற ஒன்று செய்கிறேன், அப்படி இருக்குத்தானே. அதே மாதிரி ஆன்மா இருக்கிறது இந்த இருதயஸ்தானம் என்றாலும் கூட அவர் இந்த விழிப்பு நிலையில இங்க நிக்கிறார், புருவ மத்தியில நிக்கிறார். 35 தத்துவங்கள் தொழிற்படுகின்றன கருவிகள் அதற்கு. கண் பார்க்குது, காது கேட்குது, மனசு சிந்திக்குது, வாய் பேசுது, மூக்கு முகருது, கை செய்யுது, கால் நடக்குது, இப்படி 35 கருவிகள் தொழிற்படுகின்றன புருவ மத்தியில். அதுதான் நாங்கள் விழி அவனுக்கு எங்களுக்கு விபூதி பூசுறது இங்க, பொட்டு வைக்கிறது இங்க. ஏன்னா இங்க வந்து ஆன்மா நிற்குது, ஆன்மாவின் மத்தியில இறைவன் இருக்கிறான், அதான் இங்க பொட்டு வைக்கிறது. இதே இது கனவு நிலைக்கு போகையுள்ள இந்த இதுல நிக்கைக்குள்ள அவர் இருக்கிறது இந்த நிலையில, ஒரு நிலையில இருக்க இது வந்து அன்னமய கோஷம், இந்த தூள உடம்பில் நின்றுதான் தொழிற்படுது. பிறகு அடுத்தது கழுத்துல வந்துட்டார், கழுத்துல வந்தால் கனவு நிலை கண்டம். அப்ப அங்க 25 தத்துவங்கள் தான் தொழிற்படும், மிச்ச 10 தொழிற்படாது. சரி அங்க 25 அங்கதான் நிக்கிறார். அந்த நிலையில அவர் தொழிற்படுறது பிராணமய கோஷம், ஸ்கிரீன் பண்ணி பிராணமய கோஷத்துக்கு வந்துடுது. பிராணமய கோஷத்துல நின்று இங்க இந்த தானத்துல நின்று தொழிற்படுறாங்க. பிறகு ஆழ்ந்த உறக்க நிலை ஒன்று இருக்கு, ஆழ்ந்த உறக்க நிலையில இங்க இருதயஸ்தானத்துக்கு அந்த சொந்த இடத்துக்கு வந்துடுது. அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம்னு சொல்லுவோம், கிணவே கிடையாது. மெடிக்கலா சொல்லுவோம் நாங்க ஆர்இஎம் ஸ்லீப், நான் ஆர்இஎம் ஸ்லீப். ஆர்இஎம் ரேபிட் ஐ மூவ்மெண்ட், கனவு காணைக்கு கண்மடல் ஆடிக்கொண்டிருக்கு, கண்மடல் ஆடிக்கொண்டிருக்கு கனவு காணைக்கு, அது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப், ஆர்இஎம் ஸ்லீப். ஆழ்ந்த தூக்கத்துல நான் ரெம் ஸ்லீப் என்று சொல்லுவோம், ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டும் இராது, நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பேன், ஒரு விதமும் கிடையாது. அது அங்க வந்துச்சு, அது அப்ப பிராணமய கோஷத்துல இருந்து மனோமய கோஷத்துக்கு போயிட்டு, பிறகு அங்கால அதுக்கு மேல ரெண்டு நிலை இருக்கு, துரிய நிலை நாபிஸ்தானத்துக்கு தருவார். அங்க வந்து ரெண்டே ரெண்டு தத்துவம், புருடன் பிராணன் ரெண்டும் தான் தொழிற்படும். பிறகு துரியாதீத மண்டேக்க அங்க மூலாதாரத்துக்கு போயிடுங்க, போனால் அங்க வந்து புருடன் மட்டுமே தொழிற்படும், பிராணனும் தொழிற்படாது. இது 5 நிலை, அதுல ஒன்றுதான் கனவு. அப்ப கனவுக்கு வரைக்க கனவுல என்னென்ன நடக்குமெண்டா இதுதான், சில விஷயம் நடக்காது, சில இது பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட், கனவிலேயும் சில விஷயம் நடக்கும். அப்புறம் இதுக்குள்ள சங்கராச்சாரியரடா என்ன படிவா சொல்லுவார், பிரம்மசூத்திரத்திலேயே வெறும் மூர்ச்சி அடையக்க மயக்க நிலை என்ன இருக்குல்ல. அப்புறம் இப்ப மாடர்ன் இதுல வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இப்ப சுவாமி எல்லாரும் ஹோமா ஸ்டேஜ்ல என்ன நடக்குது, அதெல்லாம் இதுக்கு இடையில, அது கனவும் இல்ல, ஆழ்ந்த தூக்கவும் இல்ல, வெளிப்பும் இல்ல, கோமா இல்ல. அப்ப இந்த நிலைகள் இருக்கு. அப்ப இந்த நிலைகள்ல இந்த ஆன்மா வந்து நாங்கள் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்க ஆன்மா இந்த உடலுக்குள்ளேதான் இருக்குதுண்டு, ஆன்மாக்கு இதை விட வேறு ஒரு வியாபகம் ஒன்று இருக்கு. ஆன்மா உண்மையா எங்கும் நிறைந்தது, அது இந்த எங்கும் நிறைந்திருக்கிற சர்வ வியாபகமாக ஆன்மாவை இந்த ஏகதேச பரிமாணத்துக்குள்ள, இப்படி அந்த இந்த தமிழ், இந்த சமுதாயம், இந்த சமயம், இந்த உடம்பு, இந்த ஐடென்டிட்டிக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறது ஆன்மா இருக்குது. கனவு நிலையில என்னென்ன நடக்கும் என்ன நடக்காது என்று சாத்தியத்துல பார்த்தால், கனவு நிலையில அதுக்கு பிராணமய கோஷத்தினூடாக சஞ்சாரம் உண்டு.
5: அறிந்து
3: கொண்டது தூங்காமல் தூங்கி சுகம் வருவது இருக்காது, அதை சொல்வது 4 நிலை. என்ன ஒண்ணு சொன்னா, முடிச்சிருக்கைக்கு எங்களுக்கு உணர்வும் உண்டு, உணர்வும் இருக்குது, தோட்ஸ் அந்த இருக்குது, மற்றது அந்த கான்சியஸ், ரெண்டும் இருக்குது, உணர்வும் இருக்குது, அறிவும் இருக்கு. அந்த இருக்கு கனவில இருக்கைக்குள்ள தோட்ஸ் இருக்குது, எண்ணம் வந்து ஒன்று தானே, கனவு அங்க போறோம் இங்க வரோம் எல்லாம் நடந்து கொண்டு, ஆனா எங்களை அந்த அவேனஸ் இல்லை, அவேனஸ் இல்லை, அது கனவுதான் தெரியுதா எங்களுக்கு இல்லையே. அது அவேனஸ் இல்ல, ஆழ்ந்த தூக்கத்துல தோற்ச இருக்குதா, அவேனஸ் இருக்குதா, ரெண்டுமே இல்ல. அதான் அடிச்சு போட்ட வேற தூங்கணும், போனா அப்படியே நல்ல தூக்கத்துல போக சொல்லுமினா காலமையோ பின்னரமோன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அது நல்லது. அங்கால இன்னொரு ஸ்டேட் ஒன்று இருக்கிறத நாங்க பார்க்காதது வந்து துரியாதீதம். துரியாதீதத்தில் எப்படி என்றால் தோட்ஸ் இருக்காது. எந்த நிலை மாறி எங்க தோட்ஸ் இல்ல? விழிப்புல தோட்ஸ் இருக்குதோ, கனவுல தோட்ஸ் இருக்குதோ, இருக்கு. ஆழ்ந்த தூக்கத்துல தோட்ஸ் இருக்கோ? ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க
5: தோட்டம்
3: கனவு வேற, ஆழ்ந்த தூக்கம் போனா கனவும் இல்லையா? அது நல்ல டீப் ஸ்லீப்ல கனவு வராது, ஒரு நாளுமே வராது. நாங்கள் கனவு அந்த பிசிக்காலஜி பார்த்தோம்னால் ஒவ்வொரு இரவுமே ரெண்டு மூன்று மணத்தியால சைக்கிள் நடக்கும். இப்படி போய் முதல்வருக்கா எல்லாம் கனவெல்லாம் கண்டு பிறகு நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போய் பிறகு திருப்பி அந்த கனவுங்களே அந்த ரெப்பிடைவு எல்லாம் வந்து எலும்பி அந்த இதுக்கு வந்து பிறகு திருப்பி டீப் ஸ்லீப்புக்கு போய் திருப்பி வந்து இப்படி ஒரு மூன்று நாலு சைக்கிள் நடக்கும். ஆழ்ந்த தூக்கத்துல ஒன்றுமே தெரியாது, இந்த கனவும் இல்லை தோட்டம் இல்லை. இது வந்து ஆழ்ந்த தூக்கம் மாதிரி. ஆனா அவேர்னஸ் இருக்குது. என்ன மாதிரி? விழிப்புலேயே அவேர்னஸ் இருக்குதா? விழிப்புலேயே அவேர்னஸ் இருக்கு, உங்களுடைய உணர்வு எல்லாம் தெரியுதுதானே இல்லாத. கனவிலே அவேர்னஸ் இருக்குதா? கனவிலே என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இது கனவுதான் தெரியுதா? இல்ல இல்ல. அதே மாதிரி ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்குதா? இல்ல. அப்ப ஒரு பக்கத்துல விழிப்பு மாதிரி அவேர்னஸ் இருக்குது, அடுத்த பக்கத்துல ஆழ்ந்த உறக்கம் மாதிரி தோட்ஸ் இல்லை. இதை சொல்றது விழிப்பும் ஆழ்ந்த உறக்கமும் கலந்த அறி துயில். நல்ல கருத்து. தூங்காமல் தூங்கி சுகம், இதுதான் நாலாவது நிலை. விளங்குதா சொல்றது உங்களுக்கு? இது விழிப்பு நிலை. தோட்ஸும் இருக்குது, அவேர்னஸும் இருக்குது. டி பிளஸ் ஏ பிளஸ். சரியா? இது விழிப்பு. அடுத்தது கனவு நிலையில தோட்ஸ் இருக்குது, ஆனா அவேர்னஸ் இல்ல. டி பிளஸ் ஏ மைனஸ். அடுத்தது ஆழ்ந்த தூக்க நிலை. தோட்ஸும் இல்ல, அவேர்னஸும் இல்ல, செத்த பிரேதம் மாதிரி தான் இருக்கும். இந்த நாலாவது நிலையில தோட்ஸ் இல்ல. என்ன மாதிரி? இது மாதிரி. ஆனா அவேர்னஸ் இருக்கு. இது மாதிரி. அப்ப இதுகும் இதுவும் கலந்த நிலை, இதுதான் துரியம். இது விழிப்பு ஜாக்கிரதை. இது வந்து கனவு. இது வந்து ஆழ்ந்த தூக்கம். இது வந்து துரியம். புரிஞ்சுதா? இப்ப நான் நியூசிலாண்டில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு லேடி ஒரு ஆள் வந்தவர் கிளினிக்கு. அப்போ வரைக்கவ வந்து ட்ரை பண்ணி கொண்டு வந்தா சொன்னா வரைக்குள்ள அங்கே ஒரு நான் நினைக்கிறேன் இங்கேருந்து நம்முடைய சந்திரமௌலீஸ்வரர் கோயில் அவ்வளோ தூரம், அதில் டிராஃபிக் லைட்டில் நின்றது தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுக்கு அப்புறம் ஐ ஃபால் இன் டு ஸ்லீப். என்னென்று ட்ரை பண்ணி வந்து பார்க் பண்ணனு தெரியாது.
6: சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது.
3: சொல்லிவிட்டா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணி போடுவோம். சயின்ஸ் ஒரு பக்கத்தை பாக்குது, ஒரு பக்கத்தால சில விஞ்ஞானத்துக்களால அப்படியே வருது. அதான் நாங்க இருக்கிறது. இதுதான் இந்த கனவுண்ட. இது இந்த கனவுக்கு பலன் இருக்கு, கனவின் பலன் நன்னு இருக்கு. அது பல பேர் பார்த்திருப்பீங்களோ தெரியாது. சில கொப்பி கனவின் பலன் ஒரு கொப்பி தான் வீட்டில இருந்து எடுத்துறோம் மறந்து போனேன். இந்த சரஸ்வதி மகளையில ஒரு பகுதி கனவின் பானு. பானு கண்டது சூரியன், மதி சந்திரன், தேவர், தேவர்கள் மலை வேலை நதி கூபம் பைம்பொன் மணி தந்தை மகவு அன்னை நரர் மாதர் ஆனை ஆனை என்ன தரி தேர் இருது கோயில் மறையோர்கள் அம்புயம் இறைச்சி கனி பூமரமோடன்ன மானினோடு கோழி மது சூரி மலர் நீரு மண்ணு கடை மோரோடு பருத்தியும் விடத்தார் ஏனையுள்ள வெள்ளை சவ மானிறைகள் தீபம் என்று இவைகானின் இனிதென்பர் கனவென்றே.
4: நீங்கள்
3: கன்ஃபியூஸ் பண்றேன்னு கேட்டா, நீங்கள் வெளியிடும் பொழுது சகுனம் பார்க்க ஒற்றைப்பினராக காணப்படாத ஐயா வெளிக்கிடங்களே சகுனம் பார்க்கறா ஒரு தர இன்னொருத்தர் வந்தவர் பார்ப்பேன்.
7: நீங்கள் வலிக்கிறீர்கள் தொழிலுக்கு ஐயர் வாரண்டு வச்சுக்கணுங்க. அப்ப என்ன செய்வோம் இறங்கி நீர் போய் என்னத்துக்கு வந்து நீங்கள் ரெண்டவருக்கு குறுக்குறி தட்சணையோ மரியாதையோ கொடுத்து அவர் உபயோகித்தனே போகணும். ஆனா நீங்கள் போற வேகத்துல செய்ய முடியுமோ? கையை காடி போட்டு போறோம் சொன்னா இது அப்ப உச்சபிராமணர் வந்தா என்ன நீங்கள் கட்டாயம் அவரே இறங்கி வதச்சு அவருக்கு செய்ய வேண்டியது செய்ய போகணும்ன்றதுதான் உங்க முக்கியம். ரெண்டு பேரும் அழைக்கணும்னா வேற ஏதோ நோக்கத்துல அழைக்கிட்ட போகணும்னு சொல்லி விட்டுட்டு போகலாம். தனியோரால் அவங்க உடம்பு வாசலுக்கு வந்தாருந்தாலும் என்னன்னா ஏதோ அப்படித்தான் இந்த சாவித்ரி சத்தியவா நாடகத்துல யமன் வலிக்கிடைக்கும் நாரத வாரார் முன்னுக்கும்
3: இதுல என்னென்ன கேட்டா வெள்ளை பொருள்கள்ல உண்டையும் காணப்படாது. அந்த வெள்ளை பொருள்கள்ல காணலாம், ஆனா இந்த இது பருத்தி மோர் என்ன சொல்றது மூன்று இது பார்க்கப்படாதுன்னு சொல்ற
8: வெள்ளையில
3: கனவில பருத்தி பார்க்கப்படாது என்ன கேட்டால், ஒரு பருத்தியில இருந்து பாருங்க என்ன பாடுபட வந்து ஒரு துணியா வாரத்துக்கு அடிச்சு விதை நீக்கி திரிச்சு நூலாக்கி நெய்து பிறகுதான் ஆடை
7: வருது.
3: தயிரும் சுழலும் என்னாவி அபிராமி அந்த அதுல வருமல்லோ மத்தில கடைகிற மாதிரி என்னாவி ததியுறும் மத்தில் சுழலும் என்னாவி தளர்விலதோ அதுதான் கனவில மோர் தருத்தி வெள்ளச்சாமாங்கல்ல மோர் தருத்தி காணப்படாது. அது கொண்டு இருக்கு மலர் நீரு மண்ணின் கடை மோரு மோரோடு தருத்தியும் விட தான் ஏனையுள்ள வெள்ளை அதை விட வேற வெள்ளப்பொருளை காணலாம். மற்றெல்லாம் வெள்ளை காணலாம், இது மட்டும் வெள்ளையில காணப்படும். கண்டால் இதை காணில் இனிது என்பர் கனவு. அது உண்டு. அடுத்தது செங்கதிர் மண்டலம். செங்கதிர் மண்டலம் என்றா
7: சூரிய
3: மண்டலம். திங்கன் மண்டலம் பங்கைய கரத்தினார் பற்றி கொள்வதாய் தன்னுடைய கையால சூரியனை சந்திரனை பற்றி கொள்வதாய் கங்குலின் பகலினிற் கனவில் காணுமே அண்ணன் மாஞால அரசனாவனே. அப்படி கண்டால் அரசனாவான். எலெக்ஷன்ல நிக்கிறார்களுக்கு சொல்லுங்க மன்னிய வல புய மலையை வெள்ளையாம் பன்னகன் தீண்டினும் பகர்கனாவிலே தன்னுடை சென்னி தான் தடிந்து தின்னினும் மன்னவன் ஏத்து சீர் மன்னன்னாவனே. இந்த சிலதுகள் இன்டர்பிரேட் பண்ண தன்னுடைய தலையை தான் கோயிறு தின்ன கனா கண்டான். அது கண்டா ஓ மற்றது வெள்ளையாம் பன்னகன் தீண்டினும் வெள்ளை பாம்பு தீண்டினதாக கண்டாலும் மன்னி வல புய மலையை வெள்ளையாம் பன்னகன் தீண்டினும் பகர்கனாவிலே தன்னுடைய சென்னி தான் தடிந்து தின்னும் மன்னவன் ஏத்தும் சீறு மன்னவன் ஆவார். பெரிய மன்னவரா வருங்க.
4: நடக்க முடியாத விஷயம்
3: நடக்க மன்னவன் நடக்க முடியாத விஷயத்த நடத்தி காட்டலாம்.
8: வரும் சுரபியம், சுரபி என்றால் பசு, அமரரும் அமரர்கள், வெப்பும் சோலையும் இரவியும் திங்களும் ஏறு வேளமும் யானை
7: குதிரை வரும்
8: மற்றது திங்கள் என்றது சந்திரன், ஏறு வேளம் யானை, புரவியும்
7: குதிரை,
8: அமர்தரும் பொன்னும் தீபமும் திருவுருங் கனவினிற் சிறந்து காணவே, கனவின காண திருவரும் செல்வம் சுரபி அமரர் தேவர்கள், வெற்புஞ்சோலையும் சூலைகள் மரங்கள் மற்றது இரவியும் திங்களும் ஏறு வேளமும் புரவியும் சூரியன் சந்திரன் யானை குதிரை மாதரும் பெண்கள் பொன்னும் பவுன் தீபமும் விளக்கு திருவுருங் கனவி, திருவுரு கொண்ட செல்வன் சேரும் கனவி திறந்து காணவி,
4: பெண்கள் இல்லாம கனவு
8: வரும். இதேதான் ராமகிருஷ்ணரை கேட்ட பொழுது ராமகிருஷ்ணர் சொன்னார், உந்த கனவுக்கு பலன் இல்லையா, இது சாப்பாடு தோஷத்தால வாரது, கொஞ்சம் ஹோமோன்கள் என்ற சேட்டையால சில கனவுகள் வாரதல்ல, அது சாப்பாடு அது ராமகிருஷ்ணன் எல்லாம் சொன்னேன் எல்லாம் சொல்ல ராமகிருஷ்ணரை கேட்ட கேள்விக்கு அவன் சொன்ன பரவாயில்ல, இது அப்ப சொன்னதுதான் இது உணவு தோஷத்தால ஓமான் படிக்கிறாரு, இதுக்கு பாருங்க வெண்தொடை வெண்துகில் விலங்கு மேனியோடு உருண்டடி தன்னகத்துட்புகுந்திட வெண்தகு தன் மனை எரிந்து தோன்றிட கண்டிடின் வாழ்வுருங்கனவில் என்பரே, வெள்ள ஆடை உடுத்து வெள்ள மேனியோட ஒரு பெண்கள் வந்து உள்ளுக்கு போறதென்று கண்டால் தன் மனை எரிந்து தோன்றிட, தன்னை மனை எரிந்து கண்டால் கண்டிடின் வாழ்வுருங் வாழ்க சிறக்கும் கனவில் என்பர், இதான் நெகட்டிவ், வீடறிய கனா கண்டால் வீட்டுக்குள்ள வெள்ளத்துகளோட வெள்ள எல்லாம் கணாக்கால வந்த மோரும் பருத்தியும் அடுத்து தரும் சங்கு தீபம் நிறைகுடம் சாவரை பங்கசாதம், பங்கசாதம் என்றது தெரியல, பல மணி ஆபரணங்கள், வெண்குடை வெண்கொட்ட குடை, கங்கை கங்கை நதி வேலை கனவில் கண்டிடின் பொங்கு செல்வம் புகழ் பட வெய்துமே, விட்டுட்டேன் கதையில
4: தோழிகிட்டு கண்ணனே மணமகனா வாரன்னு சொல்லப்படுது, அப்ப இதுல என்னன்றது
8: ஆண்டாளுடைய கனவு,
4: அப்ப ஆண்டாளுடைய குறைச்சலே கடவுள் என்ற
8: கடவுளை
4: தானே
8: அதே வந்து நல்ல சகுனம் நல்ல இதான் வரும், சங்கு தீபம் நிறகுடன் சாமரை பங்கசாதம் பல மணி வெண்குடை கங்கை வேலை கனவினிற் கண்டிடின் பொங்கு செல்வம் புகழ்பட வேண்டுமே, சுரர் ஆடலே தேவர்கள் ஆடுதல், மடல்

0: கடிதம். கருணாகம் கருணாகம் நீசர் துணவியும் மாதர் மரவோர் கருணாய் குரங்கு நரி பே அரக்கர் கழுகோடு காகம் இவையும் வருவாசி தேனும் மத யானை தேவர் மறையோர் அகற்றி மொழியும் கரிதானம் ஆவும் மிகவே கனாவிடை கனாவினிடை காண நன்மை இல்லையே. இல்லாத துணிவே நிறைய விட்டு கொடுத்த சுரர் ஆடல் ஆடல் தேவர்களுடைய ஆடல் மற்றது மடல் கடிதம் வாரது அதன் கனவுதனில் இருத மொடு குதிர வரநடிய சுடுகாடு வாவன வீடு போவன திருப்புவல்லவர் கனவுதனில் இருத மொடு குதிர வரநடிய சுடுகாடு அழைப்பு வார வாகனத்தை ஜனியக்கானலாம் அந்த வேளம் ஆனா அப்படி வந்து ஏறுறதுக்கு வாண்டு கேட்கறது கடிதம் கொண்டு வந்தா ஈடு வந்துட்டுது அதான் கருத்து கடிதம் வந்தேன். இப்ப சுரர் ஆடல் கருணாகம் நீசர் துணவி மாதர் மரவோர் கருணாய் குரங்கு நரி பே அரக்கர் கழுகு காகம் வருவாசி தேனும் மத யானை தேவர் மறையோர் அகற்றி மொழியின் கரிதானம் ஆகும் தேவர் மறையோரை விட்டு மற்றவர்கள கருப்ப என்னத்தை கண்டாலும் கூடா ஊடுடல் சிரித்திடலும் உம்பரானவர் ஆடுடல் அழுதுடல் அங்கை கொட்டுட நீடி அகன நீடிய கனவினில் நிகழ்ந்து தோன்றுமே கேடு வந்து உலகினின் கிளறும் என்பது உலகத்துக்கு கேடு வந்துடும். தேவர்கள் ஓடுதல் சிரித்தல் ஆடுதல் கண்டால் கை கொட்டிய அதண்ட கண்டால் உலகத்துக்கு கூடாது. கனவினில் ஓர் பாத்திரம் கன்னி ஏந்தியே நினைவரும் விசும்பினில் நின்று வீழினும் கன்னி ஒரு பாத்திரத்தை ஏண்டி விசும்பன்றது ஆகாயத்திலிருந்து உயிழக் கண்டால் பனிமதி பரிதியை பணிகண் பணிக பணிக தீண்டினும்
1: பாம்புகள்
0: பாம்புகள் நீங்கள் அப்படி கண்டால் மன்னவர் மரணம் ஆவதை இது வந்து மன்னவர் புரிய சந்திரர்களை பாம்பு தீண்ட கண்டால் கன்னி ஒருத்தி ஆகாயத்திலிருந்து விளக்கண்டால் பாத்திரத்தோட மன்னவர் அருகாகிறார். இது நடக்கும் ஏன் நடக்கும் என்றால் இது நடக்கிற சம்பவமான கேட்டா இது ஏன் நடக்கும் என்றால் இது முன்னுக்கு வரணும். இதுல சொல்றாரு கேட்டா வேதாகமங்கள் உரை நூலின் விளங்கும் காலம் தனில் உரைத்த வாதாகத்தின் இயல்பை அறைந்த நெறியின் முறையினர் வேத ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட முறையின்படி இஞ்சால சொல்றேன் பெரியவருடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் இல்லை. வேதாகமங்கள்ல சொல்லப்பட்டுட்டால் நடக்கும் கனவுதான் நிறைவு வேணும் அதுதான் பிரச்சனை. காகமும் உவனமும் கழுகும் கேர்நிற நாகமும் கழுதையும் நரியும் பன்றியும் மூகமும் கனவில் உணரக் காண்பரே சோகமும் வறுமையும் துயரும் இதுமே கரப்பாக கண்ட இதுகள் கண்டால் தீரம். தென் திசை வருபவள் ஒருத்தி செம்மலர் துன்றிய யாக்கையடர் அடர்ந்து சென்றிட கன்றிய சிந்தையால் கனவில் காண்பரேன் மண்டலங்குளறினாய் மரணம் ஆவரே. தென் திசையிலிருந்து செம்மலரேந்தி ஒரு பெண்ணொருத்தி வர கண்டால் மரணம்
2: திசையில்
0: ஒன் கதிர் அம்புலி உடுக்கல் கோபுரம் உடுக்கல் என்றது நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரர்கள் கோபுரம் வன்கொடி மேறு மாமலைகள் வீழ்ந்திட கண்கெட முடி வீழ கனவில் காண்பரேன் மண்படத்தக்கவர் மரணம் ஆவர். மரணத்துக்கு முன்னால வருகின்ற
2: கனவுகள்
0: படக்கு திசை தான் தலை வச்சு படுத்தப்படாது. என்னுடைய மரபில் நாங்கள் தெற்கு வைக்கிறது இருக்குது தலை வைக்கிறது இறந்தாக்களுக்கு தென்புலத்தை வைக்கிறது வட திசையில தான் தலை வச்சு படுக்கப்படாது விதி இருக்கு. அடுத்தது நீரும் மோரும் நீரும் நீர்ன்றது சாம்பல் வெள்ளத்தினால் மூன்று சாமான் நீரும் மோரும் பருத்தியும் நீநதி சேறும் என்பும் சேறு எலும்பு உறகு செம்பூக்களும் காரிலாதன கனவிடை கண்டிட கூறு நோயும் வறுமையும் கூடுமே. வெள்ளச்சாமான்ல மூன்று, சாம்பல் பருத்தி மற்றது மோர், அந்த மூன்றும் கண்டால், மற்றது சேறு கண்டால், எலும்பு கண்டால், விறகு கண்டால், சிவத்த பூக்கள் கண்டால் நோயும் வறுமையும். வங்கமதில் ஏறி நடுக்கடலில் சேர, ஒரு கப்பல் ஏறி நடுக்கடல்ல போக, மண்ணு கரை அதில் சேர, அதுல போய் கரை சேர்றதுக்கு, குடைவாள் ஆதி தங்கியம் குடைவாள் ஆதி தங்கிய ஆயுதம், இறைச்சி சாலி, சாலி என்ற நெல், உப்பு உப்பு, தயிர், பால், நெய், மிதியடி, தன் கனி, கனி என்றால் பழங்கள், தாடாங்கும் பொங்கமுரு செருப்பு, காண பூனை, அதை காண கண்டால், அது பூனை அணிய கண்டால், புசித்திட மெய்கனவினிடை வருமேயாகில், அங்கமுரு பிணி தீர்ந்து சுகமுண்டாகி, அருபொருளும் வருமனவே அறைந்தினாயே, உடம்பில நோய் நீங்கி சுகம் வந்து பொருளும் சேரும். சொன்னது விளங்கிச்சா? கடல்ல ஏறி கப்பல்ல போய் கரை சேர கண்டால், மற்றது குடை வாள் ஆயுதங்கள், மற்றது இறைச்சி நெல், உப்பு, தயிர், பால், நெய், மிதியடி, பழங்கள், இந்த இதுகள் எல்லாத்தையும், செருப்பு, இவைகளை வந்து காண, கனவின காண, கனவிலே அதை அணிய, கனவிலே அதை புசிக்க கண்டால், பால் தயிர் எல்லாம் புசிக்கிறது இறைச்சி அதுகள், மற்றது செருப்பு கூட அதுகள் எல்லாம் அணுகிற அதுகள் கண்டால், வருத்தம் தீர்ந்து உடல் சுகமாகி பொருளும் சேரும். கள்ளு உதிரம், கள்ளு உதிரம் என்ற ரத்தம், மறையவர்கள் அருந்த, தீய கட்டமதை சுட்டு மெய்யிற் பூச, அன்னப்புள்ளு அரவு சொழன்றில், அரவு சொடு அன்றில் கொக்கு மயூரங்கான, பொற்சிவிகை முதலான யானம் ஏற, வில் அரி அகை இணையை கட்ட காலில் விளங்கிட, நற்கன்னியரை கூட மாந்தர் தெள்ளுதமிழ் பாடியும், பரிபூசை செய்ய திகழ் கனவு வரி பலன்கள் சேரும் அன்றே. கொஞ்சம் தமிழ் வேணும். கள்ளு உதிரம் மறையவர்கள் அருந்த, மறையவர்கள் கள்ளு அருந்த, உதிரம் அருந்த கண்டால் நல்ல, தீய கட்டமதை சுட்டு மெய்யிற் பூச, அது என்ன தீய கட்டமதை சுட்டு மெய்யிற் பூச, இந்த கருத்துள்ள புத்தகம் கொண்டு இருக்கு. அன்னப்புள் அன்னப்பறவை, அரசு கொடு அன்றில், அன்றில் பறவை, கொக்கு மயூர மயில் காண, பொற்சிவிகை முதலான யானம் ஏற, உள்ள அரிகை இணையை கட்ட காலில் விளங்கிட, நற்கன்னியரை கூட மாந்தர் தெள்ளுதமிழ் பாடியும், பரிபூசை செய்ய பாடி பூசை செய்கிறார்கள் கண்டால் நற்பலன்கள் சேரும் அன்றே. செருக்கான் மலை பெறவே புதிய கூரை சேர்த்து நதி நீந்திட, மேற்பிணிகள் தீரும், மலை பெற புதிய கூரை உடுப்பு சேர, நீர்ல நீந்தி போக கண்டால் பிணிகள் தீரும், உடம்பில் இருக்கிற பிணிகள் தீரும். மறுக்காலும் குழல் வனிததன்னை காண, மனுடர் தசை பொன்னிறமா சுட்டு மாந்த, திருக்கானுங்கால் அருந்த, நூறஞ்சூறு செழுந்தனமாம், புய நூறு பத்தாஞ்சென்னி விருப்பாரத் தின்பரனில் வேந்தராவர், வியாழன் உரைத்திடு கனவின் விதியதன்றே. பெண்களை கண்டால் மானுரர்கள் தசையை சுட்டு தின்ன கண்டால் திருக்கானும் செல்வன் சேரும், காலருந்த நூறு செழுந்தனமாம், அம்புய நூறு பத்தாஞ்சென்னி விருப்பாரத்து இன்பர் வேந்தரார், பெரும் செல்வன் சேர்ந்து வேந்தரார்கள். ஆனிறை பசுக்கள் நிறை புத்தகங்கள் காண கல்வி, அருமலையாள மலை ஆலயமேற, பசுக்கள் ஏழு வீண மரவோர் முயற்சொரூபமாகி ஏறி மதில் நின்று வீழ, பிணிகள் தீரும், பீனமுறு முலை வேசி தன்னை காண, பீதகம் மாந்துகில் உடுத்து பீதச் சாந்து மேனிதழில் அணிந்தவளை காண, பேச வீடகத்தினுட் புகுத மிகுமே செல்வம். மலத்தை கனவில கண்டால் பணம் பெறும், அதுல அடைசியா இப்படி நிறைய சொல்லிக்கொண்டு வந்து கடைசியா சொல்றாரு, 12 6 3 பகரு 1.5 மாதத்தான் முன்னொருஞ்சாமமாதி முறையினால் வருஞ்சாமங்கள், சில கனவு 12 மாசத்துல பலிக்கும், சில கனவு 6 மாசத்துல பலிக்கும், சில கனவு 3 மாசத்துல பலிக்கும், சில கனவு 1.5 காலத்துல பலிக்கும். இது என்றால் அந்த முதற் ஜாமத்துல ஆன்ற கனவு 12 மாசத்துல பலிக்கும், 2ஆம் ஜாமத்துல ஆன்ற கனவு 9 மாசத்துல 6 மாசத்துல பலிக்கும், 3ஆம் காலத்துல ஜாமத்துல ஆன்றது 3 மாதத்துல பலிக்கும், 4ஆம் ஜாமம் பிடிக்கப்படங்கான்ற கனவு 1.5 மாதத்துல பலிக்கும். கண்டார்க்கு பலாபலன் பலிக்கும் அன்றே, இது எவ்வளவு காலத்துல பலிக்கும் என்றது எல்லா கனவும் சொல்லியாச்சு. சரி, கனவு கண்டுட்டா என்ன செய்யறது? கூடாத கனவு கண்டா இப்ப இது பெரிய விஷயம் இல்ல, அங்கே பாத்துக்கிட்டு பிடிச்சு கொள்ளலாம், இல்லாட்டி எடுத்து பார்த்தா என்ன தெரியும், என்ன கனவு கண்டா என்ன பலன் என்று பார்க்க தெரியும். இறைவனுக்கு பூசை செய்ய, அந்தனருக்கு அமுது நல்க, அந்தனர்களுக்கு சாப்பாடு கொடுக்க, கருதிய தானம் பண்ண, தானங்களை செய்ய, கங்கை நீராதி ஆட, கங்கை போன்ற புனித தீர்த்தங்கள்ல தீர்த்தமாட, வரமுரு சுரபி தொட்டு வணங்கிட, பசுவை தொட்டு கும்பிட, பின்பக்கத்துலதான் பசுவை தொட்டு கும்பிடுறது, பசு வணக்கம் செய்ய, புராணம் கேட்க, ஏன் புராணம் சொல்ற மட்டும் தெரியுதா, திருவாரூர் புராணம் முடிஞ்சு, கந்த புராணம் முடிஞ்சு, அப்ப மகாபாரதம் ராமாயணம் நடக்குதல்லோ, இந்த புராணங்கள் கேட்க, புரையுரு கனாவிற்கு மொழிவரன்றே, இந்த பிள்ளையான அசுத்தமான தீய பலன்களை கூடிய கனவினால வர்ற குற்றங்கள் அந்த பலன்கள் விலகும் என்று சொல்லுவார். அல்ல, நல்ல கனவு கண்டால் பிறகு தூங்கப்படாது என்று சொல்றார். ஏனென்றால் அந்த கனவு மறந்து போகும், அதுக்காக நல்ல கனவு கண்டால் தூங்கப்படாது. ரமண மகர்ஷி ஆச்சிரமத்தில் சொல்லுவார், கனவு காண்றது ஸ்பிரிச்சுவலோட ஹைய ஸ்டேஜில வரப்படாது.
1: அருட்காட்சி மருட்காட்சி அந்த ரெண்டு வகை, அதுல வித்தியாசங்கள் இருக்காது.
0: காட்சிகள் நாங்கள் சிவஞான சித்தியார் இன்றைக்கு செய்ய சிரதோஷம் என்றதுல சிவஞான சித்தியார் செய்யல, அடுத்ததுல வரும். ஒவ்வொரு விதமான காட்சி இருக்குது, நாங்க பாக்குறதுல இது சரி இது பிள்ளைகள் பகுத்து பாக்குறது இருக்கு, இது அருட்காட்சி, எது மருட்காட்சி, இது எங்கட மயக்கத்தால வாரது, தன்வேதனை காட்சி, யோக காட்சி எல்லாம் இருக்குது, அது வரும் அடுத்தடுத்த
2: பிள்ளைகள். அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள், தலைப்பு நியாய பாதகிருத்யா, வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹ்ருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. சூர்ணாதி பிண்டி பாவஹேது குண ஸ்னேக ஜல மாத்திர விருத்தி. அப்போ சூர்ணத்தை பொடிய வந்து பவுடரை வந்து பிண்டமாக்கக்கூடியது, பிண்டமாக்கக்கூடியனா ரெண்டு அணு ரெண்டு பொடி துகளை ஒண்ணு சேர்க்கக்கூடிய அந்த சக்திக்கு பேரு ஸ்னேகம், சூர்ணம். சூர்ணம்னு சொல்லிச்சுன்னா பிண்டம். தடேவ ஆரிர் எஸ்ய மிருத்திகாதேகே. அப்போ அந்த பிண்டத்துக்கு முன்னிலைனா சூர்ணம், பிண்டத்துக்கு முன்னிலை களி களிமண் பொடி மண்ணு. ச சூர்ணாதிஹி தஸ்ய பிண்டி பாவக, இல்லாட்டி மாவுன்னு வச்சுக்கலாம், மாவு. ச சூர்ணாதிஹி தஸ்ய பிண்டி பாவ, அந்த சூர்ணமானது எதுக்கு ஆதியா இருந்து எது பிண்டி பாவம் ஆறுதோ, பிண்டி பாவம் ஆறுந்தா அந்த களிமண்ணில இருந்து அது மாவுல இருந்து அது பிசையப்பட்ட அந்த நிலையில, தண்ணி ஊத்தி கலந்த உடனே பிசையப்பட்ட நிலையில இருந்தாரோ அது சயோக விசேஷ. அந்த பிண்டி பாவங்கிறதுக்கு பேர் என்ன, சயோக விசேஷம். பிண்டி பாவம் ரெண்டு சேர்றது அப்படிங்கறது ஒரு ஸ்பெஷல் வகையான சேர்க்கை, அதனால சயோகத்துல சேர்க்காம ஸ்னேகம்னு தனியா சொல்றாங்க இங்க. தஸ்ய ஹேது நிமித்த காரணம் ஸ்னேகிக்கிறத, அப்படி அந்த ரெண்டு ரெண்டு மாவும் சேர்றதுக்கான நிமித்த காரணத்துக்கு பேரு ஸ்னேகம். காலாதிபியாப்தி வாரணாய குணபதம் சூர்ணாதி சூர்ண ஆதிஹி, சூர்ணாதின்னு சொல்லி சொன்னா சூர்ணாதி எஸ்யா அப்படின்னு சொல்லிட்டு, சூர்ணாதி பிண்டி பாவக ஹேத்து குணகன்னு சொல்லி சொல்லிருக்கு. குணம்னு சொல்லாம என்ன ஆகும், குணம்னு சொல்லாம சூர்ணாதிக்கு பிண்டி பாவத்துக்கு காரணம் காலமும் தான், எல்லாத்துக்கும் காரணம் காலம். அப்போ ஜன்யா நாம் ஜனக்காலக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜன்யா நாம் ஜனக காலகா ஜெகதாமாசிரயோ மதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஜன்யானம் ஜனக காலக, என்னென்னலாம் ஜன்யமானதோ சிருஷ்டி ஆறதோ அதுக்கெல்லாம் ஜனகமானது காலம் தான். அதெல்லாம் அதற்கெல்லாம் உண்டாறது காரணமா இருக்கிறது காலம். காலிக சம்பந்தத்தோட எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால ஸ்னேகை கேட்ட காலத்துல ரூபாதவதி வியாபிவாரணாய பிண்டி பாவேதி சூர்ணாதி பிண்டி பாவ அப்படின்னு சொல்லி சொன்னாம சூர்ணாதி கேத்து குண அப்படின்னு சொல்லி சொன்னா ரூபத்துல வந்துடும். அதனால பிண்டி பாவ ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு. சூர்ண பதம் ஸ்பஷ்டார்த்தம். பிண்டி பாவ ஹேத்து குண அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும். பிண்டி பாவ ஹேத்து குண அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும். சூர்ணாதின்னு எதுக்கு சொல்ல வேண்டியது இருந்தது அப்படின்னா சூர்ணமானது பிண்டி பாவத்துக்கும் தெளிவா இருக்கிறதுக்கோசரம். சூர்ணாதிக்கு வேற எந்த காரணமும் இல்ல, தெளிவா இருக்கிறதுக்கோசரம். ரொம்ப தெளிவா இருக்கிறதுனா லட்சணத்தோட தாத்பரியமே, பரீட்சையோட தாத்பரியமே லட்சணத்தை தெளிவாக்குறதுனா. அதனால அங்க சூர்ணாதின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரோத்ர கிராஹியோ குண சப்த ஆகாஷ மாத்திர வத்தி சத்விதா துவன்யாத்மகோ வர்ணாத்மஸ்யேதி தத்ர துவன்யாத்மகோ தேர் யாதவ வர்ணாத்மக சம்ஸ்கிருத பாஷாதி ரூப அபி. ஸ்ரோத்ர கிராஹிய குணோ சப்த, ஸ்ரோத்திரத்தினால காதுனால செவியினால கேட்கக்கூடிய குணமானது சப்தம்னு வேறு. அந்த சப்தமானது ஆகாசத்துல மாத்திரம் இருக்கேன்னா சப்த குணகம் ஆகாஷம்னு சொல்லியாச்சு. இந்த சப்தம்ங்கிற குணமுடையது ஆகாஷம். அது ரெண்டு வகைப்படுறது, துவன்யாத்மகம் வர்ணாத்மகேதி, துவன்யாத்மகமாகவும் வர்ணாத்மகமாகவும். துவன்யாத்மகம்னு சொல்லிச்சுன்னா பேரி முதலியது, பேரி மிருதங்கம் முதலியதுலாம் துவன்யாத்மகம், தெளிவில்லாத ஆனா ஒரு ஒரு ஒரு சப்தம் வர்றது அது துவனி. அதே மாதிரி தெளிவான ஒரு பேச்சு பேசும்போது அந்த பேச்சோட சப்தத்தோட தெளிவு உண்டாடுறது, அதோட அர்த்தமானது அர்த்தம் உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து ரெண்டாவது வகை வர்ணாத்மகம்னு சொல்லிட்டு. சப்தத்தை அதிப்பிராப்தி வாரணாய குணபத குண இது. சப்தத்துல சப்தத்துவம் இருக்கு, அந்த சப்தத்துவத்துல போயிடும் லட்சணம். சப்தத்துக்கு பண்ண போன லட்சணம் சப்தத்துவத்துக்கும் போகும், அதிப்பியாப்தி ஆகிடும். அதனால குணம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியாச்சு. ரூபாதி வாரணாய ஸ்ரோத்ர கிராஹியேதி, ரூபாதிக்கு ரூபம் முதலிய மற்ற இடத்துக்கெல்லாம் போகாம இருக்கணும்ன்றதுக்கோசரம். இல்லாட்டி கிராஹிய குணகான்னு சொல்லிச்சுன்னா ரூபமும் கிராஹியம் தான், அதனால அங்க போயிடக்கூடாதுன்னு ஸ்ரோத்ர மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. வஸ்துதஸ்து ஸ்ரோத்தோத்பன்ன சப்தஸ்தி ஏவ ஸ்ரோத்ர கிராஹியத்வேன தத் பின்னே அதிவியாப்தி வாரணாய ஸ்ரோத்ர கிராஹிய ஜாதி மத்துவே தாத்பர்யாத் குணபத பதம் அனுபாதையும் ஏவ. வஸ்துதஸ்து உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா ஸ்ரோத்ரோற்பன்ன சப்தஸ்தி ஏவ ஸ்ரோத்ர கிராஹியத்வேன, காதுனால உண்டு பண்ணக்கூடிய காது நெருங்கி காதோட சம்பந்தப்பட்டு உண்டாகக்கூடிய சப்தத்தினாலதான் அந்த சப்தம் மாத்திரம் தான் காதுனால கிரகிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு நிலையினால தத் பின்னி அதிவியாப்தி வாரணாய, அதிலிருந்து வேறுபட்டது அப்படின்றத அதிலிருந்து வேறுபட்டதான உள்ள விஷயத்தெல்லாம் நீக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்ணீங்க, குணம் அப்படிங்கிற பதத்தை சொன்னீங்க அதுக்கு அதுக்கோசரம் அப்படின்னுட்டு. அது அவசியமே இல்லை. ஏன்னா ஸ்ரோத்ர கிராஹிய ஜாதி மத்வே தாத்பர்யா, அது ஸ்ரோத்ர அது என்னத்துக்கு ஸ்ரோத்ர கிராஹிய ஜாதி மத்வே, ஸ்ரோத்திரத்தினால கிரகிக்கப்படக்கூடிய ஜாதி என்னது சப்தம். அதனால குணபதம் தேவையே இல்ல, ஸ்ரோத்திரத்தினால மட்டும்தான் கிரகிக்க முடியும் அப்படிங்கறதுனால ஸ்ரோத்திரத்துவத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சர்வ விவகார ஏத்துரு குணோ புத்தி ஞானம் சாத்விதா ஸ்மிருதி அனுபவிச்ச, எல்லா விவகாரத்துக்கும் காரணமான விஷயத்துக்கு பேரு குணத்துக்கு பேரு புத்தி, அந்த புத்தியானதுதான் ஞானம். புத்திக்கு லட்சணம் இது, சர்வே புத்தி லட்சணமாக சர்வேதி. சர்வே அது ரெண்டு வகை ஸ்மிருதி அனுபவம்னு சொல்லிட்டு, சர்வேயே விவகாராக ஆஹார விகாராதய தேசாம் ஏதோ புத்தி வித்தியர்த்த, எல்லா எல்லாரும் என்னென்ன விவகாரமான செய்யறோமோ விவகாரம்னு சொல்லி சொன்னா சாப்பிடுறது தூங்குறது கொல்றது வர்றது போறது எல்லாமே விவகாரம் தான். அப்போ அந்த விவகாரத்துக்கான காரணம் என்னது புத்தி. தண்டாதி வாரணாய சர்வ விவகாரி, தண்டத்திலிருந்து நிதாரணம் பண்றதுக்கு வந்து சர்வ விவகாரம்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்டம்ங்கிறது என்ன விவகாரம் பண்றது, பானை பிடிக்கிற விவகாரத்துக்கு மாத்திரம்தான். பானை பிடிக்கிறதும் அந்த கம்பு சுத்துறதுக்கும் எல்லா விவகாரத்துக்கும் பானை பிடிக்கிற முழு முதல்ல இந்த களிமண் கொண்டு வர்றது எல்லா விவகாரத்துக்கும் காரணம் புத்தி. ஆனா கம்பு பானை பிடிக்கிறதுக்கு மாத்திரம் தான், சக்கரத்தை சுத்தத்துக்கு மாத்திரம் தான், சக்கர சுத்திர விவகாரத்துக்கு மாத்திரம் தான் காரணம். அதனால அதுல நிராகரணம் ஆயிடுறது. காலாதிவாரணாய அசாதாரண இத்தி பதம் அத்தியப்பு தேயும், காலத்துல இந்த அதிவியாப்தி ஆயிடும் ஜன்யானம் ஜனக காலக அப்படிங்கறதுனால. அதனால என்ன பண்ணணும் நீங்க அதுல நிராகரணம் பண்றதுக்கோசரம் நீங்க அசாதாரணம் அப்படின்னு சொல்ல, அசாதாரண ஹேத்துகோ அசாதாரண காரணம்னு சொல்லி கொடுக்கணும். புத்தியே சாங்கிய அபிமத திரவியத்துவ நிராசனாய குண இது, சாங்கியர்கள் என்ன சொல்றாங்க புத்திய குணம்னு ஏத்துக்கிறாங்க. அதனால அதை நிராகரணம் பண்றதுக்கோசரம் இங்க குணம் திரவியம் ஏத்துக்கிறாங்க அவங்க சாங்கியர்கள். அதனால அதை நிராகரணம் பண்றதுக்கோசரம் இங்க குணம் அப்படின்னு தெளிவாக்குறதுக்கோசரம் சொல்லப்பட்டது. ஹேதுர் குணோ புத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. குணம்னு சொல்லாம மட்டும்னா திரவியமாக வாய்ப்பு இருக்கு, ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு திரவியம் அப்படின்னுட்டு. எத்தியப்பி இங்க நம்ம குணத்தோட டைட்டில்ல தான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம், அதனால நமக்கு அந்த சந்தேகம் வராது. முன்னாடியும் குணம் பின்னாடியும் குணம், அதனால நடுலையும் குணத்தை பத்தி தான் பேசுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு வந்துடும். இருந்தாலும் தனியா எடுத்து பேசி எடுத்து பார்த்து பேசினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சந்தேகம் திரவியமா குணமா அப்படின்ட்டு. அந்த சந்தேகம் ஏன் வருது அப்படின்னா சாங்கிய மதத்துல இத திரவியமா ஒத்துக்கிறாங்க, புத்திய திரவியமா ஒத்துக்கிறாங்க. அந்த சந்தேகம் வராம இருக்கிறதுக்கோசரம் நாம என்ன பண்ணணும், குணம் அப்படிங்கிற பதத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி. அப்போ ஸ்மிருதி அனுபவம் ரெண்டு வகையான ஞானத்தன்மை இருக்கு. அப்போ என்னது அது ஸ்மிருதி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சம்ஸ்கார மாத்திர ஜன்யம், சம்ஸ்காரத்தினால மாத்திரம், சம்ஸ்காரம்னா நம்ம என்ன பதிவுகள்னால மாத்திரம் நமக்கு உண்டாகிற ஞானத்துக்கு பேரு ஸ்மிருதி அப்படின்ட்டு. யாயா யாயா ஸ்மிருதி சாசா அனுபவ பூர்விகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாய பிரகாரம் இந்த ஸ்மிருதியானது முன்னாடி செய்யப்பட்ட அனுபவத்தினால உண்டாருது. முன்னாடி செய்யப்பட்ட அனுபவத்தினால நமக்கு எண்ணப்பதிவு உண்டா, அந்த எண்ணப்பதிவுனால நமக்கு ஸ்மிருதியானது எழறது. எல்லா ஸ்மிருதியும் எண்ணப்பதிவுனால இந்த மாதிரியான அனுபவத்தோட எண்ணப்பதிவுனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா சில ஸ்மிருதிகள் சில ஸ்மிருதிகள் நமக்கு தோன்றது நம்ம இந்த ஜென்மத்துல பண்ணது இல்ல, போன ஜென்மத்துல பண்ணிருப்போமா இருக்கும். ஏன்னா ஜென்மத்தை நம்ம இங்கேயும் ஒத்துக்கிறோம், சாங்கியர்களும் தார்க்கிகர்களும் பூர்வ ஜென்மத்தை ஒத்துக்கிறோம். ஏன்னா மங்களாச்சாரத்திலேயே அதை பத்தி பேசிட்டோம். நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ண மங்களாச்சாரத்தோட காரணமா இந்த ஜென்மத்துல அவன் இந்த கிரந்தத்தை எழுதும் போது அவனுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு. அப்போ ஜென்ம ஜென்மாந்தரத்தை ஒத்துக்கிறோம் ஒண்ணு, ரெண்டு இந்த ஜென்மத்திலேயே நாம செஞ்ச அனுபவமானது ஓவர்லாப் ஆறதுனால சில ஸ்மிருதிகள் வரும், தெளிவில்லாத ஸ்மிருதி உண்டாகும் சில சமயம். அந்த ஸ்மிருதிகள் வந்து அதான் பின்னாடி பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஸ்மிருதியும் கூட ரெண்டு வகையாருது, அதுவும் யதார்த்தம் யதார்த்தம் ஆயிடும் அப்படின்ட்டு. சம்ஸ்கார துவம்சி அதிவியாப்தி வாரண ஞானமிதி சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. லட்சணம் சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம்னு சொல்லாம பாருங்க, சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஞானம்னு அந்த பதத்தை விட்டுட்டேன் நானு. இப்ப என்ன ஆகும், சம்ஸ்காரத்தினால மட்டுமே உண்டாருது என்னது, சம்ஸ்கார துவம்சமும் கூட. சம்ஸ்காரம் தோன்றது, சம்ஸ்காரம் நிலைப்படுறது, சம்ஸ்காரம் நாசமாறுது. இந்த சம்ஸ்காரம் நாசமாறது எதுனால, சம்ஸ்காரம் தோன்றினதுனாலதான். சம்ஸ்காரத்தினால மாத்திரம்தான் சம்ஸ்காரம் நாசமானது உண்டாக முடியும். அதனால லட்சணம் பண்ண போனீங்க ஸ்மிருதிக்கு, லட்சணம் போனது சம்ஸ்கார துவம்சத்துக்கு. புரியுதா, லட்சணம் பண்ண போனீங்க ஸ்மிருதிக்கு, ஆனா லட்சணம் போனது சம்ஸ்கார துவம்சத்துக்கு. ஏன்னா சம்ஸ்கார துவம்சமும் சம்ஸ்காரத்தினாலதான் உண்டாருக்கும். அதனால என்ன பண்ணணும், நீங்க ஞானம் அப்படின்னு ஒரு பதத்தை சேர்க்க வேண்டியது இருக்கு. சரி, ஞானம் ஸ்மிருதினு சொல்லி சொல்லிட்டானா அனுபவியாதி வியாப்தி வாரணே சம்ஸ்கார ஜன்யமிதி. ஞானம் ஸ்மிருதினு சொல்லி சொல்லிட்டானா என்ன ஆகும், அனுபவத்துல போயிடும் லட்சணம், அதுவும் அனுபவமும் ஞானம் தான். அப்போ அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணணும், நீங்க சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் அப்படின்றத கொடுக்கணும். ததாபி பிரத்யபிஜ்ஞாய மதிவியாப்தி வாரணாய சம்ஸ்கார மாத்திர ஜன்யத்தம் விஷய வியக்ஷணீயம் விவக்ஷணியம் வியக்ஷணியம் ததாபி பிரத்யபிஜ்ஞாயம் அதிவியாப்தி வாரண. பிரத்யபிஜ்ஞா ஞானத்துல அதாவது நினைவு கூறுறது, ஒரு விஷயத்தை நாம அனுபவம் அனுபவம் பண்ணி நினைவு கூறுறது வந்து பிரத்யபிஜ்ஞா அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த பிரத்யபிஜ்ஞா நம்மளுடைய இயல்பு, அதை பத்தி நம்ம நினைவு கூறுறது, அந்த ஸ்மரணத்துக்கு பேரு பிரத்யபிஜ்ஞா, அந்த அனுபவத்துக்கு பேரு ஸ்மரணமான அனுபவம் அது. அதுக்கு அதுல வந்து லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் சம்ஸ்கார மாத்திர ஜன்யத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவக்ஷணியம் அது அந்த கொடுக்கணும். ஏன்னா பிரத்யபிஜாவான நம்மளுடைய இயல்பனம் நினைவு கூறுறது அப்படிங்கறதுனால அது வந்து சம்ஸ்கார மாத்திரத்தினால உண்டாருது இல்ல. பிரத்யபிஜா வந்து அங்க சைவ சித்தாந்தத்துல பிரத்யபிஜா தர்ஷனம் ஒரு கிரந்தம் இருக்கு, பிரத்யபிஜா தர்ஷனம். அவங்களுடைய சாஸ்திரமே பிரத்யபிஜா சாஸ்திரம் தான் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தை. பிரத்யபிஜா தர்ஷனம், திரிக் தர்ஷனம், இந்த மாதிரி பல பேர் இருக்கு அவங்களோட சாஸ்திரத்துக்கு. அந்த பிரத்யபிஜா தர்ஷனம் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய இயல்பு என்ன, சிவம். அந்த சிவன் நான் மறந்துட்டேன், ஆணவ மலம் கர்ம மலம்னு பல வகையான மலத்தை சொல்லுவான். இந்த மலத்தினால கர்ம மலம்னா கர்ம மலம், கர்மம் ஆணவம் இந்த மாதிரி மலத்தினால அஜ்ஞானத்தினால நான் என்னுடைய இயல்பை மறந்துட்டேன். என்னுடைய இயல்பை நான் நினைவு கூறுறதுக்கு பேர் பிரத்யபிஜா. அது சம்ஸ்காரத்தினால உண்டானது இல்லை, ஏற்கனவே அந்த அந்த அனுபவமானது இருக்கு. அந்த அனுபவமானது என்னுடைய இயல்பானது மறைக்கப்பட்டதா இருக்கு மலத்தினால, அது எனக்கு நினைவு கூறுது. அப்படிப்பட்ட ஞானம் பிரத்யபிஜா அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுல லட்சணம் போயிடும் நீங்க சொல்றது. அதனால என்ன பண்ணணும், சம்ஸ்கார மாத்திர ஜன்யம்னு சொல்லணும். ஏன்னா பிரத்யபிஜாவானது சம்ஸ்காரத்தினால மாத்திரம் உண்டானதில்ல, சம்ஸ்காரத்தினால உண்டானதில்ல, அது உங்களுக்கு இயல்பது. அதனால கொஜித் அசைவ பாட்ட, சில இடத்துல சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் தான் இருக்கு பாட்டம், சில இடத்துல சம்ஸ்கார ஜன்யம் அப்படின்னு இருக்கு. அதனால நச்சைவம் சதி அசம்பவ தஸ்ய சம்ஸ்கார ஜன்யத்வே சதி இந்திரியார்த்த சன்னிகர்ஷ அஜன்யார்த்தகத்வா. அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி கொடுக்கல மாத்திர பதம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அசம்பவ தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சம்ஸ்கார ஜன்யமா இருந்தாலும் கூட சம்ஸ்கார ஜன்யத்வே சதி இந்திரியார் சன்னிகர்ஷ அஜன்யத்வா. சம்ஸ்கார ஜன்யமா இருக்கலாம் இது ஸ்மிருதியானது, ஆனா இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யமா இல்ல. அந்த ஸ்மிருதியானது இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யமா இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறேன், பார்த்த உடனே எனக்கு நினைவானது தோன்றது, இது சம்ஸ்காரம். ஒரு விஷயத்த பார்த்து அந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்ட சம்ஸ்காரம் எனக்கு வரும் எப்பவுமே. என்னோட நினைவு எப்படி தூண்டுதோ ட்ரிகர் பண்ணப்படுறது, ஏதோ ஒரு விஷயத்தினால தூண்டப்படுறதா இருக்கு. ஆனா என்னுடைய இயல்பானது தூண்டப்படுறதா இல்ல, என்னுடைய இயல்பான அறிவு வந்து என்னால வேற என்னாலும் தூண்டப்பட்டதா இல்ல. அதனால அங்க லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் சொல்ல வேண்டியது இருக்கு. தத்பின்னம் ஞானம் அனுபவ, அந்த அது அந்த சம்ஸ்காரத்திலிருந்து வேறுபட்டதான ஞானத்துக்கு பேரு அனுபவம். சத்விந்த யதார்த்தம் யதார்த்தி, இது ரெண்டு வகை, யதார்த்த ஜானம் அயதார்த்த ஜானம் சொல்லிட்டு, யதார்த்த ஜானம் பிரம்மா யதார்த்த ஜானம் பிரம்மான் படிப்போம். ததிதி ஸ்மிருதித்வ அவச்சின்ன பின்னம் இத்தியர்த்த, தத் பின்னம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்மிருதியினால் வரையறுக்கப்பட்டது. ஸ்மிருதின்னு சொன்ன என்ன சொன்னோமோ அந்த ஸ்மிருதின்னு சொல்லப்பட்டதுனால வரையறுக்கப்பட்டதுல இருந்து வேறுபட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ தத் பின்னம்ங்கிறதுக்கு லட்சணம், நீங்க ஒழுங்கான லட்சணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா தத் பின்னம் ஞானம் அனுபவ, அனுபவம்னா என்ன, தத் பின்னம் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நீங்க. அனுபவத்துக்கு லட்சணம் இதை படிச்சுட்டு என்ன என்ன பண்ணுவீங்க, தத் பின்னம் ஞானம் அனுபவ. தத் பின்னம்னா தத்துல எது எதை நீ கிரகணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு தெரியாது. தத் அப்படின்னா அதுல இருந்து வேறுபட்டது, அந்த அதுன்னா என்னது தெரியாது. அப்போ அதுன்னு சொல்லி சொன்னா ஸ்மிருதித்துவ அவச்சின்னம், ஸ்மிருதியிலிருந்து வேறுபட்டது, ஸ்மிருதியினால் வரையறுக்கப்பட்டதிலிருந்து பின்னம் அப்படின்னு போ சொல்லணும். ஸ்மிருதி என்பது ஸ்மிருதித்தன்மை உடையதிலிருந்து, ஸ்மிருதித்தன்மை உடையதிலிருந்து வேறுபட்டது அப்படின்னுட்டு. ஸ்மிருதித்தால சின்ன பின்னம் இத்தியர்த்த தேன எத்தின் ஸ்மிருதி பின்னம் பின்னத்வசிய ஸ்மிருதோ சத்துவே அபி நக்ஷதி. அப்போ அதனால ஸ்மிருதித்துவ அவச்சின்னம்னு சொல்லி சொன்னதுனால என்ன ஆறுது, எத்கிஞ்சு ஸ்மிருதி பின்னத்வசிய ஸ்மிருதோ சத்வேபி, ஸ்மிருதி பின்னமா ஒரு ஸ்மிருதம் ஸ்மிருதியானது இருந்தாலும் கூட அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. கெட்டாத வதி வியாப்தி வாரணை ஞான விதி, கெடப்படத்துல உங்களுக்கு தத் பின்னம் ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், தத் பின்னம் அப்படின்னு சொல்லி சொன்ன தத் பின்னம் அனுபவம்னு சொல்லி சொன்னா பானையும் ஸ்மிருதிக்கு வேறுபட்டது, ஸ்மிருதியிலிருந்து வேறுபட்டது என்னது பானையும் கூட. அதனால ஞானம் சொல்ல வேண்டியிருக்கு, ஞானம் பானை ஞானம் இல்ல. அதனால ஸ்மிருதி வாராய தத் பின்னம் இப்பி தத் பின்னம் இல்ல, ஞானம் அனுபவம்னு மாத்திரம் சொல்லிட்டோம்னா ஸ்மிருதியில வந்துடும், ஸ்மிருதியும் ஞானம் தான், சம்ஸ்காரம் மாத்திர ஜென்யம் ஞானம். அதனால தத் பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு, ஸ்மிருதி பின்னம் ஞானம் அனுபவ அப்படின்னு அர்த்தம். தத்பதி தத் பிரகாரக்கோ அனுபவ யதார்த்த யசாயம் கட இது ஞானம் சைவ பிரமாயிச்சதே. அப்போ அனுபவம் இப்படிப்பட்டது, அனுபவம் ரெண்டு வகை, யதார்த்தம் யதார்த்தம் சொல்லிட்டு. இப்ப யதார்த்த அனுபவத்தை இங்க பாக்கிறோம், பின்னாடி யதார்த்த அனுபவத்தை பார்ப்போம். யதார்த்த அனுபவம்னு சொல்லி சொன்னா என்ன, தத்வதி தத் பிரகாரக்கோ ஞானம், ததுவதி தது பிரகாரக, ததுவதி அது போல, தத் பிரகாரக அது அந்த தன்மை உடையதாக இருப்பது, அது போல உள்ளதே அந்த தன்மை உடையதாக இருப்பதான ஞானத்துக்கு பேரு யதார்த்தம், அந்த அனுபவத்துக்கு பேரு யதார்த்த அனுபவம். பதக்கத்தின் தத்பதி தத் பிரகாரம் எஸ்ய சத்ததா இத்தியர்த்த, அது போல இருக்கிறதுல அது அப்படிங்கிற புத்தியானது அதுதான் யதார்த்த ஜானம். தத்வது விசேஷவத் பிரகாரக இது யாவது, தத்வது விசேஷக தத்வத் விசேஷக தத் பிரகாரக இது. அப்போ தத்வத் விசேஷக இது வந்து தத்வதி தத் பிரகாரக அப்படின்னு சொல்லி சொன்னதுல வந்து நியாய பாஷையை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தத்வத் தத் பிரகாரகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானே புரிஞ்சு போயிடும். இருந்தாலும் நியாயக்காரன் என்ன சொல்லுவான், ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும், அதே சமயத்துல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும். அதுக்கோசரம் என்ன பண்ணுவான், தத் விசேஷக தத் விசேஷக தத் விசேஷக்கனா அந்த விசேஷத்தன்மை உடையதான, ஏன்னா விஷயம் வந்து விசேஷத்தன்மையுடையது, அந்த விசேஷத்தன்மையுடையதானதாக தத் பிரகாரகம் அப்படிப்பட்டதான ஞானத்துக்கு பேர் அனுபவம்னு சொல்லி சொல்லுவான். ஸ்மிருதி வாரணைய அனுபவி, ஸ்மிருதியிலிருந்து நிராகரணம் பண்றதுக்கோசரம் அனுபவம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அயதார்த்த அனுபவ வாரணாய தத்வதி, அயதார்த்த ஜானம் அதத்வது, தத்வது இல்ல அதத்வது தத் பிரகாரக்கோ, அதாவது அப்படிப்பட்டதுல அப்படிப்பட்டது இல்லாததான புத்திக்கு அயதார்த்தம் சொல்லுவோம், அப்படிப்பட்டதுல அப்படிப்பட்டதான புத்திக்கு பேரு யதார்த்தம்னு சொல்லுவோம். அதனால அதுல நிராகரிக்கிறதும் தத்வத் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. நிர்விகல்பிக்கு அதிவியாதி வாரணை தத் பிரகாரக்கி, தத்வதி அப்படின்னு சொல்லி சொன்னா பத்திரம் போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா தத் பிரகாரகன்னு சொன்னது காரணம் என்ன, நிர்விகல்பம் தத்வதி அப்படியே இருக்கிறது. அதனால நிர்விகல்பகத்துல விசேஷம் எதுவுமே இல்லாம இருக்கிற ஞானத்துக்கு பேரு அதுல போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தத் பிரகாரகம் அப்படின்னு சொல்லிட்டு. தத் அபாவதி தத் பிரகாரக்கோ அனுபவ யதார்த்த, தத் அபாவதி தத் பிரகாரக்கோ அனுபவ, தத் அபாவதி தத் அதத்வதி அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதாவது அது இல்லாததில் தத் பிரகாரக அது என்ற ஞானத்துக்கு பேர் அயதார்த்தம். வெள்ளி இல்லாததில் சிப்பியில் வெள்ளி என்ற ஞானத்துக்கு அயதார்த்த ஞானம் சொல்லுவாங்க, இதுதான் பிரமா அப்படின்னு சொல்லி சொல்றது. தது அபாவ் அவது, அதான் திருப்பியும் நியாய பாஷத்தை கொண்டு வராங்க. தத் அபாவ் தத் அபாவதி அப்படின்றது என்னது, தது அபாவது விசேஷிக்க தற்பிரகாரக்கோ அனுபவ அயதார்த்த அனுபவ வித்தியாசம் நியாய பாஷையில சொல்லிருக்கு வேற ஒண்ணும் இல்ல. யதா சுக்தோ இதம் ரஜதம் இது ஞானம். சுக்தியில சிப்பியில இது வெள்ளி அப்படிங்கிற ஞானத்துக்கு பேரு அயதார்த்த ஞானம். அயதார்த்த ஸ்மிருதி வாரணாய அனுபவ இத்தி. ஏன்னா ஸ்மிருதியிலையும் கூட யதார்த்த ஸ்மிருதி அயதார்த்த ஸ்மிருதினு ரெண்டு வகை இருக்கு. அதனால அந்த அயதார்த்த ஸ்மிருதியில லட்சணம் போயிடாம இருக்கிறதுக்கோசரம் அனுபவம் வடிச்சு சொல்லியிருக்கீங்க. ஸ்மிருதி அனுபவம் இல்ல, அதனால யதார்த்த அனுபவம் அதிவியாப்தி வாரணாய தத் அபாவதி தத் பிரகார

பிரமாணங்கள் ஒத்துக்கும், சில பேர் அதிகமான பிரமாணங்கள் ஒத்துக்கிறாங்க, சில பேர் கம்மியான பிரமாணங்கள் ஒத்துக்கிறாங்க. அதனால இங்க நாலு பிரமாணம் நம்ம ஒத்துக்கிறோம். நம்மளுடைய பிரமாணம் எத்தனை? நாலு அப்படிங்கறத தெளிவு பண்றதுக்கோசம் சொல்லிருக்கு. எப்படி சார்வாக்கர்கள் ஒத்துக்கிறாங்க. சார்வாக்கங்களுக்கு இது தவிர வேற பிரமா இல்ல, பிரத்யம் மாத்திரம்தான் பிரமா. அவன் பிரத்யம் மாத்திரம்தான் பிரமான்னு சொல்லி சொன்னாலும் கூட ஒரு இடத்துல அவன் அனுமானத்தை கையாண்டுறான், ஒரு இடத்துல பல இடத்துல அனுமானத்தை கையாண்டுறான். ஒண்ணும் இல்ல, ஒரு கதை சொல்லுவேன். ஏதாவது நீ வந்து இந்த மாடு வெட்டி போடுறியே யாகத்துல, அந்த மாடு கொலை இல்லையா, மாட்டை வெட்டது கொலை இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றான்? மாடை ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுட்டு, மீமாம்சகாரன் சொல்றான், மாடை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுட்டு பாவனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மாடை வெட்டுறேன், அதோட பிராணனை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுட்டு நான் மாடை வெட்டுறேன் அப்படிமா. அப்போ உங்க அப்பாவை நீ வெட்டலாமே அப்படிங்கிறான். உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசை இல்லையா உனக்கு? உங்க அப்பாவை நீ வெட்டலாமே அப்படிங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? மாடு சொர்க்கம் போகும் என்றால் உங்க அப்பாவை நீ வெட்டலாமே, மாடு வெட்டுற மாதிரி அனுமானம் வந்துடுத்துங்க. அனுமானம் வந்துடுத்து, நீ அனுமானத்தை ஒத்துக்க மாட்டேங்கிற, ஆனா அனுமானத்தை பிரயோகம் பண்ற. சார்வாக்குங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி, சும்மா அனுபவிச்சா மாத்திரம் போதும், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது. ரிணம் கிருத்வா கிரம்பிவே துவஸ்தி பூததயசே புனராகமன் குதக அப்படிமா. கடன் வாங்கியாவது நெய்ய குடி, சந்தோஷமா இரு. ஏன்னா ஒரு தடவை சாம்பல் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, புண்ணிய பாவத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு தடவை சாம்பல் ஆகிட்டேன்னா நீ திரும்பி வர போறது இல்ல, அதனால புண்ணிய பாவத்தை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறும் அனுபவத்தை மாத்திரம் எடுத்துட்டு இருக்கான். அதனால பிரத்யட்ச மாத்திரம் தான் அவனுக்கு பிரமாணம். சரி, ரெண்டாவது அனுமதி அபி தி காணாத பௌத்தாக. காணாத பௌத்தர்கள் ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க? வைசேஷிகர்களும் பௌத்தர்களும் ஒரு செக்ஷன் ஆஃப் வைசேஷிகர்கள். அனுமானமும் கூட பிரமாணம், அனுமதியும் கூட பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உபமித்தி அபி தி நையாயிக ஏகதேசின. உபமித்தியும் கூட உபமானத்தையும் கூட சில நையாயிக்கர்கள், நையாயிக்கர்கள்ல ஒரு பட்சத்துக்காரங்க உபமித்தியும் பிரமாணம், மூணு பிரமாணம் ஒத்துக்கிறாங்க. சாப்தம் அபித்தி நையாயிக்காக. ஆனா ப்ராப்பர் நையாயிக்கர்கள் என்ன பண்றாங்க? சப்தத்தையும் பிரமாணமா எடுத்துக்கிறாங்க, சாப்த பிரமாணமா ஒத்துக்கிறாங்க. அதையும் ஆர்ச்சாபத்திரபீதி பிராபாகராக. பிராபாகர மீமாம்சகர்கள், பிராபாகர மீமாம்சகர்கள் குரு மதம்னு சொல்லப்படுறது. அப்படி மீமாம்சையில ரெண்டு மதம், ஒன்னு குரு மதமான பிரபாகர மதம், இன்னொன்னு குமாரில பட்டர் பாட்ட மதம். அப்படி பிரபாகர பிராபாகர சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க? அவங்க அர்ச்சாபத்தியும் பிரமாணம் ஒத்துக்கிறாங்க. அடுத்தது அனுபலப்தி, அனுபலப்திகோ அபீதி பாட்ட வேதாந்தினோ. அனுபலப்தியும் கூட பிரமாணமா பட்ட மதத்துக்காரங்களும் வேதாந்த மதத்துக்காரங்களும் ஒத்துக்கிறாங்க. சாம்பவிகம் சாம்பவிக ஐதிக்கோ அபீதி பௌராணிக்காக. பௌராணிகர்கள் என்ன சொல்றாங்க? சம்பவம் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தையும், அதே மாதிரி ஐதிஹ்யம் இத்திஹாசத்தினால சொல்லப்பட்ட ஐதிஹ்யம் ஐதிஹ்யம்னு சொல்லிட்டு அதையும் பிரமாணமா எடுத்துக்கிறாங்க. சேஷ்டிகோ பீதி தாந்திரிகாக. சேஷ்டாவும் கூட அப்படின்ட்டு தாந்திரிகர்கள் ஒத்துக்கிறாங்க. ஏதேஷாம் மதே ஸ்வரசம் சம்பாவிய தசிய சாத்துர்வித்யம் தர்சிதம். இந்த மாதிரி பல வகையான மதங்கள் இருக்கு, எல்லாரும் ஒன்னொன்னுத்தையும் ஒரு ஒரு பிரமாணம் ஏத்துக்கிறாங்க. இந்த பிரமாணத்தினால இந்த பிரமாணத்திலிருந்து வேறுபடுத்துறதுக்கோசம் நாலு பிரமாணம் ஏத்துக்கிறோம் நம்ம அப்படின்றத காமிக்கிறாங்க. பட் நாலு பிரமாணம் தானே ஏத்துக்கிறாங்க, அவங்க எல்லாம் எட்டு பத்து நிறைய பேர் நிறைய ஏத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் இதுல அடக்கிட முடியும். அதனால நாலு மாத்திரமே பிரமாணம், நாலு மாத்திரமே போதும். அவங்க எல்லாம் தெரியாம புரியாதனால அந்த பிரமாணத்தோட தன்மை அனுமானம்னா என்னன்னு புரியாம அர்த்தா பத்தியும் புதுசா ஒண்ணு, உப்புமானமும் புதுசா ஒண்ணும் ஒத்துக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, உப்புமானமும் அனுமானம் தான், அதனால அதை ஒண்ணும் பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தரும் ஒன்னு ஒண்ணு பேசுவாங்க. நமக்கு இங்க உப்புமானம் அனுமானம் இல்ல அப்படின்னு வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கோசம் உப்புமானம் அனுமானம் சொல்லி ரெண்டு வகை, அர்த்தாபத்தியோ உப்புமானமோ அர்த்தாபத்தியே அனுமானமா ஏத்துருவாங்க. அனுபலப்திய நம்ம இங்க ஏத்துக்கிறது இல்ல, அனுபலப்தி சப்த பிரமாணம் அப்படிங்கறத கொண்டு வந்துருவாங்க, இல்ல பிரத்யட்ச பிரமாணத்துல கொண்டு வந்துருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இங்க பானை இல்ல அப்படின்றது காதுனால கேட்கிறேன், நீ இல்லன்னு தெரிஞ்சுக்கிறேன், இல்லட்டி பானை இல்லங்கிறத நீ கண்ணுனால பாக்குற, அதனால பிரத்யட்சமா கொண்டு வந்துருவாங்க. பூத்தலம் தான் பாக்குறோம், பானையை பாக்குறதில்ல, பானை இன்மையை பாக்குறதில்ல அப்படின்ட்டு ஒரு ஒரு இதுலயும் வேறுபடுத்தி கொண்டு வந்துருவாங்க. தத் கரணம் அபி சதுர்விதம் பிரத்யட்ச அனுமான உபமான சப்தபேதா. அதனுடைய கரணமும் கூட என்னது? இந்த ஞானத்தை அடையறதுக்கு கருவி என்னது? அதுவும் நாலு வகை. அது என்னது? பிரத்யட்ச அனுமான உபமான சப்தம் அப்படின்ட்டு. யதார்த்த அனுபவாத்மக பிரமாயாக கரணம் இத்தியர்த்தம். எதா யதார்த்த அனுபவத்துக்கு அனுபவமான பிரமாவுக்கு கரணம் என்ன? இந்த நாலுமே. அசாதாரணம் காரணம் கரணம். கரணம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அசாதாரணம் காரணம் அப்படின்னு சொல்லிருக்கு. விசேஷமான காரணத்துக்கு கரணம்னு பேரு. அசாதாரணம் எதுக்கு சொல்லியிருக்கு? காலாதி வாரணை அசாதாரணம். அசாதாரணம் சொன்னது காலத்திலிருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம். ஏன்னா காலம் எல்லாத்துக்கும் சாதாரணமான காரணம் அப்படின்னு ஏற்கனவே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். வியாபாரி அதி வியாப்தி வாரணாய வியாபார வதிக்கும். அசாதாரணம் காரணம் கரணம்னு சொல்லிட்டு சொன்னதை மாத்திரம் இல்லாம நீங்க என்ன சொல்லணும்? வியாபார

0: அதாவது அசாதாரண காரணம் கரணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும், இல்லாட்டி என்ன ஆயிடும், வியாபாரத்துல போயிடும் லட்சணம். அதுவும் அசாதாரணமான விசேஷமான காரணம் தானே வியாபாரம். ஒரு செயல் என்னது, ஒரு விசேஷமான பானை பிடிக்கிறது, சக்கரம் கரெல்லாம் சுத்தரம், ஒரு வியாபாரம் செய்யறேன் நான், ஒரு செயல் செய்யறேன், அந்த செயல் பானை பிடிக்கிறதுக்கு ஒரு செயல், அது அதே நான் வேற ஏதாவது பிடிக்கிறதுக்கு பண்ண முடியாது, அப்போ அங்க போயிடக்கூடாது. அதனால வியாபாரம் அவது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லட்சணத்தை கொடுக்கணும். வியாபாரஸ்ச திரவியான்யத்வே சதி தஜ்ஜன்யத்வே சதி தஜ்ஜன்ய ஜனக. வியாபாரம்ங்கிறது என்னது, திரவியத்திலிருந்து வேறுபட்டதா இருந்து அது சிருஷ்டியானதா இருந்து தஜ்ஜன்ய ஜனக, அதனால எதை சிருஷ்டி பண்றதோ அது ஈஸ்வர இச்சாதி வாரணாய தஜ்ஜன்யத்வே சதீதி. இப்ப இங்க வியாபார லட்சணத்தை விசாரம் பண்றோம், பதக்கிருத்தியம் பண்றோம், என்னது திரவிய அந்யத்வே சக்தி, அது ஓகே. திரவிய ஜன்யத்வே சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, ஜன்யத்வே சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னது தது, அதனால சிருஷ்டி பண்ணது, ஈஸ்வரனால சிருஷ்டி பண்ணது, அதனால என்ன ஆயிடும், தத் ஜன்யத்வே. அந்த ஈஸ்வர இச்சா வந்து எதுனாலையும் உண்டானது இல்ல, தானா ஈஸ்வர இச்சா நித்தியம், அதனால தத் ஜன்யத்வே சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம. அடுத்தது குலால ஜன்யத்வே சக்தி குலால ஜன்ய கட ஜன் கட ஜனகத்துவம் குலால புத்திரஸ்யாபி அஸ்தி அத தத்ராபி அதிவியாப்தி வாரணாய பிரதமம் சத்யந்தம் தஜ்ஜன்யத்வே சதி திரவியன்யத்வே சதி தஜ்ஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த லட்சணத்தை தஜ்ஜன்யத்வே சதி குலால ஜன்யத்வே சதி தத் அப்படிங்கிறது குலாலன்னு எடுத்துக்கோங்க. குலால ஜன்யத்வே சதி குலால ஜன்ய ஜனக அப்படின்னு சொல்லிட்டு குலாலனால உண்டானது, உண்டானதுனால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு இப்ப லட்சணம் வந்திருக்கு. இப்போ குலாலனால் உண்டாக்கப்பட்டது என்னது, பானை. குலால உண்டாக்கப்பட்டது பாணி மாத்திரம் இல்ல, மகனும் கூட. லட்சணம் நீங்க என்ன பண்ண போனீங்க, பாணிக்கு, ஆனா லட்சணம் போனது மகனுக்கு, அதனால தஜ்ஜன்ய ஜனக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த லட்சணம் தண்ட ரூபா தஜ்ஜன்யத்வே சக்தி அப்படின்னு லட்சணம் கொடுக்கணும். தண்ட ரூபாதி வாரணை தஜ்ஜன்ய ஜனக அப்படின்ட்டு தண்ட ரூபம் முதலியத்துல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் தஜ்ஜன்ய ஜனக, அதனால் உண்டானதுனால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம். அந்த வியாபாரத்தினால், அப்படிப்பட்ட வியாபாரத்தினால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் சொல்லி கொடுக்கணும். காரிய நியத பூர்வவருத்தி காரணம், காரணம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா காரிய நியத பூர்வவருத்தி, காரணத்தோட காரணம்ங்கிறது காரியத்துக்கு முன்னாடி தொடர்ந்து இருப்பதாக இருக்கிறது, அதுக்கு பேரு காரணம். காரியத்துக்கு முன்னாடி காரியத்தோட சம்பந்தப்பட்டு தொடர்ந்து இருக்கிறதா இருக்கிறது, அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேரு காரணம். காரியா காரியாத்து நியத அவசியம் பாவினி பூர்வவருத்தி, காரியாத்து நியத காரிய நியத்த அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவசியம் பாவனி, காரியத்துக்கு முன்னாடி நிச்சயமா இருக்க வேண்டியது, தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயம் இருக்கிறது, அதுக்கு பேர் காரணம். பூர்வக்ஷண விருத்தி எஸ்ய பூர்வ விருத்தின்னு சொல்லி சொன்னா பூர்வக்ஷண விருத்தி, அந்த பூர்வக்ஷணத்துல பூர்வக்ஷண விருத்திக்கு பூர்வ விருத்தின்னு மத்தியம் பத லோப சமாசம் வந்திருக்கு. அப்போ பூர்வ விருத்தி, பூர்வ விருத்தின்னு சொல்லி சொன்னா என்னாகும், முன்னாடி கணத்துல அது இருத்தல் உடையதா இருந்திருக்கணும், காரியத்துக்கு முன்னாடி கணத்துல இருத்தல் உடையதா இருந்திருக்கணும், தத்தாயத்தை அப்படிப்பட்டதுக்கு பேரு காரணம். அநியத ராசபாதி வாரணாய நியத்தேதி, காரிய நியத்த பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம், காரிய பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, காரிய பூர்வ விருத்தி காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும், நியத்த பூர்வ விருத்தியில தொடர்ந்து இருக்கணுங்கிறது இல்ல, காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும். பானை பிடிச்சுட்டு இருக்கீங்க, கழுத கொண்டு வந்தது களிமண்ண, கழுதியும் காரணமாயிடுறது, அப்படி கழுதிய காரணத்திலிருந்து நிராகரிக்கணும்னு என்ன பண்றீங்க, நியத்த பூர்வ விருத்தி அப்படின்றத நியத்தங்கிற சப்தத்தை சேர்த்துக்கிறீங்க. காரிய வாரணாய பூர்வேத்தி காரிய நியத்தம் அப்படின்னு சொல்லி காரிய நியத்த விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா, காரியத்துவம் காரியமும் காரியத்துல இருக்கு, அதனால காரியம் தன்மை அந்த காரியத்தில் இருக்கே, அதனால என்ன பண்ணணும், நியத்த பூர்வ விருத்தி அதுக்கு முன்னாடி இருக்கிறது தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் கொடுக்கணும். தண்டத்துவாதி வாரணாய அனன்யா சித்தத்துவ விசேஷணசிய ஆசியகத்தேவாதி வாரணாய வாரண சம்பவே நியத பத பதம் அனர்த்தகம் ஏவ. இங்க இத்தனை லட்சணத்தை கொடுக்கும்போது காரிய நியத பூர்வ விருத்தின்னு சொல்றதுக்கு அவசியமே இல்ல, என்ன அனன்யதா சித்தத்துவ காரிய பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். அனன்யதா சித்தத்வே காரிய நியத பூர்வ விருத்தி, அந்யதா சித்தமா இல்லாம இருந்தா, அந்யதா சித்தமா இருந்தான்னா இது இல்லாம கூட காரியம் நடக்கும் அப்படிங்கிறது அந்யதா சித்தம், இது இல்லாம கூட காரியம் நடக்கும் அப்படிங்கிறது அந்யதா சித்தம். அப்படிப்பட்ட அந்யதா சித்தமா இல்லாம இருந்ததுன்னா அவசியமா தேவைப்பட்டதுக்கு அனன்யதா சித்தம்னு சொல்லணும். கழுதான் களிமண்ணை கொண்டு வரணும் இல்ல, நீங்க தலையில வச்சு கொண்டு வரலாம், கழுத்துக்கு போது நீங்க சுமக்கலாம், இல்ல ஒரு மாடு வச்சு கொண்டு வரலாம், இல்லாட்டி வண்டி வச்சு தள்ளிட்டு வரலாம், டிராக்டர் வச்சு கொண்டு வரலாம், நீங்க என்ன பண்ணலாம், களிம கழுதான் வேணுங்கிறது இல்ல, அதனால அனன்யதா சித்தம்னு சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நியத பூர்வத்தையும் சொல்ல வேண்டாம், ஆனா நீ அனன்யதா சித்தம் சொல்லினாலே கழுதையானது அந்யதா சித்தத்தை வந்துடுறது, பஞ்ச அந்யதா சித்தம் சொல்லுவான், அஞ்சு அந்யதா சித்தம் சொல்லுவான், அந்த அஞ்சு அந்யதா சித்தத்துல கழுதியும் வந்துடுறது, அதனால அங்க பிரச்சனை இல்ல. ஏவம்ச்ச அனன்யதா சித்த காரிய பூர்வ விருத்தி காரணமிதி ஃபலிதம். அதனால என்ன ஆயிடுறது லட்சணம், அனன்யதா சித்த காரிய பூர்வ விருத்தி அப்படின்னு லட்சணம் ஆயிடுறது. அனித்த சித்தத்துவம் அந்யதா சித்த சூன்யத்துவம். அனந்த சித்தத்துவம்னா என்ன, அந்யதா சித்தமா இல்லாம இருந்ததுன்னா அது அனந்தா சித்தம்னு சொல்றது. அந்யதா சித்திச்ச அவசிய கிருத்த நியத பூர்வ வர்த்தீபிஹி தண்டாதிபீரேவ கடரூப காரிய சம்பவே தது சகபூதத்துவ சகபூதத்வே சகபூதத்துவ தச்ச தண்டத்வாதோ வர்த்ததே தௌ தண்டத்வாதிகம் அந்யதா சித்தம். தண்டம் முதலியதெல்லாம் அதெல்லாம் அவசியங்கிறது இல்ல, இருந்தாலும் அது இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும், அவ்வளவுதான். என் கையால சுத்தலாம். சில இடத்துல பாக்குறீங்கன்னா கால் கீழே வச்சு சுத்திட்டு இருப்பான், ஒரு ஸ்டூல் போட்டு ஸ்டூல்ல உட்காந்து இருப்பான், காலை ஆட்டிகிட்டே இருப்பான். ஆட்டிகிட்டே இருக்கிறது எதுக்கு, சக்கரத்தை சுத்தின் இருக்கிறதுக்கு. சுத்த சுத்த மேல புடிச்சுட்டு இருப்பான், மேல அந்த சக்கரம் சுத்தும், அது சுத்து புடிச்சுட்டு இருப்பான். இங்க கம்பு எங்கேருந்து வந்தது, கம்பே இல்லையே. இன்னொரு இடத்துல களிமண்ணை பேக்ல போட்டு கொண்டு வந்துட்டான், இவரே சுமந்து வந்துட்டான். கழுதை இல்லையே, மேல போற மேகம் இல்லையே. இந்த மாதிரி அவசியம் இல்லாத விஷயம் எல்லாம் அவசியம் இல்ல, அதுக்கு அந்யதா சித்தம் சொல்லி நிராகரிச்சாச்சு. நிச்சயமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அந்யதா சித்தம். அந்யதா சித்தத்துக்கு அந்யதா சித்தத்தை லட்சணம் சொல்றாங்க. ஏன சகைவ எஸ்ய எம் பூர்வ பிரதி பூர்வ விருத்தியும் அவகமியதே தம் பிரதி தேன தத் அந்யதா சித்தம் யதா தந்துனா தந்து ரூபம் தந்துத்வம் ச பட்டம் பிரதி. எது எதுக்கு முன்னாடி இருக்கிறதா இருக்கு, அதாவது தந்து ரூபம் இருக்கு, தந்துக்கு பட்டரு பட்டத்துக்கு தந்து ரூபம், இதெல்லாம் வந்து அந்யதா சித்தம், அது வேற வழியே இல்ல, அது வந்துதான் ஆகணும். குலாலம் பிரதி குலால பிதுகு பூர்வத்தானே. சரி, அடுத்தது காரியம் பிராகபாவ பிரதியோகி. காரியம்னா என்ன, பிராகபாவத்துக்கு முன்னின் முன்னின்மைக்கு பிரத்தியோகி பாத்திரமா இருக்கிறது. எஸ்யா பாவ சத் பிரத்தியோகி சத் பிரத்தியோகி, இப்படி எதனுடைய எண்மையை பத்தி பேசிருக்கோமோ அது பிரத்தியோகி. காரியத்துக்கு காரியமானது முன்னின்மைக்கு பாத்திரமா இருக்கிறது பேர் காரியம். முன்னின்மை காரியமானது உண்டாத்துக்கு முன்னாடி இல்லாம இருந்தது, அதனால முன்னின்மைக்கு பாத்திரமானது. எது முன்னின்மைக்கு பாத்திரமாறதோ அது காரியம்னு அர்த்தம். காலாதி வாரணாய பிராகிதி. பிராகுன்னு சொன்னது எதுக்கு அப்படின்னா, பிராகபாவம் பிராக் அப்படின்னு சொல்லி சொன்னது எதுக்கு, காலத்துல லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம். ஏன்னா காலம் என்னைக்குமே இருக்கு, அசம்பவாரணாய பிரத்தியோகி தி. பிராகபாவம் மாத்திரம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிராகபாவம் காரியம்னு சொல்லிட்டான்னா அது அசம்பவ தோஷம் ஆயிடும். உண்டாறதுக்கு காரியம்னு சொல்லுவானா இல்ல இல்லாத காரியம்னு சொல்லுவானா, அதனால பிரத்தியோகி அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது ரெண்டு வகையான லட்சணம், பாவ காரியத்துல வந்து மூணு வகையான காரணம் நமக்கு தேவை. பாவ ரூபமான காரியத்துக்கு மூணு வகையான காரணம் தேவை, ஆனா அபாவ ரூபமான காரியத்துக்கு ஒரே காரணம் தான், நிமித்த காரணம் மாத்திரம் போதும். அபாவ ரூப காரியத்துக்கு பாவ ரூப காரியத்துக்கு நிமித்த காரணம், அசாதாரணம் சாதாரணம் எல்லா வகையான காரணம், சமாய அசமாயின்னு மூணு வகையான காரணத்தையும் பார்ப்போம் நம்ம. சரிப்பா, ஓம் பூர்ணம் பூர்ணம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: திருத்துன்பகைங்கிற பகுதியில தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன், இது அஞ்சாம் திருமுறை என்ற பகுதியில. நாவுக்கரசர் என்ன பண்ணினார், சிதம்பரத்திலே தங்கி இருந்தார், தங்கி நடராஜ பெருமான கும்பிட்டுகிட்டு இருந்தார். ஒரு நாள் திருவேட்களம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, திருவேட்களம் என்பது திருவேட்களம் என்ற பகுதியில தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய கிழக்கு என்ட்ரன்ஸ் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா திருவேட்களத்தினுடைய எல்லை வரும் இல்லையா. ஆமா, அது பாடல் பெற்ற தலம். நாவுக்கரசர் தேவாரமும் அப்பர் சம்பந்தர் தேவாரமும் அந்த ஊருக்கு இருக்கிறது. அந்த ஊருக்கு போன போது ஒரு அற்புதமான பதிகம் ஒண்ணு சொல்றாரு.

மதியம் தொடங்கும் போதே நன்று என்று சொல்கிறார். நன்மையான சொல்லே அதை முதல்ல வைக்கிறார் சுவாமி இல்லையா. நன்று நாள்தோறும் நம் வினை போயரும். இந்த வினையெல்லாம் அற்றுவிட்டா நமக்கு பிறப்பு கிடையாது இல்லையா. அதத்தான் காரைக்கால் அம்மையார் சொல்லுவார், பிறவாமை வேண்டும் பிறப்புண்டேன், என்னுடைய வினையின் பயனாக நான் பிறந்து விட்டால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படின்னு பெரிய புராண பாடல் சொல்றது. தேவாரத்துக்கு முந்தியே தோன்றியது காரைக்கால் அம்மையார் பாடல் இல்லையா. தேவார காலங்களுக்கு முன்னையே அவர் என்பதை நீ நினைவில் கொள்ளுங்கள். இது எங்களுக்கு தெரியுமே ஐயா, நீங்க கேட்டுடாதீங்க. நான் சொல்ல வேண்டிய கடமை, தெரியாதவர்கள் யாரேனும் இருக்கக்கூடும் அவர்களுக்காக சொல்றேன். திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர்ல கால் மிதிக்க மாட்டேன்னு சொன்னார் சுந்தரர் இல்லையா. திருஞான சம்பந்தர் தான் அவருக்கு பெரியவர். திருஞான சம்பந்தர் இல்லைன்னா இந்த சமுதாயம் ஏழாம் நூற்றாண்டோட முற்றுப்புள்ளி வச்சிருப்பான்கள் வேற்று சமயத்தவன். படாத பாடுபட்டு இந்த சமுதாயத்தை நிறுத்திட்டு போனார் திருஞான சம்பந்தர். அவர் பிறந்த ஊர்ல கால் வைக்க மாட்டேன்னு ஊருக்கு புறத்தாலேயே போனார் சுந்தரர். சிவனால ஆட்கொள்ள பெற்றவர், பெரியவர் அவர், சிவனே அவர் என்று சொல்லப்படுகிறார். சிவனுடைய திருவடிவம் தான் சுந்தரர் என்று பெரிய புராணம் நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் என்ன பண்ணாரு, அந்த ஊருக்கு வராமலே எத்தனை போனார் இல்லையா. அதே திருஞான சம்பந்தர் திருவாலங்காட்டுக்கு போன போது அம்மையார் தலையால நடந்த இடம் இந்த ஊரை நான் காலால மெரிக்க மாட்டேன்னு எத்தவை போயிட்டார். இப்ப திருஞான சம்பந்தர் காரைக்கால் அம்மையாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, அப்படி அங்க போன உடனே நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிற எவ்வளவோ கஷ்டங்கள் எனக்கு இருக்கிறது, கவலையே நான் படுறதே இல்லை. அபிராமி அந்தாதியில ஒரு பாடல், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் என்று ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும். தனம் சம்பாதிச்சு விட முடியும், கல்வி சம்பாதிச்சு விட முடியும், ஆனால் ஒரு நாளும் தளபரியா மனம் கிடைக்கிறது தான் கஷ்டம். தளர்ச்சி போயிடுமா, பணம் கிடைக்கலன்னா தளர்ச்சி போயிடுமா, பொண்டாட்டி சண்டை போட்டான்னா தளர்ச்சி போயிடுமா, குடும்பத்தை விட்டு விட்டு ஓடுறேம்மா, குடும்பத்தை விட்டு ஓடுறேன்னு சொல்லி ஓடின பட்சத்தார் என்ன சொல்றார், நீ குடும்பத்தோட இருக்கிறது தான் சரின்னு பாடியிருக்கிறார். பதினோராம் திருமுறையில வர்ற பாடலை உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன். சொத்து பத்து எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுவிட்டு போன பட்டினத்தார் பதினோராம் திருமுறையில பாடும்பொழுது, குடும்பத்தோட இருந்தே நீ சிவனை நினைத்து நீ வழிபட முடியுமடா அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். வலிவுடைய ஒருத்தன் தள்ள தூக்கி எரிஞ்சா ஆகாயத்தை நோக்கி பத்தடி போச்சு. வலிவில்லாத ஒருத்தன் கல்ல தூக்கி எறிஞ்சா அஞ்சடி போச்சு. இந்த அஞ்சடி போன கல்லும் பத்தடி போன கல்லும் பூமிக்கு தாண்டா வருது. அதுபோல நீ குடும்பத்திலிருந்து நீ சிவனை நினைத்தாலும் உனக்கு நன்மை கிடைக்குமடா, நீ துறவியாக போகணும் என்பது மாத்திரம் அல்ல என்று அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். யாரு, பட்டினத்தடிகள். ஆமா, பட்டினத்தடிகள் சொன்னதான் நான் சொல்றேன் இப்போ இல்லையா. ஆமா, அதைத்தான் சாமி சொல்றார். என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சட்டங்கள் அன்றைக்கும் உண்டு இன்றைக்கும் உண்டு, கவலையே படுறது இல்லைனா. ஆமா, படிக்கும்போது ரெண்டு வேளை தான் சாப்பாடு எனக்கு கிடைச்சது, அது நான் செய்த பாவம். அந்தாண்ட ஒருத்தன் மூணு வேளை சாப்பிட்டுக்கிட்டு படிக்கலாம், நான் ரெண்டு வேளை சாப்பிட்டுக்கிட்டு தான் படிச்சேன். காலையிலிருந்து பாடிக்கிட்டே கிடப்பேன், ஒரு மணிக்கு தான் எனக்கு சோறு. கவலையே படலாம், எப்படியாவது தேவாரத்தை படிச்சா சரிதான் அப்படின்னு விட்டுட்டேன். அதே மாதிரி வாக்குண்டாம் ஆக்கிறது வரை என்ன, அந்தாண்ட நல்ல மனம் உண்டாம். வாக்கு நம்ம சம்பாதிச்சுக்க முடியும், இந்த நல்ல மனம் கிடைக்காது. நான் பிள்ளையார் பூஜை பண்ணும் போதெல்லாம் அந்த நல்ல மனம் உண்டாம், அதை கொடுதா சாமி போகணும் எனக்கு அப்படின்னு பிள்ளையாருக்கு தலையில தண்ணி ஊத்தும் போது இதைத்தான் சொல்லுவேனா. அதுபோல அபிராமி அந்த அதில தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும். உள்ளத்துல தளர்ச்சி வந்தது தொலைஞ்சாயிரம் இல்லையா. ஆமா, அதைத்தான் நாம கேட்கணும். அதுதான் எனக்கு பிடித்த இடம், எனக்கு பிடித்ததை சொன்னேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு கொள்ளுங்க, அவ்வளவுதான். ஆக அங்க போய் நன்று நாள்தோறும் நம்பினை போயரும்
என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சென்று நீர் திருவேற்களத்துறை துன்று பொற்றடையானை தொழுமினே என்று சொல்லி பாடிவிட்டு அதை விட்டு புறப்பட்டார். அதை விட்டு புறப்பட்டு இப்ப இங்க சிதம்பரத்திலிருந்து திருவேற்களத்துக்கு நடந்து போனால் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். ஏன்னா நடந்து போய் தான் படிச்சேனா, ஒரு நாளைக்கு 10 மைல் நடப்பேன். இந்த சங்கீதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 மைல் நான் நடந்தேன். ஏன் தேவாரத்தை ஒரு ராகம் தப்பு இல்லாம பாடணும் அப்படின்ட்டு. நான் ராகம் பாடினேன்னா யாரும் தப்பு சொல்லிவிட முடியாது, மார்த்தி சொல்லுவேன். இப்போ ராகம் பாடுறேன்,

இது ரேவதிங்கிற ராகம். தப்பா இருக்கான்னு கேளுங்க. ராகத்துல தப்பு இருந்ததுன்னா இவன் வாசிக்க மாட்டான். தாளத்துல தப்பு இருந்தா இவர் வாசிக்க மாட்டார். ஆமா, நடந்து நடந்து போனேன். 10 மாசம் 10 மைல் 4 வருஷம் நடந்தேன். அப்படி இந்த கலையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட்டேன். எதுக்கு சொல்றேன்? தேவாரத்தை ஒழுங்காக பாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்படி பாடிவிட்டு இந்த அரை மணி நேரம் நடந்து திருவேட்களம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கிருந்து குறுக்கு வழியாக திருக்கழிப்பாலை என்ற ஊருக்கு போறார் நாவுக்கரசர். பெரிய புராணம் காட்டுகிற வழி இது. ஆமா, பெரிய புராணத்தை தெய்வ சேர்க்கிறார் காட்டலன்னா நமக்கு தெரியாது, நிச்சயமா தெரியாது, தெரிஞ்சிருக்க முடியாது. ஆமா, அங்கிருந்து ஒரு அரை மணி நேரம் நடந்து திருக்கழிப்பாலைன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போய் வா நபா

கண்டால் சொல்லோ அப்படின்னு ஒரு பதியம் பண்ணார். ரெண்டு பதியம் பாடியிருக்கார். நான் ஒண்ணுதான் இப்ப உங்களுக்கு நினைவூட்டினேன். அதை பாடிவிட்டு சிதம்பரத்துக்கு திரும்பி வர்றார். சிதம்பரத்துக்கு திரும்பி வரும்பொழுது இப்ப என்ன ஆச்சு, இங்க இருந்து போறதுக்கு ஒரு அரை மணி நேரம், அங்கிருந்து போறதுக்கு ஒரு அரை மணி நேரம், கோயில்ல ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க, ஒன்றரை மணி நேரம், ரெண்டு மணி நேரம் தான் ஆச்சு. திரும்பி சிதம்பரத்துக்கு வர்றாரு. வர்ற வழியில நினைக்கிற, ஐயையோ நான் அம்பல கூத்தனை மறந்து விட்டேனே அப்படின்னு ஒரு பதியம் பாடுறாரு. சிதம்பரம் கோயிலுக்கே போல, வர்ற வழியில பாடிக்கிட்டே வர்றாரு. சேக்கிழாரு அப்படித்தான் காட்டுகிறார் நமக்கு. ஆமா,

நல்ல வேளையா எனக்கு இந்த பதியம் பூரா நினைவில் இருக்கு. நான் 200 பதியம் மனப்பாடம் பண்ணினேன். வயதாக வயதாக இந்த ஒவ்வொரு பதியமா அப்படி மறந்துகிட்டே போகுது. இதையாவது நினைப்பு வரு, கடவுள் நினைப்பை வச்சானே அப்படின்னு நான் அவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பதியத்துல ஒரு அற்புதமான ஒரு பாடல். எனக்கு ரொம்ப நாளா என்ன ஒரு எண்ணம், இந்த பொன்னம்பலத்தை பொன்வேய்ந்த பராந்தகன் ஒருத்தன், ஒரு சோழன் இல்லையா, அந்த சோழன் தான் அதை பொன்வேய்ந்தான் என்று வரலாறுல வருகிறது. நான் நினைச்சேன் திருநாவுக்கரசருடைய காலம் 7வது நூற்றாண்டு இல்லையா, திருஞான சம்பந்தர் 7வது நூற்றாண்டு, ரெண்டு பேரும் ஒரு காலத்துல வாழ்ந்தவர்கள், ஒரு சேர வாழ்ந்தவர்கள், ஒரு சேர பல ஊருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல போய் பாடியவர்கள். அப்பதானே அது பொன்னம்பலம்னு அவரை பாடியிருக்காரு. பொன்வேய்ந்த பராந்தகன் என்பது சோழர்கள் காலம், எப்போ அந்த தெலுங்கர்கள் காலம் முடிஞ்சு அப்புறம் முஸ்லீம் காலம் வந்து அதுக்கப்புறம் தான் சோழர்களுக்கு வந்ததுன்னு எனக்கு வரலாறு, கொஞ்சம் வரலாறு தப்பா கூட சொல்லியிருக்கு, சொல்லக்கூடும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்புறம் தான் வெள்ளக்காரன் வந்தது. அப்ப சோழர்களுடைய காலம் இப்பவாச்சே, அப்ப சோழன் பராந்தகன் செய்தான்னு சொன்னா அது எப்படி? இது ரொம்ப நாளா எனக்கு மனசுக்குள்ள ஆடிக்கொண்டே இருந்தது. இதுக்கு என்ன விடை அப்படின்னு பல பேரையும் கேட்ட போது சரியான பதில் வரல. இன்னொன்னு சொல்றேன், ஒரு காலத்துல எனக்கு பொன் தாளம் செய்து கொடுத்தாங்க, பொன்னால செய்த தாளம் 10 பவுன்ல செய்து கொடுத்தாங்க. அதுல திருஞான சம்பந்தருக்கு கொடுத்ததுல பஞ்சாட்சரம் பொறித்து இருந்தது அப்படின்னு ஒரு வரலாறு வருகிறது. தெய்வ சேக்கிடார் பெருமான் சொல்றார், அது நமச்சிவாயம் இருந்ததா சிவாயன மண் இருந்ததா அப்படின்னு நான் சில பேருக்கு எழுதி கேட்டேன். ரொம்ப பெரியவங்களுக்கு எல்லாம் எழுதி கேட்ட போது என்ன எழுதி இருந்தது தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நான் நமச்சிவாயம் எழுதிபிடுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. பதில் கிடைக்கலன்னா நாம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இந்த பொன் வேந்தான் சொல்றத எப்படி ஒத்துக்கிறதுன்னு பார்த்தேன். அப்புறம் என்னமோ சாமி எங்க வாத்தியார் சொல்லுவார், ஒரு பாட்ட ஒரு பாடலுக்கு பொருள் உனக்கு தெரியலன்னா அந்த புத்தகத்தை அப்படி எடுத்து வச்சு அதுக்கு ஒரு கும்பிடு போடு, கும்பிடு போட்டீங்கன்னா உனக்கு பொருள் தெரியும்னர். இந்த நினைப்பு எனக்கு நெஞ்சிலேயே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் இந்த பணக்கே முகமத பாடிட்டு இருக்கும்போது பார்த்தா அதுல என்ன வருகிறது, என்னைக்கு கைலாய மலையிலிருந்து அம்பலக்கூத்தன் அங்க ஆட வந்தானோ அன்னைக்கே தேவர்களினால அது பொன்னால் செய்யப்பட்டது அப்படின்னு வருகிறது. ஆமா பாட்டு சொல்லட்டுமா, முழுதும் வானுலகத்துல தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதிமைந்த சித்தம்பல கூத்தனை இழுதையே மறந்து எங்கனம் உய்வனோ என்ற சொல். பாட்டு என்ன சொல்லுகிறது, முழுதும் வானுலகத்துல தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதிமைந்த சித்தம்பல கூத்தனை இழுதையே மறந்து எங்கனம் உய்வனோ. அப்படி அவன் வந்த நாள் எப்போ, ஒரு தைப்பூசத்தில் தான் இங்க வந்து ஆடி காட்டினான் பதஞ்சலி வியாகிரபாக முனிவர்களுக்காக என்று வரலாறு. நான் வரலாறு சொல்லும் போதுலாம் கொஞ்சம் பயத்தோடு சொல்லுவேன், ஏன்னா நான் வரலாறு நான் நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவாரத்தையும் இந்த இசையும் படிக்கிறதுக்கே என்னுடைய ஆயுள் சரியா போச்சு, நான் அதை எங்க படிக்க போறேன், என்னால முடியுமா? ஒரு தொழிலை ஒழுங்காக கற்றுக்கொள்வதற்கே என் ஆயுளே சரியா போயிடுச்சு இல்லையா. 19 வயசுலிருந்து 31 வயசு வரையும் நான் இதை படிக்கவே எனக்கு காலம் சரியா போச்சு. அப்புறம் எனக்கு உடல் வேலை சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த நிலையில நான் இதை வளர்க்கத்தான் என்னால முடிஞ்சது. அதுவாவது ஜனங்கள்கிட்ட போய் சேர்ந்ததே. நான் தெரு தெருவா பாடினேன் ஊர் ஊரா பாடினேன், அதெல்லாம் காத்துல போயிடுச்சு. பின்னால அந்த கேசட்ல பாடினதுதான் இன்னைக்கு அமெரிக்கா எங்க துபாயில முதற்கொண்டு கேட்கறான். அது ஆண்டவன் கொடுத்த பிரசாதம். ஆமா என்று ஆக இப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை திருவேட்களம் போயிட்டு திருக்கழிப்பாறை போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பனைக்கை மும்மதங்கிற திருக்குறந்தகை பதிகத்தை அவர் பாடினார். நான் சில ராகங்களை மாத்தியிருக்கேன்ல, இதற்கு உரிய ராகம் ஒன்னே ஒண்ணுதான். 1000 பாடலே ஒரே ராகத்துல நான் பாடினேன்னா என்ன இசை உலகம் மன்னிக்குமா? மன்னிக்காது. உங்கள்கிட்ட கூட
அஞ்சு ஸ்வீட் ஒரே விரைவில், மத்தியான சாப்பாடு உங்களுக்கு கிடையாது, பாயசம், ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு, இன்னொரு ஸ்வீட், இது ரெண்டையும் அஞ்சையும் வச்சுதான் சாப்பாடு உங்களுக்கு சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? யாராவது சாப்பிடறவங்களுக்கு ஒருத்தர் கையை தூக்குங்க, முடியாது, சாப்பிட மாட்டாங்க. ஆமா, ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம், ரெண்டு ஸ்வீட் சாப்பிடலாம், அதுக்கு மேல முடியாது. ஆனா சோறு வேணும், சாம்பார் வேணும் இல்லையா? ஆமா, அது போல பல ராகமும் எனக்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் சில ராகங்களை நான் மாற்றிருப்பேன். அதை மாத்துறது தப்புன்னு சில பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக நான் கவலைப்படல. இது மக்கள் காதல போய் சேரணும் சொன்னா மாத்தித்தான் ஆகணும், ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம சொந்தத்துக்கு மாத்திரம்னு சொன்னா நமக்கு கௌபீனமே போகும். இந்த வேட்டி தேவையில்லை, தூக்கி எரிஞ்சிடலாம். பட்டின தனிகள் கௌபீனத்தோடு வாழ்ந்தார், தண்டபாணி சுவாமி கௌபீனத்தோடயே வாழ்ந்தார். அந்த மாதிரி நானும் இருந்துட முடியுமா? கௌபீனத்தை கட்டிட்டு நான் கார்ல போக முடியுமா? பஸ்ல ஏத்துவானா என்ன? யாரா சாமியார் கீழே இறங்கிடுவோம், நான் காசு கொடுக்கறேன்னு சொன்னா கூட அவன் ஏத்திட்டு போக மாட்டான். அந்த மாதிரி நமக்கு ராகங்கள் தேவைப்படுகிறது, அதற்காக மாற்றி விடுகிறேன். நீங்கள் தவறாக எண்ணி விடாதீர்கள் என்பது. அடுத்தது, புள்ளிருக்கு வேலூருக்கு ஒரு திருக்குறளை பாடியிருக்கார். அதுல அவருக்கு மனசு ஆற்றாமை, தாங்க முடியல, இந்த கடவுள் எல்லாம் வணங்க மாட்டேன்னு சொல்ல. ஏழாவது நூற்றாண்டுல அப்படித்தான் இருந்தது நம்ம நாடு இல்லையா? வேற்று மதத்தவர்களுடைய கையில மாட்டிக்கொண்டு சிவனை வணங்க வேண்டாம் என்று சொன்னார்கள், கோயிலை இடித்தார்கள், சிவலிங்கத்தை கூட கொண்டு போட்டு மறைச்சார்கள் அல்லவா? ஆமா, அப்ப இருந்த சைவ உலகம் அதை பார்த்து கொண்டுதானே இருந்தது.

உயிருக்கு வேலூர்ல இருக்கிற அறமையை நினைக்காதவன் நரக குழிக்கு போவான் அப்படின்னு எழுதி வைக்கிறார். என்ன காரணம்? அப்பாமை, மனசு பொறாமை, மனசு பொறுக்கவில்லை இல்லையா, அந்த நெஞ்சு பொறுக்க முடியாத நிலையில் அவர் சொல்றார்.

உள்ளம் உழ்கி உகந்து சிவன் என்று மெல்ல உள்க. நீ சத்தம் போட்டு கூட சொல்ல வேண்டாண்டா, மெதுவா சிவா சிவான்னு சொல்லிவிடு போர்மே அப்படிங்கிறார் அவர். மெல்ல உள்க வினைகள்.

வேணும்னு சொல்ற. டேய், இவனுக்கு யமன் வருவான் நினைக்கிறியா? நீ வரமாட்டான்டா, முன்ன ஒரு உத வாங்கி இருக்கிறான், அவனுக்கு நினைப்பு இருக்கும். அத சொல்றாரு இவரு.

கூட்டணி கொண்டு கூட்டினா தான் பொருள் கிடைக்கும். தமிழ் இலக்கியத்தில் என்ன சொல்லப்படுகிறது, கொண்டு கூட்டுதல் அப்படின்னு வருகிறது ஒரு பகுதி. நான் தமிழ் நிறைய படிக்க முடியல, என்னால எனக்கு தான் இது படிக்கிறதுக்கே சரியா போச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். கொண்டு கூட்டுதல் என்பது எங்கேயோ விளைந்த புளி, எங்கேயோ விளைந்த மிளகாய், எங்கேயோ விளைந்த தனியா, எங்கேயோ விளைந்த கத்திரிக்காய், இதெல்லாம் ஒன்னா கூட்டினா தான் சாம்பார் ஆகும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு பதத்தை இங்க கொண்டு வந்து கூட்டும் போதுதான் நிச்சயமாக அதுக்கு பொருள் கிடைக்கும். அப்படி செய்யணும், அப்படி செய்தாதான் ரைட்டு. அதை நான் செய்யும் போது சில பேர் தவறு என்று ஒரு காலத்தில் சொன்னார்கள், நான் கவலையே படல. அந்த வேலையை அன்னைக்கும் செய்துகிட்டு இருக்கேன், இன்னைக்கும் செய்துகிட்டு இருக்கேன். ஏன், அதுதான் ரைட்டு, நான் முடிவு பண்ணிவிட்டேன். மாற்றம் உண்டறியீர் மனை வாழ்க்கை போய் கூட்டம் வந்த உண்மை கொள்வதன் முன்னமே போற்ற வல்லிலே புள்ளிருக்கு வேளூர் கூட்டம் சீத்தமாயின.

0: என்பது நாம எண்ணணும்.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவண்ட பகுதி. வழங்குபவர் சிவகுமார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: ஒன்றருக்கு ஒன்று நின்ற எழில் பகுதி 100 கோடியின் மேற்பட
3: அற்புதமான ஒரு வியப்பு என்னன்னா அந்த இவர் வந்து அந்த இன்சார்ஜ் சொல்றாரு
2: ராஜா வந்திருக்காரு, சர்ப்ரைஸா வந்துட்டாரு. காலையில வந்து வந்தவங்களே இறந்தவங்களே கேட்டா இருக்கலாம், வந்து வந்துட்டாரு. உங்களோட ஒரு 9 மணிக்கு அவர் டிஃபன் சாப்பிடுறாரு, அதனால வீட்டு இருப்பேன் தயாரா இல்ல. நாங்க 8:00 ஒரு ஆள் அனுப்புவோம், நீங்க தயாரா இருக்கணும், லேட் பண்ண கூடாது அப்படின்னு முன்னேற்பாடாக வச்சோம். சரிங்க, நாங்க எல்லாமே தயாரா இருக்க முடிஞ்சு கூப்பிட்டுக்கோம். கூட உண்மையிலேயே அந்த டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா ராஜாலாம் இப்படிதான் ஜாப்பிட போக, அந்த மாதிரி அந்த செட்டப். நான் இந்த சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், இல்லை உண்மை ரியலாகவே பார்க்குறேன். அவ்வளோ அந்த ஹாலில் உட்காந்து உட்காந்துக்கா இருக்க வியர்வு கதை வாங்க வாங்கினாரு. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், நாங்கள் அந்த ராஜா கெட்டப்லேயே இருப்பாராக்கோ அப்படின்னு நினைச்சாலும் பேங்க் கட்டதான் போட்டு அவரு உட்காந்து வாங்க வாங்க உட்காந்துருந்தாங்க. எல்லாரும் உட்கார்ந்து உண்மையாக டிஃபன் தான் தெரியுமா இட்லி இருக்குன்னு சொல்லுங்க. இப்படி பார்க்குற பொழுது பார்த்தா இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி புரோட்டா இடியாப்பம் ஆப்பம் அப்படின்னு உங்களுக்கு என்ன டிஃபன் ஒன்று கேட்குறாங்க. நாம மறக்கமா இருக்கு என்ன இருக்கு இல்லையா, இது இருக்கு சாப்பாடு ஏதாவது கேட்பவங்க இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும் இருக்கிறாங்க தான், உங்களுக்கு என்ன வேணும் எது கேட்டாலும் இருக்கும், எது கேட்டாலும் அப்புறமா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் தான் அந்த சக்கரத்து வழங்கினேன். ராஜாவுக்கு அன்னைக்கு காலையில் எதை சாப்பிடணும்னு மூணு இருக்கும் தெரியாதான், அவர் கேட்கும் போது அது இல்லையான்னு சொல்லக்கூடாது. அதனால எல்லாத்தையும் பண்ணி வைக்கணும், அவருக்கு எது பிரியமோ அதை சாப்பிடுவோம். ராஜவாய் அது போல ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையில இருக்கிறவர், இந்தியாவிலேயே உடல் பெரிய பழக்கிறார். அவருக்கு செல்வ திருமணங்கள் சர்வீஸ் பண்றதுக்கு அவர் வீடு கடல் மாதிரி. இந்தியாவில் மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் அவருக்கு வீடு உண்டு இப்படின்னு அடிக்கிட்டே போறேன். சரிப்பா, அது என்னங்க அவர் நேர்த்திய வீட்டுக்கு வந்தார். இப்ப உங்களுக்கு தெரியுது, இப்ப இவருடைய பெருமைகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே போயிட்டு நீங்க வியர்த்து பாருங்க. சரிப்பா, என்ன அவர் நேர்த்திய வீட்டுக்கு வந்தாருன்னா, ஓ அவங்க எவ்வளவு பெரிய அவ்வளவு பிரிவு வந்தாங்க பெரியவனாக இருந்தும் பெருமை இல்லை, எவ்வளவு எளியனாக வருவான் அப்படிங்கிறது. அதை சொல்ல வருவதற்காக இந்த அண்டங்களை பற்றி நாம் பெருமை பெருமையா சொல்லி இவ்வளவு பெருமை உடையவர், எத்தனை பெருமை உடையது அப்படின்னு சொல்ல நாம் வியக்கிற தருணத்தில் அவர் சொல்லுகிறார்.
3: அவ்வளவு
2: தான் அவனை அதான் படைத்தல். இந்த உயரம், இந்த கலர், இந்த அகலம் என்று சொல்லக்கூடிய அந்த டேட்டாவுக்கு அந்த மாதிரி ஒரு உடலை படைப்பான், அவ்வளவுதான். ஆனால் அந்த உடலுக்குள்ளே அந்த உயிரை கொண்டு போய் சேர்ப்பது யார்? உடம்ப படைக்கிறான். உடம்புக்குள்ள உயிரை போய் யாரும் சேர்க்கிறது? யாருக்கு உள்ள விடுறது? அதை செய்கிறவன் பிரம்மன் இல்லை. அதை படைப்பு என்றால் என்ன அர்த்தம் கேட்டா, உடம்பை படைத்தல் படைப்பல்லையா, உடம்புக்குள்ளே உயிரை கொண்டு போய் இணைத்தல் இருக்க அதான் படைத்தல். அதை செய்கிறது பிரம்மனால என்ன செய்ய முடியும்னா உடம்பு செஞ்சு கொடுத்துருவான். அந்த உடம்புக்குள்ளே, இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் போக கொண்டு அந்த செயலை செய்கிறது யார்? எல்லாத்தையும் எப்படி செய்கிறார்? சங்கல்பத்தினால செய்கிறார். அது நிகழ்வதே ஒன்றாக இருப்பதுனால காத்தல் தான் என்ன அர்த்தம் காத்தல் அப்படின்னு நாம் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்? அது சொன்ன நான் சொன்ன பொருள் உங்களுக்கு தெளிவாக புரியும். காத்தல் என்ன? பொதுவாக காத்தல்னு சொல்லுவோம். காத்தலை செய்கிறவர் யாரு? திருவான். காத்தல்னா என்ன? நம்ம பொதுவாக லெட் அஸ் பீ ஃப்ரங்க், ஓபனாகவே பேசுவோம். காத்தல்னா துண்டு கொடுக்குறவர். காத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பதி ஜெயப்பார் அலுவலர் சார் சொல்றீங்க, துண்டு கொடுப்பார் சார் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இதுதான் காத்தல். நமக்கு வேறு என்ன கொடுக்குறவரு அப்படின்னு அது காத்தல். காத்தல் என்பது நல்லா தெளிவகைத்துவர்கள். காத்தல் என்பது எந்த விடுதலை அனுபவிப்பதற்காக இந்த உடல் இந்த உயிருக்கு வந்து சேர்ந்ததோ அந்த வினைகள் முழுவதும் அனுபவிக்கின்ற வரை உடலை உயிரிலிருந்து பிரியாமல் காத்தல். இதுதான் காத்தல். என்ன அனுபவிக்கிறதுக்காக வினைகளை அனுபவிக்கிறதுக்காக இந்த உடம்பு இருந்ததோ அது கம்ப்ளீட் ஆக வரைக்கும் இந்த உடம்பு இந்த உயிரிலிருந்து பிரியாமல் காத்துக்கிறாங்க. அதுதான் காத்தல். இதை செய்கிற சிலர் ஏன்னா அவன் தான் வினைப்பயனை கூட்டுகிறவன். காத்தல் நாம நினைக்கிறதல்ல, அதான் திருமான் காத்தல் சொல்றது என்னன்னு சொன்னா யாராருக்கு என்னென்ன வினைப்பயன் கொடுத்தோ அந்த வினைப்பயன்களை ஊட்டுவதற்கு உறுதுணையாக சிவனுக்கு நிற்கிறவர். இன்னும் தெளிவாக சொல்ல சொல்லுகிறேன். நீங்க இப்ப பேங்க்கு போறீங்க சார், நீங்க பேங்க்கு போறீங்க, உங்களுக்கு பணம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு செக் எடுக்கிறீங்க, இப்பெல்லாம் நேராக கேஷியர்ட்டையும் கொடுத்துடலாம். தெரியாது வசதி உடனே கேஷியர் தான் பண்ற பணம் உங்களுக்கு கொடுக்குற. நீங்க உடனே அவர் பார்த்து ரொம்ப நன்றி இல்லையா, எனக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா, எனக்கு எவ்வளவு அவசரம் தெரியுங்களா, கஷ்டம் தெரியுங்களா, நீங்க பணம் கொடுத்தீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? ஏன் தலைமுறை வேண்டாம், ஏன் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு கொடுக்குறாரு? இது என்ன? அது மாதிரி நம்ம வினை கணக்குல கொடுக்க வேண்டியது இருந்தா திருமால் கொடுப்பாரு. ஆனா இல்லை எப்படி திருமால் கொடுப்பாரு? திருமால் ஒன்லி கேஷியர். கொடுக்கிறவனுக்கு நீங்க நன்றி சொல்றதுன்னா நீங்க கேஷியருக்கு நன்றி சொல்லணும். கணக்குல இல்லாத கேஷியருக்கு கொடுத்துருவாரா? தெரிஞ்சவருக்கு கொடுத்துருவாரா? இல்ல கொடுத்தாப்புறம் அவங்க அவருக்கு இருப்பாரா? இல்ல. அப்ப வினை கணக்கின்படி அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒருவேளை கணக்குல பணம் இல்லை, நீங்க என்ன பண்ணணும்? நேரா போய் மேலேஜரை பார்த்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார், கொஞ்சம் ஓடி கிணி கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பணம் சமாளிக்கிறேன், என் நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குன்னு மேனேஜரை பார்க்கணும். அது போல உங்களுக்கு கஷ்டம்னா கேஷியத்தை நிக்கிறத விட்டுட்டு மேனேஜரா இருக்கக்கூடிய சிவன்கிட்ட போய் ஓடி கேட்கணும். அதுதான் அதை விட்டு அங்க கியூல போய் நின்னா என்ன பேசுறோம்? நன்ற நாளைக்கு நான் தாழ்வா சொல்றேன், அவரும் சிவனை கேட்கலாம். நாம தவறா புரிஞ்சுக்கணும், அவரே வந்து போடுறாரு. இங்க வந்து இருந்தா தரமாட்டேன் முழுவதும் அனுபவித்து தீர்ந்த பிறகு அந்த உயிரை அந்த உடலிலே ஒரு விராலையும் இருக்கப்படாமல் எடுத்துச் செல்வதற்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இத ரொம்ப அழகா சொல்லுகிற சுவாமி சொல்லுகிறார். முழுதும் படைப்போன் படைக்கும் படையும், படைப்பவனையே படைக்கின்ற படையும் அப்படின்னா யார் படைக்க வேண்டியதுன்னு பிரம்மனை அந்த பதவியிலே அமர்த்துகிறவர் சொல்லுகிறார். திருமாலை அந்த பதவியிலே அமர்த்துகிறவர் ஏன்னா எல்லாம் அணுக்கள் தானே, ஒன்றே பதி. கடவுள் ஒருவர் தானே இருக்க முடியும், ஒன்றே பதி. சரஸ்வதி ஒருவன் தான் கடவுள், எல்லாரும் கடவுள் கிடையாது. இது எல்லாமே சதாசிவம் வரைக்கும் அணு ஆன்மா. அந்த சிவம் ஒண்ணுதான், பரசிவம் ஒண்ணுதான் கடவுள். சதாசிவர் வரைக்கும் ஆன்மா தான், அதுவும் விஞ்ஞான கடல், அதுவும் ஆணவமானது வெற்றிய தெளிவோடு நிலையில விளங்குகிறார். அவ்வளவுதான், அதிகாரமும் பதவியும் இருக்கிற வரைக்கும் ஆணவம் உண்டு. அதனாலதான் நம்ம நாகரத்து மக்களும் என்ன சொல்றாங்க, கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டார்கள் என்பதற்கிறார். குருவர்கள அந்த சதாசிவராக இருக்கிற ஆன்மா ஆணவம் சீர்ந்த நிலையில பெரியார் சமுதராவோ திருநாவுக்கராவோ சுந்தரம் சுவாமியோ வலுத்துருவோம். அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே அனுப்புவார். நமக்கு வருகிறவர்கள் நமக்கு ஞான குலவர்களாகவும் ஞான நிலையில இருந்து நமக்கு ஆசிரியர்களாக வருகிறவர்கள் அத்தனை பேரும் ஆணவமாக முழுதும் அனுப்பவர் முற்றும் நீக்கியவர்கள் தான் அனுப்புவார். அவங்களுக்கு அந்த துளி கூட இருக்கு. ஞானசம்பந்தருக்கு ஆணவம் மலர் கிடையாது, சதாசிவருக்கு உண்டு. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இத தொழில் முழுவதும் படைப்போம் படைக்கும் படைவோம் படைத்தவை காப்போம் காக்கும் கடவுள் சொல்லிட்டதா மூணாவது பாருங்க என்ன சொல்ற, காப்பவை கறப்போம். இப்ப என்ன சொல்லிருக்கணும், காப்பவை கறப்போம் கறக்கும் கடவுள் சொல்லிருக்கணும். என்ன சொல்லிட்டார், ரெண்டு வரைக்கும் இப்படி சொன்ன, படைக்கிறவன் யாரு பிரம்மா, அவனை படைக்கிறவன் சிவன், படைச்சதெல்லாம் காக்கிறவன் யாரு திருமான், அவனை காப்பாத்துறவன் சிவன், காப்பாத்துற பொருளை எல்லாம் ஒரு நாள் ஒடுக்கணுமே அவன் தான் சிவன் அப்படின்னு. ஒடுக்கிறவன் எவனோ அவனை ஒடுக்கிறவன் தான் சிவன் சொல்றான். ஏன்னு கேட்டீங்கன்னா திருமால் வரைக்கும் அனுபட்சம், திருமாலுக்கு மேல சமபட்சம், திருமால் பதவி வரைக்கும் டி ப்ரமோஷன் உண்டு. திருமால் பிரம்மனாக முடியும், இந்திரனாக வருவர், சரியா பிஹேவ் பண்ணலன்னா கீழே வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்திர மேல போலாம், பிரம்மா கீழே வரலாம். இன்னும் சொல்ல போனா 33 கோடி தேவன், 33 ஒரு செட் ஆஃப் தேவர்கள் இருக்காங்க. 33 கோடி கோடின்னா வரிசை அர்த்தம், தெருக்கோடின்னு சொன்னா அர்த்தம். அது மாதிரி 33 கோடின்னு சொன்னா 33 விதமான தேவர் கூட்டம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு தேவரா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இறங்கிறது ஏறது உரிய நிலை திருமான் வரைக்கும், திருமா தாண்டிட்டாங்கன்னு வச்சுருங்க அதுக்கு கீழே வருவாங்க. உருத்திரிலிருந்து கீழே கிடையாது வேலையதான். அதனால உருத்திரம் என்பது நேராகவே இருக்கக்கூடிய அதிர்ச்சித்தல், அந்த அதிர்ச்சித்தல் நிலையத்தான் இதுவரைக்கும் சொன்னாரு. ஆனே நேராக நின்று செய்வது போல அந்த ஒடுக்குதல், அதனால சொன்னார் காப்பவை காப்போ. இது வரைக்கும் காத்த பொருள்தான் ஒடுக்கு, அதே போல அழகா சொன்னார் அழித்த கரப்போன்னு மறைக்கிறார், கரத்தை மறைத்தார் சொல்லிட்டு சொன்னார். அதுதான் என்ன ரொம்ப அற்புதம், கரப்போன்னு முடிச்சிருந்தாருன்னா அதோட முடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய இல்லை சிறப்பு தான். ஆனா மணிவாசிரியர் எப்பவுமே சிறப்பு சிறப்பு இருப்பார், சிறப்பு சிறப்பு அது கூட இருப்பார். எல்லாவற்றையும் ஒடுக்கக்கூடிய வல்லமை உடையவர். நம்ம யாருக்கு பயப்படுவோம் சொன்னா கொடுக்கிறவங்க கூட அதிகமா பயப்படுவோம், கொடுக்கறதுதான் கொடுக்கிறவங்களுக்குதான் அதிகம் பயப்படுவோம். நமக்கு பயம் அங்கதான் அதிகமாகும். சொல்ல பொதுவா சொல்ல சிவன் மேல அன்பும் பயமும் இருக்கிறத சனீஸ்வரன் மேல அன்பும் பயம் அதிகமாகுது. பாருங்க நீங்க திருநள்ளாறு போயிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், சாமி தேவைங்கிற பயம் ஒரு ஆள் திருமணம் கூட்டம் முழுக்க சனீஸ்வரன் தண்ணி சுத்திட்டு இருக்கும், அந்த கூட்டம் அங்கதான் இருக்கும். சாமி என்ன தேவையே இருக்காரு, என்ன காரணம், இந்த வம்பு போடுவோம் சண்டிப்போம் குடிக்கிடுவோம் அப்படித்தானே சொல்ல. எல்லா பொருள்களையும் ஒரு காலத்துல ஒடுக்குகிறவன் சிவபெருமான், ஒடுக்குகிற தங்கையுடைய சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன, ஒடுக்குகிற வல்லமை இருக்கு என்பதற்காக ஒடுக்காத. எனக்கு ஒரு பவர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சிருக்கேன், நான் உடனே என்ன பண்ணுவேன், பவரை எக்ஸ்பீஸ் பண்ணாதான் எனக்கு பெருமை நடந்தது. உடனே படி பார்ப்பேன், உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க இந்த பக்கமா போற வண்டிகள் எது வேணாலும் நீங்க நிறுத்தலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பவர் கவர்மெண்ட் தெரிய கொடுத்துட்டாங்க. நீங்க எல்லாத்தையும் நிறுத்தி பாருங்க இல்லையா ஐயா, எல்லாரும் எல்லாத்தையும் ஒடுக்கக்கூடிய வல்லமை இருக்குங்கிறதுக்காக அந்த வல்லமையை சிவன் பயன்படுத்துவதில்லை. கலப்பவை கருதா கருத்துடைக்கிறது. வல்லமை இருக்கு என்பதற்காகவே அந்த வல்லமையை தேவையற்ற நிலையிலே பிரயோகப்படுத்துகிற அந்த சிறு குற்றம் இல்லாமல் எல்லாவற்றையும் நினைத்த நேரத்தில் ஒடுக்கக்கூடிய வல்லமை. இன்னும் சொல்றது போனா அவர்களுடைய ஊழிக்காக பெரும் ஊழிக்காலத்துல என்ன பண்றான், எல்லாத்தையும் ஒழிக்கிறான். நாம மட்டும் சொல்றது இல்லை, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, இவ்வளவு அச்சுறுத்தல் நடக்குது, இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லையா. காதல் விழாம இருக்கிறவனுக்கு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் கடப்பவை கருதா கருத்துடைக்கிறவன், அவருக்கு தெரியும் எப்ப இது பழுத்து வரும். அந்த பழுத்து வருகிற ரைட் ஸ்டேஜில் தான் அதை பண்ணுவார். அது வரைக்கும் காத்திருப்பார். நமக்கு எனக்கு வல்லமை இருக்குங்கிறதுக்காக நான் செய்யாத சிவன் அப்படிப்பட்டவன். எந்த காலத்துல ஊழி நிகழ வேண்டும் என்கிற அந்த நிலை வருகிறதோ அந்த காலத்திலே எல்லாவற்றையும் அப்படியே கொடுத்து கலப்பவை கருதா கருத்துவை. அப்ப முதல்ல இந்த அண்ட வழி அதை இருக்கக்கூடிய அவருடைய பெருமை. அதற்கு பிறகு நம்ம உலகை பொறுத்தவரைக்கும் இந்த பூமியை பொறுத்தவரைக்கும் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் சொல்லக்கூடிய அவனுடைய திறமை அவனுடைய அருமை இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். சொல்லிக்கொண்டு வந்து கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறார். இணைப்பல விரவும் இணைப்பல கோரி இணைப்பல விரவும் அனைத்தும் அனைத்தும் அவையின் அடைத்தோம். இதுதான் அவங்க தெரிஞ்சது ரொம்ப அற்புதமாக சொல்லுங்க. எல்லா பொருள்களுக்கும் அவன் நிறைவு வளர்த்துகிறான், எல்லா பொருள்களுக்கும் அவன் வளர்த்துகிறான். இணைப்பல கோரி இணைப்பல விரவும் எல்லாவற்றிலும் வளர்ந்துகிறான். இல்லாத பொருள்களை எல்லா பொருள்களையும் வழங்குகிறான். எல்லா பொருளையும் வழங்குறா, எல்லா பொருளும் ஒண்ணு போலவே இருக்கும். அவன் எல்லாத்தையும் இருக்கிறாங்க, எல்லாம் ஒண்ணு போலவா இருக்கும். நான் இங்கே அந்த ஒரு உதாரணம் சொன்னேன், எங்கேயும் சொல்றேன். நாம சாப்பாடு சாப்பிடுறோம், நமக்கு நமக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு. விருந்து வைக்கிற போது நமக்கு தான் போட்டு பருப்பு போட்டு நெய் போட்டு அப்புறம் அவியது தொகையது பொரியது வருவது எல்லாம் அவங்க விதவிதமா வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து சாப்பிடுற ஒரு சொற்பொழி வாழ்க்கை இருக்குமா, ரொம்ப அன்புடைய அவர் ரொம்ப செய்யணும். அது இன்னைக்கு பேசுற, அதனால நாம இன்னைக்கு ஈஸியா பண்ணணும். எல்லாத்துலயும் ஒரு புடி சர்க்கரை போட்டுருக்காரு, எல்லாத்துலயும் ஒரு புடி சர்க்கரை. ஒரு புடி சர்க்கரையை போட்டா இப்ப நானு அவங்க வந்து எங்க சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன், இனிப்பாரு. பொரியல் எப்படி இருக்கு, இனிப்பாரு. தொகையில் எப்படி இருக்கு, இனிப்பாரு. எல்லாம் இனிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஒன்று போல அல்லவா இருந்து விட வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா. அனைத்து அனைத்து அப்பையும் அழைப்பு எல்லா எப்படி வளர்க்கிறாங்க கவனமா இருக்கும். சர்க்கரையை போடல, சர்க்கரையை போடாம பிறகு எங்க பாவக்காய் கறி எப்படி இருக்கு, அதை கஷ்டமா இருந்தாலும் விஷயம் பாவக்காய் வந்து ரொம்ப பொருளாதாரம் தொகையது காரணமா காட்டமா நல்லா இருக்கு. இப்படி எல்லா சொல்றதுல எல்லாம் தெரிஞ்சோம், நல்ல கவனமா கேட்கணும். இப்ப எல்லாத்தையும் சக்கரை போடுறோம், ஆனா எல்லாத்தையும் ஒண்ணு காமனா போடுறாங்க, இல்ல உப்பு. உப்பு எல்லா பொருளையும் இருக்கிறது, ஆனால் தன்னை காட்டாமல் அந்தந்த பொருளின் தன்மையை காட்டுகிறது. இறைவன் எல்லா பொருளையும் சர்க்கரை போல அல்ல, உப்பு போல இருந்து அந்தந்த பொருளின் தன்மையை காட்டு போலாக வந்துகிறான். உப்பு என்ன பண்ணுவோம், அளவோடு இருக்கிற பொழுது தான் இருக்கிறத தெரியாம இன்னும் கவனமா பாருங்க. உப்பு மட்டும் இல்லைன்னு நீங்க என்ன சொல்றீங்க, அது இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் எல்லாம் உப்பு இல்லைங்க, இதுல உப்பு இல்லைங்க. அப்ப உப்பு போட்டா அது தண்ணி காட்டாமல் பொருளின் தன்மையை காட்டும். அதுபோல எல்லா பொருள்களுடைய தன்மையையும் காட்டுபவனாக அந்தந்த பொருளின் தன்மை அந்தந்த பொருளுக்கு உரித்தாக இருக்கும்படியாக. மாம்பழம் அக்பர் காலத்துல எப்படி ருசிச்சதோ அப்படிதான் இன்னைக்கு ருசிக்குது. இன்னைக்கு நான் வேற மாதிரி ஏதாவது பேசுவேன். இப்ப எல்லாம் மாம்பழம் என்ன தேங்காய் மாதிரி இருக்கு, தேங்காய் மாம்பழம் மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு மாறிட்டாங்க. நெல்லை விதைக்கிறோம் அல்லது அவரையை விதைக்கிறோம், என்னையா போட்டிருக்கேன் பயிர் அவரை போட்டிருக்கேன், அப்படியா என்ன வருமோ தெரியல, கோவரை கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவரை போட்ட அவர அது எப்படி மாறாமல் வருகிறது என்று கேட்டார், அந்தந்த பொருள் தன்னுடைய நிலைமை இருந்து மாறாதபடிக்கு அதிலேயே நிலைத்தும் பேலன்ஸாக விளங்குவதற்காக அந்தந்த பொருளையே கலந்து வளர்கின்றான். அதை சொல்லுகிறார், எனைப்பல கூடி எனைப்பல விதமும் அனைத்து அனைத்து அவ்வையின் அனைத்தும் அந்தந்த பொருளின் தன்மையாக அந்தந்த பொருளிலே விளங்குகிறார். பாகற்காயின் கசப்பாகவும் கருப்பிலே இனிப்பாகவும் விளங்குகிறார். பாகற்காயின் கசப்பு வரதும் கருப்புக்கு இனிப்பு வரதும் அதற்குரிய அந்த பேசிக் நேச்சர் அதனுடைய இயற்கை குணம் அதிலிருந்து மாறாதபடி இருப்பதற்கு காரணம் இறைவனையே கலந்து இருப்பதுதான். அதைத்தான் சொன்னார், பாருட பின்னால் பரந்த எம்பரணையில். ஆக அவன் அண்டர்கள் சொல்லக்கூடிய கற்பனை கேட்டால உலகம் என்று சொல்லக்கூடிய நாம் அன்றாடம் பார்க்கிற அவனுடைய தன்மையை அவனுடைய பெருமையை சொல்லிக் கொண்டே வருகிறார். சொல்லுகிறார், இப்படிப்பட்டவன் தான் கண்ணால் யான் கண்டேன் காண்க அப்படின்னு அறிவிக்கிறார். யாரையா பார்த்துக்கீங்க? ஆமா, அவரை தான் பார்த்த நான் எடுத்தவங்க கடவுளை பார்த்து

0: 185 வரி நாம பார்த்தது ஒரு 10 வரி தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 10 வரியை பார்ப்போம் சொல்லி அப்புறம் இந்த அற்புதமான வாய்ப்பை நடத்திய தலைவர்களுக்கும் மேலாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் கூடிய இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் நீங்கள் தான் பெரும் பெயர் செய்வது சிவகணங்கள் உங்களுடைய திருவடிகளை அடியே மறந்துவதற்கு இந்த வாழ்வை மாதத்தில் காலை நேரத்திலே நிர்வாகத்தை சிந்திப்பது ஒரு சிந்திய ஒரு தவம் என்று நம்முடைய சார்பவர்கள் சொல்லிய வண்ணம் திருமண்டலமானது இந்த வருடைய ஏற்பாடு செய்திருக்கிறது. அதனை கலந்து கொள்ளும் நத்திரங்களுக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய பெருமைன்னா பெரும் புலவர்களாக இருக்கக்கூடிய வித்வானாக வளர்க்கக்கூடிய தமிழிய வித்வானாக வளர்க்கக்கூடிய ரகுபாய் அம்மா எங்க கலத்தில் அம்மா அவங்க போன்றவர்கள் உண்டானேதான் நான் தமிழ் பேசுவது எனக்கு ரொம்ப பெரிய முடிவாக இருக்கிறது சொல்லி மீண்டும் ஒரு பேர் உங்களுடைய வணக்கம்.
1: சிவாய நம சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சிறப்பொலி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே சிறப்புலி நாயனார் புராணம் இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். நாயனார் என்பவர்கள் இந்த லோகத்திலே தமிழ்நாட்டிலே அதிகமாக அவதாரம் பண்ணினவர்கள். சோழ நாட்டிலே அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் செயல் சொல் எல்லாமே சிவனுக்காக ஆக்கினவர்கள். எண்ணத்தை சிவனுக்காக்கி, சொல்லையும் சிவனுக்காக்கி, செயலையும் சிவனுக்காக்கி, பொருளையும் சிவனுக்காக்கி, காலத்தையும் சிவனுக்காகவே கழித்தவர்கள். வெகு கோடி ஜென்மங்கள் யமனுக்காக கழிக்கிறது. இப்படிப்பட்ட நாயன்மார்கள் சார்ந்தவர்கள் சிவனுக்காக கிடைக்கிறார். சிவனை எண்ணியே காலம் போகுது. எதை எண்ணி காலம் போக்குவார்கள் என்றால் அதை அவர்களை அவர்கள் என்ன விட்டாலும் யமன் அவர்களை எண்ணிக்கொண்டே இருப்பான். என்னைக்கு இவனை குடிக்கிறது என்ன காரணம் என்றால் சிவனுடைய திருவருளை எண்ணாதவர்கள் மேலே யமனுக்கு அதிகமாக கோபம் இருக்கும். யமனுக்கு அதிகமாக கோபம் இருக்கும். அதனாலே யமனுக்கிட்ட கோபிக்காம நடந்துக்கணும்னா சிவனை எண்ணிக்கிட்டு இருக்கணும். அதை கற்றுக்கொள்வன வாயுள நாவுல இட்டுக்கொள்வன பூவுல நீருல கற்றை செஞ்சடையா நாமுளும் எற்றுப்போ நமனார் முடிவுன்பதே என்பது அப்பர் தேவாரம். அதனாலே யமன் கோபிக்காம நடக்கணும்னா சிவனை எண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி சிவனை எண்ணி எண்ணி அதன் மூலமாக அருள் பெற்றவர்கள் தான் நாயன்மார்கள். ஒருவன் எதை பத்தி எண்ணுகிறானோ அந்த எண்ணத்தினுடைய பயன் விளைவு அவனுக்கு இந்த பிறப்பிலேயே கிடைத்து விடும், அல்லது அடுத்த பிறப்பிலே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாயன்மார்கள் நம்ம நாட்டிலே அவதாரம் அதிகமாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றை படிக்க கேட்க ஓரளவு நமக்கெல்லாம் ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார். அது நன்றாக கேட்கவும் அவர்கள் வழியிலே பின்பற்றி நடக்கவும் நாம் நல்ல முயற்சி பண்ணுவோம். நடந்தோமானால் அது போலவே பலன் நமக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாயனார் அவர் சிறப்புலி நாயனார். சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன்னு வாழ்றார் சுந்தரம். சீர்கொண்ட புகழ் வள்ளல், வள்ளல் புகழும் உடையவர், வள்ளல் தன்மையும் உடையவர். வள்ளல்னா வாரி கொடுக்கின்றவர், அடியார்களுக்கு வாரி வாரி கொடுக்கின்றவர் வள்ளல். கஞ்சனுக்கெல்லாம் நூலே கிடையாது, வள்ளல்களுக்கு நூலே. கஞ்ச பிரபுக்கெல்லாம் நூல்களே கிடையாது, நூலில் அவன் வேறே வராது. கஞ்ச வேறெல்லாம் வரவே வராது, வள்ளல் வேறு தான் வரும். அதனால அவன் சக்திக்கு தகுந்தவர் இயன்ற வரையிலும் செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நாயனார் அவர் பொன்னி நாட்டில் தான் அவதாரம் இருக்கார். பொன்னி நாடுன்னா சோழ நாடு, நம்ம நாடு தான். பொன்னி நீர் நாட்டின் நீடும் பொற்பதி புவனத்துள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோருக்கு இன்மையே இல்லையன்னாதி ஈயும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை சந்தர் வள்ளலார் அருளி செய்த மறைத்திருவாக்கூர். அதனால அது வந்து திருவாக்கூர்னு வேறு, அது திருஞான சம்பந்தர் தேவாரம் உடையது. திருஞான சம்பந்தருடைய தேவாரம் பெற்ற சிவத்தலம் என்றது ஆக்கூர்னு வேறு. அக்கூர் தாண்டுவந்தி மாடம்னு சொல்லுறது. அது வாழார்கள் செந்து வருவாய் மலையாண்டன் மாமடந்தை தோளாகம் பாகமா புல்கினான் தொல்கோயில் வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தாண்டு வந்தி மாடமே என்பது திருஞான சம்பந்தம் தேவாரம். அந்த ஊரில் இருக்கின்ற வேளாளர்கள் வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையார் வள்ளன்மையான குடுக்கின்ற கொடுப்பது கொடுக்கின்ற குணம் வேளாளருக்கு தான், மற்றவர்களுக்கு ரெண்டாவது. ஆனால் கொடுக்கின்ற குணம் சில முதன்மை பெற்றவர்கள் வேளாளர்கள் தான். தர்மத்தில் மிகச்சிறந்தவர்களாகும், புலவர்களை ஆதரித்தவர்களாகும், புலவர்களை ஆதரித்தவர்களாகும், அறநெறியிலிருந்து சத்தியத்திலிருந்து மாறாதவர்களாகும் என்பது வேளாளர். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த வேளாளருடைய தன்மையெல்லாம் இப்போ இருக்கிற வேளாளர்கள் கேட்காமையினாலே இவர்கள் மாறி வேற ஜாதியுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால அவ்வளவு சிறப்புடையது வேளாளர். அது வேளாளர் என்றவர்கள் வள்ளன்மையால் வள்ளன்மைனா கொடுக்கின்றவாறு கொடுக்கின்ற தர்மம் செய்கின்றவர்கள்.
விற்கிருக்கும் வேளாளர் உபகாரி. வேளாளர்னா உபகாரின்னு குரு, வேளாளர்னா உபகாரின்னு குரு. வேள் என்பது முருகனுக்குரிய வேள், முருக வேள், கந்த வேள். வேள்னா அந்த உலான வேல் வேற, வேள் வேற, வேள் உபகாரி, வேள் உபகாரி, அது வேளாளர் என்று வரும். அதனாலே அப்படிப்பட்ட உபகார குணமுடையவர்கள் அவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஊர், அப்படிப்பட்ட ஊர் என்று திருஞான சம்பந்தர் பாடுறார். தன்மையால் தன்மையால் என்று நன்மை சார்ந்த வேளாளரை சார்ந்த தன்மை மன்னர் அருளி செய்த மறைத்திருவாக்கூர் அவ்வூர். தூய தூமலர் சோலை தோறும் சுடர்தோடு மாடந்தோறும் மாமடை முழக்கந்தால மறையொலி முழக்கம் ஓடும். அதனால இந்த ஒலி இருக்கே ஓசை ஒலி எல்லாம் ஆனா இங்கன்னு வர்ற மாதிரி ஓசை மலர் சோலைகள் இருக்கிறது. மலர் சோலைகளிலே மழை பெய்யும், மழை மழை பெய்யும் சோலைகளிலே வந்து முகில் அயல் மேகங்கள் வந்து முழங்கும். அப்படிப்பட்ட முழக்கத்தோடு மாடங்கள் ஓரும் மறை என்கின்ற வேத முழக்கமும் அங்கே முழங்குகிறது. அந்த வேதத்தினுடைய முழக்கம் ஓங்கி இருக்கிறது, அந்த மழை முழக்கம் தாழ்ந்திருக்கிறது. வேதத்தினுடைய ஒலி ஓங்கி இருக்கிறது, வேதத்தை ஓதுகின்றவர், வேதத்தை ஓதுகின்றவர் இதுக்கு எஜுஜாமதரன் என்கின்ற வேதத்தை ஓதுகின்றார் அல்லவா, அந்த ஒலி ஊங்கி இருக்கிறது. அந்த மழை முழக்கம், மழை முழக்கம்னா தெரியுதா, இடி முதலான முழக்கங்கள் இருக்கு, அந்த சத்தம் தாழ்ந்து இருக்கிறது அப்படின்னா அதிகமா வேதத்தை ஊதுகின்றவர் இந்த ஊர்ல இருக்கிறார். பூமலி மறியலிட்ட புகை ஆயில் தூபந்தால ஓமானலி வேள்விச்சாலே ஆகுதி தூபம். புகை ரெண்டு வகையான புகை, அது ஒன்று அகில் வந்து நெருப்பிலே போட்டு அந்த புகையை மாடத்தில் வைக்கிறது, வீதியில திண்ணையில வைக்கிறது, அப்படி ஒரு முறை அகில்னு ஒரு வகை இருக்கு. பூபுலியம் சாம்பிராணி மாதிரி அதை நெருப்பில் போட்டு அந்த புகையை வந்து புகைக்க விடுறது. அந்த புகையினால மற்ற கெடுதல்கள் எல்லாம் விலகும். தேவர்கள் விரும்புவார்கள் அந்த புகை. அந்த புகையை விட வேள்விச்சாலையில வருகின்ற ஆகுதி தூபம் ஓங்குகிறார். ஓமனல் வேள்விச்சாலை, அந்த ஊர்ல இருக்கின்ற பிராமணர்கள் வேதத்துல சொல்லி இருக்கப்பட்டபடி யாகத்தை செய்கின்றார்கள். யாகத்துல வருகின்ற புகை ஓங்கி இருக்குங்கிறார். ஆலை சூழ் பூக வேலி அத்திரு வாக்கூர்தல் ஞாலமார் புகழில் நிற்கார் நான்மறை குலத்தில் உள்ளார். மறைக்குளம், மறைக்குளம்னா பிராமண குலத்துல வந்தவர். நீலமார் கண்டத்தை நிறுத்தரதம் திருத்துண்டு சீலராய் சாலு ஈகை தரத்தீவில் சிறந்த நீரார். பிராமணர் குலத்திலே பிறந்தவர். அவர் வந்து சிவபெருமான் திருவடியில அன்புடையவர், அவருக்கு தொண்டு செய்பவர். அதோட ஈகத்திரத்தினிலே சிறந்த நீரார். பக்தி தர்மம், தர்மமும் பக்தி. பக்தி சில பல பேருக்கு இருக்கும், தர்மம் இருக்காது. பக்தி மாத்திரம் வச்சிருப்பாங்க, தர்மத்தை வச்சிருக்க மாட்டாங்க. தர்மம் மாத்திரம் இருக்கும், பக்தி இருக்காது. அப்படி மக்கள் ரெண்டும் உடையவர்கள் எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க. பக்தியும் தர்மமும் சேர்ந்து இருக்கிறது ஆச்சரியம். பக்தி இருக்கும், ரொம்ப நிலையாமையை பற்றி பேசுவான், இந்த தர்மத்தை பற்றி பேசுவான், பக்தியை பற்றி பேசுவான், போகும்போது என்னையா உருட்டு போறோம், வரும்போது என்னையா உருட்டு வந்தோம், அப்படி எல்லாரும் ரொம்ப நிலையாமையை பற்றி எல்லாம் பேசுவான். ஆனால் தர்மம்னு போயிட்டா பயந்துருவான். அது அருணகிரிநாதர் சொன்னார், ரெண்டு பேர் இந்த மாதிரி வாய் வேதாந்தி வச்சா கைங்கரியம்னு சொல்றது. வச்சா கைங்கரியம் இருக்கிறவர்களையும் அழையால் நல்லதை செய்யணும் ஐயா, நல்லதை பேசணும் ஐயா, கொடுக்கணும் ஐயா, என்னத்தையா கொண்டுட்டு போக போறோம் அப்படின்னு வச்சா கைங்கரியம் கொடுக்க மாட்டான். அப்படி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தானா, ரெண்டு பேர் எப்படி பேசிக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி என்ன ஐயா, மனுஷனுடைய வாழ்க்கை நிலை இல்லாத வாழ்க்கை, இன்னைக்கு இருக்கிறவன நாளை கடன் ஏற்றிருந்த இன்னைக்கு இல்லையா,
அப்படின்னு ரெண்டு பேரும் இருந்தான். அதுல மின்னல் போல வாழ்க்கை, மின்னல் போல வாழ்க்கை, தூண்டுது உடனே மறைஞ்சிருது அல்லவா. நீர்ல எழுதுற எழுத்து மாதிரி, நீர்ல தோன்ற குமுடி மாதிரி, என்ன ஒரு வாழ்க்கை நிலை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தானா. அந்த சமயத்துல ஒருத்தன் வந்து போனானா பிச்சைக்காரன், ஐயா பிச்சைக்கா வர வயது பசிக்குது, நானா ரெண்டு பேரும் இருந்துருச்சு உள்ள ஓடிப்பே கூட்டா, ரெண்டு பேரும் இருந்துருச்சு ஆளுக்கு கம்பி நீட்டிட்டாராம். அதே இவன் தர்மம் நல்லா இருக்குதுனுடைய பக்தி ரொம்ப நல்லா இருக்குது, முருகனுடைய முருகனுக்கிட்ட இவன் வச்சிருக்கிற அன்பு நல்லா இருக்குதுன்னு மரியாதை பண்றாரு அருணகிரிநாதர். நீர்க்குமொழிக்கு யாக்கை நிகர் என்பர், நீர்க்குமொழிக்கு யாக்கை நிகர் என்பர். இந்த உடம்பு வந்து நீர்ல தோன்ற குமிழி மாதிரியா, குமிழி பல பலன்னு தோன்றுதா, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இருக்கிறாம உடம்பு. நீர்க்குமொழிக்கு நிகர் என்பர் யாக்கை, நில்லாத செல்வம், செல்வம் பார்க்க இட தந்த மின்போலு என்பர். செல்வம் இல்லையா மின்னல் மாதிரி தோன்றி பார்க்க இட தந்த மின்போலு என்பர். பசித்து வந்தே ஏற்க அவருக்கு இட எண்ணின் எங்கேனும் இருந்திருப்பது. வேர்க்குமரருக்கு அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல அந்த கஞ்ச பயிர்களை பரிகாசம் பண்ணி பாடுறார். அதனாலே வந்து மனிதனுக்கு ரெண்டு அவசியமா இருக்கணும், தர்மமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். தர்மம் இல்லாத பக்தியினால பலன் இல்லை, பக்தி இல்லாத தர்மத்தினாலையும் பலன் இல்லை. அதான் பறவை மேலே பறக்க வேணும்னா ரெண்டு சிறகு இருக்கணும். மேலே பறக்கணும்னா உசர பறக்கணும்னா என்ன பண்ணணும் பறவைக்கு, இரண்டு சிறகு, ஒரு சிறகு ஒடிஞ்சு வச்சுன்னு வச்சுக்க பறக்காது. இவன் மேலே போகணும்னா பக்தியும் தர்மமும் ரெண்டு இருக்கணும், கீழே போகணும்னா வேண்டியது. அதனாலே வந்து இந்த நாயனார் பிராமண குலத்தில் வந்தவர், சிவபெருமானுக்கு அன்புடையவர், ஈகத்திரத்தில் சிறந்த நிறார். ஈகை, ஈகை என்பது எல்லாருக்கும் வரார். ஈகைன்னா கை கொடுக்கும் தொழிலை உடையது, கை கொடுத்தல் தொழிலை உடையது, கை கொடுத்தல், ஈ கை கை ஈகை ஈகை ஈதல் இசைபட வாழ்கள், அது வல்லது ஊதியம் இல்லை. ஈதல் இசைபட வாழ்கள், நாலு பேர் நல்லவேன்னு சொல்லணும், தர்மம் பண்ணணும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில ஊதிய ஊதியம். இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு பிரயோசனம் அதான் அப்படின்னு என்ன கொடுக்க போறேன், ஒண்ணும் இல்லை அல்லவா. அதில் அலை இருக்கும்போது நல்ல மனுஷையா, ரொம்ப தரமானவர், பொறுமையா இருப்பாரு, தர்மம் பண்ணுவாரு, நல்லது பேசுவாரு, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வாரு, அதில் பக்தியா இருப்பாரு அப்படின்னு நல்லவா நல்ல பேர் எடுக்கணும், அதோட தர்மம் இருக்கணும். ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை ஈர்ப்பு என்பது திருப்பொருள். அதனால ஈகத்தரத்தினர் சிறந்த நீரார்ங்கிறார். ஈகை தரத்தினர் சிறந்த நீரார். ஈகை என்பது எல்லாத்துக்கும் வராது, ஈகை என்பது எல்லாத்துக்கும் வராது, பக்தி எல்லாத்துக்கும் வராது, ஈகை வராது. பக்தி எல்லா பக்தரை பார்த்தது நிறைய இருக்கலாம், கொடுக்கறவங்க கொஞ்சம் மாற்றம். அதை வந்து சொன்னாரு அவ, ஒரு இருப்பு செங்கிலே 1000 பொற்காசுகளை பாண்டியன் கட்டி வச்சு, 1000 பொற்காசுகளை பாண்டியன் கட்டி வச்சு, இருப்பு செங்கிலே அருந்து தானா விழுகிறாப்புல யாரு பாடுறாங்களோ அவங்க இந்த 1000 பொற்காசுகளே எடுத்துக்கலாம்ல. இருப்பு செங்கிலே அருந்து விழுகிறாப்புல பாடணும், பாடினா அவங்க பொற்களையும் எடுத்துக்கலாம், தாராளம் எடுத்துக்கலாம் தானே. இருப்பு செங்கிலே அருந்து விழுகிறாப்புல பாடினா அப்புறம் 1000 பொற்காசு என்ன பெருசா, அதுக்குன்னு இது விளம்பரம் பண்ண டிவிலே விளம்பரம் பண்ண தினமலர் தினத்திலிருந்து எல்லாத்திலயும் விளம்பரம் பண்ணிருந்தேன். அதை பார்த்து ஏராளமான புலவர்கள் வந்து பாடி பார்த்தா இருப்பு செங்கிலே அறவே இல்லை, அறவே அறல, அப்படியே செங்கில் இருந்துச்சு, பொற்காசு இருந்துச்சு. அப்புறம் கடைசியா அவ வந்து பாடினாளாம். அவ என்ன பாடினா தெரியுமா, சமருக்கு சண்டையில சமருக்கு 100 ஒருத்தன், புலமைக்கு 1000 ஒருத்தன், புலமைக்கு வார்த்தை 10,000 ஒருத்தன் உறுதியான வார்த்தை, வார்த்தையுடையவன், உறுதியான வார்த்தையுடையவன், 10,000 ஒருத்தன். தர்மம் கொடுக்கிற தாதா என்கிறவன் 1,000,000 ஒருத்தன் பாருங்க. இது உண்மையதான், இந்த உறுப்பு செய்யல அருள் உள்ளட்டுன்னு பாருங்க, அருள் சமருக்கு 100 ஒருத்தன், புலமைக்கு 1,000 ஒருத்தன், வார்த்தையில வார்த்தைக்கு 10,000 ஒருவன், தர்மம் கொடுக்கின்ற குணத்திலே ஈக குணத்திலே 1,000,000 ஒருத்தன் தான் இருப்பான். அவனுக்கு கொடுக்கறவனுக்கு தாதானு பேர், கொடுக்கறவனுக்கு தாதானு பேர், தானு கேட்கறவனுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறவன் தாதான்.
அதனால தாயை தந்தவனுக்கு தாத்தானது. தாயை தந்த தாய் உபகாரத்தை போல வேற உபகாரம் இருக்காதல்லவா நமக்கு? தாய் உபகாரத்தை போல வேற உபகாரம் இருக்கவே இருக்கா. அதனாலதான் தாயை பெற்றவனுக்கு தாத்தான் தாத்தான் தாத்தான் விளங்குதா? அதனால அப்படி பாட்டு பாடின அர்த்தசபர் நூற்றுவர் ஆயிரத்து ஒன்றாம் புலவன் வார்த்தை பதினாயிரத்தின் உருவம் கூட்டமர தண்டாம் அரைத்திரு தாதா கொடுக்கிறவன் கோடிக்கு ஒருவர் உண்டாயும் உண்டென்று அருள்னா அழுது வந்துச்சு. எடுத்துக்கிட்டு போடா எடுத்துட்டு போவார விட்டுட்டு போவாரா? அது மாதிரி இந்த ஈகை என்பது எல்லாருக்கும் வராது. சமானியம் இல்லை சமானியம். கர்ணன் இருந்தான் பாருங்க, அவன் தான் அந்த கொடுத்து பேர் வாங்கினது கர்ணன். பாரதத்துல அவ்வளவு வாதுகளோட இருந்து அந்த ஒரு குணம் அவனுக்கு மிச்சமா இருந்துச்சு. வாதுகளோட இருந்து பாவிக்கு உதவியா இருந்தான். பாவிக்கு உதவினா செய்நந்தி மறக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தான். செய்நந்தி மறக்க கூடாதுன்னு புரியவர்களுக்கு உதவியா இருந்தான். ஆனா அவர்கிட்ட அதிகமாக பிரபலமா இருந்த குணம் கர்ம. கவச மண்டலத்தை கேட்டு அறுத்து கொடுத்துட்டானே, உடம்போட ஒட்டி இருந்ததை அறுத்து கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்டவர் கடைசியா தேர்ல சாய்ந்து கிடந்தேன். சாய்ந்து கிடந்தேன் அரிசனுடைய அம்புல அடி விட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தான். அப்போது தர்மத்தை பத்தி ரொம்ப வெறுத்துக்கிட்டேன். இவ்வளவு தர்மம் பண்ணினேன், தர்மம் தலை காக்கும்னாங்க, என்ன காக்கல தலை போகுது போ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போது தர்மதேவதை வந்து உடனே தர்மதேவதை வந்து அர்ச்சனை விடுகின்ற பானங்கள் எல்லாம் ஜாப்பு. தர்மதேவதை நடுவில் நின்று கர்ணன் மேல விடுகின்ற பானங்கள் ஒன்னு கூட கர்ணன் மேல விடல. அர்ச்சனை பானம் போட்டு போட்டு கை ஓஞ்சி விட்டு இவன் ஓஞ்சி போய் சாஞ்சிட்டேன், அவன் அம்பு போட்டு சாஞ்சி விடுறான். இதுக்கடையில ஒரு புண்ணியவன் நடுவுல போனான், பிராமண வேதம் போட்டு கலப்பிராமண வேதம் போட்டுக்கிட்டு போனான். போய் கர்ணா நான் மேருமலை வந்து வந்தேன், நீ வந்து கொடுக்குற குணத்துல ரொம்ப நல்லவனு சொன்னாங்க, ரொம்ப பிரபலமா உன் பேரு எல்லா டிவிலையும் வந்துருச்சு, அதுக்காக நான் வந்து அப்படின்னா அவன் வந்து நான் என்ன அவன் என்ன சொன்னான்னா, இப்ப நான் எனக்கு உயிர் போயிருச்சா உள்ள இருக்குதான்னு தெரியல, அந்த நிலையில இப்ப நான் இருக்கிறேன். கர்ணன் சொன்னது உயிர் வெளியில போயிருச்சா அது உள்ளே இருக்குதான்னு எனக்கு தெரியல, இந்த சமயத்துல நீ வந்து கேக்குற இந்த இவ்வளவு காலம் நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது முக்கியமான கட்டணங்க, இவ்வளவு காலம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன், இப்ப சாக போறேன், சாக போற சமயத்துக்கு நான் இல்லைன்னு சொல்லி சாகம் சார். அதனால இப்ப என்ன என்னால என்ன கொடுக்க முடியுமோ அதை கேளு அப்படின்னு, என்னால என்ன கொடுக்க முடியுமோ இந்த நிலையில அதை நீ கேட்டினா நான் கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லாம சாகிறேன். இவ்வளவு காலம் கொடுத்து கிடைக்கல இல்லைன்னு சாகும் போது இல்லைன்னு போனான் எவ்வளவு குறையா இருக்கும். ஆனா கொடுத்துக்கிட்டு இருந்தவனுக்கு இல்லைன்னு சொல்ல மனசு வராது, இல்லைன்னு சொன்னவனுக்கு கொடுக்க மனசு வராது, ரொம்ப ரெண்டு விரோதம். அதனால அப்ப கேட்டேன், ஆதியோ நிலையில் கலங்கியது யாக்கை கர்ணன் சொன்னான். ஆதியோ நிலையில் கலங்கி

0: நல்லா இருக்கிற காலத்துல உண்டு கொடுக்கிற காலத்துல நீ வந்தையே.
1: ஓவிலாது யாஞ்சை புண்ணியம் அனைத்து உதவினேன், கொள்க நீ உனக்கு பூவில் வாழும் நிகழிலம் என்றால் புண்ணியம் இதனும் வீழும்.
0: அதனால இதுவரையில நான் செய்த தர்மத்தினுடைய பலன் இருக்குவார் புண்ணியம். அந்த புண்ணியம் பூரா உனக்கு அப்பதான் கொடுக்க முடியவேன். கையில ஒண்ணும் இல்ல, பேர்ல சாஞ்சிட கிடையாது யுத்த காலத்துல. அதனால நான் செய்த தர்மத்தினுடைய பயன் பூராவும் நீ வாங்கிக்கோன்னு தரணும். அத வந்து ரத்தத்தை பிடிச்சு தாரவாத்து விட்டான். ரொம்ப ரொம்ப வருத்தமான கரங்கள். அத வாங்கிக்கிட்டேன். வாங்கிக்கிட்டு உனக்கு என்ன வர வேணும்னு இந்த வேதியன் கேட்டான். உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாங்க. அவன் கேக்குறே வரம் யாரு கர்ணன் கேக்குறான்.
1: மல்லலந்துடையல் நிருபமை முனிவன்.
0: மல்லலந்துடையன்னா கர்ணன்.
1: மல்லலந்தோடயம் இருபமை முனிவன் மகிழ்ந்து நீ வேண்டிய வரங்கள் சொல்லுதா உனக்கு தருது என்றுரைப்ப. சூரன்மா மதலையும் செல்வா.
0: சூரன் மதலை சூரன் தேரோட்டி சூரன் எடுத்து வளர்ப்ப.
1: சூரன்மா மதலையும் செல்வா அல்லல் வெவ்வினையால் வெவ்வினையால் இன்னும் உட்பவம் உண்டாயும்
0: வினையினார். எனக்கு பரப்பு உண்டான
1: அந்த
0: பிறப்புகள் இல்ல. யார் வந்து இல்லைன்னு கேக்குறாங்களோ அவங்க இல்லைன்னு சொல்லாதபடி எனக்கு புத்திய குடும்பம் உள்ள குடும்பம் கேட்கிறேன். புத்திய குடும்பம்
1: இல்லை என் நிறப்போர்க்கு இல்லை என்று இதயம் அடித்தருள் என்றார்.
0: வரன் கேட்டாரு மகாபாரத்துல வரும். அதனால இந்த இல்லைன்னு சொல்லாம கொடுக்குற ஈக போனோம் சமம். அதனால இந்த நாயன்மார்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. அதிகபட்சம் எல்லாமே கொடுக்குற உண மாட்டாங்க. கிடையாது விடுவார நாயன் எடுத்தது ராத்திரியில வயல்ல போய் வாங்கிட்டு வந்து அந்த வேலையில இல்லைன்னு சொல்லாம் வாரிட்டு வந்து அந்த இடத்துல சேர்க்கலாரு சொல்றாரு. வள்ளலார் இளையான்குடி மாறநாயனார் வயல் புறம் போனார். வள்ளலார் இளையான்குடி மாறநாயனால் வயல் புறம் போனார். வள்ளலார் வள்ளலார்னு சொன்னான்னு சொல்றேன். அதே மாதிரி இயற்பக நாயனார் பத்தி கேட்கவே வேண்டியது இல்லையே என்ன. அதே இயற்பக கிடி மனைவியே வந்து கேட்டாரு கூட்டிட்டு போ. என்னன்னா அவங்க வந்து உலகத்துல பொருளோட மனைவியோட மக்களோட வாழ்ந்தார்களோ பற்று அங்க வைக்கணும். அப்படி தாமரையில தண்ணீர் கூட வாழ்ந்துருக்கார். தாமரையிலை தண்ணீர் தாமரையில தண்ணீர் தெரியும் ஊட்டவே அது போல வாழ்ந்துருக்கார். நம்ம மாதிரி ஒட்டி வாழ்ந்துருந்தா கொடுப்போமா? ஐயோ அதனால நாயன்மார் அத்தனை பேரும் தர்மம் சிவதர்மம். ஆனா தர்மம் எதுன்னா சிவதர்மம். இப்ப கர்ணன் செய்தது கூட பசு தர்மம். பத்து புண்ணியம் சிவபுண்ணியம் செய்யல. நாயன்மார்கள் அத்தனை பேரும் சிவபுண்ணியம். சிவபுண்ணியம் பண்ணினால் சிவலோகம். சிவபுண்ணியத்தை பண்ணினால் சிவலோகம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. டாக்டர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான்னு வச்சுக்க. அவன் என்ன வேலைக்கு போவான்? பியூன் வேலைக்கா போவான். அது போல சிவபுண்ணியத்தை பண்ணா அவன் எங்க போவான்? ஆனா கட்டாயம் போறது உறுதி. போறது உறுதி. எங்கே போகிறான் என்பதை அவன் இங்க செய்யற செயல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இங்க என்ன செயல் செய்யறானோ இதுக்கு தகுந்தாரு போல அடுத்த ஊருக்கு போவான் என்பது செய்யணும். அதனால அப்படி வந்து இந்த சிறப்புலி நாயனார் திருவாக்கூர்ல அவதாரம் பண்ணவர், பராமகுலத்துல வந்தவர், சிவபெருமானிடத்துல அதிகமான பக்தி உள்ளவர், ஈகத்தரத்துல சிறந்த தன்னுடைய ஆளும் அங்கனருக்கு அன்பர் அணைந்த போது அடியில் தாழ்ந்து அங்கனராய சிவபெருமானுக்கு அன்பர்கள் வந்தார்களையான அவங்களுடைய திருவடியில விழுந்து வணங்கி ஆடு அங்கனருக்கு அன்பர் அணைந்த போது அடிய தாழ்ந்து மூணு ஆதரவு உண்டு. அதனா அதிகமான பிரியம் அன்பு உண்டா. முன்பு நின்று இனிய கூறி அவர்களுக்கு முன்பு நின்று வணக்கம் செய்து இனிய வார்த்தைகளை சொல்லி நாடு நல்ல அமுதமூர்த்தி நல்ல சாப்பாடு போடுவார். புண்ணியரிசி சாப்பாடு நல்ல பருப்பு நெய்யோட நல்ல சாப்பாடு ஊடுவான், நாளும் நல்ல அமுதம் ஊட்டி ஊட்டி ஊட்டி ஊட்டினா புரியுத, ஊட்டினா புரியுதான்னு உண்ணீர் உண்ணீர் இருந்து ஊட்டாதார தம்மனையில் உண்ணாம ஓடிவோம்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அந்த உபச்சாரம், நாளும் நல்ல அமுதம் ஊட்டி நயந்தனா எல்லா நல்லி அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதெல்லாம் கொடுக்கும், இன்னொரு இன்பத்துள் தங்கி நிதிமலை மாறி போகிறார். இப்படி சிவபெருமானுடைய அடியவர்கள் வந்து அவரை வணங்குவார் வாழ்த்துவார், அவர்களுக்கு நல்ல சாப்பாடு போடுவார், அவர் நிறைய வேண்டிய பொருளெல்லாம் கொடுப்பார், அந்த கொடுத்து அதனால வருகிற இன்பத்துள்ள தங்கினர் கொடுத்து அதனால வருகிற இன்பம் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் சாப்பிடுறது வைத்தலக்கும் அண்கண்ணவர் என்பார் திருவள்ளுவர், குடித்து அதுல வருகிற இன்பம் இருக்குது பாரு அது அது அது அது அவனுக்கு தான் தெரியும் மற்றபடி தெரியும், அதனால் நீடு இன்பத்தூர் தங்கி நிதிமலை மாறி போன்றார் அஞ்சடுத்து ஓடி அஞ்சி வேட்டு நல் வேள்வி எல்லாம் நஞ்சனி கண்டர்வாதன் என்னிடச் செய்து சிவவேள்வி செய்வார் தியாகம் சிவநாமத்தை ஓடுவார் திருநாம அஞ்சலத்தையும் ஓடுவார் திருநாமம் அஞ்சலத்தும் செப்பாராயில் என்றார் போல அஞ்சலத்தை தினந்தோறும் ஓடுவார் அங்கி வெட்டு அயால் அக்னிகாரியம் பண்ணுவார் எஞ்சலில் அடியாருக்கு என்று இடையரா அன்பால் அயால அடியார்களுக்கு இடையராத அன்பினாலே நிறைய தர்மம் பண்ணினார் வள்ளல் தஞ்சையல் வாய்ப்ப ஈசர் தாழ்நிலம் தங்கினார் இப்படி சிவநாமத்தை சொல்லுவாரு சிவனடியாருக்கு வாரி கொடுப்பாரு சிவவேள்வி செய்வாரு சிவபக்தி பண்ணுவாரு இப்படிப்பட்ட சிவபுண்ணியங்களை செய்து சிவபெருமானுடைய திருவடி நிழலில் தங்கினார் திருவடி நிழலில் தங்கினார் ஈசன் எந்த இணையடி நிழலிலே தங்கினார் அப்படின்னு சொல்றார் இணையடி ஈசன் தாழ்நிழல் தங்கினார் அறத்தினில் மிக்க மேன்மை அந்தனர் அறத்தினில் மிக்க மேன்மை அந்தனர் ஆக்கூரனில் மறைப்பெரு வள்ளலார் வன் சிறப்புலியார் ஆழ்வார் அதையால தர்மத்திலே மிக சிறந்தவராக விளங்குகின்ற இந்த அடையில இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் நம்ம பார்வதி
2: சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள் வணக்கம் ஓம் நம சிவாய்
3: பூவலம் அதனில் பொழிந்தருளி பாவநாசம்மாக்கிய பறிக்கும் இல்லாமலே பாவநாசம் என்ற ஒரு ஊரு ஆனால் அதற்கு முன்னே அந்த ஊருக்கு பூவலம் என்று அந்த பூவலம் என்ற இடத்திலே அகத்தியர் வந்து தங்கியிருந்தார் அந்த அகத்தியர் சிவபெருமானுடைய திருமண கோலத்தை காண வேண்டும் ஆசைப்பட்டார் அதற்காக சிவபெருமான் திருமண கோலத்தை அந்த ஊரிலே காட்டி அகத்தியர் செய்த பாவங்களை எல்லாம் நீக்கியிருந்தார் அதாவது அகத்தியர் இமயமலையிலிருந்து திரும்பி இந்த புத்திமலைக்கு வருகிற வழியிலே வாதாபி கிருதனன் என்ற இரண்டு பேர் அகத்தியரை ஏமாற்றி ஆடாக்கி அவருக்கு சாப்பாடு பண்ணிவிட்டார் அந்த குலால் உணவை அகத்தியர் சாப்பிட்டார் அதன் பிறகு அவன் குலால் உணவை உண்டதாக நினைத்து வயிற்றுச் சடவி அவனை சாகப்படுகிறார் இந்த மாதிரி தன் புலார் கொண்டது ஒரு அசரணியை வைத்தியே வைத்து சாகரித்தது போன்றதாகிய பாவங்கள் நிறைந்திருந்ததாலே அகத்தியர் இந்த பாவம்லாம் தீர்க்கணும் என்று அந்த இறைவனை கேட்டார் அதனாலே அகத்தியருடைய பாவங்களை பூவலம் என்ற ஊரில் உள்ள பெருமான் தீர்த்து வைத்தார் தீர்த்து வைத்த பிறகு அந்த தலத்துக்கு பாவநாசம் என்று சொல்லுகிற ஒரு பெயரே கண்ணீர் பந்தல் சயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய தன்மையும் சேர்த்து சோழனுக்கும் சண்டை நடந்தது அப்பொழுது பாண்டியனுடைய சேனை தோற்று விடுவோ என்ற இடம் அந்த காலத்தில் பெரிய வெப்பத்தை விட்டு வந்து தண்ணீர் தாகத்தை எல்லாருக்கும் ஏற்பட்டு விட்டார் வாங்காய் இருந்த ஒரு அட்டமாசித்தி அருகே அளவும் வட்டமங்கி என்ற ஒரு ஊர் அங்கே இறைவனிடத்திலே இயக்கிமார் ஆறு பேர் சென்று தங்களுக்கு அட்டவாசித்தை உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டார் அப்போது இங்கு பூலோகத்திலே போய் தவ பெண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் என்ற பூலோகத்தில் வந்து ஒரு காட்டிலே நிறுவனர்கள் தானும் செய்தார்கள். ஆனால் அவர்கள் செய்யாமல் இருந்தபோது அவர்கள் உடம்பு நாளுக்கு நாள் உறைந்து கருக்கள்லாக போய் அவர்கள் இறந்து போனார். அப்படி மங்கையர் இறந்து பட்டதனாலே அந்த ஊருக்கு பட்டமங்கை என்று பெயர் வந்தது. அதன் பிறகு இறைவன் காட்சி கொடுத்து கல்லாய் போன்றவர்களை உருவாளராக ஆக்கி அவர்களுக்கு அட்டமாசித்தி செய்து கொடுத்தார் என்று திருவிளையாடல் சொல்கிறது. பட்டமங்கையில் பங்க இருந்து பட்டமங்கை வந்த ஊரிலே இறைவன் குருநாதராக வந்து அவர்களுக்கு அட்டமாசித்தி அப்படின்னார். வேடுவெண்ணாகி வேட்டுருக்கொண்டு கடலில் கரந்தகளாகும் ஒரு சோழ மன்னனை ஏமாற்றுவதற்காக வேடுவன் போல வேடம் எடுத்து தங்கக்கம் அடித்துக் கொண்டு காட்டுக்குள்ளே ஓடி பல திசைக்கு இழுக்கடித்து காட்டிலிருந்த சோழன் விடுபடாதபடி அவனை தண்டித்து விட்டார் என்ற ஒரு கதை இந்த பகுதியிலே அமைக்கிறது. வேண்டுகொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சண்டை வந்தபோது பாண்டியன் சாமந்தன் என்ற ஒரு சிற்ற சங்கத்திலே தனக்கு சேர்ந்து அனுப்புமாறு கேட்டிருந்தார். அந்த சாமந்தன் அந்த இடத்திலே சொன்னபடி அவன் சேனையை கொண்டு வந்து கொடுக்க முடியவில்லை. கொச்சமாக சேனை வந்திருந்தது. அவன் சொக்கநாதரை வேண்டிக் கொண்ட போது சொக்கநாதர் பெரிய சைரியத்தோடு வந்து சாமந்தன் பக்கம் இருந்தார். பாண்டியனுக்கு தன்னுடைய சேனையெல்லாம் என்னென்னது என்னென்னது என்னென்று அடையாளம் காட்டினார். அதைத்தான் இங்கே மெக்காட்டியது என்பதாக சொல். மெக்காட்டிட்டு வேண்டூர் கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் தக்கான் என்பது தன்னுடைய சாமந்தனுக்கு வேண்டிய நண்பனை போல தோற்றிய ஒரு கதை. பாரிடும் பாலகன் ஆகிய படிக்கும் மோரியும் என்பது இப்பொழுது திருப்பதி வாசல் என்ற ஒரு சிவசம். அந்த திருப்பதி வாசலுக்கும் தெற்கே ஓரியூர் என்று ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரிலே ஒரு வைணவ அந்தனருக்கு சிவபுரத்தை பிறந்த ஒரு பெண் பார்க்கப்பட்டிருந்தார். ஆனால் அந்த வைணவ அந்தனர்கள் சிவப்பெண்ணை வீட்டுக்கு உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி வேலைக்காரியாக வீட்டின் தொடக்கடையிலேயே அவளை இருந்து தொடர்பு செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர்கள் ஏதோ திருமணம் போக வேண்டும் என்று சொல்லி அந்த செல்லப்பெண்ணி வீட்டுக்கு வெளியிலே கதவையும் கூட்டிக் கொண்டு போய்விட்டார். அந்த நேரத்தில் இறைவன் அவர் அந்த பெண்ணுடைய வேண்டுகோளுக்காக அங்கே ஒரு கிழ வேதியனாக வந்து எனக்கு சாப்பாடு வேண்டும் என்று கேட்கிறார். ஐயா, இங்கு சாப்பாடு போட என்னிடத்துல வசதி இல்லை, கதவெல்லாம் கூட்டி இருக்கேன் சொன்னார். அவருக்கு சொன்னா நீ கதவை பூட்டை தொட்டால் கதவு திறக்க முடியாது. அதுபோதே பூட்டை தொட்டவுடனே கதவு திறந்தது. வீட்டுக்குள் போனால் சமைத்தார். எதை போட்டிருந்த கடவுளை உட்கார சாப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிற காலத்தில் திடீரென்று அந்த கடவுளாய் இருந்தவர் நல்ல பாலியல் பொறுமுடையவராக மாறினார். அதை கண்டவுடனே அந்த பெண் கௌரி என்ற அவருடைய பெயர் எட்டி பயந்து போய் நின்றார். இதே சமயத்தில் வெளியூருக்கு போயிருந்த அந்த வைணவர்கள் பெரியவர்கள் வீட்டுக்காரர்களாம் வந்துவிட்டார். அந்த சமயத்திலே அந்த இறைவன் என்ன செய்தார், திடீரென்று பாலியல் கோலத்தை மாற்றி ஒரு குழந்தையாக கிடந்தார். குழந்தையாக இருந்ததை கௌரி என்பவள் எடுத்தார். அந்த நேரத்திலே வெளியிலிருந்து வந்தவர்கள் இந்த குழந்தை உனக்கு ஏது என்று சொல்லி அவள் மேல் பழியிட்டு அவளை வீட்டிலிருந்து அடித்து துரத்தினார். குழந்தையோடு நடுத்தரும் வந்தபோது குழந்தை சிவலிங்கமாக ஆகாயத்தில் இளவாறுவராக அவருக்கு காட்சி கொடுத்தது. இது ஓரியூர் என்ற தலத்தில் நடந்தது. ஓரியூரில் முகந்தினிதருளி ஓரியூரிலே கௌரி என்ற பெண்ணுக்காக மனமுகந்து அவருக்கு கிழவனாகவும் பாலியனாகவும் குழந்தையாகவும் வந்தார். இதை விருத்த குமார பாலர் ஆன திருவிளையாடல் என்று சொல்லும். முகந்தினிதருளி பாலிலும் பாலகனாகிய பரிசும் பாலகன் என்றால் பாலொன்னும் குழந்தை பாலொன்னும் குழந்தையாகிய ஒரு கதையும் இந்த பகுதியிலே மாணிக்கவாசகர் சுட்டி காட்டுகிறார். ஒன்றாவது வரையிலே ஒரு தளம். தேமோ தெங்கால் திகழ்தல் பூவு கோவா.

போன நெப்பட தேவோ தெங்கால் தேவோ என்ற தலைப்புக்கு தெற்கு சுற்றியுள்ளே பிறந்த தீவில் விளங்குகின்ற தீவிலே ஆற்றுக்கு நடந்திருந்த ஒரு தீவிலே தேவார் கோலம் கொண்ட கொள்வையும் பசுவினுடைய திருக்கோளம் கொண்டு செய்த ஒரு திருவையாளர் கோண பசு கோபார் கோலம் பசுவை வைத்திருத்துக் கொண்டு வந்ததாகிய ஒரு திருவையாளரும் என்று சொன்னார். அது என்ன என்பதை இந்த வரலாற்றை நாம் கொஞ்சம் மிக விரைவாக பார்ப்போம். இருக்கிற மக்கள் அந்த வீடுகளிலே பசுக்களை தொடர்கிறார்கள். அந்த பசுக்களை நேமிப்பதற்காக தேவூருக்கு தெற்கே காட்டாட்டுக்கு நடுவிலே சுற்றுவை கொண்டு மாடுகளை மேல விடுவார்கள். காலையில மாடுகளை மேல வந்துவிட்டால் சாயந்தரம் தானாகவே அந்த தீவில் இருந்து மாடுகள் மேய்ந்து ஊருக்கு திரும்பிவிடும். இது அந்த ஊருடைய பழக்கம். ஒரு சமயம் இந்த பசுக்கள் எல்லாம் கொண்டு அக்கறையிலே விட்டிருந்த காலத்தில் சாயந்தரம் 3-5 மணிக்கு ஒரு பெரிய வெள்ளம் காட்டு வெள்ளம் மழை பொழுது அந்த பாட்டாட்டில் ஓட ஆரம்பித்தது. ஓட ஆரம்பித்த உடனே தீவில் இருந்த பெரிய பசுக்கள் பழக்கமானவையினாலே தண்ணீர் வருவதற்கென்று முன்னதாகவே தண்ணீரை இறங்கி சுற்று வடக்கு கரைக்கு வந்து தேவூருக்கு வர ஆரம்பித்து விட்டன. ஆனால் ஒரு பசுவினுடைய கன்று கன்று வந்து ஒரு 10 நாள் இருக்கார். அவர் சின்ன கன்று, அது அனுபவம் இல்லாமல் அந்த கூட்டன் மற்றவரை நீண்டு கொண்டிருந்த போது வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றவனால் அதுக்கு தெரியாது. எல்லா பசுக்களும் கன்றுகளும் பழக்கத்தினாலே கரையாகி போக அந்த ஒரே ஒரு கன்று மட்டும் தீவிலை சிக்கிக் கொண்டு விட்டது. இரவு நேரம் ஆகாக கன்றுக்கு பசி இருட்டு தன்னுடைய தாய் பசி இல்லை என்ற ஒரு இயக்கம் எல்லாம் சேர்ந்து அந்த கன்று கடற ஆரம்பித்தது. கடலுகிற போது இறைவன் அந்த ஜீவனை காப்பாற்ற வேண்டிய கடமைக்கு உள்ளாக யாருக்காவது பெரிய ஆபத்து வருவானால் உலகத்திலே மற்றவர்களினாலே அதை தீர்க்க பார்ப்பான். உலகத்தில் மற்றவர்களும் பக்கத்தில் இல்லை என்றால் அவனே அங்க வந்து அதை காப்பாற்ற முன் வருவான். அதனாலே அந்த தீவுக்கு நடுவிலே அந்த கன்றுடைய தாய் பற்றி எந்த உருவத்தில் இருக்குமோ அதே உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த கன்றுக்கு முன் போது நாற்று நாளை கன்றை படைய கொடுத்து அதன் அச்சத்தை தணித்து தன்னுடைய மருந்து பாலை ஊற்றி அந்த கன்றுக்கு ஒரு பசுமையை கொட்டினான். இதற்கு இடையே அந்த மாட்டுக்கும் கன்றுக்கும் சொந்தக்காரர் வெள்ளம் வந்தது என்று கண்டவுடன் ஒவ்வொருவரும் ஆற்றை நோக்கி ஓடிந்தார்கள். தன்னுடைய பசு கரையேறி விட்டதா என்று பார்த்து இப்பொழுது அந்த பசு மட்டும் கரையேறி விட்டது கண்டைத்தான். கடைமையை காணாமல் என்றவுடனே அந்த பசுவுக்கு சொந்தக்காரர் வெள்ளத்தை இறங்கி நடத்தீவிற்கு போய் கண்டுக்கூடிய தேடணும். ஆனால் வெள்ளம் கரை உறந்து போவதனாலே தைரியமாக வெள்ளத்தில் இறங்க அவருக்கு மனம் வரவில்லை. வெள்ளத்தோடு தான் போய்விட்டார் வெள்ளத்தீவில். இன்னொன்று தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தீவுக்கு போயினாலும் தீவில் இருந்த கன்று தண்ணீர்ல வந்து இவ்வளவு தண்ணீர் அடிச்சுட்டு போயிருந்தேன்னா நம்முடைய வளர்ச்சி விமான வளர்ச்சியாகவும் போய்விடும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார், மிக்க இடம் கண்டித்தார். கண்டு எப்படியாவது கரையேறுகிறார் கரையேறுகிறார் தன்னுடைய கண்டபட்டி ஒரு பசு இருக்குது. தன்னுடைய பசு வீட்டு வந்துவிட்டு மிக பசு இருக்குது. இது எத்தனை ஆச்சரியம்.

சென்னையிலேயே பார்த்து பாருங்கள். சென்னையிலேயே

வெளியில நான் போறதுனால அந்த மலை முத்தினாலே கொஞ்சம் வேட்டை போனா ஒரு பழைய தூய்ஞ்சு போய்

அதே போல அதை போன பிறகு நீங்க ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு நம்ம அதை எப்ப இடத்த பழைய காலத்திலே செய்து வைத்து விட்டார்.

தேவையான அனுபவம் ஏற்று பண்ணிடும்.

அந்த

உடனே விரைவாக பாண்டியன் வந்து அந்த மதுரையுடைய கிழக்கு பகுதியிலே கிழக்கு எல்லையிலே உயரமா ஒரு
உறவு வச்சு எட்டு வாசல் உடையதாக மண்டபத்தை கட்டி முடித்தார். அந்த மண்டபத்துக்கு அட்டாவை மண்டபம், அஷ்டகோணமாக எட்டு கோணத்திலே செய்யப்பட்ட மண்டபம் அட்டாவை மண்டபம். சிவப்பு ஒரு பெரிய போர் வீரனாக கையில் வில்லேற்றிக் கொண்டு அந்த மண்டபத்தில் தோன்றினார். யானை தெற்கே இருந்து பாண்டி நோக்கி நோக்கி அதை தான் மதுரைக்கு கிழக்கு பக்கமா வந்து கொண்டிருக்கிறது. இவர் மதுரையில் இருந்தபடியே வெட்டை விளைத்து யானை மேல் அம்பு போடுகிறார். அந்த அம்பு யானையின் மேல் பட்டு யானை இறந்து விடுகிறது. யானை இறந்து விழுந்ததே அப்படியே அந்த யானை கருங்கல் பாறையாக மாறிவிடுகிறது. அதுதான் இன்றைக்கு ஆனைமலை என்று உருவத்தில் இருக்கிறது. மிக யானை மருத்துவமாய் இருக்கும். மதுரையில

போல் செய்வார். அந்த போற்றிறமை பலவற்றை பல பல காட்டிய படிகம் காட்டி யானை எழுதிய கதையும் கடம்பூர் கண்ணில் இடம்பெற இருந்தும் கடம்பு இவரும் சிவத்தலம் இப்ப கடம்பந்தரை என்று பெயர். திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே திருப்பராய்த்துறைக்கு இன்னும் கொஞ்சம் மேற்கே இருக்குது கடம்பந்தரை. அந்த கடம்பந்தரை தான் இங்கே கடம்பு. அந்த கடம்பூரில் இடம் பெற இருந்தும் அந்த ஊரில் இடம் உண்டாகும்படியாக ஒரு காவிரியின் கரையிலே ஒரு இடம் தோன்றும்படியாக மிக வடிவமாக இறைவன் தோன்றினான். ஆனா கடம்பூர்ல அந்த இறைவன் தெரிந்தபடிய ஒரு கதை. அது கதை உள்ள நமக்கு தெரியல. இங்கோய் மலையில் அந்த கடம்பந்தரைக்கு ஏன் எதிர்த்த காவிரியாக அடர்ந்த காவிரி தெற்கு கரையிலே கடம்பந்துரை அவனுடைய வடக்கு கரையிலே இங்கோய் மலைன்னு ஒரு மலை. அந்த இங்கோய் மலையில் எழிலில் காட்டியும் இங்கோய் மலை என்ற மலையிலே வாழ்கிறவர்கள் குறவர்கள். அந்த குறவர்கள்லாம் அந்த மலையில் இருக்கிற இறைவனை வணங்குவார்கள். ஒரு சமயத்தில் அந்த இலிங்கம் லிங்கமாக பச்சை கல்லார் பரவல என்று ஒளி வீட்டி அவர்களுக்கு காட்சி கொடுத்தது என்று ஒரு வரலாறு. என்னைக்கு அந்த ஊர்ல லிங்கம் பச்சை நிறமாய் இருக்கும் அந்த இங்கோய் மலையிலே

திருமையார் வரும். திருமையாளர் நடந்த கதையை ஒரு வழியில் சொல்றார். ஒரு பெரிய கதை, ரொம்ப விசாரமாக சொல்ல போறேன் கதையை போல். அந்த கதை ஒரே வழியிலே சொல்லிடுற. சைவன் ஆதிசைவ குருக்கள் வடிவத்திலே வந்த ஒரு படுறார். திருவையாற்றிலே இறைவனே ஆதிசைவ வடிவத்தில் வந்தார். ஐயாரவனில் திருவையாற்றில் சைவன் ஆதிசைவன் குரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு கதை. திருவையாற்றில மாணிக்க மாசேக்கும் மிக முற்பட்ட ஒரு காலத்தில அந்த கோயில் பூஜையை செய்கிற குருக்கள், அதாவது ஆதிசைவர்கள், 24 குடும்பமுடையவராக இருந்தார். இந்த கோயில் அவ்வளவு பெரிய கோயில். அந்த கோயிலுக்கு பூஜை செய்வதற்காக இருந்த குருக்கள் குடும்பமே 24 குடும்பம். அந்த 24 குடும்பத்தாலும் ஒரு நாளைக்கு 3 குடும்பம் கோயில பூஜை. அதுபோல 8 நாள் 8 நாள் 24 நாள் தான் அந்த குடும்பம் வேலை செய்ய பிறகு மறுபடியும் முதல்ல செய்ய 3 பேர் பூஜைக்கு வருவார். ஒரு நாள் ஒருத்தர் பூஜை பண்ணிவிட்டார், அதுக்கு பிறகு 7 நாள் அவருக்கு பூஜை கிடையாது, பிறகு 8வது நாள் தான் அவருக்கு பூஜை வரும். அந்த மாதிரி அவர்களே பூஜை முறை அமைந்தது. ஒரு கோயில் என்றால் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த கோயில் திருப்பணிக்காரர்கள் எப்படி இருந்தார்கள் என்று ஒரு சட்ட திட்டத்தை நடத்தும். கோயில்ல தொண்டு செய்கிறவர்கள், அதாவது மேல்தரத்தார் கீழ்த்தரத்தார் என்று ரெண்டு பகுதி. மேல்தரத்தார்ல 9 வகையான வேலைக்காரர்கள், கீழ்த்தரத்தார்ல 9 விதமான வேலைக்காரர்கள் ஒவ்வொரு கோயிலும் அந்த காலத்தில் இருந்தார். அந்த மேல்தரத்தார் என்று சொல்வதே கோயில்ல சுவாமியை கையால தொட்டு அபிஷேகம் பண்ணுகிறார் பாருங்கள். அந்த அபிஷேகம் பண்ணுகிற ஆச்சாரியர், அதாவது குருக்கள் ஆதிசெய்வர், அவர் ஒருத்தர். அந்த கோயில் ஒருத்தர் 18 பேர்ல முதல்ல அவர். இரண்டாவது அந்த குருக்களுக்கு உதவியாயிற பரிச்சாரகர், அதாவது அபிஷேகத்துக்கு சாமான் எடுத்துக் கொடுக்கறது, சுவாமியை தண்ணி கட்டுறது, இது மாதிரி வேலையெல்லாம் செய்யறோம், மடப்பள்ளியிலேருந்து பிரசாதம் கொண்டாந்து வைக்கிறது, இந்த மாதிரி உதவி வேலை செய்தாரே அவர் பரிச்சாரர். முதல்ல இருக்கிறவர் சிவபூத்தகர், இரண்டாவது பரிச்சாரகர், மூணாவது அத்யயனபட்டர். அத்யயனபட்டர்னா வேதங்களை படித்து காலாகாலத்துக்கு கோயில் சன்னதியிலிருந்து வேதத்தை அத்யயனம் பண்ணும். வேதம் ஓதும், வேதம் ஓத வேண்டிய ஒரு பூஜை நேரத்துல வேதம் ஓத கூர் கட்டம் வரும். அப்படி வேதம் ஓத வேண்டிய கட்டம் வரும்போது அவர்கள் வேத அத்யயனம் பண்ணணும். அத்யயனபட்டர் என்பவர் மூணாவது வேலைக்காரர். நாலாவது அந்த கோயில் சுவாமிக்கு நிவேதனம் மடப்படிக்காரர், அதிசமைப்போ அதான் மடைப்படிக்காரர். மடைப்படியில சமையல் செய்கிறவர், சமையல் செய்து கொடுத்த

0: பயணம் செய்யறதுக்காக ஒரு வாழ்க்கை. இந்த நாலு பேரையும் சேர்ந்து அந்த உள்துறை என்று சொல்லுகிற இவைகளில் சரியா வேலை செய்கிறார்களா என்பதை கவனிப்பதற்காக மணியார் என்ற ஒருத்தர். ஆக அஞ்சு பேர் பெருந்தரத்தார் ஒன்பது பேர்ல முதல் ஐந்து பேர், இவர்கள் அஞ்சு பேரும் பிராமணர்கள். இந்த அஞ்சு பேர்ல அந்த இறைவனை சிறுபூஜை பண்ணுகிறாரே அவர் ஒருத்தர் தான் ஆதிசெய்வர். மற்ற நாலு பேரும் அவர்கள் ஆதிசெய்வர் அல்ல, அவர்கள் வந்து மாத்த பிராமணர். இந்த நாலு பேரும் சுவாமியை தொட முடியாது, சுவாமிக்கு பக்கத்துல உள்ள போய் வேலை செய்யலாம். ஆக இந்த அஞ்சு பேர் பெருந்தரத்தார்ல முதல். இன்னும் பெருந்தரத்தார்ல ஒரு நாலு பேர் மொத்தம் ஒன்பது பேர்
1: இருக்காங்க. இந்த கோவில்ல பதினைந்து சொல்ற பார்வை மாரகத்தன்

நம்முடைய தமிழ் பாடல்களாகிய தேவாரூராட்சி

மதத்தை

0: பஞ்சாபிலிருந்து வந்தவர்கள் அங்கே கொண்டு வந்து நிர்வாகம் பண்ணினார்கள். அப்ப பஞ்சாபிலிருந்து வந்த அச்சந்தரை நியமித்ததுனாலே அந்த இறைவனுக்கு பஞ்சாப ஜெயசன் என்று பெயர் வந்து பஞ்சாபிலிருந்து வந்த ஜெயசன் பஞ்சாப ஜெயசன் என்று பெயர் வைத்தார். அங்கிருந்து குடும்பத்தில் பிறந்த ஆதித்தீங்களே ஒருத்தான் பஞ்சாபிஜன் பெயர் வைத்தார். அவர் மாத்திரத்தில் ரொம்ப வல்லவர், நிறைய படித்தவர். அவருக்கு என்ன ஒரு ஆசை வந்தது, காட்டுக்கு போய் ஸ்நானம் பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை வந்தது. அந்த கோயில பூஜை பண்ற அவர் கல்யாணம் ஆகிய ஒரு குழந்தையும் இருக்கு. கோயில பூஜை பண்றாருன்னு சொன்னா கல்யாணம் ஆனா பூஜை பண்ண முடியாது. கல்யாணம் ஆனாதான் கோயில பூஜை பண்ணலாம் அப்படி ஒரு பட்சம். கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு நிர்வாண தேசியம் கொடுப்பாங்க.
1: சிவாய நமஹ. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எம்பெருமான். திரு நீலநக்க நாயனார் புராணம் பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: இங்கே கோயில் வாசல்ல அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அவர் இல்லத்துல போய் தூங்க போற சாமி பள்ளி கொள்பொழுது பள்ளி கொள்பொழுது அவரை தூங்கி சமயத்து அதான் பள்ளி அறை. பள்ளி கொள்பொழுது அயவந்தி பரமர்தான் அயவந்தி சொல்லிக்கிறாரு. அவர் என்ன செய்தார், என்ன திருநங்கையாருடைய கனவு, கனவில் வெள்ளரி சடையோடும் நின்று இதாபாத்து நிற்கிறார் சுவாமி காட்சி கொடுக்கிறார். மேனியை காட்டி சிரஸ் கட்டுற அந்த சிரஸ்ல இந்த அம்மா எந்த இடத்துல ஊதிச்சோ அந்த இடம் தவிர மீதி எல்லா இடமும் அப்படியே கொப்பிடிச்சு கொப்பிடிச்சு வீங்கிட்டு சிரஸ். இந்த அம்மையார் ஊதுன இடம் மாத்திரம் இயல்பா இருக்கு சாமி காட்டுற. இந்த இடத்துல மாத்திரம்தான் வீக்க முடியும், இது சிறந்த பூச்சியை விழுந்த இடத்தை ஊதி நேரத்துல ஒண்ணுமே இல்லை. மத்த இடமெல்லாம் பள்ளி கொள் பொழுது அயவந்தி பரமதாம் கனவில் வெள்ளனி சடையோடு நின்று மேனியை காட்டி உள்ளம் வைத்து யமை ஊதி முன் துமிந்தவாறு ஒழிய கொள்ளும் இப்புறம் சிலம்பியின் கொப்பல் என்று அருள பெரும் கருதி ஒரே ஓட்டம் இல்ல எங்க வராரு அந்த பேர் அழைக்கிறது உடனும் கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்து உடன் விழித்து அப்படியே எந்திருக்கும் போது சரஸ்ல கை வச்சு பரமேஸ்வரா கனவான் அனவாப்பான் அப்படியே படிக்க விட்டு எந்திக்கும் போது கை கூப்பிட்டு கோபுரத்துக்கு மானசீகமா எந்திக்கும் போது மாசுராம் ஈஸ்வருடைய விமானத்தையும் அந்த திருக்கோயிலே அப்படியே மானசீகமா நினைச்சுக்கணும். எப்படின்னா பக்கத்திலே கோபுரம் தரிசனங்கள் சனங்களுடைய பக்கத்தில் கோபுரம் எத்திச்சோடன் கும்பிட்டுட்டான். மத்த வேலையெல்லாம் பார்க்க எழும்பனவன எவனவன கெடுக்கணும், எவனவன தீந்து கட்டலாம், யாரால ஊங்கி தொடலாம். சங்கரா கோமதி இன்னைக்கு பொழுது வந்தா அமையட்டும், எதாவது நான் உதவி செய்யணும், உதவி செய்ய முடியாட்டாலும் உபத்திரம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டா. கனவுல இருந்து எந்திக்கும் போது பத்திரா கடகமலகெல்லாம் சென்னி மீது கூப்பினார். சென்னி மீது கண்ட அப்பெரும் கனவினை நனவன கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்து உடன் வெடித்து தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார் அண்டர் நாயகர் கருணையை போற்றி நின்று அழுதார். பரமேஸ்வரா நல்ல சுதந்திரம் இருக்கு ஞானம் விட்டப்பா என்று அழிய போடுவோ இருள் புலந்திட அதிகாரம் முடிஞ்சிச்சு ஒரே மட்டும் போது போயிருள் புலந்திட கோயிலுள் புகழாது புகுந்து ஆதிநாயக அயவந்தி அமர்ந்தவர் அமர்ந்த அங்கனர்தம் பாதமூலங்கள் பணிந்து விருந்து எழுந்து முன்வரவி மாதரையும் கொண்டு தம் அணையில் மீண்டு அமைந்தார். நம பார்வதி மகாதேவா நேர போய் அயோத்தியை போது அவர் கும்பிட அதோட அம்மா மனைவியர் கும்பல் முதல்ல சாமி கும்பிடுதாங்க போனோம். அதான் போறேன் பெருமாள் காட்சி கொடுத்தார அவருக்கு நன்றி நினைக்கிறதாமா. அயோனி நாளை பாதம் எனக்கு வணங்கினா வாசனை வந்தா அம்மா நிற்கிறாங்க சொன்னேன். என்னே ஒரு பொருளாக நினைச்சு சுவாமி நான் ஊழி இழந்த உயர்வாகவும் ஊழால் இழந்த கொப்புளாகவும் காட்டின பரமேஸ்வரன் கருணைக்கு ஈடு இணை உண்டா என்று நாயனார் என் மனைவியாக அழைத்துக் கொண்டு தன் மாளிகைக்கு சொல்கிறார். முன்பு பின்பு முன்னையில் பெருகிய மகிழ்ச்சி வந்து எய்த இன்பும் திறத்து எண்ணையில் பூசணி மடுமடி அவர் மிக அனைவாருக்கு முன்பு போல் அவர் வேண்டும வெறுப்புடன் முடிப்பார். அன்னைக்கு வேளாண் சிறப்பான பூஜை அடைப்பட்டேன் தினமும் பூஜை அதோட வேளாண் சாமி காசு அதனால பூஜை சிறப்பா செய்ய சந்தோஷமா அவ்வாறு திருநீரனக்கனார் நாயனார் வாழ்ந்து வருகிற சமயத்துல மற்றொரு நிகழ்ச்சி ஒரு செய்தி வருகிறது. திருஞான சம்பந்த சுவாமிகள் திரு சாத்தமங்கை தரிசிக்க வருகிறார்கள் சந்தோஷம் ஆழ்வார் பாடுற நம்ம சுவாமி வரவேற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்று திரு நீலநக்க நாயனாருக்கு சந்தோஷம். திருஞான சம்பந்த பெருமானோடு ஒரு சமகாலத்தவர் மறந்துறது திரு நீலநக்க நாயனார் முருகனாயனார் திரு நீலனுடைய ஆட்பாளர் இவர்களாம் அந்த ஜோதியில கலந்தவர்கள் சுவாமியுடைய திருக்கல்யாண ஜோதியில கலந்தவர்கள். ஆகவே இப்பொழுதே அவருடைய திரு சாத்தமங்கை கஷேத்திரத்திற்கு முத்து பதத்தில முத்தான வேண்டர் வருகிறார் என்று செய்தி கேட்டது சந்தோஷம். திருநாசம் சுவாமி வர்றது கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷம். அதற்காக என்ன செய்ய வர நல்ல அருமையான வர வரவேற்பு கூட யாரும் வர வர திருநீல கண்ட பெரும்பாடல் தொடுலாம் குழல் பிறவியர் பிறனியாருடன் வர தொண்டர் கூடும பெரும் குழாத்துடும் புகழியர் பெருமா நாடு வந்தமை உழமகள் நீலநக்கர் வந்தாச்சு மாடுனா பக்கம் நடத்தம் மாடு பக்கம் பகல் வந்தாச்சு என்ற செய்தி கேட்டோன்னு மகிழ்ச்சியோடு திரு நீலநக்க நாயனார் அவரை வரவேற்கும் போது ஓடி ஓடி போனோடனே அவர் திருமணிகள் வணங்குறார். கேட்ட அப்பொழுதே பெருமகிழ்ச்சியில் கிளம்பியது தோட்டலங்களும் கொடிகளும் புனைந்து தோரணங்கள் நாட்டி நீ நடை காவணம் இட்டு நற்சுத்தத்து இட்டமும் கூட தாமும் எதிர்கொள எழுந்தாரு தோரணங்கள் தோரணம்னா பந்தல் அழகான அலங்காரம் சாமி வேற திருமுற்றியூரிலிருந்து திரு மைதாபூர் வரைக்கும் சிவனேச செட்டியார் பெரிய பந்தல் போட்டு அந்த காலத்தில் அவ்வளவு தூரம் பாருங்க சென்னை இருக்கிற உங்களுக்கு தெரியும் திருமுற்றியூர் இருக்கிற இடத்து திரு மயிலேங்கிற இடம் அது வடகடைசி இது தென்கடைசி அவ்வளவு தூரம் பந்தல் போட்டார் தனசுமதி பெருமான் வருகிறார் வருகிறார் கேட்டவுடனே அவர் நிழலா இருக்கிற அடியார நிழல் இருக்கு அற்புதமான பந்தல் இந்த சாமியான அல்ல அது நல்லதுக்கு மட்டும் கெட்டதுக்கு மட்டும் அநியாயம் அதை கொடுமையும் போடலாமா என்ன இப்படி அவர்கள் அழகா பந்தல் போட்ட காலம் அந்த அதே போல மெயின் ரோட்ல இருந்து ஊரு கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு நான் சொன்னேன் அதே மாதிரி அந்த பகுதி பூரா பந்தல் உடனே தோரணங்கள் கட்டின அவ்வளவு சுற்றத்தாரம் திரு நீலநக்க நாயனார் பின்னால வந்தாச்சு சாமி வரவேற்கு இப்படி சொல்லுதலாம் அப்படின்னு நம்ம சிவன் மனம் கும்பிட்டா நம்ம சொல்லுகிறார்கள் பெருமாள் கும்பிடுவாங்க இவர் கும்பிட நாயகம் கும்பிடுறாரு பங்காளி சண்டை அதையும் பங்காளி சண்டை இவர் கும்பிடுற சார் ஆக கும்பிடுவாங்க இப்படிதான் நம்ம சுத்தார்கள் போயிருக்கிறாங்க. ஆனால் ஆகே சுவாமியுடைய பின்னால நீடு சுற்றத்தா எல்லாரும் சென்று பிள்ளையா, எழுந்து அருளும் திருக்கூட்டம் அன்றி அங்கு எதிர்கொண்டு தன் கழிப்பினார் ஒருவாறு அன்றி ஆடியும் பாடியும் தொழுது எழுந்து அயர்வார் பொந்தையங்கு நீள் மனையுடை மனையிடை உடன்கூட புகுந்தார். எல்லாரையும் தன் மாளிகை கூட அழைச்சுவார். அவருடைய திருமணி பெற்ற மாளிகை செய்ய மக்கள் எல்லாம் அது பெரிய மாளிகையா கட்டணும். அடியார்கள் எத்தனை அடியார்கள் வந்து அமைதிப்படைக்கணும், அதெல்லாம் செய்யணும். நல்ல உண்மையே கிடையாது. நாயன்மார்களை பத்தி ஒரு விஷயமாவது தமிழ்நாட்டில் கூட மக்கள ஒரு சதவீதம் கூட நாயன்மார்களுடைய பெருமை தெரிய மாட்டாங்க. குறி சொல்றதுல தோசை சொல்ற கூட்டம் இந்த பொருளாதான் சிலாமின் சிலையும் சில தேவர் சிறுமி சேராமே திருப்பி சிறுதேவர்கள் கூட்டத்தை நிறைய ஆயிடுச்சு. கடிகாலத்து நாயன்மார்களுடைய அற்புத அருள் வாழ்க்கை நமக்கு தெரியும். இப்பொழுது அந்த மாயின் கூட பிள்ளையோட அவ்வளவு பேருக்கும் திருமணம் செய்த விஷயத்தை பிள்ளையா எழுந்தருடைய பெருமைக்கு தக்க வெள்ளமாகி அடியவர் கூட்டமும் பெரும்ப உள்ளம் ஆதரவு ஒன்றிட காளி வள்ளலாரி சீகாணி வள்ளலாரி காளி வள்ளலாரி தம் மனையிலே உடன் கொடி புகுந்தாரு. நம பார்வதி வகையே அகர மகாதேவா காளி வள்ளலார் சீகாணி வள்ளலார் திருநாள் சமஸ்வாமி வள்ளலாரு அவள்தான். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் அப்படிமா, ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உனையே நானவேன், ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு ஞானத்தாய் உனை நானும் தொழுவேனே. அப்பர் பெருமான் 81 வயசு அப்பர் பெருமான் ஞான சிரேஷராக இருந்த அவர் ஞானத்தினால்தான் சிவபெருமான் தொட முடியும். அவர் சொல்றாரு இந்த அறவைக்காடு என்ன சொல்லுது, சொற்பறிவு இருக்கும்போதுதான் சிவபெருமான் கும்பிட்டேன், இப்ப எனக்கு நல்ல ஞானம் வந்துச்சு சிவபெருமான் தேவையில்லைன்னு உதறினார். அவர் பின்னால போறான் ஐயா, எங்களுக்கு அவருக்கு என்ன வரப்பு சொல்ற தாய்கா சண்டையா சொத்து தகராறா? இல்ல சிவபெருமான் ஆமானம்னா யாரா இருந்தாங்க சுத்தி இருங்க. இதுதான் காளி வள்ளலாருன சிறுகாயில அவதாரம் செய்த வள்ளலாரியா ஞான சம்பந்தப்படுவான். திரு மருகன ராத்திரி நேரத்துல மணமகன் பாம்பு ஜெமிடுச்சு கல்யாணம் ஆகல, மணமகள் தவிக்கிறா, ராத்திரி அனாதையா வந்தவங்க அழுகிறா, கோபுரத்தை சடையா இனிமால் சரணீனமா அழுகிறா. திருநாள் சம்ஸ்கிருதம் காலையில் போற இந்த அழுகு என்ன சம்பந்தம் அப்படியா கொண்டு வாங்க அந்த பிரேத் திருமணம் கோயில் முன்னால வச்சுப்பாங்க. சடையா எனுமால் சரணீ எனுமால் விடையால் எனுமால் நிறுவா மடையார் குவளை மலரும் மருதன் உடையார் தாக்குமோ இவள் உரிமையிலே. மருதனுடையார் இந்த குழந்தையுடைய மனசு வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் இறக்கப்படுமா அத வல்ல நமக்கே வந்து அவர் போல படத்துல ஜாமுன் ஏறிட்டு யார் அழுதாக அப்படியா வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அமலம் உடனே கொண்டு விடுமே உயிரை கொடுத்தாரியா அவதான் வல்லல காளி வள்ளலார் மனையிடை உடன்கொடு புக்கா எல்லாரும் அவரவர்களுக்கு அங்கே தங்குவதில் திறமையும் நூற்றுக்கணக்கான அதிகாரம் மறந்து வைங்க. அப்ப அந்த மாளிகை எவ்வளவு பெருசா இருக்கும் எல்லாருக்கும் தங்குறதுக்கு தெரியாம சம்பந்தப்பட்ட மாதிரி ஸ்பெஷல் அடியார் தலைவர் தான் சுவாமி கூட வந்த அடியார் இருக்கிறான் அங்கங்க இறங்க விட்டாச்சு. அப்பொழுது திருஞான சம்பந்த குழந்தை ஒரு அருமையான செய்திய திரு மீனனுக்கு நாயனார் சொன்னார். தங்கச்சி இறங்க முடியா கொடுத்தாச்சு என்ன சொல்ல போற என்ன சொல்ல போற நின்ற அன்பரை மீன கண்ட பெரும்பானார்க்கு இன்னை தங்க ஓரிடம் கொடுத்து அருளும் நீர் என்ன அருளி வீர் என்ன நன்று மின் முற்று நடுமனை வேலையின் பாங்க சென்று மற்றவருக்கு இடம் கொடுத்தன திரு மறையோ நம பார்வதி பதவியே. ஒரு தலைவன் தொண்டனை மறக்க மாட்டான், உண்மையான தலைவன் தொண்டனை மறக்கக்கூடாது. தலையடி நடக்கும்போது தலைவனை ஜீப் தப்பிச்சுதான் இந்த காலத்துல ஒருவர் நடக்கும்போது தனியடி இருக்காங்க ஒரே ஜீப்ல தலைவர் ஏறுவார் ஒரு காலத்தில். ஆனா நரசிம்மபெருமா தனக்கு நல்ல இடம் எடுத்துன்னு இருக்கிறார். திரு மீனனுக்கான அழைச்சா திரு மீனனிடம் பானார் அப்படி மனைவிய முதல்ல சொல்லாமையா ரெண்டு பேருக்கும் நல்ல இடம் தங்கி கொடுக்கணும். அந்த கவனிங்க திரு மீனனை யாழ்ப்பாடுனால் பானர் குணம் சமுதாயத்தை தாழ்ந்த குணம் என்று பேசக்கூடியவர் யாரும் வாசிக்கிறீங்க அதற்கு முதல்ல கொடுக்கிறார் நரசிம்மபெருமா. திரு மீனனுக்கிற அழைச்சி அதற்கு நடுமனையில சென்ட்ரல் ஹால் அந்த பேலஸ்ல நடுமனையில யாகசாலை போட்டு பிறகு வேதிகை அந்த வேதிகை பக்கத்துல அழகான ஜமக்காலத்தை கொடுத்து சுவாமி நீங்களும் அம்மாவும் யார் அவர் திருமறையவர் மறந்துடாதீங்க பிராமண உத்தமர் பிராமணர் வீடுகளை நம்ம படுக்க முடியுமா இந்த காலத்துல சுத்ரா புரியுவோம் ஆமோ தனியார் போட்டோம் இருந்தா இருப்பாங்க அது நமக்கு தெரியாது நம்ம வீடுகளை வரணும்னா திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை மடங்கு சூடாமணியாரையும் வீட்டினுடைய மத்தியில யாக குண்டத்தின் அருகே துயிலுமாறு செய்த உத்தமர் திரு நீலகண்ட நாயனார். இதுதான் உண்மையான சோசலிசம். நாம என்ன அப்படி செய்வோமா நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல எத்தனை பஞ்சாயத்து போல ஜெயித்த அந்த தாழ்ந்த தாழ்ந்த தாழ்த்தப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் செயல்பட முடியாம இருக்காங்க இன்னைக்கு ஜெயிச்சு பெருமையம் பண்ண சில கடைகளை பார்த்தா ரெண்டு தமிழர் எட்டு தமிழர் மேல்சாதிக்கான காப்பீடுக்கு ஒரு தமிழர் என்ன ஜாதி கவலைப்பட மாட்டோம் நாங்க வா எங்க வீட்டு நடையில அந்த வேதியை கொண்டது பக்கத்துல படைச்சிட்டோம் என்று சொல்லி உலகிற்கு வாழ்ந்து காட்டிய உத்தவர் அதத்தான் சுவாமி ரொம்ப அற்புதமா திரு மறையோ பிராமணர் மட்டுமல்ல உண்மையான சைவ பிராமணர். உடனே அங்க அவங்க ரெண்டு பேரும் படித்து சொன்ன உடனே பரமேஸ்வரன் அந்த காட்சியை உலகமே காட்டி வைப்பாங்க ஒரு திருவிழா செய்ய அவங்க அந்த இடத்துல படுத்த உடனே என்ன நடந்துமா ஆந்தி வேலில் அராத செந்தி அந்த யாக குடும்பத்தில் இருக்கிற தீ அணையாது அந்த செஞ்சு என்ன செய்தா அப்படியே வர சுழிச்சது மேல படத்துடனே அப்படியே மென்மையாக இருந்து கொண்டிருந்த அந்த நெருப்பு அக்னி இருப்பதில் இவர் செய்த அந்த உத்தமான செயலை கொண்ட சுவாமிக்கு சந்தோஷம் செந்தி வரம் துடித்து ஆங்கிலே அத செந்தி வனம் சுடிபுற்று ஓங்கி முன்னையில் ஒருபடுத்து அன்றியே ஒடிய ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு அதிகமா பிரகாஷ்டோட சந்தோஷம் சகோட யாழ் தலைவர் யாழ் நாலு வகைப்பட்ட யாழ் சகோட யாழ்னா பதினாலு நரம்புகளுடைய யாழ் அந்த யாழையுடைய யாழ்ப்பாண நாயனர் 63 நாயமார்கள முதல்ல சொல்லப்பட்டவர் திரு நீலகண்ட குயவனார் நிறைவிலே வருகிற போது திரு நீலகண்ட பாட சகோடையால் கையில் இருக்கிறார். பாங்கு பாணியாருடன் சுதந்தம், அந்த அருமையான மனைவி, அந்த திருமனைவியாரோட. ஆகவேதான் திருநாள் சம்பந்த பெருமான் இங்கெல்லாம் சுடுகிறார் யாத்திரையில, அங்கே இவருடைய தேவாரத்தை யார் மூலமாக பாட மதங்க சூடாமணி அம்மையார் அதை பரதநாட்டியத்தை ஆட, இப்படி ஒரு அற்புத காட்சி அன்றைய உலகம் நம்மளுடன் பெற்றது. பாங்கு பாணியாருடன் அருளார் பள்ளி கொண்டார், இப்படி ஒரு பெரிய புரட்சி செய்தார் திரு நீலவக்க நாயனர். மறந்துவிடாது, காலையில் பள்ளி கொண்டதில் தலைவர் அங்கினின்று எழுந்து அருள்வார் அயவந்தி அமர்ந்த திங்கள் சூடி நீல நக்கரை சிறப்பித்தே பொங்கு செந்தமிழ் திருப்பதிக தொடை புனைந்தார். நம பகுதி மலையே காலையில அகிவந்தி பெருமான் கோயிலுக்கு போனார். சென்று அழகா தேவாரம் பாட பாடுற பாடும்போது இந்த தேவார சொல்பாடுல திரு நீலவக்க நாயனாரை குறிப்பிடுகிறார். திரு நீலவக்க நாயனாரை சிறப்பித்து பாடுகிறார். தேவாரத்துல இடம்பெறுகிற சாதாரண விஷயமா திரு நீலவக்கனார் செய்த அற்புத தொண்டினை திருநாசன சுவாமி அற்புதமா தேவாரத்தை பாடுறார். இந்த பாக்கியம் யாரும் கிடைக்கும், சில நாயன்மார்களைத்தான் தேவாரத்தில் பார்க்க முடியும். அப்படி வாழ்ந்து காட்டிய உத்தமர்களைத்தான் தேவாரத்தில் பாருங்க. தம்மையை போன்று இசை பேசுவேன் அந்த தொண்டர் தொண்டர்கள், தன்னத்தனையே போன் தம்மையே போன் பேசுவேன் அந்த தொண்டர் தனிகளா பொய்மையாளரை பாடாது எங்கே புகழ் ஒரு பாடுமையின் குழந்தைகளாக சுந்தரமான் பாடும் கண்டவனா பாடாது சிவபெருமான மாத்திரம் பாடு, சிவபெருமான மாத்திரம் பாடுகிறவர் அவர்கள் தான் கேள்வி. அந்த அற்புதமான தேவாரத்துல திரு நீலநக்கநாயனாருடைய பெருமையை பாடுகிறார் ஞானசுந்தர சுவாமி. இதுக்கு முந்தைய சரித்திரத்துல அப்புண்ணிய நாயனார் பெருமையை திருநாமுத்திர சுவாமி பாடின, இங்கே திரு நீலநக்கநாயனாருடைய பெருமையை ஞானசுந்தர சுவாமி பாடின். அடுத்தால நவநீந்திரிகள் அவருடைய பெருமையை அப்பர் பெருமான் தேவாரத்தில் பாடுறாரு. சரித்திரம் தேவாரத்துல இடம்பெற முடியுமா? எப்படி சமணங்களும் புத்தகம் இடம்பெற்றாங்க, சாட்டையடி கொடுக்கா பிரசாமி, பயங்கரமான சாட்டையடி அமன் குண்டர்கள் புத்த சமணர்களுக்கு சாட்டை. ஆனால் உயர்ந்த வகையிலே அருள் அருள் பெற்றவர்கள் இந்த நாயன்மார்கள். அப்படி அருமையா இருந்து புறப்படுகிறார் ஞானசுந்தர சுவாமி. இப்பொழுது அந்த அருமையான திரு மீனக்க நாயனார் சண்பையா அடியார் தாம் நிந்தருளும் எப்பதையும் நண்பு மேம்பெற நானே செலவிட்டு நன்னி நண்பரும் போல் அவருடன் பயின்று வந்து உரைந்தார் திண்பெரும் தொண்டராகிய திருநீலநக்கரே. சுவாமியுடைய மனிதரும் பல ஸ்தலங்களுக்கு போய் திரும்ப தன் ஸ்தலத்துக்கு வந்தார். இப்பொழுது எப்படி முக்தி அடைய போறார் திருநீலநக்க நாயனார்? அந்த பாட்டு பெருகே காதலில் பெண்ணிட நாள் முறை பிறங்க அருந்தெருந்தவம் அறையவர் வாழி சீகாழி ஒருவர் தம் திருக்கல்யாணத்தின் உடனே திருமணத்திரம் சேவித்து நம்பர்தாள் சேர்ந்தார். திருநாசன் சுவாமி திருக்கல்யாணத்துல அந்த ஜோதியை ஒன்று தோன்றிய உடனே அந்த ஜோதியை எல்லாரும் சென்று கலந்தார். கடைசியா திருநாசம் சொன்னார் பல திருமணியார். முதல்ல அப்பா அம்மா சொந்தத்தார்கள் அடியார்கள் முத்துப்பதக்க சுமக்கிற பரிசரங்கள் எல்லாம் திரு மீனக்க நாயனார் முருகநாயனார் திரு நீலகண்ட பெரும்பாளர் இவர்கள்லாம் ஒரே நாள் குருங்க ஞானசம்பந்த குருமணிக்கு தான் குருங்க. அப்படி அந்த திருக்கல்யாண சேவையிலே சிவபெருமான் திருவடி பேர் பெற்றார் திரு மீனக்க நாயனார். இனி இந்த நாயனார் திருவடிகளை வணங்கி அடுத்து வருகிற நம்மேந்திரிகளுடைய பாதவர்களை பரவலாம். தாயின் தோழில் திருமறையவர் சாத்த மங்கையில் பருமுதல் பெரும் திருநீலநக்கர்தால் வணங்கி இருபிறப்புடைய அந்தனர் ஏறு உயர்த்தவர் பால் ஒருமை உழைத்த உடல் நமினங்கியா தொழில் உரைப்பாம் பார்வதி பகையே தேவா. இவ்வாறு அப்பெருமான் திருவடி வணங்கி நமினங்கிரிகளுடைய பெருமையை சொல்லப்போகிறோம் என்று தேவி சேகர் பெருமான் தோற்றுவார் செய்கிறார். 38வது திருப்பாடலோடு இந்த சரித்திரம் பூர்த்தியாகிறது. எனவே திரு நீலநக்க நாயனார் புராணத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனை இருப்பார். முதலாவதாக பிராமணன், உத்தம பிராமணன், சைவ மகாசைவன், அயவந்தி நாதருக்கு நாளோடு விடாத அர்ச்சனம், பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு நாளும் மறவார், திருமனைவியாரும் அவன் சேர்ந்து சுவற்றும், அடியார்களுக்கு தொண்டும் சுவர்வாக காணும். ஒரு நாள் பூஜையில திருவாதிர நட்சத்திர அன்றைக்கு நடந்த பூஜையில சிறப்பு பூஜையில அவர் பஞ்சாட்சர மந்திரம் ஜெபிச்சிருக்கிற போது ஒரு சிறந்தி குச்சி விழும்போது அந்த அம்மா வேகமா வாயால் ஊதி தள்ளிட்டார். அவரை கைவிட்டு அகன்றா நாயனம். இரவு வீட்டுல பள்ளி கொள்ளும் பொழுது கனவுல வந்து எந்த இடத்துல மனைவியால் ஊதினாரோ அந்த இடமாத்திரம் தன்பாகமாக இருக்க மீதி இடலாம் ஒரு திருமையில அப்படியே மிஞ்சி மிஞ்சி இருக்கிற காட்சி சுவாமி காட்டினவங்க பெரிய தவறு செஞ்சமே உடோடி போய் அயோத்தி நாதன் மாதம் அடைந்திருக்கிற கேட்டு திருமனைவியாரை எடுத்து கிடந்திருக்கிற திருப்பி நடக்கிறார். இன்னொரு செய்தி, திரிகால சம்பந்த பெருமாள் அவருடைய இல்லத்துக்கு வந்து திருவபதி செய்தது. மூன்றாவது திரு நீலகண்டை யாழ்ப்பாணருக்கும் அந்தசுவராமைய வீட்டினுடைய நடு மையத்தில் மேலிகை குண்டத்துடைய அருகே அவர்கள் துயிலுமாற செய்த ஒரு மாபெரும் வள்ளல் தன்மை திருப்பி நடக்கிறார். சுவாமி அதை அங்கீகாரம் செய்வது போல அந்த செந்தி அழகா வளர்ந்து திருவிழ காட்சி இலக்கியெல்லாம் மனதிலே கொண்டு திரு நீலநக்க நாயனார் பாத மலர்களை நாம் வணங்குவோம். எனவேதான் ஒளிபுணர்ச்சு சாத்தமங்கி நீலநக்கிற்கடி என்று சுந்தர பெருமான் பாடுகிறார். அந்த பெருமாள் அடியாருக்கும் அடியும் பாடுகிறார். இப்பொழுது தேவாரத்துல திரு ஞானசம்பந்த சுவாமிகள் திரு நீலநக்க நாயனர் பாடிய அந்த பதிகத்தை ஒரு பின்பற்றல் அதை கண்டு நினைவு செய்யலாம். திருச்சாத்தமங்கை மூன்றாம் திருமுறையில பஞ்சமம் என்ற பண்ணிலே நான் அந்த பண்ணப்படல சொல்ல அந்த பாடலை எடுத்து எடுப்பிலேயே அவருடைய பெருமையை சொல்ல பாருங்க. பொடிதனை பூசு மார்பில் குழிநூறு ஒருவார் பொருந்த கொடியன சாயலாரோடு உடனாவதே கடிமணம் அல்கினாலும் கமலோ பொழில் சாத்தமங்கை அடிகள் நக்கல் பரவ அயவந்தி அமர்ந்தவனே அடிகள் நக்கன் பரவ நீலக்கனான தொண்டு செய்ய அயவந்தியில் அமர்ந்த குருமாரி இந்த பதிகம் முழுக்க அம்மா அப்பாவும் சேர்ந்தே பாரு ஒவ்வொரு பாட்டையும் அமையப்பட சேர்த்து அடிகள் நக்கன் பரவ அமர்ந்தவனும் அயவந்தி மறையினார் மல்கு காழி தமிழ் ஞான சம்பந்தன் மன் இறங்கினார் நீல நக்கள் நெடுமா நகர் என்று தொண்டர் அறியமோ சாத்தமங்கை அயவந்தினே ஆழ்ந்த பத்து முறையமையா ஏத்தவல்லார் இமையோரிலும் முந்துவரே நம பார்வதி பதையே அரமகாதேவா. இவ்வாறு ஸ்ரீ மலர்கண்ணை மலர்கண் அம்மை சமைந்த ஸ்ரீ அயவந்தி நாதரை ஞானசம்பந்த பெருமான் பாடிய விழுகிற போது ஸ்ரீ நீலநக்க நாயனாரை எடுத்து பாடுகிற இன்பர் தமிழ் மாலை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். அப்படிப்பட்ட அருள் வளம் நிறைந்த கேத்திரம் சஸ்தில் சாத்தமங்கை அயவந்தி. நாங்கள் யாத்திரையா என்று சென்று சுமித்தார் ஒரு இடம் இரவிடம் பஸ்ல போகும்போது பஸ் அங்க போகாதுட்டான். உடனே யாராவது வாங்க யாராவது வர்றவங்க வாங்க பாதி பேர் அவங்கள நடக்கின்றான். அந்த குருக்கிட்ட போய் அபிஷேக மனம் கொடுத்துருப்பான். அந்த குருக்கள் வீடு பெரும் அறிக்கை நடத்தான். அவரை சந்தோஷமா வரவேற்றான். அதுக்கப்புறம் வெளியில கும்பிட்டு வந்தான். அவன் குருக்களை பார்த்தான். அந்த ஊருக்கு போகும்போது ஊரை நெருங்க நெருங்க ஒரு பெரிய ஆலமரத்துல அழகா சீனி சீனிய டைப் மின்பட படிச்சு படிச்சு படிச்சுனே இருக்கு சந்தோஷம் எல்லாம் மின்மினி பூச்சி, பூரா மின்மினி பூச்சி, நூற்றுக்கணக்கான மின்மினி பூச்சி அப்படியே சீரடை போட்ட மாதிரி ஆயிரக்கணக்கான லைட்னா தூரத்துன்னு பார்த்தோம். அப்படியே பெரிய பெரிய பல்பு மாட்ட மாதிரி இருந்தது. பக்கத்தில் முனை ஏமாந்தோம். அப்படியே ஒண்ணுமே இந்த ஒயரும் காணும், ஜென்ரேட்டர் சத்தம் காணும், அதெல்லாம் அப்படி தப்புற மாதிரி பட்டுக்கு போனோம். அப்படி அழகானோம், உன்னால தெப்பம் தண்ணி எப்பொழுது நிறைய சாந்தமங்க. அந்த சமயத்துல திங்காசனம் பெருமாள் திருவடி பெற்ற இடம், திருவி நினைக்கிறாரு திருவடி பெற்ற இடம், அது இன்னைக்கும் அருவடமா இருக்கு. அந்த அந்த சமயத்துல மக்களுக்கு தான் தெரியும் திருச்சாத்தமங்க, அது சீகாத்தமங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிலே ஒரு பெருமையுடைய திருவி நினைக்கிறான சுப்பிராணத்தை நாம் இதுவரை கண்டோம். நம்மை சுந்தரமன் சுவாமிகள் காலி இருந்தது போல பதினோராம் சுவாமிகள நம்பியாண்டா நம்பிகள் எவ்வாறு இந்த நாயனாரை கொள்கிறார் பார்க்கலாம். பூதி புயட்டர் பூதி விபூதியை தோழ அறிவித்தவர் பூதி புயட்டர் புயத்தில் செலங்கி உடனோ அஞ்சி ஊதி துமிந்த மனைவியை நீப்ப உப்பாரவெல்லாம் பேரித்து எழுந்தன கான் என்று பிஞகன் காட்டும் அவன் நீதிகள் சாத்த சாத்தை நிலனக்கன் என்னுமே. நம பார்வதி மதையே அரசர மகாதேவா திருத்தொண்டர் புராணசார் நம்பியாண்டார் அப்படின்னு பாடியிருக்கோம். நீ ஒரு உமாமகேஸ்வரர் சுவாமிகள் அழகாக நீ இதழு மறையோர் வாழ் சாத்தமங்கை நீலநக்கர் அயவங்கி இனிமலர் மேனி ஊதி விழும் சிலம்பி கடிந்து அவளை நீத்தால் உமையாத விடம் நாதன் நோய் காவிட காதல் மிகு மனைவியையும் அருந்து மேவி காளியர்கோன் அமுது செய்ய கடித்து வாழ்ந்து வேதிகையில் பானனாக்கு இடமும் நல்கி விளங்கு பெருமணத்து அரணை நேமிகாரே. நம பார்வதி மதையே அரசரமாகாதே அவ்வளவு விஷயம் இந்த பாட்டு வந்துச்சு. பாடநாளுக்கு இடம் கொடுத்தது, வேதிகள் இடம் கொடுத்தது, திருநல்லூர் பெருமணத்துல முக்தி பெற்றது, அதெல்லாம் சுத்தம் பண்ணலாம். திருத்தொடர் புராணசாரத்துல கொச்சவனுடைய உமாவதீஸ்வரர் சுவாமி அவ்வாறு திரு வீரநக்கநாயனுடைய திவ்ய சங்கம் இந்த வகையிலே நமக்கு பல அரிய செய்திகளை வழங்குகிறது. கூறிக்கொண்டு நம பார்வதி பதையே அரவர மகாதேவா துயதோ மறைகளாலும் துடித்திடற்கு அரிய செவ்வே செய்யவே அடிகள் வாழ்க சேவலுமை வாழ்க வெய்ய சோமாபுதேங்க வேற்படை வாழ்க அண்ணா பொய்ய சீரடியார் வாழ்க வாழ்வை புவனம் எல்லாம்
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
3: மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். இப்ப இன்னைக்கு ஒரு மாணவனை கூப்பிட்டு சைவ நீதி என்பதை ஆங்கிலத்தில் சொல்லுனா எப்படி சொல்லுவான்? சைவ நீதி அப்படின்னு எழுதுவான். அவன் படித்த லாங்குவேஜை வச்சுக்கொண்டு வெஜிடேரியன் ஜஸ்டிஸ்னு எழுதுவான் இல்லையா? சைவ நீதி இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க நீங்க?
4: ஜஸ்டிஸ்
3: அப்படிதானே சொல்லுவான். அங்க சைவ நீதினா என்ன அர்த்தம்? சைவ நீதி என்பது சிவாகமங்களில் சொல்லப்பட்ட நீதினு அர்த்தம். அதான் உள்ள சைவம் அங்க எப்படி நிற்குது? சைவம் என்ற சொல் பலவிதமான பொருள்ல வரும். சைவம் என்பது சைவ சமயத்தையும் குறிக்கும். சில இடங்கள்ல சைவம் என்ற சொல் எதை குறிக்கும் என்றால் ஆகமத்துக்கு அட்ஜெக்டிவா வரும். ஆகமம் என்பது நம் பெயர் சொல். அந்த ஆகமத்துக்கு உரிச்சொல்லாக பெயர் உரிச்சொல்லாக வரும்பொழுது சைவம்னு வரும். உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க. இப்போ கிங் இங்கிலீஷில் சொல்லலாம் கிங். இந்த கிங் வந்து அட்ஜெக்டிவ் வரும்போது எப்படி வரும், கிங்லி பேலஸ்ன்னு சொல்லலாமா இங்கிலீஷில், ராயல் பேலஸ். அப்போ என்ன ஆகுது, கிங்கிற ஒரு நவுன் அட்ஜெக்டிவ் வரும்போது முழு வடிவமே மாறி போகுது இல்லையா. கிங் வந்து ராயல், அதே போல் ஆங்கில மொழியில் அப்படி இருக்கு இல்லையா. அதே போல தான் டூத்துனா டென்டல், எப்படி தானே டூத்துக்கு அட்ஜெக்டிவ் தானே டென்டல், பல் டாக்டர் இருக்கிறார். அது போல இப்போ நாக்கு டங்குக்கு வந்து லேபியல் இல்லையா, அப்படி தானே லிங்குவல் லிங்குவல். அப்போ பாருங்க வடிவமே மாறுது பாருங்க. அதே போல தான் என சில உதாரணங்கள் காட்டினா தான் புரிய முடியுது. அதே போல தான் சைவம் என்ற வார்த்தை ஆகமம் என்ற அதற்கு அது உரிச்சொல்லாகவும் வரும், பெயர் உரிச்சொல் அப்ஜெக்டிவ். அப்போ சைவ நீதி என்ற என்ன அங்கே என்ன பொருள் என்றால், அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வீங்க, ஜஸ்டிஸ் என்ஷ்ரைன்ட் இன் த சிவாகமாஸ், அப்படி அர்த்தம். அந்த சைவ நீதி என்ற சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜஸ்டிஸ் ஆஸ் என்ஷ்ரைன்ட் இன் த சிவாகமாஸ், அப்படிதான் சொல்லணும். அதான் மே அதனால் என்ன சொன்னார், அது வந்து உலக நீதிக்கு அப்பாற்பட்டது என்பதற்காக தான் ரெண்டு அதுக்கு ரெண்டு சிறப்பு அடைய கொடுத்த, மேன்மைகள் நீதி சைவ நீதி, மேன்மைகள் சைவ நீதி. பொருள் விரிக்கும் போது எப்படி பண்ணோம், மேன்மைகள் நீதி சைவ நீதி. அந்த மேன்மை எப்படி வருது, உலக நீதியை விட மேன்மை உடையது. அதான் மேன்மைகள் நீதி சைவ நீதி ரெண்டையும் சேர்த்து மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அங்கே என்ன சொல்றாரு, உலகம் எல்லாங்கிறது இந்த உலகத்தை மட்டும் இல்லை. உலக நீதிக்கும் சைவ நீதிக்கு நான் சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அதை பற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம பேசலாம். அதுக்கு மேற்கோளெல்லாம் சொல்லணும் இல்லையா. எப்பொழுதுமே நான் என்னுடைய நான் ஒரு வரம்பு பண்ணிட்டேன், எதையுமே என் கருத்தை நான் சொல்ல மாட்டேன், பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதன்படி தானே வளர்க்கணும் அதையுமே. அதனால் அது ஒரு நல்ல அருமையான ஒரு கேள்வி. அதை புரிந்து அது சிவஞான சித்தியாலும் ஆகமங்களும் மிக தெளிவாக வருகிறது. சைவ நீதினா என்ன, உலக நீதினா என்ன, அதுக்கு என்ன பயன், எல்லாமே வருது. ஆகையினால தான் பெரிய புராணம் எதை சொல்லுகிறது என்று கேட்டால், அது சைவ நீதியைத்தான் வலியுறுத்துகிறதே ஒழிய, இப்போ மகாபாரதம் அப்படி இல்லை, ராமாயணம் அப்படி இல்லை. மகாபாரதம் ராமாயணம் வந்து உலக நீதியை பொதுவாகவும் சைவ நீதியை குறிப்பாகவும் நடத்துகிறது. சைவ நீதி சொல்லாமல் இல்லை, குறிப்பாக எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் சொல்றீங்களா இங்கிலீஷில், எக்ஸ்பிளிசிட். அந்த உலக தர்மம் எக்ஸ்பிளிசிட், ஆனால் சைவ நீதி இம்ப்ளிசிட். அது நம்ம கூர்ந்து கவனித்தால்தான் புரியும் என்பதை சொல்லிக்கொண்டு, இப்பொழுது நம்முடைய இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டது இந்த நாலுருடைய பங்கு தான். ஆகவே அப்படி ஒரு தாக்கம் வந்த பின்பு எதுவுமே சிவபெருமான் இந்த உலகத்தை எப்படி நடத்தி செல்கிறார் என்பது அவர் தான் எல்லாமே மாஸ்டர் பிளான், அவர் தான் போடுறார். பெரிய விஷயம்.
4: இங்கே மணிபாளன் சார், நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க சம்பந்த பெருமான் பிறந்த தேதி எப்படி சொல்றது, இப்போ கடைச்சங்கத்துக்கு பிறகு சொல்றதா,
3: அதாவது கடைச்சங்கம், அதாவது ஓரளவு தமிழ்நாட்டிலே வரலாற்று கடைச்சங்கத்துக்கு பிறகு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா,
4: அதை சரியான முறை அப்படி.
3: ஆமாம், அது கார்லேஷன் அதுதானே, கடைச்சங்கம் எப்பொழுது முடிகிறது என்று கேட்டால் கிபி 100 தானே, சொல்ல வரல. அதில் ஒன்றும் கருத்து வேற்றுமே இல்லையா, சில செய்திகள் தான் வரலாற்றாளர்கள் கருத்து வேற்றுமை இருக்கு, ஆனால் இந்த விஷயத்தை பற்றிய கருத்து வேற்றுமே இல்லையே. அதுக்கு சொல்றீங்களா, அது என்று சொல்லலாம், அது கலியுகம், அது வழக்கில் இல்லாதனால இப்போ பஞ்சாங்கத்திலே வருதே, பஞ்சாங்கத்தில் கலியுகத்தை வச்சு சொல்லலாம், பெரியவங்களாம் கலியை வச்சு தானே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிவபிரகா நம்முடைய சங்கற்ப நிராகரணம் என்ற நூலை நான் எப்போது செய்கிறேங்கிறது சாலி வாகன சகாப்தத்தை வச்சு தானே சொல்கிறார், சாஸ்திரத்திலே வருதே, இந்த நூலை எப்போது செய்யறேன்னு அவரே சொல்ற.
4: அதான் பிரச்சனையா தான்,
3: அதான்
4: இப்ப கிறித்தவர் ஒரு காலம் தான் வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை, எல்லாரும் தான் பார்க்கலாம், நமக்கு உரிப்பட்ட கலண்டர் இருக்கு. இப்ப நாங்க இதை சொல்றது,
3: இப்ப நாம வந்து மக்கள்
4: திருவள்ளுவர் நல்லதா சாலி வாகனம் நல்லதா,
3: அது சொன்னா சாலி வாகனம் என்னன்னு புரிஞ்சாதானே அவனுக்கு புரிஞ்சுக்க முடியும், சாலி வாகன ஆண்டு கொல்லம் ஆண்டு எல்லாம் அவனுக்கு சொன்னாதானே புரியும். அதனால அது சொல்றதுனால நமக்கு காலத்தை வைத்து கொண்டு நம்ம சைவ சமயத்துக்கு ஒரு பெருமை சொல்லணும்னு அவசியம் இல்லையா. மக்களுக்கு வந்து இன்னும் சைவ நீதியை தானே சொல்ல போகிறோம், சைவனுக்கு புரியறதுக்காக வந்து நம்ம சொல்கிறோம். நாம் வந்து அது பள்ளிக்கூடத்தில் போனாலும் கிமு கிபியில் தான் சொல்லி ஆக வேண்டியிருக்காங்க, அது அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இல்லை உண்மையிலேயே அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கலண்டர் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு கிறிஸ்துவ காலண்டர்னு அவங்க சொல்லலையே, அதை கொண்டு கிரிகோரியன் கேலண்டர்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பேர் இப்போ உள்ள கேலண்டருக்கு பேர் கிறிஸ்டியன் கேலண்டர்னு அவனும் சொல்லலையே. அந்த கிரிகரிங்கிற ஒரு போப்பு வந்து ஒரு நடைமுறைக்காக அப்பையும் இந்த குழப்பம் வர போதும் ஏற்படுத்தினாலும் வருது. இந்த வரலாறு ஏன் இந்த கேலண்டர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆகவே அதில் அதனுடைய சரியான பேர் கிரிகோரியன் கேலண்டர் தான். அந்த வகையிலே அது வரலாற்று சம்பந்தப்பட்ட சில செய்திகள். அப்பொழுது இப்பொழுது அப்பர் சுவாமிகள் அந்த வரலாற்றின்படி தான் நம்ம சொல்கிறோம். வெள்ளைவாரணனாரோ சதாசிவ பண்டாரத்தாரோ அல்லது கே நீலகண்ட சாஸ்திரி எடுத்துக்கொண்டாலும், கே நீலகண்ட சாஸ்திரிக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர் தான் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதினார். ஆங்கிலத்தில் எழுதுதல ஒரு சிறப்பு என்னவென்றால் அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு பாடமாக வச்சுடுறாங்க. தமிழ் எழுதினால் வர முடியாது, அது ஒரு பெரிய சிரஷ்டம். ஆங்கிலத்தில் ஒரு வரலாறு எழுதினால் இப்போ பனாரஸ் இந்தியன் யூனிவர்சிட்டியில் ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறான்னா அவனுக்கு அது சிலபஸாக வச்சிடலாம். தமிழ்லேருந்து அவனுக்கு வைக்க முடியாது இல்லையா, அது இந்தியாவில் ஒரு கஷ்டம் அது. ஆகவே ஆங்கிலத்தில் அந்த வரலாறு, இப்போ பொதுவாக தமிழ்நாட்டுடைய வரலாறு, இலக்கிய வரலாறு, சமய வரலாறு இவற்றை தெரிந்து கொள்வதற்கு மற்ற யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு இல்லாத யூனிவர்சிட்டிஸில் கே என் நீலகண்ட சாஸ்திரியை தான் வைக்கிறாங்க. வெள்ளைவாரணனாரை வைக்க முடியாது, சதாசிவ பண்டாரத்தை வைக்க முடியாது, என்ன தமிழில் இருக்கு அவனுக்கு புரியாது, அப்படி சில சிக்கல்கள். ஆகவே அப்பொழுது சம்பந்த பெருமான், அதாவது வாரியார் மிக அருமையாக சொல்வார்கள், இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கும் அவர்கள் பிறப்பதற்கும் என்ன வேறுபாடு என்று சொல்வார். சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால் ஏதாவது ஒரு படிமுறையிலே இருந்து ஏற்கனவே அந்த சிவபுண்ணியத்தின் பயனை அனுபவித்து கொண்டு எந்தெந்த லோகங்களிலே இருக்கிறார்களோ அந்த லோகங்களிலே இருக்கிற சிலரை மறுபடியும் இந்த பூலோகத்தில் பிறக்க வைக்கிறார். அப்படித்தான் நான்கு அவதாரம் செய்கிறார்கள். அதனால தான் அது அவதாரம்னு சொல்கிறோம், பிறப்புன்னு சொல்லாமல், அதுக்கு ஒரு சிறப்பு. அதற்கு வாரியார் ஒரு அருமையான உதாரணம் சொல்வார், அவரே சொல்வார், கிருபானந்த வாரியார் ஜெயிலுக்கு போனார் என்று ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருகிறது. அவரே சொன்ன செய்தி வருகிறார் என்றால் என்ன பொருள், அது செக்ஷன் 3 போனார்னு அர்த்தம் இல்லை. இல்லை அங்கே என்னென்னா அவருக்கு ஒரு லைசன்ஸ் அரசாங்கம் கொடுத்துருந்தது, எந்த ஜெயிலுக்கு வேணாலும் எப்பொழுது வேணாலும் போய் அங்கே உள்ள கைதிகளுக்கு உபதேசம் பண்ணலாம். அது அரசாங்கமே அவர் கொடுத்த ஒரு ஸ்டாண்டர்ட், எல்லா மதத்துக்காரங்களும் கொடுத்துருக்குறாங்க அரசாங்கத்தில். அப்படி ஒரு இதில் வந்து அவர் அந்த லைசன்ஸை காமிச்சா ஜெயிலுக்குள்ளே எந்த நேரம் வேணாலும் அவர் போகலாம். ஜெயில் சூப்பரில் அவர் அட்மிட் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு இந்த கைதிகளை வந்து திருத்துவதற்காக சில பேரை நியமிக்கிறாங்க. அப்படி அப்போ கிருபானந்த வாரியார் ஜெயிலுக்கு போனார் என்றால் அங்கே உள்ள கைதிகளுக்கு உபதேசம் செய்ய போனார் என்று தான் பொருள். அதே போல தான் நால்வர்கள் இந்த உலகத்துக்கு வர்றாங்க.
4: சங்கராச்சாரியார் போனார்,
3: இது கொஞ்சம் புரியுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. அதே போல தான் நாம் எதற்காக உலகத்துக்கு வருகிறோம், நம்முடைய வினையை அனுபவிப்பதற்காக வருகிறோம், நம்முடைய வினையின் பயனை அனுபவிப்பதற்காக வருகிறோம். ஆகவே அந்த நால்வர்களில் அந்த சம்பந்த சுவாமிகள் எங்கே இருந்து வருகிறார், சம்பந்தராக பூமியிலே அவதாரம் செய்வதற்கு முன்பாக அவர் எங்கே இருக்கிறார் என்றால் ஸ்கந்த லோகத்திலே இருக்கிறார். அதாவது சுப்பிரமணிய சாரூபம் பெற்ற அடியவராக இருந்தவரை தான் சம்பந்தராக பிறக்க வைக்கிறார். அதாவது ஒவ்வொரு லோகங்களிலேயும் சாரூபம் பெற்ற அடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த சாரூபம் பெற்ற அடியவராக ஸ்கந்த லோகத்திலே சுப்பிரமணிய சுவாமியினுடைய சாரூபம் பெற்ற அடியவராக இருந்த ஒருவரைத்தான் சம்பந்தராக அவதாரம் செய்ய வைக்கிறார். வாகீச முனிவராக இருந்த ஒருவரைத்தான் அப்பர் சுவாமிகளாக அவதாரம் செய்ய வைக்கிறார். அதே போல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த லோகத்திலே சிவ சாரூபம் பெற்ற அடியவராக இருந்த ஒருவரைத்தான் சுந்தரராக அனுப்புகிறார். அதே போல குணமுலா நந்தியாக இருந்த ஒருவரைத்தான் மாணிக்க வாசகராக அனுப்புகிறார். ஆக நால்வருமே ஏற்கனவே ஏனென்றால் அந்த லோகங்களிலே இருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள், அதுக்கெல்லாம் தவலோகம்னு பேர். வாரியார் மிக அருமையாக பதில் சொல்லியிருக்கிறார். அதாவது சம்பந்தரை முருகனாகவே தான் பாடுவார் அருணகிரிநாதர். ஏன் அப்படி பாடுகிறார் என்று சொல்லும் பொழுது வாரியாருடைய பதில் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடத்துல. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்பார், அருணகிரிநாதர் முருகனாகவே எத்தனை பேரை சொல்றார் அப்படின்னு கேட்பார். சம்பந்தர் மட்டும் சொல்லலை, மூணு பேரை சொல்ற, மூன்று பேரையும் முருகனாகவே தான் சொல்லுவார். ஒரு உருத்திர சம்மனையும் அப்படி சொல்லுவார், சம்பந்தரையும் அப்படி சொல்லுவார். அப்போ என்ன பொருள், அந்த மூவரும் ஏற்கனவே சுப்பிரமணிய சாரூபம் பெற்ற அடியவராக இருந்தவர்கள், ஆகவே மூவரையும் முருகனாக தான் சொல்லுவார். அது ஒரு மரபு, சாரூபம் பெற்றவர்களை முருகனாகவே. ஏன்னா பெம்மான் முருகன் பிறவான் இரவான்னு அருணிநாதர் சொன்ன பிறகு அந்த முருகனுக்கு பிறப்பு கிடையாது இல்லையா, ஆகவே சாரூபம் பெற்ற அடியவர்கள். அந்த வகையிலே தான் அது, இன்னொரு நாளைக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயமும் அதுக்குள்ளே போனால் அது ஒரு பெரிய குட்டிக்கதை மாதிரி வந்துட்டுருக்கும். ஆகவே இந்த நால்வர்களையும் இங்கே அனுப்பினார். அதில் ஒவ்வொருத்தருடைய அவதார நோக்கம் செல்லும் பொழுது சேக்கலார் பெருமான் சம்பந்தருடைய அவதார நோக்கத்தை, அதாவது சமண இருளை நீக்குவதற்காகத்தான் சம்பந்தரையும் அப்பரையும் அனுப்புகிறார். ஏன்னா வேத நெறியானது குறைந்து கொண்டு வருகிறது, வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை ஒழிய, மூணு காரணம் சொல்ற. வேதத்தை நெறி என்றும் சைவத்தை துறை என்றும் சொல்கிறார். ஒரு முக்கியமான குறிப்பு, வேதம் வந்து நெறி ஆனால் ஆகமம் துறை. அதை இன்னைக்கு எப்படி சொல்லலாம், நெறினா என்ன துறை என்று கேட்டால் இன்னைக்கு ஒன்று சொல்லலாம். ரெண்டு ஆங்கிலத்தில் சொன்னால் ஈஸியாக இருக்குண்ணா, சில பேர் தமிழில் சொல்கிறத விட இங்கிலீஷ் சொன்னால் சரியாக புரியுதுங்கிறேன். மீன்ஸ் அண்ட் எண்டு, வேதா இஸ் அ மீன்ஸ் பட் இட் இஸ் நாட் அண்ட் எண்டு. ஆகவே துறை என்றால் எண்டுன்னு அர்த்தம். அதை என்ன சொன்னார், மிகு சைவ துறை, ஒரு அடையவரை போட்டார். ஏன்னா இந்த வேதத்தையுடைய ஆகவம் வந்து மிகுந்தது, மிகுந்த பெருமையுடையது. ஆகவே வேதத்துக்கு அடை சொல்ல, வேத நெறியும் அடை கொடுக்காம சொன்னார், வேத நெறி தலைத்துவங்க மிகு சைவ துறை விளங்க. அப்போ வேதத்தையோட ஆகவம் சிறந்தது என்பது ஏன் என்பதற்கு சிவஞான போதம் எட்டாம் சூத்திரத்தில் காரணம் சொல்வேன். இந்த அந்த ஸ்கந்தலோகம், சிவலோகம், கணபதி லோகம் இவற்றிலிருந்து வரக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களே, அந்த அந்த எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பொதுவான பெயர் தான் சிவஞானபோதம் சொல்றார், தவலோகம். தவம் செய்தார் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றிருப்பாராக. சிவஞானபோதத்தில் அது ஒரே வார்த்தை. எங்கே இருந்து வந்தார்கள், தவலோகத்திலே இருந்து வந்தார்கள். அந்த தவலோகத்திலே இருந்து இந்த பூலோகத்திலே சிவபெருமான் பிறக்கும்படியாக செய்கிறார் என்பதுதான் நம்முடைய வரலாறு. ஆகவேதான் சைவ புண்ணிய கண்கள் சேக்கலார் சொல்ற வார்த்தை, சைவ புண்ணிய கண்கள் ரெண்டு பேரையும் அவர்கள் அவதாரம் செய்து நமக்கு திருமுறைகள் பாடினார்கள். அந்த திருமுறைகள் பாடினதோடு அவர்கள் இன்னொன்று என்ன செய்தார்கள், தலந்தோறும் சென்று வழிபட்டு காட்டினார்கள். அது ஏன் என்பதை நம்முடைய இடைவெளிக்கு அப்புறம் சிந்திப்போம். அவர்களோட அவர்களுக்கு ஆகவே தேவாரத்தை அவர்கள் பாடிய, அவர்கள் நமக்கு உணர்த்திய கருத்துக்கள் என்னவென்று பார்த்தால், தலந்தோறும் அவர்கள் சென்று எதற்காக வழிபட்டு காட்டினார்கள், அது ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு ஒரு கருத்து நிலவுகிறது, அது ஆலயத்திற்கு சென்றுதான் வழிபட வேண்டுமா, இறைவன் தான் இன்னும் இருக்கிறானே வீட்டிலிருந்து வழிபடக்கூடாதா என்றெல்லாம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா என்பது ஒரு கேள்வி. அப்புறம் ஆலயத்திலே உருவங்கள் தானே இருக்கின்றன, வேற்று மதத்தில் என்ன சொல்கிறார்கள், ஆலயத்திற்கு நாங்கள் செல்லுகிறோம் ஆனால் உருவ வழிபாடு செய்வதில்லை. அவர்கள் சொல்வது கிறிஸ்தவர்கள் போல நாங்கள் அப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, உருவ வழிபாடு வேண்டாம் என்று சொன்னால் எதன் ஆலயத்திற்கு போக வேண்டும், வீட்டிலிருந்தே வழிபடலாமே. ஆகவே இப்படி ஒரு கேள்விகள். ஆனால் சைவம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், எந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் ஆலய வழிபாடு தேவை என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இவர்கள் ஆலய வழிபாடு செய்து காட்டினார்கள். இப்ப சம்பந்தரோ சுந்தரோ அவர்கள் அழைத்தால் சிவபெருமான் வர தயாராக இருக்கிறார். நம்மை போன்றவர்கள் அல்ல அவர்கள் எல்லாம், சிவபெருமானை அவர்கள் அழைத்தால் சிவபெருமான் ஓடி வந்து விடுவார். அப்படிப்பட்டவர்கள் எதற்கு ஆலயத்திற்கு செல்கிறார்கள் என்றால், அங்கேதான் ஒரு குறிப்பு இருக்கிறது, எந்த நிலையிலே நீ நின்றாலும் சரி. ஏன்னா சில பேர் ஆலய வழிபாடு ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு நிலைக்கு மேலே வந்து விட்டால் இன்றைக்கு அப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் இயக்கங்கள் வருகிறது. இப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது இந்தியாவிலே, இருந்து வேறு ஊண்டி கொண்டு வருகிறது. சிவபெருமான் தான் முழுவதற்கால் என்று சொல்வார்கள், ஆனால் ஆலய வழிபாடு கூடாது என்றார்கள். ஆலய வழிபாடு என்பது பிகினர்ஸுக்கு தான் இருக்கிறார்கள். அது எல்லா நாட்டிலும் இது ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. ஏன்னா சில இயக்கங்கள் குறுகிய காலத்திலே நல்ல வளர்ச்சி. இப்போ நாம் எத்தனையோ ஆண்டுக்காலம் சொல்லுகிறோம் சைவத்தினுடைய பெருமை, ஆனால் வளர்ச்சி எப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்குள்ளே தோன்றிய சில இயக்கங்கள் இன்றைக்கு பெரும் வளர்ச்சி மட்டுமல்ல பெரிய மூலதனத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்தியாவில் தான் நிலைமை.
4: என்ன காரணம் அறிவீனம் தான், மக்களுடைய போக்கு அறிவீனம் தான்.
3: அதாவது சமயத்தை பற்றி நாம் வந்து சரியாக புரிந்து கொள்ளாததுனால என்ன வருதுன்னா, ஒருவன் ஒரு கருத்தை சொன்னால் அதில் வந்து அதெல்லாம் மயங்கி விடுகிறார்கள். ஏதோ வந்து நம்மகிட்ட இல்லாத ஒன்று சொல்கிறானே, நாம் இதுவரை தவறு தான் செய்து விட்டோம் போல என்ற ஒரு உணர்வு வந்து விடுகிறது அவர்களுக்கு. ஏன்னா நம்மை பற்றி நாம் சரியாக தெரியாத காரணம், அல்லது அது அவர்கள் குற்றம் நாம் அவர்களுக்கு சரியாக கொண்டு செல்லாதது என்று அப்படியும் சொல்லலாம் இல்லையா. குழந்தைகளுக்கு நம்முடைய சமயத்தை பற்றி ஒரு அறிவு தெளிவாக இருந்தால் அது மாதிரி அவர்கள் வந்து பலி ஆக மாட்டார்கள்.
4: நாங்கள் கொஞ்சம் முயற்சிக்கிற முடியாது, குதிரையை அப்படி
3: கனிதந்தால் கனி உண்ணவும் வெள்ளியிலேன்னு சொல்ற மாதிரி. ஆகினால் அவர்கள் என்ன சொல்றார்கள், ஆலய வழிபாடு அது மாதிரி நிறைய இயக்கங்கள் அந்த பிரம்மகுமார்

தியானத்தின் மூலமாகவும் தான் இறைவனை அடைய முடியும் என்று தியானத்தை அதிகமாக வலியுறுத்துகிறார்கள் அவர்கள். அப்போ நம்மகிட்ட தியானம் இல்லையா? நமக்கு என்னென்னா அவர்கள் சொல்லும் பொழுது இப்போ நம்மகிட்ட இல்லாத ஒன்றே அவர்கள் கொண்டு விட்டது வந்து விட்டது போல மக்களுக்கு ஒரு பிரமை. ஏன்னா நம்மகிட்ட அவேர்னஸ் இல்லாத தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அதை நம்ம எஜுகேட் பண்ணணும். அந்த வகையிலே நால்வர்கள் வந்து தலையாத்திரை ஏன் செய்து காமிச்சார்கள் என்று கேட்டால், எந்த நிலையிலே சரியே கிரியை யோகம் ஞானம் என்ற எந்த நிலையிலே இருந்தாலும் ஆலய வழிபாடு கட்டாயமாக தேவை. அதனால தான் சிவஞான போதம் 12 சூத்திரத்தில் ஞானிகளுக்கு சொல்லும் போதே மெய்கண்டார் சொல்கிறார், ஆலயந்தானும் அரண் என தொழுமே. சிவஞான போதத்தில் கடைசி மெசேஜ் என்ன சொல்கிறார்? அவர் சொல்லாத செய்தியே இல்லை, எல்லாம் சொல்லி முடிக்கிறார். கடைசியில் என்ன சொல்கிறார் என்றால், செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே. அது யாருக்கு சொல்றாரு? ஞானிகளுக்கு சொல்றார். அரணென தொழுமே, ரொம்ப நயங்கள்லாம் சொல்வார். அது இன்னொரு நாளைக்கு சிவஞானம் நயங்களை தனியாக சொன்னேன். தொழுக என்னாவது தொழுமே என்று ஏன் சொன்னார் என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பி உரையாசிரியர் பதில் சொல்வார். மாபாடியக்காரர், அதாவது அவர்கள் படித்த தமிழ் இலக்கணங்கள் அந்த அளவுக்கு நுட்பமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல், நமக்கு அந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு ஆற்றல் இல்லை. மொழி பயிற்சியும் இல்லை, தவ பயிற்சியும் இல்லை, இரண்டும் இல்லை. ஆகவே தவம் என்பதற்கே இவர்கள் எதை விளக்குகிறார்கள் என்று சொன்னால், அதே போல இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த 274 பாடல்பட்ட தலங்களிலேயே பார்த்தால் ஒரு பெரிய பெருமையை சொல்வார்கள். என்னவென்றால், இது இந்திரன் வழிபட்டது, இங்கே சந்திரன் வழிபட்டது, அங்கே அகத்தியர் வழிபட்டது, என்றெல்லாம் தேவர்கள் முனிவர்கள் எச்சர்கள் கந்தர்வர்கள் அவர்கள் வழிபட்டதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், என்ன இது ஒரு சராசரி மனிதன் வழிபட்டதுன்னு ஒரு தலம் கூட இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தலத்துக்காவது பெருமை மனிதன் வழிபட்டதுன்னு இல்லை. காலமேகப்புலவர்கள் தமிழ்நாட்டு புலவர்கள் புலவர்கள் இருந்து சில சிவ பரத்துவத்தை விளக்குகின்ற கவிஞர்கள் என்று கூட ஒரு நாள் பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம் இல்லையா? அதாவது புலவர்கள் நிறைய இருக்கிறார், கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் சிவ பரத்துவத்தை நிலைநாட்டிய புலவர்கள் கவிஞர் என்ற வரிசையிலே காலமேக புலவர் வருகிறார், இரட்டைப்புறவர்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் பெரிய புலவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், பெரிய சிவபக்தர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், இந்த பூலோகத்திலே வந்து சிவபெருமானை வழிபடுவது அதிக பரனை தரும் என்பதற்காக தான் இங்கே வருகிறார்களாம். ஏன் இங்கே வருகிறார்கள்? அருமையான செய்தியை சொல்கிறார். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. விஞ்ஞான சித்தியர் சொல்ல, அந்த தேவர்கள் இங்கே வந்து வழிபடும் பொழுது அதிகமான பயன் இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்திரன் நமக்கு நான் சேர்க்கிறது. இந்திரன் வழிபட்டான், சந்திரன் வழிபட்டான் என்றால், இந்திரன்கிட்ட வந்து பூஜை ரூம் இல்லையா சார், சந்திரன்கிட்ட பூஜை ரூம் இல்லையா, இங்கே வந்தால் வழிபடணுமா அவன் அப்படின்னு கேட்கலாம். அங்கே வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பர் என்றால், இங்கே செய்கின்ற சிவ வழிபாட்டுக்கு பயன் அதிகம். தேவலோகத்திலே செய்கிற வழிபாட்டை விட இங்கே வந்து செய்தால் பயன் அதிகம் என்பதை உணர்ந்துதான் இங்கே வந்து செய்கிறார்கள். ஆகையினால்தான் மானுட பிறவி சிறந்தது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் அங்கே ஒரு பதில், வித்தியாசமான பதில் வருகிறது ஞானிகளிடத்திலிருந்து. இப்போ நான் நம்மகிட்டே ஒரு கேள்வி கேட்குறோம். எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, 4 தோற்றம், 7 பிறப்பு, 84,000 யோனி பேதங்கள், எவ்வளவு ஸ்பீசிஸ், ஒவ்வொரு உயிரினங்கள்லையும் எவ்வளவு இருக்குது. நம்ம ஜியோகிராஃபிக்கல் சேனல்லையோ அல்லது என்னது இந்த அனிமல் பிளானட்டையோ நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு வகையான உயிரினங்கள், எல்லாமே 4 தான் அடங்குது. அண்டஜம், சுவேதஜம், உட்பிச்சம், சராயுஜம், 4 எல்லாம் அடங்கிது. 4 தோற்றம், இந்த 4 தான் எந்த உயிரினும் தோன்றுகிறது. 7 பிறப்பு, 84,000 யோனி பேதம் தான் சைவன்றும் அதை சம்பந்தர் சொல்றார், எல்லாருமே சொல்றான். அது உரை சேரும் 84,000 யோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றில் ஆங்கங்கே நின்றான்.

0: கோயில்ப சம்பந்த திருவள்ளிமலையிலே சொல்ல முடியும். அவ்வளவு இருந்த போதிலும் கூட மனிதன் சிறந்தவன் ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்டான். நாம் என்ன சொல்கிறோம், மனி இவ்வளவு உயிரினங்களிலும் மனித உயிர்தான் சிறந்தது என்று மனிதனே சொல்லிக் கொள்கிறான். அதான் பெரிய வேடிக்கை. நான் வேடிக்கையாக கேட்கறது, எரும மாடெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போடுதுன்னு வைங்க, அது என்ன தீர்மானம் போடும்? மனிதன் உயர்ந்தவன்னா தீர்மானம் போடும்? ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இந்த கேள்விக்கு இப்ப இன்னும் சொல்ல போனா, மனித மனிதன் தான் சிறந்தவன், மனித பிறப்பு சிறந்தது, அது பகுத்தறிவு உடையவன், ஆரோக்கிய உடையவன் எல்லாம் சொல்லுகிறோம். எவ்வளவோ எவ்வளவு சக்திகள் கொடுத்துருக்கிற. உதாரணமாக ஃபோரன்சிக் சயின்ஸ்னு ஒரு சயின்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் தப்பு பண்ணால் அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க. ஆமாம், ஃபோரன்சிக் சயின்ஸ். அது ஒரு பெரிய விஷயம். என்ன சொல்கிறான் தெரியுமா உங்களுக்கு, ஒரு பெரிய புலனாய்வுத்துறை எக்ஸ்பர்ட், புலனாய்வுத்துறையிலே ரொம்ப விஞ்சியவர், அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறார். ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று கேட்டால், நீ உன்னுடைய முடிவை வைத்துக்கொண்டு நாய் என்ன சொல்லுதுன்னு பாருங்கிறார். நீ உழுந்த முடிவும் நாய் சொல்ற முடிவும் வேற மாதிரி இருந்தா யூ ரீடூ த இன்வெஸ்டிகேஷன். அப்போ என்ன பாருங்க, எம்ஏ ஃபோரன்சிக் எம்எஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ் படிச்சிருக்கான் இவன், ஆனா நாய் என்ன சொல்லுதோ, உன்னுடைய முடிவும் நாயுடைய முடிவும் வித்தியாசமா இருந்தா யூ ரீடூ த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறா. அப்ப நாய்க்கு எவ்வளவு பெரிய, அப்ப என்ன இருக்கு நம்ம ஆரோக்கியம், என்ன பிரயோஜனம்? அதனால நாயினே மாணிக்கவாசகர் அருமையா சொல்ற, 67 இடங்கள்ல சொல்றார் நாய், நாயே நாயே நாயே. மாணிக்கவாசகர் ஒரு நூல் எழுதியிருக்கார் ஒருத்தர், நாய் என்று ஏன் 67, மாணிக்கவாசகர் நாய் என்று எத்தனை இடத்துல தன்னை சொல்லிக் கொள்கிறார் என்றால் 67 இடங்கள் அப்படின்னு அப்படி ஒரு நூல் வந்திருக்கு. அது திருவாசக மணி கே எம் பாலசுப்ரமணியம் அவர்கள் அருமையான விளக்கம் கொடுத்துருப்பார் ஏன் நாய் என்று சொல்கிறார் என்பதற்கு. திருவாசக மணி அற்புதமான ஒரு மனிதர். அது ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன, நம்முடைய அதாவது தலைவனை அடையாளம் கண்டுகொள்ளும், அதுதான் பெரிய விஷயம். ஒரு நாய்க்கு வந்து கண்ணை கட்டி 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நாயை விட்டா கண்ணை கருப்பு துணியில் கண்ணை கட்டியிருங்க நாய்க்கு. ஆனால் தன்னுடைய தலைவன் எங்கே இருக்கிறான் என்று அறிந்து அவர் பக்கத்தில் போய் நிற்கும். ஆனால் நம்ம கண்ணை திறந்து விட்டுருக்கு, நமக்கே நம்முடைய தலைவன் யாருன்னு தெரியல இல்லையா. தலைவன் யாருன்னு தெரியாமல் தானே எந்தெந்த கடவுளையும் போய் வழிபட்டு கொண்டு இருக்கோம். அது நாயினத்தை இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நம்மிடத்திலே இல்லை.
1: தமிழனுக்கு ஒரு சிறப்பு, தலைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நான் தான் தலைவன்,
0: நான் தான் தலைவன், அப்பதான் திருப்தி வரும்.
1: தன்மை அறியாத
0: தம்மானை அறியாத சாதியார் உளரே, அதான சுந்தர சொல்றார், என்னுடைய தலைவன் யாருமே எனக்கே தெரியலங்கிற. அப்ப இவ்வளவு, அது போல எவ்வளவு உயிரினங்கள், கழுகு பாருங்க, கழுகு 300 அடி 400 அடி உயரத்துக்கு மேல பறக்கு. இங்கே செத்து கிடக்கிற ஒரு எலி தெரிகிறது கண்ணுக்கு, நேரம் வந்து எலி எடுத்துட்டு மேல போயிடுது. நான் உங்களை பார்க்கறதுக்கே +2 -2 எல்லாம் போடுறது, கன்னியாடியை தொடச்சி விட வேண்டியிருக்கு அடிக்கடி. அப்ப எப்படி மனிதன் சிறந்தவன் சொல்றீங்க நீங்க, எத்தனை சக்திகள். முட்டை வந்து ஒரு எறும்புக்கு மழை பெய்ய போகிறதா என்பது 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரியுமா எறும்புக்கு. ஏன்னு சொல்றாங்க, ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியில் சொல்றதை பார்த்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு அது பூனைக்கு பாருங்க, நரம்புகள் அந்த நெற்றியிலே இருக்கு. நெற்றியை கொண்டாந்து இப்படி வச்சாச்சுனாலே தெரியுமா அதுக்கு வந்து நீங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்தவங்களா வராதவங்களா இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்திருக்கீங்கன்னு தெரியுமா பூனைக்கு. அது பூனைக்கு பூனை விழா சில வீட்டில் போனா பூனை என்ன பண்ணா ரொம்ப நாள் தெரியாது. பூனை என்ன பண்ணு தெரியுமா, மெதுவா வந்து அவனை நெற்றியை வந்து நம்ம காலுக்கிட்ட வச்சு ஒத்தி எடுக்கும், பார்த்துருக்கீங்களா பூனை. அது நெற்றியில அப்படியே நரம்பு இருக்கான், சென்சிட்டிவ் நர்வஸ் இருக்கான். ஆகவே இந்த உயிரினங்கள், எத்தனையோ உயிரினங்களை பார்த்தால் எந்த வகையிலே மனிதன் சிறந்தவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? இப்போ அதோட என்னன்னு கேட்டா, இப்போ ஒரே கருத்தை எல்லாரும் சொல்லுவாங்களா, அது ஒரு கருத்து. மனிதன் ஏன் சிறந்தவன்கிறதுக்கு இல்லையா ஒரு 1000 பேர் கையில் கொடுத்தா 1000 பேர் நிச்சயமாக ஒரே விட சொல்ல மாட்டாங்க, 1000 விதமாக தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்ல போய் ஞானிகள் என்ன பதில் சொன்னார்கள் என்றால், மனித அவரும் சொன்னாங்க முடிவு ஒன்று தான், ஞானிகளுடைய முடிவும் நம்ம முடிவும் ஒன்று தான், ஆனால் காரணம் வேறு. அவர்கள் என்ன சொன்னார்கள், மானுட பிறவிதான் சிறந்தது, மானுட பிறவிதான் வகுத்தது மனம் வாக்கு காயம், சித்தியாக சொல்லப்படுறேன். ஆனால் காரணம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த மானுட பிறவியிலே தான் பாவம் புண்ணியம் ஈட்டம் உண்டு, பாவத்தையும் புண்ணியத்தையும் சம்பாத்தியம் செய்து கொள்ளக்கூடிய இந்த ஒன்று மானுட பிறவியில் மட்டும்தான் உண்டு. மற்ற பிறவிகளில் பாவ ஈட்டமும் கிடையாது புண்ணிய ஈட்டமும் கிடையாது. ஒரு சிங்கமானது 100 மானம் அடித்து கொண்டாலும் பாவம் ஏறுமானா ஏறாது. எந்த பிறவியும் மற்ற எல்லா பிறவிகளையுமே வினை அனுபவம் தான் உண்டே உடைய வினையை அனுபவிக்கும், ஆனால் வினை ஈட்டம் கிடையாது. ஆகையினால தான் மானுட, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த சிவபெருமானை ஆகமத்திலே எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த வணங்குவதற்குரிய அங்கத்தோடு பிறப்பது மானுட பிறவி ஒன்று தான். இதனால தான் மானுட பிறவி சிறந்ததுன்னு ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக கையிலே 5 விரல்கள் கொடுத்திருக்கிறது. இந்த 5 விரல்கள் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால், பஞ்சப்பிரம மந்திரங்களை நியாசம் செய்வதற்காக. இப்போ குரங்குக்கு 5 விரல் தான் இருக்கும். குரங்குக்கு ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் குரங்குக்கு 5 விரல் தான் சார் இருக்குன்னாரு. ஆனால் குரங்குக்கு 5 விரல் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? குரங்குக்கு இந்த விரல் மாதிரியா கட்ட விரல் இருக்கும். குரங்கால இந்த கட்ட விரலை வச்சு இப்படி தொட முடியாது, இப்படி தான் பிடிக்கும். இந்த விரல் எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் இருக்குமே உடைய. இங்கிலீஷில் இது அப்போசிங் தம்மாங்க. இந்த தம் வந்து இதை அப்போஸ் பண்ணும் அப்படி. இந்த அப்போசிங் தம் குரங்கு கிடையாது. குரங்குக்கு இதே மாதிரி தான் 5 விரல் இப்படி தான் பிடிக்கும். இப்படி இந்த விரலில் இப்படி தொட முடியுமா, நம்மளை மாதிரி கட்ட விரலை வச்சு இந்த 4 விரலை தொட முடியுமான்னு குரங்கு தொட முடியாது. ஆகவே இது எங்கே சொல்கிறார் சேர்க்கலார், இதெல்லாம் சொல்கிறாங்க பெரிய புராணத்திலே வருது இந்த செய்தியெல்லாம். எங்கள் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் சொல்கிறார், அம்மை வந்து காந்திபுரத்தில் ஊழியம் பண்ணும் பொழுது இந்த கரத்தை வந்து கர நியாசம் செய்வதற்காகத்தான் இந்த விரலை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பண்ணாராம். கரம் தரும் பயன் இதுவென உணர்ந்து,
1: கரம் தரும் பயன் இதுவென உணர்ந்து, கம்ப மேவி
0: உங்கள்
1: காதல் செய் உள்ளத்தலாகி நீடு தன்னுடன்.
0: அதெல்லாம் சீக்கே செய்யும் அந்த இடத்துல இந்த நயங்கள்லாம் சொல்லியிருக்கிற பெரிய புராணத்தில் கதை மட்டும் இல்லை, இது போன்று பல செய்திகள். ஆகவே தான் மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆணிடத்து 5 மாடும் அரண்மனைக்காக வென்றோ. மானுட பிறவியில் என்ன உணரணுமா, இந்த மானுட பிறவி என்பது சிவபெருமானை வணங்கி ஞானத்தை அடைவதற்காகத்தான் மானுட பிறவி கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த ஆணிடத்து 5 மாடும் அரண்மனைக்கு ஆக வென்றோ. ஆக இந்த ரெண்டு காரணத்தை வைத்து கொண்டு தான் மானுட பிறவி சிறந்தது என்று ஞானிகள் சொல்கிறார்களே ஒழிய, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒன்று உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. அவர் எவ்வளோ வகையில் நம்ம குறைபாடு உடையவர்கள் தான் அண்ட் கம்பேர்ட் டு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஒரு பறவை பறக்க நம்மளால் பறக்க முடியுதா? எத்தனையோ நமக்கெல்லாம் சக்திகள் அதில் கொடுத்துருக்கிறார்கள். ஆகவே இந்த ரெண்டு காரணம் தான் என்னன்னு கேட்டால், அதான் இப்பிறவி தப்பிடி எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலே தாய்மானவர். மானுட பிறவிக்கு வருவது என்பது எப்படிப்பட்ட சிறப்பை உடையதுன்னு சித்தியால் அருமையாக சொல்வார். அது ஒரு மனிதன் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் குதிச்சு பசிபிக் மகாசமுத்திரம் வரைக்கும் கையாலேயே நீந்தி வந்து கரை சேர்ந்தா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க.
2: ஷைவுன்.ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஸ்ரீ ருத்ர மகாத்மியம். வழங்கி இருப்பவர் அபிராம சுந்தரம்.
3: மகாசிவராத்திரிங்கிறதுனால ஸ்ரீ ருத்ர மகாத்மியம் அப்படிங்கிறதான சில ருத்ரத்தினுடையதான பெருமைகளை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. மோக்ஷம் அப்படிங்கிறதான பரம புருஷார்த்தத்துக்கு நாம போகணும்னா இந்த லோகத்துல வாழ்வாங்கு வாழணும். வாழ்வாங்கு வாழ்றதுன்னா அனுஷ்டானத்திலிருந்து மீறாமல், நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இருக்கக்கூடிய கடமைகள்ல இருந்து வழுவாமல், எந்த விதமான பசி பிணி முதலானவைகள் எல்லாம் இல்லாமல் வாழ்றது. அதனால்தான் வாழ்வாங்கு வாழ்தல் அப்படின்னு சொல்லுவான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த மாதிரி வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அதுக்கு? அதுக்கு அவரே சொல்லியிருக்கார், இருள் சேர் இரு வினையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. போன ஜென்மாவில் பண்ணியிருக்கோம் சார், நான் இந்த ஜென்மாவில் வந்து சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னா போன ஜென்மாவில் நான் பண்ணினேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கவலைப்படாத, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணேன்னா எல்லா வினைகளும் உனக்கு போயிடும். அதுக்கான வழியை அவரே கொடுத்துருக்கார். வையத்துள் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஆசைப்படுறேன் சார், ஆனால் என்ன பண்ணுறது, என்னுடைய பாரத்தம் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னேன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்கோ, நல்ல வழி இருக்குது. பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினேன்னா எல்லா விதமானது சரியாக போயிடும். இருள் சேர் இரு வினையும் சேரார் யாருக்கு அப்படின்னா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. புகழ் புரிதல்னா ஸ்தோத்திரம் செய்தல்னு அர்த்தம். அவருடைய பெருமைகளை பற்றி பேசுறதுன்னு அர்த்தம். பகவானுடையதான பெருமைகளை பற்றி பேசி அவரை ஸ்தோத்திரம் பண்ணினோம்னு சொன்னால் எல்லா விதமான வினைகளும் நம்மகிட்டேருந்து அகன்றுவிடும். நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், அமுதீசர் ஒரு பாகம் அகலாத அபிராமி உமையே அப்படின்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது நம்முடைய வினைகள் எல்லாம் போகிவிடும், முழுமையாக அகன்று விடும். இப்போ யாரை ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாருக்கும் பொதுவானதான ஏதாவது ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னா, வேதமே மிக முக்கியமாக எதை சொல்றதுன்னா ருத்ரனை ஸ்தோத்திரம் பண்ணுவோ அப்படின்னு சொல்றோம். ஏன் ருத்ரனை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, அவர் தான் டக்குன்னு கோபப்பட்டு எல்லா விதமான வினைகளையும் அறுப்பாராம், உடனே சந்தோஷமாகி பக்தர்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாராம். அதனால பரமேஸ்வரனுக்கு வந்து ஆசு தோஷகான்னு ரொம்ப சட்டுன்னு கோபம் வரும், நமக்கு இருக்கக்கூடியதான வினைகளை எல்லாம் அறுத்துருவார் அந்த கோபத்தின் வாயிலாக. அதுக்கப்புறம் பக்தியின் வாயிலாக, அந்த பரவசத்தின் வாயிலாக நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணிடுவார். ஆகவே ருத்ரனை குறித்து ஜபம் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்றான். ருத்ரம்ங்கிறது எங்க இருக்கு என்ன அப்படின்னா, கிருஷ்ண யஜுர்வேதத்துல 4வது மண்டலத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பகுதி தான் ருத்ரம். அது பொதுவாகவே ஞானசம்பந்தர் சொல்லுவார், வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, எல்லா வேதத்தையும் படித்தாலும் அதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, என்னடியே சொல்ல போறார், வித்யாசு ஸ்ருதிகி உத்கிருஷ்டா, படிப்பு நாலட்சி இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது வேதம்ங்கிறது மிக உயர்ந்ததாம். வித்யாசு ஸ்ருதிகி உத்கிருஷ்டா ருத்ர ஏகாதசினி ஸ்ருதம், வேதத்துல மிக முக்கியமான பகுதி மிக உயர்ந்ததானது எது அப்படின்னா ருத்ர ஏகாதசினி அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அதுல எது உச்சாந்தியானது, தத்ர பஞ்சாட்சரி சத்யாம் சிவ இத்தி அக்ஷரத்வயம். ருத்ர ஏகாதசினியிலே ரொம்ப முக்கியமான பகுதி எது அப்படின்னா பஞ்சதசாட்சரி வித்யா, சாரி பஞ்சாட்சரி வித்யா. பஞ்சாட்சரியிலேயே எது ரெண்டு வசத்தியானது, சிவ இத்தி அக்ஷரத்வயம் அப்படின்னு சொல்லி வேதங்கள் எல்லாத்திலையும் வந்து மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நிவச்சிவாயதேன்னு ஞானசம்பந்தர் சொன்னதே இதுதான். வேதமானது இந்த மாதிரி பிரிக்கப்பட்டதாக இருக்கு. இருக்கு எஜுர் சாமம்னு வச்சிருந்தாலும் எஜுர்வேதம் நடுவில் இருக்கு, அல்லது எஜுர்வேதத்தையும் பிரித்து ருக்வேதம் கிருஷ்ண எஜுர்வேதம் சுக்ல எஜுர்வேதம் இந்த மாதிரி சாம வேதம்னு பிரித்தா கூட அங்கேயும் எஜுர்வேதமானது நடுநாயகமாக விளங்குறது. அதில் கிருஷ்ண எஜுர்வேதத்தில் நடுவில் இருக்கக்கூடிய 4வது காண்டத்தில் இருக்கக்கூடியது 5வது பிரசனம் 11 அனுவாக்கங்களை கொண்ட காரணத்தினால இதுக்கு ருத்ர ஏகாதசினின்னு பேர். இந்த ருத்ரம் அப்படின்னு ஏன் வந்தது இதுக்கு பேர், ருத்ரன்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு இந்த வியாக்கியானம் பண்ணவர் 11 விதமான இன்டர்பிரேஷனை கொடுக்கிறார் சாயணாச்சாரியார். ருத்து துக்கம் துக்க ஹேதுருவா திராவயதி நகா பிரபுகு ருத்ர இத்தியுக்கதே தஸ்மாத்து சிவா பரமகாரணம் அப்படின்னு முதல் இன்டர்பிரேஷன் கொடுத்தார். ருத்து அப்படின்னா துக்கம் அல்லது துக்கத்திற்கான காரணம், துக்கம் துக்க ஹேதுருவா திராவயதி அதை போக்கடிப்பவர், நம்முடையதான துக்கத்தையும் துக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் அவித்யை கர்மா இவைகளை எல்லாம் அழிக்கக்கூடியவர் யாரோ அவருக்கு ருத்ரன்னு பேரு அப்படின்னார். ருத்து துக்கம் துக்க ஹேதுருவா திராவயதி நகா பிரபு, நகா நம்முடையதான துக்கம் துக்க ஹேது இவைகளை எல்லாம் எந்த ஒரு பிரபுவானவர் அழிக்கிறாரோ அதை போக்கடிக்கிறாரோ அவருக்கு ருத்ரஹா இத்யுச்சதே தஸ்மாத் சிவஹா பரமகாரணம். ஏன்னு கேட்டா அவர் தான் எல்லாவற்றுக்கும் முழு முதல் காரணமாக விளங்குபவர் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இரண்டாவது இன்டர்பிரிட்டேஷன், வாகாதி ஸ்வயமேவ போதையதி யஹா ருதி சப்தம் ததாதி அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன். சப்தம்னா என்னன்னா வாகாதி ஸ்வயமேவ போதையதி, உண்மையா நமக்கு வந்து சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடியதான பிரவிற்த்தி, அதுல வந்து ஒரு நாலெட்ஜ் எல்லாம் வரணும், அதுல இருக்கக்கூடியதான உட்பொருள்கள் நமக்கு விளங்கணும் அப்படின்னு சொன்னா அதை அளிப்பவர் ருத்ரன் தான். ருதி சப்தம் ததாதி, பேசுவதற்கான அல்லது சாஸ்திரத்தினுடையதான பெருமைகளை நாம் பேசுவதற்கான அடிப்படை அறிவை தருபவர் அவர். ருத்யா வாக்ரூபையா வாச்சியம் திராவயதி பிராபயதி சர்வஞ்ச வாக்ரூபையா தயா சாதுஜனஞ்ச வேதயதி, தன்னுடையதான வாக்குனாலே பிரணவத்தினாலே அனைவரும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி செய்பவர். பிரணவம்தான் பகவானுடையதான வாக்காக சொல்லப்படுகிறது. அதன் மூலமாக அனைத்து விதமான அறிவையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதுவே இன்னொரு இன்டர்பிரேஷன், நாலாவது இன்டர்பிரேஷன், ருத்யா வேத ரூபையா வாக்மானம் பிராபயதி, அவரே வேதத்தை அனுகிரகம் பண்ணி வேதத்தின் மூலமாக அவரை அடைவதற்கான வழிகளையும் நமக்கு அறிவிக்கிறார். ருத்யா வேத ரூபையா சப்தம், ருத்தின்னா சப்தம்னு அர்த்தம். என்ன மாதிரி சப்தம் அப்படின்னா வேதம் என்கிறதான சப்தம், அந்த வேதம் என்கிற சப்தத்தின் மூலமாக நம்மையெல்லாம் அவரை அடையும்படி செய்பவன். ஸ்ருத்யாச தர்மாதிகம் பக்தானாம் பிராபயதி, ஸ்ருதி முதலானவைகளினாலே பக்தர்களுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணி அதன் மூலமாக பகவான் அடையறதுக்கான வழியை நமக்கு காண்பிப்பவர். ஐந்தாவது இன்டர்பிரேஷன், ருத்யா பிரணவ ரூபையா யோகினாம் பாத்மானம் பிராபயதி, ருத்தின்னா சப்தம்னு ஒண்ணு, சப்தத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரணவம், தான் பிரணவ ரூபமாக இருந்துட்டு யோகிகளையெல்லாம் தன்னை அடையும்படி செய்பவர். எல்லாராலையும் சட்டுன்னு அடைய முடியாது, யோகிகளாலே அடையக்கூடியது அப்படிப்பட்டவர். ருதௌ நாதாந்தே ஸ்வயம் திரவதி, அவர் எங்க வந்து அனுபவிக்கலாம், அதை உணர்வு பூர்வமாக எங்க அவரை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா நாதாந்தத்துல அறிந்து கொள்ளலாம். நாதம் என்பது பிந்து கரை இவைகள்ல மூணு செப்புல இருக்கக்கூடியதுல நாதம் என்கிறதான ஒரு லெவல்ல அவரை வந்து அனுபவிக்கலாம், அவரை உணரலாம். அதுக்கு அடுத்ததாக ஏழாவது இன்டர்பிரேஷன், ரோதயதி சர்வம் அந்த காலே இதி, ருதுன ரோதனம் எல்லோரையும் அழும்படி செய்பவர் அப்படின்னு. இது இது எல்லாத்துக்கும் அழற செய்யறவரை போய் நம்ம சோத்திரம் பண்ணணுமா அப்படின்னு வரும். கல்பாந்தே புவனானி ரோதயதி யகா அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுத்தார். அதுக்கு வியாதியார் வியாக்கியானம் பண்ணும்போது சொல்லுவார், ரோதயத்தின்னா என்னன்னா அழறதுங்கிற அர்த்தம் இல்ல, நம்முடையதான தவறுகளை நமக்கு சுட்டி காட்டி ஆஹா இந்த மாதிரி அசட்டுத்தனம் பண்ணிட்டமே, இந்த தவறை உணரும்படி செய்பவர்னு அர்த்தம். தவறை உணரும்படி செய்து ஆஹா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் நாம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு அளிப்பவர். ரோதயதி அப்படின்னா கையில வச்சுட்டு அழுதுன்னு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, இந்த மனசுல வந்து அடடா தப்பு பண்ணிட்டமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த ருத்ர சுவாமியினாலதான் முடியுங்கிறத எழுதுறாரு. ஸ்வயம் கல்பாந்தே புவனானி ரோதயதி, ஆஹா நம்மளுடையதான அஜ்ஞானம்ங்கிறதான ஒரு தன்மையினால இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளே நாம வந்துட்டோமே, இதுல இருந்து நாம கடந்து மற்றவைகளையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், இதனுடையதான தன்மைகள் இருந்து நாம் மீள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டுபவர்னு அர்த்தம். ருதம் சம்சார துக்கம் திராவயதி, இப்ப அஜ்ஞானமானது போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சம்சாரம் அதனால் ஏற்படக்கூடியதான துக்கமானது போயிடும், அதற்கு காரணமாக விளங்குபவர். ருதம் சம்சார துக்கம் திராவயதி யஹா சர்வான ருஜஹா தஸ்யே ரௌதீதி ருத்ரூரூபியமானஹா திரவதி பிரவிசதி ரோரூபியமானஹா அஸ்மானு அமரானு நரானு பிரவிசதி, ரோரூபியமானஹான சப்தஸ்வரூபமாக இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். ரோரவீதி அப்படின்னா ரோஷப ரிஷபோ ரோரவீதின்னு ருத்ரத்துல இது ருக்வேதத்துல இருக்கக்கூடியதான வாக்கியம், அதாவது சப்த பிரம்மமானது என்ன பண்ணித்தான் ரிஷபத்தினுடையதான ஸ்வரூபத்தை எடுத்துட்டு சத்யா சிங்காணி சத்வாரி சிங்காணி அத்தியன்னு ருக்வேதத்துல பத்தாவது மண்டலத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மந்திரம், அதுல சப்த பிரபஞ்சத்தை வந்து ரிஷபமாக உருவகிச்சு தத் ரோரவீதி, ரோரவீதினா சப்தம் கரோதி அப்படின்னு அர்த்தம். என்ன சப்தத்தை ஏற்படுத்துறது, ரோரோக்கியமான அமரானு நரானு பிரவிசதி, இந்த நான்கு விதமான சப்த ரூபங்கள் இருக்குன்னு அம்பாளுடையதான நாமாவளியிலேயே பார்த்தோம். பரா பசியந்தி மத்தியமா வைகரின்னு நாலு, பராங்கிறது உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய தன்மை உடையது, பசியந்திங்கிறது யோகிகளாலே பார்க்கப்படக்கூடியது, மத்தியமா அப்படிங்கிறது தேவர்கள் எல்லாம் விவகரிக்கக்கூடியது, வைகரி தான் நாம்பெல்லாம் பேசுறது. இப்ப நம்மளை எல்லாம் பேச வைக்கணும்னா சப்த பிரபஞ்சம்ங்கிறதானது ரிஷப ரூபத்துல எல்லாருடையதான
4: இருதயத்துக்குள்ளே பூந்துடுறது அப்படின்னு வேதமாவது பேசணும். ரிஷபோ ரோரவீதி அப்படின்னு ஒரு 10வது மண்டலத்தில் இருக்கக்கூடிய மந்திரம், அந்த மாதிரி ரிஷப ரூபமாக நமக்கு எல்லாம் வந்து நுழைஞ்சிண்டு பலவிதமான நன்மைகளை நமக்கு அடைவிப்பதற்காக மந்திரங்களையும் வாக் தேவதைகளையும் நம்ம கிட்ட ஏற்படுத்தி கொடுக்கிறது. சௌரோக்கியமானஹா அமரானு நரானு பிரவிசதி ருதிம் சப்த பிரம்மமையும் கரோதி. இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆறுதுன்னா நம்ம அனைவரையுமே சப்த பிரம்மத்தினுடையதான சுரூபத்தை அனுபவிக்கும்படி செய்கிறது. அகம் பிரம்மாஸ்மிங்கிறதான அனுபூதி வாக்கியத்துக்கு அடிப்படையான தன்மை அளிப்பதாக அமைகிறது. ருதிம் யஹா சர்வ வேதாந்திகானு பிராபயதி. எல்லோரையும் என்ன பண்றதுன்னா இந்த உபதேசத்தின் வாயிலாக ஆத்ம ஞானிகளாக மாற்றுபவராக அமைகிறார் அவர். அடுத்தபடியாக கடைசியில பட்டபாஸ்கருடையதான வியாக்கியானம், ருதிம் வேதாத்மானம் சப்தா தாத்ரே ததாதி கல்பாதவ் வேதாத்மானம் தாத்ரே ததாதி. பகவான் என்ன பண்றாரா, சம்ஹாரத்தினுடைய கர்த்தாவாக இருக்கிற காரணத்தினால லோகத்துல இருக்கக்கூடியதான விஷயங்களை எல்லாம் சுருக்கி தன்னகத்தை கொண்டு காப்பாத்தின் வந்து அடுத்த கல்பத்துல பிரம்மாவானது உலகத்தை படைப்பதற்கு தேவையான பொருள்கள் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். அதனால கல்பாதவ் ஒரு கல்பம் முடியும் பொழுதும் தாத்ரே பிரம்மாவினிடத்துல வேதாத்மானம் ததாதி வேதத்தினுடையதான பொக்கிஷத்தை எல்லாம் அதாவது லோகத்துல சிட்டி பண்ண வேண்டியதான கிரமங்கள் முறைகள் அவைகளை எல்லாம் பத்திரமா பாதுகாத்துன்னு வந்து அவர்கிட்ட திருப்பி கொடுக்குறாராம். ஏன், இவர் தான் சம்ஹரிக்கிறவர் இல்லையா. சம்ஹரிக்கக்கூடியவர் வந்து என்ன பண்றார், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுண்டு அடுத்த கல்பத்தினுடைய ஆரம்பத்துல அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாராம். ஏன், வேதமே என்ன சொல்றது, தாதா யசாபூர்வம் அகல்பயர். ஏற்கனவே இருந்த மாதிரி பகவான் லோகத்தை படைக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்கிறதுக்கான பிரமாணங்கள் எல்லாம் வேணும் இல்லையா, அதுக்கான டாக்குமெண்ட் அதெல்லாத்தையும் அவர் ஒப்படைக்கிறார். அதனால அவருக்கு ருத்ரன்னு பேருன்னு 11 விதமான இன்டர்பிரேஷன் பட்டபாஸ்கரானவர் சொல்றார். அதனால ருத்ரஹான்னாலே என்ன அர்த்தம், இது எல்லாத்தையும் வச்சுன்னு பார்க்கும் பொழுது அனைத்துக்கும் அடிப்படையாக விளங்குவோம். இந்த 11 விதமான இன்டர்பிரேஷனையும் வச்சுன்னு பார்த்தோம்னா ருத்ரஹா அப்படிங்கறதான ஒரு சப்தத்தினுடைய அர்த்தம் என்னன்னா அனைத்திற்கும் காரணமாக விளங்குபவர் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த ருத்ரனை பத்தி பேசுற காரணத்தினால இந்த பகுதிக்கே ருத்ராத்யாயம்னு பேரு. அனைத்திற்கும் காரணமாக விளங்கக்கூடியதான ருத்ரனை பத்தி பேசக்கூடிய காரணத்தினால இதுக்கு ருத்ர அத்தியாயம் அப்படின்னே பேரு. இதுக்கு வேற பெயர்கள் எல்லாமும் இருக்கு, சதருத்ரீயம்னு ஒரு பேரு, ருத்ரோபனிஷத்னு ஒரு பேரு, ருத்ர சூக்தம்னு ஒரு பேரு, நமக்கம்னு ஒரு பேரு, இத்தியாதி பல பெயர்கள் எல்லாம் இதுக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் பெயர் காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஏன் சதருத்ராகான்னு பேர் இருந்தது, சதருத்ரீயம்னு ஏன் பேர் இருந்ததுன்னா நூற்றுக்கணக்கான ருத்ரர்களை பத்தி இந்த புத்தகம் பேசுறது. சதம் ருத்ரா சதம் ருத்ராகா தேவதாக அசியேதி சதருத்ரீயம், 100 விதமான ருத்ரர்களை பத்தி பேசுறது. அதுல ஏதாவந்த செபூயாகும் சத்யதிகோ ருத்ராவிதத்தினே ஏஷாகும் சகஸ்ரயோ ஜனே வதன்வானி தன்மசின்னு ருத்ரத்தையே பேசுறது. ஆயிரக்கணக்கான ருத்ரர்கள் இருக்காங்க. அப்ப சதம்னா 99 வச்சுக்க வேண்டாம், அதிகமான அர்த்தம். 1000னாலும் அதிகமான அப்படிங்கறதான் அர்த்தமே தவிர எண்ணிக்கை அங்க முக்கியம் இல்லை. அப்ப ஏன் சொல்றதுன்னா அது விவகாரத்துல வந்திருக்கு, 1000 காரியம் இருக்கு சார் அப்படின்னு சொல்ற மாதிரியோ. அது போல சதருத்ரீயம் ஏன் பேருந்ததுன்னா நூற்றுக்கணக்கான ருத்ரர்களை பத்தி இது பேசுற காரணத்தினால இதுக்கு சதருத்ரீயம்னு பேருந்தது. சதம் ருத்ராகா தேவதாக அசியதி சதருத்ரீயம் உச்சதே. அதற்கு அடுத்தது மோட்சத்தை அளிக்கக்கூடியதுனால இதுக்கு எப்படி ருத்ரோபனிஷத்துன்னு பேருந்ததுன்னா உபனிஷத்துனாலே மோட்ச சாதனம்னா இந்த ருத்ரத்தை வாசிக்கிறதின் வாயிலாக இதை தொடர்ந்து ஜபம் பண்ற காரணத்தினால ஒருவன் மோட்சத்தை அடைய முடியும், ஆத்ம ஞானத்தை அடைய முடியும்னு ஜாபாலோபனிஷத்துல யாக்கியவல்கியர் சொல்றார். அதனால இது வந்து மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கின்ற காரணத்தினால இதுக்கு ருத்ரோபனிஷத் அப்படின்னு பேர் வந்தது. கர்ம பிரகரணே பாடாது கர்மாங்கத்துவம் மிக இஷ்யத்தே ஞான கேதுத்துவமே அசிய ததா உபனிஷத் இது ஈரிட்டம்னு சாயணாச்சாரியரே பாட்டி எழுதும் போது சொல்றார். இதுக்கே ருத்ரோபனிஷத்துன்னு பேருன்னார். கர்ம பிரகரணே பாடாது கர்மாங்கத்துவம் மிக இஷ்யதே. இது கர்மகாண்டத்துக்குள்ள போட்ட காரணத்தினால ஐகிகமான பலன்களுக்காக காமியமாக இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணலாம் அதையும் சேர்த்திருக்கார். அடுத்தது என்னன்னா ஞானகேதுத்துவம் அப்படி அசிய ஆத்ம ஞானத்துக்கு இது காரணமாக இருக்கின்ற காரணத்தினால உபனிஷத் இது ஈரிதம், இதுக்கு ருத்ரோபனிஷத்துன்னு பேர் வந்ததுன்னு சாயணாச்சாரியார் சொல்றார். கர்மகாண்டத்துல இருந்தாலும் இதுக்கு உபனிஷத்துன்னு எப்படி பேர் வரும் அப்படின்னா இதுக்கு வந்து ஞானகேதுவாகவும் இருக்கின்ற காரணத்தினால இதுக்கு ருத்ரோபனிஷத்துன்னு பேரு அப்படின்னார். ஏகசதம் அத்வர்யு சாகா சாசு சர்வாசுச்ச இயம் ருத்ர உபனிஷத் ஆம்நாயதே அப்படின்னு பட்டபாஸ்கரர் சொல்றார். அவர் தான் உபனிஷத்துங்கிறதான சப்தத்தை பயன்படுத்துறாரு. இங்க ஏகசதம் அத்வர்யு சாகா, ஏகசதம் அத்வர்யு சாகா, அத்வர்யு சாகான்னா எதிர்வேதம் அர்த்தம். அது ஏகசதம் ஒரு நூறு, அதுல சாசு சர்வாசுச்ச இயம் ருத்ர உபனிஷத் ஆம்நாயதே, எல்லாத்திலையும் பொதுவா இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த ருத்ர உபனிஷத் தான். இப்படிப்பட்ட ருத்ரமானது மோட்சத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால இத உபனிஷத்து சொல்றோம். இது மோட்சத்துக்கு காரணமானதுங்கிறது ஏதாவது பிரமாணம் இருக்கா அப்படின்னா கந்ததேவர் சொல்றார், ஏன ஸ்தவேன ஸ்துவதாம் தேவோ முக்திம் பிரயச்சதி. கந்ததேவர் வியாக்கியானம் பண்ணவர், ருத்ரத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர்ல ஒருத்தர் கந்ததேவர். அவர் சொல்றார், ஏன ஸ்தவேன அனேன ருத்ராத்யாய ஜபேன தேவா ஈஸ்வரா முக்தி பிரயச்சதி, மோக்ஷத்தையும் அளிக்கிறார்னு வியாக்கியாத்தா சொல்றார். ஆகையினால மோக்ஷத்துக்கு காரணமாகவும் ஞானகேதுவாகவும் இருக்கின்ற காரணத்தினால இதுக்கு உபனிஷத்துன்னு பேருந்தது. அதோடு மட்டும் இல்ல, ஜாபாலோபனிஷத்துல பிரம்மச்சாரிகள் எல்லாம் யாக்ஞவல்கியரை பார்த்து கேட்கிறான். யாக்ஞவல்கியருடையதான குருகுலத்துல பர்ணசாலையில சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஒரு பத்தி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு. சாயங்கால நேரத்துல இவாள்லாம் சத்சங்கம் மாதிரி வச்சுப்பா, அதுலதான் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் உபனிஷத்துல கூட அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப அருமையான ஒரு சிஸ்டம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க வந்து வாத்தியார்கிட்ட கேள்வி கேட்பான், அவ அந்த கேள்விகளுக்கு இவர் வாத்தியார் பதில் சொல்லுவார். அது இயற்கையா எல்லா பசங்களும் கேட்கிற கேள்வி, ஈஸியான முறையில. இப்ப கூட பார்த்தீங்கன்னா காலேஜில் எல்லா பாடங்கள்லாம் நடிச்சு முடிச்சா கூட, சார் இதுல ரொம்ப முக்கியமான குவஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கொடுங்க, என்னதான் பாடம்லாம் எல்லாம் நடத்தி எல்லா நோட்ஸ் எதை மாதிரி எல்லாம் பண்ணினாலும் என்ன கேட்பான்னா, கடைசியில எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானது ஏதாவது இருக்கா, ஈஸியா மார்க் வாங்குறது எப்படி, இதெல்லாம் கேட்கறானு. இப்ப டிவியில யூவில புத்தகத்துல நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் போடுறான் பாருவா. அதாவது பாடம் அப்படிங்கறது ஒண்ணு இருந்ததுன்னா கூட அதை எப்படி பிரசன்ட் பண்றது, எப்படி எளிமையான முறையில மார்க்கை வாங்குறது, இத்தியாதிகள் எல்லாம் ஒரு டிஸ்கஷன் இருக்குன்றது அந்த குழந்தைகளுக்கு அது ஒண்ணு புதுசு இல்லை. இதே மாதிரி பிரம்மச்சாரிகள்லாம் அவரையும் கேட்டான், யார யாக்ஞவல்கியர், சார் கொஞ்சம் ஈஸியான முறையில இந்த மோக்ஷங்கிறதான பரம புருஷார்த்தத்தை அடையணும்னா என்ன பண்றது. அது ஒரு ஈஸியா கேட்டா, அது உபரி இதுலயே அப்படித்தானே இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே எந்த ஒரு இதனால துருக்க எனக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும்னு உடனே பீஷ்மர் என்ன பண்ண ஆரம்பிச்சார், சொல்ல ஆரம்பிச்சார். அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்தை இவ்வளவு துக்கங்கள் எல்லாம் இருக்கேன்னு கேட்ட போது அகஸ்தியருக்கு என்ன பண்ண, ராயகிரீவர் அப்படியா நீ கவலைப்படாத, இந்த ஒரு சோகத்தை சொல்றதுனாலே போயிடும், அது கூட நம்ம முடியாதுங்கிறதுனாலதான் பரமேஸ்வரனை கேட்கிறா பார்வதி, ஐயோ என்னாலெல்லாம் நான் இவ்வளோ தூரம் நூறு ஆயிரம் நாம அவனையும் சொல்ல முடியாது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அப்படின்னா, நீ கவலைப்படாதம்மா ராமங்கிற சப்தத்தை சொல்லு, சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமம் வராதுனே அப்படின்னு அதில் கடைசியாக அந்த குழுவையும் கொடுக்குறான். அது போல சாஸ்திரங்கள்னு இல்லை, எல்லா இடத்துலையும் நம்ம மனசு தானே, நம்மளே ஒருவேளை முடியலன்னா ஏதாவது ஈஸியான வழி இருக்கா, எல்லா லெவல்லையும் வந்துருந்தோம்லையே பகவானை பார்க்கறதுக்குன்னா கூட ஏதாவது சிறப்பு தரிசன டிக்கெட் இருக்கா, டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமே, அது சுபாவம். அதுக்கு அந்த குழந்தைகளும் வந்து விதிவிலக்கு இல்லை. யாக்ஞவல்கியர்கிட்ட கேட்கிறான், பிரம்மச்சாரினா ஊச்சி ஹூ என்ன கிம் ஜப்பேன அமிர்தத்வம் அஸ்ருத இதி ப்ரூஹி. சார் நமஸ்காரம், எந்த ஒரு ஜபம் பண்ற காரணத்தினால அமிர்தத்வங்கிறது எங்களுக்கு விரைவா கிடைக்கும், அதை சித்த நீங்க சொல்றேளா அப்படின்னு பிரம்மச்சாரிகள் எல்லாம் கேட்கிறாளா. சபோ வாச உன்னை யாக்ஞவல்கியர் பதில் சொல்றார், யாக்ஞவல்கியா சதருத்ரி ஏன இதி. அப்படியாப்பா ஒரு நல்ல ஈஸியான வழி சொல்றேன், சதருத்ரியத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணி வந்தேனா நீ என்ன பண்ணலாம், இந்த அமிர்தத்துவத்தை நீ அடையலாம் அப்படின்னு யாக்ஞவல்கியர் ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாராம். அதனால மோக்ஷத்துக்கு காரணமாக அமிர்தத்துவம்ன்றது மோக்ஷம், அது காரணமா இருக்கிறது இது ருத்ரமாகவே அதுக்கு உபனிஷத்துன்னு பேர் வைக்கலாம். ஜாபால உபனிஷத்துலயே அது வந்திருக்கிற காரணத்தை அதுவும் சொன்னவர் யாருன்னா யாக்ஞவல்கியர், பெரிய ஸ்மிருதிகர்த்தா அவர். அடுத்தது புனச்ச ஜெகதாம் ஈசா ஆத்ம தத்வைக சங்கிரகம் சர்வ உபனிஷதாம் சாரம் ருத்ராத்தியாயம் ச தத்தவான் அப்படின்னு பிரம்மோத்தர காண்டத்துல கேட்டாரா. சரி இல்லைன்னா எல்லாம் இவ்வளோ புத்தகங்கள் எல்லாம் வித்தியைகள் எல்லாம் போட்டிருக்கேளே, இதெல்லாம் வெறும்னா பேர் சொல்றதுக்கே எங்களுக்கு ஜென்மா போறாது போல் இருக்கே, இதெல்லாம் நாங்கள் எப்போ படிச்சு எப்ப அதனுடையதான ஞானத்தை வந்து சம்பாதிச்சிருந்து இந்த ஞானத்தின் மூலமாக மோட்சம்னு சொல்லிட்டே நீங்க ஞானாதேவத்து கைவல்யம்னு இதெல்லாம் நடக்கிற காரியமா, எந்த ஒரு சாஸ்திரத்தை படிக்கிறதுனால அல்லது எந்த ஒரு சாஸ்திரத்தை நான் ஜபம் பண்ற காரணத்தினால அனுசந்தானம் பண்ற காரணத்தினால அந்த அமிர்தத்துவம் ஆத்த தத்துவங்கிறது எனக்கு தெரியும், அதை நீங்க உபதேசம் பண்ணணும்னு பிரம்மா கிட்ட சொல்ற. அதுக்கு பிரம்மா சொன்னாரா, புனஸ்க ஜகதாமீசா, உலகத்திற்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் ஆத்ம தத்வைக சங்கிரகம், அப்படியா அந்த மாதிரி ஒரு புத்தகம் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவே என்ன பண்ணாரான்னு கேட்டா, ஆத்ம தத்வைக சங்கிரகம், ஆத்ம தத்துவத்திற்கு ஒரே ஒரு சுருக்கமாக விளங்கக்கூடிய சங்கிரகம்னா சுருக்கம்னு அர்த்தம், அப்படி விளங்கக்கூடியதான ஒரு புத்தகத்தை கொடுத்தாராம். அதுக்கு பேர் என்னன்னா ருத்ராத்தியாயம் தத்தவான், அதுதான் ருத்ராத்தியாயம்னு பேரு. எப்படிப்பட்டது அந்த ருத்ராத்தியாயம் அப்படின்னா, சர்வ உபனிஷதாம் சாரம், அனைத்து உபனிஷத்துகளினுடைய சாரமாக விளங்கக்கூடியதான ருத்ராத்தியாயத்தை இவா கேட்டவாளுக்கெல்லாம் பிரம்மாவானவர் கல்பிச்சு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பிரம்மோத்தர காண்டத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம் அது. அதே மாதிரியாக அதுக்கு ஒரு வழி வேணும், எப்படி அதை பண்றது, அத்தியாயனம் ருத்ராத்தியாயம் சொல்லியாச்சு, அதுக்கு ஏதாவது குவாலிபிகேஷன் இருக்கா, அதுக்கு ஏதாவது ப்ரீ ரெக்வஸ்டா, இதெல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணினாதான் பலன் அப்படின்றதெல்லாம் இருக்கா அப்படின்னா புராணங்கள் சொல்றது. அதுல இந்த கூர்ம புராணத்துல இருக்கிறது, பிரம்மச்சாரி மிதாஹாரா பஸ்மரிஷ்டா சமாஹிதா ஜபேத் ஆ மரணாத் ருத்ரம் சகாயாதி பரமாங்கத்தில். கூர்ம புராணம் சொல்லி நீங்க வெறும்னு எப்படி ருத்ரம் படிக்கிறதுங்கிறது வேற, எப்படி படிக்கணும் அப்படின்னா, பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரின்னா ஆத்ம சாட்சாத்காரத்துல ஈடுபட்டவன் அர்த்தம், பிரம்மணி கரதீதி பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரின்னு உடனே கல்யாணம் ஆகாதவன் நினைச்சுக்க வேண்டாம், அப்ப நமக்கெல்லாம் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பிரம்மச்சாரின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மணி சரதீதி பிரம்மச்சாரி, பிரம்மத்துல சதாசர்வ காலம் வேதத்துல ரத்தனாக இருக்கக்கூடியவா அப்படின்னு அர்த்தம். அவன் எப்படி இருக்கணும், மிதாகாரா, ரொம்ப அதிகமாக சாப்பிட கூடாது, குறைச்சலா சாப்பிடணும், மித ஆகாரா பஸ்மனிஷ்டா, விபூதி சிவ ஸ்வரூபங்கள் எல்லாம் தரிச்சென்றவனாக. பஸ்மனிஷ்டான்னா என்ன அர்த்தம்னா, விபூதி சென்றவன் மட்டுமல்ல ருத்ரா சிவ சின்னங்கள் எல்லாத்தையும் கொண்டவன் அர்த்தம். பத்மனிஷ்டா சமாஹிதா, ஃபர்ம் கன்விக்ஷனோட இருக்கணும், நாம ஜபம் பண்ணணும் அப்படிங்கறதான பிரதிஜையோட இருக்கணும், அது இதுன்னு எந்த விதமான சித்தனையினுடைய சிதறல்கள் எல்லாம் இல்லாமல் சமாஹிதா ஏகாகிர சித்தனாவேன் அர்த்தம். அப்படி இருந்துட்டு ஜபேது ஆமரணாத்து ருத்ரம், எவன் ஒருவன் ஆமரணாத்து லைஃப்ல இருக்கிற வரைக்கும் ருத்ரம் ஜபேது, ருத்ரத்தை எவன் ஜபம் செய்கிறானோ சகாயாதி பரமாங்கத்தில், அவன் மிக உயர்ந்த நிலையை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றது. இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது கீழே சொன்னா, ஆ மரணாது ருத்ரம் ஜபேதுன்னு சொன்னாலே இப்ப நான் என்ன பேசாம சுத்தத்தையே தான் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல, ருத்ரம்னு ஏகவச்சனத்துல போட்டிருக்கு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு தர பண்ணா போதும், ஆனா எப்படி பண்ணும்னா இந்த குவாலிபிகேஷனோட பண்ணும், பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி வேதத்துல வந்து நிஷ்டனாக இருந்துட்டு மிதாகாரா அதிகமாக சாப்பிடாம குறைச்சலா சாப்பிட்டு எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பஸ்ம நிஷ்டகா சமாஹிதா சன்னு யஹா ஏகவாரம்னு அர்த்தம், ருத்ரம் ஜபேத்துன்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, ஒரு தர சொன்னா கூட போதும், அவன் பரமாங்கத்தின் யாதி, அவன் மிக உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடியதான சிவ சாயுத்தியத்தை அடைகிறான்னு கூர்ம புராணம் சொல்றது. இதுக்கே நமக்கம்னு பேர் வந்தது அப்படின்னா, நமஹா அப்படிங்கிற சப்தம் நமஸ்காரத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடியதான விஷயங்கள் அதுல இருக்கிற காரணத்தினால அதுக்கு நமக்கம்னு பேரு, சா அப்படிங்கிற எழுத்து நிறைய இருக்கிறதுனால அதுக்கு சமக்கம்னு பேரு. நமக்கம் எத்தனை முறைன்னா 183 முறை இருக்கான் நமஹாங்கிற சப்தம், நமஹாங்கிற சப்தம் 183 தடவை இதுல இருக்கிற காரணத்தினால இதுக்கு நமக்கம்னு பேர் வந்தது. அதுக்கு அந்த 103க்கும் நமஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னார் பாஷ்யக்காரர். நமஹா நமஹானா என்ன அர்த்தம்னா, நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ந மே இதி யஹா பிரியதே சஹா நமஸ்காரா, என்னோடது இல்லை இன்னைக்கு, அதாவது நமஸ்காரம் பண்றவா எப்படி நினைக்கணும்னா, ஒரு பெரிய மகானுக்கு பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும் பொழுது What I am today is not because of me. உங்களுடையதான ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது உங்களுடையதான அனுகிரகத்தினாலேன்னு பண்ணணும், நான் மே இது யஹா கிரியதே. ஆச்சாரியன் எப்படி அந்த நமஸ்காரத்தை எடுத்துக்கணும்னா, இது எனக்கு இல்லை, ஞானத்துக்காக இருக்கிறது, வேதத்துக்காக இருக்கிறது அப்படின்னு அவர் எடுத்துக்கணுமா, அதனால அதுக்கு நமஸ்காரா அதுக்கு, நான் மே இது யஹா கிரியதே ச நமஸ்காரா. நம் பண்றவாளுக்கும் அந்த மாதிரி, எடுத்துக்கிறவாளுக்கும் அதே மாதிரி அப்படின்னு சொல்றது. நமக்கோசரம் ஏற்பட்டது இந்த சரீரத்துக்காகவோ இந்த போஸ்டுக்கோ ஏற்பட்டது கிடையாது, என்னன்னா ஒரு தத் விஷயத்துக்காக ஏற்பட்டது. இந்த நமஸ்காரம் எதுக்கு போய் சேரும்னா, ஞான ரூபியாக இருக்கக்கூடிய பகவானுக்கு போய் சேருமே தவிர இங்க தனிப்பட்ட எக்ஸ் ஒய் இசட்டுக்கு அது போகவே போகாது. அந்த மாதிரி எண்ணத்தோட தான் நம்ம இருக்கணும். எனக்கு நமஸ்காரம் பண்றதுங்கிறதே கிடையாது. ஏன்னா நமஸ்காரம் அப்படிங்கறதே நம்முதாக இல்லையோ எது அதுதான் நமஸ்காரம். இது நம்மது இல்லை. ஈஸ்வர சங்கல்பத்துல பகவான் அந்த ஒரு ஞானத்துக்கு போகிறதே தவிர எக்ஸ் ஒய் இசட்டுக்கு போகிறது இல்லை. அந்த நமகாங்கிற சப்தம் மூணு வகையாக இருக்கு. எது எதுனால நமஸ்காரம்னா மனோவா காயைகி, மனோவா காயைகி ஆராத்திய ஆதீன் ஆராத்யாதீன ஆத்ம தத்துவ சம்பாதனம் நமஹா இது சப்தார்த்தா. சாயனரே வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றார், நமஹாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டதுக்கு சாயனாச்சாரியார் சொன்னார், மனோவா காயைகி மனது சொல் உடல் இந்த மூன்றுத்தினாலையும் ஆராத்யாதீன ஆராதனையில அதீனமாக இருக்கக்கூடிய ஆராதனையோடு கூடினதுன்னு அர்த்தம். ஆத்ம தத்துவ சம்பாதனம் இதனால என்ன வரணும் அப்படின்னா ஆத்ம தத்துவம் வரணும். மனசினால நமஸ்கரிக்கிறதுனாலையும் வாக்குனால நமஸ்கரிக்கிறதுனாலையும் காயத்தினால நமஸ்கரிக்கிறதுனாலையும் ஆராதனைக்கு அடிப்படையாக இருக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய பலன் என்னவா இருக்கணும், ஆத்ம தத்துவ ஏக சம்பாதனம். மற்றவைகள் எல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லை. இதுதான் நமசப்தார்த்தா, இதுதான் நமகாங்கிற சப்தத்தினுடைய அர்த்தம்னு சாயனாச்சாரியார் தாக்கி எழுதும்போது எழுதுறார். இதுல இந்த மூணு விதமான நமஸ்காரங்களும் இதுல இருக்கு அப்படிங்கறது எப்படி தெரியும் அப்படின்னா அவரே சொல்றார், ஆதவ் நமோ ருத்ரேபியா. அதுக்கு பாக்கியம் எழுதியிருக்கார் பட்டபாஸ்கரர், ருத்ரத்துக்கு பாக்கியம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதுறார், மனோவா காயகிதான நமகான் போட்டிருக்கு, அப்ப நீங்க நமக்கம்னு சொல்லிட்டே இந்த மூணுத்தினாலையும் நமஸ்காரம்ங்கிறது இந்த ருத்ராத்தியாயத்துல எங்க இருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிற மாதிரி கேட்டு சாயனாச்சாரியரே வியாக்கியானம் பண்ணிட்டார். சாயனர்தான நமோ சப்தத்துக்கு அர்த்தம் எழுதினார். அதே சாயனாச்சாரியார் ருத்ராத்தியாயத்துல எப்படி இந்த மூணுத்திலையும் இருக்கு அப்படிங்கறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆதோ நமோ ருத்ரேபியோ இது வாசிகா நமஸ்காரஹா. நமோ ருத்ரேபியோ ஏ பிரதிவியான் ஏன் தரிக்கேன்னு இருக்கு பாருங்க. இவைகளெல்லாம் என்னன்னா நமோ ருத்ரேபியா இது வாசிகா நமஸ்காரஹா கிருதா. அடுத்தது தேபியா தேர்யோதசப்ரா தேர்தச தட்சிணாதச பிரதி தேர்தசோதீசேர்னு வருது பாருங்க. இத்தியாதி மத்தியே காய்கா, இதுல காயத்தினால் செய்யக்கூடியதான நமஸ்காரமானது விளக்கப்பட்டுள்ளது. ததா தேபியோ நமஹா இத்தியந்தே மானசாக, கடைசியில முடியும் போது தேபியா நமஹான்னு முடியறது பாருங்க, அது மானசீகமான நமஸ்காரம் அப்படின்னு ருத்ரத்திலேயே எழுதுறார். ஏவம் கிருத்துவா தேனோ மிடையந்து இத்தியாதினா சோ அபிமதம் பிரார்த்தையே. 11வது அனுவாகத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த ருத்ரனை பிரார்த்திக்கிற மாதிரி அமையறதுதான் ருத்ராத்தியாயம் அப்படின்னு சொல்லி. அதனால்தான் இந்த ருத்ரைகாசனம் பண்ற பிறகு ஜபம் அதெல்லாம் நமஸ்காரங்கள் உண்டு. நமஸ்காரம் ஒரு அங்கம் அதுல. ஏன்னா அந்த நமஸ்காரத்தினாலதான் பகவான் வந்து பிரீத்தி ஆகி நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கிறார் அப்படிங்கறதாக சாஸ்திரங்கள் எல்லாம் பேசுறது, அதனுடையதான பத்ததிகள் எல்லாம் பேசுறது. அப்படி ருத்ரமே எப்படி இருக்குன்னா மனசினாலையும் காயத்தினாலையும் வாக்குனாலையும் ருத்ரனை நமஸ்காரம் பண்ணி கடைசியில அப்பா தேனோ மிடயம் துதேயம் திட்டோ எச்ச நோக்கே கிதம் போஜன் பேததாமி எங்களெல்லாம் காப்பாத்து. மானோ மகாந்த முதமானோ அர்பகம் மான உக்ஷந்த முதமான உக்ஷிதம் மானோவதி பிதரம் மோத மாதரம் பிரியாமான சர்வோ ருத்ரவீஷா. ருத்ரனை பார்த்து எங்க சின்ன குழந்தை எல்லாம் காப்பாத்து, கேட்டர்ல காப்பாத்து, எல்லாரையும் காப்பாத்துன்னு பிரார்த்தனை பண்றோம். அதுதான் அபிமதம். பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றதாக, நமஸ்காரத்தை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்றதாக ருத்ரா அத்தியாயமே அமையறதுன்னு சாயனரே வியாக்கியானத்துல
2: கொடுக்கிறார். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ தர்மம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
5: சைவாகமத்துல ஒரு ஆகமம் காமிகாகமம்னு எடுத்துக்கணும். இப்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய ஒரு ஆகமம்னா சுப்ரபேத ஆகமம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆகமங்கள்ல நிறைய ஆகமங்கள் வந்து அழிஞ்சு போயிருக்கு. கிடைக்கக்கூடிய ஆகமங்கள்ல பல பாதங்கள் அழிஞ்சிருக்கு. இன்னைக்கு சம்பூர்ணமா கிடைக்கக்கூடிய நான்கு பாதங்களோட கூடிய ஒரு பிராச்சீனமான ஒரு ஆகமம்னா சுப்ரபேத ஆகமம் எடுத்துக்கலாம். அது போல கிரணாகமம் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு மூலாகமங்கள், இந்த ஆகமங்கள்ல நான்கு பாதங்கள்னா நான்கு போர்ஷன்ஸ் வச்சுக்கணும், நான்கு பகுதிகள். அதுல ஒரு ஒரு பகுதிக்கும் ஞானபாதா கிரியாபாதா யோகபாதா சர்யாபாதான்னு நான்கு விதமான பிரிவுகள் இருக்கு. என்ன ஞானபாதா அப்படின்னு சொல்லக்கூடிய, எப்படி நாம இந்த வேதத்துல பிராமண பாகம் அதே மாதிரி உபனிஷத் பாகம்னு பிரிக்கிறோமோ, இந்த பிராமண பாகத்துல நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா கர்ம காண்டங்கள்லாம் எப்படி யாகாதிகள்லாம் எப்படி பண்ணணும், கர்ம காண்ட விஷயங்கள்லாம் நாம பிராமண பாகத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். அது போல் இந்த உபனிஷத் பாகத்திலிருந்து தார்சனிகமான விஷயங்கள் ஞான காண்ட விஷயங்கள்லாம் எப்படி நமக்கு உபனிஷத் பாகத்திலிருந்து தெரியறதோ அது ரெண்டா நம்ம பார்க்கணும் இல்லையா. இந்த சைவாகமங்கள்ல வரும்பொழுது நாலு பகுதியா இருக்கு, அது ஒரு பகுதி வந்து ஞானபாதகம். ஞானபாதகம் இங்க எப்படி நாம உபனிஷத்துக்கள்ல இருந்து இந்த தார்சனிகமான தத்துவ விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி ஞானபாதகம் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து தார்சனிக விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கிறதுனால அந்த பாதத்துக்கு ஞான பாதக ஞானம் பாதையசி பிரதிபாதையசி இது ஞான பாதக. அதாவது ஞானம் தரிசன விஷயத்த நமக்கு பிரதிபாதனம் பண்றதுனால அதுக்கு என்ன பேர் ஞான பாதகான்னு பேர். அடுத்து இங்க சமானமா என்ன இருக்கு, கர்மகாண்டம் பார்த்தோம் இது வேதத்துல, அது பிராமண பாகம் சொன்னோம் இல்லையா. அது மாதிரி இந்த ஆகமங்கள்ல கிரியா பாதகான்னு ஒண்ணு இருக்கு. கிரியா பாதகானா இங்க எப்படி கர்மாக்களை நம்ம வேதத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறோமோ பிராமண பாகத்துல இருந்து, அதே மாதிரி எந்த பகுதியில இருந்து நாம பூஜை எப்படி பண்ணணும். இங்க வந்து தேவதைக்கு ஒரு உருவம் உண்டு, அந்த உருவத்துக்கு எப்படி லட்சணம் எப்படி இருக்கணும், கைகாலெல்லாம் எப்படி இருக்கணும், எந்த வாகனத்துல இருப்பார், எந்த இடத்துல இருப்பார், அவரை நாம எப்படி ஸ்தாபனம் பண்ணணும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றது இந்த சைவாகமங்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஒரு பகுதிக்கு என்ன பேரு, கிரியா பாதகான்னு பேரு. இதை தவிர இன்னொரு ரெண்டு பகுதி இந்த தாந்திரிகமான இந்த சைவாகமத்துல ரெண்டு எக்ஸ்ட்ராவா இருக்கு. அது என்னன்னா யோக பாதகா கிரியா பாதகான்னு. யோக பாதகான்னா நாம இந்த வைதிகமான பரம்பரையை தவிர்த்து இருக்கக்கூடிய இதுக்கு உபோத்பலகமாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் எல்லாம் சதுர்தச வித்யாஸ்தானங்கள் அஷ்டாதச வித்யாஸ்தானங்கள்னு இருக்கக்கூடிய வேதத்தை காட்டும் நான்கு வேதங்களை காட்டியும் அதிருப்தமா இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்ல யோகம்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதுல வந்து அந்த பாதஞ்சல யோகம்னு சொல்றோம், அந்த கிரந்தங்கள்ல இருந்து நமக்கு யோக சாஸ்திர விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. அதெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு பகுதி சைவாகமத்துல யோக பாதக. அதாவது யோக பாதகன்னா பாதஞ்சல யோக சாஸ்திரமோ வேற ஏதாவது யோக சாஸ்திரங்களோ என்ன விஷயத்தை பிரதிபாதனம் பண்றதோ அதை அபேட்சிக்காம சுதந்திரமாக சைவாகமங்கள்ல இருந்து யோக விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஆசனங்கள் எப்படி போடணும், இங்க இருக்கிற மாதிரியே யம நியமாசனம் பிராணாயாம பிரத்யாகார தாரணா ஞான யோக சமாதிகள்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்டாங்க யோகங்கள், இந்த எட்டு அங்கங்களை கொண்டு இருக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் பிரதிபாதனம் பண்ணக்கூடியது ஒரு பகுதி எது, சைவாகமத்திலே ஒரு பகுதி எது, அது அந்த பகுதிக்கு யோக பாதகான்னு பேர். அடுத்து இருக்கிறது சரியா பாதகா. சரியா சரியானா அனுஷ்டானம் எப்படி, அது எப்படி சொல்லலாம், எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஸ்ரௌதமான பரம்பரையில அந்த ஒரு சுத்தித்தமான யாகங்களை பண்றார், இந்த பண்ணக்கூடிய அந்த எஜமானர் இருக்கார் இல்லையா, அவர் தன் சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணும்போது கிருஷ்ய கர்மான்னு சொல்றோம். இந்த கிருஷ்ய கர்மாக்கள் வந்து நமக்கு இங்க வரும்போது கல்பசூத்திரம்னு சொல்வான், வேதத்துக்கு ஆறு அங்கங்கள்னு சொல்றோம். இந்த ஆறு அங்கங்கள்ல ஒரு அங்கம் வந்து கல்பஸ்தேதி ஷடங்கானி வேதத்யாகு மனிஷினகான்னு வேதத்துக்கு கல்பம்னு ஒரு அங்கம் இருக்கு. இந்த கல்பம்னா என்ன, அந்த கல்பத்துக்குள்ள மூன்று கிரந்தங்களை கொண்டது இந்த கல்பம். நான் இப்ப வைதிக பரம்பரை பத்தி பேசிட்டு இருக்கேன். அது என்னன்னா ஒன்னு சௌத சூத்திரங்கள், அது போல ஒன்னு கிருஷ்ய சூத்திரங்கள், ஒன்னு தர்ம சூத்திரங்கள். கல்பசூத்திரம்னு சொன்னா இந்த மூணும் மூணுக்கும் ஒன்றடக்கு இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்துக்கு கல்பஹானது. ஒன்னு சௌத சூத்திரம்னா என்ன, இந்த வேதத்துல இந்த பிராமண பாகங்கள்ல நிறைய கர்மாக்கள் எல்லாம் வேதம் விதிச்சிருக்கு இல்லையா, அதை பத்தி விவரணம் பண்ணக்கூடிய சூத்திரக்காரர் விவரணம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஸ்ரௌதம், அது வந்து ஸ்ரௌத சூத்திரம்னு பேர். இந்த புஸ்தகத்துக்கு ஸ்ரௌத சூத்திரம்னு பேர். அது போல அதை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அந்த எஜமானர் இருக்கார் இல்லையா, அவர் தான் சம்பந்தப்பட்டக்கூடிய தனது சரீரம் சம்பந்தப்பட்டக்கூடிய அவர் நாமகரணம் அதே மாதிரி கர்ப்பாதானம் இத்தியாதி இந்த கர்மாக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய பகுதிக்கு கிருஷ்ய சூத்திரம்னு பேர். அடுத்தது தர்ம சூத்திரம்னு லோக விவகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தர்ம சூத்திரம்னு பேர். சில இடங்கள சுல்ப சூத்திரம்னு ஒண்ணு இருக்கு, இந்த சௌதத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அளவைகள் அதெல்லாம் சொல்லக்கூடியது சுல்ப சூத்திரம்னு. அதுல கிருஷ்ய சூத்திரம் பார்த்தோம் இல்லையா, அந்த கிருஷ்ய சூத்திரம் மாதிரி இந்த சைவாகமங்களை வரும்பொழுது ஆச்சாரம் இந்த இந்த சைவன்னு யார் இருக்கானோ அவன் எப்படி நடந்துக்கணும்னா அவன அவன் அவன் சம்பந்தப்பட்ட நடத்தையெல்லாம் சொல்லக்கூடியது சரியா பாதா. இப்படியாக சைவாகமம்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு ஆகமங்களுக்கும் திரிபதார்த்தம், ஒரு ஒரு ஆகமங்களும் மூன்று பதார்த்தங்களை நமக்கு விளக்கக்கூடியவையாக இருக்கு. சதுஷ்பாதம் நான்கு பாதங்களை கொண்டதாக இருக்கு. என்ன சார பிரயோஜனம் இதனால அப்படின்னு கேட்டார், புக்தி முக்தி பலப்பிரதாம். இந்த எல்லா ஆகமங்களுடைய உத்தேசம் ரெண்டு, ஒன்னு புக்தி ஒன்னு முக்தி. அப்படின்னா புக்தி ஒன்றும் போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது சில பேர் எல்லாருக்கும் பரம பிரதானமாக இருக்கக்கூடிய உத்தேசம் எது அப்படின்னா முக்தி தான். 28 ஆகமங்களுடைய பரம உத்தேசம் என்னன்னா முக்தி தான் என்னுடைய உத்தேசம். ஆனா அந்த போற வரைக்கும் இந்த இந்த பாதையை கடந்துதான் போகணும். நான் போக வேண்டிய ஊர் ஏதோ ஒண்ணுதான், ஆனா அந்த ஊருக்கு போகிற வரைக்கும் இந்த பாதையை கடந்துட்டு தான் நான் போகணும். அப்ப என்னுடைய பரம லட்சியமாக முக்தி இருந்தாலும் கூட இந்த லோகத்துல இந்த சரீரத்தோட இருக்கும் பொழுது எனக்கு புக்தி தேவைப்பட்டது அப்படின்னு கேட்டா அந்த புக்தியும் கொடுக்கக்கூடியது இந்த ஆகமங்கள். திரிபதார்த்தாம் சதுஷ்பாதாம் புக்தி முக்தி பிரதாயினி சம்ஹிதாம். இப்படி இருக்கக்கூடியதான் சம்ஹிதான்னு பேர். இந்த ஆகமங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. ஆகமஹான்னு ஒரு பேர், சம்ஹிதான்னு ஒரு பேர், தந்திரம்னு ஒரு பேர். தந்திரம்னா தனோதி விபுலான் அர்த்தான். இந்த ஆகமங்கள்ல இங்க நாம உபனிஷத்து இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சிந்தனை நமக்கு ஆழ்ந்து இருக்கு. ஆனா அந்த ஆகமங்களை கூடிய விஷயங்கள் பார்த்தா ரொம்ப அகன்று இருக்கு. நிறைய விஷயங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியாதுன்ற அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் சொல்லக்கூடியது. அதனாலதான் அதுக்கு என்ன பேர், தந்திரம்னு ஒரு பேர். ஆகமஹான் இந்த 28 ஏன் பேர் அப்படின்னா ஆகதம் சிவ பக்தேபியா கதம் ச கிரிஜா முகே மதம் ச சிவபக்தானாம் தஸ்மாத் ஆகம உச்சதே. எங்கிருந்து வந்ததுன்னா நானோ யாரோ எழுதலாரு. ஆகத்தம் சிவபக்தேபியா சிவனுடைய அந்த 5 முகங்கள்ல இருந்து வந்தன. வந்தனா அறியப்பட்டன அர்த்தம். சம்ஸ்கிருத பாஷையில ஏ கத்தியர்த்தகாக தே ஞானார்த்தகாக ஒரு நியமம். அதாவது வந்தது போச்சு அப்படின்னு சொன்னா தெரிஞ்சின்றதுன்னு அர்த்தம். ஆகத்தம் சிவபக்தேபியான ஜ்ஞாதம்னு அர்த்தம். சிவனுடைய முகாரவிந்தங்களில் இருந்து அறியப்பட்டன. ஆகத்தம் சிவபக்தேபியா கதம் ச கிரிஜானனம் கிரிஜா முகே. நிறைய பாடங்கள் இருக்கு. அந்த இதை கேட்டது முதல் முதல்ல இந்த ஆகமங்களை கேட்டது யார் அப்படின்னு கேட்டா பார்வதி கேட்டிருக்கான். அதனால கதம் மதம் ச சிவபக்தானாம் இது யாருக்கு பிரமாணமாக இதை ஏற்றுந்திருக்கா அப்படின்னா சிவனுடைய பக்தர்கள் இதை பிரமாணமா ஏற்றுந்திருக்கா. அதனால பாக்கிய பேர் ஏற்றுக்கிறாரோ இது சிவபக்தால் ஏற்றுன்றதுனால அவளுக்கு இது மதம். இப்ப பாருங்க ஆகதம் கதம் மதம் இந்த 3 பதங்களுடைய முதல் எழுத்தை நாம ஒன்னா சேர்த்தா ஆகமஹான் ஆயிடும். ஆகதம்ல ஆ கதம்ல க மதம்ல சேர்த்தா ஆகமஹான். இது ஏன்னா இந்த 28 ஆகமங்கிறது தந்திரம்னு பேர், சம்ஹிதான பேர், அது போல ஆகமஹான் இப்படி பல பெயர்கள். இதுல ஒவ்வொரு ஆகமங்களுக்கும் 4 பாதங்கள். 4 பாதங்களுடைய உத்தேசம் என்ன அப்படின்னா இந்த 4 விஷயங்களை பிரதிபாதனம், ஞானபாதம் ஞானத்தை பிரதிபாதனம் பண்ணும், யோகபாதம் யோகத்தை பிரதிபாதனம் பண்ணும். என்ன எதுக்கு இது தேவை அப்படின்னா இதுல இந்த கிரியாபாதத்தினுடைய பிரதிபாத்தியமான விஷயம் என்னன்னா பூஜைன்னு வச்சுக்கோங்களா. பரமேஸ்வரனை ஆராதனை பண்றதுதான் அந்த கிரியாபாதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு உத்தேசம். பரமேஸ்வரனை ஆராதனை பண்ணும்பொழுது எப்படி ஆராதனை பண்ணோன்ற விஷயம் கிரியாபாதத்தில் தெரிஞ்சிருந்தது. ஆனா அது ஆராதனை பண்ணக்கூடிய அர்த்தகம் இருக்கான் இல்லையா, அந்த அனுஷ்டாதா இருக்கான் பாருங்க, அவன் வந்து அவன் தன் சரீரத்தை நன்னா வச்சுக்கணும். அப்ப அதுக்காக அவனுக்கு தேவையான யோக விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரணும். அதுக்காக ஏற்பட்டது யோக பாதா. அதுக்கப்புறம் அவன் தான் வீட்டுல காத்தால எப்படி எழுதுக்கணும், எப்படி குளிக்கணும், எப்படி சாப்பிடணும். நம்ம மதம் மட்டும்தான் பாக்கி மதங்கள்ல இருந்து ஒரு விலட்சணமான மதம் என்னன்னா, அது நீங்க வித்தியாசமே பார்க்கணும். நம்ம மதங்கள் அது வைதிக சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, தாந்திரிக சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, எல்லா சம்பிரதாயங்கள்லையும் நம்ம ஹிந்து ஒருவருத்தனும் காத்தால எழுந்துக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி படுத்துக்கிற பர்யந்தம் எல்லா விஷயங்களையும் அக்கு வேறாக ஆணி வேறாக சொல்லித்தரக்கூடிய ஒரு மதம் என்னன்னா நம்ம மதம் தான். பல் தேய்ச்சிக்கணும்னா கூட எப்படி பல் தேய்ச்சிக்கணும், வாய் கொப்பளிக்கணும்னா எப்படி கொப்பளிக்கணும் இல்லையா. இப்ப நம்ம வந்து மலமூத்திர விசர்ஜனம் பண்ணும்பொழுது மூத்திர விசர்ஜனம் பண்ணா எத்தனை தடவை வாய் கொப்பளிக்கணும், மல விசர்ஜனம் பண்ணா எத்தனை தடவை வாய் கொப்பளிக்கணும். சாப்பிட்டு வந்தா போஜனாந்தே துஷோடசா குறியா துவாதசகண்டூஷான புரீஷோ சர்ஜனே கிருதே குருவீத சதுரோ மூத்திரே போஜனாந்தே துஷோடச. ஆப்பு வந்தா 16 தடவை வாய் கொப்பளி. வேற ஏதாவது மதம் சொல்லி தருமா, படுத்துக்கும் போது எப்படி படுத்துக்கணும்னு சொல்லி தருது பாருங்க. நம்ம மதம் நான் சொல்றது வந்து இது வந்து ஸ்மிருதிகள், ஸ்மிருதி வாக்கியம். அப்ப நான் சொல்றது படுத்துக்கும் போது என்ன சொல்றது, ஸ்வகிருஹே பிராக்ஷிராசேதே ஆயுஷ்யம் தட்சிணாசிராஹ. தன் வீட்டுல படுத்துக்கும் போது ஸ்வகிருஹே பிராக்ஷிராசேதே கிழக்குல தலை வச்சு படுத்துக்கோங்கோ. ஆயுஷ்யம் தட்சிணாசிராக உங்களுக்கு நிறைய ஆயுள் அபிவிருத்தி வேணும்னு சொன்னா தெற்கு பக்கம் தலை வச்சு படுத்துக்கோங்கோ. கதாச்சிக்கு உதக்ஷிராக வெளியூருக்கு போயிருக்கும் பொழுது மேற்கு பக்கம் தலை வச்சு படுத்துக்கோங்கோ. அவரு 3வது பாதம். கதாச்சித்து உதர்ச்சியராக எப்போதுமே வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்துக்காதீங்கோ. படுத்துக்கணும்னு எப்படி சொல்லி தர்றது? எப்படி பல் வாய் கொப்பளிக்கணும், எத்தனை முறை கொப்பளிக்கணும், துப்பும் போது இந்த பக்கம் துப்பாத அந்த பக்கம் துப்புன்னு அதை சொல்லி தர்றது, எப்படி நாம கவரம் பண்ணிக்கணும்னு நம்ம கிரந்தங்கள் தான் சொல்லி தர்றது. எல்லாத்தையும் ஒரு குழந்தைக்கு சொல்லி தர்ற மாதிரி நம்ம மதங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களும் சொல்லி தர்றது அப்படின்னு நம்ம மதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. வஸ்திரம் எப்படி கட்டிக்கணும்னு கூட சொல்லி தர்றது, வஸ்திரத்துடைய நுனி எப்படி இருக்கணும்னு கூட சொல்றது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல அந்த அனுஷ்டாத்த அந்த அர்ச்சகன் இருக்கா இல்லையா, பூஜை பண்றாங்க இல்லையா, அவன் வந்து எப்படி நடந்துக்கணும்னு அவனுடைய விஷயங்களை சொல்றது அந்த சரியா பாதம், ஞான பாதம். இதெல்லாம் பண்ணாலும் கூட பரமதத்துவம் என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள விஷயம் ஞான பாதம். இப்படி நான்கு பாதங்களை கொண்டு ஆகமங்கள் இருக்கு. பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணும்போது இந்த 28 ஆகமங்களை உபதேசம் பண்ணார். எதுக்கு ஒரு விஷயத்தை போய் ஏன் 28 தடவை சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதிகார பேதம்னு அதுக்கு காரணம் சொல்லியிருக்கான். அதாவது ஒரு ஒரு சமயத்துல ஒரு ஒருத்தர் கேட்க கேட்க அவாவாளுக்கு தகுந்தார் போல 28 ஆகமங்களை உபதேசம் பண்ணார். இப்ப வந்து கேட்கிறவா எப்படி இருந்தாலும் அது வந்து இவ்வளவு இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு கேட்கிறவாளுக்கு தகுந்தார போல் நாம விஷயங்களை சொல்லணும்ன்ற ஒரு டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா. இந்த பிஎட்ல நாம சொல்றோம், யாருக்கு எதிர்க்க பேசுறவாளுக்கு கேட்கிறவாளுக்கு வந்த மாதிரி நாம சொல்லி தரணும் பாருங்க. அது நமக்கு இந்த ஆகமங்கள் தெரியுது, யாரு கேட்டாலும் அவளுக்கு தகுந்த மாதிரி 28 விதம் உபதேசம் பண்ணிருக்காங்க. அதனால இந்த வந்து புனருக்தின்றது இது கிடையாது. இந்த 28 ஆகமங்கள சில பேதங்களும் உண்டு. இது அதனாலதான் நீங்க தமிழ்நாட்டுல பல கோவில்களை பார்க்கும் பொழுது ஒரே தட்சிணாமூர்த்தியா இருந்தாலும் கூட அந்த தட்சிணாமூர்த்தி வந்து பிரதிஷ்டை பண்றது ஒரு ஒரு இடங்களில் வித்தியாசம் வருது. சில இடங்கள்ல பார்க்கும்பொழுது 7 ரிஷிகள், சில இடங்கள்ல பார்க்கும்பொழுது 5 ரிஷிகள், சில இடங்கள்ல 4 ரிஷிகள், சில இடங்கள்ல 3 ரிஷிகள். என்ன ஒரு ஒரு ஆகமங்கள்ல ஒன்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். சில ஆகமங்களை பார்க்கும்பொழுது கௌசிக காஷ்யப சிவ பாரத்வாஜ கௌதமஹா அத்ரிஹி அப்படின்னு சொல்லிட்டு 5 ரிஷிகளை ஸ்தாபனம் பண்றது. சில ஆகமங்களை பார்க்கும்போது சனக சனந்தன சனாதன சனத்குமார கபில அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சசிகர் ரிபுன்னு சொல்லக்கூடிய 7 சப்தரிஷிகளை ஸ்தாபனம் பண்றதுன்னு. இப்படி உபதேசம் பண்றவர் ஒருத்தராக இருந்தாலும் கூட கேட்கிறவர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல இந்த ஆகமங்கள் 28 விதமாக உபதேசம் பண்ணப்பட்டன. இந்த ஆகமங்கள் முதல் ஆகமம் காமிகம், கடைசியான ஆகமம் பாதுளம். இது எப்படி பிரிச்சிருக்கா அப்படின்னா, சிவபேத ஆகமங்கள் ருத்ரபேத ஆகமங்கள்னு இதை ரெண்டா பிரிச்சான். முதல் 1 ஆரம்பிச்சு 10 பர்யந்தம் இருக்கக்கூடிய ஆகமங்களுக்கு சிவபேதான்னு பேர், 11-18 பர்யந்தம் இருக்கக்கூடிய ஆகமங்களுக்கு ருத்ரபேதான்னு பேர். ஏன் அப்படி வந்தார் அப்படின்னா, இந்த கேட்டா இல்லையா இந்த சிவன்ற பேர் உள்ளவா கேட்டதுனால அந்த முதல் 10 ஆகமங்களுக்கு சிவபேதான்னு பேர். ருத்ரன்ற பேர் உள்ளவா கேட்டதுனால இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 18 ஆகமங்களுக்கு ருத்ரபேதா. மற்றபடி வேற எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. இது இது ரௌத்ரம் அது சைவம் அப்படின்லாம் பண்ணல. கேட்டவாளை பொறுத்து ருத்ரபேதா சிவபேதா. எத்தனை பேர் கேட்டா அப்படின்னு கேட்டா, இந்த 10 ஆகமங்களை கேட்டவா சிவன்ற பேர் உள்ள 3 பேர் கேட்டா, தலா ஒரு ஆகமத்துக்கு 3 பேர். எனவே முதல் 10 ஆகமங்களை கேட்டவாளுடைய எண்ணிக்கை 30 பேர். பின்னாடி இருக்கக்கூடிய 18 ஆகமங்களை ஒரு ஆகமம் 2 பேருன்ற வீதம் அந்த 36 பேர் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஆகமெல்லாம் கேட்டான். எனவே அஞ்சலி கூப்பி 66 அஞ்சாமுகத்தில் அப்படின்னு திருமந்திரத்துல வருது. இவ அத்தனை பேரும் இந்த 66 பேர் வந்து அஞ்சலி கூப்பி இந்த ஆகமங்களை கேட்டான்னு. இப்படி இந்த ஆகமங்கள் 28 விதமான ஆகமங்கள், 28 ஆகமங்கள், சிவபேதம் ருத்ரபேதம், ஒரு ஒரு ஆகமங்களுக்கும் 4 பாதங்கள். பிரதிபாத்தியமான விஷயம் என்னன்னா, திருப்பதார்த்தங்கள் பிரதானமா இருக்கும், அந்தந்த பாதங்களுக்குள்ள அந்த ஞான கிரியா யோக சரியாக்கள்னு சொல்லியாச்சு. அடுத்து இந்த ஆகமங்களுக்கு எப்படி நமக்கு வேதம்னு சொன்னா, ஒரு ரிக்வேதம் அப்படின்னு சொன்னா ஏகவிம்சதி தா வாக்ருச்சியம் அப்படின்னு சஹஸ்ரவர்த்தமா சாமவேதா இப்படிலாம் ஒரு ஒரு வேதத்துக்கும் நமக்கு அவாந்தர வேதங்கள் சொல்றோமோ, நவதா ஆகரவனம் அப்படின்னு அதர்வ விளைவது ஒரு 9 விதங்கள் சஹஸ்ரவர்த்தமா சாமவேதான்னு சொல்றோமோ, அது போலவே இந்த ஆகமங்களுடைய உபாகமங்கள்னு இருக்கு. இந்த கேட்டவா வந்து அவா சில பேருக்கு உபதேசம் பண்ணி அவா ஆகமங்கள்லாம் எழுதியிருக்கா. இந்த உபாகமங்கள் 207 உபாகமங்கள். இப்படி சைவ இந்த சித்தாந்த சைவத்துல 28 ஆகமங்கள். இந்த ஆகமங்களுக்கு மூலாகமங்கள்னு பேரு. அடுத்து இருக்கக்கூடிய இந்த 207 ஆகமங்களுக்கு உபாகமங்கள்னு பேரு. இதோட நிக்கல. இந்த பரம்பரை இந்த சௌத பரம்பரையை நாம பார்க்கும் பொழுது பிராமண பாகத்துல வேதத்துடைய பிராமண பாகத்துல பல யாகங்கள் விதிச்சாலும் கூட அந்த யாகங்களை எப்படி பண்ணணும்ன்றது நமக்கு சங்கலனம் பண்ணி பண்றதுவா ரிஷிகள். வந்து அந்தந்த மகர்ஷிகள் பண்ணியிருக்காங்க. அது போலவே வேதங்கள்ல இந்த சைவாகமங்கள்ல கிரியைகள் பூஜைகள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட அதை பிரயோகத்துக்கு தகுந்தார போல் பண்ணி கொடுத்தவாளுக்கு பத்ததிகாரால்னு பேர். பத்ததினா அந்த பிரயோகத்துக்கு தகுந்த பிராக்டிக்கலா, அதாவது அந்த காரியம் பண்ணும்போது நோட்ஸ் கையில வச்சுட்டு பண்ணோம் இல்லையா, அதுக்கு தகுந்தார போல் பண்ணி கொடுத்தவாளுக்கு வந்து நமக்கு பத்ததிகாரால்னு பேரு. இந்த பத்ததிகாரால் மொத்தம் 18 பேர் இருக்கா, அஷ்டாதச பத்ததிகாரால்னு. இப்படி

ஒரு நல்ல ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். நமக்கு போட்டிருக்க விஷயம்னா சைவ தர்மங்கள் தான், ஆனால் நான் இப்போ சைவங்கிற விஷயத்தை தான் இப்போ தொட்டிருக்கேன். அந்த சைவாகமங்களை அவலம்பிச்சு வரக்கூடிய மதம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சைவம். நாம நம்ம ஹிந்து மதத்துல ஒரு ஆச்சாரம், ஆச்சாரம்னா ஒரு பழக்கம் யாரோ ஒருத்தர் இருக்குன்னா அதை நாம ஒரு அவசரப்பட்டுன்னு இது தப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒன்னொன்றுக்கு எக்கச்சக்கமான பிரமாணங்கள். ஒரு ஒரு தடவை நான் பார்த்தேன், இந்த நம்ம புத்துல நம்ம பால் விடுறோம் இல்லையா, புத்துக்கு பால் விடுறோம், இதுக்கு எங்கேயாவது நமக்கு வாஸ்தவமான, அதே மாதிரி நாம என்ன பண்ணாலும் நமக்கு வந்து வேதத்துல நமக்கு சோர்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு பிரகாரத்துல அந்த வேதத்தோடு கூட நம்முடைய எல்லா ஆச்சாரங்களும் சம்பந்தப்பட்டு இருக்கும். அது கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். நம்ம புத்துல பால் விடுறோம், அந்த புத்துல பால் விடுறது நம்ம ஹிந்து மதத்துல இருக்கு. ஆனா இது எங்கேயாவது வைதிகமான ஒரு கிரியில இருக்கான சான்று இருக்கான்னு கேட்டா இருக்கு. பெரியவர் வந்து வேதத்துல இருக்கக்கூடிய யாகம் சௌத யாகங்கள் எல்லாம் பத்தி பார்த்துட்டு போது ஒரு யாகத்துல அவசிஷ்டமானதான் மீந்து இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் கொண்டு போய் புத்துல கொண்டு போய் போட சொல்லி போட்டிருக்கு. மீந்து இருக்க பொருளும் அது மாவு, அந்த பிஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த மாவு இல்லையா, அதை மீந்திருக்கு என்ன யாகம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அவர் காண்பிச்சார், அதை கொண்டு போய் அந்த புத்துல போட சொல்லி சொல்லியிருக்கு. அப்ப புத்துக்கு பிராதாரியம் கொடுத்து அங்க கொண்டு போய் இந்த வஸ்துவை போடணும்ன்றது ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே நமக்கு மாறி மாறி இந்த புத்துல பாம்பு விடுற பால் விடுறதுன்ற அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. அதனால எல்லாத்துக்கும் இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தோம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் பல ஆலயங்களுக்கு போறோம். ஒரு ஒரு ஆலயங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமா இருக்கு. இது தப்புன்னு நம்மால எடுத்து அடிச்சு சொல்ல முடியல, சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காலத்துல எல்லாமே பாசுபத செய்வோம். இந்த பறவை இருந்த பூமி தான் காலாமுக செய்வோம், காலாமுக கோயில்கள்னு ரிசர்ச் பண்ணி நம்ம இந்தியா முழுக்க காலாமுக கோவில்கள்லாம் எங்கெங்க இருக்குன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கு போட்டிருக்கா. அப்ப காலாமுக செய்வம் பறவை இருக்கு, பாசுபத செய்வம் பறந்து இருக்கு, அந்தந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா இன்னும் கூட அவள்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பழக்கம் இருக்கலாம். அது எடுத்தோட நாம போய் கண்டிக்க கூடாது. எல்லாத்துக்கும் சோர்ஸ் இருக்கு. இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்தினுடைய இல்லையா, கிராமத்தினுடைய ஒரு தெற்கு திசையில தட்சிணாமூர்த்திக்கு பிராதாரியம் கூட இயற்கையா அமைஞ்சிருக்கு. இந்த தேனியினுடைய தெற்கு புறத்துல இருக்குன்னு அப்படின்னு அவர் சொன்னார். அதே போல அந்த நதியினுடைய தெற்கு திசையில தட்சிணாமூர்த்தி தட்சிணாபிமுகமா இருக்கிறதுன்னு ஒரு விசேஷம். அது வந்து நமக்கு ஆகமங்கள்ல நமக்கு அதுக்கான சோர்ஸ் கிடைக்கிறது, பிரமாணமானது நமக்கு கிடைக்கிறது. அதனால நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய நம்ம ஹிந்து மதத்துல இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரமாணம். இன்னைக்கு இல்லாதனால ஏதோ ஒரு காலம் ஒரு காலத்துல இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பார்க்கணும். எடுத்தோன்னா தப்புன்னு அதை நாம சொல்லக்கூடாது. இப்படி இந்த 28 ஆகமங்கள் இருக்கு, 207 உபாகமங்கள்லாம் இருக்கு. இந்த பரம்பரைக்கு சைவ பரம்பரைன்னு பேர். இந்த மதத்துக்குள்ள எப்படி நாம போகிறது அப்படின்னா, ஒரு வாக்கியம் இப்ப ஸ்மிருதியும் இதுவும் நான் கம்பேர் பண்ணியே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் சொல்லிட்டு வரேன். ஜன்மனா ஜாயத்தே சூத்ரா சம்ஸ்காரா வித உச்சியதேன்னு ஒரு வாக்கியம். பிறக்கும் பொழுதே வந்து ஒருத்த வந்து பிராமணத்துவம் அவனுக்கு சித்திக்கிறது இல்லை. அவன் வந்து சம்ஸ்காராத்து விதா உச்சியதே, அவனுக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தான், இந்த உபநயனம்னு ஒரு சம்ஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இந்த பிராமணத்துவம்ன்றது சித்திக்கிறது. அதுபோல் பிறக்கும் பொழுதே சைவன்னு யாரும் பிறந்துறது இல்லை. இங்க எப்படி உபநயனம்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்கோ அதுக்கு தகுந்தார போல் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா தீக்ஷான்னு ஒரு சம்ஸ்காரம். இங்க இந்த பரம்பரையில வைதிக பரம்பரையில உபநயன சம்ஸ்காரம், இந்த பரம்பரையில என்ன இருக்குன்னா தீக்ஷான்னு ஒரு சம்ஸ்காரம். அது என்ன பண்றது அந்த தீக்ஷான்னா, அந்த சைவ மதத்துல நம்ம பிரவேசிக்கும்படி பண்ணக்கூடிய சம்ஸ்காரம் சமய பிரவேசகான்னு பேர் இருக்கு. சமயகானா எப்படி இதர மதங்கள்ல சில சில சம்ஸ்காரங்கள் வச்சிருந்துருக்காளோ, அதே போல் நம்ம மதத்துல இந்த சைவத்துல வந்து தீக்ஷா பிறந்திருக்கக்கூடிய ஒருத்தனை அந்த சைவ சமயத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி பண்றது சமய பிரவேசா. அந்த சமய பிரவேசம் ஆன உடனே அவனுக்கு என்ன பேர் கிடைக்கிறதுன்னா சைவஹான்ற பேர் கிடைக்கும். இங்க உபநய சம்ஸ்காரம் ஆன பின்பு இவனுக்கு த்விஜஹா பிராமணஹான்ற பேர் வர்ற மாதிரி இங்க இவனுக்கு என்ன வருதுன்னா சைவஹான்ற பேர் வரும். இந்த இதுக்கு வந்து பிரவேசக்காக ஆகமத்துல பிராமண க்ஷத்ரிய விட்சூத்ராக தீட்சிதாச்ச பிரவேசக்காக அப்படின்னு ஒரு வார்த்தை வருது காரணாகமத்துல. பிரவேசக்காகனா இவெல்லாம் வந்து அந்த மதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணவான் இந்த உபநயன சம்ஸ்காரமாக. அப்படி நாம என்ன பண்ணலாம்னா, நமக்கு வேணுன்ற ஒரு மதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணலாம். வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், சைவ சமயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணலாம், அல்லது பூர்ணாபிஷேகம்னு சொல்லக்கூடிய சாத்த தீட்சையை பண்ணிட்டு சாத்த மதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணலாம். அதே போல பாஞ்சர வைகாரச ஆகமத்துல வைஷ்ணவத்துல வைகானசத்துல சம்ஸ்காரம் கிடையாது. வைகானசம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த வைகானசம்ன்றது ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்துல பிறந்தவாளுக்கு மட்டும்தான் அதை படிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது.
ஆனா இந்த பாஞ்சராத்திரம் ஆகமம் இருக்கு இல்லையா, அது யாரு வேணும்னாலும்

0: பாப்பயணம் பண்ணிட்டு அந்த மதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணலாம். அது வைஷ்ணவ மதம். அது போல் காலாபத்திய மதத்திலையும் தீட்சை இருக்கு, ஒரு ஒரு மதத்திலையும் தீட்சை இருக்கு. அந்த தீட்சை பண்ணவனும் அந்த சமயத்துக்குள்ள போறான். அப்படி சைவகான்ற ஒரு நாம சைவனா ஆகணும்னா இந்த தீட்சையை பண்ணிக்கணும். அப்ப இந்த தீட்சை பண்ணிக்காம நாம இந்த மதத்துக்குள்ள சிவனை ஸ்மரிக்க கூடாதுன்னா ஸ்மரிக்கிறது கூட நமக்கு அருகதை இல்லைன்னு தெரிகிறது. சமய தீட்சையில ஒரு வார்த்தை வருது, ஏன பவ சரண ஸ்மரணார்ஹதான் கரோமி. அந்த தீட்சை பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியர் அந்த சுவாமியினிடத்துல அவர் அனுமதி கேட்கிறார். வாசல்ல ஒரு பையன் வந்து நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு வந்து சைவ மதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணணும்னு ஆசை. அவன் வாசலுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்கு நீ எனக்கு அனுமதி கொடுக்கணும். அவன் சைவனா மாறினாதான் எனக்கு நம்ம தகுதி வரும். பவ சரண ஸ்மரண அருகதான் கரோமி, உன்னுடைய பாதார விந்தங்களை நினைக்கிறதுக்கான அருகதை தீட்சை பண்ணிண்டாதான் வரும். அப்ப சிவனை நினைக்கிறதுக்கான, பரமேஸ்வரன் நினைக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்னால நமக்கு தீட்சை பண்ணிட்டுதான் தீரும். என்ன சார் நீங்க ரொம்ப அதிகமா சொல்றீங்களா? தீட்சை பண்ணிக்காம எங்களால் நினைக்க முடியாதுன்னா நினைக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணும்னு ஆர்டிஓ ஆபீஸ்ல சொல்றான், லைசன்ஸ் இல்லாம ஓட்ட முடியாதான்னா ஓட்டலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா லைசன்ஸ் இல்லாம நம்ம ஆசிரமத்துக்குள்ள ஓட்டிட்டு இருக்கலாம், வெளியில ஓட்டுறதா இருந்தா அது கஷ்டம். அதுபோல் இந்த சிவனை ஸ்மரிக்கலாம். இந்த சைவ சம்பிரதாய பிரகாரம் பார்க்கும்போது அந்த சமய தீட்சை பண்ணிட்டாதான் அவ சைவனா மாறுவான். அப்படி சமய தீட்சை பண்ணிட்டு இருக்க சைவாகான்னு பேர். அந்த சைவர்களுக்கு உரிய தர்மங்கள் சைவ தர்மங்கள்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா, சித்சபேசா சிவசிதம்பரம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.

0: பலம். கேள்கிழர் புனிற்று திங்கள் கிடந்தொழிர் சடையோன் பங்கில் தாளிரும் கூந்தல் பேதை தடமுலை தீம்பால் மாந்தி ஏழ்நிலை வரைப்பும் உய்ய வீந்தமிழ் மாறி பெய்த காளிமா முகிலின் செய்ய மலரடி கருத்துள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு காளிமா முகிலாகிய ஞானசம்பந்த பெருமானின் பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றிக்கொண்டு நமது வினை நீக்கத்திற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது இனிமையான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை கேட்டும் பயனடையும் உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இறைவனுடைய சிறப்பை எல்லாம் நம்மால் முழுமையாக சொல்லிவிட முடியாது. அவர் அளவற்ற பெருமைகளை உடையவர். அவர் நம்மீது கொள்ளும் இரக்கம், கருணை, நமக்கு செய்கின்ற அருள், இதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இது எத்தனாவது பிறவி என்று நமக்கு தெரியவில்லை. இவ்வளவு தூரம் நாம் அவரை புரிந்து கொள்ளாமலே காலம் தள்ளி இருக்கிறோமே என்ற நமக்கே நம்மேல் ஒரு பரிதாபம்தான் வருகிறது. சரி, இன்று அந்த திருவருட்பயன் என்று ஒரு நூலை, சித்தாந்த நூலை, நமது சந்தனாச்சாரியார்களுள் தில்லைவாழ் அந்தணராகவும் இருந்து அருமையான முறையிலே நமக்கு சித்தாந்த அட்டகம் என்ற முறையில் எட்டு நூல்களை தந்தவர் நமது உமாபதி சிவாச்சாரியார். அதிலே திருவருட்பயன் என்பது குறள் அமைப்பிலே இருக்கும் 10 தலைப்பிலே 10 அதிகாரங்கள். குறள் மாதிரி ஒரு 1.25 அடியில் தான் இருக்கும். அதில் அன்று நாம் சில குறள் எல்லாம் பார்த்தோம். அவர் என்ன செய்தார், அவரே மீண்டும் நமக்கு தேவார அருள்முறை திரட்டு என்று ஒரு நூலை செய்துவிட்டார். அதாவது இந்த திருவருட்பயன் என்ற சித்தாந்த நூலுக்கு பொருத்தமான திருமுறை பாடல்கள், அது அவற்றை ஒரு 99 பாடல்களை தொகுத்து நமக்கு அந்த நூலை அவரே வழங்கியிருக்கின்றார். அதிலே நாம் அன்று 13 நிலைக்குரிய 8 பாடல்களை நாம் சிந்தித்து விட்டோம். அதற்கு அடுத்தபடியாக இருள்மல நிலை, அதற்கு ஒரு பாடல், அந்த பாடலாம் அந்த ஒவ்வொரு தன்மைகள் அவற்றின் தன்மையெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். இப்போது அதனுடைய அதற்கு ஒப்பான ஒரு பாடல் சிந்தனையை இப்போது நாம் பார்க்கலாம். வெள்ளமெல்லாம் விரிசடை மேலோர் விரி கொன்றை கொள்ள வல்லான் குறைக்கழல் ஏத்தும் சிறு தொண்டர் உள்ளமெல்லாம் உள்கி நின்று ஆங்கே உடனாடும் கள்ளம் வல்லான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே என்று பாடியுள்ளார் நமது பூசரர் என்று போற்றப்படும், அதாவது பூமியில் உள்ள தேவர், நிலத்தேவர் என்று போற்றப்படுகின்ற ஞானசம்பந்த பெருமான். நமது சைவம் டாட் ஓஆர்ஜி அன்பர்கள் ஆரம்ப நிலையிலே உழவார பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நிறைவிலே அருமையான ஒரு மலர் வெளியிட்டிருந்தார்கள். அது அடியே எனக்கு கிட்டியது. அதிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு உரிய திருநாமங்கள் பெரிய புராணத்தில் எவ்வளவு இருக்கின்றது, அல்லாமல் மற்ற நூல்களில் எவ்வளவு இருக்கிறது என்பதை, மற்ற திருமுறைகளில் எவ்வளவு இருக்கிறது என்பதையெல்லாம் திரட்டி கொடுத்திருந்தார்கள். மிக மிக ஒரு அரும்பாடுபட்டு செய்த ஒரு அரிய முயற்சி அந்த இது. அதற்கு அவர்களை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். இப்போதும் அதில் உள்ள ஒரு அன்பர் கணநாதர் நூலகம் என்று வைத்துக்கொண்டு அரிய நூல்களை பூரம் தேடி கண்டுபிடித்து அவற்றையெல்லாம் மீண்டும் பதிப்பு செய்து அடியார்களுக்கு கிட்டும்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் நமது மூவர் முதலிகளுக்கெல்லாம் துதிமாலை என்ற பெயரிலே பல புராணங்களில் உள்ள இவர்களுடைய, நமது சமயக்குறவர்களுடைய துதிகளை எல்லாம் திரட்டி நூலாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற முயற்சிகளை எல்லாம் நாம் பாராட்ட வேண்டும். சரி, அந்த வகையில் இப்போது இந்த கழுக்குன்ற பதிகம், அதிலே பகீரதன் அவன் தவம் செய்ததன் பயனாக இறைவன் ஆகாய கங்கை பகீரதனிடம் சொல்லியதாம், நான் பூமிக்கு வந்தால் என்னை தாங்கும் ஆற்றல் உங்கள் யாருக்கும் கிடையாது என்று. ஆகையால் அவன் இறைவனிடம் விண்ணப்பம் செய்ய இறைவனே அந்த கங்கையை தன்னுடைய ஜடையிலே அடக்கி கொண்டு, நாம் எல்லாம் அவர் ஜடையில் கங்கையை வைத்திருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறோம். அதுடைய மகத்துவமோ அருமையோ முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள முற்படவில்லை. நாம் எல்லாம் தலைக்கு ஊற்றினாலே தலை காய வேண்டும். அந்த காலத்தில் ஃபேன் மின்விசிறி கீழே இருந்து தலையை காய வைக்கிறாங்க. இப்போ ஹேர் ட்ரையர் இல்லையா, அதை வச்சு காய வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஜலதோஷம் வந்துடும், ஹெட்ஏக் வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம் பொருட்டு ஆயிரம் முகங்களை உடைய அந்த கங்கை சீற்றம் கொண்டு வந்ததை தன் ஜடையிலே தாங்கி கொண்டு தன்னுடைய ஜடையில் உள்ள ஒரே ஒரு ரோமத்தின் மூலம் வரக்கூடிய, இப்போ நம்ம தலையிலிருந்து ஒரு சொட்டு இந்த முடி வழியே கீழே சொட்டுனா எப்படி இருக்கும், அப்படி அவர் எடுத்து விட்ட நீர்தான் இன்று நாம் பூமியிலே வடக்கே காசியிலே பார்க்கின்ற கங்கை. அது அங்கே எங்கே உற்பத்தியாகி எங்கே ஐக்கியமாகுதோ அது வரைக்கும் அந்த பிரவாகமாக ஓடக்கூடிய இவ்வளோ பெரிய கங்கை அவருடைய முடியிலிருந்து, ஒரு முடியிலிருந்து விழுந்த துளி. அப்படியானால் ஜடையிலே அவர் எவ்வளவு நீரை அடக்கி இருப்பார் என்று பாருங்கள். அவருடைய பராக்கிரமத்தை நாம் என்னவென்று சொல்வோம். இது ஒன்று போதுமே அவரை முழுமுதற் கடவுள் என்று சொல்வதற்கு. எல்லா யாராலே தடுக்க முடியாத ஒரு கங்கையே தான் தடுத்து தனது ஜடையிலே வைத்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். இந்த இடத்திலே ஒரு சின்ன ஒரு நயத்தை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். நமது மகாவித்வான் அவர்கள் அகிலாண்ட நாயகி மாலை என்று ஒரு நூல் செய்திருக்கின்றார்கள் திருவானைக்கா அம்பாள் மீது. அதிலே பெருமான் அம்பாளுக்கு இடப்பாகத்தையும் கங்காதேவிக்கு தலையின் மேலும் இடம் கொடுத்திருப்பதை அவர் ஒரு விமர்சனம் செய்கின்றார். பொதுவாக நீரிலே ஒருத்தர் விழுந்து விடுகிறார் என்று வைத்து விடுவோமே, அவருக்கு நீச்சல் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீர் உடனே எல்லாம் இழுத்து கொண்டு போய்விடாதான். முதலில் ஒரு முறை மேலே தூக்கி கொண்டாந்து விடுமா, அதில் முயற்சி பண்ணி வெளியே வர்றவங்க வந்துடலாம். அடுத்து அதில் முடியல அப்படின்னா இரண்டாவது ஒரு முறை தூக்கி விடுமா, அப்போ தானாகவும் முயற்சி பண்ணி தப்பிக்கலாம், அல்லது யாராவது கண்டாங்கன்னா காப்பாற்றலாம். அடுத்து மூன்றாவதாக ஒரு முறையும் தூக்கி விடுமா. மூன்று முறை நமக்கு தப்பிப்பதற்கு முயற்சி கொடுத்த பின் நம்மால் இயலவில்லை என்றவுடன் நீர் அடித்து சென்று விடுமா. இப்போ எங்கே பார்த்தாலும் வெள்ளம், மழை வெள்ளம். அப்போ அவர் கேட்குறாரு, ஒரு நயத்தோட சுவாமியை பார்த்து கேட்குறாரு, ஆன்மாக்கள் செய்கிற எல்லா பிழைகளையும் பொறுத்துட்டு ஒருத்தி இருக்கிறா, அவளை கீழே வச்சுட்டேரு. மூணே மூணு முறை தான் நமக்கு அந்த பிழை பொறுக்கிற மாதிரி அவள் நம்ம காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறா கங்காதேவி. அவளை தூக்கி ஜடை மேலே வச்சுட்டேரு, அப்போ நீர் பித்தன் தானையா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் சும்மா ஒரு நயம் நகைச்சுவை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு மாதிரி புரிந்து கொள்ளக்கூடாது. நேற்றே சொன்ன மாதிரி தான், ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டா அப்படின்னு. நான் எப்பேற்பட்ட கங்காதேவியை அவர் ஜடையில் வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கிடணும். சரி, இப்போ அந்த வெள்ளத்தை எல்லாம் இல்லையா, அந்த தவ வலிமையால் வானுலகத்திலிருந்து பகீரதன் அழைச்ச அந்த கங்கையாற்றின் பெருக்கை எல்லாம் தன்னோட ஜடையில வச்சு ஒரு துளியை மட்டும் பூலோகத்துக்கு கொடுத்தவர் இல்லையா, விரி கொன்றை கொள்ளவல்லான் இல்லையா. அதற்கு மேலாக ஜடையிலே விரி கொன்றை மலரை சூடியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து என்ன சொல்கின்றார், சிறு தொண்டர் உள்ளமெல்லாம் உள்கி நின்று ஆங்கே உடனாடும் கள்ளம் வல்லான் என்று சொல்கின்றார். உள்ளம் உள்கி நின்று, உள்ளம் உள்கில் உடனாவர் என்று திரு உந்தியாரிலே சொல்லப்பட்டுகிறது. நம்ம உள்ளம் உள்குனா அவர் சுவாமி நம்ம கூட உடனாவே இருப்பார். ஏன்னா நமக்கு அவர் கூட இருக்கிற இருப்பே தெரியல, அவர் எங்கேயோ இருக்காருன்னு நினைச்சிதான் அவரை எல்லா பக்கமும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த தலத்துல போய் பார்த்தா தான் அவர் இருப்பாரு, கோயில்ல போய் பார்த்தா தான் அவர் இருப்பாருன்னு நம்ம நினைச்சிருக்கோம். உள்ளேயே ஒருத்தர் கோயில் கொண்டு இருக்கிறாரு, அது நமக்கு இன்னும் புரிந்து கொள்ளும். நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வே நமக்கு வருவதற்கு மிகவும் சிரமப்படுகிறது. அதை நடைமுறைக்கு நம்ம கொண்டு வரணும். என் கூடவே இறைவன் இருக்கின்றார், நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் நான் என்ன செஞ்சாலும் அவர் என் கூடத்தான் இருக்காரு, எனக்கு உள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மகிட்ட எப்போதும் இருக்க வேண்டும். அப்போ தன்முனைப்பு அப்படிங்கிறது இல்லாம தாழ்வெனும் தன்மையோடு ஒழுகுகின்ற அடியார்கள் உள்ளம் முழுவதும் இறைவன் நிறைந்து இருப்பார். மற்றவங்க மனசுல வந்து காம குரோத லோப மோக மத மாச்சரியம் ஆகிய குப்பைகள் இருக்கும், அப்போ அது பாலறையா இருக்கும். அப்படி பாலறையா இருந்தால் இறைவன் எழுந்தருளி இருக்க மாட்டார். அதை நம்ம அழகா பட்டினத்தடிகள் பதினோராம் திருமுறையில் சொன்னது மாதிரி அழகாக சுத்தம் பண்ணிட்டு அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி அதை ஒரு சரக்கரையா மாத்திட்டோம்னா, சரக்கரைனா இறை வழிபாட்டுக்குரிய பொருள்கள்லாம் அதில் இருக்கணும், அன்பு இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா இறைவன் அங்கே அதை பள்ளி அறையாக கொண்டு அங்கே எழுந்தருளி இருப்பார். அப்படின்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கு நமக்கு திருமுறைகள். ஆக அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் மனசில் இறைவன் எப்போதும் இருக்கின்றார். அவர் கலந்து இருந்து கொண்டே அந்த ஆன்மாவை மகிழ்விக்கும் பொருட்டும் தன் பொருட்டும், அதாவது அவர் எப்போதுமே நடனம் ஆடிக்கொண்டே இருக்கணும், அவருக்கு வந்து அதாவது அவருக்கு ஓய்வே கிடையாது, சலிப்பறியா தன்மையன், அவர் எப்போதும் இயங்கி கிடக்கணும், உலகமே ஒடுங்கினாலும் அவருக்கு இயக்கம் உண்டு. ஆகையால் அங்கனம் அவர் கலந்து இருந்து உள்ளே ஆடிக்கொண்டு இருக்கின்றார். கள்ளம் வல்லானா அவங்க அறியாம உள்ள ஆடுற, இப்ப நமக்கு தெரியாமல், இப்ப நம்ம திருவாதிரை அன்னைக்கு கோயில போய் பார்க்கறோம் நடனம், ஆனா அந்த நடனம் இங்க உள்ளேயும் நடக்கும். அது நடக்குங்கிறத நமக்கு அவர் அறிவிக்கிற அளவுக்கு நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை நம்ம புரியாம இருக்கிறோம், அதனால கள்ளம் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. அழகாக அப்படி ஆடுகின்றார் அந்த பெருமான். உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக உயிர்களின் மேல் அன்பு கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய கோயில் வந்து கழுக்குன்றம் என்ற தலத்திலே இருக்கிறது என்று நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே எடுத்து சொல்லி இருக்கின்றார். பொதுவாக எல்லோருடைய உள்ளத்திலும் கலந்து நின்றாலும் நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக வழிபடக்கூடிய ஒன்று இருக்கக்கூடிய ஆன்மாக்களை விட்டு அவர் எப்போதும் நீங்குவதில்லை. சரி, பொதுவாக இருப்பது காட்டும் உபகாரம், சிறப்பாக காணும் உபகாரம், நம்ம கூடவே இருந்து அவரும் காண்கின்றார். இதை பாரு அப்படின்னு சொன்னால் முன்னாடி சுவாமி வந்தால் நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க எல்லாரும், பிரதோஷத்தன்னைக்கு எல்லாரும் ரொம்ப விரதம் இருக்காங்க, சிரத்தையாக அபிஷேகமானலாம் வாங்கிட்டு போகிறாங்க, பூக்கள் வில்வம் எல்லாம் கொண்டு போகிறாங்க, அங்கே அர்ச்சனை பண்ணுறாங்க, வழிபடுறாங்க அப்படின்னு உடனே அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் மக்கள்லாம் இருக்கிறாங்க, வாங்க நம்ம அவங்களுக்கு நேரில் போய் அருள் செய்யலாம்னு சொன்னாங்களாம். சுவாமி சிரிச்சாராம், வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். இல்லை இல்லை நீங்கள் அவசியம் வரணும்னு சொன்னோடனே சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாராம். கோயில் வாசலில் ரெண்டு பேரும் தரிசனம் கொடுக்க நின்றுட்டுருக்காங்க. எல்லாரும் உள்ளே பூஜையை முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. வெளியே பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் அப்படி போயிட்டே இருந்திருக்காங்க. அப்போது அம்பாளுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சா, என்னது இப்படி எல்லாரும் போகிறாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்தோன்னு, இதைத்தாமா நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு சுவாமி. அப்போ அம்பாள் பொறுக்க மாட்டாமல் அங்கே போகிறவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு அருள் செய்யணும்னு தான் நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம், என்ன நீங்கள் எல்லோரும் இப்படி போகிறீங்கன்னா இந்த மாதிரிலாம் விளையாட்டு காட்டாதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் வேஷம் போட்டவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. பார்வதி பரமசிவர் மாதிரி வேஷம் போட்டவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதனால் அவர் நேரில் வந்தால் உணரக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்குவம் முதல்ல வரணும். இப்போ இதுக்கு என்னென்னா காணும் உபகாரமும் அவர் நமக்கு செஞ்சால் தான் அது சிவங்கிறத நம்மை நம்ம முன்னாடி இருக்கிற சிவங்கிறத நம்ம காண்போம். இல்லைன்னா முன்னாலே வந்து நின்னா கூட நம்மளால் காண முடியாது, ஏன்னா நம்ம சகலர் இல்லையா. பிரளயாகலருக்கு முன்னாடி வந்து நின்று அவங்க உணர்ந்துருவாங்க, விஞ்ஞானகலருக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்தினாலே அவங்க உணர்ந்துருவாங்க. நாம சகலர், அவர் நமக்கு அவர் ஒன்றா இருந்து காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் ரெண்டும் செஞ்சால் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆக இவர் காட்டும் உபகாரமும் செய்கின்றார் பொது நிலையில், சிறப்பாக பொதுவுல நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு, சிறப்பான தொண்டர்களுக்கு கலத்து உள்ளத்தோடே கலந்து இருந்து அவங்க உள்கி இருக்கிறதுனால அப்படியே கூடவே இருந்து நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். ஆகையால் அவர்களுக்கு சிறப்பாக அவர்களை அதிட்டித்து நிற்கின்றார். இப்ப நம்ம ஞானசம்பந்த பெருமான் தொட்டு நம்முடைய 12 திருமுறைகள் வழங்கிய அருளாளர்களாக இருக்கட்டும், 27 பேர் மொத்தம், அது மாதிரி இந்த 14 சாத்திர நூல்கள் தந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சுவாமி வந்து உள்ளிருந்து அதிட்டித்து அவர்களை இங்கனம் சொல்ல வைக்கின்றார். இந்த கையில் நம்ம கையில் இருக்க இந்த நூலெல்லாம் அவங்களுக்கு உள்ளே இருந்து சுவாமி உணர்த்தினதான் அவங்க நமக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கணும். எனதுரை தனதுரையாக என்று ஞானசம்பந்த பெருமானே சொல்லியிருப்பதையும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அப்போது இந்த மாதிரி அதிட்டித்து நிற்கும் போது தான் அந்த சிவபோகம் அப்படிங்கிறத உணர்ந்து அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது, சிவபோகத்தையும் நம்ம கைவிட்டுருவோம். சரி, இல்லைன்னா அந்த சிவபெருமானுடைய அருள் இல்லைன்னா போகத்தையும் நம்மால் அதான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானேன்னு சொல்கிறார். உலக போகமாகட்டும் சிவபோகமாகட்டும் சுவாமி நமக்கு புகட்டணும், அவர் சொன்னால் தான் நம்மால் நுகர முடியும் அப்படிங்கிறது. அதனால தான் காரைக்கால் அம்மையார் காலத்தால் முற்பட்டவர்கள் அவர்கள் தன்னுடைய அற்புத திருவந்தாதி 20வது பாடலிலே அறிவிப்பான் தானே அப்படிங்கிறாங்க, அது காட்டும் உபகாரம். அப்புறம் அறிவாய் அறிகின்றான் தானேங்கிறாங்க, காணும் உபகாரம். இரண்டாகவும் இருந்து அவர் நம்முடனே நம்மை ஆட்கொள்கிறார் என்று சொல்கிறது. இது வந்து சித்தாந்தத்தில் சொன்ன இந்த காட்டும் உபகாரம் காணும் உபகாரம். அடுத்து மேலும் இருள் அப்படின்னு நமக்கு சொல்லியாச்சினாலே நமக்கு தெரியும் ஆணவ மலம்தான். அந்த ஆணவ மலம் இருக்குந்தன்னையும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் புலப்படவே புலப்படாது, ஏன்னா ஆணவ மலத்தோட வேலை வந்து அறிவை முழுதாக மறைத்து விடும். ஆக அவர் மிக அழகாக ஆணவ மலத்தோட வேலைய ஏகபாதம் என்ற முறையில ஒரு பதிகம் அருளி செய்திருக்கின்றார். அதுல நாலு வரி பாடல்ல நாலு வரியும் ஒரே சொற்றொடர், முதல் வரி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நாலு வரியும் இருக்கும். அத பதம் பிரிச்சு பிரிச்சு வெவ்வேறு வகையில பதத்தை பிரிச்சா தான் அந்த பதிகத்துக்கு பொருள் விளங்கும். இல்லாட்டா வாசிச்சா நாலு வரியும் ஒண்ணு போலயே இருக்கும். கொச்சை அண்ணலை கூடகிலார் உடல் மூடரே அப்படின்னு இருக்கு, இதே தான் நாலு வரியும் இருக்கும். அப்படி இருந்தா நமக்கு அதை நேரடியாக படித்து உணர முடியாது. அதுக்கு நல்ல ஒரு அருளாளர்கள் மூலம் அல்லது ஒரு ஒரு இறையருள் பெற்ற ஒருவர் நமக்கு அதை விளக்கி சொன்னால்தான் நம்மால் புரிந்து கொள்ள இயலும். அந்த நாலு வரியும் ஒரே மாதிரி இருக்கு அந்த பாடல்ல. ஆணவமலம் உடைய ஆன்மாக்கள், அதாவது பரு உடலாலும் நுண்ணுடலாலும் மறைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஆணவத்தால் மறைக்கப்பட்டது அவங்களுக்கு ஒண்ணுமே. ஏன்னா புறையுருள் மாதிரி இது தன்னையும் காட்டாது நம்மையும் காட்டாது ஆன்மாவையும் இறைவனையும் காட்டாது இல்லையா, ஆணவத்தோட வேலை. அதனால அதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். அப்படி அதே பதிகத்திலே மீண்டும் சொல்லுகின்றார், சிவபெருமானை வழிபடாதவர்கள் அவங்களால ஆணவ மல மயக்கத்தில் இருந்து ஒரு நாளும் விடுபடவே முடியாது. எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, நிறைவாக பிறப்பிலி இறப்பிலி தாயிலி தந்தையிலி ஆகிய சிவபெருமானை வழிபடணும். அவரை வழிபட்டாத்தான் ஆணவ மலத்தை, அவர் ஒருத்தருக்கு தான் ஆணவ மலம் கிடையாது என்பதை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறவியில் வந்து பலருக்கு இறை நம்பிக்கையும் இல்லை, அப்புறம் ஏதாவது ஒரு கேலி பண்ணி சிரித்து கொண்டே இருப்பார்கள் வழிபாடு செய்பவர்களை. அதற்கு என்ன காரணம் என்றால், அதையும் நமது ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார், முன்னை நீர்சை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது, இன்னம் நீர் இடும்பையின் மூழ்கிறீர் எழுமினே என்று இரண்டாம் திருமுறையிலே சொல்லுகின்றார். முற்பிறப்பில் செஞ்ச கொடிய பாவம், அந்த பாவங்கள் பாவம்னு ஒருமையில சொல்லக்கூடாது, பாவங்கள் பன்மையில தான் சொல்லணும். அந்த பல பாவங்களின் காரணமாக கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து அப்படி சொல்றதுனால கண்டா நல்லா இருப்பாங்களான்னு கேட்டால், நிச்சயமா அவங்க பார்க்க வெளிப்பார்வைக்கு தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் வெளியில சொல்லாம இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் துன்பப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். ஏன்னா எது துன்பம்னா பிறவிய துன்பம் தானே, அவங்க என்னைக்கு முக்தி அடைவாங்க இறை நம்பிக்கையே இல்லாம என்று மிக அழகாக அதிலே இந்த கருத்தை நமக்கு ஆணவ மலத்திலிருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக, ஏன்னா கன்மம் தான் மருந்துன்னு பார்க்கோம். அந்த கன்மத்திலேயே நாம ஆகாமியத்தை சேர்த்து பாவமா ஆக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா துன்பத்திலே தான் மூழ்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒழுங்கா வழிபாடு பண்ண ஆகாமியம் ஏறாது அப்படிங்கறத நமக்கு அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து மீண்டும் சொல்லுகின்றார், நினைப்பெனும் நெடுங்கிணற்றை நின்று நின்று அயராதே மனத்தினை வலி தொழிந்தேன்கார். மனச கயரா வச்சுக்கணுமா, சரியா? நினைப்பு வந்து நெடுங்கிணறு, உள்ள இருந்து இருந்து இருந்து இருந்து இருந்து இறைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுல நின்று நான் இறைச்சி இறைச்சி வீணா போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவையே கிடையாது நமக்கு தன்னை மிஞ்சின கவலைகள் சிந்தனைகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம், இறை சிந்தனை இருந்தால் போதும் என்பதை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த ஆணவ மலம் இருக்கும் போதுதான் இறைவனும் நாமளும் ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வரும். அதை அவர் மறுக்கின்றார். அது எந்த காலத்திலும் அவர் ஆண்டான் நாம் அடிமை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை மிக அழகாக மாலை மாற்று என்ற பதிகத்திலே, யாமாமா நீ யாமாமா, அந்த பாட்டு இன்னும் போயிட்டே இருக்கு, நம்ம இந்த ரெண்டு சொற்றொடர்களை எடுத்துக்கிடுவோம், யாமாமா நீ யாமாமா என்ற சொற்றொடர். இதுல என்ன அப்படின்னா, யாம் ஆமா என்று பிரிக்கணும். முதல்ல உள்ளது சிற்றுயிர்களாகிய நாங்கள் ஒரு காலத்திலும் கடவுளாக முடியாது. யாம் ஆமா கடவுள் ஆவோமா நாங்க இல்ல. நீ ஆம் ஆம் அடுத்தால வர்றது, நீ யாமாமான் இருக்கு இல்லையா, நீ ஆம் ஆம் அப்படின்னு பிரிக்கணும். அப்படின்னா நீ ஒருவனே கடவுள் என்பதுதான் பொருந்தும் பொருந்தும் என்று அதிலே சொல்லியிருக்கின்றார். ஒரு ஆழமான கருத்துக்களை கூட ஒரு அழகான செய்யுள் நடைகளிலே அவர் நமக்கு எங்கெனம் வழங்கி இருக்கிறார் என்று பாருங்கள். மிக மிக அருமையான கருத்தினை கூறி நம்மை, அதாவது இது கிட்டத்தட்ட ஏகான்மவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கொள்கை, அந்த கொள்கையை அதில் மிக அழகாக அவர் மறுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு பின்பாக அருளது நிலை என்று இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் அன்று விரிவாக்கம் எல்லாம் பார்த்து விட்டோம். இந்த அருள் ஒரு நிலை, அருளது நிலை என்பதை பார்க்கும் பொழுது, அருள் அப்படிங்கிறது இறைவனோட பிரிப்பில்லாமல் அத்துவிதமாக இருக்கக்கூடிய அருள் சக்தி, அதான் தாதான்மியம்னு சொல்லுவோம். ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி, அருளது நிலை அப்படின்னு சொல்லும்போது அந்த அருள் சக்தியுடைய இயல்பு, இறைவனோட பிரிப்பில்லாமல் இருக்குது இல்லையா, அந்த அருள் சக்தியோட இயல்பு. அப்போ ஆணவ மலத்தால் பிணிப்புண்டு இருக்கக்கூடிய உயிர்கள் அதோட நிலைமையை நோக்கி இறங்கி அந்த பிணிப்பை நீக்குவதற்காக அதற்கு ஏதுவாக தொழில் செய்யும் இயல்பு தான் இந்த அருள் சக்தியோட இயல்பு அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகம் எல்லாம் ஒடுங்கி இருக்கும் போது சிவபெருமான்கிட்ட ஒடுங்கி இருக்கக்கூடிய அருள் சக்தி சற்றே அவற்றிலிருந்து பிரிந்து உயிருடைய மலப்பிரிப்பை மலப்பிணிப்பை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக இரக்கம் கொண்ட போது பராசக்திங்கிற பேர். மாயையோட சேராத இந்த பராசக்தி உயிரோட பக்குவத்தை அறிஞ்சு தொழில் செய்ய தொடங்குவதற்கு மாயையோட சேரும் போது ஆதிசக்தி அல்லது திரோதான சக்தி என்று சொல்லப்படும். அருட்சக்தி வந்து பராசக்தி, திரோதான சக்தி வந்து ஆதிசக்தி. ஆனால் நம்ம திரைப்படங்கள் எல்லாம் ஆதி பராசக்தின்னு ஒரே சொற்றொடராக சொல்லி கேட்டு பழகியிருக்கோம். சித்தாந்தம் நமக்கு இதை தெளிவுபடுத்துகின்றது, ஆதிசக்தி வேறு பராசக்தி வேறு என்பதை. சரி, இந்த திரோதான சக்தி மறைப்பு தொழிலை செய்கின்றது, அதனால் அதற்கு திரோதான மலம் என்றும் ஒரு பெயர். இந்த திரோதான சக்தியிலிருந்து தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திகள்லாம் பிறக்கின்றன. இந்த மூன்று சக்திகளும் இறைவன் உயிரின் பொருட்டு படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் இவங்களை வச்சு சம்ஹார, அதாவது சங்கல்பத்திலேயே அவர் வந்து இதை செஞ்சிடறார். சுவாமி வந்து சங்கல்ப மாத்திரையிலே இதை செஞ்சிடறார். சரி, இச்சா சக்தி தான் உயிர்களுக்கு இல்லையா, அதாவது இந்த இச்சா கிரியா ஞான சக்திகள் வந்து உயிர்களுக்கு வேட்கை அறிவு செயல்களுக்கு தாரகமாக இருக்கு. இந்த உலகத்தில் எந்த தொழில் செய்வதற்கும் இந்த மூன்று சக்திகளும் துணையாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இதுக்காக நம்ம இந்த கருத்தை எல்லாம் நமக்கு வலியுறுத்தும்படியாக நமது ஞான சம்பந்த பெருமான் நமக்கு மிக அழகாக நெறி நீர்மை என்ற ஒரு பாடலை நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, நெறி நீர்மையர் நீழ்வானவர் நினையும் நினைவாகி அறி நீர்மையில் எய்தும் அவர்க்கு அறியும் அறிவருளி குறி நீர்மையர் குணமார்தரு மணமார்தரு குன்றில் எரிநீர் வயல் புடைசூழ் தரும் இடும்பாவனம் ஆவது இதுவே என்று இடும்பாவனம் என்ற தலத்துக்கு பாடப்பட்ட பாடம். சரி, நெறி நீர்மையர் அப்படின்னா இந்த நில உலகத்தில் நம்ம எப்படி எந்த நெறியில் நிற்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுவது, அதாவது சிவநெறியில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து நீழ்வானவர், உங்களுக்கு தெரியும் வானுலகில் வாழக்கூடிய தேவர்கள் நினையும் நினைவாகி இல்லையா, தங்களுடைய உள்ளத்தில் நினைக்கக்கூடிய நினைவாகி எய்தும் அவர்க்கு, அவங்க அருள் வழியில் ஒழுகி தன்னோட திருவடிகளை அடைய விரும்பக்கூடிய அந்த மாதர்களுக்கும் தேவர்களுக்கும், அதாவது மாந்தர்களுக்கும் தேவர்களுக்கும் அறி நீர்மையில் அறியும் அறிவு அருளி. நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு அறிவை தருவது இறைவன் தான். மூளை நம்ம கிட்ட இருக்கு, மூளையோட தன்மை வேறு இல்லையா. அந்த மூளை நமக்கு நன்றாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அவன் அருளே கண்ணாக காணின் நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். இப்போ நம்மகிட்ட இருக்க மூளையை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. சரி, இறை அருள் கண்டிப்பாக வேண்டும். அப்போ தத்தம் உள்ளத்தில் அறியக்கூடிய இயல்பை அறிந்து அந்த இயல்புக்கு தக்கவாறு தம்மை அறியும்படி அறிவித்து, அப்போ அவர் தானே அறிவது பதி, அறிவித்தால் அறிவது பசு, அறிவித்தாலும் அறியாதது பாசம், ஏன்னா அது ஜடம். சரி, அப்படிப்பட்ட அருட்பண்பு நிறைந்துள்ள குறி நீர்மையர்னு சொல்றார். உயிர்கள் எல்லாம் பேரின்பம் அடைய வேண்டும் என்பதற்காக அதையே தன்னுடைய குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான். பாருங்க, நமக்கு குறிக்கோள் இல்லை. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவு வந்து மூப்போடு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு அப்பர் சுவாமிகள் பாடுவார். முதல்ல சின்ன பிராயம், இளம் பிராயம், அப்புறம் வாலிப பருவம், அப்புறம் முதுமை. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து குறிக்கோளே இல்லை. ஆனால் சுவாமி வந்து என்ன செய்கிறாராம், குறி நீர்மை நம் பொருட்டு நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக, நாம் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து நமக்கு எல்லாம் செய்கின்ற சிவபெருமான். அவர் எரி நீர் வயல் புடை சூழ்தரும் அந்த வயல்கள்லாம் சூழப்பட்ட இடும்பாவனம் என்ற தலத்துல எழுந்தருளி இருக்கின்றார். அங்கே சென்று வழிபடுங்கள் என்று நமக்காக அவர் நமக்கு அதை அருளி செய்துள்ளார். அந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்போ அவர் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு உபகாரம் பண்ணுகின்றார் இல்லையா? அருள் சக்தியை நம்மோடு இணைத்து நாம் உய்யும் பொருட்டு காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் பார்த்தோம் இல்லையா? சரி, அதனால இந்த இது வந்து காணும் உபகாரம் சொல்றது. இது வந்து இந்த குணம் குணம்னு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அருட்குணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக நமக்கு கூடவே இருந்து நமக்கு அறிவுக்கு அறிவாகவே இருந்து நமக்கு அதான் அவ்வைப்பாட்டின்னு சொல்லுவாங்க, அறிவுக்கு அறிவாய் என்று சொல்லுவாங்க இல்லையா, அப்பாலுக்கு அப்பாலா என்று சொல்லுவாங்க. அதனால கூடவே நம்ம அறிவுக்கு அறிவாய் இருந்து நமக்கு மிக அழகாக உணர்த்தக்கூடியவர் சிவபெருமான் என்று மிக அழகாக நமக்கு இந்த பாடலிலே உணர்த்தி அந்த சித்தாந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வண்ணம் செய்திருக்கின்றார் நமது ஞானசம்பந்த பெருமான் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அறியும் நெறி. அந்த அறியும் நெறி என்று பார்த்தோமானால் அவர் என்னதான் நமக்கு உணர்த்தினாலும் அதை அறியக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அதாவது அறியும் நெறி என்றால் அறியும் முறைமை என்பது பொருள். யார் அறியும் நெறி, யாரை அறியும் நெறி, எவ்வாறு அறியும் நெறி அப்படின்னு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் இதை தலைப்பை கேட்கும் போது. சரி, அதெல்லாம் நிரப்பணும். எப்படி நிரப்பலாம் அப்படின்னா, அறியும் பொருட்கள் வந்து மாந்தர், அறியப்படும் பொருள் வந்து சிவம். எப்படி அறிய முடியும்னா அருளாலே தான் அறிய முடியும். அந்த அறியும் முறை வந்து அருளால் தான் அறிய முடியும் அப்படிங்கிறது இந்த தலைப்போட பொருள்.
1: சித்தமலம் அறிவித்து சிவத்தை கொடுக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய பரம கருணையினாலே 14வது பாடலாக ஒரு மிகச்சிறந்த சரித்திரத்தை நம்ம காணப்போகிறோம். காதார் குழையாட பைம்போன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாம ஆபாடி சோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திறம்பாடி அந்தமாம் ஆபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவா என்று நாம் இன்றைக்கு இந்த சிறப்பான ஒரு பதிகத்தை பார்க்கிறோம். நேற்றைக்கே ஒரு கோடி காட்டினேன். இந்த பாடலிலேயும் ருத்ர பசுபதி நாயனாருடைய சரித்திரத்தை பார்க்க முடியும். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புனல் ஆடி என்று சொல்லும்படியாக பெரும்புனல் நீத்தம் மலர் தடம்பனை வயல் புகு பொன்னின நாட்டிலே கரையில் கம்பலை புள்ளொலி கரங்கிட மருங்கு பிரசமன் சுரும்பு அரைந்திட கருவரால் பிறளும் நிறை நெடுங்கயல் நீரிடை நெடுங்கயல் நீரிடை நெருப்பெழுந்தனைய விரை நெகிழ்ந்த செங்கமலமென் பொய்கையுள் மேவி என்று சொல்லும்படியாக சீதப்புனல் ஆடி என்று பொய்கைக்கு உள்ளே கழுத்தளவு நீரிலே நின்று ருத்ரத்தை தினமும் செய்ததாக சொல்லியதாக ருத்ர பசுபதி நாயனாருடைய சரித்திரம் சொல்லப்படும். அவர் சொன்னார் அந்த பொய்கைக்குள்ளே கழுத்தளவிலே இருந்தார் என்பது ஒன்று சீதப்புனல் ஆடி. யார சொன்னார்? சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திறம்பாடி அந்தமாமா பாடி பேதித்த நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி என்று இவர் பாடுவது யாரை? பொய்கைக்குள்ளே நின்று யாரை பாடுகிறார்? சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாமா பாடி. நாம் எல்லோருக்கும் கண்ணிலே காட்சி கொடுக்கும்படியாக உருவமாக காட்சி கொடுக்கக்கூடிய இறைவன் அங்கே சிற்றம்பலத்திலே நடமாடி கொண்டிருக்கின்றான். அந்த சிற்றம்பலம் அது சொல்லக்கூடியது என்ன? வேத பொருள். வேதத்தினுடைய பொருளாக சிற்றம்பலம் இருக்கிறது. சிற்றம்பலம் ஒரு உருவம். அது எதை சொல்லுகிறது? வேத பொருளை சொல்லுகிறது. அந்த பொருள் என்னமாக ஆகியிருக்கிறது? பஞ்சாட்சர மந்திரம் ருத்ரம் என்று சொல்லக்கூடியது மூன்று வேதங்கள். அந்த திரிவேதத்திலே நடுவிலே இருக்கக்கூடிய யஜுர்வேதம், அதிலே இருக்கக்கூடிய நடுவிலே இருக்கக்கூடிய ருத்ரம், ருத்ரத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய நம சிவாய சே சிவதராய சே என்று சொல்லும்படியாக நம்ம ஒரு மிக உயர்ந்த விலை உயர்ந்த வைரத்தை எப்படி ஒரு நல்ல துணியிலே சுற்றி அது ஒரு பேழையிலே வைத்து அது ஒரு பெரிய அலமாரியிலே வைத்து அந்த அலமாரி ஒரு நல்ல நம்முடைய இல்லத்திலேயே பாதுகாப்பான இடத்திலே இருக்கும்படியாக நாம் ஒரு அறையிலே வைப்போமோ அதே போலத்தான் நமசிவாயே என்கின்ற இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை, மிகச்சிறந்த வைரம் போலே இருக்கக்கூடிய ரத்னமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை இப்படி நடுவிலே, மூன்று வேதங்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய, நடுவிலே நடுவேதமாக இருக்கக்கூடிய யஜுர்வேதம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ருத்ரம், ருத்ரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரமாக வைத்தார்கள். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாபாடி, வேதத்தினுடைய பொருள் என்ன? இருக்கு மந்திரம் ஈசனையே தொழும் கருத்தினை உன்னார் கண் மனவரே என்று பாடுவார். அப்படி இந்த ருக்கு முதலான வேத மந்திரங்கள் எல்லாம் யாரை சொல்லுகின்றது? சிவகேவ கேவலகா, சிவங்கரகா, சிவன் ஒருவனே பரமாத்மா, அவன் ஒருவனே பரம்பொருள் என்று எவை சொல்லுகின்றனவோ அந்த வேத பொருளை இவர் சொன்னார். எப்படி சொன்னார்? காதல் அருமறை பயனாகிய ருத்திரம் அதனை, இது வேத பொருள், அருமறை பயனாகிய ருத்திரம் அதனை வறுமுறை பெரும் பகலும் எல்லியும், பகலும் எல்லியும் வழுவாமே, காலையும் மாலையும் சொல்லி வருகின்றாராம். உரையில் விரவி வருவான் ருத்ரநாதன் என்று பாடுவாரே, அதே போல எல்லியும் மாலையும் காலையும் பகலுமாக நம்முடைய உரையிலே அதுதான் வர வேண்டும். அந்த ருத்ரம் என்று சொல்லக்கூடியது அருமறை பயன், அத வேத பொருள், அதுல இருக்கக்கூடியது பஞ்சாட்சரந்திரம், காதல் அன்பர்தம் அருந்தவ பெருமையும் கலந்த வேதிய மந்திர நியதியின் மிகுதியும் விரும்பி ஆதி நாயகர் அமர்ந்து அருள் செய்ய என்று சொல்லும்படியாக இவர் தினமும் பொய்கையிலே கழுத்து அளவி நீரிலே நின்று இறைவனை ருத்ரத்தாலே துதித்தார். இதுதான் இவருடைய சரித்திரம். இந்த சரித்திரத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். இது சுருக்கமான சரித்திரம். அடுத்த மிகச்சிறந்த சரித்திரத்தை ஒன்றை பார்க்கிறோம். ஒரு சரித்திரம் இல்லை, ரெண்டு. ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, ஒரு ஸ்வீட்டு கொடுத்தா போதும்னு சொல்லிடுவோமா என்ன? ரெண்டாவது ஸ்வீட்டு கொடுத்தா என்ன? இன்னொரு இனி போடு மாட்டமா, இன்னொரு தடவை போடு. அதே போலத்தான் இன்னொரு அருமையான ஒரு சரித்திரத்தையும் பார்க்கிறோம். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று சொல்லும்படியாக தில்லையிலே ஆரம்பித்தார். தில்லையிலே இருக்கக்கூடிய அடுத்த சரித்திரத்தை பார்க்கிறோம். இதுக்கு ரொம்ப பொருத்தமாக வரக்கூடிய சரித்திரம், சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி என்று சொல்லும்படியாக சிற்றம்பலம், தில்லை சிற்றம்பலம், அந்த தில்லை சிற்றம்பலத்திலே நடந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி என்று சொல்லும்படியாக அப்பொருள் ஆமாபாடி என்று இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பொருளாக இருக்கப்பட்டதை நம்ம இங்கே பார்க்கிறோம். திருநீலகண்ட குயவர் என்று சொல்லக்கூடிய அவருடைய சரித்திரத்தை. சிற்றம்பலம் பாடி என்ன, இங்கே பாடும் பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்லுவார் இவருடைய சரித்திரத்துல, சைவ மெய் திருவின் சார்வே பொருளென சாறு நீரார், வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி, வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க. சேக்கிழார் பெருமான் சம்பந்தரை பற்றி சொல்லும் பொழுது ஆரம்பிப்பார். வேதம் இருக்கிறது, வேதங்கள் என்ன சொல்லுகின்றன? எவ்வளவோ விஷயம் சொல்லும். இதுதான் பரமாத்மா என்று பிரஜாபதியை சொல்லும், இந்திரனை சொல்லும், ருத்ரனை சொல்லும், விஷ்ணுவை சொல்லும், அக்னியை சொல்லும், எல்லாவற்றையும் சொல்லும். இதுல யாரு பரம்பொருள்? எல்லாரையும் பரம்பொருள் என்று சொல்லும் பொழுது யாரு பரம்பொருள் என்று திகைத்து நிற்பவருக்கு ஒரு தெளிவு கொடுக்க வேண்டாமா? அந்த தெளிவு சைவம் கொடுக்கின்றது. சிவனே பரம்பொருள், சிவையேவ கேவலகா, சிவங்கரகா என்று சொல்வதைப் போலவே இவனே பரம்பொருள் என்று சொல்லி காட்டுகிறது. சைவ மெய் திருவின் சார்வே பொருளென சாறு நீரார். வேதம் படித்திருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, வேதத்தினுடைய பயன், வேதத்தினுடைய பொருள் சைவம், சைவத்தினுடைய பயன் அந்த சிவபெருமான் என்று சொல்லும்படியாக இருக்க வேண்டும். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி, வேதம் தெரிந்தால் மட்டுமல்ல அந்த வேதத்தினுடைய பொருளாக இருக்கப்பட்டது எது? இந்த சைவம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை இங்கு சொல்லுவார். சைவமை திருவின் சார்வே பொருளன சாறு நீரார், யார்? திருநீலகண்ட குயவனார். இவர் அதுதான் முக்கியமானது, சைவமே மிகச் சிறந்தது என்று தெரிந்து கொண்டு அதை சார்ந்திருக்கின்றாராம். அப்படி இருக்கக்கூடியவர் இங்கு வந்தார். வேதியர் தில்லைமூதூர் வெட்கோவர் குலத்து வந்தார். மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கழல்கள் வாழ்த்தி வழிபடும் நரத்தின் மிக்கார். இங்க அப்படியே இந்த பொருத்தமா வரும். என்ன? சீத புனலாடி, அங்கே புனல் இருக்கிறது சிற்றம்பலத்துல. சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாபாடி, சிற்றம்பலம் பாடி தில்லை சிற்றம்பலத்திலே உதித்திருக்கிறார். வேதியர் தில்லை மூதூர் வெக்கோவர் குலத்து வந்தார், தில்லை மூதூரிலே வந்து அவதரித்திருக்கிறார். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாபாடி, சைவ மெய்த்திருவின் சார்வே பொருள் என சாறு நீர்வார். அது மட்டுமல்ல, ஆதியும் முடிவும் என்ன அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கழல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார் என்று வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாபாடி, சோதித்திரம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம்பாடி, அதே இங்கே பார்க்கலாம். ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாடும் நாடதனார் கலல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார் ஆதித்திரம்பாடி அந்தமா மாபாடி பேதித்திறமை வளர்த்தெடுத்த பெய்வளதன் பாதத்திரம்பாடி என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர். இல்ல இன்னொரு பொருத்தம், காதார் குலையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல் ஆடி. இது அதிகமாக விளக்க வேண்டாம். இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்னன்னா, செக்கிலார் வார்த்தையிலே சொல்லிவிடுகிறேன், இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியர் ஆனார். இது சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவர் தாசி வீட்டுக்கு சென்று வந்தார், தவறு செய்தார் என்பதை மிக அழகாக ஒரு வார்த்தையில சொல்லிட்டார். இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியர் ஆனார். இத சொல்லக்கூடியதுதான் காதார் குலையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல் ஆடி. இதை வந்து நீங்களே பொருத்தி பார்த்துக் கொள்ளவும். அடுத்தது, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளதன் பாதத்திரம்பாடி. இதுல என்ன சிறப்புன்னா, இறைவன் சில இடத்துலதான் ஒரு முறைக்கு இருமுறை போறார். அடியவர் வீட்டுக்கு ஒரு தடவை போனார், அப்பவே அந்த கதை முடிஞ்சு போச்சுன்னு இல்ல, ஒரு தடவை போனார், ரெண்டாவது தடவையும் போறார், அடுத்த தடவையும் போகிறார். இப்ப ரெண்டு முறை போகக்கூடியதெல்லாம் இறைவன் பல திருவிளையாடல இப்படி பண்ணுவார், விளையாட்டு காண்பிப்பார். இங்க ஒரு முறை இறைவன் சென்றார், மறுமுறை அருளோடு சென்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், சக்தியோடு சென்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க எப்படி வரும், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளதன் பாதத்திறம்பாடு என்று எம்பெருமானையும் எம்பெருமானுடைய அருட்திறமாக அருட்சக்தியாக இருக்கப்பட்ட அம்பிகையும் சொல்வதை போலவே இருக்கும். இடும்பலி பாத்திரம் ஏந்து கையராய் நடந்து வெட்கோவர் தம் மனையில் நன்னினார் என்று சொல்லும்படியாக, அது பலியேற்றுக் கொள்வதை போலவே அப்படி பிச்சபாதரத்தோட போறாரா, நடந்து அங்கே போனார். யாருக்கு, அவரை பார்ப்பதற்காக செல்லுகின்றார். பார்த்தவர் இவர் என்ன செய்கிறார், இவருடைய தொண்டு என்ன, எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக தொண்டு செய்கிறார்கள். இவர் திருநீலகண்ட நாயனார் இங்கே எல்லோருக்கும் பிச்சை பாத்திரத்தை கொடுக்கக்கூடியது செய்கிறார். ஏன், இவர் வந்திருக்கக்கூடியது குயவர் குலத்திலே அவதரித்தார் இறைவனுக்கு. இப்படித்தான் நான் அதுதான் ரெண்டு சரித்திரம் இங்கே எடுத்துக்கொள்கிறேன், ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். ருத்ரத்தாலேதான் அதாவது வேதத்தினாலேதான் இறைவனை வழிபட்டால் இறைவன் அருள் செய்வான் என்பது கிடையாது. தயவு செய்து அப்படி நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி பூஜை செய்ய வேண்டும், ருத்ரன் சொல்ல வேண்டும், வேதம் சொல்ல வேண்டும், தோத்திரம் சொல்ல வேண்டும், எனக்கு சொல்ல தெரியலையே, அதனால நான் இறைவனை அடைய மாட்டோனேயோ என்று யாருமே கவலையை நினைக்க வேண்டாம். ருத்ர பசுபதி நாயனாரும் இறைவனை அடைந்தார், வேற ஒண்ணுமே பண்ணல, தினமும் ருத்ரத்தை பொய்கையிலே நின்று கொண்டு சொன்னார், முடிஞ்சு போச்சு. ஆனா அது ஒன்றுமே தெரியாதவர் அதை பற்றியே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய குல தொழிலை செய்து வந்தார், அதிலே இறைவனுடைய அடியவருக்கு தொண்டு செய்தார். என்ன, இவர் குயவனார், மட் பாத்திரங்கள் செய்கிறார். செய்யும் பொழுது மண்ணிலே பலி பாத்திரமாக பிச்சை பாத்திரமாக திருவோடு செய்து அடியவர்களுக்கு கொடுக்கிறார் அவரவர்கள். இதுக்கு முதலே நம்ம இளையான்குடி மாறனாயனார் பார்த்தோம், அவர் என்ன வேதம் சொன்னாரா என்ன, கிடையாது. தன்னுடைய குலத்திலே வேளாண் குலத்திலே வந்தவர், அவர் அன்னமிட்டார், அன்னதானம் செய்தார் அடியவருக்கு, மகேஸ்வர பூஜை தினமும் செய்து வந்தார். அதுதான் இங்க அவரவருக்கு என்ன தெரியுமோ என்ன முடியுமோ அதை இறை அடியவருக்கு செய்ய வேண்டும். நான் இது பண்ணாதான் இறைவனை அடைவேன்னு கிடையாது, நீங்கள் எது வேணுமானாலும் செய்யலாம். இன்னொரு நாயனாரை பார்க்கிறோம், மீன் எரிபத்த நாயனார், மீன் அவர் வலைஞர் குடத்திலே பிறந்தவர், தினமும் மீனை ஒரு மீனை எடுத்து இறைவனுக்கு இட்டார், அவ்வளவுதான், அந்த கடலிலேயே மீண்டும் விடுகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இன்னொருத்தர் சூதியிலே கவர்ந்த பொருளை கொண்டு இறைவனுக்கு அடியவருக்கு செய்கின்றார். இதுதான் செய்ய வேணும் என்பது கிடையாது, இறைவனுடைய அடியவருக்கு இறைவனுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். நமக்கு என்ன தெரியுமோ என்ன அதை விடாது செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். அது சிறப்பு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்று இறைவனுடைய அடியவருக்கு செல்ல வேண்டும், அதான் முக்கியமான விஷயம். இவர் திருத்தொண்டாக திருவோடு கொடுக்கக்கூடியவராக எல்லாருக்கும் கொடுத்து வந்தார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று அந்த இறைவனுடைய திருநீலகண்ட சிறப்பை சொன்ன காரணத்தினாலே திருநீலகண்டத்து குயவனாராக ஆனார். அந்த அடியவர் வருகிறார், வந்த பொழுது திருவோடு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். இல்ல, என்னிடத்திலேயே இருக்கிறது, உன்னிடத்திலே இதை வைத்துக்கொள், நான் வந்து மீண்டும் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று அவர் செல்லுகின்றார். அந்த ஓட்டை மறைத்த கழ்வனார், ஓடு வாங்கும் கழ்வனார். இவர் எதை எதைத்தான் திருடுறார்னு கிடையாது, இவர் இங்க இந்த சொல்லும் பொழுது ஓட்டையும் திருடினார், எது திருவோடு அதையும் திருடக்கூடியதாக இறைவன் திருடினார் கழ்வர் என்று இந்த இடத்துல செக்கிலார் பெருமான் பாடுவார். அந்த எம்பெருமான் அதே வார்த்தையில் என்னன்னு சொல்வார், கொடுமை இல்லான்னு செக்கிலார் சொல்லுவார். மீண்டும் வருகிறார், வரவேற்று உபசரிக்கிறார்கள். இங்க ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல வேண்டும். இன்பத்துறையில் எளிது மீதூர இன்பத்துறையில் எளியர் ஆனார் என்று நாம பார்த்தோம் இல்லையா? அப்ப இதை தெரிந்த மனைவியார் கோபிக்க அவர் ஊடலை கோபத்தை தணிப்பதற்காக போகிறார். அவர் எம்மை தோன்ற தீண்டவீராகில் திருநீல கண்டம் என்று சொல்லுகிறார் அம்மையார். சொன்ன உடனே எம்மை என்று சொன்னதனால் உம்மை மட்டுமல்ல, நான் எந்த மாதரையும் மனத்தினாலேயும் தொடமாட்டேன். அங்கேதான் இங்க பெரியார் என்று பாடுவர் சேக்கிழார் பெருமான். அவரை சொல்லும் பொழுது எம்மை என்றதனால் மற்ற மாதரார் தம்மையும் என்ற மனத்தினும் தீண்டேன். பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி என்று அப்படியே பெரியவர் இடத்துல தப்பு பண்ணிட்டார். ஆனா உணர்ந்த பொழுது இனிமே நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று பச்சாதாபப்பட்டு மாற்றிக்கொள்ளுகிறாரே, அப்பொழுது அது பெரியவர் ஆனார். மனத்தினாலேயும் யாரையும் அவர் தீண்டவில்லை என்றார். ஆனா இவர்கள் குடித்தனம் செய்கிறார்கள், ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாதபடியாக குடித்தனம் செய்கிறார்கள். இந்த இவருடைய அன்பை இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்கின்ற தன்னுடைய கருணையை காட்டுவதற்காகத்தான் இறைவன் வந்தார், திருவோட்டை கொடுத்தார், அதை மறைத்தார், மீண்டும் வந்தார். வந்த பொழுது வணங்கி அவர்களெல்லாம் வழிபட்டு என்ன வேண்டும்னா, நான் கொடுத்த திருவோடை மீண்டும் கொடுன்னார். சரி அவ்வளவுதானே, கொடுக்கலாம் என்று கண்டால் அங்கே திருவோடு இருந்தா தானே, மறைத்து விட்டார், வைத்ததை வாங்கினார், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் என்று சொல்ல முடியாத அந்த இடத்துல வைத்து வாங்கிவிட்டார். உடனே வந்து வணங்குகிறார், எம்பெருமானே தயவு செய்து ஒரு தவறுதலாக ஆகிவிட்டது, அந்த ஓடு வைத்திருந்தேன், காணவில்லை, எங்கு மறைந்ததோ தெரியவில்லை, என்னை மன்னிக்க வேண்டும். அவ்வளவுதான் கோபிக்கிறாரா அந்த வேதியர், எம்பெருமான் கோபிக்கிறார், நான் அவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கிறேன், மிகச்சிறந்த திருவோடு என்னுடையதை, நீ அதை மறைத்து விட்டாய், நீ திருடி விட்டாய். நான் இல்ல சத்தியமா நான் திருடவில்லை ஐயா, எனக்கு அது கிடையாது, இந்த திருவோடல்ல, பொன்னினாலேயும் கூட உமக்கு திருவோடு செய்து வருகிறேன், கிடையாது, எனக்கு என் திருவோடுதான் வேணும். எம்பெருமான் அங்கே நிற்கிறார், என்னிடத்திலே இல்லை ஐயா, மறைந்து விட்டது, எனக்கு தெரியவில்லை, நான் திருடவில்லை, அப்படின்னா சத்தியம் பண்ணி கொடு. சரி சத்தியம் செய்கிறேன், கிடையாது, உன்னுடைய புதல்வன் மீது போன புதல்வனை அழைத்து வா, புதல்வனை அழைத்து வா, அவனை வைத்து நீ சத்தியம் செய். ஐயா பொய் சீர் புதல்வன் இல்லை, என் செய்கேன் புகழும், எனக்கு புத்திர பெயர் கிடையாது, அது ஓம் விதி. இவர் சொல்ற அது ஓம் விதி, அது மட்டும் எனக்கு கிடையாது, அது பத்தி எனக்கு கவலை கிடையாது. அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய மனைவியினுடைய கையை பற்றி குளத்திலே மூழ்கி சத்தியம் செய். சரி, ஆனா மனைவியினுடைய கையை பற்றி நான் சத்தியம் செய்ய முடியாது ஐயா, நான் வந்து குளத்திலே மூழ்கி நான் சத்தியம் செய்கிறேன், எங்களில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்க இசைவில்லை, பொங்கு புனல் யான் மூழ்கி தருகின்றேன் போதும், கிடையாது, நீ பொய் சொல்லுகிறாய், நீ வந்து ஏமாற்றுகிறாய், சத்தியம் செய்வதற்கு அஞ்சுகிறாய், அப்படின்னா நீ தான் திருடன். நான் போய் தில்லை 3000 இடத்துல, அதே அவர்கள் தானே அங்கே சபையாராக இருக்கிறார்கள், அவரிடத்திலே சென்று முறையிடுகின்றேன் என்று முறையிடுகிறார். அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இவர் இது திருவோடு கொடுத்தாரா? கொடுத்தார். நீ வாங்கி வைத்தீர்தானே? வாங்கி வைத்தேன். இப்பொழுது எங்கே? இல்லை. திருப்பி கொடும் ஐயா. என்னிடத்துல இல்லை ஐயா, நான் திருடவில்லை. நீ திருடினீரா? நான் திருடவில்லை. எங்கே? இல்லை. இப்ப என்ன சொல்ற? சத்தியம் செய்து கொடு என்று சொன்னார். சத்தியம் செய்து கொடும் ஐயா. என்னிடத்திலே புத்திர பேர் இல்லை, ஆன காரணத்தினாலே புத்திரனை வைத்துக் கொண்டு சத்தியம் செய்ய முடியவில்லை. சரி அடுத்தது என்ன? இவர் இன்னொரு வழியும் சொன்னார், மனைவியினுடைய கையை பிடித்து சத்தியம் செய்து கொடு என்று சொன்னார். பண்ண வைக்கிற சரிதானே, சத்தியம் செய்து கொடும் ஐயா. முடியாது ஐயா, எங்களிடத்திலே என்ன சொல்லுவது, சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை, இவர் செய்த தவறு அவரை சொல்ல வைக்கவில்லை. ஐயா பெரியவர் சொல்வது, இந்த வேதியர் சொல்வது சரியாக இருக்கிறது, அவர் உன்னுடைய மனைவியினுடைய கையை பிடித்து குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்று சொல்லுகிறார். நீ எடுக்கவில்லை என்று சொன்னால், திருடவில்லை என்று சொன்னால் சத்தியம் செய்து கொடும், அவ்வளவுதானே. அப்பொழுது சொல்லுகிறார் இறைவன், இங்க விளையாட்டு திருளையாட்டு என்ன என்று கேட்டால், ஒருவருடைய குற்றத்தை எடுக்க வேண்டும். எனக்கு இப்போ வயிற்று வலியாக இருக்கிறது, நல்ல சாப்பாடும் இருக்கிறது, சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்றால் அஜீரணமாக இருந்தாலும் கூட அந்த அஜீரண குறை அல்லது வயிற்று வலியை நான் நீக்கிக் கொள்ள வேண்டும். நான் நீக்கின பொழுதுதான் இந்த பஞ்சபட்ச பரமாண்ணமா இருந்தாலும் என்னால சாப்பிட முடியும். எனக்கு ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை நான் நீக்க வேண்டும். எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் குறையில்லாத பொருள், மாசு அறிவில்லாத பொருளாக இருக்க வேண்டும். நம்மை தரும் பொழுது குற்றமில்லாத நம்மை தர வேண்டும். எம்பெருமான் நம்முடைய குற்றங்கள் நீக்கி எடுத்துக் கொள்கிறான். இங்கேதான் முக்கியமான அந்த வார்த்தை, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி. பெய்வளை என்றால் இந்த இடத்துல அம்பிகை மட்டுமல்ல, அருட்சக்தி, அருளது சக்தியாகும் அறம் தனக்கு. சிவஞான சித்தியார் சொல்லுவார், என்ன செய்கின்றார், பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த இந்த குற்றங்களை தங்கள் மலங்கழுவார் வந்து சாரதலினார் என்று பார்த்தோமே நேற்றைக்கு, அதே போலத்தான் நம்முடைய குற்றத்தை எல்லாம் நீக்கி நம்மை ஆக்கொள்ளுகின்றான் கோதில் பெருமான். எம்பெருமான் நம்முடைய குற்றத்தை நீக்குகிறான். இவர் செய்த குற்றத்தை அந்த பச்சாதாபப்பட வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் தெரிவதற்காக இந்த நாடகம் ஆடினான். அப்பொழுது சொல்லுகிறார் என்ன நடந்தது என்று ஆச்சரியப்படுகிறார்கள். சின்ன வயதிலிருந்து இவ்வளவு வரை அப்படி இருந்தீர்களா என்று சொல்ல, அந்த கோல் இருக்கிறதே சுற்றக்கூடிய கோல், அதனை பிடித்து கொண்டு, அதாவது பானை வனைய பயன்படக்கூடிய அந்த கோலை பிடித்து கொண்டு இருவரும் அந்த குளத்திலே, தில்லையிலே இருக்கக்கூடிய குளத்திலே மூழ்கி எழுகின்றார்கள். வேதியர் காணவில்லை. அந்த இடத்திலே கூடாமை பாரோர் கேட்க பண்டுதம் செய்கை சொல்கி மூழ்கினார் பழுதிலாதார். எம்பெருமான் இங்கே அவரை பேதித்து நம்மை வளர்த்து எடுத்தான். எங்கிருந்து? திருக்குளத்திற்குள்ளே இருந்து எடுக்கின்றான். எழும் பொழுது மீண்டும் அந்த இளமை, எந்த வயதிலே அவர் அந்த தவறு செய்து சபதம் செய்தாரோ அந்த இளமை வயதிற்கு மீண்டும் கொண்டு வந்தானா? பாதத்திரம்பாடி என்று அந்த அம்பிகையோடு இறைவனை, சினைவிடை பாகர் மேவும் திருப்புலிச்சுரத்து முன்னர் நனைமலர் சோலைவாவி நன்னித்தாம் உண்மை காப்பார் என்று அந்த உள்ளே இருக்கக்கூடிய பொய்கையிலே மூழ்கி இருவரும் எழும் பொழுது மீண்டும் அவருக்கு, அவர்களுக்கு இளமை வந்தது. இறைவன் காட்சி கொடுத்தான். துண்ணிய விசிம்பினோடு துணையுடன் விடைமேற் கண்டார் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் சக்தியோடு தோன்றி இவருக்கு அருள் செய்தான் என்கிற மிகப்பெரிய சரித்திரத்தை பார்க்கிறோம். இங்கே சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான கருத்து மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். வேதமோ அல்லது பூஜையோ இது மட்டும் பண்ணினால்தான், இந்த வழியிலேதான் இறைவனை அடைய முடியும் என்பது கிடையாது. இறைவனை அடைவதற்கு எத்தனையோ வழிகள், நாம் செய்யக்கூடிய எந்த வழியும் இறை வழி, இது இதற்காக என்று நினைத்தால் எல்லா செயலுமே புண்ணிய செயலாக மாறுகின்றன. புண்ணிய செயலாக திருநாளை போவார் அவருடைய குலத்திற்கு உதித்த தன்மையிலே செய்தார். ருத்ரபசுபதி நாயனார் அவருடைய குலத்திற்கு உதித்த தன்மையிலே செய்தார். கண்ணப்ப நாயனார் அவருடைய குலத்திலே உதித்த தன்மையிலே செய்தார். நம்முடைய குலத்திலே அல்லது நம்முடைய தன்மைக்கு, நம்முடைய மனத்தன்மைக்கு எது ஒக்குமோ அந்த தன்மைக்கு இறைவனுடைய திருத்தொண்டு ஆற்ற வேண்டும். அது முக்கியம், திருத்தொண்டு ஆற்ற வேண்டும். இது ஒரு கருத்து. மற்றொன்று, நம்மை நம்முடைய குற்றங்களை நீக்கி இறைவன் நீக்கி நம்மை ஆட்கொள்ளுகிறான். நம்முடைய குற்றத்தை நாம் உணர்ந்த பொழுது இறைவனே நம்முடைய குற்றத்தை நீக்குவதற்கு சந்தர்ப்பமும் கொடுக்கிறான். நம்முடைய குற்றங்களை எல்லாம் களைந்து மீண்டும் நம்மை ஆட்கொள்ளுகின்றான். கோதிலா நிறைவிலே, நிறைவே என்று சொல்லும்படியாக குணக்குன்றாக இருக்கக்கூடிய குறைவில்லாத எம்பெருமான் நம்முடைய குறைகளையும் நீக்கி ஆட்கொள்ளுகின்றான் என்பதாக ருத்ரபசுபதி நாயனார் மற்றும் திருநீலகண்டத்து குயவ நாயனார் என்று சொல்லக்கூடிய இருவரையும் இந்த பாடலானது சொல்லுகின்றது. நாமும் இறைவனுடைய பாதம் பணிவோம். நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவன் களையட்டும். பேதித்து நம்மை வளர்த்து எடுக்கட்டும் என்று அவனுடைய பாதத்திரம்பாடி.
2: சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
0: அதற்கு அடுத்தபடியாக, துரியம் இருப்பதும் சாக்கிரத்துள்ளே நரிகள் 14 நஞ்சுண்டு செத்தன, பரிய புறவியும் பாரில் பறந்தன, துரியம் இறந்திடும் சொல்ல ஒண்ணாதே என்று சொல்கிறார். துரிய அவத்தையோட இயல்பை வேறொரு முறையால் நமக்கு விளக்குகின்றார். நரிகள் 14 அப்படின்னா சொப்பன அவஸ்தையில காரியப்பட்ட சத்தாதி விஷயங்களாகிய அந்த சத்தாதி, அதாவது வசனாதி ஆகிய விஷயங்கள் 10, அந்த கரணங்கள் 4. இவற்றை நரி என்றது தந்திரமாக சென்று பற்றக்கூடிய தன்மை இருப்பதால், நஞ்சு உண்டு செத்தனன் சொன்னது அவை காரியப்படாமல் அடங்கி இருப்பதால். புறவினா குதிரைன்னு நமக்கு தெரியும். குதிரையாக உருவகித்தது வந்து சத்தாதி வாக்காதி விஷயங்களை அறிவதற்கும் செய்வதற்கும் ஊக்கத்தை விளைவிக்கக்கூடிய வாயுக்கள் 10 அஞ்ஞனம் நமக்கு உணர்த்துகின்றார். பாரில் பறந்தனன துரியத்தில் அவை மடங்க புருடன் மட்டும் பிராணனோட செல்லும் இல்லையா என்று உணர்த்துகின்றார். அப்ப 4 நிலையாகிய துரியம் இருப்பதும் சாக்கர அவத்தையுள்தான். நரிகளாகிய 14 தத்துவங்களும் விடம் உண்டு இறந்தன, வேகத்தை உடைய குதிரைகளும் பூமியில் பறந்தன. இங்கனமாக துரியாதீதத்தை பற்றி சொல்லொண்ணாது என்று கூறுகின்றார். துரியம் இருப்பதும் சாக்கரத்துக்குள்ளே அப்படிங்கறதுனால சாக்கர அவத்தைக்குரிய 36 கருவிகளுக்குள்ளே 2 கருவிகளோடு ஆன்மா செயல்படக்கூடிய துரியம் உள்ளது. அதாவது 36 எல்லாம் ஆங்காங்கே கழிஞ்சிரும், கழிஞ்சு போக பிராணவாயுவும் புருடனும்ங்கிற இரண்டும் உடம்புக்கு காவலாகிய தன்னையே விடையிப்பதாகிய துரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாறா மலமைந்தான் மண்ணும் அவத்தையின் வேறாய மாயா தனு கரணாதிக்கு இங்கு ஈராகாதே எவ்வுயிரும் பிறந்து இறந்து இங்கு ஆறாத வல்வினையால் அடி உண்ணுமே என்று சொல்லுகின்றார். அதாவது எவ்வகைப்பட்ட உயிர்களும் பிறந்து இறந்து உழல்வதற்கு ஏது என்ன, அதாவது காரணம் என்ன என்று சொல்லுகின்றார். அதாவது மாறா மலமைந்து, முதல்ல மலமைந்துன்னா என்னதெல்லாம், ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயி. இதுல ஆணவம் ஒன்று மட்டும் நித்தியமா ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்களை தம்வசப்படுத்தி நடப்பதாகிய மூலமலம். அதனால முந்தி காலத்து அந்த வன்மை வாடி வருத்த வித்து போல செயலரும் அன்றி அழியாது என்பது. அதாவது முக்தி காலத்துல மூலமலத்தோட அந்த வன்மை வந்து குறைஞ்சு போயிரும், மற்றபடி ஆணவ மலம் இல்லாம போகாது என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். ஏனைய மலங்கள் எல்லாம் இறைவனுடைய திருவருள் நோக்கால் அழிதல் கூடும். அதனால மாறா மலம் என்பதற்கு கருணை கண்ணோக்கு விழுகின்ற வரையில் தன்னுடைய தன்மை கெடாத மலம் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். மாறாம இருக்கணும், அப்படியே இருக்கணும்ல அர்த்தம் கிடையாது. அது சுவாமி வந்து அதோட வலிமையெல்லாம் குறைச்சிருவார். அடுத்து மண்ணும் அவத்தை, அவத்தையின் மண்ணும் சொல்ல, அவத்தைன்னா நிலைன்னு நமக்கு தெரியும். அப்ப மண்ணும் அவத்தையின் மண்ணும்னா வேறாக இல்லையா, அப்போ வேறாக என்பதை தனித்தனியே என்ன செய்யணும், மாயா தனு மாயா கரணம்னு கூட்டணும். அந்த தனு கரணன் வருது இல்லையா, வேறா மாயா தனு மாயா கரணம் அப்படின்னு நம்ம தனித்தனியா கூட்டி பார்த்துக்கிடணும். அப்ப மாயா காரியமான உடலாதியான அப்படிங்கறத புரிஞ்சிடணும். கரணாதிக்கு ஈறு இங்கு ஆகாரே அப்படின்னு அதுல கொண்டு கூட்டிக்கிட வேண்டும். கரணாதிக்கு இங்கு ஈறு ஆகாரே அப்படிங்கறத கொண்டு கூட்டிக்கிடணும். அப்போ புல் முதல் தேவரீராய எண்வகை எல்லா வகைப்பட்ட ஆன்மாக்களுக்கும் பரிபாக காலம் வரை தன்னோட தன்மை மாறாத ஐவகைப்பட்ட பலத்தால் 5 அவத்தையிலும் நிலை பெறும்.

என்றால் மெல்வினையாவதும் உண்டு. நம்ம பார்த்திருக்கோம் பெரிய புராணத்துல நிறைய வரலாற்றுல பாக்குறோம், அப்படி ஆகாத வலிய வினையும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த உயிர்கள் அனைத்தும் மலத்தொடர்பால் ஐந்து அவத்தை பட்டு பிறப்பு இறப்புல சிக்கி வினைகட்கு ஈடாக வருந்தும் என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தின. நாம சிந்திச்சே பாக்குறதே இல்லை, எப்படியோ நம்ம தூங்கி முழிச்சா பொழுது விடியுது. அப்புறம் நம்முடைய அலுவல்கள், அப்புறம் இரவானா களைத்து மீண்டும் கண்டிப்பாக ராத்திரி தூங்கினாதான் காலையில எழுந்து நமக்கு மற்ற வேலைகளை பார்க்க முடியும்னு நம்ம படுத்து தூங்கிருதோம். ஆனா அதுக்கு ஊடையில எத்தனை விஷயங்கள் நடக்குங்கிறத பத்தி நம்மளை பத்தியே நமக்கு தெரியல. நம்முடைய நம்மை பற்றினா ஆன்மாவை பற்றியும் நமக்கு தெரியல, நம்முடைய உடலை பற்றியும் நமக்கு தெரியல. அதில் என்னென்ன நிகழ்கிறது என்பதை பார்க்கும் போது நாம் எவ்வளவு ஒரு அறிவியலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. உண்ணும் தன் ஊடாடாது ஊட்டிடு மாயையும் அண்ணல் அருள் பெற்ற முத்தியதாவது நன்னிலா உயிர் ஞானத்தினால் பிறந்து எண்ணுறு ஞானத்தின் நேர் முக்தி எய்துமே என்று சொல்லுகிறார். உயிரானது மாயையை உதறி வீடு பேறு எய்தும் இல்லையா. மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமைக்கி என்று உண்மை விளக்கத்திலே சொல்லுவார்கள் அல்லவா. அது போல அப்ப முக்தி வேணும்னா உயிர் வந்து மாயையோட பொருந்தாம ஞானத்தால எய்துவது சிவன் அருள், அந்த எய்துவது சிவன் அருள், அந்த சிவன் அருள் பெற்ற முக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முக்தினா என்ன? மாயையும் நன்னலில்லா உயிர் பிறந்து ஞானத்தின் நேர்முக்தி எய்தும் என்று அப்படி கூட்டி கொடுத்தோம்னா, கொண்டு கூட்டினோம்னா இந்த இடத்துல பொருள் நமக்கு புரியும். உண்ணும் என்றால் நுகரும், அதாவது வினை போகங்களை எல்லாம் அனுபவித்தல். தன் ஊடாடாது அப்படின்னா தன்னை வருத்தாது. ஊட்டிடும் அப்படின்னா வினை போகங்களை அழுந்தி அனுபவிக்க செய்யக்கூடிய மாயையை பற்றி இங்கு சொல்ல, ஊட்டிடும் மாயையும் இல்லையா, செய்யக்கூடிய வினை போகங்களை அழுந்தி அனுபவிக்க செய்யக்கூடிய மாயையை இங்கே சொல்லுகின்றார். அண்ணல் அருள் பெற்ற முக்தியதாவது, முக்தினா என்ன அப்படிங்கறது சொல்ற, அண்ணல்னா சிவம், அண்ணல் அருள் பெற்ற முக்தினா பரமுக்தி, பதமுக்தி கிடையாது பரமுக்தி. அது நன்னல் இல்லா மாயையும் நன்னல் இல்லா உயிர் இல்லையா என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார். ஞானத்தினால் பிறந்து இல்லையா, பழம் பிறப்பு வாதனையால் கண்ணப்பர் தோன்றதாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனா சிவஞானத்தோட பிறந்தாச்சு. முற்பிறவில அவர் வேடர் குலத்துல இருந்திருப்பாரு இல்ல, அதாவது முற்பிறவில அவர் வந்து அவருடைய வரலாறு, அதாவது அர்ஜுனனாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அவரோட தவத்தை கலைப்பதற்கு ஒரு பன்றி வடிவில் ஒரு அசுரன் வர, சுவாமியும் அம்பாலும் ஒரு வேடுவர் வேடுவச்சியான வடிவத்துல போய் சுவாமியும் அம்பை எய்ய அர்ஜுனனும் அம்பை எய்ய, அந்த பன்றி வந்து சரி ரெண்டு பேரும் இது பண்றாங்க, ஆனா நம்ம சுவாமியோட திருவடியில உயிரை விட்டா நமக்கு நல்லதுன்னு சொல்லி நேரம் அங்க போய் விழுந்து உயிரை விட்டுருது. அப்போ இவ்வளவு தவம் செய்தாலும் அவன் விழித்து நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு என்னோட அம்புனாலதான் இந்த பன்றி இறந்தது என்று சொல்லுகிறான். அப்போது வேடுவனாக வந்த இறைவன் என்னால் தான் இது நிகழ்ந்தது என்று சொல்ல, நீ யாரு நான் யாரு தெரியுமா, நீ சாதாரணமான ஒரு வேடன் தானே வேடுவன் தானே என்று அவன் சொல்ல, நீ இங்கனம் இழித்து பேசியதால் அடுத்த பிறவியில் நீ வேடுவர் குலத்தில் பிறப்பாயாக என்று சொல்லும் போது இவனுக்கு தெரியுது வந்தது சுவாமி அம்பாளும். எதற்காக தவம் செய்தானோ அவர்களே நேரில் வந்தாலும் உணர முடியாத நிலையில் இருந்திருக்கிறோமே என்று மிகவும் இறைவனிடம் மன்றாடி வணங்குகின்றார். ஆக அந்த ஒரு தொடர்பு இருக்க போய்தான் அது வரைக்கும் காட்டுல சாமானியமாக இருந்து அந்த வேடுவர்களுக்கே உள்ள தொழிலை செய்து கொண்டிருந்து அன்று முதன் முதலாக கன்னி வேட்டைக்கு சென்ற பின்பாக களைப்பு நீங்கும் பொருட்டு அந்த ஆற்றிலே இருக்க தண்ணீரை இப்படி முகந்து குடிக்கும் பொழுது அங்கே தெரிகின்ற அந்த காலத்தி மலையை பார்த்து இது என்ன என்று அருகில் இருக்கக்கூடிய நாகனிடம் கேட்க, நாணனிடம் கேட்க, அவன் அது குடுமியான் மலை என்று சொல்ல, அங்கே யார் இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இவர் அப்படியே படிப்படியாக அந்த சோபான முறையிலே மேலே ஏறி சென்று நான் ஆறே நாள்ல கண்ணை இடந்து அப்பி கண்ணப்பர் என்ற திருநாமத்தையும் பெற்று இறைவனோடு ஐக்கியமானார் என்று நம்ம பார்க்கிறோம். நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்று பட்டினத்தடிகள் மிக அழகாக சொல்லுவார். ஆறே நல்லேன முந்தின பிறவி தொடர்ச்சி, இந்த ஞானம்ங்கிறது ஒவ்வொரு பிறவியிலையும் தொடர்ந்து வரும். ஏன்னா ஞானத்தாலதான் நமக்கு வீடு வேறு நிச்சயமாக கிடைக்கும். ஆக கண்ணப்ப தேவனாய்

0: அங்ஙனம் மறுபிறவியில் அப்படி தோன்றியதை, அதாவது சிவஞானத்தோடையே தோன்றி இருக்கின்றார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அதற்கு அடுத்தபடியாக நேர் முக்தி அடையும்னா நேரே முக்தியை அடையும், எந்த உபாயாந்திரங்களை எல்லாம் வச்சுக்கிடாம நேரடியாகவே முக்தி அடை கிடைச்சது இல்லையா நம்ம கண்ணப்ப தேவ நாயனாருக்கு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிவத்தின் அருளை பெற்ற முக்தினா என்னன்னா, கலந்திருந்து உண்கின்ற தன்னை வருத்தாது, வினைகளை உயிர்களுக்கு அறுத்துகின்ற மாயையையும் அடையாத உயிர், ஞானத்தால் பிறந்து இடைவிடாது எண்ணப்படுகின்ற, ஞானம் ஒன்றால் தான் நேராக முக்தியே. ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் நல்ல ஆகமங்கள் சொல்லன்னு அழகா நமக்கு சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. உயிர் வந்து மாயையோடு பொருந்தாம ஞானத்தால் எய்துவதே சிவனருள், சிவனருள் பெற்ற முக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதற்கு மிக அழகாக ஒரு சித்தியார் பாடல், தானம் யாகம் தீர்த்தம் ஆச்சிரமம் தவங்கள் சாந்தி விரதம் கன்ம யோகங்கள் சரித்தோர் ஈனமிலா ஸ்வர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீழ்வர். இந்த மாதிரி பசு புண்ணியங்கள் எல்லாம் செஞ்சா சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து மீண்டுருவாங்க. ஈசன் யோக கிரியா சரியையில் நின்றவர்கள், அதாவது சரியை கிரிய யோகத்தில் நின்றவர்கள் ஊனமிலா முக்தி பதம் பெற்று அந்த பத முக்திக்கு போய் உலகம் எல்லாம் முடங்கும் போது அறன் முன் இலாது ஒளியில் உற்பவித்து ஞான நெறி அடைந்து அடைவர் சிவனை இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க ஞான நிலைக்கு போய் இந்த பதமுக்திகளை அடைந்த பின்பாக ஞான முக்திக்கு வந்து ஞான நெறியை அடைந்து சிவபெருமானை அடைவார்கள். அங்கு நாதனே முன்னிற்கில் நணுகுவர் நலந்தானே என்று சொல் நல்தானே என்று சொல்லுகிறார். அப்போ அந்த சிறப்பான தர்ம நெறிகள் வேதத்துல பல இருந்தாலும் ஞான நெறியை எதற்காக சிறந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த தானம் கொடுப்பது, யாகம் செய்வது, புண்ணிய தீர்த்தங்கள் ஆடுவது, பிரம்மச்சரியம் முதலிய தத்தம் நிலைகள்ல தவறாது நிற்பது, உண்டி சுருக்குதல், அந்த அதெல்லாம் ஒரு தபசு, அந்த மாதிரி தபசுகள் செய்தல், பிராயச்சித்தங்கள் செய்தல், விரதம் காத்தல், பிராணவாயுவை அடக்குதல், இதெல்லாம் கர்மயோகம் செய்தல், இதெல்லாம் பசு புண்ணியங்கள். இவற்றை கடைபிடிச்சவங்களுக்கு என்ன நடக்கும்னா, துன்பம் இல்லாம இன்பமே மிகுந்து இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்தை அடைந்து அங்குள்ள போகங்களை எல்லாம் அனுபவித்து விரைந்து மீள்வார்கள், சீக்கிரமே வந்துருவாங்க திருப்பி. இப்படி மேலே போயும் மீள்வதற்கு ஏதுவாகிய பசு புண்ணியம் போன்றதன்று சிவ புண்ணியம், அதாவது பதிப்புண்ணியம். சரியை கிரியை யோகங்கள் ஆகிய அந்த பதிப்புண்ணியங்களை விதிப்படி கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடித்தவர் உண்மை ஞானத்தை பொருந்தாது ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் ஆகிய மூன்றின் நின்று தப்பினவரோடு ஒப்ப சாலோகம் முதலிய பத முத்திகள்ல நெடுங்காலம் தங்கி உலகம் முழுவதும் சம்ஹாரப்படும், சம்ஹாரங்காலம் ஒண்ணு வரும் இல்லையா, அப்படி சம்ஹாரப்படும் பொழுது போகத்தில் வைராக்கியம் பிறவாது இருந்தால் முதல்வன் குருமூர்த்தியாக தான் இந்த போகத்துல உலக போகத்து மேல வெறுப்பு வந்துடணும், சிவபோகத்தை அடைந்தே தீரணும்னு ஒரு வைராக்கியம் இருக்கணும். அப்போ முதல்வனை குருமூர்த்தியாக தோன்றி அருள் பாலிக்க மாட்டார் இல்லையா, அந்த வைராக்கியம் பிறக்காமல் இருந்தார், பிறந்தால்தான் வருவாரு, பிறக்காமல் இருந்தால் வரமாட்டார், அருள் பாலிக்க மாட்டார். அப்ப என்னாகும், திருப்பியும் பிறவியை அடைந்து குருவருளால் ஞான நெறி, அப்ப இந்த பிறவியில பக்குவம் கிடைக்கல, குருவருள் பெற முடியல, ஏன்னா குருவருளால் தான் திருவருள், குருவருள் இல்லையே திருவருள் கிடையாது. அப்ப பக்குவம் இல்லை அப்படின்னா திருப்பி இந்த பிறவியில குருவருள் கிடைக்காது, அடுத்த பிறவியில ஞான நெறியை கடைபிடித்து குருவருளால் வீடு பெற்றை அடைவார்கள். இந்த சாலோகம் முதலிய பதமுத்தியில் இருந்தவாறு போகத்தில் வைராக்கியம் பிறக்குமாயின் அந்த இடத்துல முதல்வன் வந்து குருமூர்த்தியாய் தோன்றி அருள் செய்வார். அவ்வாறு அருள் செய்ய பெற்றால் பிறவியை எடுக்காமலேயே அப்படியே முக்தியை அடைந்து விடலாம், முக்தியில் கலந்து விடலாம். அதனால தானம் முதலியன போல இல்லாம எந்த வகையிலும் சரியை முதலியன சாலோகம் முதலிய பதமுக்திகளை தந்து முடிவான முக்தியையும் தந்துரும். அப்ப உலக புண்ணியமாகிய பசு புண்ணியங்களை விரும்பி செய்யாமல் சிவ புண்ணியங்களாகிய பதி புண்ணியங்களை நாம் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். அதுதான் தவம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சரியை கிரியை யோகங்கள். அந்த சரியையில் நாலு நிலை, சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்று. அடுத்து கிரியையில் நாலு நிலை, கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம் என்று. அடுத்து யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம்னு இந்த மூன்று நிலையிலும் இருந்தால் அடுத்து ஞானம். அப்ப ஞானத்தால தானே வீடு வேறுபட முடியும். அப்படி பெறுவதற்கு அந்த ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்ற நிலைக்கு வரும் பொழுது நிச்சயமாக சாயுஜ்ய முக்தியை அடையலாம் என்பது நமக்கு இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. அப்ப பரமுத்தி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அண்ணல் அருள் பெற்ற முத்தி அதாவது அப்படின்னு சொல்றாருலே, அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த விடாமல் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவத்தை செய்து கொண்டே இருந்தால் முற்பிறவியில எந்த அளவுக்கு செஞ்சோமோ அதோட தொடர்ச்சியாக அடுத்த பிறவியில நமக்கு அந்த ஞானம் பெறுவதற்குரிய ஏதுக்கள் கிடைக்கும். அதன் மூலம் அந்த ஞான நெறியை கடைபிடித்து இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகி வீடு பேற்றினை அடையலாம் என்று அழகாக உணர்த்தப்பட்டுள்ளது. அதிமூட நித்திரை ஆனவன் அந்த அதனால் உணர்வோன் அருங்கண்மம் முன்னால் இதமான கேவலம் இத்திரம் சென்று பரமாகா வையத்து பரமாகா வையவத் வையம் அவத்தை படுவானே என்று சொல்லுகிறான். அதாவது அதிமூட நித்திரை, நித்திரை என்பது சுழுத்தியை உணர்த்துகின்றது. மூட நித்திரை அப்படின்னா அறிவிருந்தும் அறியாத நித்திரையாகிய துரிய நிலை. அப்ப அதிமூட நித்திரைன்னு சொல்லும் போது எழுச்சியே இல்லாத துரியாதீத நிலையை குறிக்கிறது. அப்ப இது எல்லாமே காரண கேவல நிலையை உணர்த்துகின்றது. அப்ப கேவல அவத்தை ஆகிய காரண அவஸ்தையில ஆன்மா ஆணவம் மிக்கு தோன்ற அறிவு முதலியன தொழிற்பாடு இல்லாம கிடக்கக்கூடிய நிலைதான் அதீத மூட நித்திரையாகிய கேவல துரியாதீதம். அந்த நிலையிலிருந்து சிறிது அறிவோன் எழுச்சியுற்று நுகர்வதற்குரிய கண்மங்களை முன்னுதல் வந்து துரியம். நந்த அப்படின்னா பெருகன் அர்த்தம். பெருகுதலால் அதிமூடமான நித்திரை இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்ற, அதிலிருந்து இதமான அதாவது துன்பம் இல்லாதவை அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதாவது சொப்பன சாக்கரங்களை இங்கனம் நமக்கு எடுத்து உரைக்கின்றார். அப்போ அதற்கு அடுத்தபடியாக அதிலிருந்து எழுச்சி உண்டாகி துன்பம் தோன்றாது இதமான நிலை வந்து கேவலத்து சுழுத்தி. இப்படியே சென்று ஆன்மா சுத்த அவஸ்தையாகாத கேவலத்து ஐந்து அவஸ்தைகளை எய்தும் என்று சொல்லுகின்றார். கேவல துரியாதீதம் வந்து ஆணவமலம் மட்டும் மறைக்க அறிவு மடங்கி கிடக்கக்கூடிய நிலை. கேவல துரியம்னா எழுச்சி மிக்க வினைகளை நுகர எண்ணக்கூடிய நிலை. கேவல சுழுதினா துன்பம் தோன்றாத நிலை. அப்ப இங்க சொல்லாத இரு நிலைகளையும் சேர்த்து ஆன்மா கேவலத்து ஐந்து அவத்தை உருவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கேவல சொப்பனமாவது துன்பம் தோன்ற நிற்றல், கேவல சாக்கிரமாவது துன்பத்துக்கு வருந்துதல், இப்படின்னு ஐவகையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நித்திரை என்பது சுளுத்தி என்று நாம் பார்த்து விட்டோம். சரி, இதற்கு அடுத்தபடியாக ஆசான் முன்னே துயில் மாணவகரை தேசாய தண்டால் எழுப்பும் செயல் போல் நேசாய ஈசனும் நீடான அத்தரை ஏசாத மாயாடனாலே எழுப்புமே என்று சொல்லுகின்றார். ஒரு நல்லாசிரியர் என்ன பண்ணுவார்னா, தனக்கு முன்னால உட்கார்ந்து பாடம் கேட்கும் போது தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணாக்கரை தன்னிடம் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய தண்டால நல்ல உடைத்து எழுப்புவது போல, கருணையே வடிவான கடவுளும் அனாதியே பற்றிய அந்த ஆணவ மலத்தில் கிடக்கக்கூடிய உயிர்களை குறையில்லாத மாயையை கொண்டு எழுப்பி அருளுகின்றார் இல்ல. சரி, அப்ப கேவலத்துல கிடக்கக்கூடிய ஆன்மாவை சிவபெருமான் மாய அப்படித்தான், கேவலத்துல தான் வந்து ஒரு சித்து பொருள்னே உணராத நிலையில தான் நம்ம இருந்தோம். அப்ப மாயையால் இந்த ஆன்மாக்களை சிவபெருமான் எழுப்புகின்றார் மாயையோட சேர்த்து. தேசாய தண்டுன்னா ஒளியுள்ள தண்டம் அப்படிங்கிறது மாயையை குறிக்கின்றது. வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே இல்லையா சித்தாந்தம் சொல்லுதல்ல, அப்படிங்கிறதுனால மயக்கத்தை செய்யக்கூடிய மாயை விளக்கத்தையும் செய்யும் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மலத்தை மலத்தால் போக்கல் மரபுங்கிறதுனால ஆணவத்தை போக்குவதற்காக இது புணர்க்கப்பெற்று ஆன்மாவுக்கு ஒளி வழங்கும் இதனை தேசாய தண்டால் என்று நமக்கு ஊமித்து காட்டியுள்ளார். ஏசாத மாயாள் அப்படிங்கிறது சுத்த மாயையை குறிக்கிறது. நேசாய ஈசன் அருமையான ஒரு சொற்றொடர், நேசமாகிய ஈசன். காரணம் இல்லாமலேயே உயிர்கள் மாட்டு செய்யக்கூடிய எல்லையற்ற கருணையை உடையவன் என்பது இந்த சொற்றொடரின் மூலமாக அழகாக நமக்கு உணர்த்துகின்றார். அப்ப கேவல அவத்தையில நின்ற ஆன்மாக்களை இறைவன் எங்ஙனம் எழுப்புகின்றார் என்பது இந்த திருமந்திர பாடலிலே நமக்கு மிக அழகாக உணர்த்தியுள்ளார் நம்முடைய திருமூல தேவ நாயனார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு ஒரு திரு உந்தியார் பாடல், சாத்திரத்திலே திரு உந்தியார் பாடல், அதிலே கிடந்த என்று துவங்கக்கூடிய அந்த திரு உந்தியார் பாடலை இப்போது நாம் கிடந்த கிழவியை என்பதை இப்போது பார்க்கிறோம். கிடந்த கிழவியை கிள்ளி எழுப்பி உடந்தை உடனே நின்று உந்தி பெற உன்னையே கண்டதென்று உந்தி பெற. எல்லா வகையான உலக பற்றுக்களையும் அறுக்கவல்ல திருவருள் பற்றால அந்த திருவருள் பிற பற்றுக்களை எல்லாம் ஒழிக்கும். அங்ஙனம் பற்று ஒழியாத பாவித்தால் இறைவன் நமக்கு வெளிப்பட மாட்டார். அவர் நமக்கு எல்லாம் செய்யும் பொழுது அதன் மூலம் நாம் பற்றை விட்டு அவரை வழிபட வேண்டும் என்பது இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. மஞ்சொடு மந்தாகினி குடமாம் என விஞ்சரி வில்லோன் விளம்பு மிகுமதி எஞ்சலில் ஒன்றெனும் மாறு என இவ்வுடல் அஞ்சுனு மன்னனும் மன்னன் அன்றே போமழவே. உடலோடு உயிர்க்கு உள்ள இயல்பை நமக்கு உவமைகளால் விளக்குகின்றார். சரி, மஞ்சு என்றால் நீர், அது ஆவி வடிவுல நிற்கும் போது காரண நிலை இல்லையா, அது காரண சரீரத்துக்கு, அந்த மேகம் வந்து காரண சரீரத்துக்கு உவமிக்கப்பட்டிருக்கிறது. மந்தாகினி என்பது கங்கை ஆற்று, கங்கைக்குரிய வேறொரு பெயர் தான். பல இடங்களுக்கு ஓடி பாய்ந்து எல்லா புலங்களையும் நிறைவிப்பது இல்லையா கங்கை, அது எல்லா தத்துவங்களோடு கூடி நின்று வினை போகங்களை நுகரக்கூடியதும் விளைவிப்பதும் ஆகிய இந்த தூல சரீரத்திற்காக ஓமையாக சொல்லப்பட்டுள்ளது. குடம் என்பது குடத்தின் அளவாகிய நீரை உடையதாய் கொண்டு செலுத்த பெறுவது. இது வந்து புரியட்ட உடலாகிய சூக்கும சரீரம், அதாவது நமக்கு மூன்று சரீரம் உண்டு, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் திருமந்திரத்தை பார்த்துட்டோம். காரண சரீரம், சூக்கும சரீரம், தூல சரீரம், மூணையும் பார்த்துட்டோம். அந்த மூன்றையும் தான் இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இந்த உடல் வந்து மூன்றும் ஒன்றாகவே தோன்றும் இல்லையா அப்படின்னு சைவ நூல் ஆராய்ச்சி இல்லாதவனுக்கு அது வந்து அவனை விஞ்சு அறிவில்லோன் அப்படின்னு சொல்ல தோன்றணும். விஞ்சு அறிவுனா கருவி நூலை கடந்த சிவஞான உணர்ச்சி. மிகுமதி அப்படின்னா குறிப்பு மதியற்றவன் அப்படின்னு அர்த்தம். எஞ்சல் அப்படிங்கிறது குறை. சரி, ஆக அஞ்சு என்பது அவத்தை ஐந்தையும் குறிக்கிறது. அப்ப மேகமும் கங்கையாரும் குடமாம் என விஞ்சிய அறிவில்லாதவன் கூறும் மிக்க மதியால் குறைவின்றி அணை அவை அனைத்தும் ஒன்றே என்றாலும் அக்கருத்து மாறானது என்று அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில இந்த உடலானது உயிராகிய மன்னவன் தன்னை விட்டு போகும் அளவும் ஐந்து அவத்தையில் நின்று வினைகளை நுகரும் என்று சொல்லுகிறார். அப்போ உடல் வந்து உயிர் கழியும் வரை தூல சூக்கும காரண சரீரங்களில் இருந்து ஐந்து அவத்தைகளை எய்தும் என்பது இப்பாடலில் உணர்த்தப்பட்டுள்ளது. படியுடை மன்னவன் பாய்ப்பறி ஏறி வடியுடை மாநகர் தான் வரும்போது அடியுடை ஐவரும் அங்கு உறைவோரும் துடியில்லம் பற்றி துயின்றனர் தாமே என்று சொல்கிறார். சுளுத்தி அவத்தையில கழியக்கூடிய கருவிகள் எவை என்று இந்த பாடலில் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். சரி, ஆக படிங்கிறது உடலையும் மன்னன்கிறது ஆன்மாவையும் பரிங்கிறது மனதையும் மாநகர்ங்கிறது உடலையும் ஐவர்ங்கிறது தன்மாத்திரைகளையும் அங்கு உறைவோர்ங்கிறது பொது வகையால் பிராணன் ஒளிந்த வாயு ஒன்பதையும் சித்தம் ஒளிந்த கரணம் மூன்று வசனாதி ஐந்தையும் உணர்த்துகின்றது. உடல் வந்து மிகுதியும் பிருத்திவி காரியம் என்பதால் படி என்றும் நகர் என்றும் கூறி ஒரு நயத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்போ பூமியை ஆளுகின்ற மன்னவன் பாய்ந்து செல்லக்கூடிய குதிரை மேல ஏறி அழகிய பெரிய நகர்கண் பவனி வரும்போது தமக்கு அடிமைத்தன்மை பொருந்திய ஐவரும் அங்கு தங்குதற்குரிய ஏனோரும் துடிக்கின்ற வீடாகிய இருதயத்தை பற்றி துயின்றார்கள் என்று உணர்த்தப்பட்டுள்ளது. படைகொடு பவன் இப்பெயரதும் பார்மன்னன் புகும்போது இல்லில் கடைதோறும் விட்டு விட்டு காவலும் இட்டு பின்னர் அடைதரும் தனியே அந்த புறத்தினில் அதுபோல் ஆன்மா உடலினில் அஞ்சவத்தை உறும் உயிர் காவலாக என்பது சித்தியார் பாடல். அந்த சித்தியார் பாடல் கருத்தும் இந்த திருமந்திர கருத்தும் நமக்கு ஒன்று போல இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது இந்த சுளுத்தி தானத்துல பிராணனும் சித்தமும் புருடனும் காரியப்பட்டு நிற்கும் காரியப்பட நிற்கும். சொப்பனாவத்தையோட துணை வரும் 25 தத்துவங்கள்ல வாயு 10, சத்தாதி 5, வசனாதி 5, அந்தக்கரண 4, புருடம் 1 ஆக 25ல முன்பு கூறியவை நீங்க ஏனைய கழிந்தன. அதான் ஓமை, அந்த ஒரு ஓமை வாயிலாக மன்னன் பவனி வரும்போது அங்கங்கே படைகள் தங்கிவிடும் அல்லவா, அதை சொல்லி ஏனையவற்றுடன் இதயத்தானத்தில் துகின்றனர் என்று சொல்லுகின்றார். அப்போ உடல் வந்து பிருத்தியுடைய காரியம்ங்கிறதுனாலதான் படின்னு நமக்கு அழகா எடுத்து சொன்னாருன்னு சொன்னாரு. விரைந்து செல்வதாலும் ஒன்றை விட்டு ஒன்று பற்றுவதாலும் ஆன்மாவிற்கு ஊர் இடம் தருதலானும் மனதை வந்து பரி என்று சொன்னார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, ஆக இன்று இந்த அளவோடு சிந்தனையை நிறுத்தி கொண்டு இதுகாரம் நாம் இங்க நம் சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றியை கூறி வாழ்த்து பாடல். தண்ட காரணியத்துற்றவர்களோடு அளவளாவி அண்டர் நாயகனை போற்றி அன்புடன் விடைகொண்டேகி எண்டிசையோரும் தத்தம் இடங்களுக்கு ஏகி வாழ்ந்தார் மண்டலம் பரவும் புன்னைவனப்பிரான் வாழி வாழி என்ற வாழ்த்து பாடலை பாடி இதுகாரம் இந்த நிகழ்வு ஒலிபரப்புவதற்கு உறுதுணையாக இருந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன்,
1: திருச்சிற்றம்பலம். விழிக்க துணை திறன் மரப்பாதங்கள் நெனிகுன்றா ஒழிக்க துணை முருகாயிரன் நாமங்கள் முன்பு செய்த வழிக்க துணை அவன் பதினோடு பயிரதரை வழிக்க துணை வழிவேலன் செங்கோடன் மையோடு விழிக்க இரவு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடுதல் சூண்டு எமக்க வழி கிடக்க வழிக்கே சுழந்தவை பாம்புகளை செய்து வாழவர குழிக்கே எழுந்தும் கைவகம் போல் என்ன கூட்டியிருக்கி எல்லாம் வல்ல இறைகளும் இறை அடியார்களை பற்றியும் இறைவனை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாயனார் கணம் புல்ல என்கின்ற நாயனார். ஒவ்வொரு நாயனாரை பத்தி சொல்லும் போதும் ஒவ்வொரு விதமான சிறப்பு அமைந்திருக்கும். ஆனா இந்த நாயனாருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம் இவருடைய பிறந்தனர். கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரமே இவருடைய பிறந்தனர். மாசமும் நட்சத்திரமும் ஒன்னா அமைந்த ஒரே நாயனார். 63 பேரு, அதுல இவர் மட்டும்தான் அப்படி இருக்கு. கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம் என்றால் அன்றைக்கு தீபத் திருநாள். அன்றைக்கு பிறந்தவனாலோ என்னவோ தெரியல, இவர் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டுல சாதச்சிறந்த ஒரு நாயனர். 63ல் மூவர் விளக்கேற்றி வழிபாடு செய்தவர்கள். ஒருவர் நமிநந்தி அடிகள் திருவாரூர், இன்னொருவர் கலிய நாயனார் திருவற்றியூர். இவரு இருக்கு வேலூர் அப்படிங்கிற தலத்தை சேர்ந்த பேலூர் என்று இன்றைக்கு வழங்கப்படுகின்ற இருக்கு வேலூர் தலத்தை சார்ந்த கணம் புல்லர். இவருக்கு இவருடைய பதிவை, இவருடைய பிறப்பை பதிவு செய்கிறார் செக்கிழார் பெருமான். இருக்கு வேலூர்ங்கிற பதி பதின ஊர். அப்பதியில் குடி முதல்வர் கதிபராய் அளவிறந்த எப்பொருளும் முடிவறியா எய்து பெறும் செல்வத்தார். மிகப்பெரிய செல்வ வளம் இவரிடத்தில் இருக்கிறது. இவர் எவ்வளவு பெரிய குல மரபுல வழி வழியாக மிகப்பெரிய செல்வத்தோடு தோன்றி இருக்கிறார். அப்பதியில் குடி முதல்வருக்கு அதிபராய் அந்த பகுதியில விளங்கக்கூடிய ஒரு தலைவர் நிலையில தோன்றி இருக்கிறாரு கணம் புல்லர் அப்படிங்கிறவர். பொற்பில் பெரும் குணத்தினால் உலகின் மேம்பட நிகழ்ந்தார். நம்மதான் சிறப்பு வந்து படிப்பால பெறணும்னு நினைக்கிறோம். நான் அதை படிச்சுட்டேன், இதை படிச்சுட்டேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன், டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு. ஆனா நிறைய பேரு பெற்ற கல்வியினால சிறப்பு கிடைக்கலன்னா வந்துடுறாங்க. ஆனா மனிதர்களாக இருக்கின்றவர்கள் எதால் சிறப்பு பெறணும்னா குணத்தால் சிறப்படைவர். குலம் சிறப்படைவது மூதாதையர் செய்த தவப்பயர். படிப்பு யார் வேணா படிச்சிடலாம், யார் வேணா படிச்சிடலாம். படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா, ஆனா நல்ல குணத்தோடு வாழ்வதுதான் ரொம்ப கடினம். ஒப்பிலா பெரும் குணத்தினால், அதுக்கு ஒப்பே கிடையாது. இந்த அளவு இதுக்கு இணையா இன்னும் சொல்ல முடியாது. நல்ல குணம் படைத்த ஒருவர் அதுக்கு ஈடா இன்னும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நல்ல குணத்தோடு இருக்கணும். நிறைய பேர் பணத்தோடு இருக்கணும்னு பாக்குறாங்க. பணத்தோடு இருந்ததுனால மட்டும் உனக்கு உயர்வு வராது, நல்ல குணத்தோடு இருந்தால் உயர்வு கிடைக்கூடும். ஒப்பிலா பெரும் குணத்தினால் உலகின் மேம்பட நிகழ்ந்தார். இந்த உலகமே சிறப்பா இருக்கிறதுக்கான ஒரு நிகழ்வினை கணம்புகளை வைத்துக் கொண்டு இறைவன் நடத்துகிறார். மெய்ப்பொருள் அவன் ஈசர் கடல் என்னும் வெறுப்புடைய மெய்யான பொருள் சிவபெருமானுடைய பாலம்தான் என்பதிலே மிக விருப்பமுடையவன். எனக்கெல்லாம் பொருள் கேட்டா இன்னைக்கு எவ்வளவு தங்கம் இருக்குது, ஒரு கிராம் என்ன விலை, ஒரு பவுன் என்ன விலை, எத்தனை கிராம் சேர்ந்தா ஒரு பவுன், இப்படி எல்லாம் கணக்கு பார்த்து இவ்வளவு பவுன் நான் வச்சிருக்கிறேன், இவ்வளவு பவுன் அவர்த்து இருக்குது, இது எத்தனை பவுன் அது எத்தனை பவுன் கணக்கு பார்த்து நாம செல்வ வளத்தை அளவு செய்வோம். வீடு எத்தனை இருக்கு, எந்த இடத்துல இருக்கு வீடு, எத்தனை இருக்கு எந்த இடத்துல வீடு, தாம்பரத்துல இருந்தா ஒரு ரேட்டு, உருவாஞ்சேரியில இருந்தா ஒரு ரேட்டு, அதையும் தாண்டி இருக்கு அப்படின்னா வண்டலூர்ல இருந்தா அது ஒரு ரேட்டு. மயிலாப்பூர்ல இருக்கு சார், அப்படியா? மயிலாப்பூர்ல இருக்கா? அதுவும் பஸ் ரோட்ல இருக்கு, மாட வீதியில இருக்கு, ஒரு ரேட்டு. இதெல்லாம் நிலையான செல்வமா தெரியுங்களா? இப்ப இந்த பிறவியில நான் மாட வீதியில ஒரு வீடு வாங்கிட்டேன், அடுத்த பிறவியில தெற்கு மாட வீதியில நான் வீட்டை வாங்கி வச்சுட்டு வடக்கு மாட வீதியில ஒரு வாடக வீட்டுல பிறந்தேன்னு வைங்க. எனக்கு இறைவனை வழிபட்டு வழிபட்டு வழிபட்டு ஜென்ம ஜென்மாந்திரத்துல பூர்வ ஜென்ம வாசனை கொஞ்சம் தெரியுது. நான் தெற்கு மாட வீதியில ஒரு வீடு வாங்கி இருக்கிறேன், அதுக்கான லோன் போட்டு அடைச்சிருக்கிறேன். இப்போ அந்த வீடு என்னுடையதுன்னு நான் வடக்கு மாட வீதியிலிருந்து வந்து சொன்னா என்ன சொல்லுவீங்க? அது அப்போ, அது போன பிறவியில, இந்த பிறவியில கிடையாது. மெய்ப்பொருள் ஆவன ஈசர் கடல், மெய்யான பொருள் என்ன? சிவபெருமானுடைய பாதம் தான் மெய்யான பொருள். வேறு வேறு பொருள் எல்லாம் என்ன ஆகும்? இன்றைக்கு 20 பொருள் இருக்கும், நாளைக்கு இருக்காது. இல்லைன்னு உடனே என்ன ஆகும்? நமக்கு கோபம் வரும். ஒரு காலகட்டத்துல வேலைக்கு சேர்ந்தோம், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் கழிச்சு பணி ஓய்வுன்னு கொடுத்த உடனே அன்னைக்கு கொடுக்கற அன்னைக்கு தான் நம்ம அருமை டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு தான் இவர் எப்படி தெரியுமா செஞ்சிருக்காரு, அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, இந்திரன் சந்திரன் அன்னைக்குதான் சொல்லுவாரு. ஏன் இதெல்லாம் வேலைக்கு பார்த்துட்டு இருக்கப்போ வெளியில தெரியாது உனக்கு? அப்பதான் இன்னைக்கு என்ன விட்டுட்டு வேற யாருக்கோ கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் சிறப்புகள்ல பதவிகளை பட்டங்களை வேற யாருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன், என்ன இருக்கிறது செய்யல உட்கார்த்தி வச்சிருந்தேன். ஆனா நான் ரிட்டையர் ஆகும்போது உனக்கு இவருக்கு வல்லவர் நல்லவரு தெரிஞ்சுதா? அப்படி நாம கேட்கணும் தோணும்ல. இது நிர்வாகத்தை நம்ம எவ்வளவு கேவலமா, ஆமாயா நான் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு என்னை கூட்டு ஒரு பாராட்டு விழா வச்சு என்னை இந்திரர் சந்திரர் சொல்றாயா? அப்படிதான் நமக்கு உயிர் போகும்போது பிராணன் உடம்பை விட்டு புரிகின்ற போது சுத்திட்டே ஒண்ணு வச்சு வாயுவோம் நமச்சு வாயுவோம் நமச்சு வாயு கதறுவோமா? சுவாமி சொல்லுவார், ஏயா உன்னை 75 வயசு இந்த பூமியில உழவு விட்டேன், 80 வயசு பூமியில உழவு விட்டேன், உயிர் போற அந்த கடைசி நாளைதான் உனக்கு தெரிஞ்சிச்சா சுவாமியினுடைய பாலம் தான் சிறந்தது, வேற எல்லாம் அனித்தியமானது, நித்தியமானது சுவாமியினுடைய பாலம் தான். இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு ஒரு நிர்வாகம் ஒரு ஆளை பாராட்டினா நம்ம உடனடியா கேட்போம். இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் யாருக்காவது ஒரு பட்டம் பரிசு கொடுத்தா உயிரோடு இருக்கும் போது ஒண்ணும் பண்ணல என்ன தயாரி அப்படின் போல. அப்படி இந்த ஆன்மாவை விட்டு உயிர் பிரிகின்ற போது, இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிகின்ற போது இறைவனை வணங்குவதால் பயன் இல்லை. பயன் இல்லை கிடையாது, பயன் உண்டு. ஒரு முறை சொன்னாலும் பயன் உண்டு. ஆனாலும் அப்ப நினைக்கிறதுக்கு இப்பவே சொல்லி வைக்கிறானே கடம்புள்ளர் சொல்றாரு, மெய்ப்பொருள் அவன ஈசர் கடல் என்னும் திருப்புடையார். மது கட்டாயமா பண்ணல. அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, உனக்கு தைசாலாம் ரொம்ப பிடிக்குமா, டெய்லி தைசாலுமே கொண்டு வரேன். ஆட என் மூத்த அம்மா தைசாலுமே கட்டி தருது, நான் கொண்டு வரேன். விருப்பத்தோடையா சாப்பிடுறாரு, வேற வழி இல்லாம சாப்பிட்டு இருக்க. நாம நிரம்ப பேர் விருப்பத்தோடையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வேற வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா விருப்பத்தோடு வாழ்கின்றவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார். விருப்பத்தோடு வாழ்ந்தால் தான் வெற்றி பெற முடியும். விருப்பம் இல்லாம அவுட் ஆஃப் கம்பல்ஷன் வாழ்ந்தீங்கன்னா வெற்றி பெற முடியாது. ஏன் தெரியுமா, படிப்பு எல்லாமே கட்டாயப்படுத்தி குழந்தைங்க படிக்குது. அதனாலதான் படிச்சவனும் மறந்துடுது. படி படி படி படி படி படிப்புனாலே நிறுத்து போயிடுது. ஒர்க் பண்ணு ஒர்க் பண்ணு ஒர்க் பண்ணு, நமக்கு வேலைனாலே தலை வலிக்குது. வாழற காலத்துல மகிழ்ச்சியா வாழ்ந்தா வாழும் காலம் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். நம்ம இந்த வினாடிய மறந்துடுறோம். கணம்புலருக்கு எழுதும் போது சேர்க்கிறார், பதிவு செய்கிறாரு, மெய்ப்பொருள் அவன ஈசர் கடல் என்னும் விருப்புடைய. விருப்பத்தின் காரணமாக இறைவனை வணங்குதல் வேண்டும். கோயிலுக்கு வரும், கோயிலுக்கு வந்தா சார் இந்த நாயனாரை வழிபட்டா சிறப்பு கிடைக்கும், இந்த நாயனாரை வழிபட்டா சிறப்பு கிடைக்கும், கணப்புள்ள நாயனாரை வழிபட்டா சிறப்பு கிடைக்கும், யாராவது நிரம்ப படிச்சு நிறைய வேலைக்கு போய் எனக்கு ரெக்கக்னேஷனே கிடைக்கல, எனக்கு பதவி உயர்வே கிடைக்கல, எனக்கு சம்பளம் பணம் நிலுவையில் இருக்குது, வரவேண்டிய தொகை வரல, என்னுடைய வீட்டுல ஒளி வரல, ஒளி வெள்ளம் பாய்ச்சப்பட வேண்டும், என்னுடைய அகக்கண் திறக்கப்பட வேண்டும், எனக்கு சிறப்பு வேண்டும்னு நினைக்கின்றவர்கள் இந்த நாயனார் புராணத்தை கேட்டா சிறப்பு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், பணம் ஏதாவது நிலுவையில் இருந்ததுன்னா அந்த பணம் வந்துடும், வராம இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்த பணம் வந்துடும். அவ்வளவு சிறப்பு பொருந்தைய நாயனார். இந்த நாயனார கேட்டா இதெல்லாம் நடக்கும்னு உடனேதான் நமக்கு வராத பணம்லாம் வந்துடும், ப்ரமோஷன் கிடைச்சிடும் அப்படின்னு சின்னதா ஒரு ஒளி வெள்ளம் தோன்றுகிறது. அப்ப எதை வச்சு படிக்கிறோம், இது கிடைக்கும்னு வச்சு படிக்கிறோம். இது அப்ப என்ன ஆயிடுதான், இதுக்கு பேர் காமிய பக்தின்னு ஆயிடும். நிஷ்காமியமா இல்லையா, காமிய பக்தியா குறுகீடுதான். இது கிடைக்கும் அதனால நான் இதை படிக்கிறேன். ஏயா வியாபாரம் பண்றேன், லாபம் கிடைக்கும் அதனால வியாபாரம் பண்றேன். ஏன் சிவபெருமான வணங்குறேன், எனக்கு நல்லது கிடைக்கும் அதனால நான் சிவபெருமான வணங்குறேன். அட கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் சிவபெருமான வணங்குறது எதுக்கு தெரியுமா, இத உடம்ப கொடுத்துருக்கிறாரே, கைகால் கொடுத்துருக்கிறாரே, நல்ல புத்திய கொடுத்துருக்கிறாரே, வேற எதையோ சாப்பிட்டு எங்கேயோ விழுந்து போடலாமே, நல்லதை சாப்பிட்டு இங்க வந்து சிந்திப்பதற்கு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்றதுக்கு கொடுத்துருக்காரே, அதற்கு நன்றி சொல்வதற்கு இறைவனை வணங்கணும். நம்மளால முடியுமா, முடியாது சார். நான் தொடர்ந்து கோயிலுக்கு வரேன், ஏதாவது கிடைக்குமா சார், ஏதாவது கிடைக்குமா சார், புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்தை வச்சுட்டு ரெண்டு இட்லி கூட சாப்பிட முடியாது சார. என் நண்பர்கள் சொல்ற புண்ணியம் கிடைக்கும், புண்ணியத்தை வச்சுட்டு ரெண்டு இட்லி கூட சாப்பிட முடியாது சார். அப்ப என்ன வேணும், பணம் வேணும் சார், பணம் வேணும். ஞான சம்பந்தர் எழுதும் போது சொல்வார், புண்ணியம் வந்து நிரம்ப விஷயங்கள்ல புண்ணியம் வந்து கண்ணுக்கு தெரியாத நன்மைகளை, கண்ணுக்கு தெரியாத நன்மைகளை. புண்ணிய ஆத்மாங்கிறது எப்படி பாருங்க, இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த நிகழ்வு, 11 மாடி கட்டடம் இடிஞ்சு உள்ளது போரூர் பக்கத்துல. அப்படியே கண்கள்ல கண்ணீர் துணிக்க நின்று பார்த்துட்டு இருக்கும் போது எங்க வீட்டுல வேலை செய்யற ஒருத்தர் சொல்றாரு, சார் என்னைய கபாலி காப்பாத்திட்டார் சார் அப்படின்னு. என்ன ஒன்னே கபாலி காப்பாத்தினாரு, எல்லாரையும் கபாலி காப்பாத்துறாரு, இதுல என்ன ஒன்னே மட்டும் காப்பாத்திட்டாரு. இன்னைக்கு சம்பள பணம் வாங்க நானும் கோயில் பண்ணுவாங்க சாரே சார், அந்த வீக்கெண்ட் சாலரி வாங்கறதுக்கு நானும் அங்க கோயில் பண்ணும், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நின்றுருப்பேன், இருட்டிக்கிட்டு வருது அப்படின்ன உடனே அங்க வீட்டு அம்மா சொன்னாங்களா, ஏன் சம்பள தானங்க வாங்கிக்கணும், அதை நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரன் கோயில விட போட்டு வீட்டுக்கு வந்துருக்கேன். சரி சனிக்கிழமையா இருக்குது, ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போட்டு வீட்டுக்கு வருவோம். வந்து பார்த்தா வீட்டுல அந்த தகவல், அதுக்கான விசாரணை எல்லாம் நடக்கணும். ஆனால் அந்த ஆன்மாக்கள் என்ன பாடுபடும், இவர் சொல்றாரு சார் நல்ல வேலை சார் கபாலி என்ன காப்பாத்திட்டாரு. தொலைபேசி வழியாக அழைத்து இருந்திட்டு வருது, மழையில வெளியே போக வேண்டாம், நீங்க அப்படியே ஈசன் கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க. பெருசா வந்துட்டு இன்னைக்கு காலையில வந்து சொல்றாரு கபாலி என்ன காப்பாத்திட்டாரு, தீய வினை எங்கே இருக்கிறதோ அங்கே செல்ல விடாமல் நம்மை காப்பாற்றுவது இறைத்தன்மை. அதுக்கு பேர் புண்ணியம் பேர். அதுக்கு பேர் தான் புண்ணியம் பேர். நண்பர் ஒருவர் மிகப்பெரிய ரயில் ஆக்சிடென்ட்ல மாட்டினார். அப்படி மாட்டினவரு காலையில 4 மணிக்கு விடிகாலம் 4 மணிக்கு விபத்து நடந்தது. 6 மணிக்கு மீட்பு குழு எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க விழுந்துருக்கிற இடத்துல 6 மணிக்கு விடிகாலம் பொழுது முடிஞ்ச உடனே காப்பாத்தினாங்க. அது வரைக்கும் இவர் யார் மேல படுத்திருந்தாருன்னா உயிரற்ற உடம்பு மீது படுத்திருந்தார். உயிரற்ற உடம்பின் மீது படுத்திருந்தார். அவர் வந்து சொல்றாரு, உயிரற்ற உடம்பு மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் போயிருப்பேன் சார், நல்ல வேலை அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது உயிரற்ற உடம்பு இல்ல, நீங்க செஞ்ச புண்ணியம் ஒரு உயிரற்ற உடம்பா வந்து அந்த நின்று காப்பாத்து. கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் இருக்குல்ல, அது நம்மை காப்பாற்றும். யாதிரிமா சொல்லுவா, அவை பிராட்டி சொல்லுவா, மெட்டனவை மெத்தனவை வெள்ளாவாம் வேளத்தில் பட்டுருவும் போல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை, பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும். கடப்பாறையை கொண்டு வந்து இந்த பாறாங்கல்ல உடைச்சிங்கன்னா உங்களால உடைக்க முடியாது, கை நோகும். ஆனா சின்ன பள்ளத்துல அப்படி லைட்டா சீவிட்டு கொஞ்சம் கூட மண் போட்டு ஏதோ ஒரு விதைய போட்டுட்டு நீங்க கொஞ்சோடு தண்ணி குடிச்சுட்டு போனீங்கன்னா அந்த வேருக்குல அது இவ்வளவு பெரிய பாறைய தூள் தூளா உடைச்சிடும். வேர் மெல்லிசுதானே, அதுபோல புண்ணியம் நம்முடைய பாவம் என்கிற பாறையை மெல்லிய வேர் தூள் தூளா உடைச்சிடும். மெய்ப்பொருள் அவன ஈச கழல் என்னும் இருக்குடைய மெய்யான பொருள் இருந்தீங்கமா, நடந்த பேரு நமக்கு மிஞ்சுவது தானமும் தர்மமும் அது கிடையாது. நமக்கு மிஞ்சுவது தான் தர்மம், நமக்கு வந்து இருக்கிறது தர்மம் மட்டும்தான். இது எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, போற செயல்லாம் நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு போனோம், யாரும் எடுத்துக்க கூடாது. நம்ம பணத்தை நம்ம அனுமதி இல்லாம வேற யாரும் எடுக்க கூடாது. எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம். நான் ரஷ்யாவுக்கு போனா எடுத்துக்கிட்டு போனோம், பெங்களூர் போனா எடுத்துக்கிட்டு போனோம், எந்த ஊருக்கு போனாலும் நான் பணத்தை எடுத்துக்கிட்டு போனோம். ஆனா சேஃபா எடுத்துக்கிட்டு போனோம், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நான் எடுத்துட்டு போகணும். இதான் நம்மளோட ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தானே பேங்க்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தான் வந்துச்சு. நீங்க பிளாஸ்டிக் மணி யூ கேன் கேரி திஸ் இல்ல விதவுட் எனி ஃபியர், எந்த விதமான அச்சமும் இல்லாம ஒரு கார்டை எடுத்து பையில சொல்லிட்டு எங்க வேணுமோ ஸ்வைப் பண்ணி உங்க நம்பரை சொல்லி நீங்க பணத்தை எடுத்துக்கலாம். எந்த பேங்க்ல வேணாலும் எடுத்துக்கலாம், எங்க ஏடிஎம் இருக்கோ அங்க எடுத்துக்கலாம். கழிவர் பயம் இல்ல, ஏதாவது வாங்கணுமா அதை வச்சு வாங்கிக்கலாம் இல்லையா. அது போல ஏடிஎம் கார்டு மாதிரி நாம இந்த பிறவிக்கு மட்டும் தெரியுங்களா, ஏடிஎம் கார்டு கூட இந்த பிறவியில யூஸ் பண்ணிட்டு அடுத்த பிறவிக்கு நீங்க அந்த கார்டை யூஸ் பண்ண முடியாது. இப்ப நான் இந்த பிறவியில ஒரு 80 வயசுல ஒரு ஏடிஎம் கார்டு வாங்குறேன்னு வைங்க, 80 வயசு 1 மாசத்துல நான் இறந்து போயிட்டேன். அடுத்த பிறவியில நான் இப்ப தெற்கு மாட வீதியில பிறந்தேன், வடக்கு மாட வீதியில பிறந்தேன்னு சொன்னேன் இல்லையா, தெற்கு மாட வீதியில இருந்து வடக்கு மாட வீதியில பிறந்தேன். போன பிறவியில 80 வயசு 1 மாசத்துல நான் இந்த கார்டு வாங்கியிருக்கிறேன், எனக்கு இன்னும் டியூ ஒரு இருக்கு 4 வருஷத்துக்கு, கேன் யூஸ் தி சேம் கார்டு அடுத்த பிறவியில யூஸ் பண்ண முடியாது சார். அது வேற ஆளு, நீங்க வேற ஆளு. ஆமா ஒண்ணு எனக்கு புரியுது, ஆனா இந்த பச்சை கலர் சட்டை போட்டு வந்த ஆள் இல்ல சிகப்பு கலர் சட்டை போட்ட உடனே, அந்த உடம்பு எடுத்த போது சேகரித்த பணம் அந்த உடம்போடு முடிஞ்சு போச்சு. அடுத்த உடம்பு எடுத்தா நீங்க திரும்பவும் சேர்த்து நீங்க திரும்பவும் சைன் பண்ணி திரும்பவும் ஏடிஎம் கார்டு வாங்கி திரும்பவும் ஐடி நம்பர் கொடுத்து வாங்கணும். ஆனா புண்ணியம் அப்படி இல்லை, எத்தனையோ பிறவியில செஞ்சதெல்லாம் சேர்ந்து இந்த பிறவிக்கு வரும். இந்த பிறவியில அந்த புண்ணியத்தோட நான் இந்த பிறவியில சேர்த்தேன்னா அதுவும் அக்யூமுலேட் ஆகும், அதுவும் சேரும். அடுத்த பிறவிக்கு வரைச்சு அதெல்லாம் ஈஸியா என்னுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். சந்தேகமா இருக்கா, சந்தேகமா இருக்கு சார். என்ன சார் இது, கண்ணுக்கு தெரியாத கணக்கு நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போறீங்க, இத நாங்க நம்பணுமாக்கோம், அப்போ சந்தேகம் வரும்ல. எத்தனையோ குழந்தைங்க பிறக்குது, நான் சொல்ல இல்ல மகாபிரிவர் சொல்லிடுற, இயக்கமோ குழந்தைங்க பிறக்குது. ஒரு குழந்தைக்கு அப்பா கார் வச்சிருக்கிறவரா பிறக்குற, ஒரு குழந்தைக்கு அப்பா சைக்கிள் வச்சிருக்கிறவரா பிறக்குற, ஒரு குழந்தைக்கு அப்பா ஆட்டோ ஓடிக்கிறார், ஒரு குழந்தைக்கு அப்பா டாக்டரா இருக்கிறார், ஒரு குழந்தைக்கு அப்பா வக்கீலா இருக்கிறார், ஒரு குழந்தைக்கு அப்பா மியூசிஷியனா இருக்கிறாரு, ஒரு குழந்தைக்கு அப்பா கலெக்டரா இருக்கிறாரு, ஒரு குழந்தைக்கு அப்பா மினிஸ்டரா இருக்கிறார், எல்லா குழந்தைகளும் எப்படி பிறக்குது, அவரவர் இறைவழி அவரவர் வந்தார். நம்ம வினைக்கு ஏற்றா போல ஒரு அப்பாவையும் அம்மாவையும் வயிற்றுக்குள்ள கொண்டு போய் சுவாமி நம்மள வச்சிருந்த. நீ கொஞ்சம் நல்ல வினை பண்ணிருக்க, அதனால இங்க இரு. நீ நல்ல வினை பண்ணல, இது மாத்திடுறேன், இங்க வைக்கிற ஒண்ணு. அப்ப போன பிறவியில நான் நல்ல வினை செய்யல, இந்த பிறவியில நல்ல வினை செய்யறேன், அடுத்த பிறவி நல்லா அமையும். இருந்தா இருந்தா நமக்கு என்னுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா, அடுத்த பிறவியே ஒண்ணு வேண்டாம். லைட் வந்து போய் வந்து போனா நமக்கு கொஞ்சம் சஞ்சலமா இருக்கு. என்னது லைட் வருது போகுது, பிறவி வருது போகுது, இல்லைன்னா ஒண்ணுமே பிரச்சனை. பழைய காலத்து சொற்கள் எல்லாம் எப்படி இருந்தது, ஒரு காண்டாவில கூடு எரியும் பெருசா, அதுக்கும் ஸ்கூல் கிடையாது, அது ஒரு மரத்தண்டுல அப்படியே திண்டுல வச்சிருப்பாங்க, அது வாடகை எரிஞ்சுட்டு இருக்கோம். பேச்சாளர் என்ன கணக்கு, அது என்ன குறைய பொருள பேசி முடிச்சிருக்கோம் சார். ரொம்ப நல்ல விஷயம் இல்ல, கொஞ்சம் துணிய பெருசு பண்ணி விட்டோம்னா என்ன சீக்கிரமா தீண்டு போயிடும், சொற்கொழி சீக்கிரமா முடிச்சிடும். என்ன அப்படி பிரச்சனையே கிடையாது, கரெக்டா ஒரு மணி நேரத்துல முடிச்சிருவேன். அது இன்னும் கூடுதலா வேணும் தகவல் நாமளே கிடையாது, அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருவது மிகச்சரியா முடிச்சிருவது. அவரவர் உதவி அவரவர் வந்தனர், எவர் எவருக்கு உதவினர், எவர் எவருக்கு உதவினர். எனக்கு யாராவது மட்டும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நான் பெரிய அளவுல சாதிச்சிருப்பேன். யாருமே ஹெல்ப் பண்ண வேண்டாம், இறைவன் நமக்கு உதவி செய்வான்னு நம்பினா இறைவனே வந்து உதவி செய்வான். வேற ஒன்றும் தேவையில்லை, இறைவனே வந்து உதவி செய்வான். மென்பொருள் ஆவன ஈசர் கடல் என்னும் விருப்புடையார் தாவாத பெரும் செல்வம் தலை நின்ற பயன் இது என்று. செல்வத்தினுடைய பயன் இருக்கு இல்லையா, செல்வத்துக்கு இயல்பு ஒன்று இருக்கு, செல்வத்துக்கு இயல்பு ஒன்று இருக்கு, அது செல்வோம் என செல்லும், செல்வோம் என செல்லும், அது இயல்பு. நமக்கு ஒரு இயல்பு இருக்கு, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்முடைய இயல்பு என்ன சார், நான் கொஞ்சம் கோபப்படுவேன் சார், நான் எதையும் கண்டுக்க மாட்டேன் சார், நான் ஈஸி கோயிங் சார் அப்படிமான சில பேரு. ஆனா நமக்கு அந்தரங்கமா ஒரு குணம் இருக்கு, அதுக்கு பேர் பொறாமை. நம்மளால தாங்க முடியாது, யாருக்காவது ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு தாங்க முடியாது சார், அவனுக்கு கிடைச்சது சார். ரயில் டிக்கெட்டு நின்றுட்டு இருக்காங்க வரிசையில, அப்படி நின்றுட்டு இருக்கும் போது முன்னால இருந்தவருக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு, அடுத்து வந்தவருக்கு அதே ஊரு சார். வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் சார் உங்களுக்கு, வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் ஒன்னு சார். ஆக்சுவலா நான் தான் சார் அந்த இடத்துக்கு வந்தேன், வந்துட்டார்ல அது வாங்கிட்டார்ல சார், நான் சொல்றதே உங்களுக்கு புரியல, ஆக்சுவலா நான் தான் அந்த இடத்துல நின்னேன். நீ நின்ன வாங்கிருக்கணும்ல, வினை உனக்கு முன்பாக அவரை கொண்டு போய் அங்கே வைத்து விட்டது, அப்ப அதுக்காக அழுது புலம்பி என்ன பயன். இந்த இடத்துல நானுக்குறோம் நானுக்குறோம் சொல்லுவதால் என்ன பயன், வெயிட்டிங் லிஸ்ட் முடிஞ்சா ரிசர்வ் ஆச்சுன்னா போ, இல்லன்னா அந்த ரிசர்வ்ல போ, அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. உனக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய பிடிக்கிறோம் பிடிக்கலையோ வாழ்ந்துதான் ஆகணும், வாழ்வதுதான் ஆகணுங்கிறதுனால வெறுத்து வாழ வேண்டாம், சந்தோஷமா வாழ்வோம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே வாழ்வோம். அப்ப இந்த வாழ்க்கை நல்லா ஆயிடும்ல, ஒண்ணு வச்சுவாய ஒண்ணு வச்சுவாய சொல்லிட்டே வாழ்ந்தா இந்த வாழ்க்கை நல்லா ஆயிடும்ல, சிறப்புகள் தானா புரியும்ல. செல்வத்திற்கு குணம் ஒண்ணு உண்டு, அதுக்கு செல்வோம்னு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொருந்தான் நாளைக்கு இன்னொருத்தட்ட வரும், இன்னொருத்தட்டா நாளைக்கு ஒவ்வொருத்த வரும். தொடர்ந்து பணக்காரனா யாராலையும் இருக்கவே முடியாது, அதே மாதிரி தொடர்ந்து ஏழையாவும் எவனும் இருக்க மாட்டான். அப்படி இருக்கான்னா கொஞ்சம் சரியா இல்லைன்னு போ, சரியா இருந்தா தொடர்ந்து ஏழையா யாரும் இருக்க முடியாது, தானா முன்னேறும். அதுக்காக பொய் சொல்ல வேண்டாம், திருட வேண்டாம், மற்றவர் பொருளுக்கு ஆசைப்பட வேண்டாம். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே போங்க, அது உங்களுக்கான செல்வத்தை ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து கொடுத்து விடுங்க. நான் அவர்கள் அக்கௌண்ட் செய்யினேன், 3 மாசம் லீவ் போட்டாங்க, ஒரு அக்கௌண்ட் ஒரு 3 மாசம் லீவ் போட்டாங்க. என்ன அவங்களுக்குள்ள குவாரம்னா போனஸ் தரல, தீபாவளிக்கு போனஸ் தரல, நீங்க போனஸ் தரல அதனால நான் வேலைக்கு வரலைன்னு அந்த அம்மா விட்டுட்டு 3 மாசம் கழிச்சு அந்த அம்மா வராங்க வேலைக்கு. வரும்போது 3 மாசம் சம்பளம் வரல, நான் அந்த இடத்துல பார்ட் டைம் அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன். இந்த அம்மாவுக்கு சம்பளம் வரலன்னு உடனே இந்த அம்மா சொல்றாங்க, வந்தவரு 3 மாசம் அக்கௌண்ட்ஸையும் நீ தான் எழுதணும், சம்பளம்னா நான் உனக்கு வேலை தரேன். அந்த முதலாளி சொல்றாரு, சார் நான் போனஸ் கேட்டேன் சார், போனஸ் தரமாட்டேன்னு சொன்னாரு, சரின்னு வேலையை விட்டு நின்றுட்டேன் சார். இப்ப எங்க குடும்ப சூழல் திரும்ப இந்த வேலைக்கே வரலான்னு நான் வரேன். வந்தா நான் லீவு போட்ட நேரத்துல இருக்கக்கூடிய வேலையையும் செய்யணுங்கிறாரு. அப்ப லீவு போட்ட வேலையை செய்யும் போது அதுக்கான சம்பளத்தை தரணும்னு சார் தரமாட்டேங்கிறார் சார் இவரு. நீங்க கொஞ்சம் நியாயத்தை சொல்லுங்க சார். நான் போய் முதலாளி பேச முடியுமா? நான் சொன்னேன் சுப்ரீம் பவர் ஒன்று இருக்கு, அது கிட்ட சொல்றேன், அது செய்ய வேண்டிய வேலையை கச்சிதமா செய்யும். கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னால 16-17 ஆண்டுகளுக்கு முன்பு யார் சார் அந்த சுப்ரீம் பவர் சொல்லுங்க சார். எங்க ஊர்ல ஒருத்தருக்காரு, பெயரு கபாலி சார், பெயரு கரெக்டா செய்வார், மிச்சம் சொச்சமே வைக்காம முடிச்சிருவாரு சார். இந்த 3 மாசம் சம்பளத்தை வாங்கி கொடுத்துருவாரா சார்? அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா கவலை, 3 மாசம் சம்பளம் இல்ல, நம் வாழ்க்கையே சரியா அமைச்சு கொடுத்துருவாரு, நம்ம வாழ்க்கையே சரியா அமைச்சு கொடுத்துருவாரு. நம்மால அமைக்க முடியாது, அவர் அமைச்சு கொடுத்துருவாரு. 3 மாசம் சம்பளம் அவருக்கு விழி மூடி திறக்கின்ற நேரம் கூட கிடையாது, கணம் போல வாங்கி கொடுத்துருவாரு. சொல்ல முடியாது எப்படி தருவாரு, சொல்ல முடியாது. நான் சொன்னேன் எவ்வளவு சம்பளம், 1 மாசத்துக்கு 1500 ரூபாய் சார், 3 மாசத்துக்கு 4500 ரூபாய் சார். சரி நான் போய் சொல்லிடுறேன். ரீசெண்டா வந்தேன், சாயங்காலமே சொல்லியாச்சு, இந்த அம்மா இந்த காமாட்சிங்கிற அம்மா சொல்றாங்க 3 மாசம் வேலை பார்த்ததுக்கு திரும்ப லீவு போட்டதுக்கு சம்பளம் இல்ல, போனஸும் இல்ல, இப்ப 3 மாசத்துக்கு வேலையை திரும்ப வேற செய்யணுமா? ஏதோ நீ பார்த்து நல்லதப்ப சொல்லியாச்சு, அதோட முடிஞ்சிடுச்சு. 3 மாசம் ஆச்சு, போனால அந்த அம்மா சொல்லுது, சார் நீங்க என்னவோ ஒரு சுப்ரீம் கோர்ட்ட சொல்றீங்க, இன்னும் ஒண்ணுமே நடக்கல சார். நடக்கும், சொல்லிட்டேல்ல அது நடக்கும். குழந்தையே வயிற்றுல உருவாச்சுன்னா 10 மாசம் கழிச்சுதான் வெளில வரும். பையன் படிக்க போனாலே 1 வருஷம் கழிச்சுதான் ஒரு கிளாஸ்ல இருந்து அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். கல்லூரி இன்ஜினியரிங் படிப்புனா 4 ஆண்டுகள் கழிச்சுதான் முடிச்சாச்சுன்னா வெளில வர முடியும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குல்ல, அது ஒரு உங்களுக்கான காலகட்டத்துல அது நடக்கும். எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது, எப்ப சார் நடக்கும் தெரியாது, எப்படி நடக்கும் தெரியாது, நடந்துருமா கண்டிப்பா நடக்கும். அது மேலும் சொல்ல முடியும், காலம் தான் நமக்கு தெரியாது. சொல்லியாச்சு, அந்த ஆண்டு ஆடிட்டிங் ஸ்டேட்மெண்ட் இந்த அம்மா எழுதி மாசம் போச்சு சேர்த்து எழுதி ஆடிட் ஓகே பண்ணி சரினாய் வந்துடுச்சு. அந்த ரிப்போர்ட்டை டைப் படிச்சு அவங்களோட கையெழுத்து வாங்கணும். அந்த ரிப்போர்ட்டை கையெழுத்து வாங்கும் போது அந்த அம்மா சொல்லுது, சார் செஞ்ச வேலைக்கு பணம் வந்ததுதான் இன்ட்ரெஸ்டோட 4500 ரூபாய் பேங்க்ல போடுங்கன்னா 5000 ரூபாய் ஆயிருக்கும் சார். நீங்க என்னவோ சுப்ரீம் கோர்ட்ட சொல்றேன், நீங்க இன்னும் ஒண்ணும் நடக்கல சார், நீங்க கொஞ்சம் முதலாளி கிட்ட சொல்லுங்க சார். நான் சொன்னேன் நான் அவர்கிட்ட சொல்லி உனக்காக பறிந்து பேசி அவரு போலாம நான் வாங்கிக்கணுமா? வேண்டாம், சுப்ரீம் கோர்ட்டையே சொல்லியிருக்கேன் நடக்கும். கையெழுத்து வாங்கறதுக்காக அந்த அம்மா கீழே இறங்கிச்சு. கீழே சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு ஒரு போன் வந்துருக்கு, நான் உங்க வீட்டுக்கா தேர்ந்து. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னால கையில செல்போன் கிடையாது, ஆபீஸ்க்கு தான் போன் பண்ணுங்க. எடுத்து என்னங்க விஷயம், நாம ஒரு சீட்டு கட்டிட்டு இருந்தோம்ல? ஆமா, இடத்துக்காக ஒரு சீட்டு கட்டிட்டு இருந்தோம், நிலம் வாங்கறதுக்கு மாசம் மாசம் பணம் கட்டிட்டு இருந்தோம், குலுக்கல்ல விழுந்துட்டு அதுக்கப்புறம் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல? ஆமா, அந்த இடம் குலுக்கல்ல நமக்கு விழுந்துருச்சு, மிச்சம் 10000 ரூபாய நாம கட்ட வேண்டாம், நமக்கு இப்ப இடம் பதிவு செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த அம்மா கையெழுத்தே வாங்கல, ஓனர் கிட்ட விடுவிடுன்னு முதல் மாடிக்கு ஓடி வந்துருச்சு. சார் 4500 ரூபாய் சம்பளத்துக்கு 500 ரூபாய் வட்டி போட்டு நான் 5000 ரூபாய் கேட்டேன், உங்க சுப்ரீம் பவர் 10000 ரூபாய் குடுக்கல சீட்டு விழுந்து எனக்கு இப்ப இடம் பதிவாயிடுச்சு. அந்த அம்மா 3 வருஷத்துக்கு முன்னால அந்த இடத்துல கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க வீடு கட்டி. அவங்க சொன்னாங்க, முதல் இன்விடேஷன் யாரு தெரியுமா தரேன் அப்படின்னாங்க. என் அல்பம் புத்தி எனக்கு தரீங்களாக்கும் அப்படின்னு, இல்ல சார் உங்க சுப்ரீம் பவருக்கு தரேன் அப்படின்னாங்க. நமக்கு அல்பம் தானே, முதல் இன்விடேஷன் யாருக்கு தெரியுமா தரேன்? மேடம் எனக்கு தானே முதல் இன்விடேஷன். இல்ல சார் உங்க சுப்ரீம் பவர் அங்கீகாதபடி எங்கும் பறந்து நிற்கக்கூடிய அகண்ட பரிபூரணம். அவங்கிட்ட போய் இது வேணும் அது வேணும் அல்ப விஷயத்துலாம் கேட்கவே வேண்டாம். பாருங்க, 3 மாசம் அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கான சம்பளத்தை வாங்காம விட்டா 4500 ரூபாய் பொருமானம் உள்ள இடத்துக்கு 10000 ரூபாய் பொருமானம் உள்ள இடத்தை பத்திர பதிவு பண்ணி கொடுத்து அதோட வாங்கினவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களாம். இந்த அம்மாவுக்கு மட்டும் அதை இருக்க வச்சு யோசிச்சு பாருங்க, 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வீட்டை கட்டி, சார் இப்ப என் பையனுக்கு திருமணம் ஆகி என் மகனும் மருமகனும் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சார். சந்ததியை தழைக்க செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களிடத்தில் உண்டு. வாங்கினவங்களா, பணம் கட்டி வாங்கினவங்களா, 4500 ரூபாய் பணத்துக்கு சண்டை போட்டு வாங்கியிருந்தா பணம் கிடைச்சிருக்கோம், இப்படி தழைத்து இருக்குமா? அழைக்க செய்யக்கூடிய ஆற்றல் இறைவனிடத்தில் உண்டு. தாவாத பெரும் செல்வம் தலை நின்ற பயன் இது என்று. செல்வத்தினுடைய பயன் என்ன தெரியுமா? அது இறைவனுக்கு செய்து ஒழுங்கினா செல்வம் உங்களுக்கு ஏறும். நாம செல்வத்தை எனக்கு இட் இஸ் மைன், இட் இஸ் ஃபார் மீ அப்படின்னு வச்சுக்கிறோம். இழுத்து இழுத்து குடிக்கிறதுனால அது நம்ம விட்டு ஒழுங்கிட்டே இருக்கு. இது சாமியோட ஒரு கோவிலுக்கு போயிடணும். நான் ஒரு பஸ் வச்சிருந்தேன். அந்த பஸ் ஃபுல்லா சில்லறும். அந்த பஸ் ஃபுல்லா இருக்கிற சில்லறையை எடுத்து அப்பப்போ உண்டியலுக்கு கோவிலுக்கு சிவாச்சாரியார் தட்டுல அப்படி போடுவது வழக்கம். அந்த பஸ்ஸை காணும். நாங்க கார்ல வந்து இறங்கி அதுக்கு பேசுவதற்கு வரோம். சஷ்டியோட விழா பேசுறதுக்காக வந்தேன். வந்துட்டு சார் பஸ் காணும், அது நிறைய சில்லறை இருந்தது, பஸ் காணும் அப்படின்னு. அதுக்காக ரொம்ப கவலைப்படாதீங்க, போனா போயிட்டு போது நாங்க தரோம் அப்படின்னு. இல்ல நீங்க தர வேண்டாம், அது சுவாமியோட காசு தான். அது சுவாமிக்கான காசு, என்னுடையது இல்ல, சுவாமியோட காசு. நான் பேசிட்டு இருக்கிறத சிவாச்சாரிய தட்டுல போட்டுட்டு நான் கிளம்பியாச்சு. 10:30 இருக்கும், எனக்கு தொலைபேசி வழியாக அழைப்பு. அங்கிருந்து அந்த பட்டர் போன் பண்ற, சார் உங்க பஸ் சன்னிதானத்திலேயே விழுந்து கிடக்குது. சாமியோடது சாமியை விட்டு எங்கேயும் போக, ஆசாமியோடதான் அடுத்தவங்க கிட்ட போகும். சாமியோடதான் சாமி கிட்டே இருக்கும். நாம ஆசாமி பணமா வச்சிருக்கிறதுனால அது வேற ஒரு ஆசாமி கிட்ட போகுது. சாமியோட பணம் கோயிலே விழுந்து கிடந்தது. பஸ் எடுத்து வச்சிருக்கேன் சார், நீங்க எப்போ வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 3 முறை அந்த கோயிலுக்கு போயாச்சு. அன்னபுரம் சொல்றதுக்கும் போயாச்சு, 2-3 தடவை போயாச்சு. ஆனா ஒவ்வொரு முறையும் அவர் அந்த பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பூஜை முடிச்சுட்டு அந்த பஸ் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு. இன்னும் அந்த பஸ் அங்கேயே இருக்கு, இன்னும் அந்த பஸ் எங்கிட்ட வரல, அந்த பஸ் அங்கேயே இருக்கு. அது போல வேற ஒரு பஸ் தான் எடுத்து வச்சு சாமி சில்லறை போட்டுக்கிறோம். அதுக்கு சொன்னார் ஒருத்தர், அந்த பஸ் இல்லையா உங்களுக்கு வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இறைவனுக்கான தொகையை இறைவன் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய காசு எதுவும் இல்லை. நான் என்னத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன்? எதையும் எடுத்துக்கிட்டு வரல. எதையும் ஏதாவது நான் கையில சம்பாதிச்சு வரைச்சு, இந்த கையில ஒரு 5 பவுன், இந்த கையில ஒரு 10 பவுன், இந்த கையில 2 கோடி, இந்த கையில ஒரு 3 கோடி எடுத்துக்கிட்டு எங்க அம்மா வயத்துல இருந்து நான் வந்திருந்தேன்னா நான் போச்சு இந்த 3 கோடியோட போகணும்னு பிரயத்தனப்படணும். ஒண்ணும் இல்லாம வெறுக்கையை மூடிக்கிட்டு வந்தேன். இங்க இருந்ததுனால எல்லாம் இறைவன் கொடுத்தான். இறைவன் கொடுத்ததே இறைவன் இடத்துலயே கொடுத்து திரும்பவும் வெறுந்தானே போக போறேன், எதையாவது தூக்கிக்கிட்டா போக போறேன். ஆனா சாமி ஒரு டெக்னிக்கை சொல்றாரு, நீ போச்சு எடுத்துட்டு போயிடலாம்டா, இவ்வளவு நீ சம்பாதிக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். அப்படியா? என் பையனுக்கே வேணும்னா வையி, வேண்டாம் அதையும் நீயே எடுத்துட்டு போலாம். எடுத்துட்டு போது என் பையன் என் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிட்டான், அவனுக்கும் தராம எடுத்துட்டு போறான்னு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. இப்போதே தானமும் தர்மமும் செய்து விட்டால் நமக்கு மிஞ்சுவதுதான் தர்மம். நமக்கு மிஞ்சது தனக்கு மிஞ்சி இல்ல, தனக்கு மிஞ்சிதான் தர்மம் இல்ல, தனக்கு மிஞ்சுவது தர்மம். நமக்கு மிஞ்சது எது தெரியுமா? மிஞ்சும் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா அது உங்க அக்கௌண்ட்ல சேர்ந்துடும், அக்யூமுலேட் ஆயிடும். அடுத்த பிறவி எடுக்கும் போது இப்ப கொடுத்ததெல்லாம் சேர்ந்து அப்பப்ப அவங்கவங்க வந்து கொடுத்துட்டு போவாங்க, வந்து கொடுத்துட்டு போவாங்க. நான் ஒரு ஆள் அக்கௌண்ட்ஸ் இருந்தேன், முன்னால ஒரு அட்வகேட்டுக்கு கணக்கு எழுதினேன். அந்த அட்வகேட் என்ன பண்ணாரு, ஆடிட்டர் வந்து 600 ரூபாய்க்கு ரெசிப்ட் போடியா, அக்கௌண்ட்ஸ் எழுதிக்கல உனக்கு 600 ரூபாய் சேலரி அப்படின்னாரு. ரெசிப்ட் போட்டு வச்சாச்சு. அட்வகேட் கிட்ட கொண்டு போய் கொடுத்து, சார் நான் கணக்கு எழுதியதுக்கு 600 ரூபாய் சார் அப்படின்னு. அப்படியா? 600 ரூபாய் உனக்கு? ஆமா சார். இதுல கணக்கு ஏத்தியாச்சா? ஏத்தியாச்சு சார். அதுக்காக நான் அத்தாச்சு ரெசிப்ட் போட்டு வச்சுட்டேன் சார். நீதான் இப்ப ரெசிப்ட் கையெழுத்து போட்டிய, அவர் அட்வகேட், நீதான் இப்ப ரெசிப்ட் கையெழுத்து போட்டிய, இப்ப நான் பணம் கொடுத்துட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பிறவியில் உங்களுக்கு வேலை செய்ததற்கு பணம் கேட்டு உங்க வீட்டு வாசலுக்கு நான் வந்திருக்கேன், நீங்க தரலைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்த பிறவியில இந்த பிறவியில நீங்க வாங்கிக்கிட்ட வேலைக்கு அப்ப அடுத்த பிறவியில கும்பிட்டு வந்து கொடுத்துட்டு போகணும் ஐயா அப்படின்னு கும்பிட்டு. இப்ப வரைச்சே கொடுக்கும் போதாவது நான் கும்பிட்டு வாங்கிக்கிட்டு போயிடுவேன், அடுத்த பிறவிக்கு வந்தீங்கன்னா நீங்க கும்பிட்டு கொடுக்கணும். யோசிச்சீங்க என்ன? ஓ தலை கிருந்துன்னு சுத்துதியா? புதிய அப்பாடத்தே அட்வொகேட், நான் போய் சட்டத்துக்கு போவேன், கோர்ட்டுக்கு போவேன், அதெல்லாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். சில பேர் கணவன் மனைவி பழக்கம்னா சொல்லுவாங்க, நான் உடனே கோர்ட்டுக்கு போயிடுவேன், போலீஸ் போயிடுவேன், போகவே வேண்டாம். தீபத்தை சாட்சியாக வைத்துதானே திருமணம் செய்து கொண்டோம், தினந்தோறும் தீப வழிபாடு செய்து வாருங்கள், அது அந்த பார்ட்னரை பார்த்துக்கும், சரியான விதத்துல செய்யும், சரியான விதத்துல செய்யும், நம்பிக்கையா இருக்கலாம். என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், என்ன பண்றது சார்? தினந்தோறும் தீப வழிபாடு செஞ்சுக்கிட்டு உங்க பையன் சொல்ல முடியாது, மிகப்பெரிய படிப்பாளி ஆயிடுவான், லெக்சராகவே ஆயிடுவான். ஆனா நீங்க செய்ய வேண்டிய வழிபாட்டை நம்பிக்கையா செய்யணும். செல்வத்தின் பயன் இது, தலைகின்ற பயன் இது என்று ஓவாத ஒளி விளக்கு சிவன் கோயிலுள் எரித்து தாவார பரவுவார் நல்குறவு வந்து எய்த தேவாதி தேவர்களால் திருப்பில்லை சென்றடைந்தார். இந்த இருக்கு வேணுங்கிற தளத்திலிருந்து ரொம்ப வறுமை வந்துருச்சுன்னா ஒரு இடத்துல ரொம்ப பலமா வாழ்ந்துட்டு அந்த இடத்துல வறுமையா வாழ முடியாது. சில பேர் ஊர் விட்டு ஊர் விடுவாங்க, அவங்க கேளுங்க அங்கே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடாது. அது போல சில பேர் கணவன் இல்லாம மனைவி இல்லாம இருப்பாங்க, தனியா இருப்பாங்க, அவங்கள ஏசா நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடாது. சரி, அடுத்தவங்களுடைய காயத்தை எப்போதுமே குத்தி கிழிக்க கூடாது. ஏன் சொல்றேன்னு கேளுங்களேன், அப்படி கிழிச்சா அந்த காயத்தை யார் கிழிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு சாமி குத்துருவாரு. அதனால அடுத்தவங்க வேதனையா இருக்கிறாங்கன்னா அந்த வேதனைய நீங்க ரொம்ப வேதனையா இருக்கீங்க போலக்கே அப்படின்னு விசிறி விட்டு பார்க்க கூடாது. சுவாமி வேற ஒண்ணும் பண்ண மாட்டாரு, அந்த வேதனையை யார் வேதனை பண்றாங்களோ அவங்களுக்கு கொண்டு குத்துருவாரு. அதனால அடுத்தவங்களை வேதனை பண்ணி பார்க்க கூடாது. அந்த வசதியா வாழ்ந்த இடத்துல இருக்கு வேணும்ன்ற காலத்துல இருந்து தில்லைக்கு வராது. தில்லைன்னு சொன்னா வல்வினை இல்லை இல்லையே நான் ஓடும். நான் கண்டதில்லை, நான் பார்த்ததில்லை, அதுல பாத்தீங்கன்னா நான் பார்த்தது இல்லைன்னு வரும். ஆனா நான் பார்த்ததில்லை, தில்லைய பார்த்துட்டாலே வல்லிய வினை இல்லை இல்லைன்னு ஓடி போயிடும், துன்பம் எல்லாம் ஓடியே போயிடும். இந்த சிதம்பரத்துக்கு வந்து விளக்கு எரிக்கணும்னு ஆசைப்படுறாரு, பணம் இல்லை, செல்வ வளம் இல்லை, வறுமை வந்து எய்தன்னு செவிலார் அறி போடுற. வறுமை வந்துருச்சான், இவர் போய் வறுமையை எடுத்துல அதுவே வந்துதான். ஏன் வந்ததுன்னு கேட்டா சிலருக்கு வறுமையை சிலருக்கு வெறுமையை இறைவன் சிறப்பு பெறுவதற்காக கொடுத்தான். நாம நினைச்சுட்டு இருக்கோம் இவர் கணவன் இல்லையே, இந்த அம்மாவுக்கு கணவன் இல்லையே, இவருக்கு மனைவி இல்லையே, இவங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா இறைவன் அவர்களுக்கு வேறொரு சிறப்பை தருவதற்காக இந்த வழியை செஞ்சிருப்பார். தெரியாது, ஏதோ ஒரு சிறப்பு தருவார் இறைவன், அதுக்காக முதல்லயே தயார்படுத்திட்டு வருவார்.
2: ஆன்மாவும் சிவாயனம் சைவம் டாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: அருள் விளக்கம், ஆனந்த விளக்கம் என்பதை வைத்துக் கொண்டு நான் அந்த இதுக்கும் அந்த ஏன்னா இது முடிந்த நிலைன்னு சொல்ல பாத்தீங்களா, அவன் என்ன சொன்னாங்கன்னா இறைவனுடைய அந்த சாதனையில இது வந்து முடிந்த நிலை இல்லைன்ட்டாங்க. யோகம் என்பது முடிந்த நிலை இல்லை, இது ஞானத்தை அடைவதற்கு ஒரு ஸ்டெப் வருது, இங்க யோகத்துக்கு வருது. யோகத்துக்கு வரும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டா அவருக்கு அதாவது உண்மையில சொல்ல போனா அந்த யோக நிலையை அடையும் பொழுதுதான் யார் எனது என்ற செருக்கு முழுவதுமாக அருகிற இந்த ஆன்மாவு. அது எப்படி எப்படி எழுதுறாங்க, திருக்குறளை கூட எழுதுறாங்க, ஒருத்தர் ஐனஸ் அண்ட் மைனஸ் எழுதினார், யான் என்பதற்கு ஐனஸ், எனது என்பதற்கு மைனஸ், ஐனஸ் அண்ட் மைனஸ் இப்படி எல்லாம் வார்த்தை ஜாலங்களை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் அத திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத புரிய முடியுமா, அங்க என்னன்னு கேட்டா அதைத்தான் மெய்கண்டார் என்ன சொல்றாருன்னா அந்த யான் என்ற செருக்கு வந்து ஏகனாகி நிற்றதை நிற்கும் பொழுது யான் என்ற செருக்கு அறம், இறைவனி நிற்கும் பொழுது எனது என்ற செருக்கு அறம். இந்த ரெண்டு செருக்கும் அரும்பொழுது என்ன ரிசல்ட் அப்படின்னா இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று இந்த மூன்று மலங்களினாலே வரக்கூடிய எந்த தாக்கமும் இல்லாம போயிருது அந்த ஆன்மாவுக்கு. அதான் மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே, அந்த இன்று என்ற அந்த ஒரு ஒருமைக்கு பயனிலை எப்படி கொடுக்கிறார், எழுவா எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா மலம் இன்றே மாயை தன்னோடு வல்வினை இன்றே அப்படி சொல்லும்போது இலக்கணத்துல தமிழ் இலக்கணம் வந்து அங்க சிக்கல் வராது. அது தொல்காப்பியத்துல ரொம்ப அருமையா சொல்வேன், அதாவது அந்த நூல்களை படிச்சுக்கும் போதுதான் நமக்கு அது தெரியும். அது வேணா ஒருமைக்கு சொல்லும் பொழுது சொல்வார் எப்படி இந்த ஒருமை சிங்குலர் அதாவது எழுவாய் வந்து ஒருமையா இருக்கும் பொழுது பயனிலை எப்படி வரும், அகிரிணையா இருந்தா அப்படி கேட்டா ஒன்றரை கிளவி ஊர்ந்த குன்றியல் உகரத்து இறுதியாகும். இந்த தங்கிற குன்றியல் உகரம் குற்றியல் உகரத்தோட முடியும். அப்ப என்ன அர்த்தம், தூ ரூ டூ தூ ரூ டூ இல்லையா, அப்படியே குட்டியல் உகரத்தை சேருங்க என்ன ஆகும், தூ ரூ டூ. அப்ப எழுவாய் வந்து ஒருமையா இருந்தா இப்படிதான் முடியணும். இங்க எப்படி முடிஞ்சிருக்கு? இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. அது உயர்நியா வரும்போது சொல்வாரு, ரகர ஈரும் ரகான்வற்றும் பகர இறுதியும் மாறை கிளவி உளப்பட நேரத்தோன்றும் பலரை சொல்லே. ஆண்பால் வந்து வன்மையா இருந்தா என்ன வரும்னாரு, ரகான் ஒற்றும் இருவர்.

அந்த ரகான் ஒற்றும் பகர இறுதியும் மாலை கிழவி உளப்பட மூன்றும் நேரத்தோன்றும் பலரடி சொல்லே. அப்ப அதெல்லாம் படிச்சாதான் ஸ்ட்ரைக் ஆகும். இப்படி சொல்றது என்ன மிஸ்டேக் வருது, ஏன் சொல்றார், முதல்ல மிஸ்டேக்னு தெரியணும் இல்லையா, அது வந்து இலக்கணத்துல பிழை. அப்ப மீகண்டா திருவள்ளுவர் போனவங்க பிழை விடுவாங்களா? இப்ப பாருங்க, இப்ப திருக்குறள்ல ஒரு விஷயம் பாருங்க, எல்லாரும் எழுதி போடுற குரல் கேட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மரபு உண்டு, இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, சைவர்களா இருந்தா இதை போட்டுருவாங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிற தேவாரம் சைவர்களா இருந்தா போட்டுருவாங்க. வைணவர்களா இருந்தா என்ன போட்டுருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பூத்து, வைணவர்களா நடக்கிறது என்ன பண்ணுவாங்க, ஆண்டாளுடைய பாசுரம், மத்தளம் கொட்ட வரிசன் வரிசங்கம் நின்று முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பண்டற்கு மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்து என் கைத்தளம் பற்றி கணாக்கண்டேன் தோடினான். இது ஆண்டாளுடைய பாசுரம், அதை போட்டுருவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா, அன்பு மரணம் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது நான் போட்டவிட அவளை பாட்டு கேட்பேன், இந்த குரல்ல ஒரு இலக்கண பிள்ளைக்கு தெரியுதான்னு கேட்பேன். இந்த குரல்ல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அவைன்னு தானே சொல்லணும். அன்பு அறன் பண்பும் பயன் ரெண்டு என்னது, புளூர் இல்லையா? அன்பும் அறனும் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அவைன்னு சொல்லணும். பண்பும் பயனும் அதுன்னு சொல்றாரு, இப்பெல்லாம் நாங்க பாக்குறது இல்ல சார் அப்படின்னு. அதுபோல அங்க என்ன, அங்க உடைமை, அதாவது அன்பும் அறனும் உடைமை என்று அந்த மை விதிப்பட்ட தொழிற்பெயராதான் அதை அர்த்தம் பண்ணணும்னு அர்த்தம். சொல்றது என்னன்னு ஏன் போடுறாருன்னா, அது கருத்து அதே மாதிரிதான். ஏன் அது சொல்றாருன்னா, அங்க அன்பும் அறனும் உடைத்தாயின், அப்போ அங்க அது என்பது அன்பு மரணம் உடை உடைமை என்ற ஒரு அந்த மை விகுதி பெற்ற தொழிற்பெயராக கன்வெர்ட் பண்ணிக்கணுங்கிறது அங்க குறிப்பு. அப்ப உடைமை என்று வந்தா அதுன்னு வரலாம் பாத்தீங்களா. அப்படிங்கன்னா தமிழ்ல வந்து என்ன, அப்படி எப்படி கொண்டு கூட்டணுங்கிறத அங்க வைக்கிற. அதுபோல எப்படி கொண்டு கூட்டணும்னா, மலம் இன்றே மாயதனோடு வல்வினை இன்றே என்று இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த உற்பத்திக்குள்ள போகும்போது தமிழை அனுபவிப்பது, அடுத்தால நம்முடைய நம்முடைய கடவுள் கொள்கையை அனுபவிப்பது, இப்படி பலவிதமான நுணுக்கங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால சாஸ்திரங்கள் படிக்கும்போது நமக்கு டாக்டர் லம்பாடிங்களே சொல்ற சைவ சித்தாந்தம் படிக்கும்போது இலக்கண நுட்பங்களும் தெரியுதுன்னா தெரியும். அதனால அப்படி வச்சு காட்டுறாங்க அப்ளைட் கிராமர். இந்த அப்ளைட் கிராமர் வர வரவே உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன தெரியும்னா, ஓரளவுக்கு நம்முடைய மொழியினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு போயிடும். அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த சந்தானக்குரவர்கள் நான் ஏதாவது என்கிட்ட கேட்பாங்க, திருவள்ளுவர் சிலை வச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா திருவள்ளுவர் சிலையை பார்க்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அரசாங்கமே கட்டிச்சு அந்த மூணு கடலும் சந்திக்கிற இடம், முப்பாலையும் செய்த திருவள்ளுவருக்கு மூணு கடலும் சந்திக்கிற இடத்துல சிலை வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் பெருமந்தையா சொல்லுவாங்க. ஆனா அந்த திருவள்ளுவர் சிலை வந்து நம்முடைய சைவத்தின் மரபு பிரகாரம் சரியில்லை, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா திருவள்ளுவருடைய சிலை என்று சொன்னால், திருவள்ளுவரை குருநாதனாக நாம் வைக்கும் பொழுது திருவள்ளுவரை எப்படி வைக்கணும்னா, இந்த மாதிரி கோலத்துல தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். திருவள்ளுவருடைய தியான சுலோகத்துல அமர்ந்த கோலம் தான், திருவள்ளுவருக்கு நின்ற கோலம் கிடையாது. இப்ப இவர்களுக்கு நால்வர் கோலம் இருக்க மாதிரி திருவள்ளுவருக்கு ஒரு கோலம் நமக்கு சொல்லி, அந்த தியான சுலோகத்துல திருவள்ளுவரை நின்ற கோலத்துல தான் வைக்கணும் அப்படின்னு இருக்கு. கையில எழுத்தாணி இருக்கக்கூடாது, எழுத்தாணி இருக்கக்கூடிய எழுத்தாணியை கொடுத்தாதான் திருவள்ளுவர் நினைக்கிறான், எழுத்தாணியிலே எழுத முடியாதா. அப்ப அங்க திருவள்ளுவர் எப்படி தியானம் கேட்டீங்கன்னா, வலது கையில தாமரை மலரும் அப்படிதான். அது போல நெற்றியில விபூதி, கழுத்துல ருத்ராட்சம் எல்லாம் போட்டாதான் திருவள்ளுவர். மற்றவங்களை மட்டும் அப்படி செய்யணும், மதர் தெரசாவை போட்டா அவர் போடுறான்னா அந்த ட்ரெஸ்ல தானே போடுறான். மதர் தெரசான்னு உனக்கு அந்த இயேசுநாதர் கொள்கை ஒத்துக்கிறியோ இல்லையோ நீ எப்படி போடுற, மதர் தெரசாங்கும் போது கிறிஸ்டியன் ட்ரெஸ் தான் நீ போடுற, ஒரு நன்னுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ் தானே போடுறேன். அப்ப மட்டும் உன்னுடைய கொள்கையை காத்துல பறக்க விடுறீங்கள, மத தெரசாவுக்கு கொடுக்குற ரைட்டு மரியாதை கூட இல்லைன்னு சொல்லல. ஆனா மத தெரசாவுக்கு படம் போடும்போது உருவம் வைக்கும்போது எப்படி வைக்கிற, அந்த நன்கிற கோலத்துல நான் வைக்கிறேன். அது மட்டும் என் அப்ப மட்டும் உடன்பாடு ஆயிருது உங்களுக்கு. நம்ம கிட்ட சொல்லும் போது மட்டும்தான் திருநீர் பூசினா அது வந்து என்ன, அது வந்து செக்யூலர் பிரின்சிபிளுக்கு அகேன்ஸ்டா போகலாம். மத தெரசாவை போடும்போது மட்டும் செக்யூலர் வரலையாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். திருவள்ளுவர் உண்மையான கோலம் எங்க இருக்குன்னு கேட்டா, மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் தெருன்னே இருக்கு, அதுல போய் பார்த்தா தெரியும். அதுல போய் பார்த்தா திருவள்ளுவர், அதுதான் உண்மையான திருவள்ளுவருடைய வடிவம். திருவள்ளுவர் கோயில் இருக்கு இல்லையா மயிலாப்பூர்ல, மயிலாப்பூர் தான் இருந்த இடம் மயிலாப்பூர்.

0: திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்னே ஒன்று இருக்குது. அந்த திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்ல திருவள்ளுவர் கோயில் இருக்கு. அந்த திருவள்ளுவர் கோயிலுக்கு தன வழிபாடு நடக்குது. அப்படி வந்து அந்த நமக்கு அந்த மரபுகளை வந்து நம்ம மாற்றக்கூடாது. இந்த 11வது சூத்திரத்துக்கு நாம் செல்வதற்கு முன்பாக இந்த பெத்தம் முத்தியில இப்படி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையை அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் அப்படியே வருது இந்த கருத்து. அதாவது பெத்தத்தில் அவன் என்ன செய்கிறான், அவன் ஒளிந்து கொண்டு ஆன்மாவை முன்னிறுத்துகிறான். ஆனா சிவயோகத்தில் அவன் என்ன செய்கிறான், ஆன்மாவை தன்னுள் ஒழித்துக் கொண்டு அவன் காட்டுகிறான். இதை என்னோட அப்பர் சுவாமிகள் திருப்புகலூர் தேவாரத்தில் தனி நேரிசை திருப்புகலூர்ல எம்பிரான்னு ஆரம்பிக்கும். அதுல நாலு வரியிலுமே எம்பிரான் எம்பிரான்னே வரும். அப்பருடைய தேவாரம் அது திருப்புகலூர் எம்பிரான் ஆரம்பிக்கிறதுன்னு போட்டா நீங்க பாத்துக்கலாம். அதுல சொல்லுவார் தெளிவாக, எம்பிரான் என்றதே கொண்டு என்னுள்ளே புகுந்து நின்று இங்கு எம்பிரான் ஆட்டாடி என்னுள்ளே ஒளிதறிவேனே. அதாவது எம்பிரான் என்றதே கொண்டு என்னுள்ளே புகுந்து நின்று எம்பிரான் ஆட்ட ஆடி, அவன் ஆட்டுவிக்கின்றான். அதாவது சாட்டை இல்லா பம்பரம், தாய்மான சொல்லும் பொழுது சாட்டை இல்லா பம்பரம். பம்பரத்தை ஆட்டும் பொழுது நம்ம என்ன தெரியுது, பம்பரம் ஆடுவது தெரிகிறது, ஆட்டுகின்றவன் தெரிகிறான். இந்த பம்பரம் ஆடுவதற்கு காரணமாக இருந்த கயிறும் கண்ணுக்கு தெரிகிறது. பம்பரத்தை ஆட்டினா ஒரு கயிறு வேணும் இல்லையா. ஆனா இறைவன் அதிகமான ஆட்டுவிக்கிறான், ஆனால் அங்க என்ன இல்ல, கயிறு இல்ல. சாட்டை இல்லா பம்பரம் போல் என்னை ஆட்டுவித்தின்னு சொல்லுவார். ஆகவே ஆடுதல் அத இவரும் சொல்வார். நம்ம அப்பர் சுவாமிகள் இன்னொரு தேவாரத்திலயும் சொல்லுவாரு,
1: கயிறு இல்லாம இப்ப வயலே பண்றாங்க.
0: அது போல அதுல சொல்றாரு பாருங்க, எம்பிரான் ஆட்ட ஆடி, நான் இதுவரைக்கும் ஆடினது எம்பிரான் ஆட்ட ஆடுகிறேன், என்னுள்ளே உடிதருவேனை எம்பிரான் என்னை பின்னை தன்னுள்ளே கறக்கும் என்றார். இந்த கருத்து அப்படியே முதல்ல அவன் என்ன செய்யறானா, என்னுள்ளே புகுந்து நின்று வருகிறான். அப்புறம் என்னது பின்னை அப்படின்னே சொல்ற பின்னை, அந்த பின்னைங்கிறது சிவ யோகத்துக்கு வந்த பிறகு, பின்னை எம்பிரான் என்னை தன்னுள்ளே கறக்கும் என்றால் எம்பிரான் என்னில்லால் என் செய்கேன் இழையேனே. ஆகவே நெல்லா நீதான் என்பதற்கு இதை விட என்ன சான்று வேணும்னு கேட்கிற மாதிரி ஒரு தேவாரம். அதுபோல இந்த தேவாரத்தில் வரக்கூடிய பல நுட்பங்கள் வந்து அந்த நம்முடைய கான்செப்டை வந்து அவங்க இலக்கிய வார்த்தைகளில் விளக்கும் போது நாம் அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமா இருக்கு. அதுக்குதான் சாத்திரங்கள் படிக்கும்போது என்ன கருத்தை எங்க சொல்ல வர்றார், தேவாரத்தில் இங்க வந்து என்ன வலியுறுத்த வருகிறார் என்பது சாத்திர பயிற்சி இருந்தால் தான் தெரியும். ஆகவே பெத்தம் முத்தி என்ற ரெண்டு நிலையில அவன் இறைவன் நிற்கக்கூடிய நிலையை தான் அந்த தேவாரத்தில் சொன்னார். இப்ப நம்முடைய அடுத்த பாடலுக்கு போவோம். இந்த 11வது சூத்திரம் என்பது சிவபோகம். அதுக்கு இன்னொரு பேர் நின்மல துரியாதீதம். யோகத்தை என்ன சொல்றோம், நின்மல துரியம்னு சொன்னான். இது நின்மல துரியாதீதம். இது ஓரளவுக்கு முக்கியமான இலக்கண குறிப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல. பொதுவாக இந்த உளம் என்று நம்முடைய சாத்திரங்களை வருவது இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா புருடன்கிற அர்த்தம். உளம் என்பது நம்முடைய திருமுறைகள்ல மூணு பொருள்ல வரும். அன்னைக்கே சொன்னேன், உள்ளம் உள்ளம் என்பது உளம் என்று வரும் மைண்டுங்கிற பொருள்ல. இன்னொன்னு வந்து நம்முடைய சூக்கும சரீரம் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளம்னே தமிழ்ல சுட்டுவார். சூக்கும சரீரத்தையும் குறிக்கும். அது சிவஞான போத உதாரணம் என்பாலே வரும், உள்ளம் போமாறு அது. இப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னா புருடன், அதாவது அந்த கஞ்சுக சரீரத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த கஞ்சுக சரீரத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான். அதுக்குதான் அந்த சித்தாந்த வார்த்தைகளை ஞாபகத்துக்கிட்டே வரணும். இங்க சொல்லப்படுவது இப்ப கண்ணுக்கு வந்து அந்த கண்ணுக்கு காட்டும் உபகாரத்தை செய்வது எதுன்னா புருடன். இந்த உதாரணத்தின் மூலம் என்ன விளக்க வர்றாரு பாக்குறேன். இன்னொரு உதாரணம், இன்னொரு இலக்கணம் என்னன்னா உள்ளத்தை என்பது அதுக்கு என்னன்னா ஒரு வேற்றுமை ஒரு இடத்துல இன்னொரு வேற்றுமையுடைய பொருளை கொள்ளணும். அதுக்கு வேற்றுமை மயக்கம்னு பேரு. நீங்க அர்த்தம் பண்ணும்போது உள்ளத்துக்குன்னு அர்த்தம் பண்ணும். உள்ளத்தை என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு. ஆனா நான்காம் வேற்றுமை பொருள்ல வரும்பொழுது உள்ளத்திற்கு, அதுக்கு தமிழ்ல என்ன பேரு, வேற்றுமை மயக்கம்னு பேரு இலக்கணத்துல. அந்த ஓசைக்கு உள்ளத்துக்குன்னு சொல்றதை விட உள்ளத்தை என்பது அந்த ஓசை வருது, ஓசை நயம். உள்ளத்துக்கு கண்டு காட்டலின், அப்புறம் அயரா அன்பின். இந்த அன்பின் என்பது என்ன? ஏது பொருள். ஏது பொருள்னா ரீசனிங். இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை உருவு. இந்த ஐந்தாம் வேற்றுமை உருவு அன்னைக்கே சொன்னேன், நான்கு பொருள்ல வரும். ஒப்பு பொருள், உரட்சி பொருள், ஏது பொருள், எல்லை பொருள். மதுரையும் நீங்கினான் அப்படின்னா மதுரையை விட்டு போனான்னு அர்த்தம். அன்னைக்கு திருக்குறள் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அவிர் சொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அந்த இடத்துல ஒப்பு பொருள் என்று வைத்துக் கொண்டாலும் உரட்சி பொருள் என்று வைத்துக் கொண்டாலும் பரவாயில்ல. ஒப்பு பொருள், உரட்சி பொருள், ஏது பொருள், எல்லை பொருள், நீங்கள் பொருள், அஞ்சு பொருள் வரும். அதனாலதான் அந்த காலத்துல வந்து தமிழ் நூலுக்கு பொருள் சொல்லும் பொழுது நல்ல இலக்கண குறிப்பை முதல்ல கேட்பாங்க. சில சமயத்துல என்ன வரும்னா, ஒரு இடத்துல நவுனா வரும், இன்னொரு இடத்துல வந்து வெறுபா வரும். தமிழ்ல வந்து ஒரே ஒரு சொல் மட்டும்தான் நான்குலே வரும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்ன நான்கு பொருளையும் வரக்கூடிய ஒரு சொல் வந்து தமிழ்ல ஆ. ஆங்கிற சொல் வந்து பெயரா நவுனாவும் வரும், வினையாவும் ஒரு ஆதல் அப்படிங்கிறது அந்த ஆதல் தன்மையும் பிடிக்கும். தல்விகுதி இல்லாம ஆண்டு வரும். என்னவா என்னவா என்றால் என்னவா என்னவா என்னவாதல் அப்படிங்கிற பொருள் வரும். அது ஒரு பெரிய இலக்கண நுட்பம். அயரா அன்பின், அன்பின் காரணமாக. எட்டாம் சூத்திரத்திலையும் அரண்கடல் செலுமேன்னு வந்தது, இங்கேயும் அரண்கடல் செலுமேன்னு வருது. அங்க அர்த்தம் வேற, இங்க அர்த்தம் வேற. எட்டாம் சூத்திரத்துல என்ன படிச்சோம்? ஐம்புல வேடலின் அயந்தனை வளர்ந்தனை தமுதல் குருவுமாய் தவத்தினின் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே. அரண்கடல் செலுமேங்கிறது அங்கேயும் வந்துச்சு, இங்கேயும் அரண்கடல் செலுமே வருது. அங்க எட்டாம் சூத்திரத்துல அரண் அரண்கடல் செலுமேன்னா என்ன அர்த்தம் சொன்னீங்க அவருக்கு அவங்களுக்கு? அது வந்து என்னன்னு கேட்டா, அது வந்து இறைவன் தான் தன்னை செலுத்தினான் என்பதை அனுபவத்துல உணர்வு தாங்க. இட் ரியலைஸ். அதுக்கு உதாரணம் சொன்னேன், நாம வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை வரைக்கும் நம்முடைய அம்மா வந்து நம்மளை வளர்க்கிறார். ஆனா அந்த குழந்தையில அம்மாவுடைய வளர்ப்பு இருக்கு, ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது? அம்மாதான் தன்னை வளர்க்கிறாள்னு தெரியாது, தெரியுமா? அப்புறம் வயது வந்த உடனே தெரியுது, இந்த வயசுல அம்மாதான் வளர்த்துக்க முடியும்னு ஒரு அனுமானத்தினால வர்றோம் இல்லையா. எதை வச்சு? நம்மளை வளர்க்கும் போது தெரியல, நம்மளை வளர்க்கும் போது அம்மாதான் வளர்த்தான்னு தெரியல. ஆனா என்ன வருது, நம்ம ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கும் போது தெரியுது, இப்படித்தானே நம்ம அம்மாவை வளர்த்திருப்பான்னு அப்ப தெரியுது இல்லையா. சில விஷயங்கள் அப்பதானே தெரியுது. அப்ப என்னன்னு கேட்டா, அந்த அவள் தான் நம்மை வளர்த்தாள் என்பது தெரிகிறது அல்லவா? அந்த வளர்ப்புல இருக்கிற நிலை வேற, வளர்த்தால் தெரிகிற நிலை வேற. அங்க எட்டாம் சூத்திரத்துல இறைவன் தான் நம்மை வளர்க்கிறான் என்பது. அதான் பொதுவாக நான் இந்த பெற்றோர்கள் வந்து அவர் சில கேள்வி கேட்பேன், அதாவது எங்க குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் அப்படி பட்டிருக்கேன், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன் சொல்லுவாங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன், சரி உங்களை உங்க குழந்தைய வளர்க்கறது நீங்க, ரைட், உங்களை வளர்க்கறது யாரு கேப்பேன். இப்பயும் வளர்க்கலாம் இல்லையா? இப்பயும் இருக்கு, இப்பயும் நீங்க எல்லாமே இப்பயுமே. அப்ப அதாங்க, அப்ப நம்ம என்ன பண்றோம் அந்த நிலையில, நமக்கு முதல் வயது முடிஞ்சவொடனே என்ன பண்றோம், அப்ப தெரியுது, அப்ப நம்ம சொல்றோம். அப்ப நாம அப்ப நான் கேட்கறது, உங்களை வளர்க்கறது யாருன்னு அப்படின்னா, எங்களை வளர்க்கறது கடவுள் தான். அடுத்த கேள்வி என்ன வருது, உங்களை வளர்க்கிற கடவுளுக்கு குழந்தைய வளர்க்க தெரியாதா? அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, எல்லாமே அந்த திரை. அப்ப என்னன்னு கேட்டா, அந்த குழந்தையினுடைய வினைக்கு தகுந்தால ஒரு பெற்றோரை கொண்டு கூட்டுறாரு, அவ்வளவுதானே. உடைய கூட்டுல வளர்ப்பு வருமா? அதனால அந்த அப்ப என்ன ஒரு நிலைதான் தெரிகிறது, எதுவும் நம்முடைய செயல்ல இல்லை. ரொம்ப நல்லாவே தெரியுது இளைஞர்களுக்கு, முதல்ல கல்யாணம் ஆனவுடனே நம்ம செயல்ல ஒண்ணு இல்லைன்னு தெரிய ஆரம்பிச்சிருது. அது வரைக்கும் ஆகுமா வருதுல, அதுவும் ஒரு உணர வேண்டி இருக்க. அது போல அங்க வந்து என்ன அர்த்தம்னா, த சோல் வில் ரியலைஸ் த சோஃபார் காட் ஓன்லி அஸ் நரிஷ்டஸ் அப்படிங்கிறது தெரியுதுங்கிறது அங்க அரண்கடல் செலுமேங்கு அங்க அர்த்தம். இங்க அரண்கடல் செலுமேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நிட்டை கூடும் முழுவதுமாக இறைவன் திருவடியில அடங்கின உடனே அரண்கடல் செலுமே என்பதற்கு என்ன இலக்கணம் எழுதணும்? இட் வில் ரீச் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் லார்ட் எழுதக்கூடாது, இட் வில் லேண்ட் இன் நிஷ்டா. இங்கிலீஷ் வந்து ஒரு நியரஸ்ட் சுவாமி இவரே சொல்றார், சிவாய சுப்பிரமணியன் சொல்லும் பொழுது நான் இன்னைக்கு சொன்னேன் இல்ல, என்ஸ்டசி எக்ஸ்டசி அப்படின்னு ரெண்டு வார்த்தையை சொல்றார். ஆனா அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு சரியா யோகம் என்பதற்கு என்ஸ்டசிம் பாரு நிஷ்டைக்கு எக்ஸ்டசி ஆமா என்ஸ்டசி எக்ஸ்டசிங்கிறார் அது ஒண்ணு இல்லதான் அதாவது ட்ரக் என்ன பண்ணுதுன்னா தன்னை மறந்து நிலையை உண்டாக்குது ஒரு வகையில ரெண்டும் பங்கன் அதானே புளிஸ்ங்கிறது என்னன்னா என்னன்னா புளிஸ்ங்கிறது அவர் அது வரைக்கும் செலுத்துகின்ற அந்த இது இருக்கு இல்லையா அதுக்கு தான் புளிஸ் சொல்றது அது வந்து அருள் கருணை ரெண்டு விஷயம் கருணை அது ரெண்டு சைவிசுதாங்க எப்பயுமே கருணை வேற அருள் வேற கருணை என்பது திருவோதான சக்தியினால் வளர்க்கும் போதுதான் கருணை அருள் சக்தியினால் வளர்க்கும் போது அது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ரெண்டும் கிரேஸ் அண்ட் பிளிஸ் மாதிரி கிரேஸ் அண்ட் பிளிஸ் கருணை கேன் பி ஈக்குவல் டு கிரேஸ் அருள் கேன் பி ஈக்குவல் டு பிளிஸ் அவங்களும் ரெண்டு வார்த்தை கொஞ்சம் நியரஸ்டா வர மாதிரி வச்சிருக்காங்க ஆகவே இங்க வந்து அன்பின் என்பது அன்பின் காரணமாக அது வந்து என்னன்னா அதாவது இந்த அன்பு அன்னைக்கு சொன்ன இல்லையா அன்பு என்பதற்கு நம்முடைய சைவ சித்தாந்தத்துக்குள்ள அர்த்தம் வேற அதை எல்லாம் யோசிக்கும் அன்பு என்பது இந்த இடத்துல இலக்கிய அர்த்தம் கிடையாது இந்த அன்பு என்ற சொல்லுக்கு இலக்கியத்துல ரெண்டு அர்த்தம் வந்துச்சு இலக்கியத்துல என்ன அர்த்தம் தொடர்புடையவர்கள் மாட்டு செலுத்துவது அன்பு திருவள்ளுவர் எப்படி பயன்படுத்துறார் என்று சொல்ல இல்லறவியல் தொடரவியல் தொடர்புடையார் மாட்டு நாம் செலுத்துவது அன்பு தொடர்பு இல்லாத இடத்திலே நாம் செலுத்துவது அருள் திஸ் இஸ் லிட்டரல் மீனிங் அதனாலதான் கணவன் மனைவியிடம் செலுத்துவது அருள்னு அவர் சொல்லல அன்பும் மரணம் உடைத்தாயின்னு தானே சொன்னார் ரெண்டுக்கு ஒரு அடிப்படையில ஒரு வித்தியாசம் கேட்டா அன்பு வந்து எப்பயுமே எக்ஸ்சேஞ்சபிள் அன்பை செலுத்தினா அன்பு என்ன பண்ணும் பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கும் எப்பயுமே அன்புங்கிறது அதான் அன்பு செலுத்தினவுடனே என்ன ஆகுது அது திரும்ப வந்து அது நமக்கு ரீபே ஆகுதா ரெசிப்ரேக்கெட் ஆகுதான்னு பார்ப்போம் அதுதான் அன்பு இப்ப நம்ம குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்க்கணும் எல்லாம் பண்ணோம் பண்ண உடனே அப்புறம் என்ன பண்றோம் இந்த பையன் நம்ம கிட்ட நம்மளை வந்து நம்மளை டிபெண்ட் பண்றானா ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்மளை கரெக்டான பத்தியம் எப்படி எல்லாம் அவனை படிக்க வச்சோம் ஒரு வீட வித்துல அவனை கடிச்சாத்தேன் எம்பிபிஎஸ்ல அன்னைக்கு பாரு ஒரு சின்ன வார்த்தை கேட்டானா பாரு அது வருது பாருங்க அப்ப என்ன தெரியுது நம்ம செலுத்தின அன்புக்கு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கு அன்பு வந்து ரெண்டு காரணம் ஒண்ணு தொடர்புடையவர்கள் மாட்டு செலுத்துவது இன்னொன்னு எக்ஸ்சேஞ்ச் எதிர்பார்க்கும் ஆனா அருள் என்பது என்ன என்பது தொடர்புடைய மாட்டு இப்ப துறவிகள் வந்து எல்லாரும் ஒன்னால பார்க்கணும் அவங்களுடைய கடன் அது அவங்களுக்கு எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அருள் அதாவது துறவிக்கு அது அது ஒரு இலக்கணம் ஆனா சைவ சித்தாந்தத்துல அருள் அன்புக்கு அர்த்தம் வேற சைவ சித்தாந்தத்தில் அருள் என்று சொல்ல அன்பு என்று சொன்னால் ஆன்மாக்கள் இறைவனிடத்து செலுத்துவது அன்பு இறைவன் நம்மிடத்திலே செலுத்துவது அருள் பக்தி பக்திங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை இது ரெண்டும் தமிழ் வார்த்தை இல்லையா பக்திக்கு தான் என்ன சொன்னாரு அதுதான் அயரா அன்பு இந்த பக்திங்கிற வார்த்தைக்கு பக்திங்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பு என்னன்னு கேட்டா இடைவிடாமல் நிகழ்வது அன்புதான் பக்தி அதான் பக்திங்கிற வார்த்தையை சம்ஸ்கிருதத்தில் எப்படி வச்சான்னு கேட்டீங்கன்னா அன்பு இடைவிடாமல் நிகழ்ந்தால் அது பக்தி அதனாலதான் என்ன சொன்னாரு அதுக்கு என்ன சொன்னாரு பக்திங்கிறதுக்கு வார்த்தை அயரா அன்பு மாணிக்க வாசகர் என்ன சொன்னார்னா சாயா அன்புன்னாரு பக்திக்கு தான் சாயா அன்பு மாணிக்க வாசகர் சொல்லு சாயா அன்பினை நாடரும் தழைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போட்டி சாயா என்ன சொன்னா என்றைக்கும் அது வந்து அதாவது இது பண்றது இல்லை இடைவெளி இல்லாம விழாது சாயாம நிக்குது அப்படின்னு சொல்றீங்களா சாயா
2: சூரியன் சாய்
0: அது ஷாயை அதுக்கு வந்து நிழல் அந்த இடத்துல அந்த இடத்துல ஷாயை என்று சொல்றது நிழல் ஷேடோங்கிற பொருள் அவர் அது வேற
3: ஆமா
0: சாய் தமிழ் வார்த்தை சாய்தல் சாயாமல் சாயா அன்புங்கிறது மாணிக்க வாசகர் அந்த பக்திங்கிற சொல்லுக்கு பயன்படுத்தின வார்த்தை சுந்தரன் அப்படியே சொல்லிட்டார் கத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் அதாவது சம்ஸ்கிருதத்துல எப்படி வரும் பக்தின்னு தான் வரும் பக்தி தமிழ் இலக்கணத்தை எப்படி பக்தின்னு சொல்லக்கூடாது அதனால பக்தின்னு தான் சொல்லணும் தமிழ் எப்படி பக்தி அது இலக்கணம் அதான் பத்தரா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம்
2: பக்தியால் ஞானமே
0: பலகாலம் பக்தியால் ஞானமே பலகாலம் அது அரணிக்கலாம் ஆமா பக்தி என்பது அந்த ரெண்டு ஒரே சொல்லுதான் அந்த சொல் வந்து இங்க வரும்பொழுது
2: முக்தி முக்தியா முக்தியா
0: அதுவும் அது முக்தி முக்தி
3: முக்தி
0: முக்திங்கிற சம்ஸ்கிருதத்துல முக்தின்னு தான் வரும்
2: முக்தி தமிழ்
0: தமிழ்ல வரும்பொழுது முக்தின்னு தான் வரும் ஏன்னா இந்த ரெண்டு வல்லினம் அவர் வரக்கூடாதுங்கிறது தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணத்துல ஒரு வல்லினம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெல்லினம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க ரெண்டும் ஒரே சொல்லுதான். அதுபோல என்ன சொல்ல வந்தேன், அந்த பத்த அவர் அப்படி சொல்ற பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் வழியே. அந்த இறைவனிடத்துல அந்த அன்பு வந்து மேலும் மேலும் இதுக்கு அந்த 100% அன்பு எப்ப வருது பாருங்க. அதான் சொன்னாரு அயரா அன்பு, அந்த அயராமல் அது சிவஞான சுவாமி சொல்ல இடையரா பேரன்புனர். இந்த பக்திங்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு தமிழ் கொடுத்தாங்க, சிவஞான சுவாமி சொல்லும் போது இடையரா பேரன்பு, அதான் பக்தி. இப்ப நமக்கு என்னன்னா, ஒரு பொருள் அன்பை செலுத்தும் போது இன்னொரு பொருளை மறந்துடுவோம், அந்த நிலையில நமக்கு ஞாபகம். அதான் இடைவிட்டு நிகழ்வு, நம்ம அன்பு வந்து இடைவிட்டு நிகழும். ஒண்ணுல இருந்து இன்னொன்று தாவும், அது வேற இருக்கு, அதுவும் இருக்கு. என்னைக்கு நிலையாக ஒன்று ஒரு பொருளையும் படித்துக் கொண்டு இருக்காது. இளையரா பேரன்பு இப்படிலாம் இருக்கு விளக்கம் சொன்னாங்க. அந்த பக்தியினுடைய முடிந்த நிலையாக அது என்ன பண்ணும், நிட்டை கூடும். இந்த நிட்டை கூடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, 36 தத்துவங்களுடைய செயல்பாடே இல்லாம போயிருக்கு, குறைந்து கொண்டே வந்து கடைசி நிலையை அடையும் பொழுது. அப்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த அருள் விளக்கம், அது ஆனந்த விளக்கம் சிவயோகத்துல, அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சிவயோக நிலையிலே, சிவயோக நிலையில் இறைவனின் கிரியாசக்தியும் ஞானசக்தியும், கிரியாசக்தியும் ஞானசக்தியும் ஆன்மாவின் மீது முழுவதும் பதியும். சிவபோகம் வரும்போது என்ன கேட்டா, சிவபோகத்தில் இறைவனுடைய இச்சாசக்தியும் சேர்ந்து பதியும். என்ன சொல்றாங்கன்னா, அங்கதான் என்ன வருதுன்னு கேட்டா, கோயின்சைடிங் சொல்லணும் இல்லையா, அதாவது ஆங்கிலத்தை சொல்வதா இருந்தா, இப்ப ரெண்டுக்கும் என்ன பொருள், இறைவனுக்கும் இச்சா ஞான கிரியை இருக்குது, ஆன்மாவுக்கும் இச்சா ஞான கிரியை இருக்கு. ரெண்டுக்கும் என்ன, அந்த அந்த ஒரு பொருள் இருந்தா அது ஒரு சித்து பொருளுக்கு, அது எலக்ட் சித்து பொருள் என்று சொன்னால் அதுக்கு என்ன இருக்கணும், அதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அதுக்கு ஒரு செயல் இருக்கும், அதுக்கு ஒரு அறிவு இருக்கும். அதான் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அப்படிங்கிற, அது உயிருக்கும் இருக்கு. அப்போ என்ன கேட்டா, எப்ப கம்ப்ளீட்லி கோயின்சைட் ஆகும், அந்த இறைவனுடைய இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியோட இந்த உயிரோட ஞானசக்தி கிரியாசக்தி இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட் கோயின்சிடன்ஸ், 100% வருது பாருங்க. அதுதான்
3: சிவஞான சித்தியார் சுபகத்தினை மாதவ சிவஞானிகள் பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை இவற்றின் துணை கொண்டு தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. 2வது சூத்திரத்தை சிந்தித்த அளவிலே நிறைவு செய்திருக்கின்றோம். 2வது சூத்திரத்தினுடைய முதல் அதிகரணத்தை சிந்திக்க வேண்டிய நிலையிலே இப்போது இருந்து வருகின்றோம். நம்முடைய சிந்தனையானது 2வது சூத்திரத்து முதல் அதிகரணத்திலிருந்து தொடங்க வேண்டும். 2வது சூத்திரமானது உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தறின்றி தானே நிரவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காதெங்கும் என்ற பாடல். இதற்கு மாதவ சிவஞானிகளுடைய உரை தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஏனைய உரைகளில் காண முடியாத உண்மைகளை எல்லாம் தன்னகத்தே கொண்டு விளங்குவது மாதவ சிவஞானிகளுடைய உரைதான். மிக அற்புதமான முறையிலே அந்த உரை நுண் பொருள்களை எல்லாம் சிவாகம மரபுப்படி நின்று நமக்கு எடுத்து காட்டுகின்றது. உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் என்பதிலே முதற் சூத்திரத்திலே முதற்கடவுள் என்று நிலைநாட்டப்பட்ட அந்த சங்காரக் கடவுள் ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கும் போது உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகவும், எப்படி உடலும் உயிரும் போல கலப்பினால் ஒன்றாகவும், பொருள் தன்மையால் கண்ணும் கதிரவனும் போல வேறாகவும், செலுத்தும் தன்மையால் கண்ணொழியும் ஆன்மபோதமும் போல உடனாகவும் நின்று அவ்வுயிர்கள் எல்லாம் தனது ஆணை என்ற பெயருடைய அந்த சக்தியினாலே செலுத்தப்படுகின்ற இரு வினைகளுக்கு ஏற்ப அந்த உயிர்கள் போக்குவரவு புரியும்படி தன்னுடைய 5 ஒளியிலே அந்த உயிர்கள் உட்பட்டு செல்லும்படி அந்த உயிர்களுக்கு தலைவனாக பதியாக விளங்கி ஒன்றாய் வேறாய் உடனாய் விளங்குகின்ற அந்த நிலை சக்தி ரூபம் என்று சொல்லப்படும். அது ஒளியாய் ஓங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஓங்கு ஒளியாய், ஓங்கிய ஒளியாய் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓங்கிய ஒளியாய் என்பது சத்தியரூபமாய், சத்தியரூபம் என்பது உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் நிற்கின்ற அந்த அத்துவித நிலை. அந்த அத்துவித நிலைதான் ஓங்கிய ஒளியாய் விளங்குதல், அதுவே சத்திய ரூபம் ஆகும். உயிர்களை ஐந்தொழிற்படுத்தும். அவ்வாறு அத்துவிதமாய் அந்த உயிர்களோடு கலந்து என்ன செய்கின்றான், அத்துவிதமாய் கலந்து சக்தி ரூபமாய் விளங்கி என்ன செய்கின்றான், அந்த உயிர்களை தன்னோடு அத்துவிதமாய் இருக்கின்ற உயிர்களை ஐந்தொழிற்படுத்துகின்றான். அப்ப இதிலிருந்து என்ன ஒரு பெரிய உண்மை நமக்கு தெரிகின்றது என்றால், உயிர்கள் எண்ணற்றவை, அழகிலா உயிர்கள்னு சொன்னார். இந்த எண்ணற்ற உயிர்களும் செய்கின்ற வினைகள், அதுல ஒவ்வொரு உயிரும் செய்கிற வினைகளும் எண்ணற்றவை. உயிர்கள் எண்ணற்றவை, அதுல ஒவ்வொரு உயிரும் செய்கிற வினைகள் எண்ணற்றவை ஏராளம். அதுல ஒவ்வொரு வினையையும் அறிந்து அந்த வினைக்கேற்ற பலனை ஊட்டி அந்த ஒவ்வொரு உயிரையும் பக்குவப்படுத்தி வளர்த்து வருகின்றான். அப்போ இத்தனை உயிர்களை செய்யக்கூடிய இத்தனை வினைகளையும் எவ்வாறு இவனால் அறிய முடிகின்றது என்றால், அவன் இமைப்பொழுதும் எந்த உயிரை விட்டும் நீங்கி இருப்பதில்லை. இப்படி எல்லா உயிர்களோடும் இரண்டர கலந்து, அந்த இரண்டற்ற கலப்புக்கு தான் அத்துவிதம், துவிதம் இரண்டு, அத்துவிதம் இரண்டற்ற நிலை. அந்த இரண்டற்ற அத்துவித நிலையை தான் மூன்றாக விளக்கி சொன்னார்கள். ஒன்றாய் வேறாய் உடனாய், கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருப்பதனால், ஒவ்வொரு உயிரோடும் இப்படி அவன் அத்துவிதமாய் இருப்பதனால், ஒவ்வொரு உயிரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினையையும் மன வாக்கு காயம் இந்த மூன்றிலே எதைக்கொண்டு எந்த வினை செய்தாலும் அவனால் அறிந்து அந்த வினைப்படனை உரிய காலத்திலே ஊட்டி அந்த உயிரை பக்குவப்படுத்த முடிகின்றது என்ற உண்மை நமக்கு இங்கே தெரிய வருகின்றது. அதனாலதான் அது, ஆகவே அப்படி அந்த வினைக்கு ஏற்ப ஐந்தொழில் படும்படி அந்த உயிர்களை செய்கின்ற தலைவனாய் இருக்கின்றான். உயிர்களோடு அத்துவிதமாய் கலந்து நிற்கும் சக்தி ரூபமாகவும், உயிர்களை ஐந்தொழிற்படுத்தும் பதிரூபமாகவும் இருந்தும், அந்த பதிரூபம் சக்தி ரூபத்தின் தன்மைகள் தன்னை தாக்குதலின்றி அவற்றால் தான் துடக்கூறாமல் பந்தப்படாமல் தான் நிலவு சீர் அமலனாக தானே சுயம் பிரகாச ரூபமாக, அதே சமயத்தில் அந்த சக்தி ரூபம் பதிரூபம் ஆகிய தன்மைகளிலிருந்து நீங்காமலும் இருந்து கொண்டு, ஆகவே ஈற்றடியிலே நீங்காது என்பது வந்து நீங்காது எங்கும் அப்படின்னு இருக்க, அதை எங்கும் நீங்காது நின்றன அப்படி கூட்டக்கூடாது. நீங்காது என்பது எதுக்கு, சக்தி ரூபம் பதிரூபம் இவற்றை விட்டு நீங்காமல் இருப்பான், அது தாதான்மிய சம்பந்தம். நீங்காது என்பதில்தான் தாதான்மிய சம்பந்தம் இருக்கிறது. சுவாமிகள் சொல்கின்றார்கள், முதல் நூல் சிவஞான போதத்திலையும் தாதான்மிய சம்பந்தத்தை அந்த நீக்கமின்றி நிற்கும் அன்றேதான் சொல்றார். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே, ஆணையை விட்டு நீங்காமல் இருப்பதுதான், சக்தியை விட்டு நீங்காமல் இருப்பது, அதுதான் தாதான்மிய சம்பந்தம். அதே தாதான்மிய சம்பந்தம் எங்கும் நீங்காது. எங்கும் என்பது எப்படி கூட்டணும், நிலவு சீர் அமலனாகி எங்கும் நின்றனன் அப்படி கூட்டிக்கணும். நீங்காதுங்கிறது வந்து இவற்றின் தன்மை தனக்கைதலின்றி, அதே சமயத்தில் இவற்றோடும் நீங்காது, இவற்றை விட்டும் நீங்காது, தானே நிலவு சீர் அமலனாகி எங்கும் நின்றனன். ஆக இந்த அதிகரணம் என்னவென்றால், இந்த சூத்திரத்திலே சொல்லப்பட்டுள்ள செய்திகளை நான்கு கூறுகளாக பகுத்துக் கொள்ளலாம். ஒன்று, இறைவன் உயிர்களோடு இரண்டர கலந்து இருக்கின்ற, அப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் இரண்டரை கலந்திருக்கின்ற அந்த அத்துவித சம்பந்தம் ஒரு கருத்து. ஒவ்வொரு கருத்தும் மிக முக்கியமானவை இந்த இரண்டாம் தத்துவத்தில். இரண்டாவது கருத்து என்னன்னா, உயிர்களை இருவினைக்கு ஏற்ப ஐந்தொழிற்படுத்துகின்றான். அப்ப இருவினைனா என்ன, அந்த இருவினையை விளக்க வேண்டும், அது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து என்னவென்றால், அவன் வந்து அந்த இருவினைக்கு ஏற்ப உலகங்களை வந்து மீளவும் தோற்றிருக்கின்றான், புனருப்பவும் செய்கின்றான். அப்போ அந்த மாலையிலிருந்து என்னெல்லாம் தோன்றுகின்றன, 36 தத்துவங்களும் தோன்றுகின்றன. செய்யப்பட்ட வினைகளுக்கு பற்றுக்கோடாகவும் தத்துவங்கள் தான் இருக்கின்றன. செய்து முடிச்ச பிறகு வினைகள்லாம் எங்க போய் கிடக்கின்றன, தத்துவங்கள்ல தான் கிடக்கின்றன. எனவே அந்த தத்துவங்களை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டியுள்ளது, அது மூன்றாவது கூறு. நான்காம் கூறு, இந்த சக்தி ரூபம் பதிரூபம் இவற்றோடு அவன் தாதான்மியமாய் நீக்கமின்றி நிற்கின்றானே, அந்த தாதான்மிய சம்பந்தத்தை சொல்ல வேண்டியது நாலாவது பகுதி. அதனோடு ஏய்புடைய பல செய்திகளையும் சொல்கின்றார். முதல் சூத்திரத்தில் எப்படி சூத்திரத்துக்குரிய கருத்துக்களை வந்து வாக்குவாதமா தடையும் விடையுமாக சொன்னதோடு மட்டுமல்லாமல், ஏய்புடைய செய்திகள் பலவற்றை நமக்கு வாரி வாரி வழங்கியிருந்ததை போல, முதல் சூத்திர செய்தத்தை போலவே இந்த இரண்டாம் தத்துவத்திலே நிறைய செய்திகளை சொல்கின்றார். அதில் இந்த முதல் அதிகரணமானது, இறைவன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருக்கின்ற அந்த அத்துவித சம்பந்தத்தை விவாதிக்கக்கூடிய பகுதி. அத்துவிதம் என்ற இந்த சொல்லாட்சியானது உபநிடதங்களிலே வருகின்றது. அத்வைதம் என்று சொல்வார்கள், சமஸ்கிருத படி அத்வைதம் என்று சொல்ல வேண்டும். அது கொஞ்சம் தமிழ் வழக்கையே கொஞ்சம் மாத்திய அத்துவிதம் அந்த மாதிரி வரும். அத்வைதம் என்ற அந்த சொல்லாட்சி இருக்கின்றதே, அது வந்து உபநிடதங்களை வந்து பல சமயத்தவர்களும் உடன்படுகின்றார். இந்து சமயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேத உபநிடதங்களை உடன்படுவது எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்து சமயம் சொல்கின்றார்கள். சமண பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் போது அவர்கள் இதுக்கு இந்த பக்கம் வரமாட்டார்கள், அவர்களுக்கு தனித்தனி பிரமாண நூல்கள் உள்ளன. உபநிடதங்களை எல்லாம் ஒப்புக்கொள்பவர்கள் இருக்கின்றார்களே அவர்களும் அத்வைதம் என்ற சொல்லுக்கு வேறு வேறு விளக்கங்கள் சொல்கின்றார்கள். அதிலே குறிப்பாக மிகவும் செல்வாக்கு பெற்று விளங்குகின்ற கொள்கை என்னவென்றால் ஏகாண்மவாத கொள்கை. அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அத்வைதம் துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டு இல்லை, இரண்டாவது பொருளே இல்லை, எனவே பரம்பொருள் ஒன்றுதான் உள்ளது, உயிர்கள் என்றோ உலகம் என்றோ இரண்டாவது எந்த பொருளும் இல்லை, இருப்பதாக தோன்றுவதெல்லாம் வெறும் மாய தோற்றம், இருப்பதாக தோன்றுகிறதே அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா, அதெல்லாம் மாய தோற்றம் என்று சொல்லிவிடுவார்கள். அப்ப அவர்கள் வந்து தடை எழுப்புகின்றார்கள். மறைகள் எல்லாம் சைவ சித்தாந்திகளே உங்களுக்கும் வேதங்கள் உபநிடதங்கள் தான் பிரமாண நூல் தானே, உங்கள் சிவபெருமானே செய்ததாக சொல்கின்றீர்கள், அப்போ அந்த வேதங்களே என்ன சொல்கின்றன, பரம்பொருள் ஒன்று தான் சொல்கின்றன, ரெண்டு இல்லை, இரண்டாவது பொருள் இல்லை, ஒன்றுதான் சொல்கின்றன அத்வைதம் மூலமாக. அப்படி சொல்லும்போது நீங்க என்ன சொல்றீங்க, இறைவன் வேற உயிர்கள் வேறு, ஆனா அந்த இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்து இருக்கின்றான்னு சொல்றீங்க, எப்படி இரண்டாவது பொருளே இல்லை எப்படி கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றென மறைகள் எல்லாம் உரைத்திட, முதல் அதிகாரத்தின் முதல் பாடல் இது, அவருடைய கூற்று, ஏகான்வாதிகளின் கூற்று. ஒன்றென மறைகள் எல்லாம் உரைத்திட, மறைகள் எல்லாம் ஒன்றென உரைத்திட, மறைகள்லாம் அப்படி சொல்லுது, ஒரு பொருள் தான் இருக்கு, இரண்டாவது பொருள் இல்ல, ஒன்றுன்னு சொல்லுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, உயிர்கள் ஒன்று நின்றனன்னு சொல்றீங்க, உயிர்களோடு இறைவன் என்ன பண்றான், ஒன்று நிற்கின்றான்னு சொல்றீங்க. உயிர் இறைவன் ரெண்டு பொருளே கிடையாது இல்ல, மறைகள்லாம் சொல்கின்றன. நீங்க என்ன, இறைவன் ஒரு பொருள், உயிர்கள் வேறு பொருள், இந்த இறைவன் அந்த உயிர்களோடு ஒன்றி இருக்கின்றான்னு சொல்றீங்களே, இது என்ன இது அப்படிங்கிறார் என்று. அதன் மூலம் என்ன ஆயிட்டு, பல பொருள்கள் இருக்கின்றன என்று ஆகிவிட்டது. அது உபநிடதங்களுக்கு உடன்பாடு அல்ல, இதுதான் ஆதிசங்கருடைய கொள்கை. பல பொருள்கள் அப்படின்னாலே பொறுத்துக் கொள்ள மாட்டார், ஒரு பொருள் தான் இருக்கின்றது, அது பிரம்மம், அது குணம் குறி ஒன்று மற்றது, நிர்குண பிரம்மம். பிரம்மம்னா நாம தமிழ்ல சொல்லணும்னா பரம்பொருள், பரம்பொருள் சொல்லுதுதான் சமஸ்கிருதத்துல பிரம்மம். பிரம்மாங்கிறது வேற, பிரம்மன் நான்முகன் அது அவன் வேற, பிரம்மம்னு சொன்னா அது வந்து பரம்பொருள் என்று பொருள்படும். அவருடைய கொள்கை அதுதான், ஒரே அந்த பரம்பொருள், அது பரமான்மா, அது ஒன்றுதான் உள்ளது, அந்த ஒரே ஒரு ஆன்மா உள்ளதுன்னு சொல்றதுனால ஏகான்மவாதம்னு பேர். அதுக்கு வந்து உண்மையான பேர் ஏகான்மவாதம் தான். அவர்கள் வந்து தங்களை அத்வைத வேதாந்திகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனா அத்வைதம்ங்கிறதுக்கு உண்மை பொருள் அது அல்ல, சைவ சித்தாந்தம் கூறுகின்ற பொருள் தான் உண்மை பொருள் என்பது நம்முடைய கொள்கை. எனவே நாம் வந்து அத்வைத வேதாந்திகள் நம்ம சாத்திரங்கள் அவர்களை வழங்குவதில்லை, அதை நம்ம நல்லா நினைவு வச்சுக்கணும். அவர்களை ஏகான்மவாதிகள் தான் வழங்குகின்றோம், சாத்திரங்களை பார்த்தாலும் சரி உரைகளை பார்த்தாலும் சரி ஏகான்மவாதிகள். ஏன்னா வேதாந்தம் என்பது என்னவென்றால், வேதத்தினுடைய ஞானகாண்டம் உபனிஷத் என்று சொல்லப்படும், உபநிடதம் என்று தமிழ் வழக்கில் வழங்குகின்றோம். அந்த உபநிடதத்துக்கு தான் வேதாந்தம்னு பேரு, வேதத்தினுடைய அந்தம். அந்தம்னா வெறும் முடிவுன்னு மட்டுமில்ல, சாராம்சம், வேதத்தினுடைய அந்த சாராம்சம் தத்துவ கொள்கை அது வந்து அந்த இடத்துல தான் இருக்கு. அதுல 108 உபநிடதங்கள் இருக்கின்றன. 108 வேதம் எடுத்தெடுத்துரைத்த விருத்திக்கேற்ற இலக்கண வடிவுடையதா என்று தாய்மான சுவாமிகள் போற்றுவார்கள் பரம்பொருளை. 108 உபநிடதங்களும் வந்து சைவ சித்தாந்தம் தான், அதுல எந்த ஐயமும் இல்லை. காசிவாசி செந்திநாதையர் என்ற சிவநெறி சான்றோர் சைவ வேதாந்தம் என்று ஒரு நூல் எழுதியுள்ளார்கள். அதில் உபநிடதங்கள் எப்படி சைவ சித்தாந்த பொருளை சொல்கின்றன என்பதையெல்லாம் அவர்கள் அதில் காட்டி உள்ளார்கள். அப்ப வந்து அந்த இடத்துல தான் வருது, ரெண்டு பொருள் இல்லைன்னு சொல்லும் போது நீங்க உயிர்கள் வேறு இறைவன் வேறு, ஆனால் இறைவன் உயிர்களோடு ஒன்றி நிற்கின்றான் அப்படின்னு சொல்றீங்களா, அப்ப பன்மை ஆகிவிட்டதே, பல பொருள்கள் ஆகிவிட்டதே. பன்மை நிகழ்த்துவது என்னை, உபநிடதங்களுக்கு மாறுபட்டு நீங்கள் பன்மை நிகழ்த்துவது என்னை, என்னைனா என்ன என்ன, அது எப்படி சொல்லலாம் நீ அப்படின்னு கேட்கிறான். எண்ணின் என்று நீ தடை எழுப்புவாய் ஆனால் சொல்ற, என்னது என்று நீ தடை எழுப்புவாய் ஆனால் அன்று, அப்படி அன்று எம்முடைய கருத்து உபநிடதத்தோடு முரண்படுவது அன்று இல்லையா, நாம அல்ல அப்படின்னு சொல்றோம். அல்லங்கிறது பன்மைக்கு சொல்லணும் இல்லையா, ஆண்பாளுக்கு எப்படி சொல்லணும், பெண்பாளுக்கு எப்படி சொல்லணும், அத அகிரிணைகளுக்கு எப்படி சொல்லணும், அதுல ஒருமைக்கு எப்படி சொல்லணும், பன்மைக்கு எப்படி சொல்லணும், எல்லாமே விட்டுட்டோம் இதுல, இந்த அல்லங்கிற விஷயத்துல எல்லாத்துக்கும் அல்ல. இன்னும் அல்லங்கிறது பயன்படுத்துவதே ரொம்ப அரிது, எல்லாத்துக்குமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இவனுக்கு மாமாவா இவனுக்கு மாமா இல்லன்றது இல்லையா, அந்த மாதிரி சொல்லாட்சிகள்லாம் தவறு பேச்சு வழக்கில் அப்படி. அதனாலதான் அத்வைதத்துக்கு பொருள் விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு இங்க வந்து சங்கடப்படுது, நம்ம பாடத்துல வந்து சங்கடப்படுது. பேச்சு வழக்கு வந்து ரொம்பவும் அந்த இலக்கண விதிகளை விட்டு ரொம்ப விலகி போகும்போது நூல்களை படிக்கும்போது நமக்கு சங்கடமா இருக்கும், ஏன்னா நூல்கள் இலக்கண விதிகளை ஒட்டியே போகுது. அதனாலதான் காரணம், அந்த நூல் போறும்போது தமிழ் நமக்கு ரொம்ப வேற மாதிரி தெரியுதுன்னா, அதுவும் வட்டாரத்துக்கு வட்டார தமிழ் ஒவ்வொரு மாதிரி வேறுபடுது. அது ஒரு வட்டாரத்தில் இன்னொரு வட்டாரத்தில் புரியுது கஷ்டமா இருக்கு. அவ்வளவு தூரம் வேறுபடுகின்றது தமிழ் வந்து. இல்லையா, அப்ப நூல்ல என்னன்னா விதிமுறைகள் படி அப்படியே சொல்லுவாங்க. எப்போ வந்து நாம சொல்லணும், ஆண்பால் ஆண்பால்ல தன்மைக்கு எப்படி சொல்லணும், முன்னிலைக்கு எப்படி சொல்லணும், படர்க்கைக்கு எப்படி சொல்லணும், அது கூட இருக்கு. தன்மைக்கு வந்து என்ன சொல்லணும், நான் வந்து இப்ப வந்து நீங்க ஐயா நீங்க வந்து அமெரிக்க நாட்டினரா அப்படின்னு கேட்டா நான் அமெரிக்கன் அல்லன் அல்லன்னு சொல்லணும். அல்லேன்னு சொல்லலாம், அது ரொம்ப சிறப்பு. அல்லே அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன்னு எனலாமே, உனக்கு நான் அடிமை அல்லேன் என்று சொல்லலாமே அப்படின்னா சொல்லலாமேன்னு அர்த்தம் இல்ல. அங்க ஏகாரம் வினாப்பொருள், சொல்லலாமோ சொல்லக்கூடாதுன்னு எதிர்மறை பொருள் தருது. ஏகாரம் வினாப்பொருள் அமைஞ்சு எதிர்மறை பொருளா அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல அல்லன் என்பது அல்லேன்னு சொன்னார். முன்னிலையில சொன்னா நீ அமெரிக்கன் அல்லை, நீ இந்தியன் அல்லை, முன்னிலைக்கு வந்து அல்லை, படத்துக்கு வந்து அவன் அமெரிக்கன் அல்லன், அவர் அமெரிக்கர் அல்லர் அப்படி, அவள் அமெரிக்க நாட்டினர் அல்லல் அல்லல் அப்படி வரும். அப்புறம் இதே இது அகிரணிக்கு வரும்போது ஒருமையில அன்றுன்னு வரணும், பன்மையில தான் அல்லன்னு வரணும். இல்லையா, அவர் ஆட்டு மந்தையை காட்டி இவையெல்லாம் மாடுகளா அப்படின்னு யாராவது விவரம் தெரியாதவா கேட்கலாம்னு சொல்லலாம். அப்ப இவையெல்லாம் ஆட்டு மந்தையை காட்டி மாடுகளான்னு கேட்கலாம். இவை மாடுகள் அல்ல, இந்த பன்மைக்கு தான் அல்ல. ஒரே ஒரு ஆட்டை மட்டும் காட்டி இது மாடா அப்படின்னு கேட்டா இது மாடு அன்று இது ஆடுன்னு சொல்லுவோம். இது மாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏ தொழுவத்துல மாடு இருக்கான்னு பாத்துட்டு வா அப்படின்னா அங்க மாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துலதான் மாடு இல்லைங்கணும். ஒரு பொருளின் இன்மையை காட்டுவதற்கு தான் இல்லைன்னு சொல்லணும். இது இந்த பொருள் அன்று அது வேற பொருளுங்கிறதுக்கு இல்லை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அண்மை சொல்லதான் பயன்படுத்தணும். அந்த அண்மை சொல்ல வந்து ஆண்பால் பெண்பால் ஒருமை பன்மை இதெல்லாம் பார்த்து பயன்படுத்தணும். அந்த மாதிரிதான் மொழியில வச்சிருக்காங்க. அது நம்ம பேச்சு வழக்கில் மாறிட்டதுனால இங்க அத்துவிதம் வரும்போது நமக்கு கொஞ்சம் இடமோ புதுசு புதுசா இவங்க என்னமோ சொல்றாங்களே. மொழியில ஏற்கனவே உள்ள வழக்கு தான் அத்துவிதம். சமஸ்கிருத வழக்கு, சமஸ்கிருத வழக்கு இதே இது இருக்குது. என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்துல என்ன அப்படின்னா இந்த இன்மை அண்மை இந்த ரெண்டுத்துக்குமே ஆணா போட்டு எதிர்ப்பதான் சொல்லுவோம். அது நகரம் நானா தான் சொல்லுவாங்க. அது இலக்கண செய்திகள். நம்மளை பொறுத்தவரை ஆணா சேருது. ஆணா சேர்ந்தா எதிர்மறை பொருள் ஆகுது. அது வடமொழி வழக்கு. அது தமிழ் வழக்குல அப்படி வராது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தன்மை, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப தமிழ்ல இன்பம்னா அதுக்கு எது எதிர் சொல்னா துன்பம் தான் சொல்லுவோம். பெருமைனா சிறுமை, ஆ பெருமை அப்படின்னு சொல்றது கிடையாது இல்லையா. பெருமைக்கு எதுக்கும் ஆ பெருமை, இன்பத்துக்கு அப்புறம் ஆ இன்பம் அப்படின்னு சொல்றது தமிழ் வழக்கில் கிடையாது. ஆனா வடமொழி வழக்குல எப்படின்னா சுத்தம், அதுக்கு எதிர் சொல்லலாம் அசுத்தம் சொல்லுவோம். நியாயம் அநியாயம், அதே மாதிரி துவைதம் அத்வைதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எதிர்மறை பொருள் வந்து இன்மை பொருளையும் வரும், அண்மை பொருளையும் வரும். இப்ப இன்மை பொருளுக்கும் அண்மை பொருளுக்கும் அதான் வித்தியாசம் காட்டேன். ஒரு பொருள் இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இன்மை பொருள் இல்லையா, இது இந்த பொருள் என்று வேறு பொருள் சொல்ல வேண்டிய இடத்துல அண்மை பொருள், அதான் வித்தியாசம் உண்மைக்கும் அண்மைக்கும். இதுல அத்வைதம் இன்மை பொருள் கொண்டு விட்டார்கள் ஏகான்மவாதிகள். துவைதம்னா இரண்டு, அது என்னோட பெயர். தமிழ்ல ரெண்டுன்னு சொல்றோம், ஆங்கிலத்துல டூன்னு சொல்றோம், அதே சமஸ்கிருதத்துல துவைதம்னு சொன்னா அவ்வளவுதான். வேற அது ஒன்னும் இல்லை. துவைதம் அது அத்வைதம்னா இரண்டு இல்லை அப்படின்னு இன்மை பொருள்ல சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பொருள்கள் இல்லை, ஒரே பொருள் தான். பிரம்மம் ஒன்றுதான் உள்ளது, பரம்பொருள் ஒன்றுதான் உள்ளது. ஆனா நமக்கு ஏதோ உலகம் இருக்கிற மாதிரி, உயிர்கள் எல்லாம் வாழ்ற மாதிரி தோணுது, அது வெறும் மாய தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா. ஏன் உலகத்தை மாய தோற்றம்னாங்க? வேதம் என்ன சொல்லுது? பிரம்மம் ஒன்றுதான் இருக்குன்னு சொல்லுது. அப்ப வேதத்துக்கு மாறா சொல்லலாமா? அப்ப நம்ம வாழ்க்கையிலே இல்லாத பல பொருள்கள் இருக்க மாதிரி தெரியுதே, இந்த காட்சி போய். ஏன்னா அது தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம காண்பது போய் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு முடிவுக்கு வந்து வர வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிட்டது. அவர் இன்மை பொருள் கொண்டதனால அதை சாதிக்கிறதுக்கு வந்து இப்படி எல்லாம் பேச வேண்டிய போச்சு. ஆனா நாம தெளிவா சொல்றோம். என்ன சொல்றோம்? அண்மை பொருள் தான் சொல்றோம். எப்படி தெளிவா சொல்றோம் அப்படின்னா, இரண்டு இல்லைன்னு சொல்றது கிடையாது, இரண்டு அல்ல. இரண்டு இல்லைன்னு சொன்னா ரெண்டு பொருள்களே இல்லை, ஒரு பொருள் தான் ஆகிவிடும். ஆனா இரண்டு அல்லன்னு சொன்னா ரெண்டு பொருள்கள் தான், ஆனால் அவை இரண்டாக பிரிந்திருக்கவில்லை. அப்ப அந்த வேறுபாட்டை நாம் நன்றா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே நமக்கு இந்த முதல் அதிகரணம் கட்டுறதுக்கு அதுவே நமக்கு பெரும் பேர். இரண்டு இல்லைன்னு சொன்னா அது இரண்டு பொருள்களின் இருப்பினை மறுக்க வந்தது, ஒரு பொருள் தான் உள்ளது என்று சொல்ல வந்தது இரண்டு இல்லை என்ற கருத்து. ஆனா இரண்டு அல்ல என்ற கருத்து இரண்டு பொருள்களின் இருப்பினை மறுக்கவில்லை. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, கடவுள் வேறு உயிர் வேறு, அந்த உயிர்களும் பல. அதாவது இந்த சாதிக்காக சொல்றோம், உயிர் உயிர்னு என்ன இருக்கு, கடவுள்னு ஒருத்தர் இருக்குதா, கடவுள் உயிர்னு ரெண்டு பொருள்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அப்ப அல்லங்கிறது எதை மறுக்கின்றது? அந்த இரண்டு பொருள்களின் பிரிவை மறுக்கின்றது. அவை பிரிக்க முடியாதபடி ஒன்றாக கலந்துள்ளன. அவ்வளவுதான், அந்த பிரிவதான் மறுக்க வந்தது அல்ல. ஆனா இல்லைங்கிறது ரெண்டு பொருள்களும் இருப்பினையே மறுக்க வந்து ஒரு பொருள் தான் உள்ளதுன்னு சாதிக்க வந்துவிட்டு வந்து நாம அண்மை பொருள் சொல்கின்றோம். அண்மை பொருள் இரண்டு அல்ல என்று சொல்லி, ஐயா ரெண்டு பொருள்லாம் எப்படி இருக்கும் உலகத்துல எந்த ரெண்டு பொருளையும் பாருங்க. இப்ப என்ன கேட்பானோ, ஐயா ரெண்டு பொருள்கள் சொல்லிக்கிட்டீங்க, அப்ப அதை போய் ரெண்டு அல்லன்னு சொல்லி மகிழ்ந்துக்கிட்டீங்களே. ரெண்டு பொருள் கடவுள் வேறு உயிர் வேறுனா நீங்க ரெண்டு ரெண்டு தான் நீங்க சொல்லணும். கடவுள் வேறு பொருள் உயிர் வேறு பொருள் சித்தாந்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், ஆனா அவனும் இரண்டு அல்லன்னு இடுறான். இரண்டு பொருள் ஒத்துக்கிட்டேன்னா இரண்டுன்னு சொல்லிட்டு போயேன், நீ எப்படி அத்வைதம் சொல்லலாம்? நான் ரெண்டு பொருளே இல்லைங்க, நான் அத்வைதம் பேசுவேன். நீ ரெண்டு பொருள் உண்டுன்னு சொன்னா நீ துவைதி தான், துவைதம் அதாவது ரெண்டுங்கிறது நீ உடன்படுற. அப்புறம் ஏன் அதை ரெண்டு அல்லன்னு மறுக்கிறானா? ஐயா எந்த ரெண்டு பொருளையும் பாருங்க, பிரிஞ்சுதானே இருக்கும். அவை பிரிந்திருப்பதை வைத்துதான் அவை ரெண்டு பொருள்களையும் நம்ம பேசுகின்றோம். சேர்ந்திருந்தாலும் அது தற்காலிக சேர்க்கையா தான் இருக்கும், சயோக சம்பந்தம் சொல்லுவாங்க. ஒண்ணுமில்ல, அந்த ரெண்டு விரலையும் இணைங்களேன், ரெண்டு விரலையும் இணைங்க, சயோக சம்பந்தம். எவ்வளவு நேரம் தான் சேர்ந்திருக்க முடியும்? தற்காலிகமான ஒரு சம்பந்தம், அப்படி விரலும் விரலும் தொட்டு கொண்டிருக்கிறது போல எவ்வளவு நேரம் தான் சேர்த்திருக்க முடியும்? பிரிஞ்சுதான் ஆகணும். ஆகவே எந்த ரெண்டு பொருளும் பிரிந்துதான் இருக்கும், அதை வச்சுதான் ரெண்டு பொருள்னே தெரிஞ்சு கொடுறோம். அப்படியே சேர்ந்திருந்தாலும் அது தற்காலிகமான சேர்க்கையா தான் இருக்கும், பின்னால பிரிய தான் செய்யும். ஆனால் இந்த இறைவனுக்கும் உயிருக்கும் ரெண்டு பொருளா இருந்தாலும் ஒருபோதும் அவை வந்து பிரிந்து தோன்றுவதே இல்லை, எப்போதும் இணைந்தே இருக்கின்றன. அப்படின்னா முத்தியில தானே உயிர் இறைவனை இணைதுன்னு சொல்றோம். எப்போதும் இணைஞ்சிருந்தா அப்ப அது எப்போதும் முத்தின்னு ஆயிரும், எப்போதும் இணைந்துதான் இருக்கின்றன. ஆனால் முத்தி அப்ப முத்தின்னு என்ன வித்தியாசம் இருக்கு? முத்தி நிலையில் உயிர்கள் அப்போதான் அந்த உண்மையை உணர்கின்றன. அந்த உயிர் உணரும் போது அது முத்தி நிலை. சேர்ந்து இருந்து கொண்டே என்ன, சேர்ந்து இருந்ததே உணராமல் இருக்கின்றது. அதான் நம்ம சித்தாந்தம், எப்போதும் இறைவன் வந்து சேர்ந்தேதான் இருக்கின்றன். இமைப்பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள் சொன்ன, எப்போதும் சேர்ந்து கொண்டுதான் இருக்கு. அப்போ அதனாலதான் அவை ரெண்டு பொருளா இருந்தாலும் ஒருபோதும் அவை பிரிந்து விளங்குவதில்லை. எனவே அந்த இரண்டு என்பதை வந்து மறுப்பதற்கு, அந்த வேற்றுமையை மறுப்பதற்கு வந்தோம், பிரிவினை மறுப்பதற்கு தான் இரண்டு அல்லன்னு சொல்கின்றோம். அதன் மூலம் அவை ஒன்றாக கலந்துள்ளன என்று அந்த கலப்பினை நிலைநாட்டுகின்றோம் சித்தாந்தம். அப்ப உபநிடதங்கள் ரெண்டு அல்லன்னு சொன்னது வந்து எம்மோடு முரண்வது அன்று. ஏன்னா அவை பதிதான் ஒன்று என்று அறையும். பிரம்மம் ஒன்று, பிரம்மம் ஒன்றுன்னு சொன்ன இடத்துலலாம் நீ பிரம்மம் ஒரு பொருள் தான் உள்ளது, ரெண்டாவது பொருளே இல்லைன்னு நீ பொருள் பண்ணிட்ட, அது நீ பண்ண தவறான பொருள். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? பிரம்மம் ஒன்றுன்னா பரம்பொருள் ஒன்று தான், பரம்பொருள் பல கிடையாது, ஒரே கடவுள் தான். அதுதான் அங்க வந்து பிரம்மம் ஒன்றுன்னு சொன்னதுக்கு அர்த்தம். நீ ரெண்டாவது பொருளே இல்லைன்னு நீ ஒரு வினோத பொருள் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு யார் பொறுப்பு? ஐயா பரம்பொருள் ரெண்டு பேர் கிடையாது, சிலர் வந்து பல தெய்வங்கள் சொல்கின்றார்கள், அப்படி கிடையாது, ஒரே பரம்பொருள் அவர் சிவம். அதுதான் அதனுடைய கருத்து. பதிதான் ஒன்று என்று அறையும். அறையும்னா நாம வந்து அடியும் பொருள் பண்ணிட்டு வரோம், அரைஞ்சிட்டாங்க அரைஞ்சிட்டாங்க. அறைதல் என்ன சொல்லுதல் ஒரு அர்த்தம் இருக்கு, பாடல்கள் அரைந்தான் வந்தா சொன்னான்னு அர்த்தம், யாரோ யாரையும் அடிச்சான் சொல்லிட நினைச்சிடக்கூடாது. அன்று அவை பதிதான் ஒன்று என்று அறையும். பதிப்பொருள் ஒன்றுன்னு சொல்லுதியா? நீ இருக்கிற பொருளே ஒன்றுதான் அதுக்கு பொருள் பண்ணிட்ட, பதிப்பொருள் ஒன்று இல்லையா? அதே உபநிடதம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த பதிப்பொருள் ஏனைய உயிர்களோடு எவ்வாறு கலந்துள்ளது என்பதையும் இந்த உபநிடதம் சொல்லுதே. அந்த இடங்களை நீ பாக்கிறது கிடையாது. என்ன சொல்கின்றன? இந்த அக்கரங்கள் தோறும் அகரம் எவ்வாறு கலந்துள்ளது. அது வள்ளுவர் சொன்னார், அகரம் முதல எழுத்தெல்லாம் சொன்னார். அந்த கருத்து தான் அது உபநிடத கருத்து, சிவாகம கருத்து, அதை தான் அப்படியே எடுத்து சொன்னார். ஆமா, அக்கரங்கள் தோறும் அகரம் எவ்வாறு கலந்துள்ளது. இந்த அகரம்னு ஏன் சொல்றாங்க? ஆனா தானே, ஆனான்னு சொல்ல வேண்டியதானே. அப்படின்னா ஆனான்னு எப்படி எழுத முடியும்? ஆனான்னு பேசிருந்தோம், ஆனான்னு ஆ போட்டு நானு போட்டு முடியுமா? அதான் பேசும்போது ஆனானா தெரியும், ஆங்கிற எழுத்து தான் சொல்றான்னு தெரியும், எழுதும் போது ஆ போட்டு நான் எழுதுனா அது என்னையா எழுதிருக்கா அர்த்தமே இல்லையம்மா இல்லையா? அப்போ ஆ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அப்போ அதனால அதை சொல்றாங்க, எழுத்துக்களுக்கு வலிமை சேர்ப்பதற்காக சாரியைகளை சேர்த்துக் கொள்கின்றார். சாரியைக்கு என்னன்னா பொருள் கிடையாது, அதுக்குன்னு தனியா அர்த்தம் கிடையாது, எழுத்துக்களை சொல்லும் போது கொஞ்சம் நமக்கு வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாரியை என்பவற்றை சேர்க்கின்றார்கள். அந்த எழுத்து சாரியைகள் நிறைய கிடையாது, தமிழ்ல மூன்றே மூன்று தான், கரம், காரம், கான். காரம்னா உடனே நம்ம அடுத்த ஸ்வீட்டை நினைச்சிடக்கூடாது, அந்த காரம் அது வேற. இந்த இடத்துல எழுத்து சாரியைகள் கரம், காரம், கான். கான் சாரியை ரொம்ப அருகிவிட்டது, யாரும் பயன்படுத்துறது இல்லை, பழைய இலக்கண நூல்களில் தான் இருக்கும். ஒரு சூத்திரத்தை பாத்தீங்கன்னா யக்கான் அப்படின்னு இருக்கும், யா போட்டு அக்கண்ணா போட்டு கான் எழுதியிருப்பாங்க. இப்படிதான் யாரும் இதெல்லாம் படிக்கிறது இல்லைன்னு முடிவு செய்யணும். யக்கான என்ன அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது, யானான்னு அர்த்தம். அந்த யாங்கிற எழுத்து கூட கான்சாரியை சேர்த்து யக்கான்னு எழுதியிருக்காங்க. எழுது கான்சாரிய ஒண்ணு இருக்கு, கரசாரிய இருக்கு, காரசாரிய இருக்கு. இதுல வந்து குறிலுக்கு வந்து கரசாரியை காரசாரியை எல்லாம் சேர்க்கலாம், கான்சாரியை எல்லாம் சேர்க்கலாம். ஆனா நெடிலுக்கு காரசாரியை தான் சேர்க்கலாம், கரசாரி சேர்க்கக்கூடாது. இப்ப ஆவண்ணா நெடில் கூட காரசாரி சேர்த்து ஆகாரம்னு சொல்லலாம், சாப்பாடு ஆகாரம் அது வேற. ஆவண்ணா என்று எடுத்த காரசாரியை சேர்த்து ஆகாரம் ஆகரம் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஆனா அகரத்தை வந்து அகரம்னு சொல்லலாம், அகாரம்னு சொல்லலாம். அகரம் முதல திருக்குறள் தொடங்குது, அகார உகாரம் அப்படின்னு சிவஞானபோதத்தில் ஒரு பாட்டு இருக்கு. எனவே எழுத்துக்களுக்கு வலிமை ஊட்டுவதற்காக, அவற்றை சொல்வதற்கு வசதியாக இருப்பதற்காக எழுத்துச்சாரியர்கள் கரம் காரம் கான் என்று வைத்துள்ளார்கள். அப்ப அகரம்னு சொன்னா அதில் உள்ள கரம் என்பதற்கு பொருள் கிடையாது, ஆனா அப்படிங்கறதான் அகரம்னு சொல்றாங்க. அந்த உயிரெழுத்துகள் எல்லாம் முதல் எழுத்தா இருக்கிறது, ஆனா அது முத முதல்ல எழுத்தா இருக்கிறதுனால முதல் எழுத்துன்னு சொல்றது இல்ல, முதன்மையுடைய எழுத்தும் கூட. முதன்மையுடைய முதன் மந்திரினா மந்திரிகள் இவர் தான் ஒன்னும் முதல் ஆளு, முதல் சீட்ல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல, முதன்மையுடைய மந்திரி இல்லையா, சீஃப் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி அங்க வந்து அந்த அகரம்னா முதன்மையான எழுத்து, உயிரெழுத்துங்கிற ஒற்றுமையில அது கூட 11 எழுத்துக்கள் இருக்கலாம் ஆவணாலிருந்து அவ்வண்ணா வரைக்கும். ஆனா அந்த மற்ற 11 உயிரெழுத்துகளுக்கும் அது தலைமையானது. அது மட்டுமன்று ஏனைய 18 மெய்யெழுத்துகளுக்கும் தலைமையானது. ஏன்னா அந்த எழுத்து கலப்பு இல்லாமல் எந்த எழுத்தும் நிலை பெறாது. அது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, எந்த எழுத்தினாலும் நீங்க உச்சரிப்பதற்கு வாயை திறங்க, வாயை திறத்தல வந்து என்ன சொல்றாங்க, அங்காத்தல் அப்படிங்கிறாங்க. அங்காத்தல்னா வாயை திறத்தல், ஒன்றை பேசுவதற்காக முயற்சி செய்யும் போது வாய் திறக்காம பேச முடியாது இல்லையா. அப்படி இந்த வாய் திறக்கும் போதே எதனாலும் சொல்ல, எந்த பேசினாலும் இங்க பேசலாம், எந்த சொல்லனாலும் இங்க சொல்ல வரலாம், வாயை திறந்துதான் ஆகணும். அப்பமே அந்த அங்காத்தல் வாயை திறக்கும் போதே ஆங்கிற அந்த ஒளிக்குறிப்பு தோன்றிடும். அதுதான் இதை உணர்த்துகின்றது. எல்லா எழுத்துக்களோடும் இந்த அகரம் என்ற அந்த ஆணாவானது கலந்துள்ளது. அதுதான் சொன்னார், அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல. அக்கரங்கள்னா என்ன சொல்றோம் இல்லையா, அச்சரங்கள் சொல்றோம் இல்லையா, அச்சரங்கள் சொல்றோம். அதுதான் தமிழ் விளக்குல வந்து அக்கரங்கள் சொல்றோம். அக்ஷரம் சமஸ்கிருதம், அது அச்சரம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்ப இப்ப சொல்றோம் இல்லையா, தீட்சை தீட்சைன்னு இருக்கு, அதை தீட்சைன்னு சொல்றோம். நூல்களை தீக்கை என்றும் எழுதியிருக்கின்றன. அது மாதிரி அக்ஷரம் கதை வந்து அச்சரம்னு சொல்லுவாங்க, அக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா. தக்ஷன் தட்சன் தக்கன்னு சொல்றோம் இல்லையா. தமிழ்ல வழங்கும் போது ஏன்னா ஷாங்கிற அந்த எழுத்து தமிழ்ல கிடையாது, அப்ப அதை இட்டு போட்டும் சொல்லுவோம், இக்கு போட்டும் சொல்லுவோம், ரெண்டு விதமா சொல்றோம். அதனால அக்ஷரம் என்பதை அக்கரம்னு சொல்றோம். தமிழ்ல சொல்லணும்னா எழுத்துக்கள், ஆங்கிலத்தில் அல்பபெட்ஸ் அப்படிங்கிறான், தமிழ்ல எழுத்துக்கள். அக்கரங்கள் தோறும் எது போய் சேர்ந்திருக்கு, அகரம் ஆனா போய் சேர்ந்திருக்கு. அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல, இந்த அகரம் இருக்கின்றதே ஆனா அது எல்லா எழுத்துக்களிலும் எப்படி நீக்கமின்றி கலந்திருக்கின்றதோ, பிரிப்பின்றி கலந்திருக்கின்றதோ, அதுபோல நின்றனன் சிவனும் சேர்ந்தே. சிவபெருமானும் அப்படிங்கும் போது அது அந்த பெருமையை குறிப்பது, அந்த உண்மை. சிவன் சொல்லிட்டு பேர்லாம்ல சிவனும் அப்படின்னு ஏன் ஒரு உண்மை போட்டார், அந்த இடத்துல சிவபெருமானுக்குரிய சிறப்பை குறிக்கின்ற உண்மை, சிறப்பு உண்மை. பார்த்தா உம்னு ஒரு சொல்லு இல்லையா, இது எத்தனை பொருளை தரும். சிறப்பு, இறந்தது தழியது, எதிரது தழியது, எண்ணுமை, எதிர்மறை உண்மை, இப்படி பல பொருள் தரும். 8 பொருள் சொல்றார் துர்காப்பியர். என்ன அப்படின்னா, என்ன கல்யாணத்துக்கு போயிருந்தே சாப்பாடு எப்படி இருந்தது, தேவருக்கும் கிடைக்காத விருந்துயா அப்படின்னு. தேவருக்கும், தேவருக்கு கிடைக்காத விருந்துன்னு சொன்னா அதுல அர்த்தம் இல்ல, தேவருக்கும் கிடைக்காத விருந்துன்னா என்ன, அந்த விருந்தினுடைய சிறப்பை சொன்ன, உயர்த்தி சொல்றது, உயர்வு சிறப்பு இல்லையா. அந்த கடையில போய் சாப்பிட்டே எப்படி இருந்தது, நாயும் சாப்பிடாதே சாப்பாடு அப்படி, நாயும் ஒரு உண்மை, அதுவும் சிறப்பு தான். இழிவு சிறப்பு, இழிவு சிறப்பு, இழுத்து சொல்வது உயர்வு சிறப்பு, இழிவு சிறப்பு, ரெண்டு பொருள். அந்த உம் தான் தருது, வேற என்ன பாருங்க, அந்த உம் தான். அந்த உண்மைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க இல்லையா. ராமன் வந்தான், லட்சுமணனும் வந்தான், அடுத்தாலும் சொன்னா லட்சுமணனும் வந்தான் அப்படிங்கும் போது முதல்ல சொன்ன ராமனையும் அது தழுவுகின்றது. இறந்ததுன்னா ஏற்கனவே சொன்னதுன்னு அர்த்தம், ஏற்கனவே சொல்லி முடிச்சது இறந்தது. இறந்தது தழிய எச்ச உண்மை, ஏற்கனவே சொன்னதையும் தழுவிக் கொள்வது இல்லையா. அல்லது இப்படி சொன்ன ராமனும் வந்தான் இல்லையா, பின்னாடி லட்சுமணன் வந்தான் சொல்ல போறாங்க. அப்போ பின்னாடி சொல்ல போற லட்சுமணனா முதல்ல சொல்லக்கூடிய ராமனோட அந்த உண்மையை சேர்த்து தழுவிக்கிடுது. இது வரப்போவதை தழுவுவது, எதிரது தழியது, எதிர் வரப்போவதை தழுவது, எதிரது தழியது. எத்தனை பொருள் பாருங்க உண்மைக்கு. எதிர்மறை உண்மைனா என்ன, அவன் நாளைக்கு வருவானா, வந்தாலும் வருவான், அப்ப வராமலும் இருப்பான்கிற பொருளை தருது, எதிர்மறையான பொருளையும் தருது. அது எதிர்மறை உண்மை. ஒரு உண்மை வந்து எத்தனை இருக்கு தமிழ்ல பாருங்க, இப்ப அந்த உண்மை, அப்புறம் என் உண்மை, என் உண்மை என்ன? ராமனும் லட்சுமணனும் சத்ருகனும் இல்லையா, பரதனும் அப்படிங்கும் போது என்ன என்னி சொல்வது? என் உண்மை, என்ன பொருள் வருது? ஆக இப்படி எத்தனை பொருளை வருது பாருங்க. உண்மை வந்து தமிழுடைய சிறப்பு இதெல்லாம். ஒரு உண்மை என்ற ஒரு சொல் வந்து இப்படி இத்தனை பொருளை தரக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னா அப்ப அந்த மொழியினுடைய பெருமையை என்னன்னு சொல்லுவது. இந்த இடத்துல சிவனும் அப்படிங்கும் போது சிவபெருமானுடைய சிறப்பை குறித்தது. அது வந்து இப்ப வந்து இந்த உண்மையை வந்து ரொம்ப பயன்படுத்த குறைச்சிட்டாங்க. இத்தனை பொருள் சிறப்புடைய உண்மையை பயன்படுத்துறத வந்து இப்ப உள்ள கல்வியாளர்கள் குறைத்து விட்டார். என்ன அப்படின்னா, ஆங்கில பாடத்தை ஆங்கில மொழியிலே ஒரு பாடத்தை எழுதி அதை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்ப்பதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, குறிப்பாக அறிவியல் பாடங்கள் அந்த ஆங்கில மீடியத்தில் முதல்ல புத்தகத்தை எழுதிவிட்டு அதை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது ஆங்கில நடைக்கு ஏற்பவே தமிழ் நடையம் ஆக்கி விடுகின்றார். கருத்து மாறாமல் ஆனால் எந்த மொழியில் மொழிபெயர்க்கிறோமோ அந்த மொழியின் இயல்புக்கு ஏற்ப எழுத வேண்டும். அப்பதான் அந்த மொழி பேசுபவனுக்கு அது படிப்பதற்கு எளிதா இருக்கும் இல்லையா. இப்ப என்னன்னா ஆங்கிலத்தில் அந்த கடைசியில் எழுதும் போது ஆண்டு சேர்க்காம எழுத முடியாது, அது அந்த மொழியின் இயல்பு இல்லையா. நமக்கு அப்படி இல்லை. ஆனா எல்லாத்திலையும் வந்து இவங்களும் மற்றும் மற்றும் போட்டு எழுதுறாங்க. தமிழ்ல வந்து மற்றும் எப்போ பயன்படுத்துவோம்னா, இன்னும் பல உள்ளன அப்படிங்கும் போதுதான் மற்றும். ஆங்கிலத்தில் சொன்னா ஆங்கிலத்தில் எட்ஸட்ரா அப்படின்னு சொல்லுவான். எட்ஸட்ரான்னு சொல்ற பொருளை தான் இங்க மற்றும் பயன்படுத்துறோம். ஆண்டுங்கிற பொருள் அங்க மற்றும் பயன்படுத்துறது கிடையாது. பெட்ரோலியம் அண்ட் கோல் அப்படின்னு அவன் சொன்னான்னா, நம்ம பெட்ரோலியமும் நிலக்கரியும் அப்படிதான் நம்ம எழுதுவோம். எண்ணுமை போட்டு தான் எழுதுவோம். அதெல்லாம் விட்டாச்சு. பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரிங்கிறான். இப்படி எந்த தமிழறிஞராவது, தமிழ்ல நாமளும் தமிழ் பாடம் படிச்சிருக்கோம், ஒரே நடை எத்தனையோ பாடங்கள்லாம் படிச்சிருக்கோம், எந்த தமிழறிஞர்களாவது இப்படி எழுதி நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? தங்கம் மற்றும் வெள்ளின்னு இருக்கான். ஆகவே இதெல்லாம் வந்து என்னன்னா, மொழிக்கு பொருந்தாத நடைகள். ஆகவே இந்த உண்மையை வந்து நாம வந்து
4: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 96.
5: இன்னொரு புரளி சோமயாகம் என்று சொல்லிக் கொண்டு சோமரசம் குடித்தது மதுபானம் மாதிரிதான் என்பது. சோமரசம் போதைப் பொருள் அல்லவே அல்ல, அது இன்டாக்சிகேட்டிங் அல்ல. அர்த்தவாதம் என்கிற முறையில் மிகைப்பட பேசும் போது வேதத்தில் ஓரிடத்தில் இந்திரன் சோமரசத்தால் மதமடைந்து சத்ருவதம் பண்ணினான் என்று வருவதை வைத்துக் கொண்டு இப்படி குயுக்தி பண்ணுகிறார்கள்.
6: சத்ருவதம் எதிரிகளை கொன்றான், சோமபானத்தை கொடுத்த வந்த அந்த மதர்ப்பினால் அதை வைத்துக் கொண்டு அப்படி ஒரு கதை இருக்கிறபடியால் அதை வைத்துக் கொண்டு இது சாராயம் தான், சாராயம் கொடுத்து அந்த வெறியிலே குடித்து சண்டை பிடித்தான் என்பது போல சொல்லுகிறார்கள். அது இல்லை என்கிறார்.
5: தேவ சரீர தத்துவமே மனுஷ தர்மங்களுக்கு மாறானது. அது மட்டுமின்றி ரித்விக்குகள் ஏதோ பாட்டில் பாட்டிலாக மொந்தை மொந்தையாகவோ குடித்த மாதிரி பேசுவது அடியோடு விஷயம் தெரியாத பேச்சு.
6: ரித்விக்குகள் என்பது எங்களுக்கு புது சொற்கள், இதெல்லாம் வடமொழி சொற்கள். யாகம் செய்கிறவர்கள் என்ற அர்த்தம் என்று இந்த இதை படிக்கிற பொழுது தெரிகிறது. அவர்கள் ஏதோ பாட்டில் பாட்டிலாக குடித்தார்கள் என்பது அல்ல என்பதை மறுக்கிறான்.
5: ஒரு யாகத்தில் உரல் மாதிரியான ரூபத்தில் ரொம்ப சின்னதாக உள்ள கிரகம் என்ற ஒரு பாத்திரத்தில் இத்தனை சோமரசம் வடித்து ஹோமம் செய்ய வேண்டும், அதில் மீறுவதை ஹுதசேஷம் என்று சாப்பிட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது.
6: மீறுவது என்பது மிஞ்சுவது, அதிலே எல்லாம் யாகம் செய்து அதிலே மிஞ்சுவதை சாப்பிடுகிற முறைதான் இருக்கிறது என்கிறார்.
5: இம்மாதிரி ஒரு யாகத்தில் துளி துளியாக செய்கிற சோமபானத்தை எல்லாம் சேர்த்தால் கூட ஒரு அவுன்ஸுக்கு மேல் வராது. இப்படி சாப்பிட்டு எவரும் மயக்கமடைந்ததும் கிடையாது. சோமரசம் என்பது அப்படி ஒன்றும் ருசியாக இருக்கவும் இல்லை என்கிறார்கள். சோமபானத்தை படிக்கிறமாங்கய்யா மேல
6: படிங்க.
5: சோமபானத்தை அந்த காலத்து காப்பி என்று சிலர் வியாக்கியானம் பண்ணிவிட்டார்கள். சோமரசம் உண்டாக்குகிற சந்தோஷத்தை பற்றி வேத மந்திரங்கள் இருப்பதால் இப்படி தப்பர்த்தம் பண்ணிவிட்டார்கள். காபி சித்த விருத்தியை கெடுக்கிற வஸ்து, சோமரசம் சித்த சுத்தியை உண்டாக்குகிற வஸ்து, இரண்டையும் ஒன்று என்பது கொஞ்சம் கூட பொருந்தாது.
6: கடித்தவன் பாட்டை கெடுத்தான் என்பது போல சோமரசன் தான் காபி என்கிற அலாம் பெயர். அவர் இதற்கு என்ன என்றால், சித்த விருத்தி சித்த ரெண்டு சொல்லுகிறார். ஒன்று சித்தத்தை விருத்தி செய்வது, மற்றது கெடுக்கிற வஸ்து என்கிறார்கள். சித்தம் என்பது நம் அறிவினுடைய மூலக்கருவி, அதை மயக்குகிறது தான் சாராயம் முதலியவை. ஆனால் சோமரசம் என்பது மயக்குவதில்லை, அதனுடைய வீரியத்தை கூட்டி தருகிறது என்று விளக்கம் சொல்லுகிறார்.
5: காபி சித்த விருத்தியை கெடுக்கிற வஸ்து, சோமரசம் சித்த சுத்தியை உண்டாக்குகிற வஸ்து, இரண்டையும் ஒன்று என்பது கொஞ்சம் கூட பொருந்தாது. அந்த காலத்தில் சமிருத்தியாக கிடைத்து வந்த சோமலதை இப்போது கிடைப்பதே ரொம்பவும் அபூர்வமாகி கொண்டு வருகிறது.
6: இதெல்லாம் எங்களுக்கு வடமொழி அவர்கள் பயன்படுத்த பரவலாக கிடைத்திருக்கும் போல இருக்கிறது. சோமலதை என்பது அந்த அந்த சோமரசம் இருக்கிற விதை.
5: வேத தர்மங்கள் ஆச்சாரங்கள் எல்லாம் நசித்து வருவதற்கு ஏற்றார் போல சோமயாகங்களுக்கு ஜீவாதாரமாக இருக்கப்பட்ட கொடியும் கிணித்துக் கொண்டே வந்திருக்கிறது. சமீபத்தில்
6: என்றால் குறைந்து கொண்டே வருகிறது, ஜீனித்துக் கொண்டே.
5: சமீபத்தில் கொல்லங்கோடு ராஜா சோமயாகம் எங்கே நடந்தாலும் அதற்கு சோமலத்தை கொடுப்பது என்று வைத்துக் கொண்டிருந்தார். காபிக்கும் காபிக்கும் இந்த சோமலதைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை.
6: சோமபானம் உண்டாக்குகிற அந்த தானியத்துக்கு, அது ஒரு கொடியிலே வருகிற தானியம் என்று தெரிகிறது. அந்த கொடி இப்பொழுது காலத்துக்கு ஏற்ப அந்த கொடி இல்லாமலே போய் அந்த யாகங்கள் இல்லாமல் போவதற்கு காரணமாக அந்த கொடி இல்லாமல் போகிறது. ஒரு குறிப்பிட்ட ராஜாவை சொல்லு, அவர் அந்த கொடியை உண்டாக்கி வைத்து இப்படி யாகங்களுக்கு அதை கொடுத்தார் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார்.
5: அடுத்த தலைப்பு போலாங்களையா? அடுத்த தலைப்பு, முறை வேறாயினும் முடிவு ஒன்றே. சுருக்கமாக, யஜ்யங்கள் என்றால் ஒவ்வொரு தேவதைக்கும் மந்திரத்வாரா ஆகுதிகளை அர்ப்பணம் பண்ணுவது என்று அர்த்தம். ஒரு விதத்தில் அந்த மந்திரங்களே தேவதா சுரூபமாகவும் இருக்கின்றன. இன்னொரு விதத்தில் ஆகுதி செய்யப்படும் திரவியங்களை போலவே இந்த மந்திராட்சரங்களும் தேவதைகளுக்கு ஆகாரம் மாதிரி ஆகி அவற்றின் சக்தியை விருத்தி பண்ணுகின்றன. மந்திரம் என்பது இப்படி மல்டி பர்பஸ், அதாவது பல நோக்கங்கள் உள்ளதாக இருக்கிறது.
6: தேவர்களுக்கு இந்த மந்திரங்களோடு மந்திரங்களை ஜபித்தபடிதான் நாங்கள் தியாகங்களிலே இந்த பொருட்களை கொடுக்கிறோம். அது தேவர்களுக்கு சக்தியை கொடுக்கும். இந்த கொடுக்கப்படுகிற ஆகுதிகள் மட்டுமல்ல, அந்த மந்திரங்களே கூட அந்த சக்தியை கொடுக்கும் என்கிறார்.
5: நாம் வரி கொடுக்கிறோம், அவையெல்லாம் ஒரே ராஜாங்கத்துக்கு போகிறவைதான். ஆனாலும் தொழில் வரி, நிலவரி, மோட்டார் வரி என்று பல வரிகளை செலுத்தும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தனியாக முத்திரை கடிதாசி இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு கர்மாவுக்கும் மந்திரம், தேவதை, திரவியம், காலம் எல்லாம் தனித்தனியே இருக்கின்றன. இப்படி ஒவ்வொன்றுக்கும் கிரமம் வேறு வேறாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பரம தாத்பரியம் பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுவதுதான். வெவ்வேறு ஆபீஸில் டாக்ஸ்களை கட்டினாலும் ஒரே கவர்மெண்ட்டுக்கு போகிறது என்ற அறிவு நமக்கு இருக்கிற மாதிரி, பல தேவதைகளை உத்தேசித்து வெவ்வேறு யஜ்யங்கள் செய்தாலும் எல்லாம் ஒரே பரமேஸ்வரனை சேர்கிறது என்ற ஞானத்தோடு பாவத்தோடு செய்ய வேண்டும். நாம் செலுத்துகிற வரி கணக்குகளையும் இப்படி வரி செலுத்துகிற நம்மையே கூட ராஜாவுக்கு, அதாவது அல்லது குடியரசனால் ராஜாங்க தலைவருக்கு தெரியாது. பரமேஸ்வரனாகிய ராஜாவுக்கோ நம் ஒவ்வொருவர் விஷயமும் நமக்கே தெரிவதை விட நன்றாக தெரியும். யஜ்ய ரூபமான நம்முடைய கர்மா வரியை சரியாக கொடுக்கிறோமா என்ற கணக்கும் அவனுக்கு தெரியும். அவனை ஏமாற்ற முடியாது. ஒவ்வொரு யாக கர்மாவுக்கும் இவ்விதமாக மந்திரம், திரவியம், தேவதை என்று மூன்று உள்ளன. வாயில் மந்திரம், கையில் ஆகுதி பண்ண வேண்டிய திரவியம், மனசில் தேவதையின் தியானம்.
6: நம்முடைமைகளால் வழிபடுகிற முறைமைதான் யாகத்திலும் இருக்கிறது. ஒரு நல்ல உவமை சொல்லுகிறார், அரசனுக்கு வரி கொடுக்கிறோம். வரி கொடுக்கிற பொழுது வரிகள் வேறு வேறு வரிகளாக வியாபார வரி, கல்வி வரி, எத்தனையோ வரிகள் சொல்லப்படுகிறது. அது கட்டுறதுக்கு தனித்தனி ஆபீஸ் இருக்கிறது. ஆனால் எல்லாம் போய் அரசனிடம்தான் சேர்கிறது. அதுபோல யாகங்கள் பலவிதமாக பல தேவ

0: இந்த வழிபாட்டு முறைமை அங்கே பொருந்திவிடும் என்கிறார்.
1: அடுத்த தலைப்பு, கலியில் ஜீவ பலி உண்டா? ஒரு வாதம் உண்டு. அதாவது பூர்வ யுகங்களில் மனுஷர்கள் ரொம்பவும் உயர்ந்த சக்தியோடும் பண்புகளோடும் இருந்தார்கள். மனசிலே பரம பிரியத்தை வைத்துக் கொண்டே லோகக்ஷேமார்த்தமாக அவர்களால் ஜீவ பலி கொடுக்க முடிந்தது. அதனால் அவர்கள் அஸ்வம், கோ இவற்றை கூட யஜ்யங்களில் பசுபலியாக தந்தார்கள்.
0: அஸ்வம் என்பது குதிரை, கோ என்பது பசு. அதாவது என்ன சொல்கிறார் என்றால், இந்த நான் இது முன்பு உங்களோடு பேசியிருக்கிறேன், கால வரையறை என்பதிலே நாங்கள் இப்பொழுது மேற்கு நாட்டாருடைய வரையறையைத்தான் நாங்கள் ஒரு பெரிய அளவாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது செகண்ட், நிமிடம், மணித்தியாலம், நாள், வாரம், மாதம், வருடம், அது பிறகு நூற்றாண்டு, ஆயிரம் ஆண்டு, மிலேனியம் என்று சொல்லுகிற ஆயிரம் ஆண்டு என்று இந்த கால வரையறைகள் இப்படித்தான் வைத்திருக்கிறோம். இதுவே எங்களுக்கு ஆயிரம் ஆண்டு என்பதை ஒரு கால வரையறையாக கொள்கிற பொழுது அது ஒரு ஒருவர் பிறவியிலே சந்திக்கவே முடியாத ஒன்றாக இருக்கும். நாங்கள் ஒரு மிலேனியத்தை சந்தித்தோம். இதுல என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், எங்களுடைய முறையிலே யுகம் என்று ஒரு கால பிரிவு இருந்தது. அதுக்கு கீழ்பட்ட பிரிவுகளும் வேறுவராக சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னியாங்க முதலியை படிக்கிற பொழுது தெரிகிறது, யுகம் என்ற கால பிரிவுக்கு எத்தனை ஆண்டுகள் என்று தெரியாது. இப்ப மிலேனியமே ஆயிரம் ஆண்டு என்று ஏதோ கணக்கு தெரிகிறது. இவர்கள் அதுக்கு கணக்கு சொல்றவர்கள் எத்தனையோ வருஷங்கள் அதுக்கு கணக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்படி யுகம் என்ற ஒரு காலக்கணத்தை எடுக்கிறார்கள். இப்ப பாருங்கள், இப்ப நாள் என்று எடுக்கிற பொழுது காலை, பகல், மாலை, இருட்டு, இது இந்த வித்தியாசம் இருக்கிறது காலப்பகுப்பிலே. அதுபோல மாதங்கள் பிரிக்கிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம், மாதங்கள் பிரிக்கிற பொழுது இந்த வார பிரிவிலேயே வித்தியாசம் இருக்கிறது, அது நுட்பமானது. மாதங்கள் பிரிக்கிற பொழுது மாறி கோடை வந்து போகிறது, பனி வந்து போகிறது. அப்ப அந்த கால விசேடத்துக்கு ஏற்ப உலகியலிலே மாற்றங்கள் நிகழ்கிறதை நாங்கள் காணுகிறோம். மாறி காலத்திலே மழை பெய்கிறது, வெயில் அடிக்கிறது, பிறகு பனி குடியிருக்கிறது. அப்ப கால மாற்றங்கள் வருகிற பொழுது அதற்கேற்ப வேதங்கள் இந்த உலகத்திலே தோன்றுகின்றன. இதை சொல்லிவிட்டு இவர்கள் என்ன சொல்றாங்க, அதிகூடிய கால எல்லை பிரிவாகிய யுகம் என்று வருகிற பொழுது யுகம் என்று நாலு யுகத்தை சொல்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு எந்த கிரேதா யுகம் அப்படி நாலு யுகம் சொல்வார்கள். இப்பொழுது நாங்கள் வாழ்கிறது கலியுகம் என்பார்கள். இந்த நாலு யுகத்துக்கும் எப்படி ஒரு மாரியிலே மழைதான் என்பது போல பண்பு இருக்கிறதோ, அப்படி நாலு யுகத்துக்கும் பண்பு இருக்கிறது என்கிறார்கள். அதிலே முதல் யுகம் கிருதா யுகமோ கிருதா யுகம் என்று சொல்வார்கள். அந்த யுகத்திலே தர்மம், நான் முன்மு பசு, தர்ம பசு நாலு காலிலே நிற்கும். அடுத்த யுகத்திலே மூன்று கால், ரெண்டு கால், கலியுகத்திலே ஒரு கால். அப்ப கலியுக இந்த யுக மாற்றத்துக்கு ஏற்ப உலக இயல்பிலே, மக்கள் இயல்பிலே, உலக இயல்பிலே மாற்றங்கள் நிகழும் என்பது நம் பெரியவர்களுடைய கொள்கை. அதை நாம் அவதானித்து கவனித்தால்தான் அதை முடிவு சொல்லலாம். அவர்கள் ஆராயாமல் சொல்லி இருக்க மாட்டார்கள். படியுங்கள்.
1: அதனால் அவர்கள் அஸ்வம், கோ இவற்றை கூட யஜ்யங்களில் பசுபலியாக தந்தார்கள். சிரார்த்தத்தில் மாம்சம் சேர்த்தார்கள். இப்படி மனசில் பட்டு கொள்ளாமல் தேவசக்திகளை லோக நலனுக்காக பிரீதி பண்ணும் பொருட்டே அவர்கள் நடுத்தர வயசில் கிரகஸ்தர்களாக கர்ம மார்க்கத்தில் இருந்து கொண்டு நிஷ்காமிய கர்மம் செய்தார்கள் என்றால், பிற்பாடு விருத்தாப்யத்திலோ சகல கர்மாவையும் விட்டுவிட்டு பூஜை புரஸ்காரங்களும் ஆச்சாரங்களும் கூட இல்லாமல் அப்படியே செயலற்ற ஆத்மா ராமர்களாக, ராமர்களான சன்னியாசிகளாக இருக்கவும் அவர்களால் முடிந்தது.
0: வடமொழி கலப்பு பதங்கள், தமிழ் மொழி சொற்களுக்குள்ளே எல்லாம் நமக்கு புதிதாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. திருப்பி கொஞ்சம் ஸ்லோவா படியுங்கள், நான் சொல்லுகிறேன். இவற்றை கூட யாகங்களில் பலியாக தந்தார்கள். அஸ்வம் என்பது பசுமா குதிரை, அஸ்வினி முத்திரை என்று இந்த யோக பயிற்சிக்காரர்கள் ஒரு முத்திரை சொல்வார்கள். அஸ்வினி, அது நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். குதிரையை பார்த்தால் அதனுடைய மலவாயிலை பார்த்தால் அது எப்பொழுதும் சுருக்கி விரிச்சபடியே இருக்கும். இந்த குண்டலினி சக்தி கிளப்புவதற்கு அதை ஒரு வழியாக சொல்கிறார்கள். இந்த குண்டலினி சக்தியை உண்டாக்குவதற்கு நாம் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டே இந்த மலவாசலை விடுவதும் பிறகு இருக்குவதும், விடுவதும் இருக்குவதும், இதற்கு அஸ்வினி முத்திரை என்று பெயர். இப்படி செய்து கொண்டிருந்தால் குண்டலினி சக்தி கிளம்பும் என்கிறார்கள். குண்டலினி கிளம்புவது

0: செய்வதற்கான முறையிலே ஒன்று. அதற்கு அஸ்வினி முத்திரை என்று பெயர். அதனால எங்களுக்கு அது அந்த சொல் பயிற்சியிலே இருக்கிறது என்பதற்காக சொன்னேன். இந்த காலத்திலே அஸ்வத்தை கொடுத்திருக்கிறார்கள். கோ பயிற்சியிலே இருக்கிறது கோமாதா என்று நாங்கள் சொல்லுகிறோம். பசுவை பலி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் காலமாற்றத்துக்கேற்ப அந்த காலத்திலே அது இயல்பாக இருந்திருக்கிறது. உலக நன்மைக்காக இவற்றை செய்திருக்கிறார்கள்.
1: இப்படி மனசில் பட்டுக்கொள்ளாமல் தேவசக்திகளை லோக நலனுக்காக.
0: ஒரு நிமிஷம், அதிலே சிரார்த்தத்திலும் மாம்சம் சேர்த்தார்கள் என்கிறார்கள். சிரார்த்தம் செய்கிற பொழுது மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார். நூலை நன்றாக கற்றவர் சொல்கிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். இப்படி மனசில் பட்டுக்கொள்ளாமல் தேவசக்திகளை லோக நலனுக்காக பிரீதி என்றால் அவர்களை திருப்தி செய்வது. லோக நலன், உலகத்தினுடைய நலனுக்காக பிரீதி பண்ணும் பொருட்டே அவர்கள் நடுத்தர வயசில் கிருகஸ்தர்களாக பிராமணர்களுக்கு அந்த காலத்திலே வகுக்கப்பட்டது. 49 வயதுலதான் கல்யாணம். அது வரைக்கும் அவர்கள் வேதம் கற்க வேண்டும் என்ற முறை இருந்திருக்கிறது. அப்படித்தான் கற்றார்கள் என்று திருமுருகாற்று கொடையிலே சொன்னதை நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். அப்போ அது நடுத்தர வயது வரும் வரையும், அதாவது இப்ப 100 வயது என்றால் 50 அல்லது 120 வயது என்றால் 60 வயது வரையும் கிருகஸ்தத்திலே இருந்து நிஷ்காமிய யாகம் கர்மம் செய்தார்கள். நிஷ்காமியம் என்றால் விருப்பம் இல்லாமல், விருப்பங்களுக்காக செய்யாமல் பொதுப்பட செய்வது, இன்ன விருப்பத்தை நிறைவேற்றென்று செய்வது காமிகம். விருப்பங்கள் ஒரு நாட்டம் இல்லாமல் செய்கிற யாகங்களை நிஷ்காமியாகம் கர்மம் செய்தார்கள் என்றால், பிற்பாடு விருத்தாப்பியத்திலே, விருத்தாப்பியத்திலே என்றால் வயது போன காலத்திலே, விருத்தன் என்றால் கிழவன் என்று அர்த்தம். முருகன் விருத்தனாக வந்தான் என்றால் கிழவனாக வந்தான் என்று அர்த்தம். விருத்தாப்பியத்திலே என்றால் வயது போன காலத்திலே, விருத்தாப்பியத்திலோ சகல கர்மாவையும் விட்டுவிட்டு ஒரு யாகங்கள் பூசைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள் பிறகு ஒரு எல்லையில எல்லாம் விடுவது. இதுதான் நம்முடைய சமயத்தினுடைய அதிக சிறந்த விஷயம். ஒன்றை செய்ய சொல்லி அதிலே பயிற்சி பண்ணி மேலே வந்த பிறகு அதை செய்யாமல் விடுவர். நீங்கள் இப்ப போன இப்ப திருவருப்பேன் படிக்கிற பொழுதே நீங்கள் அதை படித்தீர்கள். ஒரு குறிப்பிட்ட பக்குவம் வந்தவுடனே அவனை அறியாமல் குழந்தையினுடைய கையிலே இருந்த பொருள் தவறுவது போல அவனுடைய ஆசாரங்கள் எல்லாம் நீங்கி விடும் என்று நாங்கள் படித்தோம் இப்ப இந்த கடத்தி படித்த நூலிலே. அதுபோல முறைப்படி இந்த யாகம் முதலியவற்றை எல்லாம் செய்து கொண்டு வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு எல்லாவற்றையும் விட்டு இருப்பார்கள். அதுக்கும் வழிபாடுதான், இதுக்கும் வழிபாடுதான். அதைத்தான் சொல்லுகிறார். சகல கர்மாவையும் விட்டுவிட்டு பூசை புனஸ்காரங்களும் ஆசாரங்களும் கூட இல்லாமல் அப்படியே செயலற்ற ஆத்ம ராமர்களாக சன்னியாசிகளாக இருக்கவும் அவர்களால் முடிந்தது. தொடக்கத்திலே கிரகஸ்தத்திலேயும் இருந்தார்கள், பிறகு இதெல்லாம் விட்டுவிட்டு சன்னியாசிகளாகவும் அவர்கள் இருக்க முடிந்தது. படியுங்க அதிலிருந்து. அவர்களுக்கு
1: எப்பேற்பட்ட உத்தம பண்பு இருந்தது என்றால், ஒரு ராஜ்யத்திலே தன் சகோதரனான ராஜா வாரிசு இல்லாமல் செத்து போய்விட்டால் அராஜகம் வராமல் தேசம் க்ஷேமமாக இருக்க வேண்டுமே என்ற ஒரே எண்ணத்துக்காக தங்களுக்கென்று காமமே இல்லாமல் தங்களுடைய பிரம்மச்சரியம் குலையாமலே சகோதரனின் ஸ்தானத்தில் தாங்களே இருந்து கொண்டு புத்திரோத்பத்தி பண்ண கூட முடிந்தது.
0: இதெல்லாம் பெரிய விஷயங்கள். இதை நாங்கள் நம்ப மாட்டோம் கூடுகிறார்கள் என்போம். அதாவது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அது அந்த அந்த யுகங்களிலே தர்மங்கள் நிலைத்த யுகங்கள், அதனாலே தர்மம் இலகுவாக இருந்திருக்கு. இப்ப மாரி காலத்திலே ஒரு மரத்தை வைத்து நடுவது என்பது ரொம்ப சுலபமான வேலை. அது நாங்கள் தண்ணி வாக்கத்தை வெளியே ஒன்று தானாக ஒரு கண்டை நட்டு விட்டால் வளர்ந்து விடும். கோடை காலத்திலே அப்படி இல்லை, அதுக்கு நிறைய தண்ணி விட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். அதுபோல யுக மாற்றங்களிலேயும் முந்தைய யுகங்களிலே தர்மம் இயல்பாக நின்றிருக்கிறது. தர்மத்தை கடைபிடித்தவர்கள் இயல்பாக கடைபிடித்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு உச்சம் சொல்லுகிறார் என்னவென்றால், அது மகாபாரத கதையிலே இதுவெல்லாம் வருகிறது. என்னவென்றால், ஒரு ஒரு ஒரு அண்ணனும் தம்பியும், அண்ணன் இறந்து போய்விட்டான், புத்திரபாக்கியம் இல்லை. அந்த புத்திரபாக்கியம் அந்த சந்ததி விருத்தியாக வேண்டும் என்பதற்காக காமமே இல்லாமல் விந்து தானம் பண்ணி அந்த அண்ணியோடு விந்து தானம் பண்ணி அந்த புத்திர மார்க்கத்தை உண்டாக்குகிற உரமை இருந்திருக்கிறது என்கிறார். இதை நாங்கள் நம்ப மாட்டோம். நம்ப மாட்டோம் என்றால் இப்ப இல்லை, இப்ப அப்படி என்றாலே செய்ய முடியாது, நம்மால் செய்ய முடியாதெல்லாம் இல்லை என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய கொள்கை. ஒரு காலத்திலே அப்படி இருந்திருக்கிறது என்கிறார். அந்த அந்த அதுல ஒரு ரொம்ப நுட்பமான விஷயம் மகாபாரம் நான் சொற்பொழிவிலே சொல்லி இருக்கிறேன். மகாபாரத்திலே நீங்கள் இது படித்திருக்கிறீர்கள். அதாவது முனிவரை கொண்டிருந்து புத்திர விருத்தி செய்வித்தார்கள். இந்த அந்த வீட்டிலே எல்லாரும் இறந்து போன உடனே, ஆண்கள் இறந்து போன உடனே முனிவரை கொண்டு புத்திர விருத்தி செய்கிறார்கள். மூன்று பேருக்கு மாருக்கு சொல்லுங்க பேருல பாண்டு பாண்டு அவர்களுடைய தாய்
1: சத்யவதி வந்து அம்பிகா அம்பாலிகா
0: அம்பிகை அம்பாலிகை அம்பாலிகை. ஆமா, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு முனிவரை இரண்டு கணவன்மார் வந்து விட்டார்கள் சந்ததி விருத்தியில். அப்போ முனிவரை கூப்பிட்டு புத்திர விருத்தி செய்கிறார்கள். அதிலே ரெண்டு பேரும் அருவறுத்து போய் அந்த பெண்கள் ரெண்டு பேரும் அருவறுத்ததாலே ஒரு வேலைக்காரியை மூன்றாந்திரமாக விட அவள் மூன்றாந்திரமாக பிறந்த பிள்ளைதான் அறிவாளியான பிள்ளையாக பிறந்தது என்று பாரத கதை. இதெல்லாம் ஒரு ஒரு ஒடுக்கக்கேடான கதை போல நமக்கு படும். ஆனால் அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்கிறார்கள் என்றால் முனிவருக்கு பிறந்தது, வியாசருக்கு பிறந்த பிள்ளை எப்படி பாண்டு புத்திரனாக மாறுவான் அல்லது எப்படி திருதராட்டனாக மாறுவான் என்றால் அதுக்கு என்ன சொல்வார்கள் என்றால் பாண்டு போன்றவர்கள் பிறந்தார்கள் என்றால் அதுக்கு விஸ்திரவீரியன் என்று அவர்கள் தந்தை தாயர் பெயர். அது என்ன சொல்வார்கள் என்றால் அந்த சித்ராங்கதன் விஸ்திரவீரியன் என்று ரெண்டு பேர் அவர்கள் இறந்து போய்விட்டவர்கள் தான் இந்த குழந்தைகள் பிறக்கிறார்கள். அப்ப எப்படி முனிவர்களுடைய பிள்ளை இவர்கள் பிள்ளையாகும் என்றால் அதுல அதிநுட்பமான விஷயம். நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் விடுங்கள், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதாவது ஆணும் பெண்ணும் சேர்வார்கள், ஆண் விந்துதானம் பண்ணுவான், எந்த உணர்ச்சி பேதமும் இல்லாமல் விந்துதானம் பண்ணுவான். அவனுக்கு அந்த நேரத்திலே தான் என்ற உணர்வே இல்லாமல் விந்துதானம், அதான் முனிவர்களை கொண்டு அதை செய்தார்கள். விந்துதானம் பண்ணுகிற பொழுது அந்த பெண் தன் கணவனை நினைத்து கொண்டிருப்பான். ஆகவே அந்த உயிரணு அவளிடம் போய் சேரும். எந்த உயிரணுக்குள்ளிலே இன்றைக்கெல்லாம் எங்களுடைய சாயல் எங்கள் பிள்ளைகளிலே வருவதற்கு காரணம் அந்த விந்துதானம் பண்ணுகிற பொழுது அந்த ஆடவன் அவன் தன்னுணர்வோடு செய்கிறான். ஆகவே அவன் அவன் சாயலோடு பிள்ளை பிறக்கிறது. அந்த முன்பு முனிவர் விந்துதானம் பண்ணுகிற பொழுது தன்னுணர்வு அற்ற நிலைக்கு போய்விடுவான். ஒரு ஜடமாக விந்துதானம் பண்ணுகிற பொழுது அந்த தாயானவள் அந்த கணவனை நினைப்பாள். நினைக்கிற பொழுது அதனால் உருவாகிற பிள்ளை அந்த தந்தையினுடைய பிள்ளையாக வரும் என்கிற ஒரு மரபு இருந்திருக்கிறது. இதையெல்லாம் நிரூபணம் பண்ண முடியுமா என்றால் எனக்கு தெரியாது. இந்த ஒரு உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அப்படி ஒரு முறை கூட காமம் இல்லாமலே காமம் செய்தது. இதை நீங்கள் நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். எழுத்தாளர் பாலகுமாரனோடு நான் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் எனக்கு இந்த உண்மையை சொன்னார். அவர் பிற்காலத்திலே விசிறி சாமியாரோடு சேர்ந்து அந்த யோக நிலை அந்த யோக நிலையிலே நிறைய விட்டதை பற்றி நிறைய எழுதினார். அவர் எனக்கு சொன்னார், ஜெயராஜ் காமம் இல்லாமல் உறவு கொள்ளலாம் என்கின்ற நிலை எனக்கு அப்பதான் தெரிந்தது என்றார். அது அப்படி சாத்தியம், அது இல்லாமல் இவர்கள் எழுத மாட்டார்கள். அதை அது இன்றைக்கு சாத்தியம் இல்லையோ இல்லையோ அப்படி ஒரு நிலை இருந்திருக்கிறது என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார்.
1: ஒரு ராஜ்யத்திலே தன் சகோதரனான ராஜா வாரிசு இல்லாமல் செத்து போய்விட்டால் அராஜகம் வராமல் தேசம் க்ஷேமமாக இருக்க வேண்டுமே என்ற ஒரே எண்ணத்துக்காக தங்களுக்கென்று காமமே இல்லாமல் தங்களுடைய பிரம்மச்சரியம் குலையாமலே சகோதரனின் ஸ்தானத்திலே தாங்களே இருந்து கொண்டு புத்திரோத்பத்தி பண்ண கூட முடிந்தது. நம்முடைய கலியுகத்தில் இப்படிப்பட்ட நிஷ்காமிய கர்ம பாவனையோ பிரேமையோடேயே கொலை கூட செய்கிற பாவனையோ சகல கர்மாவையும் விட்டு மனசையும் அடக்கி சந்நியாசியாக இருக்கிற தகுதியோ ஸ்திரீ சங்கத்திலும் பிரம்மச்சரிய பாவனை நழுவாத தன்மையோ எவருக்கும் இருக்க முடியாது. அதனால் அஸ்வமேதம் கோமேதம் சிரார்த்தத்தில் மாம்சம் சந்நியாசம் சகோதரன் ஸ்தானத்தில் புத்திரோத்பதி செய்வது ஆகிய இந்த ஐந்தும் கலியில் வர்ஜமாகும், அதாவது விலக்கத்தக்கதாகும் என்பது ஒரு வாதம்.
0: கலியுகத்தில் இந்த யாகங்கள் செய்யலாமா என்றால் ஒரு ஒரு வாதத்தை வைக்கிறார். ஏனென்றால் கலியுகத்திலே இந்த இந்த தகுதியோடு ஆட்கள் இல்லை. ஸ்ரீ சங்க ஸ்திரீ சங்கத்திடம் வந்தால் பெண்ணோடு சேருகிற பொழுதும் பிரம்மச்சாரியம் கெடாமல் பெண்ணோடு சேருகிற ஒரு முறைமை. இதெல்லாம் நமக்கு வார்த்தைகளாக விளங்கவே கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே அவை இவையெல்லாம் இந்த கலியுகத்துக்கு பொருத்தமாகாது என்று ஒரு வாதத்தை சொல்கிறார்களாம்.
1: அஸ்வாலம்பம் கவாலம்பம் சந்நியாசம் பல பைத்திருக்கம் தேவரேன சுதோத்பத்தி கலவு பஞ்ச விவர்ஜயே நிர்ணய சிந்து என்ற தர்மசாஸ்திர தொகுப்பு நூலில் கலியுக விளக்குகள் குறித்த அத்தியாயத்தின் மூன்றாம் பிரிவில் முதற் பகுதியில் காணும் மேற்கோள் இது. வியாச ஸ்மிருதிகளில் ஸ்மிருதியில் உள்ளது அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்கிறாங்க. இந்த ஸ்லோகத்தில் அஸ்வாலம்பம் என்பதற்கு பதில் அக்னயாதானம், அதாவது அக்னி ஆதானம் என்று சிலர் சொல்கிறார்கள். இப்படி சொன்னால் பசுபலி இல்லாத ஏராளமான யாகங்கள் இஷ்டிகள் இருக்கின்றனவே, அவற்றை கூட கலியில் செய்யக்கூடாது. அதாவது கலியில் வேள்வி என்பதற்கே டோட்டல் ப்ரொஹிபிஷன், முழு விலக்கு என்று அர்த்தமாகிவிடும். ஹவிர் யஜ்யங்களில் முதலாகவதாக வருவதே இந்த அக்னயாதானம். அதுவே இல்லை என்றால் பாக யஜ்யம் என்ற ஏழு சின்ன யஜ்யங்களை தவிர யாக யஜ்யாதிகளே அடியோடு இல்லை என்று அர்த்தமாகிவிடும்.
0: இந்த அளவிலே நிறுத்துவோம். இல்ல, என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த யுக மாற்றத்தினாலே வந்த இந்த சமநிலையற்ற தன்மை, அதாவது தன்னிலிருந்து தான் விலகி நின்று காரியங்களை செய்கிற தன்மை இல்லாத தன்மை கலியுகத்திலே வந்துவிட்டது. ஆகவே யாகங்களை கலியுகத்திலே செய்ய முடியாது என்கிறார்கள். இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அப்படியானால் ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று ஆகிவிடும். அப்படி அல்ல, சிலவற்றை செய்யலாம் என்று சொல்ல வருகிறார் போல் இருக்கிறது. நாங்கள் மிகுதி படிக்கிற பொழுது அதை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு நேரமாகிவிட்டபடியால் இந்த அளவிலே நிறுத்துவோம். தத்துவம் படிக்கிற பொழுது ஆன்மாவை இறைவனை மலங்களை தேடுகிற அந்த நாட்டம் என்கின்றதிலே ஏற்படுகிற அந்த புத்தி விருத்தியிலே எங்களுக்கு ஈடுபடுகிற தன்மை உண்டு. இப்போ படித்த விஷயங்கள் நமக்கு கீழ்பட்ட வழிபாட்டிலே உள்ள தன்மைகள், இதிலே அந்த அளவுக்கு ஈடுபாடு வராது. ஆனால் இப்படியெல்லாம் நம் சமயத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படித்தேன். இன்னும் ஒரு நாளைக்கு வேணுமானால் சில முக்கியமான இடங்களை மட்டும் படிப்போம். மற்றதை நீங்கள் நாட்டம் வந்தால் படித்து பார்த்து கொள்ளுங்கள். இதுல இந்த வடமொழி பிரச்சனையை தவிர மற்றும்படி வாசிப்பதிலே கஷ்டமாக இருக்காது. தத்துவ நூலாக நாங்கள் அடுத்ததாக சித்தியாரை படிக்கலாம், சிவஞான சித்தியாரை படிக்கலாம், அவரளவு விளங்க முற்படலாம். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த நூல்களிலே நான் ஒன்றும் புடமை பெற்ற ஒருவன் அல்ல. நூல்களாக புடமை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனக்கு இறைவன் வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையிலே நான் படிக்கிற முறைமையிலே தான் அதை படிக்க விரும்புகிறேன். திருவிளங்கம் என்கின்ற ஒரு நீதிபதி எங்கள் யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்தவர் அதற்கு உரை எழுதியிருக்கிறார். கொஞ்சம் புதுமையான முறையிலே எளிமையாக எழுதியிருக்கிறார். குறிப்புகள் போல முக்கியமான விடயங்கள் சொல்லி எழுதியிருக்கிறார். இன்னும் பல பெரியவர்கள் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். திருவிளங்கம் கிடைப்பார் கிடை நூல் கிடைக்குமானால், நேற்று நீங்கள் அனுப்பின விஷயத்திலே அந்த நூல் கிடைத்ததாக எழுதியிருக்கிறீர்கள். அந்த நூலை நாங்கள் படிக்க தொடங்குவோம். இறைவனுடைய அருளாலே அது விளங்கினால் எங்களுக்கு பெரிய விஷயம். ஏனென்றால் சின்னாள் என்ன கொஞ்சம் ஆயிலும் குறைந்த அறிவும் உள்ள நாங்கள் படிக்கிற பொழுது தேர்ந்தெடுத்து தான் படிக்க வேண்டியிருக்கிறது. அன்றைக்கு ஒரு அன்பர் கேட்டார், அடுத்ததாக என்ன நூல் என்று சொன்னால், அப்படியே படிக்கலாம், அதுதான் உண்மையான முறைமை. காலம் உங்களுக்கு போதாது, போதாத காலம். ஆகவே நாங்கள் அதற்கு மேலே உள்ள நூல்களை, எங்களுக்கு வாய்ப்பான நூல்களை முதலிலே படித்து பார்ப்போம். பிறகு நேரம் இருக்கிற பொழுது மற்ற நூல்களை படிக்கலாம். ஆகவே அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதாகிய சிவஞான சித்தியாரை நாங்கள் படிக்க தொடங்குவோம். அந்த நூல் கிடைக்கக்கூடியவர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அங்க வாங்கக்கூடியதா இருக்கிறதா?
2: இருக்கியா?
0: அப்படியானால் அந்த நூலை வாங்குங்கள். அது நல்ல நூல், வீட்டிலே இருந்தாலே நல்லதுதான். சிவஞான சித்தியார் திருவிளங்கம் உரை என்று இருக்கும். அது எங்கே வாங்கலாம் என்ற விவரங்களை வகுப்பில இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வகுப்பு விட்டு அதுக்கு அடுத்த வகுப்பில இருந்து அதை படிக்க தொடங்குவோம். அதற்கு பிறகு நேராக நாங்கள் கொழுப்போதிலே நேராக நாங்கள் சிவஞான போதமே படிப்போம். சிவஞான போத மாவாரியம் படிக்க வேணும் என்று எனக்கு ஆசை. அந்த தமிழ் புரியாது இலக்கணத்தை விட்டு விடுவோம், கருத்துக்களை உள்வாங்கி படிக்கலாம் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சில விஷயங்கள் விளங்காதுதான். விளங்காத விஷயங்களை யாராவது விளங்கக்கூடியவரிடம் கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது சஞ்ஞான செட்டியாரை தொடங்குவோம். எப்படி உண்மை விளக்க செய்திகள் இன்னும் விரிவாக திருவருட்பயனிலே வந்ததோ, திருவருட்பயன் செய்திகள் அடிப்படை இவ்வளவுதான். முப்பொருள் உண்மை திருவருள், அது காட்டுகிற வழிகாட்டுதல், முத்தையடைதல், இதுதான் மொத்தமே இந்த பயணம்தான், ஆன்ம பயணம்தான். அதை இன்னும் விரிவாக சொல்லப் போகிறார். அதை நாங்கள் படிக்க தொடங்குவோம். அடுத்த வகுப்பு விட்டு அதுக்கு அடுத்த வகுப்பிலிருந்து சிவஞான சித்தியார் படிப்போம். நூலை அதுக்கிடையிலே தேடி வாங்கிக் கொள்ளுங்கள்.
2: அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
3: பொன் ஒப்பானை பொன்னின் சுடர் போர்வது ஓர் மின் ஒப்பானை மின்னோரும் அருகிலார் அண்ணொப்பானை அறத்துரை மேவிய தன் ஒப்பானை கண்டி நாம் தொழுவதே.

0: ஆற்றவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, புவியில் பூதி சாதனம் எங்கும் பொறிஞ்சிடல் வேண்டும் என்ற புனித நோக்கிலே ஞானாமிரத்தை அருளி செய்த ஸ்ரீ வாகேஷ முனிவருடைய பொன்னார் திருவுடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, உயிர்கள் புண்ணிய மண்டுள் ஆடும் புனிதன் கடல் புகுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவவாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்கின்ற அந்த ஒப்பற்ற ஞான நூலை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்விலே ஸ்ரீ வாகீஷர் முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தத்தில் 62வது அகவலில் இருந்து அடியோம் சிந்தனையை தொடர்கிறோம். சிவப்பெரியவர்களே, நம்முடைய பரமேஸ்வரனாக சிவபெருமானுடைய பெருமையை நாம் கொஞ்சம் சிந்தித்தல் வேண்டும். நம்முடைய இறைவன் ஒருவன் தான் சுயம்பு, நித்திய பொருள் என்றும் உள்ளவர். மற்றவர்களுக்கெல்லாம் தாயும் உண்டு தந்தையும் உண்டு, ஆனால் நம்முடைய பெருமான் சுயம்பு. மற்ற தெய்வங்களை சொல்லுகின்ற பொழுது சிவஞான சித்தியாரிலே அருள்நந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், மற்ற தெய்வங்கள் பிறக்கும் வேதனைப்படும் இறக்கும் என்றெல்லாம் அங்கே சொல்லிக் காட்டுவார். மற்றும் நம்முடைய பகழி கூத்தர் திருச்செந்தூர் பிள்ளை தமிழிலே சொல்லுகின்ற பொழுது செத்து பிறக்கின்ற தெய்வம் என்று சொல்லி காட்டுவார். ஆனால் நம்முடைய பரம்பொருள் ஒருவர் தான், ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அத்தோடு மட்டுமல்லாது அவன் சுயம்புவாக இருக்கிறான். முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி, முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி அப்பர் பெருமான் திருவார்களை சொல்லி. அப்பெருமான் உயிர்கள் எல்லாம் உயிரி கூடுதல் வேண்டும் என்பதற்காக வேதத்தை அருளி செய்தார். வேதத்தை சுயம்பு என்று நம்முடைய நூல்கள் சொல்லும். இறைவன் சுயம்பு என சொல்லுகின்ற பொழுது வேதத்தை ஏன் சுயம்பு என சொல்லுகிறோம் என சொன்னால், ஒரு நூலுக்கு நூலாசிரியருடைய பெயரே நூலுக்கு பெயராக வரும். அப்படி எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் திருவள்ளுவர் செய்த அந்த நூல் திருக்குறளுக்கு திருவள்ளுவர் என்ற பெயரே உண்டு. இதுக்கு கர்த்தாவாகு பெயர் என்று, கர்த்தாவாகு பெயர் என்று தமிழில் இலக்கணத்திலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது, கர்த்தாவாகு பெயர். இதே போல வேதத்தை சிவம் வெளிப்படுத்திய காரணத்தினாலே சுயம்பாகிய அந்த சிவத்தினுடைய கர்த்தாவாகு பெயர் வேதத்திற்கு சுயம்பு என்று வந்தது. இந்த வேதம் என சொல்லக்கூடியது மூன்று, ரிக்யஜுர் சாம, இந்த அதர்வன என சொல்லக்கூடியது, இதில் இருக்கின்ற கிரியாகாண்டத்தை கிரியாம்சத்தை மட்டும் எடுத்து சிறப்பித்து விரவலாக சொல்லப்பட்டது. எனவே வேதம் திரையி, வேதம் திரையி என சொல்லும்போது ரிக் யஜூர் ஷாம, இந்த மூன்று வேதத்திலே யஜூர் வேதம் மத்தியாக வருகிறது. இந்த யஜூர் வேதத்தின் மத்தியிலே ஸ்ரீருத்ரம் வருகிறது. யஜூர் வேதத்தின் மத்தியிலே ஸ்ரீருத்ரம் வருகிறது. இந்த ஸ்ரீருத்ரம் என சொல்லக்கூடியது வேதத்தினுடைய இருதயஸ்தானம் என்று அங்கே பேசப்படுகிறது. இந்த ஸ்ரீருத்ரம் என்பதை சைவர்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் இதை பல வகையிலே அந்த ருத்ர ஸ்ரீருத்ரத்தை அப்படியே எடுத்து கையாண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ரீருத்ரம் என சொல்லக்கூடியது 11 அணுவாகம் உள்ளது, 11 அணுவாகங்களாக உள்ளது. இந்த ஸ்ரீருத்ரம் வடமொழியிலே இருக்கிறது என்பதற்காக மலைதல் வேண்டாம். அந்த ஸ்ரீருத்ரத்தை உயிர்கள் அனைத்தும் அறிதல் வேண்டும் என்பதற்காக நமக்கெல்லாம் பேருபகாரம் செய்யும்படியாக செப்பரி சிதம்பர சுவாமிகள் ஸ்ரீ ருத்ரபாத வணக்கம் என்று ஒரு பெயரிட்டு மொழிபெயர்த்து அப்படியே வைத்திருக்கிறார். ஸ்ரீ ருத்ரபாத வணக்கம் தமிழிலே இருக்கிறது, செப்பரை சிதம்பர சுவாமிகள் அருள் செய்திருக்கிறார். சின்ன நூலாக தான் இருக்கும், அச்சுக்கு பார்த்தனா அஞ்சு பக்கத்துக்கு கூட வர, அந்த அளவிற்கு ஒரு செழிய நூலாக மொழிபெயர்த்திருக்கிறார். அது பதினோரு அனுவாகங்களை உடையதாக இருக்கிறது. இந்த பதினோரு அனுவாகமாக உடையது, அதனுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், இந்த மூணாவது அனுவாகத்திலே தான் ஏறத்தாழ ஒரு பதினேழு இடங்களில் இறைவனை கள்வன் கள்வன் கள்வன் திருடன் கள்வன் என்று குறிப்பிடுகிறது. அந்த ஸ்ரீருத்திரத்திலே கள்வன் திருடன் என்று குறிப்பிட்டுகின்ற காரணத்தினாலே தான் ஞானசம்பந்த பெருமானும் தன்னுடைய முதல் பதிகத்திலே பாடல்கள் தோறும் உள்ளம் கவர் கள்வன் கள்வன் என்று அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் அந்த வேதத்தினுடைய நடுநாயகமாக இருப்பது ஐந்தெழுத்து என்று ஒன்றிருக்கிறது. சரீரத்திலே நிறைய செய்திகள் இருக்கிறது. நாய் என்ற சொல் சரீரத்திலே உள்ளதைத்தான் மணிவாசக பெருநகர் அப்படியே கையாளுகிறார். உதாரணத்துக்கு சொல்ல, நாலாவது அனுவாகத்திலே வருகிறது, இந்த நாயை கொன்றது நின்ற உமக்கு வணக்கம், இந்த நாயை கொன்றது நின்ற உமக்கும் வணக்கம். நாயை கொன்றது நின்ற உமக்கு வணக்கம் என சொன்னால், நாய் என்பது ஆன்மாவை குறித்து, கொன்றது என்பது ஆன்மபோதத்தை கெடுத்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்ட, அதைத்தான் இந்நாயை கொன்றது. நாயை கொன்றதுன்னு என்னது, தர்மோதத்தை கெடுத்தார். அதான் உயிர் உண்ணி பத்து, அது அப்படியே உயிர் உண்ணி பத்து என்ற தலைப்பில் அங்கே இருக்கிறது. இந்நாயை கொன்றது நின்ற உமக்கு வணக்கம், நாய் உருவாகும் உமக்கு வணக்கம். நாய் பல இடத்துல வருகிறது ஸ்ரீருத்திரத்தில். நாய் உருவாகும் உமக்கு வணக்கம் என்றால், இறைவனானவன் வேதத்தை நான்கு கால்களை உடைய நாயாக வைத்திருக்கிறான். ஒரு அது ஒரு ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தையே நாயாக உடையதை நமக்கு காட்டுவதுதான் பைரவமூர்த்திக்கு வாகனம் நாய் என்றிருக்கிறது. அப்ப நாய் என சொல்லக்கூடியது நான் வேதத்தை குறிக்கிறது. எனவே நாய் உருவாகும் எனவே வேத நாயகன் மந்திர சுரூபி. எனவே இறைவனானவன் வேத நாயகன் என்பதை காட்டுவதற்காகத்தான் நாய் உருவாகும் உமக்கு வணக்கம், நாய் அதிபதியாகிய உமக்கு வணக்கம், நாய் அதிபதியா உமக்கு வணக்கம், வேத நாயகன் வேதியர் நாயகன், அந்த வேதத்திற்கு அதிபதியும் நீ என்று அப்படியே ஸ்ரீருத்திரத்தில் உள்ள திருமுறைகளிலேயே அந்த செய்திகள் ஒளிபரப்பான் காணும். அந்த ஸ்ரீருத்திரத்துல ஏழாவது அனுவாகத்துல எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு செய்தி வருகிறது, வணங்குதும் சிவன் ஐ சிவதரந்தன்னை. ஸ்ரீருத்ரம் வேதம், வேதத்தில் மத்தியாக வருவது யஜுர்வேதம், யஜுர்வேதத்தின் மத்தியிலே வருவது ஸ்ரீருத்ரம், அந்த ஸ்ரீருத்ரத்தின் மத்தியிலே வருவது ஐந்தெழுத்தாகி சிவ. இதை காட்டுவதற்காகத்தான் அப்பர் பரம் நம்முடைய தேவாரம் மூன்று ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் அருளி செய்தார். இல்லை மத்தியாக இருக்கிற அப்பர் பெருமானுடைய வாக்கு நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள், அதில் மத்தியிலே வருவது ஐந்தாவது திருமுறையிலே மத்தியில இந்த ஐந்து எழுத்து வருகிறது. அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்பியாண்டார் சுவாமிகள் அப்படி நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார். இதே போல வேதத்தின் மத்தியிலே ஐந்தெழுத்து இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் ஞானசம்பந்தர் புராணத்துல, ஞானசம்பந்தர் புராணத்தின் மத்தியிலே ஞானசம்பந்த பெருமானானவன் முத்துப்பல்லைக்கிலே ஏறி அமர்கின்ற இடம் ஞானசம்பந்தர் புராணத்துல மத்தியில வரும். அந்த பெரிய புராணத்துல மத்தியம் தான். அப்படி ஞானசம்பந்த பெருமான் முத்துப்பல்லைக்கிலே ஏறி அமர்கின்ற பொழுது ஐந்தெழுத்து ஓதி அமர்ந்தார். அப்ப இந்த ருத்ரத்தினுடைய சாயல்கள் அப்படியே அங்கே வருகிறது. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டார் இந்த ஸ்ரீருத்ரத்தை பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மணிவாசக பெருந்தகை திருவம்பாவை அங்கே அமைக்கிறார். திருவம்பாவை என சொல்லக்கூடியது அது எது என சொன்னால், சக்தியை வியந்ததுன்னு இருக்கும். எந்த சக்தியை வியந்தது என சொன்னால், இறைவனானவன் படைப்பாடி தொழில்களை செய்கின்ற பொழுது ஐந்து இடம் எட்டு இடங்களிலே அவன் அவனாகவே இருந்து தன் காரியத்தை செய்கிறார். காற்று, தீ, நீர், வானம், பூமி, சூரியன், சந்திரன், ஆன்மா, இது எட்டு, எட்டுருவாகி நின்றவன் என்று நம்முடைய திருமறையில் பேசப்படுகிறது. பிருதிவி அப்பு தேயு ஆகாசம், பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆன்மா, இந்த எட்டுக்கும் உள்ள அதிதெய்வங்களை வைத்து அந்த அதிதெய்வங்களை அதிட்டிக்கின்ற எட்டு சக்திகளை வியந்ததுதான் திருவும்பாவை. ஆக அந்த எட்டு உருவாகி அவன் இந்த உயிர்களுடைய படைப்பாளர் தொழில்களை செய்கின்ற பொழுது அந்த அட்ட சக்திகளையும் அதிர்ச்சித்து ஒன்றை ஒன்று பிரேரிப்பதாக அமைத்ததுதான் திருவம்பாவை. இது ஸ்ரீருத்ரத்திலே அப்படியே சொல்லி காட்டப்பட்டிருக்கு. இறைவன் அட்ட உருவாக இருக்கிறான். இந்த ஸ்ரீருத்ரத்தினுடைய பெருமையை அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஸ்ரீ உருத்ர திருத்தாண்டகம் என்றே ஒன்று செய்திருக்கிறார். உருத்ர திருத்தாண்டகம், அது பார்த்து என்ன அட்ட உருவ சொல்வார். இருநிலனாய் தீயாகி நீருமாகி, இயமானனாய் எரியும் காற்றுமாகி, அருநிலைய திங்களா ஞாயிறாகி, ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி, ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி. இப்படி இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் அதுல இந்த எட்டுல ரொம்ப முக்கியமானது இயமானனாய் எரியும் காற்றுமானினா. யமானன் என்பது ஆன்மாவை குறிக்கிறது. ஆன்மா என சொன்னால் சைவத்திலே ஓரறிவு படைத்த உயிர் முதல் அந்த ஈறு பேன் முதல் பிரம்ம விஷ்ணுக்கள் வரை உள்ளது உயிர் வர்க்கங்கள். அத ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். நம்முடைய சைவமானது எல்லா உயிர்களையும் உட்படுத்தித்தான் பேசுகிறது. எல்லா உயிர்களையும் உட்படுத்தித்தான் நமக்கு பேசுகிறது. அந்த உயிர் என சொல்லக்கூடிய அந்த ஒன்றிலே இறைவன் உரைகிறான். அதைத்தான் நம்முடைய குருஞான சம்பந்தர், எல்லா உயிர்களிலும் இருப்பவன் நீ, என்னுடைய உயிரிலும் இருக்கின்றாய் அல்லவன் நீ, நான் ஏன் கலங்குதல் வேண்டும் என்று குருஞான சம்பந்தர் அழகாக தன்னுடைய திருவாக்கிலே குறிப்பிடுவார். அந்த உயிரில் நானும் ஒருவன் என்றோ என்று அங்கே குறிப்பிட்டு காட்டுவார். ஆகையினாலே நம்முடைய சைவத்தின் கண்ணே எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார். இதை காட்டுவதற்காகத்தான் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றையும் வைத்து காட்டுவோம். இறைவன் எங்கே இருக்கிறார்? ஆலயத்தில் வழிபடுகிறோம். கல் கல் என்னது உயிர், அதிலும் உறைந்திருக்கிறார். கல் என்பது உயிர். கல்லிலே ஆண் கண் பெண் கண் அலிகள் என்று இருக்கிறது. ஆண் கண்ணில் தான் ஆணுக்கு உரிய மூர்த்தத்தை சிற்பி வடித்தல் வேண்டும். பெண் கல்லில் தான் பெண் தெய்வங்களை வடித்தல் வேண்டும். அலிகள் ஆகாது என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆண்கள் பெண்கள் அலிகள் இருக்கு. பொல்லாகி பூடா உயிர் வர்க்கத்தை சொல்ற மணிவாசகர், பொல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய்கிறார். கல்லும் ஒரு உயிராக நம்முடைய சொல்லப்படும். ஆனா இறைவன் அட்டமூர்த்தத்திலும் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்கு உள்ள ஒரு தத்துவம் தான் அங்கே சிவாலயங்களிலே கல்லிலே விக்கிரகம் செய்யப்படுகிறது. இன்னும் சொன்னால் சில இடங்களிலே அங்கே பாலாலயம் என்று ஒன்று நடக்கும். இந்த பாலாலயம் என்று நடக்கின்ற பொழுது இந்த பாலாலயத்தில் என்ன செய்வார்கள் என சொன்னால், அந்த மூர்த்தியிலே இருக்கிற சாணித்தியத்தை மூனித்திய சுவாமிசத்தை கும்பஸ்தாபனம் செய்கின்ற பொழுது மரக்கட்டையிலும் வைத்து அதை யாகசாலை கொண்டு போவார்கள். மரக்கட்டையிலும் வைப்பாங்க. ஏன்? அதிலும் இறைவன் உரைகிறார். ஆக அட்ட மூர்த்தத்திலே இறைவன் இருக்கிறான். அந்த அட்ட மூர்த்தத்திலே உயிரிலும் இறைவன் இருக்கின்றான். எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கின்றான். ஆகையினாலேத்தான் நம்முடைய சைவ சமயமானது தான் மட்டும் இன்பம் வேண்டும் என்று வேண்டாது, எல்லா உயிர் தொழிலும் இன்பம் எழுதல் வேண்டும் என்ற பெருநோக்கத்திலே உடையது. அதான் ரொம்ப முக்கியம். அதான் யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். வையகம் என்பது இடவாகு பெயராகி எல்லா உயிர்களையும் குறிக்கிறது. யான் பெற்ற இன்பம் பெருகையும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் அறியேன் பராமரி. எல்லோரும் என சொல்லக்கூடியது எல்லா உயிர் வர்க்கங்களையும் குறிக்கிறது. அடியேன் இதற்கு முந்திய அமர்விலே ஒரு சிறு கருத்தை சொன்னேன். குமரகுருபரர் வேதத்தை ஏன் அருளி செய்தார் என்பதற்கு ஒரு சிதம்பர அந்த செய்யுக்கோவில் அந்த பண்டார மும்மணி கோவிலே ஒரு செய்தி சொல்லிக்காட்ட பண்டாரம் மும்மையின் கோவையில அது குமரகுருவர் சாமி சொல்லுகின்ற பொழுது வேதத்தை எதிர்க்க செய்தா எல்லா உயிர்களும் உயிர் பெறுவதற்காக பல்லுயிர் தொகுதியும் பயங்கொண்டு உயிகை என குடிலை என்னும் தடவயல் நாப்பன் அருள் வித்துட்டு கருணை நீர் பாய்ச்சி வேதம் என்னும் பாதவம் வளர்த்தனை. இந்த கருத்து அப்படியே எல்லா உயிர்களையும் இருக்க எல்லா உயிர்களும் உயிர் கூடுதல் வேண்டும் என்பதை அப்படியே ஞான சம்பந்த பெருமானும் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். ஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லுகின்ற பொழுது அங்கே மையகமும் துயர் தீர்கவே என்றார். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறன் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. இங்கே வையகமும் என சொல்லக்கூடியது உலகத்திலே இருக்கின்ற எல்லா உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் துயர் தீர்க்கவே. அதற்கு சேக்கரார் உரை எழுதுகிறார். ஞானசம்பந்தருடைய திருப்பாசனத்திற்கு சேக்கரார் உரை எழுதியிருக்கிறார். அதனாலதான் சேக்கரருக்கு உரையாசிரியர் என்ற பெயரும் உண்டு. அதுல ஞானசம்பந்தர் இதில் அங்க சொல்லுகின்ற பொழுது சேக்கரார் உரை எழுதுகின்ற பொழுது எல்லையிலா மறை முதல் மெய்யெழுத்த எழுதுமறை மல்லல் நெடுந்தமிழாரின் மாநிலத்தோர்க்கு உரை சிறப்ப பல்லுயிரும் கழிகூற தம்பாடல் பரமர்வார் செல்லும் உரை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து. எப்படி ஞானசம்பந்த தோடுடைய சிவன் எதற்காக சொன்னான்? பல்லுயிரும் கழிகூற. இதே போன்று நாவுக்கரசு சுவாமிகள் ஏன் தேவாரத்தை அருள் செய்தார்? கூற்றாயினவாறு விளக்ககளீரென நீடிய கோதையில் திருப்பதிகம் போற்றால் உலகு ஏழும் வரும் துயரம் போகுமாறு எதிர் நின்று புகன்றனரால். உலகேனும் வரும் துயரம் போகுமாறு எல்லா உயிர்களும் உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் பிறவி துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் கூற்றாயினவாறு விளக்குகிறீன் என தொடங்கி தேவாரம் பாடினார் என்று. சுந்தரமூர்த்தி எதற்காக தேவாரம் பாடினார்? பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலக எல்லாம் உய்ய எடுத்தார். உலக எல்லாம் உய்ய எடுத்தார் என்று அழகாக சொல்லித்தார். நம்முடைய சைவத்தினுடைய ஒரு சிறப்பு வணங்குகின்ற நமக்கு மட்டும் நலத்திற்காக வணங்குவது இல்லை. எதற்காக எல்லா உயிர்களும் கழிவுறுதல் வேண்டும் என்பதற்காக. இறைவனானவன் வேற வேள்வியை விரும்புகிறார். அந்த வேள்வியினுடைய ஒரு பயன் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது மண்ணுலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் அல்லாது விண்ணுலகத்தில் உள்ள உயிர்களும் அங்கே கழிப்படைகிறது. அதனால்தான் வேள்வியை இறைவன் விரும்புகிறான் என்று நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கு. ஆக எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். அது முதல்ல கருவியாக கொள்ளணும். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கின்றான் என்றதை வைத்து நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டுவார். சைவ சமய நெறியிலே மறைஞான சம்பந்தர் சொல்வார், எவ்வுயிரும் நீங்காது உறையும் இறை, எவ்வுயிரும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிருக்கும் அன்பாயிரு, எவ்வுயிருக்கும் அன்பாயிரு அப்படிங்கிறார். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொள்ளுதல் வேண்டும் என்று நம்முடைய சைவத்தினுடைய கோட்பாடு. அவ்வை குரல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அவ்வை குரலிலும் இதே கருத்து வலியுறுத்தப்படுகிறது. ஈசன் என கருதி எல்லா உயிர்களையும் நேசத்தால் நீ நினைந்து கொள். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை நீ நேசத்தால் நினைந்து கொள் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக எல்லா உயிர்களிலும் இறைவன் உறைந்திருக்கிறான். அந்த எல்லா உயிர்களுக்கும் அருள் புரிவான் தான் நம்முடைய பெருமாள். மானுட பிறப்புக்கு மட்டும் நம்முடைய சைவத்தில் முக்தி என்பது இல்லை. அதை முதல்ல கவனமாக கொள்ளணும். மானுடனுக்கு முக்தி உண்டு, பெற்றான் சாமானுக்கு கொடுத்தார். மானுடம் அல்லாத உயிர்கூட்டத்துக்கும் முக்தி கொடுப்பது உண்டு. அதுக்காகத்தான் கொற்றவங்குடுமா அவதி சிவாச்சாரியார் ஒரு முள்ளி செடிக்கும் போய் முக்தி கொடுத்து காட்டினார். அதுவும் உயிரினம், அதுவும் சிவகை இன்பத்தை தூய்ப்பதற்கு உரிமையுடையது சொல்லி காட்டு. அதனால்தான் நம்முடைய பெருமானை எல்லோரும் வணங்குகிறார்கள். சிவனது பெருமையை தெரிவதற்காக இவ்வளவு தொகுத்து சொல்றேன். நம்முடைய பரம்பொருள், பரம்பொருள் என்றால் பரம் என்றால் மேலான பொருள். இந்த பரம்பொருள் என்ற சொல் சைவத்தில் இருக்கிற சிவத்திற்கு மட்டும்தான் சேரும். பரம்பொருள், பர மேலான பொருள் என்றால் என்றைக்கு உள்ள நித்திய பொருள், புருஷார்த்தம் என்று பொருள். அந்த பெருமானை யாரெல்லாம் வணங்குகிறார்கள்? பிரம்மா வணங்குறார் முதல்ல. அப்படி பிரம்மன் வணங்குகின்ற காரணத்தினால்தான் பிரம்மன் வணங்கிய தலத்திற்கு பிரம்மபுரம் என்றே பெயர் இருக்கிறது. சிவனை வணங்கி அந்த சிவோகம் பாவனையிலே இருந்து கொண்டுதான் அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டுதான் படைப்பா தொழிலை செய்கிறார். விஷ்ணு வணங்குகிறார், இது அடியன் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சிவபூஜையிலே முதல் சிவனடியார் சிவபூஜை வல்லவர் திருமால் ஒருவர் தான். அவர் ஹிருதய தாமரையிலே சிவத்தை எழுந்தருளை பண்ணி அந்த ஹிருதய தாமரையை இப்படி மொட்டு போல் இருப்பதை இப்படி மலர்த்தி அதுல விரிமுடி சிவம் மலர்மிஷை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்பதற்கு சில சாரார் பொருள், திருமாலது ஹிருதய தாமரையின் கண்ணை எழுந்தருளியில் சிவபூஜை அவங்க திருமால் பண்றார். அப்படி திருமால் பண்ற சிவபூஜையினுடைய பெருமையை காட்டுவதற்காகத்தான் அங்கே திருவிழி மடலையிலே கண்ணை திருவடியிலே எழுந்து சுதர்சன சக்கரம் பெற்றார் என்ற அந்த புராண செய்தியும் நமக்கு நன்றாக தெரியும். தசாவதானம் பெறுகின்ற பொழுது தனக்கு பெருகுமணி ஒரு சாபத்தினாலே தனக்கு தசாவதானம் 10 பிறப்பு வேணும்னு பெற்றார். ஆனா சிவத்தை நோக்கி என்ன கேட்டா தெரியுமா? அந்த 10 பிறப்பிலும் நீர் வந்து அனுக்கிரகம் செய்தல் வேண்டும். அந்த 10 பிறப்பிலே ஒன்று உனை உண்மை பூஷிப்பதற்கென்றே ஒரு பிறப்பை தரணும்னா. ஆனாலும் தசாவதாரத்திலே ஒன்று சிவத்தை பூஷிப்பதற்கென்றே உள்ள ஒரு அவதாரம் ராம அவதாரம். அதனாலதான் அவர் பேர்ல ராமன் ஈஸ்வரனை வழிபட்ட தலம் ராம ஈஸ்வரன். இன்னும் அந்த பெருமானை வழிபட்டு யாரெல்லாம் முத்தி பெற்றிருக்கிறார்கள்? திருவிளையாடல் புராணத்துல பார்க்கிறோம். அந்த திருவிளையாடல் புராணத்துல நாரைக்கு முத்தி கொடுத்திருக்கிறார். நாரைக்கு முத்தி கொடுத்தார், கறிக்கு குருவிக்கு உபதேசம் செய்து முத்தியை கொடுத்திருக்கிறார். ஏன்? பன்றிக்கு கூட அருள் செய்து அந்த பன்றிக்கு அருள் கொடுத்து ஞானத்தை உதிப்பித்து பன்னிரண்டு அமைச்சர்களாக்கி மேற்கடி கொடுத்தாரே நம்முடைய பெருமான். ஆக நம்முடைய சைவத்திலே மட்டும் எல்லா உயிர்களிலும் ஈசன் உரைகிறான் என்பதை அங்கே நாம ஒரு உயர்ந்த ஒரு கருத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட பெருமானானவன் உயிர்களுடைய ஒரு கண்மத்திற்கு ஏற்பத்தான் அவன் பிறப்பு இறப்பாதிகளை கொடுத்து உடலை கொடுத்து அந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்துகிறான். அப்படி உயிர்களை இறைவன் பக்குவப்படுத்துகின்ற பொழுது அந்த பக்குவப்படுத்துவதற்காக அவன் மேற்கொள்ளுகின்ற ஒரு உயர்ந்த ஒரு கருணை செயல் எது என்று சொன்னால் அவன் ஐந்தொழிலை செய்வது. இறைவன் ஐந்தொழிலை செய்கிறான். எதற்காக செய்கிறான்? ஐயானே ஆட்கொள்ளும் விளையாட்டுங்கிறார். ஆட்கொள்ளும்னு என்ன அர்த்தம்? இந்த சிவனெல்லாம் சிவனாகுதல் வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக ஐந்தொழிலை இயற்றுகின்றார். இந்த ஐந்தொழிலை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்கள் பற்றி செய்கிறார் என்பதை காட்டுவதற்காகவே சைவத்திலே ஒரு உற்சவம் நடக்கிறது. மார்கழி மாதத்திலே அந்த மார்கழி மாத திருமாதிரை நாள ஈராக வருகின்ற 10 நாளும் ஆடல் வல்லான் முன்பாகத்தான் வழிபாடு நடையும். ஆடல் வல்லான் முன்பாகத்தான் வழிபாடு நடையும். ஏன்? அவன் செய்கின்ற ஐந்தொழில் எதற்காக? உயிர்கள் உய்வதற்காக. உயிரை உய்வதற்காக அவன் இடைவிடாது செய்து கொண்டிருக்கிறான். எண்ணற்ற உயிர்கள் இருக்கிறது. அந்த உயிர்கள் கதியடைகின்ற வரை அவன் ஐந்தொழில் செய்து கொண்டே இருப்பான். ஆகையினால்தான் அருளாளர்கள் சொல்லுகின்ற பொழுது இடைவிடாத நடனம் என்று நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்படி இடைவிடாத உயிர்களுக்காக நடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் திருவடி லோகமே என்பதற்காகத்தான் ராஜராஜேஸ்வர் நம்முடைய ராஜேந்திர சோழன் என சொல்ல ராஜசேகர சோழ பாண்டியன் ராஜசேகர சோழ பாண்டியன் இடைவிடாது நடனம் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் ஆட வேண்டியது இருக்கிறதே, உன் பாதம் லோகமே என்று தான் வருந்தினார். வருத்தத்தை தீர்ப்பதற்காகத்தான் தான் என்ன செய்தார்? காலை ஊன்றி மாறி ஆடினார். வழக்காலை ஊன்றி இடக்காலை ஆடிக்கொண்டிருந்த பெருமான் ராஜசேகர பாண்டியனுக்காக காலை மாற்றி இடக்காலை ஊன்றி வழக்காலை தூக்கி ஆடினார். அதான் மதுரையில வெள்ளியம்பலத்துல கால் மாறி ஆடின வடிவம் அங்கே இருக்கும். ஆகையினாலே எல்லா உயிர்களும் கதியடைதல் வேண்டும். அந்த உயிரில் கதிகடையில் என்று சொல்வதற்காக அவன் செய்கின்ற செயல் இருக்கிறதே, அதனால் ஐந்தொழில் செய்கை. இந்த ஐந்தொழிலை பற்றி படைத்தல் என்ன, காத்தல் என்ன, அழித்தல் என்ன, மறைத்தல் என்ன என்பதை சுத்தாந்த ரீதியில கண்டிப்பாக நாம் தெரிந்தால்தான் அவன் உயிர்கள் மேல எவ்வளவு கருணை உடையவன் என தெரியும். ஏதோ படைத்தல்ல படைத்தல், காத்தல்னா அதை அப்படி சேவ் பண்றது, அழித்தல்ல டிஸ்ட்ராய் பண்றது, மறைத்தல்னா அப்படியே அது ஒன்றும் தெரியாம கண்ணுக்கு தெரியாம மறைக்கிறது, இப்படி எல்லாம் நாம மொட்டையாக பொருள் கொள்கிறோம். அப்படி அல்ல, நுட்பமாக ஐந்தொழில என்ன என்பதை தெரிந்து கொள்ளும். உயிர்களுக்கு அவ்வளவு பரோபகாரம் செய்கிறான். அந்த ஐந்தொழிலை செய்கின்ற பொழுது அவன் என்ன செய்கிறான், தான் ஒருவனையே அந்த ஐந்தொழிலே செய்கிறான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், அப்படி இறைவன் இவன் தான் ஐந்தொழில் செய்கிறான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நம்முடைய பரம்பொருளாகிய எம்பெருமான் ஆடல் வல்லான் வடிவிலே வந்து அந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறான். ஆனால் உண்மையான மேலான பரசிவம் எப்படி இருக்கிறார், இன்னைக்கு சிந்தனைக்கு 62வது வெண்பாவுக்கு தெரிய வேண்டியது. மேலான பரசிவம் இங்கே நாம் கண்டுகொண்டிருக்கின்ற இந்த ஆடல் வல்லான் இவைகள் எல்லாம் ஸ்ரீகண்டருந்தரிடமிருந்து வெளிப்பட்ட 25 மூர்த்தங்களிலே கொண்டு, ஆனால் ஐந்தொழிலே மேலே நின்று தான் ஒருவனாக நின்று நடித்துக் கொண்டிருக்கின்ற நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பெருமான் எப்படி இருக்கிறான், ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாக இருக்கிறான். எப்படி ஜோதியாக இருக்கிறான், அவனுக்கு அங்கே வடிவம் என்பது இல்லை, கருவி கரணங்கள் என்பது இல்லை. இந்த உண்மையை இந்த மாணாக்கர் நம்முடைய வாகிஷம் என்று சொல்றார், சுவாமி ஐந்தொழில் என்பது பெரிய ஒரு செயல், இந்த ஐந்தொழிலை செய்வதற்கு ஒரு வடிவம் வேண்டுமே, கருவிக்கரணங்கள் வேண்டுமே. ஆனால் ஆடல்வல் அந்த பரம்பொருளாக எம்பெருமானுக்கு இந்த கருவிக்கரணங்கள் இல்லையே என சொல்லி காட்டுறான். உடனே நம்முடைய பெருமான் அதில் சொல்றார், எப்பா இதுக்கு விளக்கம் பின்னால சொல்றேன், வடிவம் இருந்தால்தான் ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது இல்லை, வடிவமே இல்லாதவையும் இந்த உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, செயல்படுத்துகிறது. தனக்கு வடிவம் இருக்கிறாது, ஆனா ஒன்றை போய் செயல்படுத்தும். எது முதல்ல ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும், வடிவம் என்பதை நான் பார்க்காமல் இருக்கிற உயிர் இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறதே. இது ஏற்கனவே 60வது அகவல்ல சொல்லி காட்டுறாரு. இப்போ புதுசா என்ன சொல்ற, காலம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, நேற்று கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பது, காலம் என்பதற்கு வடிவம் இருக்கிறதா, இல்லையே. வடிவமற்ற காலம் என சொல்லக்கூடிய ஒன்று காலங்களை தோற்றுவித்து உயிர்களை போக போக்கியங்களிலே அமிழ்த்தி ஒரு பயனை கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லவா. இனி வடிவம் இல்லாத காலம் என ஒன்று இருக்கிறது, ஆகையினாலே வடிவம் இருந்தால்தான் எதையும் செயல்படுத்த வேண்டும் என்பது ஒன்று அப்படிங்கிறார். ஆனா ஒண்ணு, இறைவன் வடிவம் இல்லை என நினைக்காதே, அவன் நினைத்தால் தன்னுடைய இச்சைப்படி எந்த வடிவத்தையும் கொடுக்க முடியும், தான் எந்த வடிவத்தையும் தான் எடுக்க முடியும். ஆகையினாலே அவன் அப்பேற்பட்ட ஒரு பேராற்றல் உடையவன். இதுக்கு விளக்கன பின்னால் வரும்போது சொன்னேன், தான் நினைத்தால் எந்த வடிவத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அதே நேரத்துல உயிர்களுக்கு அந்த தனுக்கரண பூண போகங்களை கொடுக்கின்ற பொழுது ஒரு வடிவத்தை கொடுக்கிறானே, அது எப்படி கொடுக்கிறான் தெரியுமா, இறைவன் தானாக விரும்பி எந்த வடிவத்தை கொடுப்பது இல்லை, உயிர்கள் எந்த வடிவத்தை விரும்புகிறதோ அந்த வடிவத்தை கொடுக்கிறான். ரொம்ப முக்கியமான செய்தி, இறைவன் எந்த வடிவத்தை விரும்புகிறதோ, உயிர்கள் எந்த வடிவத்தை விரும்புகிறதோ, அந்த உயிர்கள் விரும்புகின்ற வடிவத்தை தான் இறைவன் கொடுக்கிறான். அப்போ கொடுக்குறான்னு சொன்னான்னா தான் ஒரு வடிவத்தை எடுப்பான், உயிர்களுக்கும் அதனுடைய விருப்பத்தின்படி வடிவத்தை எடுப்பான்னா இறைவனுக்கும் விருப்பு இருப்பு என்று வந்து அவனுக்கும் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுமே, விருப்பு இருப்புன்னு வந்தா ஒரு மாற்றம் ஏற்படுமே அப்படின்பார். அதுக்கு மாணாக்கர் கேட்கின்ற பதிலுக்கு சொல்வார், விருப்பு வெறுப்பு என்பது இல்லாமல் தொழிற்படுகின்ற ஒன்றிலே மாற்றம் ஒன்று இருக்காது, ஆனால் செயல்படுகின்ற பொழுது மாற்றம் என்பது இல்லாத ஒன்று இருக்கிறது, எது இரும்பு இருக்கிறது, அது எதை விரும்புகிறது. ஒரு காந்தம் இரும்பை ஈர்க்கிறது. காந்தம் இரும்பை ஈர்த்து ஒரு காரியத்தை செய்தாலும், தன்னுடைய விருப்பத்தின் பேர் ஈர்த்து ஒரு காரியம் செய்தாலும், அந்த இரும்பை ஈழ்த்த பின்பு அந்த காந்தம் தன்னுடைய நிலையில் மாறுவது இல்லை. இரும்பின் தன்மையை காந்தம் பெறுவது இல்லை. இதனுடைய காந்தத்தன்மை மாறாது, அப்படியே விகாரம் அடையாது இருக்கும். எனவே இறைவன் என சொல்லக்கூடியவன் தான் விருப்பு உயிர்கள் பொருட்டு உயிர்கள் பொருட்டாக உயிர்கள் விரும்புகின்றபடி அவன் உருவத்தை கொடுத்தாலும், இவன் உயிர்கள் விரும்புகின்றதை இவன் கொடுத்தாலும் கூட அவர்களை தொழில்படுத்துகின்ற பொழுது இவன் விகாரமற்று இருக்கின்றான் என்பதை அழகாக நம்முடைய வாகீஷ முனிவர் சொல்லி காட்டுகிறார். இதனுடைய ஒரு விளக்கத்தை நம்முடைய வாகீஷ முனிவருடைய திரு வாக்கிலே வைத்து நாம் சிந்தனை செய்கின்றோம்.
1: மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு நீத்தல் விண்ணப், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: காரூரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறொருவரை விடுதி கண்டாய். அதாவது உலக சிற்றின்பங்களிலே மிகுந்த வேட்கையுடையவனாக ஆற்றங்கரை மரம் போல வேறொருவேனை. ஆற்றங்கரையில் இருக்கின்ற மரமானது எப்படி இருக்கும் என்றால், வேறு நீளமாக போ நீர் இருப்பதனாலே அது வந்து நீர் நில இதுகள் வந்து மென்மையாக இருப்பதனாலே நீர் வந்து அதை மென்மைப்படுத்திருத வேறு போய்கிட்டே இருக்கும். வேறு போய்கிட்டே இருக்கும். அது வேறு போய்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா அது ஆற்றங்கரையின் மரமும் அரசரியை வீற்றிருந்த வாழும் விழுமன்றே என்பது அவைபாட்டு. ஆற்றங்கரையின் மரமும் அரசரியை வீற்றிருந்த வாழும் விழுமன்றே, ஏற்ற உழுதுண்டு வாழ்வார் உப்பில் கண்டாய் பழுதுண்டு வேறொரு பணிக்கு என்பது அவைபாட்டு. அப்படி வேறு அது போனாலும் கூட அது என்ன ஆகும் என்று கேட்டால், நாள நிலை வெள்ள வர வர வர வர அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு அந்த மனம் சாய்ந்து வரும். ஆற்றங்கரையில் ஓரமாக இருக்கிறது, வெள்ளத்தால அரிப்புண்டு நாளளவு சாய்ந்து போகும். அதுபோல ஐம்புலன்கள் என்னை அரிக்க அரிக்க அரிக்க அரிக்க அரிக்க அரிக்க என்னுடைய ஞானம் கெட்டு போய் நான் வீணே போய் விடுவேன் என்பது ஆற்றங்கரையும். ஆற்றங்கரை மரமாய் வேறுருவேனை விடுதி கண்டாய். இந்த மாதிரி தன்மையில இருக்கின்ற என்னை விட்டு விடாது. ஆற்றங்கரை மரம் அரிப்புண்டு சாய்ந்து விடுவது போல ஐம்புலன்கள் என்னை அரிக்க அரிக்க அரிக்க, ஐம்புலன்கள் நீர் அரிக்க அரிக்க அரிக்க அரிக்க மண் கரைந்து மரம் சாய்ந்து விடுவது போல ஐம்புலன்கள் என்னை அரிக்க அரிக்க அரிக்க நான் வந்து அயால உன்னுடைய அருளை பெறாமல் வீணை கெட்டு போவேன் என்ற ஓமை. இதுல ஓமை திரு நீத்தல் உணவத்துல நிறைய ஓமைகள் வருது. அதனாலே என்னை விட்டு விடாதே. விளங்கும் திருவாரூரை வாய் மண் அயால விளங்குகின்ற அளவில்லாத பெருமை பொருந்தியதாய், விளங்கும் என்றால் பெருமை பொருந்தியதாய், சேரமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் என்று வருகிறது கீர்த்தி திருவகவல்ல. அதனால திருவாரூர் ஞானத்துக்கு இருப்பிடமாக விளங்குவது. எத்தனையோ அருளாளர்களும் முனிவர்களும் தேவர்களும் இருந்து வந்து அங்கே பூசித்ததும் சிவபெருமானுடைய அருளை பெற்றதும் அப்படிப்பட்ட திருத்தலம் வந்து திருவாரூர். திருவாரூருக்கு நகராக ஒரு தலம் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட திருத்தலம் திருவாரூர். ஆனா அந்த தலம் எல்லாம் நம்ம ஆளுகளுக்கு தெரியலாதான் ஒரு அதிசயமா. திருவாரூருக்கு போறேன் யாராவது சொல்லிட்டேன், சமயபுரத்துக்கு போறேங்கிற வேளாங்கண்ணிக்கு போறேங்கிற திருவாரூருக்கு போறேன் யாராவது சொல்றேன், இங்கிட்டு ஏதாவது சொல்றாரு திருவாரூருக்கு போறேன். அவ்வளவு அற்புதமான தலம் பஞ்சபூதங்களிலே பிருத்திவி ஸ்தலம் முதல் தலம். அருளாளர்களோ தேவர்களோ முனிவர்களோ அளவில்லை, அங்கே வசித்தவர்களும் அருள் பெற்றவர்களும் அளவில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான தலம் திருவாரூர். பறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், திருவாரூர்ல பறந்தவர்களுக்கெல்லாம் முத்தி அப்படி சொல்லு. அந்த தலத்துக்கு ஏழை இந்த பக்கத்திற்கு யாரும் அதிகம் போயிருக்க மாட்டார், நம்ம ஏதாவது நாலு பேர் ரெண்டு பேர். ஆகையினாலே அப்படி எல்லா வகையிலும் சிறப்புடையதாய் விளங்குகின்ற திருவாரூர் உறைவாய், திருவாரூரில் உரைகின்ற எழுந்தருளி இருக்கின்ற பெருமானை, நிலைபெற்ற உத்தர கோசமங்கைக்கரசை, வாரூருக்கும் முலையால் பங்க என்னை வளர்ப்பவனே, கச்சனிந்தவளாகிய தனத்தையுடையவளாகிய உமாதேவி ஒரு பாகத்தலை உடையவனே என்னை வளர்ப்பவன், என்னை வளர்ப்பவன். இந்த மாதிரி வாக்கியங்கள் வேற நூல்கள் கிடையாது. என்னை வளர்ப்பவனே ஐயாலே சுவாமி என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால், தாயாகவும் தந்தையாகவும் இருந்து ஆன்மாக்களை வளர்க்கிறான். தாயும் தந்தையுமாக இருந்து ஆன்மாக்களை வளர்க்கிறான். தாய் தந்தை தானே நம்ம வளர்க்கறாங்க, பிரத்யேகமா தாயும் தந்தையும் தானே வளர். சிவபெருமான் எப்படி இருக்கிறான்னா, தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறான், அம்மையப்பனாக இருந்து வளர்க்கிறார். இப்ப உடம்ப வளர்த்தது யாரு, அம்மாவா அப்பாவா? அவன் தான் வளர்த்து விட்டேன். குட்டையா இருந்தா அவங்க என்ன பண்ண முடியும், நிகழ்த்தி விட முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப உள்ள குட்டையா இருக்குன்னு வச்சுக்கப்பா, சோறு போடலாம், அதுக்கு வேண்டிய டானிக் எல்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம், வளர்த்துக்கிற முடியுமா? இப்ப ஆறடி வந்திருக்கிறோம்னா ஆறு வளர்த்து விட்டா. ஒரு ஆளு சொன்ன, எல்லா வசதியும் இருக்குதுங்க, எனக்கு ஹைட்டு இல்லைங்க, என்ன ஹைட்டு இல்லைங்க, பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, ஹைட்டு இல்லாமல் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பண வசதி இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஐட்டு இல்ல போறவங்கல்ல ஐட்டு இல்ல ஐட்டு இல்லைங்கிறாரு. அது யாரு என்ன பண்ண முடியும், ஐட்டுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வளர்ச்சி, அதுக்கு மேல வளர முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வளர்ச்சி, அதுக்கு மேல வளர முடியாது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆகையினாலே இப்படி அருளிலேயே வளர்க்கிறான் ஆன்மாக்களை. உயிருக்கு அருளை கொடுத்து வளர்க்கிறான், உடலுக்கு உணவை கொடுத்து வளர்க்கிறான், எல்லா வகையாலும் வளர்க்கிறான். இது இரண்டு மூன்று இடங்கள்ல வருது. இந்த வளர்ப்புங்கிறது திருவாசகத்துல மூன்று இடங்கள்ல நன்றாக வருது. சாயா அன்பினை நாடரும் தழைப்பவர் தாயேயாகி வளர்த்தரை போற்றி. அந்த இடத்துல என்ன சொல்றாரு, தாயேயாகி வளர்த்தரை. அந்த திருவம்பாவையில பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளதம். எல்லா இடங்களும் இந்த அம்பாவை தொடர்பு பிடிச்சு சொல்றாரு. வருவோம், அவதான் வளர்க்கிறாள், அம்மா தானே நம்ம வளர்க்கிறா. இந்த தாய் போற்று மாணிக்கவாசருக்கு ரொம்ப பால் நினைந்து விட்டோம். தாயின் பல இடங்கள்ல சொல்றாரு, தாயிற் சிறந்த தயாவானது, தாயிற்பரியும் தயாவுடையதம் பெருமான். நிறைய இடங்கள்ல சொல்றாரு. அதனாலே வாரூரு பூநுழை பூநுழையாளாகிய உமாதேவி ஒரு பாகத்திரையுடையவனை என்னை வளர்ப்பவன். வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும், வளர்கின்ற நின் கருணை கையில். சிவபெருமானுடைய கருணை இருக்குதே, அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, தெரியறது இல்லையா? வளர்கின்ற நின் கருணை, அவனுடைய கருணை இருக்குது பாருங்கோ. இறக்க குணம் அருள், அது எப்படிப்பட்டது என்றால் வற்றாதது முற்றாதது, வற்றாதது முற்றாதது, முடிவில்லாதது முடிவு இல்லாதது, வற்றாதது குறையாதது, வளர்ந்து கொண்டே இருப்பது. இதுக்கு நேர்மாறு அது வளர்கின்ற நின் கருணை, வளர்கின்ற நின் கருணை. ஐயாலே சிவபெருமானுடைய கருணை எப்படிப்பட்டது என்று கேட்டால், உயிர்களை அவன் ஆண்டு கொண்டு எல்லா வகையால அவன் காக்கிறான், எல்லா வகையாலும் எல்லாரையும் காக்கிறான், எல்லா வகையாலும் காக்கிறான், எல்லாரையும் காக்கிறான், எல்லாரையும் காக்கிறான். சுண்டாளர்களை காக்கிறான், துஷ்டனை காக்கிறான், பொல்லாதவனை காக்கிறான், திருடனை காக்கிறான், கொடிய மிருகங்களை காக்கிறான், எல்லாரையும் காக்கிறான். அது என்ன காரணம் என்று கேட்டால், அவனுக்கு எல்லாம் அவனுடைய பிள்ளைகள் தானே, எல்லாம் அவனுடைய பிள்ளைகள் தான். தண்டிக்கும் போது தண்டிக்கிறான், தண்டிக்கும் போது தண்டிக்கிறான், அப்பவும் விட்டுறது இல்லை, அப்படியே போய்கிட்டே இருப்பான், சோறு போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து தண்டிச்சு போவான். யமனை விட்டு அப்புறம் இடர்வுற உருக்கி இடது இருக்குங்கிறாரு தாய்மானார். யமனை விட்டு அப்புறம் அடிக்க வைக்கிறான். அதனாலே இப்படி உயிர்களை அவன் எல்லை இல்லாத கருணையினாலே காக்கிறான் என்பதை வளர்கின்ற நின் கருணை கையில், வளர்ச்சியுடையதாயிருக்கின்ற உன்னுடைய கருணையாகிய கையினாலே என்னை வாங்கவும். அருளரு கை கொடுத்து ஏற்று ஐயாரன் அடித்தலமே என்கிறார் அப்பர் சுவாமி. அப்படி அருளாகி உன்னுடைய திருக்கரத்தாலே என்னை வாங்கவும், வாங்கும் என்றால் என்னுக்கு அருள் செய்யவும், செய்யவும். நீங்கி இப்பால் நான் வந்து அந்த அருளை பெரிதாக எண்ணாமல் உன்னை விட்டு நீங்கினேன். நீ வாங்கவும் நான் நீங்கினேன். நீ வாங்கும் போது நான் எப்படி இருக்கணும், எவ்வளவு ஆசைப்பட வேணும், எவ்வளவு புரியப்பட வேணும், எவ்வளவு உன்னுடைய பெருமையை நான் உணர்ந்து உனக்கு அடியவனாக உன்னை விட்டு நீங்காமல் இருக்கணும். நான் உன்னை விட்டு நீங்கி விட்டேன். வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி என்ற. இப்பால் என்றால் உன்னை விட்டு பிரபஞ்சத்திலே உலாவி கொண்டிருக்கின்ற என்னை விட்டு விடார். விடுதி என்றாய் வெண்மதி குழுந்தொன்று ஒளிர்கின்ற நின்முடி உத்தரகோஷம் என்கிறேன். வெண்மதியாகிய சந்திரன் இருக்கிறானே, அந்த சந்திரன் சிவபெருமான் சடையில பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னிக்கிட்டு இருக்கிறான். அதை கொழுந்துங்கிறார், மதி கொழுந்துங்கிறார். மதி கொழுந்துன்னு மூன்றாம் பறை சந்திரன். ஒரே ஒரு வரை இருக்க ஒரு கலை இருக்கும் போதுதானே போய் சாமி இடத்துல சரணம் பூந்தான். அதனால கொழுந்துன்னு சொல்லு, மதி கொழுந்து. அதே வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற

சத்தையுடையவனே என்று சொல்லி என்னை விட்டு விடாது. செழி என்ற தீப்புகு விட்டிலே செம்மொழியாரி பண்ணால் விடுகின்ற என்னை விடுதிகின்றாய். இல்லையாலே இந்த தீயிலே வந்து விளக்கில வந்து விட்டில் பூச்சிகள் நிறைய வந்து விடும். விளக்கில வந்து விட்டில் பூச்சிகள் நிறைய விடும். இந்த மழைக்காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து அதுக்கு போய் நெருப்புல விழுந்தா இறந்து போவோம்னு தெரியும். பார்த்திருக்கீங்களா விட்டில் பூச்சி நிறைய வந்து. அது போல நாம் கெடுதல் வருமே என்று எனக்கு தெரியாது. நான் உலக இன்பங்களிலே ஈடுபடுவேன். உலக இன்பங்கள் அதிகபட்சம் கெடுதல் தான் போடும். உலக இன்பங்கள் அதிகபட்சம் கெடுதல் தான் போடணும். ஆனா அது தெரியாது. அந்த விட்டில் பூச்சில் போல நாம் போய் உலக இன்பங்களிலே விடுகிறேன். அப்படிப்பட்ட என்ன விட்டு விடாது. செழிகின்ற தீப்புகு விட்டில் சின்மொழியாரில் பன்னால் விடுகின்ற என்னை விடுதி கண்டாய். வெறிவாய் அருகால் விழுகின்ற பூமுடி உத்தரகோசம் கேட்கிறேன். வெறிவாய் என்றால் மனம் பொருந்தியதாய் உள்ள ஆறுகால். ஆறுகால்னா வண்டு. வண்டுக்கு ஆறுகால் சொல்றது. அப்போல வண்டுகள் முய்க்கின்ற ஒன்றை மலரை தலையிலே அணிந்தவன் என்பது அந்த வண்டு உழுகின்ற வண்டு உழுகின்ற வண்டுகள் முய்ப்பதை உழுகின்ற அப்படி போயிருந்ததல்லவா. அந்த அந்த அந்த போக்கை சொல்லி போக்கை சொல்லுவதற்கு உழுகின்றார். வெறிவாயிருகால் உழுகின்ற பூமுடி அப்படி மலரை அணிந்த முடியுடையவரே உத்தரகோஷம் அங்கைக்கு அரசு வழி நின்று நின்னருள் ஆரமுது ஊட்ட மறுத்தரே. நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் நான் வருகின்ற வழியிலே நீ அமுதத்தை வச்சுக்கிட்டு இருந்த. நான் வருகின்ற வழியிலே அமுதத்தை வச்சுக்கிட்டு இருந்த. அப்படி வந்த என்ன நான் வந்து அமுதம் சாப்பிடலாங்கிற எண்ணத்துல நான் வரல. அமுதம் சாப்பிடலாங்கிற எண்ணத்துல நான் வரல. நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் எனக்கு அமுதத்தை நீ கையில கொடுக்கல. என்ன வழிய மறிச்சு அமுதத்தை நீயே உன்னுடைய கையினாலே என்னுடைய வாயிலே ஊட்டினாய். கையில கொடுத்தா கூட நான் விட்டு விடுவேன் சொல்லி வாயிலே ஊட்டின. கையில கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் ஐயா அப்படின்னு நான் விட்டுருவேன். அதனாலே அப்படி விட்டுருவானோ என்ன சொல்லி நீ வாயிலே ஊட்டின. இப்படி வழி நின்று நின் அருள் ஆரமுது ஊட்ட ஊட்ட ஊட்டுதல் என்பதுதான் ஒரு பெரிய சிறப்பு. ஊட்டுதல் என்பது பெரிய சிறப்பு. உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார்ந்த முறையில் உண்ணாமை கூடி வரும். இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க, இன்னொரு தோசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஊட்டுதல். ஊட்டுதல் கொஞ்சம் சாப்பிடுங்க அதான் ஊட்டுதல். ரெண்டு இட்லி வச்சு கூட கம்மனு பேசாம நிக்க விடாது. ரெண்டு இட்லி வச்சு போதுமானு கேட்கக்கூடாது. பெரிய புராணத்துல பல இடங்கள்ல வரும். திருவது ஊட்டினார் அப்படின்னு ஊட்டினான்னு வரும். திருவது ஊட்டினார். ஊட்டுதல் இருந்தால் குழந்தைக்கு ஊற்றம் இல்லவா சோறு. குழந்தைக்கு சோறு ஊற்றம் இல்ல. குழந்தைக்கு அதே போல அடியவருக்கு ஊட்டு ஊட்டி வளர்த்தான். அதனாலே நீ திருவருளாகிய அமுதத்தை திருவருளாகிய அமுதத்தை வழியிலே நின்று வழியிலே நின்று என்று சொன்னால் இவர் செல்லுகின்ற வழியில அவர் வந்து இருந்து ஊட்டினார். நிலந்தன்மை வந்த அருளி நீள்களல் காட்டி. நாம் போனது வேற வேலை. நாம் போன வேலை வேற. நாம் போன வேலை வேற. ஆனா அவர் வந்து எனக்கு வழி அது உண்மையே தானே. அது ஒரு வாங்க ஒரு திருவருள் கிடைக்கும் நம்ம சிவகுருநாதன் வருவான் லோருமான் வருவான் அருள் தருவான்னு நினைச்சுக்கிட்டு போனாரு. பின்னதுக்கு போனாரு. காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்றார் போல. இவர் காத்து மாதிரி பிறக்கிற குதிரை வாங்க போனார். கவிதையாகி திருவாசகத்தை வாங்கி திருவாசகம் ஆகி கவிதையை கிடைச்சி காத்து வாங்க போன வேலையை விட்டுட்டு பெரிய அதிசயமானவே போன வேலையை விட்டுட்டாரு மறந்துட்டார் விட்டுட்டாரு மறந்துட்டார். அவன் வந்து இப்படி இருந்து இவரை மயக்கி சாமியார ஆக்கி திருவருளை விட்டுனா அவர் என்ன பண்ணுவார். என்னையா பண்ணுவார் உண்டு படம். அதனாலே நான் வந்து அந்த எண்ணத்திலே நாவல்லே நீ வந்து எனக்கு ஊட்டின. ஊட்டமும் நான் மறுத்து விட்டேன். மறுத்து விட்டேன் என்பது தன்மேல குறையா சொல்லிக் கொள்வேன். தன்மேல குறையாக சொல்லி இன்னும் எனக்கு நீ செய்ய ஒண்ணு அப்ப மறுத்துட்டேன் என்ன விட்டுடாது மறுத்தேன்னு சொல்லி இப்ப விட்டுடாது. அன்னைக்கு வேண்டாம்னு சொன்னேன் அதுக்குன்னு விட்டுறாத இப்ப எனக்கு வேணும் இருக்கிறார் போல. வழி நின்று நின்னருள் ஆரம்பம் அருளாகி அவதை திருவருளாகி அவதை வழங்குகிறாய்க்கும் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் விரையேன் எம்பிதியின்மையா தளங்கருந்தேன் என தண்ணீர் பருகு தந்து உயக்குள்ளாய் அழுங்குகின்றேன் உடையா அடியேன் நடக்கும் என்ன காசம் யாராவது சொல்ல தெரியுமா அடேபா. அதனாலே வழி நின்று நின்னருள் ஆரமுது ஊட்ட மறுத்தன நீ மறுத்தனன் யான் அருள் அறியாமை. நான் மறுத்தது காரணம் என்னன்னா உன்னுடைய திருவருளுடைய பெருமையை தெரிஞ்சு திருவாசகம் இப்படி இருக்குமே என்று தெரியாமையினால நான் கேட்காம இருந்துட்டேன். வீட்டிலேயே டிவி பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன். அடா அடாடா இப்படி இருக்கும்னா நான் திருவாசகத்தை கேட்டேன். தெரியாமையினால தானே இருக்கிற மனுஷன் திருவருளை நாடா. திருவருளுடைய பெருமையை தெரியாமையினாலதான் திருவருளுடைய பெருமையை தெரிய ஞானம் இல்லாமையினாலே அந்த புண்ணியம் இல்லாமையினாலதானே இப்படிப்பட்ட

0: அருள் வாக்கியங்களை எல்லாம் கேட்காம இருக்கிறான். காரணம் என்ன? அதனுடைய அருமை தெரியும். தெரிஞ்சா அங்க இருக்க மனசு வருமா? கேட்காம இருக்க முடியுமா? அதனாலே உன் திருவுருளை நான் மறுத்தேன் என்றால் அதற்கு காரணம் எனக்கு அறிவில்லை. உன்னுடைய அருள் இப்படிப்பட்டது என்ற பெருமை எனக்கு தெரியல. உன்னுடைய அருளினுடைய பெருமை எனக்கு தெரியல. மறுத்தனம் யாம் அருள் அறியாமை என் மணியே வெறுத்த நினைவிட்டு மறுத்த நம்ம அமுதத்தை ஊட்டன இவன் மறுத்துட்டேன். அப்படி மறுக்க மறுக்க நாமையா போய் ஊட்டணும் அப்படின்னு நீ வெறுத்துற சொல்லுவ முடியாவ. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நாலு தடவை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நாலு தடவை மாட்டேன் மாட்டேன்னு சொன்னு வச்சுக்கோ. சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் இப்பதான் சாப்பிட்டு வந்த வேண்டாம் ஐயா அப்படின்னு நாலு தடவை வெறுத்து விட்டுட்டான்னு வச்சு அவன் மேல விருப்பம் சரி விட்டு குடிவாதம் பண்ற குடிவாதம் நம்ம சொல்ல சொல்ல அவனும் குடிவாதமா வேண்டாங்க விட்டுறியா. இந்த மாதிரி அடுத்தாப்புல வந்தா கூட சொல்லப்படாது. அடுத்தாப்புல வந்தா அப்படிதான் நினைப்போம். அன்னைக்கு அத்தனை தினம் நான் வச்சுக்கல கொஞ்சம் கூட நம்ம சொன்னதை மதிக்க. அதனால உபசாரத்தை மறுக்கப்பட ஓரளவு சொல்ல வேணும். சுத்தமா சொல்லலாம் அந்த மாதிரி இப்ப தாருங்க சாப்பிட்டேன் பசியிலே சொல்ல உண்மை. அதற்கு மேலையும் தன்னுடைய கௌரவத்தாலேயோ மற்ற வகையாலேயோ ஒரு உபசாரத்தை மறுக்க கூடாது. உபசாரத்தை மறுக்கப்பட நம்ம ராமாயணத்துல இந்த குகன் கங்கைய தாண்டும் போது படகுல வச்சு கொண்டாந்து விடுறானா ராமன் லட்சுமணன் சீதைய. அப்ப வந்து அவன் என்ன பண்றான்? தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கிறேன் சாமி சாப்பிடு. அவனுக்கு அதே உணவு அதான் தெரியும். தேனு மீன் மீனை தேன்ல போட்டா எப்படி இருக்கும்? அதனால இருத்தி என்று எம்பலோடும் இருந்திலன் உட்காரனாராம். அரே குகன ராமன் உட்காரல பெரியவங்க உட்காருன்னா உட்கார கூடாது சரி ஒண்ணுதான். இருத்தி என்று எம்பலோடு இருந்திலன் எல்லை நீத்த அருத்திய அழகில்லாத அன்புடைய எல்லை நீத்த அருத்தியன் தேனும் மீனும் அமுதனுக்கு அமைவதாக திருத்தினன் நல்ல பகுமணி கொண்டாந்து இருக்காங்க. கண்ணப்புறம் மாதிரி நல்ல பக்குவம் பண்ணி இவர் மென்னு பார்த்து கொண்டு வந்தார். ஆனா இவர் மாதிரி யாரும் பக்குவம் ஆகலையா? பக்குவம்னா நம்ம எல்லாம் கையில பாப்போம் கண்ணுல பாப்போம். சமையல்காரன் தெரியாம வாயில போட்டு பாக்குறேன் உப்பு உரைக்குதான் இவர் என்ன பண்ணாருன்னா பார்த்தே விடா ருசி இல்லாத கொடுக்கப்படாது சாமிக்கு அப்படி ருசிய பெரிய பெரிய அக்கிரமம் ஐயாது. அச்சா அருத்தி எல்லை நீத்த அருத்தி என் தேனும் மீனும் அமுதிருக்கு அமைவாதாக திருத்தினன் கொணர்ந்தேன் நன்றாக பொக்குமணி கொண்டு வந்திருக்கிறேன் தேவருடைய திருவுலை என்று எப்படியோ உண்ணவன் திருவுலை என்கொள் வீரன் வீரன் ராமன் சொல்றான் பரிவினில் தளிய எண்ணில் பவித்திரம் எம்மனோர் உரியன இனிது நாம குண்டனம் அன்போய் அரியதா ஓப்ப உள்ளத்து அன்பினில் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உன்னுடைய திருவுருளை நான் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டேன். உன்னுடைய வழியிலே வல்ல, உன்னுடைய அருளை அறியவில்லை. நான் வினைக்கு சொந்தக்காரனா இருந்துட்டேன், வினைக்கு சொந்தக்காரன் இருந்துட்டேன், உனக்கு சொந்தக்காரனா இல்லை. அப்படின்னா பொல்லா பொல்லாத வந்தானே, கிட்டவன் தானே, கிட்டவன் தானே. என்னுடைய குற்றத்தெல்லாம் நீ பொறுத்துக்கணும். பெரியோர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பெரியோர்கள் சிறியோர்கள் சிறியோர் செய்த சிறுபிளை எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே. அதிபரா பாண்டியன் பெரியவர்களுக்கு எல்லாம் கடமை என்னன்னு கேட்டே தெரியுமா? இவரு சொல்லு, பெரியவர்களுக்கு என்ன கடமை தெரியுமா? சிறியவர்கள் செய்த பிழையை பொறுத்துக்கணும். நீ பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவன், பெரியவர்களுக்கெல்லாம் அப்படின்னா சிறியவர்கள் செய்த பிழையை பொறுக்கிறது கடன் சாமி. இது உனக்கு உனக்கு முக்கிய கடமை சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு தெரியுமா? பொறுப்பர் என்றே பெரியோர் சிறு நாய்களதும் பொய்யும். நாங்கள் சிறிய நாய், சிறிய நாயனா அறிவில்லாத நாய் அர்த்தம். சின்ன நாய் பெரிய நாய் அர்த்தம் இல்ல. சின்ன நாய் அறிவில், நாயிலேயே அறிவுள்ள நாய் இருக்கு, நாயிலேயே அறிவுள்ள அறிவில்லாத நாய் இருக்கு, நாயிலேயே நாகரிகமான நாய் இருக்கு, நாகரிகமான அநாகரிகமான நாய், யஜமானன் அறிகின்ற நாய், நல்ல நாய் இருக்குது, கெட்ட நாய் இருக்குது. இதுல சின்ன நாயினா கெட்ட நாய். நாய் செய்த பிழை எல்லாம் பெரியோர்கள் பொறுத்துக் கொள்வார். பொறுப்பர் என்றே பெரியோர் சிறு நாய்களிடம் பொய்யினா தவற. அதனாலே இப்படி என்னை ஆண்டுகொள், வினைய ஒருத்து விடு, வினைய நீக்கிவிடு, என்னை ஆண்டுகொள்ளு, என்னை வெறுத்து விட்டு விடாதே, என்னுடைய பிழைய பொறுத்துக்கொள் என்றெல்லாம் இந்த பாட்டுல சொல்லி கொடுக்கிறார். ஆகையினால அதற்கு மேல இன்னும் நிறைய இதுல ஓமைகள் நிறைய வருது, அருமையா ஓமைகள் இன்னும் நிறைய வருது, அருமையா இருக்கும். அதை தவறாமல் வந்து கேட்டு திருவருளை பெறுவீர்களாக. நீர்த்தல் விண்ணப்பத்துல ஆறு பாட்டு வரலி சொல்லி இருக்கிறோம். நம்ம பார்வதி பதை வான்முகில் வளாது வைக, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஒங்கனற்றவம் எள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்கு உலகம் எல்லா. நம பார்வதியே பதே மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவருடைய நாள் என்ன செய்தார்னா, இந்த பெண்ணை வந்து இப்போ வந்ததன் காரணமாக இந்த ஒரு வரலாறு இருந்தாலும் நம்முடைய நம் போன்றவர்களுக்கெல்லாம் எது உறுதி பொருள் என்பதையும் சொல்லுவதற்கு ஒரு கல்ல ரெண்டு மாங்கா அந்த பெண்ணு எடனும். இதனால் அந்த உலக மக்களுக்கு எது அறம் எது வாய்மை என்று தெரியணும். அல்ல, இந்த ரெண்டையும் சொல்வதற்காக ஒரே கல்ல மாங்காடிச்சாராம். விசும்பிடை நெருங்க இப்படி ஒரு பாட ஆரம்பிச்சோன்னு தேவர்கள் எல்லாம் வந்து நெருங்குறாங்களாம். தொண்டர் தம்பெரும் குழாம் உடை சூழ்தர தொல்லை அந்த நாயகர் கோபுர வாயில் நேரணிந்து பண்டு வார் உடலால் என்பு நிறைந்த மட்குடத்தை கண்டு தம்பிரான் கருணையின் பெருமையே கருதி. பெருமானுடைய திருவிழா அப்படியே முழுக்க நினைந்தாராம். இந்த மாநிலத்து இறந்துளோர் என்பினை பின்னும் தன் நந்து நன்னெறிப்படுத்திட நன்மையாம் தன்மை அந்த என்போடு தொடர்ச்சியாம் என அருள் நோக்கால் சிந்து மங்கம் அங்குடைய பூம்பாவி பேர் செப்பி. என்ன சொன்னாரு? இந்த உடம்பே எதனுடைய தொடர்ச்சி? எலும்பினுடைய தொடர்ச்சி தான். அதை என்புதோல் போர்த்த உடம்பு திருவள்ளுவர். அன்பிரார் எல்லாம் தமக்குறையர், அன்புடையார் என்பும் உரியர்கள். என்புதோல் போர்த்த உடம்பு, அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. ஆகவே உடல் எலும்பே போன போகல சொன்னார, எலும்புந்தோலும் தான்டா உடம்புக்கு. அவ்வளவுதான் இருக்குங்க. அந்த எலும்பு போட்டு தோல் மூடினதுனால ஆஹா பாலிஷா இருக்குது. புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி அப்படின்னு. இத வந்து உண்மையான அந்த மேல் தோலை மட்டும் எடுத்துட்டா கூடும் கீடும் நரம்பும் போறதையும் பார்த்தோம்னா சி கண்டு போடும். இது யார் சொல்றா? மணிமேகலை. மணிமேகலை தோழி. எப்படி இருந்தாலும் மணிமேகலை அடையணுங்கிறதுக்காக அந்த சோழ மன்னன் வர்றான். அந்த தோழி நிக்கிறா உள்ள சோலைக்குள்ள மணிமேகலையே இருக்கிறா இருக்கிறான்னு சொல்லாம என்னையா அப்படின்னா, எங்க அந்த மணிமேகலை அப்படின்னா, இருக்கட்டு இருக்கட்டு நான் சொல்றத கேளுங்க பாருங்க. அப்போ காமோகனா இருந்தும் இவள அறையில ஓங்கி காமோகன் தான் இருந்தாலும் நெருங்கி கொஞ்சம் அந்த இடத்துல நிறுத்துறான். என்ன மாடா விலங்க மக்கு பேருல கிடையாது இல்ல. அதனால இவ வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது முனைவன் அணிங்கில் புலால் புறத்திடுவது. மணிமேகல கூட்டித்தரு, இது வினையினால் அவன் செஞ்ச வினையினால வந்ததுயா? சில பேர் 6 அடி 7 அடி உட்கார்ந்து இருக்கிறாங்க, சிலது 3 அடி 2 அடியில குள்ளமா இருக்கு, சிலது அகலுது, சிலது ஒடுங்குது, சிலது சிவப்பா இருக்கு, சிலது கருப்பா இருக்குது. வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது புனைவன நீங்கில் புலால் புறத்திடுவது. என்னமோ ரெண்டு சோப்பையும் எப்பயும் போட்டுக்கிட்டு சட்டை போட்டு உட்கார்ந்ததுனால வாங்க வாங்கங்கிறோம். 4 நாள் குளிக்காம சட்டையும் போடாம இருந்தா இங்க என்னடா நாத்தடிக்குது? ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறான், தர்த்தரம் பிடிச்ச குளிச்சு 5 நாள் ஆச்சாட்டு இருக்குது, அப்படியே இருக்கிறேன், இப்படி போறேன் இப்படி போறான். புனைவன நீ இங்கில் புலால் புறத்திடுவது. இது மேல உள்ள என்ன பற்றின் பற்றிடம். ஆனால் என்ன எல்லாத்தையும் உலகத்தையே கட்டி உள்ள வச்சுட்டா தேவலாம். பற்றின் பற்றிடம் குற்ற கொள்கலம் தவளா உள்ளம் தன்பால் உடையது மக்கள் யாக்கை இதுவென உணர்ந்து நிக்கோ. யாரு காமுகத்தனமா வந்த ஒரு அரசன் பையன்கிட்ட ஒரு பெண் தனித்து நின்று பேசுறான், அரைஞ்சு விடுவான் பண்ணா அல்லது அவ்வளவு பார்ப்பான், ரெண்டும் இல்லை நிதானம் இருக்கு. அதான் மணிமேகலை அடையணுங்கிற எண்ணத்துலதான் வர்றான். ஆனா வந்தாலும் இந்த பொண்ணு என்று இப்படி சொல்லுகிறது, என்ன வேதாந்த பேசுறேங்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி அடையலாம் இல்ல. பற்றின் பற்றிடம் குற்ற கொள்கலம் அவலம் கவலை கையார் அடுங்கள் தவளா உள்ளம் தன்பால் உடையது மக்கள் யாக்கை இதுவென உணர்ந்து மிக்கோய். நீங்களும் அறிஞர் தான், நல்ல வயது வந்தவங்க தான் அல்லவா, நீங்களும் வயது வந்தவங்க தான், அதனால மிக்கோய். இதனை புறமறிப்பாராய். அருமையான சொல்லு. நீங்க இந்த மேந்தோலை பார்த்துட்டு சொல்றீங்க, கொஞ்சம் இப்படி ஒரு ஒரு கோட்டை போட்டு கத்தியில இந்த தோலை இப்படி உரிச்சு இப்படி இந்த தோலை உரிச்சு பாருங்களேன், அப்ப தெரியும் நம்முடைய மக்கள் யார். இதனை புறமறிப்பாராய். இந்த மேந்தோலை உள்ள வச்சு கீழே உள்ள இருக்கிறதெல்லாம் மேல வைங்க பாப்போம். ஜென்மத்தவன் இப்படி சொன்ன இடம் மணிமேகலை தான், சிங்கம் அல்ல. ஒரு பெண் சொல்லியிருக்காள், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்று அந்த பெண் மீது, வேந்தனுடைய பையன் இது மாதிரி காமோகனா வர்றான், நம்ம எதுன்னு பேசினா நமக்கே எதுன்னு கேடு வருமோ என்று அஞ்சாமல் சொல்லியிருக்கிறான். அவனும் கூட எண்ணி அவள் மணிமேகலையே தவிர இவள் அல்ல, ஆனா இப்படி சொல்லுகிறாள் என்று சொல்லி நிதானம் பண்ணிக்கிறான். அதாமங்கிறது அந்த பெண்ணுள்ளமும் பெருமை வாய்ந்தது, அந்த ஆணுள்ளமும் பெருமை வாய்ந்தது. இல்லாத மற்ற பலாறு நாலு எடுத்துட மாட்டானா வேற அந்த பேசுற எங்கடியா வேணா அப்படி இப்படிதான் மேம் பண்ணுவோம். எங்க சினிமாவில பண்ற கூட்டு ஏன் இதெல்லாம் காட்டுங்களேன், இதெல்லாம் காட்டுங்களேன். மணிமேகலை என்ற பொண்ணா என்ன, நீ உன் கதையெல்லாம் காட்டக்கூடாது, எங்க சீத்தல சாத்தனார் பாட்டின மணிமேகலையை காட்டணும். நான் சொல்றேன் ஒரு 100 படத்துல 2 படம் அப்படி வரப்படாதாடா, 2 படம் வரப்படாதாடா. முன்ன அப்படிதான் நீங்க பக்தி படங்கிறது அப்படி ஒரு அப்படி வரும், 10 படத்துல 1 படம் வரும். நகைச்சுவைங்கிறது வரும், நகைச்சுவை படம் பக்தி படங்கிறது அப்படிலாம் வந்துகிட்டு இருந்தது இல்லை, நம்ம கண்ணால பார்த்தோம்ல. போய் உட்கார்ந்த பணத்தை கொடுத்துட்டு 2.5 மணி நேரம் சிரிச்சு சிரிச்சு வெளியில வரும்போது ஏ சினிமா தர அங்கடா இங்க இட்லி சாப்பிடறானது சிரிப்பா, அவ்வளவு சிரிப்பு இருந்தது. அதுக்கெல்லாம் நடிகர் எல்லாம் இருந்தாங்க, செத்தே போனால் சிரியாரோன்னு செத்து போட்டாங்களே அந்த நடிகர்லாம், ஒரு பயம் கிடையாது. அதெல்லாம் உடம்புக்கு நல்லது உணர்வுக்கு நல்லது, ஒழிச்சு விட்டீங்களடா. எது எதை நீங்க வாழ வச்சீங்க, உன்னையும் வாழ வைக்கலாம். இப்படி எல்லாம் அந்த குழந்தை அந்த அந்த எலும்பி வைத்துக் கொண்டு ரொம்ப அருமையா இங்க சொல்லுகிறார். எந்த பிரச்சனால பாட்டு பூம்பாவி பேர் செப்பி, அருமையான பாட்டு. இந்த பாட்டு தான் நம்ம வந்து சொல்லுவது உண்டு. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். அருமை. 2 அறங்களை உரைச்சு பார்க்கிறார். என்ன உரையினா, ஐயா இந்த உலகத்துல ஆண்டவனையும் அடியவர்களையும் இடைவிடாது பேணுகின்றவர்கள், இடைவிடாது அவர்களை பாதுகாப்பவர்கள் இல்லைங்களா. அப்படிப்பட்ட மண்ணினில் பிறந்தாருக்கு பயன் இந்த உலகத்துல என்னன்னு கேட்டா, ஒன்னு ஆண்டவனை இன்னொன்று அடியவரை, இந்த 2 பேர்களையும் என்ன செய்யணும், விடாமல் அவர்களை பாதுகாக்கணும். அதுல ஒன்று அல்ல அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். அடுத்தது ஒன்று கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள். அவருங்கிறது யாரு, அடியவர் அல்ல இறைவன். இன்னொரு என்ன பயன் கேட்டா, திங்கள் தவறினாலும் மாதம் தவறினாலும் விழா தவறப்படாது. என்ன இந்த தரம் என்னப்பா அப்படின்னா, சரி புரட்டாசி மாசம் எல்லாம் வருது, புரட்டாசி மாசையா நவராத்திரி 9 நாள் இல்ல ஐப்பசி சஷ்டியா, கார்த்திகை கார்த்திகையா, மாரணி திருவாதிரையா, தை பூசையா, மாசி மகையா, பங்குனி உத்தரையா, சித்திர சித்திராபரணமியா, வைகாசி விசாகையா, ஆணி மகையா, ஆடி பூரம் பூரம் ஆவணி பிள்ளையாட்டு இப்படி விழா இருக்குல்ல. ஆகவே அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல் பெருமானுடைய திருமேனியை எழுந்தருளித்து அதற்கு எல்லாம் செய்து அவற்றையெல்லாம் விழா கொண்டார். அப்போ அடியவர்களுக்கு அமுது செய்விப்பதும் ஆண்டவனுக்கு திருவிழாக்கள் செய்வதும் தான் இந்த மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் என்பது உண்மையானால் இந்த பொண்ணு எழுந்துருக்கட்டும், இல்ல இப்படியே போயிட்டும். உரைச்சு பார்க்கிற திருவள்ளுவர், கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோ ஒரு தோல்பா. என்ன பண்ணுங்க, நமக்கு ஒரு கேடுகாலம் வர்றது கூட நல்லதுதான். ஏன்னா உண்மையான சுற்றம் எப்போன்னு அப்பதான் தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நீ நல்ல காலம் வந்தவனு எல்லாம் வந்துடும். எனக்கு மூணு பக்கம் சுத்தம் இல்ல, எனக்கு நாலு பக்கம் சொந்தம் இல்ல, என் ஒய்ஃபு வழி சொந்தம் இல்லைன்னு வருவான். எப்ப சில்லறை இருந்தா, சில்லறை இல்லாம அது எது போய் வருதுன்னு படுத்தான்னு வச்சுங்க. என்ன சார் அப்படின்னாரு, நான் ரொம்ப நாளாச்சு எனக்கு சுத்தி வந்தவரு, நான் எங்கெங்க போறது. அதான் திருவிழா சொன்னார், உனக்கு கேடு காலம் வந்தா கூட ஒரு நல்லதுன்னாரு. என்ன, நமக்கு உண்மையான சுற்றம் யாருங்கிறத உரைச்சு பார்த்துக்கலாம்டா. கிளைஞரை நீட்டி அளப்பதோ திருவள்ளுவர் திருவள்ளுவர்களோ. அதனால அது போல இப்ப என்ன நீட்டி அளப்பதோர் கோல் எது, இந்த உலகில் பிறந்தார்கள் அடியவர்களை நன்றாக வழிபாடு ஆற்றுவதும் அமுதளித்து வழிபாட்டுவதும் ஆண்டவருக்கு விடாமல் விழா எடுத்து போற்றுவதும் இதுதான் மண்ணில் பிறந்தவர்களுக்கு பயன் என்பது உண்மையானால் உலகர் முன் வருகன உரைப்பாம். இந்த ஊரறிய உலகம் அறிய இன்னைக்கும் பின்னால் இருக்கிற சேக்கலார் அறிய நம்ம திருவாதிரையில கொண்டாடுகின்ற இடம் பன்னிரு திருமொன்றை பண்ணம் அறிய அருமையான பாட்டுல. அதுல ஒரே ஒரு அருமையான கருத்து மறந்துட கூடாது, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல். இங்க முதல்ல அடியவர்களுக்கு அமுது செய்வித்தல் சொல்லிட்டாரு, மீண்டும் வரும்போது என்னன்னு கேட்டா கண்ணினால் அவர் நல்விழா. அவர்னா யாரு, பெருமான்னு சொல்லணும், பெருமான்னு சொல்லணும். ஏன் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் உண்மையான. அடுத்தது அன்னலாருடைய விழாவில் இருக்கு, யாரு பெருமானுக்கு விழா இருக்கிறது. இது ரெண்டும் உண்மையானால் வருகன்னர். இது பாடுறது யாரு ஜெயிக்கிறார், இது இதுக்கு ஏற்ப பாடின பாட்டு எது, மட்டிட்ட புண்ணியங்காலம் அல்லவா. நீங்க அதை படிச்சுட்டு இதை பார்த்தாதான் விளங்க அது எப்படி எடுத்திருக்காருன்னு. போட்டு பாட்டு எப்படி இருக்குது, மட்டிட்ட புண்ணயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பில் உருத்திரபல் கனத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே பொதியோ பூம்பாவாயி. ஏண்டா ராஜா, போன திருவாதிரையும் போது அறிவரெல்லாம் வந்திருக்க, தாத்தா பால் சாப்பிடுங்க, தாத்தா தாத்தா காவி சாப்பிடுங்க, தாத்தா தாத்தா நீ கொஞ்சம் பாயசம் எடுத்துட்டு வருமா, தாத்தா நீ ஒரு வர எடுத்துருவா சொன்னியடா ராஜா. அப்போ அங்கே முதல் பாட்டுல அன்னலார் தமை அமுது செய்வித்தல் அந்த பாட்டுல இருந்து வாங்கிட்டார். அடுத்த பாட்டுல இருந்து என்ன, அடுத்த பாட்டு என்ன சாமி, மைப்பூசு ஒன்க மடநல்லார் மாமுயிலை கைப்பூசம் கொண்டான் கபாலி சரமம் இருந்தான். அப்புறம் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். தைப்பூசம் யாருக்கு, அன்னலாருக்கு விழா விடுப்பது, கண்ணினால் அவர்தம் நல்விழா பொலிவு காண்பது. முதல் பாட்டுல அடியாருக்கு அமுது செய்யும் பொறியடனர் அது அப்படி வாங்கிட்டாங்க. ரெண்டாவது பாட்டுல இருந்து கடைசி வரைக்கும் தைப்பூசம் காணாதே, இது யாரு ஆண்டவனுக்கு செய்தது. அப்புறம் மாசி மகம் காணாதே, தைப்பூசம் காணாதே, பங்குனி உத்திர நாள் காணாதே, அதெல்லாம் யாருக்கு, ஆண்டவனுக்கு. அதனாலதான் இங்க என்ன செய்யினார், அந்த பத்து பாட்டினுடைய கருத்தையும் சேர்க்கிறார் வாங்கினார். வாங்கி அப்படியே ஜூஸ் என்னது, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். இது முதல் பாட்டினுடைய பிழிவு. அடுத்தது கண்ணினால் அவர் நல்விழா பொலி, அவர்னா யாரு, பெருமானுடைய விழா. அது ஏனைய ஒன்பது பாட்டினுடைய பிழிவு. அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல் உண்மையாமெனின் உலகர் முன் வருகன உரைப்பம். அப்போ என்ன எல்லாரும் என்ன பண்ண, என்ன அடியவருக்கு அமுது செய்வித்தல முன்ன வச்சார், ஆண்டவனுக்கு விழா எடுப்பதை பின்னையும் வச்சார். ஏ பாடல் அப்படி அமைந்திருக்கிறது, யாரு ஞானசம்பந்தர் பாடல், அதெல்லாம் அப்படி ஞானசம்பந்த பாடல் வழியே அந்த அமைப்பு இருக்கும். முதல் பாட்டு அன்னலார் அடியாரனை அமுது சிவித்தல், அடுத்த இரண்டாம் பாட்டு முதல் கடைசி பாட்டு வரைக்கும் பெருமானுக்கு விழா விடுத்தல் சொல்லும். இந்த ரெண்டும் காணாதே பொதியோ பூம்பாவாய் பொவியடராஜா வந்துடுவிடானே வந்துடுவிடான் என்றா வந்தே விட்டது. இதெல்லாம் தான் பெரிய புராணம். இப்படி பத்திக்கலாம், மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு பாங்கு மட்டிட்ட புண்ணியங்கால இருந்த பதிகத்தை நாம் எத்தனை லட்சம் வரை படிச்சிருப்போம். அதை எப்படி முகந்து ஒரே வரி ஒரே பாட்டுல சொல்ல முடியும்னு சொன்னா அமைச்சிட்டாரு ஐயா மட்டிட்ட புண்ணியங்கால் என்பதனுடைய கருத்தினை திறந்து கருத்தினை சுருங்க எழுதுக என்று கேட்டா அண்ணலார் அடியாரையும் அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டார்கள் இரண்டும் கூறப்பட்டிருக்கிறது புல் மாறு கொடுத்துருங்க. ஏன் அந்த அடியாரின் அமுது செய்வித்தல் முதல் பாட்டினுடைய கருத்து, அந்த அன்னலார் விழா விடுத்தல் ஏனைய ஒன்பது பாட்டினுடைய கருத்து. சிவஜீவ இப்படி கருத்துரை வழங்குகிறாரு யாரு சேக்கிழார். அதனாலதான் நீங்க முன்னாள் இருக்கிற விரித்து இருக்கிறத சுருக்கிப்பாடுனா சுருக்கிப்பாடு விரிப்பாடுறாங்க. இந்த மாதிரி முன்னாள் இருக்கிற பதியத்தை எல்லாம் பிழிந்து அப்படியே சுவைத்திரட்டு கொடுத்ததெல்லாம் வேற எவரும் இல்லை சேக்கிழார் தான். ஏன்னா அந்த வாய்ப்பு அமையல மற்றவங்களுக்கு அமையவும் இல்லை. வால்மீகியை பார்த்தா ராமாயணம் பாட்டு போட்டார், வியாச பாரதத்தை பார்த்தா அவர் பாரதம் பாட்டு போட்டார், யார் இல்லைன்னு சொல்ல. இந்த அமைப்பு இந்த இயற்கை அமைப்பு இந்த சூழல் எல்லாம் வேற யாருக்கு நேரமும் இல்லை செய்யவும் இல்லை. சூழல் நேரமும் இல்லை செய்யவும் இல்லை. இங்க சூழலும் நேர்ந்தது செய்யவும் செய்யும். அதனால பெரிய புராணம் பெரிய புராணமே இணையானது இல்லதான். சரி இப்படியாக அந்த அருமையான பதியத்தை மண்ணு பார்த்தடையாரை முன்தொழுது மட்டிட்ட என்னும் நற்பதிகத்தினில் பாருங்க எதை தொடங்குறார் எதை முடிக்கிறார் பாருங்க. மட்டிட்ட என்னும் நற்பதிகத்தினில் போதியோ என்னும் அன்னமை திருவாக்கனும் அமுதம். ஐயா புரியுங்களா, பாட்டை படிச்சுட்டு எப்படி முடிக்கிறாரு தொடங்குற பாட்டை சொன்னார். அதுல எது அமுதம் என்னாரு போதியோ எனும். ஏன் அது அமுதம் போதியோ நீ போவியா ராஜா போ பட்டடா வந்துடுவதா வந்துடுவ என்று சொல்லுவ. அந்த போதியோ என்பது நீ போக மாட்டாய் என்ற பொருளை தந்து வரவழைக்கிறான். அப்ப அந்த போதியோங்கிற சொல்றது ரொம்ப அருமையான. அப்ப மட்டிட்டேங்கிற தொடக்கத்தையும் எடுத்து போதியோங்கிற சொல்லையும் எடுத்து அதுதான் அது அமுத அன்னமை திருவாக்கேனும் அமுதம். எது போதியோ என்று சொல்வது ஒரு பெரிய அமுதமான வாக்கு அல்லவா. அந்த வாக்கமுதம் பொறிவு அவங்கம் துண்ண வந்து வந்து உருவமாய் தொக்கத குடத்துள். இவர் பாட பாட பாட அந்த குடம் அப்படியே என்னாச்சா ஒரு பெண்ணாக ஆச்சான். ஆன தன்மையில திருப்பாட்டி நடைவே போன வாயுவும் வடிவமும் பொடிவோடு நிரம்பி. இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குனாரு பாருங்க சேர்க்கலார் போற போக்குல உள்ள ஒரு வாயு இருக்கு. வாயு என்ன மூச்சு காற்று ஆமா வடிவமும் எலும்பு நரம்பெல்லாம் இருக்குது. அதனால வாயுவும் வடிவமும் பொடிவோடு நிரம்பி ஏனை அக்கூடத்து அடங்கி முன் இருந்து எழுவதன் முன் ஞான போனகர் பின் சமட்பாட்டினி நவிழ்வார். இப்ப என்னாச்சுன்னா ஒவ்வொரு பாட்டா பாடும்போது என்னன்னு கேட்டா ஒலியும் ஒலியும். இப்பொழுது குடம் உள்ளே அந்த எலும்பு அதெல்லாம் நரம்பெல்லாம் இருக்குது சாம்பலும் இருக்குது. இப்ப மட்டிட்டு ஆட்டு காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படி பார்த்தவொடனே அங்க உள்ள அந்த குடத்துக்குள்ள எலும்பு நரம்பு இருக்கு பாருங்க அது அப்படி கொஞ்சம் சலசலத்தது. சரியே ரெண்டாவது பாட்டு அப்படி சலசலத்தது அப்புறம் ஒரு வடிவு கொண்டது வடிவு கொண்டது. அப்புறம் அப்படியே என்னன்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் இப்படி வளர்ந்தது இப்படி வளர்ந்தது. அப்புறம் இன்னும் கேட்டா அதுக்குள்ள தானா வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு காற்றும் வருது காற்று புசு புசுன்னு காற்று வருது. இந்த காற்றும் வடிவமும் அப்படி அப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்துக்கிட்டே வருதான். எப்ப இவர் பாட பாட பாட பாட பாட பாட அப்படி வந்த உடனே என்னாச்சுன்னு தேற்றமில் சமன் சாக்கிய திண்ணறி செய்கை ஏற்ற தண்டனை எடுத்துரைப்பார் என்ற போது சமன்பாட்டு எட்டாவது பாட்டு வந்துதான். அந்த சமன்பாட்டு வந்த உடனே என்னாச்சுன்னாரு முழுமையான தோற்றம் வருவதற்கு முன்னாலே என்னாச்சு குடம் உடைந்து உள்ளிருந்து அப்படியே எழுந்துகிட்டு வந்தது. இந்த சமன்பாட்டு வந்தவன படார்ந்த குடம் வெடிக்க செய்தான் வெடிச்சா அப்படின்னு குடம் உடைந்தெழுவாள் போற்று தாமரை போத விழுந்து எழுந்தனல் போன்றார். பார்த்தா அப்போ பாருங்க இதுவரை கெட்ட செய்திகளின் சாரம் எங்க இதுல பெரிய புராணத்திலேயே பெரிய புராணத்துல எடுத்த பாட்டினில் வடிவு பெற்று அருமை அருமை பாருங்க முதல் பாட்டுல என்னாச்சு அங்க இருக்கிற எலும்பு நரம்பு அப்படி எல்லாம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சேர்ந்தது அந்த ஒரு சின்ன குழந்தை மாதிரி சேர்ந்துதான். எடுத்து முதல் பாட்டுல, அடுத்ததுல இரு நான்கு திருப்பாட்டு, அடுத்த எட்டு பாட்டுல அடுத்த அம்முறை பன்னிரண்டாண்டளவு அணிந்து. அருமையினும் அருமை. முதல் பாட்டுல ஒன்று ஒன்றோடு சேர ஆரம்பித்தது, அடுத்த எட்டு பாட்டுல அப்படியே கண்ணு மூக்கு காது அது எல்லாம் உருவமாயிட்டுதான், பெண்டாக உருவெடுத்துதான். திருப்பாம் முறை பன்னிரண்டாண்டளவு அணிந்து தொடுத்த பெஞ்சமன் பாட்டில் பாருங்க, முதல்ல ஒரு பாட்டுல வடிவு பெற்றது, அடுத்த எட்டு பாட்டுல அது பன்னிரெண்டு ஆண்டு வளர்ந்தது, அடுத்த இந்த எட்டு ஒன்னு ஒன்பது பத்தாவது பாட்டு சமன்பாட்டு வந்தவொடனே படார்னு குடவம் உடைஞ்சது. உடைந்தா திருக்கடைக்காப்பு விரித்தார் அப்படியே தகவல்கள் நிக்கிறான். இப்படி எல்லாம் சொன்னது வேற எவருக்கு வாய்த்தது, யாருக்கு வாய்க்கும், சேக்கிலாருக்கு வாய்த்தது, அது இங்கேயும் வாய்க்கும். ஆமாங்க, இந்த மாதிரிலாம் திருமுறைகளை வந்து இது பண்ண முடியுமா? எந்த நூல் இப்படி பண்ணிருக்குது? ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல, செய்யவும் இல்லை. அப்படின்னா எப்படி இதெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? எனவே இப்படியாக அந்த அந்த குரம் உடைந்து அந்த பெருமா அந்த பெருமாட்டி தோன்றினாலும் அங்கனம் எழுந்து நின்ற அணைங்கனை நோக்குவார்கள். ஈங்குது காணீர் என்ன அற்புதம் எய்தும் வேலை பாங்கு சூழ் தொண்டரானோர் அரகர என்ன பார்வையில் ஓங்கிய ஓசை உம்பு நாட்டினை உற்றதண்டி. பார்த்தடியுள்ளெல்லாம் அல்ல அரகர அரகர அரகர அர மகாதீவா மகாதீவா மகாதீவா அப்படி சொன்னாலும் அல்லவா, வேற என்ன சொல்ல முடியும்? சொன்னா சொல்ல வந்து நல்ல வேலையா, இன்னைக்கும் திருமயிலாப்பூர்ல அப்படி உள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த குளத்தங்கல்ல நுழைஞ்ச உடனேயே இந்த இடதுபுறத்துல இந்த அம்மையார், இந்த அம்மையார் தான் நல்ல வேலையா. அதுல அருமையான பாட்டு என்ன, மண்ணினில் பிறந்தார் பெரும்பையன் மதிசூடும் அன்னலார் அடியார் அனுசரித்தல் கன்னினார் நல்விழா பொடிவு கண்டாதல் உண்மையாமே உலகருமன் வருகிற உரைப்பாம் என்ற பாட்டு பகிர்ந்து இருக்கு. இன்னொரு பாட்டு அருமையான பாட்டு, பின்னால படிக்க போறோம். எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவன் எழிலி வல்லம் கண்ணுதல் கருணை வல்லம் நன்னு நான் முகத்தால் கண்டான். பிரம்மன் பார்த்தான், ஆனா அந்த ஞான குழந்தை புண்ணிய பதினாறாண்டு பேர் பெரும் புகழிவேந்தர் கண்ணுதல் கருணை வல்லம் ஆயிர முகத்தால் கண்டார். அங்க இருக்கிறது பாப்பாவாது செட்டியாரும் அவர் பாப்பாவும் இல்லடா, இது கண்ணுதல் கருணை வெள்ளம், பெருமானுடைய கருணையாகிய வெள்ளத்தை இந்த பெண் வடிவாக ஆயிர முகத்தால் கண்டார். அந்த பாட்டு போட்டு என்னமோ ஒரு புண்ணியம் பேசுறது ஒண்ணு குப்பையில தெரியும், என்னத்தான பேசிருப்போம். எனவேதான் இப்படி எல்லாம் அந்த அருமையான பாடல் அந்த ஊரு பெற்று தந்தாரலாம். தேவரும் முனிவர்தாமும் இப்படி எல்லாம் இருந்தவர்கள் எல்லாம் இறங்கி விழுந்தாரலாம். அங்கவள் உருவம் காண்பார் அதிசயம் மிகவும் எய்தி பங்கமுற்றாரே போன்றார் பரசமயத்தின் உள்ளார். பிற பிற சமயத்தவர்கள் பார்த்தாங்களாம், ஐயா எத்த என்னைக்கு போன அந்த பொண்ணும் அது எலும்பு அந்த சாம்பலுமா இருந்தது, இவர் வந்து பாடி ஒரு பெண்ணாயினாரே என்ற மற்றவங்கெல்லாம் மற்ற சமயத்தெல்லாம் அப்படியே, ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஜென்மத்திலேயே நடக்கிற காரியம் இல்லை.
3: அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
4: வாத ஊரடிகளுக்கு உபதேசித்த படலம். இது 58வது படலம். ஏறது 64 திருவிளையாடல், இப்ப நம்ம 58 வந்திருக்கிறோம். 57 முடிஞ்சதுன்னா ஒரு 7 படலம் இருக்கு. அதுல 3 படலங்கள் நம்முடைய மணிவாசகரை பற்றி, அதுல முதல் படலம் முதல் பகுதி இது, அது வாத ஊரடிகளுக்கு உபதேசித்தது என்று. இங்க நமக்கு பல அருமைப்பாடு தெரியணும். நம்ம நால்வர் பெருமக்களிலே 4வராக இருக்கிற மணிவாசகரை பற்றி அறிவதற்கு போதிய கருவியே இல்லை. இப்ப சொல்றாரே கூட சொல்லுவதெல்லாம் சொல்லுகிறார், அவ்வளவுதான் தெரியுது. ஆனால் உண்மையான இந்த அமைப்பு சொல்லுவதற்கெல்லாம் அந்த வரலாறு இவர்களா இருப்பதை கொண்டு அப்படி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா கல்லாடம் முதல், கல்லாடம்ங்கிறது சங்ககாலம், கல்லாடத்திலிருந்து நம்முடைய மீனாட்சி தரும்பள்ளியவர்கள் கூட பாடியிருக்கிறார் மணிவாசர் வரலாறு. அநேகமா 7, 8, 9 நூல் இருக்கு மணிவாசகர் எழுவதற்கு. அந்த 9 நூல்கள் இருந்தும் கூட மணிவாசகரை பற்றி உண்மையாக அறிவதற்கு வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. காரணம் அவரவர்களும் தாம் தாம் தோன்றியவாறு பாடியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் என்ன சான்று? இல்லை. அதனால் மணிவாசர் வரலாறு தான் பாவம். என்னானாய் என்னானாய் என்னின் அல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏற்றுகிறோ என்று பெருமானை பற்றி பாடுவது போல மணிவாசகரையும் என்னானாய் என்னானாய் எண்ணினல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏற்றுகேனும் என்றுதான் சொல்லணும். ஆனாலும் பரஞ்சோதி முனிவருடைய கண்ணோட்டத்தில் இப்ப என்ன சொல்றார் அவ்வளவுதான் பார்க்கிறோம் பார்க்கிறோம். அதனால் அது வந்து இவருடைய கண்ணோட்டத்தில் சொல்லுகின்ற கருத்தை பார்க்கலாம். இந்த வரலாறு அறிய முடியவில்லை. அதனால்தான் நான் என்ன சொல்றதுன்னு கேட்டா மணிவாசர் வரலாறு அறியணும்னா இவங்க எல்லாம் சாட்சிக்காரங்க. யாரு? திருவிழியாப்பான ஆசிரியர் கல்லாளம் மீனாட்சி பிள்ளைவாள் இவங்க எல்லாம் வந்து இந்த சாட்சிக்காரங்காலில் உள்ளதை விட சண்டைக்காரங்காலில் உள்ளது ஒரு பழமொழி உண்டு. அது போல இதை விடுத்து நேராக திருவாசகத்தில் போய் விழுந்து ஐயா திருவாசகத்தை கொண்டே மணிவாசகர் வரலாறு என்ன அறிய முடியலாம் என்று சொல்லிட்டா அசைக்க முடியாது. அசைக்க அதனால மணிவாசகர் வரலாறு பேசுவதை விட திருவாசகத்தில் மணிவாசகர் அப்படி கொடுத்தோம்னா இவன் நமச்சிவாய வாழ்க தொடங்கி அச்சோப்பதியம் வரையிலும் அந்த இதுக்குள்ள என்ன கொட்டி இருக்க அவரை பற்றி என்ன அறிய முடியும்? எந்த ஊர்க்காரர், அப்பா அம்மா யார், என்ன தொழில் செய்தார், குதிரையை வாங்க போனார், போன இடத்தில் நடந்தது என்ன, அதனுடைய முடிவு என்ன, இதெல்லாம் எங்க திருவாசகத்தை வச்சுக்கிட்டே சொல்லிட்டு வம்பு இல்லையா? வம்பு இல்லை. முடிஞ்சா இந்த மூணு படலும் முடிஞ்ச பிறகு திருவாசகத்தில் மணிவாசகர் என்று ஒரு ஒரு வகுப்பு வச்சுவோம் வச்சுவோம். இன்னைக்கு இவங்க போறதெல்லாம் போட்டோம். ஏன்னா அப்புறம் அது சொல்லிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு அவ்வளவு பிடிக்காது. அல்ல, இதை முதல்ல முடிச்சுவோம். அதனால் இப்பொழுது நாம் பரஞ்சோதி முனிவருடைய திருவாக்கை கொண்டு மணிவாசகரை பற்றி நாம் அறிய முற்படுகிறோம் என்று சொன்னோம். அது மற்ற மூவரை பற்றி சேர்க்கிறார். அழகாக அப்படி பேசிட்டார். தினமும் நம்ம வீட்டுக்கு அடுத்த ஊர் மாதிரி ஐயா ஞான சம்பந்தர் சீர்காழி, அம்மா பேர் பகவதியார், அப்பா பேர் சுபவாத இருதயர், ஆடே திருநாவுக்கரசர் ஐயா தெய்வநெறி சிவம்பெருக்கும் திரு ஆமூர் திருவாமூர் அப்படிங்களா, அப்பா பேரியா போடனா, அம்மா பேரியா மாதினியா, சுந்தரரியா திருநாவலூர், அப்பா பேரியா தடையனார், அம்மா பேரியா இசுஞானியார். ஐயா இந்த மூணு பேர்த்துல உடன்பிறப்பு யாருக்கு இருந்தது? நாவுக்கரசருக்கு தான். அந்த உடன்பிறப்பு தங்கச்சியா தாங்க தமக்கையா? தமக்கை. அது பேர் என்னங்க? திலகவதியார். என்னமோ நம்ம வீட்டுக்கு அடுத்த ஊர்ல இருக்கும் மாதிரி விழுப்புரம். இதுபோல் மணிவாசர் வரலாறு எழுதும்படியான புண்ணியம் சேக்கிழாருக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த ஒன்பது நூலையும் கொண்டு போட்டுட்டு பெரிய புராணத்தில் மணிவாசகர் என்று வந்துடலாம். நாம செய்த எத்தனையோ பாவங்களிலே இது ஒரு பாவம். இவரை பற்றிய வரலாறு சேக்கிழார் வாயிலாக அறிய முடியாத ஒன்று. ஏன் அறிய முடியல? ஏன் அறிய முடியல? உன்னை சேக்கிழார் காலத்துக்கு பிற்பட்டவரோ? அன்று சேக்கிழார் காலத்துக்கு பிற்பட்டவர் தான். மூவர் காலத்துக்கு முந்தியவரா பிந்தியவரா என்பதுதான் ஆய்வில் நாம் வைத்திருக்கிறோம். சேக்கிழார் காலத்துக்கு முந்தியது. எனினும் ஏன் சொல்லவில்லை? 63 ராயன்மார் சொன்னது ஏன் சொல்லலை என்றால் அவர் பிள்ளையார் குட்டிக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டா திருத்தொண்ட தொகை. அப்புறம் அதற்கு வழிநூலாக இருக்கிற நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி. எனவே முதல் நூல் திருத்தொண்ட தொகையாய், வழிநூல் நம்பியாண்டார் நம்பி திருவந்தாதியாய், இந்த இரண்டையும் தனக்கு முன்னோடியாய் வைத்தமையினாலே அந்த இரண்டு நூலிலும் மணிவாசகரை பற்றி இல்லாமையினாலே இவரும் சொல்லவில்லை. ஏன்னா தனக்கு முன்னோடி அந்த ரெண்டு நூல் தான் வைத்துக்கிட்டார். ஆனா மணிவாசகர் முன்னதான் சேர்க்கலா இருக்கு. மூவருக்கு முன்னையா பின்னையாங்கிறதுல வேணா நமக்கு இன்னமும் ஐயப்பாடு இருக்குதான் செய்யும். ஆமா ஆமா, ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியலதான். எல்லாம் மரமல்லடிகள் எழுதியிருக்காரு, எல்லாம் போய் எழுதியிருக்காரு. சீனிவாச பிள்ளை எழுதியிருக்குது, தஞ்சாவூர் சீனிவாச பிள்ளைன்னு ஒருத்தர் வழக்கறிஞர், அருமையா இந்த வரலாறு எழுதினர். ஆனா நல்லா படுத்த வைனவர் அவர். அவரெல்லாம் மூவருக்கு பிந்தியவர்ன்ட்டார், அவங்க எல்லாம் மூவருக்கு முந்தியவர்ன்ட்டாங்க. இப்படி இருந்து ஒன்று வச்சுக்குவோம். இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேணாம். எனவே பரஞ்சோதி முனிவருடைய திருவாய்க்கில இருந்து நாம் அறிகிறோம் அல்லவா. கலை வீசு மதிச்சடையோன் கடல் துறைவன் தலை சென்று வலை வீசி அவன் பாச வலை வீசும் பரிசீது. சென்ற முறை என்ன படித்தோம்? இறைவன் சென்று வலை வீசி பெருமாட்டியை மனந்த திறத்தை சொன்னோம். எனவே வலை வீசிய படலம். இப்பொழுது அலை வீசும் புனல் வாத ஊரரை வந்து அவிச்சை வரி நிலை வீசி பணிகொண்ட நெறியறிந்த படிமொழிவாம். திருவாத ஊர்பா, அந்த திருவாத ஊர்ல வாழ்ந்ததுனால திருவாத வாத ஊரர் என்று பெயர். அது சரியான பெயர். எது வாத ஊரர்? எந்த ஊருக்காரரு? திருவாத ஊருக்காரரு. எனவே திருவாத ஊரர் அப்படி அல்லவா. அவருக்கு பெருமான் என்ன செய்தானாம்? அவிச்சை வலி நிலை வீசி பணி கொண்ட மணிவாசருக்கு செய்தது என்னது? அவருடைய அரிய அவிச்சை வழி, அவிச்சைன்னா அறியாமை, அறியாமை வாயிலாக அவருக்கு இருந்த அந்த அமைப்பையெல்லாம் மாற்றி தான் உபதேசித்த திறத்தை, அவரை ஆட்கொண்ட திறத்தை இனி நாம் சொல்லுவோம் என்று மணிவாசகருக்கு சொன்னார் அல்லவா. அப்படி சொல்கின்ற பொழுது இப்பொழுது எங்கே தொடுத்தவரு தொடுத்த வறுமையும் பயனும் தூக்கி வழங்குனர் போல் அடுத்த வயல் குளம் நிரப்பி அறம் பெருக்கி அவனியலாம் உடுத்த கடல் ஒருவர்க்கும் உதவாத உவரியன மடுத்தறியா புனல் வைகை கரையுளது வாத ஊர். அருமை. அவர் ஊர் எதுனா திருவாத ஊர்னு சொல்லிவிடலாம். அப்படி சொன்னா அது வெறும் உரைநடை, அல்ல உரைநடை எழுதிவிடலாம். செய்யுள் அல்லவா, அது ஒரு கவிஞர் அல்லவா. ஆதலால் அந்த நல்ல கவிஞரானதுனாலே சொன்னார். அந்த திருவாத ஊர் எங்க இருக்குன்னா வைகை கரையில் இருக்கிறது, வைகை நதியினுடைய கரையில் இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா. வைகை நதிக்கு இருக்கிற ஏற்றம் என்ன? காவிரியை விட காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ், கண்டதோர், வைகை, புறநி நதி. பாரதிக்கிட்ட இருந்த அந்த அருமை பாடு ரொம்ப அருமை. காவிரிக்கு இல்ல, அப்புறம் தென்பெண்ணை, பாலாறு, அதுக்கெல்லாம் இல்லாது என்ன? தமிழ் கண்ட பெருமை வைகை நதிக்கு உண்டு. யார் தமிழ்? இந்த காலத்தில் இருக்கிற வசன கவிதையாளா? ஞான சம்பந்தருடைய தமிழ். ஏன்? இந்த ஆற்றில் எந்த ஒரு ஏட்டை போடுகிறோமோ அது எதிர் சந்த ஏடு வென்றதாக கருதுவோம் என்று சமணர்கள் சொல்ல, சரி அப்படியான உன் ஏட்டை போடுப்பாங்க, போட்டதுதான் தெரியும் எங்க போச்சுன்னு தெரியல. ஞான சம்பந்தர் எழுதி போட்டார். ஆனால் அந்த ஏடு எதிர் வந்ததாம். எனவே காவிரியோ தென்பெண்ணையோ பாலாரோ தண்ணீர் கண்டது, ஆனால் வைகை தமிழ் கண்டது. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி. ஏன்னா நல்ல ஆன்மீக உணர்வுடையவன், அதனால் அதை பாடி வைக்காமல். ஆன்மீக உணர்வுடையனால அதை பாடி வைக்கும். தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி. யார் தமிழ்? ஞான சம்பந்தருடைய தமிழ், திருமுறை தமிழ், அதெல்லாம் கண்டது. அந்த ஏற்றம் வைகிக்குத்தான் உண்டு. காவிரி எல்லாம் நடந்தாய் வாழி காவேரி இளங்கோடிகளால். ஆனா இதற்கு பல பெருமை உண்டு. அதெல்லாம் நாட்டு சிறப்பு நகர சிறப்புல சேக்கலா பெருமான் ரொம்ப அருமையா செய்தார். அத ஆண்டுக்காங்க அல்லவா விட்டுருவோம். எனவே தொடுத்த வறுமையும் பயனும் தூக்கி வழங்குனர் போல் வைகையார் எப்படி பார்த்ததுனாரு? பாவம், சில பேர் ரொம்ப நொடிச்சு இருக்கிறாங்க, வறுமை, பத்து நாள் பட்னி. சிலருக்கு ஏதோ அன்னாரங்காட்சி இல்லை பருக்கு, ஆனா அதிக வசதி இல்லை அப்படி இருக்கு. பார்த்துதான் வைகையாறு யார் ரொம்ப அறத பட்னியா கிடக்கிறது, யார் கொஞ்சம் அப்படி மேம்போக்கா ஏதோ வாழ்க்கை முடியுது ஆனா மற்றது அனுபவிக்க முடியாதுன்னு பார்த்துதான். எந்தெந்த இடத்துல பல நாள் பட்னியோ அதுக்கு நிறைய பணம் கொடுக்கறது, யாருக்கு தினப்படி நடக்க முடியுதோ அவங்களுக்கு தோத்து தண்ணி கவலை இல்லை அப்படின்னு சொன்னா, நாளைக்கு தீபாவளியாப்பா என்ன பண்றதுங்க புள்ள வீட்டுக்கெல்லாம் துணியில ஏதோ ஒரு சோத்துக்கு போதுங்க, இந்த நாளை ஒரு நாள் பொழுது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 கொடுத்து எடுத்துக்கோ, எதுக்கு ஜவுளி எடுத்துக்கன்னு கொடுக்கும். அப்போ ஒண்ணுமே சோத்துக்கு இல்லாதவனுக்கு அந்த சோத்து கொடுக்கறதும், அதெல்லாம் வசதி இருக்கிறவனுக்கு தீபாவளிக்காக ஒரு பிரசன்டேஷன் பண்ணிடுறதும் அப்படி அப்படி அளவறிந்து கொடுக்கணும். அது போல இந்த வைகையாறு என்ன பண்ணுதான், புறப்பட்ட இடத்துல இருந்து எங்க வந்து குழியா குளமா இருந்து ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லையோ அங்க என்ன பண்ணும், தண்ணிய போய் ரொம்ப ரொப்பிடும், எது குளமே ரொம்பிடும். ஏற்கனவே குளமெல்லாம் முக்காலுக்கு மேல இருந்ததுக்கு கொஞ்சம் தூரம் தண்ணியை ரப்பி அப்படி போடும். எனவே அந்த கொடுக்கின்ற வாங்கப்படுகின்றவர்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவு கொடுக்குமா, அப்படி கொடுத்தது. கொடுத்துட்டு அந்த வைகையை ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினாளுங்கிற மாதிரி போனான். போனா கடலுக்கு போகலியாம். ஏன்னர் கடல் உப்பு வாயில ஊத்த முடியாது, அந்த கஞ்சங்கத்தை நம்ம போறதான்னு சொல்லிட்டு வைகை மட்டும் கடலுக்கிட்டே போவாது. என கடலில் சங்கமமாகாத நதி எது? வைகை என்று சொன்னார். இதை பற்றி நம்ம மதுரைக்காரங்கிட்ட கேட்டோம், எப்படிப்பான் எங்கேயோ அதாவது ஒரு இடம் சொன்னார், அந்த இடம் வரைக்கும் அந்த வைகை போகுதான், அதுக்கப்புறம் நேரடியா கடல்ல கலக்கலையா, அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் போய் போய் எங்கேயாவது சேருது, ஆனா நேரடியா கலக்கலேங்கிறார். யாரு? இப்ப இருக்கிற மதுரையில் இருக்கிறவங்க சொல்றது. ஆனால் இவர் என்ன சொல்றார், கடலில் கடக்காத ஒரு நதி உண்டென்றால் அது எது? இதுதான். அப்படியான இவர் ஏன் சொன்னார் கேட்டா, நேர கடல்ல கலக்கலையா, எங்கேயோ ஒரு ஏரியோ ஏதோ இருக்கா, அதுல போய் உண்டு, அப்புறம் அங்கிருந்து போகுதான். ஆகவே இவர் சொன்னதிலும் வாய்மை இருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறவங்களையும் கேட்க முடியுது, ஒன்று. ரெண்டாவது, அவருடைய காலம் எந்த காலமோ எப்படி இருந்ததோ நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. காவிரிக்கு கரை கட்டினதே கரியார் பெருவளத்தான் தான், மேட்டூர் டேம் கட்டினது அப்புறம் தான். இந்த மேட்டூர் டேம்னு ஒன்று கட்டலைன்னு சொன்னா அங்க பெய்யற தண்ணி பூரா எங்க வந்துடும்? எல்லாம் நம்ம சீகாடி வரைக்கும் வந்துடும். இப்ப ஒரு சொட்டு கூட தரமாட்டேன்னு சொல்றதுக்கு பம்பு இல்லை. கட்டணும், நல்லது தான் கட்டணும், ஆனா அது இந்த மாதிரி ஒரு தீமையும் உண்டாக்கி என்ன பண்றது. ஆகவே இந்த வைகையானது கடலில் பாயாமைக்கு என்ன காரணம்னாரு, எல்லா ஏரி குளமும் மற்றவங்களுக்கு பயன்படுது, அதனால மற்றவங்களுக்கு பயன்படுறதுனால இந்த ஏரி குளத்தை எல்லாம் ரப்பிச்சான். இந்த மற்றவங்களுக்கு பயன்படாம இருக்கிறது எது? இந்த கடல். ஏன் உப்பா இருக்குது, அதனால அதுகிட்டே போறது இல்லைன்னு அவருடைய கற்பனை கற்பனை. ஆனா இதே காவிரி இளங்கோடிகள் வர்ணிக்கின்ற பொழுது இங்கள் மாலை வெண்குடையான் தென்னி செங்கோல் அது போச்சி கங்கை தன்னை புனந்தாலும் புலவாய் வாழி காவேரி. அதெல்லாம் அப்புறம் பாருங்க அல்லவா. இப்படியாக கடலோடு கலவாத வைகைக்கரையில் உடையது வாத ஊர் அப்படின்னர். ஊர் எப்படி இருக்கும்னர், விழவரா நகரெங்கும். அந்த திருவாத ஊர்ல தோரணம் கட்டது என்னைக்குமே மாத்த மாட்டாங்களாம். ஏன்? வாரம் ஒண்ணு, சிலமயத்துல நாளுக்கு ஒண்ணு, அப்படிப்பட்ட விழா. அல்ல, விழவரா நகரெங்கும். இதே அமைப்பை நம்முடைய தேக்கடார் பெருமான் வீதிகள் விழவின் ஆர்ப்பும். சோழநாட்டுல என்னமா இருக்கும்னாரு, தெரு தெருவெல்லாம் நல்ல ஒலி கேட்குமா, கண்ணா பின்னா ஐயோ ஐயோ அந்த மாதிரி ஒலி எல்லாம் கேட்காதான், பிடிங்கப்பா தேர பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் என்று. ஆக தேரும் திருவிழாவும் நடந்து கொண்டே இருக்கணும். வீதிகள் விழவின் ஆர்ப்பம் என்ற அவர் இவரும் அதே போல விழவரா நகரெங்கும். விழாக்களே எப்ப பார்த்தா நடந்து கொண்டது என்ன இருக்குமா, விருந்தராமனை எங்கும். ஒவ்வொரு வீட்டையும் பாத்தீங்கன்னா விருந்து வந்துகிட்டே இருக்கும். திருவள்ளுவர் தான் சொன்னார், ஒரு வாரத்துக்கு முன்ன வந்து வந்த விருந்து என்னங்க இப்ப அவசரம், தீபாவளி இதெல்லாம் முடிச்சு சஷ்டிக்கு அப்புறம் போலாங்க, சஷ்டிக்கு வாங்க நம்ம பாலமுருகன் கோயிலுக்கு போலாம், குருமூர்த்தியை வழிபாடு செஞ்சுட்டு முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். ஐயா நான் வந்தே ஒரு வாரம் ஆச்சுன்னு இப்ப என்ன அதனால அப்படிங்கிறாங்க. அவன் பாவம் எப்படியாவது விட்டு வழிபெற்றுட்டு இல்லையா நான் அடுத்த வாரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க. தம்பி பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் ஐயாவை கொண்டு வழியேத்திட்டு வா அப்படின்னாரு. இன்னொரு பையன் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வருவார் ஒருத்தர், ஏன் இவர் வீட்டுக்கு விருந்து, தம்பி தம்பி ஐயா வர்றார் அவர்கிட்ட போய் பெட்டி வாங்கிட்டு வா, பைத்தியம் எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு போய் வீரோல போய் ஐயாவுக்கு வெந்நீர் போட்டியா தண்ணீர் வேணுமா கேட்கிறேன். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருக்கும் நல்விருந்து வானத்தவர். விருந்தின விருந்தராமனை எங்கும் மழவராமகிழ்வெங்கும் அருமை. ஒவ்வொரு வீட்டையும் என்னன்னு கேட்டீங்கன்னா மங்களம் என்ற மணிமாட்டி, மற்றத நன்கலம் நன்மக்கட்சேரு, வீடுதோறு சின்ன குழந்தைகள், அதனால மடலை குழந்தைகள் அப்படியே இருக்கணும். குழந்தைது ஆழினது என்ப தம் மக்கள் மடலை சொல் சேராது. அப்படிப்பட்ட அந்த மடலைகள் இருப்பாங்களாம் வீடுதோறும். மறையரா கிடையெங்கும். நல்ல வேத கணபாடிகள் அவங்க தானும் தன்னுடைய மாணாக்கள் இருக்கிறது என்னன்னாரு, வேதங்களை ஒழித்துக் கொண்டே இருப்பார் அவர்கள் தான். மூடவராவார் அரங்கெங்கும், எங்க பார்த்தாலும் முத்தமிழ் விடாம் அதுல இயல் இருக்கும், இது இருக்கும், நாடகம் இருக்கும், இவற்றுக்கெல்லாம் நல்ல அருமையான இயங்கள் கூட இருக்கும். எது யாழ் என்ன, முகர்த்திங் என்ன, மிருதங்கம் என்ன, இவை எல்லாம் இருக்குமா, இப்படியாக முழவுகள் எல்லாம் அறாது இருக்குமா. முகிலரா பொழில் எங்கும், அப்படியே சோலையில் பாத்தீங்கன்னா அது அப்படியே உயரமா இருப்பது மட்டும் இல்லாம அப்படியே முகில் தவழும், மேங்கள் தவழ்ந்து போகுமா. இதுல ரெண்டு கருத்து, மேகங்கள் தவழும் என்பதனாலே மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யும் என்பது, மேகங்கள் தவழும் என்பதனாலே அந்த சோலைகள் அது வரைக்கும் உயர்ந்திருக்கும் அர்த்தம். எங்க வானம் வரைக்கும் இருந்தா தானே மேகம் தவழும். ஆகவே மேகங்கள் தவழுவது என்பது ஒரு மருங்கு சோலையின் உயர்வு, இன்னொரு மருங்கு சோலையின் செழிப்பு, நல்ல மழை பெய்யும், அதனால தளித்து பூத்து கொடுக்கும். இப்படியாக ஊழவரா வயல் எங்கும், நீங்க அங்கங்க வயல்ல பாத்தீங்கன்னு சொன்னா உழுதல் அப்படி, உழவர் ஓதை மத ஓதை உடை நீர் ஓதை தன்பதங்கொள் விழவர் ஓதை திறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி இளங்கோடிகள். அதனால நல்ல உழவர்கள் அருமையா பயன்படுத்துவாங்க, தண்ணீர் பயன்படுத்தி நெல்லு நடவின் நெல்லு இப்படி எல்லாம். இப்படியாக இருக்கிறது. இது எப்படினாரு, உடம்பரா உயிர் போல, அருமையான ஓமை. மற்றதெல்லாம் கூட மற்ற புலவர்கள் சொன்னார்கள், இந்த ஓமை காட்டி சொன்னது இவர் தான். உடம்பு அரா உயிரன்னு, உடம்பை விட்டு உயிர் பிரியுமா, பிரியாது. அது போல விடாக்களை விட்டு தெரு பிரியாது, சின்ன குழந்தைகளை விட்டு அந்த மனை இருக்காது. உழவர்கள் வயலை விட்டு வெளியில வர மாட்டாங்க, ஏன்னா அங்கங்க அப்படி பண்ணிருப்பாங்க. ஒரு காலத்துல கிராமங்கள்ல போனோம்னு சொன்னா காலையில நீங்க ஆறுல இருந்து காலையில அவங்க நாலு மணிக்கு போனாங்கன்னா வயலுக்கு, எட்டு எட்டரை மணிக்கு மனைவியர் உணவு எடுத்துட்டு போடுவாங்க. போனா வீடு பூட்டியே கிடக்கும். நீங்க சென்சஸ் எடுக்கணும்னு சொன்னா ராத்திரி ஏழு ஏழரை மணிக்கு போனாதான் சென்சஸ் எடுக்கலாம் கிராமங்கள்ல. எட்டு ஒன்பது ஆச்சுன்னா எல்லாம் ஊரடங்கிடும், ஏன்னா பகல் பூரா வயல்ல வேலை செய்யறாங்க, அதெல்லாம் அடங்கிடும். இப்ப எல்லாம் ஒலியும் ஒலியும், ஏன் பகல்ல வேலை செஞ்சாதானே இது. அதனால இப்ப அப்படி எப்பவுமே கிராமம் எல்லாம் டவுன் ஆயிட்டது, நகரமா போயிட்டது. அப்ப எல்லாம் கிராமம் கிராமமாக இருந்த ஒரு காலம். ஏதாவது இலக்கியங்களையாவது பார்ப்போம் இல்லைவா, நாட்டுலதான் போயிட்டுது, இலக்கியங்கள்ல பாருங்க. எனவே உடம்பரா உயிர் என்ன, இப்படிப்பட்ட அந்த இதுல வா திருவாத ஊர்ல அமாத்தியரில், அமாத்தியர்னு ஒரு குடி, அது என்னன்னு கேட்டா வேதம் ஓதுகின்றவர்களிலே அமைச்சராக இருப்பவர்களுக்கு அமாத்தியர்னு பேர்னு ஒரு குறிப்பிட்டாங்க. இந்த மாதிரி அவர் கோத்திரத்தில் பிறந்தாருங்கிறதுக்கு என்ன சான்று, இவங்க சொல்றதுதான் சான்று. திருவாசத்துல எங்கேயாவது இருந்தா வேறு ஆண்டு கண்டங்கள் தெரியல சொல்லிட்டு. அதனால என்னன்னு கேட்டா அமாத்தியர் குலம் இல்லைங்களா, இங்க தொடங்கும் போதே. இப்ப நாவுக்கரசர் வேளாண்குடி தலைவர் என்று சேக்கலார் சொல்றார், சத்தியம் அது. ஞானசம்பந்தர் கவுனிய கோத்திரங்கிறார், சத்தியம். ஏன் அவரே பாடினார், கவுனியன் தம்பந்தன் சொல் என்று அவரே பாடுறார். சுந்தரர் சிவாச்சாரியாவுக்கு குழந்தை, சிவாச்சாரியா குழந்தை, அது எப்படி தெரியுது, எப்படி சஸ்பென்ஸ்ல வச்சிருவோம் இல்லவா. ஞான சம்பந்தர் கவுனியர் கோத்திரம் என்பது தெரியுது, அப்பர் சுவாமிகள் வேளாண்குடி என்பதும் தெரியுது, சுந்தரர் சிவாச்சாரியார் மரபில் பிறந்தவர் என்பதற்கு சாந்தன்ன அடுத்த திங்கர் அல்லவா. ஏன்னா மற்றவங்களாம் சஸ்பென்ஸ் வைக்கலாம், நாங்கள் வைக்கக்கூடாத. ஒருத்த ஆள் எத்தனை படத்தில் நடிக்கிறான்னு அது அடுத்த வாரம் பாருங்கன்னா, இந்த வாரம் பார்த்துட்டேன். எனவே சுந்தர் இப்படி எல்லாம் சொல்லுவதற்கு சான்றுகள் இருக்கின்றன, ஆனால் இவர் அமாத்தியர் குலம் என்பதற்கு சொல்றதுதான் சான்று. வச்சுங்க அப்படி தூய சிவாகம நெறியின் துறை விளங்க வஞ்சனையான் மாய நெடும் புத்த இருள் உடைத்து ஓட வந்தொருவர் தேய இளம் பருதி என சிவன் அருளால் அவதரித்தார்.
5: இந்த ஆறு காண்டங்கள் தவிர ஏழாவது காண்டமாக உபதேச காண்டம் என்று சொல்லக்கூடியது உண்டு, அதை கச்சியப்ப முனிவர் எடுத்துக்கொள்ளவில்லை. தக்ஷகாண்டத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வந்து செய்திருக்கிறார். ஆனால் அந்த உபதேச காண்டத்தை திரு கோனேரியப்பர் என்று சொல்லக்கூடியவர் தமிழிலே பாடியிருக்கிறார். கச்சியப்ப சுவாமிகள் அதை பாடவில்லை. இந்த உபதேச காண்டத்திலேதான் சூரபத்மன், சிம்மமுகன், தாரகன், அஜமுகி, மாயை இவர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடியது ஒன்று ரெண்டு விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறதே தவிர, பெரும்பாலும் புராணங்களினுடைய தன்மைகளில் இவை செல்வதனாலே நம்ம சுருக்கமாக சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த சாகத்தீவு என்று சொல்லக்கூடிய தீவிலே பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய மகாராஜா இருந்து ஆண்டு வருகின்றான். அவனுக்கு இரட்டை பிள்ளைகளாக பிறக்கின்றார்கள். அவர்களுக்கு இரட்டை பிள்ளைகளாக வரும் பொழுது அவனுக்கு ஒருத்தனுக்கு சூரன் என்று சொல்ல முடியாது, ரெண்டு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றார்கள். ஒருத்தனுக்கு சூரன் என்றும் பதுமன் என்றும் இரட்டை குழந்தைகளுக்கு, இன்னொருத்தனுக்கு தாரகன் என்றும் சிங்கன் என்றும் சொல்ல முடியாது, ரெண்டு ரெண்டு ரெண்டாக நான்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள். இந்த நான்கு குழந்தைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் அகஸ்திய முனிவருடைய அருளினாலே இந்த முதல் இரண்டு புத்திரர்களுக்கும் முருகப்பெருமான் மீது அளவு கடந்த பக்தி ஏற்படுகிறது. பின்னாலே பிறந்த இரண்டு இரட்டை குழந்தைகளுக்கும் ஒருவனுக்கு துர்காதேவியின் மீதும் இன்னொருத்தருக்கு சாஸ்தா மீதும் மிகச்சிறந்த பக்தி ஏற்படுகிறது. இதன் காரணத்தினாலே இந்த நான்கு பேரும் ரிஷபயோகி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ரிஷபயோகி அகஸ்தியர் இந்த ரெண்டு பேரும் சொன்ன அந்த கருத்தை மனத்திலே வைத்துக் கொண்டு தவம் செய்ய செல்லுகின்றார்கள். தவம் செய்ய செல்லக்கூடிய இந்த நான்கு பேர்ல முதல் ரெண்டு பேர், அதாவது சூரன் என்று சொல்லக்கூடியவனும் பதுமன் என்று சொல்லக்கூடியவனும் முருகப்பெருமானுக்கு வாகனமாக ஆக வேண்டும், வாகனமாகவும் கொடியாகவும் ஆக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அடுத்ததாக சிம்மன் என்று சிங்கன் என்று சொல்லக்கூடியவன் அவன் அம்பிகைக்கு துர்காதேவிக்கு வாகனமாக ஆக வேண்டும் என்று அவன் தவம் செய்கிறான். தாரகன் என்று சொல்லக்கூடியவன் சாஸ்தாவிற்கு வாகனமாக ஆக வேண்டும் என்று தவம் செய்கிறான். இது ஒரு பக்கம் மிக கடுமையான பஞ்சாக்னி மத்தியிலே, அதாவது நான்கு பக்கமும் அக்னியை வளர்த்து மேலே சூரியன் தகிக்க வேண்டும், இப்படி பஞ்சாக்னி மத்தியிலே இவர்கள் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு கல்பத்திலே நடந்தது. இந்த கந்தபுராணம் ஒரு சமயத்தில் நடந்ததுன்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த கந்தபுராணமானது கல்பம் மாற மாற பல கல்பங்களிலே பலவிதமான மாற்றங்களோடு நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று இந்த ஸ்காந்தமே சொல்லும். இப்படி இந்த ஸ்காந்தத்திலே ஒரு கல்பத்திலே இது இதற்கு முன்பாக இருந்தது. முருகப்பெருமானுக்கு மயிலாகின்ற வாகனமும் கோழியாகின்ற கொடியும் இப்பொழுது சூரபத்மனாலே நடந்தது கிடையாது. இது மட்டும் தயவு செய்து நினைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு ரெண்டு விஷயங்கள் உண்டு. ஒன்று, சூரபத்மாவை எதிர்ப்பதற்காக செல்லும் பொழுது இந்திரன் மயில் வாகனமாக ஆக அக்னி கோழிக்கொடியாக ஆகிறான் என்று ஸ்காந்தத்தில் ஒன்று வரும். அதற்கு முன்பாக சூரனும் சூரபத்மன் மயிலும் செவலுமாக மாறுவதற்கு முன்பாகவே அவருக்கு அது உண்டு. அதை தவிர இவருக்கு ஏன் இப்படிப்பட்ட தன்மை இந்த வாகனங்கள் ஏற்பட்டதுன்னா, அவருக்கு இயற்கையான வாகனங்கள் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமும் சேவற்கொடியுமாக அவர் முதலிலேயே இருந்திருக்கிறார். இது இப்பொழுது இருப்பது கிடையாது, முதலிலேயே அவர் இருந்திருக்கிறார். பல பழைய கல்பங்களிலே அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு கல்பத்திலே இவருடைய மயில் வாகனமும் கோழிக்கொடியும் கைலாயங்கிரியிலே இருந்து கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் கைலாயத்திலே இறைவனோடு சிவபெருமானோடு இருக்கிறார். அப்பொழுது சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று வந்த நாராயணன், பிரம்மா, இந்திரன் முதலிய அத்துணை பேரும் தங்களுடைய வாகனங்களை விட்டுவிட்டு, இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம்னா கீழே காரு செருப்பு எல்லாத்தையும் வண்டி எல்லாம் விட்டுட்டு மேல போய் சிவபெருமானை தரிசனம் செய்வது போலவே, கோயிலுக்குள்ளே சென்று தரிசனம் செய்வதை போலவே அவர்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி விட்டு மேலே தவம் செய்ய அவர்கள் இது சிவபெருமானை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த அண்டர்கள் இங்கே கணாதிபர்களுடைய வடிவத்திலே இருந்த நான்கு பேர் இந்த சேவலையும் மயிலையும் தூண்டிவிட்டு இவர்களை மற்ற வாகனங்களுக்கு தீங்கு செய்யும்படியாக தூண்டிவிடுகின்றார்கள். அது மட்டுமல்லாது, இப்படி நான்கு சகோதரர்கள் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாகவும் அங்கே நடக்கிறது. இந்த நான்கு சகோதரர்கள் தங்களுடைய பதவியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த மயிலுக்கும் சேவலுக்கும் அத்திரம் வர சபிக்கிறார்கள். சென்று அவர்களை பீடித்து அந்த பஞ்சாக்னி மத்தியிலே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூரன், பதுமன், சிங்கன், தாரகன் என்று சொல்லக்கூடிய நான்கு அரசகுமாரர்களையும் சபிக்கிறார்கள். நீங்கள் அத்தனை பேரும் மயில் முகம், சேவல் முகம், சிங்க முகம், யானை முகமாக அகக்கடவீர் என்று சொல்லி சாபம் கொடுக்கிறார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்ட காரணத்தினாலே பூதகணங்களாக சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அண்டாபரணர் என்று சொல்லக்கூடிய

இவர்களாலே தூண்டப்பட்டு ஆணவத்தினாலே உந்தப்பட்டு மயிலும் சேவலும் இந்த வாகனங்களை எல்லாம் அழித்து உலகங்களுக்கெல்லாம் கேடு விளைவிக்கிறார்கள். எல்லா இடத்திலையும் பறந்து சென்று பல ஜீவராசிகளையும் கொன்று பல பேரை கொள்ளுகிறார்கள். அப்பொழுது கொல்லக்கூடியவர் கொன்று மீண்டும் வருகிறார்கள். இதை முருகப்பெருமானிடத்தில் எப்படி சொல்வது யாருக்கும் தெரியல. எல்லாரும் மீண்டும் வருகிறார்கள். விஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலிய எல்லா தேவாதிதேவர்களும் கீழ் வரும்போது தங்களுடைய வாகனங்களை காணவில்லை. பார்த்தால் இந்த இரண்டும் எல்லாவற்றையும் கொன்றிருக்கிறது என்று மீண்டும் சென்று அவர்கள் இறைவனை நினைத்து துதிக்கிறார்கள். முருகப்பெருமான் கேட்கிறார் என்ன ஆயிற்று. மௌனமாக நிற்கிறார்கள். என்ன விஷயம் போது எங்களுடைய வாகனங்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா மயிலும் சேவலும் இப்ப எங்கேயே இருக்கிறது இல்லையா. இந்த பெரிய ஒரு மந்திரி புள்ளே இல்ல முதலாளி புள்ளேன்னா புள்ளை செய்யக்கூடிய தவிர வேலையில் இருக்கக்கூடியவன் சொல்ல மாட்டான். எங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுத்துன்னு சொல்லுவானே தவிர உங்க பிள்ளைதான் பண்ணா பொண்ணுதான் பண்ணுவோம் சொல்றது இல்லை இல்லையா. அதே போலத்தான் உங்களுடைய முருகப்பெருமானுடைய வாகனங்கள் செய்தன என்பதை சொல்ல துணிவில்லாதபடியாக இருந்தார்கள். முருகப்பெருமான் வலியுறுத்தி கேட்கவே சொல்லுகின்றார்கள். கோபத்திலே சபிக்கிறார் முருகப்பெருமான் சொல்லுகிறார். இதை போல நீங்கள் செய்த காரணத்தினாலே அசுரர்களாக பிறக்க கடவுது என்று சொல்லுகிறார். இது ஒரு பக்கம். ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது இந்த தேவர்கள் அசுரர்களாலே பீடிக்கப்பட்டு இந்த நான்கு தலைகளோடு இருக்கிறார்களே அந்த நான்கு ராஜபுத்திரர்கள் அதாவது மயில் தலை சேவல் தலை யானை தலை சிங்கத்தலையோடு இருக்கின்ற அந்த பூதகணங்கள் இடத்திலே வந்து அவர்கள் தஞ்சம் புக எது சரி எது தவறு என்று யோசிக்காமல் இந்த அசுரர்களை அழிக்கிறார்கள். அண்டாவரணர் இதை கேள்விப்பட்டு உங்களை தஞ்சமடைந்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அநீதியாக அசுரர்களை கொன்றிருக்கின்றீர்கள். ஆன காரணத்தினாலே நீங்கள் அசுரர்களாக பிறக்க கடவுது என்று சொல்லி அசுர பதவி கொடுக்கிறார். அசுரர்காக அவர்களுக்கு சாபம் கொடுக்கிறார். இப்போ மயிர் வாகனமும் கோழிக்கொடியும் இந்த நான்கு பேரும் இங்கே சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். முருகப்பெருமானாலும் அண்டாவரணர் என்கின்ற கணத்தினாலேயும் இவர்கள் அவரவர்கள் அந்த தேவதைகளை வணங்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு கல்ப முடிவிலேயும் அவர்கள் மாறுகிறார்கள். இப்ப நம்ம சொல்லுகிறோம் ஒரு பிரம்மா இப்ப இருக்கிறார். இந்த பிரம்மா இந்த கல்ப முடிவிலே இன்னொரு பிரம்மா வருவார். அந்த பிரம்மா யாருன்னா நம்ம இப்ப ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் அடுத்த கல்பத்திற்கு பிரம்மாவாக ஆக போகிறார். அதே போல அடுத்த கல்பத்திலே மயிலும் சேவலுமாக யார் இருந்தீர்களோ அவர்கள் நீங்கள் சூரபத்மனாக ஒரு அசுரனாக நீங்கள் இருப்பீர்கள். என்னாலே எப்பொழுது நீங்கள் வேலினாலே பிழக்கப்படுகிறீர்களோ நீங்கள் ரிஷப வாகனத்தை சென்று அடைவீர்கள். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். முதலிலே இருந்த மயிலும் சேவலும் ரிஷபத்தோடு சிவனுடைய வாகனத்தோடு சாரூபியத்தை அடையும். அதாவது ரிஷப வாகனமாகவே மாறிவிடும். இதுக்கு முன்னாலே இவர்கள் செய்திருக்கக்கூடிய வரத்தினாலே ஏற்பட்டது. அவர்கள் செய்த தபத்தினாலே ஏற்பட்டது. இந்த நாலு பூதகணங்களிலே ரெண்டு பூதகணங்கள் அதாவது மயிலும் கோழியுமாக இருந்தது. இந்த மயிலும் கோழியோடும் சேர்ந்து வாகனங்களோடு சேர்ந்து ஒரே அசுரனாக ஆகி சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய அசுரனாவான். பிளக்கப்படும் பொழுது பழைய சேவலும் மயிலும் ரிஷபமாகும். இந்த அசுரனாக இருந்த ராஜகுமாரர்கள் மயிலும் சேவலுமாக ஆவார்கள். அது மட்டுமல்ல தாரகன் என்று சொல்லப்படக்கூடிய இப்பொழுது பூதகண தலைவனாக பூதகணத்திலே இருக்கக்கூடிய யானைத்தலை உடையவன் அவன் சாஸ்தாவுக்கு வாகனமாவான். சிங்கத்தலையோடு இருக்கக்கூடிய பூதகணம் அதாவது நான்கு அசுர அந்த அரசகுமாரர்களிலே ஒருவன் துர்கைக்கு வாகனம் ஆவான் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமான் இதை சொல்லுகிறார். சூரபத்மனாக வந்து பிறந்தது யாருன்னா மயிலும் சேவலும் இந்த இரண்டு அசுரர் அந்த அரசகுமாரர்களும் இந்த நான்கு பிறப்பு சேர்ந்தது ஒரு பிறப்பாக இருக்கிறது. தாரகன் சிங்கமுகன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேருமே அந்த ரெண்டு அரசகுமாரர்களாக வந்து பிறக்கிறார்கள். முருகப்பெருமான் வேலினாலே அழியப்படும் பொழுது தாரகன் சாஸ்தாவுக்கு வாகனமாக யானையாக செல்லுகிறான். சிங்கமுகன் அம்பிகைக்கு துர்கைக்கு வாகனமாக சிம்மமாக செல்லுகிறான். சூரன் பதுமன் என்று இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் சூரபத்மனாக இருக்கக்கூடியவர்கள் பிழக்கப்படும் பொழுது மயில் வாகனமாகவும் கோழிக்குடியாகவும் மாறுகின்றார்கள் என்று ஸ்காந்தம் சொல்லுகிறது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நான் ஸ்காந்தம் இப்பொழுதுதான் படிக்கிறேன். ஆனா பழைய சங்க நூல்களை பார்க்கும் பொழுது சங்க நூல்கள் சூரபத்மனை இரண்டு அசுரர்களாகத்தான் காட்டுகின்றன. ஒரு அசுரராக சொல்லுவதே தமிழ் இலக்கியங்களிலே இரண்டு அசுரர்களாக சொல்லுகின்றார்கள். அதாவது ஒரு அசுரன் சூரன் என்பவன் பதுமன் என்பவன் அவனை கவசம் போல சுற்றி சுற்றி வந்து காக்கக்கூடியவனாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேரையும் முருகப்பெருமான் தன்னுடைய வேலினாலே தடிந்தார் அடித்தார் என்று சொல்வதாக சங்க இலக்கியங்கள் சொல்வதாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப என்ன ஆச்சரியம்னா ஸ்காந்த புராணம் சொல்லக்கூடியதும் சங்க இலக்கியங்கள் சொல்ல

0: இது இங்கே ஒற்று வரும். இதுதான் இந்த நான்கு பேருடைய சரித்திரங்கள். ஆக பழைய கல்பத்திலே இருந்த மயிலும் சேவலும் ரிஷபமாக மாறும், ரிஷபத்தோடு சேர்ந்து சாரூபியமாகிவிடும். இந்த அரசகுமாரர்கள் தவம் செய்த அரசகுமாரர்கள், பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய குமாரர்கள், கோழிக்குடியாகவும் மயிலுமாகவும் சிம்ம வாகனமாகவும் யானை வாகனமாகவும் மாறுகின்றார்கள் என்று சொல்லக்கூடியது இந்த சரித்திரம் சொல்லும். இதெல்லாம் யாரு சொல்லுகின்றார் என்று சொன்னால், மாயை சூரபத்மனுடைய, சூரபத்மன் தாரகன் சிம்மமுகன் அஜமுகி இருக்கிறார்களே, இவர்களுடைய தாய் சொல்லுகிறாள். யாருக்குன்னா அஜமுகிக்கு சொல்லுகிறாள். அதுதான் ரொம்ப அழகா இருந்த இடத்துல. எல்லாரும் அழிந்துபடும் பொழுது மாயையானவள் பயந்து அந்த இடத்திலே இருந்த அஜமுகியை அழைத்துக் கொண்டு ஸ்ரீசைலத்துக்கு செல்லுகிறாள். இந்த ஸ்ரீசைலத்தினுடைய சிறப்பை எல்லாம் இங்கே சொல்லுகிறார்கள். ஸ்ரீசைலத்துக்கு சென்று விடுகின்றாள். ஸ்ரீசைலத்திலே இருந்து சிவபெருமானை பூஜை செய்து கொண்டு வரும் பொழுது இந்த கதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஏன் என்று அஜமுகி கேட்க பூர்வ கதைகளை சொல்லுகிறார். அப்ப நான் யாருன்னு கேட்கிறார் அஜமுகி. அப்பொழுது அவர் சொல்லுகிறாள், கோமேதகம் என்கின்ற பெரிய ஒரு தீவு இருந்தது. அதுல விசிஷ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணர், அவருக்கு சுபதை என்று சொல்லக்கூடிய மனைவி, இந்த ரெண்டு பேருக்கும் சித்திரரேகை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தான். அந்த பெண் யாருன்னா அவதான் அஜமுகி. அந்த அஜமுகி, அந்த சித்திரரேகை என்று சொல்லக்கூடிய பிராமண பெண், பூஜக்கன் என்று சொல்லக்கூடிய நகரத்துல ஹரிஜன்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணனுடைய புத்திரன், புண்டரீகன் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த விட்டு பக்தன் என்று ஸ்காந்தம் சொல்லுகிறது, அவனுடைய மனைவியாக ஆகிறாள். இந்த புண்டரீகனுக்கு ஒரு விஷ்ணு தன்னுடைய அருளினாலே ஒரு பெரிய கோமேதக கல்லை கொடுக்கிறார். அது வந்து தினமும் இவ்வளவு செல்வத்தை கொடுக்கக்கூடியது. இவன் செல்வம், அறிவு, வேத ரக்ஷணம் எல்லாம் இருந்த காரணத்தினாலே இவனுக்கு பலவிதமான சிஷ்யர்கள் இவனுக்கு இருக்கிறார்கள். இந்த சித்திரரேகை என்று சொல்லக்கூடிய இந்த பெண் காமத்தின் வயப்படுகிறாள். அதாவது ஒரு அளவுக்கு அதிகமாக ஆகும் பொழுது நம்முடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய, திருமணம் என்று சொல்லக்கூடியதை இந்த காமத்தை நெருப்படுத்தி முறைப்படுத்தி உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக இருக்கக்கூடியது. ஆனால் இவளோ காமத்திலே அறிவிழந்தவளாக எல்லோரிடத்திலேயும் தவறுதலாக இவள் நடந்து கொள்ளுகிறாள். அந்த பிராமணனாக இருக்கப்பட்ட புண்டரீகன் இருக்கிறானே, அவனுடைய மனைவியாக இருக்கப்பட்ட இவள் தன்னுடைய தர்மத்தை மறந்து, தன்னுடைய ஸ்திரீ தர்மத்தை மறந்து, அவனுடைய குரு, அவனுடைய சிஷ்யர்கள், அங்கிருக்கக்கூடியவர்கள் இப்படியாக தவறுதலாக நடந்து கொள்ளுகிறாள். ஒரு முறை துர்வாசர் வரும் பொழுது துர்வாசரிடத்திலே இவள் தவறுதலாக நடந்து கொள்ள முயற்சிக்க கோபப்படுகிறாள். அவளுக்கு பரிந்து இந்த அந்தணனானவன், அதாவது புண்டரீகன், அவளுக்கு பரிந்து பேசும் பொழுது அவருக்கு இன்னும் கோபம் அடாது வருகின்றது. ஆனதினாலே இவனையும் சபிக்கிறார். நீ இப்படி இருக்கிறாய், உனக்கு நல்ல விஷயங்கள் சரிவர இருப்பதில்லை என்று சொல்லும்படியாக அவனிடத்திலே சபிக்கின்ற காரணத்தினாலே அவன் தவறுதலாக ஒரு வார்த்தையை பேசுகிறான். நான் விஷ்ணுபக்தன் என்கின்ற காரணத்தினாலே நீங்கள் சபிக்கிறீர்களான்னு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகிறது. அவர் சொல்லுகிறார், முட்டாளே, விஷ்ணுபக்தன் சிவபக்தன் என்று சொல்லக்கூடியது கிடையாது. நீ உன்னுடைய மனைவியின் மீது அந்த காமத்தின் காரணத்தினாலே அவள் எவ்வளவு தவறு செய்தாலும் நீ அந்த தவறை சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, ஆன காரணத்தினாலே உனக்கும் சபித்தேன் என்று அவனை சபிக்கிறார். அவனை சபித்தது மட்டுமல்லாமல் இந்த துர்வாசருடைய சாபத்திற்கு பயந்து ஆட்டு மந்தையிலே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை, சித்திரரேகையும் ஆட்டு மந்தையிலே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடியவள் ஆட்டு முகத்தோடு இருக்கக்கூடிய அரக்கியாக இருக்கட்டும், ஆனால் அவளுக்கு இதே குணமானது மீண்டும் தொடரும் என்று சொல்லி சபிக்கிறார். இந்த அந்தணனுக்கு தன்னுடைய மனைவியின் மீது இருக்கின்ற மோகத்தின் காரணத்தினாலே அவள் சார்பாக மன்னிப்பு கேட்க துர்வாசர் பார்க்கிறார், இவ்வளவு செய்தும் கூட உன்னுடைய காமத்தினாலே புத்தி இழந்தாய், ஆன காரணத்தினாலே, ஆனாலும் நீ வேண்டிய காரணத்தினாலே, எப்பொழுது காலருடைய, அதாவது மகாசாஸ்தாவினுடைய சேனாபதியினுடைய திருக்கரங்களினாலே தீண்டப்படுவாளோ அப்பொழுது நல்ல புத்தி இவளுக்கு ஏற்படும், இவளாலே அசுர குலம் அழியும், ஆனால் மீண்டும் இவள் உயர்ந்த தன்மையை அடைவாள் என்று சொல்லும்படியாக சாப விமோசனமும் கொடுத்து சென்று விடுகிறார். மகாசாஸ்தாவினுடைய சேனாபதி மகாகாலர், அதான் நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, அவர் இந்த அஜம்கியினுடைய கையை வெட்டும் பொழுது இவளுக்கு மீண்டும் அந்த நல்லறிவு வருகிறது என்பதுதான் இங்கே இந்த ஸ்காந்தம் சொல்லக்கூடிய தன்னை. தன்னுடைய நல்லறிவு பெற்றவளாக, ஆனால் அதுக்கு முன்னாடி அசுர குலம் அழிவதற்கான தன்மையை அவள் சென்று செய்து விடுகிறாள். எல்லாரும் ஜெயந்தன் முதலிய அத்தனை தேவர்களும் மீண்டும் சிறை புகுவதற்கு அஜமுகி காரணமாக இருக்கிறாள். தன்னுடைய தாயோடு ஸ்ரீசைலத்துக்கு வருகிறாள். இந்த தாயும் மகளுமாக ஸ்ரீசைலத்திலே இருக்கக்கூடிய இறைவனை சிவபெருமானை வணங்கி கௌரியை பூஜை செய்து அவரை அடைகிறார்கள். சாலோக்கியம் என்று சொல்லக்கூடிய கைலாய பதவியை அடைகின்றார்கள் என்பதாக சொல்லும். இந்த மாயையினுடைய சரித்திரத்தையும் அங்கே சொல்லும். மாயை வேற யாரும் கிடையாது, திதி என்று சொல்லக்கூடிய காஷ்யபருடைய மனைவி தன்னுடைய அசுர குலம் மீண்டும் தோன்றுவதற்காக மாயை என்று சொல்லக்கூடியதாக அசுரேந்திரனுடைய மகளாக விபுதையாக பிறக்கின்றாள். பிறந்து காஷ்யபரை மீண்டும் மணந்து காஷ்யபர் மூலமாக அசுர குலத்தை விருத்தி செய்கிறாள் என்பதாக இந்த ஸ்காந்தமானது இங்கே சொல்லும். ஆக அவர்கள் கௌரியினுடைய பூஜையினாலே இந்த ரெண்டு பேருமே கைலாசத்தை அடைகிறார்கள் என்று இந்த சின்ன கதைகள் எல்லாம் இங்கே ஸ்காந்தத்துல சொல்லப்படும். பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது என்கின்ற காரணத்தினால இவ்வளவு புராணங்களை சொல்லிக் கொண்டு வருகிறோம். இந்த கதையும் சொல்லிடலாமே, அதை விட்டு போனதா இருக்க வேண்டாமேங்கிறதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். இதுல ஒரு சிறிய விஷயங்கள் என்ன, தபத்தினாலே இறைவனை அடைய முடியும். ஒன்று, அதாவது இந்த நான்கு சகோதரர்கள் அரசகுமாரர்கள் போலவே இறைவனை அடைய முடியும். இரண்டாவது, இறைவன் அருகிலேயே இருந்தாலும் ஆணவம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மயிலும் கோழியும் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். அது இரண்டாவது. மூன்றாவது, எவ்வளவு பாவம் செய்தாலும் பிராயச்சித்தம் உண்டு. நாம் திருந்தினோம் என்று சொன்னால், நம்முடைய மனம் திருந்தினால் ஒரு பிராயச்சித்தத்திற்கு வழி இருக்கிறது. நான்காவது, காமம் என்பது எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது. அந்த காமம் அழிய வேண்டும் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய சில கருத்துக்கள், நமக்கு வேண்டிய கருத்துக்களாக இவை இருக்கின்ற. அதை தவிர எத்தனையோ சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த சரித்திரங்கள் எல்லாம் முடிந்தால் சின்ன சின்னதாக தனித்தனி சரித்திரங்களாக நம்ம பார்க்கலாம். ஆனா முருகப்பெருமானுடைய சரித்திரம், நம்ம பெரும்பாலும் வள்ளி கல்யாணத்தோடு இருக்கக்கூடிய சரித்திரம் மட்டும் பார்க்கலாம். இல்லை என்று சொன்னால், இந்த ஸ்காந்தம் மிகப்பெரிய புராணம், மிகப்பெரிய புராணம். அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம், முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை மட்டும் நாம முக்கியமாக எடுத்துக்கொண்டு, இந்த தக்ஷகாண்டம் அதாவது சிவபெருமானுடைய சிறப்பை சொல்லக்கூடியது, அடுத்தது விபூதியினுடைய மகிமை, ருத்ராட்சத்தினுடைய மகிமை, கணபதியினுடைய தன்மை, வரலட்சுமி விரதத்தினுடைய தன்மை, இது மாதிரி எத்தனையோ உண்டு. வெங்கடாஜலபதியினுடைய, திருவேங்கடமலையினுடைய சிறப்பு, இதெல்லாம் வந்து அந்த இடத்துல உண்டு. சின்ன சின்னதாக நம்ம துர்கா தேவி இதை பற்றி இருக்கக்கூடிய சரித்திரங்கள் எல்லாம் முடிந்தால் முடிந்தால் அதுதான். ஆனால் இந்த தக்ஷகாண்டத்தை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை நமக்கு உண்டு. பார்க்கலாம், இறைவனுடைய அருள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடியாக தக்ஷகாண்டத்தை எடுத்துக்கொள்வோம். மற்ற விபூதி ருத்ராட்ச மகிமைகள் எல்லாம் அதனோடு சேர்த்து பார்க்கலாம் என்று நினைத்துக் கொண்டு இந்த அசுரகாண்டமானது இங்கே முற்றுப்பெறுகிறது. அங்கே உபதேச காண்டத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை பார்த்தோம் என்று இருக்கிறோம். முருகப்பெருமான் எல்லா சரித்திரங்களையும் கேட்டுக்கொண்டு தூது அனுப்ப வேண்டும். இதைத்தான் நம்ம பார்த்தோம். வீரபாகு தேவரை தூது அனுப்ப வேண்டும் என்று சொல்லும்படியாக அவர் நினைக்கிறார். அப்ப பாடும் பொழுது கச்சியப்பர் பாடுவார், விரிஞ்சன் மால் தேவராலும் வெலர்க்கரும் விரலோனாகி பெருஞ்சுரர் பதமும் வேத ஒழுக்கமும் பிறவும் மாற்றி அருஞ்சிறை அவர்க்கு செய்த அவுணர்கோன் ஆவி கொள்வான் பரஞ்சுடர் உருவாய் வந்த குமரனை பணிதல் செய்வான் என்று காப்புச் செய்து இந்த இடத்துல சொல்லுவார். ஏன் இது நான் முக்கியமா சொல்லுகிறேன்னா, ஒரு கருத்து மீண்டும் மீண்டும் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். ஒரு கேள்வி எழலாம் யாருக்காவது, முருகப்பெருமானை சிவபெருமானை தேவர்கள் எல்லாம் போய் வணங்கின காரணத்தினாலேயே அசுரர்களை அழிக்க வேண்டுமா? ஒன்று. இரண்டாவது, அசுரர்கள் ஜெயித்திருக்கும் பொழுது, அதாவது அசுரர்கள் ஜெயித்திருக்கும் பொழுது தேவர்களை அவர்கள் பிடிக்கிறார்கள். இப்ப தேவர்கள் இவ்வளவு காலம் நன்றாக இருந்த பொழுது அசுரர்களை பிடித்திருந்தார்கள் இல்லையா? தானிக்கு தினி சரியா போத்துந்தி, டிட் ஃபார் டாட்ங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா? இப்ப இவர்கள் செய்வது என்ன தவறு அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது, இப்ப அசுரர்கள் கீழே அடிபட்டு கிடந்த பொழுது தேவர்களும் இதே போல இவர்களுக்கு தீங்கு செய்திருப்பார்கள் இல்லையா? அவர்களுக்கு ஒரு உதவியாக அசுரர்களை அழிப்பது நியாயமா? இப்படிலாம் பலவிதமான கேள்விகள் அறியாமையினாலே நமக்கு எழும். ஏன்னா கேள்வி கேட்கறது ரொம்ப எளிது. இந்த ஸ்காந்தம் முழுவதுமாக பார்க்கும் பொழுதுதான் அதனை கச்சியப்பர் மீண்டும் மீண்டும் சில கருத்துக்களை மிக அழகாக அங்கே எங்கெங்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். இங்கேயே கொண்டு வந்து கொடுத்து விடுகிற நம்ம இந்த கருத்து என்னன்னு பின்னாடி பார்க்க போகிறோம். அதற்கு வீரபாகு தேவர் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆன காரணத்தினாலே ஒரு முன்னுரையாக சொல்லி வைக்கிறேன், வேணும் கிடையாது, ஒரு முன்னுரையாக இந்த மகேந்திர காண்டத்துக்கு சொல்லி வைக்கிறேன். இது காப்பு செய்யல் மட்டுமல்ல, நம்முடைய கேள்விகளுக்கு விடையாக இருக்கும். அசுரன் செய்த தவறு என்ன? ஒண்ணும் தவறு செய்யல. என்ன தவறு செய்தான்? அவனுக்கு சிவபெருமான் வரம் கொடுத்தார். வரம் கொடுத்த காரணத்தினாலே எல்லாரையும் வென்றான், தேவர்களையும் வென்றான். வென்று அவன் ஆட்சி செய்கிறான். அது வேற என்ன தவறு? இப்ப தேவர்கள் வென்றால் அவர்கள் ஆட்சி செய்கிறது இல்லையா? அதே போல தான் இப்போ ஒரு கட்சி அது ஆட்சிக்கு வருகிறது, இப்போ இன்னொரு கட்சி போச்சுன்னா அவன் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இவர்கள் இன்னொன்று செய்ய போகிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் யார் தப்பு யார் சரி என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழலாம், எழுவதில் தவறு கிடையாது. ஆனால் அதற்கு பதில் இருக்கின்றது தான் முக்கியமானோம். கேள்வி இருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு வந்து விடை இருக்கணும் எங்கேயாவது. இங்கே கேள்விக்கு பதில் இருக்கிறது, அந்த பதிலை நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் பரஞ்சுடர் உருவாய் வந்த குமரனை பணிதல் செய்வான் என்று சொல்லும்படியாக அந்த முருகப்பெருமானை ஒரு முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல பார்க்கலாம். விரிஞ்சன்மால் தேவராலும் விளக்கரும் விரலோனாகி பெருஞ்சுடர் வதமும் வேறு ஒழுக்கமும் விரமும் மாற்றி அறிஞ்சினை அவர்க்கு செய்த உணர்வோன் ஆவி கொள்வான் என்று முதல் மூன்று வரிகளிலே சொல்லிவிடுகின்றார். பின்னாலே இதைத்தான் விரித்து மிகச் சிறப்பாக உபதேசமாக நமக்கு சொல்ல போகிறார். அது என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப வீரபாகு தேவரை எல்லாரும் அனுப்புகிறார்கள் முருகப்பெருமானத்தில், இவர் தான் சரியானவர், ஏன் இந்திரனோ பயந்திருக்கிறான், சூரனுக்கு பயந்துதான் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான், பிரம்மா பயந்திருக்கிறார் அங்கே போனா பஞ்சாங்க பிடிக்கிறார், விஷ்ணு பயந்திருக்கிறார் அங்கே போனா வெறும் வரங்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் பொழுது யாரால போக முடியும்? யாரும் சூரனிடத்திலே போவதற்கு முடியாது, எல்லாரும் அவனிடத்திலே அடிபட்டவர்கள், அவனாலே பீடிக்கப்பட்டவர்கள். பயமே இல்லாதவன் யாருன்னு கேட்டா இளவலாக இருக்கப்பட்ட, அதான் இடங்கண்ட வரம பயமறியாதனுமோ, பயமே இல்லாதவனாக இருக்கக்கூடியவர் வீரபாகுதேவர் என்று அவரை அனுப்புகிறார்கள். ஆக முருகப்பெருமான் அவரை அழைத்து சொல்லுகிறார், நீங்கள் நீ செல் சூரபத்மனை பார், பார்த்து அவனிடத்திலே சொல், தேவர்களை சிறையிலே இருந்து விடுவிக்க வேண்டும், மீண்டும் அவர்களுக்கு விண்ணாட்டை தர வேண்டும், அவன் அறநெறியிலே வாழ வேண்டும், வாழுகின்றான் என்று சொன்னால் நான் அவனை விடுத்து விடுகின்றேன், இல்லை என்றால் நாளையே நாம் படையோடு சென்று அவனை நம்முடைய வேரினாலே அழிப்போம் என்று சொல் என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். போகும்போது இந்திரன் அப்படி நேசா அவரை தனியா கூட்டான், என் புள்ள உள்ள ஜெயில இருக்கிறான், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவனை பார்த்து அவன் நல்லா இருக்கிறானா, கவலைப்படாதே, இப்படி அப்பாலாம் இப்படி இருக்கிறார் அம்மாலாம் இப்படி இருக்கிறான்னு சொல்லுங்க. இது எல்லாருக்கும் ஒரு இந்த ஒரு நியாயமான ஒரு உணர்வு இல்லையா? அவனுக்கு தன்னுடைய புத்திர பாசத்தினாலே சொல்லுகின்றான், கவலைப்பட வேண்டாம், அவனை பார்த்து விட்டே நான் சூரனை பார்க்க செல்லுகிறேன். காரணம் என்னன்னா இவனுக்கு ஒரு பயம் இருக்கும், சூரனை பார்த்து அவன் இவரையும் பிடிச்சு உள்ள போட்டான்னா, ஏன்னா இந்திரனுக்கு அவன் அடிபட்டது தெரியும் இல்லையா, வீரபாகு தேவரையும் உள்ள போட்டான்னா அப்ப முருகப்பெருமான் தான் போகணும் சண்டைக்கு. இப்போ ஜெயந்திரோடு சேர்ந்து அவனும் இருப்பார், என்ன நடந்தது என்ன எதுனே தெரியாது. இப்ப ஜெயனனுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும்னா சூரபத்மனை பாக்குறதுக்கு முன்னால பாக்கணும், இவனுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த சந்தேகம் இருக்கிறது இல்லையா, அதை தெளிவிப்பதை போலவே கவலைப்பட வேண்டாம், முதலிலே ஜெயந்தனை பார்த்து விட்ட நான் சூரபத்மனை பார்த்து முருகப்பெருமானுடைய தூதை சொல்லுகிறேன் என்று சொல்லும்படியாக அங்கே வீரபாகு தேவர் செல்லுகின்றாராம். செல்லும் பொழுது கந்தமாதன பருவத்திலே நின்று விஸ்வரூபம் கொள்ளுகிறார், பார்க்கிறார் எங்க இருக்கிறதுன்னு. அந்த வீரமகேந்திர புரியை பார்த்த உடனே ஆச்சரியப்படுகிறாராம், இவ்வளவு அழகான இடமா, இவ்வளவு சிறப்பாக இருக்கிறார்களே என்று பார்த்து அப்படியே தன்னுடைய கைகளாலே பிசைந்து கொன்று விடலாமா அந்த வீரமகேந்திரபுரியையும், வீரமகேந்திரபுரியில இருக்கக்கூடிய அனைவரையும் என்று நினைக்கிறார். தகாது, ஏன் அதிலே ஜெயந்தன் முதலிய தேவர்களும் இருக்கிறார்கள், இரண்டாவது முருகப்பெருமானாலே அவர்கள் அழிக்கப்பட வேண்டும், நான் ஒரு தவறு செய்யக்கூடாது, முருகப்பெருமான் சொன்னது என்ன, தூது செல்ல வேண்டும் என்று, அத்தோடு நான் என்னுடைய வேலையை நிறுத்திக் கொள்ளுகிறேன், செய்யக்கூடியது அவர் ஆன காரணத்தினாலே விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பெருருவத்தை சுருக்கிக் கொள்ளுகிறார். அப்போ அந்த கந்தமாதன பருவத்திலே ஒளிந்திருக்கக்கூடிய சூரபத்மனுடைய அரக்கர் குழாத்தை எல்லாம் தன்னுடைய காலினாலே நசுக்கி கொன்றாராம், தன்னுடைய சக்தியினாலே மீண்டும் சிறிய உருவம் எடுத்து கொண்டு வானிலே பாய்ந்து செல்லுகின்றாராம். வேலாயுதத்தை போலவே அவள் அவர் பாய்ந்து செய்கின்றார்களாம். சக்தி தந்த அந்த சக்தி தந்த குமரன் எப்படி வேலை ஏற்றுக்கொண்டு அந்த வேலை விடுத்தால் தீமையை எல்லாம் அழிக்கின்றதோ, அதே போல எம்பெருமானை துதித்து ஆவதோர் காலை இந்த ஆறிரு தடந்தோள் வாழ்க, மூவிரு வதனம் வாழ்க, முழுதருள் விழிகள் வாழ்க, தூவுடை நெடுவேல் வாழ்க, தொல்படை பிறமும் வாழ்க, தேவர்கள் தேவன் செய்யோன் திருவடி வாழ்க என்றான் என்று முருகப்பெருமானை துதித்து ஆகாயத்திலே கிளம்புகின்றார்களாம். இதுல என்ன சிறப்புன்னா இவர் வீரபாகு தேவர் பேரூரு கொண்டார், சிறிய உருவாகவும் ஆகிறார், சூரபத்மனுடைய நகரத்துக்கு அந்த வீரமகேந்திரபுரிக்கு போகும்பொழுது யாருடைய கண்ணிலே படாமல் செல்லுகிறார், அங்கே நுண்ணிய உருவத்திலே செல்லுகிறார், அவனுக்கு முன்னாலே மிகச்சிறிய மிகப்பெரிய சிங்காதனத்தை சீரிய சிங்காதனத்திலே இருந்து அவர் ஆட்கொள்ளுகிறார். இறைவனை அடிபணியக்கூடியவர்களுக்கு அட்டமா சித்திகளும் கைவரப்படும் என்பதைத்தான் இது சொல்லும். அனிமா லகிமா ஈசத்துவம் வசித்துவம் பிராகாமியம் என்றெல்லாம் அட்டமா சித்திகளை சொல்லுகிறார்கள் இல்லையா, அப்படி பெரிய உருவமாக இருக்கக்கூடியது, சின்ன உருவமாக இருக்கக்கூடியது, லகுவாக லேசாக இருக்கக்கூடியது, மிக கனமாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது, நுண்ணிய வடிவத்திலே இருப்பது, மறைந்து கொள்வது, ஈசனை போலே படைக்கக்கூடிய தன்மை கொண்டுவது, இதெல்லாம் அனிமா, லகிமா, மகிமா, கரிமா என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த அட்டமா சித்திகளை சொல்வார்களே, அதெல்லாம் தானாகவே கைவரப்பெறும். தனியாக இதுக்கெல்லாம் யாரும் போக வேண்டிய அவசியமே இல்லை. இறைவனை துதித்து இறைவனை அடிபணிய கூடியவர்களுக்கெல்லாம் அட்டமாசக்திகளும் அனைத்து ஆற்றல்களும் தானே கைகூடும் என்று சொல்லக்கூடியதைத்தான் இந்த சரித்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அப்படி ஆகாயத்திலே அப்படி செல்லுகின்றார்களாம். இதை சொல்லும் பொழுதெல்லாம் கச்சிய பொறுப்பாடு வர எப்படி இருந்ததுன்னா, முப்புறத்தை எரிப்பதற்காக தன்னுடைய வில்லிலே அம்பு ஊட்டி சிவபெருமான் எய்தாரே, அதை விட அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல. சிரிப்பை எய்தாராம், சிரிப்பையே அம்பாக எய்தாராம். அந்த நெருப்பு கோலம் சென்றதே, அந்த நெருப்பு கோலம் போனதை போலவே வீரமகே இந்த வீரபாகு தேவரானவர் செல்லுகிறார் என்று. அப்படி வடக்கில் இருக்கக்கூடிய இலங்கை நகரத்துக்கு அருகிலே போய் கொண்டிருந்தாராம். அப்போ யானைமுகன் என்று சொல்லக்கூடியவன் அங்கே ஆட்சி புரிகிறான், அந்த இலங்கையை காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். அவன் சூரபத்மனை பார்க்க சென்றிருக்கின்ற காரணத்தினாலே அவனுடைய மகன் அதிவீரன் என்று சொல்லக்கூடியவன் அங்கே இருந்து கொண்டிருந்தான். அப்ப அவனுடைய படைத்தலைவன் வீரசிங்கன் அவன் பார்த்து வீரபாகுதேவரோடு சண்டையிட வருகின்றான். வீரபாகுதேவர் அந்த வீரசங்கனை அழிக்கிறார். அதன் பிறகு யாழிமுகனாக இருக்கப்பட்ட அந்த இலங்கையினுடைய தலைவன் அவனுடைய மகனாக இருக்கப்பட்ட அதிவீரனையும் அழிக்கிறார். அழித்து மீண்டும் தான் எழுந்து அந்த மகேந்திரபுரிக்கு அந்த மகேந்திரத்திலிருந்து செல்லுகின்றாராம். வீரமகேந்திரபுரிக்கு செல்லுகின்றார். செல்லக்கூடிய சமயத்திலே கயமுகாசுரன் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அந்த கைமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய வீரமகேந்திரபுரி ஒரு பக்கத்திலே பாதுகாத்து கொண்டு வருகிறான். அவனையும் அழிக்கிறார். அவனையும் அழித்து அணுவிற்கு அணுவாக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த நகரத்திற்குள்ளே புகுந்து பார்க்கிறாராம். ஆச்சரியப்படுகிறார், இப்பேற்பட்ட நகரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதுல அதனுடைய சிறப்பு இவன் வாங்கியிருக்கக்கூடிய அந்த வரங்களினுடைய பலத்தை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு வீரமகேந்திரபுரிக்கு உள்ளே செல்லுகிறார். சென்று நேராக ஜெயந்தன் இருக்கக்கூடிய அந்த சிறை கூடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல ஜெயந்தனானவன் தன்னுடைய தலை விதியை நொந்து கொண்டு இப்படி ஆனதே இறைவன் நம்மை காப்பாற்றவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் எங்கே இந்திரன் இருக்கிறார், எங்கே இந்திரன் இருக்கிறார் என்று சொல்லுங்கள், சொல்லவில்லை என்றால் உங்களை மீண்டும் நாங்கள் சித்திரஹிம்சை செய்வோம் என்று சித்திரவதை செய்கின்றார்கள் அந்த தேவர்கள் எல்லாம், சிறைப்பிடித்திருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம், துன்புற்ற தேவர்கள் எல்லாம் கதறுகின்றார்கள். ஜெயந்தன் எல்லோரும் கதறுகின்றார்கள். கதறக்கூடிய தன்மையும் அவருடைய கனவிலே முருகப்பெருமான் தோன்றக்கூடிய தன்மையும் மிகச் சிறப்பாக கச்சியப்பட்டிருக்கிறது.
1: சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சோமகாந்தனும் சுதன்மையும் வணம்புக துணைந்தால் நாமவேற்கர சுலபனோ ஞானையும் மியனோ தாமும் நாங்குடன் சாந்தனர் நால்வரும் தழைத்த காமர்மார் வனம் கலந்தனர் சிலபகள் கழித்தார். சோமகாந்தனோட அவருடைய மனைவியார் கிளம்பிட்டாங்க. இப்படி பாருங்க, கணவனார் இல்லாத இடத்துல மனைவி இருக்க மாட்டாங்க, அது அந்த காலம். இப்ப கணவனை அப்படியே கூண்டுல ஏத்துறது இப்ப இந்த காலம். எல்லா மனைவிகளும் பாத்தீங்கன்னா இப்ப காலம் அப்படி போய்கிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனையா உடனே வேண்டாம் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு போறாங்க இல்லையா, அது செய்யக்கூடாது. கணவன் வனத்துக்கு நோயால போறாருன்னா மனைவி கூட போறா பாருங்க. அப்படியே தன்னுடைய கணவனாருடன் அந்த அம்மா சுதன்மையானவள் அப்படியே கூட போறாங்க. அவர் கூட இரண்டு அமைச்சர்கள். அவர் அதை விட பக்தி, இந்த அம்மாவாவது கணவன்கிற பக்தி, அந்த அமைச்சர்கள் ரெண்டு பேரும் மன்னர் பிரான் மேல வச்சிருக்கின்ற அளவு கடந்த பக்தியின் காரணமாக சுலபன் என்கின்ற அமைச்சரும் ஞான கெம்மியன் என்ற அமைச்சர் ரெண்டு பேரும் இவங்க கூட மொத்தம் நாலு பேரா கிளம்பி போறாங்க. அப்படியே அப்ப என்ன காரா இருந்துச்சு, அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. காடுகள்ல சில பகல் கழித்தார்கள்.

கனி கொணரா ஆட்சி முற்றிய மன்னடோ அனைவரும் கைதொட்டு ஆட்சி முற்றிய உளம் திரியார் தர நடந்தார். மன்னர் பிரான் பாவம், அவருக்கு எங்க போய் என்ன எடுப்பாரு? அந்த அம்மா சுதன்மையும் பெண் அல்லவா, அதனால் இவர்கள் இருவரும் கூட போய் அவங்களுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை எங்கிருந்தாலும் நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும், அவருக்கு வேண்டிய பணிகள் செய்யணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி கூட போனாங்க. இன்னவார் அவரிடை வனத்து இயங்குழே வேந்தன் முன்னறிட்டிய தவப்பயன் முழுவதும் நடுப்ப தன்னை நேர் வருந்தாபத பிறகு நோற்றிருக்கும் நன்னர் ஆச்சிரமத்தினுக்கு அடுப்ப நன்னினரால். இன்னவார் அவங்க வனத்திற்கு கிளம்பின உடனே இவர் முன்னர் ஈட்டிய தவப்பையன் வந்துச்சா இல்ல தன்னுடைய மகனார் அங்க விநாயக பெருமான பூஜை பண்றார் இல்லையா, என்னை நினைந்து அடிமை கொண்டு என்றெடுத்து தன்னை நினைய தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியன் நாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்தி முகத்தான் என்று நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்வது போல் அவரை நினைச்சு வழிபடும் பொழுது அவர் நிச்சயமாக அவருக்கு அருள் புரிவார் இல்லையா. அதற்காகவா இங்கே இவருடைய வினை பயனின் காரணமாக அந்த தவ பயனின் காரணமாக முன்னர் ஈட்டிய தவ பயனின் காரணமாக பிருகு மகர்ஷியினுடைய ஆசிரமத்து பக்கத்துல வந்துட்டாங்க. வந்தா இங்க என்ன பாக்குறாங்க, பரிதி நாயகன் ஒரு பவீர் வெப்பி நாம் பறிவோம் கருதினார் உழன் தனக்கு நோய் காட்டுவன் பரல்கண் மருவி ஏற்றி இழிவாகிய வழி இயல் இழைப்பு ஒருவ ஆங்கொரு தடாகத்தின் நீள்கரை உற்றார். அப்படியே சூரிய ஒளி அப்படியே நடந்து நடந்து வந்தாங்களா, அந்த களைப்பு அவங்களுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. மன்னர் பிரானுக்கு ஒரு பக்கம் நோயினுடைய அந்த தாக்கம், ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம், ரெண்டும் சேர்ந்து அவரை வாட்டினதுனால கொஞ்ச நேரம் இங்க இளைப்பாரலாமா அப்படின்னு பாக்குறாங்க. அங்க அழகாக ஒரு தடாகம், அந்த தடாகத்து பக்கத்துல அப்படியே சோலைகளாக இருக்கின்றது. அந்த சோலைகள் பக்கத்துல அந்த தடாகத்து பக்கத்துல இப்படியே மன்னர் பிரான் அமர்ந்து விடுகிறார். இப்ப அம்மாவும் அந்த அந்த மகாராணியும் சுதன்மையானவளும் ரெண்டு பேரும் அங்க அமர்ந்துட்டாங்க. மன்னர் பிரான் அப்படியே படுத்து இளைப்பாருகிறார். இப்போ ரெண்டு அமைச்சர்களும் பாக்குறாங்க, மன்னர் பிரானுக்கு வேண்டிய உணவு வகைகளை நம்ம போய் எடுத்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த காட்டுல தேடி இங்க ஏதாவது கிழங்குகள் கனிகள் காய் ஏதாவது கிடைக்குதா பதார்த்தங்கள் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கிளம்புதாங்க. ஆனா அந்த சோலையினுடைய அமைப்பை இங்க சொல்கின்றார் நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். வண்டு வரிபாட மதுவிண்டொழுகும் வாச புண்டரிகமோடு பல பூத்திரள் அணிந்து கண்டவர்கள் நெஞ்சு கடவாத கடவாததோர் வனப்பு கொண்டு குளிர் தூங்கு தடம் கண்டு மகிழ் கோந்தார். அந்த அந்த தடகம் எப்படி இருக்குதான், வண்டுகள் அங்கே பாடிக்கொண்டிருக்கின்றதா, அந்த வாசத்துல அந்த அந்த பூ வாசம் இருக்குது பாத்தீங்களா, அதுல இருக்கின்ற அந்த மகரந்தத்தை உறிஞ்சுவதற்காக அந்த தேனை உறிஞ்சுவதற்காக அப்படியே அது சுத்தி சுத்தி வருது அந்த வண்டுகள். அந்த தடாகம் அப்படியே சத்தம், அத சத்தத்தோட ரீங்காரத்தோட இருக்கின்றது அந்த சோலைகளோட. அன்பு விரவின் சொல்லின் அரும்பயன் விளைத்து தன்புடைய அடுத்தவர் தமை தழுவி அண்ணோ என்பு முறியாறு இன்மனம் ஈர்குளிர் இளங்கா துன்பமர வந்துதவோ தோய நிறை கண்டார். யாரு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம அந்த தடாகத்து நீர் அப்படியே வாரி வழங்குவது போல அப்படியே இருக்கின்றதான். தெளிந்து குளிர் கோந்தினிமை சேர்ந்துரு பயத்தோர் அளந்தொரியனாத அவரின் அவரின்க்கு உபகாரம் வளர்ந்திடும் எனும் பணு வாழ்மை எனமாகும் உலர்ந்து திரிபுள்ளும் மரளும் உண்டு எழுப கண்டார். அங்க பறவைகளும் கிளிகளும் நகனவாய் பறவைகளும் ஒன்னோட ஒண்ணு அழகாக பேசி கொண்டிருக்கின்றது. பழங்கன் ஒருவன் பசி அடுப்ப முனிவோர்கள் கிழங்கு கொடு நீத்த கிளர் தாமரை கரைக்கண் வழங்கு சுடரோன் கதிரின் வாடி நிலை நீத்தோர் சலங்குவர்கள் என்று கறி சாற்றுவது கண்டார். பசியோட வர்ற முனிவர் பெருமானுக்கு பழங்கள் கொடுக்கறதுக்காகவும் அந்த கிழங்குகள் கொடுக்கிறதுக்காகவும் இந்த தாமரை அப்படியே அந்த அந்த குளிர்ச்சியை கொடுக்கிறதுக்கு அந்த தாமரை நல்லா இருக்கிறதுக்காக அந்த சூரிய ஒளி தாமரையை நல்லா காப்பாத்துறது போல அந்த வாடி அதனுடைய நிலை நீத்து அதனுடைய நிலையை சரி பண்ணுவதற்காகவும் அப்படி அழகாக அந்த தடாகம் அமைந்திருக்கின்றது. திரண்டு கரை சேர வரு செயல்கவர கர செயல்கவர வாடும் குரண்டமெதிராண்டு கயல் கொண்டும் இசை வந்தன் கரண்டம் வரியோர் குதவுராது களி துண்ணோ இரண்டும் அறியா செயல் இயம்புவது கண்டார். அன்றிலும் அகன்றிலும் அருந்துணையின்
நீங்கா ஒன்றிய முயங்கு சிறை ஓடிகிறை ஓடிரைகள் ஏந்து மஞ்சள் கமல் கோட்டிடை பதிந்து முதிர் காமம் கன்றினர் அன்பினிலை காட்ட எதிர் கண்டார் திங்களை விளைந்து மலர் தேங்கு முதம் வாட பங்கயம் மலர்ந்தொழி பரம்ப ஒரு சீராய் தங்கிய அணிச்சமவ தம்மினோ வருந்தா துங்க முனிவோர் நிலைமை தோற்ற எதிர்கண்டார். எல்லாம் இந்த காட்டுல இருக்கிற முனிவர்களுக்கெல்லாம் என்ன அவங்களுக்கு உணவு என்ன இது அந்த அந்த ஏசியாருக்கு அவங்களுக்கு அந்த குளிர்ச்சியை கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு உணவை கொடுப்பதற்கும் இந்த சோலைகளும் அவங்களுக்கு அவங்க சாமி பூஜை பண்றதுக்கு அந்த பூக்களை கொடுப்பதற்கும் அப்படியே அவங்க அவ்வளவு இயற்கையிலேயே அப்படியே அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த இயற்கையாகிய அந்த நிலைமை தோற்றத்தை இங்கே மன்னர் பிரானும் சுதன்மையும் பார்த்து அப்படியே சந்தோஷமாக பார்க்கின்றார்கள். மிக்க திறனான் மெளியர் தம்மின் இறை செய்தங்கு கொக்கவழியும் கயவர் ஒப்ப உருமீன்கள் தக்க சிறு மீனு தழைப்பை இனிதுண்ணா வெக்கறிவர் உட்கிரைகள் ஆப எதிர்கண்டார் அன்னமுடு நேமி குரு காரணுகதாரா மண்ணு சிறல் கம்புள் வளர் நாரை மலிபோதா என்னவும் அடுப்ப விரை ஈந்து சிவநேரோ நன்னர் நறு நீர்க்கரையின் நன்னு போலில் கண்டார். அங்க ஒரு பக்கம் நாரைகளும் ஒரு பக்கம் அந்த தடாகத்தில் இருக்கின்ற மீன்கள் குதித்து துள்ளி விளையாடுகவும் அவ்வளவு அழகாக அந்த நீர்க்கரையினுடைய எழிலை பார்த்து ரசிக்கின்றார்கள். மயிலாளுவ குயில் கூவுவ வரிவன் இசை முரள பயில் பூவைகள் கிளியோ இசை பலவாதுகள் புரிவ மயில் வாழ்விழி மடவாரண அலர் பூங்கொடி இசைவ அசைவ வெயிலாதவர் புறமே குற விரிவூஞ்சினை மிடைவ. அங்க மயில்கள் ஆடுகின்றன, குயில்கள் கூவிக்கின்றன, வண்டுகள் அப்படியே இசைவாடி ரீங்காரிக்கின்றன, நாகனவாய் பறவைகள் கிளிகளோடு வாதுகள் புரிகின்றன, இங்கே வாழ்விழி மடவாரன அந்த பூங்கொடிகள் எல்லாம் அதற்காக அப்படியே அசைந்து அசைந்து அந்த காட்சியை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். குழைவாய் எமிர் முகை வாயவள் குளிர்தேன் உரை சிந்த மழையாமன வளர் சாதகம் வாய்விண்டிடை பருக உழையார் மலர் ஒளிதேனொரு ஒளிதேனதன் உருவாயிடை கடைவார் விளைதே நுகர்வன ஏசையின் மிகா முகரணைய வெள்ளத்திரளிடு வண்டலின் விரிமன் பிரிவன் மணலுக்கு கொள்ளச்சிழு மது நுண்டுளி கொட்டி குருமலமே தள்ளித்ததை மகரந்தமும் தளிரும் தகையிரவே நள்ளிற் பிரியா நந்தவனம் என்ன நலக்கும். நந்தவனம் என்றால் இப்படித்தான் இருக்கணும், ஒரு சோலைன்னு சொன்னா இப்படி இருக்கணுங்கிறத அழகாக நமது முனிவர் பெருமான் இங்கே காண்பிக்கிறார். இப்பொழுது அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அசதியில மன்னர் பிரான் படுத்திருக்கிறாரு. இந்த அம்மா அப்படியே ஒரு பக்கத்துல அமர்ந்திருக்கிறாங்க. இவர்கள் மந்திரிகள் இருவரும் இவங்களுக்கு வேண்டிய பதார்த்தங்களை எடுக்கிறதுக்காக இவங்க போயிருக்காங்க. என்ன நடக்க போகுது அங்க? இணைய பொழில் கண்டவர்கள் எய்தினர் இருந்து புனையுமனை எழிலும் இது போல் பதலதென்றார் நனைய விழும் என் மலர் நடந்து வருதென்றள் கண் சுனை வெயில உழந்தைய காற்று காற்றிய ஆற்றியதை என்றே. இத வந்து இந்த இதெல்லாம் ரசிக்கணும்னு சொன்னோம்னா நம்ம வந்து இந்த சோலையில இருக்கின்ற வீசுகின்ற காற்று இருக்க இது நம்ம அரண்மனையில இதெல்லாம் நமக்கு கிடைக்கல, இந்த சோலைக்கு நிகரானது எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த சோலையில் வீசுகின்ற அந்த தென்றல் காற்றுல இளைப்பாறி நித்திரை செய்வதாகினார். சுதன்மையானவள் அப்படியே அரசனருகில் காவலாக இருந்தார் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வேயனைய தோழி புடை மேயி நல்கிருந்தால் காயிலைய வேலரசன் கண்படை கொள்கின்றான் நாயிடை அமைச்சர்கள் அகன்றுணவு நாடி போயினர்கள் ஆங்கொரு சிரான் இனிது புக்கான். இவர் இப்படி படுத்து தூங்குறாரு, அந்த அம்மா பக்கத்துல அமர்ந்திருக்காங்க, அமைச்சர்கள் உணவு எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. இப்பொழுது அந்த தடாகத்து பக்கத்துல ஒரு குழந்தை ஒரு சின்ன பையன் அழகாக அந்த இடத்துல வர்றாரு. கண்டனல் சுதன்மை வரு காமரு சிரானே கொண்டனன் மகிழ்ச்சி குளவேர் குமரனே குளவேர் குமரனே போன் மண்டிய தவ சிறுவன் பந்திடோ நலத்தால் விண்டது வருத்தமன வேண்டி இது விண்டால். அந்த குழந்தைய பார்த்த உடனே இந்த தடாகத்தை நோக்கி அந்த குழந்தை வர்றானே, இந்த காட்டுல இப்படி ஒரு ராஜகுமாரனை போல இந்த குழந்தை வர்றானே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அப்படியே அந்த குழந்தைய பாக்குறாங்க. அந்த மகாராணி கொண்டரிகம் என்கு புழை வார்கை மத வேளம் கண்டிரவம் உந்ததையும் காணனம் இதன்கள் அண்டரின முந்தனே அடுப்ப அரிதாகும்
மென்று திரளாளரணமே வீணை நீ யாரே. அப்பா இந்த காட்டுல சிங்கம், யானை, புலி, கரடி இதெல்லாம் இருக்குது. இந்த துஷ்ட மிருகங்கள்லாம் வாசம் செய்கின்ற இந்த வனத்துல தேவர்கள் கூட வருவதற்கு அஞ்சுவார்களே. அப்படிப்பட்ட இந்த இடத்துல இவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கிறியப்பா, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்க? நீ யாரு? என்னுடைய நாமம் எது நின்ன இனி தீன்ற அன்னை அவள் அவன் மகள் ஐயன் அவன் யாவ இன்னவனம் எய்திய எதற்கிவை அணைத்தோம் முன்னை உரை என்னலோ முனிச்சிறுவனோதோ. உன்னுடைய பெயர் என்னப்பா? நீ யாரு? உன் பெயர் என்ன? உன்னை ஈன்ற தாய் தந்தையர் யாரோ? எதற்காக நீர் இந்த வனத்துக்கு வந்திருக்கிற? இந்த அம்மா ஒரு தாய் உள்ளத்தோட கேட்கிறா, இந்த குழந்தை தெரியாம வந்துருச்சோ, எப்படி இந்த குழந்தை இந்த தடாகத்துக்கு வருத, பயமா இருக்குது, இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்களே, எப்படி இந்த குழந்தை இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு அந்த அம்மா பயத்துல அந்த குழந்தையை பார்த்து பதறுகிறார். உடனே அந்த குழந்தை சொல்றான், இருமையும் அளந்து தவமேட்டும் குளத்துள்ளே ஒருமை வரும் யான் சிவனன் உற்ற பெயர் அம்மை பொறுவறிய கற்புறு புலோமை என

என்றாம். அதற்கு அந்த பாலகன், தாயே யார் தெரியுமா நாடு, தவத்தை மீட்டும் குளத்துள்ள பெருமை பொருந்திய தவசிரேஷராகிய என்னுடைய தந்தையார் மெருகு முனிவர். என்னுடைய பெயர் சிவனன், என்னுடைய தாயாருடைய பெயர் புலோமை என என்றாள். சிவனன் உற்ற பெயர் அம்மை பொறுவரிய கற்புரு புலோமை. அழகா சொல்றாரு பாருங்க. இங்கே மாதவ சிவஞான சுவாமிகள் தன்னுடைய தாயை பார்த்து அழகாக பாடுவார். அந்த குழந்தை 5 வயசுல அந்த முனிவர்கள் கூட அப்படியே தலையாத்திரை கிளம்பும் போது, தலையாத்திரைக்கு வரும் பொழுது அவரை பார்த்த உடனே அப்படியே வீதியில மாதவ சிவஞான சுவாமிகள் விழுந்து வணங்குகிறார். விழுந்து வணங்கின உடனே தன்னுடைய அந்த அடியார்களை பார்த்து, நீங்க வீட்டுக்கு வாங்க சுவாமின்னு அழைச்சிட்டு போறாரு. அங்க போன உடனே அம்மையார்ட்ட அப்படியே அடியார்களுக்கு உணவு வைக்க சொல்றாரு, பரிமாற சொல்றாரு. அந்த அம்மா அழகாக சமைத்து, அந்த குழந்தை 5 வயசு குழந்தை சொல்லிச்சேன்னு எந்த தாயானவள் செய்வாள்? அந்த காலத்துல இல்லை, இந்த காலத்துல யாரும் செய்ய மாட்டாள். அந்த காலத்துல அந்த அம்மையார் என்ன செய்கின்றார், அருந்ததி ஆகிய அந்த அம்மை, அந்த சிவஞான சுவாமியருடைய அம்மையார் அப்படியே அழகாக பதார்த்தங்களை செய்து வைக்கிறார். அது அழகா சொல்ல, அருந்ததி என் அம்மை அடியவர்க்கு என்றும் திருந்த அமுதளிக்கும் செல்வி பொருந்தவே அவரு ஆனந்த கூத்தர் அகமகிழ தொண்டு செய்யும் மானந்தவாத மயில் அப்படின்னு சொல்லுவாரு மாதவ சிவஞான சுவாமிகள். அந்த மாதிரி அந்த மயிலம்மையார் எப்படி சிவஞான சுவாமிகளை, எப்படி அந்த அம்மையார உடனே ஒரு திருப்பாடலை எழுதினார் தன்னுடைய அம்மையாருடைய பெருமையை பார்த்து. ஆனந்த கூத்தருக்கு அக, தன்னுடைய அப்பாவாகிய ஆனந்த கூத்தருக்கு அகமகிழ தொண்டு செய்யும் மானந்தவாத மயில். அது போல இங்கே இந்த குழந்தை சொல்லுது, என்னுடைய அம்மா கற்புரு புலோமை என ஈன்றான் பிருகு முனிவன் வரவு பேணு புனர்க்காகும் அப்படின்னு சொல்லி அவருக்காக என்னுடைய தந்தையார் வந்து என்ன ஜலம் கொண்டு வர்றதுக்காக இங்க அனுப்பிச்சிருக்காரு. அதற்காக அவரோட பூஜைக்கு தண்ணி கொண்டதுக்காக நான் இந்த தடாகத்திற்கு வந்திருக்கின்றேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யாரு அடுத்தது அவர் கேட்கிறாரு. அந்த குழந்தை கேக்குது, இவ்வளவு இதா இருக்கிறீங்களே, உங்களுடைய சரித்திரம் என்ன? உடனே அந்த அம்மா சொல்றாங்க, லட்சுமியும் கண்டு நாணத்தக்க அழகினை வாய்ந்த இந்த சுதன்மையானவள் இவ்வளவு ஒரு அழகு வாய்ந்த இந்த அம்மா போய் இந்த காட்டுக்குள்ள இப்படி இருக்காங்களே அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கி. என் சரிதம் என்ன தளதில்லை இனி அண்ணால் உன் சரிதம் ஓது வனத்தூடு பிணியாளன் தன்புடை இருக்க வரும் தன்மை எவன் பொன்னை பின்புடை இருந்து எழிர் பெண்ணரசிகென்றான். இந்த தன்மையாகிய பொல்லா இவ்வளவு இந்த காட்டுல இந்த நோயாளனாகிய பிணியாளனோட ஒருத்தன் கூட வந்து, நோயோட இருக்கிறவர் கூட நீர் இந்த அம்மா வந்து நீங்க வந்து இப்படி உட்கார்ந்துருக்கீங்களம்மா, நீங்க யாரு, இந்த வனத்துல உங்களுக்கு என்ன வேலை, இங்க எதற்காக வந்திருக்கிறீர்கள்? அந்த குழந்தை பதிலுக்கு கேக்குது, இல்லையா என்னுடைய சரிதத்தை நான் சொல்லிட்டேன், இப்போ உங்களுடைய சரிதத்தை நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த குழந்தை வந்து அவர்கிட்ட கேக்குது. அந்த அம்மா உடனே கேட்க சொல்றான், என்ற உடனே சுதன்மை என்பவள் தன் உள்ளத்து ஒன்றோ துயர் அத்தனையும் ஒன்றோ ஒளியாமே நன்று மொழி செய்து நயனம் புனர் துழிப்ப துன்றும் அவள புனரிதோய்ந்து உருகினாள். இந்த குழந்தை சொல்ல உடனே அந்த அம்மா அப்படியே கண்ணீர் மாலமாலையா விட ஆரம்பிச்சிட்டா. ஏன் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு ஒரு செல்வ செழிப்புல அந்த அம்மா அமர்ந்திருக்க வேண்டியவர், இந்த மன்னர் பிரான் இப்படி நோயோட வந்து இருக்கிறாரு, இந்த பிணியாளனோட நீ வந்திருக்கிறியம்மான்னு கேட்ட உடனே அந்த அம்மா பதறுதாப்பா, நான் யாருன்னு தெரியுமாப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்றா. இந்த மாதிரி என்னுடைய கணவனார் ஒரு அரசர், அந்த குழந்தையும் கூட பார்க்கல அந்த அம்மா, அவர் ஒரு அரசர்ப்பா, அவருக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சு, என்னுடைய குழந்தையாகிய மகனாரனும் நாங்கள் இந்த நாட்டை காப்பாற்ற வச்சுட்டு நாங்கள் இப்போ வனத்துக்கு வந்துட்டோம், இந்த வெயில் வெக்கம் தாங்காம அப்படியே வந்த வழியில அவர் இளைப்பாறுவதற்காக இந்த தடாகத்துக்கு வந்தார், அப்படியே நோயினுடைய வருத்தம் வேற வெயிலுடைய தாக்க வேற ரெண்டு சேர்ந்து அப்படியே அயர்ந்து தூங்கிட்டாருப்பா, நான் அதற்காக அவருடைய பக்கத்துல இருந்து அவரை காவல் காத்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறேன்ப்பா, என்னுடைய நிலைமை இதுதான் சொல்லி அந்த அம்மா கண்ணீர் விட்டு அப்படியே அழுகிறான். துன்றும் அவள புணரி தோய்ந்து உருகினாளால் நயனம் புனர் துளிப்ப
அது சின்ன குழந்தையும் கூட அந்த அம்மா பார்க்கல. ஏன்னா அந்த வனத்துல நம்மளுடைய குறையை கேட்கறதுக்கு ஒருத்தர் வந்து சுவாமி அனுப்பியிருக்காரு பாருங்க. அதான் அவர் முன்னர் ஈட்டிய தவ பயன், தவ பயன் இருந்துச்சுன்னு சொன்ன உடனே சுவாமி அப்படியே அழகாக கொண்டு வந்து விடுறாரு அந்த பிருகு முனிவருடைய ஆசிரமத்து பக்கத்துல. அது மட்டும் இல்லாம அவருடைய குழந்தைய தடாகத்துக்கு வர வைக்கிறாரு. எதற்காகனா இப்படியே இவர்கள் ரெண்டு இருவருக்கும் அவருக்கு தொடர்பு ஏற்படுத்தல இல்லையா. அன்று நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் தொடர்பு ஏற்படுத்தும். இவர்களுடைய பெருமையை இவர் பெருமை அவருக்கு தெரியணும், அவருடைய பெருமை இவருக்கு தெரியணும். அதுக்காக சுவாமி என்ன செய்யறாரு, அவருடைய பூஜையில எப்பவும் சேரமான் பெருமாளுடைய பூஜை முடிவுல சிலம்பொலியை கொடுப்பார். ஆனா அன்று சிலம்பொலி தாமதமாச்சு. ஏன் தாமதமாச்சுன்னு உடனே இவர் ஐயோ நான் செய்த பூஜை தவறாயிருச்சோ அப்படின்னு பயந்து போய் சேரமான் பெருமாள் நாயனார் தன்னுடைய உயிரை மாய்க்கணும்னு நினைக்கிறாரு. உடனே சுவாமி அவர்கிட்ட சொல்றாரு அசிரீரிவாக்காக, அப்பா நான் சுந்தரர் பெருமானுடைய திரு பாடல்ல அப்படியே மயங்கி அங்க நின்னுட்டேன்ட்டு. அப்பா அவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும்னு சொல்லி சேரமான் பெருமாள் நாயனார் சுவாமியினுடைய அந்த வாக்கை கேட்டு சுந்தர பெருமான் மேல அப்படியே அதீத பக்தி கொண்டார். அவரை ஒரு காலம் நீங்காம அவரு கைலாயத்துக்கு போறாருன்னு இவர் அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டார். அவரை விட்டு பெரிய மனசு இல்லாம அப்படிப்பட்ட நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார். இப்ப எப்படி எல்லாம் சுவாமி தொடர்பை ஏற்படுத்துறாரு பாத்தீங்களா, அது போல அவரு வந்து இவங்களுக்கு நல் வினை நெருங்கி வர்றதுனாலயோ என்னமோ தெரியல, சோமகாந்தனுடைய பிணி நீங்க வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய ஊழ் வினை பயன் அவரை விட்டு செல்ல வேண்டும்ங்கிறதுக்காகவும் நேராக வந்து அந்த குழந்தைய அப்படி சந்திக்க வைக்கிறார். இந்த அம்மா தன்னுடைய கண்ணீர் விட்டு தன்னுடைய கதையை முழுக்க அந்த குழந்தைகிட்ட சொல்றாரு. வந்திடும் முனிச்சிறுவன் அல்லல் அறிவானோ அந்த நேர் குளத்தில் வரும் ஆன்ற சிறப்பானோ முந்து மருளால் உளம் உடைந்து உருகி நீங்கி கந்தமலி தன் புனல் கவர்ந்து கடுகிட்டான். அந்த முனிச்சிறுவனாகிய அந்த சிவனாகிய அந்த குழந்தை அப்படியே இந்த துன்பத்தை கேட்கிறான். அந்தனர் குலத்தில் வருமான்ற சிறப்பானும். வா இப்படி ஒரு கஷ்டமா இந்த அம்மாவுக்கு இருந்தாலும் முந்த அருளாலும் உடைந்து உருகி நீக்கி. இவருக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது இல்லையா, அதனால இவர் மூலமாக இவர் என்ன செஞ்சாரு, சரிம்மா நான் போயிட்டு வரேன், என்னுடைய தந்தையாருடைய பூஜைக்கு நான் அந்த தண்ணியை தீர்த்தத்தை கொண்டுட்டு போகணும் இல்லையா, அதற்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு, இந்த தீர்த்தத்தை எடுத்தாச்சு, தன் புனல் கவர்ந்து கடுகிட்டான். வேகமாக தன்னுடைய தந்தையாருடைய ஆசிரமத்துக்கு இந்த குழந்தை வேகமா நீர் எடுத்துட்டு போகுது. வா

பிறகுமை தவன் அழைப்ப போந்தபடி கேண்மின் எனவே புகழோ சூதன் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இப்ப நைமிச வனத்துல சூத முனிவர் அந்த நைமிசாரண்ய காட்டுல இருக்கிற முனிவர்களுக்கெல்லாம் இந்த சரித்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, சோமகாந்தன் வனத்துக்கு போனதை நம்ம பார்த்தோம். அடுத்தது இவர் பிருகு முனிவர் மெய்தவன் அழைப்ப, பிருகு முனிவர் இவரை அழைத்து இவருக்கு அருள் கொடுக்க போகின்றார். அத அடுத்ததுல நான் சொல்றேன், அவர் சொல்றாரு அடுத்தது அதை சொல்றேன் நீங்க கேளுங்கிறாரு. அடியேன் அடுத்த சிந்தனையில இந்த சோமகாந்தன் பிருகு முனியை போய் பார்க்கிற சிந்தனையை அடுத்ததுல செய்யலாம். இப்ப சோமகாந்தன் வனத்துக்கு வந்துட்டாரு. வனத்துக்கு வந்து அந்த தடாகத்துல இருக்கின்ற அந்த சோலையில அப்படியே ஓய்வெடுக்கின்றார். அப்ப ஓய்வெடுத்துட்டு இருக்கும் போது அந்த பிருகு முனிவருடைய திருமகனாராகிய சிவனனை சந்திக்கின்றார். சிவனனை சந்திச்சு அந்த அம்மா தன்னுடைய துன்பத்தை கூற உடனே நேர சிவன் போய் சிவனன் போய் நேர தன்னுடைய தந்தையாட்ட சொல்லி இப்ப சோமகாந்தன் பிருகு முனியை அடுத்த படலம் அவரை போய் சந்திக்கிற படலத்தை அடுத்த சிந்தனையில பார்க்கலாம். இதுவரை இச்சிந்தனையை செய்மளித்த அடியார் பெருமக்களுக்கும் அடியனுக்கு வாய்ப்பளித்த சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் துய்யதோர் மறைகளாலும் துய்த்திடற்கு அரிய செவ்வேல் செய்ய வேர் அடிகள் வாழ்க சேவலோ மயிலும் வாழ்க வெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொயில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.

வேலையே போன் விளக்கு வெண்ணீரு, மாலையும் தாங்குருவே போலும் சடைக்கற்றை, மற்றவர்க்கு வீங்கு இருளே போலும் இடது, காலையே போன் விளக்கு மேனி. திருமணி காலையில எப்படி இருக்கும்டா? காலையில சூரியனை போல இருக்கும். அந்த திருநீர் எப்படி இருக்கும்டா? மத்தியானத்தில் இருக்கிற படிச்சு நிற்கிறவா அப்படி வெளுப்பாறு இருக்கும் திருநீர். அந்த சடை எப்படி இருக்கும் தெரியுமா? செஞ்சடை அந்திவானம் போல இருக்கும். அவருடைய கழுத்து எப்படி இருக்கும் தெரியுமா? ராத்திரிய போல இருக்கும் இருட்டா. கலையே போன் விளங்கு மேனி, கடும் பகலின் வேலையே போன் விளங்கு வெண்ணீரு, மாலையும் தாங்குருவே போலும் சடைக்கற்றை, மற்றவர்க்கு வீங்கு இருளே போலும் இடர. நன்னா நன்னா நன்னா நன்னா.

கொண்டிருந்தார் பரவாமை வேண்டும், மீண்டும் பரப்புண்டே உண்மை என்று மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போதும் அடியின் விழுக்க என்றார். வெள்ளின பின்மேல் மரகதக் கொடியுடன் விளங்கும் வெள்ளுவே ஒழிப்பவளதற்பர இடப்பாகம் கொள்ளுமா மலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர். வாக்கின் வந்தவனார் என்று முன்பம் பெரு எழுதினால் ஒன்றுதான் உள்ள ஒன்றுடன் உள்ளாரடியானவர்

சிவசிவ. அவிநாசி இவருடைய பெருங்கருணையினாலே நல்ல பக்கவாத்தியங்களாலே திருமுறை இன்னிசே இனிதாக நிறைவு பெற்றது. பதஞ்சலி வியாக்கரவாதரை பத்தி எந்த பெரியவாளும் ஜெய்வர்கள் அதிகமா சொல்லல. அவங்க இல்லையா கூத்தே இல்ல, நடராசாங்கிற பேரே இல்ல, சிதம்பரமே இல்ல. சிதம்பரம் வந்தது, நடராசாங்கிற பேர் வந்ததெல்லாம் பதஞ்சலி வியாக்கரவாதால. ஊர் இல்ல, பேர் இல்ல, உறவில்ல, எந்திருந்தா ஒருவன் தந்தை. சிதம்பரமானுக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது, சொந்தக்காரர்களும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஊரும் இல்ல, பேரும் இல்ல, ஒரு நாமம் ஒரு ரூபம் ஒன்றும் இல்லா இருக்கு. ஆயிரம் திருநாமம் அடிநாமம் தெரியும் கொட்டாமோ என்றால் போல ஊர் இல்லை, பேர் இல்லை, உறவில்லை, எந்திருந்த ஒருவன் தன்னை. சீருள்ள ஊர் தந்து, சிறப்புள்ள பேர் தந்து, தேயம் எல்லாம் நாருள்ள அடியார்கள் உறவாக தந்துள்ளார். நல்ல நல்ல பேருள்ள பதஞ்சலியும் புனிமுனியும் அவர் பெருமை பேசலாம். இல்லை அவன் ஊராகும். திருப்பெயரோ நடராசன். எல்லையிலா சுற்றத்தார் இருக்கின்றார் அடியார்கள். ஊர் இல்லாம, பேர் இல்லாம, உறவு இல்லாம இருந்த சாமிக்கு இந்த ரெண்டு முனிவர்களும், பதஞ்சலி வியாக்கரவாத ரெண்டு முனிவர்களும் ஊரை கொடுத்து, பேரை கொடுத்து, சொந்தக்காரன் எல்லாம் கொடுத்து, இப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவனுக்கு உதவி பண்ண முடியினாலே, அவருக்கு உதவி பண்ண முடியினாலே, யாருக்கு? சிவபெருமானுக்கு இந்த ரெண்டு முனிவர்களும் உதவி பண்ண முடியினாலே அவன் நல்லா கூத்தாடுறான. இல்லையவன் ஊராது திருப்பயரோ நடராசன். எல்லையிலா சுற்றத்தார் இருக்கின்றார் அடியார்கள். நல்லது கூத்தவனும் நாள்தோறும் செய்கின்றான். வல்லது இரு முனிவர் வல்லமேதான் வல்லமை. பதஞ்சலி வியாக்கரவாதம். இப்ப எங்க வீட்டுல எங்க பையன் பெரியவனுக்கு மாணிக்க வாசகம், மூத்த பொண்ணுக்கு சிவகாமி சுந்தரி, மூணாவது வயலுக்கு மார்க்கண்டேயன், கடைசி வயலுக்கு பொன்னம்பலம்ங்கிற மீகண்ட சிவம். புரியுதா? ஒரு பேரை பிறந்துங்கிறான் பேரை. அந்த மாணிக்கவாசுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிற, அவருக்கு பேரு பதஞ்சலி. பழகுதா? ஒரு பேத்தி பிறந்திருக்கிற, அவளுக்கு பேரு சிவன். அர்த்தம் பேருல சைவமா இருக்கணும், பேருக்கு சைவமா இருக்கப்படாது. வெகுவேறு பேருக்கு சைவமா இருக்கிறாங்க. பேர்லயும் சைவமா இருக்கணும், பேருக்கு சைவமா இருக்கணும், பேருக்கு சைவமா இருக்கணும். இப்ப சொல்ற பேரு தெரியுதா? சிவப்பேரு. சிவப்பு பேரு, யாரும் பெறாத பேரு பெற்றேன். புரியுதா? அதனாலே அப்படி எல்லா நிகழ்ச்சிகளிலும் சைவ சம்பந்தமாவே இருக்கணும், சிவ சம்பந்தமாவே இருக்கணும். அவ சம்பந்தம் இருக்கவே விடாது, சிவ சம்பந்தமாவே இருக்கணும். அப்படியே அந்த புராணத்தை சொல்லிட்டுமா? ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசம், நல்ல சமயம் கிடைத்தது நமக்கு சிவபெருமான் செய்தருடைய பெருங்கருணை. பெருங்கருணை. இந்த ஊரு காசியை விட உயர்ந்தது. அவிநாசியை விட்டுட்டு காசிக்கு போனா முத்தி இல்ல, காசியிலிருந்து இங்க வந்தா முத்தி. நம்ம தலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தலங்கள் மாதிரி எங்கேயும் கிடையாது. அதனால இந்த தலத்திலே

0: திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பாடியிருக்கிறார். சுந்தரமூர் சுவாமி திருத்தொண்டர் தொகை பாடினார் திருவாரூரிலே. அதுக்கு விளக்கமாக திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பாடினார் வகை நூலாக நம்பியாண்டார் நம்பிகள். அதற்கு விரிவுரையாக பாடியதுதான் சேக்கடார் பாடிய பெரிய புராணம். தொகை நூல், வகை நூல், விரி நூல். தொகை, வகை, விரி தொகுத்து சொன்னார், வகுத்து சொன்னார், விரித்து சொன்னார். அந்த வகுத்து சொன்ன நூலா இருக்கிற திருத்தொண்டர் திருவந்தாதியிலே இந்த கோயில்ல நடந்த அதிசயத்தை பத்தி பாடுறாரு. யாரு? நம்பி ஆண்டாம் நம்பிகள்.
1: கொடுத்தான் முதலை குள், கொடுத்தான் முதலை குள் பிள்ளைக்கு உயிர் என்று
0: கொடுத்தான் முதலைக்கு, முதலை குள் பிள்ளைக்கு
1: உயிர் என்று புக்குளியூர் தொடுத்தான் மதுரகவி அவிநாசியை வேட சுற்றம் திருமுருகன் பூண்டி. வேடர் சுற்றம், வேடர் சுற்றம் படுத்தான் திருமுருகன் பூண்டியினர் பராவரத்தின் மடுத்தான் அவன் என்பரு வன்றொண்டனாகின்ற
0: மாதவனே, மாதவனே. அதனால இப்படி வந்து இந்த அதிசயத்தை பதினோராம் திருமுறையிலும் பாடியிருக்கிறேன். ஆகவே இந்த ஊரு பல வகையிலும் சிறப்புடையது, பல வகையிலையும் நன்மையுடையது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்களாயிருவாங்க, ஏழையா இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்களாயிருவாங்க, பத்தி இல்லாதவர்கள்லாம் பத்தி உடையவர்களாயிருவாங்க. பத்தி இல்லாதவர்கள் பக்தி உடையவர்களாயிருவார்கள். அப்படின்னா அருட்செல்வம் பொருட்செல்வம் ரெண்டும் சேர்ந்துடும். அருட்செல்வம் எந்த வேளையிலும் சிவபெருமான மறவாமல் இருப்பார்கள், எந்த வேளையிலும் சிவபெருமானை மறவாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் எல்லாம் அவிநாசி எப்பர் கருணாம்பிகை தருவாள் என்று சொல்லி இந்த புராணம் அவிநாசி புராணம், தல புராணம்னு பேரு. வடமொழியிலே வியாச முனிவர் 18 புராணம் ஏற்றிருக்கிறாரு. வேதவியாசர் 18 புராணங்களை ஏற்றிருக்கிறார். அந்த புராணங்களை எல்லாம் சூத முனிவர் நைமிஷாரித்த முனிவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வடமொழியில இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்த புராணங்கள் தல புராணங்கள் பல. தல புராணம்னா அந்தந்த கோயிலுடைய பெருமை, அங்கங்க நடந்த நிகழ்ச்சியை சொல்லி அந்த சுவாமியுடைய பெருமையை சொல்லணும். அப்படிப்பட்ட தல புராணங்கள் எங்க ஊர்ல 20 புராணங்களுக்கு மேல சொல்லி இருக்கிறேன். குளித்தல பகுதியில தல புராணமா பேரூர் புராணம், காஞ்சி புராணம், அருணாச்சல புராணம், வாழ்போகி புராணம், திருவிளையாடு புராணம், கந்த புராணம், பெரிய புராணம், இந்த நம்ம இப்ப சொல்ற புராணம் வாழ்போகி புராணம், இப்படி பல புராணங்கள் நிறைய சொல்லி இருக்கிறேன். அருணாச்சல புராணம் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்படி நிறைய புராணங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். தல புராணம், தல புராணம் எல்லாம் யாரும் சொல்றது இல்ல. என்ன காரணம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தல புராணங்களை சொல்றது ரொம்ப கஷ்டம். அது ஏன் அப்படி ரிஸ்க் எடுத்துக்குவானே அப்படி சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டாங்க. நான் ரிஸ்க் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதா? அதனால இப்படி தல புராணங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். காது இந்த சிவபெருமானுடைய பெருமையை கேட்கறதுனாலதான் காதுக்கு விழா வச்சிருக்கிறாங்க. காதுக்கு விழா, காதணி விழா, காது ஓங்காரம், காது காது ஓங்காரம், காது ஓங்காரம்ப்பா. ஓங்காரத்தை கேட்கணும் இந்த காதலேங்கிறதுக்கு தான் காது ஓங்காரமா வச்சிருக்காங்க. உபதேசம் எதுல கேக்குறேன், கண்ணுலயா மூக்குலையா? காது. அதனால செவிகால் கேள்வி செம்பவளை எரிபோல் மேனிப்பறான் எப்போதும் செவிகால் கேள்வி. அந்த முறையில இந்த தலபுராணம், இந்த அவிநாசி தலபுராணம் என்பது தாராபுரம் தாலுக்காவிலே லட்சுமி நாயக்கன்பட்டி இந்த பகுதியில இருந்தவராயிருக்கிற இளையான் கவிராயர் பாடியிருக்கிறார். அவருக்கு முதல்ல சுப்பிரமணியன் பெயரா, அதன் பிறகு அவருக்கு இளையான் கவிராயர்னு பட்ட பெயரா வந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட கவிராயர் பாடிய ஒரு அற்புதமான புராணம் இந்த புராணம். 1021 பாடலுடையது, 1021 பாடலை உடையது, 13 சருக்கங்களை உடையது. 13 சருக்கம்னா பகுதிகள், 13 சருக்கங்களாக உடையது. இது சூதமுனிவர் வடமொழியை சொல்லி இருக்கிறாரு. அந்த வடமொழியை தமிழ்ல மொழிபெயர்த்து இந்த புண்ணியவான் பாடி கொடுத்திருக்காரு. இவர் இன்னும் பல புராணங்கள் பாடியிருக்கிறார். கருவூர் புராணம் முதலான பல புராணங்களை இவர் பாடியிருப்பதாக தெரிகிறது. இந்த ஜென்மத்தை பரயோசனம் உள்ள ஜென்மமாக ஆக்கிக் கொள்ள வேணும். அதற்கு இந்த மாதிரி அருள் நூல்களோட தொடர்பு இருந்தாத்தான் அது பரயோசனத்தை அடையும். அப்படிப்பட்ட இந்த புராணம் அவசியமா

0: வேண்டிய புராணம் அந்தந்த தலங்களில அந்தந்த தல புராணங்கள் விரிவுரை நடக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, யாரும் அதை பத்தி சொல்றவாளும் கிடையாது. ஆகையினால இப்படிப்பட்ட இந்த புராணம் 1021 பாடல்கள் உடையது. இதே பல புலவர்கள் அதுக்கு புலிப்புரை எழுதியிருக்கிறாங்க. முதல்ல காப்புன்னு பேரு. காப்புன்னா விநாயகருக்கு தோத்திரம். எல்லா சாமியும் எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல்ல எந்த சாமியை கும்பிடுறது? எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல்ல எந்த சாமியை கும்பிடுறது? அது ஒரு கூர்மபுராண ஆசிரியர் பாடினாரு. விநாயகரை கும்பிட்டுபிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி சாமி நான் இந்த மாதிரி பெருமாளை கும்பிட போறேன், அந்த சாமியை கும்பிட போறேன், இந்த சாமியை கும்பிட போறேன், அதுக்கு நீ துணை செய்யுன்னு சொல்லிவிட்டு விநாயகர்கிட்ட அந்த அதுக்கு துணை செய்யுன்னு சொல்லிவிட்டு அங்க போறேன். உனக்கு அறிவில்லை, எல்லாமே விநாயகர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதனால அப்படிப்பட்ட விநாயகர் விட்டுட்டு அங்க போறானே அப்படின்னு வாழ்றாரு. அதனால முதல் கடவுள் விநாயகர், முதல் கடவுள் விநாயகர். அதுக்கு மேல இப்ப அதுக்கு அப்பா அம்மா பார்வதி பரமேஸ்வரர் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்றவங்க வச்சுக்க, பார்வதி கல்யாணம் இன்னைக்கு கல்யாணம் பார்வதி பரமேஸ்வரனுக்கு பண்ணா முதல்ல யாருக்கு பூசை? விநாயகர் பூசை புண்ணியவாசனம் பண்ணித்தான் அப்புறம் கல்யாணம். முதற்கடவுள்னு வேறு, விநாயகனே விவ்வினையை வேற இருக்கல, விநாயகனே வேட்கை தனி, விநாயகனே விண்ணிற்கு மண்ணிற்கு நாதனமான தன்மையினால் கண்ணீர் பணிவும் கணிவு. அப்பா பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த அப்பே சுந்தரமூர்த்தி சுவாமி சேரமான் பெருமான் நாயனார் மூணு பேர் ஒரு இடத்துல கூண்டாகலாம் ஒரு நாள். அப்பை சுந்தரமூர்த்தி சுவாமி சேரமான் பெருமான் மூன்று பேர் ஒரு இடத்துல கூடி யாரு முன்ன கைலாயத்துக்கு போறதுன்னு பேசினாங்களாம். யாரு முன்ன கைலாயத்துக்கு போறது? சுந்தரர் சொன்னாரு நான் போவேன்னாரு, சேரமான் பெருமான் நான் போவேன்னாரு, அப்பே நான் போவேன்னு இப்படி பேசி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அப்புறம் அவா அவா இடத்துக்கு போயிட்டாங்க. ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல சுந்தரமூர் சுவாமியும் சேரமான் பெருமாளும் கையில, அதான் சுந்தரருக்கு இந்த கொங்கு நாட்டுக்கு ரொம்ப தொடர்பு. கொங்கு நாட்டுக்கு ரொம்ப சொந்தக்காரர் சுந்தரர், புரியுதா? திருமுருகன் கூட்டி சொந்தமா, அவிநாசியும் சொந்தமா, திருவஞ்சகுளம் கேரள அங்கிருந்தானே இடையில போனாரு. தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாளியில் ஆடல் வம்பரி மீதேறி மாகை லைலையே அறி அந்த உலவாசு பாடிய சேரர் கொங்குவை நாடலில் ஆவினம் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே என்று வாழ்கிறார். ஆகையினால சுந்தரருக்கு ரொம்ப தொடர்புள்ள நாடு இந்த கொங்கு நாடு. ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த தலத்துல இந்த புராணத்தை சொல்ல போறேன். அந்த மூன்று பேரும் பேசிக்கொண்டு அதனால அவரவர் இருக்கிறதுக்கு சென்றார்கள். ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல சுந்தரரும் சேரமான் பெருமானும் யானை மேலையும் குதிரை மேலையும் கையிலாத்து போனாங்க. நம்மவங்கதான் யானை மேலையும் குதிரையிலும் கையிலாத்துக்கே இருக்காங்க. 2000 கும்புள்ள யானை, சுந்தர தேவி போன யானை 2000, இங்க இருக்கிற யானை இல்ல, இங்க இருக்கிற யானைக்கு 2 கும்பு, தேவேந்திரனுடைய யானைக்கு 4 கும்பு, சிவபெருமானுடைய யானைக்கு 2000 கும்பு. அதுக்கு ஐராவணம், ஐராவணம், தேவேந்திரனுடைய யானை ஐராவதம், சிவபெருமானுடைய யானை ஐராவணம். ஐராவணம் ஏறாது ஆனேறி ஆறு அமரர் நாடு ஆளாதே அறுவுராண்ட ஐராவணமே என் அம்மானே உன் அருக்கள்வார் ஒக்காதார் அல்லாதார் என்பது அப்பர் திருத்தாண்டம். அவையினால அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே ஆடி சுவாதியில அவங்க ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு சென்றது. அவனுக்கு திருக்கோவலூர்ல விநாயகரை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா, அப்ப பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தால உடனே சுந்தரம் சுவாமி போன் போட்டார், செல்போன்ல சொல்லிட்டார். யாருக்கிட்ட? அப்பகிட்ட. இந்த மாதிரி நாங்க புறப்பட்டு அதனால நீ கைலாயத்துக்கு புறப்பட்டு வான்னு செல்போன்ல பேசிட்டார். அப்பவே செல்போன் வச்சிருந்திருக்கார் சுந்தரம். 9 நூற்றாண்டுலயே செல்போன் வந்துருச்சுமா. அப்படி வந்த உடனே அவன் என்ன பண்ணா தெரியுமா? விநாயகரை பூஜை பண்ணிட்டு இருந்தா. ஓம் சுமுகாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, ஓம் கபிலாய நமகா, ஓம் கஜகன்னிகாய நமகா, ஓம் லம்போதராய நமகா அப்படின்னு இப்படி மெல்ல பூஜை பண்ணிட்டு இருந்தாமா. அந்த போன் வந்த உடனே லம்போதராயிரம் இப்படி ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் தோத்திரம் சொல்லணும்ல, சீதக்கிழமை பலவித பாடப்படுறீங்க. பரகுடு வேளம் வளர்ந்துருமோ அஞ்சு கரமா அங்குஷவாதம் அஞ்சு கூட கொண்ட நிலைமை நாலு மூன்று கரம் ஒன்பது சூடம் இப்படின்னு ஆரம்பிச்சான். விநாயகர் உடனே எந்திரிச்சிட்டாரு. ஏமா இப்படி பூஜை பண்றான்னு கேட்டாரு. எதுக்கு இப்படி பூஜை பண்ற, வேகமா பூஜை பண்றான்னு கேட்டாரு. சொன்னா இந்த மாதிரி நாங்க மூணு பேரும் பேசிக்கிட்டோம் சாமி, யாரு முன்ன கைலாயத்துக்கு போறதுன்னு பேசிக்கிட்டா. அவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க, நான் அவங்களுக்கு முந்தி கைலாயத்துக்கு போகணுங்கிறதுக்காக இப்படி வேகமா பூஜை பண்றேன்னா. விநாயகர் சொன்னாரு, பொறுமையா பூஜை பண்ண அவங்களுக்கு முந்தி குண்டி உண்ண கைலாயத்து அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாருமா, அஞ்சு கரமும் அங்குஷபாதம் இஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்கவாயும் நாலிருபயமும் மூன்று வண்ணம் இப்படி பூஜை பண்ணாளா. அப்புறம் பூஜை பண்ணி முடிச்ச ஒரு பாடு இப்ப என்ன எங்க போகணுங்கிறான்னு கேட்டாரு. கைலாயத்து போடுறேன் உட்காருனார். எதுல துதிக்கையில் அவ்வை விநாயகரை துதிக்கையில் அவர் துதிக்கையில் அவ்வை விநாயகரை துதிக்கையில் துதி துதிக்கையில் இப்ப விநாயகருடைய துதிக்கையில் கைலாயத்துக்கு போயிட்டா கூட்டி விட்டுட்டாரு, தூக்கி விட்டுட்டாரு, துதிக்கையில தூக்கி கைலாயத்தில் விட்டுட்டாரு. அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு சுந்தரரும் சேரமான் பெருமாள் போனார். பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. அவைய பார்த்தவன் யாருக்கு, சுந்தரருக்கும் சேரமான் பெருமாளுக்கு. எப்படி வந்தான்னு கேட்டாங்க. என்னமா எங்களுக்கு முந்தி வந்தா அப்படின்னு கேட்டாங்க. பிள்ளைல அப்ப இல்ல, எல்லாம் பிள்ளையனா இருந்துச்சு. அப்போ அவ சொன்னாரு, மதுர மொழினல் உமாயா முதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அறிதோ. மதுர மொழினல் உமையாள் முதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அறிதோ. முகில் போல் முழங்கி அதிர நடந்திடு யானையும் தேரும் அதன் பின் செல்லும் குதிரையும் காதம் கிளவியும் காதம் குலமன்னே. விநாயகர் பெருமானுடைய திருவடியை நன்றாக பக்தி பண்ணுகின்றவனுக்கு இது ஒரு பெருசான கைலாயத்து வாரது பெருசு இல்ல. விநாயகர் பெருமான நன்றாக பக்தி பண்ணுகிறவர்கள், புத்தியோடு பத்தி பண்றவங்க, புத்தியோடு பத்தி பண்ணுகின்றவர்களுக்கு கைலாயத்துக்கு போறது பெருசு இல்ல அப்படின்னா. அதனால விநாயக பெருமான் தான் எல்லாருக்கும் முன்னே இருப்பவர், எல்லாருக்கும் முன்னே இருப்பவர். மூத்த பிள்ளையாருன்னு வேறு, அவருக்கு தோத்திரம் பண்ணித்தான் எந்த காரியமும் செய்யறது. கடிதாசி எழுதுனா முதல்ல பிள்ளையார் சொல்லி எல்லாத்திலையும் விநாயகர் தான் முதல். அப்படி நூல் ஆசிரியர்களும் முதல்ல விநாயகருக்கு தோத்திரம் சொல்லுவார்கள். அந்த முறையில இவர் எப்படி தோத்திரம் சொல்றாருன்னா, காப்புன்னு வேறதுக்கு.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: பவா

பாரத பெரும்போர் தவளமாமரு பொன்றுடித்தொரு கரத்தில் தரித்துயர் கிரிபுறத்தெழுதும் கவளமா களிப்பின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து

என்னதவன் செய்ததுவோ தென்னாடிங்கன் உலகம் துழுதேத்த இறைவன் ஆட கண்ணல் மொழி உமையவளும் கண்டு ஞான கருத்தில்லா உயிர்களுக்கும் கதியை தந்தாள். இன்னபடி செய்வதற்கு இமையோர் தம்மால் இயலாது இரு முனிவர் செய்து வைத்தார். அன்னவரை மறவாது வணங்கி வாழ்த்தி ஆனந்த பெருவாழ்வை அடைவோம் நாமே.

நல்ல விரியமுளவாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன் அடியில் வைத்தான். மருந்துருவாம் ஐந்தெழுத்தை உபதேசித்த வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நலவாசகமாவையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவன் அடியை சிரத்தில்

0: நம்ம பார்வதி பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளை வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருப்பெருந்துறை சருக்கத்திலே 74வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்களுக்கு திருவருளை அடைவதற்கு பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே வேதாகமங்களாகிய நூல்களையும் அருளாளர்களையும் அருளி செய்து, அதற்கு மேலாக அவன் ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து தீக்கையை செய்து அதன் மூலமாக மும்மலங்களை நீக்கி சிவமாக ஆக்கி தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார். இந்த உண்மையும் இந்த நன்மையும் வேறு எந்த சமயங்களுக்கும் கிடையாது. உயிர்கள் மலங்களை உடையது, சிவம் மலமில்லாதது. உயிர்கள் குற்றமுடையது, சிவம் குற்றமில்லாதது. குற்றமுடைய உயிர்களை குற்றமில்லாதவனாகிய சிவபெருமான் தானே வந்து அந்த உயிர்களுக்கு இருக்கின்ற குற்றங்களை போக்குகிறார். அந்த போக்குகிற ஒரு திருமேனிதான் ஆச்சாரிய மூர்த்தமாக உள்ள குற்றங்களை போக்குகிறவன், உயிரிடத்தில் இருக்கிற மலக்குற்றங்களை போக்குகிறவன் குரு, அறியாமையை போக்குகிறவன் குரு, ஆணவமாதி மலங்களை போக்குகிறவன் குரு. அவன் குருவாக வரவில்லையானால் உயிர்களுக்கு இந்த உயர்வு கிடைக்க, மலத்தை நீக்க வாய்ப்பு இல்லை. அதனால அந்த அனுபூதியில கூட குருவாய் ஒருவாய் அருள்வாய் உவனே என்று அந்த கந்தர அனுபூதியிலே குருவாக வரவில்லையானால் ஞானத்தை பெறுவதற்கு வழி இல்லை. ஞானம் பெறவில்லையானால் மலம் நீக்கமாக, மலம் நீக்கமாகவில்லையானா என்ன குற்றம் அப்படிங்கிறீங்களா? பிறவி வந்து கொண்டே இருக்கும். பிறவி வந்தால் என்ன என்கிறீர்களா? பிறவியினால் துன்பம் போகும். துன்பம் போக வேண்டுமானால் மலம் போகும், மலம் போக வேண்டுமானால் ஆச்சாரியனாக வரணும். அப்படி சிவபெருமான் ஆச்சாரியனாக வந்து அருள் செய்த இந்த வரலாறு மாணிக்கவாசர் வரலாற்றில் தான், வேற எந்த நாயன்மார் வரலாற்றிலேயே இப்படி கிடையாது. ஆச்சாரியனாக வந்து உபதேசம் பண்ணி ஆண்டு கொண்டது மாணிக்கவாசர். அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெறுவன் போற்றி திருவகவல்லியன். அருவரத்து அருவமாய் எட்டாததாய் பரமாய் நின்ற அந்த சாமி குருவீரி தாங்கி பூமியிலே வந்து ஆன்மா இருக்கிற இடத்துக்கு வந்து தானே வந்து எனது உள்ளம் போகும். அது மாதிரி அவன் வரவில்லையானால் உயிர்களுக்கு வாழ்வு கிடையாது. எந்த வாழ்வு? சிவலோக வாழ்வு கிடையாது. சிவலோக வாழ்வை பெற வேண்டுமானால் பொய்ப்பொருளில் இருக்கிற பற்று போக வேணும், பொய்ப்பொருளிலே பற்று வர வேணும். சிவலோக வாழ்வு பெற வேண்டுமானால் பொய்ப்பொருளாகிய உலகப் பொருளில் இருக்கிற பற்று போக வேண்டும், மெய்ப்பொருளாகிய சிவபரம் பொருளிலே பற்று வர வேண்டும். ஆனா உயிர்களுக்கு எப்படியோ ஒரு பற்று இருந்தே தெரியும், எங்கேயோ ஒரு பக்கத்தை பற்றி கொண்டுதான் இருக்குமே தவிர தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை விட்டா அதை பற்று, அதை விட்டா இதை பற்று. இட்டுக்கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார், விட்டால் உலகம் என்று உந்திவர், வீடே வீடாக என்று உந்திவர் என்பது திருவுந்தியார் என்கிற ஒரு ஞானம். சிவத்தை தொட்டவர்கள் உலகத்தை விட்டு விடுவார்கள், சிவத்தை தொடாதவர்கள் உலகத்தை விட மாட்டார்கள். ஆன்மா எதையோ ஒன்ற பற்றி கொண்டிருக்குமே தவிர தனியா இருக்கிறதுக்கு அதுக்கு திறமை கிடையாது. அதனாலே திருவாதவுரிகளாகிய மாணிக்க வாசகர் முன்ன பிறப்பிலே திருநந்தி தேவராக கைலாயத்தில் இருந்தபடியினாலே அவர் மூலமாக சைவ சமயத்தை விருத்தி செய்ய வேணும் என்பதற்காக அவரை திருவாதவுரில் அவதாரம் செய்ய வைத்து முதலமைச்சர் பதவியை கொடுத்து குதிரை வாங்க வர செய்து இவர் குருவாக வந்து திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருந்து அவரை சிவமயமாக ஆக்கி அதன் மூலமாக திருவாதகம் திருக்கோவையார் என்கின்ற ஞான நூலை பாடச் செய்து அதன் மூலமாக உயிர்களை ஆண்டு கொண்டு மாணிக்க வாசகர் திருவாசம் பாடவில்லையானால் சிவனை பற்றி நமக்கு தெரியாது. அந்த நூல் மூலமாக சிவனை காண்போம், நூல் மூலமாக சிவனை காண்போம். அதனாலே இந்த ஒரு உபகாரம் பேருபகாரம் உபகாரம் பேருபகாரம் நல்ல தகுதியுள்ள ஒரு பிரம்மஞானிக்கு அருளை வாரி கொடுத்து அவர் மூலமாக பல கோடி காலம் பல கோடி மக்களுக்கு உபகாரங்களிலே இது பெரிய உபகாரம். அதனாலே அவருக்கு எல்லா வகையான தீக்கைகளையும் பண்ணி அதுக்கு மேலே ஞான உபதேசம் பண்ணினார். அந்த ஞான உபதேசம் தான் பதி பசுபாச உபதேசம். அப்படி அந்த பதி பசுபாச உபதேசங்களிலே பசு என்பது உயிர்கள், உயிர்கள் வினை உடையது, வினை உடையது, வினை என செயல்கள், செயல்கள் நினைத்தல் பேசுதல் செய்தல், நினைத்தல் பேசுதல் செய்தல், இந்த மூன்றினாலே வினையை ஈட்டிக் கொள்ளுது சேர்த்துக் கொள்ளும். அதனால இந்த மூணும் சிவசம்பந்தமாயிருச்சு வினை இல்லை. அதுக்கு இல்லாத மாதிரி ஞானம் உள்ள கேட்டு பக்குவம் வந்து அந்த தன்மைக்கு வரும் சாமானியம் அல்ல. அதனால அந்த வினைகள் ஒவ்வொரு பறவைகளிலும் செய்த வினைகள், அதனால அந்த வினைகள் மூன்று வகையாக இருக்கும். அந்த மூன்று வகையாக இருப்பது கூட்டமாக இருக்க செஞ்சதும் இந்த தேகத்துக்கு அனுபவிக்கத்தக்கதாக எடுத்து வந்திருக்கிறவனே பிராரப்தம், அப்புறம் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறது ஆகாமியம். இந்த மூன்று வகையான வினையும் அது தொலையவர் தொலைஞ்சாத்தான் பிறவி இல்லாமல் போகும். இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு உண்மையான நன்மையான விஷயம். இதெல்லாம் வேற சாமான்யமா வேற நூல்களிலையும் அதை வேற சமயங்களிலே காண முடியாது. பிறவியை தொலைக்கிறது சாதாரணமானவனு தெரியாது. இப்ப உடம்பு எடுத்துருக்குதா, இனிமேல் உடம்பு வராமல் போகுது, உடம்பே வராமல் சிவத்தோடு கலந்து கொள்ளும். கற்பூரம் கட்டியாக இருக்கிறது, கற்பூரம் கட்டியாக இருக்கிறது, அது அக்னியோட சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகுது? கற்பூரங்கிற பேச்சு கற்பூரம் கட்டியாக இருக்கிறது, அது அக்னியோட சேர்ந்துருச்சுன்னா கற்பூரம் உருவமே இல்லை. அந்த அக்னி என்ன ஆகுது? ஆகாயத்தோட சேர்ந்து ஆகாயம் சிவத்தோட சேர்ந்து. கற்பூரம் ஒரு முக்கியமான தத்துவம், கற்பூரம் காட்டுதல் ஒரு முக்கியமான தத்துவம். கற்பூரம் எப்படி அக்னியோடு சேர்ந்து தான் இல்லாமல் போகுதோ அதே போல சீவன் சிவனோடு சேர்ந்து தான் இல்லாமல் போகுது. அதனாலே இப்படி சிவாக்கினியினாலே சிவஞானமாகிய சிவாக்கினியினாலே ஆன்மாவினுடைய மலங்களை எல்லாம் சாம்பலாக்கி ஆன்மாவுக்கு பரப்பு இல்லாமல் செய்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான வித்தையுடையவன் சொல்வான். அதனாலே அந்த வினைகள் மூன்று வகையாக சஞ்சிதம் பிராரத்தாகாமியம் என்கின்ற மூன்று வகை வினைகள் கொஞ்சம் கூட இருக்கப்படாது, கொஞ்சம் கூட மிச்சம் இருக்கும். கொஞ்சம் இருந்தா அதுக்கு ஒரு பரப்பு உண்டு, கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பரப்பு உண்டு. அதனால என்ன பண்ணணும்னா வயசாக வயசாக பற்றுக்களை விட்டுக்கிட்டே வரணும், பற்றுக்களை விட்டுக்கிட்டே வரணும். சாமானியமா விட முடியாது, சாமானியமா விட முடியாது. அதே சிவசம்பந்தமாக அந்த பற்றுக்களையும் சிவசம்பந்தமாக ஆக்கி கையால சிவ பூஜையை செய்து சிவஞானம் உள்ள கேட்டு சிவனிடத்திலே திறந்தோறு விண்ணப்பம் பண்ணி கொள்ள வரும். திருந்தா அமனர்தம் தீநெறிப்பட்டு தகைத்து முத்தி தருந்தாள் இணைக்க சரணம் புகுந்தே வரை எடுத்த பொருந்தா அரக்கனுடன் நிறைத்தாய் திருப்பாதிரி புலியில் இருந்தாய் அடியேன் இனி பரவாமல் உந்து எழுந்து உள்ளே என்று அவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணி. அதனாலே அப்படி வினைகளை தொலைப்பதற்கு இந்த தீக்கை முறையிலே ஆச்சாரியனாக மாணவனாக இருந்து தீக்கை முறையிலே ஆண்டு கொள்ளும். அப்படி தீக்கை முறையிலே ஆண்டு கொள்ளும் போது அந்த வினையை என்ன பண்றார் சாமி தெரியுமா? மூன்று வகை வினையிலே கூட்டமாக இருக்கிற வினை அதை அனுபவிச்சா ஏராளமா பரவி வரும். அப்போ அதனால என்ன பண்றாரு? பார்வையினாலே அந்த வினையை சாப்பலாக்குறாரு. அந்த மொத்தமா இருக்கிற செஞ்சித வினையே சாமி கண்ணாலே கடாச்சித்து அந்த வினையை சாம்பலாக்குறாரு பார்வையினால ஆச்சாரியனுடைய பார்வை. விரிந்த சஞ்சித வினைகள் விரிந்தன்னா அளவில்லாமல் இருப்பது அன்புடன் நாம் விழிக்க வந்தன உண்மையே வைத்திருக்கிற பிரியத்தினாலே நாம் விழிக்க நம்முடைய நயர்திசையினாலே உன்னுடைய சஞ்சித வினையை சாம்பலாக்கிட்டேன். பார்வையினாலே ஆச்சாரியன் பார்வையினாலே சஞ்சித வினைகள் சாம்பலாகும். அது இந்த ஆச்சாரியன் பரமாச்சாரியன் இவனுக்கு வேலை ஆச்சாரியனே கிடையாது. இவன் பார்வைக்கு சொல்லமா வரும் நெற்றி கண்ண திறந்த மன்மதன் சாம்பலாகிட்டான், நெற்றி கண்ண திறந்த மன்மதன் சாம்பலாகிட்டான். அதனாலே நயனதிச்சையினாலே சஞ்சீவனையை சாப்பலாக்கிட்டு இந்த பிறப்பிலே பொருந்து வல்வினை உடலுடன் அகலும். இந்த பிறப்பிலே பிராரத்தம் என்கின்ற அந்த வினையானது உடம்போடு தொலை, உடம்பு இருக்கிறவர்கள் இந்த வினை இருக்கும். பக்தர்களாக இருக்கிறவர்களும் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள்ல, அது காரணம் என்னன்னா பிராரத்தவன் அனுபவிச்சு தான் தீர்க்கணும், அனுபவிச்சு தீர்க்கணும், அனுபவிச்சு தீர்க்கணும். அதை ஞானிகளுக்கு எப்படின்னா வாசனாமலமா போகும் அதிகமா தாக்காம. அப்பர் சாமிக்கு வினை இருந்துச்சு, அந்த வினையை என்ன பண்ணாரு? சமணர்களை விட்டு பல வகையான சூழ்ச்சிகளால் அவருக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்து அது மூலமா அந்த வினையிலே அந்த சூழ்ச்சியில அவரை வெற்றி பெற செய்து பெருமையை உண்டாக்கிருச்சு. சமணர்கள் செய்த வேலை கொல்லலாம்னு செய்த வேலையானது திருநாவுக்கரசுக்கு பெருமையை கொடுத்துருச்சு. நஞ்ச கலந்து சோறு கொடுத்தேன், பார்ச்சுவத்தில் நஞ்சு கலந்து கொடுத்தேன், சாப்பிட்டு விட்டு நல்லா இருந்தார். நெருப்பறையில் வச்ச 7 நாள் நல்லா இருந்து வெளியில் வந்தார். யானையை விட்டேன், அந்த யானை வந்து விட்டவனை எல்லாம் மிதிச்சு கொண்டுட்டு இவரை சுற்றி வந்து கும்பிட்டு விட்டு போயிடுச்சு. கடைசியாக கல்லில் கட்டி போட்டேன், கல் மறந்துச்சு. இதனால் அவருக்கு பெருமை வந்துச்சு. அவன் கொல்லலாம் உணர்ச்சி செய்த அந்த செயலெல்லாம் இவருக்கு என்ன வந்துச்சு? பெருமையை தந்தது. கல்ல மிதக்க பண்ணிட்டாருப்பா, நஞ்சு அமுதமாக்கிட்டாரு, நெருப்பு தடாகமா போச்சு, யானை வணங்கி போச்சு என்று பெருமை உண்டாகியது ஞானிகள். அதனாலே அந்த வினை வரும், அவர்கள் ஞானிகளை பாதிக்காம போயிடும், பெருமையை கொடுக்கும். அது உடலோடு தொலைவது. எது? பராரத்தவனை உடலோடு தொலைவது. பொருந்துமல் வினை உடலுடன் அகலும். புந்தி சேர அருள் வருவினை போ. வருவினைங்கிறது திறந்தோறும் செய்கின்றவன். இப்ப இந்த பக்குவத்துக்கு வந்தவர்கள் தீவினையை செய்ய மாட்டார்கள். இப்ப நம்மெல்லாம் தீவினையை செய்ய மாட்டோம், ஒரு உயிரை கொல்ல மாட்டோம், தகாத வார்த்தையை பேச மாட்டோம், பொல்லாத உணவை உண்ண மாட்டோம், வேற தீய காரியங்களில் பிரவேசிக்க மாட்டோம், ஏமாற்றம் வஞ்சகம் பொய் சூது களவு இதுக்கெல்லாம் போக மாட்டோம் இல்ல. இதுக்காகவே இந்த துறைக்கு வரணும். இந்த துறைக்கு வந்தா இந்த பழக்கம் வந்துடும். எங்கே சில பேர் இந்த துறைக்கு வந்து கூட அதெல்லாம் செய்யறாள் இருக்கிறேன், எங்கேயோ சில அதிகபட்சம் போகும். ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் வழுக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அழுக்கிலா துறவு அடக்கம் அன்போடு அர்ச்சித்தலாதி இடுக்கலா அறங்களானால் இறங்குவான் முடியும். முதல்ல நல்ல பழக்க வழக்கம் வந்துடும். நல்ல செய்யத்துறைக்கு வந்தா நல்ல பழக்கம் உண்டு, புரியுதா? அதுக்கு மேல என்ன செய்வோம்? நல்லது செய்வோம், தீயதை விலக்கி நல்லது. அது இயமம் நயமம்னு சொல்றோம். தள்ள வேண்டியதை தள்ளுவது, கொள்ள வேண்டியதை கொள்ளுவது. அப்படி தபசபங்களை செய்வோம், தபசபம் பூசைகளை செய்வோம். தபசபம் பூசைகளை செய்யும் போது சிவசம்பந்தமாக செய்து, அதுவும் உன்னுடைய செயலே. நான் பூசை செய்கிறேனா அது உன்னுடைய செயல், உண்ணுகிறேனா அது உன்னுடைய செயல், உறங்குகிறேனா அது உன்னுடைய செயல், எல்லாம் நீயே செய்விக்கிறாய் என்று எண்ணினால் வினை இல்லாமல் போகும். அது என்ற வினை உடலோடு ஏகும். திருவருள் பயன் என்றவன் என்ன? இந்த பராட்டவன் என்றவனை உடலோடு ஏகும், ஏறுவினை தோன்றில் அருளே சுடும் என்பது திருவருள் பயன். அதனால் ஆகாமிய வினையே வராமல் செய்து விடுவான் சாமி. வந்த வினையும் வருகின்ற வலிவனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே என்பது ஒரு ஒரு பாட்டு. ஆகவே இப்படி விரிந்த செஞ்சித வினைகள் அன்புடனா விழிக்க வந்தன. விரவு பிறப்பில் பொருந்தும் வலிவினை உடலுடன் அகலும், புந்திசேர் அருள் வருவினை போக்கும். மூவகை வினையும் தொலைஞ்சு போச்சப்ப ஆச்சாரியனுடைய பார்வையினால செஞ்சித வர போச்சு, பிராரத்தவனை உடலோட துறையுது, ஆகாமியவனை தினந்தோறும் செய்கிற வழிபாட்டினாலே வாராமல் தினந்தோறும் வழிபாடு செய்கிறோமா, தபசபங்களை செய்கிறோமா? அப்படி தபசபங்களை செய்யும் போது சிவசம்பந்தமாக தபசபங்களை செய்யும் போது அது சிவபுண்ணியமாக மாறிவிடுகிறோம். ஆகாமியவனை இல்லை, மூவனையும் தீர்ந்து வச்சுன்னா பிறவி இல்லை. அதனாலே இப்படி மூன்று வகையான வினையும் தொலைந்து விட்டது. அதற்கு மேலே அருந்துயர் பொருள் உயிருடம் போனவே அல்ல. இப்பொழுது நீ என்னிடத்திலே சீடனாகி தீக்கையை பெற்று இப்ப சிவசம்பந்தமாக ஆகிவிட்டபடியினாலே எல்லாம் என்னுடையது ஆகிவிட்டது, உன்னுடையது அல்ல. உன்னுடைய பொருள், உன்னுடைய உடல், உன்னுடைய உயிர் எல்லாம் என்னுடையது. சாமி சொல்றார், உடல் பொருளாக மூன்றும் என்னுடையது, தந்தது ஒன்றனை கொண்டது என்றது. மாணிக்கவாசருடைய பொருள் உடல் ஆகிய எல்லாவற்றையும் ஜெயருமான் பெற்றுக் கொண்டார். உன்னுடையது அல்ல, அருந்துயர் பொருள் உயிர் உடம்பு உணவே அல்ல, நம்ம நவாகும், நம்முடைய. உன்னுடைய உடல் நம்முடையது, அதற்கு மேலே பொருள் உயிர் எல்லாமே நம்முடையது. அதனால்தான் திருச்சதகத்தில எல்லாம் பல இடங்கள்ல இந்த மாதிரி சாமி வந்து தகுதி இல்லாதவனுக்கு அருளை பண்ணினாரு, அந்த சாமி பிரிஞ்சு போயிட்டார், பிரிஞ்சு போயிட்டார். அவ்வளவு பிரிஞ்சு அவ்வளவு அருளை செய்த சாமி பிரிஞ்சு போன முற்பாடு நம்ம இருக்கலாமா? அவ்வளவு அருளை செய்த சாமி பிரிஞ்சு போன முற்பாடு அப்படின்னா உடலை விட்டு விடுவேன், விட்டு விடுவேன். ஆனா உடல் அவனுடைய, உடல் அவனுடைய, நமக்கு அதிகாரம் இல்லை. அதனாலே இப்படி உடல் பொருளாவையும் நம்முடையது. உனைப்போல் இருந்த நங்குருவடிவை நின் கருத்தில் இருத்துவாய். உன்னை போலவே மானுட வடிவம் தாங்கி இப்பொழுது ஆச்சாரியமூர்த்தமாக வந்து உனக்கு உபதேசம் பண்ணமாறு இந்த திருமேனியை நீ மனத்தில் வைத்து தியானம் பண்ணுவாயா? இருந்த நங்குருவடிவை நின் கருத்தில் இருத்துவாய், பொருள் இதுவென முடிந்தோ. நல்ல பாட்டு. மூவகை வினை தொலைவது, அந்த மூன்று வகையா இருக்கிற உடல் பொருளாவிய நம்முடையது, உன்னை போலே இங்கே படற்கையிலே வந்து உனக்கு உபதேசம் பண்ணினேனே இந்த திருமேனியை நீ தியானம் பண்ணுவாயாக, இதுதான் உண்மையான சைவ சித்தாந்த பொருள். இந்த நிலை வந்து சாதாரணமா கிடைக்கிறது இல்ல, அது மாணிக்கவாசகர் தான் அப்படி கிடைச்சது. இது சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மை. பொருள் இது வேணா மந்திரோபதேசத்தை பண்ணி அதுக்கு மேல ஞானோபதேசம். ஞானோபதேசத்தை கேட்டதுனாலதான் மந்திரோபதேசத்தினுடைய பெருமையும் மற்ற பதிபசுவாச உண்மையும் குருவினுடைய பெருமையும் மனத்தினுடைய தன்மையும் புரியுதா பிறத்தினுடைய துன்பமும் எல்லாம் அந்த ஞானோபதேசத்துல தான் வரும். மந்திரோபதேசத்துல வராது, மந்திரம் தானே சொல்லுவாங்க, வேற பண்ண சொல்லுவாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த நூல் உபதேசத்துல தான் இதெல்லாம். அதனாலதான் நூலால் நன்றா நினைவின்கள் நோய்கள் அண்ணார் ஒரு வரி அருமையான ஒரு நூலால் நன்றா நினைவின்கள் நோய்கள். நோய் என்பது பிறவி நோய், நோய் என்பது பிறவி நோய், உடல் நோய் எல்லாம் நூலால் நன்றா நன்றா நினைவின்கள். அதனாலே நூல் நூல்களோடும் நூல் உரைக்கின்ற ஆசிரியனோடும் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும், ஞான நூலோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும், ஞான நூலோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். பாசு பண்ற வரையில இந்த பட்டை வாங்குற வரையில என்ன பண்ணுவான், அந்த பட்டை வாங்குறவன் புத்தகத்தை வச்சுக்கிட்டே இருக்கும், பாசுக்கிட்டே இருப்பான், தலை மாட்டிலே வச்சிருப்பான், நினைச்ச நேரமெல்லாம் படிப்பேன். புரியுதா? அப்படி படிக்கலன்னா பாசு.
1: ஓம் நம சிவாய். ஷைகுண்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: நவராத்திரி என்றால் நவம் என்றால் ஒன்பது, நவகிரகங்கள் என்றால் ஒன்பது கிரகங்கள், நவதானியங்கள் என்றால் ஒன்பது தானியங்கள். அப்போ நவம் என்பது ஒன்பதற்குரிய சொல்லு. ராத்திரி என்றால் இரவு வேளை. இந்த ராத்திரி என்ற பெயருக்கு என்ன காரணம் என்றால் இந்த காலத்துக்கு அதிதேவதை ரௌத்ரி, ருத்ரனுடைய சக்தியாகிய ரௌத்ரியின் ஆளுகைக்கு கீழ் வருகின்ற காலம் ராத்திரி. எங்களுக்கு தெரியும் இந்துக்கள், எங்களுக்கு வந்து ஒரு நாள் தொடங்குவென்றது என்பது அன்றைக்கு சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரை. இது வந்து எங்களுக்கு நடு இரவு 12 மணியில் நாள் தொடங்குவது அல்ல,
3: அதை கவனமாக
2: வைத்திருக்க வேண்டும். நாங்கள் சூரிய உதயத்திலிருந்து, அதனால தான் எங்களுக்கு அந்த பஞ்சாங்கத்திலே ஒவ்வொரு இடத்துக்கும் சூரிய உதயம் போட்டிருப்பார்கள்.
3: டாக்டர், நான் இந்த இடத்துல உங்களை இடைமறிப்பதற்கு ஒரு முக்கியமான தகவல் பரிமாறலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இந்த குழந்தைகள் பிறக்கின்ற நேரத்தை கணிக்கும் பொழுது இதில் பலருக்கு ஒரு சங்கடம் ஏற்படுகிறது. அதாவது வந்து இப்பொழுது ஆங்கிலேய முறைப்படி 12 மணிக்கு பிறக்கின்ற குழந்தைகளை அந்த உதிக்கின்ற நாள் பிறந்ததாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இது, நீங்கள் தற்போதுதான் சொன்னீர்கள், காலையில் சந்திரோதயம் எப்பொழுது நடைபெறுகிறது, சூரியோதயம் எப்பொழுது நடைபெறுகிறதோ அதன் பிறகுதான் அந்த நாளை குறிக்க வேண்டும், அதை தயவு செய்து கவனிக்க வேண்டும்.
2: அதிலே சொல்லுவார்கள் என்று கேட்டால், இதிலே முக்கியமான விடயம் என்ன என்று கேட்டால், ஜாதகம் எழுதும் பொழுது சொல்லுவார்கள், ஒருவர் வந்து 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2010ஆம் ஆண்டு பிறந்தார் என்றால், பிறகு கிழமை போடுகின்ற பொழுது திங்கட்கிழமை என்று போடுகின்ற பொழுது எங்களுடைய கிழமை வந்து சூரிய உதயத்துக்கு பின்னர் தான் தொடங்கும். அப்ப நான் நினைக்கிறேன் இதுல ஒரு விதத்திலே சிலர் வந்து அந்த ஆங்கில திகதியை எழுதி பிறகு தமிழ் தேதி எழுதி கிழமை போடுகின்ற பொழுது பிற்காலத்திலே அதை வாசிப்பவர்கள் இது என்ன மாறி போட்டு விட்டார்களா, 5ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு கிழமை இதுவல்லவா, இது என்ன இங்கே மாறி இருக்கின்றது என்று சொல்லி ஒரு குழப்பம் வருகின்றது. நம்ம இந்த சூரிய உதயத்தில் இருந்துதான் எங்களுடைய நாள் ஆரம்பமாகின்றது. அப்ப எங்களுடைய ஒரு நாளிலே வந்து 60 நாளிகை, அதாவது வந்து கிட்டத்தட்ட 2.5 நாளிகை வந்து ஒரு மனத்தியாலம். அப்ப 24 மனத்தியாலங்களிலே எங்களுக்கு 60 நாளிகை கொண்டது ஒரு நாள். இந்த நாளிகைகள் எல்லாம் மிகவும் முக்கியமான கணிப்புடையவை என்று கேட்டால், எங்களுடைய கால சக்கரம் ஒன்று இருக்கின்றது, அதாவது டைமிங் ஆஃப் காட்ஸ் என்று சொல்லுவோம். அது வந்து எங்களோடு மிகவும் நெருக்கமான பிணைப்புடையது. அதாவது இந்த 60 நொடி கொண்டது ஒரு வினாடி, 60 வினாடி கொண்டது ஒரு நாளிகை, 60 நாளிகை கொண்டது ஒரு நாள், இப்படி 360 நாள் கொண்டது ஒரு லூனையர் சந்திர வருஷம். அந்த லூனையர்ல வந்து பார்த்தோம் என்றால் மொத்தம் இருக்கிற நாளிகைகள் வந்து 21,600, ஒரு வருஷத்துல ஒன் லூனயர்ல இருக்கிற நாடுகள் எண்ணிக்கை 21,600. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு இந்த 21,600 கண்டுபிடி ஒரு ஞாபகம் பெற வேண்டும். நாங்கள் ஒரு நாளிலே நமக்கு நடக்கின்ற சுவாசத்தின் எண்ணிக்கை 21,600. வளர்ந்த ஆட்கள் பழைய மறந்து ஒருவருக்கு ஒரு நாளைக்கு நடக்கின்ற சுவாசத்தின் எண்ணிக்கை 21,600. அதே மாதிரியாக சிதம்பரத்திலே இந்த பொன்னம்பலத்திலே வேய்ந்திருக்கின்ற பொன் ஓடு போட்டிருக்கிறார்கள், அந்த ஓடுகளின் எண்ணிக்கை 21,600. அப்ப இந்த காலம், இந்த நாளிகை என்ற காலம், காலம் எப்பொழுதும் டிக் டிக் என்று மணிக்கூடு அடிக்கும் பொழுது எங்களை தட்டிக்கொண்டே இருக்கின்றது. அந்த காலத்துக்கும் எங்களுடைய சுவாசத்துக்கும் சிதம்பரத்திலே இருக்கிற அந்த பொன்னம்பலத்தின் ஓட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு. இப்ப நாங்கள் நெத்துக் கொண்டிருக்கா இதை மறந்து விட்டதுனால எங்களுக்கு ஒன்று கனெக்ஷனும் இல்லையே. எவ்ரிதிங் இஸ் கவுண்டட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் கனெக்டட்.
3: இப்போ இவர்கள் அந்த கோவிலை கட்டும் பொழுது இதை கருத்தில் கொண்டுதான் அப்படி வைத்திருக்கிறார்கள்.
2: சிதம்பர கோயிலுடைய அமைப்பு மகுட ஆகமத்தின்படி அமைந்தது. 28 ஆகமங்கள் சைவத்துக்கு உண்டு. சிதம்பர கோயிலுடைய அமைப்பு பூஜை முறை மகுட ஆகமத்தின்படி அமைந்தது. இந்த மகுட ஆகமத்தை ஒட்டி பின்னாளிலே பதஞ்சலி முனிவர் அந்த பூஜா விதியை பத்ததியாக செய்திருக்கிறார் சிதம்பரத்துக்கு. பத்ததி என்பது ஹேண்ட்புக் மாதிரி, படிப்பவர்களுக்கு தெரியும், எங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் பெருசா இருக்கும், ஒரு ஹேண்ட்புக் கொண்டு எடுத்து வச்சிருப்போம், அதை இலகுவாக மீட்டிக் கொள்வதற்கும் இலகுவாக குறிப்படுத்தி வச்சிருப்பது. அப்ப இந்த டெக்ஸ்ட் புக் வந்து ஆகமா, ஹேண்ட்புக் வந்து பத்ததி. அப்ப இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் வித்தியாசமான ஆகமங்கள் உண்டு. அதுதான் அந்த ஒவ்வொரு கோயிலே நடைமுறைகள் வித்தியாசப்படுகின்றது. சில வேளையிலே மக்கள் பிணங்கிக் கொள்வார்கள், இதுல எது சரி, அந்த கோயில இப்படி செய்கிறார்கள், இந்த கோயில், ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்தந்த கோயிலுக்குரிய ஆகமங்கள் குறிமுறைப்படி செய்கிறார்கள், அவற்றில் வேறுபாடுகள் இருக்கலாம். சைவம் வந்து எல்லாவற்றிலையும் ஒரு நெறி காணுகின்ற மதவரை கொண்டது அல்ல. அப்ப இந்த 360 இந்த 60 நாளிகள் கொண்டது ஒரு நாள். இந்த 60 நாளிகைகள் என்ற பொழுது இன்றைக்கு சூரியோதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் வருகின்றது. இந்த 60 நாளிகைகளை 3 பகுதிகளாக பிரிப்பார்கள், 20, 20, 20. அப்ப சூரியன் உதிப்பதற்கு கிட்டத்தட்ட 5-6 நாளிகளுக்கு முன்னதாக ஆரம்பிப்பது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். இந்த 3 பகுதிகளிலே ஒரு முதல் பகுதிக்கு அதிதேவதையாக இருப்பது பிராமி. இரண்டாவது அந்த பிராம அது அந்த பிராமி வந்து காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்னர் தொடங்கி ஒரு 10 மணி வரைக்கும் அது போகின்றது. அப்ப அதுக்கு அற்பாலை வருகின்ற நடுப்பகுதிக்கு அதிபதியாக இருப்பது வைஷ்ணவி. 3வது பகுதியாக இரவு பகுதிக்கு அதிபதியாக இருப்பது ரௌத்ரி என்ற ருத்ரனுடைய சக்தி. அதே மாதிரியாக இந்த காலை பகுதி பிராமியார், இந்த நவராத்திரியிலே நாங்கள் பாடுகின்ற கலைமகள் பிராமி, பிரம்ம காயத்ரி வடிவாக இருக்கிற பிரம்மனுடைய சக்தியாக இருக்கிற கலைமகள் பிராமி. ஆகவேதான் சொல்லுவார்கள் கற்கை, கற்கை நிறை, கற்பதற்கு பாடம் படிப்பதற்கு மனதில் நன்றாக பாடங்கள் பதிவதற்கு உரிய காலம் காலை நேரம். இப்ப பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவோம், பிரம்ம முகூர்த்தம் என்று சொன்னால் சூரியன் உதிப்பதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்னராகவே தொடங்குவது பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து படித்தால் மிகவும் நன்றாக மனதில் பதியும், நீண்ட நாள் ஞாபகம் இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தம் காலம் காலையில் கால நேரத்தில் தொடங்கி அந்த நேரத்திலே கூடுதலாக அத்தியனம், படிப்பு, எஜுகேஷன் சம்பந்தமான வழிகள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், பிரம்ம ஞானம் பெறுவதற்குரிய தியானம், யோகம், அதுகளுக்குரிய காலமும் அந்த காலம்.
3: இப்ப ஞான அறிந்த வரையில் அநேகமாக இந்த ஸ்லோகங்களை மனனம் பண்ணுகிறவர்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திருந்தே மனனம் பண்ணுகிறார்.
2: உண்மை,
3: அதனாலே அவர்கள் நினைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
2: இதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். என்னுடைய சிறு வயதிலேயே என்னுடைய தாயார் அதிகாலையிலே எழுப்பி விடுவார்.
3: அப்படித்தானோ, அதங்க
2: அது அதிகாலையில் எழுப்பது மனதில் நன்றாக பதியும் என்று சொல்லுவார், அது உண்மை. அடுத்ததாக அதிகாலையிலே இந்த கஸ்மிக் எனர்ஜி என்று இருக்கின்றது, அதாவது இந்த சராசரமண்டலம் பறந்திருக்கின்ற அந்த பராசக்தியுடைய கஸ்மிக் எனர்ஜி அந்த அதிகாலை வேளையிலே அதிகமாக இறங்கி வருகின்ற நீர். இப்ப எல்லாரும் சொல்லுவார்கள் காலையில் எடுத்து பார்த்தால் பூக்கள் மலர்கள் மலர்கின்றன, பறவைகள் எழும்பி கீச்சிடுகின்றன, கீதம் பாடுகின்றன, பறவைகள் முழு நாளும் தானே முழித்திருக்கின்றன, ஏன் காலையில் மட்டும் கீதம் பாட வேண்டும் என்று கேட்டால் இந்த காஸ்மிக் எனர்ஜி தான் காரணம். சில பேர் சொல்லுவார்கள் இது சூரியன் உதிப்பதை கண்டுவிட்டு அவர்கள் செய்கின்றனர். இளமை காலத்திலே தெரியும், நாங்கள் எல்லாம் சூரியன் உதிப்பதற்கு முன்ன எழும்பி இருந்து கொண்டே பார்த்து கொண்டிருப்போம். எங்கள் ஊரிலே சிதம்பரத்தை இல்ல செவ்வரத்தி பூ மொட்டாக இருக்கும், அந்த மொட்டு மலராக வருவதை பார்ப்பதற்காக எழும்பி பார்த்து கொண்டிருப்போம். சூரியன் வராது, அதுக்கு முதலே இந்த மொட்டு அவிழ்ந்து மலர தொடங்கிவிடும். பறவைகள் பாடத் தொடங்கிவிடும். ஆகவே சூரியன் வந்த பிறகுதான் மலர்கள் மலர்கின்றன அல்லது பறவைகள் கீதம் பாடுகின்றன என்பது புலை தவறு. இது வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி இறங்கி வருகின்ற பொழுது அவை அந்த புத்துணர்ச்சி பெற்று இந்த நிகழ்வு நடைபெறும். அந்த நேரத்திலே விழித்திருந்தால் நாங்களும் அந்த காஸ்மிக் எனர்ஜியின் ரிசப்பியன், வி பிகம் தி ரிசப்பியன்ஸ் ஆஃப் தி காஸ்மிக் எனர்ஜி, நிறைவாக உள்வாங்கிக் கொள்ளலாம். அது எங்கள் நாள் முழுவதையும் கொண்டு செல்வதற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். நாள் தெளிவாக இருக்கும். காலையில் எழும்புகிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். காலையில் எழும்பி பழக வேண்டும். ஆனால் அடுத்ததாக இன்னொரு பழக்கம் இருக்கின்றது. விடுமுறை என்றால் சனி ஞாயிறு அல்லது லாங் வீக்கெண்ட் என்றால் எல்லாரும் 10 மணி கிளம்புவார்கள், 11 மணி கிளம்புவார்கள். பிள்ளைகளையும் அப்படியே பழக்கி விடுகின்றார்கள். இப்ப இதுக்கும் ஒரு தவறான பழக்கம். விடுமுறையோ இல்லையோ அதிகாலையில் எழுந்த
3: பழக்கத்தை கைக்கொள்ள
2: வேண்டும். ஆக குறைந்தது சூரியன் உதிக்கின்றதுக்கு முன்னாலும் விளம்பிடுவோம். அந்த பழக்கம் இருந்தால் இந்த உடலுக்கு, மனதுக்கு, ஆத்மாவுக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்காது, இந்த மன அழுத்தங்கள் இருக்காது, சிந்தனை தெளிவாக இருக்கு. நாள் முழுவதும் அந்த வடிவாக இந்த கன்சன்ட்ரேஷன், பிளானிங் அண்ட் எஃபெக்டிவ் எஃபிஷியன்சி, அந்த ஒர்க் ஹேபிட்ஸ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பிராம முகூர்த்தம் ஒரு நாளிலே 60 நாளிகை முதல் மூன்றில் ஒரு பகுதியிலே பிராமி சக்தியினுடைய ஆதிக்கம், இரண்டாவது பகுதியிலே வைஷ்ணவி விஷ்ணுவின் சக்தி, அது எங்களுடைய இரண்டாவது சக்தி. யாரு அலைமகள் என்று சொல்லப்படுகின்ற மகாலட்சுமி, அந்த லட்சுமி எங்களுக்கு தெரியும் பொருளீட்டற்குரிய முயற்சிகளுக்குரிய காரணம்
3: அதுதான்.
2: அப்ப இப்போதெல்லாம் சந்திரமாயுடைய வெள்ளன 5 மணிக்கே பொருளீட்டல் முயற்சி தொடங்கி விடுகின்றது. ஆனால் இந்த பொருளீட்டற்குரிய காலம் வந்து காலை அத்தியாயனம், பூஜை, தியானம் எல்லாம் முடிந்த பின்னர் ஆரம்பமாகுவது பொருளீட்டுவதற்குரிய காலம். உங்களுக்கு தெரியும் கோயில்களிலே உதய பூலை உஷக்கால பூஜை என்று சொல்லி செய்வார்கள். அதற்கு அப்புறமாக கால பூஜை நடந்து அந்த நடை மூடி விடுவார்கள். அதுதான் உண்மை. கோயில்கள் வந்து எப்பொழுது நடை சாத்தப்பட வேண்டும், இது ஆகம விதிகளில் இருக்கின்றது. இப்போதெல்லாம் கோயில்கள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுநேரம் திறந்திருக்கின்றோம், வருடப்புறக்கு நாட்களில் முழுநேரம் திறந்திருக்கின்றோம் என்றெல்லாம் வருகின்றது. ஆனால் இந்த எங்களுடைய உடல், மனம், ஆத்மா, இந்த மூன்றின் ஒத்திசைவான அடிப்படையில் தான் கோயில் அமைப்பும் கிரியைகளும் விழாக்களும் அமைந்திருக்கின்றன. அப்ப இந்த கால வேளையிலே பூஜை முடிந்து நடை மூடப்பட அந்த காலத்திலே இந்த ஓய்வு காலம் வருகின்றது. அந்த ஓய்வு காலம் தான் அதுக்கப்புறம் மத்தியான நேரம் அடுத்த பூஜைக்கு. அப்ப இந்த ஓய்வு காலம் அந்த வர்ற நேரத்தில் இந்த பொருளாதார முயற்சிக்குரிய காலமாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் லட்சுமி பொருளுக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி, செல்வந்துகளின் முயற்சிகள், தொழிற்கர்மங்கள் பார்க்க வேண்டிய காலமாக நாளினுடைய இரண்டாவது பகுதி வருகின்றது. அப்ப நாங்கள் ஒரு நாளில் ஒரு பகுதியை, மூன்றில் ஒரு பகுதியை நாங்கள் எங்களுடைய கல்வி மற்றது ஆத்மீக சம்பந்தமான தியானம் போன்ற விடயங்களுக்கு செலவழிக்கிறோம். அடுத்த மூன்றில் ஒரு பகுதியை நாங்கள் எங்களுடைய பொருள் வீட்டுகள் அன்றாட ஜீவனோபாயத்துக்காக செலவழிக்கின்றோம். அந்த பகுதி முடிந்துவிட கடைசி 20 நாளிகை வரும் பொழுது அந்த 20 நாளிகைக்கும் அதிதேவதரை ருத்ரனுடைய சக்தியாகிய ரௌத்ரி மலைமகள், எங்களுக்கு தெரியும் எல்லா உலகங்களுக்கு கடைசியிலே ஒடுங்குவது ருத்ரனிடம், ருத்ரன் ஒடுக்குதல் ஒடுத்தல் கடவுள், சங்காரகாரன். அதே மாதிரியாக பாத்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் மீண்டும் கூடு போய் சேருகின்றன, பூக்கள் எல்லாம் வாடி வாடி போடுகின்றன, மனிதர்கள் விலங்குகள் எல்லாம் வீடு போய் சேர்ந்து ஒடுங்கி ஓய்வு எடுக்கின்ற காலம் அது. அப்ப அது வந்து எங்களுடைய பர்சனல் ரெஸ்ட் அண்ட் எங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் பர்சனல் என்ஜாய்மெண்ட்டுக்காக அந்த டைம் இருக்கிறது. இதுதான் இந்த மூன்று காலங்கள், ஒரு நாளத்தில் இருக்கிற மூன்று முகூர்த்தங்கள் அல்ல காலங்களுடைய விளக்கம். இவ்வாறு இந்த மூன்று சக்திகளையும் கூட நவராத்திரியிலே நாங்கள் மூன்று நாட்கள் துர்கை அல்லது ருத்ரனுடைய சக்தி ஆகிய பார்வதிக்கும், மொத்த மூன்று நாட்கள் நாங்கள் மகாலட்சுமி அல்லது விஷ்ணுடைய சக்தியாக மகாலட்சுமிக்கும், கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்குமாக இதை நாங்கள் பிரித்து வழிபடுகின்ற வளமை காணப்படுகின்றது. அவை ராத்திரி என்பது இந்த ரௌத்ரி எல்லா சக்திகளிலும் முக்கியமான சக்தியாகிய ரௌத்ரியினுடைய காலத்திலே, ஏன்னா சக்திகளுக்கெல்லாம் தலைமையானவள் அவள், அந்த காலத்திலே இந்த சக்தியினுடைய வழிபாடு நடைபெறுகின்றது. இதுதான் நவராத்திரி என்ற பெயரினுடைய விளக்கம். அடுத்ததாக பலர் கேட்பார்கள், பல பிள்ளைகளும் கேட்கின்ற கேள்வி, இது ஏன் எங்கட சமயத்துல கடவுளுக்கு மனைவி என்று இருக்கின்றது, கடவுள் கல்யாணம் கட்டினரோ அவருக்கு பிள்ளை ஊட்டி என்றெல்லாம் சொல்லி
3: இருக்கு, ரெண்டு மனைவி,
2: அதுல அடுத்த கழி வரும், ஏன் ரெண்டு மனைவி, பிள்ளையாருக்கும் சில இடங்கள்ல மூன்று மனைவி, ஏன் கிருஷ்ணருக்கு இத்தனை மனைவிமார்கள் என்றெல்லாம் இந்த இது ஒரு பலருக்கு விளக்கம் இல்லை, பலர் ஒரு கேலியாக எடுத்துக்கொள்வது உண்டு.
3: ஓமோமோ,
2: உண்மையிலே இறைவனுடைய சக்தியைத்தான் நாங்கள் இறைவனுடைய மனைவி அல்லது கன்சர்ட்டாக உருவாகித்திருக்கின்றோம். இதை சொல்லுவார்கள், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். திருமந்திரத்துடைய முதலாவது பாடல், ஒன்றுதான் இறைவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அவனுடைய வெவ்வேறு அஸ்பெக்ட்ஸ், வெவ்வேறு இயல்புகளை நாங்கள் சக்தி என்று காணுகின்றோம். இப்ப இந்த சக்தி என்கின்ற பொழுது இது யார் இந்த சக்தி என்றால், எங்களுக்கு தெரியும் இந்த கிறிஸ்தவர்கள் செபம் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், பரலோகத்தில் இருக்கக்கூடிய உம்முடைய சித்தம் அங்குள்ளது போல இங்கன் நிலை பெறுவதாக. இது கிறிஸ்தவர்களுடைய வேதத்திலே சொல்லப்படுகின்ற செபம். அந்த இறைவனுடைய சித்தம் என்று சொல்லப்படுகின்றது, அந்த இறைவனுடைய சித்தம் தான் சக்தி. இதை எங்களுடைய தமிழிலே சொல்லுவார்கள், இவருடைய சித்தம் அல்லது இறைவனுடைய ஆணை அல்லது இவருடைய ஆக்ஞை என்று சொல்லுவார்கள். ஆணையின் போக்கு வரவு புரிய நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்றது சிவஞான போதம் இரண்டாவது சூத்திரத்தில் வருகிறது. இந்த உயிர்கள் எல்லாம் இப்படி எங்களுடைய கர்ம வினைகளுக்கேற்ப உடல் எடுத்து, அதாவது வந்து எங்களுடைய பிறப்பை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. சில பேர் சொல்லுவார்கள், எங்களுடைய மறுபிறப்பை நாங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம், எங்களுடைய டிசையர், எங்களுடைய ஆசைகளின்படி எங்களுடைய மறுபிறப்பு அமைகின்றது என்று. அப்படி என்று சொன்னால் எல்லாரும் குயின் எலிசபெத் ஃபேமிலியில தான் போய் பிறப்பார்கள்.
3: அது முடியாத காரியம்,
2: அது முடியாத காரியம், இது எங்கள் கையில் இல்லை. விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு, இது திருமந்திரத்திலே வருகின்றது. விண்ணின்றிழிந்து உன்னதிலிருந்து இறங்கி வினைக்கீடாய் மெய் கொண்டு, எங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் எங்களுக்கு உடம்பு கொடுக்கப்படுகின்றது. மெய் என்பது உடம்பு, இப்ப வினைக்கு ஈடாக உடம்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த இரு வினைகளுக்கு ஏற்றாக உடம்பு கொடுத்து பிறந்து இறப்பதை போக்குவரவு என்று சொல்லுவார்கள். இறத்தலும் மீண்டும் புறத்தலும், அதான் வள்ளுவர் சொன்னார். வள்ளுவர் சொன்னது என்ன சொன்னார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் புறப்பு. இது வந்து இறப்பும் புறப்பும் வந்து நாங்கள் தூங்குவதும் விழிப்பதும் மாதிரி. யுக சுவாமிகள் அருமையாக சொல்லுவார், நீ தூங்கும் பொழுது உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய ஆடு மாடு, உன்னுடைய கடை, உன்னுடைய காசு பணம் நகைகள் எல்லாவற்றையும் யார் பார்த்துக் கொள்ளுகிறாய், நீயா பார்த்துக் கொள்ளுகிறாய், ஏன் விழித்தமுடன் மட்டும் எல்லாவற்றையும் உன் தலையிலே கட்டிக்கொண்டு அழுகின்றாய் என்று யோக சுவாமிகள் அருமையாக சொல்லுவார். அது மாதிரி இந்த இறைவனுடைய சித்தம் அல்லது ஆணையினாலே இந்த எங்களுடைய இறப்பு புறப்பு இந்த காரியம் நடைபெறுகின்றது. இதற்கு காரணமானது சக்தி, இந்த சித்தம் என்று சொல்லுவார்கள். இஸ்லாத்திலே இன்னொன்று சொல்லுவார்கள், இஸ்லாத்திலே குர்ஆனில் இருக்கிறது, அளவற்ற அருளாளனே, அளவற்ற அன்பாளனே, அல்லாஹ் என்ற பெயரில் இறைவனை வர்ணிக்கின்ற போல சொல்லுகின்றார்கள், அளவற்ற அருளாளனே, அளவற்ற அன்பாளனே. இந்த அருள் என்றது வருகின்றது தானே, அருள் என்பது கிரேஸ். அந்த அருள் தான் எங்களையும் இறைவனையும் தொடுக்கின்றது. இறைவன் இருக்கின்றார், சரி, இருந்து விட்டு போகட்டும், இந்த உலகங்களை எல்லாம் படைக்கின்றார், படைத்து விட்டு போகட்டும், ஆனால் அவர் மீது அக்கறை உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவராக, அன்புள்ளவராக, நேசிக்கின்றவராக இருக்கின்றார். அதுதான் எங்களுக்கு இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. அந்த நேசம், அந்த அக்கறை, அந்த அன்பு, அந்த அருள் தான் சக்தி. இதைத்தான் சிவஞான சித்தியால சொல்லுவார்கள், அருள் அது சக்தியாகும். அப்ப கிறிஸ்தவன் கூறுகின்ற இறைவனுடைய சித்தம், குர்ஆன் கூறுகின்ற இறைவனுடைய அருள், இதுதான் நாங்கள் சொல்லுகின்ற சிவனுடைய மனைவி, முருகனுடைய மனைவி என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த சக்தி, அந்த சித்தம், அந்த அருள். இன்னொன்று சொல்லுவார்கள், சக்தி நிபாதம் என்று ஒரு ஆத்மீக பணிநிலை இருக்கின்றது. அதாவது இது எல்லாம் அந்த ஆன்மீக பணிநிலையிலே கடைசி நேரத்திலே பல்லாயிரக்கணக்கான பிறவிகளின் ஊடாக வருகின்ற பக்குவ நிலை வரும் பொழுது, குரு வரும் பொழுது, அந்த குருவினருளாலே அந்த இறைவனுடைய அருட்சக்தி நீர்வீழ்ச்சியிலே நீர் எப்படி கொட்டுகின்றதோ அது மாதிரி கொட்டும். அது சொல்வார்கள் அருள் வீழ்ச்சி, சக்தி நிபாதம். சக்தி என்றால் இங்கே அருள், நிபாதம் என்றால் நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி பொழிந்து கொட்டுதல். இது ஒரு சடுதியாக நடைபெறும், இட்ஸ் எ டேர்னிங் பாயிண்ட். நாங்கள் ஜுவர் சுவாமிகளுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் பார்த்திருக்கோம், ரமண மகரையுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட்
3: வாழ்க்கையிலும்
2: இருக்கிறது இந்த சத்திய நிபாதம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் இந்த டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கு, முகமது நபிகளுடைய வாழ்க்கையிலேயும் இந்த டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கிறது, கௌதம புத்தருடைய வாழ்க்கையிலேயும் இந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்கிறது. மகான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தால் ஒரு நேரத்திலே சடுதியாக இந்த அருள் வீழ்ச்சி சட்டென்ற கொட்டி பொழிய தொடங்குகிறது.

0: மறைப்பு சக்தியும் இருக்கின்றது, திரோதான சக்தி. இவ்வளவுதான் பட்டு அறிந்தாலும் இந்த வானொலியை கேட்கின்றோம், இவ்வளவு படிக்கின்றோம், இவ்வளவு சொல்லுகின்றோம், திருப்பி திருப்பி அதே தவறுகளை செய்கின்றோம், அதே சூழலிலே இழந்து சுழலுகின்றோம். அந்த மறைத்து இந்த இவ்வளவு தெரிந்தும் தெரியாமல், இது எப்படி என்றால், எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்ற வைத்தியர் தனக்கு ஒழுங்காக அட்வைஸ் எடுக்க மாட்டேன். இப்படி எங்களை மறைத்து எங்களுடைய ஆசா பாசங்களில் எங்களை அழுத்தி வைத்திருப்பது நம்முடைய சக்தி. ஏனென்றால் அந்த அனுபவத்தின் ஊடாக போய் அந்த பக்குவழியை தானாக வர வேண்டும்.
1: கோ த்ரூ த மில் என்ற
0: ஓ அதுக்குள்ளாக போய் வர வேண்டும். இந்த இதுவும் இறைவனுடைய சக்தி. இதை இன்னொரு விதமாக சொன்னால், இந்த சக்தி எடுத்துக்கொண்டால் இந்த கலைமகள் என்று நாங்கள் இந்த சொல்லுகின்றோம் இல்லையா, அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று. அந்த முதலாவது மூன்றாம் மகள் துர்கை என்கின்ற மலைமகள் பார்வதி வந்து இறைவனுடைய ஆற்றல், இறைவனுக்கு எட்டு குணங்கள் சொல்லுகின்றது. சைவம் வந்து இறைவனுக்கு எட்டு குணங்கள். இறைவனுக்கு குணங்கள் இல்லை, உருவம் இல்லை. அகலமா யாரும் அறிவறிது, அகலம் என்றால் உருவம் இல்லை, ரூபம் இல்லை, நாமம் இல்லை, குணங்கள் இல்லை, அறிவறிது. அதை இப்படி நாங்கள் இன்னொருவருக்கு சொல்லவும் முடியாது, எழுதி வைக்கவும் முடியாது, இப்படி வானொலியிலே விளங்கப்படுத்தவும் முடியாது. அறிவதற்கு அறிது. அது சகலமாய் வந்ததென்று உந்தீவர, சகலம் என்றால் உருவம் வடிவம் தாங்கி வந்தது. உருவம் வடிவம் தாங்கி வந்தால் ஏதோ நியமப்பட்டு நாங்கள் உருவம் எடுக்கிற மாதிரி ஏதோ வினைப்பயனாக வந்ததண்டல்ல, தானாக தந்ததன்றும் தீபர, அது எங்கள் மீது கொண்ட அருளாலே தானாக வந்தது. அப்படி இறைவன் உருவம் எடுத்து வருகின்ற பொழுது இந்த எண் குணங்களை திருக்குறள் சொல்லுவார்கள், எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அது என்ன எண் குணம் என்று சொன்னால், அளவற்ற ஆற்றல் அவருடைய குணங்களில் ஒன்று, அளவற்ற அருள் அவருடைய குணங்களில் ஒன்று. இப்படியாக எண் குணங்கள் வருகின்றன. இயல்பாகவே முற்று மறைந்தவர், இயல்பாகவே தூய்மையானவர், பாசங்களின் நீங்கியவர் என்றெல்லாம் வருகின்றனர். இந்த அளவற்ற ஆற்றல், அதாவது இந்த பவர் டோட்டாலிஸ் அல்லது பவர் பர்சனிஃபைட் இஸ் சக்தி, அது ஒன்று. அடுத்ததாக இரண்டாவதாக லட்சுமி. லட்சுமி என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், செல்வத்துக்கு அதிபதி. செல்வம் என்றால் பாசுபனம் மட்டுமல்ல, ஆல் தி ரிசோர்சஸ்,
1: எல்லா வளங்களும்,
0: எல்லா வளங்களும், இன்றைக்கு நாங்கள் கண்டுபிடித்திருக்கிற வளங்கள், காண கண்டுபிடிக்க போற வளங்கள், எல்லாவற்றுக்கும் அதிபதி லட்சுமி. இறைவனுடைய சக்தி லட்சுமி என்கின்ற பொழுது இறைவன் வந்து எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி. முன்னொரு முறை சொல்லி இருந்தோம், பகவான் என்று சொன்னால் என்ன, இன்றைக்கெல்லாம் பகவான் என்று பல பேர் தங்கள் பேருக்கு முன்னாலும் பின்னாலும் தாங்களே போட்டுக்கொள்கிறார்கள், விளம்பரம் கூட போடுகிறார்கள். இந்த பகவான் என்ற விடயங்களை, பகவான் என்ற சொல்லுக்கு கருத்து தெரிந்தால் நீங்கள் யார் பகவான் என்று பிடித்து விடலாம். பகம் என்றால் ஆறு, ஆறு விடயங்கள் இருக்க வேண்டும் பகவான் என்றால். ஒன்று அளவற்ற அழகு, அளவற்ற அழகு, அன்லிமிட்டெட் பியூட்டி அல்லது பியூட்டி பர்சனிஃபை. அடுத்தது அளவற்ற ஆற்றல், அன்லிமிட்டெட் பவர் அல்லது பவர் பர்சனிஃபை. அதைத்தான் நாங்கள் மலைமகள் அல்லது துர்கை என்ற சக்தி வடிவிலே பார்த்தோம். அடுத்ததாக அளவற்ற அறிவு, அவன் முற்றும் அறிந்தவன், சர்வஜ்ஞன், இயல்பாகவே யாவும் உணர்ந்தவன். முற்றும் அறிந்தா போல யாருடைய போய் படிச்சுட்டு வந்தவன் அல்ல. இப்ப நாங்கள் எல்லாம் இருந்தது மனிதரை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாம் சின்னால் பல்பிணி சித்தறிவுடைய மாந்தர். மூன்று விஷயங்கள் வருகிறது. சின்னால் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை காலம் குறைவு,
1: குறைவு சில நாட்கள்,
0: சில நாட்கள் தான் நாங்கள் வாழ்வது. வேதநூல் பராயம் நூறு, மனுஷன் மாந்தன் தான், மனுஷர்தான் புகுவரேனும். இது தொண்டர் அடிப்படை ஆழ்வார் பாடுகின்ற வேதநூல் பிராயம் நூறு, மனுஷர்தான் புகுவரேனும். இந்த மனித புறவி எடுத்தால் வேத நூல்களின்படி எங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் நூறு வயசு. ஆனால் நாங்கள் கண்டதையும் திண்டு, கண்டதையும் குடிச்சு, புகைத்து கழித்து அதில் 40-50 வருடங்களை தொலைத்து விடுகின்றோம். 30-60 நாங்கள் மேலே போய் சேர்ந்து விடுகின்றோம். அப்போ எங்களுக்கு நாள் வந்து வெளி சின்ன சிறிய அளவு தான் எங்களுடைய ஆய்வு உலகத்தோடு ஒப்பிடும் பொழுது. அதோட பல்பிணி வருத்தங்கள் பல, இது வைத்தியதாக எனக்கு தெரியும். என்னுடைய மெடிக்கல் ஆஃபீஸில் சில விலகலே அவர்கள் காத்திருக்கின்ற நேரம் 4 மனத்தியாளங்களுக்கு மேலும் போகும். ஏனென்றால் நோய்கள் கூடுதலாக இருக்கின்றன. இது உடல் பிணி, இதை விட மனத்துக்கு பிணி, ஆத்மாவுக்கு இருக்கிற பிணி, அது ஒருவரும் அறிந்து கொள்வதும் இல்லை பிணி இருக்கின்ற
1: கவலைப்படுவதும்
0: பல்பிணி. அடுத்தது சிற்றறிவு, எங்கள் எல்லாருக்கும் சிற்றறிவு, சுட்டறிவு அல்லது சித்தறிவு, படித்ததை அறிந்து சொல்லுகின்ற சின்ன அறிவு. இறைவன் முழுமையாக அறிவுள்ளவன், முற்றறிவுள்ளவன், எங்களுக்கு சிற்றறிவு, அவருக்கு முற்றறிவு. இறைவன் இயல்பாகவே யாவும் உணர்ந்தவன், நாங்கள் கற்று அறிந்தவர்கள். சுட்டப்பட்டு சுட்டி காட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த நாலேஜ் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுடைய

0: அறிவு இருக்கின்றதே, அந்த அறிவு இறைவன் வந்து நாலேஜ் டோட்டாலிஸ் அல்லது நாலேஜ் பர்சனிஃபைடு, அந்த ஆஸ்பெக்ட் இவனுடைய அந்த ஆற்றலைத்தான் நாங்கள் சக்தி என்று சரஸ்வதி என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரியாக இறைவன் வந்து அளவற்ற செல்வமுடையவன், இந்த ஆறு குணங்களில் அடுத்தது அளவற்ற செல்வமுடையவன், எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி அவன். ஈசா வாஸ்யம் இதம் சர்வம், இது ஈஷா உபனிஷத்தில் எங்களுக்கு வேதங்கள் இருக்கின்றன நான்கு, உபநிடதங்கள் இருக்கின்றன 108, உபநிடங்களில் முதலாவது உபனிஷதம் ஈஷா உபனிஷதம். இது வந்து ஈசா வாஸ்யம் இதம் சர்வம் என்று தொடங்குகின்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் ஈசனுடைய உடைமை. இப்போ நாங்கள் அவருடைய உடைமையைத்தான் நாங்கள் அனுபவிக்கின்றோம். அப்போ இந்த ஈசன் என்றாலே கருத்து, ஈசன் அடி போட்டி என்ற சிவபுராணத்தில் வருகின்றது. ஈசன் என்றாலே கருத்து, சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. அப்போ இந்த ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியான இந்த தி வெல்த் டோட்டாலிஸ் ஓர் ரிசோர்ஸ் டோட்டாலிஸ் கண்டு அந்த பகுதியைத்தான் நாங்கள் லக்ஷ்மி என்ற சக்தியாக வழிபடுகின்றோம். இப்படி இறைவனுடைய இந்த மூன்று அம்சங்களை சொல்லிவிட்டோம். அடுத்ததாக இருப்பது அளவற்ற செல் புகழ், அளவற்ற அழகு, அளவற்ற ஆற்றல், அளவற்ற அறிவு, அளவற்ற செல்வம், அளவற்ற புகழ். எத்தனையோ புகழ் பெற்ற மாந்தர்கள் இருந்தாலும் இறைவனுடைய புகழ் தான் இன்னும் அழியாமல் இருக்கின்றது. எவ்வளவு மீடியா பவர்ஃபுல் மீடியாஸ் வந்தாலும், எவ்வளவு அரசியல் தலைவர்கள் வந்து போனாலும், எவ்வளவு கோடீஸ்வரர்கள் வந்து போனாலும், அது பில் கேட்ஸரா இருக்கலாம், பில் கிளின்டனா இருக்கலாம், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு
1: அவ்வளவுதான்,
0: அவ்வளவுதான். ஆனால் இறைவனுடைய இது இந்த மீடியாக்களுக்கு முன்னும் இருந்தது, இப்பவும் இருக்கிறது, பிறகும் இருக்கின்றது. அந்த புகழ் அளவற்ற புகழ் அடைத்தவர். அடுத்தது, இவ்வளவும் இருந்தும் அவற்றின் அளவர் தாக்கப்படுவதில்லை. தாமையிலே தண்ணீர் போல அவருக்கு இதில் எல்லாம் ஈடுபாடு இல்லை. தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரம், தாக்கியே தாக்காது நின்றதோ தற்பரை பெயர். எல்லாவற்றிலும் அவர் பெற்றிருந்தாலும், இவற்றினாலும் ஒன்றுனாலும் அவர் தாக்குண்டுபடுவதில்லை. அந்த பற்றின்மை, இந்த ஆறு விடயங்களும் இருந்தால்தான் பகவான் அல்லது பகவதி. அப்ப உங்களுடைய பகவான்களை நீங்களே கண்டறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த இறைவனுடைய இந்த அம்சங்கள் அல்லது எஸ்பெக்ட்ஸைத்தான் நாங்கள் சக்தி என்று உருவகித்து, இந்த சக்தி வழிபாடாக இந்த 9 ராத்திரிகள் வழிபட்டு வருவது எங்களுடைய வளமையாக இருக்கின்றது. எங்களுடைய சக்தி வழிபாட்டினுடைய விளக்கம், இறைவனுக்கு பல மனைவியர் இருக்கக்கூடிய விளக்கமும் இதுதான். ஒவ்வொரு இறைவனுடைய ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு சக்தியாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இறைவனுக்கு எல்லாம் நாங்கள் உருவம் இறைவன் எடுத்து வருகின்றானா, பலவர் கேட்பார்கள். அது என்ன, சைவத்திலே மட்டும் இறைவன் எல்லாம் உருவம் வச்சு வழிபடுகிறார்கள், யான முகத்தோடு ஒரு கடவுள், இப்படி ஒரு கடவுள், அப்படி ஒரு கடவுள், சிங்கத்தில் ஒரு கடவுள், மயிலில் ஒரு கடவுள் என்று சொல்லி சில பேர் சொல்லுவார்கள். இறைவன் உருவெடுத்து வாரது எங்களுக்காக, அவருக்கு நிர்பந்தம் கிடையாது. அகலமா யாரும் அறிவறிது, உருவநாமம் இல்லாமல் யாருக்கும் அறிவதற்கு அரிதாக இருக்கின்ற பொருள், நாங்கள் அறிந்து இன்புற வேண்டும் என்பதற்காக சகலமாய் வந்தது, அந்த உருவம் எடுத்து வந்தது, தானாக தந்ததென்றும் தீவர, அது தானாக தன்னுடைய அருளாலே அப்படி வந்தது என்றும் தீவர. இந்த இறைவனுடைய உரு அங்கம் எல்லாமே சக்தி. இது சிவஞான சித்தியார்ல சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், உரு அருள், இறைவனுடைய உருவம் வந்து அருள், அதுவும் சக்தி. குணங்களோடும் உணர்வு அருள், நாம் சொன்ன எண் குணங்கள், அந்த எண் குணங்கள் அவற்றின் ஒரு பகுதியாகிய அவருடைய உணர்வு, அந்த அது எல்லாமே அருள். உருவில் தோன்றும் கருமமும் அருள், இறைவன் பஞ்ச கிருத்தியங்கள் பெறுகின்றான். இறைவன் என்ன செய்கின்றான், படைக்கின்றான், படைத்ததை காத்து வைத்திருக்கின்றான் குறித்த கால அளவுக்கு, மீண்டும் ஒடுக்குகின்றான், படைத்த எல்லாவற்றையும் மீண்டும் ஒடுக்குகின்றான், அங்கே மறைக்கின்றான், அடுத்ததாக அருளர் தொழில். இப்படி 5 கிருத்தியங்களை தொழில்களை இறைவன் செய்கின்றான். இந்த 5 கருமமும் அவனுடைய அருள். அரந்தன் கர சரணாதி சாங்கம் தரும் அருள், இறைவனுடைய கரம், இவனுடைய பாதங்கள், இவனுடைய அங்கங்கள் எல்லாம் அருள். உபாங்கம் எல்லாம் தான் அருள், அவர் அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள் ஆடைகள் போன்ற உபாங்கங்கள் எல்லாமே அருள். அருள் என்பது சக்தி. தனக்கு ஒன்று இன்றி அருள் உரு உயிருக்கென்றே ஆக்கினன், அது இப்படி எல்லாம் இவ்வளவு உருவெடுத்து இவ்வளவு உருவ நாம பேதங்களோடு இருப்பது உயிர்களுக்காக என்றே வைத்திருக்கின்றான். அசிந்தன் அன்றே சிந்தனன், சிந்தனை என்றால் சிந்தனை கெட்டுவது, சிந்தன் அசிந்தன் என்றால் சிந்தனை கெட்டாத, சிந்தனை கெட்டாத இறைவன் எமது சிந்தனைக்கு எட்டும்படியாக இவ்வளவு ரூபங்களை எல்லாம் எடுத்து
2: வைத்திருக்கிறான். பவானி தே லங்கித பத்ம சம்பவ ததாசி வாத்த சவபாவன க்ஷமா. நதிபிர்னதி விஸ்வமீஜ பூஜா விதி வித்யான சமாதி பிர்னதுஷ்டா தனுஷா முதலே நஜாஸ்மபிர்வா வததே பிரீதிக.

0: உடனே 88வது ஸ்லோகத்தில் இருந்து ஆரம்பிக்கிறோம். சிவானந்த லஹரி பிரகரணம். பிரகரணம் முடிவுக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் விசேஷமாக இதுக்கு மேலே என்ன பிரகரணம் எடுத்துக்கலாம்னு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம ஆரம்பித்தது முன்னால் உபனிஷத்துகள்லாம் பார்த்தோம், விவேக சூடாமணி பார்த்தோம், பகவத்பாதால் பண்ணியதான பிரகரணங்களில் நிறைய ஸ்லோகங்கள் இதுக்கு அர்த்தம் தெரியலேங்கிறதுக்காக இது பண்ணுறதுன்னு ஆரம்பித்தோம். பகவத்பாதாலே முக்கியமான ஸ்லோகங்கள், பிரசித்தமான ஸ்லோகங்கள், அவைகள்லையும் அர்த்தம் தெரியலேன்னு நினச்சிண்டு தர்ஹரி சிவானந்தர்ஹரி இப்படி சில ஸ்லோகங்கள்லாம் திரண்டிருக்கோம். இன்னும் நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஸ்லோகங்கள் சிலது இருக்கு. அதுக்கு ஸ்லோகம் தெரியும், அர்த்தம் தெரியல, தெரியலன்னு சொல்லக்கூடாது, விஸ்தாரமாக தெரியல. ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியும், ஆனால் அதனுடைய விசேஷ அர்த்தங்கள் தெரியல. அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரங்கள் சிலது இருக்கு. கனகதாரா ஸ்தோத்திரம் எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அங்கம் ஹரே போஷணம் ஆசிதாங்கியம்னு ஆரம்பிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு பதம் பதமா அர்த்தம் தெரிஞ்சுக்கல. ஸோ அது ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். பதகோவிந்தம் எல்லோருக்கும் பதகோவிந்தம் சொல்லிகிட்டே இருக்கோம், ஆனால் அதனுடைய உபனிஷத் அர்த்தம் அதில் என்ன இருக்கு அதை பார்க்கணும். ஷட்பதி ஸ்தோத்திரம், லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம், பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹான பதசரசிஞ்ச மகரந்தம், எல்லோரும் படிக்கக்கூடியதான ஸ்லோகம், தினந்தோறும் அனுசந்தானக்கூடியதான ஸ்லோகங்கள், ஆனால் அதில் என்ன விசேஷமான ஒரு அர்த்தம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பிறகு சத்யம் ஞானம் அனந்தம் ஆகாசம் பரமாகாசம் கோட்ட பிராங்கணரிங்கண லோலமன ஆயாசம் பரமாயாசம் அப்படின்னு இருக்கக்கூடியதான கோவிந்தாஷ்டகம், இப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இல்லை வேற ஏதாவது சொல்லுங்கன்னா எனக்கு சொல்ல தயார். ஏன்னா விவகாரம் என்னென்ன, எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, அனுசந்தானம் பண்ணக்கூடியதான ஸ்லோகங்களில் இவைகள்லாம் ஒரு ஆற்றல பார்ப்போம். அதுக்கப்புறம் விஜயதசமி வந்த பிறகு பெரிய கிரந்தமாக இது ஒன்று வந்து இந்த ஸ்லோகங்கள் அது வரைக்கும் முடிச்சுவிட்டு விஜயதசமிக்கு பெரிய கிரந்தம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ சத்யா அடுத்தது கனகரஹர ஸ்தோத்திரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் எப்படி நினைக்கிறாளோ அப்படி. அதுக்கு மேல பகவான அர்ச்சனதோ ஸ்தோத்திரம் துதிக்கிறதோ அல்லது தியானம் பண்றதுன்னு எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன்? பகவானோ அவ்வளவு பெரியவர், அவரை அர்ச்சனம் பண்றதுன்னு யாரால ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மாதிரி ஒரு அக்ஷதை இருக்கணும். ராவணனை கொண்டுபிட்டார், இங்க வந்தார், அதுக்கு பிராமணனை கொண்ட தோஷத்தை போகிறதுக்காக பகவானை பிரதிஷ்டை பண்ணி ராமேஸ்வரத்தில் விசேஷமாக அங்கே பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினதாக ஐதீகம். அந்த இடத்துலையே நிறைய கிணறுலாம் இருக்கு, அமிர்தங்கள் எல்லா நதிகளும் அங்கே வந்திருக்கான் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணாக. எப்படி ராமனுடைய பட்டாபிஷேக சந்தர்ப்பத்தில் நாளைக்கு காலமே பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, 300 நதிகள் புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தம் கொண்டு வரணுமா, எங்கே போகிறது, குரங்குகளை அனுப்பிச்சா, அது என்ன ஆச்சுன்னா காலமே 5 மணிக்குள்ளே வந்துடணும்னா, வந்த பிறகு தானே அதுக்கெல்லாம் கலசத்தில் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறதுக்கு வரணும்னா வந்துடுதுன்னு 300 புண்ணிய கஷேத்திரத்திலேருந்து புண்ணிய நதிகள்லேருந்து வந்துடுதுன்னு சொல்கிறார். நதிகள்லாம் என்ன பண்ணிட்டு அங்கேயே வந்துருந்தான், அதனால தான் இன்றைக்கும் ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா அங்கே நிறைய கிணறுகள்லாம் இருக்குது, அந்தந்த கிணறு ஸ்நானம் பண்ணி தான் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறார். அப்படி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த பிரதிஷ்டை பண்ணி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினார். அப்படிப்பட்டதான ஒரு யோக்கியத்தை இருக்குமையானால் நான் உங்களை பண்ணலாம், ஆனால் அந்த யோக்கியத்தை எனக்கு இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம், தெரியலையே. அதே போலயே பகவானை துதிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சலை, ஆனால் யாரால துதிக்க முடியும்? அகஸ்தியரால துதிக்க முடியும். அகஸ்தியர் துதிச்சார், அங்கிருந்து கைலாசத்துக்கு போய் கைலாசத்துல வந்து அந்த மயிலிருந்து ஆரம்பிச்சது பகவானுடைய ஆக்ஞையினாலேயே. நீங்கள் போங்க, மதுரைக்கு போங்க, நான் உங்களுக்கு தரிசனம் பண்ணுறேன் கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு அங்கேருந்து வரார். வரும்பொழுது விந்த பர்வதத்தை நிறுத்திவிட்டார், என்ன வளராமல் நிறுத்திவிட்டார், நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இப்படியே இருங்கோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்தாராம். அப்படிப்பட்டதான ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அகம்ஸ்தியாயின்னு அகஸ்தியகான்னு சொன்னோம். அப்படிப்பட்டதான அகஸ்திய முனிவர் அவர் துதிக்கிறார். நம்ம சாதாரண மனுஷியாளுக்கு பகவானுடைய துதிக்கிறதுன்னா ஸ்தோத்திரம்னு சொல்றதுக்கு 2 அர்த்தங்கள் லோகத்தில் இருக்கு. ஒன்னுன்னா அவித்தியமான குணாபிதானம், இல்லாத குணங்களை ஸ்தோத்திரம் பண்றோம். நீங்க இந்திரன் சந்திரன் உங்களை ஸ்தோத்திரம் பண்றது அவனுக்கே தெரியும், இதெல்லாம் நம்மகிட்ட இல்ல, வெறுமனை ஏதோ தலை வைத்து வைக்கிறான். எதற்காக? ஏதோ காரியமாகணுங்கிறதுக்காக. இது ஒரு ஸ்தோத்திரம்னு லோகத்துல பாக்குறோம். அதே விதமாக இன்னொன்னு என்ன, குணிநிஷ்ட குணாபிதானம், இருக்கிற குணங்களை எடுத்து சொல்றது. அது எதற்காக? அவரை துதிக்கிறதுக்காக. அதனால நாம் க்ஷேமத்தை அடைகிறதுக்காக, காசுன்னு மட்டும் இல்ல க்ஷேமத்தை அடைகிறதுக்காக. இப்படிப்பட்டதான அவருடைய குணங்களை அறிந்தவனால தானே தெரிய முடியும். பகவானுடைய குணங்கள் யார் அறிந்தாரோ அவர் தானே ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அவருடைய குணங்கள் யாருக்கு தெரியும்? அகஸ்தியர் போன்ற மகாத்மாக்களுக்குத்தான் தெரியும். ஆகையால் அப்படி இருந்தால் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எனக்கு அப்படிப்பட்டதான நிலை இல்லையே, நான் என்னமா ஸ்தோத்திரம் பண்ணுவேன்? அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும். தியானம் பண்றதுன்னா பிரம்மதேவர் தியானம் பண்ணியிருக்கார், பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணியதாக. பவானிதே லங்கித பத்ம சம்பவா, பரமேஸ்வரா லங்கித பத்ம சம்பவா, மகாதேவ் சாட்சாத் பிரம்மதேவர் இருக்காரு, அவரவர்த்தியா நான் இருந்தேனையானால் நானும் தியானம் பண்ணுவேன். ஆனா அந்த நிலைகள் ஒண்ணும் எனக்கு இல்லையே, நான் தியானம் பண்ணவும் தெரியல, அர்ச்சனை பண்ணவும் தெரியல, ஸ்தோத்திரம் பண்ணவும் எனக்கு தெரியல, என்ன பண்றது? சதாசிவாவனக்ஷமா. அப்படி இருந்தா தான் உங்களை தியானம் பண்ண முடியும். அப்படி இல்லாததுனால அர்ச்சனை பண்றதோ தியானம் பண்றதோ பூஜை பண்றதோ எனக்கு தெரியாதப்பா. ஆகையால் என்ன கேட்கறேன்? தவபாதம் புஜ பக்தி மேவதேஹி, அது முன்னால ஸ்லோகத்துல சொன்னார். அசனம் கரளம் கல்லாபோ வசனம் தர்மஜ வாகனம் மகோட்சா தவதாத்யதிகிம் மமதாத்யதிகிம் கிம் அஸ்தி சம்போ தவபாதம் புஜ பக்தி மேவதேஹி அப்படின்னு உங்கள்டைய பாதத்துல பக்தியை மட்டும் கொடுங்க, நான் இதை ஒண்ணும் கேட்கல. ஏன்னா எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியல, அர்ச்சனை பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல. உங்க பக்தி இருந்தா மனசால அப்படியே உங்களையே நினைச்சிருந்து ரமிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணினார். அடுத்த ஸ்தோத்திரத்துல இப்ப என்ன சொல்ற? என்ன ஸ்தோத்திரம் முடியாது, பூஜை பண்ண முடியாதுங்கிறல, ஏன் மஞ்சள் போனப்போ பூஜை பண்ண முடியாது அப்படின்னு கேக்குறீரா? யாரோ எவ்வளவோ நமஸ்காரம் பண்றா, ஸ்தோத்திரம் பண்றா, பூஜை பண்றா, அவளிடத்துல நீங்க நிஜமா திருப்தி அடைஞ்சா போல தெரியலையே. ஆனா எப்படி நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீர்கள்? தனுஷா முதலே நகர்வா வலதே கிபிரீதிகரம் சதா கரோமி. சாதாரண மனுஷியால் மாட்டது இல்ல, ஒருத்தர் உங்களை வில்லால அடிச்சார் அதை இருக்கு, ஒருத்தர் ஓலகையால போட்டார் அதையும் அடிச்சுட்டு இருக்கு, தனுஷா முதலே நஜாத்ம பெர்வா கல்லால அடிச்சார் அதை ஒசத்தியா நீங்க எடுத்துட்டு இருக்க. உட்பத்தை போட்டு பூஜை பண்ணினா உங்களுக்கு ஒன்றும் ரிசல்ட் ஒன்றும் தெரியல நமக்கு. தினமும் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் தெரியலையே. உங்களை எப்படி பூஜை பண்றதுன்னு பூஜை வழியே டவுட்டா இருக்கு. பூஜா பத்திரிகைகள்லாம் பார்த்தாச்சு, வேதங்கள்லாம் பார்த்தாச்சு, தர்மசாஸ்திரங்கள்லாம் பார்த்து, ஆனா என்ன தெரியலன்னு தெரியல. புட்பத்தை போட்டான் ஐயாவத்தன், அவரை எரிஞ்சு விட்டுருந்தீங்க. அரவிந்த மசோ கஞ்சா சூசஞ்ச நவ மல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபாணத்ய சாயகான் மன்மதன். அவர் வந்து தாமர பூ போட்டார், அசோக புஷ்பம் போட்டார், மல்லி புஷ்பத்தை போட்டார் உங்க மேல, மாம்பூ புஷ்பத்தை போட்டார், இப்படிப்பட்டதான புஷ்பங்கள்லாம் அல்லி புஷ்பத்தை போட்டார், இவைகள்லாம் உங்க மேல போட்டா நீங்க பூஜை எடுத்துக்கணுமா வேண்டாமா? எடுத்துக்கணும் சுவாமி. என்ன புஷ்பங்கள்னால என்ன போட்டிருக்காரு உங்களை? புஷ்பங்கள்லாம் அடிக்கல, இது உங்க மேல போட்டார், நீங்க அதை எடுத்துட்டு ஓஹோ நம்ம மேல புஷ்பம் போட்டிருக்காங்க இவன் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்றதை விட்டு மூணாவது கண்ணை திறந்து என்ன ஆச்சுன்னு இருக்கிற இடம் தெரியல. புஷ்பத்தை போட்டவருக்கு இந்த கதியா இருக்குன்னு, நான் புஷ்பத்தை போட முடியுமா இப்ப? நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சுவாமின்னு, நீங்க இப்படி பண்றல, இப்படி ஒன்று பயமா இருக்கே, என்ன தெரியலன்னு. ராமாயணத்துல குஹன் இருக்காரோ இல்லையோ, அவர் அங்கே வந்திருக்கார். கங்கை நதியை தாண்ட வைக்கணும்னு இருக்கிறதுக்காக நான் போட்டில் ஏறேன்னார். குஹன் என்ன பண்றாருன்னா, நோன்னு சொல்ல முடியாத, என்ன சகமண்டலத்துக்கும் அதிபதியா தசரதன் இருக்கார், சக்கரவர்த்தி திருமகன், அவரும் பக்தி இருக்கு ராமநாடத்துல. ஆனா என்ன பண்ணினார்? ராமன் வந்து போட் ஏறுறதுக்காக கிளம்பினார், காலை எடுத்து வைக்க போறார், இருங்கோண்டம். என்ன சுவாமின்னர், முதல்ல நான் கிளம்பிடுறேன்ட்டார். எதற்காக கால் அலம்பணும் நீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா கால் அலம்பித்தான் ஆனா அப்புறம்தான் வருவேன்னர், போட்ல விடுவேன்னர். ஏன்னு, நீங்க இதுக்கு முன்னால போயிருக்கீர்கள் கல்யாணம் ஆகிற சந்தர்ப்பத்தில், கல்யாணத்துக்கு முன்னால அந்த இடத்துல அகல்யான்னு ஒரு அம்மா இருந்தா, கல்லாயிட்டு இருந்தா அந்த கல்லா இருந்த அம்மா உங்களுடைய பாத தூளி விழுந்ததுமே ஒரு பெண்ணா மாறிவிட்டா, அழகான பெண்ணா மாறிவிட்டா. கல்லு பெண்ணா மாறிச்சுன்னா எனக்கு இருக்கிறது போட்டு ஒண்ணுதான், அதுல நீங்க காலை வச்சுன்னா வெறும் தூசி விழுந்த வராது, காலையே வைக்கிறேங்கிற. அந்த போட்டும் ஒரு பெண்ணா மாறிச்சுன்னா என் கதை என்ன நாளைக்குட்டான் விவகாரம் முழுக்க. அதனால என்ன பண்ற, முதல்ல உங்க காலை நீட்டா ஆரம்பி ஒரு மணல் கூட அதுல இருக்க கூடாது. அதுக்கப்புறம் நான் எதுவுமே நிறையா ராமச்சந்திர பிரபு வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. விசேஷமாக அந்த ராம பாத ரஜஸுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு அப்படின்னு ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு வால்மீகி ராமாயணத்துல விசேஷமா சொல்லியிருக்கார். ஏன் சொல்ல வந்தேன்னா, அது மாதிரி சுவாமின்னு புட்பத்தினால பகவான் மன்மதன் பூஜை பண்ணினார். அந்த பூஜை பண்ணினதான மன்மதன் நீங்க எரிச்சுபிட்டீர், எனக்கு புட்பம் தொட்டாலே பயமா இருக்கு, பரமேஸ்வரன் இடத்துல புட்பத்தை போடலாமான்னு பயமா இருக்கு, கோபம் வந்துருமோ பயமா இருக்கு. சரி வேற என்னமா அர்ஜுனர், அர்ஜுனன் என்ன பண்ணினார், பாசுபதாஸ்திரத்துக்காக தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். உலகத்துல மற்றவர்களிடத்துல இல்லாத ஒரு அஸ்திரம் இருந்தால் அந்த அஸ்திரத்தினால ஜெயிக்கலாம் யுத்தத்துல, அப்படித்தானே. அவள்கிட்ட இல்லாதான ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கமையானால் அதனால ஜெயிக்கலாம் எனக்கூடியதான அபிப்பிராயத்துல. துரோணாச்சாரியர் இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லி கொடுக்காததான ஒரு அஸ்திரம் எப்படி இருக்குன்னா, துரோணாச்சாரியர்கிட்ட தான் எல்லோரும் வாஸ்டர், யார பாண்டவாள் கௌரவாள் எல்லோரும் 105 பேரும் அவர்கிட்ட தான் வாஸ்டர். அவர்கிட்ட வாசிக்காம யுத்தம் பண்ணினதுன்னு சில பேர் தான் இருந்துட்டு இருக்கா, அதுல கர்ணன் ஒருவர். இது எல்லோரும் என்ன பண்ண, துரோணாச்சாரியிட்ட வாஸ்டவா தான். ஆகையால் அவள்கிட்ட என்ன அஸ்திரம் இருக்குன்னு இவாளுக்கு தெரியும், இவாள்கிட்ட என்ன ஆற்றல் இருக்குன்னு அவளுக்கும் தெரியும். அகல் விவகாரம் என்ன, நம்ம ஒரு அஸ்திரம் போட்டா இந்த அஸ்திரத்துக்கு எதிராக இருக்கக்கூடியதான அஸ்திரம் எது போடணும்னு எல்லாம் தெரிஞ்சவாளா இருந்துட்டு இருக்கா. ஆகையால் என்ன தெரியணும்னு, அவள்கிட்ட இல்லாதான ஒரு அஸ்திரத்தை பாதிக்கணும். அப்ப என்ன, அந்த அஸ்திரம் போட்டேன்னா அவளுக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படி முழிச்சுட்டு இருப்பா நமக்கு சீக்கிரமா பண்ணிவிடலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அர்ஜுனன் என்ன பண்ணினான்னா, அந்த வனவாசம் இருக்கிற காலத்துல பாசுபதாஸ்திரத்தை சம்பாதிக்கணும், பரமேஸ்வரனோட அனுகிரகம் தேவை அப்படிங்கறதுக்காக வரும் போன. பரமேஸ்வரன் இந்த தபஸை கவனிச்சு பார்த்தார், தபஸை கவனிச்சு பார்த்துட்டு இவனை நம்ம பரீட்சை பண்ணி அதற்கு பிறகு இவனுக்கு யோக்கியத்தை இருந்தா கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணினான், இவருக்கு ஒரு பன்னி அனுப்பிச்சு விட்டாராம் மாயினால. அந்த பன்னி வந்து இவர் தபஸ் பண்ற இடத்துல இவருக்கு எண்ணிட்டே இருந்தது. இவன் எப்படிப்பட்டவன், க்ஷத்ரியன், சாதாரண மனுஷாலா பிராமணாலா இருந்தா போனா போறதுன்னு அந்த இடத்த காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவோம். நமக்கு யாராவது கலாட்டா பண்ணினான்னா நம்ம அவ்வளோ சண்டை போடுறது இல்லை, என்ன சார் துஷ்டனோட உங்க துஷ்டனை தூர வழக்குன்னு நம்ம பாட்டுக்கு வேற எங்கேயாவது போயிட்டே இருப்போம். ஆனா க்ஷத்ரியன் உடம்புல அந்த ரத்தம் இருக்கோ இல்லையோ என்ன பண்ணினான், இப்படி நீ எங்க பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கையில 50 இருக்குன்னு எடுத்தான் போட்டான். பரமேஸ்வர் என்ன பண்ண, நிறைய சரியான தருணம் நினைச்சுட்டு அவரும் ஒரு அம்ப போட்டார். இந்த ரெண்டு அம்பும் ஒரே க்ஷணத்துல வந்து அந்த பன்னியை அடிச்சுடுச்சு. இப்ப என்னாச்சுன்னு, பண்ணி அடிச்சதுமே இவர் பார்த்தார், நம்ம ஒரு அம்பு போட்டோம் இது பரவாயில்ல, இன்னொரு அம்பு விழுந்திருக்கே யார் வந்து போட்டா அப்படின்னு பார்த்தார். பார்த்தா அங்க ஒரு வேடம் நிக்கிற, யாரப்பா நீங்க இந்த அம்புன்னு அந்த வேடம் நேரம் வந்து இந்த பண்ணியை தொடாதீங்க, நான் போட்ட அம்பு தான் அந்த கொண்டது. வேடம் வேட்டை ஆடுறதுல ஒரு அதுல ஒரு ரூல் இருக்கு, அவளுக்கு எல்லாருக்கும் ரூல் இருக்குன்னு. நான் முதல்ல போட்டேன், என் நம்பு தான் தச்சிருக்கேன், என் நம்பினால் தான் அதை விட்டுருக்கு. ஸோ இப்ப அது எனக்கு சேர்ந்தது உமக்கு சேர்ந்தது இல்லைன்னு, அது பாட்டுக்கு அது காட்டுல இருக்குது, அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கு. அதை ரெண்டு பேரும் அடிச்சு விட்டு இது எனது உனதுன்னு சண்டையில் ஆரம்பிச்சிருக்கேன். இவர் சொன்ன, இதை பாருங்க உங்க அம்பு முன்னால தச்சிருக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப், ரெண்டும் அட் தி சேம் டைம் அடிச்சிருக்கு, ஒரே கணத்துல ரெண்டும் அடிச்சிருக்கு, அது எனதுன்னு நீங்க எங்கள நீங்க என்ன பண்ண போற, நான் என்ன பண்ண போறேங்கிறது அப்புறம் நீங்க எல்லாம் அதை ஹிம்சை பண்ணி சாப்பிட போறா மாம்சத்தை சாப்பிட போறது இல்ல, நானும் அதுக்காக தான் அடிச்சிருக்கேன். ஆகையால் இது எனக்குத்தான் சேரணும், என் நம்ப அடிச்சிருக்கேன். இவன் கிளைம் பண்றதா தான் நானும் சண்டை போடுவேன், உமக்கு இல்லைன்னு. இவ ரெண்டு பேரும் என்னாச்சுன்னு, பன்னியை விட்டா ஒத்தர்த்தர் சண்டை ஆரம்பிச்சுட்டேன். எப்படி சண்டை வரும்பா லோகத்துல விவகாரம் அப்படின்னா, எதுக்கோ ஆரம்பிப்போம் வேற எதுக்கோ சண்டை வந்துடும், அதான் எப்ப கேப்பா இருக்கணும். சண்டை வரும்பொழுது நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, பேசாம இருக்கணும், அதுதான் முக்கியமான விவகாரம். யாராவது ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சிருந்தா நீங்க அடங்கி விடுங்க, அது ஒன்றும் மான பிரச்சனை இல்லை, கௌரவ பிரச்சனை இல்லவே ஏன்டா, நல்ல வழி ஏன் தெரியுமா, அவரும் பேசி நீங்களும் பேசி ஒருத்தர் ஒருத்தர் இந்த சண்டை போடுறப்ப இன்னொருத்தர் என்ன பேசுறாருன்னு இவர் கவனிக்க மாட்டார், இவருக்கு தோணிட்டு பேசிட்டே இருக்கணும். என்ன நம்மகிட்ட ஸ்டாக் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்கணும், இதுவே விவகாரமே தவிர அவர் என்ன சொல்றார் அது நமக்கு தகுந்ததாக பதில் சொல்லுவோம், நம்ம கேட்டு பதில் சொல்றதுங்க விவகாரம் இல்லை. நடுவில் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும், இந்த வார்த்தை நீ எப்படி சொல்லலாம், நீ அந்த மெயின் சென்டென்ட் போயிடும், என்ன போய் இந்த வார்த்தைகள்லாம் இப்படி ஏதோ சண்டை நடக்கும். இது போல விவகாரம் என்ன ஆயிடுச்சுன்னு, இப்ப பண்ணிய விட்டா அது பாட்டுக்கு விழுந்து கிடக்கிறது. இவ ஒரு 15 நாள் யுத்தம் பண்ணினாங்க, பகல் ராத்திரி இவரும் விடலை அவரும் விடலை. அர்ஜுனனுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துருது, ஏன்னா இத்தனை அஸ்திரங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான சகல அஸ்திரங்களும் போட்டிருக்கோம், இந்த வேட நானும் அத்தனையும் தாண்டி அதுக்கு மேல யுத்தம் பண்ணிட்டு இருக்கானே, யாரப்பா இவர் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அஸ்திரம் போட்டு. அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் கேட்க இடம் இல்லை, ஏன்னா யுத்தம் மேல விழுந்துட்டே இருக்கு. பார்த்தானா என்ன ஆகுது அப்படின்னு நினைக்கிற காலத்துல பகவான் போட்டதான அஸ்திரம் அர்ஜுனால அடிச்சுடுது. இத்தனை வரைக்கும் இந்த வேலை விடாம தடுத்துட்டே இருந்தா தெரியாம ஒன்னு அடிச்சு பட்டது கீழே விழுந்து மயங்கி போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் ஆனதுமே முழிச்சுட்டான். முழிச்சதுமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா பரமேஸ்வரன் அந்த வேட ரூபத்துல இல்லையா, பரமேஸ்வரத்துல ரிஷப வாகனத்தோட அம்பாளோட இருந்திருக்காரு தர்சனம் கொடுத்தார். அப்ப சொன்னார், ஆடாதான் நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், ஏன்னா இத்தனை நாள் என்னோட சண்டை மல்லு கட்டுறான, யாரோ ஒரு பெரியவராதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏன் என்ன அடிச்சு அப்படின்னு கேட்டார். எப்பண்ணி எனக்கு கொடுக்கல அதனால அடிச்சுங்கிறார் வந்து, அது இருக்கட்டும் இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே நீங்க ஏன் தபாசு பண்ணீங்கன்னு. இது போல அஸ்திரம் வேணும்னார். அதுக்கப்புறம் அந்த பாசுபத அஸ்திரத்தை கொடுத்தார், அதை வாங்கி வச்சுட்டார். ஆனா பாரத யுத்தம் முழுக்க பாசுபத அஸ்திரத்தை உபயோகப்படுத்தல, தூரம் பண்ணியும் என்னடா அந்த அஸ்திரத்தை உபயோகப்படுத்த வேண்டியதான சந்தர்ப்பமே வரல. பிரம்மாஸ்திரமே கடைதான் உபயோகப்படுத்தினர், 100 பேரையும் கொன்ன பிறகு அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா வந்து உப பாண்டவால கொன்ன சந்தர்ப்பத்துல நாளைக்கு சூரியோதயம் ஆறுள்ள அந்த அஸ்வத்தாமா இதை கொன்னதவரை நான் கொண்டு விடுறேன்னு யுத்தம் பண்ணி போன பொழுது அப்புறம் அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தினான். அப்ப பிரம்மாஸ்திரம் தேவைப்படனா அதுக்கு பிரதியா பிரம்மாஸ்திரம் போடலைன்னா என்ன ஆகும்னர், அந்த இது கெட்டு போயிடும் கொன்னுபுடைய வாட. அதனால என்ன இவர் பிரம்மாஸ்திரத்தை போட்டார். ரெண்டு பிரம்மாஸ்திரமும் ஆகாசத்துல மோதிண்டே இருக்கு, அது மோதிண்டே இருக்கு, உலகம் முழுக்க பத்தண்டி எறிகிற சந்தர்ப்பம், என்ன பண்றதுன்னு தெரியல. தேவதைகள்லாம் ஆச்சரிய விட்டு போடுறா, என்ன பண்றது என்ன. பகவான் கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சு என்ன பண்ணார், உன் பிரம்மாஸ்திரத்தை நீ பின்னால வாங்கிக்கோன்னு. அர்ஜுனனை கேட்க மாட்டேன்ட்டான், பகவான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ஏன்டா நான் பின் வாங்கினேன் அது என்ன கொண்டுபிடும், நீங்க வந்து நீங்க பாட்டு சிம்பிளா சொல்லிவிட்டேன் என்ன பின்னால வாங்கிக்கோன்னு, என்ன பண்றதுன்னு. இல்லைன்னா அவனுக்கு அங்கே பார்த்தா அவருக்கு போடதான் தெரியுமே தவிர உபசம்ஹாரம் தெரியாதான் அஸ்வத்தாமா, என்ன பண்றதுன்னு. அப்ப வசிஷ்டர் இங்க வந்த என்ன பண்ணினா ரெண்டு கையிலயும் ரெண்டு பிரம்மாஸ்திரத்தை வச்சுட்டு சாப்பிட்டார். அஸ்திரத்தை சாப்பிடுவார், அம்ப சாப்பிடுவார, அவர் எதையும் சாப்பிடுவார் வாரம் முழுக்க. ரெண்டாச்சுனர் இப்படித்தான் அஸ்திரமானது முடிஞ்சதே தவிர பிரம்மசிரோஸ்திரத்தை பிரதியே கிடையாது. அப்படி அந்த அஸ்திரத்தை போட்டவர் அடுத்தாச்சு, அதுதான் கடைசியில போட முடிஞ்சது. அதுக்கு முன்னால இருக்கிற அஸ்திரங்கள்லாம் ஒன்னும் அவைகளோடய முடிஞ்சு போயிடுது. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான சிவாஸ்திரம் பாசுபதாஸ்திரம், அந்த பாசுபதாஸ்திரத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டியதான சந்தர்ப்பமே வராம போயிடுச்சு. பாரத யுத்தத்துல ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி பாசுபதாஸ்திரம் போடும்போது இவர் என்ன பண்ணினாரா, தன்னுடைய வில்லுனாலேயே அடிச்சாராம் பரமேஸ்வரன். அந்த வில்லால அடிச்சதுனாலதான் அந்த லிங்கம் இருக்கு பத்தல, லிங்கத்துல ஒரு கோடு விழுந்துருது, அவருடைய நெத்தியில ஒரு கோடு விழுந்துதான். அதனாலதான் பரமேஸ்வருடைய லிங்கத்துல இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கணும், அதுக்கு பார்த்த பிரகாரம்னு பேரு. அந்த கோடு இருக்கக்கூடியதான சிவலிங்கத்துக்கு பார்த்த பிரகாரம்னு பேரு. அப்படிப்பட்டதான சிவலிங்கமா இருந்ததுதான் ரொம்ப வசதி அப்படிங்கிற. ஏன்னா இந்த சால கிராமத்துல எந்த சாமம் வசதி, இது எந்த சால கிராமம், இது மகாவிஷ்ணுவா, இது சுதர்சனனா, இது எப்படின்னு சால கிராமத்தை கண்டுபிடிக்கிறது, அது ஒரு சாஸ்திரம். ரத்னத்தை எப்படி கண்டுக்கிறது, ரத்னம் டைமண்ட் கரெக்ட் ரத்னமா இல்லையாங்கிற போல, எது லிங்கங்கள்லாம் என்ன லிங்கம், ஸ்வயம்பு லிங்கமா மரக்கத்த லிங்கமா, சில இடத்துல மரக்கத்த லிங்கம் இருக்கும், ரொம்ப வசதி அது. இங்க காரணேஸ்வர் கோவில் இருக்குன்னு சொல்ற மரக்கத்த லிங்கம் பாலம் வெட்டலையானால் மேல வெளுப்பா இருக்கும், அந்த லிங்கத்துல பால விழுந்து விழுந்த சந்தர்ப்பத்தில் அப்படியே பச்சை கலர்ல இருக்கும், மறுபடியும் கீழ் வந்துன்னா வெளுப்பா இருக்கு, அதை பார்க்கலாம். சாதாரணமா அபிஷேகமே பண்ண மாட்டோம் அவங்க எதிர்க்க, ஏன்னா அதை பண்ண அந்த மரக்கத்த லிங்கம் அது அவ்வளோ, அது என்ன சில கோடி விலை, அது சின்ன மரக்கத்த லிங்கம் ஒரு மோதிரத்தை போட்டுக்கிறதுக்கு அது 30,000-40,000 அவ்வளோ பெரிய லிங்க மரக்கத்துல இருந்தா எவ்வளவு இருக்கு பாருங்க. சாதாரணமா அபிஷேகம் பண்ண விட மாட்டா, பண்ணினாலும் தர போட்டுருவா விவகாரம் என்னன்னு. அப்படி விசேஷமாக இருக்கு. அதுல இந்த பார்த்தனால அடிக்கப்பட்டதான லிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அர்ஜுன நடிச்சதான லிங்கம் அது பார்த்த பிரகாரம்னு பேர். இப்படி வில்லால அடிச்சான், ஆனா அவனுங்க வந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவசத்தியா தலையில வச்சுட்டு அவருக்கு உங்களுடைய அஸ்திரத்தையே கொடுத்தே பரமேஸ்வர நான் என்ன புட்பத்துல பூஜை பண்ணின மன்மதன ஒரு மாதிரி கவனிச்சுட்டு அடிச்சதானே இவரை கவனிச்சுட்டு இருக்கு, நான் என்ன பண்றது எப்படி பூஜை பண்றது நீங்க சொல்லுங்க பாக்கலாம், பயமா இருக்கே நான் எப்படி பூஜை பண்றது அப்படிங்கிற நதிபெர் பூஜா விதி வித்யாதி வித்யாதி சமாதி பெர்ன துஷ்டா விதிபிஹி தியான சமாதி பெர்ன துஷ்டா. எப்படி தனுஷா இந்த தனுஷுனாலதான் எப்படி அந்த வில்லு அடிச்சா நீங்க சந்தோஷப்பட்டிருக்க. பரமேஸ்வரா உங்களை என்ன சொல்றது, எந்த புஷ்பத்தினால உங்களை பூஜை பண்ணுவேன், நீங்க அடிச்சா சந்தோஷப்பட்டிருக்கல, நான் என்ன பண்றது முசலேனா. அதே போல என்னிடத்துல வில்லு இல்ல, ஆனா இன்னொரு பக்தர் என்ன பண்ணிருக்காரு, உலக்கையால அடிச்சாராம் பரமேஸ்வரன், அதையும் தாங்கன்னு ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் சாக்கிய நாயனார்னு ஒரு நாயனர், அவர் என்ன பண்ணினார், அவர் சமணர்கள் இருந்ததான சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்துல சமணர்கள் நழுக்க ஆடிட்டு இருந்தா ஆட்சி பண்ணிட்டு இருந்தா, அந்த சமணர்கள் பௌத்தால் இருக்கிற காலத்துல யாரும் நம்ம தெய்வங்களை பூஜை பண்ணப்படாதுன்னு விசேஷப்பட்டு இருந்தா, அப்படி நாஸ்திகாளுடைய காலம் எவ்வளவு இருந்தது. இப்பதான் நாஸ்திகர் நாஸ்திகருங்கிறோம், இப்ப இருக்கிறவள்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு மேக்சிமம் உங்களை பயமுடுத்துவா, பூனால் அறுதுமேமா ஊச்சிக்குடுமையை கட் பண்ணுவேங்கிற அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா ஒரு காலத்துல என்ன அடிச்சா மனுஷியால பார்த்தா அடிச்சா உதச்சா அப்படி எல்லாம் இருந்தது. ஆனா அந்த சந்தர்ப்பத்திலயும் இருந்திருக்கா, பக்தால் இருந்துட்டு இருக்கா, இல்லாம இல்ல. இந்த சாக்கிய நாயனார் என்ன பண்ணுவார், தினந்தோறும் என்ன பண்ணுவா, பரமேஸ்வரத்துல கல்ல வீசுவார். ஏண்டா உள்ளூர மனசுல நான் புட்பத்தை போடுறேங்கிற எண்ணத்துல கல்ல வீசுவார். அவளுக்கு என்ன தெரியும், கல்லன்னா வீச்சுட்டு இருக்கார், சரி அப்படி விட்டுருக்கா, என்ன சிவ பூஜை பண்ணப்படாது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் கல்ல வீசுட்டு இருக்கான்னு விட்டாளாம். ஆனா பரமேஸ்வரன் உள்ளூர மனசுல வருத்த பண்ணிட்டு கல்லாலேயே பகவான பூஜை பண்ணினாரா சாக்கிய நாயனார் அப்படின்னு அவருடைய நாயன்மாருடைய சரித்திரங்கள்லாம் விசேஷமாக இருக்க அப்படிப்பட்டதான் வதத்தே பிரீகரம் ததா கரோமி. உங்களுக்கு எது பிரியம்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்தா போல நான் பண்றேன். கல்லால் எருத்தும் கை வில்லாட்டில் தூங்கினாலும் கனி மதுர சொல்லால் துதித்தும் அப்படின்னு விசேஷமாக தாய்மானவர் பாடிட்டு இருக்கார். அப்படி கல்லால அடிச்சவரையும் நீங்க காப்பாத்திருக்கல சுவாமி, ஆகியால் பூஜை உங்களுக்கு எப்படி பண்றது எனக்கு தெரியலையே, வில்வத்தினால பூஜை. ஏகஞ்ச வில்வம் சலிலம் சக்கிஞ்சது சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தி பக்தியா, ஒரே ஒரு திரிதளம் திரிகுணாகாரம் திரேத்திரம் அப்படின்னு ஒரே ஒரு வில்வத்தை பரமேஸ்வரன் தலையில வச்சு ஒரு உத்தரணி ஜலத்தை போட்டா போறோம், பக்தியோட போட்டா போறோம்னு சொல்றா. ஆனப்பா இருக்கு என்ன, என்ன புட்பங்கள் எல்லாம் போட்டா.
1: ஓம் நம சிவாய சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வைசேஷிகா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஓம். அப்போ நேத்தி பார்த்தோம் புத்தி, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வச்சுட்டோம் புத்திய. அடுத்தது சுகம்.
3: அடுத்த குணம் சுகம். சுகம்
2: சுகத்துக்கு லட்சணம் என்ன சொல்றாங்க, சர்வேஷாம் அனுகூல வேதனியம்
3: அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சர்வேஷாம் வேதனியம்,
2: எல்லாருக்குமே விருப்பப்பட்டதான அனுகூலமான அனுபவம், அதுக்கு பேரு சுகம். எனக்கு வரணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறதான ஒரு விஷயம் சுகம்.
3: துக்கம் சர்வேஷாம் அனுகூலத்துக்கு வந்து பிரதிகூல,
2: எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்துக்கு பேரு துக்கம். எனக்கு இந்த அனுபவம் வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு அனுபவத்துக்கு பேரு துக்கம்.
3: அடுத்தது
2: இச்சா துவே, இச்சா காம, இச்சா துவேஷ கிருதி, இதுக்கெல்லாம் லட்சணம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போயிறாரு, பரியாய சப்தத்தை சொல்லி இச்சா காம துவேஷ குரோத பிரயத்ன கிருதி அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் சொல்லிடுறாரு.
3: இச்சா அப்படின்னா காம, துவேஷ அப்படின்னா குரோத பிரயத்ன கிருதி,
2: கிருதி பிரயத்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் லட்சணம் ஒண்ணுமே சொல்லாம பரியாய சப்தங்கள், இதெல்லாம் ஒரு பொருள் படும் பல சொற்கள். காமம்னாலும் அதே தான், இச்சானாலும் தான், குரோதம் துவேஷம் ரெண்டுமே வேற வேற இல்லை. இருந்தாலும் இங்க பல வகையான ஆசைகள் இருக்கு, ஒரு ஒரு ஆசைக்கும் ஒரு ஒரு மாதிரியான லட்சணங்கள் சொல்றாங்க. தர்மத்துக்கு விரோதம் இல்லாத, தர்ம அவிரோத எந்த ஆசையோ அதுக்கு பேரு ஸ்பிருகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தர்ம அவிரோத இச்சா ஸ்பிருகா, தர்ம விரோத இச்சா லோப. இதெல்லாம் வந்து தர்க்க சங்கிரகத்துல இல்ல, தனியா நான் சொல்றேன் உங்களுக்கு. தர்ம அவிரோதமான இச்சாக்கு பேரு ஸ்பிருகா, தர்மத்துக்கு விரோதமான இச்சாக்கு பேரு, ஆசைக்கு பேரு லோபம், பேராசை. வஞ்சனமான ஆசைக்கு பேரு, அடுத்தவனை வஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஆசைக்கு பேரு வஞ்சன இச்சா மாயா. இதுவும் எனக்கு வேணும், இதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றது, இதமப்பி மேசியாத், இதமப்பி மேசியாத் அப்படிங்கிறது, அதுக்கு பேரு திருஷ்ணா. எனக்கு இதுவும் வேணும், எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பேரு திருஷ்ணா. சாதாரணமா ரத்தி இச்சா அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வந்து காமம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ரத்தி இச்சா புணர்தலுக்கு ஆசைக்கு பேரு காமம். குரோ இதுமே தோஷமும் கூட இதே மாதிரி பல வகைப்பட்டது. ஷரீரேந்திரிய வைக்கிருதி ஹேது குரோத, மனசு உடம்பெல்லாம் அப்படியே விகாரம் அடையும், அதுக்கு பேர் குரோதம். பரகுண அசஹ்யம், அடுத்தவன் குணம் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி சொன்னான், அவன் என்ன நல்லவன் அப்படின்னு உடனே வரும்ல, அதுக்கு பேர் அசூயா. அதுக்கு பேர் என்னது? அசூயா. அடுத்தவன் குணத்தை ஏற்றுக்க முடியாத குணத்துக்கு பேர், துவேஷத்துக்கு பேர் அசூயா. அடுத்தவனை அழிக்கணும் அப்படின்ற ஆசை நாஷாய துவேஷ, அடுத்தவனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆசை, அந்த அந்த மாதிரியான துவேஷம், வெறுப்பு, அடுத்தவனை அழிக்கணுங்கிறதுக்கு வெறுப்பு, அதுக்கு பேர் துரோகம். அசமர்த்தஸ்ய ஆத்ம ஆத்மினி துவேஷ, தன் மேலேயே தனக்கு கோபம், ஆனால் தனக்கு அந்த இதுவே இல்லை, என்ன தகுதியே இல்லை, தகுதி இல்லாதவன் தன் மேலே வந்து கோபப்படுறான், அதுக்கு பேர் அபிமானம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி துவேஷத்தை பல வகையாக, ஆசையை பல வகையாகவும் துவேஷத்தை பல வகையாகவும் பிரிக்கிறாங்க. சரி போட்டோம். தர்மம் அடுத்தது, இச்சா துவேஷ பிரயத்ன தர்ம அதர்ம அப்படின்னு சொல்லி சொன்ன. தர்மம்னா என்னது? தர்மம்னா புண்ணியம். புண்ணியம் அப்படின்னா விஹித கர்ம ஜன்ய, விஹித கர்ம ஜன்ய, வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மத்தினால உண்டாகிறதுக்கு பேரு தர்மம். அதர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிஷித்த கர்ம ஜன்ய, நிஷித்த கர்ம ஜன்ய, அது விஹித கர்ம ஜன்யம்னா இது நிஷித்த கர்ம ஜன்யம். வேதத்தினால நிந்திக்கப்பட்ட கர்மத்தினால உண்டாகக்கூடியதுக்கு பேரு அதர்மம், பாவம். அடுத்தது சம்ஸ்காரம், கடைசி குணம் சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரத்தை மூணு வகையா பிரிக்கிறாரு, சம்ஸ்காரத்தை மூணு வகையா பிரிக்கிறாரு. வேகம், பாவனா, ஸ்திதிஸ்தாபக. வேகம், பாவனா, ஸ்திதிஸ்தாபக அப்படின்ட்டு. வேகம்னா நகர்ற அந்த வேகத்தை, அதை தான் சொல்றது நகர்றதல் அப்படின்னு. பிருத்வி, ஜலம், வாயு எல்லாத்துலையும் இருக்கிறது. பிருத்வி, ஜல, வாயு, தேஜ, மன விருத்தி. பிருத்வி, ஜல, தேஜ, வாயு, மன, இதில் எல்லாத்தையும் விருத்தி இருக்கிறது. பாவனா, பாவனா அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? அனுபவஜன்யா ஸ்மிருதி ஹேத்து பாவனா, அனுபவத்தினால உண்டார ஸ்மிருதிக்கு காரணமாக இருக்கிறதுக்கு பேர் பாவனை. அனுபவஜன்யா ஸ்மிருதி ஹேத்து பாவனா, இது ஆத்மாவில் மட்டும் இருக்கிற விருத்தி, ஆத்மாத்திர விருத்தி, ஆத்மாவில் மட்டும் இருக்கிறது இது. அந்த அனுபவஜன்யா ஸ்மிருதி ஹேத்து பாவனாவானது ஆத்மாவில் மாத்திரம் இருக்கிறது. ஸ்திதிஸ்தாவக அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்யதா கிருதஸ்ய, அந்யதா கிருதஸ்ய புனஸ்தத் அவஸ்தாபக, புனஸ்தத் அவஸ்தாபக அப்படின்னா என்னது? அந்யதா கிருதஸ்ய புனஸ்தத் அவஸ்தாபக அப்படின்னா வேறு மாதிரி பண்ணதை திருப்பியும் அதே பழைய நிலைமைக்கு வர்றது, அதுக்கு பேர் ஸ்திதிஸ்தாபக, எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவான். எலாஸ்டிக்கு ரப்பர்டு இழுத்து விட்டா என்ன ஆகும்? திருப்பியும் பழைய மாதிரி ஆகிடும். பிளேடு மடித்தா திருப்பியும் ட்ளிங்கு நிமிர்ந்து வந்துடும், அந்த மாதிரி, அதுக்கு பேர் ஸ்திதிஸ்தாபகம். இதெல்லாம் சம்ஸ்காரத்தில் வர்றது, இதுதான் குணம். அப்படி குணத்துக்கு மங்களம் சொல்லியாச்சு. அடுத்தது இந்த குணத்துக்கு மங்களம் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான குணம் இருக்குன்னு சொல்லிட்டோம், புத்தி அப்படின்ட்டு. இந்த புத்தி தான் மற்ற எல்லா, அதாவது தர்க்க சங்கிரகத்தோட முக்கியமே என்னது அப்படின்னு சொல்லி கேட்டால், தர்க்க சங்கிரகத்துக்கு முக்கிய காரணம் என்னது? புத்தி. தர்க்க சங்கிரகம் எதுக்கு? புத்தி வளர்றதுக்கு. அது ஏன் புத்தி வளரும்? புத்தி விசாரம் பண்ணுறது, அதில் புத்தியை குறித்து முக்கியமாக விசாரம் பண்ணுறது. அதனால மற்ற எல்லாமே வந்து அந்த புத்தியை விசாரம் பண்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையான விஷயங்களா தான் வச்சிருக்கோமே தவிர முக்கியமா ஒண்ணுமே இல்லை. நான் இதெல்லாம் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் ஒத்துக்கிறேன், என்ன ஒத்துண்டா என்ன ஒத்துக்கலான்னு, நான் ஸ்திதி ஸ்தாபகத்தை ஒத்துக்கலன்னா பண்ண யாருக்கு குறைஞ்சு போச்சு, அது ஒண்ணுமே மாற்றம் இருக்கப்படாது. ஆனா அந்த புத்தி ஒத்துண்டாகணும் எல்லாருக்குமே. புத்தி என்னது சொல்றாரு பாருங்க, புத்தி அப்படின்றது தான் ஞானம். ஞானமா புத்தியோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். புத்தினாலும் சரி ஞானம்னாலும் சரி, புத்தினா என்னது சர்வ வியவஹார ஹேது குண. புத்தி அப்படின்னு சொல்லி சொன்ன என்னது சர்வ வியவஹார ஹேது குண. எல்லா விவகாரத்துக்கும் காரணமான குணத்துக்கு பேரு புத்தி. சர்வ வியவஹார காரண குண புத்தி. எல்லா விவகாரத்துக்கும் காரணமானது புத்தி தான். இந்த புத்தியானது ரெண்டு வகையா படுறது, ஒன்னு ஸ்மிருதி இன்னொன்னு அனுபவம். ஒன்னு ஸ்மிருதி இன்னொன்னு அனுபவம். ஸ்மிருதினா நினைவு பதிவு, அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னா அனுபவம் தான் தமிழ்லையும். எண்ண பதிவு நினைவு பதிவு எப்படி எடுத்தனாலும் சரி, அந்த நினைவு கூறுதல் தான் வந்து ஸ்மிருதி. சம்ஸ்கார மாத்திர ஜன்யா ஞானம், அது ஞானம். என்ன பதிவு அப்படிங்கிறது சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரத்தினால உண்டாடுறதுக்கு பேரு ஸ்மிருதி. என்ன பதிவு தூண்டுதலால் உண்டாடுறது சம்ஸ்கார மாத்திர ஜன்யா ஜன்ய ஞானம். ஸ்மிருதிக்கு லட்சணம் என்னது சம்ஸ்கார மாத்திர ஜன்ய ஞானம். சம்ஸ்காரத்தினால மாத்திரம் உண்டாகிற ஞானத்துக்கு பேரு ஸ்மிருதி. ஏற்கனவே நாம ஒரு அனுபவிச்சிருக்கோம், யா யா ஸ்மிருதி சா சா அனுபவ பூர்விகா அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. எதெல்லாம் ஸ்மிருதியோ அதெல்லாம் வந்து அனுபவ பூர்விக்கா தான் இருக்கும், ஏற்கனவே அனுபவ பண்ணப்பட்டதா தான் இருக்கும். அப்போ சம்ஸ்காரம் அந்த அனுபவம் பண்ணப்பட்டது எண்ணப்பதிவா பதியறது, அந்த எண்ணப்பதிவு நினைவு கூறுதலா வருது. ஸ்மிருதி அப்படின்னா நினைவு கூறுதல். சம்ஸ்காரத்தினால எண்ணப்பதிவினால மட்டுமே உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு பேரு ஸ்மிருதி. எண்ணப்பதிவினால் மட்டும் உண்டாகக்கூடிய ஞானம் ஸ்மிருதி. அனுபவம்னா என்னது தத்பின்னம். தத்பின்னம் ஞானம். தத்பின்னம் ஞானம் ஸ்மிருதியில தத்னா ஸ்மிருதி. ஸ்மிருதி பின்னம் ஞானம் அனுபவ. அனுபவம்னா என்னது ஸ்மிருதியிலிருந்து வேறுபட்டதான ஞானத்துக்கு பேரு அனுபவம். ஸ்மிருதியிலிருந்து வேறுபட்டதான ஞானத்துக்கு பேரு அனுபவம். ஸ்மிருதிய யதார்த்தம் அப்படின்னு தான் ஒத்துக்கிறாங்க. இந்த ஞானமே ரெண்டு வகையா பிரியறது, என்னது யதார்த்த அயதார்த்த. யதார்த்த அயதார்த்த, சரியான அறிவு தவறான அறிவு அப்படின்ட்டு, சரியான அறிவு தவறான அறிவு அப்படின்னு ரெண்டு வகையா பிரியறது. சரியான அறிவு அப்படிங்கிறது என்னது, அதுக்கு லட்சணம் சொல்றாங்க தத்வதி தத் பிரகாரக ஞானம். தத்வதி தத் பிரகாரக அனுபவ ஞானம் பண்ணா அனுபவம்னு வச்சுக்கோம். தத்வதி தத் பிரகாரக அனுபவம். இந்த அனுபவம் என்னது ரெண்டு வகை, யதார்த்தம் அயதார்த்தம். தத்வதி தத் பிரகாரக அனுபவம் யதார்த்தம். இது ததாபாவதி தத் பிரகாரக. தத் அபாவதி தத் பிரகாரக ஞானம். இது தத்வதி தத் பிரகாரக. தத்வதி தத் பிரகாரக அனுபவ யதார்த்தம். தத் அபாவதி தத் பிரகாரக ஞான அனுபவ அயதார்த்தம். அப்படின்னா என்ன, அது அப்படிங்கிறதுல அதுங்கிற புத்திக்கு பேரு யதார்த்தம், அதுங்கிறதுல அது வல்லாத புத்திக்கு பேரு அயதார்த்தம். அது என்பதில் அது என்கிற புத்தி யதார்த்தம், அது வல்லாததில் அது அது என்கிற புத்தி அயதார்த்தம். இது என்னது பேனா, பேனால பேனாங்கிற புத்தி சரியான அறிவு, பேனால பென்சில் அப்படிங்கிற புத்தி தவறான அறிவு. அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இதுல இந்த விசாரம் ஃபுல்லாவே யதார்த்தத்தை பத்தி தான் இருக்கும், அதனால அயதார்த்தத்தை இங்கேயே முடிச்சிடுவோம். அயதார்த்தத்தை இங்கேயே முடிச்சிடுவோம். அயதார்த்தம் திருப்பி மூணு வகையா இருக்கு. அயதார்த்தம் மூணு வகையா இருக்கு, சம்சய விபர்யய மித்யா ஞானம் தர்க்க. சம்சய விபர்யய தர்க்க. சம்சயம்னா என்னது, ஒரு விஷயத்துல பல விரோதமான அறிவு.
3: ஏகஸ்மின் தர்மணி விருத்த ஏகஸ்மின் தர்மணி விருத்த தர்ம வைசிஷ்டிய நானா தர்ம நானா தர்ம வைசிஷ்டிய ஞானம் வைசிஷ்டிய அவகாஹி ஞானம் ஏகஸ்மின் தர்மினி விருத்த நானா தர்ம வைசிஷ்டிய அவகாஹி ஞானம். அதாவது ஒரே தர்மியில ஒரே விஷயத்துல பல வகையான அறிவுக்கு பேர் என்னது? சம்சயம், சந்தேகம். சம்சயம்னா சந்தேகம். ஒரே விஷயத்துல இது பென்சிலா இது பேனாவா அப்படின்னு பல வகையான அறிவுக்கு பேர் சந்தேகம், சம்சயம். விபர்யம், விபர்யம் என்னது? விரோதமான அறிவு. இது பென்சில் தான் அப்படிங்கிறது
2: மித்யா ஞானம் அப்படிங்கிறது தான் சொல்லுவான்.
3: மித்யா ஞானம். தர்க்கம்னா என்னது? வியாபியாரோபேன வியாபகாரோப தர்க்க அப்படிமா.
2: தர்க்கம்னா என்னது?
3: வியாபிய ஆரோபத்தினால வியாபக ஆரோபத்தை பண்றதுக்கு பேர் தர்க்கம். தர்க்கம் வியாப்பியம்னா என்ன, வியாபகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். இங்க சாதாரணமா பார்ப்போம். எதிர் வண்ணின் நஸ்யா, எதி வண்ணிர் நஸ்யா தருகி தூமோப்பை நஸ்யா அப்படிங்கிறது தர்க்கம். இங்க நெருப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா புகையும் இருக்காது அப்படிங்கிறதுக்கு பேர் தர்க்கம். நெருப்பு இல்லை அப்படின்னா புகையும் இருக்காது அப்படிங்கிறது தர்க்கம். நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் தர்க்கம்.
2: வியாபியாரோபேன வியாபக ஆரோப தர்க்க.
3: இப்போ அடுத்தது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த யதார்த்த ஞானம், யதார்த்த ஞானத்தை நாலு வகையா பிரிக்கிறாங்க.
2: யதார்த்த பிரமா பிரமாணம், யதார்த்த ஞான
3: கரணம்.
2: ஞானம்னு சொல்லுங்க இல்ல
3: பிரமாணம் சொல்லுங்க,
2: கரணம்னு சொல்லுங்க இல்ல பிரமாணம்னு சொல்லுங்க,
3: பெரிய வித்தியாசம் இல்லை.
2: இது பிரத்யக்ஷ அனுமிதி உபமிதி சாப்த அப்படின்ற நாலு வகையா பிரியறது. யதார்த்த ஞானம் நாலு வகையா பிரியறது. பிரத்யக்ஷ அனுமிதி உபமிதி சாப்த அப்படின்ட்டு அதனுடைய காரணமும் அதனால நாலு வகை. பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்த.
3: நல்லா கவனிங்க, இங்க பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தம் அப்படிங்கிறது நாலுமே காரணம், அதனால உண்டார பலன். ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷ அனுமிதி உபமிதி சாப்தம் அப்படின்ட்டு.
2: பலனுக்கு பேரு,
3: ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம் அனுமிதி உபமிதி சாப்தம்ங்கிறது. அதை அடையறதுக்கான கருவிக்கு பேரு பிரத்யக்ஷம் அனுமான உபமானம் சாப்தம். தெரிஞ்சுக்கோங்க, இது வித்தியாசம். இது கருவி பிரத்யக்ஷம் அனுமான உபமானம் சாப்தம், ஞானம் பிரத்யக்ஷ அனுமிதி உபமிதி சாப்தம். இது வித்தியாசம். தர்க்க சங்கிரகம் படிச்சுட்டு கடைசி வரைக்கும் இந்த வித்தியாசம் தெரியவே தெரியாது. இது வித்தியாசம். சரி, அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, காரணம் காரியம் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். காரியம்னா என்ன, காரணம்னா என்ன, காரியம்னா என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, பிராகபாவ பிரதியோகி அப்படிங்கிறது காரியம்.
2: காரியம்னா என்னது? பிராகபாவ பிரதியோகி.
3: பிராகபாவ பிரதியோகி,
2: பிராகபாவம்னா என்னது?
3: முன்னின்மை. பிரதியோகினா பாத்திரம், பிரதியோகினா ஏற்கனவே பார்த்திருக்கோம் பாத்திரம், இன்மைக்கு பாத்திரம் அப்படின்னு காமிச்சேன் நான். கடாபாவம் கட பிரதியோகி அது. அப்போ
2: இன்மைக்கு பாத்திரம், பிரத்தியோகினா பாத்திரம், பிராகபாவம்னா முன்னின்மை.
3: அப்ப என்னது காரியம்னா என்னது? முன்னின்மைக்கு பாத்திரமாவது காரியம். காரியம்னா என்னது? எது முன்னின்மைக்கு பாத்திரமாவதோ அதுக்கு பேரு காரியம். இப்போ இது ஒன்று பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு முன்னாடி இதோட இன்மை இருந்திருக்குல்ல, அதனால காரியம் அதுக்கு பேர்.
2: காரணம்னா என்ன,
3: காரணம்னா என்ன?
2: காரிய நியத பூர்வவிருத்தித்தம், காரிய நியத பூர்வவருத்தி காரணம். காரிய காரியத்துக்கு நியத முன்னாடி நிச்சயமாக பூர்வவருத்தி இருத்தல் உடையது. காரியம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நிச்சயமா உண்டா இருக்கிறதுக்கு பேர் என்னது? காரணம். இது காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா காரியத்துக்கு முன்னாடி நிச்சயமா இருக்கணும். அது காரியத்துக்கு முன்னாடி நிச்சயமா இருந்தாதான் காரணம். இந்த பென்சிலுக்கு இந்த இந்த பேனா பண்றதுக்கு பிளாஸ்டிக் தேவை. என்ன பிளாஸ்டிக்கு காரணமா?
3: பேனா பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் தேவை. பிளாஸ்டிக் காரணமாக பேனா பண்ண போகிறேன், களிமண் எடுத்து வச்சுருக்கேன். காரணமாக களிமண் இல்லை, களிமண் இருக்கலாம் அதுக்கு முன்னாடி, ஆனால் அது தேவையில்லாதது. பேனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தேவை பிளாஸ்டிக் தான், களிமண் இல்லை. இப்போது பேனா பண்ணுறதுக்கு தொட்டு முன்னாடி நியத்தை அப்படின்னா தொட்டு முன்னாடி அத்தியாவசியமாக நிச்சயமாக இருந்தே ஆகணும், அதுக்கு பேர் காரணம். இந்த காரணத்தை மூணு வகையாக பிரிப்பாங்க. லட்சணத்தில் பல இடத்துல அசமவாயி அசமவாயி அசமவாயி காரணம் அசமவாயி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அசமவாயி காரணம் என்னன்னு அங்கே சொல்லலை. இங்கே பார்க்கலாம், இந்த காரணம் மூணு வகையாக பிரியிறது. சமவாயி அசமவாயி நிமித்த. சமவாயி காரணம் அசமவாயி காரணம் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. சமவாயி காரணம்ங்கிற திரவியத்தில் மாத்திரம் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க லட்சணம், எத் சமவேதம் காரியம் உற்பத்தியதே தத் சமவாய காரணம். எத் சமவேதம், எது சமவாய சம்பந்தத்தில் வந்துண்டு காரியமானது உண்டாருதோ, எது சம்பந்தத்தில் உண்டா வந்து காரியமானது உண்டாருதோ அதுக்கு பேர் சமவாயி காரணம். உதாரணம் என்ன, நூல். நூல் பின்னி பின்னியறதுனால துணி உண்டாகிறது, நூல் சம்பந்தப்படுறதுனால துணி உண்டாகிறது, அதனால நூல் துணிக்கு சமவாயி காரணம். புரியுறதா, எது சம்பந்தப்படுறதுனால காரியம் உண்டாகிறதோ அதுக்கு பேர் சமவாயி காரணம். அசமவாயி காரணம்னா என்ன, காரியேன காரணேன வாசக ஏகஸ்மின் அர்த்தே சமவேத சத்து. காரியத்தோடையோ காரணத்தோடையோ எதோடையோ ஒன்றுத்தோட சம்பந்தப்பட்டிருக்கணும், அதுக்கு பேர் அசமவாயி காரணம். தந்து நூலோட சேர்க்கை துணி சேர்க்கைக்கு காரணமாக இருக்குது, நூலினுடைய நிறம் துணியோட நிறத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு பேர் அசமவாயி காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன, சமவாயி காரணம் இல்லை அசமவாயி காரணம் இல்லை, அதிலிருந்து வேறுபட்டது. தத் உபய பின்னம், சமவாய அசமவாய பின்னம் நிமித்த காரணம், சமவாய அசமவாய பின்னம் நிமித்த காரணம், சமவாயிலிருந்தும் அசமவாயிலிருந்தும் வேறுபட்டது நிமித்த காரணம். பானை பிடிக்கிறேன் இல்லை துணி நெய்யறேன், துணி நெய்யறதுக்கு சக்கிலி அதெல்லாம் என்னது நிமித்த காரணம். இப்படி மூணு வகையான காரணத்தை சொல்கிறாங்க. அடுத்தது கரணம். கரணம் என்னது, அசாதாரண காரணம் கரணம். அசாதாரண காரணம் கரணம், கரணம் அப்படிங்கிறது என்னது, அசாதாரண காரண. இந்த மூணு காரணத்தில் எது விசேஷமான காரணமோ அதுக்கு பேர் கரணம். மூணு காரணத்தில் விசேஷமான காரணத்துக்கு பேர் கரணம். அடுத்தது பிரத்யக்ஷத்தோட விஷயத்தை வச்சு விசாரம் பண்ணுவாங்க பார்ப்போம். ஹரி ஓம்.
4: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் விதாய ஹதி விஸ்வேஷம், விதாய குரு வந்தனம். பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. சப்ததார்த்தம் திரவிய குண கர்ம சாமானிய விசேஷமாய பகவாக சப்ததார்த்தாக. ஏழு பதார்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. பதக்கிருத்தியம், பதக்கிருத்தியம் இங்க ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றா தீபிகால, பதசியார்த்த பதார்த்த இது விற்பத்திய அபிதேயத்துவம் பதார்த்த சாமானிய லட்சணத்தை லட்சியதே லபியதே. பதசியார்த்தம் பதார்த்த, பதத்தோட விஷயம், பொருளுடைய விஷயம் அதுதான் பதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒற்ற விபாகாதேவ சப்தத்துவே லப்தே சப்த கிரகம் கிமர்த்தவிக்கு செய்யுது. இங்க ஒன்னு ரெண்டு மூணு நாள் எண்ணி பார்த்தாலே ஏழுன்னு தெரியும். சப்த பதார்த்தாக ஏழு தான் பதார்த்தம் சொல்லி சொல்ல வேண்டிய எதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லப்பா. அதிக சங்கியா அதிக சங்கியா அவ்விவச்சேதார்த்தத்வாத், அதிக சங்கியா விவச்சேதார்த்தத்வாத். உனக்கு சந்தேகம் வரக்கூடும் ஏழுக்கு மேல இருக்கலாமோ அப்படின்ட்டு, அந்த சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நாம ஏழுதான்னு சொல்லியாச்சு. ஏன் எப்படி ஏழு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வரலாம். நான் உனக்கு சந்தேகத்தை நானே எழுப்பி காமிக்கிறேனே. நானும் அத்திரிக்த பதார்த்த பிரமிதோ நவா நாத்திய பிரமிதசிய நிஷேத யோகியாத். இப்போ ஏழாவது பதார்த்தம் ஒன்னு இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்னு சொன்னா, இருக்க முடியாது. அந்த ஏழாவது பதார்த்தம், எட்டாவது பதார்த்தம் ஒன்னு இருக்கலாம், எட்டாவதுன்னு ஒண்ணு இருக்கலாம். சரி, அது தெரியுமா தெரியாதா? தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, நானும் அதிருப்த பதார்த்த பிரமிதோ நவா பிரமிதாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் அத்தியா அது சொல்ல முடியாது. என் பிரமித்தசி நிஷேதா யோகாத், ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, தெரியாதுன்னு சொல்லி சொன்னா, பிரதியோகி பிரமிதம் பிரமித்தின் வினா நிஷேத அனுபவத்தை செய்யத, தெரியாத விஷயத்த எதை தெரியாதுன்னு சொல்லாம அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நீ அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல. பதார்த்தத்துவம் திரவிய திருப்தான்யதமத்துவம் இது விவச்சேதார்த்தத்வாத். இந்த பதார்த்தம் ஏழுல ஏதாவது ஒண்ணுதான், இதுதான் பதார்த்தம். இந்த ஏழுல ஒண்ணுக்கு பேர் பதார்த்தம்னு சொல்றதுக்கு தான் இந்த ஏழுன்னு சொல்லியிருக்கேன், தவிர வேற எதுக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க டீக்கால பதக்கிருத்தியத்தை சொல்றாரு, தீபிகால சொல்றாரு. சரி, தத்ர திரவியானி பிருத்திவியத்தேஜ வாயு ஆகாஷ காலதி காத்மனாம்சி நகைவ. ஒன்பதுதான் திரவியம்னு சொல்லி சொல்லியாச்சு. இங்க பதக்கிருத்தியம் இருக்கு, தத்ர முன்னாடியும் தத்ர இருக்கு, இங்கேயும் தத்ர இருக்கு. தத்ர அப்படின்னு சொல்லி சொன்னா சப்த பதார்த்த மத்திய இத்தியர்த்தம், அங்க ஏழு பதார்த்த மத்திய அப்படிங்கறது எடுத்துக்கணும். இங்க ஒன்பது அந்த ஏழு பதார்த்த, ஏழு பதார்த்தம் என்ன சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல முதல் என்ன திரவியமோ அந்த திரவியத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திரவியானி நவைவை தென்ப திரவியாணி, தத்ர திரவியாணி நவைவ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நடுவுல இருக்கிறத விட்டுட்டு அன்பையும் சம்பந்தப்படுத்தி புடிச்சுக்கணும். என்னது அங்க திரவியங்கிறது எத்தனை திரவியங்கள்? ஒன்பது மாத்திரம் அப்படின்ட்டு. ஏவம் தத்ரீதி பதம் சதுர்விம்சதி குணாக இத்தியாதி நாப்பி அன்பே அன்பேட்டி. அப்படி தத்ரா தத்ரா அப்படின்னு சொல்லி சொன்னா மற்ற இடத்துலையும் இதே தான் புரிஞ்சுக்கணும். குணம் அந்த ஏழு பதார்த்தத்துல, குணம் அந்த ஏழு பதார்த்தத்துல சாமான்யம் அப்படின்ட்டு ஒன்னு ஒண்ணுத்தையும் புரிஞ்சுக்கணும். நீங்க திரவியத்வ ஜாதிமத்துவம் குணமத்துவம் சமவாய காரணத்துவம் வா திரவிய சாமானிய லட்சணம். திரவியம் திரவியங்கிறீங்களே, திரவியம்னா என்ன, திரவியம்னா என்னன்னு கேட்டா திரவியத்தோட லட்சணம் இதுதான். திரவியத்துவ ஜாதி மத்தம், திரவியத்தன்மையுடைய ஜாதி இருக்கிறதா இருக்கணும். ஜாதிங்கிறது அந்த கூட்டம், திரவியம்ங்கிற கூட்டத்தோட திரவியத்தன்மை இருந்தாதான் திரவியம்ங்கிற கூட்டத்துல சேர்க்க முடியும் நம்ம ஒரு விஷயத்த. அந்த திரவியத்தன்மையுடைய கூட்டத்துல இருக்கிறதா இருக்கணும் ஒரு லட்சணம். இல்லாட்டி குணவத்துவம், எது குணமுடையதா இருக்கோ, திரவியம் குணமுடையதா இருக்கும் அதனால குணமுடையதா இருக்கலாம். இல்லாட்டி சமவாய காரணத்துவம், சமவாய காரணமா இருக்கணும், பிரிக்க முடியாத சம்பந்தத்துடைய காரணமா இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேரு திரவியம் அப்படின்னு சொல்லிட்டு திரவியத்துக்கு லட்சணம் கொடுத்தாச்சு. அடுத்தது ரூப ரசகந்த ஸ்பர்ஷ சங்கியா பரிமாண பிருத்தத்துவ சயோக விபாக பரத்வ பரத்வ குருத்வ திரவத்வ ஸ்னேக சப்த புத்தி சுக்க துக்கேச்சா துவேஷ பிரயத்ன தர்மா தர்ம சம்ஸ்காரா சதுர்விம்சதி குணா. 24 குணம் என்னன்னு சொல்லி சொல்லியாச்சு. 24 குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கேயும் ஒரு டீக்கா பதக்கிருத்தியமும் இல்லை. பதக்கிருத்தியம் நேரம் அடுத்ததுக்கு போயிடா. 24 குணம் இதுதான்ப்பா லட்சம், நம்ம உத்தேசம் சொல்லியாச்சு. 24 குணம் என்னன்ட்டு பின்னாடியே லட்சணம் பரீட்சா பண்ணும்போது பார்த்துப்போம் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி அடுத்தது உட்சேபன அவட்சேபனா குஞ்சன பிரசாரண கமனானி பஞ்சகர்மானி, இங்கேயும் ஒரு பதக்கிருத்தியமும் இல்ல, உத்தேசம் சொல்லியாச்சு. ஆனா அடுத்ததுல சொல்றாரு பரம் அப்புறம் பேச்சேதி த்விதம் சாமானியம் பரம் அப்புறம் அப்படின்னு ரெண்டு வகையான சாமானியம் இருக்கு. பரம் அப்புறம்னு சொல்லி சொன்னா என்ன, பரசாமானியம் அப்பரசாமானியம் வித்தியாச, பரசாமானியம் அப்பரசாமானியம் ரெண்டு வகையான சாமானியம் இருக்கு. சரி பரம்னா என்ன, பரம்னா பரத்தன்மை, பரத்துவம் அப்படின்னா என்ன, பரம்னு சொல்லி சொன்னீங்களே எதை எது பரம்னு சொல்ல முடியும், பரத்தன்மையுடையது பரம், அந்த பரத்தன்மை என்னது அபரத்தன்மை என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விளக்கணும். அதுக்கு சொல்றாரு பரத்துவம் பரத்தன்மை அப்படின்றது அதிக தேச விருத்தித்வம், அதிக தேசத்துல இருத்தல் உடையது, விருத்தின்னு சொல்லி சொன்னா இருத்தல், விருத்திங்கிறது இங்க இருத்தல் என்ன அலை இல்ல, என்ன விருத்திங்கிறது வந்து வேதாந்தத்துல என்ன அலைன்னு சொல்லணும், இங்க இருத்தல், அதிக தேசத்துல இருத்தல் இருக்கிறதுக்கு பரத்துவம்னு சொல்லுவோம், நியூன தேச விருத்தித்வம் அபரத்துவம், கம்மி தேசத்துல குறைந்த இடத்துல வந்து இருத்தலுடையதா இருக்கிறதுக்கு அபரத்துவம்னு சொல்லணும். பரத்துவம் அபரத்துக்கும் வித்தியாசம் இதுதான், பரத்துவம்னா அதிக தேச விருத்தித்வம், அதிகமான தேசத்தில் இடத்தில் விருத்தித்வம் இருத்தலுடையது, அபரத்துவம்னா நியூன தேச விருத்தித்வம், குறைந்த இடத்தில் இருத்தலுடையது.

இன்மை ஒன்று மற்றொன்று இன்மை அப்படின்னா நாலு வகையான இன்மை. தத்திர கந்தவதி பிருத்வி, இங்கே ஆரம்பிக்கும் பதகிருத்தியம். கந்தவதி பிருத்வி, வாசனை உடையது பிருத்வி. சாத்விதா நித்யா நித்யா ச நித்யா பிரமாண ரூபா நித்யா காரி ரூபா புனஸ்திருதா ஷரீர இந்திர விஷய வேதாது ஷரீரமஸ்மதாதீனாம் இந்திரியம் கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தி விஷயோ மிருக மிருத் பாஷானாதி. அப்படி கந்தவதி பிருத்வி, வாசனையுடையது நிலம் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த இடத்துல அது ரெண்டு வகையானது, நித்தியமாகவும் அனித்தியமா இருக்கிறது. நித்தியம் பரமான ரூபமா இருக்கிறது, அனித்தியம் காரியம் ரூபமா இருக்கிறது. காரிய ரூபமானது மீண்டும் மூன்று வகையாருது, ஷரீர இந்திரிய விஷயம் அப்படின்னு வேதத்தினால. ஷரீரம்ங்கிறது நம்ம சரீரம் மாதிரி, இந்திரியங்கிறது விஷயத்தை அந்த அதை பார்க்கறது என்னது, வாசனையை அறியறது என்னது, கண்ணு இல்ல காது இல்ல மூக்கு, அந்த கந்தகிராகமான மூக்கு நுனியில இருக்கிற அந்த சக்தி தான் இந்திரியம். விஷயம் கல்லு மண்ணு முதல் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மூலத்தை பார்த்தாச்சு. இப்போ பதகிருத்தியம் ஆரம்பிக்கிறார். ததேவிஹி லக்ஷணம், எது அவ்யாப்தி அதிவ்யாப்தி அசம்பவ ரூப தோஷத்ரய சூன்யத்வம். லக்ஷணம்னு சொல்லி சொன்னா என்ன, லக்ஷணத்துக்கு லக்ஷணம் தான். லக்ஷணம் என்னது, அதிவ்யாப்தி அவ்யாப்தி அதிவ்யாப்தி அசம்பவ தோஷத்ரய சூன்யத்வம். இந்த மூணு தோஷமும் இல்லாததுதான் லக்ஷணம்னு சொல்லி ஒத்துக்க முடியும். யதா எப்படின்னு சொல்லி சொன்னா, கோஹோ சாத்னாதி மத்வம், மாடு அப்படின்னா என்ன, ஆடு தசை உடையது அப்படிங்கிறது இங்க லட்சணம், மாட்டுக்கு லட்சணம், இது சரியான லட்சணம். சரி, தவறான அவ்யாப்தி அவ்யாப்தி அசம்பவம் சொல்லி சொன்னீங்க எப்படி அப்படின்னு கேட்டா, அவ்யாப்திச்ச லட்சிய ஏகதேசாவிருத்தித்வம். அவ்வியாப்தி என்றது லட்சிய ஏகதேச அவிருத்தித்வம், லட்சியத்துடைய ஒரு தேசத்துல மாத்தம் விற்பி உடையது இல்ல ஒரு தேசத்துல மாத்தம் விற்பி இல்லது அப்படின்னா என்ன அர்த்தம், தேவ கோர் ந கபிலத்துவம் லட்சணம் தஸ்ய அவ்யாப்தி கிரஸ்தத்வாத். இங்க கோ அப்படின்னு சொல்லி சொன்னா மாடுன்னு சொல்லி சொன்னா, மாடு என்னது அப்படின்னு கேட்டா, மாடு வந்து கபிலத்துவம், மஞ்சள் கலர்ல இருக்கிறது, சிவப்பு கலர்ல இருக்கிறது, வெள்ளை கலர்ல இருக்கிறது நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன், தஸ்ய அவ்யாப்தி கிரஸ்தத்வாத், அவ்யாப்தியா இருக்கு லட்சியத்தோட. நீங்க எதை லட்சணம் பண்றீங்களோ லட்சியம் பண்றீங்களோ அதனுடைய ஒரு தேசத்துல மாத்தம்தான் விருத்தி உடையதா இருக்குது, முழுமையா அதை கவர் பண்ணல அப்படி இருக்கிறது. அதிவியாப்தி அப்படின்னு சொல்லி சொன்னது என்னது, லட்சிய விருத்தி தேசதி அலட்சிய விருத்தித்வம். அதிவியாப்தின்னு சொல்றது லட்சியத்துல விருத்தி இருக்கு, இருத்தல் இருக்கு, நீங்க எதை குறிக்கிறீங்களோ அதுல இருத்தல் இருக்கு. அப்படி இருந்துட்டு நீங்க எதை குறிக்கலையோ அதுலயும் இருத்தல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அதிவியாப்தி. குறிக்கிறதுலயும் இருக்கு, குறிக்காததுலயும் இருக்கு அப்படின்னா அதிவியாப்தி. குறிக்கிறதுல முழுமையா இல்லாம இருந்ததுன்னா அது அவ்வியாப்தி. குறிக்கிறதுலயும் இருந்துட்டு அதுக்கு அடுத்தது மத்ததுலயும் இருந்ததுன்னா அது அதிவியாப்தி. அது என்னது அப்படின்னு கேட்டா, அதைவ கோர்ணா ஷிங்கித்வம் லட்சணம். மாடு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, கொம்புடையது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன், மாட்டுக்கு கொம்பு இருக்கு, மாட்டுல எல்லா மாடுலையும் வந்துடுறது. அது மாத்திரம் இல்ல, அது ஆடு மத்த விஷயத்துக்கும் போயிடுறது, ஆடு மான் முதலிய மத்த மிருகங்களுக்கும் போயிடுறது. இன்ஃபேக்ட் மாடுன்னு சொல்லி சொன்னா ஜெர்சி மாட்டு கொம்பே இல்ல, கொம்பு மாதிரி அந்த இடத்த ஒரு இது இருக்கும். இப்ப அந்த மாட்டெல்லாம் நீங்க கணக்கிலே எடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் அது அவ்யாப்தி தோஷமா இருக்குமா இருக்கும். நம்ம ஊர்ல பாக்குற மாடு வந்து கொம்புடையதா எல்லாமே இருக்கு. வெளிநாட்டிலிருந்து அந்த மாடெல்லாம் இறங்கி இறக்குமதியான மாடெல்லாம் கொம்பு இல்லாம இருக்கும். அது அது மாதிரி கொம்புக்கு மாத்திரம் அந்த மேடு மாத்திரம் இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அவ்யாப்தி அதிவியாப்தியா என்ன சொல்லுவோம்னுமா, சரி நம்ம மாடுனா கொம்பு இருக்கு அப்படின்னு சாதாரணமா லட்சணத்தை எடுத்துன்னு பார்த்துட்டோம்னா அது அதிவியாப்தி தோஷம் உடையதாயிடுறது. அசம்பவ அசம்பவச்ச லட்சிய மாத்திர அவருத்தித்தம். அசம்பவம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க என்னத்தை குறிக்க போனீங்களோ அந்த இடத்துல மாத்திரம் இருக்காது அந்த லட்சணமானது, அந்த இடத்துல மாத்திரம் ஃபிட் ஆகாது, மொத்த எல்லா இடத்தையும் பொருந்தும், அந்த இடத்துல மாத்திரம் பொருந்தாது. அப்போ அது அசம்பவம் அப்படிங்கிற தோஷம். எப்படின்னா, யதா கோஹோ ஏகசவத்வம் ந லட்சணம் தஸ்ய அசம்பவ கிரஸ்தத்வாத். மாடு என்னது அப்படின்னா ஒரு குழம்புடையதுன்ட்டு, மாடு ஹூஃப் குழம்பு. அப்போ மாடு ரெண்டு குழம்புடையது, அதோட பாதத்துல ரெண்டு பிரிவு இருக்கும், நகம் ரெண்டு வகையா பிரிஞ்சிருக்கும், ரெண்டா பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மாடு ஒரு ஒரு நகம் உடையது அப்படின்னு சொல்லி சொன்னா தப்பு, ரெண்டு நகம் உடையது. அதனால மாட்டுல லட்சணம் போகவே போகாது, அதனால அது அசம்பவம்ங்கிற தோஷம். இந்த மூணு வகையான தோஷம், அவ்யாப்தி அதிவ்யாப்தி அசம்பவம், இந்த மூணு வகையான தோஷம் இல்லாத இருக்கிறதா நாம பாத்துக்கணும் லட்சணத்துல. நித்தியம்னு சொல்லி சொல்லியிருக்கு, கந்தவதி பிருத்வி நித்யா அநித்யாச்ச அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. நித்தியம்னா என்ன, அனித்யம்னா என்ன அப்படின்றத பாக்கிறார். நித்தியம்னு சொல்லி சொன்னா துவம்ச பின்னத்வே சதி துவம்ச அப்ரதியோகித்வம் நித்தியத்துவம். துவம்ச பின்னத்வே சதி துவம்ச அப்ரதியோகித்வம் ஆரம்பிச்சிட்டாங்க, தலைய நல்லா போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ துவம்ச பின்னத்வே சதி துவம்ச அப்ரதியோகித்வம் நித்தியத்துவம். நித்தியத்துவம்னா லட்சணம் என்னன்னா, திரைக்காக

0: அபாத்தியத்துவம் நித்தியத்துவம், திரிகாலத்துல மூன்று காலத்திலும் நிராகரிக்கப்பட முடியாத விஷயத்துக்கு நித்தியம்னு சொல்லிடுவாங்க வேதாந்தத்துல. இங்க என்ன சொல்றான் பாருங்க, துவம்ச பின்னத்துவே சதி, துவம்சம் அழிவில் இருந்து வேறுபட்டதா இருக்கணும், இருந்த நேரத்துல துவம்ச அப்பிரதியோகித்துவம், துவம்சத்துக்கு பிரதியோகியா பாத்திரமா ஆகாம இருக்கணும், அழிவுக்கு பாத்திரம் இல்லாம இருக்கணும். அழிவுக்கு பாத்திரம் இல்லாம எது இருக்கோ அது நித்தியம் மாத்திரம் இல்ல, அழிவும் நித்தியம், அழிவும் இல்லாம இருக்கணும். அது ரெண்டு விஷயம் கவனிச்சுக்கோங்க, துவம்ச பின்னத்வே சக்தி அழிவிலிருந்து வேறுபட்டதா இருக்கணும் ஒண்ணு, அதே நேரத்துல அழிவு பாத்திரமா இருக்கக்கூடாது, அழிவுக்கு பாத்திரமா இருக்கக்கூடாது. பிரத்தியோகினா எஸ்சி அபாவ எதனுடைய இன்மையோ, அப்போ அழிவுக்கு பாத்திரமா இருக்கக்கூடாது, அதே நேரத்துல அழிவும் இல்லை. ஏன் ரெண்டுத்தையும் சொல்லணும், அழிவு இல்லை அழிவுக்கு பாத்திரமும் இல்லை அப்படின்னு ரெண்டுத்தையும் ஏன் ஒரு லட்சணத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க பதக்கத்தை மண்டா இருப்பாங்க. துவம்சி அதிவாப்தி வாரணாய துவம்ச பின்னத்தே விசேஷனம். இப்போ தானி இருக்கு, துவம்ச பின்னத்வே சதி அப்படிங்கறத விட்டுடுங்க நீங்க, துவம்ச அப்பிரதியோகித்துவம் அப்படின்ட்டு அழிவுக்கு பாத்திரம் ஆகாதது அப்படிங்கறத மாத்திரம் லட்சணத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கவனிங்க, இங்கேந்தான் விசாரம் புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். துவம்ச பின்னத்வே சத்தின்னு ஒரு பாகம், இன்னொரு பாகம் வந்து துவம்ச அப்பிரதியோகித்துவம். துவம்ச பின்னத்வே சத்தினா அழிவிலிருந்து வேறுபட்டதா இருந்து, துவம்ச அப்பிரதியோகித்துவம்னா அழிவுக்கு பாத்திரமாகாதது. இப்போ அழிவிலிருந்து வேறுபட்டதா இல்ல இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்து அப்படின்னு சொல்லி அந்த லட்சணத்தை நான் ஏத்துக்கல, அதை விட்டுட்டேன். வெறும் நித்தியம்னா என்ன, அழிவுக்கு பாத்திரமாகாதது, சிம்பிள் நம்ம புரியுமே, அழிவுக்கு பாத்திரம் இல்லாதது அதுதான் நித்தியம் அப்படின்னு சொல்லி ஏத்துண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அழிவு அழிவுக்கு பாத்திரமாகாது, அழிவு நாசமானது திருப்பி நாசப்படுத்த முடியாது, நாசத்தை நாசம் பண்ண முடியாது, அழிவை அழிவு பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதனால துவம்ச பின்னப்பே சதி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது பாருங்க, எப்படி யோசிக்கிறான் பாருங்க அவன், துவம்ச பின்னப்பே சதி எதுக்கு சொல்லணும், துவம்சத்தை திருப்பி துவம்சம் பண்ண முடியாது. பானை அப்படின்னு இருக்கு, இந்த பானை என்ன பண்ணீங்க, அடிச்சு உடைச்சிட்டீங்க, இப்போ பானை இல்ல, இப்ப கபாலம் துண்டுகள் தான் இருக்கு, அதனால இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது, அழிவு நித்தியம். அதனால அழிவை நீங்க வந்து சேர்த்துட கூடாது, அதனாலதான் என்ன சொல்றான், துவம்ச பின்னத்வே சதி அப்படிங்கிறான். ஏன்னா அழிவு நித்தியம் ஆயிட்டு, அந்த அழிவு எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அனந்த காலம் வரைக்கும் இருக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அழிவை, அதனால துவம்ச பின்னத்வே சதி. சரி அடுத்தது சொல்றான் பாருங்க, கடாரோ அதிவியாப்தி வாரணாய விசேஷ தலம், துவம்ச அப்பிரதியோகித்துவம் சொல்லியிருக்கு, துவம்ச பின்னத்வே சத்தின்னு மாத்திரம் சொன்னா போதுமே, துவம்ச பின்னத்துவம், துவம்ச பின்னத்வே சதி கூட இல்ல, துவம்ச பின்னத்துவம், ஏன்னா சதி சப்தமி எப்போ இன்னொன்னு சேர்க்கும் போதுதான் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் சப்தமியானது சதி சப்தமியானது யூஸ் பண்ணப்படுறோம். இப்போ துவம்ச பின்னத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம், அழிவுக்கு அழிவில் இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம், லட்சணம் நித்தியத்துக்கு என்ன லட்சணம், அழிவில் இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்ப என்ன ஆகும், கடாதோ அதிவியாப்தி வாரணாய அப்படின்றான், பானை முதலிலிருந்து பானை முதலில் அது போகாம இருக்கணும்ன்றதுக்கோசரம். ஏன் எப்படி போகும் அப்படின்னா, பானை என்னது அழிவிலிருந்து வேறுபட்டது, பானை அழிவா, அழிவில்ல, பானைங்கிறது ஒரு பதார்த்தம் ஒரு பொருள் அது, பானை அழிவில்ல, ஆனா அழிவுக்கு பாத்திரமாக கூடியது பானை, பானை அழிவில்ல அழிவுக்கு பாத்திரம், ஆனா நீங்க வெறும் துவம்ச பின்னத்வே துவம்ச பின்னத்துவம்னு சொல்லி சொன்னீங்கன்னா லட்சணம் என்ன ஆகும், பானையில போயிடும், பானை அழிவுக்கு பாத்திரமாக கூடியது அது நித்தியமாயிடும், அப்படி நித்தியமான லட்சணம் அனித்திய விஷயத்துல போயிடுறது. கவனிங்க கவனிங்க நல்லா கவனிங்க விஷயத்த, துவம்ச பின்னத்வே சதி முதலு, ரெண்டாவது துவம்ச அப்பிரத்தியோகித்துவம் அழிவிலிருந்து வேறுபட்டது முதலு, ரெண்டாவது அழிவுக்கு பாத்திரமாகாதது அப்படின்ட்டு ரெண்டாவது மாத்திரம் நான் லட்சணமா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அழிவுக்கு பாத்திரமாகாதது அப்படிங்கறத விட்டுட்டு அழிவுக்கு பாத்திரமானது மாத்திரம் லட்சணம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, துவம்சமானது அழிவுக்கு பாத்திரமாறது ஆகாது, அழிவை திருப்பி அழிக்க முடியாது, அதனால அழிவுல லட்சணம் போயிடும், நீ அழிவு நித்தியம் அழிவு அங்க போயிடக்கூடாது, அதனால என்ன சொல்றோம், துவம்ச பின்னத்வேஸ்திங்கிறோம். சரி துவம்ச பின்னத்துவம் மாத்திரம் லட்சணம் கொடுத்தா, அழிவில் அழிவிலிருந்து வேறுபட்டதுன்னு மாத்திரம் கொடுத்தா பானை முதலியும் நித்தியமாயிடும், பானை நித்தியமா அழிவுக்கு பாத்திரமாகக்கூடியது. அதனால அழிவுக்கு பாத்திரமாகக்கூடியதும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ரெண்டுத்துக்கும் அவசியம் என்னன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்லா கேர்ஃபுல்லா தியானம் பண்ணி இங்க பாக்கணும். அடுத்தது தம்ச பிரதியோகித்தம் பிராகபாவ பிரதியோகித்தம் வா அனித்யத்தம். அனித்யம்னா என்ன? அனித்தியத்தன்மைன்னு சொல்லி சொல்லுங்க. அனித்தியத்தன்மைனா என்ன அப்படின்னு கேட்டா தம்ச பிரதியோகித்தம் பிராகபாவ பிரதியோகித்தம் வா. தம்சத்துக்கு பிரத்தியோகியா இருக்கணும், பாத்திரமா இருக்கணும், இல்ல பிராகபாவத்துக்கு பிரத்தியோகியா பாத்திரமா இருக்கணும். தம்சம்னா அழிவுக்கு பாத்திரமா இருக்கணும், இல்லாட்டி முன்னின்மைக்கு பாத்திரமா இருக்கணும். அதுதான் அனித்யம். ஒரு விஷயத்த அனித்யம்னு சொல்லணும்னா எப்ப சொல்லணும் அப்படின்னா அது முன்னின்மைக்கு பாத்திரமா இருந்திருக்கணும், முன்னாடி இல்லாம இருந்திருக்கணும். அப்படிப்பட்டதுதான் முன்னின்மைக்கு பாத்திரம். பாணி அனித்யம் அதனால, ஏன்னா எது எதுக்கிறதுக்கும் தத்தது அனித்யம். அதனால முன்னின்மைக்கு பாத்திரமா இருந்தா அது அனித்யம். முன்னின்மைக்கு பாத்திரம் மாத்திரம் இல்ல, இன்னொன்னு சொல்றான் என்னது, தம்ச பிரத்தியோகித்தம் அழிவுக்கு பாத்திரமாவும் இருக்கணும், பின்னின்மைக்கு பாத்திரமாவும் இருக்கணும். முன்னின்மைக்கு பாத்திரமாகவோ இல்ல பின்னின்மைக்கு பாத்திரமாவோ இருந்ததுன்னா அது அனித்யம். முன்னின்மைக்கு பாத்திரமாவோ இருக்கணும் இல்லாட்டி பின்னின்மைக்கு பாத்திரமா இருந்தாலும் அனித்யம். வேதாந்தியோட அவித்யா எவ்வளவு எப்ப வந்தது அப்படின்னு கேட்டா அனாதி காலமா இருக்குமா, ஆனா அழிவுடையது, அது அனித்யம். எனக்கு ஞானம் இல்ல, சமஸ்கிருத ஞானம் இல்ல. சமஸ்கிருத ஞானம் உனக்கு எப்போல இருந்து இல்ல? அனாதி காலத்துல இருந்து. ஓ சிருஷ்டி உண்டாச்சு அப்போல இருந்து எனக்கு சமஸ்கிருத ஞானம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு சமஸ்கிருத ஞானம் இல்ல. இப்போ சமஸ்கிருத ஞானத்தை நான் அடைஞ்சிட்டேன். அப்ப என்னாத்து, அந்த இவ்வளவு நாள இல்லாத சமஸ்கிருத ஞானம் அழிவடைஞ்சிருச்சு. அப்போ அனாதி காலமா ஒரு விஷயம் இல்லாம இருந்துக்கலாம், ஆனா அழிவடைய முடியும், அது நித்தியமாகல, அனித்தியம் ஆயிடுச்சு. ஏன்? முன்னின்மைக்கு பாத்திரமா இருந்தது, ஆனா இப்போ அழிவடைஞ்சிருச்சு. பாணி இல்ல ஒரு பொருள் பல காலமா இருந்திருக்கு, இப்ப அதை போட்டு அழிச்சுட்டேன் நான், அது பின்னின்மைக்கு பாத்திரமா இருக்கு. அப்படி முன்னின்மைக்கு பாத்திரமாகவோ இல்ல பின்னின்மைக்கு பாத்திரமாவோ இருக்கக்கூடாது ஒரு விஷயம். அப்படி பின்னின்மைக்கு பாத்திரமாவோ பின்னின்மைக்கு பாத்திரமா இருந்தா அது அனித்யம். எது போகாயதம் ததைவ சரீரம். சரீரம்னு சொல்லியிருக்கேன், சரீரம்னு சொல்லி சொன்னா ஸ்திரிவிதா சரீரேந்திர விஷய பேதாத் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப சரீரம்னா என்ன அப்படின்னு கேட்டா போகாயத்தனம், போகத்திற்கு அனுபவத்திற்கு ஆயத்தனம் பாத்திரம். எது அனுபவத்திற்கு பாத்திரமா இருக்கோ, அனுபவத்தை அடையத்துக்கு இடமா இருக்கோ, அதுக்கு பேரு சரீரம். இல்லாட்டி என்ன சொல்றாரு, சேஷ்டாசிரயோவா. செயலுக்கு சார்புடையதா, செயல் எதை சார்புடையதா இருக்கோ, உடம்பு இல்லைன்னா ஒரு செயலும் நடக்காது. அப்போ அந்த செயலை சார்ந்துதான் இருக்கிறது, செயல் எதை சார்ந்துதான் இருக்கோ அதுக்கு சரீரம்னு பேரு. சரீரம் ஒண்ணு அனுபவத்துக்கு அனுபவத்திற்கு இடமா இருக்கிறது, இல்லாட்டி செயலுக்கு சார்பா இருக்கிறது, இதுக்குதான் சரீரம்னு பேரு. இந்திரியம், இந்திரியம்னு சொல்லி சொல்றாங்க. இந்திரியம்னா என்ன, சக்ஷுராதவதி வியாப்தி வாரணை கந்த கிராகம் இது, காலாதவதி வியாப்தி வாரணை இந்திரியம் தி. இந்திரியம் அப்படின்னு சொல்லி சொன்னது, இந்திரியம் என்னது, கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தி. இந்திரியத்துக்கு லட்சணம் இங்க இந்திரியம்னா என்னன்னு சொல்றோம், பார்த்திவ இந்திரியம் கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தி. இதுல கந்த கிராகம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கிராணம் நாசாகரவர்த்தி மூக்கு, மூக்கு நுனியில இருக்கிறது, அந்த நுகர்ற சக்தி மூக்கு நுனியில இருக்கிறதுன்னு சொல்லிட்டாலே போதுமே, மூக்கு இந்திரியம் வந்துருமே அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆகாது. ஏன், கந்த கிராகம் சக்ஷுராதோ அதிவியாப்தி வாரணாய. கண்ணு முதலியதெல்லாம் இல்லாம போயிடும், அந்த அந்த லட்சணம் சொல்லல அப்படின்னு சொல்ல, கந்த கிராகம் அப்படின்னு சொல்லி சொல்லலன்னா கண்ணு முதலியெல்லாம் லட்சணம் போயிடும், அதனால சொல்ல வேண்டியது இருக்கு. காலாதவத்தி இந்த லட்சணமே கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தின்னு சொல்ல வேண்டிய அவசியமே என்ன இந்திரியத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்ணு முதலியதெல்லாம் இந்திரியம் தான், அந்த இந்திரியத்துக்கு போகாம இருக்கணும்ன்றதுக்கோசரம் கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தின்னு சொல்லியிருக்கு. சரி, அது மாத்திரம் இல்ல, இந்திரியம் அப்ப எதுக்கு சொல்லியிருக்கு, இந்திரியம்னு சொல்ல வேண்டாம், கந்த கிராகம் கிராணம் நாசாகரவர்த்தின்னு மாத்திரம் சொன்னாலே போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, காலாதவதி வியாப்தி வாரணே, காலம் கூட எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கு, அதனால காலிக சம்பந்தத்தோட இருக்கிறதுனால என்ன பண்ணணும், கந்த இந்திரியம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. காலம் இந்திரியம் இல்ல, அதனால அங்க ஏன்னா நுகர்றது அந்த நேரத்துல நுகர்றது சக்திக்கு காலமும் சம்பந்தப்பட்டது இருக்கு. காலமும் சமவாய சம்பந்தமா பிரிக்க முடியாத சம்பந்தத்துல காலிக சம்பந்தத்தோட இருக்குங்க, பிரிக்க முடியாத சம்பந்தம் இங்க காலிக சம்பந்தம் தான், எல்லாத்தோடையும் இருக்கு, எதெல்லாம் நண்டானதோ அந்த சம்பந்த காலிக சம்பந்தத்தோட தான் இருக்கு எல்லா விஷயமும், அதனால அதோட போயிடும், அதுல போகாம இருக்கிறதுக்கோசரம் இந்திரியம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. விஷய தி, ஏன்னா கந்த விஷயத்த நீங்க எந்த விஷயம் வாசனையோ அந்த வாசனையை நீங்க நுகர்றதுக்கு அந்த நிலையானது நுகரும் நிலையில காலமானது சம்பந்தப்பட்டதா இருக்கு. அந்த ஞானத்தை அடையறதுக்கு, அந்த பிரத்யட்ச ஞானத்தை அடையறதுக்கு காரணமானது காலமும் சம்பந்தப்பட்டது இருக்கு. ஒரு காலத்துல தான் நீங்க ஏதாவது அனுபவிக்கிறீங்க, நுகர்றீங்க, இப்ப காலமும் அதோட சம்பந்தப்பட்டது இருக்கு. அதுல இருந்து அதுல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் இந்திரியம்னு தனியா சொல்ல வேண்டியிருக்கு. சரி, விஷய பிருத்திவி விஷயம், பார்த்தி விஷயம்னு சொல்லி சொன்னோம். விஷயம் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, சரீர இந்திரிய பின்னத்வே சதி உபபோக சாதனம் விஷய. விஷயம்னு சொல்லி சொன்னா என்ன விஷயம்னா, சரீரத்திலிருந்தும் இந்திரியத்திலிருந்தும் வேறுபட்டதா இருந்து, அது சரீரமாவும் இருக்கக்கூடாது, இந்திரியமாவும் இருக்கக்கூடாது, புலனாவும் இருக்கக்கூடாது, உடலாவும் இருக்கக்கூடாது, உடல் புலலிருந்து வேறுபட்டதா இருந்து உபபோக சாதனம், உபபோகத்துக்கு சாதனமா இருக்கணும். ஏன்னா சரீரம் என்ன, போக ஆயத்தனம், உபபோக சாதனம், அதுவும் அதுவும் உபபோகத்துக்கு சாதனம். சரீரம் உபபோக சாதனமே, ஏன்னா வேற ஒரு சரீரத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு துடிக்கிறேன். அப்போ அந்த மாதிரி உபபோக சாதனம் சரீரமும் ஆயிடுறது. இந்திரியம், சில இந்திரியங்களை நான் அனுபவிக்கிறேன், அந்த இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறேன், அப்போ அதுவும் உபபோக சாதனமா இருக்கு. அதனால சரீரமும் உடலும் இருக்கக்கூடாது, இந்திரியமாவும் இருக்கக்கூடாது, அப்படி இல்லாம இருக்கிறது விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்க வந்து சொல்றேன், என்னது விஷயம்ன்ட்டு. சரீராதோ அதிவியாப்தி வாரணாய் சத்தியந்தம், பரமானதோ அதிவியாப்தி வாரணாய் விசேஷம் தலம். இங்கே லட்சணம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சரீரேந்திர பின்னத்வே சதி உபபோக சாதனம் அப்படின்னு சொல்லி விஷயத்துக்கு லட்சணம் கொடுத்தோம். சதிக்கு முன்னாடி இருக்கிறது விசேஷணம், சதிக்கு அப்புறம் இருக்கிறது விசேஷியம். சதிக்கு முன்னாடி இருக்கிறது சிறப்பு, சதிக்கு அப்புறம் இருக்கிறது சிறப்பிக்கப்பட்டது. இப்ப இங்க நான் சக்தி அந்த சிறப்பு எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டா, ஷரீராதோ அதிவியாப்தி வாரணம் நிராசாய, ஷரீரம் முதலியதெல்லாமும் கூட உபபோகத்துக்கு சாதனமா இருக்கு அப்படிங்கிறதுனால அது நான் நீக்கிறதுக்கோசரம் விசேஷணத்தை கொடுத்தேன், சிறப்பை கொடுத்தேன். சிறப்பிக்கப்பட்டது எதுக்கு அவசியம், ஷரீரேந்திரிய பின்னத்தே சதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா முடிஞ்சு போயிட்டேன், பின்னத்துவம் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிட்டேன், சரீரத்திலிருந்து இந்திரியத்திலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொன்னா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்லை. ஏன், பரமாணுவும் சரீரேந்திரியத்திலிருந்து வேறுபட்டது, ஆனா அனுபவிக்க முடியாததான். பரமாணு இந்திரிய விஷயம் இல்ல, யோகி பிரத்யட்சம் ஈஸ்வர பிரத்யட்சமா இருக்கலாம், ஆனா நம்மளுடைய இந்திரிய பிரத்யட்சம் இல்ல. தெனு திரணுக்கு அப்படின்னு எப்ப காரியமா இருந்தோ காரியம் தான் நமக்கு இந்திரிய பிரத்யட்சம். அதனால பரமாணுவும் விஷயம் ஆயிடும், அந்த பரமாணுவ விஷயம் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இங்க என்ன சொல்றோம், பின்னத்வே சதி இந்திரிய உபபோக சாதனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருக்கு, பாத்திரமா இருக்கு அப்படின்ட்டு, அதுதான் விசேஷம் சிறப்பிக்கப்பட்டது. காலாதிவாரனை ஜென்மத்தை சதி பிதேம், அது மாத்திரம் இல்ல, இது கூட பூர்ண லட்சணம் இல்லப்பா, இங்க கூட காலம் திருப்பி வந்துடும். ஏன்னா எல்லா அனுபவத்துக்கும் எல்லா ஜென்ய சம்பந்தத்தோடு எதெல்லாம் உண்டாச்சோ அதுல ஜென்யத்தோட எல்லா ஜென்யத்தோடையும் உண்டானது எல்லாத்தோடையும் காலம் காலிக்க சம்பந்தத்தோடு இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஜென்யத்தே சதி அப்படின்னு சொல்லு, ஜென்யத்தே சதி அப்படின்னு காலிக சம்பந்தத்தை நிராகரத்துக்கோசரம் இந்த ஒரு விசேஷணத்தை தரணும். ஜன்ய அப்ப லட்சணம் என்ன ஆகும், ஜன்யத்தே சதி ஷரீரேந்திர பின்னத்வே சதி உபபோக சாதனம் அப்படின்னு இருக்கணும். ஏன், காலிக சம்பந்தம் ஜன்யம் இல்லை, அது எல்லாத்தோடையும் இருக்கிறது நித்தியம், அதனால தோன்றது இல்லை, அனித்தியம் இல்லது. ஜன்யத்தம்னா அனித்தியத்துவம், காலிக சம்பந்தம் நித்தியம், அதனால அது ஜன்யத்துவ சக்தியில விலகிடும். புரிஞ்சுக்கணும் லட்சணம் என்ன, ஜன்யத்தே சதி ஷரீரந்திர பின்னத்தே சதி உபபோக சாதனம், அதுதான் விஷயம். விஷயம்னு சொல்லி இவ்வளவு சிம்பிளா எடுத்துட்டோம் நம்ம, அது ஒரு விஷயம்ப்பா அனுபவத்துக்கு பாத்திரமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அனுபவத்துக்கு விஷயம்னு சொன்னா, அந்த அனுபவத்துக்கு விஷயம் எப்ப ஆகும், ஷரீரந்திர பின்னமா இருக்கணும், சரீரமும் இந்திரியமும் இல்லாம இருக்கணும், ஜன்யமா இருக்கணும், உண்டாகப்பட்டதா இருக்கணும், அதே சமயத்துல அது உபபோகத்துக்கு அனுபவத்துக்கு பாத்திரமா இருக்கணும், அப்போதான் அது விஷயம்னு சொல்லக்கூடிய தகுதி அடையிறது. அடுத்தது சீதஸ்பர்ஷீதஸ்பர்ஷவத்யாபக தாத்விதா நித்யா நித்யாச்ச நித்யாக பரமாணு ரூபாக அனித்யாக காரிய ரூபாக புனஸ்திரிவிதா ஷரீரேந்திர விஷய பேதாத் ஷரீரம் வருண லோகே இந்திரியம் ரசகிராகம் ரசனம் ரிஜுகாகரவர்த்தி விஷய சரித் சமுத்ராதிகி. முன்னாடி சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலயும் விசாரத்தை பண்ணணும். சீதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, தேஜாதோ அதிவியாப்தி பாரணாய் சீதீதி. அந்த சீத்தம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, ஸ்பர்ஷவத்திய ஆபக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே, தொடு உணர்ச்சியுடையது நீர் அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே. சீத ஸ்பர்ஷவத்தி ஆபகம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, குளிர்மையான தொடு உணர்ச்சி உடையது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, குளிர்மையானதுன்னு சொல்லாம இருந்தா நெருப்பும் தொடு உணர்ச்சி உடையது, நெருப்பும் தொட்டா சுடுறது, தொட்ட அனுபவித்து வர்றது, அதுல லட்சணம் போயிடும். அதுல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கு என்ன சொல்றோம், குளிர்மையான தொடரும் தொடர்றதுக்கு குளிர்மையா இருக்கிறது, அதுதான் நீர். சரி, ஆகாஷாதோ வாரணாய ஸ்பர்ஷேதி. சரி, சீதஹ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே, சீத ஆபஹ அப்படின்னு சொல்லிட்டா குளிர்மையானது நீர் அப்படின்னு சொல்லிட்டா போதுமே. அப்படின்னா குளிர்மையானது காற்றும் கூட, அந்த ஆகாசம் கூட, அந்த ஆகாசத்துல ஸ்பர்ஷம் இல்ல ஆனா குளிர்மை தன்மை இருக்கு, அதுல போயிடும் லட்சணம், அதனால ஸ்பர்ஷவதி அப்படின்னு சொல்லி சொல்றது. காலதவதி பிரசக்திவாரணாய சமாய சம்பந்தேனேதி பதம் தேயம். காலிக்க காலம் வந்து எல்லாத்தோடையும் சம்பந்தம் இருக்கு, அதனால என்ன சொன்னோம், சமவாய சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ இங்க லட்சண மூலத்துல என்ன கொடுக்கணும், சமவாய சம்பந்தேன சீத ஸ்பர்ஷவத்திய ஆபக அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் லட்சணம். இல்லைன்னா என்ன ஆகும், காலமும் அங்க சம்பந்தப்பட்டிருக்கு. காலம் என்ன சம்பந்தத்துல இருக்கு, காலிக்க சம்பந்தத்துல இருக்கு, அதனால சமவாய சம்பந்தேன அப்படின்னு சொல்லி சொன்னா காலமானது நிராகரிக்கப்பட்டதாகிறது. எல்லாத்தையும் இந்த சம்பந்தம், இந்த சம்பந்தமானது இந்த பதமானது கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்திரியம் இந்திரியம்னு சொன்னது துவகாலவாதி பிரார்த்தி வாரணாய ரசகிராகம் இது இந்திரியம்னு அங்க சொன்னது முன்னாடி சொன்ன மாதிரி தொக்கு முதல் இதெல்லாம் அதிப்பிரசக்தி வாரணாய அதுல இருந்து அதிவியாப்தி, அதிப்பிரசக்தின்னு சொல்லி சொன்னா அதிவியாப்தி, அதுல அதிவியாப்தி ஆகாம இருக்கணும். இந்திரியம் சொல்லி சொன்னா எல்லாமே இந்திரியம் தான், அந்த பஞ்சேந்திரியத்திலையும் நிராகரிக்கிறதுக்கோசரம் இங்க ரசகிராகம்னு சொல்லி சொல்லியிருக்கு. ரசேந்திரியசிய ரச சன்னிகர்ஷாதா, சன்னிகர்ஷாதோ அதிவியாப்தி நிராசாய இந்திரியம் டி. ரசனேந்திரிய ரச சன்னிகர்ஷா, நாக்கு இருக்கு, நாக்கோட அந்த சுவையானது சம்பந்தப்படுறது, நாக்கும் சுவையும் சம்பந்தப்படுறது, அந்த இடத்துல இந்திரிய தன்மை ரசகிராகம் இருக்கு. நாக்கும் சுவையும் சம்பந்தப்படும் போது ரசன கிராகம் இருக்கு, அந்த சுவை அறியற தன்மை இருக்கு, இருந்தாலும் அது இந்திரியம் இல்லை, அதனால அதை இந்திரியத்திலிருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம் அத இந்திரியம்னு சொல்ல வேண்டியது இருக்கு தனியா. சரித் சமுத்திராதி, சரித் சமுத்திராதி சொல்லுவாங்க, ஆதினா தடாக ஹிம கரகாரீனாம் சங்கிராக. ஆதினு சொல்லி என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தடாகம் ஓடை, அப்புறம் ஹிமம் பனி, அதே மாதிரி கரக்க கரக்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பனி கட்டியான நிலை ஒண்ணு, இன்னொன்னு சாஃப்டான நிலை, எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சாஃப்டான பனியும் தண்ணி தான், கெட்டியான பனியும் தண்ணி தான். ஐஸ்கிரீம் எவ்வளவு சாஃப்டா இருக்கு, அதே மாதிரி அதை ஃப்ராஸ்ட்ல போட்டு பண்ணிட்டீங்கன்னா கட்டியாயிடும், அதுவும் தண்ணி தான். சாஃப்டா இருக்கிற இந்த நிலையும் தண்ணி தான். சோ ரெண்டு இருக்கு, அதனால ஹீமா கரெக்டானு சொல்லி சொல்லியிருக்கு. அடுத்தது உஷ்ணஸ்பர்ஷவ தேஜ தச்சத்வேதம் நித்தியம் அனித்யம் ச, நித்யம் பிரமாண ரூபம் அனித்யம் காரிய ரூபம் பிரஸ்திருதம் சரீரேந்திர விஷய வேதாத் சரீரம் ஆதித்ய லோகே பிரசித்தம் இந்திரியம் ரூபகிராகம் சக்ஷு கிருஷ்ண தாராகிரவர்த்தி விஷயச்சதுர்வித பௌம திவ்ய ஔதர்ய ஆக்கிரஜ வேதாத் பௌமம் வன்யாதிக்கம் அபிந்தம் திவ்யம் வித்யுதாதி புக்தஸ்ய பரிணாம ஹேதுர் ஔதர்யம் ஆக்கிரஜம் சுவர்ணாதி உஷ்ணஸ்பர்ஷவ தேஜகன்னு சொல்லியிருக்கு. திருப்பியும் ஜலாதவதி வியாப்தி வாரணை உஷ்ணேதி, உஷ்ணம் சொல்லாம இருந்தா நீரும் தொடு உணர்ச்சி உடையது, அதனால அதுல போயிடும், அதனால அதை நீக்கிறதுக்கு உஷ்ணம் சொல்ல வேண்டியதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே. காலாதவதி பிரசித்தி வாரணாய சமாய சம்பந்தனே திபி தேபதம் தெய்யம். காலத்துல சம்பந்தம் இருக்கு, காலிக்கு சம்பந்தம் இருக்கு, அதுல நிராகரிக்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்ணணும், சமாய சம்பந்தேன அப்படின்னு சொல்லி சொல்லணும். சமாய சம்பந்தேன உஷ்ண ஸ்பர்ஷவது தேஜ அப்படின்னு ஆகும் லட்சணம். அப்போ இந்திரியம் இது கிராணாதவாதி பிரசக்தி வாரணாய ரூபகிராகம் இது காலாதவாதி வியாப்தி நிராசனாய இந்திரியம் இது. முன்னாடி சொன்ன மாதிரி கிராணம் முதலியதெல்லாம் மத்த இந்திரியங்கள்லாம் போகாம இருக்கிறதுக்கோசரம் ஸ்பெசிபிக்கா ரூபகிராகம்னு சொல்லியிருக்கு. இந்திரியம் மாத்திரம் சொல்லாம இந்திரியம் எதுக்கு சொல்லியிருக்கு, காலத்திலயும் அந்த சம்பந்தம் இருக்கு, அதனால அதுல போகாம இருக்கிறதுக்கோசரம் இந்திரியம்னு சொல்லியிருக்கு. பேதாதி பேதாதித்தி பதம் பிரத்யேகம் அபிசம்பந்திச்சது பேதாத் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒன்னொன்னத்தோட சம்பந்தப்பட்டது, எது புனஸ்திரிவிதம் ஷரீரேந்திரி விஷய பேதாத் ஷரீர பேதாத் இந்திரிய பேதாத் விஷய பேதாத்னு ஒன்னொன்னு சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கணும். அதை பௌமேதி பௌமம்னு சொல்லி சொன்னது என்னது, ஆதிபதேன கத்யோதகத தேஜ பிரபுத்த பரிகிரக பௌம திவ்யாதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க பௌமம் வன்னியாதிக்கம்னு சொல்லியிருக்கு, பூமியில வர்றது வன்னி முதலீது அப்படின்னு சொல்லி நெருப்பு முதலீதுன்னு சொல்லியிருக்கு. அங்க ஆதின்னு சொல்லியிருக்கு முதலியே அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதலி என்ன என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மின்னல்ல வர்ற அந்த நெருப்பு முதலி இதெல்லாம் எடுத்துக்கணும், அதையும் கூட ஆதி இல்ல அந்த சம்பந்தப்படுத்திக்கணும். பீத்தசிய ஜலசிய பரிணாமோ ஜீரணதா தசிய ஹேதோர் ஔதர்யம் இது. நீங்க என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணி வந்து செமிக்கணும், சாப்பிடுறது தண்ணி. பீத்தசிய ஜலசிய சாப்பிட்டது குடிச்சது எல்லாமே வந்து என்ன ஆகும், நமக்கு அன்னாதேகே புக்தசிய அன்னாதேகே பீத்தசிய ஜலசிய, சாப்பிட்ட சாப்பாடும் குடிச்ச நீரும் நமக்கு செமிக்கணும், செமிச்சதுல இருந்து எனர்ஜி எடுத்துக்கணும், அதுதான் கீழே மலமும் மூத்திரமாவும் போயிடுறது. அப்போ நேரடியா நம்ம குடிச்ச தண்ணி மூத்திரமாவோ இல்ல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மலமாவோ வர்றது இல்ல, அது அதுல இருந்து என்னென்ன எனர்ஜி தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு மத்ததுதான் கழிவு தான் வெளியில வர்றது. அதனால அத அந்த கழிவு ஆக்குறதுக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அது என்னதுன்னு கேட்டா அதுதான் வயிற்றுல உள்ள நெருப்பு. வயிற்றுல உள்ள நெருப்பு தான் அதை தக்குவம் பண்றது. தசியேதூர் ஔதர்யமிதி சுவர்ணேதி ஆதினா ரஜதாதி பத பரிகிரக. சுவர்ண அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகஜம் சுவர்ண ஆதின்னு சொல்லி சொல்லியிருக்கே. சுவர்ண ஆதின்னு சொல்லி சொன்னா என்னது அப்படின்னா தங்கம் வெள்ளி இரும்பு முதலிய எல்லாத்தையும் எடுத்துருந்தோம் அங்க. அடுத்தது ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயு சத்விதா நித்யோ நித்யஸ்ச நித்ய பரமாணு ரூபா நித்ய காரிய ரூபா பிரஸ்திவித ஜலீனேந்திர விஷய வேதாதரீரம் வாயு லோகே இந்திரியம் ஸ்பர்ஷகலாக்கவத்வகு சர்வ சரீரப்ய சர்வ சரீரவர்த்தி விஷய விருக்ஷாதி கம்பன ஹேது சரீராந்த சஞ்சாரி வாயு பிராண சசைகோ உபாதி வேதாத் பிராண அபானாதி சஞ்ஞாம் லபதே. இங்க பிராணன் வந்து பிராணன் அபானன் முதலிய பேராடையிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ரூபேதி கட்டாதிவாரணே விசேஷனம் கட்டம் முதலியதுல இருந்து அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் விசேஷம் கொடுத்துக்கு. ரூபம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன லட்சணம் கொடுத்துக்கு ரூபரஹித ஸ்பர்ஷவான்னு சொல்லியிருக்கு. ரூபரஹிதான்னு சொல்லாம ஸ்பர்ஷவான்னு சொன்னா தொட்டா பானை கூட தான் தெரியறது, ஆனா உருவம் இருக்கு பானைக்கு. அதனால உருவம் இருக்கிற பானை முதலிய மற்றதுல இருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம் நெருப்பு முதலியும் கூட உருவம் எடுக்கு, அதுல இருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம் என்ன பண்றீங்க நீங்க ரூபரஹிதஹ உருவமற்ற அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுதான் விசேஷம். ஆகாஷாதி வாரணாய விசேஷம் வெறும் உருவமற்றன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆகாயமும் உருவமற்றது, அதனால ஸ்பர்ஷவான் ஆகாயத்துல ஸ்பர்ஷம் இல்ல, அதனால விசேஷத்தை கொடுத்திருக்கீங்க, சிறப்பிக்கப்பட்டதை கொடுத்திருக்கீங்க. சக்ஷுதாரி வாரணாய ஸ்பர்ஷ கிராகம் இது கண்ணு முதலிய இதெல்லாம் அதுல இருந்து இந்திரியத்துல நீக்கிறதுக்கோசரம் வெறும் இந்திரியம் சொல்லாம அந்த ஸ்பர்ஷ கிராகம்னு சொல்லியிருக்கீங்க. காலாதவ வாப்தி வாப்தி வாரணா இந்திரியம் இத்தி காலம் முதலிய காலிக்க சம்பந்தத்தோட இருக்கு, அதுல சம்பந்தப்படாம இருக்கணும்ன்றதுக்கோசரம் இந்திரியம்னு சொல்லியிருக்கீங்க, அதனால இந்திரியமா இருக்கு அங்க காலிக்க காலம் இந்திரியம் இல்ல. விரக்ஷேதி விரக்ஷம்னு சொல்லி சொன்னாமே அது என்னது கம்பன ஆதி ஏது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆதிபதினா ஜலாதி பரிகிராக. ஆதிங்கிறதுனால அங்க நீர் முதலிய விஷயம், விரக்ஷம் மாத்திரம் இல்ல நீர் முதலியது கூட அசையறது, அந்த அசையறதுக்கு காரணமும் இந்த வாயு தான். ஷரீராந்திரேதி மகாவாயுவாதோ அதிபாப்தி வரணை விசேஷ பதம் விசேஷனம் ஷரீர அந்தர் சஞ்சாரி வர்த்தின்னு சொல்லி சொன்ன எதுக்கு ஷரீர அந்தர் சஞ்சாரி வர்த்தின்னு சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா மகாவாயு வெளியில இருக்க வியாபிச்சிருக்கிற வாயு வந்து சரீரத்துக்குள்ள இல்ல, அதனால சரீர அந்தர சஞ்சார வர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த விசேஷத்தை சொல்லியிருக்கீங்க. மனாதிவாரணாய விசேஷம் அங்க விசேஷம் கொடுத்திருக்கீங்க, என்னது சரீர அந்தர சஞ்சாரி வாயு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாயுன்னு சொல்லாம விட்டீங்கன்னா சரீர அந்தர சஞ்சார வர்த்தி சரீரத்துக்குள்ள சஞ்சாரம் பண்றது என்னது மனசும் கூட தான், மனசு அணு இவங்களுடைய சாஸ்திர பிரகாரம் மனசு அணு மாத்திர பரிமாணம் அணு சைஸுக்கு இருக்கிறது சின்ன சைஸ் இங்க கீழே மேல எல்லாத்தையும் சுத்துறது, அதனால அதுல நிராகரிக்கிறதும் வாயு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. திருப்பியும் தனஞ்சய வாரணாய சஞ்சாரி எட்டி தனஞ்சய பிராணன் சரீரந்திர சஞ்சார வர்த்தி வாயு அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்லாம சரீராந்திர வர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே, சரீரத்துக்குள்ள இருக்கிறதுன்னு சொன்னா போதுமே அப்படின்னா தனஞ்சயம்ங்கிற பிராணன் சரீரம் இறந்த பின்னாடி பிராணனான சரீரத்தை விட்டு போன பின்னாடி பிராணன் அந்த சரீரமானது உடனானது நீங்கிறதுக்கு காரணமா இருக்கிறது, ஆனா அது சரீர சஞ்சாரம் பண்றது இல்ல அப்படி நீங்கிறது அவ்வளவுதான். அதனால அந்த இடத்துல சரீரத்தை அது போகாம இருக்கிறதுக்கோசம் நீங்க இங்க தனஞ்சயம் அப்படிங்கிற அந்த சஞ்சார வர்த்தி அப்படின்னு சொல்லி பிரயோகம் பண்ணணும். உபாதி வேதா உபாதி வேதத்தினால பல வகையா பேர் அடையிறது என்னன்னு பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகத்தின் தனித்தன்மை. வழங்குபவர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இரத்து அடியார் சிந்தனையுள் தேனூரில் இருந்து உங்க சிந்தனைதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நிலத்தவன் மேல் வந்தருளை மேல் கடல்கள் காட்டி உண்மையா இந்த மெய்ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க யாரும் தெரிஞ்சுக்கணும்னா உங்க முயற்சினால இல்ல, நீங்க இன்னும் 100 வயசு இல்ல 150 வருஷம் வாழ்ந்து எவ்வளவு தத்துவத்தை எத்தனை பேர்த்து கேட்டாலும் சத்தியமா தெரிஞ்சுக்கிறேன். ஒரு இறைவன் உங்க நிலைக்காக அல்லது உங்களுடைய தவத்துக்காக இறைவன் உங்களை போல தேகம் எடுத்து வந்து அவன் மேல் கடல்கள் அவன் காட்டணும். அங்கே உள்ள மணிபாக்குறேன் நிலத்தவன் மேல் இந்த பூமி மேல உங்களை மாதிரி அவரு ஒரு மாடு மாதிரி வந்தா நீங்க கேட்க மாட்டீங்க, ஒரு ஆட்சியர் மாதிரி வந்தா நீங்க ஓடியே போயிடுங்க. அதனால அவர் என்ன பண்றாரு உங்களை மாதிரியே வேட்டி எனக்கு தெரியும் என்னதான் அவர் ஒத்துக்குவார், பக்கத்திலேயே உட்கார கூடாது. அவ்வளவு தூரம் கருணையோட வந்து உட்கார்ந்து நிலத்தல் நேர் வந்து அருளி நீல் கடல்களாக இருக்கிற அந்த பிரகாசத்தை மாதிரி எனக்குள்ள இருந்தா தான் உங்ககிட்ட இருந்தா தான் இது ஏன் உங்களுக்கு வேறுபாடு சிக்கன் பாரு பாத்துட்டு இல்ல இதேவா எல்லாம் பாரு அவர் காட்டி கொடுப்பாரு. இதெல்லாம் பெற்றால் தான் தெரியும், அவர் தாங்கிட்ட முதல்ல காட்டுவாரு. அப்பயே நமக்கு பயம் வந்துடும், அந்த பயத்தை போகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். பயப்படாதன்னு நம்மள பயந்துடும். ஏன்னா நாம உலகத்துக்கு நாற்காலி கேரி இட்லி போண்டா பாத்து சாப்பிட்டுக்கிறோம், பிரகாசத்தை எங்க பாத்துக்கலாம், பார்ப்போன்னே பயந்துடும். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அதே பிரகாசம் நம்மகிட்ட காட்டணும், அப்புறம் ஒரு பயம் வரும். ஏன்னா இதுவா நம்மகிட்ட இருந்தது, இது வரையும் தெரியாது நம்மகிட்ட இருந்தது. அந்த பயத்தை ஒரு வருஷம் போக்குவாரு. அப்புறம் எல்லாம் போகிற பாடு, ஏ நீ நாங்க ஒண்ணுதான், என்னையும் நின்னையும் ஒரு உருவாக்கி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானே, இங்க வா உட்கார் பாத்துட்டு பார், அவர்கிட்ட அதான் அதான் ஏட்டா தான் அதான் அதான் அதான் அப்படின்னு வந்தார். அப்புறம்தான் பயம் வரும், எல்லாம் ஒண்ணுதான் அட ஆரம்பிச்சு. இவ்வளவு நாள் தெரியாம இவரை ஏமாத்தினே, இவர் சொத்த புடுங்கினே, இவருட்டு இவ்வளவு ஒப்பு பண்ணனே, இவ்வளவு புறம் கூறி இவரை இவ்வளவு கெடுக்கனே, வஞ்சனை பண்ணி இவருக்கு மேல இவ்வளவு பொய் சாட்சி சொன்னானே, அதுதான் அந்த அழுகை பூரா. ஏன்னா உண்மை தெரிஞ்சிருக்க, ஐயோ நான் மனிதா பிறந்து அமைச்சராஜி இவ்வளவு தப்பு பண்ணமா, இவ்வளவு தர தண்டனை பண்ண ஒருத்தமான இந்த அழுகையே அப்பதான் வரும். அதுக்கப்புறம் மூணாவது கட்ட நாலாவது கட்டம் ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் இதெல்லாம் பக்குவம், அதான் இத்தனை வருஷம் பக்குவான பாரு. இது இது மட்டும் இல்ல, இதெல்லாம் அந்த பசுமாடு அங்க அதே பிரகாசம் பண்ணு. ஆமா இப்ப மாடுலாம் அவனுதானா, அப்புறம் அதை பாரு, சிங்கத்தை பாரு, புளியப்பார், கோழியப்பார், நாயப்பார், இந்த பாம்பை பாரு. ஆமா அங்கேயும் அதான் பாம்பாதான், நட்டுவாதான், பூரா அதான், பள்ளி அதான், எலும்பாதான். இதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆகும், ஏன்னா அவ்வளவு நம்ம மனசு ஏத்துக்காது, இதெல்லாம் முடிஞ்சிருப்பாரு. அப்புறம் ஒரு அப்படின்னு சொல்லுவாரு, அப்படின்னு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குருபுரான் அதெல்லாம் தான் இறைவன் என்ன அழகாங்கண்ணா, இறைவன் இதெல்லாம் செய்யணுமா நமக்கு வந்து அதுதான் அழகாரு. அப்புறம் வந்து என்ன பண்ற, கடைசியா மரத்தை காட்டுவாரு, மரத்துல காண்டு மரம் நினைச்சு இதுல உங்ககிட்ட என்ன இருக்கு அதான் அதுல இருக்கு பாத்தியா, அதான் மாட்டுல அதான் சிங்கத்துல அதான் யானையில அதான் புள்ளில அறிஞ்சங்கிட்டையும் அதுதான் தண்டாளங்கிட்டையும் அதுதான் அதான் விவேகானந்தர் சொல்றாரு. ஆண்டுகள் தவம் செய்வதற்கு எவ்வளவோ ஆயிரக்கணக்கான நூல்களை கற்றதற்கு பின்னர் இந்த ஒரு உண்மையை உணர்ந்து கடைசியா சொல்றார் சிஷியா. ஏன்னா அது அன்பு, நான் சொல்வதை உன் இதயத்தில் நாயிகளிடத்திலும் சந்தானிடத்திலும் பாம்பு நடத்திலும் வேதம் படித்த உயர்ந்த பிராமணத்திலும் இந்த ஒரே பரம்பொருள் தான் பிரகாஷ். அவர் பெரிய வேதாதி, அவர் சொன்னதும் ஒண்ணுதான் இவர் சொன்னது ஒண்ணுதான். ஏன்னா கடைசியில் எல்லாரும் அந்த அந்த எல்லைக்குமே அதை பார்க்கலாம் இல்லைங்களா, பார்த்த பிறகு எல்லாம் ஒன்னா தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி கீழே கொண்டாந்து கடைசியில எல்லா ஜீவராசிகளும் கல்லில் இருந்து மரம், அப்பதான் தெரியும் புல்லாகி கூடாகி புழுவாகி பல் விருட்சம் மரமாகி பல் விருட்சமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி வச்சீங்க, கல்லா மனிதராக வச்சீங்க. எல்லா பிறப்பும் பிறந்தது யாரு? ஆமா தான் அப்பதான் தெரியும், நாம தனி தெரி நினைச்சிருக்கிறேன் எல்லாம் நாம தான் தெரியும். அப்புறம் ஒண்ணு காட்டுவார், இந்த பிறப்பு ஏதோ நீ பிறந்தது ஒரு பக்கம் இருக்க, இந்த பிறப்புல இப்ப பிறந்த என் கூட இல்லை, இப்பயே நீ இப்படிலாம் இருந்து கேட்டாங்க. அவங்க புரிய என்ன, ஆமா இந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்கல்ல எங்கேன்னு உன்ன கேட்டாருங்க, அதுவா அதுக்கிட்ட எவன் பேசுவான் மனசு, அது எப்பவா தான் சீருது. சீருதுன்னு என்ன அர்த்தம், மனித வடிவத்தில் இருக்கிறார், ரொம்ப படிச்சு பட்டம்லாம் வாங்கிட்டார், சில நேரங்கள்ல மாறிடுறார் சொல்றான்ல, அவன் ஒருத்தன் கிடையாது. எப்ப தான் வல்வலு மேல விழுந்துருக்குது, சில நேரத்துல அவரே மிருகமும் மாறிடுறார், வல்வலுன்னு விழுந்தார். நீங்க இந்த எல்லா பிறப்பும் நீங்களே நிற்பீங்க, ரொம்ப இது வந்து ஆன்மீகம் என்பது மேஜிக் இல்லை திருப்பி நான் சொல்றேன். ஏன்னா நான் 20-25 நிமிஷம் அதை இழந்தேன், மேஜிக் இல்லை. உட்காந்து தாதை கொடுக்கணும், குருபிராட்டை உட்காந்து நம்ம உட்காரணும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும், அப்புறம் நீங்க சிந்திக்கணும். கிராமத்துல இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரமா காது கத்திட்டு இருக்க நாய் மாதிரி, இந்த கல்லு மாதிரி கிடைக்கிற கஞ்சி கூட உணர்ச்சி இல்லையே. அப்ப நீங்க என்ன வர்றீங்க இந்த ஒரு மணி நேரம் ஆண்டு அவரு சொல்லு வா, இவ்வளவு சொல்லிட்டு இருக்க மரம் மாதிரி நிக்கிறான் பாரு, ஏதாவது கொஞ்சமாவது உணர்ச்சி இருக்கா ஒண்ணு வேணாம். இது எல்லாமே நம்ம கிட்டே பாத்து நம்ம அப்பா சொல்லியிருப்பாரு, நம்மள மரம் சொல்லியிருப்பாரு, கல்லு இருப்பாரு, அப்பா ஓடுறாப்பாரு, நாய் மாதிரி போறாப்பாரு, இதுக்காக குழந்தை எதுக்கு சுத்துறாங்க, தெருவெல்லாம் சுத்தணும், காலில் போனான் என்ன பண்ணான்னு தெரியல, இது வரைக்கும் வரல, நல்ல நாள் இருக்கும் வந்தாரா குளிச்சாரா திருப்பிடும் நியாயமா சுத்திட்டு வரான்னு சொல்றாங்களா இல்லைங்களா. இதெல்லாம் நீங்களே இப்ப வாழுகிற இந்த பிறவிலேயே இந்த அனுபவத்தை பெற்றிருக்கலாம், ஏன் சில அனுபவங்களை நீங்களே அந்த திருக உணர்வை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். நாய் மாதிரி நேரில் சாப்பிட்டுருப்போம், பன்றி மாதிரி சேத்துல உழந்திருப்போம், எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பல்வேறு இன்பங்களை துன்பங்களை நாம் இந்த மிருகங்கள் போல வாழ்ந்திருப்போம். நீங்க பல நிலைகள்ல பொருள் பொருத்தி பாருங்க, ரொம்ப பொறுமை வேறு ஞானத்துக்கு ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து நீங்களே சிந்திக்க சிந்திக்க இல்ல தோய தோய இறை உங்களுக்கு வழிகாட்டு. திருப்பி நான் சொல்றேன், இன்னொருத்த வரணும் வச்சு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அவன் அருள் தானே, அவன் கால பற்ற பற்ற அவரே உங்களுக்கு உள்ளத்திலிருந்து ஓ இதுவா இதுவா இதுவான்னு அவரே விளக்குவார். நீங்க அவர்கிட்ட நீங்க அழுதால் அவனை பெறலாமே என்ன மாதிரி அழகு அவரே விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். மாசத்த ஜோதி மலர்ந்த மலர் சுடவே, அது சுடவு அதுனா மலர் சுடல் மலர் மேல எப்படி சுடல் இருக்கும், சுடல் விளக்குல இருக்கும், பாத்திரத்துல தான் இருக்கும், ஏதாவது அதிர்ப்பு விளக்குல இருக்கும், மலர் மேல சுடல் இருக்குதுங்களா, சிக்கப்ப சிக்கலா இருக்குங்களா, அதுதான் அது உங்களுக்குள்ள இருக்கிற பிரகாசம். நீங்க என்னைக்கு உணர்ந்துகிட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருதய தாமரை மலர் அவர் காட்டி கொடுப்பார். மலர் ஒண்ணு இருக்கு உங்களுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கு, இது ஒண்ணு புதுசு இருதய மலர் உங்களுக்குள்ள இருக்கு, அந்த இருதய மலர் தான் அந்த ஜோதி உட்கார்ந்து இருக்கு, அதை நீங்க பார்த்தாதான் அதை ஒத்துக்கீங்க. மலர்ந்து ஓ மலர் ஆமா இருக்கு, இதுல சுடர்ந்து இருக்கு, ஓ இதுல பிரகாசம் வருது, இவ்வளவு எப்ப நீங்க உணர்வீங்க, நீங்க ஒரு குருபிரான் காட்டி கொடுத்து கட்ட பிறகுதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் பாசங்கள் எல்லாம் போகும். ஏன் பாசம் இப்ப போக, எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் ஏன் நமக்கு பாசம் போகாதுன்னா நாம வேறுபாட்டு உணர்ச்சிதான் இருக்கிறனே, இது உண்மையான பிரகாசம் நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கிற மலை இது எல்லாருக்கும் தெரியக்கூட பாசம் இருக்கும். மகன்களுடன் பாசம் இருக்காது, ஏன்னா நீங்க ஒரு மகனா பார்க்க முடியாது, அதையும் ஒரு பரம்பருடைய ஒரு வடிவமாக தான் பிரகாசமாக தான் பார்த்தீங்க. இந்த எல்லைக்கு அறிவுபூர்வமாக நீங்க வளர்கிற பொழுதுதான் இந்த அனுபவங்களை பெற முடியுமே தவிர இல்லை என்றால் பெற முடியாது. அதான் நான் அந்த திருவெண்ட பகுதி தான் கண்ணால் யானும் கண்டேன் காண்கேன் 58வது வரி. அப்புறம் மிக இப்ப இந்த இந்த பேச வச்சுட்டு வரலாம். திருச்சரகத்துல ஒரு பாட்டு இருக்கு 8வது பாட்டு, இது மூவா மண்புடிச்சு மூவா வந்து ஏன் மூவா மட்டும் நான் எடுத்தேன்னா அதுல ஆசாரியாசம்னா பெரு சிறப்பு இல்லை, ஆனால் அவர் 24 நேரம் சமயம் திருப்பிடுவாங்கல்ல அதுலேயே ஊறி இருக்குது. மூவா ரொம்ப டெக்னிக்கான ஆள், எதுலேயும் மாட்டிக்க மாட்டார், தான் யாரும் காமிக்க மாட்டார், ஆனால் அவர் மண் புடிச்சு என்ற நாவலில் மெய்கண்டான்னு ஒரு பாத்திரம் திருவாசகத்தை உருகி உருகி பாடுறது பாடுறதா அவர் எழுதி போறார். திருவாச இந்த பாட்டு அப்படியே எழுதுறார். பக்கம் 227 முழுமையாக இந்த பாட்டு எடுத்து காட்டுறார். கொள்ளேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு குடிகளினும் நல்லேன் எனதடி ஆளோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெரு இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உண்மையல்லாது எங்கள் உத்தமனே. கற்பு ஆன்மீகத்திலே ஒரு கற்பு இருக்கணும், எவ்வளவுதான் எனக்கு வந்தாலும் உன் அதிகாரோடு தான் இருப்பேன், உண்மையெல்லாம் வேறு ஒரு தெய்வத்தை நான் நம்ப மாட்டேன். மூணு எடுத்துக்காட்டு முழு பாட்டையும் நாவல் இருக்கு நண்புடைய சிறப்பாக்க 227 எடுத்து பார்த்தீங்கன்னா மூவா இந்த பாட்டை எடுத்து காட்டுறாரு. காரணம் அவரு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா இந்த ஒரு பாட்டை முழுசா எடுத்துக்காட்ட வர்றது, அவரு அவ்வளவு தூரம் இந்த நம்பிக்கை இருக்குது இறைவன் மேல. ஆனா அவரு நெட்டிகாரத்தனமா வெளியே காட்டல, பாத்திரத்துல நெய் பாத்திரம் பேரு நெய் கண்டார், நெய் கண்டார் பாத்திரம் அந்த பாத்திரம் ஆறு பேருந்து மண்புடிப்பு. ஆமா பக்கத்தையும் சொல்லிட்டுமே பக்கம் 227 இன்னொரு பாட்டு மண்புடிச்ச பக்கம் 220 ஏன்னா இறைவனை இருக்குனாலும் சொல்ல முடியாது. அவர் ஏன் இந்த பாட்டை கொடுக்குறேன்னா இறைவனுடைய ஒட்டுமொத்த விளக்கமே இந்த ஒரு பாட்டுக்குள்ள வந்துருது. இந்த பாட்டு பாருங்க, இது 220வது பாடத்துல மண் புடிச்சுல அப்படியே அந்த நெய்கண்டார் பாக்குறா, அது பாடுற மாதிரி இல்ல உருகிற மாதிரி சொல்றாரு, உருகி ராகத்தோட பாடுறத எல்லாரும் மேம்படுத்த நிக்கிறாங்க அப்படின்னு அதை எழுதுறாரு. இந்த பாட்டுல இறைவன் எல்லாம் சிறப்பும் வந்துடுது. இறைவன் யாருன்னு சொல்லிடுறார், உருவத்தையே சொல்லிடுறார், உருவத்தை சொல்ல முடியாத உருவத்தை சொல்றார். யார் இறைவன், திருச்சரகத்துல வருகிற 15வது பாட்டு, வானாகி மண்ணாகி ஒடியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்து. இறைவனை இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது, இறைவனை புறத்திலேயே சொல்லிட்டாரு அகத்திலே ஊனாகி உயிராகி என்ன பண்றாரு உள்ள யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவான். யான் எனது என்று தெருக்கருப்பான் மாணவருக்கு உயர்ந்த உலகம் ஒரு பாட்டுகள் அக வாழ்க்கை புற வாழ்க்கை எல்லாத்தையும் அடுத்து காட்டுற மண் கொடுத்து ரெண்டு. ஒரு திருச்செதிலத்துல 66வது பாட்டு இருக்கு பாருங்க, அதுதான் அந்த ஓம் நமச்சிவாய அந்த ஒரு பாட்டுல 4 அடியிலே ஓம் நமச்சிவாய சொல்றாரு. அது எவ்வளவு ரொம்ப முக்கியம் இருக்காரு அந்த பாட்டு, போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றி ஓம் நமச்சிவாய புகழிடம் புரிந்தொன்றில்லை, போற்றி ஓம் நமச்சிவாய புறமெனத்து போக்கள் கண்டாய், போற்றி ஓம் நமச்சிவாய ஜெய ஜெய ஜெய போற்றி ஒரே பாட்டு, போற்றி ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் நாலு அடியிலே போற்றி ஒன்று சிவாய கடைசியில கேங்கிலே போற்றி. இந்த போற்றி திருவர்கள் அங்க பாடினது மட்டும் ஒரு நிறைவடையாம இங்க நமச்சிவாயத்தை நான்கு, எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி நான்கு அடிகளையும் நமச்சிவாயத்தை வைத்து நான்கு அடிகளையும் வச்சது இல்ல. இப்ப நமச்சிவாய திருப்பதிகளுக்கே முடிக்கிறப்ப நமச்சி தம்பிப்பாங்க, ஆனா நான்கு அடிகளையுமே நமச்சிவாயம் போற்றி ஓம் நமச்சிவாய அதுவும் ஓங்காரத்தோட திருவாக்கத்துலதான் அந்த ஒரு பாடல் இருக்கு. இந்த ஒரு அருமையான பாட்டு திருச்சேரகத்துல யானையை போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே என்கிற அற்புதமான பாட்டு. அதுக்கப்புறம் முக்கியமான பாடல் திருவம்பாரத்துல பாருங்க, எதை நீங்க மறந்தாலும் மறக்கலாம். முதல் பாட்டு இருபதாவது பாட்டு போர்த்தி அருள்வரே ஆவியா, அந்த பாட்டுல பாட்டு முழுமையும் போர்த்தி போர்த்தி போர்த்தி போர்த்தி வரும். இங்க முடிக்கிறபோது பாதம் பாதம் பாதம் வரும். எது அப்ப எதை போர்த்துகிற அந்த தொடக்கத்துல சொன்ன பாருங்க, நாதன் தாழ்வாக இணைக்கிற பொழுது என்னென்று இங்க இந்த இருபதாம் பாட்டு முழுக்க ரொம்ப முக்கியமானது. திருவம்பாவையில போற்றி போற்றி எது பாதமலர் செந்தலிகள் உற்பாதம் பூங்கடல்கள் இணையடிகள் குண்டலிகம் தாமரை இறுதி தாமரை மலர் பொன்மலர்கள் என்று பாட்டு கடத்தி பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. மீண்டும் சொல்றேன், இந்த திருவடியை பற்றி இவ்வளவு நிரம்ப பேசுற திருவடி என்பது தொகுதி, அது ஆவியும் இல்ல அந்தமும் இல்ல, ஆனால் அந்தமாம் செந்தர்கள் ஆவியாம் பொன்மலர்கள். மீண்டும் இருபதாவது பாட்டு கொண்டு அந்த தலை கட்டுறாரு முன்ன சொன்னது. அதுக்கப்புறம் திருவம்மானில ஒரு ரெண்டு வரி பாருங்க, அவங்க என்ன பண்ணாரு அந்த குருகிரான் வந்து என்ன ரசவாதனத்தை பண்ணாரு, இரும்ப பொன்னாட்டுல செம்ப பொன்னாட்டுல ஆனா ரசம் அவங்க ஊத்துறாரு வேதித்தார். என்ன வேதித்தார், கல்லை பிசைந்து கனியாகி. ஓ கனிமண்ணை பேசலாம், கல்லை பெசைய முடியாது, அதுக்கு எவ்வளவு பெரிய கெட்டிக்காரா இருக்கு ரசவாத விட்ட தெரிஞ்சிருந்தா கல்லு மாதிரி இருக்கிற என் மனம் இதை வளைக்க முடியாது. ஏன்னா நான் வளையவே மாட்டேன், வளைத்தீங்க உடஞ்சிருவேன், நான் வளைய மாட்டேன், வளைத்தா உடைக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட எண்ணெய் கருணையினால என்ன பண்ற, கருணை என்கிற ரசத்தை ஊற்றி இந்த கல்லை கூட கனியாக்குற, முதல்ல விசையற அப்புறம் கனியாக்குற. என்ன கனியினா என்ன, அது ஒரு வேலைக்கு போறோம் என்ன வேலை முடிஞ்சுதா காயா பழமா
3: பெரியவங்க. நம்ம சாட்சி நமக்கு யார் சாட்சின்னா இப்ப நம்மோட வாழ்க்கை பெரியவங்க. இந்த கருத்துக்கு நான்
2: நாங்க எங்க சமத்காரமா 1000 சொல்லி இருக்கோம், இங்க நானே சொல்லியிருக்கேன். ஆனா மாணிக்க மாதிரி சொல்ற அவரே அது பதில் சொல்ற, கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. என்ன சொல்ற, நில முதல் கீழ் அன்னமுறை நின்றில நேர் அப்படி எங்க பெருமாள் ஜோதியா ஏன் நின்னார் நீ கேக்குறல, அப்படி அவர் நிக்கலன்னா இருவரும் தன் தலமுகத்தால் ஆங்காரம் தகிரார்தான் தாரே. திருமாலும் பிரம்மோனும் தன்னுடைய ஆங்காரம் இருக்க யான் எழுதுகின்ற தெருக்கு அது அவங்களுக்கு நீங்க அவங்க ரெண்டு பேரும் இதற்கு வேண்டிய அவங்களுடைய ஆங்காரத்தை செருக்கி போக்குவதற்காகத்தான் இறைவன் இப்படி நின்னார். இறைவன் நின்னது நோக்கம் என்ன, செருக்கு போகும். ஏன் திருமாலு பிரம்மாவே காண முடியல, நம்மால காண முடியுமா? ஆனா நம்மால காண முடியும். எப்படி காண முடியும்? அது மட்டும் இல்ல, நம்ம அழுதா மட்டும் இல்ல, அவரும் கொஞ்சம் கருணை வைக்கணும், அவர் அருள் வைக்கணும் அப்படின்னு. அது திருவாசல அற்புதமான ஒரு பாட்டு, அவரே சொல்றாரு, வேண்டத்தக்கது அறிவோம் வேண்ட முழுதும் சொல்வோம், வேண்டிய அயன்மாருக்கு அறிவு. அவன் விரும்பினா காத்துருந்தான் முடியல, ஆனா என்ன பண்ணார இணையம் கருணையினால வேண்டி எனக்கு என்ன தகுதி இருக்கு, என் முயற்சினால அடைய முடியுமா? ஏன்னா பிரம்மா பதில் அடை பிரம்மா திருமாலே அடைய முடியல. வேண்டிய அயன்மாருக்கு அறிகிறது, வேண்டி உன் அருளினாலே நீயா என்னை பணிகொண்டாய். நானும் அது நான் அதுதானே வேண்டிட்டு இருந்தேன், இது வரைக்கும் அழுவிட்டு இருக்கிறேன், நானும் அதுவே வேண்டினேன். இனிமே என்ன வேணும்னு ஒரு கேள்வி வரும்ல, இனிமே ஏதாவது நமக்கு வேணுமா? வேண்டும் பொருள் ஒன்று உண்டு எண்ணேன், அதுவும் ஏன்னா எனக்கு தகுதி இல்லை.
3: வாங்க முடியாது, அந்த
2: எடுத்தா ஒண்ணு எடுத்துட்டு வந்து ஜெராக்ஸ் பண்ணணும். 50 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துட்டு போனா ரெண்டு பேர் தான் வாங்கணும். அப்படியே வச்சிருக்க 10 ரூபாய் வச்சிருக்காங்க.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Namah. Shaivam.org in Anmeegan Varalakku Vanakkam. Neengal Ketkavirukkum Nigazhchi Margazhi Chindanai Sorpozhivu. Idhil Neengal Ketkavirupadhu Thiruvasagathin Thanithanmai. Vazhangupavar அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: இந்திரனுக்கு அருளி இருள் கடிந்து கோயில் திருப்பதித்தோர். இது அழகா மேகந்த நகரா மண்புடிச்சு இருக்க விடுவோம். இந்திரனுக்கு அருளி இருள் கடித்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்னை நினைப்பற நினைந்தே நீயலால் பிரிந்து மறுத்தீங்க. இது அந்த கருத்து. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை. சிவனே ஒன்று நீ அல்லை, அன்றி ஒன்று இல்லை. இதான் நீ இல்லாம வேற ஒண்ணு இல்லை. அவனன்றி ஓரணும் அத்தார் எல்லாம் இறைவன் தான். யார் உன்னை அறிவி அறியறிப்பாரே? உன்னை யார் அறிஞர் முடியும்? நாங்களாம் அறிஞ்ச மாதிரி பேசுறோம், தெரிஞ்ச மாதிரி இப்ப நானும் இப்ப பேசிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்லை. ஏன்? இறைவனை முழுமையாக யாரும் அறிந்து கொள்ள முடியும். என் தகுதி, என் தரம், என் அறிவு, அதுதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அப்படிதான். யாருமே இறைவன் முழுவா முழுசா தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுமா? தெரிஞ்சுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுதுன்னா இங்க நான் வரமாட்டேன், பேச மாட்டேன். இறைவனை முழுசா தெரிஞ்சிருப்பார என்ன ஆகும்? வாய் நின்றுடும், கண்கள் நின்றுடும். இன்றைக்கு பேசாம அப்படியே அந்த இந்து வளத்துல ஆனந்த வளத்துல சச்சிதானந்தமா அதனால பேசிடுவ. கண்டவர் விண்டிவர், விண்டவர் கண்டிவர். பேசுவது அது இன்னொரு பொருள் இருக்கு. கண்டவர் கண்ட கண்கள் விண்ட பேசாது, விண்ணுகிற பேசுகிற வாய் காணாது. கண்டவர் இவரு விண்டில பேச மாட்டார், பேச முடியாது. விண்டவர் பேசிட்டு இருக்கார், இவரு பார்க்க முடியாது. கண்டு தெய்வ தமிழ் தெய்வ தமிழ். அடுத்த பாட்டு அவர் சொல்றார், பார் மத மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்து படனுடைய பரப்பே ஆனந்தமாக்குமே என் ஜோதி, என் ஜோதி. பாட்டுக்கார் என் ஜோதி. ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அந்த பிரகாசமா இருக்கிற ஜோதி தான் பரந்தொருள், அதுதான் திருவடி. இந்த ரெண்டு பாட்டு பண்ணி மூவா ரெண்டு பாட்டுமே பக்கம் 220 நன்புடத்துல எடுத்து காட்டியிருக்கிறார். அப்புறம் இந்த வழங்குகின்றாய் உன் அருளார் அமுதத்தை அடைக்கல பத்து நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த குழைத்த பத்து சார் அடிக்கடி மூவா. ஏன் மூவா சொல்லணும்னா அவர் ரொம்ப கெட்டிக்காரு, எதுவும் மாட்ட மாட்டாரு. அவரு அவரே தாங்க முடியாம சொல்றாங்க, அது எவ்வளவு முக்கியம். குழைத்த பத்து அடிக்கடி அந்த நாவல் மேகண்டர் பாரு. அவர் அடிக்கடி சொல்றது திருவாசகத்திலே எது அவர் ரொம்ப உள்ள இருந்து குழைத்த பத்து அது எல்லாமே அதுலதான் இந்த ரெண்டத்தக்கத அறிவுரை. நீ ஒரு குழைத்த புத்தர்தான். கூறும் நாவையும் முதலாக கூறும் வரணும் எல்லாம் அது அஞ்சாவது பாட்டு. அன்றே என்ற நாவையும் உடலும் உடலும் எல்லாமும் குன்றையே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் குழை செய்வாய் இதற்கு நாயகமே என்று சொன்ன மாதிரி அந்த குழைத்த பத்து முழுக்க ரொம்ப முக்கியம். உழைத்த பத்துக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறது பிடித்த பத்து. அதுலதான் அந்த குழைத்த பத்துதான் கண்ணார் முதலோய் கழ நினைகள் கண்டேன் கண்கள் தெளிவுற. இந்த குழைத்த பத்து பத்துமே கொஞ்சம் பிடிச்சிருங்க, நல்ல பாட்டு. அது மூணு குறிச்சு வச்சிருக்க நேரம் ஓடிட்டு. திகழான் இந்த திருமேனி காட்டி என்னை பறிமட்டார். இறைவன் எப்படி வராரா? அந்த ஆட்கொள்ள இருக்காரு கைலாயத்து வந்து எத்தனை அனுப்ப மாட்டார். அம்மை போல தேக எடுத்து நான் விரும்புகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து கிட்ட வந்து என்னை முதல்ல நண்பராக்கி அவருடைய திகழா திருமேனியாக அந்த ஜோதியை முதல்ல காட்டி பக்குவப்படுத்தி அதுதான் என்கிட்ட இருக்குன்னு காட்டி அதுதான் எல்லா ஜீவராசியில இருந்து காட்டி எல்லாம் ஒன்றுன்னு காட்டி அவரை சொல்லுவார். இதுதான் இதெல்லாம் திருவாசகத்திலே இருக்கு. இதெல்லாம் நான் கோட் பண்ணி எல்லாத்தையும் என் புத்தகத்தை எதில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிக்கி தான் வச்சிருக்கேன், வேறு வழி இல்லை. ஏன்னா அப்போ சொல்லிட்டு குழைத்து பத்து எல்லாமே குழைத்து பத்து. நான் சொன்னது கூட குழைத்து பத்து. அடுத்தது முக்கியமான ஒன்று பிடித்த பத்து. நல்ல வேலை என்னைக்கு அதை நான் பாடமாக வச்சிருக்கிறேன். அதனால் எல்லா பாட்டும் பண்ண போட ரெண்டு பாட்டு முக்கியம், மூணாவது பாட்டு அம்மையே அப்பா பிளாமணியே அது அழகாரு. அதாவது அனுபவத்தை பற்றி இறைவனை மீண்டும் பிடிச்சார் பாருங்க. பிடிச்ச உடனே தாங்கள் அவராரு அப்பா நீ தான் அப்பா நீ தான் அம்மா நீயே உன்னை சிக்கன படித்த நெய்ந்தவரை அப்புறம் கடைசியில ஒன்பதாவது பாட்டுல உருகிறாரு பாருங்க, தாயின் பாவியனுடைய ஊரணி உருக்கி எனக்கு அதுக்குள்ள உருக்கலையே கல்லு மாதிரி இருந்தேன், கல்லதான பெசஞ்சீங்க அப்புறம் தனியாக்குறீங்க. இந்த ஊரணி உரிக்கி உள்ளுளி பெருக்கி, உள்ளுளி பெருக்கி என்பது அந்த பிரகாசத்தை மீண்டும் நினைவுனான பயிற்சியினான பெருக்கி பெருக்கி பெருக்க பெருக்க பெருக்குதான் இதே பிரகாசம் எல்லா ஜீவராசிகளையும் ஒன்னா இருக்கும். அப்பதான் தெரியும், தெரிஞ்சாதான் இங்க இருக்கிற திருவடி தான் எல்லாத்துக்கும் இருக்குன்னு தெரியும். ஆனால் தான் ஒருத்தர் பார்த்தோன்னு நான் முதல்ல கையை துவைக்கணும். வணங்குறது நேரா ஏன் இங்க வணங்கினாங்க எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அந்த இருந்த கமலம் அங்க இருக்கிற பிரகாசம் அங்க இருக்கிற திருவடி இப்படி வணங்குறாங்க. அதை விட்டுட்டு எல்லாரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து திருப்புலம்புல ஒரு பாட்டு இருப்பாரு, உற்றார் இந்த கட்டை வந்து தீருமா. அப்புறம் யாரு உற்றார், யார் அயலார், யாரோ தேர் தேவை உற்றார யார் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யார் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் உற்றாலத்து அமர்ந்துரையும் பூத்தா உம் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமே. இந்த கடைசியா இருப்பதுதான் அச்சோபரிகம். அதுல எல்லா பாட்டினும் எல்லா பாட்டு முதல் பாட்டு கடைசியா இறைவன் இணைகிற பொழுது சொல்லி அழற, நீதான் அப்பா நீதான் அம்மா நீதான் குரு அச்சன் எல்லாம் நீதான், சுத்தி நெறி அறியாது நான் மூர்த்தரோடு வாழ்ந்திருந்தேன், அமைச்சராக இருந்தேன், எல்லா சிறுவத்தில் இருந்தேன், நீ எனக்கு இறைவனாக வந்தேன், குருவாக வந்து சக்தி நெறி அறிவித்து பழனைகளெல்லாம் பாடி என்னுடைய சித்தமரம் அறிவித்து என்னை சோமாக்கினேன். அப்ப கடைசியில எல்லாரும் என்ன ஆகணும், சிவமா நான் சொல்லல அனுஜமா சொல்ற யோகமான மலங்கள்லாம் அருகணும், ரெண்டு மலமும் போகணும், உடம்புலையும் மலம் இருக்கு உள்ள பெரியும் மலம் இருக்கு, உடம்புல கிரமமா இங்க இருக்குது, இது நாள்தோறும் முழுசா போனாதான் உடம்பு நல்லா இருக்கும். இந்த மலம் இங்க போகணும், இது இருக்கிற ஒரு மலம் இருக்கு, இதுக்குள்ள ஒரு மலம் இருக்கு, இது இந்த மலமும் முழுசா போய் உடம்பு தூய்மையானால உள்ள மகிழ்ச்சியா இருக்கும், உள்ள மகிழ்ச்சியாக போனாலும் அதுல இருக்கிற மலம் ஆனவங்க கண்ணுமா எடுக்கலாம், இரு மலமும் போகணும். அப்ப அந்த சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி சிவமாக இணையாண்ட என் அத்தன் எனக்கு அருளிய வார் ஆறுதருவார் அச்சோவே. சித்தமலம் வரத்து சிவமானினா அப்பதான் நீ உண்மையான சைவரா மாறும். திருமூலர் சொல்ற சைவம் சிவத்தோடு சம்பந்தம் ஆகும். எப்ப நீங்க சிவத்தோடு சம்பந்தமாய் சிவமா மாறுறீங்களோ அன்னைக்குதான் உண்மையான நாம சைவர். இப்ப நாம சைவர் சொல்லிக்கிறது உலக வழக்கு, உலக வழக்கு உண்மையான சைவர் எப்போ சித்தமிழ அறிவித்து சோமாயி. அப்ப சோமாயினா சிவத்தோடு சம்பந்தம் ஆயிட்டா திருமூலர் சொல்றாங்க சைவம் சிவத்தோடு சம்பந்தமாவது. இந்த கடைசி ரெண்டு பாட்டு ரொம்ப முக்கியம், காதல் பிறப்பு என்னும் தடம் தூடிய தடுமாறி காதலின் நீ கனியடையார் தலைவியிலே விழுவேனை மாதூர்பூர் உடையவிரான் தன் கடலே சேர்வண்ணம் ஆதி எனக்கு அருளியவார் ஆறுபெருவார் அச்சோவென்றார். ஆறுபெருவார் அச்சோவில எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் ஏன் இந்த முக்கியமான ஒரு இன்பத்துறையை சொல்றாரு இந்த கடைசி பாட்டு. ஏன்னா மாணிக்கவாசலையே அதை கொண்டா நீங்க சொல்றாருன்னா விட முடியாத ஒண்ணு எல்லாத்தையும் விட்டுடலாம். மண் பெண் பொண்ணுல பொண்ணாசை எல்லாருக்கும் போயிட்டு நமக்கே தெரிஞ்சிடும், எனக்கே போயிடுச்சு. ஏன்னா நொந்து போயிட்டு நான் இந்த சம்பளத்தை வாங்கி எதுக்கு இந்த கூட சம்பளம் ஒரு 85,000 நான் கேட்டேன்னா இது 20,000 இன்கம் டாக்ஸ் போகணுமா இல்லையா, சம்பளம் அதிகமாக வாங்கினா எல்லாரும் நேர்த்திட்டாங்க ஐயா பையன் வந்து கேட்கறான் இவ்வளவு சம்பளம் வருது இல்லை கொடுக்கணும், இது வரைக்கும் 4,000 தான் ஆனால் பட்ஜெட்டு இவனுக்கு 4,000 ஆகிப்போச்சு, எல்லாமே அப்படி ஆகிப்போச்சு, அப்பளவும் கூட வேணாம், இன்கம் டேக்ஸும் கொடுக்க வேணாம், 4 பேர் பொறாமையும் வேண்டாம், 4 பேர் அவங்களுக்கு எதிர்பார்க்கவும் வேண்டாம், இருக்கிற பழைய கால சம்பளமே போதும்னு தான் என்னுடைய கருத்து. அப்போ அது என்ன ஆகுதுன்னா இருக்கிறது ரொம்ப நீங்கள் அடிபட்டு அடிபட்டு இந்த சொத்து சுகம் எவ்வளோ துன்பம்னு தெரிஞ்சிடும், பட்டம் பதவி எவ்வளோ துன்பம்னு தெரிஞ்சிடும், அது வந்து அதிகாரத்தில் இருந்தால் எவ்வளோ வேதனை எல்லாம் நீங்களே தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் உங்களை விட்டு நிச்சயமாக போயிடும். ஆனால் உங்களை விட்டு போகாத ஒன்று இருக்கு, 86 வயசு எட்டு திவாரியாக ஏன்னா அது இயற்கை, அதுதான் ஓரறி உயிராக இருக்கிற பயிர்லேருந்து ஆறறி உயிர் வரைக்கும் தாமனாக வர்றது. ஆனால் இந்த ஓரறி உயிர் தாவரத்துக்கு புகழாசை இல்லை, பட்டத்து ஆசை இல்லை, பதவி ஆசை இல்லை, பொண்ணாசை இல்லை, நிலப்பலம் வாங்கணும் ஆசை இல்லை, சிங்கத்துக்கு இருக்கா அஞ்சறிவுடைய மாட்டுக்கு இருக்கா இல்லை, ஆனா எல்லாத்துக்கும் இருக்கிறது காமனா இருக்கிறது ஒன்னே ஒண்ணு அதுதான் அது போகாது. இடையில இன்னொருத்தர் உள்ள கிராஸ் ஆகல நிறைய பேருக்கு டைம் வேற ஆகிட்டு இருக்கு, மணி வேற ஆகிட்டு இருக்கு. திருவாசத்துல இன்னொரு என்ன சிக்கல் வந்து முன்னாடியே சொன்ன பாருங்க, அப்படி ஒருத்தர் நூல் எழுதுறாரு, அது என்ன நூல் எழுதி 8வது கூட நூலுக்கு பேரு அம்மாவுக்கு தெரியும், நூலுக்கு பேரு இந்த திருவாசத்தை பற்றி ஒருத்தர் நூல் எழுதுறாரு, 8ஆம் திருமுறை. பெரிய தமிழறிஞர், மிகப்பெரிய தமிழறிஞர், இன்றும் இருக்கிறார், வயசு அவர் கிட்டத்தட்ட 90 கிட்டத்தட்ட இப்போ நடக்குது, மிகப்பெரிய தமிழறிஞர், துர்காப்பிய முழுமைக்கு உரை கலைஞர் போட்டவர், அதோட நிறுத்தி.

வேறு தெய்வனா இருக்கட்டும், திருமணம் பண்ணிட்டு இருக்கட்டும், பெண் குழந்தைக்கு தந்தையா இருக்கட்டும், இன்பத்துறையில இடைவனா இருக்கட்டும், இப்ப அதை எடுத்து இங்க சொல்றதுனால என்ன நன்மை? எனக்குதான் நன்மையா, கேட்கறவங்களுக்கு நன்மையா, இந்த நாட்டுக்கு நன்மையா? எந்த நன்மையும் இல்லாத ஒன்றப்ப எதுக்கு சொல்லணும்? ஆராய்ச்சி நன்மையில இப்ப மாணிக்க வாசகர் நம்ம உயர்ந்த ஞான நிலையில தன்மார்க்க நிலையில ஞான நிலையில நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த அடுத்த தலைமுறைக்கு அந்த ஞானத்தை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லி நீங்க பின்பற்றுவதற்குத்தான் நம்ம வழிகாட்டணுமே தவிர ஒரு ஆசிரியர். இதை நான் ஒரு இடத்துல சொல்லிட்டேன், அவங்க போய் அங்க வச்சு வச்சாங்க. அவர் இன்ன வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அவர் பேசணும் மட்டும் இல்லாம அவரை சார்ந்த குரூப் எல்லாம் நம்ம ஒதுக்கி இப்படி நிறைய பேர் என்ன ஒதுக்கிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? உண்மையை தான் சொல்ல முடியும். அந்த மாதிரிலாம் திருவாசகம் பத்தி நூல் வந்து வெட்டாத முறை அம்மா புரிஞ்சுட்டு இருப்பாங்க. யாரு அவரு? தொல்காப்பிய முழுமைக்கும் 27 இயலுக்கு 27 புத்தகம் ஒரே கலைஞர் போட்டார். அப்படிப்பட்ட பெரியவர், அப்படிப்பட்ட பெரியவங்களே அவர் சைவர் தான். ஆனா அவர் வீர சைவ மரபு சேர்ந்ததுனால அவருக்கு ஒரு ஆசை மாணிக்க வாசி தப்பு இல்லை, சொல்லிக்கல. ஆனா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இதை ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டை சொல்லி நினைவுச்சுருக்கேன். இந்த அச்சோபதியத்துல ஒரு பாட்டு கடைசியா நல்லவேளை மிகைப்பாட்டுல இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, முக்தி நெறி அறியாது முருகனோடு, அதுதான் முதல் பாட்டு. கடைசி பாட்டு சிறிதிடமும் பிறந்திடமும் இனிதாவது இருந்திடமும் அத்தனையும் அறியாதார் அறிவு எவ்வறிவோ ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும்பொருளை அத்தனை கருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. இது கடைசி திருவாசகத்துல 658 நான் சொன்னேன் இல்லைங்களா, அது 59 வச்சுக்கலாம். இன்னும் சில மிகைப்பாட்டுலாம் இருக்கு. அதை ஏன் சொல்லி பிடிக்கிறேன்னா, நான் என்ன தொடங்கினேன், இறைவன் தன்னால் யானும் கண்டையை காண்கிறேன்னு தொடங்கினேன். அது திருவண்ணப்பதிலன்னு சொன்னேன். அப்புறம் உழைத்த பொறுத்தல கண்கள் கலிகூர நானும் பார்த்தேன் இருந்தாரு. எதை பார்த்தார்னா திருவாசகம் முதல் தொடக்கத்துல, அதுதான் அந்த இறைவனுடைய திருவடி தான் நமச்சிவாயன், அதான் நாதன் தார். அது எதுக்குள்ளே இருதய கமலத்துல இணைக்கிற பொழுது நீங்காமல் பிரகாசித்துக் கொண்டிருக்கு, அதான் தொடர்ந்தாரு. அதுக்கு விளக்கமாக தான் ஆதியும் அந்தவங்க எல்லாம் அருந்தருந்தோதியும் திருவம்பார் தொடங்கினாரு. கடைசி 20 பாட்டின அதுதான் ஆவியான திருத்தலை இருந்தார். அந்தமாம் பொன்மலர்கள் சொன்னார், அங்கேயும் போற்றி போற்றி திருவடி இருந்தார். இந்த திருவடியை தான் கடைசியிலையும் சொல்லி பிடிச்சார். அந்த திருவடி தான் நமக்கு இருக்கிற ஆதி அந்தம் எல்லாம் அருந்தரும் ஜோதி. அந்த ஜோதி தான் தமிழ்ல சொன்னா ஜோதி இருந்தாங்க. அது ஜோதியா ஜோதியா கொஞ்சம் சொல்லு ஆராய்ச்சி வேண்டாம், பொருள் தான் நமக்கு முக்கியம். பச்சிக்கிறது எனக்கு பொங்கல் தான் முக்கியம். அது எந்த தொண்ணையில கொடுத்தாரு எனக்கு வந்த கடைசி கையில் கூட வாங்கி நான் வாயில போட்டுவேன். நான் அப்படிப்பட்ட ஆளு, நான் அந்த மரபில் வந்துவேன். என் குருநாதர் சொன்னது, ஏ இலையை பார்க்காத தொன்னையை பார்க்காத உள்ள வாங்கி வாயில போட்டுக்கோ. உனக்கு வேண்டியது பொருள் தானே, யார் சொன்னான்னு எங்க சொன்னான்னு எப்படி சொன்னான்னு அதெல்லாம் மறந்துடு. பொருளை குடிச்சிட்டோ அதை வாங்கிட்டோ உள்ள போட்டுக்கோ. நீ அவனோட போய் சேர்றது முக்கியமா, இந்த வழியா அந்த வழியா, நீ இப்படி போட்டுட்டு சேர்ந்தான்னு இப்படி எப்படியா போட்டுக்கலாம். எனக்கு அதை பற்றி வளர்ச்சி நீங்க வந்துடுல. இந்த மாதிரி எனக்கு அது பொருள் முக்கியம். இந்த கடைசி பாட்டு அதே அந்த பொருளை கொண்டாந்து ஜோதியை கொண்டாந்து முடிக்கிறார். நீங்க எல்லாம் உங்களை ஏற்றுவது அந்த ஜோதி. அம்மா கேட்டாங்க இல்லையா, உங்களுக்குள்ள முதல் போல தந்தைகிட்டு வந்தீங்க இல்லையா, 12 லட்சம் சொல்றாங்க சயின்டிஸ்ட். 12 லட்சம் அதுல ஒண்ணுதான் நீங்க, மீதி 12 லட்சம் ஒண்ணு குறைச்சி அத்தனை பேர் உங்க சகோதரர். அந்த சகோதரர்லாம் கொண்டுட்டீங்க சுயநலத்தினால. நீங்க சுயநலம் செய்த வினை, நீங்க பிறந்து வரணும் கொண்டுட்டு நீங்க உள்ள வரவேண்டீங்க. அப்ப அந்த பிரகாசம் கூட வந்தது. கருவோடு நினைவும் ஒன்றாக இருப்பது அறியாமல் அல்லவோ இந்த உயிர் படுது இல்லல்லாகு அப்படிங்கிறாரு தக்கதை பீர் முகமது அப்பா ஞான குறவஞ்சில. உங்க நினைவு இருக்கு இல்ல, அதான் ஜீன்ஸ் சயின்டிஸ்டே அவர் சொல்றாரு. இந்த தாத்தா பாட்டேன் உப்பாட்டேன் அப்பா எல்லாருடைய ஜீன்ஸும் வருது. எது கொஞ்சம் கூடுதலா வந்ததோ அந்த கேன்சருக்கு வந்துருது இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அண்ணார் ஒருத்தர் பெரிய பாருமாரு, அவர் கொஞ்சம் நல்ல சிவப்பு மாநிலம். அவருக்கு ஒரு கட்ட மனைவி வந்து படு சிவப்பு இங்கிலீஷ்கார அம்மா இருப்பாங்க. அவ்வளவு இருப்பாங்க. முதல் குழந்தை அருமையா அம்மா மாதிரி சிவப்பா பிறந்தது. ரெண்டாவது குழந்தை அப்பா மாதிரி கொஞ்சம் மாநிலம் பிறந்தது. மூணாவது குழந்தை பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு பார்க்கலான்னு போனேன். வெட்டி பார்த்தா அந்த குழந்தை வந்தது. பார்த்து பயந்து போய் அலறிட்டு ஓடி போயிட்டாங்க. நடந்தது இங்கதான். அம்மா கூட தெரியும் அந்த குரட்டல் கொடுத்தாரு. அவர் பெரிய கெமிஸ்ட்ரி புரோகத்தரா தான் அண்ணா ஓய்வு பிடிச்சிருப்பாங்க. ஓடி போயிட்டா என்னன்னா, எங்களுக்கு ஒரு அத்தை இருந்தாங்க அம்மனி அத்தன், எங்க பெரியப்பா அத்தை கழுப்பு தொட்டு மை வச்சுக்கலாம். எங்க பெரியவா டே தொட்டு மை வச்சுக்கிற மாதிரிலாம் பார்க்காதுக்கிறார். அவ்வளவு கருப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு முகம் இருந்து. நாங்களாம் சின்ன வயசுல எங்களை பயமுறுத்திருக்கோம். அவங்களே அம்மனி அத்தை வராங்களா எல்லாம் பயந்து கப்பிச்சுட்டு வாயிடும்.

0: குடிச்சு அப்படியே வரும். தக்கலை வீரமுதப்பா ஞானி சொன்னார், இவர் எந்த டைம்ல பார்த்தா மைக்ராசு பார்த்தாரா, உங்க கருவோடு உங்க நினைவு இருக்கு பாருங்க, பாரம்பரிய எல்லாத்தையும் அதான் விண்ணிங்கிறது இணைக்கிறதான் எடுத்துட்டு வருகிறேன். நீங்க தான் எடுத்துட்டு வருகிறீங்க, வினை போகவே ஒரு கேங் எடுத்துட்டு வருகிறோம். நினைவு கருவோடு நினைவு ஒன்றாக இருந்துட்டு வருது, அப்படியே வருது, வருது இல்லைங்களா? அதான் பிரகாசம் வந்துட்டீங்க உள்ள. இப்போ அது கூட இந்த பிரகாசம் உங்களுக்குள்ளதான் இருக்கு, ஆனா இப்ப தெரியல. இப்ப நான் இவ்வளவோ சொன்னேன், சான்றுகளோட தெரியாது, ஆனா மாணிக்கவாஸ் சொல்லி முடிக்கிறார்கள். நீங்க பிறக்கிறீங்க, எங்க பிறக்கிறீங்கன்னா அந்த பிரகாசம் தான் அப்பா இருந்து வருது, உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு ஒரு உயிர் செடியில் இருந்தா அந்த உயிர் செடிக்குள்ள இருக்குமா செடிக்கு வெளியில இருக்குமா? ஒரு பசுமாடு விலங்கு இருக்கு, உயிர் உள்ள இருக்குமா வெளியே இருக்கும்? இருக்கிறதுனால தான் உயிரோட இருக்கு. அப்ப நம்ம உயிர் எங்க இருக்கும்? நம்மக்குள்ளதான் இருக்கு. இது வரைக்கும் ஒத்துக்காது. இப்ப நாம எது உயிர்னு சொன்னேன், பிரகாசம் சுடர் இல்ல, நெருப்பு எரியல் இருக்கு, சுடர் எரியல் சுடர் விடக்கூட எரியல் கொஞ்சோண்டு மினுக்கு மினுக்கு மினுக்கு பாருங்க, அது சுடர். அந்த சுடர்ல இருந்து ஒரு வெளிச்சம், இப்ப சுடரை போய் இப்படி இப்படி மறைச்சிடலாம், மறைச்சிட்டா சுடர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனா அந்த வெளிச்சம் அரையினது அந்த அதான் அங்குநாதபடி இங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கிற பரம்பொருள் அந்த சிவப்பிரகாசம். அதுதான் அதனை கூறுதல், அதான் ஜீவன் என்ன சிவன் என்ன வேறியது. நான் எல்லாம் பாட்டு சொல்றேன், இந்த ஜீவனால் இது வரைக்கும் நீங்க அறிஞ்சிக்கலாம் இந்த சிவப்பிரகாசத்தை. இந்த ஒரு குருபிரான் தயவனால இந்த ஜீவனாக இருக்கிற பிரகாசம் அந்த சிவப்பிரகாசம் தான் நீங்க என்ன அறிந்த பின் இந்த ஜீவனால் சிவனாயிட்டு இருக்கிறது வந்துட்டீங்களா? இப்போ அந்த உங்களை உருவாக்கி அந்த பிரகாசம் உங்களுக்குள்ள இருக்கு, எங்கன்னு தெரியல, அதான் நீங்க பிறந்த வந்தது. ஆனா அது திறந்தோட இரவுல தூங்குற பொழுது கட்டா எழுந்திருக்க முடியாது, ஆழ்ந்து தூங்குறீங்க, 8 மணிக்கு எழுந்திருச்சா நினைவு வருது. ஆனா அது வரைக்கும் இந்த 6 மணி நேரம் எங்க இருந்தீங்க நீங்க? உங்க உயிர் எங்க இருந்தது? ஏதோ ஒரு இடத்துல. நீங்க அதையே இருட்டுன்னு போட்டீங்கன்னா அப்புறம் அவங்க திசை மாறிடுவாங்க, என்ன ஆகட்டா, உடனே அவங்க மனம் கற்பனை பண்ணிக்கணும் ஏதோ ஒரு இருட்டு இருக்கு அப்படின்னு. அதான் சொற்களை சொல்றேன், ஒரு இடம் சொல்லிட்டு அவங்க நம்ம கற்பனைக்கு இடம் கொடுப்பாங்க. அந்த ஏதோ ஒரு இடத்துல உடம்புல ஏதோ ஒரு இடத்துல இப்போ இருக்கு இல்லைங்களா, ஒரு இடத்துல இருக்கு. அப்போ உயிர் உங்கள்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது பிரகாசம் தெரிஞ்சுக்கிங்க, வந்தது அதே பிரகாசம் தான், உங்கள்ட்ட இருக்கிறது அதே பிரகாசம் தான், தினந்தோறும் நீங்க தூங்குற பொழுது ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா நமக்கு இன்னும் தெரியல இல்லைங்களா? இப்போ சொல்றாரு, ஒரு கட்டத்துல உயிர் போயிடுச்சு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, ஆனா ரொம்ப ஆன்மீகத்துல உயிர் போகலை. அது எங்க பிறக்கிறதுக்கு முன்ன எங்க இருந்ததோ, இந்த முதல்ல ஆவி புள்ளின்னு சொல்ற அந்த இடத்துல உங்களுக்கு வேறு ஒடுங்கிடுது. ஒடுங்கிறதுனாலதான் செயலுக்கு வரல. இப்ப நல்ல ஆளுந்து தூங்குற போல செயல் இருக்குதா, இந்த கையை அப்படி தூக்கி போட்டா கொண்டு விழுது, இந்த கண்ணை திறந்து பார்த்தா கண்ணு நல்லா தெரியுது தெரியல. அப்போ உயிர் இருக்கு, அது ஒடுங்கிருக்கு, எங்க இடத்துல ஒடுங்கிருக்கு. அப்போ அதே மாதிரிதான் டெட்டும் அதை போய் ஒடுங்கிடுது. இப்ப பாட்டை பாருங்க, மாணிக்கவாச பாட்டு முதல்ல இருக்கு, செத்திடம் பிறந்திடம் இனி சாகாத இருந்திடம். திறந்தோட நீங்க மொழிச்சு வரீங்கள, சாகலையே, சாகாம இருக்கிறீங்க, சாகா இருந்திடும் அத்தனையும் அறியாதார் அறிவு எவ்வளவு. அப்ப நாம் மூணு தெரிஞ்சுக்கல, ஆனா நாம சொல்லிக்கிறோம். இப்ப சொல்ற ஒத்த நிறம் ஒத்த பொருள், அதான் பொருள் வேறு, ஒரு பொருளாம் அது பெரும் பொருளை அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. அந்த குருபுரானாக வந்த அம்பலவானர் இதுதான் காட்டி கொடுக்கிறார். இதுதான் பிரகாசம், இதுதான் திருவடி. இந்த மாதிரி முதல்ல என்கிட்ட பார்ப்போம், ஏன்னா அவருக்கு பார்க்க முடியாது முதல்ல, அவர் குருபுரான் பயிற்சினால காட்டி கொடுக்கிறார். அது முதல்ல வாங்கிக்கிறதே கஷ்டம், அப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்பாடு, இந்த மாதிரி இதேதான் உங்ககிட்ட இருக்கு நீ பார், அதை பார்த்த பாடு அவரால் தாங்க முடியாது. இதுக்கெல்லாம் பக்குவப்படுத்தணும் உடம்பா, அதாவது இந்த நோம்பு இருக்கிறது பயிற்சி பண்றது இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்க ஒரு பெரிய கரன்சா கொடுத்த தாங்கணும் இல்ல, பெருசா கொடுக்கிற போது நீங்க தாங்கிக்கிற அளவுக்கு உடம்பு பக்குவப்படுத்தி அதுக்கு மேல உங்களை உருவாக்கி அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிறதெல்லாம் அதுதான் காமிச்சு, சரி மனிதர் மட்டும் இல்ல பாரு விலங்கெல்லாம் பறவைலாம் அதான் காமிச்சு, அப்புறம் ஓரறிவு என்ன காமிச்சு, அதுக்கு மேல கடைசியா அம்மா சொன்ன மாதிரி உயிர் இல்லாத கல்லுக்குள்ளேயும் பாரு. இதுக்கெல்லாம் நான் தாண்டி காட்ட முடியும், சுக பிரபரிசி இருந்து விவேகானந்தர் இருந்து சித்திரப்பாடல் இருந்து கடைசியா பாரதியார் இருந்த உரைநடை வரைக்கும் நில் கவனி அண்ட பகிரண்டங்கள் அத்தனையும் ஆட்டி வைக்கும் அதே பரஞ்சுடனே நாயனிடத்திலும் கந்தாரிடத்திலும் எல்லா இடத்திலும் அது ஒன்றே பிரகாசிக்கிறது அப்படின்னு இதான் வேதங்களின் முடிந்த முடிவு. மகாகவி பாரதியார் எழுதுற எல்லாரும் இதை ஒன்றுதான் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா வசதியா பெரியவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா அந்த பெரியவங்கன்னு சொல்றாங்கல்ல பெரியவங்க பெரியவாள் கரெக்டா அவங்களுக்குள்ள குருகுலம் தப்பு இல்லை அப்படின்னா அது ரகசியத்தை சொல்ல முடியும், வெளிப்படையா மேடையில சொல்ல மாட்டாங்க. மேடையில சொல்ற போது முன்னேற்றம் பண்ணுவாங்க, சூத்திரத்தை சொல்லுவாங்க, வேத வாக்கியத்தை சொல்லுவாங்க. ஆனா இந்த ரகசியம் வருது பாருங்க, காயத்ரிலே கடைசி வரி அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப நாம படிக்கிற காயத்ரி நாலு வரியில் என்ன ஒண்ணு இருக்கு முக்கியமானது, அது அவங்களுக்கு மட்டும் ரகசியமா வரும், குரு சிஷிய பரவலை மட்டும் வரும். அது ஜோதி தான், ஜோதி எங்களுக்குன்னு அந்த கடைசி வரி புரியும், அது சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்கு. அதனால இது நாம் நினைக்கிற மாதிரி வெறும் ஒரு நூல் அல்ல, தோத்திரத்துக்கு மட்டும் உரியதல்ல, உங்க ஜீவன் உரிமையை பெறுவதற்குரிய போது எனது ஆன்மாவுடைய அனுபவம் இதுல உண்மையா நீங்க தோய்ந்துட்டீங்கன்னா நீங்களும் அந்த அனுபவத்துக்கு எல்லைக்கு மேல போகலாம். யார் யாருக்கு எதுல விருப்பமோ அதுல போகலாம். சொல்லப்பட்ட கருத்துக்கள் முடியுமே நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் அனுபவம் இருக்கு, வயது இருக்கு, ஒட்டி பாருங்க. நீங்க நூல் நிரம்ப படிச்சிருக்கீங்க, அந்த நூல் கருத்து கூட இவற்றை எல்லாம் இணைத்து பாருங்க. நான் சொன்னதுக்கெல்லாம் அந்த சாட்சி இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் அப்படித்தான் யார் சொல்வதையும் குறித்துக் கொள்வேன். என் குருவரை நான் காட்டி கொடுத்தா உடனே என் நூல்கள் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் சாட்சி இருந்தால் அதை உடனே குறித்து வச்சுருவேன். சாட்சி இருந்தால் எனக்கு சாட்சி வந்து அவன் பெரியவங்க தான், மாணிக்கவாசகர் தான், நான் ஞானத்தன்மன் தான், நாவுத்தர் தான், சுந்தர் தான், சந்தானத்தவர்கள் தான், அதுக்கப்புறம் தாய்மான வளர்ந்தாருக்கு இந்த சாட்சி வரணும். அவங்க பாட்டு இருக்கணும் எட்டு ரெண்டும்னா முருகப்பெருமான் தொடங்கி காகபஞ்சேண்டிலிருந்து திருவாசகத்திலிருந்து இது வரைக்கும் வரணும், வளர்ந்தாறு வரைக்கும். மாணிக்கவாசகர் சொல்றாங்க எட்டு ரெண்டு மரியாதையை பட்டிமண்டபம் ஏற்றி அந்த மாதிரி எல்லாரும் சொன்னா அது அப்புறம் தான் அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். ஓ எல்லாரும் சொல்லியிருக்காங்க அது அப்படி எடுத்து அப்படி போகணும். இதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்த முறை, எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ நான் எதை நம்புகிறேனோ அதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுது. தவிர நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதற்காக முகதாட்சியத்துக்காக சொல்ல முடியாது. ஞானத்துக்கு முதல் எதிரிய முகதாட்சியம், முகதாட்சியனையை பார்த்தா ஞானத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. உண்மைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், இது என்னுடைய அனுபவம், உங்களுக்கு பொருந்துமானால் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். உங்களுக்கு முழு உரிமை உண்டு. இந்த நல்ல மார்கழி மாதத்தில் திருவாசகத்தை பற்றி சில சிந்தனைகளை சிந்திப்பதற்கு நல்ல வாய்ப்பை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அனைவரும்
1: சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சிறுத்தொண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பார்வதி திருத்தொண்ட நாயனார் புராணம். இவர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் காலத்தில் இருந்தவர். ரெண்டு பேரும் இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரை வீட்டுக்கு அடைச்சிட்டு போய் விருந்தெல்லாம் பண்ணி இவருடைய பெயரை பதிகத்தில் வச்சு திருஞான சம்பந்தரே பாடியிருக்கிறார். தேவாரத்தில் இவருடைய பெயர்

கந்தங்கள் சம்பந்தன் தமிழுரை போரே என்பது திருஞான தேவாரம். அதனால திருஞான சம்பந்தனுடைய தேவாரத்தில் இதனுடைய பெயரை வச்சு சீராளன் பெயரை வச்சும் பாடியிருக்கிறார். அது திருஞான சம்பந்தம். அப்படிப்பட்ட இவர் செய்த ஒரு குண்டு யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு குண்டு. அது அவருக்கு தான் முடியும், அவரால் தான் முடியும், இது வேற எவராலையும் முடியாது. அப்படிப்பட்ட குண்டு. அவருடைய வரலாறு 88 பாட்டில் அவருடைய சரித்திரத்தை சொல்கிறாரு. பெரியபுராணம் கேட்கின்றவர்கள் தான் சிவகணங்கள். சிவபுராணம் கேட்கின்றவர்கள் தான் சிவகணங்கள். இந்த நேரத்தில் சிவகணங்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து பிரியமா கேட்கிறாங்க, அதை பாராட்டுவார். அவர் எத்தனையோ பேர் எங்கெங்கே அலைகிறான் பாரு, இந்த மா ஆளுக மாத்திரம் நம்ம பெருமையை வந்து கேட்கறானே அப்படின்னு சிவபெருமான் தெரியப்படுவார். உண்டா இல்லையா? இல்லையா? எங்கெங்கே சுத்துறா, என்னென்னமோ பண்றான், பண்ணாததை பண்றான், பேசாததை பேசுறான், செய்யாததை செய்கிறான். இவனுக்கு நல்ல பயன் பரவாயில்ல அப்படின்னு சுவாமி சம்பவப்படுவார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தொழுது தூமலர் தூவி துடித்து நின்று அழுது காபுத்து அறத்து என்றாரை தொழுது ஓக்கி புறக்கணிப்பாரை எழுதும் கேட்கறது என்பது. அதனால வந்து சுவாமியினுடைய பேரட்டில் அதில் சந்தேகமே கிடையாது. அவருடைய ஏற்ற நம்ம பேர் இருக்கிறாப்புல நம்ம நடந்துக்கணும். அவர் எழுதணும் நம்ம பேரை நல்ல புள்ளக அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்ல புள்ளக கெட்ட புள்ளைன்னு பேர் எடு வச்சிருப்பார், அதுல நம்ம வேறு வந்துடும். அதனால சிதுக்கொண்ட நாயனார் புராணத்தை பற்றி ஆரம்பிக்கிறாரு. இது என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்திலேயே காமனை பொடி பண்ணியவராகிய சிவபெருமான் அப்படிங்கிறார். காமனை பொடி பண்ணியவர் சாம்பலாக்கிறவர், காமனாகி மன்மதனை சாம்பலாக்கிறவர். அவன் தான் எல்லா ஆசைகளுக்கும் மூல காரணமா இருக்கிறது. காம ஆசைக்கெல்லாம் மூல காரணமாக இருந்து ஆசையை உண்டு கொண்டு வந்தது. விஷ்ணுவுடைய புத்திரன், மகாவிஷ்ணுடைய புத்திரன், அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு சார். பரமாவுக்கு தம்பி விஷ்ணுவுக்கு புத்திரன். மனத்திலிருந்து உண்டு பண்ணினாரா விஷ்ணு மன்மதன். பரமாவை நாபியிலிருந்து உண்டு பண்ணினார். மன்மதனை மனத்திலிருந்து, வள்ளி தேவசேனாவை கண்ணிலிருந்து உண்டு பண்ணார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுடைய கண்ணிலிருந்து உண்டானவள் வள்ளியும் செய்கிறார். அதையினாலே அப்படி அந்த உருவை நாட்டுகின்ற செயலை உடையவன் காமன். உருவை நாட்டுகின்ற உருவத்தை உண்டு கொள்ளுகின்ற செயலை உடையவனாகிய காமன் ஒளிய, காமன் ஒளிய. முதல்ல இந்த பாட்டு இப்ப சரித்திரத்திலே அப்படின்னா, இந்த சொல்லப்போறவர் ஆசை இல்லாதவர், இந்த சரித்திரக்காரர் ஆசை எட்டவர், ஆசையை விட்டவர், ஆசையே விட்டவர் யாரு? சிறுதொண்ட நாயன் உள்ளாசையை விட்டுருக்கிறாரு. அதெல்லாம் இது சொல்லி முடியுமா? அது சொல்றாரு, உருநாட்டும் செயல் காமன் ஒளிய விழி பொலி செஞ்சு. நெற்றிக்கொண்ட திறந்தாரு காமன் சாம்பலாயிட்டும் வியத்தகு மல்லன் மீது அஞ்சு புஷ்பபானம், புஷ்பபானம் அஞ்சு மலர் எடுத்து வரும். அவனுக்கு பானம் வந்து அம்பு மலர் தான், மலர் தான். புத்தகம்பகளி எய்ந்து வியத்தகு மலன் மீது பட்டலும் சிறிதே வேலை பார்த்தனன் பார்த்தலோடு கட்டழல் புரிந்த நெற்றி கண்ணது கடிதே காம சுட்டது கையிலை முற்றும் சூழ் உகை பரவிச்சென்றேன் என்பது கந்தபுராணம். கண்ணை திறந்தாரு சாம்பலாய். கண்ணிலிருந்து ஒரு சிறு பொறி வருமா உலக சங்காரத்துக்கு, உலகம் முழுவதையும் சாம்பலாக்க சிறு பொறி வருமா, அது உலகத்திலே சாம்பலாக்கிடுமா அப்படின்னா இந்த காமன் சாம்பலாக இருந்துருச்சா? உருநாட்டும் செயல் காமன் ஒளிய ஒளி பொலி செந்தி வருநாட்ட திரு முதலார் மகிழ்ந்தரும்ப. அப்படி நெற்றிக்கண்ணுடையவராகி சிவபெருமான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்ற தலம். வயலில் கருநாட்ட கடைசியர்கள் கடிகாட்டும் காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டும் கிடையாது. நல்ல ஓசையோடு பாடி இருக்கிறார். வயலிலே கருநாட்ட கடைசியர்கள், கருத்த கண்ணையுடைய கடைசியர்
பயிர் வேலை செய்கின்றவர்கள். கடைசி ரெண்டு பேர் அவர்கள் கடிகாட்டுங்கிறார்கள். கடிகாட்டும்னா வேலை செய்யும் போது வேலை முடிக்கும் போதெல்லாம் பாடுவார், மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக விளங்குதா? குறவை இடுதல் சொல்லணும், குறவை இடுதல் குறைவைன்னு சொல்லணும், விளங்குதா? கொலவேன்னு சொல்லுவாங்க, விளங்குதா? அந்த மாதிரியான மகிழ்ச்சியாக வயலிலே வேலை செய்கின்ற அந்த கடைசியில் இருக்கின்ற நல்ல நீர்வளம் நிலவளம் நிறைந்தபடி காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டும் முடியாது. காவேரி வாழ்ந்து ஒரு நாட்டின் ஜெயல்காமன் உரிய ஒளி புடிஜிந்தி வருநாட்ட திருநுதலான் மகிழ்ந்தருளும் பதிவயலில் கருநாட்ட கடைசியர்தான் கலிகாட்டும் காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டும் முடியாது. நல்ல ஓசையில பாடியிருக்கிறார். நிலவிய திருப்பதியில் நெடுஞ்சடையார் நேற்றடைவார். அந்த திருப்பதியிலே திருப்பதி என்பது சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற ஊரெல்லாம் திருப்பதி. சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற ஊரெல்லாம் திருப்பதி. ஒரு திருப்பதி மலையில வழியில காமாட்சி ஏகாம்பரேஸ்வரன் சிவாலயம் இருக்குதான் மலையில, திருப்பதி மலையில. மலை மேல மேல இருக்கிற சாமியும் முருகன் தான், அதுல எல்லாம் கோலாறு இல்லை. எத்தனையோ நூல் இருக்குது. மேல இருக்கிற அந்த வெங்கடாசர நாமத்தை போட்டு மறைச்சிருக்கான் பாரு, அவன் முருகன். நிறைய நூல் சொல்லு. அண்டமண் உயிர் என்றவள் உடன் முனிவாகி தொண்டகங்கெடு சுவாமி தன் மால்வரை தொடர்ந்து மண்டு பாதல தேகியோர் குகை வழியே பண்டு தான் ஒரு வெங்கடகிரியையும் பார்த்தான் என்பது கந்தபுராணம். உமாதேவியோட படங்கி விட்டு பாதல வழியாக வந்து திருப்பதி மலையில் நின்றாராம். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம் தான் இது திருப்பதி. நிலவிய திருப்பதியில் நெடுஞ்சடையார் நீர்த்தடைவார். உலகில் வளர் உயிர்க்கெல்லாம் உயர்க்காவ துளிர் உண்டு. சிவபெருமானுடைய நீர்த்தடையாலே நீர்த்தடைவுன்னா திருநீர்த்தியினுடைய பக்தியினாலே உயிர்க்கெல்லாம் காவல் தொழில் உண்டு. மலர் புகழ் மாமாத்திரர்கள் குலம் பெருகார். மாமாத்திரர்னு ஒரு வகையான ஒரு குலம் இருக்கான் சாதி, அதுல வந்தவர். பலர் புகழும் திருநாமம் பரஞ்சூரியார் என்றார். அவருடைய பெயர் பரஞ்சூரியன். அவருடைய பெயர் பரஞ்சூரியன். பாசம் பரஞ்சூரிக்கு என்பாய் என்பது திருவம்பார். பரஞ்சூரி என்பது சிவபெருமானுடைய பெயர். அவர் வந்து ஆயுர்வேத கலை, வடநூர் கலை, படைக்கலை தொழில், அந்த யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அதற்கு மேலே மருத்துவ தொழில், சோதன தொழில், சங்கீத தொழில், எல்லா கலையும் கற்றுருந்தார். ஆறு அந்த சிறுத்தொண்டர் பரஞ்சோதியார். ஆயுர்வேத கலையும் அலையில் வடநூர் கலையும் தூய படைக்கலத் தொழிலும் துறை நிரம்ப பயின்று அவற்றால் பாயும் மத குஞ்சரமும் பதியும் உகைக்கும் வந்தும் நேயதொழில் விஞ்சையனும் மேதினையும் விளாடுறார். எல்லா வகையான கலைகளையும் கற்றுருந்தோம். மனுஷன்னு பிறந்தா ஏதாவது கலை தெரியணும், கலை தெரியணும். உணவுக்காக சம்பாதிக்கிறது ஒரு பெருசு இல்லை, சம்பாதிச்சா வேணும். அதோட ஒரு உபரியா ஒரு கலைன்னு கலை எல்லாம் புரியுதா? சங்கீத கலை, வைத்தியக்கலை, சோதிடக்கலை, வந்து நாட்டியக்கலை, இப்படிப்பட்ட நல்ல கலைகள் இருக்கா? ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இல்லை ரசிக்கவாவது தெரியணும், அதை வந்து ரசிக்கவாவது தெரியணும். அது மாதிரியெல்லாம் எங்கே எல்லாம் நம்ம கிராமங்கள்லாம் இல்லை. சாப்பாட்டை நல்லா ரசித்து சாப்பிட்றேன், வேறு இதெல்லாம் ரசிக்க தெரியலை. அதனால் அப்படி வந்து ஒரு கலை எல்லாவற்றையும் படித்தார். மனம் நிரம்பும்படியாக படித்திருந்தார். நெஞ்சு நிறையா கல்வி இருந்தது. நெஞ்சு நிறை உள்ள நிறை உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் நிறைய படித்தார். படிக்கிறதுங்கிறது கல்விங்கிறது அப்படி படித்தவனுக்கு தான் தெரியாது. நம்ம அருமை படித்தவனுக்கு தான் அந்த அருமை. இப்போ ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்காருன்னா அந்த தொழிலுடைய அருமை, அந்த தொழிலில் வருகின்ற ஒரு லாபம் அந்த தொழில் உடையவனுக்கு தான் தெரியும், மற்றவனுக்கு தெரியாது அல்லவா? அதுபோல் அந்த கல்வியை நினச்சி பார்த்தீங்கன்னா இலக்கிய சுவை கற்று கல்வி பொரு சுற்றுவை பொருட்சுவை படித்தவனுக்கு என்னமா இருக்குன்னா இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சார் படிக்க வயசு பத்தலையேன்னு இருக்கும், படிக்க நேரம் பத்தலையே அப்படின்னு இருக்கும். அதனால நிறைய படித்தாரு. படித்து அதனுடைய முடிவு கண்டுட்டாராம். கற்றதனால் ஆய பயனென்பொல் என்று வந்துட்டார்.
வாலறிவன் நற்ற அலை தொழுதலே கட்டதனாலான பயன்னு கண்டுகிட்டார். வாலறிவனை, வாலறிவனுடைய நற்ற அலை தொழுதலே, வாலறிவன் என்று சொன்னால் உயர்ந்த மேன்மையான அறிவுடையவனாகிய சிவபெருமானுடைய திருவடியை தொழுதலே படித்ததனுடைய பயன்னு கண்டார். இப்ப எல்லாம் படிக்கிறதுல எதுக்கு படிக்கிறார்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக சம்பாதிக்கத்தான் வேணும். அதோடு இந்த பக்தியும் இருக்கணும். கல்விக்கு முக்கியமான ஒரு பயன் எது என்று கேட்டால், அதனாலதான் கற்றதனாலாய பயன் என்கும் அப்படின்னு எதிர்மறையில் கேட்டார். நீ படித்ததனால ஆன பலன் என்ன? சிவபெருமானுடைய திருவுடைய தொடவில்லையானால் அப்படின்னு கேட்டார். இப்படி கற்றதனால் ஆய பயனன் என்றால் வாலஜன் அற்றால் தூடுதலே என்று உடன்பாட்டது இல்லாம எதிர்மறையில சொன்னார். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றால் தொடாது என்று சொல்றார். அதனாலே படிக்கணும், பரமசிவனை பற்றி பண்ணணும். அதை சொல்றாரு, உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்த அறிந்த பொருள் சிவன் கலரில் செறிவந்து. அது நல்லா ஆட்சி பண்ணி முடிவு தெள்ளி வடித்து அறிந்த பொருள் படித்து அதனுடைய சாராம்சங்கள் எல்லாம் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி கண்டு முடிவுக்கு வந்தது என்னன்னா சிவன் கடலில் செறிவு. சிவன் கடலில் கடலிலே செறிவு, செறிவுனா பத்தி சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றின்னு ஒருவாங்க. செறிவுனா பத்தி சிவருமானுடைய திருவடியிலே பத்தி செலுத்துதலே படித்ததுக்கான பயன் கண்டுவிட்டார். பொருளை சேர்ப்பது எதுக்கு? தர்மத்துக்காக. படிக்கிறது எதுக்கு? பத்தி பண்ணும். அது கூட மற்றது வேணும், அது வேற. ஆனா அதனுடைய முக்கியமான பயம், கொள்ளும் உணர்வீரின் முன்னே கூற்றுதைத்த கடற்கு அன்பு. அப்படிப்பட்ட உணர்வு உடையவராகிய அந்த பரஞ்சோதியார் கூற்றுதைத்த கடற்கு அன்பு, யமனை உதைத்த திருவடிக்கு அன்பு செலுத்துகிறாரு. அந்த அன்பு எப்படி செலுத்துகிறாருன்னா, பள்ளமடையில தண்ணி போற மாதிரி அவருடைய பத்தி இருக்கிறார். பள்ள மடையில தண்ணி போகும் தேங்கி தேங்கியாவும் இப்படி மழை மழை மழை மழை தாராளமா அந்த தண்ணீர் போகுமா? அது போல மனம் சாமி நிலத்துல அந்த அளவுக்கு விடுவாது. பள்ளம் அடையா என்றும் பயந்து வரும் அன்புடையார். பள்ளமடை பத்தி நமக்கெல்லாம் இருக்குதுன்னா இருக்குது, அது என்ன மாதிரி வேட்டுமடம். இந்த பள்ளமடைங்கிறது இவர் எங்க இருந்து கண்டுபிடிச்சாரு தெரியுமா? திருவாசகம். யாரே கேட்கிறார் வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் உன்னோர் பெருமானே எனக் கேட்டு வெட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருகுணலின் கீழ் மேலாத பதைத்துரு அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சி அளவு நெஞ்சாய் உருகாரால் உடம்பெல்லாம் கண்ணா என்ன வெள்ளம் தான் பாயாதால் நெஞ்சங்கள்லாம் கண்ணினையும் மறவால் தீவினையினேற்கே என்னால பக்தி. பள்ளமடையில தண்ணீர் ஊறும் போல தங்கு இல்லாம தடை இல்லாம எதனாலையும் சலனப்படாம பக்தி இருக்கு. சாமானியமல்ல, அப்படிப்பட்ட பக்தியை உடையவன். ஈஸ்வர அடியாருக்கு என்ற இயல்பான பணி செய்து சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு அவர்கள் விரும்பும்படியான தொண்டு செய்வார். சிவனுடைய அடியாருக்கு தொண்டு செய்வார். இவ்வளவு படித்தவர் எப்படி தொண்டு செய்தாருன்னா, அந்த பணியுமாம் என்றும் பெருமைன்னு சொல்றார் அல்லவா, பணியுமாம் என்றும் பெருமை. அதனாலே பணிவு யாருக்கு இருக்கும்னா, பெருமை உடையவர்களுக்கு, பெரியவர்களுக்கு பணி இருக்கும், சிறியவர்களுக்கு பணி இருக்கார். நான் எப்பேற்பட்டாலும் தெரியுமா அப்படின்னு வந்து தன்னை பெருசா நினைச்சிருவான். அடியாரனுக்கு பணி செய்யும். அதனாலே வந்து பணி செய்கின்றான் என்று சொன்னால் உயர்ந்தான், பணி செய்யாதவன் தாழ்ந்த. அதனால அடியாரர்களுக்கு ரொம்ப பணி செய்து ஆசில் புகழ் மன்னவன்பான் அணுக்கராய் அவருக்காக மன்னரிடத்துல இவர் சேனாதிபதியாக உள்ளார்.
அப்படி ஜனாதிபதியா இருந்து ஆகில் புகழ் மன்னவன்பால் அணுக்கரா எவருக்காக பூசல் முனை கழிவு வைத்து போர் என்று கூறும் அரசர் தேசங்கள் பல கொண்டு தேர்வேந்தன் பார்த்திருந்தார். அதனாலே இப்படி அரசனுக்கு சேனாபதியாக இருந்து அதன் மூலமாக வடநாடு வரையிலும், வாதாபி என்கின்ற நகரம் வடநாட்டில் இருக்கான், அதுவரையிலும் போயிருக்கிறார். அங்கு அதுவரையிலும் சென்று அதுவரை இருக்கின்றார்கள் எல்லாம் வென்று அங்கிருந்து நிறைய திரவியங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. யானை, குதிரை, மற்ற திரவியங்கள் எல்லாம் கொண்டு வந்து சென்றிருக்காரு. இது அரசர்கள் மந்திரியுடைய ஒரு இயல்பான கடன். மன்னவருக்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகளாக துளை நெடுங்கை வரை உகைத்து பன்மணியும் நிதிக்குவையும் பகச்சனமும் பறிக்குவையும் இன்னென எண்ணிலகவர்ந்து இகழரசன் முன்கொணர்ந்தார். இப்படி நிறைய பொருள்களை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னாலே கூட்டார். அவன் வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அரசன் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். திறமை இவருக்கு எப்படி வந்துச்சு? இத்தனை அரசர்களை வந்து இவ்வளவு திறமையை கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு திறமை இவருக்கு எப்படி வந்துச்சு? ஆற்றல் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். கூட இருந்த மற்ற மந்திரிகளை கேட்டார். கதிர்முடி மன்னனும் இவர்தன் கழிச்சுரிமை ஆண்மையினை அதிசயித்து புகழ்ந்துரைப்பார். அறிந்த அமைச்சர்கள் உரைப்பார். இவருடைய தன்மையே இவருடைய பழக்கத்தை தெரிந்த அமைச்சர்கள் உரைப்பார். மதி அணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வலி உடமையினால் எதிர் இவருக்கு உலகில் இல்லை என எடுத்து வைத்தார். மதி அணிந்தவராய சிவபெருமானுடைய திருத்தொண்டினுடைய வலிமை இவருக்கு நிறைய அவரிடத்தில் பக்தி கொண்டு அந்த பக்தியினுடைய பலம் இவருக்கு அதிகமா இருக்கிறதுனால இவருக்கு எதிர் உலகத்துல யாரும் இல்லை அப்படின்னு மத்திய அமைச்சர் இருக்கிறார். அதை கேட்ட உடனே அவன் வந்து கலங்கிட்டான். ராஜா, இவர் அவ்வளவு சிவபக்தியுடையவரா? இவ்வளவு சிவபக்தியுடையவரை நான் வந்து அடிமையா வச்சிருந்தேனே, தவறல்லவா? அது சிவனடியாரை வந்து அடிமையா வச்சிருக்கிறது தவறல்லவா அப்படின்னு இறங்கிட்டாய்யா. திருமால் ஆதிசேன மேல படுத்திருந்தாரு. ஆதிசேன மேல படுத்திருந்தாரு. ஒரு நாள் எந்திரிச்சு நின்றுட்டு கண்ணீர் ஊத்த கும்பிடுந்தார். படுத்தே தான் இருப்பார். அதிகபட்சம் கொடுத்த வச்ச பூமியா யாரு? படுத்திருக்கிற மனுஷனுக்கு அட்டலட்சுமிகளும் சேரு. படுத்திருக்கிறவனு உபச்சாரம் நல்ல புண்ணியம். ஒரு நாள் எங்க ஒன்னாரு இருந்தாரு, நின்றாரு, கை ஊப்புனாரு, கண்ணீர் கடகடன்னு விட்டாரு. மகாலட்சுமி வந்து அதிசயித்தா ஒன்றும் சொல்ல முடியல, பக்கத்தில் நிறுத்த முடியல, இப்படி இருக்கிற நிலைமையில என்ன சொல்லணும் சொல்ல முடியல. ஆதிசேடம் ஆகா நம்ம தலைவர் படுத்திருப்பாரு, எழுந்திருந்து கண்ணீர் ஊட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒன்றும் தெரியலை. அதன் பிறகு அதிசயித்து கொஞ்ச நேரம் கழித்து ஆதிசேடம் மெல்ல காட்டான். சாமி தேவரிடே போனும் சைனி திருப்பீர்களே, இப்பொழுது எழுந்து நின்று இப்படி கை குவித்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீர்களே, என்ன காரணம்னு கேட்டான் ஆதிசேடம். அப்ப சொன்னார் ஆதிசேடா, தாருகாவனத்தில் சுவாமி சிவபெருமான் காபாலியாக சென்றார். அவருக்கு பின்னால நான் மோகினியாக சென்றேன். அப்படி சென்ற போது முயலகன் என்கின்ற அசுரனை விட்டார்கள். அந்த முயலகன் மீது நின்று கொஞ்ச நேரம் நாட்டியம் ஆடினார் சுவாமி சிவபெருமான். தாண்டவம் ஆடினார். அந்த தாண்டவ நினைவுக்கு வந்துருச்சு. எப்ப பார்க்க போற அந்த தாண்டவத்தை வந்துருச்சுதான் தாண்டவத்தை நினைச்சேன். இனிமேல் எப்ப அந்த தாண்டவத்தை பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சேன். கண்ணீர் வந்துருச்சுடா, எனக்கு தூக்கம் இல்லடா அப்படின்னு சொன்ன உடனே அவன் நெருப்பு வச்சு மெழுகுவல உரியிட்டா. ஒரு மாதிரி தாண்டவம் ஆடினாரா அப்படியா அப்படின்னு கண்ணீர் விட்டு அவன் உருகிட்டான். பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாடா, இவ்வளவு சிவபக்தி உனக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சுடா. நான் உன்னை படுக்கையா வச்சிருந்தேன், அவசாரம் அவசாரம், அதனால இனிமேல் உன்னை படுக்கையா நான் வச்சுக்க மாட்டேன், நான் வேற வேட்டை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ போய் தவட்டம் பண்ணி சிவபெருமானுடைய தாண்டவ காட்சி நீ பாருறான்னு தள்ளி விட்டேன். இனிமேல் உன்னை அடியவன் நான் வச்சிருக்க மாட்டேன். இவ்வளவு நாள் வச்சிருந்த அபச்சாரம் அபச்சாரம், அதனால நீ சென்று தவத்தை செய்ய உனக்கு சிவபெருமான காய்ச்சிது வரணும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்ட. அப்புறம் தான் இமயமலையில் வந்து காலந்தவம் பண்ணி
சிவபெருமான் வந்து சோதிச்சு அதுக்கு ஒரு படம் தில்லைக்கு போகணும் சொல்லி இங்க வந்து தவத்தை பண்ணி அதன் பிறகு தாண்டவ காட்சியை கண்டார். அவர் தான் பதஞ்சலி தேவருடன் முனிவர் சித்தர் யாவராலும் செயற்கரிய செயல் செய்த திறநோய் போற்று. தேவருடன் முனிவர் சித்தர் யாவராலும் செயற்கரிய செயல் செய்த திறநோய் போற்றி. காவல் செய்யும் நாரணன்பால் நடனம் கேட்டு காதல் மிக பெருகின்ற கருணை போற்றி. ஆவலுடன் திருக்கையிலே அதினைச்சார்ந்து அளவில் அவன் செய்தி பிள்ளை மேவி பாவலர்கள் பரவு கண்ட பரதங்கண்ட பதஞ்சலினன் மரணிகள் போற்றி போற்றி என்று பதஞ்சலி முனிவருடைய போற்றம். அதனாலே இப்படி சிவனடியாரே பணிக்கு வச்சிருந்தனே அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கலங்கிட்டான். கலங்கி அதனால இனிமேல் நீ எனக்கு அடிமையா இருக்க வேண்டாம், நீ உன் மனம் போல சென்று தர்மத்தை செய்ய சிவனடியார் சிவபக்தியை பண்ணு அப்படின்னு நிறைய பொருளையும் கொடுத்து விட கொடுத்து அனுப்பிட்டார். அது அந்த பல்லவரசன் இப்ப கேர்த்தர பல்லவனு கொடுத்தார். சம்பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட காரியங்கள் உம்பருவரான் அடியாரை உணராதே கற்றொழிந்தேன். விரும்பு ஓடும் போர் முனை விட்டிருந்தேன் என விரும்புற்று எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறங்கினார். இறஞ்சுதலும் முன்னிறஞ்சி என்னுரிவ துளிர்க்கு அடுத்த தரம் புரிவேன் அதற்கு என்னோ தீங்கன்ன சொன்னாரு. அரு பரஞ்சோதியார் சொன்னாரு, நான் படித்ததுக்கு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற வேலைக்கு தகுந்தாப்பலதானே நான் தொண்டு இது கடமைதானே, இதனால ஒன்றும் தவறில்லையே, நான் எந்த தொழில ஈடுபட்டிருக்கோம் தொழில் புதிய காரியத்தை தானே செய்கிறேன் தப்பில்லையே அப்படின்னா ஆங்கவருக்கு அதை ஒத்துக்கல ராஜா. ஆங்கவருக்கு நிறைந்த நிதி குகைகளுடன் நீடு உறுத்திகள் அடித்து அறம்புரி செங்கோலரசன் அஞ்சலி செய்து உரைக்கின்றான். உம்முடைய நிலைமையினை நீ அறியாமை குண்டுவித்தீர், எம்முடைய மனக்கருத்துக்கு இனிதாக சென்று உமது மெய்மை ஒரு செயல் விளங்க வேண்டியவை வேண்டியவாறே தரித்து செம்மனை திருத்தொண்டு செய்யும் என விடை கொடுத்தான். அதனால நீ சிவத்தொண்டை செய்ய எனக்கு அடியவனாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிச்சிட்டான். மன்னவனை விடை கொண்டு தம்பதியில் வந்தனை பண்ணுபோல் பரஞ்சோதியார்தானும் பனிமதிவாழ் சென்னியரை கணபதி தரத்திறங்கி திருத்தொண்டு முன்ன நிலைமையில் விடுவா முறையன்று செய்வார். அதன் பிறகு வந்தாரு கணபதீஸ்வரத்துல இருக்கிற அந்த வாதாபிலிருந்து ஒரு கணபதியை கொண்டு வந்து அந்த கோயில்ல சாபிதம் பண்ணியிருக்கார். வாதாபிதி கணபதி வாதாபி கணபதினு வாதாபிலிருந்து ஒரு கணபதியை கொண்டு வந்து அந்த திருச்செங்காட்டங்குடியில பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். வாதாபி கணபதினு அந்த கணபதீஸ்வரத்துல நல்ல துண்டு செய்தார், பணி செய்தார், வேதகாரணர் அடியார் வேண்டிய மீ பணி செய்ய அதற்கு மேல சிவனுக்கு பணி செய்தாரா சிவனடியார்களுக்கும் பணி செய்ய வேணும் என்பதற்காக. சிவனடியார்களுக்கு பணி செய்வது என்று சொன்னால் அடியார்கள் வந்த நேரத்துக்கு தீர்த்தம் கொடுக்க, காப்பி போட்டு கொடுக்க, சுவிச்சு கொடுக்க, சாப்பாடு போட, வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்றதுக்கு ஒரு மனைவி இருந்தாத்தான் முடியுமே தவிர தான் தனியா இருந்த அந்த தர்மத்தை சரியா செய்ய முடியும், சரியா செய்ய முடியாது. அதனால ஒரு மனைவி வேணும், ஒரு பெண்ணு வேணும், இந்த தர்மம் செய்வதற்காக இல்லறம் செய்வதற்காக இருந்து ஓங்கி இல்வாழ்வதெல்லாம் விருந்து ஓங்கி வேளாண்மை செய்தல் பொறுத்து இல்வாழ்வான் என்பா நிகழ்வுடைய மோகத்துக்கு நல்லாற்றினை என்று சிவ தர்மம் செய்வ செய்ய வேணும், சிவனடியாருக்கு பணி செய்ய வேணும், அதுக்கு ஆடு வேணும்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டாராம். அதுக்கு ஆடு வேணும்னு ஒரு கல்யாணம் பண்ணாராம். வேத காரணர் அடியார் வேண்டியமை பணி செய்ய தீர்வுடி பறந்த திருவெண்காட்டு நங்கை என திருவெண்காட்டு நங்கை திருவெண்காட்டு கோவில் இருந்தல்லவா அந்த ஊர் பேரு திருவெண்காட்டு நங்கை எனும் காதல் மனை கிடத்தியார் கருத்தொன்ற வரும் பெருமை நீதி மனை அறம்புரியும் நீர்மையினை நிறை இதழி திருமுடியார் அடியாரே நாடு. இவருடைய கொள்கை முக்கியமான கொள்கை என்னென்ன தினந்தோறும் சிவனடியாரனை வரவழைத்து அந்த சிவனடியாரனுக்கு திருவுமுது கறி நெய் பால் தயிர் பாயசம் முதலியதோட நல்ல ஃபஸ்ட்டுகளாக சாப்பாடு ஒன்றா நம்பர் சாப்பாடு. அப்போதைய அடியாரனுக்கு சாப்பாடு போட்டு அவரை சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிடுவோம். இதே ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. அடியாரனுக்கு சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிடும். நிறை இதடி திருமுடியார் அடியாரின் ஆடோரும் முறைமையினில் திருவமுது முன் ஊட்டி பின்னு முன் ஊட்டி
நிறைவுடைய பெருவிருப்பால் நியதியாக கொள்ளும். இது நியதி, இது செஞ்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற கொள்ளு. பொறை வடுவா வகையுடன் தூய துளிர் தலை நின்றார். தூய திரு அமுது, நல்ல ஒன்னா நம்ம ஒரு புண்ணியரிசி சாப்பாடு. தூய திரு அமுது, கனி வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் முக்கனி, கனி கண்ணல், கண்ணல்னா இனிப்பு பலகாரம், இனிப்பு கண்ணல்னா வெள்ளக்கத்திய இனிப்பு பலகாரம், அறுசுவை, அறுசுவை உணவு, அறுசுவை கறி பொரியல் வகைகள், பொரியல் வகைகள், நெய் பாய, நெய் பாய விடுவாரம், நெய் பாய தயிர் பாய விடுவாரம், நெய் பாய விடுதல், நெய் எப்படி கரண்டியை காட்டுறதில்ல, கரண்டி எப்படி நெய் பாய விடுவாரா, தயிர் பாய விடுவார், தயிர் பாய விடுவார், நெய் பாய தயிர் பால் இனிய புண் பண் பண்ணிய, இனிய பண்ணிய, இனிய பண்ணியங்கிறது பலகாரம், இனிப்பு பலகாரம், உண்ணீர் அமுதம், திருத்த அமுதம் பார்த்த பாருங்களேன், நல்ல சாப்பிட்டு ருசி கண்டவராது சேர்க்கல, உண்ணீர் அமுதம் திருத்தம் அவ்வளவு அருமையானது, திருத்தம் நல்லா உண்ணீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்விக்க, இப்படி பொருத்தமான நல்ல சுவையான உணவுகளை அடியாருக்கு தினந்தோறும் செய்து போடுவோம். மாயிரு ஞானம் போற்ற வரும் இவர்களால் மனநிலையார், இப்படி போடுறதுனாலே பொருள் கொடுக்கறதுனால அடியாறு எல்லாம் இவர் மேல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடியாருக்கு நிறைய வந்தாரு, நிறைய அவர்களுக்கு சிறப்பான முறையில பணி செய்தார், திருமுறை செய்வித்தார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான துண்டிலே இவர் இருக்கிறாரு. சீதமதி அரவினுடன் செஞ்சடமே தெரிவித்த இவர் தளபதி ஜனாதிபதி, நிறைய படித்தவர், நிறைய படித்தவர் ஜனாதிபதி, நிறைய செல்வமும் உடையவர், இப்படிப்பட்டவர் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் இப்படி பணி செய்கிறார். சிவனடியாருக்கு முன்னாலே பணிஞ்சு நிற்பார், குனிஞ்சு நிற்பாரு, பணிஞ்சு நிற்பார், ரொம்ப பயபக்தியோடு தொண்டு செய்வார். சிவனடியாருக்கு முன்னாலே ரொம்ப சின்னவரா இருப்பாரா, ரொம்ப சின்னவர், ரொம்ப பெரியவர், அடியாருக்கு முன்னால் ரொம்ப சின்னவரா இருப்பாரா, அதனால அவருக்கு சிறு தொண்டர்கள், சிறு தொண்டர் சொல்ற சீதமதி, சீதமதி குளிர்ச்சி முடிஞ்சிய சந்திரன் அரவினுடன் செஞ்சடமே தெரிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டார். சிவருமானுடைய அடியார்களை நயந்து அவர்களை வழிபாடுகின்ற காலத்தில் நயப்பாட்டு வழிபாட்டார். மேதகையா இவர் எப்படிப்பட்டவர்னா, மேதம் எல்லாவற்றிலும் உயர்ந்தது, அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார், ஆதலினால் திருத்தொண்டர் என நிகழ்ந்தார் அவர், அதனாலே அவர் மிகச் சிறியவராக இருந்தபடினால், அடியாருக்கு முன்னால் சிறியவராக இருந்தபடினாலே திருத்தொண்டர் என்று அவருக்கு பெயர் உள்ளது என்று இப்படி சொல்லுகிறாரு சேர்க்கலார். அதற்கு மேலே அவர் என்ன செய்கிறாரு, எப்படி அருள் பெற்றாரு என்கின்ற நிகழ்ச்சிகள் திருவருளாலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வரையை நிறைவு செய்கிறார்.

0: கச்சி சுக்க பெருமாளே, கச்சி சுக்க பெருமாளே. வான்முயில் வளாது வீகமலை வளஞ்சுரக்க வண்ணம் போன் முறை அரசு குறைவிலாது இருள் வாழ்ந்து நான் வரையறங்களுங்க.
1: அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி ஆனந்தத்து அழுந்தல். பேரானந்தத்தில் அழுந்த வேணுமானால் ஒருவர் எந்த நிலை உடையவராக இருக்க வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் இந்த 10 பாடல்களிலே தெரிவிக்கிறார். ஆனந்தம் என்பது பேரானந்தம், திருவடி பேர். அழுந்துதல் என்பது தோய்தல். அந்த தோய்தலுக்கு காரணமாயிருப்பவற்றை கூறுகிறது இந்த பகுதி. அதனாலே இதுக்கு ஆனந்தத்து அழுந்தல் என்று சொல்கிறோம். அதிலே இறைவன் இவரை ஆட்கொண்ட ஒரு நிலையை ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வருகிறார். புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூண நோக்கினாய், புணர்ப்பதன்றிதன்ற போது நின்னுடன் நீதாம், புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின்கழற்கனே, புணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே, அங்கனால புங்கமான போகமே. இது இறைவனை விழித்து அழைக்கிற அங்கனால மிக்க இரக்கத்தை உடையவனே. அங்கன் என்பது தாட்சண்யம், பெரிய தாட்சண்யம், இரக்கத்தை உடையவனாகிய பெருமானே. புங்கமான போகமே, புங்கம் என்பது உயர்வு, உயர்வாயிருக்கிற போகம் இன்பத்தை தருகிறவனே. அப்படி இன்பத்தை தருகிறவனாக இருக்கிற அந்த பரமேஸ்வரன் திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகரை குருநாதராக வந்து ஆட்கொண்டார். ஆட்கொள்ளும் போது என்ன கருத்தோடு ஆட்கொண்டார் என்பதை தெரிவிக்கிறார். புணர்ப்பதொக்க எந்தை என்னை ஆண்டு, என்னை ஆண்டு கொள்கிறாய். எதற்காக? புணர்ப்பது ஒன்ற. புணர்ப்பது என்றால் தன்னை வந்து அடைவதுன்னு அர்த்தம், சேருவது. எது சேர வேண்டும்? அந்த பேரானந்தம். பேரானந்தம் என்னை வந்து அடைய வேண்டும் என்ற கருத்துக்காக எந்தை எனது தந்தையாய் இருக்கிற பெருமானே என்னை ஆண்டு, என்னை நீ திருப்பெருந்துறையிலே ஆண்டு கொண்டாய். பூகனோக்கினாய், அதன் பிறகு தன்னிடத்திலே அன்பு மூணும்படியாகவும் என்னை கருணை நோக்கம் செய்தார். என்னிடத்திலே நீ அன்பு செய் என்று சொன்னார். மோட்சம் அடைய வேண்டும், அதற்காக இறைவன் ஆட்கொள்ள வந்தார். ஆட்கொண்டு விட்டு ஒரு வழி சொல்லிக் கொடுத்தார். இறைவனிடத்திலே நீ அன்பு வை, அன்பு வைத்தால் பேரானந்தம் கிடைக்கும். அதுதான் ஒரு வழி. ஆனந்த தழுந்தல் என்ற தலைப்புக்கு ஆனந்தத்திலே அழுந்துவதற்கு உரிய வழி என்று நாம் முதல்ல விளக்கம் பார்த்தோம். அதுல வழி என்ன? அன்பு ஊன வேண்டும் என்பது. அதை தெரிவிக்கிறார். புணர்ப்பது ஒக்க ஆனந்தத்திலே சேர்வதற்கு பொருத்தமாக எந்தை எம்பெருமானே என்னை ஆண்டு, என்னை முதல் படியாக வந்து நீ குருநாதனாக இருந்து என்னை சீடனாக ஆட்கொண்டு விட்டார். அதன் பிறகு பூண அன்பு மூண வேண்டும் என்று அங்க ஒரு சொல் வருவிக்கணும். அது எப்படி தெரியுதுன்னு கேட்டா இந்த பாட்டினுடைய கடைசி வரியை படிக்கும் போது நமக்கு விளங்கி போகும். அன்பு பூண நோக்கினாய், நான் அன்பை மேற்கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஞானத்தை உணர்த்தினாய். ஆனால் 2-3 நாட்களுக்கு பிறகு இறைவன் என்ன செய்கிறார்? மறைந்து விடுகிறார். அப்போது இவருக்கு இன்னும் போகம் கிடைக்கவில்லை, பேரானந்தம் மாணிக்க வாசலுக்கு கிடைக்கவில்லை. எனக்கு பேரானந்தம் கிடைக்க வேண்டும் என்று வழி சொல்லி பேரானந்தத்தை வாங்கி கொடுக்காமலேயே இப்படி பாதியில் நீ போய்விட்டீரே என்று அடுத்த 2 வரியிலே பேசுகிறார். புணர்ப்பதன்று இது என்ற போது இது உனக்கு இப்பொழுது புணர்ப்பது அன்று. இந்த பேரானந்தம் இப்பொழுது உனக்கு கிடைக்காது. இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்திலே நீ இருக்க வேண்டும். சிதம்பரத்துக்கு நீ வா என்று சொல்லிட்டு போயிட்டார் இறைவன். அதுதான் புணர்ப்பது அன்று. இது இது இப்பொழுதாகிய அந்த பேரானந்தம் புணர்ப்பதன்று உனக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய அவ்வளவு சுலபமான பொருள் அல்ல என்பதாக என்ற போது என்று நீ எனக்கு அருளி செய்த காலத்தில் நின்னோடு என்னோடு என்னிதான் நீ குருநாதன் நான் சிஷ்யன் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன லாபம் இருக்கு? நீ குருநாதனா வந்தா நான் சிஷ்யனா இருந்தேன்னா உடனே எனக்கு பேரின்மை வாங்கி கொடுத்தா நீ குருநாதன் நான் சிஷ்யன். சரி, இப்ப உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ என்ன குருநாதன் நான் என்ன சிஷ்யன் உனக்கு எனக்கு என்ன இருக்குது? அவ்வளவு கோபம் வந்துச்சு. எனக்கு இவ்வளவு காலதான ஆகி போச்சு. எத்தனை வருஷம் கழிச்சு பாடுறாருன்னா அவருக்கு 24வது வயதுல இறைவன் வந்து அர்க்கணம் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு 30வது வயசுல இந்த பாடல் பாடிக்கிட்டு இருக்காரு. 32வது வயதுல தான் அவருக்கு கிடைக்க போகுது ஆனந்தம் கிடைக்க போகுது. ஆனந்தம் கிடைக்கிறது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னேதான் இந்த திருச்சடகம் பாடுறாரு. எனக்கு இன்னும் கிடைக்கலையே. அப்போ என்ன சொல்லிட்டு போனேன், நீ சிதம்பரத்துக்கு வான்னு சொன்னேன். சிதம்பரத்துக்கு வந்து இன்னும் கிடைக்கலையே. அப்ப நீ சொன்னது என்ன? புணர்ப்பதன்று இது, இது உனக்கு அவ்வளவு சுலபமா கிடைக்கக்கூடியது அல்ல என்று நீ இப்படி உரைத்திருக்கிறதுனாலே நின்னோடு என்னோடு என்னைதான் உனக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது? புணர்ப்பதாக அன்றிதாக அப்புறம் ஒரு முடி கொண்டுட்டார். எனக்கு பேரானந்தம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காது போனாலும் போகட்டும், ஆனா எனக்காக நீ ஒரே ஒரு உதவி செய் என்று இறைவனிடத்திலே குருநாதனிடத்திலே கேட்கிறார். புணர்ப்பதாக அந்த பேரிந்தம் கிடைத்தாலும் கிடைக்கட்டும், அன்றிதாக கிடைக்காமலே போனாலும் போகட்டும். பேரானந்தம் கிடைக்காலும் கிடைக்காம போனாலும் அன்பு நின் கலக்கணே புணர்ப்பதாக உன் திருவடிக்கண் எனக்கு அன்பு உண்டாவதாக உண்டாவதற்கு நீ அபிச்சை. எனக்கு அனுக்கிரகம் செய்த போது என்னை ஆட்கொண்ட போது உனக்கு மோட்சம் கிடைப்பதற்காக ஆட்கொள்ளுகிறேன் என்று சொன்னார். பூனை நோக்கினாய், பூண்டு இதை மேற்கொள் என்று சொன்னாய். அந்த மேற்கொள்ள சொன்ன அந்த அன்பையாவது எனக்கு உண்டு பண்ணி கொடு என்று இங்க கேட்கிற. அன்பு நின் கலர்கணியை புணர்ப்பதாக உன் திருவடியின் கண்ணே எனக்கு அன்பு சேருவதாக உண்டாகட்டும் என்று முடிக்கிறார். அங்கநாள புங்கமாக போகமே, அது முன்னே எடுத்து உரை சொல்லிட்டோம். அங்கனால இரக்கத்தை உடையவனே, புங்கம் மேலான போகமே இப்ப வடிவாக இருக்கிற இறைவனே. புங்கம் என்றதற்கு உயர்வுன்னு அர்த்தம். ஆகவே இறைவனை அடைவதற்கு ஆனந்தத்து அழுத வேணுமானால் முதலிலே இறைவனிடத்தில் அன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கோட்பாட்டை இந்த பாட்டில் பாடலாலே நமக்கு தெரிய வைக்கிறார். 2வது பாட்டில் படிப்படியா ஒவ்வொன்றிலையும் அந்த பேரானந்தம் கிடைப்பதற்குரிய வழி ஒரு அடியாருக்கு எப்படி வர வேண்டும் என்பதை விளக்கிறார். போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏகனின் கழற்கணைய கிழக்கழியலாதிலேன் எம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கணி ஆக எங்கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனே. போகம் வேண்டி வேண்டிலேன், எனக்கு இன்பம் வர வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் நான் வந்து கேட்கவில்லை. புரந்தராதி இன்பமும் வேண்டிலேன், புரந்தராதி இன்பம், புரந்தரன் இந்திரன், புரந்தராதி இந்திரன் முதலியவர்கள் இருக்கிற பதங்கள், இந்திரன் முதலியே இமயவர் பதங்களும் என்று பரிமேலர்கள் ஒரு ரயில் எழுதுவார். இந்திர பதவி ஒரு சுகம், அதுக்கு மேல பிரம்ம பதவி அதை விட ரொம்ப சுகம், பிரம்ம பதவிக்கு மேல வைகுண்ட பதவி அதை விட ரொம்ப உயர்ந்த சுகம். அந்த சுகங்களை எல்லாம் நான் விரும்பி ஒன்றத்துல வரவில்லை. இந்திர பதவியோ அல்லது அதுக்கு மேல் இருக்கிற சத்தியலோக பதவியோ வைகுண்ட பதவியோ கேட்டு நான் வரவில்லை என்று சொல்றேன். இதற்கு முன்னே கூட சொல்லி இருக்கிறார், எனக்கு தேவர் இந்திரனுடைய சுகமெல்லாம் எனக்கு தேவையில்லை. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு மால் அயன் வாழ்வு இந்திரன் வாழ்வெல்லாம் நான் ஏற்க மாட்டேன் என்று முன்னே சொல்லியிருக்கார். அதே தான் இந்த கருத்து இங்கே வருது. போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏக ஒருவனே, ஏக என்பது ஒருவனே, ஏகன போகன்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா அது அர்த்தம் இங்க எடுக்கப்படாது. எடுத்துக்க வேண்டியது ஏகன ஒரே கடவுளே ஒருவனே. நின் கடற்கடல் இணையதா இணை அலாது இலே, நின் கடல் இணை உன் திருவடி இரண்டு, இரண்டு திருவடிகள் ஆலாது அல்லாமல் இலேன் நான் வேறொரு துணை உடையேன் அன்றே. உன் திருவடிதான் எனக்கு முக்கியம், ஆகவே எனக்கு புரந்தராதி இன்பம் தேவையில்லை. நான் எதை எதிர்பார்க்கிறேன், உன் திருவடியை எதிர்பார்க்கிறேன். திருவடி என்பது எது? பேரானந்தம். அதான் ஆனந்தத்து அழுதல். அந்த திருவடியில் சேர்வதைத்தான் இந்த தலைப்பிலே ஆனந்தத்தழுதல் என்று நான் பார்த்தேன். திருவடி ஒன்று, திருவடியாகிய போகத்தை விரும்புகிறேனே தவிர புரந்தராதியரது போகம் எனக்கு தேவையில்லை. ஏக நின் கழல் இணையலாதியிலேன் எம்பிரான் எமக்கு பெருமானே. பிரான் என்ற வார்த்தை பெருமான் என்பதனுடைய சுருக்கம். பெரு என்பது பிரா என்று மாறுகிறது. அது மறு என்று இலக்கணத்திலே சொல்வார். பெருமான் என்பது பிரான், கண்ண பெருமான் கண்ண பிரான். இது பல இடங்கள்ல வரும் இது மாதிரி வார்த்தை எம்பிரான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேண்டும்? எனக்கு அன்பு வேண்டும். முதல் பாட்டில சொன்னேன் அன்பு எனக்கு இருக்குதுங்கிறத வெளியில காட்டுவதற்கு சில அடையாளம் இருக்கு. அந்த அடையாளங்கள்லாம் எனக்கு வேண்டும்னு கேட்கிறார். ஆ

0: ஐயனே ஐயனே பெருமானே, ஆகம் விண்டு என்னுடைய உடம்பு பிளக்க வேண்டும், கம்பம் வந்து என் உடம்பிலே நடுக்கம் வர வேண்டும், குஞ்சி தலையிடத்திலே அஞ்சலிக்கணே ஆக என் கை, என் கை குஞ்சி அஞ்சலிக்கண் ஆக என் கை தலைக்கு மேலே கை குவித்து நிற்கட்டும், கண்கள் தாரை ஆறது ஆக என் கண்களில் இருந்து வழிகிற தண்ணீர் அந்த தாரை கண்ணீர் ஒழுக்கு ஆறு மாறி ஒழுகும், இதே எனக்கு அனுக்கிறது. அப்ப அன்பு உண்டாகும், அன்பு உண்டானா ஆகம் விண்டு, இத விளங்கிக் கொள்ளணும். உடம்பு ரெண்டா உடஞ்சிட்டா மனுஷன் எப்படி உயிரோடு இருப்பான்? ஆகம் விண்டுன்னு கேட்கிறாரே, அப்படின்னா ஆகம் விண்டுங்கிறதுக்கு என்ன பொருள்? ஆகம் உடம்பு, உடம்புக்குள்ளே உயிர் இருக்கு, இந்த உயிரும் உடம்பு ஒன்னா ஒட்டிட்டு இந்த உயிர் எதை எதிர்பார்க்குது? உடம்புக்கு தேவையான பொருளையே எதிர்பார்க்குது. அப்ப அந்த உடம்போட உயிர் அந்த ஆசை வச்சிருந்தா அது இரவு நேரத்துல அந்த உயிருக்கு நாட்டம் போகாது. அப்ப அந்த உயிர் உடம்பில் இருந்து விலகணும், உடம்புக்கு எதையும் எதிர்பார்க்காம பிரியணும், அதத்தான் ஆகம் விண்டு. ஆகம் விண்டுனா உடம்பு ரெண்டு குண்டு போயிட்டு சொன்ன மனுஷனே அப்புறம் உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே அவர் சொன்னதனுடைய உள்நோக்கம் என்ன என்றால், என் உயிர் உடம்புக்காகவே பாடுபடக்கூடாது, உடம்புக்கு படுகிற பாடுபடுகிறதில் இருந்து தனியா பிரிஞ்சு உயிர் ஆண்டவரிடத்திலே இணைய வேண்டும். அப்போ ஆண்டவரிடத்துல இணையறதுதான் அன்பு, அந்த அன்பு இருந்தா தான் போய் இணையும். அது உண்டாச்சுன்னா அந்த இறைவனிடத்துல போய் தொற்ற உடனே ஒரு ஷாக் கிடைக்கும், உடம்பாவே சிலுக்கும், ஒரு நடுநடுக்கம் வரும். அதுதான் அடுத்த வரியில சொல்றார், ஆகம் விண்டு கம்பம் வந்து, கம்பம் நடுக்கம், பூகம்பம் அப்படின்னு சொல்றோம், பூமி நடுங்குதல், பூ கம்பம், பூ பூமி கம்பம் நடுக்கம். அதே மாதிரிதான் இந்த கம்பம் வரணும், என் உடம்புல ஒரு நடுக்கம், திடீர்னு ஒரு உடம்பு சிலுக்கணும். அது எப்ப வரும்? நம்முடைய உடம்பை விட்டு உயிர் தனியா பிடிச்சு உடம்பினுடைய ஆசையை விட்டு உயிர் இறைவனிடத்திலே ஒன்றி ஒன்றி போகிற போது, ஒரே இறைவனிடத்தில் இருக்கிற பெரிய அந்த ஞானம் என்று சொல்லுகின்ற ஒரு சக்தி உயிரை வந்து தாக்கும். உயிரை தாக்குற போது உயிருக்கு அந்த ஷாக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு உடம்பிலே ஒரு ஒரு ஆட்டம் உண்டாம். அந்த ஆட்டம் வரும், ஆட்டம் வந்துச்சுன்னா நமக்கு அன்பு இருக்குது என்பது அடையாளம். ஆகம் விண்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும்? குஞ்சி அஞ்சலிக்கண ஆக என் கை, என் கை என்னுடைய இரண்டு கைகளும் குஞ்சி தலைமையின் மேலே அப்படி அஞ்சலிக்கண் அஞ்சலி செய்கின்ற வேண்டும், கை இப்படி குவிய வேண்டும். கை என்பது இப்படி சேர்த்து அப்படி வைக்கிறது இல்லை, அது நமஸ்காரம். அஞ்சலி என்பது கையை அப்படி குவிச்சு, உள்ள கையை குவிச்சு அப்படி மொட்டு மாறி உண்டாரு. அதாவது உனக்கு பூ ஏந்தி இருக்கிறேன், கையில பூவை வச்சு அப்படி சேர்த்து கொண்டு போய் தலைக்கு மேலே இறைவனை நினைச்சு அந்த பாத்திரத்தில் போடுறதுக்கு தான் அஞ்சலின்னு பேர். ஆகவே அஞ்சலி என்பது கை குவித்தல், கை கூப்பல். அது இனி வணக்கம் என்பது அப்படி சமமா வைக்கிறது. இது இந்த அஞ்சலியை சொல்ற, குஞ்சி அஞ்சலி கணியாக என்னுடைய கை தலைக்கு மேல் அஞ்சலி ஹஸ்தமாக மாற வேண்டும். அப்புறம் கண்கள் என்ன ஆகணும்? கண்கள் தாரை ஆறதாக, கண்களில் இருந்து வருகிற தாரை கண்ணீர் ஒழுக்கு ஆறு மாறி விடையறாத ஒரு ஆத்துல தண்ணி போகும்போது விட்டு விட்டா ஓடும், விட்டு விட்டு ஓடாது. ஒரு செய்யுள்ள ஆரம்பத்திலிருந்து கடைசி வரல சொல்ல மாத்தாம அப்படியே உர சொல்லிட்டு வந்தா அதுக்கு ஆற்றொழுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு இலக்கணம் இருக்கு. சில சமயங்கள்ல சொற்களை முன்னும் முன்னும் மாத்தணும், அப்படி மாத்தினா அது கொண்டு கூட்டுன்னு பேர், மொழி மாற்று. ஆனா இந்த வரிசையா சொல்ல படிச்சுட்டே வந்துட்டோம்னா அது ஆற்றுல தண்ணீர் எப்படி தொடர்ந்து ஓடுதோ அது மாதிரி கண்ணீர் விட்டு விட்டு துளி துளியா விழணும்னு சொல்லல, அது துளி துளியா விழாம தொடர்ந்து அப்படியே நீண்டு ஒழுகிக்கொண்டே இருக்க வேணும் என்று அவர் கேட்கிறார். கண்கள் தாரை, கண்களில் இருந்து வருகிற நீர் அது ஆறதாக ஆற்றொழுக்கு போல இடையறாது ஒழுகட்டும். ஆறுனா ஆற்றுல எவ்வளவு பெரிய வல்லம் வருதோ அது போல தண்ணி அப்படியே கொட்டிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்ல, அப்படியானா நிக்கிறமெல்லாம் வெள்ளம் ஆகிடும். அப்படி அப்படி ஆறு மாதிரி தண்ணி வர முடியாது கண்டிலிருந்து. ஆறுன்னு சொல்றாருன்னா அதுக்கு பொருள் நாம நினைச்சு பாருங்க, இல்லாட்டி வெளியில இருக்கிறவங்க என்ன என்ன பொருத்தம் இல்லாம இருக்க கண்ணுல தண்ணி ஆறு மாதிரி ஒடியாருன்னா எங்கேண்டு தண்ணி பிரவாகமா வர முடியும்? ஆறு என்பது ஆற்றொழுக்கு, இடையறாமை. அந்த யாகத்துல நெய் ஊத்துகிற போது அந்த நெய் ஒரு சொட்டு சொட்டா விழக்கூடாது, ஒரு கம்பி மாதிரி அப்படியே நேரம் அந்த யாகத்துல விழுந்துகிட்டே தொடர்ந்து வந்து விழ வேண்டும். அது வசோதாரா யாகம் என்று சொல்வார். அது மாதிரி செய்யற யாகம் ரொம்ப உயர்ந்தது. அதுபோல கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படி தொடர்ந்து வர வேண்டும் என்ப. இதெல்லாம் அந்த ஆனந்தத்தை அழுகுதலுக்கு வழிகள். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் பிறகுதான் இறைவனுடைய திருவடியை ஒருவன் பெற முடியும், ஆனந்தத்திலே அழுந்த
1: முடியும். மற்றொரு பற்று வஞ்சனேன் பொய் கலந்ததல்லதில்லை பொய்யனேன் எம்பிரான் மை கலந்த கண்ணி பங்கே வந்து நின் கழக்கணே மெய்கலந்த அன்பரன்.

எனக்கு எஜமானோ அப்படியானா என்ன காப்பாத்த வேண்டியது நீ. உன்னை தவிர என்னை காப்பாத்துறதுக்கு வேறொரு ஆள் கிடையாது, வேறொரு ஆள் இந்த உலகத்தில் இல்லை. நின் அல்லது உன்னை அல்லாமல் வேறொரு பொருள் இல்லை, மற்றொரு பற்று இல்லை, நின்னல்லது மற்றொரு பற்று இல்லை. அப்படி கொண்டு குட்டிக்கணும். உன்னை தவிர வேறொரு பிடிமானம் பற்றுனா நான் பிடிச்சுக்கிறதுக்கு உன்னைத்தான் நான் பிடிச்சிருக்கேனே தவிர உன்னை தவிர இன்னொரு தெய்வத்தை போய் என்னை காப்பாத்துன்னு நான் போய் பிடிச்சு கொண்டதே கிடையாது. இது உண்மை என்று சொல், இது பல இடத்துல சொல்வார். அந்த சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் அவர் வழிபடுவதில்லை, தனக்கு தெய்வம் என்று கொள்வதும் இல்லை. அதனால் அந்த வற்புறுத்தி பேசுறோம். இப்படி வற்புறுத்தி சொல்வதுதான் வைராக்கியம். இந்த திருவாசகத்துல இப்ப படிக்கிற திருச்சதகம் என்பது பக்தி வைராக்கிய விசித்திரம்னு மூணு சொல்றோம். அதுல இது வைராக்கியம், ஒரு பிடிவாதமான ஒரு எண்ணம் அதை சொல்ற. ஒரு பாட்டுல ஒவ்வொன்றும் வந்துட்டு இருக்கு. இப்ப முத பாட்டுல சொன்னார் பாருங்க, அது பக்தி. ஆகம் விண்டு கம்பம் வந்து கை தலைக்கு மேல போய் கண்ணுல தண்ணீர் ஒழுகணுங்கிறது பக்தி. இப்ப இது வைராக்கியம். ஒன்ன தவிர எனக்கு வேறு பற்றுக்கோடு இல்லை, ஐயனின் அல்லதில்லை மற்றொரு பற்று. இது மற்ற அடியார்களும் இதை அப்படியே சொல்வார்கள். உன்னை தவிர எனக்கு விதி இல்லை. மற்ற பற்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். சுந்தரர் பாடுறார் இப்படி. மற்ற பற்றனக்கு இன்றி வேறு பற்று எனக்கு இல்லாமல் நின் பாதமே மனம் பாவித்தேன், உன் திருவடியையே என் மனத்தில் நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது அவருடைய வைராக்கியம். அதே போலத்தான் இவரும் சொல்ற. நின்னதல்லதில்லை மற்றொரு பற்று வஞ்சனேன், பொய்கலந்ததில்லை வஞ்சனேன். நான் வஞ்சகம் உள்ளவன் இந்த உலகத்தளவுக்கே. ஆனா உன்னிடத்திலே நான் பொய் சொல்ல, நான் உள்ளதே சொல்றேன். உன்னை தவிர வேறு தெய்வத்தை வழிபடலேன்னு சொல்றனே, இதுவும் நான் வழிபட்டு விட்டு ஒன்று வந்து பொய் சொல்றான்னு நினைக்காதே. நான் வஞ்சகன் உலகத்தளவில. சில சமயங்கள்ல நான் வஞ்சகமாக இதுக்கு முன் வாழ்ந்து விட்டேன். ஆனால் இப்போ உன்னுடைய சன்னிதானத்தில் வந்து நான் முறையிடுகிற போது உன்னை தவிர வேற யாரையும் நான் நினைக்கிறது இல்லேன்னு சொல்றேனே, இது பொய் அல்ல. பொய் கலந்தது அல் பொய் கலந்ததல்லதில்லை, இது பொய் கலப்பில்லாத பேச்சு. பொய்மையேன் ஆனா உலகத்து நெறியின்படி பார்த்தோமானால் நான் பொய்யனாக இருக்கலாம். இந்த உலக வாழ்க்கையில் நடக்கிற போது நான் பொய்யுடனாக இருந்திருக்கிறேன் என்பான் எமக்கு தலைவனே. மைகலந்த கண்ணி பங்கு, கண்ணி கண்ணை உடையவள் உமாதேவியை சொல்றார். மைகலந்த கண்ணி, மை பூசப்பட்ட கண்ணை உடைய உமாதேவி. மைகலந்த கண்ணி இப்படி உர சொன்னவனா உமாதேவி கூட கண்ணுக்கு மை பூசுறாளா? உலகத்தில் இருக்கிற ஜனங்க தான் தலையில பூ வைக்கிறாங்க, கண்ணுக்கு மை போடுறாங்கன்னா உமாதேவி வைக்கிறாளா? அதனால மை பூசப்பட்டன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. அப்ப மை கலந்தங்கிறதுக்கு வேற அர்த்தம் சொல்லு. மையினா மேகம், மேகத்தை ஒத்த கண். மேகம் எப்படி கருணையோடு இந்த உலகத்துல மழை பொழிஞ்சு எல்லா மக்களையும் காப்பாற்றுதோ அதுபோல கருணையினாலே காப்பாற்றுகிறவள் அவள். அவள் மேகம் போன்ற கண்ணுடையவள். மேகம் மழை பொழிகிற போது நல்லவர்கள் கெட்டவர்கள் நீ பார்க்கறது கிடையாது. அது உப்பு நிலமா அல்லது நல்ல விளைச்ச நிலமான்னு அதுவும் பார்க்காது. இது தண்ணி இருக்கிற குளமா தண்ணி இல்லாத குளமான்னு பார்க்காது. எல்லாருக்கும் பொதுவாக தான் மழை பொழியும். அந்த மேகம் தன்னுடைய மழையை உலகத்தில் இருக்கிற அத்துணை பேருக்கும் பொதுவாகவே பொழியும். அது போல இந்த பரமேஸ்வரியும் தன் தாட்சிணியத்தை எல்லாருக்கும் செய்கிறார். நல்லவர்கள் பொல்லாதவர்கள் எல்லாரையுமே காப்பாத்துறார். சில பேர் கேட்பாங்க, என்னையா நான் தினமும் சாமி கும்பிட்டு இருக்கேன், என்ன சாமி சோதிக்குது? அவன் கோயிலுக்கே போறதில்லை, அவன் மட்டும் ரொம்ப சௌக்கியமா வச்சிருக்கான் இந்த சாமி, அவனை எப்படியா காப்பாத்துறான்? அவன் எல்லாரையும் தான் காப்பாற்ற வேண்டிய கடமை. கடவுள் நல்லவனையும் கெட்டவனையும் பொதுவாக ரட்சிக்கிறார். ஆனா இவனை ஏன் கோயிலுக்கு போறவனே துன்பப்பட வைக்கிறாருன்னா அதுக்கு வேற காரணம் இவன் சிந்திச்சு பார்க்கணும். இவன் போன ஜென்மத்திலே பாவம் செஞ்சிருக்கிறான், புண்ணியம் செஞ்சிருக்கிறான். பாவம் கொஞ்சம் தான் செஞ்சிருக்கிறான், புண்ணியம் நிறைய இருக்கு. இவன் இப்ப போய் கோயிலுக்கு போன உடனே அந்த புண்ணியத்தை எடுத்து அவன் கையில கொடுத்து நீ சௌக்கியமா வாழ்னு கொடுத்துட்டா பாவம் தங்கி போகும். மறுபடியும் அடுத்த பிறவி எடுத்து இன்னொரு பிறவியில போய் இந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு அவன் பிறவி எடுக்க, முதல்லயே அந்த கொஞ்சமா இருக்கிற பாவத்தை அனுபவிச்சு விட்டுட்டானா அப்புறம் உனக்கு சுகத்தை சௌக்கியமா கடைசியில் வரல சௌக்கியத்தையே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் சுவாமி என்ன பண்றார், முதல்ல துக்கத்தை கொடுக்கிறார். முதல்ல போகிறவனே அவனுக்கு ஏன் துக்கத்தை கொடுக்கிறார் என்றால் அவனுடைய முதல்ல கடன் கடியும். பணம் இருக்கு நமக்கு, ஆனா கடனை வச்சுக்கிட்டு பணத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பெருமை இல்லை. கடனை முதல்ல தீர்த்தும், அதனால பாவத்தை முதல்ல தீர்க்கணும்.

அடியார்களுடைய பாவத்தை முதல்ல ஒழிச்சு புண்ணியத்துக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் முதல்ல இந்த துக்கங்களை முதல்ல அவர்களுக்கு அளிக்கிறார், அப்புறம் சுகத்தை கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கத்தான் மை கலந்த கண்ணி, மேகத்தை போல பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு தன்மையாக நடந்து கொள்ளுகின்ற கண்ணை உடைய பரமேஸ்வரி. இதுதான் கடவுளுடைய முக்கியமான இலக்கணம் நாம் தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன சொல்றார்கள், நீங்க புண்ணியம் செஞ்சா மற்ற மதத்தில் இதனை புண்ணியம் செய்ய இப்பவே பாவ மன்னிப்ப கேட்டு வாங்கிப்போ, இல்லைன்னா உனக்கு கடைசியவரெல்லாம் நரகத்துல போட்டுருவார், நரகத்திலன்னு உன்னை காப்பாற்றவே மாட்டார், கடைசியவரில் விட்டுருவார், புண்ணியத்தை செஞ்சா மோட்சத்துக்கு போகலாம், கடைசியவரில் மோட்சத்தை இருக்கலாம் அப்படின்னு கிறிஸ்துவர் சொல்ற. சரி, புண்ணியத்தை செஞ்சவன் மோட்சத்துக்கு போயிட்டான், கடைசி வரலாம் பாட்டுக்கு இன்பத்தை அனுப்பிச்சிட்டலாம், நரகத்துக்கு போனவனுக்கு ஈடேற்றமே இல்லையா, அப்படித்தானே அவங்க மதத்தினுடைய கொள்கை. ஆனா நம்முடைய மதம் அப்படி சொல்லலையே. இந்து மதத்துல என்ன சொல்லுது, அவன் பாவம் செஞ்சுட்டா பாவம் இருக்கிறவரில் அந்த நரகத்தில் இருக்கணும், பாவம் செஞ்சவனா மறுபடியும் அவனுக்கு புண்ணியத்தை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். புண்ணியம் செய்து மோட்சம் தான் கடைசி குறிக்கோள். இறைவனுக்கு எல்லா உயிருக்கும் கொடுக்க வேண்டிய முக்கிய குறிக்கோள் மோட்சம். இது இந்து தர்மம் சொல்றது. இந்து தர்மம் எல்லா மக்களுக்கும் மோட்சம் கொடுப்பதே அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஆனா மற்ற மதங்கள்ல நான் எதை செஞ்சோமோ செஞ்சதுக்குள்ள பலனை கொடுத்தா அப்படியே விட்டுறது, அப்புறம் அவங்கள பத்தி காப்பாத்ததே கிடையாது. ஆனா இவர் மை கலந்த கண்ணி, பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையுமே காப்பாத்தி கொண்டிருக்கிறவள் என்று பேசு. பாவ மன்னிப்பு கேட்டுக்கோங்கிற, பாவ மன்னிப்பு போ கேட்டுக்கொடு, கேட்டு விட்டா அப்புறம் அந்த பாவம் இருக்காது அப்படின்னு முன்னே செஞ்ச பாவத்துக்கு கைவு கேட்கிறாங்க, நீ அடுத்த தடவை செய்யாம இருக்கணும் என்று சொல்றார்கள். ஆனா நம்முடைய இறைவன் என்ன பண்றாருன்னா, பாவ மன்னிப்பு என்பது அவன் நமக்கு கேட்டாலும் கொடுக்கறான், கேட்காமலும் கொடுக்கறான். நாம் நம்முடைய கடமையை கர்மயோகத்தின்படி கர்மாவை சரியா செஞ்சுட்டு இருந்தோமானா தானாவே அந்த பாவங்களை கழிச்சுக்க வேண்டிய கணக்கு அவன் வரவு செலவு கணக்கு அவன் வேலை. நான் போய் என் கணக்குல நீ கடனை கழின்னு அவனை கேட்க வேண்டியது இல்லை, நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டான், அந்த கடனை தானா அவன் ரத்து பண்ணி கொடுத்துடுறான். அதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம். அதனால்தான் இறைவன் என்ன பண்றோம், பாரபட்சம் இல்ல அவன் கணக்கு எழுதுறது அவன் மேல, என் நம்பர் ஈசன் எழுதி வைக்கிறான், அவர் வந்து தொழுது

கணக்கு கணக்கு என் நம்பரிசானே. பொழுதுபோக்கு புறக்கணவரையும் ஒரு லிஸ்ட் போட்டு எழுதுகிறான். அடுத்து காமுற்று அறத்துகின்றாரை பூ தூவி வழிபடுகின்றாரை வேறொரு லிஸ்ட்ல எழுதி வச்சிடறான். அப்புறம் அவங்களுடைய கணக்கு வரவு செலவு எல்லாம் என்ன வருது, வரவு வருதா செலவு வருதா புண்ணியம் வருதா பாவம் வருதான்னு எழுதிட்டே வந்து அப்புறம் கணக்கு ரத்தி பண்ணிக்கிறதுக்கு அமைச்சுக்கிறான். கணக்கு நான் வச்சுக்க வேண்டியது இல்லை, அவங்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்முடைய அடியார்கள் சொல்லி இருக்கிறார். ஆகவே இறைவனுடைய தன்மை இதுதான் நமக்கு முக்கியமாக. அதுக்குத்தான் அந்த அம்மைக்கு ஒரு பெயர். என்ன பெயர் சொல்லப்படுகிறது என்ன, காசியில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு விசாலாட்சி என்று பெயர். விசாலம் என்றால் பரந்தது, பரந்த கண் பார்வை, பரவலானது, நான் எல்லாருமேலும் செல்லக்கூடிய பார்வை, கண்ணு பெருசா இருக்கும் என்று அர்த்தம் சொல்வார்கள். தடம் கண்ணி அல்லது விசாலமான கண்ணினா பெரிய கண், ஒரு கண்ணு பெருசா ஒரு கண்ணு சின்னதா இருந்தா பாக்குறவங்களே விகாரமா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அழகுன்னு சொல்ல மாட்டார். ஆனா எந்த அந்த கண்ணுக்கு என்ன அழகு, இரக்கம் காட்டுது. தடம் என்பது தாட்சண்யம், விசாலம் பரந்த நோக்கு, எல்லாரையும் ஒருபடியா பார்க்கக்கூடிய நோக்கு உள்ளது என்பதுதான் அதுக்கு பொருள். அது வடநாட்டில் போனவர்களுக்கு நல்லா தெரியும். வடநாட்டில் இருக்கிற சில ஸ்தலங்களுக்கு பெயர் வச்சுக்கிறாங்க. பத்ரி என்பது ஒரு ஊரின் பெயர், அதுல விஷால் பத்ரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெரிய அகலமான ரொம்ப பரந்துபட்ட இடத்தை உடைய பத்ரிநாத், இழந்த மரம் உள்ள இடம் பத்ரி, ஒரு நாலு மரம் உள்ள சின்ன இடமா இருந்தா அதுவும் பத்ரி தான். ஆனா இமயமலை மேலையில அந்த பத்ரிநாதர் இருக்கிற இடம் மிக பரந்துபட்ட இடம், அதான விஷால் பத்ரி அப்படின்னு பேர். விஷால்னா பரந்த, எங்கும் வியாபித்திருக்கும்படியான என்பது போன்ற பொருள். அந்த பொருளைத்தான் இங்க மைகலந்த கண்ணின்னு கொண்டு வர. மேகத்தை ஒத்த விஷாலமான பரந்துபட்ட நோக்கத்தை உடைய கண்ணையுடைய உமாதேவியோ அவளுடைய கணவனாச்சு. உனக்கும் அந்த நிலை இருக்கணுமே, உன் மனைவிக்கு இருக்கிற தாட்சண்யம் பரந்துபட்ட இருக்கிற நோக்கம் உனக்கும் உண்டு. வந்து நின் கழற்கனே மேகலந்த அன்பர் என்பனக்கும் ஆக வேண்டுமே, அன்பு எனக்கும் ஆக வேண்டும், அன்பு எனக்கும் உண்டாக வேண்டும். என்ன அன்பு? இதற்கு முன் உள்ள அடியார்கள் உன்னிடத்திலே வந்து என்ன அன்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அன்பு எனக்கு வேண்டும். முதல்ல அன்பு வேண்டும்னு கேட்டார், இப்ப என்ன சொல்றார், அடியார்கள் உன்னிடத்திலே வச்சிருக்கிற அன்பு போல உள்ள அன்பு எனக்கு வேண்டும். முத பாட்டுல அன்பு நின் கழக்கனே புணர்ப்பதாக, உன் திருவடியில் எனக்கு அன்பு உண்டாகட்டும் என்று மட்டும் கேட்டார். அந்த அன்பு என்ன என்பது இங்கே விளக்கமா சொல்ற. நின் கழக்கனே உன் திருவடியின் கண்ணே மெய்கலந்த அன்பர், மெய்யடியார்கள் மெய்கலந்த அன்பர், அடியார்களிலேயே ரெண்டு தரத்தவர்கள், அவர்கள் போலியாக வேடமிட்டுக் கொண்டு வெளிப்போர்வையிலே அன்பராக நடிச்சு உள்ளத்திலே அன்பில்லாதிருக்கிறவர்கள் பொய்யடியார். வெளியிலும் அன்பு உள்ளிலும் அன்பு உடையவராயிருந்தால் அவர் உண்மையான அன்புடையவர், அதான் மெய்கலந்த அன்பர். அந்த உண்மை அடியார்கள் இருக்கிறார்களே அந்த அன்பர்கள், அதான் பொய்யடிமை இல்லாத புலவர் என்று மாணிக்க வாசு மீது நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மெய்கலந்த அன்பர், அன்பு எனக்குமாக வேண்டும், அந்த அன்பர்களிடத்திலே என்ன அன்பு இருக்கிறதோ அதே மாதிரியான அன்பு எனக்கும் உண்டாக வேண்டும். இதுவும் இந்த ஆனந்தத்து அழுந்துதலுக்கு வழி, ஆனந்த தழுந்துதலுக்கு வழி அன்பு வேண்டும். அந்த அன்பானது அன்பர்களுடைய அன்பு போல இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். வேண்டும் நின் கழற்கண் அன்பு, இந்த பாட்டு வேண்டு நின் கழற்கண் அன்பு அப்படின்னு இருக்கு. ஆனா படிக்கும் போது வேண்டும் என்று மகனை ஒற்று சேர்த்து படிக்க, அவள் போட்டிருந்தா ரொம்ப நல்லது, அப்படி புஸ்தகத்தை அச்சடிக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. இந்த பழைய முறையில் அச்சடிக்கிறதுனால படிக்கிறவர்களுக்கு பொருள். நின் கழற்கண் அன்பு வேண்டும், உன் திருவடியின் கண்ணே எனக்கு அன்பு உண்டாக வேண்டும். அது முதல்ல கேட்டதே தான், மறுபடியும் இந்த பாட்டிலையும் கேட்கிறேன். பொய்மை தீர்ந்து மெய்மையே, பொய்மை தீர்ந்து மெய்மையே அன்பு வேண்டும் என்று நான் படுகிற கட்டத்தை பார்த்து நீ வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும். ஆவ என்பது இரக்கத்துடிப்பு. பூண்டு கொண்டு அடிய நேரம் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே. நான் இந்த பிறவி போய் இன்னொரு பிறவி எடுக்கிறேன், மறுபடியும் மாண்டு போகிறேன், மறுபடியும் ஒரு பிறவி எடுக்கிறேன், வாழ்கிறேன், மாண்டு போகிறேன் என்று சொன்னால் நான் எத்தனை பிறவி மாண்டு மாண்டு வந்தாலும் கூட உன் அடியிலே அன்பு கொண்டவனாகவே இருக்க வேண்டும்.
பூண்டு குண்டு அடியேனும் பூண்டு குண்டு. அந்த பூண்டுங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அன்புங்கிற ஒரு சொல் வருவிக்கும். அன்பை பூண்டு கொண்டு அன்பை உடையவனாகி, முதல் பாட்டுல கூட வந்து பாருங்க, பூனை நோக்கினா என்பது அன்பு பூனை நோக்கினா என்று எப்படி சேர்த்துக்கணுமோ அது போல இங்கேயும் அன்பு பூண்டு நின்னே நின் கழக்கன் அன்பு பூண்டு கொண்டு அடியேனும். அந்த அன்பை பூண்டு அடியவனாகிய நானும் போற்றி போற்றி என்றும் என்றும் போற்றி போற்றி என்றே நான் சொல்லும். எப்ப பார்த்தாலும் போற்றி போற்றி என்று இறைவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு உனக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம், போற்றினா வணக்கம் வணக்கம். அத வடமொழியில சொன்னா நமக நமக நமக, வடமொழி மந்திரம் நமக்கு தெரியல அல்லது அர்த்தம் தெரியல, அதை பத்தி கவலை இல்லை. போற்றின்னு சொன்னா இறைவனை பார்த்து நாம் போற்றின்னு சொன்னாலும் இறைவனுக்கு பாஷை புரியும். நீ எந்த பாஷையில பேசினாலும் இறைவனுக்கு எல்லாம் தெரியும். இவனுக்கு இன்னொரு பாஷை தெரியாது, தனக்கு தெரிஞ்சதுல சொல்றான், அதனால தவறு இல்லைன்னு அவனை ஏத்துக்கிறார். போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கணும். எந்த பிறவி எடுத்தாலும் உன்னை போற்றின்னு சொல்லணும், உன்னிடத்துல அன்பு கொண்டு இருக்கணும், அன்பு கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மாண்டு மாண்டுனா இறந்து இறந்து பல பிறவி எடுத்தும் வந்து வந்து பிறந்து பிறந்து, மாண்டு மாண்டுனா செத்து செத்து, வந்து வந்துனா பிறந்து பிறந்து. நான் எத்தனை பேரை பிறந்தாலும் எத்தனை பேரை இறந்தாலும் எல்லா பிறவியும் உன்னை அன்பு கொண்டு உடையவனாகவே இருக்க வேண்டும். மன்னனின் வணங்கவே உன்னை நான் வணங்க வேண்டும், போற்றி என்று சொல்லி உன்னை நான் வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் ஆனந்த தழுந்த முடியும். ஆனந்த தழுத்தல் என்ற தலைப்பு, அதற்குள்ள வழி என்னன்னு சொல்றார். நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் பிறவிக்காக நீங்க கவலைப்படாதீர்கள், அவனை நீங்க அன்பு பூணுங்கள், அவனுடைய அடியை நீங்கள் போற்றி போற்றி என்று சொல்லுங்க. அப்படி சொன்னா தானாவே ஆனந்தத்து தழுந்த வழி உண்டு என்பது ஆனந்த தழுந்துவதற்குரிய வழியை இந்த பாட்டால் சொல்ற. வணங்கும் நின்னை மண்ணும் பின்னும் வணங்கும், இங்கேயும் ஒரு இம்மன் தான் சேர்த்து படிக்கணும். சில புருஷத்துல வணங்கு நின்னை அப்படித்தான் இருக்கும், ஆனா வணங்கும் நின்னை மண்ணும் பின்னும், மண்ணும் பின்னும் நின்னை வணங்கும் அப்படி மாற்றி படிங்க. மண்ணும் பூலோகத்தில் இருக்கிற ஜனங்களாகட்டும், விண்ணும் தேவலோகத்தில் இருக்கிற தேவராகட்டும், நின்னை வணங்கு உன்னை வணங்குகிறார்.